0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் நமச்சிவாய. சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் அன்பான நேர்களில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: திருநாரையூர் விநாயகர் திரு இரட்டை மணி மாலை. பாடியிருப்பவர் திரு பா புலியூர் பாலதண்டாயுதம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நம்பியாண்டான் நம்பி அவர் அருளி செய்த விநாயகர் திரு இரட்டை மணி மாலை இப்பொழுது
3: என்னை நினைந்து அடிமை கொண்டு என் கிடறி தடுத்து

கண் அரசுமகள் அத்திமுகத்தான் கரியம் என்றாலும் தனையே முயன்றவர்க்கு வியத்தான்.

செத்தரும்படி ஏறுவதே. இமயாத மக்கள் பூசத்தகும் தொழில் முங்கையும் முந்தையும் நீயோ இந்த தேசத்தவர் தொழுதாரி பரிகள் சிவக்கடிரேகத்தவாய் காயம் சந்தியில் ஒளிரும் உரு கொண்டது என்னே அடலுதொரா பின்னாரையோ ஆறுல்லாரும் பெரும்பழனம் வந்தார்.

தொடுத்தவள் நாளையும் சூரம் வழங்கினே எடுத்த மதமுகத்தை ஏறு அமராமர் தொழும் சரணர் நாளை பெரிய மந்த குமரா குமர்த்து குமரக்கும் உள்ளே கொடுத்தேர் அவுன தமரா சருத்தவன் தன்னுடைய தோன்றினே என நின்று அமரா மனத்தவர் ஆழ்நரகத்தில் அழுந்துவரே அவமதியாது உள்ளமே அல்லல்ல நல்ல தவமதியார் ஏத்தி சதுத்தோம் நவமதியாம் கொம்பல் விநாயகன் கொங்கார் பொழுசோர் நாளையோர் நம்பன்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திரு ஆலவாய் பாண்டி 14 தலங்களுள் முதன்மை பெற்று திகழ்வது திரு ஆலவாய். மதுரை, கூடல், கடம்பவனம் என்பன வேறு பெயர்கள். முத்தித்தலங்களுள் ஒன்று. 6 ஆதாரத்தலங்கள் கடல்

கட்டப்பெறும் நிலைக்கு உரிய தானமாக கருதப்படும் தலம் திரு ஆலவாய். நான்மாடக்கூடல் நற்றமிழ்ச்சங்கம் இருந்த தொன்னகர் என்பது உலகு அறியும். கண்ணுதற் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பசுந்தமிழ் ஆய்ந்த பதி. சங்கப்புலவர்கள் கோயிலில் இறைவன் இறையனாராக காட்சி தரும் அற்புதக் கோலம் காணலாம். ஆலம் தரித்தலிங்கம், ஆலமாய்ச் சொக்கலிங்கம், மூலமாய் எங்கும் முளைத்தலிங்கம் என்று போற்றப்பெறும் சொக்கலிங்கப் பெருமானின் புகழ் சொல்லி முடியாது. அன்னை மீனாட்சியின் அழகை, அவளது அருள் வழங்கு நிலையை ஆதிசேடனும் புனைந்துரைக்க வண்ணுமோ? ஒண்ணாது. நாளும் அதிகாலையில் சிவகலைகள் எழுந்து அவ்வத்தலங்களில் அமைந்து அருள் பாலிக்க மூலமாய் முளைத்து எழும் பதி ஆலவாய். அதனால்தான் முளைத்தான எல்லார்க்கும் முன்னே தோன்றி என்றார் போலும் அப்பரடிகள். குறிஞான சம்பந்தர் குமரகுருபரர் வரலாற்று தொடர்பு உடைய தலம். மூர்த்தி நாயனார், நின்றசேர் நெடுமாறர், மங்கையர்க்கு அரசியார், குலச்சிறையார் பெருந்தொண்டாற்றிய பெருநகர். திருவாலவாய்த் திருநகருக்கு எழுந்தருளிய ஞான போனகராம் ஞானசம்பந்தப் பெருமான் மங்கையர்க்கு அரசி என்று எடுத்து எண் திசை பரவும் ஆலவாய் இதுவே என்று பாடிய திருப்பதிகம் பண் புறநேர்மை.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நமஸ். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.
2: திருப்புக்குழியூர் அவிநாசி தலத்தின் மகிமைகளை வடமொழியில் உள்ள காந்தபுராணத்தில் சிவமான்மிய காண்டத்தில் 60 அத்தியாயங்களுக்கு மேற்பட்ட பகுதி விரிவாக கூறுகின்றது. இதை தமிழில் 1021 செய்யுள்கள் கொண்டதாக அவிநாசி தலபுராணம் என்ற பெயரில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இளையான் கவிராயர் என்பவர் இயற்றியுள்ளார். இதில் கடவுள் வாழ்த்து முதல் சுந்தரர் சேர்க்கும் ஈராக 13 சருக்கங்களை இருக்க காண்கின்றோம். முதலாவதாக உமாதேவியார் பூஜித்து வலபாகம் பெற்ற சருக்கம் அமையப்பெற்றுள்ளது. ஊழிக்காலத்தில் சிவபெருமான் சம்ஹார தாண்டவம் என்ற சொல்லக்கூடிய பிரளய தாண்டவத்தை செய்து யாவும் அழிந்த பிறகு அம்மையாரை நோக்கி, இனி நாம் அக்னி தாண்டவம் செய்ய இருக்கிறோம், நீ பிரணவ வடிவமாக தோன்றுவாய் என்று கூறி எங்கும் அக்னி பிழம்பாக தோன்றச் செய்து அதனை ஜலப்பிரளயத்தோடு தன்னுள்ளே சுவரச் செய்யவும் அந்த அக்னி தாண்டவத்தை யாரும் காண்பாரில்லாது தாமே மகிழ்ந்து ஆடியருளினார். பிறகு ஆன்மாக்களுக்கு அருள் புரியும் பொருட்டு காசியம்பதியில் விஸ்வநாதர் என்ற திருநாமத்தோடு சிவலிங்க திருமேனியாக காட்சியளித்தார். அங்கு உமாதேவியார் சிவபெருமானை பூஜித்து தங்களது சம்ஹார தாண்டவ காலத்தில் பிரிந்திருந்த அடியாள், சிறு நாட்கள் தவம் புரிய எண்ணியுள்ளேன், அதற்கேற்ற தலத்தை அருள் செய்வீர்களாக என்று வேண்டினாள். இறைவனும் அதற்கு மகிழ்ந்து, நாம் சம்ஹார தாண்டவம் செய்யும் காலத்தில் திருமால் பிரம்மன் இந்திரன் 33 கோடி தேவர்கள் யாவரும் நம்மிடம் ஓடி வந்து புக்கு ஒளிந்ததாக இருக்கும் ஸ்தானம் தென் திசையில் உள்ள திருப்புக்குழியூர் அவிநாசி என்ற தலமாகும், நீ அதனை அடைந்து தவம் செய்வாயாக என்று விடை கொடுத்து அனுப்பினார். இறைவியும் தென் திசையினை நோக்கி புறப்பட்டு திருப்புக்குழுவர் அவிநாசியின் கண் எழுந்தருளி காஞ்சி மாவடி போல திகழக்கூடிய ஒரு மாமரத்தின் கீழிருந்து சிவயோக நிஷ்டை செய்து தவம் செய்தலானால் காசித்தலத்தின் மூலலிங்கத்திலிருந்து ஒரு வேர் முளைத்து தெற்கில் வெகுதூரம் வந்து அதன் கொழுந்தாக முளைத்தெழுந்தது. அதுவே அவிநாசி லிங்கமாகும். அவருடன் கங்காதேவியும் மூலத்தானத்தின் அருகில் கிணறு வடிவில் வந்து அமைந்தாள். காவலாக காலபேரவரும் வந்து அமர்ந்தார். உமாதேவியார் தவத்தை முடித்துவிட்டு சிவாகம் விதிப்படி அவிநாசி அப்பரை பூஜித்து வணங்கலாயினாள். அதற்கு மகிழ்ந்த பெருமான் எழுந்தருளி, நீ எமது வலபாகத்தில் எழுந்தருள்வாயாக என்று அருள் செய்தார். அம்பிகையும் கருணாம்பிகையாக இறைவனுக்கு வலபாகத்தில் சன்னதி கொண்டு அருளினாள். இந்த மனக்காட்சியை திருமால் பிரம்மன் முதலிய தேவர்கள் தரிசித்து வணங்கினர். முன்னொரு காலத்தில் திருமாலும் பிரம்மனும் சிவபெருமானை தரிசிப்பதற்காக கைலிமலைக்கு சென்று அங்கு உள்ள ஒரு சோலையில் தங்கினார்கள். அப்பொழுது அவர்களுக்கிடையில் இறைவனுடைய அடிமுடியினை கண்டிருப்பதென்றோ நமக்கு பெருமையை கொடுக்கக்கூடியது என்று பேசத் தொடங்கி அந்த பேச்சே நம்மில் யார் உயர்ந்தவர் என்று கர்வப்படக்கூடிய எண்ணமாக முடிந்தது. முடியினை நான் காண்கின்றேன் என்று பிரம்மன் கூறினான். வெள்ளைப்பன்றி உருவம் கொண்டு திருமால் இறைவனது பாதங்களை நோக்கி சென்றார். பிரம்மன் அன்னவடிவு கொண்டு யோதி பிழம்பாக காட்சியளித்த பெருமானுடைய திருமுடியை காண வானில் மேல்மேலும் பறந்தும் களைத்தவராக திரும்பும்பொழுது பூலோகத்தில் வாம முனிவர் என்ற ஒரு சிவபிராமணர் சிவலிங்கமூர்த்தியின் திருமுடியில் ஒரு தாழம்பூவை சேர்த்து வழிபட்டார். அது நிர்மால்யமாக விழுந்து வருவது கண்டு அதனிடம் தன் வரலாற்றை கூறினார். அப்பொழுது அந்த தாழம்பூ பிரம்மனை நோக்கி, பெரியணி அண்ணலின் முடியினை கண்பது யாவருக்கும் ஆகாது எனவும் கூறியது. ஆனால் பிரம்மனோ கண்டதாக ஒரு பொய் உரைக்கும்படியாக தாழம்பூவை வேண்டிக் கொண்டான். அதற்கு தாழம்பூவும் சம்மதித்து திருமாலிடம் வந்தான். திருமால், யான் இறைவனுடைய திருவடியை கண்டினேன் என்று கூறினார். ஆனால் பிரம்மனோ, நான் திருமுடியை கண்டதற்கு இந்த தாழம்பூவே சாட்சி என்று கூறினார். அப்பொழுது அந்த ஜோதியிலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டு, நீ பொய் புகின்றபடியால் உனக்கு பூலோகத்தில் கோயில் பூஜைகள் ஆகியன இல்லாமல் போக என்று தவித்துவிட்டு, இதற்கு உடனாக பொய் உரைத்த தாழம்பூவும் எனது பூஜைக்கு ஆகாமல் போக என்று சாபமிட்டார். சிவபெருமான் திருமாலை நோக்கி, காசிக்கு சமமான அவிநாசி என்ற தலத்தில் என்னை பூஜித்தால் இந்த குற்றம் நீங்கும் என்று அருள் செய்தார். பிறகு பிரம்மதேவனும் தான் பெற்ற சாபத்தை எண்ணி வருந்தியவனாக அவிநாசி தலத்தை வந்து அடைந்தான். அங்கு திருக்குளம் உண்டாக்கி பஞ்ச வில்வ மரத்தடியில் மேடையிட்டு அதன்கண் சிவபெருமானை சிவாகம் விதிப்படி 100 ஆண்டுகள் பூஜை செய்து வரலானான். என் பழைய பொறுத்தருளாயாக என்று இவனை இறைவனை மனதார வணங்கினான். அதற்கு மகிழ்ந்த இறைவன் பிரம்மனை நோக்கி, உன் சாபத்தை போக்கி உனக்கு மீண்டும் படைத்தல் தொழிலை அளித்தோம். இத்தாழம்பு பாரிவி தேவியாருக்கு சூடிக்கொள்வதற்கு அமையும், அதுவே நமக்கும் மகிழ்வை தருவது என்று அருள் புரிந்தார். பிரம்மனும் அவிநாசியப்பரின் ஆலயத்திற்கு திருப்பணிகள் பல செய்து தனது பெயரால் பிரம்மோத்சவம் செய்தான். சித்திரை மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் ரிஷபக்குடியினை உயர்த்தி பூர நட்சத்திரத்தில் திருத்தேர் விழாவை நடத்தி சுவாதி நட்சத்திரத்தன்று சிங்க தீர்த்தத்தில் தீர்த்தம் கொடுத்து கொடியிறக்கினான். இவ்வாறாக 11 நாட்கள் விழாவினை விரிவாக செய்தான். இறைவனை பலவாறு துதித்த பிறகு, எம்பெருமானே, தேவரீர் மேலும் எக்காலத்தையும் இத்தலத்தில் எழுந்தருளி இருத்தல் வேண்டும் என்று வரம் வேண்டினான். இறைவனும் அவ்வாறே ஆக என்று அருளினார். பிறிதொரு காலத்தில் தேவேந்திரன் சொர்க்கபோகத்தில் ஆழ்ந்திருந்தபோது அவனது ஐராவதம் என்ற வெள்ளையானையும் மத மயக்கத்தால் மயங்கி பூலோகத்திற்கு வந்து மலைச்சாரல்கள் பலவற்றில் தெரியலாயிற்று. இவ்வாறு தனது யானை பூலோகத்தில் தெரிவதைக் கண்டு இதனை அறியாதிருந்த இந்திரனிடம் தேவர்கள் ஓடி வந்து அசுரர்கள் படையெடுத்து வருவதை முறையிட்டார்கள். அப்பொழுது ஐராவதம் எங்கே என்று கேட்கும்பொழுது, நெடுநாட்களாக அது இங்கு இல்லை என்று பதில் சொன்னார்கள். இந்திரன் மிகவும் கோபம் கொண்டு யானையினுடைய இருப்பிடத்தை உணர்ந்தான். அதில் கோபம் கொண்டு இந்த ஐராவதம் பூமியில் உள்ள காட்டு யானைகளோடு சஞ்சரித்து தன் பெருமையை கடும்படியாக அலைய கடவது என்று சாபமிட்டான். இதை ஒரு கந்தர்வன் மூலமாக ஐராவதம் அறிந்தது. அப்பொழுது சோர்வடைந்த அந்த ஐராவதத்தை நாரத முனிவர் கண்டார். இதனால் கவலை கொள்ளாதே, நேருவின் தெற்கில் எண்ணிறைந்த சிவஸ்தலங்கள் உள்ளன, அவற்றுள் முக்தி தரக்கூடிய தலமான அவிநாசியை அடைந்து நீ பூஜை செய்து சாபவிக்கும் பெறுவாயாக என்று எழுதினார். வெள்ளையானையும் நாரதரை வணங்கி திருப்புக்குடியூர் அவிநாசி தலத்திற்கு வந்து சேர்ந்தது. நள்ளாற்றில் தனது 4 கொம்புகளாலும் குத்தி ஐராவது துறை என்ற ஒரு துறையை ஏற்படுத்தி அதில் ஸ்நானம் செய்து காசிக்கங்கை கிணற்று நீரை துதுக்கியில் முகந்து கொண்டு போய் அவிநாசிநாதருக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருந்தது. இவ்வாறு 12 ஆண்டுகள் பூஜித்து வரும்போது ஒரு நாள் மூலலிங்கத்திற்கு அருகில் ஈசான பாகத்தில் ஐராவத லிங்கம் என்ற ஒரு சிவலிங்கத்தையும் ஸ்தாபித்து பூஜித்து வந்தது. பெருமான் ஞாயனுடைய பூஜைக்கு மகிழ்ந்து இந்திரனையும் இங்கு வரும்படியாக திருவுளம் கொண்டார். அப்போது இந்திரனும் இங்கு வந்து அவிநாசியப்பரையும் அவரை வெள்ளையானை தொழுது நின்ற நிலையையும் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தவனாக அதனை மனமோந்து ஏற்றுக்கொண்டான். அதை அதன் மத்தகத்தை தன் கையால் தடவும் பொழுது அதன் சாபம் நீங்கி நின்றதையும் அறிந்தான். அப்பொழுது அந்த யானையை பார்த்து, உன்னால் அடியனுக்கு இந்த அவிநாசியப்பருடைய தரிசனம் கிடைத்தது என்று மனமகிழ்ந்து சொன்னான். பிறகு அவிநாசியப்பரையும் கருணாம்பிகையும் துதித்துவிட்டு தனது வெள்ளையானையோடு தேவலோகத்துக்கு ஏறிச் சென்றான் என்று புராணம் குறிப்பிடுகிறது. இலங்கையில் அசுரகுலத்தில் பிறந்த ஒரு தாடகி என்ற அரக்கி ஒரு வனத்தை அடைந்தாள். அங்கு பிரம்மனை நோக்கி கடுமையான தவங்கள் செயலுற்றாள். அப்பொழுது பிரம்மதேவன், நீ அவிநாசி தலத்தை அடைந்து தவம் செய்தலே முறையானது என்று கூறிவிட்டு மறைந்து விட்டான். அதன்படி தாடகியும் அவிநாசி அடைந்து காசி கங்கையில் ஸ்நானம் செய்து அவிநாசி அப்பருக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதித்து வந்தாள். அப்பொழுது அத்தாடகை, அடியனுக்கு ஒரு புத்திரன் வரும்படியாக அருள வேண்டும் என்று பணிந்தாள். பெருமானும் பலம் கொண்ட ஒரு புதல்வனை பெறுவாயாக என்று வேண்டினாள். அப்பொழுது பெருமானும், நீ கருவூர் ஆணிலை என்ற தலத்திற்கு சென்று சிறிது காலம் வசித்திருப்பாயாக என்று சொன்னார். அவளும் அவிநாசிக்கு கீழ்ப்பக்கத்தில் உள்ள திருமுருகன் பூண்டி முருகநாதரை வழிந்துவிட்டு கரூர் ஆணிலை ஆலயத்தை அடைந்து பசுபதீஸ்வரரை வழிபட்டு வரும் நாளில் அவளுக்கு மாரீசன் என்ற ஒரு ஆண்மகு பிறந்தது. அவளும் அதனால் மிகவும் மகிழ்ந்து இறைவனை பலவாறு துதித்துவிட்டு தனது இருப்பிடத்துக்கு சென்றாள் என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. துவாபர யுகத்தின் இறுதியில் நாகலோகத்தில் 1000 தலைகளை உடைய ஆதிசேஷன் என்னும் நாகரசனுக்கும் அவனுடைய மனைவி சுமதி என்பவளுக்கும் பிறந்தவள் நாககன்னி என்பவள். அவள் பல கலைகளையும் கற்றறிந்தவர்களாக வளர்ந்து வரும் காலத்தில் நாககன்னியானவள், நான் அரிய தவம் செய்ய விருப்பம் கொண்டுள்ளேன், அதன் பின்னரே நான் தகுந்த அரசனை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினாள். பிலத்வாரத்தின் வழியாக பூமிக்கு வந்த நாககன்னிகை திருவுருள் துணையால் திருப்புக்குடியூர் அவிநாசி காசிகங்கை கோபத்தின் வழியாக வந்து சேர்ந்தாள். அவிநாசியப்பரை தரிசித்து விட்டு வணங்கி அங்கேயே தங்கி இறைவனை வழிபட்டு வந்தாள். இந்த தவத்தை 21 மாதம் செய்து வருவேன் என்று உறுதி கொண்டாள். இதனிடையே ஹரித்வஜன் என்ற அரசன், பல கலைகளையும் அறிந்தவன், துறவு பூண்டு தவம் செய்யும் எண்ணத்துடன் பல ஆறுகளிலும் நீராடி பல சிவஸ்தலங்களையும் தரிசித்து வரலானான். அப்பொழுது அகத்திய முனிவரை தரிசிக்கும்போது அவர் திருப்புக்குடியூர் அவிநாசி சென்று அடைந்து வணங்கினால் அநேக சித்திகளை பெற்று இறுதியில் முக்தியையும் பெறலாம் என்றார். ஹரித்வஜ மன்னனும் பலரை விசாரித்தபடியாக விரைந்து வந்து திருப்புக்குழு அவிநாசி தலத்திற்கு வந்து சேர்ந்தான். அப்பொழுது நாககன்னிகை அங்கு கண்டபொழுது அவள் எதுவும் பேசாமல் இருந்தாள். தவக்கோலம் பூண்ட இவளிடம் நாம் மேலும் பேசக்கூடாது என்று தன்னை திருத்தி கொண்ட அந்த அரசன் சுவாமியை சன்னிதி அடைந்து மனமுருகி துதித்து நின்றான். அப்பொழுது நாககன்னிகையினுடைய விரதமும் பூர்த்தியாயிற்று. அப்பொழுது பெருமான் சிவலிங்கத்திலிருந்து தோன்றி இருவரையும் நோக்கி, நீங்கள் இருவரும் பிலத்வாரத்தின் வழியாக நாகலோகம் சென்று ஆதிசேஷனுக்கு முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டு மீண்டும் இங்கே வாருங்கள் என்று அருள் செய்து மறைந்தார். அதன்படி பிரத்வாரம் சென்று இருவரும் ஆதிசேஷனுக்கு முன் மனம் செய்து கொண்டு அங்கு 8 நாட்கள் இருந்துவிட்டு 9வது நாள் இந்த திருமணத்தை கூட்டுவித்த அவிநாசியப்பருடைய திருத்தலத்தை மீண்டும் அடைய வேண்டும் என்று எண்ணினார்கள். மறுநாள் கண்விழித்து பார்த்தால் திருப்புக்குடிய தலத்தில் இருப்பதை கண்டார்கள். இறையனை பூஜித்துவிட்டு பல வகையான ரத்னாபரணங்களையும் செய்து வைத்தார்கள். அவிநாசி அப்பருடைய சன்னதிக்கு வடகிழக்கில் நாககன்னிகை தீர்த்தம் என்று ஒன்று உண்டாக்கி பல அந்தணர்களை குடியேற்றி ஆதரித்து இறைவருக்கு சித்திரை பெருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்தி வைத்தார்கள். இறுதியில் அவிநாசி பெருமானோட திருவடியை சேர்ந்து பேரின்பமுற்றார்கள் என்று ஒரு வரலாறு பரபுராணத்தில் குறிப்பிடப்படுகின்றது. மேருவின் தென்புறம் மாளவ தேசத்தில் வியாதன் என்ற ஒரு வேடர் தலைவன் இருந்தான். அவன் 3 பெண்களை மணந்திருந்தான். இம்மூவரும் புத்திரப்பேரின்றி இருந்தார்கள். பல தலங்களையும் அவன் தரிசித்துக் கொண்டு வேடர் கூட்டத்தோடு வரும்போது நாரத முனிவரை கண்டான். அப்போது அவர் அவனது முற்பிறப்பை பற்றியும் அதில் அவன் செய்த தவறுகளை பற்றியும் விளக்கிவிட்டு, இதற்கு தீர்வாக நீ தெற்கில் சென்று திருப்புக்குடியூர் தரிசித்தால் அங்கு அவிநாசியப்பருடைய அருளால் நன்மை பெறுவாள் என்று அருளி செய்தார். அதேபோல அவனும் அவிநாசியப்பருடைய ஆலயத்திற்கு வந்து சேர்ந்து 10 பசுக்களை வைத்து அவற்றின் பாலை கறந்து பங்குனி அமாவாசை முதற்கொண்டு பெருமானுக்கு காலை அன்பகல் மாலை ஆகிய 3 காலங்களிலும் அபிஷேகம் செய்து கொண்டு காய் கனி கிழங்குகளை உண்டு 1 மாதம் உபவாசத்தோடு சித்திரை மாத அமாவாசை என்று அந்த 10 பசுக்களையும் அந்தணர்களுக்கு தானம் அளித்தால் வேண்டிய வரம் பெறலாம் என்று சொல்லிவிட்டு அவர் கைரியை நோக்கி சென்றார். நாரதருடைய வழிகாட்டுதலின்படி அவிநாசி தலத்தை வந்தடைந்தான் வேடமன்னன். அவர் கூறியவாறே பசுக்களை பாதுகாத்து வந்தான். அவற்றின் பாலால் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ண செய்தான். பெருமானை துதித்து அடியனுக்கு நல்ல புதவனை அளித்துள்ளல் வேண்டும் என்று வேண்டினான். ஒரு நாள் இரவு யாதனுடைய கனவில் பெருமான் தோன்றி, நீ இதற்காக வருத்தப்பட வேண்டாம், உனது 3 மனைவிமார்களும் 3 புதல்வர்களை பெற நாம் உனக்கு வரம் தந்தோம். அவர்களுக்கு காலகண்டன், விடகண்டன், நீலகண்டன் என்று பெயரிடுவாயாக என்று அருளி செய்தார். அதேபோல 3 மனைவிகளும் 3 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். குழந்தைகள் 3 பக்க வயதில் பல கலைகளை கற்று பிறகு தகுந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு வேடன் அரசுரிமையும் வழங்கினான். அதன் பிறகு எல்லாவற்றையும் துறந்து நகரத்திற்கு வெளியே சென்று மீண்டும் அவிநாசி தலத்தை வந்து அடைந்தான். சிவனடியார்களுடைய பாதத்தூளிகள் பெற்ற இந்த அவிநாசி திருத்தலத்தை அங்க பிரதிஷ்டம் செய்து கொண்டு மகாமண்டபத்துக்குள் சென்று வாரணாசி குழுந்தாக திகழ்ந்த பெருமானை பல பலவாக துதி செய்து ஆனந்த கூத்தாடினான். அவ்வாறு 3 ஆண்டுகள் செய்து வரலானான். தைப்பூச விழாவாகிய நாளில் பெருமானுக்கு 5 இதழ்களை கொண்ட வில்வங்களால் அர்ச்சனை செய்வித்து தரிசித்தான். ரிஷபவாகன காட்சியில் சிவபெருமானை தரிசித்துக் கொண்டு பக்தி பெருக்கால் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் உடனே செல்லும்பொழுது சோர்வடைந்து திருவீதியிலே விழுந்து இறைவன் திருவடி நிலை அடைந்து விட்டான். அதனை கண்ட தேவர்கள் மலர் மாறி விழுந்தார்கள். இவ்வாறு அந்த வேடன் நற்கதி பெற்ற வரலாறு குறிப்பிடப்படுகின்றது. இதே போல சங்ககண்ணன் என்ற ஒரு வேடனுடைய பக்தியையும் அவன் நற்கதி பெற்றதையும் இன்னொரு படலம் குறிப்பிடுகின்றது. கோட தேசத்தில் உள்ள ஒரு நகரத்தில் ஹரித கோத்திரத்தில் வந்த ஒரு ஏழை பிராமணன் தனது பிதிரு சிராதத்துக்காக வைத்திருந்த அரிசி, பயறு, காய், கிழங்கு முதலிய பொருள்களை மற்றொருவன் திருடி கொண்டு போய் தனது விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றை செலவு செய்ததை அறிந்தான். இவன் முன் செய்த குற்றங்களுக்கு இவனது பகைவர்கள் இவனை வாளால் வெட்ட விட்டுண்டிருந்தான். அவன் உயிரை யமதூதர்கள் கொண்டு போய் நரகக்குழியில் தள்ளி வைத்தார்கள். அதனால் இவன் மீண்டும் வேடர் குலத்தில் ஒரு மகனாக பிறக்க செய்தார்கள். அவனுக்கு சங்ககண்ணன் என்ற பெயரிட்டு அழைத்தார்கள். அவன் பாவமே வடிவம் கொண்டவனாக, உயிர்களை வதைப்பவனாக இளமை முதலே இருந்து வந்தான். காட்டு வழிகளில் சந்தித்து கொண்டு வழிப்பறி செய்து வந்தான். காசி யாத்திரை செய்து வந்த ஒரு பிராமணனின் கைப்பொருளை பறித்து கொண்டு அவனை கொன்றான். ஒரு நாள் காசி கங்கை நீர் நிரம்பி சொம்புகளை காவடியில் கட்டிக்கொண்டு தோழி சுமந்து வரும் கூட்டத்தாரில் பிரிந்து ஒரு வயோதிக பிராமணன் தனியே வரும்போது அவனை வழிமறித்து அடித்து காவடி முதலிய பொருள்களை பறித்து கொண்டு காட்டுக்குள் ஓடி அங்கு உணவு இருந்தபோது தாகம் தாங்க முடியாமல் காவடியில் உள்ள கங்கை நீரை தாகம் தழுவதற்காக குடித்தான். பிறகு யாத்திரை செய்வோர் யாரும் இல்லாமையால் சங்ககண்ணன் தேவாலயங்களில் சுவாமியின் திருவாபரணங்களை திருடும் கொடிய எண்ணத்தோடு காவியுடை தரித்து உபூதி உத்ராஷம் அணிந்து காவடி தூக்கிக் கொண்டு கங்கா தீர்த்தத்தோடு செல்பவர்களோடும் கூடி காஞ்சிபுரம் உள்ள தலங்களுக்கு சென்றான். ஆங்காங்கே திருவாபரணங்களை சங்ககண்ணனால் களவாட முடியவில்லை. பிறகு பவானி நதியால் சூழப்பட்ட வடபரிசாரம் என்ற பகுதியில் உள்ள பல தலங்களையும் திருமுருகன் பூண்டி என்ற தலத்தையும் கடந்து திருப்புக்குடி அவிநாசிக்கு வந்து சேர்ந்தான். அப்போது அந்த பாதகன் அன்பர்கள் பெருமானுடைய பெருமைகளை பலவாறு பேசுவதை கேட்டான். அவர்கள் கொண்டு வந்த கங்கா தீர்த்த அபிஷேகத்தை கண்ணுற்றான். இங்கே திருடுவதற்கு என்ன இருக்கிறது என்று கருதலாயினான். சுவாமிக்கு சாத்திய ரத்னாபரணங்களை திருட எண்ணினான். அங்கு இரவு காலத்தில் தங்கிவிட்டு விடீர் காலத்தில் ஐராவதத்துறையில் மூழ்கி விபூதி தரித்து கொண்டு கோயிலுக்குள் செல்பவர்களோடு சென்றான். அங்கு சாத்தப்பட்டிருந்த திருவாபரணங்களை கண்டான். ஆடவல்லானுடைய தூக்கிய திருவடியில் அணிவிக்கப்பெற்றிருந்த நாகரத்ன கற்களை பதித்திருந்த ஒரு பொற்சிலம்பை கவர எண்ணினான். ஆனால் சமயம் வாய்க்காமல் போனவே வில்வ மரத்தடியில் வேறு ஒன்றும் செய்ய முடியாதவனாகி அடலானுடைய திருவடியையும் அதில் அணிய பெற்றிருந்த சிலம்பையும் இடைவிடாடு நினைத்து கொண்டிருந்தான். அந்த சமயம் அவிநாசியில் திருவாதிரை நாள். பெருமானை தரிசிப்பதற்காக முனிவர் கூட்டங்களோடு விஸ்வாமித்திரர், ராமதேவர், கௌதமர், சௌனகர், கண்வர் ஆகிய ரிஷிகள் அங்கு வந்து நடராஜ பெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை தரிசித்துவிட்டு பஞ்ச வில்வ மரத்தடியில் வந்து மௌனமாக பஞ்சாட்சர ஜபம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சங்ககண்ணனுடைய மனத்தில் நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் புரிவதை கண்டு பலவாறு துதித்தார்கள். அவனுடைய பழைய நிலையையும் உணர்ந்தார்கள். இது அவிநாசி தலம் அல்லவா? இவனை பரிசுத்தம் அடை செய்வது பெருமானுடைய கருணை அல்லவா என்று ஆச்சரியம் கொண்டார்கள். சங்ககண்ணனும் இத்தனை நாட்களாக சதான் எடுத்துக் கொண்டிருந்த கொடிய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்க பெற்றவனாக விளங்கினான். இவ்வாறு 5 நாட்களும் சிலம்பை திருட முடியாமல் இருந்தும் அந்த தலத்திலேயே சுற்றி கொண்டிருந்தான். இறுதியில் ஒரு நாள் மாலை அவன் உயிர் துறந்தான். அப்போது சிவகணங்கள் அவனை கைலைக்கு விமானத்தை ஏற்றிக்கொண்டு சென்றார்கள். அங்கு தேவ வாத்தியங்கள் முழங்கலாயின. ஹரஹர என்ற ஒலியும் கேட்டது. பெருமானும் அவனை நோக்கி புன்முறுவல் செய்தார். தேவர்கள் இது என்ன ஆச்சரியம் என்று வினவினார்கள். அப்பொழுது இங்கு கங்காதீர்த்தத்தை குடித்தபடியாலும் அவிநாசி தலத்தை அடைந்தபடியாலும் எமது திருவடி சிலம்பை இடையறாத சிந்தையில் கொண்டபடியாலும் திருவாதிரை நாள் வில்வ மரத்தடியில் இருந்து விஸ்வாமித்திரர் போன்ற தபசிகளைக் கண்டு வணங்கியபடியாலும் புனிதமடைந்து விட்டான். இவனுக்கு சாமீப பதவியை அளித்தோம் என்று பெருமான் கூறினார். அவனும் சாமீப பதவி கொண்டு சிவகணங்களோடு அமர்ந்திருந்தான் என்று தலபுராணம் கூறுகிறது.
3: ஓம் நம சிவாய்.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நேற்று 7வது திருவிளையாடலில் எது வரைக்கும் நம்ம பார்த்தோம்? குண்டோதரன் திருமண விருந்தையும் சாப்பிட்டுட்டு பசிக்குது பசிக்குதுன்னு ஊரெல்லாம் சுற்றின கதை பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு 8வது திருவிளையாடலில் அவனுடைய பசி அடங்க போகிறத நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளவு சாப்பிட்டானே இந்த குண்டோதரன், அவன் வயிறு எப்படி இருந்தது தெரியுமா? தூறி எடுத்த கிணறு மாதிரி பள்ளமா இருந்ததான். தூறி எடுத்த கிணறுன்னா உங்க யாருக்காவது தெரியுமா? கிணறை நீங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பைப்பு தண்ணி தான், டேப் வாட்டர் தான் யூஸ் பண்றீங்க இல்லையா? கிணத்துல எல்லாம் யாரும் போய் பக்கெட் விட்டு தண்ணி அள்ளி யூஸ் பண்றதெல்லாம் கிடையாது, அதனால உங்களுக்கு தெரியாது. ஆனா கிணறு நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. இந்த கிணறு, ஏதாவது ஒரு கிணறு, பழைய கிணறு யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அது மேலே இந்த டஸ்ட் எல்லாம் விழுந்து தண்ணியே தெரியாத அளவுக்கு வெறும் ட்ரையாக டஸ்ட் கிடக்கும். குப்பை, இலை, சருகுகள் அந்த மாதிரி ஏதோ விழுந்து தண்ணியே இல்லாத அளவுக்கு ஆகிடும். இப்போது திருப்பி அந்த கிணறு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த தூசி குப்பை எல்லாத்தையும் அள்ளுவாங்க. அள்ளினா அது எப்படி இருக்கும்? ஹாலோவாக இருக்கும். உள்ள ஒரு சிலிண்டர் வந்து அப்படியே நீளமான ஒரு சிலிண்டர் ஆட்டம் உள்ள பள்ளமாக இருக்கும். இவ்வளவு சாப்பிட்ட இந்த குண்டோதரனுடைய வயறு அந்த மாதிரி பள்ளமாக இருந்துதான். இப்போது நீங்கள் என்னைக்காவது நிறையா சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா, சாப்பாடு எங்கே நீங்கள் சாப்பிட்றீங்க? ஸ்நாக்ஸ் தான் நிறைய சாப்பிட்றீங்க இல்லையா? உங்கள் அம்மாக்கள் எல்லாம் எவ்வளோ வருத்தப்படுறாங்க, அவங்க சமைக்கிற சாப்பாடை சாப்பிடாம சும்மா ஸ்நாக்ஸாக சாப்பிட்றீங்கன்னு. சரி, என்னைக்காவது நீங்கள் நிறைய சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகி நீங்கள் போட்டிருக்கிற ஸ்கர்ட்டோ இல்லை பேண்ட்டோட பட்டனோ டைட் ஆகும்ல? இந்த குண்டோதரன் எவ்வளோ சாப்பிட்ருக்கான். அவன் கட்டி இருந்த வேஷ்டி டைட் ஆகி திரும்ப அவிழ்த்து கட்டினான்னு நினச்சிங்களா? அதுதான் இல்லை. ஒன்றுமே சாப்பிடாம பசியில் வாடினவன் வயிறு எப்படி ஒட்டி போய் இருக்குமோ அந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாமல் அவன் வயிறு ஒட்டி போயிருந்துதான். பசி பசின்னு குண்டோதரன் பசி பொறுக்க முடியாமல் அழுதானான். இனிமே சாப்பிட ஒன்றுமே மதுரையில் இல்லைன்னதும் ஈசன் கிட்ட ஓடி வந்த குண்டோதரன், ஐயனே, எரியிற நெருப்புல நெய் ஊத்துனது மாதிரி ஆயிடுச்சு இவங்க போட்ட அற்ப உணவு. என்னால பசி பொறுக்கவே முடியல. எனக்கு சாப்பிடுறதுக்கும் ஒண்ணுமே இல்ல. எனக்கு சாப்பாடு கொடுக்க ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு கெஞ்சினானான். இத கேட்டுக்கிட்டு இருந்த மீனாட்சி அம்மை, அடாப்பாவி, இவன் சாப்பிட்டது அற்ப உணவுன்னு சொல்றானே, தானிய கிடங்கே காலி ஆயிடுச்சு, இவன் அற்ப உணவுன்னு சொல்றானே அப்படின்னு வாயடைச்சு போயிட்டாங்களாம். அவங்களுக்கு இன்னொரு பெரிய பயம் என்ன தெரியுமா? இந்த ஒரு பூதமே இவ்வளோ பயங்கரமா சாப்பிடுதே, இன்னும் கைலாயத்துல இருக்கிற மற்ற பூதங்கள் எப்படியெல்லாம் சாப்பிடுமோ தெரியலையே, ஈசன் இந்த பூதங்களை எல்லாம் வச்சு எப்படி சமாளிக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு வியந்து போனாங்களாம் அம்மை. இந்த பூதத்தை ஈசன் என்ன செய்ய போறாரு அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. ஏன்னா இப்போ எல்லாரும் சரண்டர் ஆயிட்டாங்க இல்லையா பெருமான் கிட்ட, பெருமானே தயவு செய்து காப்பாத்துங்கன்னு. இனி பெருமான் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவாருன்னு தெரியும். இவர் இதை எப்படி சால்வ் பண்ண போறாரு அப்படின்னு எல்லாரும் கூடி நின்று வேடிக்கை பார்த்தாங்களாம். சிவபெருமான் மனசுல அன்னபூரணி தாயார். அன்னபூரணி யாரு? பற்றாமல் வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறவங்க அன்னபூரணி. நமக்கு வந்து வீடுகளில் தானியங்கள் நிறைஞ்சிருக்கணும்னா அன்னபூரணி தாயாருடைய கடாட்சம் வேணும். அன்னபூரணி தாயார நினைச்சாங்களாம். உடனே இந்த குண்டோதரன் நின்றுட்டு இருந்த இடத்துல அந்த தரையில வந்து நாலு பெரிய குழிகள் தோண்டுச்சாமா, நாலு பெரிய குழிகள் தோண்டுச்சாமா. அந்த குழிகளில் தயிர் சாதம் ஃபுல்லாக நிரம்பிச்சான். இப்போது ரொம்ப ஹீட்டு கிளம்பிடுச்சு அப்படின்னா சம்மர் சீசன்லலாம் அம்மா என்ன சொல்லுவாங்க? கர்ட் ரைஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அந்த கர்டு தான் ஹீட்டை வந்து தணிக்கும். அந்த மாதிரி இப்போது குண்டோதரன் வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குது? வடமுகாக்கினி பொறி, சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த பொறி. அதனுடைய ஹீட்டை தணிக்கணும், அதுதான் அந்த பசியை தூண்டி விடுது. அந்த ஹீட்டை தணிக்கணும்னா தயிர் சாதம் தான் சாப்பிடணும். அதனால தயிர் சாத குழி அந்த நாலு குழிலையும் தயிர் சாதம் ஃபில் ஆச்சோம். சிவபெருமான் குண்டோதரனை பார்த்து அந்த நாலு தயிர் சாத குழிகளில் இருந்த சாதத்தை சாப்பிட சொன்னாரோ. கொடுமையான பசியில குண்டோதரன் இருக்கான். குட்டு குட்டுன்னு ஓடி போய் ஆவலா அந்த நாலு குழியில இருந்த சாதத்தையும் அப்படியே ஒரே கையில ஒரு ஒரு கையில ஒரு குழியில இருக்கிற சாதத்தை ஒரு கையில அள்ளுறது, அப்படியே நாலு வாயில அள்ளி போட்டான். போ பசி அடங்கிடுச்சு. ஆனா என்னாச்சு தெரியுமா, வாலு போய் கத்தி வந்த கதையா இப்போ பசி போய் பெருந்தாகம் வந்துருச்சு. நிறைய சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும், அது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன, கர்டு சாப்பிட்டாலே நிறைய தண்ணி தாகம் எடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி இப்போ பசி போயிடுச்சு, ஆனா பெரிய தாகம் ஏற்பட்டுருச்சு. இப்போ குண்டோதரன் சமையல் கட்டுக்குள்ள ஓடுறான். அங்க பெரிய பெரிய அண்டால வந்து குடிநீர் வச்சிருக்காங்க, ட்ரிங்கிங் வாட்டர். அதை போய் அண்டால இருக்கிற தண்ணியை பூரா அண்டாவோட அப்படி அப்படியே குடிக்கிறான். காரணமா தீருமா இந்த தாகம்? தீரலை. அண்டால இருக்கிற எல்லா தண்ணிய குடிச்சும் குண்டோதரனுக்கு தாகம் தீரவே இல்லை. குண்டோதரன் என்ன பண்றதுன்னு பார்த்தான். வெளியில ஓடி வந்தான். வந்தா குடித்தண்ணீருக்கு ஒரு கிணறு ஒன்று இருந்திருக்கு. அந்த கிணத்துக்குள்ள வாளிய உள்ள விட்டு தண்ணிய சேந்தி சேந்தி குடிக்கிறோம். 15 பக்கெட் 20 பக்கெட் 30 பக்கெட் 100 பக்கெட் 200 பக்கெட் எல்லாம் பக்கெட் பக்கெட்டா குடிச்சும் என்னாச்சு, கிணத்துக்குள்ள இருந்த தண்ணி தீந்து போச்சு. ஆனா குண்டோதரனுடைய தாகம் தீரவே இல்லை. போச்சுடா, இனி அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு சுத்தி இருந்தவங்க எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. குண்டோதரனுக்கு தாகம் தீரல, தாகம் தண்ணி தண்ணின்னு அலையறோம். சுத்தி இருந்தவங்க கிட்ட அவங்க ஊர்ல ஏரி குளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டானோ. அவங்க ஏரிய காமிக்கிறதுக்கு போனாங்களாம். அவங்க கூடவே ஓடி போய் இந்த ஏரியில அப்படியே ஏதோ இந்த சாசர் சிலர் எல்லாம் வந்து காஃபியும் காஃபி வந்து கப்பன் சாசர்ல கொடுப்பாங்க. எதுக்கு கொடுப்பாங்க, அந்த கப்பில் இருக்கிற காஃபி ட்ரெஸ்ல சிந்திடக்கூடாது அப்படின்றதுக்காக கீழே ஒரு சப்போர்ட்டுக்காக அந்த சாசர் கொடுப்பாங்க. பட் நிறைய பேர் அது ரொம்ப சூடாக இருந்ததுன்னா, ஓ இதை ஊற்றி கொடுக்கறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க போல் இருக்கு, ஊற்றி குடிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு அந்த சாசரில் அந்த காஃபியோ டீயோ ஊற்றிட்டு இப்படி சிப் பண்ணி உறிஞ்சி குடிப்பாங்க இல்லையா. அது மாதிரி இவன் என்ன பண்ணானா, குண்டோதரன் என்ன பண்ணானா, இந்த ஏரியில இருந்த தண்ணிய ஏதோ சாசர் கப்புல இருந்து உறிஞ்சு குடிக்கிற மாதிரி அப்படியே உறிஞ்சு குடிச்சிட்டானா. குடிச்சு அப்பயாவது தாகம் தீருதா? இல்ல. அடுத்து குளம் எங்க இருக்குன்ட்டு கேட்டு ஓடுறான். இப்படி ஏரி குளம் நதி ஒன்னையும் ஓடுறது இல்ல, எல்லாத்தையும் குடிச்சு தீர்ந்துட்டான். மதுரை இப்ப என்னாச்சு தெரியுமா, முதல்ல சாப்பாடு தானியங்கள் தான் இல்லாம இருந்தது, இப்ப தண்ணியும் இல்லாம போயிடுச்சு. ஊர் மக்கள் அலறிட்டாங்க. அச்சோ, இது என்னடா இவ்வளவு வேதனையா இருக்கே அப்படின்னு. திரும்பவும் குண்டோதரன், இது ஈசனாலதான் தீர்க்க முடியும் அப்படின்ட்டு ஈசன் கிட்ட ஓடி வந்தானான். இத முதல்ல செஞ்சிருக்கலாம்ல இந்த குண்டோதரன், ஓடி வந்துட்டானான். வந்து, ஐயனே, உங்க திருமணத்தை பார்க்க சந்தோஷமா வந்த எனக்கு இது என்ன சோதனை, முதல்ல ரொம்ப பசிச்சுச்சு, இப்போ தாகம் அடங்கவே மாட்டேங்குது அப்படின்னு முறையிட்டானோ. ஈசன் சிரிச்சுக்கிட்டே தன் ஜடாமுடியிலிருந்து கங்கையை எடுத்து விட்டாரோ. அவருடைய ஜடையில என்னெல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, பிறை நிலா இருக்கும், அப்புறம் கங்கை இருக்கும் இல்லையா, அந்த கங்கையை எடுத்து விட்டாரோ. கங்கை நீர் ஈசனுடைய ஜடையிலிருந்து அப்படியே குதிச்சு கீழே வருதான். வரும்போது ஈசன் வந்து குண்டோதரனை பார்த்து வை கை அப்படின்னாராம். உடனே குண்டோதரன் தன்னுடைய ரெண்டு கையையும் கரெக்டாக உழற தண்ணி அப்படியே பிடிச்சு அள்ளி அள்ளி குடிச்சானாம். இதை குடித்ததுக்கு அப்புறம்தான் குண்டோதரனுடைய தாகம் தீந்துச்சு. மதுரையில் ஓடுற வைகை ஆறு இப்படித்தான் உருவாச்சான். தாகம் தீர்ந்த குண்டோதரன் மீனாட்சி அம்மையும் சோமசுந்தர கடவுளையும் தொழுது வணங்கி தன்னை காப்பாத்தினதுக்காக நன்றி சொன்னாராம். சரி, இவ்வளோ விசேஷமான முறையில் உருவான வைகைக்கு இன்னும் சில பெயர்கள் இருக்கு தெரியுமா? சிவகங்கை, வேகவதி, சிவஞான நதி அப்படின்னு பல பெயர்கள் உண்டு. குண்டோதரன் பசி தீர்த்த இந்த குண்டோதரன் தாகம் தீர்த்த இந்த வைகை ஈசனே பேர் வச்ச நதி இல்லையா? அதனால் இந்த கதையை படிக்கிறவங்களுக்கு பல புண்ணிய நதியில் நீராடின பலனும் கிடைக்கும். ஈசன் ஒவ்வொருத்தரையும் பக்குவப்படுத்த எவ்வளோ வேடிக்கையாக விளையாடுறார் பார்த்தீங்களா? இறைவனுடைய கருணையை எங்கள் சைவ சித்தாந்த ஆசிரியர் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்த இறைவன் எவ்வளோ வேடிக்கையாக விளையாடுறார் பார்த்தீங்களா? இறைவனுடைய கருணையை எங்கள் சைவ சித்தாந்த ஆசிரியர் கோமதி நாயகம் ஐயா விளக்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவார்? நம்ம ஒவ்வொருவரும் சிறந்த இறைவன் அளவில்லாத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாராம். வேற யாராவது இருந்தா சே என்ன ஆன்மா இவன், இவனை எப்படித்தான் திருத்துறது அப்படின்னு ஒரு கட்டத்தில் வெறுத்தே போயிடுவாங்களாம், கைவிட்டுருவாங்களாம். ஆனால் சிவபெருமான் பொறுமையாக திரும்ப திரும்ப சான்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லுவார். அவர் சொல்ற இன்னொரு விஷயம், அடிக்கடி அவர் சொல்ற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அசுரர்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட தான் வரம் வாங்குவாங்களாம். அசுரர்கள் வரம் வாங்குறதே அட்டகாசம் செய்யத்தான். ஆனா பல கோடி ஆண்டுகள் கடுமையா தவம் செஞ்சதுனால சரி போனா போகட்டும் அப்படின்னு அசுரர்களுக்கு கூட கருணை காமிச்சு கேட்ட வரத்தை கொடுத்துருவாராம். இப்படி உயிர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறதுனாலதான் சுந்தர அவரை பித்தா பிறை சூடி பித்தா அப்படின்னு கூப்பிட்டாராம். இப்போ உங்க இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? இப்போ உங்க யார்கிட்டயாவது ஒரு பென்னோ ஒரு பென்சிலோ உங்க ஃப்ரெண்டு பாரோ பண்ணிட்டு திருப்பி கொடுக்கலன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க அதே ஃப்ரெண்டுக்கு உங்க திங்ஸ் எதையாவது கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்கல்ல. அப்படி ஒருவேளை மறுபடியும் நீங்க கொடுத்து அந்த ஃப்ரெண்டு அதை மறுபடியும் திருப்பி கொடுக்கலன்னா உங்களை எல்லாரும் என்ன கேட்பாங்க? லூசா, நீ அந்த ஃப்ரெண்டு தான் போரோ பண்ணுற திங்ஸ் எதையுமே திருப்பி கொடுக்கறது இல்லையே, அப்புறம் ஏன் நீ அவனுக்கு திருப்பி திருப்பி உன்னோட திங்ஸ் எல்லாம் தூக்கி கொடுக்குற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? நமக்கு திருப்பி திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுனால தான் சிவபெருமான பித்தன்னே சொல்கிறாங்க அப்படின்னு எங்கள் ஆசிரியர் ஐயா சொல்லுவார். சரி, இதோட எட்டாவது திருவிளையாடல் முடிஞ்சு போகுது. எட்டாவது திருவிளையாடல் என்ன? அன்னக்குழி வைகை ஆறு உருவாகுது. இந்த எட்டாவது திருவிளையாடலை பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் என்ன கிடைக்கும் தெரியுமா? பசி தாகம் போன்ற தொல்லைகள் ஏற்படாது. சிலரை பார்த்தீங்கன்னா அந்த டான்னு மணி அடித்தா சாப்பிட்டாகணும், பசி வந்து அவங்களால தாங்கவே முடியாது. 9 மணிக்கு காலையில் 7 மணிக்கு காஃபியோ டீயோ வேணும், 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும், 12:30 மணிக்கெல்லாம் லஞ்ச் வேணும், திருப்பி சாயங்காலம் 3 மணிக்கு காஃபி வேணும். டைம் டேபிள் போட்ட மாதிரி சிலர் வந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடலைன்னா அவங்களுக்கு பசியே தாங்காது. இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த டைமுக்கு சாப்பிடலன்னா அவங்களால பசியே தாங்க முடியாது. இன்னும் சிலர் இருக்காங்க, ஆள் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, பசி தாங்க முடியாமல் தலை சுற்றி மயக்கமே போட்டுருவாங்க. அவங்கனா இந்த மாதிரி ஆட்கள் வந்து பக்தி இருக்கும், ஆனால் விரதம் இருக்கணும், இல்லை ஒரு கோயிலுக்கு போகணும்னா உடனே பயப்படுவாங்க. ஐயோ, நம்ம போனால் டைமுக்கு சாப்பிட முடியாது, நமக்கு இதெல்லாம் ஒத்து வராதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பசின்ற அந்த ஒரு பிரச்சனையினாலேயே அவங்க நிறைய விஷயங்களை தள்ளி போடுவாங்க, தவிர்த்துருவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த எட்டாம் திருவிளையாடலை தினமும் படித்தாலோ கேட்டாலோ அதிகப்படியான பசி தாகம் மாதிரி உபாதைகள் ஒழிஞ்சு நிம்மதியாக இருப்பாங்களாம். உங்களுக்கு எட்டாவது திருவிளையாடல், இப்போ எட்டாவது திருவிளையாடல் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு உங்களுக்கு நான் 9வது திருவிளையாடல் சொல்ல போகிறேன், சரியா?
1: ஓம் நமசிவாய. You are listening to shaivam.org radio. the 24/7 spiritual channel from shayvam.org. தனதத்தன் தங்கள் குடிக்கு புனிதவதியார் ஒரே மகளாராக இருக்கும் காரணத்தால் தம்மை பிரிந்து நாகப்பட்டினத்திற்கு அவர் போகாமல் கணவனுடனே காரைக்காலிலேயே இருந்து இல்லறம் நடத்த தம் இல்லத்தின் அருகே அழகிய மாளிகை ஒன்றை அமைத்தார். தன் மகளை மனம் செய்து கொடுத்ததனால் மகிழ்ச்சி மீதூர இருக்கும் தனதத்தன் தம்பால் உள்ள அளவற்ற செல்வங்களை கொடுக்க ஏற்ற ஒப்பற்ற பெருஞ்சிறப்பினை உடைய நிதிபதியின் மகனாகிய பரமதத்தனும் மிக்க பெருவிருப்பினால் அம்மனையில் தங்கி தம் குல மரபிற்கு ஏற்ப வாணிபம் புரிந்து அத்துறையில் மேன்மை பெற்று விளங்கினான். அவ்விடத்து அவன் தன் இல்வாழ்க்கைக்கு அரிய துணையாக விளங்குகின்ற அழகிய கூந்தலை உடைய புனிதவதியார்தாமும் கண்டு எந்தை என்று இறைஞ்சி கைப்பணியான் செய்யேனேல் அண்டம்பெறினும் அதுவேண்டே துண்டஞ்சேர் விண்ணாளும் திங்களாய் மிக்குலகம் ஏழி நிற்கும் கண்ணாளா ஈது என் கருத்து என்பாராய். விடையேறும் வித்தகரின் திருவடிக்கீழ் மீதூர்ந்த அன்பு பெருந்திய பெருவிருப்பு இடையராது நாளும் பெருக மனையறத்தின் மாண்பு வழுவாது அதனை செய்து வருவார் ஆகினார். எவ்வுயிர்களும் விரும்புதற்கு உரிய சிவபெருமானின் அடியவர்கள் தம் இல்லத்திற்கு வரின் அவர்களுக்கு நல்ல திருவமுதினை அளித்தும் செம்பொன்னும் நவமணிகளும் வளமான சிறந்த ஆடைகளும் முதலான பொருள்களை தகுதியறிந்து தம் அன்பினால் தொடர்ந்து அவ்வடியவருக்கு கொடுத்தும் தேவர்க்குத் தலைவனாகிய சிவபெருமான் திருவடியின் கீழ் வைத்த உணர்வு மேன்மேலும் பெருகுமாறு ஒழுகி வரும் நாள்களில் ஒரு நாள் பரமதத்தனிடம் அவனை காண வந்த சிலர் அரியதாக கிடைத்த இரு மாங்கனிகளை கொடுக்க அவற்றை பெற்றுக்கொண்ட அவன் அவர் விரும்பும் பொருட்களை நிறைவேற்றி கொடுத்து பின் இம்மாங்கனிகள் இரண்டையும் இல்லத்தில் கொடுத்து வைக்குமாறு பணியாளிடம் கூறினார். இடம் புனிதவதியார் இல்லம்.
2: அம்மா, அம்மா,
3: இதோ வருகிறேன்.
2: அம்மா, இந்த இரண்டு மாங்கனிகளையும் ஐயா தங்களிடம் கொடுத்து வருமாறு கூறினார்.
3: அப்படியா? சரி, கொடுங்கள்.
2: வருகிறேன் அம்மா.
3: ஆகட்டும்.

0: வரவேண்டும் அடியவரே, வரவேண்டும். தங்களை வணங்குகிறேன். எங்கள் இல்லத்திற்கு தாங்கள் எழுந்தருளியது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது.
1: தாயே, அடியேன் பல தலங்களுக்கு சென்று கங்கையை சடையில் சூடிய எம் தலைவராம் சிவபெருமானை வணங்கி வருகிறேன். வரும் வழியில் தாங்கள் சிவனடியார்களுக்கு திரு அமுது அளித்து போற்றும் பண்பினை அறிந்து அடியேனும் இங்கு வந்தேன். அடியேனுக்கு மிகவும் பசியாக இருக்கிறது.
0: சிவசிவ, ஆனேற்றையுடைய எம் இறைவனின் அடியவரே தேடிப் பெறுதற்கரிய விருந்தாக இங்கு வருவாரானால் இதன் மேலும் பெறத்தக்கதொரு பேறு இல்லை. அடியவரே, தாங்கள் இங்கே எழுந்தருளி திருவமுது செய்ய இசைந்தது அடியேன் செய்த தவம். இவ்வாசனத்தில் அமர்ந்தருளுங்கள். சிவசிவ, தற்சமயம் அடியவர் திருவமுது செய்வதற்கு சோறு மட்டுமே உள்ளது. கரியமுது இன்னும் செய்யவில்லையே. அதனை செய்ய முற்பட்டால் பசியுடன் இருக்கும் அடியவர் திருவமுது செய்ய காலம் தாழ்த்த நேரிடும். சிவசிவா, நம் கணவர் அளித்த இரண்டு மாங்கனிகளில் ஒன்றை கொண்டு திருவமுது செய்துவிடலாம்.

0: அம்மையே, மிகுந்த பசியோடு இருந்த எனக்கு சுவைமிக்க இனிய திருவாமுதினை அளித்தீர்கள்.
1: சிவசிவ, கரைக்கண்டன் அடியவர்களுக்கு திருவமுது செய்வித்தல் தானே இம்மண்ணில் பிறந்தோர் பெறும் பயன். அப்பயனை இன்று அடியேனுக்கு தாங்கள் அருளி செய்தீர்கள்.
0: சிவபெருமான் திருவருள் தங்களுக்கு நிறைந்து இருக்கட்டும். சிவாயனம் சிவாயனம் சிவாயனம்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கில் அன்பார்ந்த நேர்களை, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு விளக்க உரை. 131 பாடல் முதல். வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: திருச்சிற்றம்பலம். சேர்ந்தறியா கையான்றான் பெற்றவுள்ளையே, சேர்ந்தவர்க்கு செல்வத்தை வழங்கும் வள்ளல், கூர்ந்த மதியுடையார்கள் போற்றும் தெய்வம், கொடுவினைகள் வாராமே தடுக்கும் வீரன், சார்ந்தவரை தானாக்கும் சமர்த்தன், மற்றோர் சரியில்லா தனித்தலைவன், வானோர் வாழ வார்ந்த நஞ்சு அயின்றவன்றான் மகளும் நல்ல மாணிக்க விநாயகனே, போற்றி போற்றி. உத்தமன் உமையாளோடு உயிர் தோறும் ஒழித்து நின்ற அத்தனை ரகசியத்தை அம்பலமாக செய்தார் வித்தக வியாக்கிரபாத மிகு பதஞ்சலி முனிவன். எத்தனை சமர்த்தர் என்று எண்ணினால் விடுபேரே. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை, அதிர்ச்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல், தெய்வம் இல்லனோ நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தர செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதயே பதஞ்சலி வியாக்கரபாதால் திருவடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவபுண்ணிய தெளிவு விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே 131வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவுருள் ஊட்டியுள்ளது. மனிதனுக்கு உயர்வு தருவது உபதேசம். உபதேசம் என்றால் ஞானோபதேசம். உபதேசத்தினாலதான் உயர்வு பெறுகிறான். ஞானோபதேசத்தை பெறவில்லையானால் தாழ்வை பெறுகிறான். அந்த உபதேசம் பண்ணுகின்றவன் ஞானாசிரியன். ஞானாசிரியன் எப்படி பண்ணுகிறான் என்றால், ஞான நூல்களை கற்று, ஞானாசிரியரிடத்திலே பாடம் கேட்டு, அந்த ஞான நூல்களும் அந்த ஞானாசிரியர் வாக்கியமும் சிவ வாக்கியமே, சிவ வாக்கியமே. அந்த சிவ வாக்கியத்தை உபதேசத்தை கேட்டான்னா அந்த உபதேசத்தினால சிவ பாக்கியத்தை பெறுகிறான். சிவ வாக்கியத்தை கேட்டான்னா சிவ வாக்கியத்தினாலே சிவ பாக்கியத்தை பெறும். சிவ வாக்கியம் என்றால் திருவருள், பாக்கியம் என்றால் செல்வம், சிவ வாக்கியம் என்றால் திருவருள் செல்வம், அருள் செல்வத்தை பெறுகிறான். அதனாலே உபதேசம் என்பது அவசியமானது, அவசியமாகும். உபதேசம் இல்லாமல் ஒருவனும் உயர முடியாது. அதனாலதான் அருணகிரிநாதர் உபதேச மந்திர பொருளாலே உனை நான் என இந்த அருள் பெறுவேனும். உபதேச மந்திர பொருள், ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுகிறது பொருள், என்ன பொருள், மந்திர பொருள், மந்திர பொருள். அதன் மூலமாக உன்னை நினைந்து உணர்ந்து அருள் பெறுவேனும். அந்த உபதேசம் இல்லையானால் அவனுக்கும் நமக்கும் தொடர்பு கிடையாது. சிவனோடு தொடர்பு வைத்து வைக்கின்றவர் ஆச்சாரியன். சிவனுக்கும் நமக்கும் தொடர்பு பிடித்து வைக்கின்றோம். சிவனுக்கும் நமக்கும் எவ்வளவு தூரம், அளவில்லாத தூரம். என்ன காரணம்னா, நினையாதவர்களுக்கு தூரம், நினைக்கின்றவர்களுக்கு பக்கம். நினையாதவர்களுக்கு தூரம், நினைக்கின்றவர்களுக்கு பக்கம். எங்கே இருக்கிறான் சிவன், தூரமா, உள்ளதான் இருக்கிறான். உள்ளதான் இருக்கிற பல பேருக்கு தூரமாக இருக்கிறார். அது திருமூலர் சொன்னார், சிவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை, சிவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை. ஒன்னாத்தான் இருக்கிறா, சிவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது, தெள்ள தெளிந்தார்க்கு சிவன். அவர் தான் சொல்றாரு, சிவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை, சிவனார் சிவனாரே அறிகிறது. பக்கத்திலேயே இருந்து கூட அறியவில்லை. பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் தனக்கும் பகையா இருந்தா ஒருத்தனுக்கு ஒரு தொடர்புக்காரில், வேற பேர் வெளியூருக்கார இவனுக்கு அவனுக்கும் பகை இருக்குதுன்னு தெரியாதவன் புதுசா வந்தவன் பக்கத்து வீட்டுக்காரர் பேரை சொல்லி காட்டான்னா அந்த ஆளுக்கு நமக்கு ரொம்ப தூரம் முடியாது. அந்த ஆளுக்கு நமக்கும் ரொம்ப தூரம், பக்கத்து வீடுதான் ஆனா தூரம். அது போல சீவனார் சிவனாரை அறிகிறார். சீவனார் சிவனாரை அறிந்தவன் சீவரார் சிவனாயிட்டு இருப்பார். அறிகின்றவரையிலும் தூரம், அறிந்தால் பக்கம். அறிகின்றவரையிலும் தூரம், அறிந்தால் பக்கம். எதனால் அறிய முடியும், அதான் ஞானாசிரியனுடைய உபதேச வாக்கியத்தினாலே அறிய முடியும். ஞானாசிரியனுடைய உபதேச மந்திரத்தின் மூலமாகத்தான் அறிய முடியும். அதனால அவசியமா ஞானாசிரியனுடைய உபதேசம் இருக்க வேண்டும். இப்ப நான் சொல்றது ஞானோபதேசம், நான் பேசுறது ஞானோபதேசம். ஆச்சாரியன் தீட்சையில பண்ணி வைக்கிறது மந்திர உபதேசம், இது ஞானோபதேசம். இந்த இரண்டு உபதேசத்தினாலதான் திருவருளை அடைய முடியும். இரண்டு உபதேசம் பெற்று அந்த நெறியில நிற்க வேணும். உபதேசம் பெற்று கேட்டுட்டு கேட்டது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருந்தா போச்சு, கேட்டது ஒண்ணு நடக்கும். அது நிற்கும் நன்னிலை நிற்க பெற்றார் அருள் வர்க்கமன்றி மனிதரன்றே ஐயா என்பது தாயுமானோர். நிற்கும் நன்னிலை நிற்க பெற்றார், நிற்கும் நன்னிலை நிற்க பெற்றார் அருள் வர்க்கம் அன்றே மனிதரன்றே ஐயா என்பது தாயுமானோர் பாடல். அதனால யானாசினுடைய உபதேசத்தை கேட்டு அதன் மூலமாக ஞானத்தை பெறுதல். அடடா, ஞானத்தை பெறுதலுக்கு இந்த மனித பிறவிதான் பொருத்தமானது. அந்த மனித பிறவியில ஞானோபதேசத்தை பெற்று விட்டான்னா அவை எல்லாம் பெற்று விட்டான். எல்லாம் பெற்றும் லாபம் அங்கில்லை, திருமூலர் தான், எல்லாம் பெற்று லாபம் அங்கில்லை, எல்லாம் பெற்று லாபம் அங்கில்லை, எல்லாம் தருகின்ற சிவனை அறியவில்லையாயின், சிவனை அறியவில்லையாயின் எல்லாம் பெற்றும் லாபம் அங்கு. உலகப் பொருள் அத்தனையும் பெற்றாலும் உயிருக்கு உரிய தராது, சிவனை பெற்றால்தான் உயிருக்குரிய. சிவனை எப்படி பெறுவது என்று கேட்டால் அதான் சிவ வாக்கியத்தினாலே. அது சிவ வாக்கியம் யாரு சொல்லுவான்னா ஆச்சாரியன், ஆச்சாரியன் ஞானாசிரியன். மனித பிறவியில ஞானாசிரியனை பெற்று விட்டான்னா அவன் எல்லாமே பெற்றவன். ஞானாசிரியனை பெறவில்லையானால் ஒன்றும் பெறாதவன். அதனால மனித பிறவிக்கு முக்கியமானது உயர்வு தருவது ஞானோபதேசம் தான். அந்த ஞானோபதேசம் இந்த ஞான நூல்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது. ஞான நூல்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது. அது சொல்லுகிறவன் எப்படி இருக்கணும்னா, தினந்தோறும் சிவபூஷை பண்றவனா இருக்கணும், முறைப்படி ஆகம விதிப்படி. இப்ப நான் பேசுறேன்னா, நான் சிவபூஷை பண்ணாம தீட்சை இல்லாம பேசினேன்னு வச்சுக்க, அதுக்கு பவர் இல்லை. அது எது மாதிரின்னா, அதிகாரம் இல்லாதவன் கையெழுத்து போடுறாப்புல. அதிகாரம் உள்ளவன் கையெழுத்து போட்டான்னா அதுக்கு பவர், அதிகாரம் இல்லாதவன் கையெழுத்து போட்டான்னா போலி செல்லாது. அது போல இப்ப நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். எப்படி அதிகாரம்னா, 72லயே சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, மூணு தீட்சை 1972ல், அதுல ஒரு 28, இதுல ஒரு 21, 49 வருஷமா பூசை பண்றேன். 49 வருஷமா சிவபூஷை அக்கினி காரியம். 72லயே நிர்வாண தீட்சை, கல்யாணத்துக்கு முந்தைய நிர்வாண தீட்சை. எதுக்கு சொல்றேன்னா, ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் உணர பேதையரில் பேதையரில்ங்கிறார். தான் ஓதி உணர வேணும், பிறருக்கு உபதேசம் பண்ணிட்டு தான் கடைபிடிக்கவில்லையானால் அவன்கிட்ட கேட்டவனுக்கும் பலன் இல்லை. அதனால 72லயே நிர்வாண தீட்சை. அதனால இப்ப நான் சொல்றதுக்கு தகுதி எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்குறான். ஞானோபதேசம் பண்றதுக்கு தகுதியே ஆண்டவன் தந்திருக்கிறான். விளக்குதா? அதனாலே எங்க குருநாதர் பெரிய கடல், எங்க குருநாதர் பெரிய கடல், வடமொழி தென்மொழி ஞானத்துல பெரிய கடல். நீங்க பாத்துருக்கீங்களா? பார்த்ததில் பெரிய கடல். அவர்கிட்ட உபதேசம் பெற்று அதுக்கு மேல ஞான நூல நிறைய படிச்சு அதன் மூலமா இப்ப உங்களுக்கு பேசுறேன். விளங்குதா? அதனால உங்களுக்கு பலன் அதிகம். இத்தனை பவர் எல்லாம் உங்களுக்கு வருது, இத்தனை பவர் எல்லாம் வருது. ஆகவே இதுல முக்கியமா தானத்தை பத்தி சொல்றாரு, நிறைய தானத்தை பத்தி. அது அடியார்களுக்கு கொடுக்கறோம். அடியார்களுக்கு கொடுக்கறனா சிறப்பு, சிறப்பு. வரியார்க்கொன்று ஈவதே ஈகை என்றார் போல, அடியாரு கொடுப்பதுதான் தானமே, அல்லாதவர்களுக்கு கொடுப்பது ஈயம். அடியார்கள் கொடுப்பத தானம். சிவனடியார்களுக்கு சிவபக்தர்களுக்கு செய்வதுதான் சிறப்பு. அதுல ஒவ்வொரு பொருளா சொல்லிட்டு வராரு. இந்த 131வது பாட்டுல புலித்தோல் மான்தோல் கொடு போராடையம் என்கிறார். அது ஆசனத்துக்கு புலித்தோல் மான்தோல் போட்டு பூஜை பண்ற ஒரு முறை இருக்கு. ஆயினும் கூட அது கூட கொஞ்சம் புறம்பு, ஏன்னா ஒரு பிராணியினுடைய தோல் அது நாங்கள்லாம் உபயோகப்படுத்துறது இல்லை. ஆனா அது வழக்கத்துல இருக்கு. ஆனா புலித்தோல் மான்தோல் உட்கார்ந்து பூஜை பண்றவளை பார்த்துருக்குறோம். ஆனாலும் ஒரு பிராணியினுடைய சருமத்தினுடைய ஒரு தோல். அதனால பலகையில, ஆமா, மாம்பலகை முதலான பலகையில இருந்து செய்வது, பலாப்பலகை, மாம்பலகை, இந்த மாதிரி பலகையில இருந்து செய்வது விசேடம். அதனால புளித்தூள் கொடுத்தாலும் புண்ணியம்னு சொல்றாரு. அது வழக்கத்துல இருக்கு, நூல்கள்ல இருக்கு. ஆனாலும் அது ஓரளவு கொஞ்சம் புறம்புதாது. அதுக்கு மேல சிவனடியாருக்கு அண்ணன் ஊட்டு ஊரடையும் போல, முதல்ல முன்னாடியும் சொல்லி இருக்கிறாரு, இதுல ஒரு மாதிரியா சொல்றாரு. அண்ணன் ஊட்டுதல், ஊட்டுதல் என்றால் இதுல நம்ம பெரிய புராணத்துல பல இடங்கள்ல ஊட்டுதல் தான் வரும். ஆனா ஊட்டுதல்னா யாருக்கு ஊட்டுறது? பிள்ளைக்கு ஊட்டுவோம், சிறு குழந்தைக்கு தானே ஊட்டுவோம். சிறு குழந்தைக்கு தானே ஊட்டுறதுன்னு, பிள்ளைக்கு சோறு ஊட்டுட்டியான்னு கேட்போம். இந்த மாதிரி தாத்தாவுக்கு சோறு ஊட்டிட்டியான்னு கேட்பாங்களா? மாமாவுக்கு சோறு ஊட்டினியான்னு கேட்பாங்களா? பிள்ளைக்கு சோறு ஊட்டுட்டியான்னு கேட்கறது வழக்கம். விளங்குதா? இந்த மாதிரி மாமாவுக்கு சோறு ஊட்டினியா அப்படின்னா கேட்பாங்க. மாமாவுக்கு சாப்பாடு ஊட்டியான்னு கேட்பாங்க. அப்படித்தானே கேட்பாங்க. ஊட்டுதல் ஊட்டுதல்னு சொல்றாரு சேர்க்கலாரு சொல்றாரு உறிஞ்சு சொல்றாரு. அது என்ன காரணம் அப்படின்னா, பிள்ளைக்கு எப்படி உபசாரம் பண்ணி பிரியமாக ஊட்டுவோமோ அது போல அடியாருக்கு ஊட்டுதல், அடியாருக்கு ஊட்டுதல். அதே அவை பாட்டி ஏ பாண்டியன் கேட்டான், 4 கோடி கவி பாட முடியுமான்னு. 4 கோடி, 4 கோடி பாட்டு, 4 கோடி பாட்டு பாட முடியுமான்னா பாடுறேன்னா பாடுறேன்னா. அவ என்ன பண்ண தெரியுமா, மதியாதார் முற்றம் மதித்தூருகார் சென்று மிதியாமை கோடி வரும், 1 கோடி தீர்ந்து போச்சு. மதியாதார் முற்றம் வீடு, மதியாதார் முற்றம் மதித்தூருகார் சென்று மிதியாமை கோடி வரும். உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி வரும். உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில், இதுல ஊட்டாதார்னு வருது இல்ல. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் ஜாதத்தை வச்சுப்பிட்டு அவ வாட்டு ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு தான் வச்சுக்க, சாப்பிடவே மனசு வராது. ஜாதம் பையுமானு கேட்க உனக்கு வெக்கமா இருக்கும். புதுசா வந்தவன் வீட்டுக்காரனுக்கு வெக்கம் இருக்காது, வீட்டுக்காரன் வெக்கமா இருக்க கூடாது. துக்கத்தை எல்லாம் விட்டுரும். விளங்குதா? இப்ப புதுசா விருந்துக்கு போனவன் என்ன பண்ணுவேன்? அவ பாட்ட ஒரு இட்லி ரெண்டு இட்லி வச்சு போட்டு அந்த பக்கம் போயிட்டான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன் அவன்? தானா எந்திரிச்சு போக முடியாது. அதுதான் சொல்றாரு, உன்னீர் உன்னீர் என்று உட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கூடியும், கோடி கொடுத்தும் குடிப்பறந்தார் தம்மோடு கூடுவதே கூடியும். பொருள் நிறைய பொருளை கொடுத்து கூட நல்ல குடியிலே பறந்த நல்ல தன்மையுடையவர்களோடு சேருவதே கூடி விடும். இன்னொரு கோடி, மூணு கோடி ஆச்சா? கோடி கொடுத்தாலும் கோடி கொடுத்தாலும் தன்னுடையனா கோடாமை கூடி வரும். சொன்ன வார்த்தை தவறாமல் புதுக்கோடி. இப்படி நாலு கோடி, இப்ப நாலு கோடி பாடியாச்சுப்பா, நாலு கோடி பாட்டு பாடியாச்சு. இல்லதா? அது போல அதுல உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உபசாரம் உபசாரம் உபசாரம். அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா, அதனால அடியார்களுக்கு நல்ல உபசாரம் பண்ணணும். அது வந்து இதுல சொல்றாரு விவேக சிந்தாமணியிலே, முப்பளம் உடுபாலன்னும் முகம் கெடுத்து இடுவாராயில், முப்பளம் உடுபாலன்னும் முகம் கடுத்து இடுவாராயில் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகுந்தானே. முதல்ல சொல்றாரு, உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை வீசி, உப்பில்லா குளிர்ட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை வீசி, உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழம் பலா வாழைமா, முப்பழம் உடுவால் அண்ணம் முகம் கடுத்திடுவாராயில் கப்பிய பசியனோடு கடும் பசியாகும் என்பது. அதனாலதான் இதுல ஊட்டுகள்னு சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, போற்றை வென்ற குலகன் அடியறை, யமனை சங்காரம் பண்ணியவனாகிய சௌருமானுடைய அடியாரை போற்றி, போற்றின்னா அவங்களுடைய வார்த்தையினாலே போற்றி, மலராலே போற்றி, போற்றி அன்னம் பொலிபுற ஊட்டினோர் ஆற்றுமோர் கற்பம் ஆயிரம் கோடி மேல் வீற்றிருப்பர் உருத்திரன் வைப்பர். ஆயிரம் கோடி கற்பத்துக்கு மேல உருத்தர லோகத்துல இருப்பாரலாம். சிவனடியார்களை ஊட்டினவர், அன்னம் ஊட்டினவர். அதான் இப்ப ஊட்டுதல சொன்னல, கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஆமா, சாப்பாடு ஊடும் போது ரொம்ப சாக்கிரதாத்தான் அமர்நீதி நாயனராஜி சொன்னல, அடியார்கள் செய்த உபசாரத்துல நாங்க தவறு இல்லாம செய்திருந்தோமானால் இந்த தராசு நேரானி கேட்டு சொன்னார்கள். அதனால அடியார்களுக்கு சாப்பாடு போது சாக்கிரதையா இருக்கணும், கவனமா பண்ணணும். மூதையை சிவ லோகன் முதற்பதி, போதுகால அநேகம் ஓப்பூரி, ஏதமல் சிவன் போன்றங்கு செந்தவன், நீதி மன்னவராகி நிலத்தராய். அதனாலே இப்ப அடியார்களுக்கு சாப்பாடு போடுறாங்கல்ல, போடுகின்றவர்கள் தீட்சை சிவபூஷை உடையவர்களா இருந்தா அவர் நேரா சிவலோகத்திலே இருப்பார்களாம். இப்ப பூஷை சிவதீட்சை இல்லாதவர்களும் அடியாரு சாப்பாடு போடுறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்களா? உருத்தர லோகத்துக்கு போவாங்களா? மறுபடியும் வந்து பறப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு சிவதீட்சை சிவபூஷை இல்லாமையினால இங்க வந்து பறந்தா அரசராக பறப்பார்களாம். அடியவருக்கு சாப்பாடு போட்டதுனாலே அரசராக பறப்பார்கள். சித்தி மூல சிந்தி மூல திமிர இருவினை, பந்த வீடு என்பது மூலவாசம். அதான் அப்படி பிறந்தால், அவர் அரசராக பிறந்தாலும் அவர்களுக்கு என்னமா இருக்கும்னா, தவத்திலேயே சிவத்திலேயே எண்ணம் இருக்குமா. இப்ப அரசனா பிறந்தா என்னமா இருக்கும்? சுகபோகத்தை அனுபவிப்பதுல தானே என்ன வரும்? அரசனா பிறந்தா இருக்கிற சுகபோகங்களை அனுபவிக்கவும் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கம்பீரமா இருக்கவும் தானே நினைப்பேன். அப்படித்தான் நினைப்பேன். முன்னப்பிறவியில தவஞ்சியாதவன், பொது தர்மத்தை செய்தவன் கூட அரசனாக பிறக்கலாம், அவன் அப்படி இருப்பான் சுகபோகங்களை அனுபவிப்பதில். சிவபுண்ணியத்தை செய்தவன் அரசனாக பிறந்தா சேரமான் பெருமாளை போல இருப்போம். சேரமான் பெருமாள் அரசர் தானே, அரசர் தானே. அவங்க பரம்பரையில இருந்த அரசன் காட்டுக்கு தவத்துக்கு போட்டான், கருத்துக்கு போட்டான். அதன் பிறகு அந்த பரம்பரையில வேற அரசர் இல்லை, அவர் பங்காளி. இவர் இவர் வந்து திருவஞ்சகலத்துல சுவாமிக்கு பணி செய்துகிட்டு இருந்தாரு, பூப்பறிக்கு கட்டி போடும். மந்திரிகள்லாம் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க வம்சத்துல இருந்த அரசர் காட்டுக்கு தவத்துக்கு போயிட்டாரு, நீங்க தான் அரசாடுறதுக்கு உரிமை உடையவங்க, அதனால நீங்க வந்து அபிஷேகம் பண்ணி கொண்டு ராஜ்யத்தை ஆள வேணும்னு சொன்னாங்க. அப்படி சொன்னா என்ன பண்ணணும், என்ன செய்யணும் சொன்னா? நீங்க வந்து ராசபதவி ஏற்றுங்கன்னு சொன்னா என்ன பண்ணணும் சொன்னா? சொல்லணும், உடனே போகணும், உடனே போகணும். இல்ல, அவருக்கு அந்த ஓரம் தெரியல. என்ன சொன்னாரு தெரியுமா? நான் சாமிய கேட்கறேன், அவர் உத்தரவு கொடுத்தாருன்னா நான் வந்து ஏத்துக்கிறேன். என்ற ராசபதவிக்கு போய் சாமியா கேட்கணும், ராசபதியை வாங்கிட்டா அப்புறம் சாமிக்கு நல்லா கூட செய்யலாம் அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் வழங்குதா? அதனாலே அப்படி சொல்லல அவரு, நான் சாமியை உத்தரவு கேட்கறேன், சாமி உத்தரவு கொடுத்தா வந்து அந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு. சாமியை போய் பெருமானே நான் செய்யற உன்னுடைய பணிக்கு இடையூறு இல்லாமல் ராஜ்யத்தை நடத்துவதற்கு எனக்கு புத்தியும் ஆற்றலும் தந்தாயானால் அந்த ராஜ பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய பணிக்கு இடையூறா இருந்தா அந்த பதவி வேண்டாம் அப்படின்னு இப்படி கண்ணை மூடி கும்பிட்டு பார்த்தாரு. கிரீடம் முன்னாடி இருந்துச்சு, ஜெகமான் பெருமாளுக்கு சிவபெருமானே கிரீடம். அப்படி கண்ணை மூடி கும்பிட்டாருப்பா, ராஜாவுக்கு வேண்டிய அடையாளம் எல்லாம் முன்னாள், அவருக்கு முன்னால ராஜ கிரீடம். அவர் தான் வண்ணான்கால விழுந்து கும்பிட்டார் அந்த உவர் மன்னக்கள். எதுக்கு சொல்றேன்னா, முன்னே சிவபுண்ணியத்தை செய்தபடியினாலே இப்ப அரசனாக பிறந்தும் அந்த சிவ புத்தியில பண்ணு புத்தியத்திலிருந்து சிவ பத்தியிலிருந்து மாறவில்லை. நல்லா விளங்குதா? அதனாலே என்ன சொல்றாரு, இப்ப அவங்க சிவனடியாருக்கு அண்ண ஊட்டினவர்கள் சிவ தீட்சை சிவ பூசை இல்லாதவர்களாக இருந்தால் அந்த ஊட்டியதனாலே சிவரோகத்து போவார்கள், மறுபடி பூமியில பிறப்பார்கள். பிறந்தால் எப்படி இருப்பாரோ அரசராக இருப்பார், நீதிமன்னவராகி நிலத்தராய். அதுக்கு மேலே அந்த புண்ணியத்தினாலே, எந்த புண்ணியத்தினாலே, சிவனடியாருக்கு அன்ன ஊட்டிய புண்ணியத்தினாலே அவர்களுக்கு சிந்தி மூல திமிரம் இருவனை, மூல திமிரம் என்கிற ஆணவமலமும் இருவனையாகிய கண்மமலமும் சிந்தி, ஆணவமலமும் கண்மமலமும் சிந்தி போய், சிந்தி போயினா அழிந்து போய், ஆணவமலமும் கண்மமலமும் சிந்தி போயே பந்த வீடு என்பது மூலபாசமும் எந்தை பாதத்து இணங்குவர். அதனால பந்தமாகிய மாயாமலமும் போயே அதுக்கு மேலே எந்தை பாதத்து இணங்குவர். அதுக்கு மேல சிவபெருமானுடைய திருவடியிலேயே அவர்களுக்கு அண்ணம் இருக்குவான். சிவனடியாருக்கு அண்ணம் ஊட்டியது. நீங்க லேசா நினைச்சுப்படாதீ, மாகேஸ்வர ஊசியை லேசா நினைச்சிடாதீ. நல்ல அன்போடு நான் சொன்ன மாதிரி பயபக்தியோடு ஒருத்தருக்காவது சிவபூஷக்காரனுக்கு சாப்பாடு போட்டா அதனுடைய புண்ணிய அளவு சொல்ல முடியாது. நல்ல விளங்குதா? அதனால நீங்க முடிஞ்ச வரையில அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளை ஏற்படுத்தி கொண்டு ஒருத்தராவது ரெண்டு பேருக்காவது அப்படி சிவபூஷை பாத பூஷையை பண்ணி அண்ணம் ஊட்டும். நல்ல விளங்குதா? ஆமா ஐயா, கேட்டதுனால ஒரு பலன் கிடைச்சது, கேட்டதுனால ஒரு பலன் கிடைச்சது. அப்படின்னா இது செய்தாலே பலன், இந்த காரியத்தை செய்தாலே. அதனாலே பந்தம் வீடென்பது மூலபாசமும் எந்தை வாதத்தை இணங்குவர் ஏகமாய் அந்தமில் குறவன் திருமானையா. அது அடுத்தாப்புல சொன்னாரு பாரு, இந்த பிறவியில பறந்து அவர்கள் சிவனை சேருவார்கள். அது எப்படி சேருவார்கள் என்றால், நான் முன்னே சொன்ன மாதிரி சொல்றாரு பாரு, கரெக்டா குறவன் திருவானையால். குறவன் என்றால் ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தினாரி, குறவன் திருவானையால் எழுதுகிறார். இந்த பிறவியில அவர்கள் ஆச்சாரியத்தில் தீட்சையை பெற்று மந்திரோபதேசம் ஞானோபதேசத்தை பெற்று அதன் மூலமாக சிவனை சேருவார்கள். இப்படி ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் எல்லாமே சிவனை சேர முடியும். நல்ல விளங்குதா? தென்புலத்தவர் நாளில் திருவமுது அன்பினர் சிவ பத்தற்கரித்தெழில் துன்பகன்று பிதிர்கள் சுகந்தடி இன்பினர் சிவலோகத்து இருப்பறை. தென்புலத்தார் பிதிர்கள் தினம், பிதிர்கள் தினம்னா திவசம் வருதல்லவா, சிறார்த்தம். நம்முடைய முன்னோர்கள் காலமான நாள் இருக்கே அதுக்கு சிறார்த்தம் திவசம் என்று பெயர். அந்த நாளிலே சிவனடியார்களுக்கு திருமுது ஊட்டினால் பிதிர்கள் வேறு இடங்களிலே தாழ்ந்த இடங்களில் இருந்தாலும் அவர்கள் சொர்க்கத்து போவார். பிதிர்தனத்திலே, பிதிர்தனத்திலே சிறார்த்தம் திவசமாகிய அந்த தினத்திலே அடியார்களுக்கு திருவமுது படைத்தார். அது சிவரகசியத்திலே அந்த சிவனடியார்கள் ஒருவர் வீட்டுக்கு வந்தா அவனுடைய முன்னோர்கள் எல்லாம் கூத்தாடுவார்களாம், நமக்கு நல்ல காலம் வந்துருச்சு, நமக்கு நல்ல கதி கிடைக்கும். சிவனடியார்கள் வந்தால் ஐயோ அடியார்கள் பெருமை அளவு சொல்ல முடியாது, அடியார்கள் பெருமை அளவு சொல்ல முடியாது. அதனால நீங்க அடியார்களா இருக்கிறீர்களா, அந்த அடியார்கள் தன்மையிலிருந்து மாறப்படாது. இவ்வளவு பெருமை நமக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த பெருமையை காப்பாற்றணும். தன்மையினாலும் குணத்தினாலும் வசனத்தினாலும், தன்மையினாலும் குணத்தினாலும் வசனத்தினாலும் செய்கையினாலும் தவத்தினாலும் அடியார்களாயிருக்கின்றவர்கள் இந்த பெருமையை காப்பாற்றிக் கொள்ளணும். பணம் வச்சிருக்கிறவன் எப்படி இருக்கணும், தனக்கு பாதுகாப்பான ஆளோட இருக்கணும். பணம் வச்சிருக்கிறவன் பாதுகாப்பான ஆளோட இருக்கணும். பணக்காரன் ஆள் வச்சிருக்கிறாங்களா, பணக்கார ஆள் வச்சிருக்கிறாங்களா, அதே போல அடியார்கள் பணம் உடையவர்கள், செல்வம் உடையவர், அருள் செல்வம் உடையவர்கள். இப்ப பணம் இல்லையனா ஏழை, தனம் இல்லையனா ஏழை, தவம் இல்லையனாலும் ஏழை. நல்ல பாருங்களா, தனம் உள்ளவன் பாதுகாப்பாக ஆள வைத்திருப்பான், அதே போல தவம் உடையவனும் தவம் சிதந்து போகாம வேற வேறு பறிச்சுக்கிட்டு போகாம சுத்தி ஆள் வச்சிருக்கணும். அதான் அடியார் கூட்டத்தோட சேர்த்து வைங்கிறது அப்படி சொல்லு. அப்படி சுத்தியே அடியார்கள் இருந்தா நம்முடைய தவத்துக்கு சிதை வராது, நம்முடைய தவத்தை கெடுக்க மாட்டார்கள், தவத்தை அவர்களும் தவத்தை பற்றி சிந்திக்க நாமும் சிந்திக்க ஜீவன பேச சிரிப்பார் கழிப்பார் தியானிப்பார் திரண்டு திரண்டு ஒன்றுவார் தவிப்பார் கேட்பார் மெச்சுவார் என்று எல்லாரும் ஒரே கட்சி ஒரே கட்சி. அப்படி தவம் இல்லாதவனோடு சேர்ந்தோம்னா அவன்கிட்ட இந்த ஞானத்தை பேச முடியாது, நம்மகிட்ட இருக்க தவம் குறைஞ்சு போகும். அதனாலதான் பக்தரோடு இணங்கு அல்லாதாரோடு இணங்கற்கணும், பக்தரோடு இணங்குக அல்லாதாரோடு. அதே இந்த இணங்கிற வாக்கியத்தை திருவாசகத்திலிருந்து எடுத்திருக்கிறாரு. இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து அடியார்னு இருப்பாங்க, வெறு அடியாரா இருப்பாங்க, சீருகின்ற அடியார்களாக இருப்பார்கள். சீருகின்ற அடியார்களாக இருக்கப்படாது, சீரடியாராக இருக்கும். சீரடியார் வேறு சீருகின்ற அடியார் நல்ல புரியுதா? வணங்கத்தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து சீரடியார் நல்ல வழங்குதா? அது இதுல கூட திருவம்பாவோட சொல்றாரு, முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை பெருமைக்கும் வேர்த்துமை பெற்றியனை உன்னை பெறானாக பெற்ற உன் சீரடியோ. அந்த சீரடி அங்க அங்க வார்த்தை உன்னை பெறானாக உன்னை தலைவனாக பெற்ற அடியார்கள் மாத்திரம் சொல்ல, நாங்க நல்ல அடியார்கள் சாமி, அதனால எங்களுக்கு நல்ல கணவனா பார்த்து உனக்கிட்ட பத்தி உள்ளவனா பார்த்து எங்களுக்கு அமைச்சு வையின்னு கேட்குது அந்த பொண்கள். இதெல்லாம் எப்படி திருவாசக வாக்கியம்? அதனாலே இப்படியே தென் புலத்தவர்கள் புதிர்கள் தனங்களிலே அடியார்களுக்கு திருவமுது படைத்தால் பிதற்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள். பிதற்கள் சொர்க்கம் இங்க நம்ம செய்யற காரியத்தினாலே முன்னோர்களுக்கு நன்மை கிடைக்குது தீமை கிடைக்குது. நம்ம அக்கிரமத்தை பண்ணோம்னா முன்னோர்களுக்கு நரகம் கிடைக்குது. தென்புலத்தவர் நாளில் திருவமுது அன்பினர் சிவ பத்தற்கு அரித்தடில் துன்பகன்று பிதற்கள் சுகந்தடி இன்பினர் சிவலோக திருப்பறை. அதனாலே சிவபக்தர்கள் அவனும் சிவபக்தனா இருந்து திருவமுது ஊட்டினானா பிதற்கள் சிவலோகத்து போகிறார். சிவனடியார ஸ்நானம் செய்தி போரடையும் போலம் ஸ்நானம் ஸ்நானம் குளிக்கிறது, அதுக்கு வேண்டிய ஒரு பாஷா ஆரம்ப போறது பண்ணுவோம். அப்படி சொல்றாருப்ப சிவனடியார குளிக்க வச்சா ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்க, அங்க போனா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வீடு மாதிரி பண்ண முடியாது அல்லவா, அவங்க வேண்டிய ஏற்பாடு பண்ணி ஸ்நானத்துக்கு போகிறது உபச்சாரம் பண்ணான்னு வச்சுக்கோ, அதுக்கு பண்ணும். அதே மாதிரி முத்தன் வேத முதல்வன் சிவனவன் பத்தர்வாதம் பணிந்தவர் கண்பினால் சுத்த ஞானம் செய்வித்திடும் தோயவர் பத்தியார் செய்த பாவங்கள் போன்றுமே. அவர்கள் ஸ்நானம் பண்ண வைத்தவர்களுக்கு அவர்களுக்கு முன்னே செய்த பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சிரும்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Sivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு முருகநாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: எடுக்கும்

Amen.

தமியர்க்கு இறங்காய், தமியர்க்கு இறங்காய், புன்னை மலர்த்தலை வந்து உறங்கும்

పార్వతి పదయ அம்பலவானுடைய பெருந்தருணையினாலே பெரிய புராணத்திலே இருந்து முருகநாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பெரிய புராணத்திலே வருகின்ற நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான திருப்பணியை செய்து அதன் மூலமாக அருளை பெற்றவர்கள். பொருளை பெறுவதற்கு ஒரு தொழில் செய்வது போல அருளை பெறுவதற்கும் ஒரு தொழில் செய்கிறோம். பொருளை பெறுவதற்கு ஒரு தொழிலும் செய்யாதவனுக்கு பொருள் சேராது. சோம்பர் என்பவர் தேம்பி திரிவர். பணம் ஏறணும்னா ஏதாவது தொழில் பண்ணாதான் ஆகணும். ஒண்ணுமே செய்யாம பணம் சேராது. அதனால வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு தொழிலை செய்து பொருளை சேர்ப்பது போல அவரவருக்கு என்ற வகையிலே தொழிலை செய்து அதன் மூலமாக அவளை சொல்லும். மனுஷனா பிறந்தவர் ரெண்டையும் பெற வேணும், பொருளையும் பெறணும் அருளையும் பெறணும். பொருளை பத்தி நல்லா தெரியும், அவளை பத்தி தெரியாது. அருள்னா என்னன்னு தெரியாது அல்லவா, பொருள் நன்றாக தெரியும். அப்படி அருளை பெறுவதற்காக இந்த நாயன்மார்கள் பல வகையான திருப்பணிகளை செய்து, திருப்பணினா சிவனுக்கு உகந்த பிரியமான ஒரு காரியத்தை செய்யும், அதன் மூலமாக அருளை பெற்று நம்மை போல மனிதராக மனிதர் வயிற்றில் பிறந்தவர்கள்தான் நாயன்மார்கள். அவர்கள் இப்ப தெய்வமாக இருக்கிறார்கள். நம்ம போல மனுஷனா பிறந்தவன் நல்ல பணத்தை செலவு பண்ணி அதிக ஓட்டு வாங்கிட்டான்னு மந்திரி ஆகிறாங்க. அது போல வந்து நல்ல கைத்தறியும் சொல்லை செய்து அதன் மூலமாக சிவமாக அவள் தெய்வமாக மனிதன் தெய்வமாகவும் உயரலாம், மிருகமாகவும் போகலாம், மேலையும் போலாம் கீழையும் போகலாம். அது அவரவர் செய்கின்ற செயலை பொறுத்தது. உயர்ந்த செயலை செய்தால் உயர்ந்து விடுகிறார், தாழ்ந்த செயலை செய்தால் தாழ்ந்து விடுகிறார். அப்படி உயர்ந்த செயல் என்ன வந்து கேட்டால் அது சிவனை நோக்கி செய்கின்ற செயல், சிவனுக்கு சிவாலயத்துக்கு சிவந்தியாருக்கு செய்கின்ற செயல்கள். உயர்ந்த செயல்களில் எல்லாம் உயர்ந்த செயல், உயர்ந்த செயல்களில் எல்லாம் உயர்ந்த செயல். அப்படிப்பட்ட உயர்ந்த செயல்கள் பல, சிவபெருமானுக்கு செய்கின்ற பணி பல. கோயிலை கூட்டுதல் உயர்ந்தது, கோயிலை கூட்டுதல் உயர்ந்தது. அந்த கோயிலை கூட்டுகிற விளக்குமாறு திருவாறு அதுக்கு திருவலகு, திருவலகு அந்த திருங்கிற அடைமொழியோடு சேர்ந்துதான் அதை சொல்லப்படுவோம். நம்ம வீட்டில் இருக்கிற விளக்கு மாற்ற திருவலகு எடுத்துக்குவான்னு சொல்வதில்லை, அது விளக்குமாறு தான். விளக்குமாறுன்னு விளக்குமாறு விளக்குதல்னா தூய்மைப்படுத்துதல், தூய் தூய்மைப்படுத்துகின்ற மாறு, மாறுங்கிறத அதுக்கு பெயர். விளக்குதல்னா துளிப்பெயர்னு பெயரு. விளக்குதல்னா இப்ப பாத்திரத்தை விளக்குதல், விளக்குதல் அல்ல குண்டலான போட்டா போச்சு. இது மத்தளதான பாத்திரத்தை நன்றாக விளக்கு விளக்குதல். அதே போல இடத்தை விளக்குதல், இடத்தை விளக்குதனாலே தூய்மைப்படுத்துவதனால அது விளக்குவாருன்னு. அது கோயில்ல இருந்துச்சுன்னா அதுக்கு திருவாரங்கிறது. கோயில் இருக்கிற அந்த விளக்கு மாத்தே வந்து அந்த விளக்கு மாத்த எடுன்னு சொல்லப்படாது, சொன்னா குட்டை சௌர்வம் பூஜிக்குவாரு. திருவாரங்கன்னு சொல்லணும், இருக்கிற இடத்த போல அதுக்கு பவர். அது இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற நாய்க்கு ரசிகர் சூப்பர் ஸ்டார் வீட்டுல இருக்கிற நாய்க்கு எவ்வளவு வித்தியாசம். நாய்னா நம்ம வீட்டுல இருக்கிற நாய்க்கு மரியாதையே கிடையாது. அந்த நாய் ஏசி கார்ல போயிருக்குதா, மத்த வீட்டு நாய் மாதிரி அதை ஒண்ணும் சொல்ல முடியாது. அதனாலே அப்படி சுவாமி ஆலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஊருக்கும் அவ்வளவு உயர்வு, அவ்வளவு உயர்வு பெரும். அதனாலே கோயிலை கூட்டுதல்,
கோயிலே விளக்கு ஏற்றுதல், பூவுமிடுதல், கோலமிடுதல், அதற்கு மேலே மலர் வரித்து கட்டி சாத்துதல் ஆகிய பல வகையான பணிகள் சிவாலயத்திலே செய்யக்கூடிய திருப்பணி உண்டு. அந்த பணியிலே எது இயலுமோ அதை செய்து அருளை பெறலாம். அதனாலே இந்த நாயனார் என்ன பணி செய்தார், எந்த ஊர்ல இருந்தார், எப்படி அருள் பெற்றார் என்பதுதான் இந்த வரலாறு. மனிதன் பார்க்கும் போது அறிவு இல்லாமல் தான் பிறக்கிறான், பிறக்கும்போது அறிவு இருக்குதா இல்லை. அப்புறம் வர வர வர கல்வியினாலும் கேள்வியினாலும் அறிவுடைய பெரியோர் சேர்க்கையினாலும் அறிவு உண்டாது. அறிவு கடையில வாங்குறதல்ல, அறிவு கடையில வாங்குறதல்ல, பின்ன எங்கே வருவது என்று கேட்டால் அறிவுள்ள பெரியோர்கள் மூலமாகவும் அறிவை தருகின்ற நூல்களின் மூலமாகவும் அறிவு உண்டாகும். சில பேருக்கு ஆயுதங்களில் அறிவு இல்லாமே இருக்கு, ஆயுதங்களிலும் கூட அறிவு இல்லாமே இருக்கு. அதனாலே அப்படி நல்ல நூல்களின் மூலமாக, நல்ல செயல்களின் மூலமாக மனிதன் தெய்வம் ஆகணும். மனிதன் தெய்வம் ஆகணும், இன்னமேல வந்து மனுஷனா பறக்கப்படாது, மாடப்படணும், மனிதன் தெய்வம் ஆகாது. அதற்கு அது சம்பந்தமான செயலை செய்தால் தெய்வம் ஆகணும், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப பெரிய புராணம் கேட்கிறீங்கன்னா இதுக்கு தனி மார்க்கு உண்டு. இத்தனை நாள் பெரிய புராணம் கேட்டாரு, இத்தனை நாள் கந்த புராணம் கேட்டாரு என்று மார்க்கு போட்டுவாரு, அதுக்கு தனி பலன், அதுல சந்தேகம். அப்படி இந்த நாயனாருக்கு முருக நாயனார், முருக நாயனார் சாமி முருகன் ஒரு சாமி இருக்குதுல்ல, அதனால இவருக்கு முருக நாயனார்னு வேறு. இவர் அவதாரம் பண்ணி திருப்பணி செய்து கொண்டிருந்த ஊர் திருப்புகரூர். திருப்புகரூர் பத்து நாள் உற்சவம், இப்ப அப்பர் சுவாமி உற்சவம் திருப்புகரூர் தான் அப்பர் சுவாமி சிவபெருமானோடு கலந்தது. திருவாரூர் பக்கத்தில் இருக்கிறது சுந்தரபுர சுவாமிகளுக்கு அங்கே செங்கல்ல தங்கமாக்கி கொடுத்தார், செங்கல்ல தங்கமாக்கி பங்குனி மாதத்துல உத்தரவிழாவுக்கு பணம் வேணும்னு போய் அங்கே சுவாமிய பாடிட்டு அப்படி படுத்திருந்தாரு. செங்கலை தலைக்கு வச்சு துண்டை விரிச்சு போட்டு படுத்திருந்தாரு. அப்படி படுத்துட்டு எந்திரிச்சு துண்டை உதறனா செங்கல் தங்கம் வரும். அப்புறம் அதை எடுத்து வந்து உத்தரவிழாவுக்கு பிரமாதமா மாகேஸ்வரர் குசு முதலான காரியங்கள் எல்லாம் நடந்ததாக வரலாறு அது பின்னாடி வரும். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்த அற்புதமானதெல்லாம் திரு

அப்படி சோழ நாட்டில் இருக்கின்ற தலம் பொன்னி நதி பாய்கின்ற இடம்லையும் இந்த காவி பாய் அந்த ஊரில் மெய்யன்பர்கள் சிவனடியார்கள் இருக்கின்றார்களா? அந்த சிவனடியார்களுடைய நெற்றியிலே திருநீர் நிறைய இருக்கிறதா? திருநீர் நிறைய இருந்த வன்மையா இருக்குதா? அது எது போல இருக்குதுன்னா அவங்களுடைய மனம் போல அந்த திருநீர் இருக்குதுன்னா அவருடைய மனம் எப்படி தூய்மையாக சுத்தமாக இருக்குமோ அது போல அவருடைய நெற்றியிலே திருநீர் மனம் தூய்மையா இருக்க ஒன்று இருக்கின்ற குறிப்பை சொல்லுவோம். மனம் தூய்மையா நெற்றியிலே பூஜை பூஷனா போதாது, உள்ளமும் அது மாதிரி இருக்கணும். அது அங்க திருக்குள்ள திறப்புல மாற்றியில்லாத மனிதர்கள் மேனிவேல் பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள். இந்த நீர் எப்படி வெண்மையாக இருக்குதோ அது மாதிரி மனமும் வெள்ளையாக தூய்மையாக கெட்ட எண்ணம் இல்லாமல் இருக்கு. அதத்தான் இங்க சொல்றார் நாமமும்

மலர் மேல் காமன் மதுவும் ஜெரை வண்டும் களங்கம் இன்றி விளங்கும். அதனாலே அவர்கள் அணிந்திருக்கின்ற திருநீர்த்தினுடைய ஒளியினாலே அந்த ஊர்லே இரவு என்பது இல்லையினார். இரவுனா ராத்திரி இல்லையா இருந்தது. அப்படி அந்த வெண்ணீர் துப்படும் உண்டு. பொய்கையிலே இருக்கின்ற மலர்கள், அந்த மலர்களிலே இருந்து தேன் புழிகிறது. தேன் மலர்களிலிருந்து தேன் புழிகிறது. அதற்கு மேலே வந்து அங்கே இருக்கின்ற அந்த பட்சிசாரிகளும் இனிமையாக பாடுகிறது. தேன் போல பாடுகிறோம். பட்சிசாரிகள் குயில் பாடும் அல்லவா? குயில் பாடும். மயில் என்ன பண்ணும்? பாடும். குயில் பாடும் மயிலாக. அதற்கு மேலே இன்னும் சொல்றாரு, அந்த பொய்கை குளங்களிலே தாமரை, அந்த தாமரையில இருக்கின்ற மலர், அந்த தாமரையில வண்டுகள் வந்து பாடும். தேனை உண்பதற்காக வந்து பாடும். அப்படி பாடும்போது அது முறுக்கு உடைந்து, அந்த தாமரை முறுக்கு உடைந்து காலையில அது வந்து தேன். இந்த பாட்டை கேட்டு, வண்டு பாடின பாட்டை கேட்டு அந்த தாமரை மலர் கண்ணீர் விடுவது போல. அதே போல அந்த ஊரிலே மெய்யன்பர்கள் திருமுறையை பாட, அதை கேட்டு மெய்யன்பர்கள் கண்ணீர் விடுகிறார். திருமுறையை பாட, அதை கேட்டு மனம் முழுகி கண்ணீர் விடுவார்.

0: அல்ல. அந்தருமான் திருப்பாட்டின் அமுதம் பெருக செவி மடுக்கும் தொண்டர்வதன பங்கயம் துடித்த கண்ணீர் அரும்பும். அப்படி பாடலை கேட்டு கண்ணீர் விடுகிறார், ஊறுகிறார், ஊறுகிறார். தாரராயி கசிந்து கண்ணீர் மல்லி ஓத அதை கேட்டார் மெய்யுங்கிறார். இப்ப பாட்டை கேட்டுட்டு அப்படியே கம்மிருக்கிறாள். எவ்வளவு ஊதுகிறார், நிறைய பாட்டை கேட்டு. இப்ப இரும்புதர்
1: சுவாமியின் உயர்

பைரவின்னு இருக்கிறாங்களா, அம்பாள் பைரவி ரொம்ப உருக்கமானதா, கட்டினை

0: பைரவி வேறு, இது நிர்வாகம்னு வேறு. இதுல சுவாமி தனக்கு செய்த பேரருளை சொல்லி பேரருளை நினைந்து வயந்து கொள்கிறார். தமக்கு செய்த அதிசயத்தை அவளை சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டுக் கொள்கிறார். யாரு? மாணிக்கிறார். அதனாலே இப்படி திருமுறைகளை அந்த ஊரிலே திருப்பூர் ஊரிலே மெய்யன்பர்கள் பாட அதை கேட்ட மெய்யன்பர்கள் உருகுகிறார். அந்த ஊர்ல இருக்கின்ற தாமரைகளே வண்டு பாட அது தேர்ந்துரிகிறது. இங்க அன்பர் பாட அன்பர்கள் கண்ணீர் சுரிகிறார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Rig Veda Panjarutram Vilakkurai Valangubavar Thiru Subramani Sharma. Om Namah Shivaya.
3: Shrinath Mrugya Charanath Vidhi Mrugya Chudath ஸ்ரீபுண்டரீகநிலையாத் ஸ்ருததுக்கநாசாத் ஸ்ரீமத்குஹஸ்யஜனகாத் சுகடத்தராஜாத் ஸ்ரீஷாத் பரம் கிமபி தத்வமஹம் ந ஜானே. ஓம் நமசிவாய. அன்பர்களுக்கு நமஸ்காரம். நாம் ருத்ரம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்று மிகவும் முக்கியமான ஒரு நாள், ருத்ர பசுபதி நாயனாருடைய குரு பூஜை. என்ன விசேஷம் இவருக்கு இருக்கிற எல்லா நாயன்மார்கள்லையும் அப்படின்னா, ருத்ர பசுபதி நாயனார் ருத்ரத்தை மட்டுமே ஜபம் செய்து இறைவனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமானவர். அவரை பற்றி சொல்லும்பொழுது, தெள்ளு தன்புணல் கழுத்துள வாயிடை செறிய உள்ளுறப்புக்கு நின்றுகை உச்சிமேர் குவித்து தள்ளு வெண்டிரை கங்கை நீர் ததும்பிய சடையார் கொள்ளும் அன்பினில் உருத்திரம் குறிப்பொடு பயின்றார் அப்படின்னு சொல்றது திருமுறை. இந்த ருத்ரத்தை மட்டுமே பாராயணம் செய்து ஒரு நாளில் ஒரு நொடி கூட வீண் செய்யாமல் ருத்ரத்தை மீண்டும் மீண்டும் மீண்டும் பாராயணம் செய்து இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமானவர் ருத்ர பசுபதி நாயனார். அவருடைய குரு பூஜை புரட்டாசி அஸ்வினி. இன்றைக்கு அவருடைய குரு பூஜை. சைவத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குரு அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியம். கடப்பை சித்தர்னு ஒருத்தர் ரொம்ப பிரபலமாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புண்டு. அவர் கூட என்ன சொல்லுவார்னா, வெட்டவழி பரம்பரையை சேர்ந்தவன் நான் அப்படின்னு சொல்லுவார். ஏகாம்பரேஸ்வரருடைய தியானத்திலேயே இருந்து அவர் யோகம் சித்திச்சு ஞானம் அடைந்த ஒரு பெரிய மகான். குரு இல்லாமல் நான் ஞானம் அடைஞ்சேன் அப்படின்னு யாருமே என்னைக்குமே சொல்கிறதில்லை. அவர் என்ன சொல்லுவார், என்ன பரம்பரையை நான் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா, வெட்டவழி பரம்பரையை சேர்ந்தவன் நான். குரு பரம்பரைங்கிறது சைவத்தில் ரொம்ப முக்கியம். எதுக்குமே ரொம்ப முக்கியம், சாக்தத்துக்கும் முக்கியம், கௌமாரத்துக்கும் முக்கியம். ஆனால் சைவத்தில் ரொம்பவே குரு பரம்பரையை போற்றி புகழ்ந்து பாதுகாத்து நாம் வருகின்றோம். இன்று அவருடைய குரு பூஜை. அதனால் அவரை இன்னைக்கு நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நாமளும் ருத்ரத்தை பயில்கிறோம். அதனால் அவரை மனசில் வச்சுக்கணும் இன்னைக்கு நம்ம. அவருடைய ஆசீர்வாதத்தினால மேல்கொண்டு இருக்கிற ரெக்குகளுக்கு உண்டான அர்த்தத்தை நாம் பார்க்கலாம்.

दिव्यं हेळो अस्य तु सुमतिमिद्वयमस्यावृणीमहे. இதற்கு இதனுடைய அர்த்தம் துவேஷம் அப்படின்னா ஒளிர்கின்றவனும், சோதியே சுடரே சூழ் ஒளிவிளக்கே. மணிவாசகர் ஒளி ரூபமாகத்தான் பகவானை வந்து எல்லா மகான்களுமே பார்க்கிறார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலார். இந்த ஒளிக்கு ஏன் இவ்வளோ முக்கியம்? காயத்ரி மந்திரமும் ஒளியை பற்றி தான் சொல்கிறது. எது இந்த மூ உலகத்துக்கும் பிரகாசம் தரதோ, எல்லா அனைத்து உலகங்களுக்கும் எது விசேஷமான ஒளியை பாய்ச்சுகிறதோ, அந்த ஒளியை நான் தியானிக்கிறேன். ஒளியை திரும்ப திரும்ப ஒளியை பற்றி சொல்ல வேண்டிய காரணம், மக்கள் என்ன நினைத்துக்கிறார்கள் அப்படின்னா, நான் வந்து இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், நான் பல ஜென்மாக்களாக பாவம் பண்ணதுனால தான் இந்த ஜென்மா பிறந்திருக்கேன், பல ஜென்மத்தின் உண்டான கர்ம வினைகள் என்னை தொடர்கின்றன, இறைவன் அனுகிரகத்திற்கு நான் எப்போ பாத்திரம் ஆவேனோ அப்படின்னு வருத்தப்படுறான். ஒளிக்கே உரிய ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, ஒரு குகை இருக்குது, அந்த குகை வந்து பல நூற்றாண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக இருட்டாகவே இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன தீக்குச்சியை வச்சு வெளிச்சமாக ஏற்றினோம் அப்படின்னா அந்த இருட்டு போகிறதுக்கு இன்னும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகணும்னு அவசியம் இல்லை. எப்போ அந்த ஒளி வந்ததோ அந்த க்ஷணம், அந்த நொடி, அந்த கண இருள் அகன்று அந்த இடமே ஒளி வெள்ளமாக மாறுகிறது. அப்படிப்பட்டது தான் இந்த பரபிரம்மத்தினுடைய தன்மை. நாம் நம்மை குறைத்து மதிப்பிட்டு கொண்டோ, நான் பாவி என்றோ, நான் அதமன் என்றோ அப்படி நினச்சிக்கிறது மகாபெரிய முட்டாள்தனம். இதெல்லாம் நாம் கேட்டதுக்கு அப்புறமும் நம்ம அப்படி நினச்சிக்கிறோமே ஆனால், ஒரு க்ஷணம் சிவா அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னால் போகிறோம். வேதங்களுக்கு ஹிருதயமாக இருக்கக்கூடியது யஜுர்வேதம், அந்த யஜுர்வேதத்துக்கு ஹிருதயம் ஸ்ரீ ருத்ர அணுவாக்கம், அந்த ருத்ர அணுவாக்கத்துக்கு ஹிருதயம் பஞ்சாட்சரம்,

இருந்தாலும் அது எப்படியாப்பட்ட எத்தனை வருஷங்களாக இருண்டு கிடந்த இடமாக இருந்தாலும் அது ஒளியை பெறுகிறதோ, எப்படி இருளை அது விட்டு விடுகின்றதோ, அதுபோல் நம் அஞ்ஞான இருளில் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையான சொல்வது போலே அஞ்ஞான இருள் அகன்று நமக்கு ஞான ஒளி பிறக்கிறது. அதனால் ஞானமடைந்த எல்லா மகான்களுமே பகவானை ஒளி ரூபமாக ஜோதி ஸ்வரூபமாகவே வழிபடுவதில் ஒரு அலாதியான ஈடுபாடினை காண்பிக்கிறார்கள். வேதமும் இங்கே துவேஷம் ஒளிர்கின்றவனும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த ரிக்க. யக்ஞசாதம் வேள்வியை முடிக்கிறவனும், வேள்வியை முடிக்கிறவனும்னு ஏன் சொல்கிறது? வேள்வியை பரிபாலிக்கின்றவர் தானே பரமேஸ்வரன். வேள்வியை நடத்துகின்றவனே காதபதிம் மேதபதிம் படித்தோம் இல்லையா? நம்ம முதல் இருக்கில் முதல் சூக்தத்தில் யக்ஞத்துக்கு சுவாமியாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? யக்ஞத்துக்கு பதியாக இருக்கக்கூடியவன் தான் அந்த யக்ஞத்தினால் அடையக்கூடிய வஸ்துவை எவன் ஒருவன் தருகின்றானோ அவன் முடித்து வைக்கிறவன் ஆகிறான். அந்த யக்ஞத்தினால் எதை நாம் அடைய போகிறோம் அதை முடித்து வைக்கிறவன் யார்? அதுக்கு பரமான ரிசல்ட் என்ன? அவன்தானே அந்த ரிசல்ட்டு. யக்ஞ சாதம் வேள்வியை முடிக்கிறவனும், அந்த வேள்வியை முடிக்கின்றவன் எப்படி பலனை கொடுத்து, பலன் யார்? அவனே தான் பலன். அவனே வர வேறொரு பலன் நமக்கு வேணுமா? அப்போ வேள்வியை முடித்து வைக்கிறவன் இதுதான் அர்த்தம், வேள்வியை முடித்து வைக்கிறவன். வங்கும் அப்படின்னா வளைந்து போகக்கூடிய தன்மை. இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. பகவான் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கார் இல்லையா? இப்போ கல்லால நாயனார் இருக்கார், எனக்கு புஷ்பத்தால் தான் அர்ச்சனை பண்ணணும்னு இல்லை, பக்தி இருந்ததே ஆனால் நீ கல்லால் அடித்தாலும் அதை நான் ரொம்ப அன்போடு ஏற்றுக்கிறேன். பகவான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கார். நீ எனக்கு செங்கலால் கல்லால் கருங்கல்லால் தான் கோவில் கட்டணும்னு சொல்லலை. பூசலார் நாயனார் தன்னுடைய ஹிருதயத்திலேயே கோவில் கட்டுகிறார். சுவாமி எழுந்தருளியா அங்கே? இப்படி பக்தர்களுக்கு வளைந்த போக்கை உடையவனுமாகிய பரமேஸ்வரன் நமக்கெல்லாம் சிற்றறிவு தான். இருக்கிறதுலையே பேரறிவு அவன் ஒருத்தனுக்கு தான். எந்த ஒரு நோட்ஸும் இல்லாமல், எந்த ஒரு புஸ்தகம் இல்லாமல், ஒரு ஒரு ஜீவராசியும் போன ஜென்மத்தில் என்னவாக இருந்தது, அடுத்த ஜென்மத்தில் என்னவாக இருக்க போகிறது, இந்த ஜென்மத்தில் இன்றைக்கி என்ன நடக்கிறது, நாளைக்கு என்ன நடக்க போகிறது, நேற்றுக்கு என்ன இவன் பண்ணினான், இதனால் நாளைக்கு இது நடக்கிறதுன்னு ஒரு நோட்ஸ் இல்லாமல் 82 லட்சம் கோடி ஜீவராசிகளுக்கும் கணக்கு பார்க்குறானே, அது அத்தனையும் தனக்கு உள்ளங்கை எப்படி தெரிகிறது, உள்ளங்கை நெல்லிக்கனியாக அவனுக்கு தெரிகிறதே, அவன் தான் பேரறிவை உடையவன். அதனால் கவிம் அப்படிங்கிற பதத்தை போடுறது பேரறிவை உடையவனும் ஆகிய ருத்ரம் ருத்ர பரமேஸ்வரனை வயம் நாங்கள் அவசே நிஹ்வயாமகே வாவான் அழைக்கிறோம். இப்படிப்பட்ட ருத்ர பரமேஸ்வரனை ஒளியே வடிவமாகியவனை வேள்விக்கு பதிலாக வேள்வியின் முடிவாக இருக்கக்கூடியவனை வளைந்த போக்கை உடையவனை பேரறிவை உடையவனை இதையெல்லாம் படைத்த அந்த ருத்ரனை நாங்கள் ரொம்ப அன்போடு வாப்பா அப்படின்னு அழைக்கின்றோம். இதில் அடுத்த வரியில் வந்து தெய்வியம் அப்படின்னு சொல்கிறது. தெய்வியம்னா தேவ சம்பந்தமாகிய, தேவ சம்பந்தம் உள்ள. ஹேளஹா அப்படின்னா ஒரு பொய்கோபம் அப்படின்னு வச்சுக்கலாம். கோபம் பொய்கோபம், அது வந்து கோபம்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா பரபிரம்மத்துக்கு வந்து கோபம் வந்தது அப்படின்னு சொன்னால் கேட்குறதுக்கு எங்கேயோ தற்றாப்பில் இருக்கும். ஒரு பொய் கோபம், ஒரு முனிவு, ஒரு கோபம். ஹேளஹா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கோபம். எங்களிடத்துலேருந்து ரொம்ப தூரமாக அந்த கோபத்தை எடுத்துகிட்டு போயிடு. எங்களுக்கு வந்து தேவ கோபம் எங்களுக்கு வேண்டாம். தேவ கோபம் எப்படி ஏற்படும்? நாம் ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதனால் ஒரு தேவ கோபம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு சந்தேகம் நமக்கு வர்றது. நேத்திக்கே நம்ம சொன்னது போல் பயமும் சந்தேகமும் ஒரு வியாதி. அந்த வியாதியை நீக்கிறவர் ருத்ர பரமேஸ்வரன். அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது, ஒரு தேவ கோபம் இருக்கோ எனக்குள்ள, எனக்கு வந்துருத்த ஒரு தேவ கோபம்னு ஒரு சந்தேகம் இருக்குங்கும்போது அந்த சந்தேகம் நிவர்த்தி பண்ணுறதுடைய வேலை யார் இருக்குதுன்னா ருத்ர பரமேஸ்வரன். அதை என்னிலிருந்து வெகு தூரத்தில் ஏவுவாயாக. அஸ்ய தூ அஸ்மத் ஆரே அப்படின்னா என்னிடத்திலிருந்து வெகு தூரத்தில் அஸ்யது ஏவுவாயாக. அப்படிப்பட்ட இந்த மகாதேவனுடைய அஸ்ய அப்படின்னா இந்த மகாதேவனுடைய சுமதி மித் அருளையே ஆவரணி மகே நாங்கள் வேண்டுகின்றோம். பல்வகை நல்ல குணங்களை கொண்ட ருத்ர பரமேஸ்வரனை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அன்போடு வான் அழைக்கிறோம். என் மேல் அவன் கோபப்படாமல் இருக்க வேண்டும்.
அவனுடைய அருளே எங்களுக்கு தேவையான

0: விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாலாவது இருக்கு சொல்கிறது. அஞ்சாவது இருக்கு, திவோவ ராஹம ருஷம் க பர்தினம் த்வேஷம் ரூபம் நம சாநிஹ்வயாமஹே ஹஸ்தே விப்ரத் பேஷ ஜாவார்யாணி ஷர்மவர்மச்சர்தி ரஸ்மபியம் யம்சத். இதில் என்ன சொல்கிறது அப்படின்னா, நல்ல ஆற்றலை உடையவனும் விளக்கமுடையவனும் சடைமுடியை உடையவனும், மீண்டும் இங்கே துவேஷம்னு சொல்கிறது சோதி வடிவானவனும், இப்படியான ரூபத்தை தரித்த ருத்ர பரமேஸ்வரன், நமசா வணக்கத்தால் நாங்கள் வந்து வணங்குகிறோம், எங்களுடைய நமஸ்காரத்தினால் அவனை நாங்கள் வணங்குகிறோம், நிஹ்வயாமகே இங்கேயும் நிஹ்வயாமகேன்னு கூப்பிடுறது, இனிது அழைக்கின்றோம் நாங்கள் அவனை வாவென்று அழைக்கின்றோம். ஹஸ்தே அந்த ருத்ர பரமேஸ்வரனுடைய திருக்கரத்தில், வாரியாணி எல்லோரும் விரும்பக்கூடிய பேஷஜா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பேஷஜா பிஷக்கு டாக்டரு மருந்துன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, பேஷஜா பிணி நீக்குதற்கு உரியவைகளான அந்த மருந்துகளை உடையவரும் எனக்கு கொடுக்கணும். சர்ம வர்மங்கிற இதெல்லாம் வருது இல்லையா, சர்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட சர்மதாயை நமஹா, அம்பாளுக்கு வந்து அடிக்ஷனா பக்தர்கள் கேட்குறத கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிக்ஷன் சர்மதாயை நமகாங்கிறதுக்கு அர்த்தம். இங்கே வந்து எப்படி இதை அர்த்தம் பண்ணுறார் அப்படின்னா, பிணியின்மையாகிய ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கணும், சர்திஹி அப்படின்னா வீட்டை, எம்சத்து அருள்வாயாக, யாருக்கு அஸ்மபியம் எங்களுக்கு. ஆக ஜோதி உருவாகிய இறைவன், வேதத்தினுடைய முடியில் மின்னுகிற ருத்ர பரமேஸ்வரன், எங்களுடைய நமஸ்காரத்தினால் நாங்கள் அவனை வழிபடுகின்றோம், அதனால் அவன் கையினால் அதாவது அவனிடத்திலிருந்து இந்த சம்சாரங்கிற பிணி நீங்குவதற்கு உண்டான மருந்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, வீட்டை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து எங்களுக்கு அருளட்டும். சம்சாரங்கிற பிணியை நீக்கணும்னு நான் சொல்கிறேன், அப்புறம் சுகம் வீடுன்னு சொல்கிறேன். சனாதன தர்மம் இப்படியாக நமக்கு வழிவகை செய்திருக்கிறது, தர்ம அர்த்த காம மோக்ஷம், டைரெக்டாக மோக்ஷம்னு சொல்லாமல் முதல்ல தர்மத்தை பண்ணு, தர்மத்தை பண்ணி அர்த்தத்தை சம்பாதி, அர்த்தத்தை சம்பாதிச்சு பின் உன்னுடைய காமனைகளை பூர்த்தி செய், உன் காமனைகளை பூர்த்தி செய்து பின்பு மோக்ஷத்துக்கு தானே கொண்டு போய் சேர்க்கும். நான் இவற்றில் உழலுவதால், தர்மாங்கிறதும் ஒரு கர்மா தானே, ஒரு நல்ல காரியம், புண்ணியங்கிறதும் ஒரு கர்மா தானே, அகர்மா கிடையாதே, ஒரு கர்மா தானே செய்கிறோம், அதுக்கும் ஒரு பலன் உண்டே, நிஷ்கர்மர்களாக நாம் ஆகிவிடுறதில்லையே. அர்த்தம் சம்பாதிக்கிறோம் இன்றைக்கி அப்படின்னா, அந்த அர்த்தம் சம்பாதிக்கிறதுக்கு நாம் ஏதோ ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்கிறதே, ஒரு பணம் சம்பாதிப்பதற்கு. அப்படி இருக்கும்பொழுது அதில் உண்டான எந்த ஒரு விஷயமும் நம்மை தொற்றி கொள்ளாமல், நம்மை பற்றி கொள்ளாமல் இருப்பதற்கு அருளக்கூடிய ஒருவர் அந்த ருத்ர பரமேஸ்வரன் தான். இதை எல்லாத்தையும் கொடுத்து வீடு பேரையும் கொடுப்பவர் ருத்ர பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து, இந்த ருக்கினுடைய கருத்து. மேற்கொண்டு இருக்கிறத வரும் நாட்களில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய,
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமஸ்சிவா.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபூஜை விளக்கம். வழங்குபவர் வி கே புரம் திரு ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: அப்போ நாம மூலமந்திரத்தை ஜெபித்து கொண்டு பெருமானை சிந்தித்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மந்திர உச்சாடனம், அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு அபிஷேகம்லாம் செஞ்சு அந்த வேவ்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, அந்த பெருமானுடைய சாந்தி நித்தியத்தினாலையும் அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லா இடத்துலையும் கூட இங்கே சாயரிச்சியில் அங்கே இருப்பாங்க, அவங்களுடைய அனுகிரகத்தாலும் நாம் இந்த கருவிகள்லேருந்து நாம் நீங்குவதற்கு அவர்களெல்லாம்

துணை நிற்கிறாங்க, துணை நிற்கிறாங்க. ஆக நாம் அதுக்கு போதிய அளவு கொடுக்கறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறாங்க, நிறைய உச்சாடனம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும், பைய நடந்து செல்லணும், பைய நட அதுக்கு தேவை அவகாசம் அங்கே கொடுக்கணும். விடுங்குதாமா? அப்போ இந்த கர்ப்ப கிரகத்துக்கு போகும் பொழுது எப்படி இருக்கணும், ஆன்மா இந்த தத்துவங்களிலிருந்து விடுபட்ட ஆன்மாவா சுத்தான்மாவா இருக்கணும். அதான் சட்டையை கலத்துறது. ஓ கலத்தியாச்சான்னு வெளியிலிருந்தே கட்டி கக்கத்தில் வச்சுக்கிடணும். இது அதல்ல, இந்த சட்டையை கலத்துவது என்பது என்னது, இந்த சரீர உணவிலிருந்து விடுபடுதல், சரீர உணர்விலிருந்து விடுபடுதல். அதுக்கு நாம் அந்த மந்திரத்தை சொல்கிறது இங்கே அந்த இடத்துல இருக்க விசேஷம், அங்கே இருக்கக்கூடிய மற்ற தேவர்களுடைய அனுக்கிரகம் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு உதவுகிறது. இதனால் நாம் இந்த பூஜையில் முதல்ல லயாங்கத்தை முதல்ல செஞ்சு கொடுக்கணும். ஏன், நாம் தத்துவங்களை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நமக்கு தத்துவங்களை எப்படி வருது, முதல்ல அதிகாரம், அப்புறம் போகம், அதுக்கப்புறம்தான் லயம். இப்படிதானே அமைஞ்சிருக்கு, அப்படித்தானே அமைஞ்சிருக்கு. ஆனால் அங்கே பூசையில் எப்படி வச்சிருக்கு, லயத்தை தான் முதல்ல வைக்கிறோம், அதுக்கப்புறம் போகத்தை வச்சிருக்கோம். நாம் அங்கே தத்துவங்களை எப்படி வைக்கிறோம், போகத்தை முதல்ல வைக்கிறோம், அதுக்கப்புறம் தான் லயம். அப்படித்தானே இருக்கு, அப்படித்தானமா இருக்கு. சிவ தத்துவம், சக்தி தத்துவம்லாம் இதெல்லாம் லய தத்துவங்கள். சதாசிவம், போக தத்துவம், இந்த சுத்தபித்தை மகேஸ்வரமெல்லாம் அப்படித்தானே இருக்கு. ஏன் இங்கே மாறி இருக்கு, இதே மாறி வைக்கிறோம், மாறி இருக்கா இல்லையா? நல்லா சொல்லிட்டீங்க, சூப்பராக சொல்லிட்டீங்க. அது உலகத்திலிருந்து நாம் பாசத்திலிருந்து விடுபடுறது, படிப்படியாக கீழேருந்து விடுபட்டு போகிறோம். இங்கே இது சிவபோகம், அது உலக போகம், இது சிவபோகமானபடியால் நாம் லயித்தாலின்றி போகத்தை அனுபவிக்க முடியாது. புரியுதாமா? நாம் முதல்ல போகிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்னா அதில் அறிதல், அதுக்கப்புறம் அழுந்துதல், அழுதல், அதுக்கப்புறம் அழுந்துதும் லயப்படுறோம் அந்த பொருளோடு. இங்கே அப்படி இல்லை, லயப்பட்டாதான் போகமே விளையும். நாம் பெருமானோடு லயப்பட்டாதான் என்ன விளையும், போகமே விளையும். அதனால நாம் என்ன வச்சுருக்கோம் முதல்ல, அப்போது நாம் இந்த சரீரத்தோடு கூடியிருந்து செய்கிறோம். சரீரத்தோடு இருந்தாலும் நாம் அந்த சரீரத்திலிருந்து விடுபடணும். இந்த சிவபூஜை செய்யும்போது என்ன செய்யணும், சரீரத்திலிருந்து விடுபடணும். அதனால நாம் என்ன செய்கிறோம், முதல்ல இந்த பூஜை செய்து செய்து நாம் அவனோடு லயப்பட்ட பின்னால் தான் என்ன விளையும், போகும். அதனால இந்த பூஜையில் இரண்டாவது நாம் போகாத்த வைக்கிறோம். இங்கே இந்த போகாங்கத்தில் நாம் அஞ்சு திருமுடிகள்லையும் அவனுடைய அந்த பெருமானுடைய அஞ்சு முகத்திலையும் ஓம்ஹாம் ஈசானமூர்த்திய நமக, ஓம்ஹாம் சத்புருஷ பக்தராய நமக, ஓம்ஹாம் அகோரகிருதியாய நமக, ஓம்ஹாம் வாமதேவ குய்யாய நமக, ஓம்ஹாம் சத்யோஜாத மூர்த்திய நமக என்ற அஞ்சு முகத்துக்கும் அர்ச்சனை செய்து கொண்டு இந்த ஈசான முகத்தில் ஓம்ஹாம் நேத்ரப்யோ நமக என்ற நேத்திரத்தையும், ஓம்ஹாம் இருதயாய நம என இருதயத்தையும், ஈசானத்தில் அக்னி திக்கில் வந்து இருதயத்தையும், ஈசான திக்கில் ஓம்ஹாம் சிரசிய நம என சிரசையும், நிருதி திக்கில் ஓம்ஹாம் சிமாய நம என சிகையையும், வாயு திக்கில் ஓம்ஹாம் கவசாய நம என சர்வ அங்கத்தையும், இதையெல்லாம் பிரகாசம் பொருந்த கவசத்தை அர்ச்சித்து கொண்டு அதுக்கப்புறம் பின் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு
என்ற இந்த நாலு பக்கத்திலையும் அஸ்தராய நமக என அர்ச்சித்து, நாலு பக்கத்திலையும் அஸ்திரத்தை அர்ச்சித்து அதுக்கு அர்க்கியம் கொடுத்து அந்த அஞ்சு முடியிலையும் தேனு முத்திரை கொடுக்கணும். அதான் போகம். காமதேனுனா என்னது? காமதேனு முத்திரை காமிக்கமா இல்லையாமா? தேனு முத்திரைங்கிறது என்னது? காமதேனுங்கிறதுனுடைய தலைக்குறை. காமதேனு முத்திரை காமிக்கிறோம் எதுக்கு? எதுக்குமா? தேன முத்திரை கொடுக்கிறது அந்த பெருமானிடத்தில் நமக்கு எவ்வளவு காமம் விளைந்ததோ அவ்வளவு தேன். புரியுதாமா? நமக்கு எவ்வளவு காமம், எவ்வளவு பக்தி. காமம்ங்கிறது என்னது? அங்கே இச்சை அல்லது பக்தி. எவ்வளவு விளைந்ததோ அதற்கு தகுந்தாப்புல அங்கே போகும். அதை குறிக்கிறது தான் அங்கே காமதேனு. அதனால தான் அந்த அம்மையை சிவகாமிங்கிறோம். அதனால் என்ன சொல்கிறோம்? சிவகாமி. அதனால் இந்த இதில் இந்த ஆறு அங்கங்களுக்கும் இப்படி தேன முத்திரை கொடுத்து நமஸ்வார முத்திரை கொடுத்து நமஸ்கார முத்திரை கொடுக்கறதுங்கிறது இந்த இன்பம் அவனோடு கூடுவதால் வருவது. நமஸ்கார முத்திரையில் என்னதெல்லாம் இருக்கு? ரெண்டு இருக்கா இல்லையா? எதெல்லாம் இருக்கு? ஒன்று சிவம், இன்னொன்று ஆன்மா. சிவமும் ஆன்மாவும் அது ரெண்டும் பொருந்திருக்கு, ரெண்டும் பொருந்திருக்கு. அது பொருந்திருக்கு. அப்போ அவனோடு நாம் பொருந்தி ஏகனாகி அத்திவிதமாக இருந்தாதான். அது அத்திவிதம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? இங்கே இந்த ரெண்டு கை பொருந்திருக்குன்னு சொல்கிறதுனால நாம் இந்த ஐக்கியவாதம், அந்த சுத்த சைவம், அப்புறம் சிவாத்திவிதம், இவங்களை எல்லாத்தையும் நீக்கிறோம் முக்கியில. எதனால அப்படின்னா இந்த ரெண்டு கையும் பொருந்திருக்கிறதுனால முக்கிய அடைஞ்சாலும் ஆன்மா ஆன்மாதான், சிவம் சிவந்தான். இது அவாக ஐக்கியமாகினாலும் இவன் இவனாகத்தான் இருப்பான். ஐக்கியம்னா பிரிக்க முடியாத வந்துடுறது இல்லையா? இங்கே ஆன்மா ஆன்மாவாக தான் இருக்கும். ஆன்மா முக்தி அடைஞ்சாலும் எப்படி இருக்கும்? ஆன்மாவாக தான் இருக்கும். அவன் உணர்த்தினாதான் உணரும், ஒன்று ஒன்றா தான் உணரும். அது மாறவே மாறாது. அது நமக்கு திருக்கட்டுப்படியாரில் சொன்னது போல, முக்தி அடைந்தாலும் மரப்புல்லூரி அம்மரந்தான் ஆகிடுமோ. மரத்தில் இருக்கிற அந்த புல்லூர் ஒட்டுண்ணிகள்லாம் எதாகாது? அந்த மூல மரமாக ஆகாது. அது தரக்கூடியது இது தராது. எனவே அவற்றினுடைய சாற்றை உண்டு வாழலாம், அவனோடு சேர்ந்து வாழலாமே தவிர இது அது தருடைய பழத்தையோ காயையோ கனியையோ இது என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியவே முடியாது. ஏன்னா நமக்கு நம்ம சைவ சித்தாந்தத்தில் இறைவன் நமக்கு, நாம் முதல்ல இறைவனை அடைவதற்கு தவம் செய்கிறோம். தவம் செய்தால் நமக்கு கிடைக்கிற ஞானம் என்ன? என்னையா தவம் செஞ்சாலே விவேகம் எங்க வருது? வந்துருமாமா? வந்துருமா வராதா சொல்லுங்கம்மா. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கீங்களா? நமக்கு தவம் செய்ததால கிடைக்கக்கூடிய அறிவு, தவம் செஞ்சா அறிவுல தானே அது பக்குவம் தருதுன்னு பார்த்தோம். அந்த அறிவு என்ன அப்படின்னா சாதன ஞானம். அது என்ன ஞானம்? சாதன ஞானம். இறைவன் வந்து நமக்கு உபதேசிக்கிற ஞானம் அது விவேக ஞானம். அந்த அவன் அதாவது பகையும் உறவு இதுன்னு காட்டுறது தான் இல்லையா? வேறுபடுத்தி காட்டுவதுதான் விவேகம். அதை அறிவதற்கான தகுதியை பெறுவதுதான் சாதனம், சாதனத்தால் பெற்றது. அப்போ அவன் சொன்னபடி நின்று சாதனத்தில் நின்று சாதித்து பெறுகின்ற சாத்திய ஞானம்தான் உண்மை ஞானம் இல்லையாமா? அந்த ஞானம் என்ன ஞானம்? அவனுடைய கருணையை உணர்வதற்கு தேவையான ஞானம் மட்டும்தான். அவனுடைய ஞானம் முழுதும் கிடையாது. அவனுடைய ஞானம்
முழுதும் கிடையாது. அந்த ஞானம் என்னது, அவர் நமக்கு செய்கிற உபகாரத்தை அறியக்கூடிய அளவுக்கு உள்ள ஞானம். புரியுதாமா? அவனுக்குள்ள எல்லா ஞானமும் இல்லை, எல்லா ஞானமும் இல்லை. அப்போ நமக்கு அந்த பேரின்பத்தை நுகர்வதற்கு என்ன எவ்வளவு ஞானம் வேணுமோ அதைத்தான் கொடுக்குறான். அதுக்கு மேலே அவன் கொடுப்பதில்லை. ஏன், கொடுத்தா குறைஞ்சா போயிரும்? ஆமாம், குறைஞ்சிதான் போயிரும். என்ன குறை, இதை கொண்டு வேற இதை அறிய தலைப்பட்டால் என்னாகும், என்னாகுமா? இதை கொண்டு, இந்த ஞானத்தை கொண்டு வேற ஒன்று அறிய முற்பட்டா என்னாகும்? இந்த சிவஞானம் போயிரும், அந்த சிவஞானம் போயிரும். விளங்குதா? அதனால அந்த பெருமான் எதை தர்றாரு, அவரை, அவனுடைய கருணையை உணர்ந்து கொள்வதற்கு என்ன ஞானம் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் தருகிறார். அதனால இந்த ஆன்மா பெறுகிற ஞானம் சமுத்திர கலச ஞானம் தான். என்ன ஞானம்? சமுத்திர கலச ஞானம். அப்போ அவன் சமுத்திரம் போன்றவன், அவனுடைய ஞானம். நாம முக்தி பெற்றவர் பெறுகிற ஞானம் என்னது, அதுல ஒரு கலசம்தான். அதனால சமுத்திரமும் கலசமும் ஒரு நாளும் ஒன்றாகாது. அதனால இந்த இதில் அந்த நமஸ்கார முத்திரையில் அதை காட்டுறார். ஆன்மா முத்தி அடைஞ்சாலும் எப்படி இருக்கும், அது ஆன்மாவாக தான் இருக்கும், சிவம் சிவமாக தான் இருக்கும். இவன் ஒரு காலம் அந்த சிவமாக ஆக மாட்டான். அவனுடைய இலக்கணம் வேற, நம்முடைய இலக்கணம் வேற. அதனால் அதை கொடுத்து இவையெல்லாம் சிவத்திறன் கூடியதாக ஏகாக்கர சிந்தை பண்ணி அப்புறம் அந்த புஷ்பத்தால் அவனை அர்ச்சிக்கிறோம். இந்த பூசனையில் நாம் என்னெல்லாம் செய்கிறோம், முதல்ல அவனை நமாந்தமாக அர்ச்சிக்கிறோம், அப்புறம் சுவாகான்னு சொல்லி அர்க்கியம் கொடுக்குறோம், அப்புறம் தேர் முத்திரை முடியணும், நமஸ்கார முத்திரையை அவனுடைய அங்கங்களில் இல்லையா, அவனுடைய அஞ்சு முகங்களில் என்ன முகம், தேர் முத்திரை கொடுக்குறோம், அவனுடைய அங்கங்களுக்கு நமஸ்கார முத்திரை கொடுக்குறோம், அப்புறம் நமாந்தமாக கடைசியில் ஒரு அர்ச்சனையை பண்ணுகிறோம். இதுதான் நாம் இந்த பூசையில் செய்வது. இதை பூசித்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம், மனோன்மணி பூசை, மனோன்மணி பூசைக்கு செல்கிறோம். எனவே இந்த இதில் நாம் அந்த லாயாங்கம் முடித்து போகாங்கம் முடித்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், மனோன்மணி பூஜையை செய்கிறோம். மனோன்மணி பூஜையை செய்து அதுக்கப்புறம் அந்த மனோன்மணியை செய்கிறோம், பெருமானோடு ஏகீகரணம் பண்ணுகிறோம், அவரோட ஒன்றாக்கி பெருமானோடு ஒன்றாக்குறோம். அதனால் இந்த மனோன்மணி சில ஓம் ஸ்ரீம் க்ரீம் மனோன்மணி ஆசனாய நமக என்று அந்த பெருமானுக்கு அந்த இடது பக்கத்தில் மனோன்மணியை பூசித்து அவர் ஆவாகனம் பண்ணி கொண்டு அந்த சரஸ்வதி லட்சுமி தேவியை இரு கண்களாக கொண்டு ஜபமாலை நீரோற்பலம் அபயம் வரதம் என்ற கைகளை உடைய பரஞானம் அபயானம் என்று சொல்லக்கூடிய கொங்கைகளை உடையவளாகவும் அந்த தேவியை நாம தியானித்து ஓம் க்ரீம் மனோன்மணி மூர்த்தியே நமக என அர்ச்சித்து ஓம் க்ரீம் மனோன்மணியே நமக என ஆவாகனம் செய்து ஸ்தாபனம் சன்னிதானம் சன்னிரோதனம் முத்திரைகளெல்லாம் காட்டிக்கொண்டு ஓம் க்ரீம் மனோன்மணியே சுவாகா என்று அர்க்கியம் கொடுக்குறோம். ஆவாகனம் செஞ்சுட்டு அர்க்கியம் கொடுக்குறோம். அப்புறம் தூப தீபம் காட்டி அந்த நிவேதனம் பெருமானுக்கு கொடுத்த நிவேதனத்தை கொடுத்து அவர் அந்த அஸ்திராய நமக என்று பானியம் கொடுத்து ஆசமன அர்க்கியமெல்லாம் கொடுத்து அதர சுத்தி பண்ணி அப்புறம் அந்த தாம்பூலம் முகபாசமெல்லாம் கொடுத்து பின் சுவாமிக்கு அந்த பாத்தியம் ஆசமன அர்க்கியம் கொடுத்து சிவாயன புஷ்பம் சாத்தி அந்த கை மணியில் அஸ்திராய நம என ஒரு புஷ்பத்தை அந்த மணி நாம் ஜொலிக்கும் பொழுது மணியை வந்து எப்போது என்ன செய்யக்கூடாது, இடது கையாலே எடுக்கவே
கூடாது அந்த மணியை. ஆமாம், வலதுகிட்டு தான் எப்போதும் எடுக்கணும். அதனால் இந்த அது புஷ்பத்தை போட்டு அதை எடுக்கணும். அதுக்கு இந்த மணியை வந்து எந்தெந்த இடத்துல எத்தனை முறை அடிக்கணும்லாம் சொல்லியிருக்கு, கணக்கு இருக்கு. அது அபி அதை அந்த மணி அடிக்கிறத வச்சு என்ன நடக்குன்னு புரிந்து கொள்ளணும். அதில் இந்த மணி என்பது ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு பொருளாக நம்ம இதில் கருதப்படுகிறது. அதனால் அந்த மணியை நாம் அந்த அட்டசங்காரமெல்லாம் பண்ணி தான் புஷ்பத்தெல்லாம் போட்டு தான் அதை எடுக்கணுங்கிறாரு. அதை எடுத்து இந்த பூசையில் அஸ்திராயணமேன அஸ்திரம்லாம் சாத்தி மணி அடிக்கணும். தூபதீபங்களுக்கு நிரீச்சனும் திக்கு பந்தனம் அவகுண்டனமெல்லாம் பண்ணி ஓம் சிவாய சுவாகா என தூபத்தை அந்த நாசிக்கும் தீபத்தை நேத்திரத்துக்கும் காட்டி, அப்புறம் இந்த அந்த தூபம் என்பது நமக்கு வாசனா மலம், தீபம் என்பது ஞானம். இப்போ தூபத்தை முதல்ல காட்டி தீபத்தை காட்டு, வாசனாமலம் நீங்கி ஞானம் விளங்குவதாக அர்த்தம். இது நமக்கு திருக்கோயிலில் அப்படின்னா இந்த இதை செய்கிறார சிவாச்சாரியார். சிவாச்சாரியார் அவர் நமக்கு, நாம் அவரை எப்படி கருதுகிறோம் அப்படின்னா, நம்ம சர்வ ஞானோத்திரத்தில் சொன்ன மாதிரி அந்த சிவாச்சாரியாரை மந்த்ரான்மா, அவர் என்ன சொல்கிறோம், மந்த்ரான்மா தத்துவான்மா அப்படி வரிசையாக சொல்கிறோமா இல்லையா. அதில் இந்த சிவாச்சாரியரை மந்த்ரான்மா, அந்த ஆறு ஆன்மாக்களில் அந்த மந்த்ரான்மானா குரு, மந்த்ரான்னா என்ன குரு, அந்த இருட்டை நீக்கி நமக்கு சிவத்தை காட்டக்கூடியவர் அவர் தான் யாரு, இந்த சிவாச்சாரின்னு வச்சுக்கிடுதோம். இப்போ நமக்கு இந்த ஞான சம்பந்த பெருமானே நீங்க பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகளில் அவரை சுப்பிரமணிய பெருமானாகவே சொல்லுவார். ஆனாலும் இவர் நமக்கு நல்லா தெரியும், இவரெல்லாம் அணுபக்கம், அவங்கெல்லாம் சம்பு பக்கம் இல்லையா. அவர் எதனால் அப்படி சொல்கிறாரு, அவர் கந்த சார்பம் பெற்றவர் தான், இருந்தாலும் நாம் எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அவர் அந்த பெருமானை போல, அந்த சுப்பிரமணிய பெருமான் தகப்பன் சுவாமியாக இருந்தது போல இவர் தன்னுடைய தந்தைக்கு சிவத்தை காட்டினார் என்பதனால் அப்படி சொல்கிறது ஒரு வழக்கு இல்லையா. அதுபோல் இங்கே நமக்கு சிவத்தை காட்டுறவரை குருவாக, அப்போ அவர் சிவத்தை காட்டினவரை நாம் குருன்னு சொல்கிறோமா இல்லையா. இல்லையம்மா, யார் குருவை சிவத்தை காட்டுறாங்களோ அவங்க தான் குரு. அந்த முறையில் நாம் இவரை குருவாக கொள்கிறோம், யார, அந்த சிவாச்சாரியார். அதனால் இங்கே இந்த இதெல்லாம் செய்து நாம் அந்த மணி அடித்து சிவாய சிவகான தூபதீபம் எல்லாம் காட்டி, பின் ஆசமணம் அர்க்கியமெல்லாம் கொடுத்து அஸ்திராய நமக என கந்த புஷ்பம் அருக அட்சயதெல்லாம் சாத்தி ஓம் சர்வ தத்பாதிபதியே சிவாய நமக என்று அந்த பவித்திர சமர்ப்பணம், அது அந்த புஷ்பத்தை தனியாக எடுத்து வைத்து கொண்டு, அப்புறம் மணியை அந்த சட்ட சங்காரம் பண்ணி எடுத்து, இந்த ஜபமாலையே நாம் நீரிச்சனம் புரோச்சனம் தாடலெல்லாம் செய்து அவற்றை எடுத்துக்கொண்டு, இந்த கையில் இடது கையில் புஷ்பத்தையும் வலது கையில் இதையும் எடுத்துக்கொண்டு அதை நாம் 108 தடவை மூல மந்திரத்தை நாம் அதில் சொல்லி, அதுக்கப்புறம் அந்த ஓம் ஹாம் குய்யாதி குய்ய ஹோப்தாகும் பிரிநாசம் துஷ்கிருதம் ஜபம் யச்சிந்தி கரம்கே தேவசா துஷ்கிருதம் துஷ்கிருதம் தன்வை சுவேத சிசுவை சங்கர அப்படின்னு சொல்லி, இந்த பெருமான் நமக்கு அறிவு செயல் இவற்றையெல்லாம் விளக்குபவர் இவர் தான். இங்கே இந்த பூசணையில் இது எல்லாமா இருந்து இதெல்லாம் செய்தவர் யார், அந்த பெருமான் தான் என்று சொல்லி, ஓம் சிவோ தாதா, ஓம் ஹாம் சிவோ தாதா, அவர் தான் தாதா எல்லாத்துக்கும்.
பெரியவர் அவரே சிவோ போக்தா. எனக்கு எந்த போகமோ, அது உலக போகமோ சிவபோகம், எனக்கு எந்த போகமானாலும் அதை கொடுப்பவர் யாரு, இந்த பெருமானே அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் என்ன ஒன்று ஒன்றா சொல்கிறது இல்லையா, எல்லாத்தையும் கொடுக்குறவர் அவர் தான். சிவோ சர்வம் எது இகத இதம், எனக்கு எந்த நன்மை வந்தாலும் இது யார் மூலம் வந்தது, இந்த பெருமான் மூலம் வந்ததே. இது ஜகத்துங்கிறது இந்த உயிர்களை குறிக்கிறது. இந்த உயிர்களுக்கு என்ன நன்மை வந்தாலும் அதெல்லாம் யார் மூலம் வருவது, இந்த பெருமான் மூலம் வருவது என்று சொல்லிக்கொண்டு, அப்போது இந்த ஜபம் கர்மம் தியானம் எல்லாத்தையும் பெருமானிடத்தில் சமர்ப்பிக்கிறது. அதை நாம் இதெல்லாம் கையை வச்சு இதில் இந்த கைக்கு மாற்றிக்கொண்டு விசேஷார்க்கியத்தில் வயசுவாகனம் மூணு தடவை எடுத்து விட்டு, அதுக்கப்புறம் இங்கே வச்சு உரு ஜபித்து, அப்புறம் இந்த பெருமானுடைய இந்த பீடத்தை வலம் மூணு தடவை வலம் வந்து, அப்புறம் அந்த காலை ஒரு காலை மடித்து அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறோம், பெருமானுக்கு அந்த புஷ்பத்தை சாத்துறது. அந்த புஷ்பத்தை அந்த பவித்திர சமர்ப்பணம் அது நாம் இது முடியாத காலத்தில், பூஜை செய்ய முடியாத காலத்தில் அதை தக்க ஒருவரை கொண்டு செய்தாலும் அந்த பவித்திர சமர்ப்பணம் என்பது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. அதை நீங்கள் வெட்டில் இருந்தீங்கன்னா மானசீகமாகவோ இல்லைன்னா முடியும்னா அந்த நேரத்தில் மட்டுமாவது அந்த பூவை எடுத்து நாம் என்ன செய்யணும், அதை பெருமானுக்கு சமர்ப்பித்தால்தான் நமக்கு அந்த பூஜை செய்த பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே அப்படி நாம் அதை சேர்த்து அதுக்கப்புறம் அந்த ஐந்து முகங்களுக்கும் நாம் மூர்த்தி ஆசனம் மூர்த்தி மூர்த்திமானன்னு சொல்லிக்கொண்டு அந்த பவாதி நாம அர்ச்சனையை சொல்கிறோம். அந்த பவாதி நாம அர்ச்சனையை சொன்னால் அது ஒரு கால பூசணி போல, ஒரு கால பூசணி போல நமக்கு உள்ளபடி பார்த்தா ஆறு காலமும் நாம் என்ன செய்யணும், பெருமானே அர்ச்சிக்கணும் இல்லையா. அதான் நமக்கு எப்போது நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் நீ சொல்கிறாரா இல்லையா. அது இப்போ நம்ம கைலைக்கு போகிறாங்கன்னா அந்த கைலை புனிதர் மூணு தடவை போனால் புனிதர், மணி மாமணி புனிதர்னு சொல்கிறோமா இல்லையா, அதெல்லாம் இதான். இந்த புனிதர் இப்போது நாம் இந்த 60 வயசான என்ன செய்கிறோம், சஸ்யத்தை பூர்த்தி செய்கிறோம், அதுக்கப்புறம் சதாபிஷேகம் பண்ணுறாங்களா இல்லையா, சஷ்யப்தி பூர்த்தி அது முடிச்சாச்சுனாலே அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அது வனப்பிரஸ்தம் போல அதுக்கப்புறம் கணவனும் மனைவி என்ன ஆகிறாங்க, நண்பர்கள் போலாகி ரெண்டு பேரும் அது யோகத்தினுடைய ஆரம்ப நிலை. அதிலிருந்து ரெண்டு பேரும் அவங்க உலக போகத்தை விட்டு ஞான மார்க்கத்தில் செல்வதாக அப்படி அவர்கள் செய்து அது 80 வயசாயிட்டுதுன்னா 20 வருஷம் பயிற்சி ஆயிருந்தா இல்லையா, 12 வருஷம் நீங்கள் யோக நூலை படித்தாலே அதை யோகத்தில் ரொம்ப ஒன்றுக்கும் யோகமே வராதவனுக்கு சொல்லக்கூடியது தான் அந்த மந்திர யோகம்ங்கிறது. அதில் அந்த குருநாதர் அந்த யோகத்தில் முன்னேற்றமில்லாத மாணவனுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி இதை 12 வருகாலம் குறிப்பிட்ட நேரத்தில் வெறுமனே இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டுரு அப்படின்னு சொல்வார். அதை ஒழுங்காக செஞ்சாமனா அவனுக்கு தானாக யோகம் வந்துடும் அப்படிங்கிறார். அப்போ இந்த மந்திரராஜம்னு சொல்லக்கூடிய பஞ்சாக்கரத்தை சொல்லி இந்த 20 வருஷம் இந்த பூசணியை நீங்கள் தொடர்ந்து விடாது அந்த இருதய சுத்தியோடு நாம் செய்து வந்தால் நமக்கு என்ன வந்துருங்கிறாரு, சதா அபிஷேகம் செய்யக்கூடிய நிலை பெருமானே நமக்கு அந்த 20 வருஷம் பயிற்சியில் நமக்கு எப்போ போனாலும் எது செஞ்சாலும் உள்ள என்ன நடந்துக்கிட்டு இருக்குமா, எப்போதும் நீங்கள் என்ன வேலைலாம் செஞ்சுட்டு இருப்பீங்க, சமையலே பண்ணிக்கிட்டு இருக்கலாம், சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உள்ள என்ன நடக்கும், பெருமானே உள்ள அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நிலை வரும் இல்லையா. அதுதான் நமக்கு அந்த சதாபிஷேகம். அது நமக்கு ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறாரா இல்லையா, அந்த திருமுதுகுன்றம் பதியத்தில் சொல்றாரா, இது 1000 பிறைங்க 1000 பிறைங்கிறது 1000 பிறைய பார்க்கறதுல பெருமை இல்லை அது சொல்றாரு. அது
கதிராயிரம் உடைய அவனோடு, கதிராயிரம் உடைய அவனோடு முளை மாமதிதவளும் உயர் முதுகுண்டு அடைவோமே அப்படின்னு சொல்றாரா இல்லையா? விளையாததொரு பரிசில் வரு பசுபாச வேதனை உன் தலையாயின தவிர அவ்வருள் தலைவன் அது சார்பாம் இல்லையா? அந்த பாட்டில் தானே சொல்றாரு கதிர் ஆயிரம் என்பது இறைவனுடைய சக்தி கலைகள். அதை தன்னுடைய சக்தி கலைகளை ஆயிரம் பாகமா, ஆயிரம் என்பது இங்க எண்ணற்ற எண்ணிலே குறித்தது. எனவே அவனுடைய ஞானத்தை நமக்கு எப்படி கொடுக்கறானா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறது தான் கதிர் ஆயிரம். அப்படி கொடுத்து முளைமதியை மாமதி ஆக்குகிறான். முளைமதி என்பது இங்க அமாவாசை. அப்படி இருக்கிறவன மாமதி பௌர்ணமியா ஆக்கி அந்த முதுகுண்டுல தவளை செய்கிறான், முதுகுண்டுல தவளை செய்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அது போல இந்த பூசையிலே அதுதான் சொல்றாரு நாம. அதனால அந்த பவாதி நாமத்தை கொண்டு என்ன செய்யறோம், மூணு காலம் இல்லட்டா ஆறு காலம், அஞ்சு தடவை சொல்றதும் இருக்கு, இன்னும் ரெண்டு தடவை செய்யறதும் இருக்கு. என்ன செஞ்சா என்ன அர்த்தம், அத்தனை காலம் செஞ்சதா அர்த்தம். அப்படி செய்து கொண்டு நாம அந்த பெருமானே பஞ்சபுராணம் எல்லாம் பாடி அவனுக்கு அந்த மலரை சாத்தி அவனை சங்கார முத்திரையில் நாம் என்ன செய்கிறோம், இதயத்தில் ஒடுக்கிக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பரிபாத தேவதைகள் மகா கணபதி அவங்க இவங்களெல்லாம் அந்த புஷ்பம் சாத்தி அந்த பராமுகார்க்கியம் அதை சொல்லி இந்தார்க்கியம் விஷாசார்க்கியத்தை சொல்லி கொடுக்கறது, பராமார்க்கிய அப்படின்னு சொல்லி சுவாகா சுவாகான்னு சொல்லி கொடுக்கறது. அப்படி கொடுத்தா அது பராமுகார்க்கியம்னு கருதப்படும். சொல்லி கொடுத்து அவங்கள ஒடுக்கிறோம், அது திவ்ய முத்திரையில் ஒடுக்கிறோம். இவரை சங்கார முத்திரையில் ஒடுக்கிறோம், மற்றவங்களெல்லாம் திவ்ய முத்திரையில் ஒடுக்கொண்டு அதுக்கப்புறம் நாம் இந்த கருணியாசம் அங்கனியாசம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சண்டேஸ்வரரை ஆவாகனம் பண்ணி கொண்டு அவருக்கு ஆவாகனம் ஸ்தாபனம் சன்னிதானம் சன்னிரோதனம் எல்லாம் செய்து அவருக்கு இதே போல் இந்த அர்க்கியம் அர்ச்சனை அப்புறம் அர்க்கியம் அபிஷேகம் இதெல்லாம் செய்து அப்புறம் பெருமானுக்கு நிவேதித்ததை அவருடைய நிர்மாலியத்தை இவருக்கு பெருமானுக்கு செலுத்தி அவரை அலங்கரித்து அதுக்கப்புறம் அவருடைய அந்த பெருமானுக்கு கொடுத்த நைவேத்தியத்தை அதில் ஒரு அஞ்சில் ஒரு பாகத்தை இவருக்கு கொடுத்து இந்த பாகத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இதை நாம் சாப்பிடக்கூடாது, பெருமானுக்கு உள்ளது மட்டும்தான். எது மீனுக்கோ பசுக்களுக்கோ கொடுக்கப்பட வேண்டியது, பெருமானுக்கு உள்ளது தான் நம்ம சாப்பிட்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அதனால் இந்த பெருமானுக்கு அதை சாத்தி அந்த அகோரம் சொல்லி 108 தவிர பெருமானுக்கு அகோரம் அகோர ஜபம் என்பது அந்த நாம் இந்த பூசை நிலை செய்த அறியாமல் செய்த பிழைகளை நீக்கும் பொருட்டு அதை அந்த அகோரத்தை மந்திரத்தை சொல்லி அது பெருமன் அகோராயம்னு இருக்குது. அது பெரிய சுலோகமும் இருக்குது, அது ஞான தீட்சை உள்ளவங்களுக்கு வேற இவங்களுக்கு வேறன்னு தனி மந்திரமாக இருக்குது. அந்த மந்திரத்தை நாம் 108 முறை ஜெபித்து படையப்படி நாம் என்ன செய்கிறோம், இவங்களை இவரையும் ஒடுக்கி கொண்டு இந்த இதில் என்ன குறை செய்திருந்தாலும் பிழை பொறுக்கும்படி வேண்டி அவரை ஒடுக்கி கொண்டு அதுக்கப்புறம் இந்த அர்க்கியங்களையெல்லாம் ஒடுக்கி அர்க்கியங்களெல்லாம் ஒடுக்கி கொண்டு அதுக்கப்புறம் அந்த தானத்தை எல்லாத்தையும் சுத்தம் செய்து அதுக்கு புரோஷித்து அதையும் ஒடுக்கி கொண்டு நாம் என்ன செய்கிறோம், அந்த பூசணையை நிறைவு செய்கிறோம். இது நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள், இது அதனோட சுருக்கம், இதோட விரிவு வேறு தனியாக இருக்குது, அதை நீங்கள் பின்னால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ முதல்ல சுருக்கமாக செய்கிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டரை மணி நேரம் ஆயிரும். இதில் நீங்கள் அந்த கட்டங்கட்டமாக போட்டெழுதியிருக்கனா இல்லையா, அதை மொத்தம் மந்திர ராஜம்னு சொல்லக்கூடிய பஞ்சாக்கரத்தை சொல்லி இந்த 12-20 வருஷம் இந்த பூசணியை நீங்கள் தொடர்ந்து விடாது அந்த இருதய சுத்தியோடு நாம் செய்து வந்தால் நமக்கு என்ன வந்துருங்கிறாரு, சதா அபிஷேகம் செய்யக்கூடிய நிலை.
பெருமானே நமக்கு அந்த 20 வருஷம் பயிற்சியில நமக்கு எப்ப போனாலும் எது செஞ்சாலும் உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குமா, எப்போதும் இங்க என்ன வேலைனாலும் செஞ்சுட்டு இருப்பீங்க, சமையலே பண்ணிட்டு இருக்கலாம், சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உள்ள என்ன நடக்கும், பெருமானே உள்ள அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நிலை வரும் இல்லையா. அதுதான் நமக்கு அந்த சதாபிஷேகம். அது நமக்கு ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறாரா இல்லையா அந்த திருமுதுகுன்றம் பதிகத்துல சொல்றாரா, இது 1000 பெரியங்க, 1000 பெரியங்கிறது 1000 பெரிய பார்க்கறதுல பெருமை இல்லை. அது சொல்றாரு, அது கதிராயிரம் உடைய அவனோடு, கதிராயிரம் உடைய அவனோடு முளை மாமதிதவளும் உயர் முதுகுன்று அடைவோமே அப்படின்னு சொல்றாரா இல்லையா. விளையாததொரு பரிசில் வருது, பசுபாச வேதனை உன் தலையாயின தவிர அவ்வருள் தலைவன் அது சார்பாம் இல்லையா. அந்த பாட்டில் தானே சொல்றாரு, கதிர் ஆயிரம் என்பது இறைவனுடைய சக்தி கலைகள், அத தன்னுடைய சக்தி கலைகளை 1000 பாகமா, 1000 என்பது இங்க எண்ணற்ற எண்ணிலேயே குறித்தது. எனவே அவனுடைய ஞானத்தை நமக்கு எப்படி கொடுக்கறானா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறது தான் கதிர் 1000. அப்படி கொடுத்து முளைமதியை மாமதி ஆக்குகிறான். முளைமதி என்பது இங்க அமாவாசை, அப்படி இருக்கிறவன மாமதி பௌர்ணமியா ஆக்கி அந்த முதுகுண்டுல தவளை செய்கிறான், முதுகுண்டுல தவளை செய்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அது போல இந்த பூசையிலே அதுதான் சொல்றாரு நாம. அதனால அந்த பவாதி நாமத்தை கொண்டு என்ன செய்யறோம், 3 காலம் இல்லட்டா 6 காலம், 5 தடவை சொல்றதும் இருக்கு, 2 தடவை செய்யறதும் இருக்கு. இல்லை செஞ்சா என்ன அர்த்தம், அத்தனை காலம் செஞ்சதா அர்த்தம். அப்படி செய்து கொண்டு நாம அந்த பெருமானே பஞ்சபுராணம் எல்லாம் பாடி அவனுக்கு அந்த மலரை சாத்தி அவனை சங்கார முத்திரையில நாம என்ன செய்கிறோம், இதயத்துல ஒடுக்கி கொள்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பரிவாத தேவதைகள் மகா கணபதி அவங்க இவங்களெல்லாம் அந்த புஷ்பம் சாத்தி அந்த பராமுகார்க்கியம் அதை சொல்லி இந்த வியாசார்க்கியத்தை சொல்லி கொடுக்கறது, பராமார்க்கிய அப்படின்னு சொல்லி சுவாகா சுவாகான்னு சொல்லி கொடுக்கறது. அப்படி கொடுத்தா அது பராமரிக்கம்னு கருதப்படும், சொல்லி கொடுத்து அவங்கள ஒடுக்கிறோம். அது திவ்ய முத்திரையில் ஒடுக்கிறோம், இவரை சங்கார முத்திரையில் ஒடுக்கிறோம், மற்றவங்களெல்லாம் திவ்ய முத்திரையில் ஒடுக்கொண்டு அதுக்கப்புறம் நாம் இந்த கரணியாசம் அங்கநியாசம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சண்டேஸ்வரரை ஆவாகனம் பண்ணி கொண்டு அவருக்கு ஆவாகனம் ஸ்தாபனம் சன்னிதானம் சன்னிரோதனம் எல்லாம் செய்து அவருக்கு இதே போல இந்த அறிக்கையும் அர்ச்சனை அப்புறம் அறிக்கையும் அபிஷேகம் இதெல்லாம் செய்து அப்புறம் பெருமானுக்கு நிவேதித்ததை அவருடைய நிர்மாலியத்தை இவருக்கு பெருமானுக்கு செலுத்தி அவரை அலங்கரித்து அதுக்கப்புறம் அவருடைய அந்த பெருமானுக்கு கொடுத்த நைவேத்தியத்தை அதில் ஒரு 5 1/2 பாகத்தை இவருக்கு கொடுத்து இந்த பாகத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இதை நாம் சாப்பிடக்கூடாது. பெருமானுக்கு உள்ளது மட்டும்தான், எது மீனுக்கோ பசுக்களுக்கோ கொடுக்கப்பட வேண்டியது, பெருமானுக்கு உள்ளது தான் நம்ம சாப்பிட்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அதனால் இந்த பெருமானுக்கு அதை சாத்தி அந்த அகோரம் சொல்லி 108 தவிர பெருமானுக்கு அகோரம் அகோர ஜபம் என்பது அந்த நாம் இந்த பூசணியில் செய்த அறியாமல் செய்த பிழைகளை நீக்கும் பொருட்டு அதை அந்த அகோரத்தை மந்திரத்தை சொல்லி அது பெருமன் அகோராயம்னு இருக்கு. அது பெரிய சுலோகமும் இருக்கு, அது ஞான தீட்சை உள்ளவங்களுக்கு வேற இவங்களுக்கு வேறன்னு தனி மந்திரமாக இருக்கு. அந்த மந்திரத்தை நாம் 108 முறை ஜெபித்து படையப்படி நாம் என்ன செய்கிறோம், இவங்களை இவரையும் ஒடுக்கி கொண்டு இந்த இதில் என்ன குறை செய்திருந்தாலும் பிழை பொறுக்கும்படி வேண்டி அவரை ஒடுக்கி கொண்டு அதுக்கப்புறம் இந்த அர்க்கியங்களையெல்லாம் ஒடுக்கி அர்க்கியங்களெல்லாம் ஒடுக்கி கொண்டு அதுக்கப்புறம் அந்த தானத்தை எல்லாத்தையும் சுத்தம் செய்து அதுக்கு புரோஷித்து அதையும் ஒடுக்கி கொண்டு நாம் என்ன செய்கிறோம், அந்த பூசணையை நிறைவு செய்கிறோம். இது நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள், இது அதனோட சுருக்கம், இது ஒரு விரிவு வேறு தனியாக இருக்குது, அதை நீங்கள் பின்னால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ முதல்ல சுருக்கமாக செய்கிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 2-2.5 மணி நேரம் ஆயிரும். இதில்
நீங்க அந்த கட்டம் கட்டமா போட்டு எழுதியிருக்கா இல்லையா, அதை மாத்திரம் என்ன செய்யணும், நல்ல மனனம் பண்ணிக்கணும், என்ன மாதிரி இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்காமலே அதை செய்யலாம். எந்த சடங்குகளை விளவு விரிவாக வச்சுருக்கு, விளவு விரிவாக வச்சுருக்கு, இதன் நோக்கம் என்னென்னா நம்முடைய இந்த ஞான இந்திரியங்கள் புறத்து செல்லாமல் ஒடுக்குதல் பொருள், புறத்து செல்லாமல் ஒடுக்குதல் பொருட்டு தான். இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா அகபூசை தான். அந்த அகபூசையில் நாம் நிலைப்பதற்கு கருவியாக தான் எதை வச்சுருக்குறாங்க, புறப்பூசை, புரியுதாம்மா? அதனால் நீங்கள் இதை முதல்ல செய்யுங்க. எதுக்கு செய்கிறது அப்படின்னா நாம் நம்ம கவனத்தை வெளியில் சிதற விடாமல் முதல்ல செஞ்சு பாருங்க. ஏன்னா இந்த பூசையில் நீங்கள் ஐயா நீங்கள் கொடுத்துருந்தாங்களா இல்லையா, இந்த பட்டுசாமி ஓதுவாருடையது, அதை ஒன்று செஞ்சு அதை சன்னிதானத்தில் நம்ம தருமபுர சன்னிதானம் அவங்க பார்த்தாங்க, இது மகிழ்ச்சியை தெரில மலைவி தருதுன்ட்டாங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குது, பார்த்தாலே முடியாது அப்படின்னு. அதனால் இது கொஞ்சம் சுருக்கணுமே, இவ்வளோ பெருசு இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுதான் அதுதான் நாங்கள் அதில் உள்ளதுன்னு அவருக்கு தெரியும், இதைத்தான் செஞ்சுருக்கேன்னு. அவங்க சுடுத்த சொன்னது இது என்னன்னா, இவ்வளவு இதை பார்த்துட்டு அவர் நல்லா தான் செஞ்சிருக்கிறாரு, ஆனால் அதை பார்த்து என்ன சொல்லிட்டாரு, இது ஒரு மலைவை தருகிறதுன்றாரு. அப்போ ரொம்ப இதை பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டம்னுலாம் நினச்சிருவான். ஏன்னா அது உள்ளபடி முதல்ல நினைச்சது நம்ம தெக்குமடத்து சாமியை வச்சு அதை செய்ய சொல்லிடணும்னு தான் நினைச்சது, அது அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவங்க தெரியலே அப்படின்னு சொன்னால் அவங்க தான் அத்தாரிக்கி, வேற அதை மாதிரி ரொம்ப விவரம் தெரிஞ்ச ஆள் வேற யாருமே கிடையாது. அவரை வச்சு நமக்கு செய்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லி தான் இருந்தது, கிடைக்கலை.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: இந்த முதல் மூன்று நூற்பாக்களும் பிரமாண இயல், பிரமாண இயல். இனி நாம் அடுத்த இயல் இலக்கண இயல். அடுத்த மூன்று நூற்பாக்கள், 4, 5, 6 நூற்பாக்கள் இலக்கண இயல். எவற்றினுடைய இலக்கணம்? பதியினுடைய இலக்கணம், பசுவினுடைய இலக்கணம், பாசத்தினுடைய இலக்கணம். பதியினுடைய இலக்கணத்தை சொல்லுவது இதுல வரிசையில சொல்லுவோம். 4வது நூற்பா பசுவினுடைய இலக்கணத்தை சொல்லுவது, பசுவாகிய உயிரினுடைய இலக்கணத்தை கூறுவது 4. 5வது நூற்பா பாசத்தினுடைய இலக்கணம். 6வது பதியினுடைய இலக்கணம். 4, 5, 6 பசு, பாசம், பதி என்ற முறையிலே அமைத்திருக்கிறார். இப்ப 4வது நூற்பாவிலே, அதாவது 3வது நூற்பாவிலே என்ன சொன்னார்? பசுவை பற்றி தானே சொன்னார். 3வது நூற்பாவிலே பசுவினுடைய உண்மையை நிறுவினார் பிரமாணத்தினாலே. அதனுடைய தொடர்ச்சியாக, 3வது நூற்பாவினுடைய தொடர்ச்சியாக அந்த பசுவாகிய ஆன்மாவினுடைய இலக்கணத்தை கூறுகிறார். சைவ சித்தாந்தத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் 2 இயல்புகள் கூறப்படும். பொது இயல்பு, இன்னொன்று உண்மை இயல்பு. பொது இயல்பு, உண்மை இயல்பு, அதை திருவருள் பயனிலேயே அறிந்திருப்பீர்கள். பொது இயல்பு, உண்மை இயல்பு. பொது இயல்பை தடத்த இலக்கணம் என்பார்கள். பொது இயல்பு தடத்த இலக்கணம், உண்மை இயல்பு சொரூப இலக்கணம். பொது இயல்பு என்றால், பொது இயல்பு என்றால் என்ன? ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளினுடைய சார்பினால் வருகிற இயல்பு. ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளினுடைய சார்பினால், சேர்க்கையினால் உண்டாகிற இயல்பு, அதுதான் பொது இயல்பு. அதுக்கு என்ன உதாரணம்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பார்த்திருக்கிறோமே. நீருக்கு, தண்ணீருக்கு நெருப்பு என்ற நெருப்பினுடைய சார்பினாலே, சேர்க்கையினாலே உண்டாகிற இயல்பு சூடு, அதுதான் பொது இயல்பு. நீருக்கு சூடு என்பது பொது இயல்பு. இது விளங்குறது இல்லையா? பொது இயல்பு, ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளினுடைய சார்பினாலே வருகிற இயல்பு. இப்ப இதையே இங்கே நமக்கு பொருத்தி பார்ப்போம், நமக்கு பொருத்தி பார்க்கலாமே. நமக்கு இப்போது சார்பு எது? இப்ப ஐம்பொறிகளோடு சார்ந்திருக்கிறோம், ஐம்பொறிகளை சார்ந்து இருக்கிறோம். இந்த ஐம்பொறிகளினுடைய சார்பினாலே நமக்கு என்ன இயல்பு உண்டாகியிருக்கிறது? அறிவு, சிற்றறிவு. சிற்றறிவு உண்டாகியிருக்கிறது. இந்த சிற்றறிவு என்பது என்ன நமக்கு? பொது இயல்பு. சிற்றறிவு என்பது நமக்கு பொது இயல்பு. இந்த பொது இயல்பு எது வரைக்கும் இருக்கும்? சார்பு இருக்கிற வரைக்கும் தான் பொது இயல்பும் இருக்கும். சார்பு நீங்கினால் பொது இயல்பும் நீங்கிவிடும். நெருப்பு இருக்கிற வரைதான் சூடு இருக்கும். நெருப்பு நீங்கினால் சூடும் தணிந்து விடும். அதுபோல நமக்கு இந்த சிற்றறிவு ஐம்பொறிகள் இருக்கிற வரைதான். ஐம்பொறிகளினுடைய தொடர்பு நீங்கினால் சிற்றறிவு நீங்கி உயிர் விரிந்த அறிவை, வியாபக அறிவை பெறும். இப்ப ஞானிகள் எல்லாம், யோகிகள் எல்லாம் எப்படி அந்த முக்காலத்தையும் சொல்லுகிறார்கள், எப்படி முடிகிறது என்றால் அவர்கள் வியாபக அறிவை பெற்று நிற்கிறார்கள். அது முடியும், வியாபக அறிவை பெறலாம். எனவே சிற்றறிவு என்பது நமக்கு இயற்கை அறிவு இல்லை, இது செயற்கை அறிவு. அந்த வியாபக அறிவு எப்போது வரும் என்றால் எட்டாம் சூத்திரத்துக்கு பிறகுதான் வரும். எனவே இது பொது இயல்பு. இந்த உடம்பினுடைய சேர்க்கையினாலே நமக்கு வருகிற இன்னொரு பொது இயல்பு என்ன? உடம்பினுடைய சார்பினாலே உறக்கம் என்பது பொது இயல்புதான். உறக்கம் அது உடம்பினாலதான வருது. ஆன்மாவுக்கு உறக்கம் எல்லாம் கிடையாது, இந்த உடம்போடு கூடியிருப்பதுனாலேதான் உறக்கம் கனவெல்லாம் வருது. இதெல்லாம் பொது இயல்பு. இப்ப இறப்பு பிறப்பு அதுவும் நமக்கு பொது இயல்பு தான். இறப்பு பிறப்பு என்பது உடம்பினுடைய சார்பினாலே வருகிற செயற்கையான இயல்புகள். இறப்பு பிறப்பு இப்படி எத்தனையோ பொது இயல்புகள். இப்போது எல்லாம் கட்டு நிலை. சுருக்கமாக சொன்னால் கட்டு நிலையே நமக்கு பொது இயல்புதான். கட்டு நிலை நமக்கு பொது இயல்பு. முத்தி நிலைதான் நமக்கு உண்மையான இயல்பு, முத்தி நிலை. எனவே இது பொது இயல்பு. அடுத்து உண்மை இயல்பு என்றால் அது அந்தந்த பொருளுக்குரிய இயற்கையான இயல்பான தன்மைதான் உண்மை இயல்பு. அந்தந்த பொருளுக்கு உரிய இயற்கையிலே உள்ள தன்மை உண்மை இயல்பு. நீருக்குரிய உண்மையான இயல்பு குளிர்ச்சி தன்மை, அதாவது பிற பொருளை சாராமல் இயற்கையிலே இருக்கிற தன்மை தான் உண்மை இயல்பு. அப்படியானால் ஆன்மாவுக்கு உரிய அந்த உண்மை இயல்பு இப்போது சொன்னதை போல, ஆமா, இறப்பு பிறப்பு என்பது இல்லாமல் சிற்றறிவு நீங்கி இறைவனை சார்ந்து ஒரு நிலையாக இருத்தல், ஒரு நிலையாக இருத்தல். இப்போது இறந்து பிறந்தல்லவா அல்லல் படுகிறோம். போக்குவரவு புரிந்து நாம் பல நிலைகளை அடைகிறோம். அதான் வள்ளுவர் சொன்னாரே, பேரா இயற்கை தரும், பேரா இயற்கை ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். அதுதான் உண்மை இயல்பு. அதாவது அதாவது திருவள்ளுவர் பெண்ணில் என்ன சொல்றாரு, தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார, தன்னிலைமை அவனுடைய தன்மையை ஆன்மா பெறுதல். அவனுடைய தன்மை என்ன? இறைவனுடைய தன்மை என்றும் ஒரு தன்மையாக மாறாத தன்மைதான். இறைவனைப் போல உயிரும் மாறாத தன்மையோடு பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருத்தல், ஆனந்தத்திலே திளைத்தல், அதையெல்லாம் பின்னாலே நாம் பார்க்கலாம். நான்காவது நுற்பாவை பார்க்க போகிறோம். அதாவது உலகப் பொருள்களை பற்றிய அறிவு நமக்கு எப்படி உண்டாகிறது? உலகப் பொருள்களை பற்றிய அறிவு நமக்கு எப்படி உண்டாகிறது? இறைவனை பற்றிய அறிவு எப்போது நமக்கு உண்டாகிறது, எப்படி உண்டாகிறது என்பதை எட்டாம் உறுப்பாவிலேயே தான் பார்க்க போகிறோம். அது இறைவனை பற்றிய அறிவு. இப்போது நாம் பார்க்க போவது உலகத்தை பற்றிய அறிவு எப்படி உண்டாகிறது என்றால், நம்முடைய கருவி காரணங்களால் நமக்கு உண்டாகிறது. இந்த கருவி காரணங்களால் உலகத்தை பற்றிய அறிவு பெறலாமே தவிர இறைவனை பற்றிய அறிவை பெற முடியாது. அதற்கு வேற வழி, உலகத்தை பற்றிய அறிவை மட்டும்தான் இந்த கருவி கரணங்கள் நமக்கு தரும், இறைவனை பற்றிய அறிவை தரமாட்டா. கருவி கரணங்கள் என்பவை நம்முடைய ஐம்பொறிகள், அந்த கரணங்கள் முதலியவை. ஐம்பொறிகள் நமது உடம்பின் புறத்திலே நிற்கின்றவை, அவை புறக்கருவிகள். ஐம்பொறிகள் புறக்கருவிகள், உடம்புக்கு உடம்பிலே புறத்திலே அமைந்திருப்பவை. அந்த கரணங்கள் என்பவை உடம்பின் அகத்திலே அமைந்திருக்கின்ற நுட்பமான கருவிகள். இந்த புறக்கருவிகள் அகக்கருவிகள் இரண்டினாலும் தான் நாம் உலக அறிவை பெறுகிறோம். உலக பொருள்களை எப்படி அறிகிறோம் என்றால், உலகப் பொருள்களுடைய குணங்களைத்தான் நாம் அறிகிறோம். உலகப் பொருள்களை குணங்களாகத்தான் அறிகிறோம். உலகப் பொருள் அனைத்தையும் குணங்களாகத்தான் அறிகிறோம். குணங்கள் என்றால் எவை? அந்த ஐந்து: ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் என்ற ஐந்து குணங்களாகத்தான் உலகப் பொருள்களை நாம் அறிந்து அனுபவிக்கிறோம். குணங்கள், இந்த குணங்களை முதலிலே பொறிகள்தான் முதலிலே குணங்களை அறிகின்றன. நீங்கள் வருவதற்கு முன்னாலே இங்கே பாடம் தொடங்கி ஆகிவிட்டது. பொறிகள், பொறிகள் என்றால் வடமொழியில இந்திரியங்கள், ஐந்து இந்திரியங்கள். இந்திரியங்கள் என்றால் எவை? அறிகின்ற ஆற்றல்கள். அறிகின்ற ஆற்றல்கள் தான் இந்திரியங்கள். அவை புலப்படாதவை, அவை தத்துவங்கள், புலப்படாதவை இந்திரியங்கள், பொறிகள். ஆக பொறிகள் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருவது இந்த, ஆமா, நமக்கு புறத்திலே தெரிகிற கண், காது, மூக்கு, இதைத்தான் பொறிகள் என்று நினைக்கிறோம். அது தவறு. இவை பொறிகள் அல்ல. பொறிகளுக்கு இடமாக இருப்பவை இந்திரியங்களுக்கு இடமாக உறுப்பாக இருக்கின்றவை. உறுப்புகளே இந்திரியங்கள் அல்ல. இந்த எனவே செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு என்ற ஐந்து இந்திரியங்கள். இந்த ஐந்து இந்திரியங்களும் ஒவ்வொரு குணத்தைத்தான் சென்று பற்றும், ஒவ்வொரு குணமாகத்தான் அறியும். செவி என்ற இந்திரியம் ஓசை என்ற குணத்தை மட்டும்தான் அறியும். குணத்திற்கு என்ன பெயர் நான் போட்டிருக்கிறேன்? குணத்திற்கு என்ன பெயர்? புலன். புலன், புலன் என்ற பெயர். புலன் என்றால் என்ன பொருள்? புலப்படுவது, அவ்வளவுதான். புலப்படுவது புலன். ஆக செவிக்கு புலப்படுவது இந்த ஓசை, புலன். அல்லது இன்னொரு பெயரும் உண்டு, விடயம். புலன் அல்லது விடயம் எல்லாம் ஒரு பொருள் தான். விடயம் என்றால் விஷயம், விஷயம் விடயம். எனவே குணம் என்றாலும் புலன் என்றாலும் விடயம் என்றாலும் ஒன்றுதான்.

அது சிறப்பாக அறிதல். அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு ஓசை என்று மட்டும் அறிவது பொதுவாக அறிதல். இப்படி ஒவ்வொரு புலனுக்கும் இந்த பொதுவாக அறிதல், சிறப்பாக அறிதல். இந்திரியங்கள் பொதுவாக அறியும் என்றால் இந்த செவி என்ற இந்திரியம் இது ஒரு ஓசை என்று மட்டும்தான் அறியும். இன்ன ஓசை என்று அதற்கு அறிய முடியாது. அதே போல ஊரு என்றால் இது ஒரு ஊரு என்ற அளவிலே அறியுமே தவிர அதை சிறப்பாக சொரசொரப்பு வள்ளுவழுப்பு என்றெல்லாம் பாகுபடுத்தி அறியாது இந்திரியம். அதே போல ஒளி என்றால் உருவம், மூன்றாவது ஒளி என்றால் உருவம். இது ஒரு உருவம் என்று மட்டும்தான் கண் அறியுமே தவிர இது இன்ன உருவம் இன்ன வடிவம் என்று கண்ணுக்கு தெரியாது, கண் என்ற இந்திரியத்துக்கு தெரியாது. அதே போல மற்ற இந்திரியங்கள், எனவே இந்திரியங்கள் பொதுவாக அறியும். அப்படி பொதுவாக அறிந்த அந்த செய்தி புறத்திலிருந்து இந்த இந்திரியங்கள் மூலமாக உள்ளே செல்லுகின்றன. இந்த பொது அறிவு முதலிலே உண்டாவது பொது அறிவு, அதை குறித்துக் கொள்ளுங்கள். இந்திரியங்களால் ஏற்படுவது பொது அறிவு. அவ்வாறு பொதுவாக அறியப்பட்ட அந்த புலன் அல்லது அந்த விடயம் உள்ளே அனுப்பப்படுகிறது இந்த இந்திரியங்கள் மூலமாக. எனவே இந்திரியங்களுக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? இந்திரியங்களுக்கு இன்னொரு பெயர் வாயில். இந்திரியங்கள் வாயில்கள், இவைதான் வாசல்கள். இந்திரியங்கள் தான் வாசல்கள். உலகத்தை பற்றிய அறிவு பெறுவதற்கு முதலாவது வாயில் இந்த இந்திரியங்கள் வாயில்கள். இந்த வாயில்கள் மூலமாக பொருளினுடைய குணங்கள் உள்ளே செல்லுகின்றன. அதை பற்றுவது முதலிலே மனம். மனம் என்ற அகக்கருவி அந்த கரணம்தான் முதலிலே அந்த புலனை பற்றுகிறது. இந்திரியங்களை கடந்து அந்த கரணங்களை அடைகின்றன புலன்கள். முதலிலே பற்றுவது மனம். மனமானது அந்த புலனை பற்றி இது இதுவாக இருக்கலாமா அதுவாக இருக்கலாமா என்று ஐயப்படும், ஐயுற்று ஐயப்படும். எனவே மனத்தினுடைய தொழில் என்ன என்றால் புலனை பற்றுதலும் ஐயுறுதலும், புலனை பற்றுதலும் ஐயுறுதலும், சந்தேகம் கொள்ளுதல். எனவே முதலிலே நிகழ்வது பொதுவான அறிவு. இப்போது மனத்தினாலே உண்டாவது என்ன அறிவு? ஐய ஐய அறிவு. பொதுவாக அறிந்த பின்னர் ஐயமாக அறிதல் நிகழ்கிறது. எனவே நாம் எதை அறிந்தாலும் அதிலே மூன்று நிலைகள் இருக்கின்றன. எதை அறிந்தாலும் முதலிலே பொதுவாக அறிதல், பிறகு ஐயமாக அறிதல், பிறகு தெளிவாக அறிதல். அந்த மூன்று நிலைகள் ஒவ்வொரு அறிவிலையும் நிகழ்கின்றன. ஆனால் பார்த்த உடனேதான் நமக்கு நிச்சயமாக தெரிகிறதே, ஒரு தெளிவு காட்சி உண்டாகிறதே என்றால் அவ்வளவு விரைவாக இந்த மூன்று காட்சிகளும் நிகழ்ந்து முடிந்து விடுகின்றன. அவ்வளவு விரைவாக பார்த்த உடனே பொது காட்சி, ஐயக்காட்சி, தெளிவு காட்சி எல்லாமே உண்டாகி விடுகிறது. எனவே ஐயக்காட்சி என்ற இரண்டாவது நிலை மனத்தினாலே ஏற்படுவது. அவ்வாறு மனம் ஐயுற்று நிற்க அதன் பின்னர் அகங்காரம் என்ற அகக்கருவி, அகங்காரம் அதனுடைய தொழில் என்ன என்றால் இது இந்த விடயம் என்ன, இது என்ன புலன் என்பதை அறிவேன் என்ற எழுச்சியை கொடுக்கும். இந்த புலனை இன்னது என்று அறிய வேண்டும் என்ற ஊக்கத்தை உண்டாக்குவது அகங்காரம். அது ஊக்கத்தை தரும், அறிவதிலே ஊக்கத்தை தருகிறது. அதன் பின்னர் புத்தி என்ற இந்திரியந்தான் முடிவாக இது இன்ன விடயம், இது இன்ன புலன், இது இன்ன ஓசை, இது இன்ன ஊரு, இது இன்ன மனம் என்று தெளிவாக நிச்சயித்து முடிவு செய்யும். அது புத்தியினுடைய

0: தொழில், புத்தியினுடைய தொழில் நிச்சயித்தல், மனத்தினுடைய தொழில் ஐயுறுதல், அகங்காரத்தினுடைய தொழில் எழுச்சியை கொடுத்தல், புத்தியினுடைய தொழில் நிச்சயித்தல். அவ்வாறு நிச்சயித்த பிறகு கடைசியாக சித்தம், சித்தம் என்ற அகக்கருவி. அவ்வாறு புத்தியினால் நிச்சயிக்கப்பட்டவற்றையெல்லாம் தன்னிடத்திலே பதிவு செய்து கொள்ளும் சித்தம், மெமரி, அது தன்னிடத்திலே பதிவு செய்து அதை பற்றியே பலகாலம் அது சிந்தனை செய்யும். அந்த தன்னிடத்தில் பதிவாகிய அந்த நினைவுகளை மீண்டும் சிந்திக்கும். அப்படி சிந்திக்கின்ற போதுதான் அந்த சித்தம், இந்த நான்கு கருவிகளிலே எது முக்கியமான கருவி? நான்கு கருவிகளிலே மனமா, புத்தியா, சித்தமா, பட்டிமன்றமா, இது எது முக்கியமான கருவி? நாலுக்கு மேல சொல்ல முடியாது, நாலு தான். சித்தம் எதனாலே? சரி, இது ஐம்பொறிகளிலே எது முக்கியமானது? ஐம்பொறிகளிலே எதனாலே? கண் எதனால? எதனாலே என்றால் அந்த ஐம்பொறிகளிலே மற்ற பொறிகள் எல்லாம் தன்னிடத்திலே அந்த புலன் வந்தால்தான் அறியும். ஆனால் கண் சென்று அந்த புலன் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலே சென்று அறியும் கண். மற்றவையெல்லாம் நின்று, நின்ற இடத்திலே நின்றுதான் அறியும். ஓசை காதுக்கு வந்தால்தான் இந்த செவி என்ற இந்திரியம் அறியும். அதே போல மூக்கு, வாய் முதலிய இந்திரியங்கள் தம்மிடம் வந்த புலன்களை மட்டும்தான் அறியும். ஆனால் கண் என்ற இந்திரியம் சென்று அறியும், ஏனையவை நின்று அறியும். அதுதான் வேறுபாடு. எனவே கண் இந்திரியம் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இப்ப அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த தில்லை தரிசனத்தில் எப்படி கண்டார்? ஐந்து பேரறிவும். ஆமா, அந்த ஐந்து பொறிகளிலே எதை சொல்லுகிறார்? கண்ணை சொல்லுகிறார். ஐந்து பேரறிவும் கண்களை கொள்ள, காதே கொள்ளன்னு சொல்லலையே, கண்களே கொள்ள. அடுத்து அளப்பரும் கரணங்கள் நான்கும், அந்த கரணங்கள் அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக, சித்தமாக, சித்தம். பிறகு என்ன சொல்லுகிறார்? குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக. எனவே முக்குணங்களில் எது சிறந்தது? சாத்விகம். எனவே சித்தம்தான். ஏன் அந்த சித்தம் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது? சித்தம் அறிந்தவற்றை மீள மீள சிந்திப்பதனால்தான் ஆன்மா அதிலே அழுந்த முடிகிறது. கேசரி கொடுக்கிறார்கள் என்றால் அதனுடைய அந்த இனிப்பை நாக்கு நாவிலே பட்டு அதனுடைய இனிப்பு என்ன அருமை, என்ன சுவை என்று அதை பற்றி நினைக்க நினைக்கத்தான் நமக்கு அதன் மீது இன்பம், ஒரு விருப்பம் உண்டாகிறது. ஆக நினைவு அழுந்துதல், ஆன்மா அழுந்துதல் அப்போதுதான் நிகழும். சித்தத்தினாலே தான் ஆன்மா ஒரு விடயத்திலே அழுந்த முடிகிறது. இப்படி
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஒரு கோட்டன்

0: இன்றைக்கு தத்துவங்கள், தத்துவங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். நேற்று மாயை பற்றிய விளக்கத்தை கண்டோம். நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் உலகிற்கோர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சக்தியாய் புவன போக தனு கரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றி. இது என்ன மாயை? அசுத்த மாயையினுடைய இலக்கணம். இதுல ஒரு சொல்லை எடுத்து விட்டால் சுத்த மாயைக்கும் இந்த பாட்டு பொருந்தும். ஒரு சொல்லை மட்டும் எடுத்து விடாங்க. எந்த சொல்லை? ஆமா, கடைசி கடைசியிலே உள்ள மயக்கமும் செய்யும் என்பதை எடுத்து விட்டால் அது சுத்த மாயைக்கும் பொருந்தும். அதுதான் வேறுபாடு. சுத்த மாயைக்கும் அசுத்த மாயைக்கும் வேறுபாடு. அந்த மயக்கமும் செய்யும் என்பதில் உள்ள அந்த உண்மை, அந்த உண்மை அதனுடைய பொருள், உண்மைக்கு பொருள் அது மயக்குவது மாயைக்கு உரிய இயற்கை அன்று. அது இயல்பு அல்ல மாயைக்கு. மயக்கு அது செயற்கை என்பதுதான் பொருள். மயக்கமும் மயக்கம் செய்யும் என்று சொல்லவில்லை. மயக்கமும் செய்யும் என்பதனாலே அது மாயைக்கு உரிய இயல்பு அன்று. முன்னாலே கூட ஒரு பாட்டுல பார்த்தோம். தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல்லாற்றின் வந்திடாவிடின் என்ன செய்கிறார்கள்? வளாரினால் உருக்கி தீய பந்தமும் இடுவர். தீய பந்தமும் இடுவர் என்றால் அப்படியெல்லாம் செய்வது தாய் தந்தையருக்கு இயல்பு இல்லை. இயல்பு இல்லை. அவர்களுடைய இயல்பு அன்பு பாராட்டுவதுதானே. பார்த்திடின் பரிவே எல்லாம். எனவே பரிவு அன்புதான் பெற்றோர்களுக்கு உரிய இயல்பு. இப்படி செய்வது இயல்பு அல்ல என்பதை உணர்த்துவதற்காக பந்தமும் இடுவர் என்று உண்மை சேர்த்து சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இடங்கள். அதுபோல இங்கே மாயை பற்றி கூறுகிற போது மயக்கமும் செய்யும் என்று கூறியதனாலே மயக்கம் செய்வது மாயைக்கு இயற்கையன்று என்பது விளங்குகிறது. அந்த மாயையிலிருந்து 31 தத்துவங்கள் எப்படி தோன்றுகின்றன என்பதை இனி சொல்ல போகிறார். இப்ப அசுத்த மாயை அது சுத்த மாயையின் உள்ளாக அடங்கியிருப்பது. சுத்த மாயைக்கு உள்ளே அடங்கி நிற்பதுதான் அசுத்த மாயை. அதாவது ஆணவ மலத்தோடு கலந்திருக்கிற அசுத்த மாயை. சுத்தமான அந்த மாயை மேலே அசுத்த மாயையை தனக்குள்ளே அடக்கி கொண்டு மேலே விரிந்து நிற்கிறது. அது சுத்த மாயை. இந்த அசுத்த மாயையும் மிக விரிவான ஒரு பொருள் தான். எங்கும் விரிந்திருக்கிற பொருள். இந்த அசுத்த மாயையினுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் இறைவன் பயன்படுத்துகிறான். உலகமாக தோன்றச் செய்வதற்கு அசுத்த மாயையினுடைய ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு இறைவன் செயல்படுத்துகிறான். ஒரு பகுதியை அசுத்த மாயை முழுவதும் காரியப்படவில்லை. அது எது போல என்றால் அதற்கு ஒரு ஓமை சொல்லலாம். அந்த பானை வணைகின்றவன் அந்த களிமண் எடுப்பதற்கு வயலுக்கு போய் வயலில் உள்ள எல்லா மண்ணையும் எடுத்து கொண்டு வருகிறான். வயலில் ஒரு பகுதியை தோண்டி தனக்கு வேண்டிய அளவுக்கு மட்டும் அந்த களிமண்ணை எடுத்து கொண்டு வந்து பக்குவப்படுத்துகிறான், பிசைகிறான், தண்ணீர் ஊற்றி பிசைந்து தகுதிப்படுத்துகிறான். அதே போலத்தான் இறைவன் அசுத்தமாயினுடைய ஒரு பகுதியை உலகமாக்குவதற்கு தகுதிப்படுத்துகிறான். ஒரு பகுதியை, அந்த பகுதிக்கு பெயர் தான் மாயை, மாயா தத்துவம். இந்த அசுத்த மாயைக்கும் மாயா தத்துவத்துக்கும் என்ன வேறுபாடு என்றால் தத்துவம் என்பது இதுதான், அது தத்துவம் அல்ல. அசுத்த மாயை தத்துவம் அன்று, மாயைதான் தத்துவம். தத்துவமாக எண்ணப்படுகிறது. எண்ணிக்கையில மாயா தத்துவம் தான் வரும். தத்துவம் என்றால் என்ன பொருள்? ஒன்றிலிருந்து தோன்றுவது, வருவது, காரியப்படுவது. காரியப்படுவது தத்துவம். சைவ சித்தாந்தத்தில் மாயை என்றாலே எதை குறிக்கும்? அசுத்த மாயை. மேலே இருக்கிற அசுத்த மாயை தான் மாயை. இது மாயாதத்துவம். அது மேலே இருப்பது மாயை, அதனுடைய ஒரு பகுதி மாயாதத்துவம். இந்த மாயாதத்துவத்திலிருந்து இறைவன் தோற்றுவிக்கின்ற காரியங்கள் ஏழு. முதலாவதாக தோன்றுவது காலம். காலம் என்ற தத்துவம், கால தத்துவம். அந்த காலம் என்பது ஏன் முதலிலே தோன்ற வேண்டும் என்றால், எந்த தொழில் நிகழ்வதற்கும் முதலிலே காலம். காலம் இருந்தால்தான் எதுவுமே, எந்த செயலுமே நடைபெறும். எனவே எந்த தத்துவங்கள் தோன்ற வேண்டுமானாலும் முதலிலே காலம் என்பது அமைய வேண்டும். எனவே முதலிலே காலம் தோன்றுகிறது, காலத்தை தோற்றுவிக்கிறான். அப்படியானால் காலம் தோன்றுவதும் ஒரு செயல்தானே, அதற்கும் காலம் வேண்டாமா? கால தத்துவம் தோன்றுவதும் ஒரு செயல்தானே, அதற்கு காலம் வேண்டாமா? கேட்க வேண்டாமா நீங்க? அதற்கு என்ன விடை? ஆக நம்முடைய செயல்களுக்கு அது தேவை, நம்முடைய எந்த செயலுக்கும் காலம் வேண்டும். ஆனால் இறைவன் அவன் கால காலம், காலத்தையெல்லாம் கடந்த பெருமான், அவனுக்கு எதற்கு காலம்? எனவே இறைவன் காலமின்றியே காலத்தை தோற்றுவிப்பான். முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருளே. ஆக காலத்தால் எதது முந்தியதோ அந்த பொருளுக்கெல்லாம் முன்னே இருக்கிறவன், எல்லா பொருள்களுக்கும் முன்னே இருக்கிறவன். எனவே காலத்திற்கும் முன்னாலே அவன் இருக்கிறான், அவன் தோற்றுவிக்கிறான் காலத்தை. அதாவது இறைவனுடைய சக்தி இப்படி தோற்றுவிக்கிறது. எல்லாம் இறைவனுடைய ஆணை. ஆணை என்று அடிக்கடி சொல்கிறார் அல்லவா, இறைவனுடைய ஆணை காலத்தை முதலிலே தோற்றுவிக்கும். இந்த காலம் மூன்றாக பாகுபடும், மூன்று வகைப்படும். தெரியும் உங்களுக்கு, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறப்பு, நிகழ்வு, எதிர்வு மூன்று. எது பல பகுதிகளாக அவயவ பகுப்பு உடையதோ அதற்கு என்ன உண்டு? அது தோன்றி எழியக்கூடிய காரியக்கூறு. எனவே ஜடமாயும் பலவாயும் இருந்தால் அதற்கு தோற்றம் உண்டு, அழிவு உண்டு. எனவே காலம் என்பது ஜடப்பொருள், அது இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்று பல வகைப்படுவதனாலே கால தத்துவத்திற்கு தோற்றம் உண்டு, அழிவு உண்டு. இந்த மூன்று காலங்கள் என்ன செய்கின்றன? இவற்றினுடைய வேலை என்ன? இறந்த காலம் என்ன செயலை செய்கிறது? இறந்த காலம் என்றால், இறந்த காலத்தினுடைய வேலை கண்மத்தை, அதாவது உயிர்கள் நுகர்கின்ற அந்த கண்மத்தை முடித்து முடிவுக்கு கொண்டு வருவது இறந்த காலம். முற்றுவிப்பது, எந்த செயலையும் எந்த தொழிலையும் முற்றுவிப்பது இறந்த காலம். ஆக இவ்வளவு காலத்துக்கு இவன் இந்த கண்மத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த இது. எனவே அந்த கண்மத்தை அனுபவித்து முடிக்க வைக்கிறது இந்த இறந்த காலம். நிகழ்காலம், அது அந்த கண்மத்தை உயிர்கள் நுகர வைக்கிறது நிகழ்காலம். எதிர்காலம், இந்த உயிர்கள் கண்மத்தினுடைய பயனை எதிர்நோக்கும்படியாக செய்கிறது, எதிர்பார்ப்பை உண்டாக்குகிறது எதிர்காலம். எனவே உலகத்திலே நடக்கின்ற எல்லா செயல்களுக்கும் காலம்தான் சொல்லப்போனால் செயலை தோற்றுவிக்கிறது, நிகழ வைக்கிறது, முடித்து வைக்கிறது. இதையெல்லாம் பார்க்கிற போது நமக்கு என்ன தெரிகிறது? காலமே கடவுள் என்று சொல்லலாம் என்றுதான் அப்படி சொல்கிறவன் ஒரு நம்ம பார்த்தோம் இந்த முதல் நூற்பாவில். காலமே கடவுள் என்று சொல்லுகிற ஆசாமியை மறுத்தாரே, எத்தனாவது பாட்டுல? தொடக்கத்திலே இருக்கு அந்த உலகாயதனை மறுக்கிற இடத்துல தொடக்கத்திலேயே இருக்கும்போது முதல் நூற்பாவில் காலமே கடவுளாக கண்டனம் என்று தொடங்கும். காலமே கடவுளாக கண்டனம் தொழிலுக்கு எண்ணில் அதே எப்படி மறுக்கிறார், காலமோ அறிவின்றாகும் ஆயினும் காரியங்கள் காலமே தரவே காண்டும். காலம்தான் காரியத்தை நிகழ வைக்கிறது. காரணன் விதியினுக்கு இறைவனுடைய செயலுக்கு காலமும் கடவுள் ஏவலால் துணை காரணம். எனவே காலம் என்பது இறைவனுடைய செயலுக்கு ஒரு துணை காரணமாக அமைகிறதே தவிர காலமே தலைமை பொருள் அல்ல என்று சொன்னதை பார்த்தோம். இப்போ எல்லா காலத்திலும் எல்லா செயல்களும் நடக்காது. இப்போ சில வகையான பயிர்கள் குறிப்பிட்ட காலம் வந்தால்தான் வளரும் இல்லையா, அல்லது மரத்திலே அந்த மரமானது குறிப்பிட்ட காலத்திலே தான் பூக்கும் காய்க்கும் பழுக்கும், மற்ற காலங்களிலே அப்படி செய்யாது. எனவே அது அதற்கு காலம் வர வேண்டும். ஔவையார் பாடியிருக்கிறார்கள், அடுத்து முயன்றாலும் ஆகுநாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆக தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. ஆக பருவம் வர வேண்டும். பருவம் வந்தா தான் உங்களுக்கும் அது விளங்கும். ஆமா, அதான் பக்குவங்க. பக்குவம் என்பது அதுதானே. எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் எல்லாம் விளங்கி விடாது. அந்த காலம் வர வேண்டும், தகுதி வர வேண்டும். எனவே காலம் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு கருவி ஆன்மாக்களுக்கு. இப்படி காலம் மூன்றாக பாகுபட்டு செயல்படுகிறது. இது முதலாவது அசுத்தமாயிலிருந்து தோன்றுகிற முதலாவது தத்துவம். அடுத்து அந்த மாயா தத்துவத்திலிருந்து இரண்டாவது தத்துவம் தோன்றுகிறது, அது நியதி. நியதி தத்துவம், இந்த நியதி தத்துவம் என்ன செய்கிறது, அவரவர் அனுபவிக்கின்ற கர்மத்தை நியமிக்கிறது, வரையறுக்கிறது. நியமித்தல் என்றால் என்ன, நியமித்தல், இந்த பதவியில இவரை நியமித்தல் என்ன பொருள், அந்த பதவி அவருக்கே உரியது என்று ஆமா நிர்ணயித்து கொடுத்த. அதுபோல இந்த உயிருக்கு இந்த வினைப்பயன் உரியது என்று வரையறுத்து நியமித்து கொடுக்கிற தொழிலை இந்த கருவி செய்கிறது, நியதி தத்துவம். இந்த அதாவது ஒருவர் செய்த தீவினை பயன் இன்னொருவரை சாராத வகையில, அவரவர் செய்த அந்த நல்வினையோ தீவினையோ அவற்றின் பயனை அவரவர் நுகரும்படியாக வைக்கிறது நியதி தத்துவம். அவரவர் கண்மத்தை அவரவர்தான் அனுபவிக்க வேண்டும் என்ற நியதி. அப்படி நியமிப்பது இறைவன் தானே, இறைவன் தானே அல்லது இறைவனுடைய சக்தி தானே அப்படி அவரவர் கண்மத்தை அவரவருக்கு ஊட்டுகிறது. அப்படி சொல்லாமல் இந்த நீதி தத்துவம் செய்வதாக ஏன் சொல்லுகிறார்கள், அப்படியானால் இறைவனுக்கு இந்த நீதி தத்துவம் தேவையா என்று கேட்டால், அசுத்தமாயையிலே இறைவனுடைய சக்தி நேராக தொழிற்படாது, நேராக தொழிற்படாது. இப்போ இறைவனுடைய சக்திக்கு என்ன பேரு, திரோதான சக்தி. அந்த திரோதான சக்தி ஆன்மாக்களிடத்திலே நேராக செயல்படாது, மும்மலங்களின் வழியாகத்தான் செயல்படும். மலங்களை கொண்டுதான் ஆன்மாக்களை செயற்படுத்துகிறது. ஆனால் மலம் நீங்கிய ஆன்மாக்களை எப்படி செயல்படுத்தும் என்றால், அப்போது மலம் நீங்கிய தூய அந்த பக்குவ ஆன்மாக்களை இறைவனுடைய சக்தி நேராக செயல்படும். எனவே திரோதான சக்தி மலங்களின் வழியாக செயல்படுத்தும் அருட்சக்தி நேராக ஆன்மாவிடத்திலே செயல்படும். எனவே இங்கே இந்த அசுத்த மாயையை செயல்படுத்துகிற இறைவனுடைய சக்தி நியதியை கருவியாக கொண்டு அது வழியாக செயல்படுகிறது. ஆகவே இறைவனுடைய சக்திக்கு நியதி என்பது ஒரு கருவி. அந்த நியதி தானாக செய்யவில்லை. மேலும் இந்த கட்டு நிலையிலே இறைவனுடைய சக்தியானது தனித்து நில்லாது, அதற்கு ஒரு உதாரணம் கூட சொன்ன முன்னால, நெருப்பானது தனியாக நின்று செயல்படாது. ஒரு பொருளை பற்றி நின்றுதான் செயல்படும் நெருப்பு. அதே போல சிவசக்தியும் இந்த நியதி தத்துவத்தை கருவியாக பற்றி அது வழியாகத்தான் செயல்படும். காலம் நியதி. எனவே கண்மத்தை காலம் என்ன செய்கிறது? கண்மத்தை காலம் அளவுபடுத்துகிறது. இத்தனை காலத்திற்கு இந்த கண்மத்தை அனுபவிக்க வேண்டும். காலத்தை அளவுபடுத்துகிறது காலதத்துவம். நமக்கு வருகின்ற துன்பத்தையோ இன்பத்தையோ நாம் நினைத்தபடியெல்லாம் மாற்ற முடியாது. துன்பத்தை அனுபவிக்கிற காலத்தை குறைத்து கொள்ளவும் முடியாது. இன்பத்தை அனுபவிக்கிற காலத்தை மிகுதிப்படுத்தவும் நம்மால் அந்த அளவுபடுத்துவது காலதத்துவம். இந்த ரெண்டும், இந்த முக்கியமான இரண்டு தொழில்களை செய்கின்றன. பிறகு மூன்றாவதாக கலை. அதுவும் மாயா தத்துவத்திலிருந்து நேராக வருகிற ஒரு கருவி கலை. இப்போது ரெண்டு கருவிகள் ஆயத்தமாக இருக்கின்றன, என்ன செயல்படவில்லை. முதலே கொடுத்திருக்கிறார் அந்த கண்மத்தை. இந்த ரெண்டும் கண்மத்தை அளவுபடுத்தியும் வரையறைப்படுத்தியும் நிற்கின்ற செயல்களை புரிவதற்கு இவை ஆயத்தமாக இருக்கின்றன. இனி என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆன்மாவினுடைய ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி, இந்த மூன்றும் ஆணவ மலத்தினால் மூடப்பட்டு கிடக்கின்றன. அந்த நிலையிலிருந்து அந்த ஆணவ மலத்தை நீக்கி அந்த உயிர்களுடைய சக்தியை எழுப்ப வேண்டும். ஞானசக்தியை, கிரியாசக்தியை, இச்சாசக்தியை அந்த ஆணவ மலத்திலிருந்து சிறிது நீக்கி செயல்படுத்த வேண்டும். இது அதாவது கேவல நிலையிலிருந்து உயிர்களை இறைவன் எடுத்து இந்த கருவிகளை கொடுக்கின்ற முதல் நிலை. இப்போதுதான் கேவல நிலையிலிருந்து உயிர்களை எடுத்து அவற்றுக்கு உடம்பையும் கருவிகளையும் கொடுக்கின்ற நிலைதான் இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கேவல நிலையில அறிவொன்றும் இல்லாமல் அந்த ஆணவ இருளாலே முழுதும் மூடப்பட்டு தன்னையும் அறியாமல் அறிவு முழுதும் விளங்காமல் கிடந்த அந்த ஆன்மாக்களுக்கு இப்போது இறைவன் முதலிலே உடம்பை கொடுக்கிறான். அந்த உடம்புக்கு தான் காரண சரீரம் என்ற பெயர். முதலாவது சரீரம் காரண சரீரம். அதுதான் எது என்றால் காரண சரீரம் மாயா தத்துவம். மாயா தத்துவம் தான் காரண சரீரம். முதன் முதலாக அந்த ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இந்த மாயா தத்துவத்தை, அந்த காரண சரீரத்தை சேர்ப்பிக்கிறான். அந்த சரீரத்தில் இந்த கருவிகளை எல்லாம் படைத்து கொடுக்கிறான். அந்த காரண சரீரத்துக்கு தான் இன்னொரு பெயர் ஆனந்தமய கோசம். ஆனந்தமய கோசம் என்பது, கோசம் என்றால் உரை, மூடுகிற உரை. கோசம் உடம்பே ஒரு உரைதானே நமக்கு. ஏன் ஆனந்தமய கோசம் என்று பெயர் வைத்தார்கள் என்றால், அது இத்தனை காலம் அது எங்கே கிடந்தது? இருளிலே கிடந்தது, துன்பத்திலேயே கிடந்தது. அந்த துன்பத்திலேயே அழிந்து கிடந்த அந்த உயிர் இப்போது முதன் முதலாக இந்த மாயையினுடைய தொடர்பு ஏற்பட்டவுடனே மாயையினுடைய தன்மை என்ன? ஒளி, ஒளித்தன்மை உடையது, விளக்கம் கொடுப்பது. எனவே இந்த மாயா தத்துவம் என்ற அந்த ஒளி கிடைத்த உடனே இருளிலிருந்து மெல்ல ஒளியை பார்க்கிறது. அந்த ஒளி வந்தவுடனே அதற்கு ஒரு சிறிய ஆனந்தம் உண்டாகிறது. அந்த ஆன்மாவுக்கு ஒரு இருட்டு அறையிலே பலகாலம் அடைபட்டு கிடந்தவன் அந்த மேலே உயரத்துல ஒரு சின்ன பலகனி வழியாக வெளிச்சம் உள்ளே புகுமானால், காற்று புகுமானால் அவனுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இதுவரை புழுங்கியே வாடியவன் வருந்தியவன் இப்போது அந்த ஒரு மகிழ்ச்சி அடைவான் அல்லவா? அதுபோல ஆன்மாவுக்கு இப்போது ஒரு மகிழ்ச்சி நிலை, ஆனந்த நிலை. எனவே காரண சரீரம் கிடைத்தவுடனே மகிழ்கிறான் ஆதலால் ஆனந்தமய கோஷம் என்ற பெயர். காலம் நியதி கலை. இந்த கலை என்பது, அதாவது சொன்னேன் அல்லவா, ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, இந்த மூன்றையும் விளக்குவதற்கு மூன்று கருவிகள் வேண்டும். ஞானசக்தியை தூண்டுவதற்கும், கிரியாசக்தியை தூண்டி எழுப்புவதற்கும், இச்சாசக்தியை எழுப்புவதற்கும் தனித்தனியாக மூன்று கருவிகள் வேண்டும். அவற்றை இப்போது கொடுக்க போகிறோம். அதிலே ஒரு கருவிதான் கலை. கலை என்பது இதனுடைய வேலை என்ன என்றால், இந்த கலை என்ற தத்துவம் கலா தத்துவம், கலா தத்துவம் என்பார்கள். இந்த தத்துவம் ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை, செயலாற்றலை எழுப்புகிறது. அதாவது ஆணவ மலத்தை சிறிது நீக்கி மறைந்து கிடந்த ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை எழுப்புகிறது கலை. இங்கே ஒரு சந்தேகம் வர வேண்டும். அறிவுடைய ஆன்மாவுக்கு முதலிலே எழுப்ப வேண்டியது அறிவைத்தானே, ஞான சக்தியை அல்லவா எழுப்ப வேண்டும்? அதை விட்டு கிரியாசக்தியை முதலிலே எழுப்புவதற்கு என்ன காரணம் என்ற சந்தேகம் வர வேண்டும் இல்லையா? அதற்கு என்ன விடை? அந்த ஞானசக்தி, அதான் முதலே சொன்னேன் அல்லவா, எந்த செயல் நிகழ்வதற்கும் முதலிலே அந்த கிரியாசக்தி, அந்த செயலாற்றல். அறிதலும் ஒரு செயல்தானே, ஞானசக்தி அறிவதும் ஒரு தொழில், ஒரு செயல். எனவே முதலிலே செயலாற்றலை எழுப்பிய பிறகுதான் அறிதலாகிய ஞான சக்தியை எழுப்புகிறார். எனவே முதலிலே கிரியாசக்தியை எழுப்புகிற கலை தோன்றுகிறது.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தடுத்தாட்கொண்ட புராணத்தில் தில்லையிலே இருக்கிறோம். தில்லையிலே நமக்காக நம்முடைய சுந்தர பெருமான் அது இருக்க இங்கே கூத்த பெருமானை கண்டு கழித்தவாறு இருக்கிறார். தென்னிலாமலம் உந்தன் திருநடம் குண்டிரப்பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதானந்தமாம் என்று தண்ணீரானந்த அறிவினிய சொரிய கைமல உச்சி மேற்குறித்து பண்ணினால் நீதி அறிவரும் பரியும் பாடினார் பரவினார் பண்டார் என்று நம்ம கேட்கிறார் பெருமான். அவர் அப்படியே தன்னை அப்படியே முழுமையாக பெருமான் திருவடியிலே ஆட்படுத்தி அந்த கூத்த பெருமானையே கண்டு கொண்டிருக்கார். ஆகவே அப்படி கண்டுகொண்டிருந்த நம்முடைய பெருமான் சுந்தரர் இப்ப என்ன செய்யப்படாத தடுத்து முன்னாண்ட தொண்டனார் முன்பு தனிப்பெரும் தாண்டவம் புரிய எடுத்த சேவடியார் அருளினால் கரளம் எரிபுனல் மரிதிரை பொன்னி மடுத்த நீர் வண்ண பண்ணை ஆரூரில் வருக நம்பால் என வானில் அடுத்த போதினில் வந்தெழுந்ததோர் நாதம் கேட்டலும் அது உணர்ந்தெழுந்தாது. எனவே இவ்வாறு வந்து அவர் பிள்ளையில இருந்து பெருமானை நல்ல உண்டி மனம் உண்டி நிலைமையில அப்படியே வழிபாடு செய்து அது நிறைவுபடுகும் போது பெருமான் என்ன சொல்கிறாராம், திருவாரூருக்கு வருக என்று பண்ணுகிறார். யாரே சுந்தரன் திருவாரூருக்கு வருக. எனவே தில்லை பெருமான் திருவாரூருக்கு வருக என்று அந்த அருள் செய்ய நம்முடைய சுந்தரர் அது திருச்செடி மறுத்தார். மறுத்துவிட்டு என்ன செய்தார், அவ்வளவுதான், உடனே அது உணர்ந்தெழுந்தார் என செல்லுக என்று சொல்வது யார், பெருமான். அதுக்கு மேல் இருக்குதா, அதுக்கு மேல ஆணை யாராவது சொல்ல முடியுமா பெருமானை விட. அதனால அவ்வளவுதான், உடனே பிறப்பாராம். ஆடி நின்றவர் பேரருளினால் நிகழ்ந்த அப்பனி சென்னி மேற்கொண்டு சூடும் கரங்கள் சூடுதம் கரங்கள் அஞ்சலி கொண்டு தொழுந்தொரும் குறவிடை கொண்டு என சரி அந்த ஆரூருக்கு வருகை என்று அழைக்கிறார். ஆனால் அங்கே பிள்ளையினுடைய காட்சியை கண்டுகொண்டிருக்கிற நிலை இனி நமக்கு இப்பொழுது வாய்க்காது. ஏன்னா அங்கே திருவாரூர் போனான்னு சொல்லிட்டு இங்கேயும் பெருமானி பெருமானி நீட்டு இங்கு வந்து என்னவா வினைப்பிறவி சாராமி நல்ல போல பிறந்து கட்டடிக்க வல்லவன் அல்லவா என்று சொல்லி இங்கேயும் கூத்த பெருமானை வணங்கி விட்டு அப்படியே புறப்படுறாராம். இங்கே திருவாரூருக்கு அல்லவா கோபுரை நிலையம் கோந்து நீடுவான் பணிய உயர்ந்த பொன் வரை போல் நிலை ஏழு கோபுரம் கடந்து கோபுரத்தை எல்லாம் கடந்து வந்து நின்று கோபுரத்தை நிலமுறப் பணிந்து நெடுந்தெரு வீதியை வணங்கி பார்த்தீங்கன்னா நாம் உள்ளே இருக்கிற பெருமானைத்தான் வணங்குறோம். ஆனால் இவர்கள் கோபுரத்தையும் வணங்கி அந்த வீதியையும் வணங்குகிறார்கள், வீதியையும் வணங்குகிறார்கள். அப்போ அவ்வாறு வணங்கி நெடுந்தெரு வீதியை வணங்கி மண்டலார் செல்வ மருகினூடேகி மன்னிய திருப்பதி அதனில் செந்திசை வாயில் கடந்து முன்போந்து செந்திசை வாயில் கடந்து பார்த்தீங்களா எந்த கோபுரத்து வழியாக வந்தார்னா செந்திசை வாயில் வழியாக வருகிறார் என்று சொன்னார் இல்லை. கடந்து முன்போந்து கேட்படுத்து திருவெல்லை இறங்கி அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே தில்லை இப்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் மீண்டும் வருக வணக்கம்னு போட்டிருப்பான். ஏன்னா அது அந்த எல்லை எடுத்துட்டு அந்த மாதிரியெல்லாம் அப்போல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் இந்த எல்லை கடந்த போது பெருமானி மீண்டும் உன்னுடைய திருவதி எனக்கு எப்படியும் காட்டணும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கடந்த முன் போந்து ஏற்படு திருவில்லை இறங்கி கொண்டைவார் தலையான் அருளையே நினைவார் கொள்ளிட திருநதி கடந்தார் கொள்ளம் கடந்தாராம். அப்போல்லாம் ஏது பாலம், அதனால் இங்கே ஆள் ஒரு பக்கம் அப்படியே தண்ணி அந்த கொஞ்சம் குறைவாக இருக்கிற இடத்துல அப்படியே கொஞ்சம் மேலே பேசியெல்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு அப்படி தான் போயிருக்கோம். இப்போ இருக்கிற வசதியும் வாய்ப்பு இருக்குமானால் எவ்வளவோ. எனவே கொள்ளிடத்தின் நதி கடந்தார் புறந்தருவார் பொற்றிசைப்ப குடிமுன்னூர் அணிமாதம் அறம் பயந்தால் திருமுலைப்பால் அமுதுண்டு வளர்ந்தவர்தாம் பிறந்தருளும் பெரும்பேறு பெற்றதென முற்றுளையில் சிறந்தபோல் கழுமலமாம் திருப்பதியை சென்றணிந்தார் போறவர்கள் சீர்காழி. சீர்காழியில் ஞானசம்பந்த பெருமான் என இவருக்கு முந்தியவர், இவர் வந்து எட்டாம் நூற்றாண்டு ஞானசம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டு. அதனால் அங்கே அவர் அந்த தாய் பெருமாட்டினுடைய அந்த ஞானம் கலந்த பாலை உண்ட இடம் அது. அதனால ஞானசம்பந்தர் திருவதாரம் செய்த இடமும் அது. அதனாலே என்ன செய்தாராம் அங்கே சென்றாராம். சென்ற பிள்ளையார் அவதாரம் செய்த பெரும்புகரி உள்ளும் நான் நிதி ஏன் என்று ஊர் எல்லை புறம் வணங்கி வள்ளலார் வளமாக வரும் பொழுதில் சொல்லுங்கள். அந்த சீர்காழி வந்த உடனே ஊருக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா ஞானசம்பந்தர் திருவதி பட்ட இடத்துல நம்முடைய அடிப்படுறதா சிவசிவர் என்று சொல்லிவிட்டு அந்த சீர்காழியினுடைய எல்லை ஊர் எல்லையே அப்படி வளம் வந்தார். இவ்வளவு அந்த மாதிரி அந்த முன்னைய அன்பத்தை இருந்திருக்காங்க. இதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனால் அந்த உள்ள ஊருக்குள்ளது அவருடைய திருவதி பட்ட இடத்துல செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ஊர் எல்லையில் அப்படியே சீர்காழியே வளம் வரலாம். வந்தால் இங்கே அமுதுண்டு வளர்ந்தவர் தாம் சிறந்தருளும் பெரும்பேறு பெற்றதென திருப்பதியை சென்றடைந்தார் பிள்ளையார் திருவதாரம் செய்த பெரும்பூலை உள்ளும் நான் மதியேன் என்று ஊரெல்லை புறம் வணங்கி வள்ளலார் வளமாக வரும் பொழுதில் மங்கையிடம் கொள்ளுமாள் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தருள வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டார் என்பது போல இவர் வந்து அந்த ஞானசம்பந்தர் உள்ள அந்த மாதிரி திருவடி பட்டணத்தில் போக வேணாம்னு கருதி அது எல்லாம் வளர்ந்தார். ஆனால் காளி பெருமான் அருமையா காளி பெருமான் உண்மையினையோடு கூட காட்சி கொடுப்பா. அதனால எதிர் காட்சி கொடுத்தருள மண்டிய பேரண்டினால் வந்துண்ட நின்றிறஞ்சி செந்திரை வேளையில் மிதந்த திருத்தோணி புறத்தாரில் கண்டு கொண்டேன் கைதையினில் வீட்டிருந்தபடி என்று பந்தரும் இன்னிசை பயின்ற திருப்பதியும் பாடினார். இல்லை இங்கேதான் அடிப்படையாக சொல்றது. இவ்வளவு தூரமெல்லாம் அந்த மாதிரி ஊருக்குள்ள போகாம எல்லையிலேயே போய் எல்லையில இருந்து இம்மாதிரி வணங்க இப்படிலாம் இருக்குன்னு சொல்லுகின்ற பொழுது இதெல்லாம் என்ன சார் அடிப்படையா என்ன ஆதாரம் என்று கல்லூரி பையனால் தான் கேட்பாங்க, என்னதான் ஆதார் இருக்கலாம் என்று. அதுதான் இங்க சொல்லுகிறார், மண்டிய பேரன்பினால் வன் தொண்ட நின்றிருஞ்சி தென்திரை வேலை வை வேலையில் மிதந்த திருத்தோணி புறத்தாரை கண்டு கொண்டேன் கைலையினில் இருந்தபடி என்று பண்தரும் இன்னிசை பயின்ற திருப்பதியும் பாடினார். புரியுதா? அந்த அப்படி வளம் வருகின்ற பொழுதே பெருமான் காட்சி கொடுக்கும் போது இந்த அருமையான திருப்பதியத்தை பாடின. அந்த திருப்பதியம் தான் நமக்கு சேக்கராடிவார் வரலாறு எழுவதற்கு காரணமாயிற்று. என்னவா? கண்டுகொண்டேன் கைலையினில் இருந்தபடி, அது திருத்தோணி புறத்தாரை கைலையில எப்படி இருப்பாரோ, ஏன்னா இது கைலையில் இருந்தபடின்னு சொல்றாரு அந்த பழைய வாசனை. இது எங்கிருந்து வந்தார்? கைலாயத்திலிருந்து வந்திருக்காரு. அதனால அந்த கைலையினில் கண்டுகொண்டபடி இருந்து இங்கேயும் நான் பாடினேன் திருப்பதி. அந்த திருப்பதியம் தான் காரணமாயிற்று. எது? அந்த ஊரெல்லை வளமாக வந்து பாடினார் என்று இருப்பதனால அந்த திருப்பதியம் தான் காரணமாயிற்று. இருக்கோலம் இடும் பெருமான் எது நின்றும் இடுந்தருட வெறுக்கோடு அது நீங்க ஆரூர் மேல் சில விரும்பி பெருக்கு ஓதம் சூர்புடவ பெரும்பதியை வணங்கி போய் திருக்கோலக்கா வணங்கி செந்தமிழ் மாலைகள் பாடி. அப்பா சீர்காழி திருக்கோலக்கா, திருக்கோலக்கா போனோம் திருக்கோல. ஆனா அப்பதான் இப்போ மறுநாள் வழி ஏது? ஐயோ நம்ம ஒத்தடி பாதையா இருக்கும் அல்லது வண்டி பாதை இருக்கும், அவ்வளவுதான். இதை தவிர வேற ஒன்றும் வழி கிடையாது. அதனால ஐயா திருக்கோலக்கானா சரி சாமி, இது இப்படி இப்படி இங்கே இருந்து இப்படி போறீங்கன்னா கொஞ்சம் சாட்சி போங்க திருக்கோலக்கா இருக்கும்னா. திருக்கோ இருக்கோலம் இடும் பெருமான் எது நின்றும் எழுந்து அதானே. ஆமாம், வெறுக்க வெறுக்கோடு அது நீங்க ஆரூர் நீர் செல விரும்பி பெருக்கோலம் சொல்வரவ பெரும்பதியை வணங்கி போய் திருக்கோலக்கா வணங்கி செந்தமிழ் மாலைகள் பாடி திருக்கோலக்கா சென்று அங்கு வணங்கினார் என்று சொன்னார். அங்கிருந்தவாறு தேனார்க்கு மலச்சோலை திருப்புன்கூர் நம்பர்வால் ஆனா பேர் அன்புமிக அடிபணிந்து நந்தனார் தோங்கியிருந்த அல்லவா அல்லவா அடிபணிந்து தமிழ் பாடி. அதுக்கெல்லாம் தமிழ் இருக்கான்னு தெரியல, ஏன்னா சுந்தர தேவன் ரொம்ப குறைவு தான், 101 பதியம் தான் கிடைச்சிருக்கு. அதனால பல பதியம் நமக்கு கிடைக்காது சுந்தரன். அதனால அந்த அந்த திருப்புன்கூர் நம்பர்வால் ஆனா பேர் அன்புமிக அடிபணிந்து தமிழ் பாடி மானார்க்கும் கரதளத்தார் மகிழ்ந்த இடம் பல வணங்கி. அங்கிருந்தவாறு பல பல இடங்கள் எங்கே திருக்கோவில் இருக்கோ அந்த இடத்துல போய் ஒரு வளமாக வந்து வணங்கித்தான் போவார்கள். அது அவருடைய பழக்கம், அந்த நாயன்மாருடைய பழக்கம். அதனால் வணங்கி காணார்க்கும் அலத்தலஞ்சூர் காவிரியின் கரையணிந்தார். காவிரிக்கரை அல்லவா, எனவே மாயூரம் வந்துட்டு அல்லவா. பம்புலா மலர்களைய மணிகுடித்து வந்திலியும் பைம்பன்வார் கரை பொன்னி பயல் தீர்த்தம் படிந்தாடி தம்பிரான் மயிலாடுதுறை வணங்கி காவில் சீர் அம்பர் மாகாலத்தில் அமர்ந்து சேக்கலா பெருமான் அடுத்திருக்கார் அல்லவா. அமர்ந்த பிரான் அடிபணிந்தார் மின்னார் செஞ்சடை என்னல் விரும்பு திருப்புவலூரை முன்னாக பணிந்தேத்தி. பாருங்க இங்க ரொம்ப வேகம், வேகம் கொடுத்தாண்ட வேந்தன் இன்னைக்கு. மயிலாடுதுறை அம்பர் மாகாலம் திருப்புவலூர் போயிட்டாராம். திருப்புவலூரை முன்னாக பணிந்தேத்தி முதல் வந்தார் அணிந்து பொன்னாறு முத்தரியம் புலி முன்னூர் அணிவார்கள் தென்னாவலூராளி திருவாரூர் சென்றணிந்தார். என பெருமான் இது மாவென்று அழைத்த இடம் திருவாரூர். அதனால இடைப்பட்ட பதிகள் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வணங்கிட்டு போனாரு தவிர நோக்கம் திருவாரூர் செல்ல முடியும். ஏன்னா பெருமானுடைய ஆணையினால் அது பண்ண திருவாரூர் சென்றார். தேராறும் நெடுவீதி திருவாரூர் வாழ்வார்க்கு அருமையா, வீதி நல்ல அகலமா இருக்கும் அல்லதான். பஞ்சமூர்த்தியும் சேர்ந்து வரலாம் திருவாரூர்ல அந்த திருவாரூர் போது, ஏன்னா அவ்வளவு அகலமா இருக்கும். அது மாதிரி அந்த திருவாரூர் சென்று நீர் ஆறும் நிலவணிந்தார் ஆரூரன் அமழ தேராறும் நெடுவீதி திருவாரூர் வாழ்வார்க்கு ஆராத காதலின் நம் ஆரூரன் நாம் அழைக்க வாரானின்றான் அவனை மகிழ்ந்து எதிர்கொள்வீர் என்று நீர் ஆறும் தடைமுடிமையே நிலவணிந்தார் அருள் செய்தார். என்ன திருவாரூர் எல்லைக்கு வந்துட்டு இருக்காராம். வந்த உடனே திருவாரூர் பெருமான் என்ன செய்தாராம், அங்க இருக்கிற அந்த அடியூர் இடத்துல அப்பா நம்ம ஆரூரன் வந்து கொண்டிருக்கிறார், அதனால் நீ போய் எதிர்கொண்டு அழைச்சிட்டு வாங்க. அடியவர்களை இவ்வளவெல்லாம் ஆட்கொள்கிறார். அதனால்தான் பாலவர் சொல்லும் வண்ணமும் அடிமாண்பும் கேட்பான் புயல் அளவில்லை கலக்க வேண்டாம். அது மாதிரி இப்போ அடியவர்களுக்கு அருள் செய்கின்ற திறத்தை நீங்கள் இப்படித்தான் அருள்வான்னு சொல்ல முடியாது. அது அவங்க திருக்கருணை. அதனால் திருவாரூர் வருகின்றவரை இங்கே இருக்கிற அன்பர்கள் திருவாரூர் அன்பர்களுக்கு சொல்லி எதிர்கொண்டு அழைக்க என்கிறான். அதான் இப்படி எதிர்கொண்டு அழைத்தேன்னு சொன்ன உடனே அவ்வளோதான், உடனே அங்கிருந்த பெருமக்கள் உடனே போயினார்கள். அதெல்லாம் நம்பிரான் அருள் செய்ய திருத்தொண்டர் அல்சாற்றி எம்பிரானார் அருள்தான் இருந்தபடி சிறுவானால் நம்பிரான் ஆவார் அவரன்றே. அவங்க பார்த்தாங்கன்னா திருவாரூர் பெருமானையும் நம்ம எதிர்கொள்ள முடியாது செய்து விட்டார். அப்போ நமக்கு தலைவர் யாருனாரு, திருவாரூர் பெருமான் மட்டுமல்ல சுந்தரரும் நம்முடைய தலைவர் தான் என்று கருதி அந்த அடியவர்கள் உம்பர் நாடு இடிந்ததனை எதிர்கொள்ள உடனிருந்தார். பொன்னை எதிர்கொள்வதற்காக பற்றலாம். மாளிகைகள் மண்டபங்கள் மருங்கு பெறும் குடி நெருங்க தாலி நெடும் தோரணமும் தழைக்க தழைக்கமுகம் குழைந்துளையும் நீரிலைய கதிரிகளும் நிறைந்த பசும் பொற்றமும் ஒளி நெடுமணி விளக்கும் உயர் வாயில் துணைத்தார். அவரு கோபி தான் ஒரு பத்து நாலு பேர் முன்ன இங்கே வரவேற்க போறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடியப்பா இது போட்டு பந்தல் போட்டு இங்கே வந்து தோரணம் கட்டு அங்கங்கே விளக்குகள் அமைக என்று சொல்லிட்டு இங்கே வீதியில் அழகும் செய்ய சொல்லி தானும் வரவேற்பதற்கு முன்ன போகிறாங்க. சோதி மணி வேதிகள் தூணறிஞ்சாந்தனி நீவி கோதில் பொறி கொச்சுண்ணும் குளிந்தரளம் மணி மணி பரப்பி தாதிபர் பூம் தொடைமாலை தன்பந்தர்களும் சமைத்து வீதிகள் நுண்துகள் அடங்க விரைப்பணி நீர் மிக தெளிந்தார் சிலிச்சிர. ஏன்னா அப்போல்லாம் வந்து தார் ரோடு இந்த ரோடு ஒரு ரோடு முடியாது, எல்லாம் மண் அறுக்கிற ரோடு தான். அதனால உடனே நல்ல நிறையப்பா பாலியில் தண்ணி எடுத்து நல்லா தெளித்து அப்படியே பழமாக இருக்கட்டும், எனவே காலில் அந்த புழுதிப்படாமல் இருக்கணும் என்று சொல்லி செஞ்சிடலாம். மங்கள கீதம் பாட மலை நிகர்த்து உரியம் முழங்க செங்கையற்கன் முற்றிடையார் தெற்றி தொறும் நடம்பயில நங்கள் விரான் திருவாரூர் நகர்வாழ்வார் நம்பியேமுன் குங்கையில் நீள் திருவாயில் புறம் உறவன் எதிர்கொண்டார். இப்படிலாம் இருக்க அந்தந்த வீட்டுக்காரங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரோ பாருங்க நம்ம ஊரில் நம்ம ஊருக்கு சுந்தரெல்லாம் அவர் இங்கே வரும்படியாக நம்முடைய திருவாரூர் பெருமானி கவித்தாராம் சொல்லுவோன்னு குறிப்பிட்ட தெரியுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களெல்லாம் அனுமதிக்கப்பட்டாரலாம். ஊர்க்காரங்களாம் இப்படியெல்லாம் வந்து எதிர்கொள்ள வந்து எதிர்கொண்டு வணங்குவார் முன் வன் தொண்டர் அஞ்சலி கூப்பி வந்து சிந்தை கழிப்புற வீதியோடு செல்வார் திரு தொண்ட தம்மை நோக்கி அப்படியே வணங்கிவிட்டவர்கள். இவர் என்ன செய்தார்ன்னு கேட்டால் வெறும் அந்த அவங்கெல்லாம் கீழே வணங்கினார்கள், இவர் அப்படி கைகூப்பி வணங்கினார் வணங்கிட்டு அப்போ தான் பாடுகிறாராம். இங்கே திருவாரூரில் அந்த ஊர் எல்லைக்கு உள்ளே போக மற்றவர்களெல்லாம் எதிர்கொள்ள அப்பொழுது பாடிய பாட்டு எது என்ன எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேள்வி அருமையான அது எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கொள்ளி. ஆனால் எப்படி சொல்லிடுறேன் இந்த முன்னர் இந்த திருமறைகளை சேர்க்கிறார் போல் படித்து கொள் காண்பதற்கு என்னாலாம் முடியாது. இந்த தொடர்தான் அவருக்கு அந்த இந்த மாதிரி வரலாற்று என்பது எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேள்வின் போது திருவாரூர் கோயிலுக்குள்ளே போகலை, ஏன்னா ஆரூர் என்று சொல்லுகிறார். அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளிர்ந்து அங்கே இருக்கிற அடிவதை நோக்கி கேட்கிறார். அப்படியான நிச்சயம் இங்கே பண்ணும் கோயிலுக்குள் பாடியா பாடாமல் அந்த ஊருக்குள் சென்ற போதே பாடியது என்பது அல்ல. திருமுறைகளுக்கு பொருள் காண முடியாதுன்னு சொன்னால் இது திருமுறை தான் இருந்தாலும் அந்த பதினோரு கேட்கிறார் போல் உரை காணுங்க என்று அந்த பெருமான் ஆசீர்வாதம் தரும். என்ன என்ன செய்யும் எந்த எந்த இருக்கணும் இருக்கிற ஆரூர் ஆறு கல்லூரியார் தான் இந்த பாடல் அந்த தெருவில் செல்லுகின்ற பொழுது அருளியது என்பது அருமையாக இருக்கிறது. ஒரு பதிப்பில் இருந்தாலும் அப்படியே எழுதினா நல்லது சுந்தர தேவரெல்லாம் பதிவு பண்ணி சொன்னாங்க. இது மாதிரி ஒரு குறிப்பு போட்டு சொன்னால் நூறு ஆன்மா சுந்தர தேவாரம் படிக்கும்போது ஒரு சைபர் அடிங்க பத்து ஆன்மா அதுதான் தேவாரத்தில் வரல எல்லாரும் காட்சி தரணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களும் சுந்தர தேவாரம் அது நூறு பாட்டு தான் இருக்குது நூறு பதிவு கேட்டு சின்ன இருக்கிறதே திருமுறையில் ஆக சுந்தர தேவாரம் தான் ரொம்ப குறைவான பதிவு கிடைக்கிறது. அதே ஆளு நீங்கள் அந்த மாதிரி திருத்தம் ஆகுது நூறு ஆன்மா அந்த சுந்தர தேவாரம் ஆகுதுன்னா பத்து ஆன்மாவாக இருக்கிறது அந்த மாதிரி பதிப்பு வரணும். தந்தை இசைப்பதியங்கள் பாடித்தம் பெருமான் திருவாயில் சார்ந்தார் இது இப்போ இது கேட்டுட்டே அப்படியே உள்ள நுழையிறான். வானுடனில் திருவாயில் நோக்கி மண்ணுற ஐந்துருப்பால் வணங்கி உள்ள சென்று அப்படியே கீழே விழுந்து வணங்குறான். ஐந்து உருப்பால் வணங்கி பேருடை கற்பக வாசமாலை தேவாசிரியன் தொழுதிருங்கி தேவாசிரிய மண்டபம்னா அங்கே இருக்குது. அது நீங்கள் எப்படி கேட்டிங்கன்னா நாங்கள் நம்ம மடமே எங்கே இருக்குன்னு கேட்டால் செப்பு தனிமையாதிய மடம் தெற்கு கோபுரத்தை இருக்குது. அதனால நாங்கள் என்னன்னு கேட்டால் நுழைஞ்சி உள்ளே போனால் அந்த தெற்கு கோபுரம் தான் வியாழக்கிழமை தோறும் திருவாரூர் திருமணம்னு சொல்லி மகாசன்னானவர் தனித்திருப்பதனால திருவாரூர் வியாழக்கிழமை தோறும் அதனால் அப்படி இந்த வாயில் இறங்கும்போது ஆனால் இந்த செங்கல்லாம் சரியாக இருக்காது இருந்தாலும் அதை மெதுவாக காலை வச்சு இறங்கணும் சரிங்கிட்டா நேராக தேவாசிரிய மண்டபம் வந்துருக்கேன் ஒழியும் போதே அந்த தேவாசிரிய மண்டபம் அப்படி வந்து இங்கே இப்படி திருவிழா நுழைஞ்சா நேராக விநாயகர் பெருமை அப்படி வணங்கிட்டு அப்படியே நம்ம இப்படி பலமாக அப்படி வந்தோம்னு சொன்னால் உள்ளே போனோம்னா புட்டிடம் கொண்டார் அப்பர் சுவாமியால் பாடப்பட்டது. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா துர்காம்பார். அப்புறம் அப்படியே பலமாக வந்து உள்ளே சென்று உள்ளே கமலாம்பாள் உள்ளே ரொம்ப அதாவது இந்த கோபுரத்தில் இருக்கேன் மேற் கோபுரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை இருக்கேன் அங்கே போய் கமலாம்பாள் அம்பா மாலை வணங்கி அப்புறம் வெளியில் வந்து உள்ளே வருவாங்க மேதா தட்சிணாமூர்த்தி வடக்கிழமை அல்லவா குருவாரம் தட்சிணாமூர்த்திக்கு அங்கே தான் ரொம்ப சிறப்பு போய் சிறுநீரே அந்த குருக்கள் கொடுக்கறதே கஷ்டம் தான். ஏன்னா அர்ச்சனை அவ்வளோ அர்ச்சனை இருக்கு. அதில் நாங்கள் தட்சிணாமூர்த்தி வரணும் வணங்கிட்டு அப்படியே போகும்போது முன்ன கமலாம்பாள் பார்த்தோம், இப்போ நீலாம்பாள் இன்னொரு அம்மை அந்த நீலாம்பாளை வணங்கிட்டு அப்புறம்னா உள்ளே போனேன். உள்ளே நேராக போனால் புத்திரன் கொண்டாரு வணங்கி வழிபாடாக்கிட்டு அப்படியே வளமாக அப்படியே சொன்னேன். நம்முடைய தியாகராஜாவுக்கு பெரிய 6 மணிக்கு பெரிய 6 அந்த 6 மணிக்கு நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா அந்த இதுக்குள்ள கதவுக்குள்ள பின்னாலேயே நிற்கணும். அது உள்ளே நுழைஞ்சிட்டு சொன்னால் தங்கி உட்காந்துட்டோம்னா பெரிய 6 மணி நேரம் அருமையாக அந்த தியாகராஜாவுக்கு வழிபாடு. ஓதாமூர்த்திகள் 12 புராணமும் பாடுகிற இடம் அங்கே, வேறு நான் இங்கேயும் பார்க்கலாம். பாடிவிட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்க, ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் எல்லாருக்கும் கூட்டி சொல்லி அந்த தியாகராஜாவுக்கு தரிசனம் பண்ணி வந்தோம்னா பெரிய 6:50 7 ஒரு மழை பெய்யுங்க ஒரு நேரம் பெரியவாங்கலாம் சொல்லிட்டு 8 கொடுத்தா சிறுவம் கூட வந்தாங்க. 6 பெருமாள் நீங்கள் கட்சியாக சிகாரத்துலாம் வந்துட்டு போனேன். படங்கள்ல இருந்து படங்கள் மனசுலேயே இருந்துச்சு. எந்த வானும் ஊனும் உயிரும் உருக்கும் அவன் உருக்கும் அன்பால் உச்சி குவித்த செயலும் திருமாளிகை வாயில் சென்றார். பிறகு புற்றிடம் கொண்ட புராதனை பூங்கோயில் மேய பிராணி யாருக்கும் பட்டிடமாய பரம்பொருளை பார்த்தலி பாகனை பங்கையத்தால் அர்ச்சனை செய்ய அருள் புரிந்த அன்னலை மண் விதை விழுந்திணஞ்சி நற்றவள் நாவலர் ஓன் உடம்பால் நன்மையின் தன்மையை பெற்றார். எனவே பெருமானை இந்த உடம்பினுடைய பயனாக அது மாதிரி வளம் வரவும் வணங்கவும் அணியான பயனை பெற்றாராம். அன்பு பெருக உருகி உள்ளம் அலைய அட்டாங்க பஞ்சாங்கமாக முன்பு முறையினால் வணங்கி, அட்டாங்கம்னா 8 உறுப்பு பஞ்சாங்கம்னா 5 உறுப்பு பெண்பாளார் 5 உறுப்புகளை தான் வணங்குவாங்க. மார்பகம் அந்த தரையில பரப்படாது அவங்களுக்கு. நமக்கு அப்படி இல்லை, அட்டாங்கம் 8 உறுப்பும் பரவாயில்ல. எவ்வளோ நெறியாக வச்சுருக்காங்க தெரியலாம். அதனால் அவர்கள் வணங்குகிற வணக்கம் 5 உறுப்புகள் தான். நாம் வணங்குற வணக்கம் 5 உறுப்புலையும் வணங்கி 8 உறுப்புலையும் வணங்கி. இப்படியாக இந்த மாதிரி வணங்கி அட்டாங்க பஞ்சாங்கமாக முன்பு முறைமையினால் வணங்கி முடிவிழா காதல் முதிர ஓங்கி நண்புலன் ஆகிய 5 இந்த 5 என்ன அர்த்தம், 5 பேரறிவும் கண்களே கொள்ள என்பது பொருள். ஏன்னா அந்த அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டால் அது திருமொழி மனசில் வந்திருக்கிறது. அதனால் நண்புலன் ஆகிய 5 அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்குதுன்னு கேட்டால் 5 பேரறிவும் கண்களையே கொள்ள என்பது அதுக்கு பொருள். இது 12 அது 8 12:8 உரையாகும். நாயகன் தேவடி எய்தப்பெற்ற இன்ப வெள்ளத்திலே மூழ்கி நின்றே இன்னிசை வந்தமிழ் மாலை பாட அருமையா பாடல் பாடலாம். வாழிய மாமரை வாழிய மாமரை புற்றிடம் கொள் மன்னவனார் அருளால்வோர் வாக்கு தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம். இப்படி தந்தது ஆட்கொண்டது அவருக்கு தான் பெருமான் இப்படி தான் வணங்கினாரா வணங்கினேன். அப்பா உனக்கு நான் தோழமையாக தந்தோம். மற்றவர்களுக்கெல்லாம் ஆண்டவன் அடியவர் என்ற அமைப்பு, இவருக்கு மட்டும் அல்லவா தோழராகவும் இருக்கிறார். அதனால் தோழராகவும் இருக்கிறாருன்னு சொல்லணும். ஏன் பழங்கள் அப்படியே அடி உமக்கே ஆளாய் பிறரை என்றுதான் பாடுறாங்க. அடிமை உமக்கே ஆளாய் என்றுலாம் பாடுறாங்க. அதனால பெருமான் நம்ம தன்னுக்கு தோழமையாக தந்தனம் என்று சொன்னாலும் இவர் அந்த தோழமையாக நடந்து கொண்ட இடம் சில இடங்கள்லாம் இருக்குது பின்னால் படிக்க போகிறோம். தூது போய் சொல்கிறதெல்லாம் தோழமையினால்தான் போல் சொன்னார். அதனால் ஆனால் வணங்குவது அடிவர் அடிவராகவே தான் வணங்கிட்டோம். அதனால் தோழமையாக நம்மை ஆக உனக்கு நம்மை தந்தனம் நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து நின் வேட்கை தீர வாழி மண்மேல் விளையாடுவாய் என்று ஆரூரம் கேட்கிறந்ததென்றே. அதனால் இவர் வந்து திருமணம் ஆன போது தான் கருத்தாக இருக்கும்ட்டார். ஏன்னா சிவாச்சாரியார் பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணி அது நடக்கலை. ஏன், இவருக்காக 2 பொண்ணு இருக்குது. 1 பெண்ணு திருவாரூர், இன்னொரு பொண்ணு திருவத்தியூர். 2 பெண்ணு ஏற்கனவே தவம் செய்து காத்திருக்கும் போது இவருக்கு திடீர்னு அங்கே திருமணம் ஆகுமா, அதெல்லாம் கருத்தாக இருக்கும்ட்டார். அதெல்லாம் அதெல்லாம் பண்ணி பார்த்துக்கோம். எனவே இப்போ மண்மேல் விளையாடுவாய், எனவே நீ அந்த நீ வந்து அந்த இப்போ பார்த்தாலும் இந்த மாப்பிள்ள கோலத்தோடு இருப்ப சரிங்களா, அதே நிலைமையில இருந்து நீ வணங்கிட்டு வா அப்படின்னு வணங்கி வா என்று சொன்னார். எழுந்ததென்றே கேட்க விரும்பி வந்தொன்றர் என்றும் கேடிலாதானே இறங்கி இறங்கி நின்றே ஆட்கொண்ட வந்த மலையவனே ஆரூரம் வந்த அருமணியே வாட்கையில் கொண்ட கண் மங்கை பங்கா மற்ற உன் பெரிய கருணையன்றே நாட்கமல பாதம் பதம் தந்து இன்று நாயினேனை பொருளாக என்றார். உடனே சொன்ன பெருமானி சாதாரண இதனாக இருக்கிற அரியனுக்கு இவ்வளவெல்லாம் தந்து இவ்வளவெல்லாம் தரப்பிச்சென்று நாட்டுகிறீர்களே என்று சொல்லி அந்த கனிவோடு பணிவோடு கருவினாராம் என்று பல முறையால் வணங்கி எய்திய உள்ள கழிப்பினோடும் வென்றி அடல்விடை போல் நடந்து வீதி விளங்க பெருமான் முன்பு சென்று தொழுது துதித்து வாழ்ந்து திருமாளிகை வளம் செய்து போந்தார். பார்த்தீங்களா எப்படி வணங்கணுங்கிறத அப்படியே சொல்லிக்கிறாரு. அந்தந்த மூர்த்திக்கு முன்னாலே தொழுது ஆனால் வளமாகவும் வந்து அப்படி வணங்கணுங்க. இப்படி எல்லாம் அன்று முதல் அடியார்கள் எல்லாம் தம்பிரான் தோழரென்றே அறைந்தார். தோழமையாக தந்தனம் என்று பெருமானே திருவாக்கு சொன்னதுனால இவருக்கு இனிமேல் என்ன பேர்னு கேட்டாரு சுந்தரர் அதெல்லாம் பண்ற தம்பிரான் தோழர் என்று சொல்லிட்டாங்க. பெருமானுக்கு தோழர் இப்படி எல்லாம் ஒரு பெரும் சிறப்பு இவருக்கு அமைந்தது. மை வளர்க்கந்தரருளினாலே வந்தமிழ் நாவலர் தம்பெருமான் சைவ விடங்கியின் அணி புனைந்து சாந்தமும் மாலையும் தாரும் ஆகி மெய்வளர் கோலமெல்லாம் பொலிய மிக்க விழுத்தவ வேந்தர் என்ன தெய்வமணி புற்றுளாரை பாடி இழைந்து மயிலோடும் செல்லா நின்றார். அதனால அதுல இருந்து என்ன கேட்டா உன்னை தோழமையாக தந்தனும் சொல்கின்ற பொழுது நீங்க சிவபெருமானுக்கு தோழமையாக இருக்கும் எப்படி இருக்கணும் நல்ல பஞ்சவத்தம் எல்லாம் கட்டிக்கிட்டு நல்ல பெரிய அருமையான துண்டெல்லாம் போட்டிக்கிட்டு அப்படி இருக்கணும் இல்லைன்னா அவருக்கு தோழமையா இருக்குன்னு சொல்லும்போது தன்னை கொஞ்சம் தகுதியை உயர்த்திக்கணும்ல அதனால அதனாலதான் அப்படி சொன்னதெல்லாம் மேலே போட்டுக்கிட்டு தோழமையாக வந்தேன். எனவே நின்றார் இதற்கு முன் எல்லையில்லா திருநகர் இதனுள் வந்து மதுர் பெரும் கையிலை ஆதி முதல்வரம் பஞ்சினாட்கு பொது கடிந்து உரிமை செய்யும் பூங்குழல் தேடி மாறில் கதிர்த்து பூங்கி ஏந்து கொங்கு கமலனை அவதரித்தால் சிவ சிவ. இப்போ என்ன சுந்தரர் திருவாரூரில் வந்து வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப வரலாறு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே கைலாயத்துல ரெண்டு பெண்கள் விரும்பினாங்கல்ல அப்படி விரும்பின பெண்கள் ரெண்டு பேரையும் மீண்டும் இந்த பிறவியில நீ அது மாதிரி வந்து கணவனாக இருந்து வாழணும் என்று பெருமான் அருள் செய்தார். அதனாலே இப்ப அந்த அந்த ரெண்டு பெண்கள்ல ஒரு பெண் திருவாரூர்ல தோன்றிட்டார். அதனால இப்ப அந்த அந்த வரலாற்றையும் சொல்கிறார். திருவாரூர்ல அவருக்கு என்ன பேர்னு கேட்டா பறவையா. அதுவும் பாருங்க இந்த நம்ம தர்மியாஜன மடத்துக்கு அந்த கோபுரத்துக்கு நடுக்கிற பறவையா இருந்தது. அதனால நீங்க கோவில் பொழுதே அந்த பார்த்து ஊத்து உப்பு சரியாமா கதிர் கதிர்மணி பிறந்ததென்ன உடுத்திட கனிகை மாறாம் பதியிலார் குளத்துள் தோன்றி. பாருங்க எந்த குளத்துல தோற்று விட்டார் அந்த பெண்ணு பதியிலார் குளம். அது என்ன பதியிலார் தனக்குன்னு ஒரு கணவன் இல்லாத பாரம்பரியம் அது என்ன அர்த்தம் தனக்குன்னு ஒரு கணவன் இல்லாதவராக இருப்பது என்பது என்ன அர்த்தம் அந்த காலத்துலன்னு கேட்டா பரப்பெயர்னு பேர். ஆனால் அந்த அந்த அமைப்புல பிறந்தாங்களே தவிர இவர் அப்படி அல்ல. அந்த தோன்றியது என்னமோ அந்த மரபு அது எதனால் தோன்றினாங்க ஏற்பட்ட பெரியவருக்கும் இளைஞர் தினா தினாதி நமக்கு விட சொல்ல முடியல. ஏன் சரி இனியே ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு ஆட்பாலவர்களும் வண்ணமும் ஆதிமாண்டும் கேட்பான் செயல் அளவில்லை கலர்த்த வேண்டா அதுக்கு நீதி நம்ம தீர்ப்பு. இப்படி எல்லாம் பெருமான் ஆட்கொள்வதற்குரிய காரணம் காரியமெல்லாம் நீ நானும் எங்கி பயனில்லப்பா அது பெருமான் கருணை அப்படின்ட்டு அதனால நீங்கள் பண்ண வேண்டாம். எனவே இப்படி தோன்றினாராம். தோன்றி அணி ஆள் சாற்றி பறவினர் காப்பு போட்டு பயிர்பெறும் சுத்தம் திங்கள் திரவிய பருவந்தோறும் விழாவும் எடுப்பமிக்கோர் பரவலர் மங்கை இங்கு வந்தனர் என்று சிந்தை நரவர மகிழ்ச்சி உங்க தன்னடை பருவம் சேர்ந்தார். பாருங்க பறவையார் தோன்றினார்னு 132 பாட்டில் சொன்னார். இப்போ 133 பாட்டில் என்னாச்சுன்னா 3 வயதுக்கு பெண் ஒரே பாட்டில் 3 வயதுக்கு பெண் தளர்களை போட்டு நடக்கலாம். அப்புறம் பாருங்க மாநிலம் பிணையோ என்ன மாநிலம் பிணையோ பார்த்தா ஒரு கால் அந்த மான் குட்டி தான் அப்படி இருக்கும். ஏன்னா அது சுருண்டு அப்படி இருக்கும் நல்லா இருக்கும் பார்த்தா அந்த சின்ன மானாக இருக்கும்போது இருக்கும். அது மாதிரி இது ரொம்ப விளையாடுவாங்க. தெய்வ வளரில முகையோ நல்ல தெய்வத்தன்மை வாழ்ந்த முத்தா என்று தெரியலங்க. வாச தேனிலம் பதமோ தேனுடைய அருமையான அந்த தொய்வோ வேலை திரை இளம் பவளவல்லி காணிலம் கொடியோ நல்ல கடற்கரையில் இருக்கையான பவளக்கொடியோ என்று திங்கள் கதிரிலம் கொடுந்தோ திங்கள் சூரியன் இருக்க சந்திரன் இருக்காரு அதிலிருந்து வருகின்ற கொடுந்தாக இருக்குமோ காமன் தானிலம் பருவம் கற்கும் தனி இளம் தனுவோ மன்மதன் சரிங்களா அவன் வந்து கையில வில்லெல்லாம் வைத்துக் கொண்டு ஆடவருக்கு சென்றிருக்கும் இன்பத்தை ஊட்டி கொண்டிருக்கிறானே, அவன் கையில் இருக்கிற வில்லோ தெரியலப்பா என்றெல்லாம் சொல்லி, நாடுவின் பொற்பு வாய்ப்பு நாடும் நாள் வளர்ந்து பொங்க, ஆடுவின் கடங்கும் பந்தும் அம்மனை ஊசல் என்ன, பாடுவின் இசையும்

பாருங்க, அதெல்லாம் பண்ணிக்கலாம் பாருங்க. பிள்ளை பருவம், குழந்தை பருவம், அப்புறம் பேதனை பருவம், அப்புறம் பெருமை பருவம். பெருமை பருவங்கிறது ஏறத்தாழ 8 9 10 வயசுக்குள்ள. அப்புறம் மங்கை பருவம், அது 11 15 16 வரைக்கும். அப்புறம் அறிவை தெரிவை பேரலம் என்ற அப்படிதான் பெண்பாளாருக்கு வச்சுருக்காங்க. ஆண்பாளாருக்கு அந்த பருவம்லாம் வகுக்கல. அதனால பெண்பாளாருக்கு தான் அந்த மாதிரி அந்த படிப்படியாக படிப்படியாக என்னென்ன பருவம் என்னென்ன பருவம் என்றெல்லாம் சொல்லி வளர்ந்துருக்கு. அப்படி சொல்ல தோண்ட உயிப்பார் உள்ளமை பாங்கியர் மருந்து சூழ படநொழி மருந்து சூழ தேங்கமல் குடை விம்பாசம் திசையெல்லாம் சென்று சூழ ஓங்கு பூங்கு உயிர் உள்ளார் ஒருவரை அன்பினோடும் பூங்கல் வணங்க என்றும் போதுவார் ஒரு நாள் போந்தார். அப்படி தினமும் மாலை ஆச்சுன்னு சொல்லி நேராக கோயிலுக்கு போய் அது வணங்கிட்டு அந்த பாப்பா வரும். பக்கத்திலே அந்த வீடு அதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி வரும்போது ஒரு நாள் அப்படி வணங்கி வருகின்ற நாளில் ஒரு நாள் அணி தீளம் படிகள் பார்வென்று அடிப்படுத்து அடிப்படுத்தனம் என்ற அற்ப மணிகிழர் காஞ்சியல்குள் வரியற உலகை வென்ற துணிவு கொண்டார்ப்ப மஞ்சு சுரிகுடற் கழிய பின் மின்னும் பணியும் என்றினவண்டார்ப்ப பறவையார் போதும் போதில். கொஞ்சம் இந்த மங்கை பருவம் வந்ததா அதனால் அவருடைய கூந்தல்லாம் மலர் வச்சு அதில் ரெண்டு வண்டுகள்லாம் வைக்க இப்படியெல்லாம் இருந்து அந்த உள்ள கோயிலுக்குள்ளே அந்த பாப்பா போயிட்டாங்க. போதும் போதில் புத்திடம் விரும்பினாரி போற்றினர் தொழில் செல்வார் பற்றிய சுற்றிய பரிசனங்கள் சூழ ஆளுடைய நம்பி. அதுக்கு முன்னே இவர் என்னன்னு கேட்டால் நம்முடைய சுந்தர பெருமான் திருவாரூரில் இருந்ததுனால அங்கே பெருமானையெல்லாம் வணங்கி வச்சு அதே கோயிலுக்குள்ளே இருக்காராம். வரும்போது அந்த தொண்டரோடு வராலாம். நற்பெரும் பான்மை கூட்ட நகை பொழிந்து இழந்து செவ்வாய் விற்புரை முதலின் வேர்க்கண் விளங்கிழையவரை கண்டார். அது மாதிரி அவர் வணங்கி அப்படி வர இந்த பாப்பாவும் அப்படி வணங்கி கொண்டு அப்படி போராளிகளை பார்க்கும்போது இரண்டு பேரும் பார்த்தாங்க. சுந்தரருக்கு அப்படியே இது மாதிரி ஒரு பெண் எதுக்குமே, ஏன்னா அதெல்லாம் முன்னே தொடர்புனால அப்படி ஏற்பட்டது சரிங்களா. இதை வைத்துக்கொண்டு ஐயா கோவிலிலேயே கூட சுந்தரர் இந்த மாதிரிலாம் ஒரு பெண்ணை கண்டு விரும்பினார் அதனால் நாமும் என்று ஆரம்பிக்கிறாரு. அது வந்து முன்னே தொடர்பு, அது அறிவில் வந்தது. அதெல்லாம் தம்பியை கேட்டால் தெரியும் எப்படி இந்த மாதிரி சந்திப்பு வந்ததுன்னு கேட்டாரு. ரொம்ப அருமையான வடகடலிட்ட ஒரு நுகத் தொடுதலை தென்கடலிக்க ஒரு கழி சென்று கோத்தார் போலவும். பெரியனார் கலவியில் இருக்குது இல்லை. இப்போ வங்காள விரிவுடா குடலில் ஒரு நகைத்தெறிய போடுறது, இது வண்டி நகைத்தெறி இருக்குல்ல போடுறது. இங்கே அரபிக்கடலில் ரெண்டு கடமுடையை போடுறது. இது என்னென்னு கேட்டால் அல்ல அப்படி அடித்து அடித்து அடித்து அடித்து இப்படி வரும். இது இந்த மாதிரி அப்படி அடித்து அடித்து அடித்து வரும். தெற்கே என்ன இருக்குது இந்து மாதத்தில் இருக்குது. இந்து மாதத்தில் வரும்போது இதுவும் அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே வர இந்த முளகுச்சி அடிச்சுட்டு வர அப்படி பொதுக்கணும் இதில் போடும் இதில் போடும். அப்படி போனால் எப்படியோ அது போன்றதுன்னு. ஏன்னா இதுவே தொழிலா இதுவே தமிழன் வாழ்ந்தான்னு சொல்லக்கூடாது. சிவே சிவே ஐயா உங்கள் தமிழன் நீங்களும் இப்படி தானே அப்படி இருந்து ரொம்ப ரேர். அதான் சொன்னேன் அரபிக்கடலில் போட்ட ஒரு நோக்கடியை இங்கே வங்காள விரிவுகளாக போட்ட ரெண்டு கடமுடையும் எத்தனை நாள் ஆகும் அப்படியே தண்ணி ஆளாக வர தெற்கு இந்து மாதம் தர வருகின்ற பொழுது அந்த நோக்கடியில் இந்த மலைமுத்து தான் இப்படி அதான் வடகடலிட்ட ஒரு நுகத்தோர்களை தென்கடலிட்ட ஒரு கடி சென்று கோத்தார் போலவும் இன்னொன்று சொன்னார். வெங்கதிர்கனலையும் தன்கதிர் மரியமும் தம்கதி வடிவி தலைப்பெய்த இறையனார் கலையில் சாமி வேறு எந்த நூல் இல்லை இறையனார் கலையில் வெங்கதிர்கனலையும் தங்கதிர்மதியமும் தங்குகதி வடிவில் தலை பெய்தார் போலவும். சூரியன் இருப்பது எங்கே கீழ் திசை, சந்திரன் இருப்பது எங்கே மேல் திசை. இந்த ரெண்டு வெங்கதிர்கனலையும் தங்கதிர்மதியும் தங்கதி வழுகி அல்லவா அது மேற்கிருந்து அப்படியே பரப்பிட்டு வந்துதான், இது கிடைக்கிறது அப்படியே பரப்பிட்டு வந்துதான். அது ரெண்டு சேர்ந்தால் எப்படியோ அது போலவும் இவ்வாறு சந்திப்பர் இறையனார் கலைகள்னு ஒன்று அதில்தான் சொல்லியிருக்காரு. அதில் ஞாபகத்துக்கு வந்து இல்லை இல்லைன்னா இறையனார் கலை வேணும் இப்போ எத்தனை ஆண்டாக பிளத்திலாம் பாலாச்சு ஏறத்தாலும் 75 ஆண்டுகளுக்கு மேலே 4 நூற்றாண்டுக்கு மேலே ஆச்சு பெரியனார் இறைவனாச்சு பேசுகிறோம். ஆகவே அது போன்றது இதுவே தவிர இதே வேலையாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, மறந்துடக்கூடாது. இங்கேயா இந்த மாதிரி ஆகுமானாரு அது என்ன எதே இல்லை 10,000 ஆண்டு 20,000 ஆண்டுக்குள்ளே வேணால் ஒரு காலத்தில் இது மாதிரி நடக்கலாம். எது இந்த மாதிரி அந்த அங்கே போட்ட அந்த நகைத்தறியும் இங்கே போட்ட அந்த மலைவச்சியும் சேர்றதும் அது மாதிரி சூரியனும் சந்திரனும் ரெண்டு ஒன்று சேர்றதும் எத்தனையோ யுகத்துக்கு ஒரு தருங்க. அதுபோல் சுந்தர யுகத்தில் 8ஆம் நூற்றாண்டு வந்தது. இது சொல்லுன்னா வேறு மாதிரி நினச்சிக்கிடுவாங்க. அதனால் பார்த்தாதான் அப்படி பார்த்தா விளங்கிடையவரை கண்டார். அப்படி வருகின்ற பொழுது சுந்தரரும் வணங்கி அப்படி வருகிறார். இந்த பாப்பாவும் அப்படி வணங்கி வருகிறது.

0: அப்போ நேராக சந்திக்க முடியாத சந்திப்பு அந்த உள்ளே நடந்துதான். ஒன்று உடனே இவருக்கு அந்த பழைய தொடர்பு வந்ததுனால உடனே அந்த பெண்ணை பற்றி வர்ணிக்கிறார். யாரு? சுந்தரம். கற்பகத்தின் பூங்கொம்போ பெண் அல்லவே, அந்த கற்பகதர் இருக்கிறாங்களே அதில் இருக்கிற ஒரு கலையா அப்படி இருக்குமோ? கற்பகத்தின் பூங்கொம்போ இல்லை இல்லை, காமந்தன் பெருவாழ்வோ. மன்மதனுக்கு யார் மனைவி? ரவி. ஒரு கால அந்த மன்மதன் மனைவியாக இருக்கிற ரவியோ இதை செய்ய தெரியல. பெருவாழ்வோ, இது வந்து எல்லா புலவரும் பாடுவாங்க. கேட்கிறார் என்று சொன்னீங்க, இதை ஒரு இலக்கியம். பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ கேட்கிறார் தவிர என்று சொல்வார். ஒரு கால் நான் செய்த புண்ணியமும் அந்த பெண் செய்த புண்ணியமும் ஒரு கால் அந்த புண்ணியத்தினுடைய பயனாக கூடுகிறதோ? பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ விற்குவளை மதி பூத்த வீரை கொடியோ. எப்படி இருக்குது அந்த பொண்ணு? விற்குவளை, வில் போல புருவம் இருக்குது, குவளை போல கண் இருக்குது. புயல் சுமந்த விற்குவளை பாவாள மலர் மதி பூத்த, புயல்னா மேகம், மேகத்தை சுமந்து கொண்டு இருக்கும்படியான ரெண்டு குவளை பூவும் ஒவ்வொரு பவள மலரும் இருந்தா எப்படியோன்னாரு. இது மாதிரி ஒரு குறி உண்ட உலகத்துல கிடையாது. எங்க இருக்குது? இதெல்லாம் உலகியல்ல இல்லாத வர்ணம், அதிசய வர்ணனை. எப்படி இருக்கும் அது? புயல் சுமந்து நல்ல மேகமான அப்படியே தழுவி இருக்கிறான், மேலே இருக்கும்படியான அதுக்காக தவழ்ந்து இருக்கிற விற்குவளை, எது கூளை பூவில் மேலே அப்படியே மேகம் தவழ்ந்து இருக்கிறான். புயல் சுமந்த குவளை பூ, அது அந்த குவளை பூவானது பவள மலர் அல்லவா? அந்த குவளையானது இப்போ என்னென்ன கண், அந்த பவளம் போல அந்த சிவப்பாக இருக்குதான் பவள மலர். அதோடு கூட மதி, மதி என்னென்ன? நெற்றி. மதி பூத்த விரை கொடியோ, கொடின்னா தெரியும் பூங்கொடி. இந்த பூங்கொடியில் என்ன தெரியும், என்ன இருக்கு உலகத்தில் இருக்கிற பூங்கொடியில்? அது எந்த பூங்கொடியாக இருக்குதோ அந்த கொடியினுடைய தலை இருக்கும், அரும்பு இருக்கும், பூ இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இந்த கொடியில் என்ன இருக்குது? புயல் சுமந்த கொடி. எனவே புயல் என்பது அந்த தலையில் இருக்கிற கூந்தல், கூந்தல் சுமந்த கொடி. இனி அடுத்து விற்குவளை, குவளை பூத்திருக்கிற கொடினாரு. அப்போ என்ன அர்த்தம்? இரண்டு கண்களை உடைய கொடி. இனி என்ன? பவள மலர், உடம்பெல்லாம் சிவசக்கேன்னு இருக்குது, பவளமான மலர். அப்புறம் மதி பூத்த, நெற்றி ரொம்ப அருமையாக சந்திரன் மாதிரி அப்படி வளைஞ்சிருக்கிற அல்ல, மதி பூத்த அப்படிப்பட்ட ஒரு கொடியோன்னு.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தன்னுடைய பெருநிலையினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கருணை எப்போதும் உடையவன். ஆனால் உயிர்களை நிலையை பார்த்தால் அந்த உயிர்களோ சிவபிரானுடைய அந்த மேன்மைகளையெல்லாம், அந்த வளங்களையெல்லாம் தாம் பெறுவதற்கு உரியோ, அந்த சிவானந்தத்தை தாம் நுகர வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உயிர்கள் இல்லை. அதுதான் அங்க முக்கியமான கருத்து. அவன் அவ்வளவு கருணையோடு இருந்தாலும் உயிர்கள் எதையுமே அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றன. அப்ப அவன் என்ன செய்கின்றான்? உயிர்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் இந்த உயிர்களுக்கு நாம எல்லா சிறப்புகளையும் வழங்கணும்னு நினைக்கும், ஆனா அந்த உயிர்கள் தான் பெறுவதற்கு தயாராக இல்லையே, அறியாமையோடு ஆணவத்தில் அல்லவா அழிஞ்சிருக்கின்றார்கள். அப்ப என்ன செய்வது என்று விட்டுவிடவில்லை. நம்முடைய இன்பத்தை இந்த உயிர்கள் பெறுவதற்கு ஆணவம் தடையாக உள்ளது. அந்த ஆணவ தடையை நீக்கி நம்முடைய பெருநிலையினை உயிர்களுக்கு வழங்குவோம் என்று ஈடில்லாத கருணையோடு விளங்குகின்றான் சிவன். இப்ப நமக்கு உதவுவதற்கு பல அமைப்புகள் உலகத்தில் இருக்கலாம், ஆனா சில அடிப்படை தகுதிகளாக அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் உதவி செய்வோம் அப்படி சொல்வதற்கு தான் எல்லாரும் இருக்கின்றார்கள். ஆனால் சிவபெருமான் ஒருவனே தான் சொன்னார், தாயை சிறந்த தயாவான தத்துவனே என்று சொன்னார். எந்த ஆன்மாவா இருந்தாலும் சரி, உன்னிடம் ஒரு தகுதியும் இல்லை என்றாலும் படிப்படியாக, ஏனென்றால் படிமுறையில் அறிவு வளம் பெறுவது ஆன்மாவாகிய உன்னுடைய இயல்பு. எனவே எந்த படிமுறையில் உன்னை வளர்த்தால் நீ வளர்வாயோ அந்த படிமுறையில் உன்னை வளர்த்து உன்னையும் சிவனடியாராக்கி உனக்கும் வீடுவேறு தருவேன் என்று ஒவ்வொரு உயிரையும் அந்த நோக்கோடு பார்க்கின்ற பெருங்கருணை சிவபெருமானுக்கே உரியது. ஆகவே அந்த உயிர்களை ஈடேற்றும் பொருட்டு எவையும் ஆக்கி அழித்து ஆசுடன் அடங்க போக்கி அந்த உயிர்களுக்கெல்லாம் போகா புகழாக விளங்குகின்றான் என்று நான்காவது குரட்பாவிலே அருளினார்கள். அப்படி அந்த அவனுடைய ஐந்துயிருக்கு உட்பட்டு வினைப்போகங்களை நுகர்ந்து உயிர்கள் வருவதனாலே அந்த உயிர்களுக்கு பக்குவம் தோன்றி அவை சிவநெறியை கடைபிடித்து நின்று சிவ வழிபாடு செய்யும் பொழுது அந்த வழிபாட்டை ஏற்றருளும் பொருட்டு அருவத்திருமேனி, உருவத்திருமேனி, அருவுருவத்திருமேனி போன்ற திருமேனிகளையும் தாங்குகின்றான் என்ற கருத்தை ஐந்தாவது குரட்பாவிலே சொன்னார்கள். ஆறாவது குரட்பாவிலே எப்படி இப்படி அருவம் உருவம் நினைந்த திருமேனிகளை எல்லாம் அவனால் எப்படி கொள்ள முடிகின்றது என்று சொன்னால், அவன் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன், தானாகவே அறியும் இயற்கை அறிவுடையவன். ஆகையினாலே அவனால் அந்த வல்லமை அவனிடம் இருப்பதனாலே ஒருவன் உருவத்தை கொடுத்தால்தான் பெற முடியும் என்ற நிலை நம்மை போன்ற அந்த நிலை அவனுக்கு இல்லை. ஆகையினாலே நினைந்த திருமேனிகளை கொள்வான். இந்த திருமேனிகளை தாங்கி அடியார்களுக்கு வரமருளி அடியார்களிடத்தில்தான் அவன் நீங்காமல் தன்னை உணர்த்தி விளங்குகின்றான். ஏனையோருக்கு உணர முடியாத நிலையிலே இருக்கின்றான். ஆனால் எல்லா பொருள்களும் கலந்துதான் இருக்கின்றான். அடியாரிடத்தில் இருக்கின்றான் மற்ற இடத்தில் இல்லாமல் இல்லை, எல்லா பொருளும் இருக்கின்றான். எப்படி இருக்கின்றான்? நீரிலே வெப்பம் போல இருக்கின்றான். இருந்தாலும் தன்னுடைய தன்மையிலே எந்த மாற்றமும் உனக்கு இல்லை. எந்த பொருளில் கலந்திருந்தாலும் அந்த பொருளின் தன்மையினை தான் அடையாமல் தன் தனித்தன்மை மாறாமல் விளங்குகின்றான். எல்லா பொருள்களும் இருந்தாலும் அடியார்களுக்கு மட்டும் அவன் இன்பம் செய்கின்றான் என்றால் அடியார்கள் அவனை சார்ந்து இருக்கின்றனர். ஆகவே சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையினாலே அவர்கள் அந்த சிவமான் தன்மையினை பெற்று இன்பத்தை அடைகின்றனர். தன்னை சார்ந்தவர்கள் தானே வேண்டும் என்று நிற்பவர்கள் வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் விண்ணும் மண்ணும், வேண்டேன் திறப்பிறப்பு, சிவம் வேண்டார்தமை நாளும் தீண்டேன், சென்று சேர்ந்தேன் திருப்பெருந்துறை இறைதாள், சென்று சேர்ந்தேன் திருப்பெருந்துறை இறைதாள் பூண்டேன், இனி புறம்போகேன் புறம்போகல் ஒட்டேனே என்று சிவச்சார்வை தவிர வேறு ஒன்றையும் வேண்டேன் என்று அந்த அடியார்கள் இருப்பதனாலே அவர்களுக்கு தன்னை தருகின்றான் பேரின்பத்தை ஊட்டுகின்றான். ஏனையவர்கள் அவனை சாராமையினாலே அந்த பேரின்பத்தை பெறாமல் இருக்கின்றார்கள். ஆகவே அவனுக்கு ஓரவஞ்சனை கிடையாது. ஏனையோரையும் அவர்கள் தன்னை சாரும் பக்குவம் பெறும் பொருட்டு வினைப்போகங்களை ஊட்டி வளர்த்துத்தான் வருகின்றான் என்ற கருத்துக்கள் எல்லாம் 9 குரட்பாக்களிலே தெரிந்து கொண்டோமே இத்தனை கருத்துக்களையும். அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? பதிப்பொருள் ஒருவன் இருக்கின்றான், அவன் பரங்கரணை உள்ளவன், அவன் சிவபெருமான் என்று நாம் அறிந்து கொண்டோம். நம்மை விட்டு நீங்காமல் இருக்கின்றான் என்றும் அறிந்து கொண்டோம். எனவே அவனை வழிபடுவதுதான், அந்த வழிபாடாகிய செயல்முறையிலே இறங்க வேண்டியதுதான் இனி நாம் செய்ய வேண்டியது என்ற விழிப்புணர்வினை 10வது குரட்பாவிலே வைத்து மிகச்சிறந்த உபதேசத்தை அருளி செய்கிறேன். உண்ணும் உளது ஐயம் இலது உணர்வாய் ஓவாது மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து என்று அருளுகின்றார். எவ்வாறு இதை கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றால், உணர்வாய் ஓவாது மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து உளது ஐயம் இலது உண்ணும். அதாவது உணர்வாய் ஓவாது என்றால் ஞானமயமாய், உணர்வாய் ஞானமயமாய், ஓவாது நீங்காது நீங்காமல், ஓவாது என்றால் நீங்காமல். சிவபெருமான் எப்படி இருக்கின்றார் நம்ம இடத்திலே? ஞானமயமாய் இருக்கின்றார், நம்மை விட்டு எப்போதும் நீங்காமல் இருக்கின்றார். எப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கின்றார்? நம்முடைய பிறவியாகிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கின்றார். அப்படி பிறவி நோயை தீர்க்கின்ற அந்த மருந்து பிறவி நோயின் நினைக்கிறோம், அந்த பக்குவம் வந்தவர்களுக்குத்தான் சொல்கின்றார். பிறவியை தீர்க்கும் மருந்துன்னு சிவபெருமான் வந்து சொன்னதுனால, அப்ப சிவபெருமான் பிறவியை தீர்ப்பவன், சிவபெருமான் மருந்து அப்படின்னா அந்த பிறவி நோய் என்பது தானே பெறப்படும். ஏன்னா மருந்து எதை தீர்க்கும்? நோயைத்தான் தீர்க்கும். சிவபெருமான மருந்துன்னு சொல்லியாச்சு, அவன் பிறவியை தீர்ப்பான்னு சொல்லியாச்சு. அப்ப பிறவி நோய், அப்போ இது யாருக்கு சொன்னது, எப்படிப்பட்டவர்களுக்கு சொன்னது இந்த சாக்கம்? பிறவியை வந்து நோயின்னு உணர்ந்தவர்களுக்கு சொன்னது. பிறவி ஆகா, இதை விட இன்பம் வேற என்ன இருக்கு? எத்தனை ஓடி இன்பம் வைத்தாய், இதுக்கு மேல என்ன இன்பம் இருக்கு அப்படின்னு நினைச்சவனுக்கு சொன்னால், அதான் நம்முடைய குருமூர்த்திகளும் மூணாவது பட்டத்து அருள் திரு அம்பலவான தேசிக சுவாமிகளும் மிக அருமையாக சொன்னார்கள். நம்முடைய சன்மார்க்க சித்தியார்களே சொன்னார்கள், பிறவியை பந்தம் என்று உணர்ந்து சிவபிரான் திருவடிப்பேற்றை நாடுபவர்களுக்கு இந்த சன்மார்க்க சித்தியார்ங்கிற நூலை சொல்லியிருக்கின்றேன். உலகமே கதை, அதை தவிர வேற ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்வர்களுக்கு இந்த நூல் முரண்பாடாகத்தான் தோன்றும் என்று அவர்களே சொல்லி முடிக்கின்றார்கள். அதுபோலத்தான் பிறவியிலிருந்து உய்ய வேண்டும். அப்ப நமக்கு ஒரு நோய் இருக்குன்னு தெரிந்து விட்டா உடனே நாம என்ன நினைப்போம், அந்த நோயை தீர்க்கும் மருந்து எது, அந்த மருந்து எங்கு சென்றால் கிடைக்கும், என்ன செலவு பண்ணி எங்க போனாலும் சரி அந்த மருந்தை எப்படியாவது நம்ம வாங்கிவிட வேண்டும். ஏன்னா அந்த மருந்து கட்டாயமா அந்த நோயை தீர்த்திருக்கும். அந்த மருந்து கிடைத்தாலே இந்த நோய் தீரவே தீராது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டுனா கண்டிப்பா எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அந்த மருந்தை பெற வேண்டும் நினைப்போம். பிறவி அப்படிப்பட்ட நோய் தான், வேறு எதனாலும் தீராது, சிவத்தால் மட்டுமே தீரும் அப்படிப்பட்ட நோய் பிறவி என்ற நோய். அப்போ இந்த பிறவி நோய்க்கு சிவபெருமான் ஒருவனே மருந்து. அந்த மருந்தாகிய சிவபெருமான் அதில் உள்ள சிறப்பு என்ன, இங்க இல்லாமோ போய் அறுதி முயன்று பெற வேண்டிய மருந்து இல்ல, அந்த மருந்தாகிய சிவபெருமான் நமக்கு உள்ளேயே இருக்கின்றது. பிறவி நோய் என்பதை உணர்ந்தாயல்லவா, அந்த நோய்க்கு ஒரே மருந்தாகிய சிவபெருமான் உன் உடனேயே இருக்கின்றார் என்று உபதேசிக்கின்றார். உணர்வாய் இருக்கின்றார், எங்களுடைய என்னுடைய இருக்காரா எனக்கு தெரியலே, உனக்கு அறிவு விளங்குகின்றது அல்லவா, உன்னுடைய அறிவு எப்படிப்பட்டது, அவன் உணர்த்தினால் மட்டுமே விளங்கக்கூடிய அறிவு, இல்லது விளங்காது, அது எப்படி என்று சொன்னார். இப்போது பொருள்கள் கண்ணுக்கு தெரிகின்றன என்றால் அப்ப வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம். விளக்கொளி இருந்து அது வெளிச்சத்தை தந்து காட்டினாலொழிய கண்ணால் காண முடியாது. அப்ப பொருள்களை பார்க்கணும்னாலே அந்த இடத்துல வெளிச்சம் இருப்பது உண்மை உறுதியாகின்றது. வெளிச்சம் இல்லாட்டி அப்படி பொருள் தெரியாது. அது மாதிரி அவன் அறிவுக்கறிவாக இருந்து விளக்காவிட்டால் நமக்கு இந்த அறிவு சிந்தனை எதுவுமே இருக்காது. ஆனால் அறிவு நிகழ்கின்றது, சிந்தனை நிகழ்கின்றது, எனவே அறிவிலே அவன் கடந்திருக்கின்றான் என்பது உறுதியாகின்றது. அப்படி அறிவோடு அறிவாக கலந்திருக்கின்ற அந்த பரம்பொருளே இந்த பிறவியாகிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்து. ஆகையினாலே அவன் ஞானமயமாக நம்மை விட்டு நீங்காமல் இருக்கின்றான், இது உண்மை. உணர்வாய் ஓவாது மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து உள்ளது, இந்த சிவபெரும்பொருள் உள்ளது, நீங்காத ஞானமாக உள்ளது, பிறவியாகிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக உள்ளது, ஐயமில்லது, இதுல சந்தேகமே இல்லை. சிவபெருமான் நம் அறிவிலே நீங்காத ஞானமாக இருக்கின்றாரா இல்லையா என்ற சந்தேகத்துக்கே இடமில்லை, இருக்கின்றார் உண்ணும். ஆகவே அவ்வாறு இருக்கின்ற அந்த சிவபெரும்பொருளை சிந்தியுங்கள், சிவசிந்தனை செய்யுங்கள். உண்ணும் இரண்டு சொல்லி, உண்ணும் என்றால் சிந்தியுங்கள், நினையுங்கள், வழிபடுங்கள் என்று சொன்ன. ஞானமயமாய் பிரிப்பின்றி நின்று தொன்று தொட்டு வருகின்ற இந்த பிறவியாகிய பிணியினை போக்கவல்ல ஓர் அருமருந்தான் தன்மையுடையவன் சிவபெருமான், அதற்கு ஐயமில்லை. அந்த சிவபெருமானை இடைவிடாத அன்புடன் நினைப்பீராக என்று சிறந்ததொரு உபதேசத்தினை நாமெல்லாம் உய்யும் பொருட்டு நம்முடைய திருவருட்பயன் ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள், நம்முடைய திருக்கைராய பரம்பரை சந்தானப்புறவர் மிக கருணையோடு இந்த நெய்யுபதேசத்தை நமக்கு அருளியிருக்கின்றார்கள். ஆக இந்த உபதேசத்தோடு இந்த பதிமுதல்நிலை அதிகாரம் நிறைவடைகின்றது. மிகச்சிறப்பான முறையிலே பதியினுடைய மேன்மைகளை எல்லாம் எடுத்துரைத்து இந்த பத்தாவது குரட்பாவை நாம சிந்திப்பதற்காகவே இப்போது ஒன்பது குரட்பாக்களின் கருத்தையும் தொகுத்து பார்த்தோம். ஆகையினாலே இந்த பதிமுத நிலையின் அதிகாரத்தின் மூலமாக சிவபெருமான் எங்கும் நிறைந்து நீக்கமர விளங்குகின்றார். எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் தலைமையாக விளங்குவது போல அந்த சிவபெருமான் தன்னுடைய மேம்பட்ட இயல்பினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கருணை நின்றும் நீங்காமல் இருக்கின்றார். உயிர்கள் அதை உணராமல் இருந்தாலும் அந்த உயிர்களை முத்தொழிப்படுத்தி பக்குவத்தை ஏற்படுத்தி அந்த உயிர்களுக்கு தன் இன்பத்தை வழங்குகின்றார். பக்குவம் வந்த உயிர்கள் தன்னை வழிபடும் பொருட்டு உருவம் அருவுருவம் அருவம் முதலிய திருமேனிகளை தாங்குகின்றார். அடியார்களுக்கு தன் பேரின்ப நிலையினை வழங்குகின்றார். ஏனையோருக்கு வினைப்போகங்களை ஊட்டி அவர்களையும் பக்குவப்படுத்தி அடியார் ஆக்குகின்றார். அப்படிப்பட்ட இந்த சிவபெருமான் நம்மிடம் நீங்காத ஞானமாக இருக்கின்றார், பிறவியை தீர்க்கும் மருந்தாக இருக்கின்றார். ஆகவே அந்த சிவபெருமானை நாம் சிந்திக்க வேண்டும் என்பது இந்த பதிமூன்று நிலையினுடைய தொகுப்பான கருத்து என்று கூறலாம். ஆக இவ்வாறு முப்பொருள்களுள்ளே தலைமை பொருளாக ஒப்புயர்வற்ற ஓங்கிய பொருளாக விளங்கக்கூடிய பதிப்பொருளை பற்றி விளக்கிய ஆசிரியர் இனி இரண்டாம் அதிகாரத்திலே எதனை எடுத்துக்கொள்கின்றார் என்றால், இந்த பதிப்பொருளுக்கு அடிமையாக விளங்கக்கூடிய உயிர்களை பற்றி விளக்குவதற்கு இரண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறார். இந்த பதிப்பொருள் தரக்கூடிய பேரின்பத்தினை அனுபவிப்பதற்கு உரிய உயிர்களை பற்றி எடுத்துக்கொள்கிறார். முந்தைய அதிகாரத்திற்கும் இந்த அதிகாரத்திற்கும் உள்ள தொடர்பு குறித்து தலைவனை பற்றி சொன்னார். அடுத்த அந்த தலைவனை சார்ந்து அவன் தருகின்ற இன்பத்தை அடையக்கூடிய உயிர்களை பற்றி சொல்கின்றார். அதாவது பலவாய உயிர்களது முறைமை உயிர் அவை நிலை என்ற அதிகாரத்திற்கு நிரம்ப அழகை தேசியர் விளக்குகின்றார். உயிர் அவை நிலை அதாவது பலவாய உயிர்களது முறைமை, இதனை பன்மை வாசகப்படுத்திய அதனால் பதி ஒன்றே என்பது தானே கொண்டு கிடந்தது. உயிரவை என்று சொன்னதனாலே உயிர்கள் பல என்பது பெறப்பட்டது. ஆகினாலே போன பாடலே சொன்ன பதி ஒருவன், பதியின் இயல்பு கூறி பசுக்கள் இயல்பு கூறிற்று ஆகலான் மேலே அதிகாரத்தினோடு இதற்கு இயல்புடைத்து எனக் கொள்க என்று கூறிய உரையாசிரியர் உயிர்களுடைய பல்வேறு பெயர்களை சொல்கின்றார். சைவ சித்தாந்த சாத்திரங்களிலே ஆகமங்களிலே அவற்றின் வழிவந்த நூல்களிலே உயிர்களுக்கு பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன. பசு, சேதனன், புற்களன், சீவன், அணு, ஆன்மா என்பன ஒரு பொருட்கிழவி. முதற்குரட்பாவிலே உயிர்களை பற்றி சொல்லும் பொழுது எப்படி அரசன் ஓரிடத்திலே இருக்க அவனுடைய ஆணையானது அவனுடைய அதிகார வரம்புக்குட்பட்ட தேசமெங்கும் அவனுடைய ஆணை செல்வது போல, உயிர் அவை நிலை என்ற அந்த அதிகார தலைப்பு மேலே இருக்க அந்த உயிர் அவை நிலை என்ற அந்த அதிகாரத்திற்கு உரிய செய்திகள் பத்து குரட்பாக்களிலும் பரவி கிடக்கின்றன. இந்த உயிரவை நிலை என்பது அதிகாரம் என்றால் அதுல வர்ற ஒவ்வொரு குரட்பாவும் உயிர்களை பற்றி தான் விளக்கி சொல்லும். அந்த இயல்பு சிறிதும் மாறாமல் ஒவ்வொரு அதிகாரத்தையும் சிறப்பாக வைத்து இதை முதல் குரட்பா என்ன சொல்கின்றது என்றால், உயிர்கள் எண்ணற்றவை என்ற சைவ சித்தாந்த கருத்தை எடுத்துச் சொல்கின்றது. உயிர்கள் எண்ணற்றவை, பதிப்பொருள் ஒன்றுதான், ஆனால் பசுவாகிய உயிர்கள் எண்ணற்றவை, எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய உயிர்கள் இருக்கின்றன. ஆகையினாலே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை என்று கூறியது. உயிர்கள்னு சொல்லும் பொழுது இந்த உயிர் என்ற சொல்லை நேரடியாக சொல்லவில்லை, துறந்தோர் துறப்போர் தொகை என்று சொன்னார். துறந்தோர் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை துறந்து இறைவனுடைய திருவடியை எய்தியவர்கள், அதாவது முத்தி பெற்றவர்கள். துறப்போர் என்றால் முத்தியினை பெறுவதற்கு உரியவர்கள். அப்ப இன்னும் முத்தி பெறவில்லை, பிறவியிலே இருக்கின்றார்கள், முத்தி பெறவில்லை. ஆகவே முத்தி பெறாதவர்கள் என்று சொல்லாமல் முத்தி பெற இருப்பவர்கள் என்று சொல்லிய அந்த பாங்கு மிகவும் உணர்ந்து போற்றுதற்குரியதாகும். முத்தி பெற்றவர்களை துறந்தோர் என்று சொல்லிவிட்டார். துறப்போர் என்று சொல்லும் பொழுது இவர்களும் இந்த பிறவியை கடந்து முத்தி பெறுவார்கள் என்று சொல்வதன் மூலம் இன்னும் பெறவில்லை என்பதை குறிப்பாக உணர்வித்தார். ஆகவே துறந்தோர் துறப்போர் தொகை, முத்தி பெற்ற உயிர்கள், முத்தி பெற இருக்கின்ற உயிர்கள், இந்த உயிர்களுடைய தொகை எண்ணிக்கையானது எப்படிப்பட்டது என்றால், பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும். எத்தனையோ உயிர்கள் பிறவியிலே வாழ்கின்றனவே, இவை எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கும் இதுவரைக்கும் அதையும் எண்ணி சொல்ல முடியாது. இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்கப் போகின்றதோ அதையும் சொல்ல முடியாது. ஆகவே எப்படி இவைனா எண்ணி சொல்ல முடியாதோ, அதுபோல உயிர்களின் எண்ணிக்கையும் எண்ணி சொல்லக்கூடிய அளவிலே இல்லை என்று சிறப்பாக கூறும். வள்ளுவரும் குருவார் துறந்தோர் பெருமை துணை கூறின் வையத்தை இறந்தோரை எண்ணிக்கொண்டற்று என்று சொல்வார். துறவிகளுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே பிறந்து இறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கணக்கெடுத்து சொல்ல முடியுமா? அது மாதிரி அதே போல இங்கே சொன்னார், நாம பிறவி எடுத்த காலத்தையும் பிறவி எடுக்க இருக்கின்ற காலத்தையும் சொல்ல முடியுமா? எழுகடர் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். கடற்கரையில் உள்ள மண்ணை ஒவ்வொரு துகளா எண்ணி சொல்ல முடியாது, அதை விட அதிகம் அடியன் எடுத்த பிறப்புகள் என்று அருணகிரி பெருமான் சொல்றார். அதுபோல எடுத்த பிறவிகளும் எடுக்க இருக்கின்ற பிறவிகளும் எப்படி எண்ணி நடங்காதவாயிருக்கின்றனவோ அதுபோல உயிர்களும் எண்ணி சொல்ல முடியாது. உயிர்களுடைய உயிர்கள் எண்ணற்றவை என்பதை அந்த உயிர்கள் எடுக்கிற பிறவையே எடுத்துக்காட்டா சொல்லி சொல்லியிருக்கிற பாங்கு மிகச் சிறப்பானது. அதான் கவிநயம். கவிநயம் கூட தத்துவ கருத்துடைய கூட கவிநயத்துக்குன்னு இதெல்லாம் படிக்காம கவிநயம் வேண்டும்னு இதெல்லாமோ காலத்தை போக்கிற வேண்டாம். எல்லா கவிநயமும் இங்கேயும் இருக்கின்றது என்று காட்டுகிறேன். ஆக இப்படி எண்ணற்ற உயிர்களாக இருக்கின்றனவே இந்த எண்ணற்ற உயிர்கள் மூன்று வகைப்படும் என்று அடுத்தார் போல சொல்கின்றார். எப்படி மூன்று வகையாக இருக்கின்றார்கள்? திரிமலத்தார் ஒன்றதனி சென்றார்கள் அன்றி ஒரு மலத்தாராயும் உலர். அதாவது இந்த உயிர்கள் எப்படி மூவகைப்படுகின்றனர் என்று சொன்னால், திரிமலத்தார் அதாவது மும்மலம் உடையவர்கள், ஒன்று அதனை சென்றார்கள் இந்த மும்மலத்தில் ஒரு மலம் நீங்கியவர்கள், அப்ப இருமலம் உடையவர்கள் பொருள். அன்றி ஒரு மலத்தாராயும் உலர். அவை மட்டுமே இல்லாமல் ஒருமலம் உடையோர் என்றும் இருக்கின்றார்கள். உயிர்கள் எண்ணற்றவை, ஆனால் மூன்று வகைக்குள்ளே எல்லா உயிர்களும் அடங்கிவிடுகின்றன. இன்னும் மூன்று வகை என்று சொன்னால், மும்மலமுடையோர் இருமலமுடையோர் ஒருமலமுடையோர். மும்மலமுடையோர் தான் திருமலத்தார் என்று சொன்னார். இருமலமுடையவர்களே ஒன்று அதனை சென்றார்கள், அதாவது மும்மலங்கள்ல ஒரு மலம் நீங்கியவர்கள். அன்றி ஒருமலத்தாராயும் உலர், அது மட்டுமே அன்றி ஒரே ஒரு மலம் மட்டும் உடையவர்கள் என்று இவ்வாறு மூன்று வகையாக இருக்கின்றார்கள் என்று கூறினார். இப்படி மூன்று வகையாக உயிர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அப்போ அந்த மும்மலமுடையவர்கள் சரி, அவர்களுக்கு மூன்று மலமுமே உள்ளது. இருமலமுடையவர்களுக்கு எந்த மலம் நீங்கி இருக்கின்றது? ஒருமலமுடையவர்களுக்கு எந்த இரண்டு மலங்கள் நீங்கி இருக்கின்றன என்பது தெரிய வேண்டும் அல்லவா? அதைத்தான் அடுத்த பாடலே சொல்கின்றார். மூன்று திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள். அது ஆணவம் என்ற சொல்லாட்சியை நேரடியாக பயன்படுத்தாமல் அதனை அதற்கு ஒத்த சொல்லாட்சிகளை கொண்டு விளக்குவது இந்த நூலாசிரியருடைய தனிச்சிறப்பு. மூன்று திறத்துள்ளாரும், அதாவது ஒருமலமுடையார் இருமலமுடையார் மும்மலமுடையார் என்ற அந்த மூன்று வகையில் உள்ளவர்களும் மூலமலத்து உள்ளார்கள். மூலமலமாகிய ஆணவமலச்சார்பை உடையவர்கள். ஆகவே எந்த ஆன்மாவுக்கும் ஆணவமலச்சார்பு நீங்கி இருக்கல. யாருக்கு? பெத்தான்மாக்கள் நீங்கி இருந்தா அது முக்கிய நிலையில் இருக்கிறதுல பொருள். ஆணவமலம் இல்லைன்னா வேற எந்த மலமுமே இருக்காது. ஆகவே மலச்சார்புடைய ஆன்மாக்களுக்கு ஆணவமலம் நீங்கி இருப்பதில்லை, ஆணவமலம் நிச்சயமா உண்டு. அப்ப இருமலமுடையோருக்கு ஆணவமும் கண்மமும் உள்ளது, மாயை தான் நீங்கி இருக்கின்றது, மாயை மலம் தான். ஒருமலமுடையோருக்கு கண்மமும் மாயை நீங்கி இருக்கின்றது, ஆணவம் உள்ளது. ஆகவே மூவகை ஆன்மாக்களும் மூலமலமாகிய ஆணவமலச்சார்பினை உடையவர்கள். தோன்றலர் தொத்துள்ளார் துணை, தொத்துள்ளார் துணை தோன்றலர். அதாவது துணை உள்ளார் தொத்து தோன்றலர் என்று கொள்ள வேண்டும். துணை என்பது இங்க மாயாமலத்தை குறித்தது. மாயாமல சார்பு உடையவர்களுக்கு ஆணவமல பந்தம் இருப்பதே அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப இருமலமுடையோர் ஒருமலமுடையோர்லாம் சிறந்த பக்குவிகள். தமக்கு ஆணவமல தடை உள்ளது என்பதை நன்கு உணர்ந்தவர்கள். தடையை உணர்ந்ததுனால அதிலிருந்து நீங்குவதற்குண்டான முயற்சிகள் அவர்கள் மிகவும் ஆர்வமாக ஈடுபடுவார்கள். ஆனா மும்மலமுடைய சகலான்மாக்களாகிய நாமெல்லாம் இந்த மூன்றாவது மலமாகிய மாயாமல சார்பினால உலகத்தையே பார்த்து மகிழ்ந்துட்டு இருக்க முடிய, நம்மிடம் ஆணவ மலமாகிய ஒரு தடை உள்ளது, அது நமக்கு பெரும் தடை என்ற உணர்ச்சி நமக்கு ஏற்படவில்லை. துணை உள்ளார் தொத்து தோன்றலர். துணை என்பது மாயாமலம். மாயாமல சார்பு உடையவர்கள் தொத்து தோன்றலர். தம்மை தொத்தி இருக்கின்ற அந்த ஆணவமல சார்பினை தோன்றலர், உணராமல் இருக்கின்றார்கள். இம்மூன்று திறத்து ஆன்மாக்களும் மூலமலமாகிய ஆணவத்தால் பிணிக்கப்பட்டவர்களே, அவர்கள் மாயை என்னும் துணையினை உடைய சகலர் தாம் கட்டுற்றவர் என்னும் தன்மை தமக்கு தெரிதல் இலர். தாம் ஆணவமாகிய மூலமனம் உடையவர்கள் என்று இந்த மும்மனமுடைய ஆன்மாக்கள் உணர்வதில்லை. அந்த மாயையின் மயக்கத்தில் அப்படியே இருக்கிறார்கள் என்று கூறினார். வேறு வாரியாக கூட்டிச் சொல்வார்களும் இருக்கின்றார்கள். நீ அடுத்த பாடலே சொல்கின்றார்கள், சரி இப்படி ஆன்மாக்கள் எண்ணற்றவை, அவை மூன்று வகையாக இருக்கின்றார்கள். ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மனம் உடையவர்கள் இவர்கள் சகலர். ஆணவம் கண்மம் என்ற இருமலம் மட்டுமே உடையவர்கள் இவர்கள் பிரளயாகலர். ஆணவ மலம் என்ற ஒரு மலம் மட்டுமே உடையவர்கள் விஞ்ஞானகலர். சரி, எண்ணற்ற ஆன்மாக்களும் இப்படி மூன்று வகையிலே சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர் இருக்கின்றார்கள். சரி, இந்த ஆன்மாக்களுக்கு அறிவு உள்ளதா, செயல் திறன் உள்ளதா என்று அடுத்தார் போல ஐயங்கள் இருக்கின்றன. அந்த ஆன்மாக்களுடைய செயல் திறன் எப்படிப்பட்டது, இவை தாமே செயல்படக்கூடியவையா என சிவபெருமானை பற்றி சொல்லும் போது எவையும் ஆக்கி அழித்து ஆசுடன் அடங்க போக்குகின்றான்னு எல்லா உலகங்களையும் தோற்றுவித்து காத்து ஒடுக்கக்கூடிய பெருந்தொழிலை செய்கின்ற அளவிற்கு பேராற்றல் பொருந்தியவன் சிவபெருமானை சொன்னாரே போன அதிகாரத்தில். சரி, சிவபெருமான் அப்படிப்பட்ட செயல்வன்மை உடையவனாக இருக்கின்றான். இப்ப இந்த அதிகாரத்தில் சொல்கின்ற உயிர்கள், இந்த உயிர்களுடைய செயல்திறன் எப்படிப்பட்டது? மனித உயிர்களை வைத்துக் கொண்டு சிறப்பாக நமக்கு சொல்றோம் என்னெல்லாம் சாதிச்சாயா மனிதன், அவன் சாதிப்பதற்கு என்ன இருக்கின்றது, எல்லை வரம்புகளை எல்லாம் தாண்டி கொண்டு தன்னுடைய சாதனைகளுக்கு எந்த எல்லையே இல்லை, முடிவே இல்லை, எல்லாவற்றையும் செய்வேன் அப்படின்னா பேசுறது என்ன, இறந்தவனை தான் உயிர்ப்பிக்க வைக்க முடியல, வேற எல்லாம் செஞ்சாச்சு, அதையும் செய்யும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படி இப்படின்னு பேசிட்டு வரானான். ஆனா நம்முடைய பரம சிவஞானியாகிய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் உயிர்களுடைய செயல்வன்மைக்கு அருமையாக ஒரு விளக்கம் கொடுத்துள்ளார்கள். இந்த 16வது குரட்பாவில் உயிர்களுக்கு செயல்திறனா ரொம்ப வேடிக்கையா இருக்கின்றது என்று சொல்கின்றார். கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கியிடும் திண்டிரலுக்கு என்னோ செயல். உயிர்களுக்கு செயல் ஒன்று இருக்கின்றதா? உயிர்களை திண்டிரல் என்று சொன்ன, தின்திரல் என்று சொன்னால் உறுதியான வெற்றியினர். இந்த தின்திரல்னா உறுதியான வெற்றி. இந்த இடத்துல அது அப்படிப்பட்ட உறுதியான வெற்றி சிறப்பை உடைய உயிர் அப்படின்னு அந்த அன்மொழி தொகையா வரும். இப்ப தேன்மொழி வந்தாள் அப்படின்னு சொல்றோம். அப்ப தேன்மொழிங்கிறது என்னது, தேனை போன்ற இனிமையான குரல் தான் அர்த்தம். ஆனா தேன்மொழி வந்தாள்னு சொல்றதுனால என்ன அர்த்தம் வந்துருது, தேனை போல இனிமையாக மொழி பேசக்கூடியவள் வந்தாள் அப்படின்னு அங்க பொருள் வந்துருது. அத மாதிரி தின்திரல் அப்படின்னு சொன்னா அது சிறந்த வெற்றின்னு தான் அதுக்கு நேர் பொருள். ஆனா இங்க பாட்டில் வந்து சிறந்த வெற்றி பாட்டினை உடைய உயிர், சிறந்த வெற்றியினை உடைய உயிர், இது இகழ்ச்சியாக சொன்னது. ஏன்னா நாமெல்லாம் உயிர் சாதிக்கின்றது வெற்றி பெறுகிறதுன்னு சொல்றோமே, அதனால இகழ்ச்சியாக சொல்கின்ற உறுதியான வெற்றியினை உடைய உயிர்களுக்கு செயல் உடையது, செயல்திறன் உடையதுன்னு சொல்றீங்களே, அது எப்படி பொருந்தும்? கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கிடும். நனவு நிலையிலே தான் பலகாலம் அறிந்து வந்த பொருள்களை கனவில் காணும் பொழுது முரண்பட காணுகின்றன இந்த உயிர்கள். அப்படிப்பட்ட ஒரு பொருளை பார்த்தேன், இப்படிப்பட்ட ஒரு பொருளை பார்த்தேன், மிருகங்கள் பறந்தனன்னு பார்த்தேன். ஒருத்தன் சொல்றான் வானம் கீழையும் பூமி மேலையும் இருக்கு அப்படி கனவு கண்டான். ஆக அன்றாடம் பார்த்து வருகின்ற பொருள்களையே அவற்றின் இயல்புக்கு மாறாக கனவிலே பார்த்து கலங்கி வருகின்ற இந்த உயிர்களுக்கு, இந்த சிறந்த வெற்றியினை உடைய உயிர்களுக்கு இன்று இகழ்ச்சியாக சொல்கின்றார். இவர்களுக்கு என்ன செயல்வன்மை இருக்க முடியும்? அப்ப நனவில் கருவிகள்லாம் சரியா வேலை செய்தன, அதனால ஒழுங்கா அறிஞ்சான். கனவுல கொஞ்சம் செயல்படக்கூடிய கருவிகள் குறைஞ்சு போன உடனே எல்லாம் முன்னுக்கு பின் முரணாக காண்கின்றான். அப்ப இவன் சார்ந்திருக்கின்ற கருவிகள் ஒழுங்கா இருந்தா இவனுக்கு அறிவு விளங்கும், செயல் விளங்கும். ஆகவே இவன் சுதந்திரமான செயல்திறனை உடையவன் அல்ல. அப்ப இவனுக்கு கருவிகளை தந்தவன் யார்? அவனுக்கு அல்லவா அந்த சிறப்பு? ஆகையினாலே நாம வந்து பிறவி எடுத்ததன் வரலாறு என்ன? ஒருவன் நமக்கு இந்த பிறவியை வழங்காவிட்டால் முதல்ல இந்த பிறவிக்குள்ள நம்ம வந்திருக்க முடியுமா? நாம பிறந்திருக்கின்றோம், வளர்ந்து வருகின்றோம், இப்படித்தான் பலரும் பிறந்து வளர்ந்து வருகின்றார்கள் என்ற இந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கே நமக்கு பல ஆண்டுகள் செலவழிந்து விடுகின்றன. ஆகையினாலே இந்த பிறவிக்குள் நாம திட்டமிட்டு நுழையவில்லை. ஒருவன் கருணையோடு வழங்கியிருப்பதனாலே இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த உடல், இந்த உடலில் உள்ள கருவிகள் எல்லாம் அவையெல்லாம் இருந்து விட்டு போகட்டும், நம்ம அனுமதிச்சதுனால வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கோம். நாமளும் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், நானாகவே சுதந்திரமாக செஞ்சேன் யாருடைய துணையும் எனக்கு இல்ல இறைவன், அதெல்லாம் நான் ஏத்துக்கிட தேவையில்லை, எல்லாம் நான் செய்யறதுதான் சொன்னால், உன் கருவிகள் கொஞ்சம் தம்முடைய செயல் திறனை குன்றினால், நனவுல பார்த்ததே கனவுல வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், இல்ல கருவிகள் இன்னும் பழுதுபட்டா நனவு நிலையிலே என்னவா பைத்தியம் முடிச்ச நிலையை அடையும். எத்தனையோ சாதனையாளர்கள் எப்படிப்பட்ட நிலை வேணாமோ அடைந்திருக்கின்றார்கள். அப்படியே அடையாம இருந்தாலும் அவர்களும் இறுதியிலே இறப்பு என்ற ஒன்றை தான் அடைகின்றார்கள். அதுக்கப்புறம் யாரு என்ன பிறவி யாருக்கு தெரியும். ஆகையினாலே இந்த எண்ணற்ற உயிர்கள் மூவகைப்படுகின்றன. அவை எப்படி இருக்கின்றன என்றால், தானாக செயல்படக்கூடிய செயல்திறன் இல்லாதவை. மேலும் இவை அறிவுடையவையா, தானாக அறியக்கூடிய அறிவாதிருக்கா, அதுவும் இல்லை. அது ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னா அதை அருமையாக விளக்குகின்றார்கள். தானாக அறியும் அறிவு உயிர்களுக்கு இருந்தால் ஏன் இந்த உயிர்கள் பொறிகளின் துணை கொண்டு அறிய வேண்டும்? கண்ணு வேண்டாம், மூக்கு வேண்டாம், வாய் வேண்டாம், ஐம்பொறிகள் எதுவும் வேண்டாம், இது வந்து உயிராக அறியட்டுமே. அப்ப தன்னுடைய அறிவுக்கு பொறிகளை சார்ந்திருக்கின்றன. அந்த பொறிகள் சரியாக செம்மையாக இருந்தால்தான் அந்த அறிவு அந்த உயிருக்கு ஏற்படுகின்றது. கண் செம்மையா இருக்கணும், அப்பதான் காட்சி அறிவு உயிர்களுக்கு ஒழுங்காக நடக்கும். காது செம்மையாக இருந்தா தான் கேள்வி அறிவு. ஆக பொறிகளை சார்ந்து பொறிகள் எந்த அளவுக்கு.
3: ஓம் நமசிவாய்.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 4.
1: இல்லாமல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். நவாசகம் கடந்த தேவர் எழுதிய உண்மை விளக்கம். உண்மை விளக்கத்தின் நூலுக்குள்ளே ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய உரையோடு இந்த நூலுக்குள்ளே நுழைகிறோம். முதல் பாடல் டாப்புச் செய்யுலாக பாடுகிறார். வெண்பாவாலே எழுதப்பட்ட அமைப்பிலே எழுதப்பட்ட நூல், 84 பாடல்கள். அதிலே காப்புச் செயலை விட்டால் 53 பாடல்கள். எப்பவும் பாடல்கள் எண்ணுகிற பொழுது காப்புச் செயலை விட்டு எண்ணுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆகவே 53 பாடல்கள், அதிலே நாங்கள் காப்புச் செயல் படித்து விட்டோம். நாங்கள் ஒரு தரம் படிக்கிற பொழுதும் அந்த பாடலை திருப்பி திருப்பி வாசிச்சு விட்டு போவோம். ஏனென்றால் அந்த கேட்க கேட்க அது மனதில் நின்றும். ஆகவே முதல்ல காப்புச் செயலை வாசிங்க.
2: வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்திலிற தந்தி முக தொந்தி வயிற் தைங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம்.
1: ஆகமங்களுக்கு முரண்பாடில்லாமல் அது சொல்லுகிற ஞான மார்க்கத்தை இந்த உண்மை நூல் விளக்கம் என்கிற நூலிலே சொல்வதற்கு மேற்குறிப்பிட்ட அடையாளங்களுடையதாகிய விநாயகரை தன் நம்முடைய புத்தியில் மனதில் பதிப்போம் என்பது முதல் பாட்டுக்கான பொதுவான விளக்கம். விரிவான விளக்கமும் படித்து முடித்திருக்கோம். இனி இரண்டாவது பாடல். இரண்டாவது பாடல் என்பது நூலிலே முதல் பாடல். மாணவர் ஆசிரியரிடம் தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லுகிறார். வகுப்பு ஆரம்பமாகிறது. ஆசிரியர் மாணவனிடம் தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லுகிற பாடல்.
2: பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள்.
1: இந்த பாடலேதான் நாங்கள் இடையிலே நிற்கிறோம். போதானந்த பொருளாம் மெய்காட்டும் என்பதிலே சச்சிதானந்த வடிவம் சொல்லப்படுகிறது இறைவனுக்கு. போதம் என்பது அறிவு, அதாவது சித்து. ஆனந்தம் என்பது அதிலே வார்த்தையாகவே வருகிறது. மெய்காட்டுதல் உள்பொருள். ஆகவே சித்தாகவும் சத்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய சிவனே குரு என்று போற்றி அவரை சொல்கிறார். போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை வைக்கிறார் என்றால், நான் கேட்கப் போகிற சுத்த வினாக்களுக்கு நீர் பதில் சொல்ல வேண்டும் என்கிறார். நேற்று விட்ட இடத்துல இருந்து வாசிக்க தொடங்குவோம்.
2: அடுத்து பதிஞானம் படிக்கலாம். பதிஞானம். முதல்வனது அருளின் உண்மையை அவ்வான்மா உளங்கொள்ளுமாறு ஆச்சாரியர் பின்வருமாறு அறிவுறுத்துவார். இத்தனை நாள் வரையில் பிறப்பு இறப்பிற்பட்டு இடர்பாடு உற்று வந்த நீ பதி ஆவாயோ? பாசத்தோடு கூடிய நீ பசு ஆவாய். உன்னை பாசத்தில் நின்றும் நீக்கி எடுத்து உனது வியாபக அறிவை விளக்கிய முதற்பொருள் தூய அருளே ஆகும் என்பதை உணர்வாயாக என்று உணர்த்துவார். இங்கனம் ஞானாசிரியர் உணர்த்த அவ்வான்மா அதனை சிந்தித்து தன்னுள்ளே ஊன்றி நோக்கிய போது தன் அறிவிற்கு அறிவாய் நிற்கும் பதிப்பொருளினது அறிவாகிய திருவருள் அதற்கு புலப்படும். அதுவே பதிஞானம் எனப்படும். அந்த பதிஞானமாகிய பேருணர்வில் ஆன்ம உணர்வு அடங்கி தன் முனைப்பின்றி நிற்பின் அவ்வருளுக்கு முதலாகிய சிவம் பேரின்பப் பொருளாய் அனுபவப்படும்.
1: இதுல ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள். ஆன்மாவுக்கு ஒரு அறிவு உண்டு. அதைத்தான் நாங்கள் பசுஞானம் என்று இதுவரை நேரமும் பேசினோம். இந்த பசுஞானத்திலே இருந்து அடுத்த படிக்கு ஞான தேசிகன் வந்து ஆன்மாவை அழைத்துச் செல்வான். குருவினுடைய அருள் இல்லாமல் அந்த சம்பவம் நிகழாது அது மிக ஆணித்தரமான செய்தி. அதுதான் நம்முடைய சமய வழிபாட்டிலே குரு லிங்க சங்கமம் என்று மூன்றாக பிரித்துக் கொள்கிறார். அதிலே குரு முதலிடத்திலே இருக்கிறார். யார் குருவாக வருவார் என்றால், நாங்கள் குருவை தடுக்கவில்லை. ஒரு ஆன்மா பக்குவப்பட்ட உடனே இறைவன் வேற ஏதாவது ஒரு ஆன்மாவுக்குள்ளே தன்னை பதிய செய்து குருவாக வந்து இந்த ஆன்மாவை அடுத்த நிலைக்கு தள்ளுவான். அடுத்த நிலைக்கு தள்ளுகிறது என்றால் என்ன என்றால், நீ ஒரு உயிர், உனக்குயிராகவும் ஒரு உயிர் இருக்கிறது. உயிருக்கு உயிர் என்ற சொல் நாங்கள் பிரயோகிக்கிறோம் அல்லவா, அது இந்த தத்துவங்கள்ல இருந்து வந்த சொற்பிரயோகம் தான். அதாவது உயிர் என்பது காணும் பொருள் என்று நினைக்கிறோம். உயிருக்கு உள்ளே உயிர் ஒன்று இருந்து அதை காட்டுகிறது. அந்த உயிர் என்று ஒன்று இருக்கிறது என்பது முதலிலே பசுஞானம் வந்தவுடனே தான் தான் உயிர் என்று அந்த உயிர் நினைக்கும். ஆன்ம தரிசனம் கிடைத்தவுடனே ஆன்மா தான் தான் உயிர் என்று நினைக்கும். இல்லை, உனக்குள்ளே ஒரு உயிர் இருந்துதான் உனக்கு இவற்றை எல்லாம் காட்டுகிறது என்பதை ஞான தேசிகன் தன்னுடைய அருளாலே ஆன்ம பக்குவத்துக்கேற்ப அதற்கு உணர்த்துவான். அப்படி உணர்த்திய பிறகுதான் தெரியும், ஓஹோ இது எனக்கும் அப்பாற்பட்ட ஒரு அறிவு இருக்கிறது, அதுதான் பசுஞானம் என்று தெரியும். அந்த பசுஞானத்தின் பயப்பட்டு போய் பதிஞானத்தின் பயப்பட்டு போய் பசு மகிழ்ந்து இருக்கும். இதுல ஒரு கேள்வி வரும், அப்போ பதிஞானம் வந்த உடனே பசுஞானம் என்ன ஆகிறது? நமக்கு ஆன்மாவுக்கென்று ஒரு ஞானம் இருக்கிறது என்று சொன்னேன். இப்போ இறைவன் உள்ளிருக்கிறான் என்பது குருவாலே உணர்த்தப்பட்ட உடனே பதிஞானம் மேலெழுகிறது. அப்போ இருக்கிற ஞானம் இருந்துதானே ஆக வேண்டும், அது இல்லாமல் போக முடியாது. ஆன்மாவினுடைய பசுஞானம் என்ன ஆகும் என்றால், அது உள் போய் அமிழ்ந்து விடுமே தவிர முனைத்து நிற்கார். அதுக்கு என்ன உதாரணம் என்றால், இருளாக இருக்கிற பொழுது நீங்கள் ஒரு விளக்கேற்றுகிறீர்கள், அந்த நேரம் விளக்கு வெளிச்சம் தரும். பிறகு காலையிலே சூரியன் உதித்து பிரகாசம் உண்டான பிறகு அந்த வெளிச்சம், விளக்கினுடைய வெளிச்சம் இருக்கும், ஆனால் அது தேவைப்படாது. என்ன ஆயிரம் என்று கேட்டால், அந்த பெரிய வெளிச்சத்துக்குள்ளே இந்த வெளிச்சம் கரைந்து போய் அது தேவையற்ற ஒன்றாக மாறி பெரிய வெளிச்சம்தான் வெளிச்சமாக நிற்கும். அதுபோல ஆன்மாவினுடைய அந்த பசுஞானம் என்பது பதிஞானம் வரும் வரைக்கும் வெளிச்சம். பதிஞானம் வந்த பிறகு இந்த பசுஞானம் என்பது தேவையற்று போய் அந்த பிரகாசத்துக்குள்ளே இது அடங்கி போய்விடும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பிரகாசம் எல்லாவற்றையும் தனக்குள்ளே உருவாக்கிக் கொள்ளும். அதைத்தான் நாங்கள் பதிஞானம் என்று சொல்கிறோம். இப்ப திருப்பி ஒரு தரம் வாசிங்க.
2: பதிஞானம், முதல்வனது அருளின் உண்மையை அவ்வான்மா உளங்கொள்ளுமாறு ஆச்சாரியர் பின்வருமாறு அறிவுறுத்துவார். இத்தனை நாள் வரையில் பிறப்பு இறப்பிற்பட்டு இடர்பாடு உற்று வந்த நீ பதி ஆவாயோ? பாசத்தோடு கூடிய நீ பசு ஆவாய். உன்னை பாசத்தின் நின்றும் நீக்கி எடுத்து உனது வியாபக அறிவை விளக்கிய முதற்பொருள் தூய அருளே ஆகும் என்பதை உணர்வாயாக என்று உணர்த்துவார். இங்கனம் ஞானாசிரியர் உணர்த்த அவ்வான்மா அதனை சிந்தித்து தன்னுள்ளே ஊன்றி நோக்கிய போது தன் அறிவிற்கு அறிவாய் நிற்கும் பதிப்பொருளினது அறிவாகிய திருவருள் அதற்கு புலப்படும். அதுவே பதிஞானம் எனப்படுவது.
1: இதுல ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். என்ன இதில் சொல்லுகிறார் என்றால், குரு வந்து சொல்லுகிறார் கப்பால்பட்ட ஒரு ஞானம் இருக்கிறது என்று அதை உணர்த்துவார். உணர்த்த பசு தனக்குள்ளே இருக்கிறதாகிய அந்த ஞானத்தை தேட தலைப்படும். தேட தலைப்படுகிற பொழுது அந்த ஞானம் அதுக்கு கைவரப்பெறும். கைவரப்பட்ட உடனே அந்த பதிஞானத்துக்குள்ளே புகுந்து தன்னை கரைத்துக் கொள்ளும் இந்த ஆன்ம ஞானம். இது என்ன என்றால், விளக்கப்படுத்துறதுக்காக இதை படிப்படியாக சொல்லி இருக்கிறார்கள். இப்படி முதல் குரு வந்து விளங்கப்படுத்துவார், சரி, பிறகு பதிஞானம் என்று அந்த உணர்வு வந்தவுடனே பசுஞானத்தின் பசு அதை உணர்ந்து அதை கரைகிறதெல்லாம் ஒரே நேரத்திலே நிற்கிற சம்பவம். குரு வந்து விளக்கம் பண்ணின உடனே இப்ப பின்னாலே ஒரு நாலஞ்சு இடமா சொல்லுற, அதெல்லாம் டக்கென்று நிகழும். சூரிய வெளிச்சத்துக்குள்ளே விளக்கு வெளிச்சம் கரைவது போல பிற படிப்படியாக சூரிய வெளிச்சம் வந்தது, இது வெளிச்சம் வந்தது, இப்படி படிப்படியாக நாங்கள் வார்த்தைகளுக்கு சொல்கிறோமே தவிர அந்த அனுபவம் ஏற்பட்ட உடனே உள்ளே பசுஞானம் பதிஞானமாக கரைந்து ஒன்றாக கலந்து அந்த நேரம் இப்ப விளக்கு சூரியன் வந்த பிறகு விளக்கு வெளிச்சம் அங்கே என்றால் இருக்கிறது, அது தேவையற்று அந்த வெளிச்சத்துக்குள்ளேயே கரைந்து போய்விடுகிறது. மனதை கொள்ள
2: இங்கனம் ஞானாசிரியர் உணர்த்த அவ்வான்மா அதனை சிந்தித்து தன்னுள்ளே ஊன்றி நோக்கிய போது தன் அறிவிற்கு அறிவாய் நிற்கும் பதிப்பொருளினது அறிவாகிய திருவருள் அதற்கு புலப்படும். அதுவே பதிஞானம் எனப்படுவது.
1: ஞானத்தை திருவருள் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் திருவருள். இறைவனுடைய பதிஞானம் என்பதே நமக்கு இப்போ இருக்கிற இந்த புற அறிவு அல்லது ஆன்மா அறிவு போல ஒரு அறிவு அல்ல, அது திருவருள் கலப்பு. அது மொத்த பிரகாசத்துக்குள்ளே நம்மை உள்ளே விழுங்கிவிடும்.
2: அதுவே பதிஞானம் எனப்படுவது. அந்த பதிஞானமாகிய பேருணர்வில் ஆன்ம உணர்வு அடங்கி தன் முனைப்பிந்து நிற்பின் அவ்வருளுக்கு முதலாகிய சிவம் பேரின்பப் பொருளாய் அனுபவப்படும்.
1: எப்பொழுது இது தன்முனைப்பை நீக்குகிறதோ அதற்கு பிறகு அந்த பசஞானம் பதிஞானம் என்பது ஆன்ம அனுபவமாக மாறும். பதிஞானம் ஆன்ம அனுபவமாக மாறுவதற்கான முதல் தகுதி என்னவென்றால் தன்முனைப்பு நீங்கிவிட வேண்டும். நான் அதை காணுகிறேன் என்ற நினைப்பே தவறு. நீங்கள் பக்தி நெறியிலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், நான் கும்பிடுகிறேன், நான் இறைவனை வழிபடுகிறேன், நான் இறைவனை தேடுகிறேன், குருவை தேடுகிறேன், இதெல்லாம் நாங்கள் பண்ணுகிற முயற்சி. இதுல என்ன ஒரு குறை இருக்கிறது என்றால், நான் இதுவரையும் சொன்ன இந்த வழிபாட்டு முறையிலே நான் என்ற ஒன்று, தேடப்படுகிற பொருள் என்ற ஒன்று, தேடுதல் ஆகிய செயல் என்ற ஒன்று, மூன்று இருக்கிறது. நான் தேடுகிறேன், பதியை தேடுகிறேன், தேடுகிறேன். அப்போ நான் என்ற ஒன்று, தேடப்படுகிற பொருள் என்று, தேடுதலாகிய செயல் என்று என்ற மூன்று இருக்கிறது. எங்கே இது நீங்குகிறதோ அன்றைக்கு பதிஞானம் மொழிகள். பதிஞானத்திலே இது ஒன்றும் இல்லை. இறைவனோடு கலந்து விடுகிற சூழ்நிலை வருகிற பொழுது நான் வழிபடுகிறேன் என்ற பேச்சே இல்லை. நானே அதுவாகிற பொழுது வழிபடுதல் என்பது இல்லை. இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைத்த இன்பம் எல்லாம் நாங்கள் தேடிய இன்பம். அங்கே பேரின்பத்துக்கும் இந்த இன்பத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இன்பத்தை தேடுகிறோம். இங்கே சிற்றின்பத்தில் அங்கே நாமே இன்பமயமாக மாறுகிறோம். வார்த்தைகளாலே இந்த அனுபவத்தை இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் நாமே இன்பமாக மாறுகிறோம் என்பதை எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டால், அது நீங்கள் அந்த அனுபவத்தை கேட்டது தானாக தெரியும். அவ்வளவுதான் அதற்கு சொல்லக்கூடிய பதில். எங்களுக்கு என்னவென்றால், இந்த படிப்பு இந்த பாசஞானத்திலே ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு என்னவென்றால், எல்லாம் வார்த்தைகளாலே விளங்கப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்று நினைக்கிறோம். உப்பு வர்க்கம், சீனி இனிக்கும், இதெல்லாம் அது ஒரு அனுபவம் தானே, அதை எப்படி வார்த்தைக்குள்ளே கொண்டு வந்தோம்? அனுபவங்களை எல்லாம் வார்த்தைக்குள்ளே கொண்டு வந்து எங்களுக்கு என்ன நினைப்பு என்றால், இந்த அனுபவமும் வார்த்தைக்குள்ளே அடங்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் பேரின்பத்தை பொறுத்தளவிலே எங்கே வார்த்தை இறக்கிறதோ அங்கேதான் அனுபவம் ஆரம்பமாகிறது. சும்மா இரு சொல் அற என்றாலுமே அம்மா அனுபூதி பிறந்ததுவே. வார்த்தை சாகிற இடத்திலே அனுபவம் ஆரம்பமாகும் பேரின்பத்திலே. ஆகவே இந்த வார்த்தை ஒரு பெரிய விஷயம், அதை சொல்லிவிட்டோம். அது ஞானிகள் அப்ப சொல்லி இருக்கிறார்களே, அப்ப ருமாணிக்க வாசர் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அது அவர்கள் சொல்லவில்லை. நமக்கு நம்முடைய தேடல் பாதைக்கு அடையாளங்கள் பண்ணுவதற்காக அவர்களுக்குள்ளே இருந்து பசுஞானமே சில குறிப்புகளை தந்திருக்கிறது என்று எடுக்க வேண்டும். அவர்கள் தங்கள் அனுபவத்தை வார்த்தைப்படுத்தினார்கள் என்று நினைக்கப்படாது. பசு பதியே நம்மை போன்றவர்கள் தேடி வருவார்கள் என்பதற்காக சில குறிப்புகளை அவர்கள் மூலம் தருகிறார். திருமுறைகளுக்கும் மற்ற பாடல்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அது பதிவாக்கு. அந்த திருமுறைகளை போன்றவை எல்லாம் பதிவாக்கு. திருமுறையாகட்டும், எந்த ஞான மார்க்கத்திலே வரக்கூடிய செய்திகள் எல்லாம், அதாவது சைவத்திலே நாங்கள் திருமுறைகள் என்கிறோம். அவர் ஆழ்வார்கள் ஆழ்வார்களை சொல்வார்கள், இன்னொரு ஞானத்திலே இன்னொருவரை நம்பியை சொல்வார்கள். அது மற்ற ஆன்மாக்களுக்கு பாதையை அடையாளப்படுத்துவதற்காக பதியே அவர்களூடாக சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். பதிக்கேன் இந்த வேண்டாத வேலை ஏன் சொல்ல வேண்டும், அவருக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லையே என்று கேட்டால், தேடி வருகிறவனுக்கு நீ வருகிற பாதை சரி என்று காட்ட வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது அல்லவா? ஆகவே இவர்கள் மூலமாக சில வார்த்தைகள் உண்டு, சில செய்திகளை சொல்கிறான். ஆனால் உண்மை அனுபவம் என்னவென்றால், பசு அனுபவத்திலே இருந்து பரிஞானம் பெறுகிற பொழுது அது வார்த்தையாலே சொல்ல முடியாத நிலை வந்தது. அதைத்தான் அருணகிரிநாதர் சும்மா இரு சொல் அற என்று சொல்லுகிறார். பேசாமல் இரு, வார்த்தை சாகட்டும், வார்த்தை சாகிற பொழுது அனுபவம் எழுந்துவிடும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறனோ?
2: மேற்கூறிய மூவகை ஞானங்களில் பாச ஞானமும் பசு ஞானமும் நிலையில்லாத உணர்வுகளாய் கழிவன, ஆதலின் பொய் எனப்படும். இறைவனது ஞானமாகிய பதிஞானமே நிலைபெற்ற உணர்வு, ஆதலின் மெய்யுணர்வு எனப்படும்.
1: பாசஞானம் பாருங்க, இந்த உலகியல் அறிவு என்பது ஆன்ம ஞானம் வந்தோம், அது இல்லாமல் போகுது. ஒன்று, தோற்றமும் மறைவும் உள்ளதாக இருந்தால் அது நிலை பெற்றது அல்ல. அதுபோல ஆன்ம ஞானம் வருகிறது, இதை விட உயர்ந்தது வருகிறது. பதிஞானம் வந்தோடனே ஆன்ம ஞானமும் இல்லாமல் போகிறது. ஆகவே அதற்கும் தோற்றம் மறைவும் உள்ளது. ஆகவே அதுவும் நிலை இல்லாதது. பதிஞானம் வந்தால் வந்ததுதான். ஆகவே அதுதான் நிலையான அறிவு. அந்த அறிவை பெறுவதுதான் இந்த நாங்கள் படிக்கிற முயற்சி ஊடாக நாம் தேடுகிற விஷயம்.
2: அதுவே மெய்ப்பொருளாகிய சிவத்தை காட்ட வல்லது. சேமையில் உள்ள சூரியனை அதன் கண் உள்ள ஒளியே நமது கண்ணிற்கு காட்டி நிற்கும். அதுபோல அறியவாராத இறைவனை அவனது அருளொளி ஆகிய பதிஞானமே காட்ட வல்லதாகும்.
1: ஏனென்றால் மாணிக்கவாசகர் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்றார். அவன் காட்டினாலே ஒழிய காட்ட, சூரியனை நீங்கள் பார்க்க வேண்டும். எதனாலே பார்க்கிறீர்கள்? சூரியன் தருகிற ஒளியை கொண்டுதான் பார்க்க முடியும். அதுபோல இறைவனை காண்பதற்கு இறைவனே கருணை செய்ய வேண்டும். அந்த கருணை தான் இறைவனை உங்களுக்கு காட்டும்.
2: ஏனைய ஞானங்களால் அவனை அறிய ஒண்ணாது. அத்தகைய பதிஞானத்தை ஆன்ம உணர்வில் விளங்க செய்து பதியாகிய சிவத்தை காட்டுபவரே.
1: ஒரு எண்ணம் பிறகு சொல்லிடுறேன், பிறகு வாசிங்க. வேற ஞானங்களால் அவனை காட்ட ஒண்ணாது, காண முடியாது. அப்ப என்ன தெரிகிறது? இப்ப நாங்க படிக்கிற படிப்பு வேணும் என்று தெரிகிறது. இந்த படிப்பு என்ன செய்ய வேணும் என்றால், அவனை காண வேணும் என்ற பசியை தூண்டுவதற்காகத்தான் இந்த படிப்பு. அவனை காண்பதற்கான படிப்பு அல்ல. தத்துவம் என்றால் நாங்கள் பல பேர் நினைக்கிறோம் இறைவனை கண்டு விடலாமே, அப்படி அல்ல. காண வேணும் என்ற பசியை இப்ப பாருங்க, புத்திசாலித்தனமாக சொல்லிக் கொண்டு போகிறார்கள். சூரியனை காண சூரியனுடைய ஒளியே வேணும் என்பது போல இறைவனை காண இறைவனுடைய அருளே வேண்டும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த படிப்பு படிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அருள் எனக்கு வேணும் வேணும் என்று பிச்சை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு இடம் வருகிற பொழுது சகிக்க முடியாமல் அவன் அந்த பிச்சையை போட்டு விடுவான். போட்ட உடனே நாங்களும் பணக்காரராய்.
2: என்ன
1: நடக்கிறது என்றால், பெரும்பாலும் சித்தாந்தம் படித்தவர்கள் எல்லாரும் எனக்கு இது விளங்கி விட்டது, எனக்கு அது விளங்கி விட்டது, நான் இறைவனை பதி என்றால் என்ன என்று சொல்வேன், பாசம் என்றால் என்ன என்று சொல்வேன், சுஞான சித்தியார்ல என்ன இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது. ஒரு பிரயோசனமும் கிடையாது. இது எனக்கான விளக்கமே தவிர மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கான விளக்கம் அல்ல. முதல் நான் அந்த ஒளியை பெற்றுவிட்டால் பிறகு தானாக என்னூடாக செய்தி சொல்லப்பட வேண்டியிருந்தால் இறைவன் சொல்ல வைப்பான். இதையே நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இது புத்தியினுடைய அதி உச்ச கூர்மையிலே வருகிற பாடம். தத்துவம் என்பது நான் சொன்னேனே, இப்ப பாசஞானம் எல்லாரும் அது அதுக்கே தகுதிப்பாடு உண்டு. ஒருத்தன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான், ஒருத்தன் பிஏ படிக்கிறான், ஒருத்தன் எம்ஏ படிக்கிறான், பிஹெச்டி படிக்கிறான், இன்னும் படித்துக்கொண்டே போகிறான். அதற்கே தகுதிப்பாடுகள் உண்டு. ஆனால் அது வெறும் பொய்யறிவு படிக்கிறோம். இந்த பதிஞானம் பெறுவது என்பதற்கான தகுதிப்பாடு என்பது மிகப்பெரியது. அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வாசிங்க, நான் நினைச்சதை ஏதோ விட்டுட்டேன்.
2: சரி. ஏனைய ஞானங்களால் அவனை அறிய ஒண்ணாது. அத்தகைய பதிஞானத்தை ஆன்ம உணர்வில் விளங்க செய்து பதியாகிய சிவத்தை காட்டுபவரே ஞானகுரு ஆவார்.
1: ஞான குருவினுடைய வேலை அந்த ஒளியை நம்முடைய ஆத்மாவிலே பதிவிப்பார். ஞானகுரு என்றால் யார் என்று கேட்டால் சிவனேதான். அவன் எனக்காக ஒரு சிறு வடிவம் கொண்டு வந்து என்னை தூண்டுகிறான். எனக்காக வந்த ஒரு வடிவம் அவ்வளவுதான். ஆனா அதனாலதான் இவர் பாருங்க மணிகண்ட தேவரை சொல்கிற பொழுது குருவே என்றது கடவுளே சிவனே என்றுதான் பாடுகிறான் முதல் பாட்டு. ஆகவே சிவன் வந்து அவருக்கு தூண்டுதல் செய்தான்.
2: ஞான நெறியில் நிகழும் இவ் அனுபவ படிமுறைகளை எல்லாம் இந்நூலாசிரியர் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய் கண்டாய் என்ற அடிகளில் சுருங்க சொல்லி விளங்க வைத்துள்ளமை காணலாம்.
1: அது உங்களுக்கு புரியும். இந்த பாட்டுக்குள்ளேயே இந்த விஷயங்கள் எல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறது. பொய்காட்டி என்கிற பொழுது முதலிலே நாங்கள் பாசஞானத்தை ஒரு பெரிய நாங்கள் எல்லாம் கட்டிக்காரர்கள் பிஹெச்டி முடிச்சோம் அது முடிச்சோம் இது முடிச்சோம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் அப்பாலே ஒரு பசுஞானம் இருக்கிறது தெரிஞ்சோடனே இவ்வளவும் பொய்யாக போய்விடும். ஆகவே பொய்யை காட்டி பொய்யை அகற்றி பிறகு பதிஞானத்தை தருகிறார். பதிஞானத்துக்கு பெயர் தான் இந்த போதானந்த பொருள். முதல் பொருளாம் மெய். அது உள்பொருளாகவும் அறிவு பொருளாகவும் ஆனந்த பொருளாகவும் இருக்கிறது. அதை காட்டி என்று இந்த வார்த்தைகளுக்குள்ளே இவ்வளவு நேரமும் நாங்கள் படித்த செய்திகள் அடங்கி இருக்கிறது என்கிறார் உரையாசிரியர்.
2: மெய்யுணர்வை முற்ற பெற்ற மெய்கண்ட தேவராகிய முதற்குறவர் தம்மை அடைந்த பக்குவ மாணாக்கருக்கு மேற்கூறிய படிமுறையிலே ஞானத்தை உணர்த்தி ஆட்கொண்டார் என்பதை அவர்தம் மாணக்கராகிய மனவாசகம் கடந்தாரின் இவ்வாக்கினால் நாம் நன்கு அறியலாம்.
1: இது இந்த உரையாசிரியருடைய கருத்து. இறைவன் இவர் மனவாசகம் கடந்த தேவரை எப்படி ஆட்கொண்டு இந்த செய்திகளை அவருக்கு உணர்த்துகிறார். உண்மையிலே இந்த அந்த அவளத்தையும் திருப்பி வருதுற வாசிங்க.
2: மெய்யுணர்வை முற்ற பெற்ற மெய்கண்ட தேவராகிய முதற்குறவர் தம்மை அடைந்த பக்குவ மாணாக்கருக்கு மேற்கூறிய படிமுறையிலே ஞானத்தை உணர்த்தி ஆட்கொண்டார் என்பதை அவர்தம் மாணாக்கராகிய மனவாசகம் கடந்தாரின் இவ்வாக்கினால் நாம் நன்கு அறியலாம்.
1: என்னவென்றால் இந்த இவர்களை சந்தானாச்சாரியர்கள் என்று சொல்கிற வழக்கம். சமயாச்சாரியார்கள் தான் நால்வர் பெருமக்கள். சந்தானாச்சாரியார்கள் தான் நாங்கள் சொல்லுகிற மெய்கண்ட தேவர் அருணதி சிவாச்சாரியார் உமாவதி சிவாச்சாரியார் போன்றவர்களை சந்தானாச்சாரியர். இந்த சந்தான ஆச்சாரியார்களை ரெண்டு பகுதிகளாக பிரித்து அகச்சந்தனாச்சாரியர்கள் புறச்சந்தானாச்சாரியார்கள் என்று. புறச்சந்தானாச்சாரியர்கள் தான் இந்த மெய்கண்டதேவர் போன்றவர்கள். இவர்களுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது என்றால் அகச்சந்தானாச்சாரியர்கள் இவருக்கு கொடுத்தார்கள். அவர்கள் நாலு பேர் இருக்கிறார்கள். எனக்கு அந்த பெயர்கள் உடனே வரவில்லை.

0: ஏதோ ஒரு காரணம் இருக்கு. பெருமான் தென் திசையை உட்கார்ந்தார் என்றால் தென் திசையை நோக்க ஞானம் பிறக்கும் என்பது போல ஏதோ நம் பெரியவர்கள் முடிவு செய்தார்கள். தென் திசை பார்த்து சிவபெருமான் வந்து உட்கார்ந்தார். இந்த சீடர்கள் நால்வர் வந்து உட்கார்ந்தார்கள். நாலு பேரும் வந்து உட்கார்ந்த உடனே கிட்டத்தட்ட பல மணி நேரம் வகுப்பு நடந்திருக்கும். நான் விளையாட்டாக சொல்லுகிறேன், அங்க இங்கே காலம் நடந்திருக்கும். நான் நினைக்கிறேன் தேவர்கள் சூட இருந்து இது என்ன பாடம் படிக்க சிவபெருமானே பாடம் வந்து உட்கார்ந்திருக்கிறார், இவர்கள் வந்து உட்கார்ந்திருக்கிறார் என்று பார்க்க கூடி இருப்பார்கள். இதெல்லாம் என் கற்பனை. பார்த்தால் சிவபெருமானும் பேசவில்லை, இவரும் பேச இவர்களும் பேசவில்லை. சும்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார்கள். சிவபெருமான் ஒரு குறியீடு மட்டும் இப்படி காட்டினார், முத்திரை, அவ்வளவுதான். ரொம்ப நேரத்துக்கு பிறகு நான் நினைக்கிறேன் மாணவர்களை பார்த்து விளங்குதா என்று கேட்டிருப்பார். அவர்கள் விளங்குது என்றார்கள். எல்லாரும் போய்விட்டார்கள். இருந்தவனுக்கு ஒன்னும் விளங்க இல்லை. ஒரு பாடம் நடத்த இல்லை, கேள்வி கேட்க இல்லை, பதில் சொல்ல இல்லை என்று எல்லாரும் வியந்தால் அது என்னென்றால் அனுபவமாக அறிவை தானம் பண்ணிவிட்டார். அறிவை வார்த்தைகளாக தானப்படுத்தத்தான் சத்தங்கிட்டம் எல்லாம் தேவை. இப்ப நாம பண்ற வேலை அனுபவமாக பண்ணுகிற தகுதி இருந்து விட்டால் ஒரு ஆசிரியன் அனுபவத்தை அப்படியே கொடையாக கொடுத்து விட்டார். அனுபவத்தை கொடையாக கொடுத்து விட்டால் பேச்சுக்கு அங்கு இடமே இல்லை. இந்த தகுதி இல்லாதபடியால்தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அதை புரிந்து கொள்ளுங்கள். பேசுறது படிக்கிறது எல்லாம் வார்த்தை. அவர் அனுபவத்தையே கொடுக்கக்கூடியவர் அனுபவத்தையே கொடுத்தார். அனுபவத்தையே வாங்கக்கூடியவர்கள் அனுபவத்தையே வாங்கி கொண்டார். இந்த சின்மித்துறைக்கு இப்ப எல்லாம் பல பேர் சித்தாந்தம் படித்தவர்கள் பல விளக்கங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. சின்மித்துறை என்ற என்ன என்று சொன்னால் சொல்வார்கள், இது மும்மலம், ஆன்மா இந்த நாலாவது விரல் இந்த மும்மலத்தோடு தான் சேர்ந்து நிற்கும். இந்த பக்கத்துல பெரிய விரல், இது தனியே சிவம். இந்த மலத்தோடு இருந்த ஆன்மா எப்போ சிவத்தை அடைகிறதோ அப்பொழுது இந்த மும்மலத்தை விட்டு பிரிந்துவிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா தெரியுதுங்களா? உங்களுக்கு கை இந்த மும்மலத்தோடு தான் இது இருந்தது, சிவத்தை சேர்ந்தவொடனே இது தனியே வந்து விட்டது, மும்மலம் தனியே போய்விட்டது. இதுதான் சின்முத்திரைக்கு விளக்கம் என்பார்கள். ஆனால் நான் அது நல்ல விளக்கமாகத்தான் இருக்கிறது, அதையும் ஒத்துக்கொள்றது இல்லை. இது நம்மளாலேயே செய்ய முடியுமா? சிவபெருமானத்துக்கு செய்வான். நான் சொல்லிவிட்டேன் அல்லவா சின்முத்திரைக்கு விளக்கம். அப்ப சின்முத்திரை விளக்கம் நானே சொல்ல முடியுமா? இருந்தா இதை சொல்றது சிவபெருமான். இது ஒரு குறியீடு. இந்த குறியீடுக்கூடாக அனுபவம் சிவபெருமானை தானம் செய்யப்பட்டது, அவ்வளவுதான் நம்மளே சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் இது நாம பிறகு விளக்கம் சொல்லிக் கொடுத்ததுல நம்ம புத்தி வேலை. இது பசுஞானம் பாசஞானம். இறைவன் கொடுத்த பதவி ஞானம் என்பது இந்த முத்திரையிலே அவர்களுக்கு எல்லாம் வழங்கிவிட்டது. அவர்களிலே ஒருவர் இந்த பூமி ஆகாயம் வழியாக பூமியிலே போகிறது மெய்கண்டரை கண்டார். மெய்கண்டரை கண்டு இந்த பிள்ளைக்கு இந்த ஞானம் கொடுக்கப்பட வேண்டிய தகுதி இருக்கிறது என்று தெரிவித்து அவருக்கு போற வழியிலே உபதேசம் பண்ணிட்டு போகிறார். அவருக்கு குரு அவர்தான். நந்திதேவர் சிவபெருமானோடையே இருக்கிறவர். நந்திதேவருக்கு தான் முதல் உபதேசம் நிகழ்ந்ததாக சொல்வார். அவர்தான் சிவந்த. எப்பவும் பாருங்க, நல்ல ஆட்களோடு இருந்தால் பக்கத்துல இருக்கிறதாலே பல அறிவு வந்து நந்திதேவருக்கு அந்த அறிவு. இதுல ஒன்று, நந்தி என்றால் நான் ஆரென்று முன்பு சொல்லியிருக்கேன், அறம். அறம் தான் நந்தி. இப்போ என்ன ஆயிற்று என்று கேட்டால் அறம்தான் இந்த ஞானத்தை முதல் உள்வாங்குகிறது. பிறகு அது ஒவ்வொருவருக்கு உபதேசித்து உபதேசித்து உபதேசித்து பிறகு மெய்கண்ட தேவர் வரையும் வந்துவிட்டது. மெய்கண்ட தேவருக்கு இந்த ஞானம் வருகிற பொழுது வயதும் மூன்று. நம்ம சைவத்திலே இது ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க, சமயாச்சாரியாரிலையும் பெரியவராகிய ஞான சம்பந்தர் அறிவு பெறுகிற பொழுது வயசும் மூன்று. சந்தானாச்சாரியர்லையும் மெய்கண்ட தேவருக்கு இந்த ஞானம் வருகிற பொழுது வயதும் மூன்று. ஆகவே இந்த வயது முதலியவை எல்லாம் உடம்புக்கானவையே தவிர அறிவுக்கானவோ ஆன்மாவுக்கானவையோ அல்ல. தகுதி உள்ள ஆன்மாவை கண்டவுடனே சொல்லுகிறார், அவரை குருவாக பெற்றவன் தான் இந்த மனவாசகர். இப்பொழுது நாங்கள் மனவாசகங்கள் தேவரை குருவாக பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் நான் ஒரு விளையாட்டு போல சொன்னாலும் ஒரு நூலையை படிக்கிற பொழுது அப்படி நினைச்சுதான் படிக்க வந்தார். மனவாசகம் கடந்த தேவரை மனதிலே நினைச்சு தியானம் பண்ணி எனக்கு இந்த நூலினுடைய அறிவு வர வேணும் என்று பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பண்ணுகிற பொழுது நாம் மறைமுகமாக மெய்கண்டருடைய ஞானத்தை பெறுவோம். அப்பொழுது மறைமுகமாக மேலே இருந்து வந்த சந்தானாச்சாரியுடைய அருளை பெறுவோம். அதனூடாக சிவபெருமானுடைய அருளை பெறுவோம். இதுதான் இந்த கல்வி கேட்கிற முரடி. அதை சொல்றதுக்காக சொல்றேன். நீங்கள் தொடர்ந்து
1: போத ஆனந்த பொருளாம் மெய்

0: இறைவனது உண்மை இயல்பை போதம், ஆனந்தம், மெய் என்ற மூன்று சொற்களால் குறிப்பிட்டார் ஆசிரியர். இவற்றுள் மெய் என்பது நிலைத்து நிற்பது, அதாவது என்றும் மாறுதல் இன்றி ஒரு தன்மைத்தாய் நிலைத்து நிற்பது. இது வடமொழியில் வடமொழியில் சத்து எனப்படும். நிலைத்து நிற்பது சத்து ஆதலின் நிலையில்லாதது அசத்து எனப்படும்.
1: உங்களுக்கு நாங்க திருக்குறளையே படிச்சிருக்கிறோம். வடமொழியிலே ஒரு சொல்லுக்கு முன்னாலே அ என்று எடுத்து வந்தால் அதற்கு மூன்று பொருள் வரும். ஒன்று இன்மை, அடுத்தது அண்மை, அடுத்தது மறுதலை. இங்கே மறுதலை பொருள் எடுக்கிறோம். அ சத்து என்றால் உள்பொருள், அசத்து என்றால் இல்பொருள்.
0: சத்து என்பது தமிழில் மெய் எனப்படுதலின் அசத்து என்பது பொய் என்று சொல்லப்படும்.
1: இவர் எங்க கொண்டு வர்றாருன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? போதானந்த பொருளாம் மெய்காட்டும் என்றதுல இந்த மெய் வருகிறது. இந்த மெய் என்பது சத்தை குறிக்கிற வார்த்தை என்பதை சொல்ல வருகிறார்.
0: மாற்றம் அல்லது ஒரு நிலையில் நிலையில் நில்லாத தன்மை என்பது பிற பொருளால் வருவது, பிற பொருளின் வசப்படுவதால் வருவது. காட்டாக ஆன்மா
1: காட்டாக என்றால் இவர் இவருடைய ஒரு வழக்கம் துறை ஆசிரியர் எடுத்து காட்டாக என்பதை சுருக்குகிறார். இப்ப ப்ரோ என்கிறீர்களே அது போல.
0: ஆன்மா பிற பொருளாகிய உடம்பின் வசப்படுவதால் அது பல மாற்றங்களுக்கு உட்படுகிறது. பசித்தும் நோயுற்றும் மெலிந்தும் மூத்தும் இவ்வாறு பலவிதமான மாற்றங்களை அடைவதற்கு காரணம் அஃது உடம்பின் வசப்பட்டிருப்பதுதான். ஆன்மா மாறி மாறி பிறந்தும் இறந்தும் இன்ப துன்பங்களை மீள மீள அடைந்தும் பல மாற்றங்களை எய்துவதற்கு காரணம் பிற பொருள்களாகிய மும்மலங்களோடு கூடி அவற்றின் வசப்பட்டிருப்பதே ஆகும். இறைவன் எல்லா பொருள்களிலும் கலந்திருப்பவனே ஆயினும் அவன் அவற்றில் சிறிதும் தோயாது, அவற்றின் வசப்படாது, தனித்தே நிற்பான்.
1: இதுதான் அவனுடைய சிறப்பு. அதனாலேதான் சொன்னார்கள், ஒன்றாயும் வேறாயும் நிற்பான். எங்களுக்கு ஒன்றான பொருளே வேறாக தெரியாது, வேறான பொருளே ஒன்றாக தெரியாது. அது எப்படி அவன் இருக்கிறான் என்றால் அது உனக்கு புரியாது, அது அவனுடைய இயற்கை. இதுதான் பதில். நீங்கள் நினைப்பீர்கள் கேள்விகளுக்கு தப்புறத்திற்காக இப்படி பதில் சொல்லிவிட்டு போகிறார் இயற்கை என்றால், அப்படி இல்லை. ஒன்றும் ஒன்றும் ரெண்டு என்று ஏன் முடிவெடுத்தீர்கள்? எப்படி முடிவெடுத்தீர்கள்? ஒன்றும் ஒன்றும் ரெண்டு என்று ஒரு கணக்கு படிக்கிறோம். அது நாம விளக்கங்கள் பின்னுக்கு சொல்லிக் கொள்கிறோம். ஒரு கல்லை எடுத்துக்காட்டி இன்னொரு கல்லை எடுத்துக்காட்டி ரெண்டு என்று சொல்லுவதெல்லாம் வேறே. ஒன்றும் ஒன்றும் ரெண்டு என்றால் அதை ஒத்துக்கொண்டுதான் மேலே படிக்கிறவன், கணிதம் படிக்கிறவன் அதை ஒத்துக்கொண்டுதான் மேலே படிக்கிறவன். எப்பொழுதும் எந்த கல்வியிலையும் குறிப்பிட்ட சில எல்லைகளிலே சில ஒத்துக்கொள்ளுதல்களுக்கு மேலேதான் கல்வி வளரும். அந்த ஒத்துக்கொள்ளுதல் என்று வருகிற இடங்களிலே கேள்வி கேட்க போனால் பதில் சொல்ல முடியாது. இது இதை இப்படித்தான் என்று நீங்கள் முதலிலே முடிவு பண்ணி கொள்ள வேண்டும். முடிவு பண்ணி கொண்டுதான் சிலதை அதற்கு ஆய்விலே நம்முடைய இன்றைய ஆய்விலே எடுகோள் என்று சொல்கிறார். அது முதல் எடுக்கப்படுகிற பொழுது நீ ஆராய்ச்சி பண்ணாரு, அது விளங்கிய பிறகு ஆராய்ச்சி பண்ணினால் அது விளங்கும். ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்கள் சேர்ந்து 180 பாகை, இது ஆரம்பத்திலே எடுகோள். இது உனக்கு எப்படி தெரிந்தது என்றால் தெரியாது, நான் ஒத்துக்கொண்டுட்டேன். பிறகு அதை பயிற்சி பண்ணி கொண்டு போகிற பொழுது அது சரிதான் என்று தெரியவர். ஆகவே எந்த கல்வியிலும் முதல் நிலையிலே எடுகோள் என்று சொல்கிறோமே அது இயற்கையை விளங்கிக் கொள்கிற தன்மை. சித்தாந்தம் போன்ற தத்துவங்களிலேயும் சில விஷயங்களே முதல்ல ஒத்துக்கொள்ளும், ஒத்துக்கொண்டுதான் படிக்க வேண்டும். படிக்க படிக்க படிக்க அந்த ஒத்துக்கொண்டது சரி என்பது தெரியவர்.
0: இறைவன் எல்லா பொருள்களிலும் கலந்திருப்பவனே ஆயினும் அவன் அவற்றில் சிறிதும் தோயாது, அவற்றின் வசப்படாது, தனித்தே நிற்பான். அவன் தன் பயமின்றி பிற பொருளின் வயப்பட்டு அதற்கேற்ப நடக்க வேண்டியவனாய் இருப்பின் அவன் அனைத்துலகங்களையும் அனைத்து உயிர்களையும் எங்கனம் ஆளுதல் கூடும்? எனவே அவன் குறைவற்ற தன் பயம் உடையவன் என்பது தெளிவு.
1: எல்லாம் அவன் பயப்படுமே தவிர அவன் எல்லாவற்றிலும் பயப்பட்டது போல இருந்தாலும் பயப்படாமல் இருப்பான். அப்படிப்பட்டவன் தான் ஆட்சி செய்ய முடியும். இது நிர்வாகத்துக்கும் பொருந்தும். ஒரு நிர்வாக உலகியலாகவும் இதெல்லாம் எல்லா நிர்வாகத்துக்கும் முதல் நிர்வாகம் இறைவனுடைய நிர்வாகத்தை வைத்துதான் நாங்கள் நிர்வாக கல்வியெல்லாம் முன்னாலே கொண்டு வருகிறோம். அந்த நிர்வாகத்தை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும், நிர்வாகத்தினுடைய தலையிலே இருக்கிறவன் எல்லா பகுதியிலும் தோயவும் வேணும், அதிலிருந்து விடுபட்டு நிற்கவும் தெரிந்திருக்க வேண்டும். அவன் தான் நிர்வாகி. சில பேர் ஆபீஸிலே போய் நான் இல்லாவிட்டால் ஆபீஸ் நடக்காது என்றார். அவர் ஒரு தோல்வியான நிர்வாகி. அவர் எல்லா விஷயமும் அவராலே செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும், ஆனால் அவர் ஒன்றும் செய்யாமலே எல்லாம் நடக்க வேண்டும். இதுதான் இறைவன் பண்ணுகிறான். எல்லாவற்றிலையும் அவன் எல்லாம் அவனோடு தோய்கிறது, ஆனால் அந்த தோய்தலிலிருந்து விடுபட்டு நிற்கக்கூடியவன் என்றபடியால் தான் இந்த பிரபஞ்சத்தை அவன் ஆட்கொள்கிறான்.
0: எனவே அவன் குறைவற்ற தன்பயம் உடையவன் என்பது தெளிவு. அவன் தன்பயம் உடையவன் என்பது பெறப்படவே பிற பொருளால் வரும் மாற்றம் இல்லாதவன் என்பதும் தானே விளங்கும். இவ்வாறு என்றும் ஒரு பெற்றியனாய் நிற்பவன் என்ற பொருளிலேயே இறைவனை மெய்ப்பொருள் என்று
1: உலகு தெரியும். ஒரு பெற்றியன் ஒரு தன்மையன், அதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெற்றியனா என்றால் என்ன என்று குழம்பக்கூடாது. ஒரு தன்மையனாய் இருப்பவனா.
0: இவ்வாறு என்றும் ஒரு பெற்றியனாய் நிற்பவன் என்ற பொருளிலேயே இறைவனை மெய்ப்பொருள் என்றும் செம்பொருள் என்றும் நூல்கள் குறிப்பிடுகின்றன. இனி இறைவனுக்குரிய மற்றொரு இயல்பாக மனவாசகம் கடந்தார் குறிப்பிடுவது போதம் என்பது. போதம் என்பது அறிவு,
1: போதம்.
0: இறைவனது அறிவு சித்தறிவு ஆகாது, பேரறிவாய் நிற்பது. சித்தறிவு என்பது குறைபாடுடைய அறிவு. ஒரு பொருளை அறியும் இடத்து அப்பொருளில் அழுந்தி விடுதல், அவ்வாறு ஒன்றில் அழுந்தும் போது மற்றொன்றினை அறிய மாட்டாது நிற்றல், அதனால் ஒவ்வொன்றாகவே அறிதல், ஒன்றனையும் தொடர்ச்சியாக அறிந்து நில்லாது விட்டு விட்டு அறிதல், அறிந்ததனை மறத்தல், தானாக அறியாது அறிவிக்கவே அறிதல் என்னும் இக்குறைபாடுகள் எல்லாம் உயிர்களின் அறிவுக்கு உண்டு. இப்படிப்பட்ட குறைபாடு ஒன்றும் இல்லாத அறிவு இறைவன் ஒருவனுக்கே உரியது.
1: நீங்கள் வாசித்த ஒவ்வொரு வரியும் நாங்கள் விளங்க வேண்டும். இப்ப நீங்கள் கடைசியாக சொல்லுகிறீர்களே, இந்த போத அறிவுக்கு சொன்ன விளக்கங்கள் எல்லாம் ஒன்றாக விளங்க வேண்டும். இன்றைக்கு இந்த அளவிலே நிறுத்துவோம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திரு உந்தியாரும் திருக்கலிற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்ற

0: சிவனேய செல்வர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். திருவுந்தியார் திருக்களிட்டுப்படியார் என்ற ஞான சாத்திரத்தை சிந்தனை செய்வதற்கு திருவருள் பாலித்துள்ளது. இது மெய்கண்ட சாத்திரத்துள் முதன்மையாக வைத்து போற்றப்படினும் திருவுந்தியாரும் திருக்களிட்டுப்படியாரும் ஆகமங்களின் ஞானபாதத்தை பற்றி பேசுவது. ஆகமங்களின் ஞானபாதம், ஞானபாதத்தை பற்றி பேசுவது. அதாவது சிவஞான போதத்தின் உண்மை பகுதி, சிறப்பு பகுதியை பற்றி பேசுவதுதான் இந்த திருவுந்தியாரும் திரு களிற்று படியாரும். அதனால முதல்ல மலங்களின் இருப்பு, மலங்களின் இயல்பு இதெல்லாம் தெரிந்து, அப்புறம் சாதனத்தில் ஆன்மா நின்று அதன் பயனை அனுபவிக்கும். இதில் அந்த பின்னிரண்டு பகுதி தான் இங்கு திருவுந்தியாரிலும் திருக்களிட்டுப்படியாரிலும் பேசப்படுகிறது. ஆனால் ஞானபாதத்தை பற்றி பேசுவதுதான் இந்த இரு நூல்களும். இரு நூல்களுக்கும் இடையே என்ன தொடர்பு என்றால், திருவுந்தியாருக்கு உரை செய்வது போல் உள்ளது திருக்களிற்றுப்படியார், உரை நூலாக இருப்பது போல் அமைந்துள்ளது திருக்களிற்றுப்படியார். திருவுந்தியாருக்கு உரை நூலாக அமைவது திருக்களிற்றுப்படியார். திருவுந்தியாரின் ஞானாசிரியர் யாருன்னா, திருவுந்தியாரை ஏற்றிய திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார். திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார். திருக்களிட்டுப்படியாரின் ஆசிரியர், இது திருவுந்தியாரின் ஆசிரியர். திருவுந்தியாரை ஏற்றிய ஆசிரியர் யாருன்னா, திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார். திருக்களிட்டுப்படியாரின் ஆசிரியர், திருக்களிட்டுப்படியாரின் ஆசிரியர் திருக்கடவுர் உய்யவந்த தேவ நாயனார். திருக்கடவுர் உய்யவந்த தேவ நாயனார். இவர்கள் இருவருக்கும் என்ன உறவு முறை என்றால், திருவியலூர் உய்யவந்த தேவ நாயனாருடைய மாணவர், அதை எழுதிக்கிடுங்க, ஏன்னா ஒரு பாடலே அது தனியாக வரும். அதனால திருவியலூர் உய்யவந்த தேவ நாயனாருடைய மாணவர் திருவியலூர் ஆளவந்தார், ஆளவந்தார் தேவ நாயனார் அவருடைய மாணவர். அவர்தான் யாருன்னா, திருக்கடவோர் உய்யவந்த தேவ நாயனார். திருவியலூர் உய்யவந்த தேவ நாயனாருடைய மாணவர் திருவியலூர் ஆளவந்தார். இவங்க ரெண்டுவருக்கும் ஒரே ஊர் தான். அப்புறம் இவருடைய மாணவர் யாரு, திருக்கடவுர் உய்யவந்த தேவ நாயனார். இவரு திருக்களிட்டுப்படியாரின் ஆசிரியர், இவரு திருவுந்தியாருடைய ஆசிரியர். இந்த திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் வடநாட்டார் என்று சொல்லப்படுகிறது. வந்து இருந்த இடம் இது திருவியலூர். வடநாட்டாராக இருந்து வந்து தங்கிய இடம், இருந்த இடம் தான் எனது திருவியலூர். அவர் தான் திருவுந்தியார். இவர் நூல் ஒன்று உபதேசம் தான். அவருடைய மாணவர் ஆள வந்தார். அவருடைய உபதேசத்தை பெற்றவர் தான் யாரு, திருக்கடவுர் உய்யவந்த தேவனா. இந்த திருவியலூர் ஆள வந்தார் என்ன பண்றார், தன்னுடைய குருவின் நாமத்தையே தன்னுடைய மாணாக்கருக்கு வைத்தார். அதான் ரெண்டு பேரும் உய்யவந்தார் சொல்ற. ஆசிரியர் தன்னுடைய மாணாக்கனுக்கு தன்னுடைய ஆசிரியருடைய நாமத்தையே சூட்டினார். அதனாலதான் ரெண்டும் என்ன வந்துருது, உய்யவந்த தேவ நாயனார். முழுக்க எழுதிருங்க, திருவியலூர் உய்யவந்த தேவ நாயனார். அதனால திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் தன் ஆசிரியர் உபதேசித்தவாறு அவருடைய ஆசிரியருடைய நூலான திருவுந்தியாருக்கு உரை செய்யும் முகமாக திருக்கழிற்றுப்படியாரை ஏற்றினார். இப்ப ரெண்டு நூலுக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னு தெரியணும். தன்னுடைய நேரடி ஆசிரியருக்கு உரை எழுதல, அவருடைய ஆசிரியர் இயற்றிய நூலுக்கு இவர் உரை எழுதினார். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, அந்த திருக்கழிற்றுப்படியார் அந்த பெயர் காரணத்தை சொல்வார்கள். இவர் தன் நூலை ஆக்கி திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் அந்த நூலை ஆக்கி தில்லை சிற்றம்பலத்தில் திருக்கழிற்றுப்படியில் வைக்கிறார். ரெண்டு பக்கம் திருக்கழிற்றுப்படி தெரியும் இல்லையா, அந்த திருக்களிரானது ரெண்டு பக்கம் யானை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த திருக்களிரானது அந்த நூலை தன்னுடைய துதிக்கையால் எடுத்து பெருமானுடைய திருவடிகளில் கொண்டு வைத்ததாம். இப்போ எவ்வளவு சிறப்பு பாருங்க அந்த நூலுக்கு. அதனால அந்த நூலுக்கு ஆன்றோர்கள் எல்லாம் திருக்கழிற்றுப்படியார் என்ற பெயரை சூட்டியதாக சொல்லப்படுகிறது. அப்போ அது அவ்வளவு பெருமானுடைய திருவடியை திருவடியில் வைத்து சமர்ப்பிக்கப்பட்ட நூலாக, அது இவர் கொண்டு வைக்கல, அந்த யானையே என்ன பண்ணுச்சு, கல்லுக்கு கல்யாணைக்கு கரும்புருத்திய படலை மாதிரி இங்க என்ன நிகழ்வு நடந்தது, அந்த யானையே உயிர் பெற்று எழுந்து அந்த நூலை எடுத்து பெருமானுடைய திருவடிகளில் வைத்ததனால இந்த நூலுக்கு திருக்கழிற்றுப்படியார் என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. நூலின் அமைப்பை பார்த்தால் திருவுந்தியார் 45 கலித்தாழிசைன்னு சொல்லுவாங்க யாப்புல, அதனுடைய யாப்பு என்னன்னா கலித்தாழிசை. திருக்கழிற்றுப்படியா 100 வெண்பாக்களை உடையது, அது வெண்பா யாப்பினால் ஆனது. இது கலித்தாழிசை பாக்களினால் ஆனது. திருக்கழிற்றுப்படியா 100 வெண்பாக்களினால் ஆனது. அப்ப இந்த 45 பாடல்களுக்கு அவர் எத்தனை உரை எத்தனை பாடல்கள்ல செய்திருக்கிறார், 100 பாடல்கள்ல செய்திருக்கிறார். அது அவ்வளவு வெண்பா, 100 பாடல்களும் வெண்பா யாப்பினால் ஆனது. 45 பாடல்களுக்கு 100 பாடல்களில் உரை சொல்லப்பட்டுள்ளது. நாம் வந்து இரண்டையும் இணைத்தே சிந்தனை செய்வோம். ஏன்னா இவர் சொன்னதுக்கு உரையா அங்க அவர் கழிற்றுப்படியில என்ன பாடல்கள் வருது, அப்படி இணைந்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு அதனுடைய உரையாக இது வருகிறது என்பது நமக்கு தெரிய முடியும். அதனால ஒரு உந்தியார் பாடலுக்கு தொடர்பான திருக்கழிற்றுப்படியார் பாடல்கள், அப்புறம் அடுத்த உந்தியார் பாடல் அதற்கு தொடர்பான திருக்கழிற்றுப்படியார் பாடல்கள், அப்படி நாம பார்க்கலாம். அதனால தனித்தனியா தான் இருக்கு இல்லையா உங்களுக்கு. அப்ப அந்த பாடல்களை ஒரு முதல் வரியை மட்டும் குறித்து கொள்ளுங்கள், அல்லது ஒன்னா சேர்த்து இருந்தாதான் அந்த பாடலை பார்க்க முடியும், அல்லது அந்த பாடலை முழுக்க எழுதினாலும் சரிதான். சேர்த்து இல்ல ரெண்டையும் இணைத்து இருக்கக்கூடிய புஸ்தகம் வச்சிருந்தா ரொம்ப எளிதாக இருக்கும். முதல்ல திருவுந்தியாருடைய முதல் பாடலை பார்ப்போம். அப்ப இது வந்து குருவின் வருகையில இருந்தே பாடல் ஆரம்பிக்கும். நம்ம ஞானபாதம்னு பார்த்தோம் இல்லையா, குருவின் வருகையிலிருந்து பாடலை ஆரம்பிக்கிறார். அது முதல் பாடலை பார்ப்போம். களம் என்றால் வடிவம், களம், களம் என்றால் வடிவம், அகலம் என்றால் வடிவமற்றது, அகலம், சகலம், சகலம் என்றால் வடிவம் உடையது, சகலம் என்றால் வடிவம் உடையது, அகலம் என்றால் வடிவம் அற்றது. பெருமான் தன்னுடைய சொரூப நிலையில் எப்படி இருக்கிறார், அகலமாயிருக்கிறார், வடிவம் அற்றவராக இருக்கிறார். பெருமான் சொரூப நிலையில் எப்படி இருக்கிறார், அகலமாக இருக்கிறார், அல்லது அகலமாயிருப்பது பெருமானின் சொரூப வடிவம், சொரூப இயல்பு. அகலமாயிருப்பது பெருமானின் சொரூப இயல்பு. அவன் என்ன பண்ணுகிறான், இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்காக என்ன செய்யறான், இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தனிபாதம் எல்லாம் ஒருங்கிய நிகழப்பெற்ற இதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியா மலமளமள என்று நிகழ்ந்துவிடும் இல்லையா. அப்படிப்பட்ட ஆன்மாக்கள், பக்குவப்பட்ட ஆன்மாக்களிடத்து அவன் எப்படி வருகிறான், ஞான குருவாய் வருகிறான். அப்ப ஞான குருவா வரணும்னா இந்த ஆன்மா எப்படி இருக்கணும், இருவினை ஒப்பு எய்திய ஆன்மாவாக இருக்கணும். இருவினை ஒப்பு எய்துதெல்லாம் அவ்வளவு எளிதான காரியம், எளிதானியமே அல்ல இல்லையா. இன்பத்திலேயாவது துள்ளாம இருக்கலாம், துன்பத்தை கண்டா சுழலாம இருக்கிற ஆன்மாவை பார்க்கவே முடியாது. அந்த நிலைக்கு வந்தாதான் என்ன ஆகும், இருவினை பக்கம் இருவினை ஒப்புக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம். அதனால அது எளிதில் அடையக்கூடிய காரியம் இல்லை. அப்படிப்பட்ட இருவினை ஒப்பு, அதனால் மலம் தன் சக்தி நின்றும் தேய்தல், அதனால் திருவருள் சக்தி அந்த ஆன்மாவில் பதிதல். சத்தினிபாதம்னா, சத்தினிபாதம்னா என்னது, இதுவரை திரோதான சக்தியாக இருந்து நம்மை வளர்த்து வந்த அந்த திரோதான சக்தியே இப்ப எதாக மாறுதல், அருள் சக்தியாக மாறுதல். ஒரு பெரிய மாற்றம், அது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா. திரோதான சக்தியா இருந்து இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி கொடுத்து கொடுத்து, அதான் அடித்து அடித்து அப்படிங்கிறார். அப்புறம் அக்காரம் தீட்டுதல் திருவருள் சக்தியாக மாறுதல். அடித்து அடித்து திருத்துதல் திரோதான சக்தி. அப்புறம் அந்த ஆன்மா பக்குவம் அடைந்தபின் அக்காரம், அக்காரம்னா இனிப்பு இல்லையா, அக்காரை அப்படின்னு கூட ஒரு இனிப்பு பலகாரத்துக்கு சொல்லுவோம் இல்லையா. அக்காரம் என்றால் இனிப்பு, அதை தீட்டுதல் யாரே, திருவருள் சக்தி. ஆக இவதான், இந்த தாய் தான். எப்படி ஒரு குழந்தை பக்குவப்படாத போது, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அது செய்த தவறுகளுக்காக அத அடித்து இல்லையா, சாப்பாடு கூட செலவிட்டல அந்த காலத்துல கொடுக்க மாட்டாங்க. ஏன், அது தவறுதலை உணர்ந்து திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக. சின்ன வயசுலனா எளிதா திருந்திடும். அப்படியெல்லாம் திருத்தி திருத்தி அப்புறம் பின்னாடி அவன் பெரிய ஆளாகி பெரிய ஒரு அதிகாரி ஆகி வந்தான்னா அதே தாய் தான், அதே மகன் தான். ஆனா இப்ப அவளுடைய போக்கு எப்படி இருக்கும், அவன் நான் நடத்துகிற முறை எப்படி இருக்கும், முழுக்க முழுக்க மாற்றமாயிரும். இப்ப அடிப்பாளா மாட்டான், ஏன், முன்னாடி பக்குவம் இல்லை இப்போ பக்குவம் பெற்றாச்சு. அதே மாதிரிதான், அதே தாய் தான். முதல்ல எப்படி இருந்தா, திரோதான சக்தியா இருந்தா, பக்குவம் அடைந்தபின் அவளே என்னதா மாறுகிறா, அருள் சக்தியாக மாறுகிறாள். ஆக அந்த சத்தினிபாதம் எல்லாம் வாய்க்க பெற்றபின் யார் வரா, ஞான குரு வருகிறார். அப்படாதான் அந்த ஞான குருவின் உபதேசத்தை இந்த ஆன்மா உற்று கேட்கும் இல்லையா. இல்லாவிட்டால் அந்த குழந்தை கையில பொற்கிண்ணத்தை கொடுத்தா அது என்ன பண்ணும், அந்த அளவு தூக்கி எல்லா ஜாமானோட ஜாமான அதையும் தூக்கி வீசி எரிஞ்சிட்டு வந்துடும். ஏன்னா அதுக்கு பொற்கிண்ணத்தினுடைய அருமை தெரியாது. பக்குவம் இல்லாம வந்தாம்னா அந்த எப்படி ஆயிரும், மழக்க இலங்கு பொற்கிண்ணம் என்றாலால் அரிய என்று உனை கருதுகின்றே. இந்த ஓமைய மணிவாசகர் தான் சொல்றார், மழக்க இலங்கு, மழக்கைனா அந்த சின்ன குழந்தை, மழக்க இலங்கு பொற்கிண்ணம் போலதான் நினைப்பனே தவிர நீ அரிய என்று உனை கருதுகின்றே. அதுதான் காரணம், பக்குவம் இல்லாம இருக்கிற நிலையில அவன் வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம். ஏ, நம்மளும் எத்தனையோ சாத்திர வகுப்புகளையெல்லாம் கேட்கிறோம் இல்லையா, படித்துக்கொண்டே இருக்கிறோம். ஞானம் வரணுமே, ஞானம் அவன் வரமாட்டானா ஞான குருவா என்றால் நம்ம சோதிச்சு பார்க்கணும், இருவினை ஒப்பு நமக்கு வந்தாச்சா, அதை முதல்ல பார்க்கணும். அதனால அதெல்லாம் கைகூடிய பின் தான் அவன் என்னதான் வரான், ஞான குருவாக வருகிறான். அதுவும் எப்படி வரான், அகலமாக இருந்த அவன் சகலமாக வருகிறான், வடிவம் தாங்கி வருகிறான், மானுட சட்டை தாங்கி வருகிறான். இப்படி வந்து என்ன செய்கிறான், தான் தானாக செய்கிறான். தானாதல்ங்கிறது எங்க நம்ம சாத்திர நூல்ல பார்த்திருக்கோம்? உண்மை விளக்கத்துல கடைசி கேள்வி என்னது, தான் ஏது, ஆறாறு தத்துவம் ஏதுன்னு வரிசையா கேட்டே வரலையா? அதுல கடைசி கேள்வி என்ன கேள்வி, தான் ஏது. தான் ஏதுனா முத்தி, முத்தி நிலை என்றால் என்ன, அப்படிதான் அர்த்தம் இல்லையா? அதான் தானாதல், சிவமாதல், பேரின்பம் நுகர்வு, முத்தி பேரு என்றால் என்ன. தானாதல் என்பது சிவமாதல், தானாதல் சிவமாதல், பேரின்பம் அனுபவித்தல். தானாதல்களுக்கு பொருள் அதை எழுதிக்கிடுங்க, அது நம்ம செய்யுள்ள வரக்கூடியது. தானாதல் என்றால் சிவமாதல், பேரின்பத்தை நுகர்தல், பேரின்பத்தை அனுபவித்தல். பேரின்பத்தை சாதாரணமா அனுபவிக்க முடியுமா? இப்போ மாயை உதரப்பட வேண்டும். பேரின்ப நுகர்வு அனுபவிக்கணும்னா என்னெல்லாம் நடந்திருக்கணும், மாயை உதரப்பட வேண்டும், வல்வினை சுடப்பட வேண்டும், வல்வினை சுடப்பட வேண்டும், மலத்தின் வலிமை அமுக்கப்பட வேண்டும், மலத்தின் ஆணவ மலத்தின் வல்வினை சுடப்பட வேண்டும், மலத்தின் வலிமை அமுக்கப்பட வேண்டும். முயலகன ஒரு மிதி மிதிச்சா நடராஜ பெருமான், அது என்னது, ஆணவ மலத்தை அமுக்குதல். அப்புறம் அருளால் எடுக்கப்பட வேண்டும், அருளால் எடுக்கப்படல் வேண்டும், அதுதான் சத்தினிபாதம்ங்கிறது. அருளால் எடுக்கப்பட வேண்டும், அருளால் எடுக்கப்படுதல் தான் குரு வருதல். அப்ப இவையெல்லாம் நிகழணும்னா யார் வந்தாதான் முடியும், ஞானகுரு வரணும், ஞானகுரு வரணும். இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா, மாயை இதனை உதறி மல்வினையை சுட்டு, மலம் உண்மை விளக்கத்துல உள்ள பாடல் இல்லையா, மலம் சாயாமிக்கு அருள் தான் எடுத்து இல்லையா. ஆக அப்ப ஞானகுரு வந்தாதான் இதெல்லாம் நிகழ முடியும் இல்லையா. அவன் தான் வல்வினையை சுட்டு எரிக்க முடியும், சஞ்சித வினை அவனுடைய நயன தீட்சையால் சுட்டு எரிக்கப்படும். ஞானகுரு அவனுடைய நயன தீட்சையில தான் என்ன பண்ண முடியும், சஞ்சித வினையெல்லாம், ஏன்னா மொத்த மொத்தமா இருக்கும், அதை கழிச்சுலாம் அதை அனுபவிச்செல்லாம் கழிக்க முடியாது. பெரிய வினை மொத்தமா அப்படியே என்ன பண்ணிடுவார், எரிச்சிருவார். ஆக இந்த மாதிரி இதுக்கெல்லாம் உட்பட்ட பிறகுதான் அவன் தான் தானாக செய்வான். தன்னை இந்த ஆன்மாவிடம், இந்த ஆன்மா தன்னை முழுதும் அனுபவிக்குமாறு கொடுத்து விடுவான். இந்த ஆன்மா தன்னை முழுவதுமாக அனுபவிக்கும், முழுவதுமாக அவனை அனுபவித்தல் என்றால் அவன் தரக்கூடிய அந்த பேரின்பத்தில் அழுந்துதல், அழுந்துமாறு செய்வான். அதான் நமது அருளாளர்கள்லாம் அந்த பேரின்பத்தை, அதுல ஒரு இன்பம், அந்த ரொம்ப நிலைத்த இன்பம். மாணிக்க வாசகர் வந்து குருவாகி வந்த அந்த பெருமானை திருப்பெருந்துறையில காண்றார், தரிசிக்கிறார். அப்போ அவர் பெற்ற இன்பத்தை சொல்லும் பொழுது ஐம்புலன்களுக்கும் புலப்படாத இன்பத்தில் ஆழ்ந்தாராம். அந்த ஞானகுரு தரிசனத்தை பற்றி வாதூரடிகள் புராணத்துல சொல்லும் பொழுது சொல்றார், ஐம்புலன்களுக்கும் புலப்படாத இன்பம். அது சாதாரண நம்ம ஐம்புலன்களால் நுகரக்கூடிய இன்பம் எல்லாம் அந்த சிற்றின்பங்கள் தான், உலகியல் இன்பங்கள் தான். அதனால அவனை அனுபவிக்கிற இன்பம் இந்த ஐம்புலன்களுக்கு இன்னது என்று சொல்ல முடியாது இல்லையா. அதனால அப்படிப்பட்ட இன்பத்தை அனுபவித்தல் தான் தான் தானாக செய்தல். மணிவாசகர் பெருமாட்ட ஒரு கேட்கிறார், அப்பா நீ பெரிய கெட்டிக்காரன் இல்லையா, பெரிய சதுர்த்தன். பொதுவாக பண்டமாற்று செய்வாங்க. பண்டமாற்று செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, கொடுக்கிற பொருளுக்கு சரி நிகராக, அதில் வியாபாரிகளுக்கு நல்லா தெரியும். சும்மா யாருமே வியாபாரிகள் ஏமாந்தே போக மாட்டாங்க. அதனால அதற்கு சரியான பொருளை வாங்கி அதற்கு சரியான பொருளை பெற்றுக்கொள்வார்கள். பெற்றுக்கொள்வதற்கு சரியான பொருளை தான் கொடுப்பாங்க. கொடுக்கிற பொருளும் வாங்குற பொருளும் எப்படி இருக்கும், சரியான முறையில் இருக்கும். ஆனா இவர் என்ன பண்றார், தன்னையே தந்தார். தன்னை தந்து என்னை கொண்ட பொன்னார்மணியையும் பார்லையா, தந்தது உன் தன்னை, கொண்டது என்ன பண்ணிட்ட என்ன. திருமந்திரத்தில் சொல்வார், பொன்னால் பிரயோசனம் பொன்படைத்தாருக்கு உண்டு இல்லையா. பொண்ணை வச்சிருக்கவங்களுக்கு என்னது, தங்கத்தினால உள்ள பிரயோசனத்தை அவங்க அனுபவிக்கலாம். ஆனால் என்னால் பிரயோசனம் உனக்கு ஏதும் உண்டோ அப்படிம்பார். என்ன நம்ம வச்சு அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, என்னால் பிரயோசனம் உனக்கு ஏதும் உண்டா அப்படிம்பார். அதுபடி தந்தது தன்னை, கொண்டது என்னை. நீ உன்னை தந்ததினால் நான் எனக்கு என்ன கிடைச்சது, அந்தமிலா ஆனந்தம் பெற்று. என்ன வாங்கிக்கிட்டு நீ என்ன பண்ண, அந்தமிலா ஆனந்தம் பெற்றேன். தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆர்வலோ சதுர. யாருப்பா இதுல கெட்டிக்கார, சங்கரா ஆர்வலோ சதுர. அந்தமிலா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பாள். என்ன வச்சு நீ என்ன பெற்றாய் இல்லையா, அது அவனுடைய கருணை இல்லையா. ஒண்ணுக்கும் பற்றாத நாயனை என் வாங்கிக்கிட்டு உன்னையே தந்து விட்டாய். அதுதான் தான் தானாக செய்தல், தன்னையே தருதல். அதுதான் தன்னை தந்த எண்ணாரமுதை என்கிறார் புணர்ச்சி பத்திரல. தன்னை தந்த எண்ணாரமுதை அப்படிம்பார். அதுல சாத்திரங்கள்லயும் நிறைய சொல்றாங்க. சித்தியார்ல ஒரு பாடல், இந்தனத்தில் எரி என்று தொடங்கும். 303வது அத இதெல்லாம் அந்த இதை குறிச்சுக்கிடுங்க. சங்கர ஆர்வலோ சதுர, அது என்ன, தந்தது உன் தன்னை, தந்தது உன் தன்னை. அந்த பாடல் அதான் தான் தானாக செய்தல், தன்னை தருதல்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கர்ப்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: மாய கர்மங்களை இறைவன் முதற்காரண நிலை, காரண நிலையில கூட்டுவதில்லை. இது கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணும். நேற்று போட்ட படத்தை அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கங்க. இறைவனுடைய பெரிய வியாபகம், அந்த பெரிய வியாபகத்துல ஆன்மா ஒரு சிறு பகுதியில் இருக்கு, இன்னொரு பகுதியில மாயை இருக்கு. இந்த மாயையை தன் அப்படியே மாயையாக இறைவன் கூட்டுவதில்லை. என்ன செய்கிறான், அதை காரியப்படுத்தி மாயையாத்தான், காரிய மாயையாத்தான் கூட்டான். இது எந்த மாயை, நீங்கெல்லாம் சைவ சித்தாந்தம் பேசிக் கிளாஸ் பல முறை படிச்சு அட்வான்ஸ் கிளாஸ் சில முறை படிச்சுட்டு பார்த்துருக்கீங்க. இது சொல்லுங்க, அதான் ஏன் மாயினுடைய காரியம் என்னன்னா தனிக்கிறன போகணும். எந்த மாயை, கருவிகளை உருவாக்குறதுக்கு மூலமா இருக்கிற பொருளுக்கு பேர் தான் மாயை. அது எங்க இருக்குதுன்னு தான் கேட்கிறேன். அஸ்தமாயினுடைய ரொம்ப முக்கியமான இடம் ஐயா. இறைவன் மாயையை நேரடியா போட்டுவதில்லை, மாயையை காரியப்படுத்தி மாயினுடைய முதல் காரியம் என்ன? அஸ்தமாயினுடைய முதல் காரியம் எந்த மாயை? காலம் நீதி கலை வித்தை அனாதன் புல்லன் வர மாயை. எண்ணிக்கையில கடைசி ஏழாவதா இருக்கும், ஆனா தோற்றத்துல முதன்மையுடையது. என்ன முதல்ல தோன்றுவதே மாயைதான். அதிலிருந்துதான் காலம் நீதி கலை, கலையிலிருந்து வித்தை, வித்திலிருந்து அராகம், கலையிலிருந்து மீண்டும் பிரகிருதி, அடுத்து குணம், அப்புறம் புத்தி, அப்புறம் ஆங்காரம். அந்த ஆங்காரம் மூன்றாவது விரிவடைந்து சாத்விக ராசத தாமாக ஆங்காரம். சாத்விகத்துல மனமும் ஞானேந்திரிய அஞ்சு, ராசதத்துல நன்மேந்திரி அஞ்சு, தாமதத்துல தன்மாத்திரைகள், அதிலிருந்து பூதங்கள். இந்த சாட்ல பாத்தீங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் மூலமா இருக்கிறது நம்ம, அதுவும் காரியமாயி. அது எதை நீங்க அது ஒரு தத்துவமா தான் வச்சுக்கிறேன். ஏன்னா அதான் முதல் உடம்பு, நமக்கு இறைவன் கூட்டுற முதல் கருவி அதான். எந்த கருவி? அந்த அஸ்தமாய்க்கும் அந்த மாய்க்கு என்ன வேறுபாடு? அஸ்தமாய்க்கும் அதுக்கு என்ன வேறுபாடு? அது வேற பேருங்க ஐயா. விந்து வைந்தோங்கிறதெல்லாம் அதுக்கு வச்சிருக்கிற பேரு. இறைவன் நேரடியா செயல்படுத்துறது சுத்தமாயத்தான், அஸ்தமாயை கிடையாது. அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வச்சிருவாரு. இறைவன் நான் சுத்தமாயிலே கேள்வி கேட்டேன். அனந்த தேவரும் அல்ல, அனந்த தேவர் இந்த மாய, அதாவது அஸ்தமாய செயல்படுத்தி காலம் நேரி அது செயல். மாயனுடைய செயல் என்னன்னு கேட்டதான் மயக்கம். சரி, இதெல்லாம் கொஞ்சம் நுட்பமான இடங்க, பொதுவாக படிக்கும்போது விளங்காது. தனித்தனியாக கொஞ்சம் செயல்பாடுகளை எல்லாம் படிச்சுக்கும் போது தான் எனக்கு தெரியும். இப்போ அந்த அஸ்தமாய இருக்கு பாருங்க, அது இந்த குயவன் வண்டி வண்டியாக கொண்டு வந்து போட்டிருப்பான் மண். என்ன வெயிட்டு இப்போ சொல்றது, அது முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்லை. அந்த மாயை காரியத்துக்காகாதுங்க. குப்பை மாதிரி கொட்டி வச்சிருக்கிற மண் வந்து காரியத்துக்காகாது. அது என்ன செய்கிறார் இறைவன் வந்து, படைக்க போற ஆன்மாக்களினுடைய வினையின் தன்மையை பார்க்கிறாரு. அதுக்கு தக்கவாறு அந்த மாயிலிருந்து ஒரு சிறு பகுதி எடுத்து போட்டு அதை பக்குவப்படுத்துறார். இப்ப குயவன் எப்படி பக்குவப்படுத்துவான்? தண்ணி ஊற்றி மிதி மிதி மிதிச்சு, அதை கல்லு இதெல்லாம் தெளிச்சு எடுத்துட்டு தண்ணி ஊற்றி மிதி மிதி மிதிச்சு அதை பக்குவப்படுத்துவான். என்ன பக்குவப்படுத்தல? என்னன்னா ஒரு காரியத்துக்கு ஆகிற மாதிரி மாற்றுவது. இப்ப அந்த மண்ணை அப்படியே பானை செய்ய முடியுமா? அதனால போட்டு மிதிச்சு பக்குவப்பட்டு கொஞ்ச நாள் ஊறி ரெண்டு நாள் ஊற வச்சு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் தெரியும். அப்புறம் எடுத்து தான் அதையும் மறுபடியும் ஒரு தடவை மிதிச்சு கிதிச்சு எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ரிவ்யூ ஒன்று எடுத்துட்டு வந்து எத்தனை ஒன்றை வச்சு அப்படியே எடுத்துட்டு வருவோம். அது ஒரு பானை ஆகுது இல்லையா? அப்போ ஒரு காரியத்துக்கு பயன்படுற மாதிரி அந்த மூல மாயை செய்யணும், அஸ்த மாயை. அப்படி செய்யும்போது அதுவும் ஒரு தத்துவமா நமக்கு உடம்பா கூட்டுறாரு. எந்த இடத்துல கூட்டுறாரு? முதல் உடம்புன்னு நம்ம சொல்றோம்ல, கருணையினால் உடம்பு கொடுத்தா, கருணையினால் உடம்பு கொடுத்தா, அந்த உடம்பு தான் இருக்கும். அந்த மாயில ஒரு சிறு பகுதியை கூட்டுவது. அதை கூட்டின உடனே தான் ஆன்மாவுக்கு இருட்டில் கிடந்தவனுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் கிடைச்சது போல ஒரு செயல் நிகழ்ந்தது. இதுதான் அதான் ஃபர்ஸ்ட் கூட்டப்பட்டது. அதில் இருந்துதான் காலம் நீதி கலை வித்தை அராமம் என்ற தத்துவங்கள்லாம் தனித்தனியாக தோன்றுது. அதில் காலம் நீதி கலை தனியாக தோன்றும், கலையிலிருந்து வித்தை, வித்தையிலிருந்து அராமம். இந்த இது என்ன ஞாபகம் வச்சுக்கோ, இந்த தத்துவங்கள் ஒன்று வந்து தோன்றுவதற்கு மட்டும் துணை செய்வதில்லை, ஆன்மாவுக்கு நேரடியாக கருவியாக நின்று துணை செய்யும். இதை சொல்லணும்னா நான் இந்த வகுப்பை மூடி வச்சுட்டு 36 தத்துவங்களை சொல்லணும். அவைகள்லாம் தனித்தனியாகவும் நம்மோடு கூட்டப்படுது. எப்படி மாயங்கிற ஒன்று கூட்டினாரோ அதே போல காலத்தில் ஒரு சிறு பகுதி, நீரில் ஒரு சிறு பகுதி, என்ன வித்தையில் ஒரு சிறு பகுதி, இதெல்லாம் கூட்டும் போது தான் நமக்கு அந்த அஞ்சு சேர்ந்து கஞ்சுகம் என்ற ஒரு பெயர் ஒரு உடம்பாகவே வரும். அது ஒன்றை அறிவி அறிக்க அறிந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு மென்மையான தகுதியும் உண்டாக்குது. பெரு ஆமாம், அது குருடங்கிற தத்துவமாக மாறும். இப்படி இந்த தத்துவங்களை படிக்கும்போது ஐயா நமக்கு இதை அனுபவப்படுத்தி பார்க்கணும். ஏன்னா நம்ம அறிவில், ஏன்னா அத்தனை நம்ம இடத்துல இருக்குது, அதனுடைய செயல்பாடு நம்ம இடத்துல இருக்குதுங்கிறத பார்க்கும்போது தான் நம்ம சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளோ இறைவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாருங்கிறது தெரியும். சரி, எனவே அந்த மாயையை இறைவன் நேரடியா கூட்டுதல அதை காரியப்படுத்தித்தான் நம்மோடு கூட்டுறார். இதோட நிறுத்திக்கிறார். அதே போலதான் வினையும் மூலகன்மமா கூட்டுவதில்லை, காரிய வினை ஆக்கித்தான் நம்ம கூட்டுறாரு. அப்புறம் நாம் அதை மேலும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம், நல்வினை தீவினை என்றும், அப்புறம் மனம் மொழி மெய்களின் மனதால் செய்யக்கூடிய வினை, மனம் வாக்கு மனம் இதெல்லாம் தனித்தனியா செய்யக்கூடிய வினை, அதுல நல்வினை தீவினை என்று பல்வேறு பிரிவுகளா நாம தான் வளர்த்துக்கிறோம். இப்படி மூன்று பந்தம் வந்தவாறு என்ன என்ற கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம், ஒருவாறு பதில சொல்லிட்டோம். இப்ப எதுக்காக இதை கூட்டுற, மாயை கர்மங்களை எதுக்காக கூட்டுற? பக்குவம்ங்கிறது பொது சொல்லுமா? இப்ப மாயை கர்மங்களை இறைவன் எதுக்காக கூட்டுறாரு? ஆணவமலத்தினுடைய வலிமையை குறைக்கவும், ஆன்மாவின் அறிவு விரிவடைவதற்குமாக, மலத்தின் வலியை குறைக்கவும், ஆன்மாவின் அறிவு விரிவடைவதற்கும் ஆகவே சிவம் ஆன்மாக்களுக்கு மாயை கர்மங்களை சேர்க்கிறது. இதையும் மறந்துடக்கூடாது, இதைய மறந்துடக்கூடாது. இதுக்கு முன்னால ஒரு சின்ன போனஸ் செய்தி, இப்ப இறைவன் யாவையும் சூரியம் சத்தியதே, சத்துக்கு முன்னால எந்த பொருளும் முனைத்து நிற்காது அப்படிங்கிறான். அசத்து பொருள்கள் தான் இவையெல்லாம், எது மாயகன்மங்கள் எல்லாம் அசத்து பொருள்கள் தான். அப்ப இறைவனுக்கு முன்னால நிக்காத பொருள் அவர் எப்படி காரியப்படுத்துவார், எப்படி நம்மளோட கூட்டுவார்? அவருக்கு முன்னால் நிக்காது அப்படிங்கிறோம், அப்புறம் அவரை முன்னால இருக்கிற பொருளையே எடுத்து கொடுக்க முடியாது, முன்னால நிக்காத பொருள் எப்படி? அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடங்க ஐயா. அதாவது அங்க முளைத்து நில்லாது அப்படின்னா முன்னால நிக்காதுன்னு அர்த்தம் அல்ல, ஏன்னா இறைவனுடைய வியாபகத்தை விட்டு போட்டு வேற ஒரு இடம் இல்லை போய் நிக்கிறதுக்கு. அப்ப அதுக்கு பொருள் என்ன, தாற்பரிய பொருள் என்னன்னு கேட்டா அது வந்து விளங்கி தோன்றாது. விளங்கி தோன்றாதுன்னு என்ன, பொண்ணு வேண்டாங்க, ஒருத்தர் புதுமையான ஒரு ட்ரெஸ் அணிஞ்சிட்டு ஒருத்தர் வர்றாருன்னு வைங்க, ஒரு லேடி வர்றாங்க இல்ல ஜென்ட்ஸ் வர்றாங்க, என்ன எல்லாருடைய கவனம் அங்க போகும். அப்ப அந்த ஆடை என்ன பண்ணுச்சு, எல்லாருடைய கவனத்தை ஈர்க்குது. அது மாதிரி ஒன்றால ஈர்க்கப்பட மாட்டார் இறைவன், இந்த அசத்து பொருள்களால ஈர்க்கப்பட மாட்டார், அதை அறிந்து அனுபவிக்க மாட்டார்ன்னு அர்த்தம். அறிய மாட்டான்னு அர்த்தம் அல்ல, அறியலைன்னா செயல்படுத்த முடியுமா? எந்த ஆன்மாவுக்கு எப்படி உடம்பு கொடுக்கணும், எப்படி செயல்படுத்தணும், எத்தனை பிரிவு கொடுக்கணும், எத்தனை பிரிவுல என்னென்ன அனுபவிக்கணுங்கிறதெல்லாம் அறிந்துதான் செய்ய முடியும். அறிதல் என்பது நம்மை போல அழுந்தி அறிகின்ற நிலை இல்ல, பொதுவா அறிகின்ற நிலை மட்டும்தான். எனவே நமக்கு ஆன்மாவுக்கு வந்து ஆணவமலத்தினுடைய வலியை குறைப்பதற்கும், ஆன்மாவினுடைய அறிவு விரிவடைவதற்கும், இந்த அறிவு அதாவது இன்னொன்னு ஞாபகத்துல வச்சுக்கோ, அறிவு வளருதுன்னு சொல்லக்கூடாதுங்க. ஏன், வளர்ந்த பொருள் ஒரு நாள் தேயும். எனவே அறிவு வளர்ந்துடல, விரிவடையுது, ஆமா விளக்கம் பெறுகிறது. ஏன் விளக்கம் பெற முடியாம தடுத்துட்டு இருக்கிற ஒரு தடை பொருள் இருக்குது, மலம் ஆன்மா அறிவினுடைய வியாபகத்தை தடை செய்து நிற்குது. அதனாலதான் சொன்னேன், சுத்தமடைந்த நிலையில் ஆன்மாவுக்கு வடிவம் என்னங்கிறப்போ உருவம் அல்ல, அருவம் அல்ல, அருவுருவம் அல்ல, வியாபகம் பறந்து விரிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையை அடைகிறது. எனவே அந்த பறந்து விரிந்து நிற்கக்கூடிய நிலையை அடைய முடியாமல் தடை செய்து நிற்கின்ற பொருள் எது, மலம். அந்த மலத்தை தான் இறைவன் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா படிநிலையில அந்த மலத்தை தான் நீக்கிறார். இன்னும் சொல்ல போனா மலத்தை நீக்குதலும் மலத்தினுடைய ஆற்றலை தான் நீக்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் நுட்பமான இடம், அதெல்லாம் பின்னால எப்பாவது வாய்ஸ் கிடைக்கோ சொல்லுவோம். ஏன்னா அந்த மலம் நீங்குதுன்னா மலத்துக்கு நித்தியத்தன்மை சொல்ல முடியாது. அதனால இறைவனுடைய ஆற்றல் தான் நமக்கு பயன்படுது, இறைவன் பயன்படுறது இல்லை. இப்ப நாம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோமே சூரிய வெளிச்சம், சூரியன் பயன்படுறா சூரிய வெளிச்சமா? அதுபோல சூரியனுடைய ஆற்றல் தான் நமக்கு பயன்படுது, அதுபோல சிவத்தினுடைய ஆற்றல் ஆகிய திருவருள் தான் நமக்கு பயன்படும், அதே போலத்தை மலத்தினுடைய ஆற்றல் தான் நம்ம அறிவு மறைக்கும். அதே போலத்தான் அந்த ஆற்றல் தான் குறையுது, இருட்டு மறைக்க நம்ம அறிவை மறைக்கிற ஒரு சிறு ஆற்றல், அந்த எந்த ஆன்மா தூய்மை அடையுதோ அந்த ஆன்மாவுக்கு அந்த ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கி காந்து தன்னுடைய மூலத்துல போய் ஒடுங்கும். இதெல்லாம் நுட்பமான பகுதி, அதெல்லாம் பின்னால வாய்ப்பு கிடைக்கும் போது படிக்கலாம். நல்லா நினைவுல வச்சுக்கலாம், மும்மலம் உடைய சகலருக்கு அவர் போன்ற வடிவம் தாங்கித்தான் இறைவன் வருவார், தம்முதல் குருவுமாய். எனவே சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு இறைவன் குரு வடிவம் தாங்கி வந்து அருள் செய்வான். இது ஃபர்ஸ்ட் படிநிலை. அடுத்து இந்த நோக்கத்தோடு குருநாதரை தரிசனம் பண்றவங்க யாருக்கு? இறைவன் தான் குருநாதரா வந்திருக்கிறார் என்ற நோக்கத்தோடு தரிசனம் பண்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்? சுத்தாத்வீத முக்தி நிலை கிடைக்கும். அது அந்த அந்த தொடர் எங்க இருக்குது பாட்டுல? கண்ணுதலும் கண்டக்கதையும் கரந்தருளி மண்ணிடையின் மாக்கள் மலமகத்து வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான். இது வந்து சிவம் தான் குருவடிவம் தாங்கி வருதுங்கிறது. அப்படி தாங்கி வந்த பெருமான எப்படி பார்க்கணும்? வேறின்மை கைகண்டார் உள்ளத்துக்கண். எனவே சிவமே குருவடிவத்துல வந்திருக்கு என்று கருதுகின்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்? வேறின்மை. அவருடைய அறிவிலே சிவம் அத்திவிதமாக கலந்து நிற்கின்ற நிலையும் தோன்றும். ஆன்ம அறிவிலே சிவமே விளங்கி தோன்றும், வைகண்டால் விளங்கி தோன்ற மாட்டார். அருள் சிவத்துக்கு அப்படித்தான் அவர் காட்சி கிடைச்சிருக்கு. சோ அந்த பாடல். அடுத்த பாடல், கண்ணகல் ஞாலத்து கதிரவன் தானென வெண்ணை தோன்றிய மெய்கண்ட தேவ காரா கிரக கலியாழ்வேனை என் பேரா இன்பத்து இருப்பிய வெறும. இதுல என்ன செய்தி இருந்தா அது மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மண்ணுலகத்துல தோன்றிய சூரியம் போன்றவர் யாரு? மெய்கண்டா. என்ன வேறுபாடு அப்படின்னா, பௌதீக சூரியன் பௌதீக இருளை நீக்குகின்றான், இவர் ஞான சூரியன். அதனால ஆன்ம அறிவில் இருக்கக்கூடிய அறியாமைக்கு காரணமான ஆணவமலை இருளை நீக்குகிறார். இதுதான் ரெண்டு. கண்ணகல் ஞானத்து கதிரவன் தானன வெண்ணை தோன்றிய மெய்கண்ட தேவ. அதுக்கு அடுத்த பகுதி, காராக்கிரக கலியாழ்வேனை நின் பேரா இன்பத்து இருத்திய பெருமை. இந்த காராக்கிரக கலிங்கிறது நம்ம கலினா துன்பம், கிரகம்னா வீடு, காராக்கிரகம்னா இருள் வீடு. இருள் வீட்டுல இருக்கிறது எவ்வளவு துன்பமானதோ அதே போல ஆணவமலமாகிய இருள் வீட்டுல துன்பப்பட்டு இருந்த என்னை என்னுடைய திருவடி இன்பத்துல என்ன அழுத்து பேரா இன்பத்து இருத்திய பெருமை, இருத்துதல் அழுந்தி அனுபவிக்குமாறு செய்த பெருமானே என்ற பெருமை. பெருமானே என்ன வினவலானேன், வினவல் ஆனாது உடையேன். அந்த ஆனாதுங்கிற சொல்லுக்கு அருமையான பொருள் சொன்னோம், ரெண்டு பொருள் சொன்னோம். என்ன? ஒரு வினா கேட்பது, அந்த வினாவுக்கு குருநாதர் ஒரு விடை சொல்றது, அந்த விடையை ஏற்றுக்கொள்ள மறுபடியும் கேட்கறது. இப்படியே வினா மேல் வினா வளர்ந்து கொண்டே மென்மேலும் போவதைத்தான் இங்க ஆனாது என்றார். இன்னொரு பதில் என்ன, இன்னொரு ஆன்சர் என்ன சொன்ன? வினவ வேண்டும் என்ற எண்ணம் வருது, பிறகு குருநாதர் ஏதாவது நினைப்பாரோ அப்படிங்கிற ஐயம் வருது. அதனால என்ன ஆகுது, ஏதாவது நம்ம தப்பா கிப்பா கேட்டுருவோமோ, கேட்கக்கூடாது கேள்வி எக்கு தப்பா கேட்டு நம்ம அறியாமையை காட்டிடுவோம்னு பயம் வருது. அப்புறம் அடங்குறாரு கொஞ்சம், மறுபடியும் இல்லை இல்லை கேட்டே பார்ப்போம் அப்படின்னு இப்படி வினவுதலும் எண்ணம் எழுவுதலும் அது அடங்குதலுமாக அதைத்தான் என்ன சொல்றாரு, ஆனாது என்றார். இந்த மாதிரி இடங்கள்லாம் நல்லா நினைவு வச்சுக்கணும். அப்புறம் கேள்வி என்ன கேட்டாரு, எனதுளம் நீங்கா நிலைமை ஊங்கும் உளையால் அறிவின்மை மலம் திருமணி. பெருமானே ஊங்கும் ஊங்கு இந்த சொல்லுக்கு என்ன சொன்னோம், முற்பட்ட இந்த சகல நிலைக்கு முற்பட்ட கேவல நிலையில நீங்க என் கூடையே இருந்தீங்க. என்ன அப்போ எனக்கு நீங்க என் கூடையே இருக்கிறப்போ எனக்கு அறியாம எப்படி வந்தது அப்படின்னு கேள்வி கேட்கிறப்ப அவர் என்ன சொன்னாரு, மலம் பிரிவின்மை. அப்பா நீ மலத்தோடு பிரியாம இருந்ததுனால உனக்கு அறியாம வந்தது. அப்ப இவர் என்ன செய்யறாரு, டக்குன்னு அதையும் புடிச்சுக்கிறாரு. அப்ப நான் மலத்தோடு இருக்கிறப்போ நீங்க வந்து என் கூட இல்லைன்னு ஆயிரும், ஓராளினை உணர்த்தும். அப்ப நீங்க நான் மலத்தை பிடிச்சிட்டு இருக்கிறப்ப நீங்க தனியா போய் நின்றுட்டீங்களா அப்படிங்கிறார், ஓராளினை உணர்த்தும். இல்லப்பா நான் கூடத்தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, அப்ப நீங்க கூட இருக்கும் போதே விராய் நிந்தனையில் என் கூட இருக்கும் போதே இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா இது ஒரு ஆச்சரியமான செயல். என்ன, தாங்கள் எங்கோட இருக்கிறீங்க எனக்கு அறியாமை நிகழுது, எனக்கு அறியாமை நிகழும் போதே நீங்க அதை பார்த்துட்டு இருக்கீங்க, இது ஒரு ஆச்சரியமான திப்பியமான செயல் அல்லவா என்கின்றார். அதுக்கு என்ன பதில் சொன்னாரு, இதுல என்னப்பா உனக்கு திப்பிய தெய்வ அதிசயம் தோணுது அப்படிங்கிறப்போ என்ன சொல்றாரு, பொய்ப்பகை ஆகாய் சுத்தன் நபலன் சோதி நாயகன் என்ற பெயரெல்லாம் உங்களுக்கு பொருந்தாதே சாமிங்கிறார். அது மட்டும் இல்லை, அதனால சரி வேறா நின்று இந்த மாதிரி எல்லாம் சொல்றானே ஒட்டுக்கா நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு, சுத்தன் அமலன் சோதி நாயகன் பரம்பரன் முத்தன் என்ற பெயர் முடியா. அதுல அந்த அந்த அந்த இடத்துல ஒரு செய்தி சொன்னேன், ஆணவமல இருளுக்கும் நம்ம அந்த திருவருள் ஒளிக்கும் ஆணவமல இருளுக்குள்ள ஒரு ஒரு நிலையை தெளிவா பணம் பிடிச்சு காட்டுச்சு. எப்படி திருவருள் ஒளி எப்படிப்பட்டது? நீடும் ஒளி நிறை இருள், அதை மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. அதாவது இறைவனும் மலமும் நம்ம கூடையே இருந்தாலும், எப்ப தொன்மையில எப்போ இருந்தாலும், கூடவே இருந்தாலும், ஆன்மா அறிவில் திருவருள் வினாடிக்கு வினாடி அதிகமாயிட்டே தான் வரும். அதே போல மலம், மலத்தினுடைய ஆற்றல் வினாடிக்கு வினாடி குறைந்துட்டு தான் வரும். அதைத்தான் நீடும் ஒளியும் நிறை இருளும் என்று சொல்ல வச்சு சொன்னோம். அதை ரொம்ப முக்கியமான இடம், நினைவு வச்சுக்கணும். சரி, இப்ப கூட இருந்த அந்த மாதிரி எல்லாம் பேர் பொருந்தாது அப்படின்னு சொல்றப்போ வேறு இணைந்து உணர்த்தின் வியாபகம் இல்லை. இல்லப்பா உனக்கு வேறையா இருந்தேன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வியாபகத்தன்மைக்கு இழுக்கு வந்துடும். அது கூட பரவாயில்ல, எனக்கு வீடு பேர் கிடைக்காது, அதுவும் பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு பெருநிலை பேர் தாண்டவும் உங்களுக்கு பொருந்தாதே. ஏன்னா உடனாய் இருக்கிறதுனால பொய் பகை சுத்தன் அமலன் முதலிய பேர்கள் எல்லாம் பொருந்தாது. வேறு இணைந்து உணர்த்தினா வியாபகம் இல்லை, வீடு பேர் இல்லை, ஊன நடனம் பொருந்தாது. அப்போ நீங்க வேறோ உடனோ விளம்பல் வேண்டும். நீங்க எப்படி நின்னீங்க விளம்புதல் என்ற சொல்லுக்கு என்ன சொன்னேன்? ஒரு முறைக்கு பல முறை மேலும் மேலும். அப்புறம் என்ன சொல்ல, சீரியருடல் சிறுமியெடுத்தால் சாமி கோவிச்சுக்காதீங்க, எனக்கு அறிவில்லை முனைப்பு, தற்போதத்தினால நான் கேள்வி கேட்டேங்கிற. அப்புறம் அவருக்கு அதுக்கு பதில் சொல்லும்போது அறியாது தூயினாய் அபக்குவ பக்குவ குறிமாத்து அறிவினும். ரொம்ப முக்கியமான இடம். எப்படி குரு முதலாய் குருவாக வந்து அபக்குவ குறிபார்த்து அறிவிக்கும். அதாவது அபக்குவ குறிபார்ப்பது கேவலத்துல மலத்தோடு மலமா கிடக்கிறப்ப அங்க அபக்குவம் என்ன? அறிவித்தாலும் அறியாமை, கருவி கொடுத்தாலும் கருவி பற்ற முடியாமை. அந்த குறிபார்த்து அருளினம் அருளுதல் என்பது திருவருள் நோக்கம் செய்வது. அங்க திருவருள் நோக்கம் செய்து பற்றுமாறு செய்தார், அறிவித்தால் அறியுமாறு செய்தார். அடுத்த ஸ்டேஜ் அபக்குவ பக்குவ குறிபார்த்து அருளுதல் என்பதே சகலத்துக்கு வந்த பிறகு நம்ம வினைகள்லாம் செஞ்சு நம்முடைய அறிவில் இறைவினை ஒப்பும் சொல்லக்கூடிய நிலை வரும்போது குருவடிவம் தாங்கி வந்து உண்மை ஞானத்தை உணர்த்துவது, அதுதான் பக்குவ பக்குவ குறிபார்த்தல்கள். சரி, பக்குவம் அதனால் பயன் நீ வருணேன், மிகுத்தகு பக்குவம் வேண்டின் பயனிலே நின்னால். பக்குவம் தான் உங்களை கூட்டிகிட்டு வருது அப்படின்னா உங்களால் பிரயோஜனம் இல்லை, பக்குவமே போதுமே. ஆனால் இல்லைப்பா, நான் வர்றதுக்கே பக்குவம் தான் காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்குவம்னால் பயன் நீ வருணேனா என்ன ஆயிடும்? நின்று பருவம் நிகழ்த்தாதானே அப்படின்னு உங்களை பருவம் கண்ட்ரோல் பண்ணதா? பண்ண முடியாதே. அது மட்டும் இல்லை, தன்னை ஒரு பாரியில் என்பதும் கருமே. ஏன்னா மூன்று பொருள்களையும் அவனுக்கு பொருள் இணையான பொருள் வேறு இல்லை என்று அந்த வினாவை கேட்டு முடிச்சிடறாரு. அப்புறம் மறுபடியும் ஒரு ஐயம் இருக்குது. என்னப்பானா, இப்போ இருக்கிறது மூணு பொருள், மும்மலம் சடம் அணு மூப்பு இணைமையில் நீ நின்மலன் பருவம் நிகழ்த்தியது யாருக்கோ. இதில் மலம் சடம் ஆன்மாவுக்கும் மூப்பு இளமை இல்லை, அப்புறம் நீங்களோ நின்மலன், எனவே உங்களுக்கும் பருவம் வேண்டியதில்லை, வேறு யாருக்கு பருவம் அப்படிங்கிறப்ப தான் அதுக்கு பதில் என்று சொல்லார். உணர்வெளி நீக்கத்தை ஓரியது. அந்த உணர்வெளி நீக்கம்ங்கிற சொல்லுக்கு பொருள் ரொம்ப முக்கியம். உணர்வு எழுதலையும் அதற்கு ஏதுவாகிய மலம் நீங்குதலையும். எனவே எழுதல் என்பது சித்து பொருள் இடத்துல, நீங்குதல் என்பது அசித்து பொருள் இடத்துல. அப்படி நீங்க கூறுனா என்ன ஆகுது அப்படின்னா, இணையிலே ஆயினை என்பதை அறியேன். எனவே நீங்கள் இணையில் மூன்று பொருள்களை இணையில்லாத பொருள் என்று சொல்வது அறியேன். ஏன் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, எழுதல்னா தானே எழுதல், ஸோ தானே அறிவு விளங்கும், மலம் தானே நீங்கும் ஆயிடும். அப்புறம் இன்னொன்று, யானே நீங்கினும் தானே நீங்கினும் போனே வேண்டாம், நானே வேண்டாம் நீங்கினாலும் சரி, இல்லை என்னுடைய இடத்துல ஞானம் பிரகாசிக்கிறதுனாலும் மலம் என்னை விட்டு நீங்கினாலும் உங்களுக்கு வேலையெல்லாம் போகுமே, போனே வேண்டாம் அப்படிங்கிறப்ப தான் போனே வேண்டாம் கூறல் வேண்டும். என்ன கூறல் வேண்டும்? மாட்டினுடைய பிற்பகுதி அந்த இதில் பக்குவத்தை பற்றி சொல்லிட்டு வந்து கடைசியாக பதில் சொல்லும்போது முக்கியமாக ஒரு அஞ்சாறு செய்திகளை சொல்லி அந்த என்ன காரணத்தினாலும் அபக்குவத்தில் தாங்கள் அறிவித்தாலும் அறிய மாட்டேன், பக்குவம் வந்தாலும் நானே அறிவேனே, தாங்கள் வேண்டியதிலேயே பக்குவம் என்பதை காட்டில் தாங்கள் தாழ்ச்சி உடையவர், பக்குவம் யாருக்கு நிகழும், உணர்வுகளை நீக்கமே பக்குவமா, உணர்விடும் நிலையில் மலத்தை நானே நீங்கிக் கொள்வேனே அல்லது தானே நீங்குமா, இதற்கு தாங்கள் ஒரு பொருளாக முத்தல் வேண்டுமான்னு இத்தனை கேள்வி கேட்டது எதனால அப்படின்னா, பக்குவம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ளாதனால்தான். ஸோ அதை விளங்கி கொண்ட பிறகு அவருக்கு எப்படி பதில் கிடைக்குது? அபக்குவத்தில் தாங்கள் அறிவித்தால் அறிய மாட்டேன், அங்கே அபக்குவத்தில் அறிவிப்பதில்லை, கருவிகளை கொடுத்தால் பற்றுகின்ற நிலையை அருள் நோக்கம்தான் செய்கிறார். பக்குவம் வந்த பொழுது நானே அறிவேன்னா, பக்குவம் என்பது அறிவின் அறிவித்தால் அறிந்து கொள்கின்ற நிலைதான் ஒழிய என்ன அதற்கு மேற்பட்ட நிலை அல்ல, தானே அறிகின்ற நிலை அல்ல. பக்குவம் என்பதை காட்டிலும் தாங்கள் தாழ்ச்சி உடையவர் என்பதை எப்படி சொன்னோம்? ஒரு செயல் செய்யும் போது கருவியும் காலமும் இடத்தையும் கொண்டுதான் செய்வோம். அதற்காக கருவி காரியத்தை செய்யறவனுக்கு முதன்மை இல்லைன்னு அர்த்தமா? இப்போ பயவன் இருக்கான், மண்ணை பிசைஞ்சு தண்டு சக்கரங்களினுடைய துணையோடு தான் பானையிடுறான். அதுக்காக தண்டு சக்கரம் உயர்ந்தது இல்லை மண் உயர்ந்தது பயவன் தாழ்ந்தவன் சொல்ல முடியுமா? எனவே இந்த மூன்றும் தான். எனவே பக்குவம் காலம் கருதி நிகழ்ந்தாலும் பக்குவத்தை விட தாழ்ந்த பொருளாக மாட்டார் சிவம். பக்குவம் யாருக்கு நிகழ்ந்தது அப்படிங்கிறப்போ மலம் நீங்குதல், என்ன மலம் நீங்கும் நிலை உண்டாதலே பக்குவம்.

0: பாலினும் மாண்புரை உணர்ந்திலை மன்ற இங்க நிறுத்தணும். பாண்டியன் கேட்ப கிளர்க்கு மெஞ்ஞானத்தின் ஆற்றாளவர்க்கு அருள் என்பதை அறியே. எனவே இந்த பாடல நமக்கு திருவருள் வழி நின்று ஆராய்ச்சி, அதாவது திருவருள் வழியில நிற்கணும் ஒழிய வீணான ஆராய்ச்சி தேவையில்லை. ஞான சம்பந்தம் ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கார், எடுத்து ஏதுக்களால் மிக்கு சோதிக்க வேண்டாம், சோதிக்க வேண்டாம்னு சொல்ல நல்லா ஞாபகத்தில் வச்சிருக்கார். ரொம்ப போட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அதை எப்படி இதை எப்படின்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், ஏற்றுக்கொண்டால் போதுமானது. யார் ஏற்றுக்கொள்வாங்கிறப்பதான் ஆணவம் கண்மம்மா என்ற மும்மலங்களும் நீங்குகின்ற பக்குவம் வர்றவங்க தான் குருநாதர் சொல்லதை அப்படியே வேதவாக்க ஏற்றுக்கொள்வார்கள் என்று இந்த பகுதியை நிறைவு செய்யணும். மூணாவது பாட்டு, ஆமா அறியாது, இது உங்களுக்கு தெரியும், இதை ஒன்றும் விளக்கவே வேண்டியதில்லை. ஆமா இது திருவாசக பாட்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவனே அமுதே அடி நாயினை அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது, அறிவிலாமை அன்றே ஆண்டது, ஆண்டனால் அறிவனோ அல்லனோ அருள் சரி. எனவே நான் அறிவுடையவனா அல்லவனா என்பதற்கு என்ன பதில் சொன்னாரு, என்ன பேரு, குறிமாறு கொள்ளாமல் கூறு. ஆமா சதசத்து சத்தின்பான் என்று அசத்தி நீங்குவதனால சதசத்து என்று பேரு. எனவே ஆன்மா சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும், ஆனா ஆன்மா சத்து வந்து அசத்து வந்து தனித்த பொருள், அதை மறந்துடக்கூடாது. சத்துடன் நின்று அசத்தி நீங்கும் தன்மையால் சதசத்தாமி, இதான் வேத வாக்கு நமக்கு. என்ன இலக்கணம், என்ன உயிருக்கு இலக்கணம் என்னங்க, சத்துடன் நின்று அசத்தி நீங்கும் தன்மையால் சதசத்தாமி. அடுத்து கடைசியா பார்த்த பாட்டு, மூன்று மலங்களினுடைய குணங்களை விரிவாக சொல்லுது. இந்த ஒரு பாட்டு ரொம்ப விரிவானது ஐயா, ஒரு குறைஞ்சது ஒரு மூணு நாள் படித்தா வேணா இதை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம், அந்த அளவுக்கு செய்தியுடைய பாட்டு. இதில் அந்த மலங்களினுடைய செயலை எல்லாம் சொல்லிட்டு வந்து மலங்கள் எல்லாம் எவ்வாறு வந்து பொருந்தியதுன்னு ஒரு கேள்வி கேட்டு அவரே விட சொல்லிடுறாரு, இப்படி இருக்குமா இப்படி இருக்கான்னு எல்லா நாலு வகையான விடையும் சொல்லி இந்த நாளும் பொருந்தாது, இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லும்போது தான் ஆனவலம் சகஜம். சகஜம் என்ற சொல்லுக்கு எப்பொழுதும் உடன் இருப்பது, தோன்றியதுன்னு சொல்லக்கூடாது. அதில் குணமும் சகஜமாக இருக்கும், குற்றமும் சகஜமாக இருக்கும். எனவே அந்த குற்றம் நீங்கும், குணம் நீங்காது. எனவே ஆணவமலம் எப்படி வந்ததுன்னு கேட்கறதுக்கு, வந்ததில்லை இருந்தது. அந்த கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், உடனே அது வல்லையா இருந்தது. எனவே அது குற்றமாக இருந்தது, குணமாக இல்லை. குணமாக இருந்தால் போகாது, அப்படி போனால் உயிரும் போயிடும். எனவே அந்த ரெண்டு மற்ற ரெண்டு மலத்துக்கு என்ன சொன்னோம், மாய கண்மங்கள் இறைவன் கூட்டுவித்தது. எதுக்காக, ஆணவ மலத்தினுடைய ஆற்றலை குறைப்பதற்காக மாய கண்மங்கள் கூட்டுவிக்கப்பட்டன என்று இந்த மூன்று மலங்களும் வந்தவாறு எவ்வாறு என்பதை சிந்திச்சது. நான் ஒரு ஆறு பாட்ஸ் எப்படி சிந்திச்செல்லாம் நினைச்சேன், ஆனால் இதுக்கும் மேலே வேகமாக ஒன்றும் ஒன்றும் மனசில் நிற்காதுங்கிறதுனால ஏதோ நினைக்கிறேன். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன செய்தியை சொல்லி நிறைவு பண்ணிடுறேன். அதாவது எதுக்குங்க இந்த நாலு பாட்டு நடத்துனீங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது ஒவ்வொரு ஞான நூல்கள்லையும் ஒரு இப்போ இந்த மாதிரி சிந்தனை வேற எந்த நூல்லையாவது இருக்கா, வேற எந்த நூல் நாங்கள் படிச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியிருக்குங்காதீங்க. சிவஞான போது படிச்சிருக்கீங்க, சிவஞான சித்தியார் படிச்சிருக்கீங்க, சிவபிரகாசம் படிச்சிருக்கீங்க, சரி பரவாயில்ல, எப்படியோ நீங்கள் மற்ற நூல்களுக்கு இதுக்குள்ள வேறுபாட்டு பாருங்க. அப்புறம் இந்த நூல் வந்து ரொம்ப நுணுக்கமான இடங்களை எடுத்து வினா விடையாக மாற்றிருக்குது. அதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, வினாக்கள் மட்டும்தான் கேட்கப்பட்டிருக்கு, விடை இல்லை. எனவே அந்த விடைக்காகவாவது நம்ம மற்ற நூல்களை தேடுவோம் இல்லையா. அப்போ இந்த நூலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், சைசித்தாந்த தத்துவ ஞானத்தில் மிக நுட்பமான சில இடங்களை எடுத்து அதை எப்படியெல்லாம் ஆய்வு செய்யலாம் பாருங்க, வந்த மாதிரி எந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவரே நாலு மெத்தடையும் கொடுத்து நாலும் பொருந்தாதுன்னு காட்டிட்டு அதுக்கு மேல நீயா முடிவு செஞ்சுக்கோன்னு விட்டுறாரு.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

也他说的话是这是纯中国的事了。எது இல்லாத கட்சியினை பலன் பெறுமாறு பல அமைப்புகள் மூலமாக

பாடிய பகுதி அதனை

பதினான்காம் நூற்றாண்டிலே மூன்றாவது குமாரசிங்க அப்புறம் பத்தொன்பது பேர் ஜாதி

அவர்கள்

இரண்டாயிரத்தி இருக்குமானால் ஒரு குரல் அடிக்க சொல்லப்படும். கண்டிப்பாக இந்த மாதிரி குரல் அடித்து பார்க்கலாம். ஒரு அடியில் மூன்று சீர்கள் இருக்குமையானால் இது சிந்தடி இருப்பார். வெண்பாளின் வீட்டடி மூன்று சீர்கள் சொல்லுவது திருக்குறள் தான் வெண்பாளம். அது ரெண்டாம் அடியில் மூன்று சீர்கள் கொண்டாடி அளவழி என்பார்கள்.

நான்கு பாக்களும் வந்து செல்வா ஆசிரியப்பா கல்பா நான்கு பாக்களும் வரம்பு செய்கின்றன. மலைப்போக்கம் இருப்பதற்காக பாடிகளும் என்று நம்முடைய தளத்துடைய தமிழ் குரு அதை சொல்லாத தமிழ் குரு தான் அல்ல.

அதனால ரொம்ப இனிமையா தொடங்கினா அப்படியே ஆசிரியர்க்கா போய் பாட முடிஞ்சு அந்த மாதிரி ஒரு இனிமையும் ஒரு பதினாறு அதிகமா என்று குழந்தை பாட அதே குழந்தை அவ்வளவு அருமையான ஒரு குருவை போற்றும் முகமாக அரிய உச்சார்ந்த நுட்பங்களை அதே சமயத்தில் சிறந்த புராண செய்திகள் ஒரிடத்து பார்த்து அறிவு அரிய சுத்தான நுட்பங்களில் சிறந்த புராண செய்திகள் ஆங்காங்கு வைத்து பாடிக்கின்றார்கள். அவருடைய நூலாசிரியர்களை பேசினாரே இந்த உடம்புடைய நாயனார் கடிகடி என்று சொல்லப்படுகிறது. கடிகடி ஆசிரியர் தங்கள் கொண்ட நூல் என்ற அர்த்தத்தில் கடிகடி என்று சொல்லப்படுகின்றது. இதே பத்து பாடல்கள் ஒவ்வொரு பாடலும் குருவைத்தான் குறித்து முடித்துள்ளது. ஒவ்வொரு பாடலும் குருவை தான் குருவிடம் முன்னிலையாக பேசுகிறார். மூன்றாவது

சொல்லும்போது மூன்று வகையாக என்று கூட சொன்னார்கள். ஆன்மதத்துவம், வித்யாதத்துவம், சிவத்துவம் சொன்னார்கள். வேறு வேறாக சொன்னார்கள். கோபியநாதர், கோபேஸ்வரநாதர், பிரேரநாதர் சொன்னார்கள் அல்லவா. இந்த ஆன்மதத்துவம் 24 சொன்னார்கள், வித்யாதத்துவம் 7 சொன்னார்கள், சிவத்துவம் 5.

கண்டறிவதற்கு இருந்த வல்லறை என்று அப்பெருமான். நான்காம் நிலை திரு குருதி கருதம், நான்காம் நிலை திரு குருதி கருதம், கண்டரை கடக்க வேண்டும் என்று கொள்ளறை காயங்கள் காயங்கள் எழுதியிருந்தார். காயங்கள் உள்ளது காயங்கள் குண்டரீகத்தில் இருந்த வல்லரை இருந்திருந்தார். அந்த இருப்பதை அவருடைய வல்லத்தன்மை காட்டுகிறார். தத்துவங்களை எல்லாம் கடந்த பொருள் நம்முடைய பூஜையை ஏற்றவர்கள் அறுக்கிறதுக்காக வேண்டி நம்முடைய உள்ளத்தை தத்துவ ஆசனம் கொண்டு எழுந்து வைக்கின்றான் என்றார். நம்ம உள்ளத்தை ஏன் ஒரு ஆலயம் அமைக்கணும் இல்லையா? அமைத்து அதை ஏன் அவர் எழுந்து வரணும்? நம்ம விதிக்கிறது என்ற ஒரே நோக்கம் தான். அதனால எவ்வளவு வல்லரா இருக்கின்றார் பார்த்துக்கிறான் என்று அப்பொழுது இருந்தார். அடிப்படையில் இந்த இதய தாமரை பற்றிய செய்திகள்

ஒன்று ஆக ஏழு ஒன்று எட்டு எட்டு தான் அந்த தாவரையும் எட்டு இதழ்களாக இருக்கிறது.

நீண்ட காலமாக இருக்கின்றன. வித்தியாசத்துவங்கள் ஏழு, சுந்தரிசை ஒன்று ஆக எட்டு, இந்த எட்டும் எட்டு இதழ்களாக இருக்கின்றன. அப்புறம் உள்ளே இருக்கிற அமைப்பு அதை கூர்ந்து பார்த்தா தான் இருக்கு. அதுல மூன்று உறுப்புகள் சொல்றாங்க. இதழ்களுக்கு உள்ள நடுவில் இருக்கிற பகுதியே மூன்று உறுப்புகளாக பிரித்து சொல்றாங்க. என்ன மூன்று உறுப்புகள் என்னன்னா, தாமரை சொல்றோம், தாமரை இருக்கிற மூன்று உறுப்புகள் கேசரம், கொகுத்து, சீசம் என்ற மூன்று. கேசரம், கொகுத்து, சீசம். கேசரம், கொகுத்து, சீசம் இதழ்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய உறுப்புகள். கேசரமாக இருப்பவை சுத்த தத்துவங்கள்ல ரெண்டு, ஈஸ்வர தத்துவம், சதாசிவ தத்துவம். சுத்தத்தை வச்சு சொல்லியாச்சு. அப்புறம் மேல இருப்பவர்களுக்கான ஈஸ்வர தத்துவமும் சதாசிவ தத்துவமும் கேசரங்களாக இருக்கிறேன். கேசரங்களுக்கு உள்ளே பொகுத்து இருக்கும். சாமி மாதிரி கேசரத்துக்குள்ள பொகுத்து, பொகுத்துக்குள்ள தீசம் இருக்கலாம். அதுக்கு அதில் ஈஸ்வர தத்துவம், சதாசிவ தத்துவம் கேசரங்களாக இருக்கிறேன். சக்தி தத்துவம் பொகுத்தாக உள்ளது. சக்தி இதை இருந்து என்று சொல்வார்கள். சிவம் அது நாடகம் சொல்லுவாங்க. சிவகுரு சிவகுமான நாடகத்துவம், நாடகத்துவம் நாடகத்துவமானது கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சீக்கிரமாக இருக்கின்றது என்று சொல்வார்கள். ரொம்ப விரிவாக இருந்தாரு. இந்த முறையில தான் நம்ம நெய்வேத சாப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளன. கொஞ்சம் வேறுபடங்கள் ஆகமங்கள் இருக்கிறேன். அது ரொம்ப விரிவாக தெரியுது. போக நீண்ட சாத்திரங்களில் எப்படி சொல்லியிருந்ததோ அதே முறையில் இங்க சொல்லியிருக்கிறாரு. தத்துவ தாமரை எதிலே தோன்றியுள்ளது? தாமரை கிழங்கிலிருந்து தோன்றும் இல்லையா? அதே மாதிரி இந்த தத்துவ தாமரை தோன்றுவதற்கு ஒரு கிழங்கு இருக்கிறது. சரி, கிழங்கை கிழக்கு சும்மா எல்லாருமே சும்மா இருக்காது. அது அது சேர்த்து சேர்த்துக்குள்ளதான் நேரடியா மறைக்கிற கிழக்கிலிருந்து தான் தாமரை முயற்சிக்கிறது. ஆனா கிழக்கிலிருந்து இருக்கு சேர்த்து முறை. அதனால கிழக்குக்கு ஆதாரமாக உள்ள சேர்த்தின்னு சொல்லி சேர்த்துலிருந்து முயற்ச தாமரை. பங்கிலிருந்து பேரும் வர முடியாததான் பங்கிலிருந்து சேர்த்து போது கோபம். ஆக அது மாதிரிதான் மாநிலத்துலாம் உலகம் தோன்றியது. அது பரம்பரையினர்கள் தோன்றியது ஏற்படுறாங்க. மாநிலத்து ஆதாரமான பரம்பரை இருப்பதுனால இந்த இடத்துல இங்க நமக்கு என்ன தாமரை கிழங்குகள் தோன்றது. அது மாதிரி இந்த தத்துவ தாமரை போன்றதுக்கு ஒரு கிழக்கு இருக்கணும். அந்த கிழக்கு என்னன்னா முதல் காரணம் மாயை தான். அந்த கிழக்கு மாயையில் இருந்துதானே தத்துவங்கள் எல்லாம் தோன்றிருக்கிறேன். அப்படிதானே நாம படிக்கிறோம். தத்துவங்கள் போனங்கள் எல்லாம் முதல் காரணம் மாயிருந்து. ஆகவே முதல் காரணமாகிய மாயை கிழங்காக உள்ளது. அது இருக்குதான்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 49 படலம் முதல் 42 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இந்த வரகுண பண்டினுடைய ஆட்சியில அந்த மதுரையில பெருமாருக்கு தொண்டு செய்கின்ற பத்திரன் என்ற பெயர் கொண்ட ஒரு பாணன் இருந்தார். பாணன் என்பது தமிழ் சொல், பத்திரன் என்பது வடமொழி சொல். அவர் பேரு பத்ரன், அவருடைய தொழில் பாணன். பாணன் பண், பண்ணினை ஆள்பவன் பாணன். பண் என்பது இனிமை, அது ஆகுபெயராக இனிமையை உண்டாக்கின்ற இசைக்கு வந்திருக்கு. இசையிலே வல்லவர், இசைநூறு புலவர். கையிலே வீணை வைத்துக்கொண்டு அதை மீட்டிக்கொண்டே பாடுகின்ற அந்த தொழிலினை தன்னுடைய குலத்தொழிலாக கொண்டவர். பெருமானுக்கு மரபு வழி தொண்டு செய்பவர். அவ தாத்தாவும் இந்த சொக்கநாத பெருமானுக்கு தொண்டு செஞ்சிருக்கார், அவள் அப்பா தொண்டு செஞ்சிருக்கிறார், அவர் தொண்டு செய்கிறார், அவர் பிள்ளை தொண்டு செய்யும், மரபுப்படி தொண்டு செய்கிறவா, மாலை கட்டி கொடுக்குறவா மாதிரி யாழ் வாசிக்கிறவா. அந்த காலத்தில் அவர் பெருமானுக்கும் தொண்டு செய்கிறார், மன்னனுக்கும் தொண்டு செய்கிறார். மன்னனுடைய அரசவையிலையும் அவர் வந்து வீணை மீட்டி பாடுவார். இந்த நேரத்தில் ஹேமநாதன் என்று வடநாட்டிலிருந்து ஒரு விரலிசை பாணன், நல்ல சங்கீதம் படித்த ஒரு புலவர் வந்தார். வந்து அரசனுடைய அரசவையிலே தன்னுடைய வித்வத்தெல்லாம் காட்டினார். அவர் நல்ல புலவர், நன்றாக பாடினார். உடனே மன்னன் அவருக்கு தனியாக வீடு கொடுத்து, நீங்கள் மதுரையில் இருக்கும் வரையிலும் இந்த வீட்டில் நீங்கள் வசிக்கலாம், உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் அரசாங்கம் செஞ்சு கொடுக்கும், நீங்கள் பெருமானை பாடுங்கள், அரசவைக்கும் வந்து பாடுங்கள் அப்படின்னு அவருக்கு சொன்னார். அவன் தன்னுடைய கர்வத்தினால, உங்கள் மதுரையில் வந்து என்ன மாதிரி பாடுறவங்க யாராவது இருந்தால் என்னோட போட்டி போட வர சொல்லுங்கள், யாரும் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு போய் உட்காந்துக்கிட்டார். மன்னனுக்கு இது உறுத்தி கொண்டே இருந்தது. மதுரை வந்து பெருமானுடைய அருளை பெற்ற ஒரு ஊர், இங்கு இல்லாதது எங்கும் இல்லை என்று நாம் நம்புகின்றோம். இப்போ இந்த ஏமநாதனுக்கு இணையான ஒரு இசைப்புலவன் இங்கு இல்லை என்பது மதுரைக்கு ஒரு குற்றமாக முடியும், பழியாக முடியும். அந்த பழி வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய அரசவையிலும் கோயிலிலும் தொண்டு செய்கின்ற பத்திரனாரை அழைத்து, உங்களால் ஏமநாதனோடு கூட போட்டி போட்டு இசைவாதிலே வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். கேட்டபோது பத்திரர் சொன்னார், பெருமானுடைய அருள் துணை கொண்டு தாங்கள் சொல்வதை நான் செய்கின்றேன். சொக்கநாத பெருமானுக்கு அனுகிரகம் பண்ணினார் என்று சொன்னால் அவரால் முடியாது, இல்லை நான் வந்து உள்ளவாறு செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர பெருமான்ட்டு போய் விண்ணப்பித்தார். ஐயனே, அடியேற்கு இன்று நான் அருள் துணையை செய்யல் வேண்டும். பெருமானே, எனக்கு நீ இன்று துணையாக இருக்க வேண்டும். நாளைக்கு நான் அந்த ஏமநாதரன் கூட இசைவாதிற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பெருமான் என்ன பண்ணார், நீ ஒன்றும் அஞ்சாதே, நாளைக்கு வாதம் என்று ஒன்று இருந்தால் நீ செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அன்றைக்கு மாலையே பெருமான் என்ன பண்ணார், விறகு விற்கின்ற ஒரு ஆளாக காட்டிலே வந்து மரங்களை வெட்டி அதை அடுக்கி வீட்டுக்கு வந்து வீட்டு வாசலில் வந்து உப்பு விற்கிற மாதிரி புளி விற்கிற மாதிரி விறகு வாங்கலையான்னு கேட்டுண்டு, விறகு விற்கிற ஒரு ஆளாக விறகு பொதியை தலையிலே சுமந்து, இடையிலே வந்து கரிய ஒரு கந்தை, கந்தையினா கிழிந்த ஆடை இல்லை, இடுப்பிலிருந்து முழங்கால் வரையும் இருக்கின்ற ஆடைக்கு கந்தையின் பேர். அதுக்கு மேலே ஆடை தேவையில்லை. இந்த வேலைக்காரர்கள், சிப்பந்திகள், கீழ்ஜாதி மக்கள்லாம் முழங்காலுக்கு கீழே ஆடை அணிய மாட்டார்கள். பட்டு பீதாம்பரம் கட்டதெல்லாம் கொஞ்சம் மேலே இருக்கிற ஆளுங்க தான். அந்த அதேமாரி இவர் வேலைக்காரன் வேஷத்தில் வர்றார். கரிய உருவம், நெற்றியில் விரவை அரும்பிக்கொண்டே இருக்கிறது, அரும்புகின்ற விரவையெல்லாம் கீழே எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறார். தலையில் சுமக்க முடியாத ஒரு விறகு பொதி, இதோடு கூட சாதாரண விறகு வெட்டி ஒரு விறகு விற்பவனுக்கு இல்லாத ஒரு கருவி விட்ட இருக்கு. அது என்னன்னு கேட்டால், ஒரு வீணையை கட்டி தொங்க போட்டிருக்கிறார் இடது தோளில், அது ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம் இருக்கு. அப்படி பெருமான், சொக்கநாத பெருமானே வருகின்றார். வந்து மதுரையினுடைய வீதிகள் தோறும் முதல்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விறகு விற்கிறார். திடீர்னு எங்கேருந்தோ யாரோ வந்தார்னு தெரியாமல் எல்லாரும், அதான் அம்மா அந்த விறகு விற்கிறோம் நாங்கள் பார்த்தோமே, நாலு பேர் சொல்லணும் இல்லையோ, அதுக்காக எல்லா வீதிக்கும் போய் விறகெல்லாம் விற்கிறார். விறகு விற்கும்போது, இது இந்த விறகு சாதாரண விறகு இல்லை, இந்த சாதாரண விறகு விலைக்கே உங்களுக்கு தரேன், ஆனால் சமைக்கும்போது சந்தன வாசனை வரும் அப்படின்னு சொல்லி விறகெல்லாம் விற்றுக்கிட்டே வரார். வந்து இரவு நேரம் வரப்போகின்றது. அப்போ ஏமநாதன் தங்கியிருக்கிற வீட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்தார். சொக்கா, என்ன இப்படி நீ கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறியே, இந்த வயசான காலத்தில் எனக்கு என்ன வயசுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவு உடம்புல தோலெல்லாம் சுருங்கி போய் மூத்துருக்கு. இந்த வயசில் ஏன் ஒரு வயத்தை கழுவுறதுக்கு நான் இன்னைக்கும் விறகு வெட்டித்தான் ஆகணுங்கிற நிலைமையில என்ன வச்சிருக்கிறீ, இது உனக்கு அடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துன்னு கொட்டாய் வர்றதுக்கு முன்னாடி என்ன கொசு தட்டின்ட்டு தூக்கம் வரமாட்டேங்கிறது, சரி ரெண்டு பாட்டு பாடுவோம் அப்படின்னு அழகாக ஒரு பாட்டு பாடுற கந்தரனை போன்ற குரலில் ஒரு பாட்டு பண்ணோன்னே சங்கீதத்துக்கு யார் தான் மயங்க மாட்டா, சங்கீதம் தெரிஞ்சவன் நிச்சயமாக மயங்குவான். அவன் உள்ளேந்து வந்தான் ஏமநாதன். கிழவரே நீங்கள் யாரு நன்னா பாடுறீங்களே யாருன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நானா இந்த ஊரில் என்னுடைய குருநாதர் இருக்கார் பத்திரன்னு பேர், அவருடைய ஸ்கூலில் சேர்ந்து படித்து சங்கீதம் படிக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் போய் சேர்ந்தால் அவர் என்ன சொன்னார், வந்து இந்த வயசுக்கு அப்புறம் உனக்கு சங்கீதம் வராது, உன் குரலும் வந்து சுருதி சேர மாட்டேங்கிறது, அதனால வந்து நீ இதுக்கெல்லாம் ஆசைப்படாத, நீ வந்து சின்ன பசங்களெல்லாம் கெடுத்துருவ, இனிமேல் இந்த பக்கம் உன்னை பார்த்தேன்னா எனக்கு கோவம் வரும்னு தள்ளி விட்டார். ஒரு ஸ்கூலில் சேரணும்னா ஒரு வயசு இருக்குது, 10 வயசு 12 வயசு பசங்களோட 50 வயசு கிழவனை சேர்த்துக்க முடியுமா, சேர்த்துக்க முடியாது அப்படின்னு என்னை வந்து தள்ளி விட்டார். நானும் என்ன பண்ணுவேன், வெளியில் நிற்பேன், இந்த பசங்களுக்கெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்கும்போது வெளியில் நின்றுட்டு கேட்டுப்பேன், அதை வச்சுட்டு கொஞ்சம் பாடுவேன் அப்படின்னு சொன்னார். எங்கே நீ பாடு அப்படின்னு கேட்டோன்னே அந்த குருநாதருடைய வணங்கினாராம். அவர் என்ன வணங்குற, அவர் தான் உன்னை சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவர் என்னை சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம், இருந்தாலும் அவர் அருளால் தான் எனக்கு வித்தை வந்தது, அதனால் அவர் எனக்கு குருநாதர். அவர் என்ன விளக்கியிருக்கலாம், இருந்தாலும் அவர்கிட்ட தான் நான் படிக்க போனேன், அவர் பாடுறதை கேட்டு தான் பாடுறேன். அதனால் பண்டரு விபஞ்சி பான பத்திரன் அடிமை நான், சொக்கநாத பெருமான் சொல்கிறார், வீணையோடு பாடுகின்ற பானபத்தன் இருக்கானே அவனுக்கு நான் அடிமைங்கிறார். இப்படி சுவாமி சொல்லலாமா, பின்னாடி அவர் உருகிறார். அவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் ஒன்றும் டூப்பில் சொல்லலப்பா, அடிமைனா என்ன அர்த்தம், உன் பாட்டுக்கு நான் அடிமை, உன் அன்புக்கு நான் அடிமை, நீ அன்றாடம் வந்து அர்த்தஜாமத்தில் பாடலை, நீ ஒரு நாள் பாடலைன்னா எனக்கு உறக்கம் வர மாட்டேங்குது, அப்போ நான் உன் பாட்டுக்கு அடிமை தானே என்று பெருமான் சொன்னாரா. என்று யார் சொன்னார்னா, பிரம்ம விஷ்ணுக்கள் முதற்கொண்டு எல்லா தெய்வங்களையும் தனக்கு அடிமையாக கொண்டிருக்கிற பெருமான் இந்த பானபத்திரனுக்கு தன்னை அடிமை என்று சொல்லிக்கொண்டான் ஏமநாதன் முன்பாக. திருவாசத்தில் ஒரு பாடல், கானார் புலித்தோல் உடை தலையூன் காடுபதி ஆனால் அவனுக்குங்கு ஆட்படுவார் ஆரேடி அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குறான் இன்னொரு பொண்ணுக்கிட்ட. சுவாமி காட்டில் திரிகிற புலியினுடைய தோலை இடுப்பில் கட்டின்னு இருக்கார், ஒரு நல்ல வஸ்திரம் கட்டிக்கல. அவர் வந்து ஒரு உடஞ்ச பிரம்மாவுடைய மண்டை ஓட்டில் பிக்ஷை வாங்கி சாப்பிட்றார், ஒரு நல்ல பிளேட்டு வச்சுக்கல கையில். அப்புறம் அவர் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிறார், ஒரு நல்ல சந்தனம் பூசிக்கல. இப்படிப்பட்ட சுவாமி அவர் வாழ்றது கூட ஒரு நல்ல வீட்டில் வாழலை, யாரும் வந்து வந்தால் அப்புறம் திரும்பி பார்க்காம போ அப்படின்னு சொல்லி ஓடி வராளே, அந்த சுடுகாட்டில் தான் அவர் நித்தியவாசம் பண்ணுறார். இந்த சுவாமிக்கு யார் அடிமை செய்வா அப்படின்னு ஒரு பெண்ணு கேட்குறா. அந்த கவலை உனக்கு வேண்டாம், என் பெருமானுக்கு யார் அடிமைப்படுவார் என்ற கவலை உனக்கு வேண்டாம். வானாடர் கோவும் ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானாடர் கோவும் வழியடியார் சாடலோ. பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்திரனும் அவனுக்கு வழியடிமை. வழியடிமைன்னா என்னென்ன, அவர்கள் எத்தனை பிரிவு எடுத்தாலும் அடிமை, அந்த போஸ்ட்டுக்கு யார் வந்தாலும் அடிமை. யார் பிரம்மாவாக இருந்தாலும் எங்கள் சொக்கேஸ்வருக்கு அடிமை தான், யார் விஷ்ணுவாக இருந்தாலும் எங்கள் சொக்கநாதருக்கு அடிமை தான் என்று சொல்கிறார் திருவாசகத்தில். அப்படிப்பட்ட பெருமான் அங்கே ஏமநாதன் கேட்கவும் பாடுறார். எப்படி பாடுறார் அப்படின்னா, பாடுபோகும் போது என்னென்ன குற்றம் இருக்கக்கூடாதோ அந்த குற்றங்களை களைகின்றார். இந்த காலத்தில் எல்லாரும் பாடுறா, தலையை ஆட்டி ஆட்டி பாடுறா, வயிறு குழிய பாடுறா, மிடறு விம்ம பாடுற, அப்படிலாம் பாடக்கூடாதான், வயிறு குழியக்கூடாது, முகத்தில் அடறா மாதிரி அந்த ஸ்டைல் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து புருவம் ஏறக்கூடாது, தலை அசையக்கூடாது, கண் ஆடக்கூடாது, கழுத்து வீங்கக்கூடாது, வாய் வந்து புலி சிங்கமெல்லாம் கொட்டா விடுற மாதிரி ஆறு திறக்கக்கூடாது, பல்லு தெரியக்கூடாது பாடும்போது. இவன் பாடவே இல்லை, இவன் ஏதோ ஒரு ஓவியம் போல் உட்காந்துருக்கான், பின்னாடி யாரோ கேசட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிற மாதிரி இருக்கணும் பாடும்போது. யாரால முடியும், லக்ஷண புஸ்தகத்தில் சொன்ன மாதிரி பாடுறதுக்கு ஒரு ஆள் கூட இன்றைக்கி கிடையாது. சொக்கநாதர் அதுமாதிரி பாடி காமிச்சாராம். அப்படி பாடும்போது குரல் எப்பொழுதுமே புல்லாங்குழல் போல் இனிமையாக இருக்கணும், வீணை போல் இனிமையாக இருக்கணும். அந்த குரலில் குரல் குற்றங்கள் இருக்கக்கூடாது, என்ன மாதிரி தொண்டை கட்டி இருக்கக்கூடாது, வெள்ளோசை வரக்கூடாது, வெறுப்படிக்கிற ஓசை வரக்கூடாது, காகுழின்னு பேர், கட்ட குரலில் பாடக்கூடாது, மூக்கால் பாடக்கூடாது, வெடிகுரலில் பாடக்கூடாது, பாலையும் தேனையும் கலந்து ஊத்துறா மாதிரி இருக்கணும், புல்லாங்குழல் ஊதுறா மாதிரி இருக்கணும், அப்படி பாடணும். அப்புறம் அந்த பாடும்போது ஒரு ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கும் போது என்ன எஃபெக்ட் வருது, அதுபோல் மலை அருவிகள் கொட்டும்போது ஏற்படுகின்ற இனிய ஒலி, மத்தளம் வாசிக்கும் போது ஏற்படுகின்ற இனிய ஒலி, பம் பம் பம் பம் பம் பம் பம்னு அடிக்கிறாங்கல்ல, காந்தாரம் பஞ்சமம் ஷட்ஜம்ங்கிற மூன்று சுரங்கள் தான் மத்தளத்தில். அந்த காந்தாரம் வந்து மேகம் போல முழங்கும், அந்த பஞ்சமஸ்வரம் வந்து மயில் அகவுது போல இருக்கும், அந்த முழவொலி போல வரணும். அப்புறம் தாமரைகள் பூத்திருக்கிற தடாகத்தில் காற்று போச்சுன்னா அந்த தாமரை மொட்டு ஒன்னோட ஒன்று இடிச்சுண்டு ஏற்படுற ஒலி, வலம்புரி சங்கு அதுலேருந்து வருகின்ற ஓம்ங்கிற ஒலி, சங்க காதில் வச்சுட்டோம்னா ஓம்னு கேட்கும். மூங்கில் இலை, மூங்கில் காட்டில் மூங்கில் இலையை வந்து கீழே கொட்டினதாக உதிர்ந்ததுன்னா அந்த சருகு பூமியில் உதிர்ற ஒலி, இதை போன்ற இதை மந்திரஸ்தாயில் ஏற்படும் இந்த ஒலி கீழே பாடும்போது. இப்படிப்பட்ட ஒலிகள் மட்டும் கேட்கும்படியாக குடலோசை போல பாடணும். இப்படி அவர் பாடுறார். முல்லைப்பண் என்று சொல்லப்படுகின்ற சாதாரிப்பண் அந்த பண்ணில் பாடுறார். தேவகாந்தாரிங்கிற ராகம்னு சொல்கிறாங்க. அவர் மதுரேஸ்வருடைய பெருமையை பாடுறார். என்ன பாடுறாருன்னா, பெருமானே நீ அந்த பிரம்மாவுக்கு பிரம்மாவினால் அறியப்படாது நீ, என் மனதிலே எவ்வாறு குடிகொண்டாய்? வேதங்களாலும் தேடப்படுகின்ற நீ, என்னுடைய பணியை எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றாய்? நீலவனாகின்ற திருமால் உன் திருவாயில் திருக்கோயில் வாயிலே நின்று அவருடைய அருளுக்காக காத்திருக்க, நீ வந்து எவ்வாறு எங்கள் இல்லந்தோறும் எழுந்தருளி எங்களுக்கு காட்சி தருகின்றாய்? ரிஷப வாகனத்தில் வீட்டு வாசலுக்கு வரைய, விஷ்ணு உன்னுடைய கைலாசத்தில் வீட்டு வாசலில் நின்று உன் காட்சிக்காக வெயிட் பண்ணுற, அதே நேரத்தில் மதுரையில் எங்கள் வீட்டு வாசலுக்கு நீ வரைய, உன்னுடைய கருணையை நான் எவ்வாறு சொல்வது என்று ஒரு பாடலை பாடுறார். அப்படி பாடினோம். அப்படி அந்த பாட்டை அவர் பாடும்பொழுது காற்று நிற்கிறது, காற்றுல அசைற மரங்கள்லாம் நிற்கின்றன, கடலில் அலையானது நிற்கின்றது, அருவி பெய்கின்ற அருவி நிற்கின்றது, பசுமாட்டினுடைய காம்பிலே ஊட்டி கொண்டிருக்கிற கன்றுக்குட்டி அந்த பால் அதனுடைய கபோலம் இந்த நெற்றி வழியாக ஒழுகுது, அந்த காம்பை கடிக்கிறதுக்கு எண்ணம் இல்லாமல் காதால் இந்த காதை நீட்டி இந்த சங்கீதத்தை கேட்டுட்டு அப்படியே நிற்கிறது. புலியும் மானும் சேர்ந்து ஒன்னோட ஒன்று கன்னத்தை உரசிக்கிறது. இது புலின்னு அந்த மானுக்கு தெரியல, இது மான் நம்மளை அடித்து தப்பிடலாதுன்னு இந்த புலிக்கு தெரியல. அந்த சங்கீதத்தில் மயங்கி என்ன பண்ணுது, எனக்கு அரிக்குது நீ சொரிஞ்சு விடுன்னு ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து. அப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பெருமானுடைய இசையிலே கட்டுண்டு கிடப்பதை அந்த ஏமநாதன் பார்த்தான். பிரம்மா அந்த பெருமானுடைய பாடலை கேட்டு தான் அமர்ந்திருக்கின்ற தாமரையை விட்டுவிட்டு பெருமானுடைய திருவடி தாமரைக்கு வந்து விட்டானான். திருமால் தான் படுத்திருக்கிற அந்த பார்க்கடலை விட்டுவிட்டு பெருமானுடைய சங்கீத கடலில் விழுந்துட்டானா அப்படின்னு சொல்றார். போதுளான் பரமன் பாத போதுளானான் வேலை மீதுளான் பரமானந்த வேலை மீதுள்ளானான் தாதுளாம் கமலக்கண் போல் சதமகன் உடலமெல்லாம் காதுளே நல்லேன் என்றான் கண்ணுளான் கானம் கேட்டு. இந்திரன் வந்தானா, பெருமானே முனிவன் கொடுத்த சாபத்தை நீங்க எனக்காக மாத்தி உன் உடம்பு முழுக்க கண்ணாக இருக்கட்டும் அப்படின்னு எனக்கு அனுகிரகம் பண்ணேள், காதாக இருக்கட்டும் அனுகிரகம் பண்ணிக்கக்கூடாது சுவாமி, உங்கள் பாட்டை கேட்டுன்னு இருப்பேனே, என் உடம்பு முழுக்க கண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த வரத்தை மாற்றி இனிமேல் காதாக இருக்கணும்னு வரம் கொடுத்துருங்க, அப்போ தான் இந்த பாட்டை ரசிக்க முடியும், முழுக்க தூக்க முடியும் என்று சொல்லி அவன் வேண்டினானான். இவ்வாறு பெருமான் பாடுகின்ற அந்த இசையினுடைய அற்புதத்தை கேட்டு அந்த ஏமானவன் என்ன செய்தான், உனக்கு சங்கீதமே சுட்டு போட்டாலும் வராதுன்னு கழுத்தை பிடிச்சி தள்ளப்பட்ட ஒரு கிழவன் இந்த பத்திரன் என்ற ஒரு பாடனுடைய பாடலை ஒட்டு கேட்டு இப்படி பாடுறான்னா அந்த வாத்தியாட்டை குட்டு வாங்கிட்டு படித்த ஒத்தம் எப்படி பாடுவான்? ஒட்டு கேட்டவன் பாட்டே எப்படி இருக்குன்னா குட்டு வாங்கி படித்தவன் பாட்டே எப்படி இருக்கும்? குட்டு வாங்கினான்னு அர்த்தம், பாட பாட குட் அப்படின்னு குட்டு வாங்கி என்று சொல்லி இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டு ஓடிவிட்டான். ஆகவே காலையில் பார்த்தா அவனை வீட்டில் காணும், அவனுடைய சீடர்களையும் காணும், ஒற்றர்கள் மூலம் பார்த்தா அவர்கள்லாம் வந்து தேரேறி அவங்க ஊருக்கு ஓடி போயிட்டுருக்காங்க என்று பார்க்குறோம். அப்போ பெருமான் பத்ரனுடைய கனவிலே வந்து உனக்கு நான் அடிமை என்று சொல்லி இவ்வாறு இந்த லீலையை செய்தேன்னு சொன்ன உடனே பெருமானை இவ்வாறு நீங்கள் சொல்லலாமா என்று அவருடைய பெருங்குணை நினைத்து பாணனாகின்ற பத்ரனார் பெருமான் திருவடியில் விழுந்து புலம்புகின்றார். பரகுணபாண்டியனை அறிந்து பெருமானே உங்களுடைய இசைக்கு இறங்கி இவ்வாறு உங்களை காத்திருக்கிறார் என்று சொன்னால் எங்களுக்கு நீங்களே பெருமானை போல என்று சொல்லி அந்த பத்ரனாருக்கு நிறையா வந்து மானியங்கள்லாம் கொடுத்துட்டு ஒரு விண்ணப்ப செய்தாரா, இனிமேல் தெய்வீக புறவராகின்ற நீர் மனிதனாகின்ற எனக்கு தொண்டு செய்யக்கூடாது, ஆகவே உங்களுக்கு வந்து இனிமேல் அரசாங்க உத்தியோகம் கிடையாது, நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணும், இன்று தொட்டு உமக்கு வேதநாதனை பாடலே கடன், சொக்கநாதருக்கு மட்டும்தான் நீங்கள் பாட்டு பாடணும், நீங்கள் இனிமேல் இன்னொரு கச்சேரின்னு ஊருக்கு போகக்கூடாது, இந்த அரசன் கூப்பிட்டான்னு இங்கே எங்கே போகக்கூடாது, ஆறு காலம் சொக்கநாத பெருமானுக்கு தான் நீங்கள் பாடணும், வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது, என்ன காரணம்னா அப்படிப்பட்ட தகுதி கொண்டவர் நீங்கள் என்று சொல்லி அவரை விடுவித்தான் என்பது அந்த லீலை. அடுத்து திருமுகம் கொடுத்தது, மன்னனை வாரை வந்து இவர் விடுச்சுட்டார். ஆனால் மன்னன் கொடுத்த மானியம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வந்தது. இவர் பெருமானுக்கு மட்டும் தொண்டு செய்கிறார், கோயிலேருந்து ஏதோ பிரசாதம் கொடுக்குறாங்க, அது இவருடைய பெரிய சம்சாரத்துக்கு பத்தலை. சம்சாரம்னா குடும்பம், வீட்டில் மனைவியும் மக்களும் நிறையா இருக்காங்க. அப்போ அத்துணை பேருக்கும் வந்து உணவிடுவதற்கு இவர் சிரமப்பட்டார். ஆனால் அந்த சிரமத்தை காட்டிக்கொள்ளாமல் தான் வந்து சில பகல் உணவு மாறியும் நீரினை மட்டும் அருந்தியும் சொக்கநாத பெருமானுடைய காலங்கள் தவறாமல் அவர் திருமுன்பு வந்து அந்த பாடல்களை, வேத மந்திரத்தினுடைய பொருளை அடக்கியிருக்கின்ற பலவிதமான கீர்த்தனங்களை தானே இயற்றி பாடிக்கொண்டிருந்தார் பத்ரிநாத். பெருமான் என்ன பண்ணார், இவரை வந்து காக்க வேண்டும் என்பதற்காக மன்னனுடைய கருவூலத்திலிருந்து அவன் அறியாமல் சிறு சிறிதாக அங்கிருக்கின்ற பொருள்களை எல்லாம் இவர் கொண்டு கொடுத்தார். ஒரு வெள்ளி சொம்பு, ஒரு தங்க உத்ரணி, ஒரு ஆபரணம், ஒரு பட்டு வஸ்திரம், இதே மாதிரி ஒரேடியாக எடுக்காமல் ஒன்று ஒன்று ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு நாள் காணா போகும். அதை காணா போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4-5 மாதம் ஆகும். இப்படி பெருமானே திருடினார். பெருமானே என்ன பண்ணார், வரகனுடைய பொருள்கள் எல்லாம் கவர்ந்து பத்ரனை கொடுத்து வந்தார். கொடுத்துட்டு வந்துட்டு பத்ரா தொடர்ந்து இது மாதிரி செய்ய முடியாதுன்னால அவனுக்கு வந்து சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தால் என்ன, அவனுடைய கருவூலத்தை நன்றாக பூட்டி அந்த மீன லட்சணை முத்திரை போட்டு தான் அவன் அன்றான வைக்கிறான். நான் யாருக்கும் தெரியாமல் அதிலிருந்து பொருள் எடுக்கின்றேன். அப்பொழுது எவ்வாறு திருடு போகின்றது ஆராய்ந்து பார்த்து அந்த காவல்காரர்களை அவன் தண்டிப்பான். அப்பாவிகளை தண்டிக்கக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், உனக்கு பெரும்பொருள் தரும்படியாக நான் உனக்கு கடிதம் தருகின்றேன். எனக்கு ஒரு நண்பன் இருக்கின்றான், உன்னை போல் என்னிடத்திலே அன்பன். அவன் திருவஞ்சைக்களத்திலே இருக்கின்ற நம்மை வழிபட்டு கொண்டு கொடுங்கோளூர் என்ற வஞ்சி மாநகரத்தை தலைவராக கொண்டு சிற நாட்டை ஆண்டு வருகின்றான். சிறந்த சிவபக்தன். அவனுடைய நாட்டிலே யாவும் யாரும் கடற்றின அறிகின்ற ஒரு தவப்பெருமையை என் மூலம் அவன் பெற்றான். சேரமான் என்று அவனுக்கு பெயர். அவனுக்கு ஒரு கடதாஸ் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அந்த திருமூர்த்தி கொண்டு நீ அவனிடம் கொடுத்தா என்று சொன்னால் உனக்கு நினைவு நிரம்ப நிதி கொடுத்து அனுப்புவான், நீ அதை வைத்துக்கொண்டு 2 நாள் வாழலாம் என்று பெருமான் சொன்னார். அந்த கடலிற்றிவார் யார் அப்படின்னு கேட்டால் பெருமா கோதை என்ற பிள்ளை திருநாமத்தோடு அவர் கொடுங்கோளூரிலே அரச வம்சத்திலே பிறந்தார். கொடுங்கோளூர் என்று தற்காலத்திலே பெயர், அது சங்க காலத்திலே வஞ்சி என்று அதற்கு பெயர். வஞ்சி என்ற நகரம் சிலருடைய தலைநகரம். அவர் அந்த ஊருடைய ஒரு எல்லையிலேயே அங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் திருவஞ்சைக்களம் என்று ஒரு திவ்யமான க்ஷேத்திரம் இருக்குது. அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற பெருமானுக்கு சிறுவனாக இருக்கும்பொழுதே எல்லா விதமான தொண்டுகளையும் செய்து வந்தார். அப்படி இருக்கும்போது கொடுங்கோளூரிலே மன்னராக இருந்தவர், அவர் இனி இந்த அரசாட்சி எனக்கு வேண்டாம், நான் காட்டிற்கு சென்று தவம் செய்து இறைவனை அடைய வேண்டும் என்று சொல்லி அரசாட்சியை நீத்து விட்டு தவம் செய்வதற்காக காட்டுக்கு போயிட்டார். மந்திரிமார்கள் பார்த்தார்கள், நம் நாட்டிற்கு ஒரு மன்னன் வேண்டுமே என்று சொல்லி இந்த நாட்டை ஆள்வது யாருன்னு பார்த்தாங்க. அந்த சேர நாட்டில் மருமக்கள் தாயம் என்று ஒரு முறை இருக்கு. அதாவது அரசாட்சி என்பது மாமனிடமிருந்து மருமகனுக்கு வரும். தாயம் என்றால் உரிமை. ஏனைய நாடுகளில் அரசாட்சி என்பது தகப்பன்றிருந்து பிள்ளைக்கு போகும், ஆனால் சேர நாட்டில் மாமாட்டேருந்து மருமகனுக்கு வரும். அது வந்து அந்த மருமகன் எங்கே இருக்கிறான்னு பார்க்கும்போது அவர் திருவஞ்சைக்களத்தில் பெருமானுக்கு மலர் பறித்து மாலை கட்டி கொடுத்துட்டு பெருமானுக்கு அபிஷேகத்து தீர்த்தம் கொடுத்துட்டு இந்த திருப்பணிகளெலாம் செய்த பிறகு அவர் சிறந்த தமிழ் கவிஞர். பெருமானுடைய சந்நிதியில் இருந்து உள்ளம் ஒன்றுபட்டு கண்களிலே நீர் வார ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு பாடுவாராம் தமிழில் சேரமான் பெருமாள். அது சேர்க்கலார் சொல்கிறார். திருவிழப்பணத்துக்கு வெளியில் இருக்கிற செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன், சேர்த்து பார்த்துருவோம். அவங்களுக்கு அப்போ நீங்கள் அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னபொழுது திருத்தொண்டிற்கு இடையூறு அரசாட்சி, ஆகவே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு மறுத்தார். உங்களை தவிர யாரும் இல்லையே நாட்டை ஆள்வதற்கு, ஒருவன் தன்னுடைய கடமையை மறுக்கலாமா? இது வந்து ஒப்புரவு இல்லையா, பொது நலன் இல்லையா? உங்களுக்கு ஒரு நலன், உங்களுக்கு ஒரு சம்பளம் வருதுன்னா வேண்டாங்களா, ஊருக்கு ஒரு தொண்டு செய்யணுங்கும்போது வேண்டான்னு சொல்ல முடியுது என்று அவர்கள் விண்ணப்பித்த பிறகு இந்த அரசாட்சியை இறைவனுக்கு செய்கின்ற தொண்டிற்கு இடையூறு இல்லாமல் செய்ய முடியுமா என்பதை பெருமானுடைய திருவுள்ளத்தை இடையறிந்து கேட்கின்றேன் என்று சொல்லி பெருமான் போய் விண்ணப்பித்தார். பெருமான் சொன்னார், நீ அரசனாக அரசாட்சி ஏற்றுக்கொள், என்னை அன்றாடம் பூசித்து வா, என்னுடைய பூசைக்கு உன்னுடைய அரசாட்சி இடையூறு இல்லாமல் உனக்கு தண்டாத விரலும் தாவாத குடையும் தருகின்றோம். என்னென்னா யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் நீ கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட செல்வம் இருக்கும், உங்ககிட்ட பெரிய வீரமும் வீரச்செருக்கும் இருக்கும், உன்னிடம் போரிட்டு யாராலும் வெற்றி பெற முடியாது. அதனால்தான் வான வரம்பர்கள்னு சேரர்களுக்கு பேர். சேர நாட்டை இன்றுவரை யாரும் அடிமைப்படுத்தினதில்லை, அது மலைநாடு, அங்கே போய் சண்டை போட்டு வெளில வர முடியாது என்று பார்க்கணும். சேரர்களுக்கு அந்த சிறப்பு உண்டு. அப்போ வீரமும் கொடையும் உனக்கு இருக்கும் என்று சொல்லி பெருமான் அவருக்கு பெருஞ்செல்வத்தையும் அந்த சேரமானுக்கென்றே கையிலே இருக்கின்ற தன்னுடைய பூதகணங்களை ஒரு படையாகவும் செய்து கொடுத்தார். அதை கொண்டு அதுக்கூட இன்னொரு வரம் கொடுக்குறார், உன்னுடைய நாட்டிலே உயர்தினை அக்னியாக இருக்கின்ற எல்லா உயிரினங்களும், உயர்தினா நம்ம மனுஷா, அக்னினா விலங்குகள், மாடு, ஆடு, பூனை, கழுத, குரங்கு எல்லாம். யாருக்கும் ஒரு சிரமம் இருக்குன்னா அவர்கள் முறையிட்டால் உனக்கு அந்த சிரமப்பட்டு ராஜாட்ட சொல்லணும்னு நினைச்சாலே உன் மனசுல தெரிஞ்சிடும், அவருடைய துன்பத்தை நீ போக்கலாம். இப்போ நாயை கல்லால் அடிச்சுட்டான், அது வலிச்சு அழுதுன்னா ராஜாக்கு தெரிஞ்சிடும், அது போய் சொல்ல வேண்டாம் இவன் என்னை கல்லால் அடிச்சான்னு சொல்ல வேண்டாம், ராஜாக்கு தெரிஞ்சிடும். உடனே காவலாளி அவனை கையை பிடிச்சி கட்டின்னு வந்துடுவா. நாயை பார்த்து கேட்பார், இவனை விட்டுருலாமா, மன்னிச்சு விட்டுருலாமான்னு கேட்பார். நாய் சொல்லும், விட்டுடுங்கோமோ, அதான் அவனுக்கு புத்தி வரும். அது போல இருக்கிறதுனால அவர் ஊரில் போலீஸ்காரனுக்கே வேலை இல்லை. என்ன, எங்கே குற்றம் நிகழ்ந்தாலும் யார் முறையிட்டாலும் அவருக்கு தெரியும். எல்லாமே அரசனை மறைத்து ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுனால மக்கள்லாம் நெறிப்படி வாழ்ந்தார்கள். அந்த சேரமான் அடியாருக்கு அடியனாக இருக்கிறான். அவருடைய பெருமையை பார்க்கும்போது அவன் முடிசூட்டி கொள்கின்றான். முடிசூட்டி கொண்டு நகரவலம் வருகின்றான் யானை மீது. அப்படி வரும்போது எய்த்தா மாதிரி ஒருத்த வந்துட்டு இருக்கான், ஒரு மன்னர் வந்துட்டு இருக்கான். அவர் என்ன பண்ணுறார், மலையில் சில பகுதிகளில் உவர் மண் கிடைக்கும், வெளுக்கிற மண், அந்த மண்ணை மூட்டையாக கட்டி, மண்ணான் இல்லையா அவருக்கு தேவைப்படும், மூட்டையாக கட்டி தலையில் வச்சுட்டு வரார். மலையாள தேசத்தில் அடிக்கடி மழை பெய்யும், மழை பெஞ்ச உடனே வெயில் அடிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சு அந்த மூட்டையில் இருக்கிற மண் கொஞ்சம் கரைஞ்சி இவன் உடம்பு முழுக்க ஒட்டிண்டு, அது அப்புறம் வெயில் அடித்து காத்தடிச்சு உடம்பு முழுக்க விபூதிட்டதை போல் அடுத்த வெள்ள வெளியேறுன்னு முழு நீரும் பூசிய முனிவர் போல இருக்கிறார். அதை பார்த்த உடனே ராஜா யானையிலேருந்து கீழே குதிக்கிறார். குதித்து ஏற்ற மாதிரி ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்குறார். உடனே அந்த வண்ணான் பயந்து போயிட்டான். நான் சாதாரண வண்ணான், என்னை போய் வந்து ஒரு பக்தர் நினச்சி நீங்கள் வந்து வணங்கலாமா என்று, இந்த அபராதம் எனக்கெல்லாம் வந்துடும் அப்படின்னு அவன் சொல்லி பயப்படுறான். பயப்பட வேண்டாம், நீ அடிவண்ணான்னு சொன்னால் நான் அடிச்சேரன், நீ சாதாரண வண்ணன்னா சாதாரண சேரன், அவ்வளோதானே. நீ வந்து சிவபக்தருடைய வேஷத்தை எனக்கு நினைவூட்டினாய், வேஷத்தை வணங்குவதுதான் எனக்கு கடமை. நீ சிவபக்தனா நான் சோதனை பண்ணி பார்க்க வேண்டியதில்லை, அந்த வேஷத்தையே வணங்குவது எனக்கு கடமை. இப்போ கோயிலில் ஒரு பூ இருக்குது, நமக்கு நிர்மால்யம்னு தோணுதுன்னா அதை எடுத்து ஒத்திண்டு அந்த குப்பை தொட்டியில் போடணும் ஜாகிரதையாக, யார் கல்லையும் படாமல். அப்படி எடுத்து நம்ம கையில் ஒத்திக்கிறோம், பக்கத்தில் ஒருத்த வந்து கிண்டல் பண்ணுறான், ஏய் இது அவ முன்னாடி போறாளே அந்த பொண்ணு தலையிலேருந்து விழுந்துதுரா, அதை போய் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறேன். அதனால தப்பு இல்லை, நிர்மால்யம்ங்கிற எண்ணத்தினால ஒத்திக்கொண்டேன். நிர்மால்யம்ங்கிற எண்ணம் வந்தப்பறம் ஒத்திக்காமல் இருக்கக்கூடாதே இல்லையா? அப்போ வேடத்தை வணங்க வேண்டும். முழுநீரு பூசிய முனிவன்கிற எண்ணம் வந்ததுனால வணங்கினார், ஆகவே வருந்தாது ஏகம் என்று சொன்னார். அந்த அளவுக்கு சிறந்த பக்திமானவர் சேரமான். அவர்கிட்ட தான் இவர் வந்து லெட்டர் கொடுக்குறார். என்ன லெட்டர் கொடுக்குறார், சுவாமி மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம். சுவாமியே தன் கைப்பட எழுதின பாடல். ஃப்ரம் அட்ரஸ்ஸு டூ அட்ரஸ்ஸு சப்ஜெக்ட் விடுனர் பெருனர் பொருள், இது மூணு இருக்கு. விடுனர் நாலு அடிகள், பெருனர் நாலு அடிகள், பொருள் நாலு அடிகள். அழகாக எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தை எழுதுகின்ற நான் யார் தெரியுமா? மதிமலி புரிசை மாடக்கூடல் பதி. பெரிய மாடி வீடுகள் இருக்கும் மதுரையில், சந்திரன் வந்து தங்குற மாதிரி, திங்கள் வந்து தங்குகின்ற அளவுக்கு உயரமான மாடி வீடுகள் கொண்டிருக்கின்ற மதுரை மாநகரம். அந்த மதுரை மாநகரத்திலே வெள்ளவெளேர்னு இருக்கிற சிறுகளோடு கூடிய அன்னங்கள், பறந்து வந்து பயில்கின்ற சோலைகளோடு கூடியது ஆலவாய் என்ற அந்த திருக்கோயில். அங்கு இருக்கின்ற பெருமான் யாம் திரு ஆலவாய் சொக்க பெருமான் எழுதுகின்றேன். ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் உனக்கு இந்த கடிதத்தை வரைகின்றேன். பருவ கொண்மூ படியின பாவலர்க்கு உரிமையின் உரிமையின் வழங்கி ஒளிதிகள் குருமா மதிபரே குலவிய குடைக்கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க. சேரலன் வந்து சொல்றார், பெருனர் யார், கார்காலத்து மேகம் எவ்வாறு இடையராது பொழிந்து கொண்டே இருக்குமோ, மழை பெஞ்சுட்டே இருக்கும், மழை இல்லை அதனால கொடை இல்லாமல் வெளியில் போகிறேன்னு ஐப்பசி மாதம் யாரும் போக முடியாது, பத்து அடி நடந்தவுடனே மழை வந்துடும், அதனால் சூரியன் தெரிஞ்சால் கூட கொடையை பிடிச்சுன்னு தான் போனோம், அரை மணி நேரத்தில் மழை வந்துடும், பருவத்தில் வருகின்ற மழை பெஞ்சுட்டே இருக்கும். அதை போல் சேரமான கொடுத்துட்டே இருப்பார். நாமெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் கொடுப்போம், பர்த்டேனா ஒரு ட்ரீட் கொடுப்போம், வெட்டிங் டேனா ஒரு பார்ட்டி வைப்போம், என்றைக்கோ ஒரு நாள் கோயிலுக்கு போவோம், என்றைக்கோ ஒரு நாள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவோம், நீங்களாம் இல்லை, பொதுவாக சொல்கிறேன், என்றைக்குமே டெய்லியே பண்ணிருக்கவளுக்கு கார்காலத்து மேகம் போல எப்போதுமே கொடுத்துட்டு இருப்பார். அதை போல வரையாத வழங்குவர். கார்காலத்து மேகம் அளந்து கொட்டாது, அதுபோல வரவாளுக்கு அவ 10 ரூபாய் இவர் கொடுப்பார் நினைச்சுட்டு வந்தா 100 ரூபாய் கொடுத்துருவார். அப்படி கொடுக்கக்கூடியவர் பருவ கொண்மு படியன உரிமையின் உரிமையின் உதவி அப்படின்னார். என்ன உரிமைன்னு கேட்டா, சேரமான் கொடுத்து கொடுத்து அவருக்கு ஒரு உரிமை இருக்கு. அவர்கிட்ட வாங்கினவர் இன்னைக்கு சொல்றார், இன்னைக்கு நான் 500 இருந்து வாங்கிக்கிறேன், நீங்கள் தர வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி நீ சொல்லலை? டெய்லி நான் தானே கொடுத்துருக்கேன், எங்கிட்ட தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அது கொடுப்பவனுடைய உரிமை. டெய்லி அவர்கிட்ட ஒருத்தர் வாங்கிட்டு இருக்கிறார். சேரமான சொன்னார் நாளைக்கு வாயேன்னு சொன்னார்ன்னு வச்சுப்போம், அவர் சொல்லுவார் அது எப்படி நீங்கள் சொல்லலாம், இன்னி வரையும் நீங்கள் அதேமாதிரி சொன்னதில்லை, நான் வந்தபோதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா இல்லையா, இப்போ கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அது வாங்குவருடைய உரிமை. இப்படி சேரமான் இரண்டு விதமான உரிமையினாலும் கொடுத்து கொண்டே இருப்பார். அவன் வாங்கி வாங்கி அவனுக்கு ஒரு உரிமை இருக்கு, அவன் மறுக்க முடியாது. கொடுத்து கொடுத்து இவருக்கு ஒரு உரிமை இருக்கு, அவன் மாட்டேன்னு சொல்ல முடியாது, வாங்கிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. உரிமையின் உதவி ஒளித்திகள் குருமா மதிபுரை குலவிய குடை கீழ் செருமா உகைக்கும் சேரலன். வெளவெளேர்னு இருக்கிற அந்த வெண்கொற்ற குடை அதன் கீழ் அமர்ந்தபடி உயரமான ஒரு குதிரை மீது ஏறி வருகின்ற சேரலன் காண்க சொன்னாரு, உங்ககிட்ட நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன், அந்த ஆள் வந்து உன்னை பார்க்க வரான், அவ்வளவுதான், உன்னை கேட்க வரல, அந்த ஆள் உன்னை பார்க்க வரான், ஆனால் பார்க்கத்தானே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீனும் அவனை பார்த்துட்டு போயிட்டுவான்னு சொல்லக்கூடாது. நீ அவனுக்கு என்ன பண்ணணும், நிறையா கொடுத்து அனுப்பணும், அவன் உன்னை கேட்க மாட்டான், நீ அவனுக்கு நிறையா கொடுத்து அனுப்பணும். எவ்வளோ கொடுத்து அனுப்பணும்னா சேரமான் கொடுத்தான் அப்படின்னு நாலு பேர் சொல்கிற மாதிரி கொடுக்கணும்ப்பா, யாரோ கொடுத்தானுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உலகத்தில் சேரமான போல யாராலையும் கொடுக்க முடியாது. ஆகவே இவர் வந்து மூட்டை மூட்டையாக கொடுங்கோளூர்லேருந்து குதிரை மேலேயும் யானை மேலேயும் செல்வத்தை ஏற்றி கொண்டு வந்து மதுரைக்கு வரத பார்த்தா இவ்வளவு வருஷ வரிசையாக பெரிய கியூவாக வந்துட்டே இருக்கு, எத்தனை 100 யானை வருது, 1000 குதிரை வருது, எல்லாத்துலேயும் தங்க மூட்டை இருக்குது. இதை பார்த்தா சேரமான்ட்டேருந்து வாங்கிட்டு வரார் அப்படின்னு நாலு பேர் சொல்லணும். ஏன்னா அப்படி கொடுக்கக்கூடியவன் நீ ஒருவன் தான், நாம் உமக்கு கொடுத்த பொருளுக்கு ஏற்ப நீ அவனுக்கு கொடுக்கணும் என்று சொல்கிறார். பண்பால் யாழ்பையில் பான பத்திரன், முதல்ல வர்றவன் யாருன்னு சொல்லணும். இவன் தன்னுடைய குலத்தொழில் யாழ் பயில்கின்ற பத்திரன், இவனுடைய பெயர் பத்திரன், இவனுடைய குலத்தொழில் யாழ் பயில்வது. ஆனால் யாழ் பயில்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அத்தனை பேரும் இவனுக்கு இணையானவர்களா? தன் போல் என்பால் அன்பன், இவனுடைய அன்பன் எனக்கு நெருங்கியவன். உலகத்தில் எத்தனையோ பேர் வீணை வாசிக்கலாம், எல்லாரும் எனக்கு நெருங்கினவர்கள் இல்லை. இவன் எவ்வளவு நெருங்கினவன் சொன்னால், நீ எப்படி நெருங்கியிருக்கின்றாயோ அந்த அளவுக்கு நெருங்கியவன். அப்போ நீ எனக்கு ஒரு கண் என்றால் இவனுக்கு எனக்கு இன்னொரு கண். ஒருவர் தன்னுடைய இரண்டு கண்களிலே வேற்றுமை பார்ப்பதில்லை, அதுபோல் உனக்கும் அவனுக்கும் நான் வேற்றுமை பார்க்கல. தன் போல் என்பால் அன்பன், தன் பால் காண்பது கருதி போந்தனன். அவன் வந்து அழுக்கு கந்தை ஆடையோட வரலாம், நீ பெரிய பட்டு பீதாம்பரத்தோட ரத்தன கிரீடத்தோட இருக்கலாம், ஆனால் அவன் உன்னிடம் இறப்பதற்கு வரவில்லை, ஏற்பது இகழ்ச்சி என்றிருந்தாலும் கொடுப்பதுதான் சிறப்பு. ஆகவே அவன் வாய் திறந்து கேட்பதற்கு வாய்ப்பில்லாமல் நீ கொடுக்க வேண்டும். கேட்டோம் என்ற குற்றம் அவனுக்கு நிகழாத வண்ணம் கொடுத்தோம் என்ற சிறப்பு மட்டும் உனக்கு பெற வேண்டும். தன் காண்பது கருதி பொந்தனன் மான்பொருள் கொடுத்து வர விடுப்பதுவே. அவன் ரொம்ப நல்லா பாடுவான், ரொம்ப நல்லா வீணை வாசிப்பான், அதுக்காக ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு போங்கன்னு அவனை வற்புறுத்தாத. அவனுக்கு பணத்தை கொடுத்து உடனே இங்கே அனுப்பிச்சுடணும். அவன் இல்லாமல் எனக்கு தூக்கம் வராது, அவன் தான் டெய்லி அர்த்தஜாமம் அப்படி பண்ணுறான் என்று பெருமான் எழுதினார். ஒரு கடிதாசை இவ்வளோ சின்னதாக இவ்வளோ விஷயங்களை மனதில் ஆணி அடித்தார் போல நம்மளால் பாட முடியுமா? மான்பொருள் கொடுத்து வர விடுப்பது என்ற அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு இவர் போகிறார். திருவஞ்சைக்களத்தில் தங்குகின்றார், பெருமானை வழிபடுகின்றார். இறைவன் கனவிலே சென்று சேரமானுக்கு இவ்வாறு திருமுகம் தாங்கி பானபத்திரர் வருகின்றார் என்று உணர்த்தினார். உடனே சேரமான் உடம்பு புல்லரித்தது, கண்ணீர் பெருக்கினான், ஆனந்த மயிர்க்குச்செறிந்தான். பெருமானை வழிபட்டு நேரே ஓடி வருகின்றான். திருவஞ்சைக்களத்திலே வந்து தங்கியிருக்கின்ற பானபத்திரரே யானை மீது ஏற்றி தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்துச் செல்கின்றான். அவருடைய திருவடிகளை விளக்குகின்றான், அவருடைய திருக்கரங்களுக்கு தண்ணீர் தருகின்றான். ஆரோக்கியம்னு பேர் கை அலம்பி விடுறது. அப்புறம் பருவதற்கு நீரளித்தல் ஆச்சமனியம். பிறகு அவருக்கு வந்து வஸ்திரம் அணிவித்து அவருக்கு வந்து மலரிட்டு அவருடைய திருவடிகளை வணங்கி அவருக்கு சந்தன முதலிய உபச்சாரங்கள் செய்து அவருக்கு திருவமுது ஊட்டி அப்புறம் அன்று வரையிலும் தன்னுடைய கருவூரத்தில் இருக்கின்ற அத்துணை செல்வங்களையும் மூட்டை மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டான் சேரமான். அத்தனையும் அவருக்கு முன்னாடி விரித்து காட்டுறான். இந்த மூட்டை முழுக்க மாணிக்கம், இந்த மூட்டை முழுக்க மரகதம், இது முழுக்க நீளம், இதெல்லாம் வைரம், இது வைடூரியம், இது முழுக்க காஷ்மீர் ஷால், அப்புறம் உண்ணத்தகுந்த பொருள்கள்லாம் அரேபியன் டேட்ஸு, இதெல்லாம் சீட்லெஸ் டேட்ஸ், இது உயர்ந்த தேன், காஷ்மீரத்து தேன் அப்படின்னு எல்லாத்தையும் காமிச்சு, இதெல்லாம் வந்து பாண்டி நாட்டு முத்துக்கள் தான், ஆனால் எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு எங்கள் ஊரில் தான் இருக்குது, உங்கள் ஊரில் சாதாரணமாக தான் கிடைக்கும், நம்ம ஊரில் விளையிற முத்தே எக்ஸ்போர்ட்டாக இங்கே வந்திருக்கு. எல்லாத்தையும் காட்டிட்டு அப்புறம் உயிருள்ள தனங்கள், குதிரைகள், மாடுகள், யானைகள், அப்புறம் வாகனங்கள், இதெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும், இந்த அரசாட்சியும் எடுத்துக்கொள்ளணும் என்று சேரமான் சொன்னானா. உடனே பத்திர சொன்னார், எல்லாத்தையும் பார்த்தார். அப்பா எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லாம் நைவேத்தியம் ஆகிடுது, அதாவது நம்ம வீட்டுக்கு அடியார்கள் வரும்போது மாகேஸ்வர பூஜை எப்படி பண்ணணும்னு ஒரு விதி இருக்குது. சமைச்சா அத்தனையும் அவர்கள் பார்க்கும் வண்ணம் முதல்ல செய்யணும். அதுக்கு தான் பாவாடை மீது வந்து அதை ஏற்றி கட்டுதுன்னு பேர். ஒத்தனால அவ்வளோ சாப்பாடு சாப்பிட முடியாது, ஆனால் அந்த அடியார்களை அத்தனையும் பார்த்துருள்ள வேண்டும். அவள் வேண்டியதான் சாப்பிடுவாள். ஆனால் சமைச்சதை முழுக்க ஒரு டேபிளில் வெண் துகில் விரித்து அது மேலே கொட்டியோ அல்லது பாத்திரத்தில் கொட்டாமலோ திறந்து வைத்து அவருடைய வீக்ஷண்யம் பண்ணணும். அதான் மாகேஸ்வர பூஜை விதி. பகலாக இருந்தாலும் விளக்கேற்றி வைக்கணும், பகல் விளக்குன்னு. அதை பார்த்தோன்னே அவள் அப்புறம் அவள் உட்காரும்பொழுது அவள் திருவிடிகளை விளக்கி விட்டு பரிகலம் கொடுத்து பரிகலம் திருத்தி அதில் வந்து அவளுக்கு பரமாறணும். பரிகலத்துக்கும் ஆசனம் உண்டு. அதாவது டேபிள் சாப்பாடுனா இந்த உயரத்தில் டேபிள் சாப்பாடு கிடையாது. அவள் அமர்ந்திருப்பா பூமியில், அங்கே வந்து ஒரு ஆசனம் கொடுத்துருக்கு. இலைக்கும் ஒரு ஆசனம் உண்டு, ஒரு மரத்தால் ஆகிய ஆசனம். அது உண்ண தகுந்த உயரத்தில் இருக்கும், பரிகல ஆசனம்னு பெறுது. அப்படி தான் தரையில் இலையை போட்டு சாப்பாடு போடுறது இல்லை விதி. அப்படி வந்து பண்ணியிருக்கா பழங்காலத்தில், பகல் விளக்கு ஏற்றி வைத்து பண்ணியிருக்கா. அதுபோல் இவருக்கு எல்லா செல்வத்தையும் நிவேதனம் பண்ணிட்டார் அவர். அவர் சொன்னார், இங்கே பாரு, நீ உன்னால் கொடுக்க முடிஞ்சதை கொடுத்த, என்னால் எடுக்க முடிஞ்சதை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் கடவுள் உனக்கு கொடுத்த அரசாட்சியை நீ இன்னொருத்தருக்கு தரக்கூடாது, அது உனக்கு தான் வச்சுக்கணும். நீ அதை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை சிவனே ஆழ்வாயாக. உன்னை போல ஒரு சிறந்த பக்தனை எனக்கு இறைவன் சேர்த்து விட்டாரே, நட்பு ஏற்படுத்தி விட்டாரே, அதுக்கு சுக்கராத பெருமானுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னால் முடிந்த செல்வத்தை எல்லாம் நிறைய எடுத்துக்கிறாரு. ஏன்னா நிறையா எடுத்துக்கலன்னா அவன் வருத்தப்படுவான். நிறையா செல்வத்தை முகந்து செல்லவில்லை என்றால் சேரன் வருத்தப்படுவான். சேரனுக்கு என்ன, இவரை அனுப்பிச்சுட்டு கொடுங்கூலூர் வெளியில் வந்து போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பானபத்திரர் பிரிந்து இருப்பதற்கு அவருக்கு மனசு இல்லை. வந்துட்டு இருந்த பானபத்திரர் தான் என்ன சொல்கிறார், சேரமான பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்க என்று அவ்வளவு சிறந்த அடியவன் சேரமான் என்று பார்க்கின்றோம். அவருடைய பெருமையெல்லாம் பெரிய புராணத்தில் நம்ம பறக்க காண்கின்றோம். இந்த திருமுகம் இவ்வாறு பெருமான் கொடுத்துள்ளினார். அதன் மூலம் தன்னுடைய பத்ரனை மிகுந்த செல்வந்தனாக அவர் செய்தார்.
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
3: ஓம் நமசிவாய்.

துணாச்சல பாரதியார் என்று சொல்லக்கூடியவர் ஒரு சின்ன கதையை இங்கே கொண்டு வந்துட்டார். எப்படிலாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சண்டையே முட்டி விட்டுறான் முருகப்பெருமான். யாருகிட்ட? ரெண்டு அந்த சிவனுடைய இரு பத்தினிகளுக்கு நடுவில் சண்டையே முட்டி விட்டான். என்ன பண்றாங்க இங்கே கைலாசத்தில் முருகப்பெருமான்? எப்படி இருக்கு நீங்க நம்ம அப்படியே மனக்கண்ணால் யோசித்து பாருங்க. ஆறு முகம், 12 கை, ஒரு வயது குழந்தையாக இருக்கிறான். சக்கச்சவேல் என்ற மேனியோடு இருக்கிறான். பரமேஸ்வரனும் சக்கச்சவேல் அப்படி மேனியோட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். கட்டியாளு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அங்கே விளவிளேர் என்று இருக்கக்கூடிய

மாமியார் மாமனார் அவங்க இவங்க எல்லாரும் வரும் பொழுது எல்லாரும் என்கிட்ட தான் குழந்தை அப்பா அம்மா விட்டுருவாங்க, அப்பா அம்மாவும் குழந்தையே வரவிட மாட்டாங்க. நீ என்கிட்ட வா என்கிட்ட வா, நான் குழந்தை அப்பா அம்மாட்ட போகுமா? வேற யார்கிட்ட வரும்? இந்த பாட்டி தாத்தா நாத்தனார்மா அவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு பண்றா அலிச்சாட்டியம் இருக்கு. அடேயப்பா பெரிய அங்கே பெரிய பிரச்சனைகளுக்கு இது ஒரு காரணமா இருக்கும். இங்க என்ன பிரச்சனை என்ன? அங்கமிசை வருகன மலை மாதம் அலை மாதம் அன்புடன் அழைக்க அப்படியே ஒரு கதை கொண்டு வர. ஒரு பக்கம் அம்பிகை என்ன பண்ற, கருத்த உருவத்தோடு இருக்கக்கூடிய அம்பிகை, இது சிவப்பு என்ன அம்பாள் சிவப்பா இருந்தா அதுக்கு என்னன்ட்டு நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். கருத்த உருவத்தோடு இருக்கக்கூடிய அம்பிகை அப்படி அங்கிருந்து ஒரு பக்கத்துல இருந்து பரமேஸ்வரனுக்கு, ஒரு பக்கம் பார்வதி ஒரு பக்கம் கங்கா தேவி, இப்ப கூப்பிடறானா முருகா என்டவாடா அப்படின்னு கூப்பிடுறா. அங்கிருந்து கங்கா தேவி, முருகா நீ என்டவாடா அப்படின்ற, ஏய் நான் தானே உங்க அம்மா, நான் தானே உன்னை சேர்த்தேன், ஆறு முகத்தோடு இருக்கக்கூடியது பண்ணது நான் தானே, நீ ஏன்டவா அப்படின்றா. இங்க கங்கா நதி சொல்லுகிற, முதல்ல பிறந்ததே நீ ஏன்டத்தானடா, நான் தானடா உன்னை சரவண பொய்கையிலே கொண்டு போய் சேர்த்தேன், தீப்பொறியா வந்த பொழுது நான் தானடா கொண்டு போய் சேர்த்தேன், நீ ஏன்டவா. இப்ப ஒவ்வொருத்தரும் இந்த பாரு, நான் யார் தெரியுமா? ஹிமவான் மகள், எங்க அப்பா பெரிய ராஜா, நான் இது கொடுப்பேன் அது கொடுப்பேன், எங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணுவார், எங்க அம்மா மேனை என்ன தெரியுமா பண்ணுவா. இவ சொல்றா, டேய் நான் அதுக்கு மேல இருந்து வந்தவன், நானும் அவங்க அக்கா தான், அவளுக்கு அக்கா எனக்கும் அவர் அப்பா அம்மா தான், நான் அதே தான் நானும் தருவேன், நீ ஏன்டவா அப்படின்ற. இந்த பார், நீ என்னிடத்துல வந்தா நான் என்ன கொடுப்பேன், இவர் நீ என்னிடத்துல வந்தா. இங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அழைக்கிறார்களாம். பரமேஸ்வரன் பார்த்தார், இது எதுக்கு பிரச்சனை, நம்ம கூப்பிட்டா ரெண்டு பேரும் நம்ம மேலே பாய்வாங்க. இந்த வீட்டுல ரொம்ப புத்திசாலியான கணவங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாமியாரும் மருமகளும் ஏதாவது பேசும்போது நடுவில் புகுந்தாங்கன்னா இவர் தலையை உருட்டிடுவாங்க. புருஷங்காரன் தலையை மனைவியும் சரி பிள்ளை தலையை அம்மாவும் சரி உருட்டிடுவாங்க. முதல்ல பேசாத இருந்துடணும், அதுதான் சாணக்கியத்தனம். ரொம்ப பிரச்சனை, இதெல்லாம் வீட்டு அனுபவமானு கேட்காதீங்க, எல்லா இடத்துலையும் தான் நம்ம பார்க்குறோமே. அது என்னாகும்னா, இவங்க ஒரு பக்கம் பேசுவாங்க, ஒரு இன்னொரு பக்கம் மனைவி பேசுவா, அம்மா மனைவி ரெண்டு பக்கத்துலையும் மாட்டிக்கணும். இங்கே என்னடா, நான் ரெண்டு மனைவி பக்கத்தில் இவர் நடுவில் மாட்டின்ட்டார், இவர் ஏதாவது முருகா நீ வேண்டாம், நாங்க ரெண்டு பேரும் தான் கூப்பிட்டு இருக்கல, நீங்க என்ன கூப்பிடுறதுன்னா பார்த்த, இவர் பேசாத இருக்கிறாராம். இவர் வந்து இவங்க கூப்பிட்டா நம்ம பிரச்சனை, நமக்கு பிரச்சனை வரும், நம்ம கூப்பிடாம கண்ணாலேயே கூப்பிடுறார். சிவபெருமான் ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு இருந்தா சரி, இவர் மூணு கண்ணாலையும் கூப்பிடுறார். என்ன பண்றார், அழையாது ஆர்வமோடு நோக்கு பூ இருக்கும் ஐயன், என்ன செய்கின்றார்களாம், ஆர்வத்தோடு நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஐயன் சிவபெருமான் கரத்தன்மி அவன் பக்கத்துல போயிட்டார் இப்ப கடைசியில். ஏன்னா ரெண்டு பேரும் கூப்பிட்டா இதுக்கு பிரச்சனை, ரெண்டு பேரும் நாமா நீவா நீவான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத விட கூப்பிடாம பார்த்துட்டு இருக்கிறாராம். சிவன் பக்கத்துல போய் கரத்து அண்ணி இளநை இளநகை செய் நின்னை அப்படியே சிரித்து கொண்டிருக்கிறான் முருகப்பெருமான். அப்ப என்ன பண்ணணும்னா, எங்கை மேல் வந்து மடிமேற்குலவம் அறிவுள்ள எந்தல் இவ் அன்னைமார்கள் இருவரில் நினக்கு ஆசை யார் மீது கூறுகன. இவர் சும்மா இல்லை, இவர் அடுத்த பிரச்சனை, இவர் ஏதாவது சும்மா இருந்தா தானே, இவர் அப்படியே அப்பப்போ ஏதாவது திருவிளையாடல் பண்ணுவார் இல்லையா, இப்ப அந்த திருவிளையாடல் இவர் சொல்றாராம். இந்த என் பையன் மடிமேல உட்கார்ந்துருக்கிற முருகப்பெருமானே, இந்த ரெண்டு அம்மாக்கள்ல உனக்கு யார் ரொம்ப, யார் மேல ரொம்ப ஆசை, இருவரில் நினக்கு ஆசை யார் மீது கூறுகன எம்பிரான் யான் சொல்வதன் சங்கையில்லாது அரண் மாதாவின் மேல் என முருகப்பெருமான் விளையாடுறார். என்ன அவர் வந்து பார்க்கிறோம், இந்த தமிழ்ல இந்த தமிழ் மரபுல ஒன்று உண்டு, இவன்தான் தமிழுக்கு நாயகன், இவன் மகா பண்டிதன் ஞான பண்டிதன் என்று முருகப்பெருமானை சொல்லுவார்கள். அதுக்கு கதைகளெல்லாம் தமிழ்ல தான் உண்டு. தேவலோகத்துல இருந்த பொழுது இது பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம், இங்கேயே பார்த்துடலாமே. அங்க என்ன பண்ணாரா, யாருக்கு தாம்பூலம், அதாவது பண்டி வித்வத் தாம்பூலம் யாருக்கு கொடுக்கிறது அப்படின்ட்டு தேவசபையில ஒரு கேள்வி வந்துதான். தாம்பூலம் வைத்திருக்கிறார்கள், மண்ணில் முருகப்பெருமான் கூப்பிட்டாரா, அந்த தாம்பூலத்தை எடுத்து நானே வித்வான் நானே பண்டிதன் என்று எடுத்துக்கொண்டாராம். வேற யாரும் பேசல, என்ன கேட்டா இவர் தான் வித்வான் இவர் தான் பண்டிதன், எல்லாம் அறிந்தவனாக இருக்கின்ற காரணத்தினாலே சரஸ்வதிக்கும் உபதேசம் செய்தான், ஔவைக்கு உபதேசம் செய்தான், அகஸ்தியருக்கு உபதேசம் செய்தான், இதுக்கு மேல அப்பாவுக்கே உபதேசம் செய்தான். இவ்வளவு தெரிந்தவன் ஞான பண்டிதாக இருக்கிறது இவங்களை சமாளிக்க தெரியாதா? அவன் சொன்னா சங்கை இல்லாத சந்தேகமே இல்லை. யாருக்கு மேல தெரியும், அரண் மாதாவின் மேல் ஒரு வார்த்தை போட்டான். இங்கேதான் விளையாடுகிறார் சோனாசல பாரதியார், அரண் மாதாவின் மேல் என
இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்களாம், தாய்மாரும் யான் யானன சமர் செய்ய.

0: ரெண்டு அம்மா அவன் என்னத்தான் சொன்னான் என்னத்தான் சொன்னான்னு அடிச்சுக்கிட்டாங்களாம். சமர் செய்யணும், சண்டையே போட்டுக்கிட்டாங்கன்னா இந்த இடத்துல. நல்ல வேளை என்ன சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லலை. சமர் செய்ய இரு அருகன் பன்னீராயிரம் என தலைவரை கண்டு கழிகூற, கங்கை மகன், அம்பிகை மகன், பரமன் மகன், எங்கள் கந்தநாயகன் வருக வேண்ண. ஏன் சண்டை போட்டுக்கிட்டாங்க? இவர் கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இவர் சமாளிச்சுட்டார். இங்கே பாரதியார் யார் சோனாஜல பாரதியார் சமாளிச்சுட்டார். அரண்மாதாவின் மேல் என உனக்கு ஆசை யார் மேலடா அப்படின்னு சொன்னா, அரண்மாதாவில் மேல் சொன்னானா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அரண்கிற வார்த்தைக்கு தமிழ்ல இங்க போடும் பொழுது ரெண்டு விதமான பொருள் உண்டு. எல்லாருக்கும் தெரியும் அரண்னா தர்மம்னு அர்த்தம். அம்பாளுக்கு பேர் தர்ம சம்பர்தினி, அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு பேரு. இந்த தர்ம சம்பர்தினியாக இருக்கிற காரணத்தினாலே பார்வதியை சொன்னானா அரண்மாதாவின் மேல் அப்படின்னு சொன்ன காலத்தினால பார்வதியை சொன்னானா? பார்வதி சொல்ற நான் தான் தர்ம சம்பர்தினி, என்னத்தான் சொன்னான்னு கங்கை சொன்னாலாம் கிடையாது. அரண்மாதான்னா அரல்னு சொன்னா தமிழ்ல இன்னொரு பொருள் நீர்னு பொருள். கங்கா மாதா யாரு? நீருக்கெல்லாம் மாதாவாக, அதாவது தண்ணீருக்கெல்லாம் மாதாவாக இருக்கக்கூடியது யாருன்னா நான் தான். என்னத்தான் எல்லாரும் கங்கா மாதான்னு சொல்லுகிறார்கள், அதனால முருகப்பெருமான் என் மேலதான் ஆசை ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னான். நான் இல்ல இல்ல என் மேலதான் சொன்னான், இல்ல என் மேலதான் சொன்னான். இதுல இன்னொன்னு நம்ம பார்க்கலாம், அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்கட்டும். இந்த அரனுக்கும் அரலுக்கும் சொல்லும் பொழுது தண்ணி மாதிரி தான் தர்மம் ஓடி போயிடுச்சு போல இருக்கு. தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர்ந்து பாடுவார். இப்போ தர்மம்ங்கிறது தண்ணி மாதிரி இருந்தா ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது போல இருக்கு. நம்ம அதான் எவாப்பரேட் ஆவியாக பண்ணிட்டோம், தர்மம் எங்க இருக்குன்னு தேடி பாக்குற மாதிரி பண்ணிட்டோம். அது இருக்கட்டும். இந்த ரெண்டு பேரும் சமர் செய்ய இவர் அங்கே அழகா வார்த்தை போட்டார். இந்த இரண்டு கண்களினாலே ஆனந்தமா பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறான். கழி கூற யாரு? கங்கை மகன், அம்பிகை மகன், பரமன் மகன், எங்கள் கந்த நாயகன் வருகவே. ரொம்ப அழகான வார்த்தை போட்டார். கந்தமலர் நந்தவன சுந்தர மிகுந்தமன கம்பை கம்பை வாழ் குகன் வருகவே என்று சொல்லி இந்த முருகப்பெருமான நீ வாடான்னு சொல்லி ரெண்டு பேரிடத்திலையும் அந்த சமாதானப்படுத்துகிறாராம். அதே குமரகுருபர ரொம்ப அழகா இதை பாடுவார். வைத்தீஸ்வரம் கோயில இருக்கக்கூடிய கந்தபுரி, வைத்தீஸ்வரம் கோயில இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ்னு சொல்லி, எல்லாரும் வைத்தீஸ்வரம் கோயில் யாரும் தெரியாம இருக்காது. முத்துக்குமார சுவாமி அங்கே வந்து பவரோக வைத்தியநாத பெருமாளாக அங்கே இருக்கிறார். வைத்தியநாதன் உள்ள இருக்கிறவருக்கு பேரு. இங்கே முத்துக்குமார சுவாமியாக இருக்கக்கூடியவர், அவருக்கு முக்கியம் என்னடான்னா அங்கே இருக்கக்கூடிய மருந்து. இவர் எல்லா ரோகத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியவர். செவ்வாய்க்கு உகந்த ஸ்தலம் என்றெல்லாம் எல்லாரும் சொல்லுவார்கள். போய் எல்லாரும் போய் வந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். போகாதவங்க போகலாம், ஏன்னா ஒரே ஸ்ட்ரெச். சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரம் கோயில், திருப்பொன்கூர் இதெல்லாம் ஒரே சமயத்தில் அப்படியே முடித்து கொண்டு வரலாம். ரொம்ப எளிதாக ஒரே நாளில் பண்ணக்கூடிய யாத்திரைகள் இருக்கட்டும். இவன் என்ன எப்படியெல்லாம் விளையாடுறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லுகிறார் இந்த இடத்துல குமரகுருபரர். இவர் என்ன பண்ணா, என்னைக்குமே அப்பா அம்மாவுக்கு குழந்தை வந்து அப்படி தன் மீது மோதினா அப்படி அங்கமெல்லாம் புழகித்து ஆனந்தம் வரும் பாருங்க. அடேயப்பா அற்புதமான ஆனந்தம். இந்த பாடலெல்லாம் படிக்கும் பொழுது நானும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேங்க. எங்கே ஆஃபீஸ் ஆஃபீஸ்ன்னு ஓடிட்டு இருக்கிறோமா, நம்ம பசங்களே அவங்க தான் வீட்டில் தான் வளர்க்குறாங்களா, அவ்வளவுதான் வளர்த்த பொழுது நம்மளால அந்த ஆனந்தம் அந்த அளவுக்கு இதை பார்க்கும் பொழுது அடடே விட்டுட்டமேன்னு தோணும். எப்போ பார்த்தாலும் அலுவலகம் அலுவலகம்னு சம்பாத்தியத்திலே உட்காந்துட்டோமா, இன்னமே இங்கே வரப்போகுது, குழந்தைகள் பெருசாகிடுது, இன்னமே பேர குழந்தைகள் ஏதாவது இப்படி வந்தால் தான் உண்டு. இப்போ இந்த குழந்தை அப்படியே முட்டும் பொழுது தாய் தந்தையருக்கு மேலே அந்த ஆனந்தம், குழந்தையை அணைத்து கொள்வதிலே ஆனந்தம், குழந்தை என்ன பண்ணாலும் சரி அந்த கை குழந்தையாக இருக்கும் பொழுது அவ்வளவு ஆனந்தம் இருக்கும். இங்கே என்ன பண்ணுறான்னு அப்படியே வாயிலே இருந்து தேன் ஊறுவதை போலவே, ஏன்னா அதே நிறம் தானே சிவப்பு நிறம், அப்படியே எச்சலானது ஒழுகுகிறது. இவனுடைய நிறத்தோடு அந்த எச்சல் ஒழுகும்போது என்ன நிறத்தோடு வருமா என்ன, அது தண்ணீர் தானே, அது வரும் பொழுது இவனுடைய மேனியினுடைய நிறம் பெற்று அப்படியே சிவந்த நிறமாக தேன் மாதிரி வருகிறது. எங்கே வருகிறது? அம்பிகை மடியிலே போட்டுக் கொண்டிருக்கிறாளாம். இவனுடைய ஒரு முகமா இருந்தா பரவாயில்ல, ஒரு முகத்திலே இருக்கும்போது இந்த குழந்தை சொல்லு விழுறது நம்ம மடியை நினைச்சிரும். இது ஆறு முகத்துல இருந்து விழுந்தா எப்படி இருக்கும்? அம்பிகை மடியில போட்டுருக்கா, இந்த குழந்தை முகத்தை திருப்பினாலே நமக்கு ஆனந்தம். இந்த ஆறு முகமும் இருந்தா திருப்பவே வேண்டாம், அப்படியே இருந்தாலே போதும், பரமானந்தமா இருக்கும். இந்த குழந்தை அப்படியே மடியை நினைக்கிறதா, அம்பிகையினுடைய மடியை நினைக்கிறதா, மடியை நினைக்கிறதோட மட்டும் விடல, எப்படி நினைச்சான், மளவு முதிர் கனிவாய் பசும் தேரல் வெண்துகிர் மடித்தல நினைப்ப அம்மை மணிவயிறு குளிர தவழ்ந்து ஏறி, அப்படியே மடியில நினைச்சு அதை தவழ்ந்து ஏறுகிறான். எங்க போறான்? இதுல இன்னும் எவ்வளவோ இதுல அழகு உண்டு. நமக்கு நேரமின்மையின் காரணத்தினால் அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்படி கனிவாய்னர், கனிந்து இருக்கக்கூடிய வாய், எப்படிப்பட்ட அந்த தொண்டை அப்படின்னா தொண்டைக்கான்னு கன்னடத்துல சொல்லுவாங்க. அந்த பழம் எப்படி இருக்குமோ, அந்த பழத்தினுடைய அந்த தொண்டைங்கிறது தமிழ் வார்த்தை. அதை வந்து இப்ப கன்னடத்துல தான் அது பயன், இது நம்ம கோவக்கான்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து கோவக்காய் அப்படின்னு சொல்லுவோம், அதை தொண்டைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டை அமுது, அந்த தொண்டை அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் வார்த்தை. அதுக்கு பேர் தொண்டைப்பழம்னு சொல்லக்கூடியது உண்டு. அந்த பழுத்த சிவந்த அதரங்கள் அதிலே இருந்து பசும் தேரல் வெண்துகில் மடித்தல நனைப்ப, அப்படியே மடியில அவன் படுத்து கொண்டிருக்கிறான். மடியில அவனுடைய ஜொல்லு, அதான் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த தேன், அந்த உமிழ்நீரானது நினைக்கின்றதான். அப்படியே அம்மாவுக்கு வந்து வயிறு குளிர்ந்து போச்சு. பெற்றால் தான் பிள்ளையா, இவ பெக்கல இல்லையா, பெற்றிருந்தா இன்னும் எவ்வளவு எவ்வளவெல்லாம் அதிகர்விதா, இன்னும் அதி அதிகர்விதா இருப்பா. இப்ப இதுவே அதிகர்விதா கோஜென்ம பூபு, அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், இன்னும் இன்னும் அதி அதி அதி அதிகர்விதாவா இருப்பான் அந்த அம்பிகை. இப்போ மணி வயிறு குளிர குளிர இருக்கிறதா அப்படியே பார்த்துட்டு இருக்கா, தவழ்ந்து எங்கே ஏறினான்னா பெரிய மார்போடு இறைவன் சிவபெருமான் பக்கத்துல அப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் மேல ஏறி டான்ஸ் ஆடுறானா, என்ன டான்ஸ்னா குறவை கூத்து ஆடினான். எம்பிரான் மார்பினில் குறவையாடி அப்படி போய் மேல அப்படி அப்படியே இருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னொன்னும் பார்க்கலாம், இந்த இறைவன் மார்பில ஏறணும்னா இது என்ன மலை மேல ஏறுற மாதிரியா இருக்கும், படுத்துட்டு இருக்காருன்னு தோணணும். இது வந்து இது எப்ப சரியா இருக்கும்னா, பகவான் படுத்துட்டு இருக்கார், அம்பிகை தலை மடியில தலை வச்சுன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா அம்பிகை பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். என்ன சார் இது, இது என்ன ரங்கநாதரா அப்படின்னு கேட்கலாம். ஆனா சிவபெருமான் படுத்துட்டு இருக்கக்கூடிய இடம் உண்டு, சுட்டிப்பள்ளின்னு பேரு, ஆந்திரால இருக்கிறது, திருப்பதி போற வழி, ஸ்ரீபெரும்புதூரா, சென்னையில இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியா நீங்க போனா போகலாம், சுருட்டிப்பள்ளின்னு பேரு. அங்கே சிவபெருமான் அம்பிகையினுடைய மடியிலே தலை வைத்து படுத்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு அழகா இருப்பாங்க ரெண்டு பேரும், போய் பார்க்கணும். நீங்களா சின்ன கோயில் அருமையா அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அம்பிகை தனியாக, சிவனுக்கும் அம்பிகைக்கும் சந்நிதி உண்டு. அதை தவிர இவர் வந்து வசிஷ்டராலே பூஜை பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறார். அங்கே சிவபெருமான் அம்பிகையும் கொள்ளை அழகு, அங்கே போய் பார்க்கணும் எல்லாருமே. இங்க தனியா ஒரு சந்நிதி உண்டு, அதுதான் முக்கியமானதே. அதாவது அம்பிகையினுடைய மடியிலே அசந்து போய் படுத்துட்டு இருக்காரிய, இவர் விடமுண்டாராம், விடமுண்ட கண்டர் அம்பிகை பிடிச்சாலாம். அந்த ஆயாசத்துல விஷம் உண்ட உடனே அது அந்த அயர்ச்சி இருக்கும் இல்லையா, அந்த அயர்ச்சியில அப்படியே படுத்து கொண்டு இருக்கிறாராம். தேவாதி தேவர்கள் எல்லாம் சுற்றி நிற்க அப்படி படுத்துட்டு இருக்கார். இந்த கோலம் இருந்தா தான் இந்த பாட்டுக்கு பொருத்தமா இருக்கும். இவர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார், நின்றுட்டு இருக்கிறார்னா இவர் என்ன அப்படியே இந்த இதுக்கு போற மாதிரி மலையேறுற மாதிரி இவர் மலையேறுவாரா என்ன? மவுண்டனியரிங் கிடையாது, இங்க முருகப்பெருமான் மலையேறல, அங்கே டான்ஸ் ஆடுறார். டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், யோசிச்சு பாருங்க. டான்ஸ் ஆடுறதுக்கு என்ன வேணும், நடனம் ஆட வேண்டும் என்றால் ஒரு மேடை வேணும். இவரே நடமாடி, யாரு அப்பாவே ஒரு பெரிய கூத்தாடி, அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம இருக்குது இல்லையா, கூத்தாடுகிறது. அதுக்கு அரங்கம் இங்க, அவருக்கு சிதம்பரம் அந்த கோயில் அரங்கமாச்சு, அவருக்கு டான்ஸ் மேடையாச்சு, அங்க ஸ்டேஜ் ஆச்சு. இங்க என்ன ஸ்டேஜ்னா இவருடைய மார்புதான் ஸ்டேஜ் ஆச்சு, அதனால படுத்துருக்காருங்கிறதா இங்க பொருத்தமா இருக்கும். அம்பிகை பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறா, ஒருவேளை இவர் அங்கே கூட ஆடி இருக்கலாம், இங்க சுருட்டி பள்ளியில கூட ஆடி இருக்கலாம், யாருக்கு தெரியும். இங்க மார்பினில் குறவையாடி, குறவை கூத்து ஆடுகிறானா எம்பெருமான், குறவையாடி. அது மட்டும் இல்ல, என்ன இருக்கிறது பக்கத்துல, ஒரு கரத்திலே டமருகத்தை ஏந்தி கொண்டிருக்கிறான் சிவபெருமான், மற்றொரு கரத்திலே நெருப்பை வைத்துக் கொண்டிருக்கிறான். அதாவது வலக்கரத்திலே டமருகம், இடக்கரத்திலே நெருப்பு. நீங்க நடராஜனுடைய உருவத்தை பார்த்தா தெரியும். வலக்கரம் எதுக்காக, இது வந்து உற்பத்தி, அதாவது படைத்தல் தொழிலை சுட்டி காட்டும், அழித்தல் தொழிலை, சம்ஹார தொழிலை சுட்டி காட்டும் இந்த நெருப்பு. தலைமையில என்ன வைத்துக் கொண்டிருக்கிறான், ஏராளமா இருக்கு, ஒன்னா ரெண்டா, அவர் ஒரு பெரிய காடே வச்சிருக்கார், காட்டம்பிரான் என்று சொல்லும்படியாக சடை காடாக அங்க இருக்கிறது. அதுல ஆறு இருக்கு, பாம்பு இருக்கு, வன்னியும் மத்தமும் மதிபுதி சடையினன் அப்படின்னு சொல்ற மாதிரி வன்னி பூ இருக்கிறது, ஊமத்தம் பூ இருக்கிறது, எருக்கம் பூ இருக்கிறது, பாம்பு மண்டை ஓடு, பிற நிலா, எல்லாம் இருக்கிறது அவன் தலைமையில, இதுதான் இல்லை, எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறான் தன்னுடைய தலை மீது. இந்த சிவபெருமான் அப்படி படுத்துட்டு இருக்கான் வைக்கலாம், இதான் சரியா இருக்கும். இதை அப்படியே மனக்கண்ணில் கொண்டு வாருங்கள். அம்மா மடியிலிருந்து போய் அப்பா மார்பு மேல ஏறி நின்று ஆடுகிறான். இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தானேங்க. ஆனா எல்லா அப்பாவுக்கும் நாலு கையா இருக்கு, எல்லா அப்பாவுக்கும் ஜடையா இருக்கு. இங்க இருக்கே என்ன பண்றான்னா, முழவு முதிர் துடியினில் சிறு பறை முகக்கி வழக்கரத்திலே இருக்கக்கூடிய டமருகம் இருக்கிறதே அதுல போய் அடிக்கிறான், டகா டகான்னு அடிக்கிறான். இந்த டமருகத்திலே இருந்துதான் ஐயோ என்று சொல்லக்கூடிய அந்த சப்தங்கள் மூலமாக வந்துதான் ஐலவுன்னு. இதெல்லாம் மகேந்திராணி சூத்திரங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த சூத்திரங்கள் எல்லாம் இங்கிருந்துதான் வந்தது. ஐவுனு கஜ ஜட தபரு என்றெல்லாம் ஏராளமான சூத்திரங்கள், மாகேஸ்வர சூத்திரங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த மாகேஸ்வர சூத்திரங்கள் டமருகத்துல இருந்து வந்துதான். இந்த டமருகத்தை இவன் அடிக்கிறான், என்ன செய்கிறான், நானே படைப்பு தொழிலுக்கும் நான் காரணக்கர்த்தா. இங்க வேற ஒண்ணும் கிடையாது. இங்க குமரகுருவர் எல்லாத்தையும் அப்படி சொல்லி காட்டுகிறார். முழவு முதிர் துடியினர் சிறுபறை முழக்கி, சிறுபறை முழக்கினா இவனுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல, அவர் கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு போறா என்னமோ சிவபெருமான். இவனிடம் நான் சின்ன பறை முழக்கி பின்னாடி பார்க்க போறோம். பறை முழக்க வேண்டும் என்று இந்த சிறுபறை, அதாவது மூணு வருஷத்துல பண்ணக்கூடியது, இவன் இந்த இப்ப ஆடுகிறான். சிறுபறை முழக்கி ஆனால் மோலி நீர் பெய்த வித்து, இடக்கரத்துல பார்த்தா என்ன இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது. அதை என்ன பண்ணான்னா, மோலி நீர் பெய்து அவித்து அதை வந்து அணைச்சிட்டோம். எந்த நீரை வச்சு அமைச்சான, மௌலினா மௌலின்னு அர்த்தம், மௌலினா ஜடாமுடி, ஜடாமுடியில இருக்கக்கூடிய கங்கை நீரை எடுத்து நெருப்பு அணைச்சிட்டோம். அப்படின்னு என்ன அர்த்தம், இங்க அழித்தலே கிடையாது, சம்ஹாரமே கிடையாது, எல்லாம் நான் வெறும் காத்தல் தொழிலை மட்டுமே செய்யக்கூடியவன். இதுல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் நம்ம முருகாங்கிற நாமத்துல நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாம வைபவம் வரும் பொழுது இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இந்த மூலி நீர் பெய்து அனலை அவித்து அடுத்தது என்ன பண்ணான்னா, மேல என்ன இருக்கிறது பார்த்தா, அப்படியே என்னடா அது, சடமேல என்ன இருக்கு, இப்பதான் பிறை சந்திரன் இருக்கிறது. அது மட்டும் இருக்கா, இல்ல வேற என்ன இருக்கிறது, பாம்பு இருக்கு. இந்த பாம்பு வந்து என்ன பண்ணும், நம்ம தான் சொல்லுவோம் இல்லையா, சந்திர கிரகணம் சொல்லுவோம். இதை பாம்பு ராகு கேதுக்களானது இதை பிடிக்கிறது, சூரிய சந்திரர்களை பிடிக்கின்றன, முழு மதியை தான் பிடிக்கும். இது என்னடா, இது வந்து பிறை நிலவு, அதனால பாம்பு சாப்பிடல அப்படியே கடந்துதான். அது என்ன சாப்பிடாம இருக்கிறது, நான் சொல்றேன் சாப்பிடு. என்ன பண்ணா, முளை மதியை நிழி அறவின் வாய் மடுத்து, நீ என்ன சாப்பிட மாட்டேன்னு சொல்றது, நான் அதே என்ன முழு நிலாவைத்தான் நீ சாப்பிடுவியா, பிறை நிலாவே நீ சாப்பிடணும், எடுத்து வாய்க்குள்ள திணிக்கிறானா, அது என்ன பண்ணும் பாவம், அது வாய் வாயிலே சாப்பிடுகிறது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு உருவத்துல பார்க்கும் பொழுது சிவபெருமானுக்கு மான் உண்டு, கரத்திலே மான் உண்டு. அந்த மானிலை என்ன செய்கிறானா, இந்த மானானது நம்முடைய மனத்துக்கு சமான இடக்கரத்திலே மானும் உண்டு. இந்த மான் வைத்துக் கொண்டிருக்கிறான் இறைவன், இந்த மானுக்கு ஊட்டுகிறான். எதை ஊட்டுகிறான், வன்னியும் மத்தமும் அதிபதி சடையினன், அதுல அருகும் இருக்கிறது, அருகையும் மேல வைத்துக் கொண்டிருக்கிறான். எல்லாத்தையும் கடவுள் எல்லாத்தையும் தலைமையில வச்சுட்டு இருக்கிறான். நம்ம தலைக்கு உள்ளேயும் ஒன்று வச்சுக்க மாட்டேங்கிறான், தலைக்கு மேலையும் ஒன்று வச்சுக்க மாட்டேங்கிறோம், அது என்னன்னு தெரியல. சரி இருக்கட்டும். இளமானின் முது பசிக்கு அருகறுத்தி, ரொம்ப பசி, அது பசி முத்தி போய் அது இன்னமே சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு பேசாது இருக்கிறது, அவ்வளவுதான். அதுக்கு இறைவனுடைய தலையிலே இருக்கக்கூடிய அருகை அறுத்தி சாப்பிட வைத்து, அது மட்டும் கிடையாது, விளவு முதிர் செம்மேனி வெண்ணீர் தூளல மிக புழுதி ஆட்டையர்ந்து. இதனாலதான் சொன்னேன் சிவபெருமான் படுத்துட்டு இருக்கணும்னு. ஏன், அந்த செம்மேனியிலே விபூதி பூசி இருக்கிறார்கள் இல்லையா, முழு நீர் பூசிய முனிவனாக இவர் தானே இருக்கிறார், அப்படியே முழுவதுமாக அவர் விபூதி பூசி இருக்கிறார். உத்தூளனம் செய்த உன்னையனே என்று மாணிக்கவாசகர் பாடுவார். அது மாதிரி உத்தூளி தூளிரும் உன்னையனாக சிவபெருமான் இருக்கிறார், நீரணி பவள குன்றமாக இருக்கிறார். அதை என்ன பண்ணுகிறானா, அங்க போய் அப்படியே புழுதி, இதுதான் புழுதி, எது இந்த விபூதி, இறைவனுடைய மார்பிலே உருவத்திலே இருக்கக்கூடிய விபூதியை இவன் அப்படியே துகைந்து ஆடி, வெண்ணீர் தூளல மிக புழுதி ஆட்டையர்ந்த, அப்பா அசந்து போயாச்சு, இப்ப என்ன பண்ணது, வேர்வை சொட்டுகிறது, புழுதியா இருக்கு, இதை என்ன பண்ணணும், குளிக்கணுமா இல்லையா, குளிக்கிறதுக்கு என்ன பண்றான், கங்கை தான் தலைமையில வச்சிருக்கிறாரு, கங்கைக்குள்ள விழு, கங்கைக்குள்ள விழுந்து இந்த விபூதி எல்லாம், இந்த விபூதியாகின்ற இந்த புழுதி, அந்த தூளெல்லாம் போகும்படியாக விரிசடை காட்டி நின்று இரு விழிகள் சேப்ப, சேப்பன சிவப்புன்னு அர்த்தம், இந்த ரெண்டு விழிகள், ரெண்டு விழிகள் இங்க இவனுக்கு 18 விழிகள், அந்த ரெண்டு விழிகள் நார் இரண்டு விழிகள் அப்படியே உள்ள புகுந்து சிவக்கும்படியாக, முழு குளவு முதிர் செவ்வி பெருங்கழி வர சிறு குறும்பு செய்தவன் வருகவே. இதெல்லாம் இவனுக்கு சிறு குறும்புன்னு, ஏன் ஸ்காந்தத்துல அவ்வளவு விஷயம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இவனை வச்சு சொல்லுகிறோம். ஸ்காந்தத்துல இந்த பிரபஞ்சத்தையே ஒரு வழிபண்ணிட்டா முருகப்பெருமான்னு வரும், அதையும் பார்க்கலாம். சிறு குறும்பு செய்தவன் வருகவே குறவு கமல் தரு கந்த புரியில் அருள் குடிகொண்ட குமர குருபரன் வருகவே என்று அந்த வைத்தீஸ்வரன் கோயில இருக்கக்கூடிய பாடுவர். இதையே பகலி கூத்தர் சொல்லும் பொழுது இந்த பார் அவர் ஒரு விதமா சொல்லுவார், இந்த பாடுற நீ வரல, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், அதனால இப்ப வரணும். ஏன் இந்த அரங்கான் வந்து ரொம்ப இறுகி போயிருக்கு, ஏன் குழந்தை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா பெருசாயிடுச்சா, அரங்கான் வந்து கெட்டியாயிடுச்சு, அதான் டைட் ஆயிடுச்சு, நான் வேற அரங்கான் பூட்ட மாட்டேன், மகர குண்டலத்தை என்ன பண்ண மாட்டேன், நான் வந்து உனக்கு மகர குண்டலம் இந்த குலையெல்லாம் போட மாட்டேன், அது மட்டும் கிடையாது திலகம் தீட்ட மாட்டேன், இல்லைன்னா மொட்டையா வெத்தி நெத்தியா இருக்கும். இப்ப ரொம்ப பேர் அப்படித்தானே இருக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது, ஏன் எப்பவுமே திலகம் இருக்க வேண்டும் இல்லையா. இந்த திலகத்தை நான் தீட்ட மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ, அது மட்டும் இல்ல கண்ணுக்கு மையெழுத மாட்டேன், உன்னுடைய காலுக்கு சிலம்பு பூட்ட மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ, அப்படியே எல்லாம் சொல்லுகிறார். இதுல ஒரு விசித்திரம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒன்னு கால்ல இருந்து தலைக்கு போயிருக்கணும், இல்ல தலையில இருந்து காலுக்கு வந்திருக்கணும். இவர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்னா, இருகும் அரங்கான் இனிப்பூட்டேன், இலங்கு மகர குண்டலத்தை எடுத்து குளையின் மீது அணியேன், இனி உன் முகத்துக்கு ஏற்க ஒரு சிறுகும் சிறுகும் திலகம் தனை தீட்டேன். இவர் இடுப்பிலிருந்து தலைக்கு போயிட்டு அங்கிருந்து காலுக்கு வர, முருகு முளைப்பால் இனிதூட்டேன், முகம் பார்த்திருந்து மொழிபுகிறேன், முருகா வருக சிவசமய முதல்வா வருக, திரை கொழிந்து மருகும் அலைவாய்க்கரை சேர்த்த மதலை சிறுவா வருகவே. இல்லையே இப்படி சொல்றார், கவனிக்கலாம், இது ஏன் இப்படி சொல்றார், அது என்ன அரங்கண்ணிலிருந்து மேற போறார் அப்படின்னு கேட்டா அதுக்கும் பொருள் உண்டு. இவர் விஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது இந்த இவருடைய உதரத்துக்கு மேல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் உதரத்தோடு இந்த உலகங்கள் இருக்கின்றன, மேக கூட்டங்கள் எல்லாம் நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் அங்கேயே இருந்து விடுகின்றன, அவ்வளவுதான். இவருக்கு இடுப்புக்கு அரங்கான் பூட்டின மாதிரி உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் இருந்ததுன்னு அதுவும் பின்னாடி பார்க்க போகிறோம். அதனால நான் உலகத்துல இருக்கிறேன் எனக்கு என்ன தெரியும், அதுதான் தெரியும். அது மட்டும் கிடையாது, இந்த நாபி கமலத்துக்கு உள்ள உன்னுடைய வயிற்றுக்கு உள்ளே உலகங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நான் மட்டும் எங்க இருப்பேன், எனக்கு தெரிஞ்சது முதல்ல என்ன வயிறு தான் தெரியும், அதனால இடுப்பு தான் எனக்கு தெரிகிறது, அதுக்கப்புறம் தான் மற்றது தெரிகிறதுன்னு போகலாம். அதே மாதிரி மயிலம்முருகன் பிள்ளைத்தமிழ்ல சொல்லும் பொழுது பல கதை எங்கெங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்கிறான் என்று சொல்லுவார், நீ அங்கெல்லாம் இருக்கிற என்கிட்ட வரக்கூடாதா, மதுரம் புலியின் அருணகிரி வாக்கினிடத்தும், வாக்கு அருணகிரின்னு எப்படி வந்தது, முருகப்பெருமான் வாக்கானான் அவருக்கு, அவன் இனிதிர் திளைத்த அனுபூதியினும் மறைச்சிகரத்தும், இதுல எல்லாம் முருகப்பெருமான் இருக்கிறான், முளைத்த பவள இளங்கிளையின் முளையே வருக வருகவே, முழுதும் மயிலாசனம் முகந்த முருகா வருக வருகவேன்னு மயிலாசனம் முருகம் பிள்ளைத்தமிழ்ல ரொம்ப அழகாக இதை பாடுகிறார்கள். இருக்கட்டும், ஏன்னா ஏராளமாக உண்டு. இது மட்டுமல்ல, இதே இது அடுத்ததுலையும் சொல்லுவர், இந்த சிவபெருமானோட எப்படிலாம் இது பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது இதுல இன்னொரு அப்படியே கொண்டு வருகிறார், எப்படி வருகிறான் முருகப்பெருமான் அப்படிங்கறத குமரகுருவர் பாடுவார். தலையிலே சிவபெருமான் பிறைமதியை வைத்திருக்கிறார், முழுமதி வைக்கல பிறைமதி வைத்திருக்கிறார். சரி, இப்ப பிறமதி வைத்த பொழுது இவன் முருகப்பெருமான் என்ன பண்ணானா, அந்த பிறைமதியை அங்கிருந்து எடுத்தான். அம்பிகை மார்பிலே ஆரம் அணிந்து கொண்டிருக்கிறாள், அது இன்னொரு பாதி மாதிரி இருக்கு, மேலே ஒரு பாதி வளைவா, இது இன்னொரு பாதி இது இருக்கிறது, ரெண்டையும் சேர்த்தான், இவ பார்த்தா முழு மதி மாதிரி இருக்கிறது. இப்போ பிறை மதி முழு மதி மாதிரி இருக்கிறது. அப்போ மேலே இருக்கக்கூடிய பாம்பு பார்த்ததான், அடேயப்பா முழு மதி வந்தது, நான் அதை பிடிக்கிறேன்னு சொல்லி பாம்பு பிடிக்கி வந்ததான். இவன் பாம்பை பார்த்தான், பாம்பு எப்படி இருக்கிறதுனா காந்தல் பூ போல இருக்கிறதான். இவன் மேலே இவனுடைய தலை மீது அணிந்து கொண்டிருக்கக்கூடிய இவனுக்கு காந்தல் பூ உண்டு. காந்தல் பூ நீங்க பார்த்திருப்பீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நீர் இருக்கக்கூடிய பகுதிகளில் வரும், தமிழிலே பல இடங்கள்ல பாடப்பட்ட பூ இது, அதை பெண்களுடைய விரலுக்கு சொல்லுவார்கள். மேலே இது ஒரு மூணு பகுதி இருக்கும், அப்படியே நிஜமாவே ஒரு கையை அப்படி குவித்து கொண்ட மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், விரலை மேலே கொண்டு வந்து இப்படி கையை நீட்டி விரலை மேலே அப்படி தூக்கி வச்சு காமிச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும், கீழே இல்லை விரல் மேலே ஆகாய நோக்கி இருக்கணும். அப்ப மேல நெகத்துல நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், மருதாணி போட்டிருக்கிற மாதிரி சிவப்பா இருக்கும், அடுத்த பகுதி கொஞ்சம் மஞ்சளா இருக்கும், கீழே பச்சையா தண்டு இருக்கும், இப்படி நம்முடைய கையில அப்படி மேல அது கை மாதிரியே இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த காந்தல் பூ தலையில சுட்டி கொண்டு இருக்கிறான், ஐயே இன்னைக்கு அம்மா எங்க அம்மா பூ வைக்கல, இந்த பாம்பை பார்த்த உடனே காந்தல் பூ மாதிரி இருக்கிறதா அந்த சிவப்பு பாம்பு, இது காண்டல் பூன்னு நினைச்சு அதை தலையிலே சூட்டிக்கொள்வதற்காக போகிறானா. அது பாம்பு பயந்து போய் அது ஓடுகிறது. ஓடின உடனே அங்க மேலே என்ன இருக்கிறது, மேலே நகுதலை அப்படின்னு சொல்ற மாதிரி, அதாவது மண்டையோடு மேல வச்சு பகவான் எல்லாம் வச்சிருக்கிறான், தலைக்கு மேல மண்டையோடு வச்சிருக்கிறான், மண்டையோடு என்னமோ சிரிக்கிறது, என்னமோ சிரிக்கிறது. சிரித்த உடனே இவருக்கு கோபம் வந்துதான், ஏண்டா என்னது மண்டையோட என்ன பார்த்து சிரிக்கிறியா, பிரம்மாவுக்கு என்ன கதியாச்சுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு தன்னுடைய உதட்டை கடிக்கிறானா முருகப்பெருமான். கட்டுண்ட படர்சடை காட்டம்பிரான் வைத்த கலைமதியோடு ஐயனி அக்கௌரி திருமுடியின்ன திலகமிட்டிழைத்த கதிர் இளம் பிறையிணைப்ப தெட்டுண்ட பொன் முழு திங்களென்றே அக்கருஞ்செழுமணி சூட்டுமோட்டு செம்பாம்பு பைவிரித்தாடுதலும். இதை பார்க்க பாம்பு அந்த முழுவதி என்று நினைத்து வர, ஓடினின் சிறு நறுங் குஞ்சிக்கு இடும் மட்டுண்ட பைங்குலை காந்தடென்று அணைய அம்மாசுனம் வெகுண்டு ஓடல. மாசுனம்னா பாம்பு அர்த்தம். இந்த காந்தல் பூவு நினைச்சது அதை பிடிக்க போக அந்த மாசுனமான பாம்பு பயந்து போய் ஓட மணிமுடியின் நகுதலையை மற்றமை நகைத்தியால் மலரவன் தலை நீ முனம் குட்டுண்டது அறியாய்கொள் என பிரம்மனுக்கு என்னாச்சுன்னு தெரியாத உனக்கு என இதழ் அதுக்கும் குமர நாயகன் அப்படியே உதட்டை வந்து கடிக்கிறானா குமர நாய இதழ் அதுக்கும் அப்படியே ஒதுக்கி அந்த இதழ் கடிக்கிறானா. இதழ் அதுக்கும் குமர நாயகன் வருகவே குறவு கமல் தரு கந்தபுரியில் அருள் குடிகொண்ட குமரகுருபரா வருகவே என்று சொல்லும்படியாக இவனை பல பேர் பாடியிருக்கிறார்கள். முருகப்பெருமானை வா வா என்று அழைக்க நம்ம கூப்பிடுறது இல்லையா, ஏன் கூப்பிடணும், நம்முடைய மனத்திலே வந்து ஆட கூப்பிடணும். இந்த பாட்டெல்லாம் பாடும் பொழுது எனக்கு இன்னொரு கருத்தும் வரும், ரெண்டு விஷயம் யோசிக்கலாம். நம்ம வேலை வேலைன்னு ஓடுகிறோம், இல்லைன்னா அவங்க எனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு குழந்தைய விட்டுடுறோம். குழந்தைய விடுறது இல்லை, அதை அனுபவிக்கிறதுக்கு எப்போ கிடைக்கும், நம்ம என்ன வருஷா வருஷம் குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்க, அவங்கவுங்க இப்போ பார்த்தா குழந்தையே பெற்றுக்க மாட்டான். முதல்ல என்னன்னா இரண்டுக்கு மேல் எப்போதும் வேண்டாம்னா, இப்போ ஒன்று பெற்றால் ஒளிமயம்னு வந்தாங்க, இனிமேல் நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தை அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கேரளாலாம் ஜீரோ ரேட்டு வரப்போகிறது இப்போ அப்படின்னு பாப்புலேஷன் குரோத்துன்ட்டு அவங்க பேப்பர்லலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ போனால் கடைசியில் நம்ம தான் இருப்போம், கணவனும் மனைவியும் தான் இப்போ இருப்போம். குழந்தைகளினுடைய திருவிளையாடலாம் எப்போ பார்க்கறது, நம்மளால எப்போ அனுபவிக்க முடியும், காசு வரும் வேலை இருக்கும் அந்த சமயத்தில் பார்க்கணும். அதே சமயத்தில் இந்த குழந்தைகள் விளையாட்டையும் நம்ம கவனிக்கணும், இல்லைன்னு சொன்னால் பிரயோஜனமே கிடையாது, அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய பகுதியை நம்ம இழக்கிறோம் என்று தோன்றுகிறது. இது பொதுவான ஒரு விஷயம். ஏன்னா இந்த காசு காசுன்னு ஓடி ஓடி நம்ம கடைசியில் எதுக்காக காசு சம்பாதிக்கிறோமோ அதுவே போயிடுது, எந்த பிரயோஜனத்துக்காக இதெல்லாம் பண்ணுறோமோ அதுவே கடைசியில் போயிடுறது. ஸோ நம்ம அதையும் பண்ணணும். இது வந்து இப்போ லௌகீகமான விஷயம். ஆனால் அதை விட முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, இறைவனை நம்ம முதலே பார்த்தோம், குழந்தையாக அனுபவிக்கக்கூடிய விஷயம் இருக்கிறதே, குழந்தையின் இடத்துல நம்ம பார்த்தோம் அச்சம் முடியாது, அதாவது பயம் இருக்கக்கூடாது, அருவறுப்பு இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா குழந்தைகளின் இடத்துல ஆனந்தத்தை அடைய முடியாது, எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ குழந்தை அதுவாக நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். நம்ம குழந்தையா மாறிடணும். குழந்தையோட இருக்கும் பொழுது எல்லாரும் குழந்தையா மாறிடுறோம். இந்த குழந்தையாக மாறும் பொழுதுதான் இறைவன் என்கின்ற தன்மை, அந்த இறைத்தன்மை. அதனால தான் இந்த குழந்தையின் முகத்தில் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே நம்ம சொல்லுகிறோம். இந்த குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலனா என்ன, இந்த மூணும் இருக்கக்கூடாது, அதாவது அச்சயமோ அச்சமோ அதாவது பயமோ வெறுப்போ அருவறுப்போ அல்லது எதிர்பார்ப்போ இருக்கப்படாது. இது இல்லாமல் இருந்தால் குழந்தை வந்து ஓடி வந்து நம்ம இடத்துல சேரும். இந்த குழந்தை மாதிரி தான் இறைவனிடத்துல ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு பயபக்தி இருக்கக்கூடாது, அதாவது பயம் இருக்கக்கூடாது, பக்தி இருக்கலாம் அது அன்பு, பயம் இருக்கக்கூடாது, அருவெறுப்பு இருக்கக்கூடாது, இது என்ன பண்ணுமோ அது என்ன பண்ணுமோன்ட்டு. அதே மாதிரி அவனிடத்துல எதிர்பார்ப்பு இதை குடு அதை குடுன்னு இருக்கக்கூடாது, அவன் என்னடாச்சுன்னு விட்டொடித்து இங்க வருகிறான். ஏன்
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு, வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
3: ஸ்ரீ சிவ மகாபுராண மகாத்மியத்திலே அத்தியாயம் 4 அந்தனர் கூறுகிறார், பெண்மணியே, மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய சமயம் இது. ஏனெனில் இறைவனது திருவருளாலே சிவபுராணத்தில் வைராக்கியத்தை தரக்கூடிய இக்கதையை கேட்டு உன் மனம் திருந்தியது. அந்தனமாதரசியே, பயப்படாதே, சிவ பரம்பொருளையே சரணம் பெற்று அவரது கருணையால் பாவங்கள் அனைத்தும் சடுதியில் அழிந்து ஒழியும். பகவான் ஸ்ரீ பரமசிவனது புகழ்வாடும் திருக்கதைகளை கூறுகிறேன், கேள். அதனால் என்றென்றும் அழியாத இன்பத்தை தரும் உத்தம கதி அந்த மோட்சம் கிடைக்கும். ஸ்ரீ சிவனாரது திருக்கதையை கேட்டதுமே பச்சாதாபம் கொண்ட உன் மனம் தூய்மை பெற்றது. மேலும் உலகிய இன்பங்களில் விருப்படைந்து விட்டது. பாவம் செய்தவர்களுக்கு கழிவிறக்கம் கொள்வதே சிறந்த கழுவாயாகும். அனைத்து பாவங்களும் கழிய ஒரே வழி கழிவிறக்கம் கொள்வதுதான் என்பது சான்றோர்களின் கொள்கை. அதுதான் பாவத்தை துடைப்பது. பாவமும் தூய்மையாவது அதனால்தான். கழிவிறக்கம் கொள்பவரே உண்மையில் பாவங்களுக்கு கழுவாய் செய்பவர். ஏனெனில் பாவங்கள் தீர சான்றோர்கள் கூறும் அனைத்து பிராயச்சித்தங்களும் பச்சாதாபப்படுதலானேயே பெறப்பட்டு விடுகின்றன. வேதத்தில் கூறியுள்ளபடி பாவத்திற்கான பிராயச்சித்தங்களை முறைப்படி செய்து பாவத்தின் பயத்தை நீக்கிக் கொண்டவன் ஆனாலும் தான் செய்த தவறான செயல்களுக்காக பச்சாதாபம் படாதவனாகி அவனுக்கு அநேகமாக நற்கதி கிடைக்காது. ஆனால் எவன் தான் செய்த தீச்செயல்களுக்காக மனதார பச்சாதாபம் கொள்கிறானோ அவன் நிச்சயமாக உயர்ந்த கதியை அடைகிறான் என்பதில் இன்னியும் ஐயமில்லை. இச்சிவபுராணத்தை சிரவணம் செய்வதால் ஏற்படும் மன தூய்மை போல் வேறு எந்தவோர் உபாயத்தாலும் ஏற்படாது. கண்ணாடியை துடைத்தால் அதில் நம் பிம்பம் தெளிவாக தெரிகிறது. அதே போல இச்சிவபுராண கதைகளை கேட்பதால் மனம் மிகவும் தூய்மை பெறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மனிதர்களின் தூய்மையான இதயத்தில் அல்லவா ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர்கள் குடிகொள்கிறார்கள். அதனால் தூய மனம் கொண்ட மனிதன் ஸ்ரீ சாம்ப சதாசிவனது திருவடிகளை அடைகிறான். சிறந்த இக்கதைகளை கேட்பதே அனைத்து மனிதர்களுக்கும் நலம் பெறுவதற்கான தொடக்கம். விதையில் இருந்து பல கிளைகள் கொண்ட மரம் வளர்வது போல இச்சிவபுராணத்தை கேட்பதில் இருந்தே நலன்கள் அனைத்தும் பல்கி பெருகும். ஆகவே சாஸ்திரங்களில் கூறியபடி முறை தப்பாது இதை கேட்க வேண்டும், போற்றி உகக்க வேண்டும். உலகியல் தடைகள் என்னும் நோய்க்கு இது கண்கண்ட மருந்து. சிவகதைகளை கேட்பது, சிந்திப்பது, பின் அப்படியே மனத்தில் இருத்திக் கொள்வது. இதனால் முழுமையான மன தூய்மை கிட்டும். மனம் தூய்மை பெறவே ஸ்ரீ சிவபரம்பொருளின் பக்தி காதல், ஞானம், வைராக்கியம் என்னும் தன் இரு புதல்வர்களுடன் நிச்சயமாக மனதில் குடிபுகுவாள். அதன்பின் பகவானது இன்னருளால் திவ்யமான முக்தி கிட்டும் என்பதில் ஐயமே கிடையாது. எவனுக்கு இந்த முக்தி கிடைக்கவில்லையோ அவன் விலங்காவான். ஏனெனில் அவனது மனம் மாயையின் வரையில் சிக்குண்டு அணுகிறது. உலகியல் தடைகளில் இருந்து அவன் நிச்சயமாக விடுதலை பெற மாட்டான். ஆகவே அந்தணனின் மனைவியே, நீ உலகியல் விஷயங்களில் இருந்து மனதை திருப்பி பக்தியோடு சிவபெருமானின் பாவனமான சரித்திரங்களை கேள். அதனால் உன் மனம் தூய்மை பெறும், உனக்கு முக்தி கிட்டும். தூய்மையான மனதுடன் சிவபெருமானின் திருவடித் தாமரைகளை சிந்தித்து வந்திப்பவன் இந்த ஒரு பிறவியிலேயே முக்தியை பெறுவான். இதுவே உண்மை என நான் உறுதிபட கூறுவேன். சூதபுராணிகர் கூறுகிறார், சௌனக முனிவரே, பரம சிவபக்தரான அந்தனர் இவ்வாறு கூறிவிட்டு வாய் பொத்தி இருந்தார். அவர் மனமோ கருணையால் உருகி நின்றது. மன தூய்மை கொண்ட அப்பெரியவர் பகவான் ஸ்ரீ சிவனது தியானத்திலேயே மூழ்கிவிட்டார். பிந்துகனின் மனைவியான சஞ்சுலாவும் மனதளவிலே தெளிவடைந்தார். அந்தனரின் உபதேசத்தை கேட்டு அவளது கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. மகிழ்ந்த மனத்தினால் அவள் கதை கூறிய அந்த அந்தனரது திருவடிகளில் விழுந்து வணங்கி இரு கைகளையும் கொப்பிக்கொண்டு, ஐயன்மீர், இன்றுதான் நான் பிறந்த பயன் எய்தினேன் என்று நாட்டழுதழுக்க கூறி தன் பாவங்களுக்காக வருந்தி வைராக்கியமடைந்த சிரோமணியான அவ்வந்தனமாது எழுந்திருந்து சிவன் அடியாரான அவ்வந்தனரிடம் மேலும் கூறலானாள். சஞ்சுலா கூறுகிறாள், தேவரீர், சிறந்த சிவபக்தரான தாங்கள் மிகவும் புண்ணியம் செய்தவர், உண்மை தத்துவத்தை உணர்ந்தவர், பிறருக்கு உதவுவதிலேயே ஆசை கொண்டிருப்பதால் சான்றோர்கள் மத்தியில் புகழுக்கு பாத்திரமாக விளங்குகிறீர்கள். ஐயா பெரியவரே, நரகம் என்னும் பெருங்கடலில் வீழ்ந்து மூழ்கிக் கொண்டிருக்கும் என்னை கைதூக்கி கரையேற்ற வேண்டுகிறேன். உண்மை பொருளான சிவத்தை பற்றிய பொருள் புரிந்த அழகிய கதைகளை கேட்பதால் என் மனம் உலகியல் விஷயங்களிலிருந்து முற்றுமாக வைராக்கியத்தை அடைந்தது. ஆகவே இப்பொழுது என் மனம் அச்சிவபுராணத்தை முழுவதுமாக கேட்க மிகுந்த ஆவல் கொண்டுள்ளது. சூதர் கூறுகிறார், சௌனக முனிவரே, இவ்வாறு இரு கைகள் கூப்பி வணங்கிய சஞ்சுலா அவரது திருவருள் பெற்று சிவபுருமானம் சிவபுராணம் கேட்க வேண்டும் என்கின்ற அவாவில் அவருக்கு பணிபடைகள் செய்து கொண்டு அங்கேயே தங்கலானாள். சிவனே சிற்றல்வர்களில் சிறந்தவரான அவ்வந்தனரும் அங்கேயே அவளுக்கு சிவபுராணக் கதைகளை கூறலானார். இவ்வாறு அந்த கோகர்ண க்ஷேத்திரத்தில் ஞான வைராக்கியங்களை பெருக்கி பக்தியில் முக்தியை தரும் உயரிய அச்சிவபுராணத்தை சிவனடியாரான அவ்வந்தனர் கூற சஞ்சுலா கேட்கலானாள். அதனால் பிறவி பயன் பெற்றதாக நினைத்தாள். அவளது சித்தமும் வெகு விரைவில் தூய்மை பெற்றது. இறையருளால் அவளது இதயத்தில் பகவானது சகுன திருமேனி தோன்றலாயிற்று. சிவனையே நினைக்கும் உயர்ந்த எண்ணம் ஏற்பட்டது. அதனால் அவள் சச்சித் ஆனந்தமயனான ஸ்ரீ சிவபரம்பொருளின் சொரூபத்தையே எப்பொழுதும் நினைந்து உருகலானாள். ஞான வைராக்கிய பக்திகள் கைவரப்பெற்ற சஞ்சுலா காலம் வரவே எவ்வித துன்பம் இன்றி இவ்வுடலை நீத்தாள். இதற்குள் புறமரித்த பரமனது அருளால் வெகு விரைவில் ஒரு விமானம் அங்கு வந்து சேர்ந்தது. அதில் சிவகணங்களும் மங்களங்கள் அளிக்கும் அழகிய பொருட்களும் நிறைந்திருந்தன. சஞ்சுலாவை அவ்விமானத்தில் ஏற்றி அமர்த்தி கொண்ட சிவகணங்கள் அவளை கையிலை கொண்டு சேர்த்தனர். அவளது மும் மலங்களும் சம்பலாயின. தேவர் உடல் பெற்று அழகு மிளிர நின்றாள். தலையிலே அரைவட்ட வடிவான முகுடம் சந்திரன் போல் ஒளிர்ந்தது. உடலிலே அழகிற்கு அழகு செய்யும் பொன்னகைகள். சிவனது ஆலயமான கைலையை அடைந்த அவள் முன்னைப் பழம்பொருட்கும் முன்னைப் பழம்பொருளான முக்கண்ண பரமனை கண்டாள். தேவதேவர்களெல்லாம் அவருக்கு பணிபடை புரிகின்றனர். ஸ்ரீ மகாகணபதி, பிருங்கி முனிவர், நந்திகேஸ்வரர், வீரபத்ரர் முதலானோர் மிக்க பணிவும் பக்தியும் கொண்டு அவருக்கு சேவை புரிய காத்து நிற்கின்றனர். ஆதி அந்தமில்லா அருட்பெருஞ்சோதியான அவரது திருமேனி 1000 கோடி சூரியர்கள் ஒரே சமயத்தில் தோன்றியது போல் ஒளிர்கிறது. திருக்கழுத்தில் ஆலகால விஷத்தின் நீல ஒளி, 5 திருமுகங்கள், ஒவ்வொன்றிலும் முக்கண்கள். தரையிலே அரை வட்ட வடிவான சந்திரன், சந்திரசூடன் என்பது அவர் பெயர் அல்லவா. மின்னல் கூட்டமோ என்னுமாறு ஒளிரும் ஸ்ரீ பார்வதி பிராட்டி இடதுபுறம் இருக்கிறாள். பார்வதி காந்தனான இறைவனது கற்பூரம் போல் விழுத்த திருமேனி முழுவதும் விபூதி என்னும் திருநீற்று பூச்சு. அறையில் வெண் பட்டாடை. இவ்வாறு விளங்கும் பகவான் ஸ்ரீ சங்கரனை கண்ட அந்தன மாதரசி சஞ்சுலா மகிழ்ச்சி கடலில் திளைத்தாள். அன்பு பொங்க பொறுமை இழந்த அவள் பகவானை திரும்ப திரும்ப வீழ்ந்து வணங்கி காதலாகி கசிந்து உருகி மகிழ்ச்சி பொங்க இரு கைகளையும் குப்பிய வண்ணம் வினயமாய் நின்றாள். உடல் மயிர் கூச்சரிய அவளது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் இடையீரின்றி பெருகியது. அப்பொழுது இறைவனும் இறைவியும் மிக்க கருணையோடு அவளை தங்கள் அருகில் அழைத்து கடாட்சித்தனர். திவ்ய திருமேனியோடு விளங்கும் பிந்துகனின் மனைவியான சஞ்சுலாவை பார்வதி பிராட்டி தன் அணுக்கத் தோழியாக நியமித்துக் கொண்டாள். ஆனந்தமே நிறைந்து ஒளிமயமாய் விளங்கும் அத்திருக்கையிலையில் சஞ்சுலா என்ற பெண்மணி நிரந்தர வாசத்தை பெற்றாள். அனைத்து நலன்களும் நிறைந்து அழிவற்ற ஆனந்த அனுபவத்தையும் பெற்றாள். 5 சூதர் கூறுகிறார், சௌநகரே, ஒரு சமயம் ஆனந்த கடலில் மூழ்கிய சஞ்சுலா பார்வதி பிராட்டியின் அருகில் சென்று திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி இரு கைகளையும் கூப்பி நின்று துதிக்கலானாள். சஞ்சுலா துதிக்கிறாள், மலைமகளே, முருகக் கடவுளின் திருத்தாயே, உமையே, மானிடர்கள் எப்பொழுதும் தங்களையே சேவிக்கிறார்கள். அனைத்து நலன்களையும் வாரி வழங்கும் சாம்பவியே, பரபிரம்ம சுரூபிணியே, பிரம்மா விஷ்ணு முதலிய தேவதைகள் எல்லோரும் தங்களைத்தானே துதித்து போற்றுகின்றனர். சகுணத்தவளாகவும் நிர்குணத்தவளாகவும் விளங்கும் தாங்களே அணுவுக்கு அணுவாகவும் சச்சித் ஆனந்தமயமாகவும் விளங்கும் ஆதியான பிரகிருதி சக்தி. உலகங்களையும் படைத்து காத்து அடித்தலை செய்யும் முக்குணங்களுக்கும் தலைவி. பிரம்மா விஷ்ணு மகேசன் ஆகிய முத்தேவர்களுக்கும் இருப்பிடமாக ஆகி அவர்களை அவர்களது நிலையில் இருத்தியருளும் ஆதியான பராசக்தியும் தாங்கள் அல்லவா. சூதர் கூறுகிறார், சௌனக முனிவரே, உயர்ந்த கதியை பெற்ற சஞ்சுலா மகேசன் மனைவியான உமாதேவியை இவ்வாறு துதித்து போற்றி கண்களில் நீர் பெருக தலைவணங்கி நிற்கவே கருணையே வடிவான அடியார்க்கு எளியவளான பரமசிவனின் காதலியான பார்வதி பிராட்டி அன்போடு அவளை அருகில் அழைத்து கூறலானாள். ஸ்ரீ பார்வதி தேவி கூறுகிறார், தோழியே சஞ்சுலா, நீ இப்பொழுது என்னை துதித்ததை கேட்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். உனக்கு கொடுக்க கூடாத வரமும் உண்டோ? சஞ்சுலா கேட்கிறாள், மலையரசன் திருமகளே, பாவங்களை தொலைப்பவளே, என் கணவனான விந்துகன் இப்பொழுது எங்கிருக்கிறாரோ? அவருக்கு என்ன கதி கிடைத்ததோ தெரியவில்லை. ஏழைகளுக்கு இறங்கும் மங்கள ரூபிணியே, நான் என் கணவருடன் சேர்வதற்கான உபாயத்தை செய்யுங்கள். இறைவியே, உலக நாயகியே, என் பதி ஒரு 4வர்ணத்து தாசியிடம் மயில் கொண்டு பாவக் குழியில் விழுந்து எனக்கு முன் இறந்து போனார். அவர் இப்பொழுது எக்கதியை அடைந்தாரோ தெரியவில்லை. ஸ்ரீ பார்வதி கூறுகிறாள், குழந்தாய், உன் கணவனான பிந்துகன் பெரும் பாவி. அவன் மனமோ தவறான பாதையிலேயே ஈடுபட்டிருந்தது. வேசியின் வலையில் விழுந்த அந்த மூடன் எண்ணற்ற வருடங்கள் நரகத்தில் பலவாறான யாதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்துவிட்டு மீதமுள்ள பாவங்களை அனுபவிப்பதற்காக இப்பொழுது விந்திய மலைச்சாரலில் பிசாசாக இருந்து பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருகிறான். அங்கு தீயவன் காற்றையே உணவாக கொண்டு பல துன்பங்களை அனுபவிக்கிறான். சூத புராணிகர் கூறுகிறார், சௌனக முனிவரே, தன் கணவன் படும் இன்னல்களை பார்வதி பிராட்டி கூறக் கேட்ட கற்பரசி சஞ்சுலா மிகவும் துக்கித்தாள். பின் மனதில் தைரியத்தை வருவித்துக் கொண்டு லோகமாதாவான பிராட்டியை வணங்கி வருத்தத்தோடு கேட்கலானாள். சஞ்சுலா கேட்கிறாள், தாயே, மகேஸ்வரியே, என் மேல் கருணை கொண்டு தீச்செயல்களையே புரியும் கொடியவரான என் கணவரை கரையேற்றி வையுங்கள். கெடுமனம் படைத்த பாவியான என் கணவர் நற்கதியை அடைவதற்கான உபாயம்தான் என்ன? வேண்டி கேட்கிறேன், சீக்கிரம் கூறுங்கள். ஸ்ரீ பார்வதி தேவி கூறுகிறாள், சிவபுராணத்தில் கூறிய புண்ணிய கதைகளை உன் கணவன் மனதார கேட்பானாகி தீய கதியிலிருந்து நற்கதி பெற முடியும். அமுதமென இனிமையாக கூறிய ஸ்ரீ பார்வதி தேவியின் சொற்களை கேட்ட சஞ்சுலா மிகுந்த மரியாதையோடு இருகை கூப்பி தலைவணங்கி தன் கணவன் பாவம் தொலைந்து நற்கதி பெறுவதற்காக ஸ்ரீ பார்வதி பிராட்டியிடம், தாயே, என் கணவர் ஸ்ரீ சிவபுராணத்தை கேட்பதற்காக ஆவன செய்யுங்கள் என்று திரும்ப திரும்ப மன்றாடி விண்ணப்பித்துக் கொண்டார். இதைக் கண்ட ஏழைக்கு இறங்கும் கருணை உள்ளம் கொண்ட ஸ்ரீ கௌரி தேவி ஸ்ரீ சிவபெருமானின் புகழ் பாடும் தும்புரு என்னும் கந்தர்வராஜனை அழைத்து மகிழ்ச்சியோடு கூறலானார். தும்புரு, ஸ்ரீ சிவபெருமானிடம் உனக்கு மிகுந்த பக்தி உள்ளதல்லவா? நீ என் உளமறிந்து நான் நினைக்கும் காரியங்களை செய்பவன் அல்லவா? இப்பொழுது நான் உன்னிடம் ஒன்று சொல்லுகிறேன். நீ என் தோழியோடு சீக்கிரமாக விந்திய மலைக்குச் செல். அங்கு பயங்கரமான ஒரு கோரப்பிசாசு உள்ளது. அதன் விவரங்களை ஆரம்பம் முதல் முழுமையாக கூறுகிறேன் கேள். முற்பிறவியில் அப்பிசாசு விந்துகன் என்னும் அந்தணன், என் தோழியான சஞ்சுலாவின் கணவன். ஆனால் கொடியவனான அவன் தாசீலோலனாக ஆகிவிட்டான். ஸ்நானம் சந்தியாவந்தனம் முதலிய நித்திய கர்மானுஷ்டானங்களை விடுத்து தூய்மை கட்டு சினத்திற்கு ஆட்பட்டு நற்புத்தி இழந்து செய்வது எது தவிர்ப்பது எது என்ற அறிவையும் இழந்தான். சாப்பிடக்கூடாத இவளை சாப்பிடுவது, சாது மகான்களிடம் பகை கொள்வது, பெறக்கூடாத எழிந்த பொருட்களை தானமாக பெறுவது என்பன போன்றவைகளே இவனது இயல்பான கர்மமாயின. கைகளில் ஆயுதமேந்தி பிறரை இம்சித்தல், இடது கையால் உணவு உட்கொள்ளல், எளியவர்களுக்கு தீங்கிழைத்தல், பிறர் வீட்டுக்கு தீயிடல், சண்டாளர்களிடம் காதல் கொள்ளுதல், வேசியின் வழிச்செல்லுதல் என்று தீமைகளே உருவானவன். தன் மனைவியை ஒதுக்கி தீயோர் சேர்க்கையிலேயே ஆனந்தம் கொண்டான். மரணம் வரை தீ செயல்களையே புரிந்தவன். காலம் முடிந்து தன் பாவச் செயல்களுக்காக யமனது சம்யமினி பட்டணத்தில் பலவாறான நரக யாதனைகளை அனுபவித்த தீயவனான அந்த ஜீவன் இப்பொழுதும் விந்திய மலைச்சாரலில் பிசாசாக தன் பாவத்தின் பயனை அனுபவித்து வருகிறான். நீ அங்கு சென்று பலுவில் அப்பிசாசின் எதிரில் ஸ்ரீ சிவபுராணத்தை விரித்து கூறு. புண்ணியமான அப்புராணம் பாவங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியது என்றோ அதை கேட்பதே உயர்ந்ததான புண்ணிய கர்மமாகும். அதனால் அவனது மனம் விரைவிலேயே பாவங்களை ஒழித்து தூய்மை பெறும். ஆகவே அவனது பிரேத பிறவியான பிசாசு பிறவி நீங்கும். தீய கதி நீங்கியதும் விந்துகன் என்னும் அப்பிசாசை என் கட்டளைப்படி ஒரு விமானத்தில் ஏற்றிக்கொண்டு ஸ்ரீ சிவபுராணது அருகில் அழைத்துச் செல். சூதர் கூறுகிறார், சௌனக மகரிஷியே, உலக நாயகியான ஸ்ரீ உமாதேவி இவ்வாறு கட்டளையிடவே கந்தர்வ மன்னனான தும்புரு தன் பாக்கியத்தை நினைந்து மனதார பெருமகிழ்ச்சி கொண்டான். பின் நாரதரது அன்பு தோழனான தும்புரு அந்த பிசாசின் மனைவியான கற்பரசி சஞ்சுலாவையும் விமானத்தில் அழைத்து கொண்டு வேகமாக விந்துகனான பிசாசு அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் விந்திய மலைச்சாரலை அடைந்தான். அங்கு அவர்கள் அந்த பிசாசை கண்டனர். பெருத்த உடல், பெருத்த முகவாய்க்கட்டை, சில சமயம் சிரிக்கிறது, சில சமயம் அழுகிறது, சில சமயம் எழும்பி குதிக்கிறது. அதன் உடலோ மிகவும் விகாரமாக இருந்தது. பகவான் ஸ்ரீ சிவரானது புகழ் பாடும் பலசாலியான தும்புரு பயங்கரமாக இருக்கும் அப்பிசாசை கயிற்று நான் இருக கட்டினான். பின் ஸ்ரீ சிவபுராணத்தை கூறுவதற்காக தீர்மானித்து கோலாகலமாக உள்ள ஓரிடத்தை நிச்சயித்து அங்கு மண்டபம் முதலியவனற்றை அமைத்தான். இதற்குள் பிசாசை கடைத்தேற்றுவதற்காக ஸ்ரீ பார்வதி தேவியின் கட்டளைப்படி உத்தமமான ஸ்ரீ சிவபுராண கதைகளை கூறுவதற்காக தும்புரு விந்திய மலைச்சாரலுக்கு வந்துள்ளார் என்ற செய்தி உலகெங்கும் வெகு விரைவில் பரவிவிட்டது. பின் என்ன? தேவரிஷிகள் கதை கேட்பதற்காக கூட்டம் கூட்டமாக அங்கு வந்து குழுமினர். சிவபுராணம் கேட்பதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அங்கு வந்து குழுமிய மக்கள் கூட்டம் உலகிற்கு ஓர் அற்புதமான நயனை செய்வதற்கென்றே வந்து கூடினரோ என்னுமாறி இருந்தது. பாசத்தால் பிணைக்கப்பட்ட விந்துகன் என்னும் அந்த பிசாசை ஓரிருக்கையில் அமர்த்தி கையில் வீணையை எடுத்து வீட்டிக்கொண்டே ஸ்ரீ கௌரிபதியான ஸ்ரீ பரமசிவனது திருக்கதிகளை கூற ஆரம்பித்து முதலில் வித்யேஸ்வர சம்ஹிதையிலிருந்து தொடங்கி ஏழாவதான வாயு சம்ஹிதை வரை அதன் மகாத்மியத்தோடு ஸ்ரீ சிவபுராண கதைகளை மிக தெளிவாக வர்ணித்தான் தும்புரும். ஏழு சம்ஹிதைகளோடு கூடிய அச்சிவபுராணத்தை மிகுந்த ஈடுபாடுடன் கேட்ட மக்கள் அனைவரும் தாம் பிறந்த பயன் பெற்றதாக மகிழ்ந்தனர். புண்ணியமான அச்சிவபுராணத்தை கேட்ட அந்த பிசாசும் தன் பாவம் நீங்கி பிசாசு உடலை நீத்து தெய்வீக திருவேணியை பெற்றது. உடல் வெண்ணிறம் பெற்றது. வெண்ணிற ஆடையையும் ஆடவர்க்கு உரிய அடிகலன்களும் மெலிந முக்கண்ணனான ஸ்ரீ சந்திரசூடனது சாரூபியத்தை அடைந்தது. இவ்வாறு திவ்ய தேகம் பெற்ற பாக்யசாலியான விந்துகன் தன் அன்பு மனைவியான சஞ்சுராவுடன் பார்வதிபதியான ஸ்ரீ சிவபரம்பொருளின் கல்யாண குணங்களை பாடலானான். அவனது மனைவியும் இவ்வாறு திவ்யமான திருமேனியோடு விளங்குவது கண்டு தேவரிஷிகள் அனைவரும் மிக்க வியப்பெய்தினர். அவர்கள் மனம் மகிழ்ச்சியில் திளைத்தது. பகவானது அற்புதமான சரித்திரத்தை கேட்ட அவர்கள் பிறவி பயன் பெற்றவர்களாக பகவானது குணநலன்களை காதலாகி கசிந்து பாடிக்கொண்டே தங்கள் இருப்பிடம் சென்றனர். திவ்ய திருமேனி பெற்ற விந்துகனும் அழகிய விமானத்தில் தன் மனைவியோடு விண்வெளியில் இன்றும் விளங்கி வருகிறான். பின் அவன் தன் மனைவியோடு தும்புருவுடன் பகவானது கல்யாண குணங்களை பாடிக்கொண்டே கைலி சென்றான். பிரானும் பிராட்டியும் அவர்களை கொண்டாடி தம் அணுக்க தொண்டர்கள் ஆக்கிக் கொண்டனர். சஞ்சுலா ஸ்ரீ பார்வதி பிராட்டியின் தோழியானாள். ஒளியே வடிவாகி ஆனந்த வெள்ளமிடும் பழமையான அத்திருக்கையிலையில் வாசம் செய்யும் பாக்கியம் பெற்ற தம்பதிகள் இன்பத்தின் எல்லையிலேயே இருந்தனர். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: அருட்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது மகாமாயா சுத்தி பரம்பொருளாகிய சிவபெருமானது திருவருளை வேண்டுகையில் அதற்கு இடையூறாக வரும் மாயையை தூய்மை செய்யும் விதமாக மகாமாயா சுத்தி என்னும் உட்கருவினை கொண்டு மாணிக்க வாசகப் பெருமான் அருட்பத்து என்னும் இத்திருப்பதிகத்தினை அருளிச் செய்துள்ளார். இது 10 பாடல்களை கொண்டது.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: பிரணவ சுரூபியாக உள்ளவர் விநாயகப் பெருமான். அது எப்படி சொன்னா, பிரணவம் வந்து இப்ப எப்படி இல்லாம எழுதுறாங்க, இப்படி மூணு போட்டு இப்படி ஒரு வால் போடுறாங்க. இப்போ எல்லாம் வடநாட்டு சம்பிரதாயம், ஓ மூணு போடுவா இப்படி வாழ் ஒரு குற்று. ஓ தமிழில் நாம் ஓவனா போட்டு வைக்கிறோம், கிரந்தத்தில் இப்படி ஊனா மாதிரி போட்டு வரும். எது சரி, எதுயா சரி? செந்தில்நாதையர்னு உத்தர், போன தலைமுறையில் இருந்தவர், யாழ்ப்பாணத்துக்காரர், நிறைய நூல்கள் எழுதியிருக்கார் சித்தாந்த சார்பாக. வியாசர் பிரம்மசூத்திரம் செய்தார், அவருக்கு ராமானு சங்கரர், மத்வர், ராமானுஜர் மூணு பேர் பாஷன் செய்திருக்கிறார்கள் என உலகம் பூரா சொல்லிட்டு. ஆனால் சைவபரமாக ஒருவர் பாஷன் செய்திருக்கார்னு ஒருத்தருக்கும் சொல்ல தெரியாது. அதை மறைச்சாச்சு, இருட்டடிப்பு செய்தாச்சு. நீலகண்டர்ங்கிற ஒருவர் பிரம்மசூத்திரருக்கு சைவ பாஷ்யம் செய்யும். அரை தமிழ் மொழிபெயர்த்த பெருமான் செந்தினாதையர். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா? எனக்கு தெரியாது, பழனி சிவாச்சாரியை சொல்லி தெரியும். புஸ்தகம் கிடையாது, அவர் நீலகண்ட பாஷ்யமே கிடைச்சா தேவையில்லைன்னு ஊர் ஊரா அலையிற புஸ்தகம் இல்லை. கடைசியில் ஒரு ஜெர்மன் காண்ட இந்த புஸ்தகம் இருக்கு, அவன்கிட்ட வாங்கணும், துட்டு இல்லை. மிஞ்சி போனால் அந்த காலம் மிஞ்சி போனால் 2 ரூபா இருக்கும் அந்த புஸ்தகம், 1 ரூபா இல்லை. என்ன செய்யறது? நீ காசி பொருட்கள் அனைவரும் போயிருப்பேன், எங்கே எங்கே இருக்கு, இன்றைக்கு படி எத்தனை படி இருக்கு ஏறணும். கீழே கங்கையில் இறங்கி ஒரு குடம் தண்ணியை எடுத்துக்கொண்டு இத்தனை படியும் ஏறி கொண்டு ஒரு குடம் தண்ணி விட்டால் ஒரு சல்லி கொடுப்பான். சுமந்தார் அப்படி தண்ணி சுமந்து சுமந்து அந்த ரூபாயை தயார் பண்ணி அந்த நீலகண்ட பாஷத்தை வாங்கி அதை தமிழ் மொழி எடுத்து அச்சேற்றினார். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். அப்பேற்பட்ட அந்த செந்தில்நாதையர் எழுதுகிறார், இப்பிரணவம் எப்படி இருக்கணும், கிரந்த லிபியில் இருக்கிற பிரணவம் தான் சரி என்று அவர் அவருடைய கருத்தில் ஆகமங்களில் இந்த கொட்டேஷன்ஸ் நிறைய கொடுத்து பிரணவத்திருமா இருக்கிறது தான் சரின்னு சொல்ல. இப்போ நீங்கள் பாருங்க, கணபதி அப்படி இந்த கையிலேருந்து வளைச்சி இப்படி வளைச்சி விழுந்தா அப்படியா, தும்பிக்கையில் வந்து வளைச்சு செய்யும். பிரணவஸ்வரூபி கணபதி இது அவர் தான் அதை ஆனத்தோடு சொல்கிறார். நீலகண்டர் வந்து பாஷ்யம் செய்தார், அந்த பாஷ்யத்துக்கு பாஷ்யம் செய்தார் அப்பை தீட்சர் சிவார்க்கமணி தீபிகைனு, பாடியத்திற்கு பாடியம் அப்படி முடிவு பசங்க அவ்வளோ ஆகமங்கள் இருந்தும் ஒரு நிமிஷத்துக்கு இருந்தும் கொட்டேஷன்ஸ் கொடுத்து சங்கரரை துவதுவன்னு துவைச்சிருக்காங்க. மற்றொரு ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், நீலகண்டர் ஒரு பக்கம் துவைச்சு எடுத்திருக்காங்க. இப்படி விநாயகர் பிரணவஸ்வரூபி என்பது தான் அந்த நம்முடைய சித்தாந்த கருத்து. அடுத்து சபாநாயகர் வாழ்த்து. சங்கேந்து மலர்குழங்கை புத்தேழும் அரைக்கோமம் தழல் கால் சூலம் அங்கேந்தும் அம்மானும் தத்தமது தொழிற்தலை நின்று ஆற்றச் செய்தோர் பங்கேந்தும் பெருமாட்டி விழிகழிப்ப இரு முனிவர் பணிந்து போற்ற கொங்கேந்து மணிமன்றுள் குளித்தருளும் பெருவாழ்வை குறித்து வாழ்வான். சங்கேந்து மலர்குழந்தை புத்தேழும் மறைக்கோவும் தழல் கால் சூலங் அங்கென்று அம்மான் தத்தமறு தொழில் தலைவரின் தெய்வோர். அதாவது நடராஜ பெருமான் என்னென்னு கையில் வச்சிருக்காருங்கிற சொல்றார். அவரவர்கள் தொழிலை அவரவர்கள் செய்வதற்கு ஆணை பிறப்பிப்பவர். பிரம்மா சிருஷ்டி தொழில் செய்கிறார், விஷ்ணு காப்பாற்றுறார், ருத்ரன் அழிக்கிறார். இன்னும் எங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சாங்க ஒவ்வொருத்தர் ஒன்று போர்ட்போலியோ தனியாக இருக்குது. அவ்வளோ இருக்க வச்சுக்காங்க. இதை செய்ய வைக்கிறது யார்? நம்ம சபாநாயகர். அவர்கள் ஆணை ஒன்றுன்னா இவர்கள் செய்கிறார்கள். இவர்கள் சுதந்திரம் கிடையாது. விஷ்ணுவுக்கோ பிரம்மாவுக்கோ சுதந்திரம் கிடையாது. அவர் சொல்லி இவர் செய்கிறாங்கதான். இந்த போர்ட்போலியோ உனக்கு ஒழுங்காக செய்திருக்கலாம். அப்படி தத்தமது தொழிற்தலை நின்று ஆற்றச் செய்தோர் பங்கேந்தும் பெருமாட்டி விடிகழிப்ப எம்பெருமாட்டி சந்தோஷம் அடையும் வண்ணம் இரு முனிவர் பணிந்து போற்ற கொங்கேந்து மணிமன்றில் குளித்தரும் பெருவாழ்வை குறித்து வாழ்வோம். இந்த பெருமன்றம் சிதம்பரம் கொங்கேந்து மணிமன்றில் குளித்தருளும், குளிக்கணும் குளிக்கிறார் தமிழ் ஆர்டர் நம்ம வந்து குளித்தருளும் பெருவாழ்வை குறித்து வாழ்வா என்று சொல்லி சபாநாயகரை வணங்கி கொடுக்கிறார். அடுத்துதான் ஸ்தலவே மூர்த்தி கூறார் திருவேகம்பர். தனந்த பெரும் துயர்கடல் மீ கூறுதலினால் மலை பயந்த தரளமூரற் கணங்குழையாள் புரி பூசை முடிவளவும் தறியாமல் இடையே கம்பை அணங்கி அனைத்தனவிடுத்து வலிந்து இருகத் தழுவிக்கொள்ள அமையாக்காலில் மணந்தருளி குறி பூண்ட ஒரு மாவிப் பெருமானை வணக்கம் செய்வான். எம்பெருமாட்டு ஒரு சமயம் எம்பெருமானுடைய கண்ணை பொத்திட்டார். விளையாட்டாயிரம் உலகமானா அப்படியே நின்று வச்சு இருந்து வச்சு அப்புறம் கையெழுத்தான் இப்படி பண்ணிவிட்டியேன்னு சொல்லி அவருக்கு ஒரு சாகம்

நெல்லையப்பர் கோயிலில் அந்த விழாக்கள் அமைத்திருக்கும் முறை நம்ம அழகு. அந்த கால பிரித்த சைவம் ஆட்கள் பார்த்து பார்த்து செய்திருக்காங்க. திருக்கல்யாண உற்சவம் ஐப்பசி திருக்கல்யாணம், 9 நாள் ரதம் முடிஞ்ச உடனே ராத்திரி ஒன்றும் ஜோலி இல்லை. அதுக்கு ஒரு ஆள் ஒரு விழா வேணும்னு வச்சார். அம்பாள் சூபூஜை கோலம் போகிறாள்னு சொன்னார். அம்பாள் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அம்பாள் இரவு கையில் தாம்பாளத்து புஷ்பங்கள்லாம் எடுத்துக்கொண்டு நேர மூலஸ்தானம் போய் சூரமான பூஜை பண்ணுறார். வெதுக்கு ஆனால் நாளைக்கு நான் தவம் போக போகிறேன், அதுக்கு அனுமதி வேண்டும். இப்படி நிறைய அதில் அம்பாள் பூஜை பண்ணது நிறைய, ஒவ்வொரு புராணத்திலும் நிறைய இருக்கு. அந்த மாதிரி கம்பை நதிக்கரையில் இருந்து மணலை குவித்து வைத்து பூஜை செய்கிறாள். சூரமான் கொஞ்சம் விளையாட்டு காட்டணும் விளையாட்டும் கம்பை நதியில் வெள்ளத்தை வருத்தினார். வெள்ளம் வந்து மணலை அடித்து போகிற அளவுக்கு வந்து ஐயோ நான் வைத்திருக்கிற சிவலிங்கம் அடிந்து வருதுன்னு அப்படியே அணைச்சி கட்டுறார். அணைச்சி கட்டும்போது அப்படியே மார்பதிலே பதிகிறது. அது மாத்திரம் அப்படி அவளால் அணைத்து கட்டப்பட்ட ஏகாம்பரநாதர் ஆங்கிறதான் இங்கே புரி பூசை முடியளவும் தெரியாமல் பூஜை முடிகிறளவு பொறுக்கல் அவர் அணிந்தார். இடையே கம்பை அணங்கி அணங்கிணைந்தனவிடுத்து வலிந்து இருகத்தழுவி கொள்ள அமையாக்காதல் மணந்தருணி அப்படி செய்து அம்பாள் மணன் திருமணம் செய்து கொண்டார். குறி புண்ட ஒரு மாவி பெருமானை வணக்கம் செய்வான் ஏகாம்பரநாதரை வணங்குகிறேன். அது காமாட்சி அம்மை. ஊன் பிழற்று மழுவாழி கலவிதனில் உன்னாரென்றோர்ந்து நஞ்சன் தான் பிழிற்றும் காப்பனியை நீப்ப உங்கார் வண்டினங்கள் தடைந்து மூசன் தேன் பிழித்து நடுங்கடுக்கை தெரியலைப்பாம் என மருண்ட தெரியல் நாரும் கான் பிழிற்றன் திருண்டனையும் காமகோட்ட துமையை கருத்து வைப்பான். அடுத்து இவர் சொல்லி அதுக்கப்புறம் தான் விகட சக்கர விநாயகருக்கே வர. விகட சக்கர விநாயக கடவுள் அந்த தலத்தினுடைய விநாயகருக்கு விகடசக்கரன் பெயர். விடி மலர் பூசனை உணர்த்தி யாரு சுருமாள் திருமால் திருநெடுமால் பெரும் ஆழி மீள வாங்கி வடியொழுகா சலந்தரன்மை குருதிபடி முறை நாற்றம் மாறுமாற்றால். அந்த சலந்தராசனம் மேலே இவர் ஏறினார் தேவனார்னு தங்க இந்த சக்கரத்தை பலிக்கல. இருந்தாலும் அவர் மார்பில் பட்டு தம் கட்டு வந்து இல்லையா அசுசி ஆயிடுச்சுன்னு சொல்லி கம்பை நதியில் அலம்பி வச்சுட்டாரன். விநாயகப்பன் அந்த சக்கரத்தை வாங்கினாரு. அசுத்தமான சக்கரம் மார்பு ரத்தம்லாம் மாட்டேங்குன்னு சொல்லி கழுவி வச்சுக்கிட்டாரன். அதைத்தாங்க சொல்கிறார். சலந்தரன் மைக்குருதிபடி முளை நாற்றம் மாறுமாற்றால் பொழி மொழி மதனி விரையேற்றி விகட நடப்பூசை கொண்டு புனிதாய் நல்கி படித புறன் தாதையினும் புகழ்படைத்த தகப்பனார் விட புகழ்படைத்த வரா தாதையினும் புகழ்படைத்த மதமாவை பணித செய்வா. எல்லாம் மதத்தை வச்சுதான் இவர் தான் சொல்றார். அடுத்து வைரவர். இந்த பாடத்தை நாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். வைரவருக்கு தோற்ற அழகாய் ஒருத்தரான் செய்திருக்கார். எளியவரை வலியவர் வாட்டின் வலியவரை இருநீர் வைப்பின் அழியுறத் தெய்வம் வாட்டும் என முறை கமைய அன்றே தெளியுமா வலியை செற்றோர் செகுத்துரி கவயம்போர்த்த வலியுழர் கச்சி காவல் வைரவர் கண்பு செய்வான். எளியவரை வலியவர் வாட்டான். இதை அனுபவத்தை நிறைய பார்த்தது. சாதுக்குள்ள போய் இம்சை பண்ணுவான். நம்ம யாரு கேட்குறது, ஊரில் பெரிய ரவுடி தாதா, அவனை யாரும் கேட்க முடியாது. அவன் எங்கள் மாதிரி சாதுக்கள்கிட்ட வந்து விளையாடுறான்.

0: கடைசி என்னாச்சுன்னா, அதாவது சிவார்ப்பணங்கிற ஒரு பதம், இது பொருள் தானா, நம்மை யாரோரோ துன்புறுத்துகிறார்களோ அல்லது யார் இன்பம் அனுபவிக்கிறார் அப்போ சிவார்ப்பணம்னு சொல்லணும். எனக்கும் சொல்லக்கூடாது, நீங்கள் நமஸ்காரம் பண்ணாலும் எனக்கு இல்லை சிவார்ப்பணம், அந்த மீனாட்சி தேசுக்கு போய்டும். அதே மாதிரி நீங்கள் துன்பம் அழைத்தால் சிவார்ப்பணம்னு சொல்லிட்டு வரும், பன்மடங்கு வேலை செய்யும். நீ கம்போட்டு திருப்பி அடிக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். எனக்கு அப்படி அனுபவம் உண்டு, எங்கிட்ட ஒருத்தன் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான், நான் என்ன செய்ய முடியும், மீனாட்சி சுந்தேஷம் நீ தான் பார்க்கணும் சிவார்ப்பணம். அவனுக்கு என்னெல்லாம் இடையூறு வந்து அவ்வளோ வந்து கடைசம் அவமானப்பட்டு போனான், சிவார்ப்பணத்துக்கு அவ்வளோ பவர். அதனால் அதைத்தான் எளியவரை வலியவர் வாட்டின் வலியவர் இருன் இருநீர் வைப்பின் எரு அழியற தெய்வம் வாட்டம். தெய்வம் பார்த்துக்கிடும், அவன் பார்த்துமா, என்னுடைய வீடு ஒரு விட்டத்தை அபகரிச்சுக்கிட்டான், ஒரு வாடா என்னால் அவன் போய் வாங்க முடியாது. எல்லாரும் மாட்டிக்கிட்டே வசமாக மாட்டிக்கிட்டே பொருள் போச்சு ஆன்னு சொல்லிட்டேன். சிவார்ப்பணம் அவன் மீனாட்சி சுந்தரத்தை சொல்லியாச்சு, என்னுடைய பொருள்னு அவளுக்கு கொடுக்கணும்னு நினச்சா கொடுப்பா, இல்லாட்டா வேண்டாம் போ, நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணாங்க போங்க, இங்கே ஒன்று சொல்லுவாங்க ஒன்று சொல்லுவான் சண்டையிட்டு விடுவான். கடைசியில் என்னாச்சு, அவனே வந்து நமஸ்காரம் பண்ணி இந்த பொருள் வச்சுக்கிடும்போது அந்த அளவுக்கு அவனுக்கு சூழ்நிலையை உருவாக்கிட்டார். உருவாக்கி பெருபுறம் மூக்கில் வர வச்சு இத்தோடு ஐயர் தொலைஞ்சாருன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம், எல்லாரும் மூக்கில் இருக்கும். அவன் வந்து கஜகஜ பராதி தொடைகளோடு வர வந்து கிழவனும் நமஸ்காரமணி தாஜும் கொடுத்து போகிறாங்க. இவர் என்ன மந்திரம் ஜெபம் பண்ணாரே கிட்ட, நீங்கள் என்ன மந்திரம் ஜெபம் பண்ணீங்க, ஒரு மந்திரம் ஜெபம் பண்ணார், அந்த பதத்துக்கு தான் இருக்கு, இந்த பதத்துக்கு அதுதான் பொருள். எளியவரை வலியவர் வாட்டும் வலியவரை 200 வைப்பின் அழியற தெய்வம் வாட்டும். என முறைக்கமையவென்று தெளியுமா வலி மாவலியை செத்தோ சகுத்துரி கவயம் போற்ற வலியுலர் கச்சு காவல் வைரவர் அன்பு செய்வார். மகாபலி சக்கரவர்த்தி தவம் செய்தான், சாம்பாடு சவம் செய்வான், இந்த விஷ்ணுவுக்கு என்ன வந்தது பேசாமல் இருக்க முடியாது. அதாவது இந்த யாகம் செய்து இவன் பூர்த்தி அடைஞ்சிட்டான்னா இவனுக்கு நம்முடைய போஸ்டை கொடுக்க வேண்டி வந்துடும், நம்ம போஸ்டுக்கு ஆபத்து வந்துடும். என்ன செய்யணும், கவுக்கடையாக அவனை க்ளோஸ் பண்ணணும், எதுக்கு நின்று போர் பண்ணிய முடியாது. அதான் சொல்லி மூணடி மண்ணை கேட்டு அவனை நாசப்படுத்தினான் இல்லையா, அவனை விஷ்ணுவை வலிக்கு கொண்டவர் வைரவ கொண்டவர். அதாவது எளியவரை வலியவர் வாட்டினான், வலியவரை வாட்டும் இந்த தெய்வம் வலியுலர் கச்சு காவல் வைரவர்க்கு அன்பு செய்வான். அது திருநந்தி தேவருடைய வணக்கம். அங்கணன் கையிலை காக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு நங்குறு மரபுக்கெல்லாம் முதற்குரு நாதராகி பங்கையத் துளவம் நாரும் வேத்திரப் படை பொறுத்த செங்கையம் பெருமான் நன்றி சீரடி கமலம் போற்றி. இதில் நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு, சுவாமிக்கு முன்னால் படுத்திருக்காரன் அவரையும் நந்திங்கிறோம், இங்கே கோபுர வாசலில் சாட்டையை வச்சுட்டு உட்காந்துருக்கா தெற்க வடக்க பார்த்து அவரையும் நந்திங்கிறோம், யார் தான் சார் நந்தி? இந்த சுபெருமான் முன்னால் படுத்திருக்கவர் நந்தி அல்ல, அவர் ரிஷபதேவர். எவனோ நந்திங்கன்னா நான் அவளும் தந்திக்கிறேன். ஆடாம் இந்த கோபுர வாசலில் வடக்க பார்த்து நின்று கொண்டிருப்பார் திருநந்தி தேவர், கையில் சாட்டை வச்சிருப்பார். எதுக்குன்னா அவருடைய பெர்மிஷன் வாங்கிட்டான் உள்ளே போகணும், ஆலய தரிசனத்தில் நுழையும் போது அதிகார நந்தியை வணங்கி உள்ளே போகலாமான்னு கேட்டுள்ள போகணும், இல்லைன்னா சாட்டேஜ் ஒரு சுட்டி சுண்டி கொடுத்துவார். நான் எச்சரிக்கை போயிருக்கேன் சார், சுண்டி இருக்கல ஒன்றும் கிடைச்சி கடைவிடாதீங்க ஆன்னு சொல்லலாம், வச்சிருப்பார் ஒரு நாளைக்கு அன்னைக்கு இழுத்துருவார் அப்போ தெரியும். ஆ இன்னைக்கு உடனே தெரியாது. ஆ சொன்னேன்ல எளியவரை வலியவர் வாட்டேன்னு ஆனால் வச்சுட்டு ஒரு நாள் ஒரு நாளைக்கு பார்த்துக்கிறேன். அதனால் அவர்தான் நந்தி, நந்திகேஸ்வரர் அதிகார நந்தி சொன்ன திருநந்தி தேவர் மரபு வீரர். அதில் என்ன வரும் இந்த விஷபரத்தில் என்ன வரல, திருநந்தி தேவரத்தில் இருந்தால் மரபு வருது சொன்னால் சிவஞானபுரம் வந்ததில் எப்படி வந்தது, திருநந்தி தேவர் மூலமாகத்தானே வந்தது, அவர் மூலமாகத்தான் வந்தது திருநந்தி தேவரும். அதைத்தான் இங்கே அங்கணன் கையிலை காக்கும் அகமடிக்கும் திருக்கைதாயத்தவரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கார். நங்குரு மரபிற்கெல்லாம் முதற், நம்முடைய குருவருக்கெல்லாம் முதல் குரு யார்னால் திருநந்தி தேவர் தான். நங்குரு மரபிற்கெல்லாம் முதற் குரு நாதனாகி பங்கையன் துளவம் நாரும் வேத்துரப்படை பொறுத்த சவுக்கச்சிருக்கார். செங்கை எம்பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்று. இந்த பிரதோஷத்தில் எனக்கு ஒரு சந்தை, நீங்களாம் எனக்கு நிவர்த்தி பண்ணணும். பிரதோஷத்தில் சிவபெருமானை வணங்கணும்னு பார்த்து கேட்குறேன். இந்த படத்துக்கு ரிஷபத்துக்கும் பிரதோஷத்துக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியவே இல்லை. இதை போட்டு பாடாபாடு படுத்துறான் பிரதோஷத்தில். பிரதோஷத்தை சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், தோத்திரங்கள்லாம் சொல்லணும் நான் சொல்லியிருக்கு. கீழப்பத்துக்கு ரிஷபரை போட்டு பாடாபாடு அதுக்கு நாணயத்தெல்லாம் இதில் ஒட்டி, இவனுக்கு நாணயம் தேவை, நாணயம் போச்சு இல்லை, அதனால் எல்லாரையும் கொண்ட ஒட்டுங்க ஒட்டுங்கன்னு சொல்லிட்டா சொல்லி அதை எடுத்து பையன் போட்டு போயிட்டார். எங்கள் ஊரில் ஒரு ஐயங்கார் இருக்கான், அவனுக்கு இன்றைக்கி ஜிலேபி போனோம்னு தோணிச்சுனா சொல்லி யாரா தலையை தள்ளி இன்றைக்கி ஜிலேபி மாலை போடுங்கம்மா, அவன் ஜிலேபியெல்லாம் கோச்ச மாலை கொண்டு போட்டான். இதுவாரெல்லாம் காட்டி ஒரு ஜிலேபி மட்டும் கை கொடுத்து போயிட்டான்னு நினச்சினா நீ இது ஜிலேபியெல்லாம் விட்டு கொண்டு விடுவான். இப்படி ஜிலேபி மாலை லட்டு மாலை ஆனால் அப்படி பண்ணிகிட்டு இருக்கான். அது மாதிரி இந்த ரிஷபத்தேவரை நாணயத்தை ஒட்ட சொல்லி நாணய சிவரம் கொண்டு போயிடும். சிவருமானுக்குத்தான் வழிபாடு பண்ணான்னு சொல்லி. அது மாதிரி செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி சொல்லி காசினையினின்றும் போந்து கம்பதாம் அருளப் பெற்றி மாசிலா கச்சி மூதூர் மன்னி வீற்றிருந்து பூமேல் ஆசிலா தமிழ் பரப்பி அறந்தமிழ் குறவு பூண்ட தேசினான் மலையம்பற்பி குருமணி சுருத்தாள் போற்றி. அகத்திய முனிவரை வரங்கிறார். இவரை போய் ஏன் இப்போ அகத்திய முனிவரை வரங்கிறார், ஏன்னா இவருடைய பாரம்பரியம் சிவஞான சுவாமியுடைய பாரம்பரியத்தில் அகத்த முனிவரத்திலிருந்து பாடம் கேட்ட பரம்பரை. அகத்திய முனிவரத்தில் இவா முன்னோர்கள் பாடம் கேட்டு அப்படியே கேட்டு கேட்டு வந்த பாரம்பரியானனால இவர் அகத்திய முனிவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வணக்கத்தை வைத்தார். அடுத்த சஞ்ஞான சம்பந்தர் பரசமய கோளறியை பலரா வாயனை பூங்கழன சூழ்ந்த சிவபுரத்து திருஞான சம்பந்த பெருமானை தேயமல்லாங் குறவீட தமிழ் வேதம் எரித்தலும் கவுனேசங்குலதீபத்தை விரைவி எம்மை ஆளுடைய வெஞ்சி மல விலங்களித்தை விரும்பி வாழ்வான். இந்த திருஞான சம்பந்தருடைய சிலையை பார்க்கும் அவர் இப்படி வச்சுக்கார். திருக்கோவரத்தை தோணிபுரத்தை காட்டக்காக இப்படி இருக்கார். சீர்காழியில் அப்படி இல்லை. ஏன்னா அங்கே மாத்திரம் பார்த்தா அங்கே இப்படி காட்டுறார். இல்லையா நம்பூலாம் இப்படி இருக்குது, இங்கே வந்து அங்கே காட்டுறாரு. இங்கே தானே காட்டா இருந்தோ தோணி ஒருத்தனும் காட்டினார் இல்லையா, யாரா அழிச்சானே அந்த அவனு காட்டினார். அதனால தான் இங்கே அப்படி இருக்கு, மற்ற இடத்துல இங்கே பரசமய கோளறியை பாலரா வாயனை. பரசமய கோளரன் சமண மதத்தை கடுமையாக எதிர்த்தவர். அவருடைய காலத்தை சமணம் கொண்டு விட்டு எறிந்திருந்தது. அவர் அழைக்கி சைவத்தலை நிலைநாட்டியவர். அதனால் பரசமய கோளறியும் அவர் பேர். பாலரா வாயன் பூங் பழனம் சூண்ட சிவபுரத்து திருஞா சிவராம் சீர்காழிக்கு சிங்காசனம் வந்தார். பெருமானை தேயமெல்லாம் குறவிட தேசமெல்லாம் அவரை புகழ்ந்து பாடுகிறது. ஏன் தமிழ் வேதம் விரித்தொருளும் கௌமணியர் தமிழ் வேதத்தை விரித்து செய்தார். தங்குல தீபத்தை விரைவி எமை உடைய ஆளுடைய வென்றிமல் விளங்கழித்தை விரும்பி வாழ்வான். நாவுக்கரசர் இடையரா பேரன்பம் என நாம் சொல்லிட்டுக்கோம். நான் திருநாவுக்கரசர் அப்படியே வர்ணிச்சிருக்கு. இடையரா பேரன்பம் மழை வாரம் இணை விழியும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பரித்தணிஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகை ஞானப்பாடல் துடையரா செவ்வாயும் சிவவேட பொதிவழகம் துரித்து வாழ்வான். துறவுக்கு சமயத்தர் ரெண்டு பேர் இலக்கணம். ஒருவர் நாவுக்கரசர், இன்னொரு சிவஞான சுவாமி. துணியில் காட்சி முனிவர் நாகர் சொல்வது. துறவு என்பதற்கு இலக்கணமாக இருந்தவர் சிவஞான சுவாமிகள். இப்போ துறவு செயற்கையாக இருக்கு, அப்போ இயற்கையாகவே துறவு இருந்தது. அதுதான் நாவுக்கரசரும் ஒருவர். அதான் என்ன சொல்கிறார், நடையரா பெருந்துறவும் சிவருமான் திருவடிக்கே பரித்தணைஞ்சும். அவர் நெஞ்சப்போ சிவருமான் திருவடிகளாக இருக்கு. ஞானப்பாடல் துடையரா செவ்வாயும் சிவவிடப் பொலிவும் துரித்து வாழ்வான். சுந்தரமூர்த்தி நாயனார். ஒரு மனத்தை சிதைவி செய்து வல்வழக்கிட்டு ஆழ்கொண்ட உவனை கொண்டே இருமனத்தை கொண்டரடி பணிகொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமன சீர்திரு தொண்டத்தொகை விரித்த பேரருளின் பெருமான் என்றும் திருமணக் கோலப் பெருமாள் மறைப்பெருமாள் எமது குல தெய்வமாமார். ஒரு மனத்தை செலவு செய்தார். அப்போ ரெண்டு கல்யாணம் பண்ணிவிட்டார் சிவருமான். தூது போய் பண்ணிவிட்டார்ல, முதல் கல்யாணத்தை நிறுத்தினார். அப்புறம் ரெண்டு கல்யாணம் செய்து வச்சார். ஒரு மனத்தை சிதைவு செய்து வல் வழக்கிட்டு ஆட்கொண்டு அவனை கொண்டே இருமனத்தை கொண்டருடி பணிகொண்ட வல்லான் சுந்தரன் எல்லாம் உய்ய பெரு மன சீர் திருத்தொண்ட தொகை வெறித்தன். சிறுத்தொண்ட தொகை வெறுக்கு சுந்தரனுடைய அவதாரம் எதற்கு? ஆனால் திருத்தொண்ட தொகைக்கு தான், மற்றெல்லாம் அடிஷன் தான். பெருமானின் திருமண கோல பெருமான் எப்போதும் திருமண கோலத்துடையே இருக்கக்கூடியவன், அவரை வழங்குவான். பெருந்துறையில் சிவபெருமான் அருதலும் பெருங்கருணை போர் பெற்றி நோக்கி கலந்து கரைந்து திருக்கண்ணீர் மழைவார துரிய நிலை கடந்து போந்து திருப்புறம் சிவபோகத்து குழந்தேற்றல் வாய்மடுத்து தேக்கி செம்மான் இருத்தரும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகளை வணக்கம் செய்ய மணிவாசகர் திருவிழா. அடுத்த 63 தத்து மூலையில் மூன்றும் தளரல முத்த மூரல் முகித்த நிராமய சித்து மூர்த்திதன் தாழினை சேரரு 10 பதமரர் போற்றுவான். சேக்கலார் அவருக்கு தோத்தன வைக்கிறார். ரொம்ப அழகா இருக்கு. இந்த சிவஞான சுவாமியை தோத்தனம் தான் நம்மளுடைய வழக்கத்தில் வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம அழகா இருக்குங்கிறனால. தூக்கு சீர்திரு தொண்ட தொகை விதி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பரி குன்றைவாழ் சேக்கிழான் அடி சென்னை இருத்துவான். அப்போ பொதுவாக திருக்கூட்டம் எல்லாரும் பேயன்ன புறச்சமய பிணக்கு நூலில் வழியனைத்தும் பிழையேன்றி வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த வழி சேரி அதீத வாழ்விற் போயன்மை அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் பணிந்திரஞ்சும் பெரும்பேறு அன்பற்றான். 63 ஒரே பாடலை கொண்டு வச்சான். திருநீரும் கண்டிகையும் அதான் பொருளாக கொண்டவர்கள். அடுத்து பஞ்சாக்கர தேசிகர். இதைத்தான் நாம் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கோம். திருமடத்திலையும் இதைத்தான் சொல்கிறாங்க. கைலாய பரம்பரையர் சிவஞான போத நெறி காட்டும் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞான பானுபாகி குயிலாரும் பொழி திருவாரூரைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி வாழ்கள். திருக்கயிலாய பரம்பரை அதன் மூலமாக வந்த சிவஞான போதநெறி காட்டினார் வைகண்ணை வெண்ணை பெருமான். எண்ணெய் பயில்வாவி மெய்கண்டான். அந்த மெய்கண்டானுடைய சந்ததிக்கு ஒரு ஞானபானுவாக வந்தவர் யாரு? பஞ்சாக்கர தேசிகன். குயிலாரும் பொழி திருவாவுடுரை திருவாவுடையிலே வருகிறவர் நமச்சிவாய தேவன். செயலாறு மரபுடையவன் செயலாறு திருக்கையாய பரமரை திருமரபு நூடி வாழ்க. அப்போ அவருடைய குரு தீட்சா குரு பின் வேலப்ப தேசிகர். யார் சொல்ற இந்த பாடல்தான் அவருக்கு தீட்சா குரு அப்படின்னு இதை வச்சு தான் கதையை கொண்டு போகிறோம் தவிர எழுத்துல ஒன்றும் இல்லை. எவ்வவர் கோட்படு பொருளும் அஞ்செழுத்தின் அழைக்கி அவற்றின் இயல்பு காட்டு மைவகை அஞ்சபத்தையினும் நிற்குமுறை ஓதுமுறை விளங்கத் தேற்று அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோகத்து அழுந்து நாயேன் செய்வினையும் கை கொண்ட வேலப்ப தேசிகந்தாள் சன்னி சேர்ப்பான். எவ்வவர் கோட்படு பொருளும் யாரார் என்ன சொன்னாலும் அத்தனை இந்த அஞ்செழுத்துலாம் இருக்குங்கிற அவர் அதை வளைத்து சொல்லியிருக்கார் வேலப்பதேசம். அஞ்செழுத்துள் அடக்கி அவற்றின் இயல்பு காட்டு அஞ்செழுத்துடைய இயல்பு என்ன என்கிற அவர் தான் காட்டினார். செய்வகை ஐந்தவத்தையினம் நிற்கும் முறை ஐந்தவத்தையில் எப்படி நிற்கணும் அங்கே நிற்கும் முறை ஓதுமுறை விளங்கச் சேச்சு அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து ஐந்தெழுத்தினுடைய உள்ளே இருக்கின்ற ரகசியங்களையும் சொல்லி சுவபோகத்தில் அழுத்தி சுவபோகத்தில் அழுத்தி நாயேன் செய்வினையும் கை கொண்ட வேலப்பதேசிகன். சுஞாஸ் பின்னால் பாஷ்யத்தை சொல்கிறார் ஐந்தெழுத்து பற்றி ரொம்ப விரிவாக சொல்கிறார். ஆமாம் அதைத்தான் இங்கே முதல்ல சொல்கிறார். அதாவது நிற்குமுறம் ஓதுமுறை என்னங்கிறத அவரை சொல்கிறார். அதை பின்வேற பிரதேச எனக்கு உணர்த்தினார்ங்கிறத தான் சொன்னார். மறை நான்கும் பயின்று ஒழுகி இட்டிகளும் பல இயற்றி மல்லல் ஞான திறவாத புகழ் படைத்தும் ஈசனிடத்து அன்பிலரை வண்ணா என்னாறு உள்ளம் புறம்போதி கொலைபயன்று மதுமாந்தும் கொடும்பாவ குறையரேனும் அறவானன் திருவணிக்கில் அன்பினரேல் அவர் எம்மை அடிகொள்வான். மறை நான்கும் பயின்றொழுகி வேதம்லாம் படித்தாச்சு இஷ்டி யாகங்கள்லாம் செய்தாச்சு கடைசிதான் நான் ஈசனிடத்து அன்பில்லை. ஈசனத்து அன்பில்லாமல் செய்த எந்த யாகமும் பயன் பெறாது. இப்போ எல்லாம் யாகங்கள் செய்தாலும் இந்திரனை நோக்கி செய்தாலும் அவர்களை நோக்கி செய்தாலும் முடிவில் ஈசனை நோக்கி தான் அது இருக்கணும். அப்படி இல்லை அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? பல நிஷ்பலன் பலன் கிடையாது. அதைத்தான் இந்த மறைஞ்சான் பயந்து என்ன பிரயோஜனம்? இஷ்டிகள் யாகங்கள்லாம் செய்து என்ன பிரயோஜனம்? ஞான திறவார புகழ் படைத்தும் என்ன பிரயோஜனம்? ஈசனிடத்தில் அன்பில்லை அன்பினரை எண்ணாறு உள்ளம் புறம் ஓதி புறஞ்சொல்கிறது. புறஞ்சொல்வது மகாபாவன் அதே சொல்லி பாவங்களை பற்றி சொல்ல முறை நாம் அதைத்தான் செய்யணும். பொழுது போலனா அதான் சொல்லி உட்காந்துருக்கான். ஆமாம் புறம் சொல்லவே கூடாது. புறம் ஓதி கொலை பயின்று மதுமாந்தங் குடும் பாவப்புலையரேனும் இப்போ அதுதான் எல்லாம் நடக்குது. என்னடா புலையரேனும் அறவானன் திருவடிக்கு அன்பராகி இன்னொரு படுக்கோம்ல ஆ உறுத்தி தின்னும் புலையரேனும் நின்னடியவருக்கு அன்பராகி அவர் நாம் வணங்கும் கடவுளாரேன். நான் இப்போ அந்த ஜாதி அது செய்யலை. அதாவது என்னன்னா எவ்வளோ முன்னேற்றம் அடையணும். எங்கள் ஊரில் அருந்ததியர்கள் இப்போ மிக்கா நான் சின்ன குழந்தையில் மாலை போட்டு உரிச்சு சாடுவாங்க பார்த்துருக்கேன். சுற்றி எல்லாரும் உட்காந்து பசுவை எவ்வளோ பாவம். அந்த குழந்தை இன்னைக்கு பார்க்குறேன் காலையில் பசு தொட்டு கொண்டு போகிறேன். எவ்வளோ முன்னேறிட்டு போயிட்டேன். ஆ உருட்டு சின்ன புலையர் அவள் இன்னைக்கு பசுவை தொட்டுக்க மாட்டா ஆத்தி வாங்கி கொடுத்துட்டு போகிறான். அவ்வளோ முன்னேறிட்டு ஆ உறுத்தி தின்னும் குறையினும் நின் அடியவருக்கு அன்பராகி அவர் நாமும் வணங்குகிறார் கடவுளார்கள். அதைத்தான் இங்கே புறம் ஓதி கொலை பயின்று மதுமாந்தும் கொடும்பாப புலையரேனும் அறவானன் திருவடிக்கு அன்பினரே அவர் எம்மை கொள்ளார். அதனால் அவருக்கு அன்பு இல்லைன்னு சொன்னால் அந்த யாகம் பிரயோஜனம் இல்லை. அவனிடத்திலே அன்பு இல்லைனா பிரயோஜனம் இல்லை. விபூதி போட்டு குந்திராட்சம் போட்டும் சிவருமானை வணங்காதவர்கள் பிரயோஜனம் இல்லை. இந்த நூல் செய்வதற்கு என்ன காரணம் சொல்லணும்? அதாவது பாஷ்யத்தில் சொல்கிறார், ஒரு பக்கம் சொல்கிறார், திருஞான போதம் எதுக்காக செய்யுங்கிறது. ஒரு நூல் செய்தால் அதுக்கு ஒரு காரணம் வேணும், அதை அவர் அந்த ஆசிரியர் சொல்லணும். அதை சொல்கிறார், பொருவில் கச்சியம் புராணம் மண் தமிழினில் புகழ் என்று இருநிலம் புகழ் மணிமதிர் கச்சி ஏகம்பர் திருவருக்குரிய ஆண்டவர் கூறிய சிறப்பால் உரிமை உற்றிடம் ஆசையான உரைத்திடல் உற்றேன். பொருளில் கச்சி புராணம் மண் தமிழின் புகழ் என்று சொன்னாராம். யார் சொன்னாராம்? இருநிலம் புகழ் மணிமதி கச்சி ஏகம்பர் அவரே சொல்லிட்டார். இந்த மாதிரி கஞ்சி புராணத்தை செய்ப்பான்னு இதை சொன்னார். திருவள் குறியொன்றான் அவர் கூறிய சிறப்பால் உரிமை பெற்று எழுதும் கட்சி ஏகம்பர கிட்ட வந்து சொன்னார் காஞ்சிபுராணத்தை செய்யலாம். இப்படி நூசதற்கு சாராம அவையடக்கம் என்று சொல்வார். அது நாலு பாடல், நல்ல விரிவான பாடல் அது. அதாவது இவ்வளோ பெரிய சிறந்த ஞானி அவையடக்கம் சொல்லணுங்க அவசியம் இல்லை. எப்பேற்பட்டவனும் அவையடக்கம் வேணும், அவையடக்கம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இப்போ அதே கிடையாது. அதாவது நான் சொன்னேன், ஆடம்பரம் தான் நம்ம முக்கியம். நம்ம ஜடாபுடா தான் வரணும், பின்னால் பத்து பேர் வரணும், ஆங்கணம் ஓங்கணும் அப்படின்னு சொன்னால் தான் அவர் பிரிய மனுஷன். நாம் மாதிரி சின்ன தோளை போட்டு நாம் மாதிரி நடனும் ஆண்டுவாங்க. அதனால் அவையடக்கம் இல்லாமல் வந்தால் தான் இந்த காலத்தை மதிப்பு. நீ அவையடக்கத்தை வந்தானா தள்ளி உட்காருன்றவான். ஆனால் அப்படி இல்லை, அவையடக்கம்தான் வேணும், அதுதான் கை கொடுக்கும் கடைசி விரதம். இது ஒரு நேரத்தில் கை கழுவிடும். ஆமாம், அதனால் அவையடக்கம் எப்படி வேணுங்கிறத சுவாமி சொல்லாமல் செய்து காட்டியிருக்கார். அதை மிக விரிவாக நான்கு பாடங்கள் சொல்கிறார். அதை விரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறதுனால அடுத்த நாட்களிலே அதை பார்ப்போம் என்று சொல்லி சாஞ்சி புராணம் விரிவுரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். கொஞ்சம் புராணம் கொஞ்சம் டல் மாதிரி தெரியும், இப்போ போக போக விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா விஷயம் நிறைய இருக்குது, சித்தாந்த விஷயங்களும் வேத உபநிஷத் கருத்துக்களும் நிறைய இருக்குது. காஞ்சி புராணத்தை ரத்னவேல் சார் என்ன ஏன் சொல்ல சொன்னாருங்கிறதுக்கு 1990s தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள்லாம் சொல்கிற விட நீங்கள் சொல்கிறா நல்லா இருக்கும்னு சொன்னார். ஏன் இப்படி சொல்கிறாருன்னு நினச்சி காஞ்சி புராணத்தை புரட்டும் போது தான் தெரியும். நிறைய வேதத்துல விஷயங்கள், உபநிடத்துல விஷயங்கள், சித்தாந்த கருத்துக்களாக நிறைய சொல்கிறார். அதை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி இதுவரையில் கேட்டவங்க அனைவருக்கும் என் ஆன்மார்த்தமூர்த்தியாக அங்கயத்தன் அழகிய சொக்கரிஞ்ச பெருமான் எல்லா நலன்களையும் கொடுப்பாரா சொல்லி இந்த நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். நம பார்வதி பதயே
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு: திருப்பெருந்துறை இறைவனை காணுதல். தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அப்ப பெருமான் இந்த உயிர் தனக்கு ஆட்பட மறுப்பதை ஒரு குற்றமாக கருதுவதில்லை, அதை கணக்கிலே எடுத்துக்க மாட்டார், அதை பிரச்சனையே பண்ண மாட்டார், அவர் ஆட்கொண்டு விடுவார், அவ்வளவுதான். அப்பொழுது இவர் நெஞ்சினாலே நேசம் செய்வதை கணக்கில் எடுத்துக்கொண்டு உடம்பினால் வணங்காதிருப்பதை அவர் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. மண்டிய அன்பு மண்டிய நெஞ்சினில் வணங்கி வணங்கார் போல மந்திரியார் மேன்மையுடன் வந்து நின்றார். தலையை உயர்த்தி வந்து நின்றுகிட்டாராம் சாமி முன்னாடி நின்றுகிட்டார் என்று அவர் ஆட்கொள்ளப்பட்ட நிலையே வந்து இந்த நூல் சொல்லுது. ஆனால் ஏனைய நூல்கள் அவ்வாறு சொல்லலை. இப்போ இந்த நூலில் சொல்லப்பட்ட கருத்தைப்படி நான் சொல்லிட்டு வரேன். திருவிழா பிரணத்தில் அப்படி சொல்லலை. அவர் வந்தவுடனேயே அடியற்ற மரம் போல பெருமான் குருநாதனுடைய காலில் விழுந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும், பிறவி அறுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்படி இருக்கு மற்ற புராணங்கள்லாம். பாருருவாய பிறப்பு அற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும். சீருருவாய சிவபெருமானே, செங்கமல மலர் போல ஆருருவாய என் ஆறுமுதே, உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய என் திருவுருள் காட்டி என்னையும் உய்யக்கொண்டருளே என்று விண்ணப்பித்து பெருமான் திருவடியிலே விழுந்து வணங்கினார்னு மற்ற புராணங்கள் சொல்லுது. எது கரெக்ட்னு இப்ப நம்ம ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். இப்படியும் இருந்திருக்கலாம், குற்றம் கிடையாது. ஏன்னா இப்படி நிகழ்ந்தாலும் கடவுள் ஆட்கொள்வான். அதனால தான் இவர் இதை படைந்தவரும் தீர்ந்த நல்ல ஞானி தான். அதனால இப்படியே அமைஞ்சிருக்கலாம், இதுவும் கரெக்டாக தான் இருக்குங்கிறதுனால தான் அவர் அப்படி பாடியிருக்கிறார். அதனால அதை அப்படி கரெக்டுன்னே எடுத்துக்கிடுவோம், எடுத்துருப்போம். தன்னை உடம்பால் வணங்காததை ஒரு குற்றமாக கடவுள் கருதவில்லை. என்ன காரணம்? சாக்கிய நாயனார் உடம்பால் வணங்காததை குற்றமாக கடவுள் கருதினாரா? உள்ளத்தால் ஒன்றுபட்டதற்கு வீடு பெற அளிக்கல? எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசீர் சங்கரன்றால் மறவாமை பொருள். சாக்கியநாயனார் உடம்பால் வணங்கல்ல, பெருமான வணங்கலையே, உடம்பால் வணங்கலையே, ஆனால் உள்ளத்தினால் ஒன்றுபட்டு மெய்யன்பினால் உருகினார் என்று பார்க்கின்றோம். அதை பெருமான் கணக்கில் எடுத்துக்கொண்டார். பெருமான் எப்படி இருக்கிறார்? உருத்திர நல் திருமணியை இலங்கு காதில் ருத்ராட்சமணி. ருத்ராட்சம் என்பது பெருமான் இந்த உயிர்களை காப்பதற்கு நாம் வேதாதி சாத்திரங்களை படைத்திருக்கிறோம். மெய்யடியார்களை உலகத்திலே உலவ விட்டிருக்கிறோம். மெய்யடியார்களுக்கெல்லாம் ஈஸ்வர கோடிகள்னு பேரான். ராமகிருஷ்ணன் சொல்றார், இறைவனை உணர்ந்த உயிர் இந்த உலகத்திலே வாழ விரும்பாது. உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பருதன் தருளு பற்றி அப்படின்னு நம்ம குருநாதர் கேட்கிறார். இந்த உடம்புலேருந்து என்ன பிரிச்சுடேன், தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றின்னு கேட்கிறார். ஞானமே வடிவாகின்ற ஆளுடைய பிள்ளையாரும் இந்த உடம்பு வாழ்க்கை வேண்டான்னு கேட்டிருக்கிறார். துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மயல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு கட்டினாய், பிணிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு கட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னையே. இந்த உடம்பிலிருந்து என்னை பிரித்தால் யாரும் உன்னை குத்தம் சொல்ல போறா அப்படின்னா அர்த்தம், எனக்கு இந்த உடம்பை தரிக்கணுங்கிற எண்ணம் இல்ல, என் உயிரை எடுத்துக்கேன்னு அர்த்தம். அதுதானே அதுக்கு அர்த்தம். இந்த உடம்பிலிருந்து என் உயிரை நீ பிரித்தால் உன்னை யார் குத்தம் சொல்ல போறாங்க? இந்த உடம்பிலே இந்த உயிரை நீ புகுத்திய பொழுது உன்னை யாரா குத்தம் சொன்னாங்களா? நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியவன் இல்லையே. யூ ஆர் நாட் ஆன்சரபிள் டு எனிஒன். யாருக்காவது சாமி கணக்கு கட்டணுமா? யார் கேள்விக்காவது சாமி பதில் சொல்லணுமா? தேவையில்லை. அவர் சர்வ சுதந்திரர். அவருடைய ஃப்ரீடம் சுதந்திரத்துக்கு ஒரு எல்லை கிடையாது. யாருக்கும் அவர் ஜவாப்தாரி கிடையாது, பதில் சொல்ல வேண்டியவர் இல்லை அப்படின்னு அர்த்தம். இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்ன, அதான் அர்த்தம். ஆகவே சிவஞானத்தை பெற்றவர்கள் வந்து ஒரு நல்ல தெளிவான சாத்துக்குடி ஜூஸை பருகும் பொழுது அது சாத்துக்குடி கொட்டை வந்துகிட்டே இருக்கு. அதுல பருகுபவனுக்கு அந்த ஜூஸை பருகும் போது ஒரு துன்பம் விளையும். அதுபோல ஜீவன் முக்தி நிலையில் இருக்கிறவன் இந்த உடம்பிலே உயிர் இருக்கும் பொழுதும் முக்தி இன்பத்தை உணர்ந்தாலும் கூட உடம்பு என்ற அந்த கோது இருக்கும், அதுல பிசுறு. அந்த சுவை நீரை பருகும் பொழுது கொட்டையை வருவதை போல அது அவனுக்கு சிரமமாக இருக்கும். அப்ப அவன் எதை பருக விரும்புவான்? கோதிலா அமுதினை பருக விரும்புவான். உடம்பு ஒரு தடையா இருக்கு பூர்ணமான ஞானத்திற்கு. ஆகவே உடம்பு நீக்கத்தை அவன் வேண்டுவான். ஆனா இறைவன் அதற்கு ஒத்துக்கொள்வதில்லை. தன்னை உணர்ந்த அடியார்கள் உணர்ந்த அளவிலேயே உயிர் பிரியுமா? பரமசர் சொல்றார், சிவஞான நிட்டை கைகூடினால் அதீதத்திற்கு இந்த உயிர் சென்றால் புலன்கள் ஒடுங்கி உடம்பு வந்து கட்ட போல ஆயிடும், உயிர் பரசிவத்தோட இரண்டரை கலந்து நின்றுடும். அப்ப இறைவனே அதை மீண்டும் அதீதத்திலிருந்து துரியத்திற்கு கீழே அனுப்பி உடம்பிலே வாழ வைக்கின்றான். அவ்வாறு வாழ்கின்ற நிலையிலே அந்த உயிர் வந்து நனவில் சுழுத்தி போன்ற நிலைகளிலே இருந்து உலகிற்கு குருநாதனா விளங்கும் என்று சாத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த உயிர்களுக்கு ஈஸ்வர கோடிகள்னு பேரு. அந்த ஈஸ்வர கோடிகள் இருக்கிறார்கள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, திருவாசகத்துல சொல்றாரு, வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து, நான் வாழ்த்துவதற்கு அவனுடைய நீண்ட குடலை வைத்து, அவன் நீண்ட குடலை வாழ்த்துவதற்கு எனக்கு வாயினை வைத்து, ரெண்டு விதமாக அர்த்தம் வருது. அவனை வணங்குவதற்கு என் தலையை வைத்து, இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து. வைத்துனா என்ன அர்த்தம்? நில உலகிலே வாழ வைத்து. சீரடியார் கூட்டம் நிலவிலே வாழ்வதற்கு காரணம் இல்லை. என்ன, அவருடைய சஞ்சிதமான வினையினை பெருமான் தீட்சையினாலே போக்கி விடுகின்றான். அவர்கள் வினையினை இட்டுவதில்லை. ஆகவே பெருமானை உணர்ந்த அளவிலேயே அவர்கள் உடம்பினை உகுத்து பெருமான் திருவிழில இரண்டரை கலப்பதற்கு தகுதி படைத்தவர்கள். இருந்தாலும் ஆளுடைய பிள்ளையார் போன்றவர்களை பெருமான் நில உலகிலே விட்டு வைத்திருக்கிறான். எதற்காக விட்டு வைத்திருக்கிறான்னா, ஏனைய உயிர்கள் இந்த சிவஞானிகளை வணங்கி வழிபட்டு உய்ய வேண்டும் என்பதற்காக விட்டு வைத்திருக்கிறான். இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்துனா விட்டு வைத்து. அப்படி பெருமான் வேதாதி பிரமாண நூல்களை படைத்தான். தன்னை தன் உண்மையை உணர்ந்திருக்கின்ற ஞானிகளை உலகிலே வாழ வைத்திருக்கிறான். இந்த இரண்டு வழிகளை வைத்திருந்தும் உயிர்கள் பெருமானிடத்திலே முனைப்போடு வந்து சேர்வதில்லை என்ற காரணத்தினாலே பெருமான் அழுகின்றான். தன் கருணையினால அன்பினால சாமி என்ன பண்றாரு, கண்ணீர் சிந்துகின்றார். அந்த சிந்தப்பட்ட கண்ணீரானது ருத்ராட்ச மணியாக விளைகின்றது. ருத்ராட்ச மணி என்பது ருத்ராட்சம் என்ற மரம், அந்த மரத்தினுடைய கனியினுடைய விதை. அப்ப அந்த கண்ணீர் துளியிலிருந்து ருத்ராட்சம் மரம் விளைகிறது. அதனால கண்ணீர் துளி தான் அந்த ருத்ராட்ச மணியா தெரியுது. அந்த ருத்ராட்ச மணியை ஏன் அணிய வேண்டும் என்றால், அதை அணியும் பொழுது பெருமான் நம்மிடம் கருணை கட்டின்ற ஒரு பெருமான் உண்டு. நாம தான் அவனை மறந்து உலகிலே ஈடுபடுகின்றோமே தவிர அவன் நம்மை மறக்காது. எப்படா இவன் நம்மள்ட்ட மாட்டுவான், இவனுக்கு அன்பு செய்யலாம், அருள் செய்யலாம், கருணை செய்யலாம், திருவடியை கொடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த நினைவினை தருவதற்காக தான் ருத்ராட்சாணியம். அந்த ருத்ராட்சத்தை எல்லா திருமேனியிலே பல இடங்களிலும் அணிந்து வைத்திருக்கிறார் இந்த குருநாதர் அப்படின்னு சொன்னார். உருத்திரனல் திருமணியை இலங்கு காதில் விளங்குகின்ற பிரகாசமான காதுல ரெண்டு மணி குண்டலமா தொங்குது. ஒன் சிரத்தில் ஒளி என்றால் ஞானம், எல்லா ஞானமும் அந்த குருநாதனுடைய மண்டையில இருக்கு. அத்தனை புஸ்தங்களுடைய ஞானம் இருக்கு, அதுல கலைஞானம் இருக்கு. அந்த ஒளிமயமான சிரசில ஒரு சிரமாலை அணிந்திருக்கிறார் ஆத்மநாத குருநாதர். கந்தரத்தில், கந்தரம் என்றால் கழுத்து, திரு கழுத்திலே அந்த கண்ட சரமாக ருத்ராட்சம் அணிந்திருக்கின்றார். ஒளிகொள் மார்பில் பிரகாசிக்கின்ற மார்பகத்திலே பல மாலைகளை தொங்க விட்டிருக்கின்றார். கரத்தில், கரத்திலே மேலும் மணிக்கட்டிலும் அந்த ருத்ராட்ச மாலைகளை அணிந்திருக்கின்றார். அணிந்து இலகு திருமுண்டம் அங்கி கண்கரந்த நன்னுதன் மேல் கவினச்சாத்தி. திருமுண்டம் என்றால் திரிபுன்றம் என்ற வடமொழி சொல் மருவி தமிழிலே திருமுண்டம்னு வருது. திருமுண்டம் திட்டமாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. நெற்றியிலே முப்பட்டையாக விபூதி அணிய வேண்டும். அந்த முப்பட்டை என்பது எல்லாத்தையும் குறிக்குது. மூன்று வேதங்கள், மூன்று அனுபவ நிலைகள், மூன்று அவத்தைகள், பதிபசுபாசம் என்ற முப்பொருள்கள், மூ உலகங்கள். உலகம் எல்லாமே மூன்று மூன்றா இருப்பதனால திரிபுரம் என்று உலகத்திற்கு பெயர். இதன் வடிவமாக அம்பாள் இருப்பதனால அவளுக்கு திரிபுரா என்று பெயர். இந்த மூன்றினை கடந்து நாலாவதாக இருக்கின்ற பெருமானுக்கு துரியன் என்று பெயர். துரியம் என்றால் நாலாவது அர்த்தம், துரிய சிவம் என்று பார்க்கின்றோம். இந்த மூன்று மூன்று பட்டையாக திருநீர் அணிவதனால இந்த உலகமானது மூன்றாக இருக்கின்றது. எல்லா மூன்றும் அதில் அடங்கிடுது. சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்காவது அது எழுதி காட்ட ஒண்ணாதது. எழுதி காட்டக்கூடியது இது மூன்று தான், சரியை கிரியை யோகம் என்று பார்க்கின்றோம். அந்த மூன்று மூன்றா இருக்கின்ற அனைத்தையும் நினைந்து முப்பட்டையாக திருநீற்றி அணிய வேண்டும் பெருமானுடைய திருவுருளுக்காக. அது முக்தி தருகின்ற நீர். அந்த திரு அந்த முப்பட்டையாக தன்னுடைய அக்னிக்கண்ணை மறைத்திருக்கின்ற நெற்றியிலே பெருமான் அணிந்திருக்கின்றான். அக்னயமாகின்ற நெருப்பினை கக்கின்ற ஒரு கண் இருக்கு பெருமானுடைய நெற்றியிலே, நெற்றி நடுவிலே புருவ மத்தியிலே இருக்கு. அது தாமரை மொட்டு போல இருக்கு. அதன் கீழ் இருக்கின்ற இரண்டு கண்களும் மலர்ந்த தாமரை போல இருக்கின்றன. தாமரை மலர்கள் போல் இரண்டு கண்கள், தாமரையினுடைய மொட்டு போல ஒரு கண். அந்த நெற்றி கண்ணை மறைத்து முப்பட்டையாக பெருமான் திருநீர் அணிந்திருக்கின்றான். அந்த திருநீர் எப்படி இருக்குதுன்னா கவினச்சாத்திருக்கின்றான். அழகுக்கு அழகு செய்வதாக நெற்றியே அழகாக இருக்குது. அந்த அழகு போதாது என்று சொல்லி அதில் முப்பட்டையாக திருநீர் அணிந்திருக்கின்றான். திருத்திகழும் வேதியனார் அம்பொன் மேனி திகழ்வது கண்டு அகமகிழ்வார். இவ்வாறு திரு என்றால் கண்டார் மனத்தை பிணிக்கின்ற தன்மை. பார்த்தா திரும்பி பார்க்கணுங்கிற எண்ணத்தை எது உண்டாக்குகின்றதோ அது திரு சௌபாகியம். ஒரு முறை பார்த்தால் போதும் நினைக்கக்கூடாது, மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்குகின்ற தன்மைக்கு திருன்னு பேரு. திருவளர் தாமரை, தாமரை பூவை பார்த்தா திரும்பவும் பார்க்கணும்னு தோணும். குழந்தைய பார்த்தா திரும்பவும் பார்க்கணும்னு தோணும். முழு நிலவை பார்த்தா திரும்பவும் பார்க்கணும்னு தோணும். சமுத்திரத்தை பார்த்தாலும் திரும்பவும் பார்க்கணும்னு தோணும். இதெல்லாம் நம்முடைய கவலையை போக்குகின்ற கருவிகள். அதான் திரு இருக்கின்ற இடங்கள் என்று பார்க்கின்றோம். பெருமானுடைய திருத்திகளும் வேதிய கோலம், அந்தன கோலம், ஆசிரிய கோலம், அந்த அம்பொன் மேனி. சாமி எப்படி இருக்கிறாரு, நம்ம மாதிரி கறிக்கட்ட மாதிரி இருக்கிறாரா, தங்கத்தை உருக்கின மாதிரி இருக்கிறார். தங்கத்துல செஞ்ச அணிகலன் மாதிரி கூட இல்ல அவர். தங்கத்தை உருக்கும் போது பார்த்திருக்கீங்களா, பட்டறைக்கு போய் செம்பு வெள்ளி எல்லாம் உருக்கும் போதே கண்ணு கூசும். தங்கத்தை உருக்கினா நிக்க முடியாது. பொன்னை அழித்தனன் மேனி புகழில் திகழும் அழகன். அழித்தல்னா உருக்குதல், பொன்னை உருக்கும் போது என்ன ஒளியோ அதுதான் பெருமானுடைய திருமேனி ஒளி. அம்பொன் மேனி திகழ்வது கண்டு அகமகிழ்வார் நம்முடைய குருநாதர் திருவாதிரிகள். அகமகிழ்ந்தார் மந்திரியார், மனம் மகிழ்ந்தார். செங்கை மீது பொருத்தமுறும் புத்தகம் ஏது ஐயா என்ன? பெருமானுடைய வலது திருக்கரத்திலே சின்முத்திரை அணிந்திருக்கிறார், இடது திருக்கரத்திலே நான்கு விரல்களினாலே ஒரு ஏற்றுச் சுவடையை பிடித்துக் கொண்டிருக்கிறார், ஒரு நூல் வச்சிருக்கிறார். தங்களுடைய சிவந்த கையிலே தாங்கியிருக்கின்ற நூல் ஏது ஐயா, அது என்ன நூல் என்று கேட்டார். அவ்வாறு கேட்டவுடனே அவர் சொல்றாரு, பொய்மையிலா சிவஞான போதம் என்றார். ஏன்னா மாற்றம் உண்டேல் சொல்றார் அவர், தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, துயரம் மனை வாழ்க்கை, மாற்றம் உண்டேல் வஞ்சம் உண்டு. வாயை திறந்து பேசினா நம்ம அறியாமலே யாரையாவது ஒருத்தர் நம்ம ஏமாத்திருவோம், நம்ம அறியாமலேயே போய் வந்துடும். ரகுகுலத்து அரசர்கள்லாம் ரொம்ப குறைவா பேசுவார்களாம். காளிதாச கவிஞர் சொல்றார், ஏன் குறைவா பேசுவாங்க? எனர்ஜியை சேவ் பண்ணிக்கிறாங்களா, இல்ல பேச்சு வராதா ஒழுங்க? அதிகமா பேசினா பொய் வந்துருமோன்னு பயமா. பொய்னா என்ன? ஒருவனை ஏமாற்றுவது மட்டும்தான் பொய்ங்கிறது இல்ல, முழு உண்மைக்கு சற்று மாறுபாடா இருந்தா அதுவும் பொய் தான். எதை போலன்னா, பெண்கள் சாரி வாங்கிக்கிறாங்க, சேலை வாங்குறாங்க, அந்த சேலைக்கு மேட்சா ஒரு பிளவுஸ் விட்டு வாங்கணும். இவங்களால கடைக்கு போக முடியல, இந்த புடவை கலரை நல்லா பார்த்துக்குங்க, இதுக்கு மேட்சா ஒரு பிளவுஸ் விட்டு எடுத்துட்டு வாங்க, வீட்டுக்காரர் அனுப்பிச்சிடுறாங்க. அது மட்டி தானே, அது போய் இந்த சகப்பு புடவை அங்க போய் சொல்லி, அதே மாதிரி சகப்புப்பா ஒரு பிளவுஸ் விட்டு கொடுக்கணும்னா ஏதோ ஒரு பிளவுஸ் விட்டு கொடுத்துட்றான், அதை கொடுத்து அதை கொண்டு வந்தா அது மேட்ச் ஆகுமா? சிகப்புலயே 50 சிகப்பு வச்சிருக்கிறான். அப்ப எது 100க்கு 100 பொருந்துதோ அதுதான உண்மை. உண்மை என்பது ஒன்று, மற்றது எல்லாம் பொய் அப்படின்னு சாத்திரம் சொல்லுது. உண்மை என்பது ஒன்றாதான் இருக்க முடியும், ஒரு சிகப்பு கலர் சேலைக்கு ஒரு சிகப்பு கலர் பிளவுஸ் தான் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும், மீதி எல்லாம் மேட்ச் ஆகாது. அது யாருக்கு தெரியும்? புடவையை எடுத்துட்டு போகாமலே அதை கண்டுபிடிச்சு கொண்டு வர திறமை உங்களுக்கு உண்டு, ஆனா மற்றவங்களுக்கு கிடையாது, கடைக்காரனுக்கு கூட கிடையாது, அவன் வச்சு வச்சு பார்த்து தான் கொடுப்பான் அப்படின்னு பார்க்கணும். அது போல நம்ம பேசும் பொழுது உண்மைக்கு சற்றே புறம்பாக பலமும் வந்துவிடும் என்பதனால பேச்சினை பெரியோர்கள் குறைத்து பேசினார்கள். சிவஞான போதம் என்ற நூல் இருக்கின்றதே, ரௌரவ ஆகமத்தில் இருக்கின்ற 12 சூத்திரங்கள் சுருக்கமா எல்லா சிவஞானத்தையும் சொல்லுது, எல்லா தத்துவ ஞானத்தையும் சொல்லுது. அது சுருக்கமா சொல்லுது பொய் கலவாத நூல் என்று சொல்கின்றார். பொய்மையிலா சிவஞான போதம், 100க்கு 100 உண்மைதான். சிவஞான போதத்திற்கு என்ன பெருமைனா, சிவஞான போதம் சித்தாந்தத்தை தான் சொல்லுதுன்னு பல உரைகள் இருக்கின்றன, சிவஞான போதம் வேதாந்தத்தை தான் சொல்லுதுன்னு சிலர் உரை எழுதுகின்றார்கள். யாருமே சிவஞான போதம் சொல்றது தப்புன்னு இதுவரையும் கண்டிக்கல. ஆகவே யாராலும் மறுக்கப்படாத நூல் என்ற மகிமை சிவஞான போதத்துக்கு உண்டு. யாருமே சிவஞான போதத்தை மறுத்ததில்லை, அது என்னுடைய கருத்து தான் சொல்லுதுன்னு வளைப்பார்களே தவிர சிவஞான போதம் சொல்றது தப்புன்னு யாரும் சொன்னதில்லை. அதான் பொய்மையிலா சிவஞான போதம் அப்படின்னு சொன்னார். சொன்னாலுமே இவர் கேட்கிறாரு, சிவஞான போதம்னு சொன்னீங்க ஐயா, சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்று நான் தெளிவாக உணரும் வண்ணம் எனக்கு தாங்கள் விளக்கி அருள்வீர்கள் என்றால் நான் உங்களுக்கு உடனேயே அடிமையாவேன் அப்படின்னு சொல்றேன். இது என்ன வியாபாரமா? இப்படி ஒரு சீனை வந்து இந்த ஆசிரியர் வைக்கிறாரேன்னு நான் நினைச்சது உண்டு, ஆனால் இதுல ஒரு குற்றமும் இல்லை. என்னன்னா, ஆட்பட விரும்புகின்ற உயிர், ஆட்பட விரும்புகின்ற உயிர், அதனுடைய பக்குவத்தை நன்னா அறிஞ்சு வச்சிருக்கிறாரு அந்த ஆண்டவர் என்பதனால அது ஆட்பட விரும்பித்தான் இதெல்லாம் சொல்லுது, அது எதை சொன்னாலும் அது குற்றமாகாது. அந்த பக்குவம் என்பது இத இந்த ஆசிரியர் செம்மையா பாடிருக்கிறாருன்னு உணரும் போதுதான் நமக்கு தெரியும். சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன தெளிவா நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்களே எனக்கு ஆசிரியர், நான் உங்களுக்கு அடிமையாக்கி விடுகின்றேன் அப்படின்னு சொல்லலாமா? அப்பூதிரிகள் வீட்டுக்கு அப்பரபிரமன் எழுந்துள்ளிருக்கின்றார். தாங்கள் என்ன கருதி இங்கு எழுந்துள்ளீர்கள் அவர் கேட்கிறார். அப்படி வருது பெரிய புராணத்தில். அப்படி கேட்கலாமா? அப்பூதிரிகள் வந்து உள்ளத்தாலும் உணர்ச்சியினாலும் பார்ப்பதற்கு முன்பே அந்த குருநாதருக்கு முழுவதும் அடிமையானவர். அவர் ஒன்றும் புறத்தே இருந்து பேசலையே, அடிமைப்பட்டவர் தானே ஏற்கனவே. ஆகவே தங்களுடைய நோக்கம் என்ன, தங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையாது, அதை செய்வதிலே காலதாமதம் இருக்கக்கூடாது என்று விரைவுகிறது அந்த வார்த்தவர். How I can be useful to you? I want to be useful to you immediately. நேரம் கடத்தக்கூடாது, தங்கள் எண்ணப்படி நான் உடனடியாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால அந்த எண்ணத்திலே இந்த வார்த்தைகள் விளைகின்றன. எந்த வார்த்தைகள் வருகின்றன? தாங்கள் என்ன கருதி இந்த இல்லத்திற்கு எழுந்துள்ளீர்கள் வார்த்தை வருது. தாங்களுக்கு நான் எவ்வாறு பயன்பட வேண்டும், காலதாமதமின்றி தங்கள் எண்ணத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அவர் அப்பருவமான அறிந்த பிறகு சொல்ற வார்த்தை. அல்லது ஒரு அடியார் எழுந்துள்ளினாலே எது கருதி வந்தீர்கள் நம்ம கேட்கக்கூடாது. அப்ப அப்படி கேட்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அதற்கு இதுதான் பொருள். என்ன கேட்பவருடைய தகுதி கருதி அதுக்கு பொருள் சொல்லணும். அதுபோல திருவாதிரிகள் அடிமைப்படக்கூடாதுங்கிற எண்ணத்துல கேட்கல, இந்த தெளிவு வந்து விட்டால் நான் உங்களுக்கு மீளா அடிமை அப்படின்னு சொல்றார். ஆடோரை இருக்குன்னு சாமி சொன்னார், இருந்தா காட்டு பாப்பன் இவர் சொல்றார், இவர் விடைக்கிறார், இருந்தாலும் இவர் மனம் அவரிடம் சென்று விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளம் சொல்லுது இந்த பெருமானை நம்மால் பிரிய முடியாது. நம்பியாருடைய உள்ள சொல்லுது, நம்பியாருடைய உணர்ச்சிக்கு இந்த பெருமானை விட்டு நம்மால் பிரிய முடியாது. எதையோ சொல்லி அவனோட நம்மளை அழைச்சிட்டு போட்டோம், அந்த ஓலையை தான் காட்டுட்டுமே அப்படின்னு ஏன் அர்த்தம் வச்சுக்கூடாது? ஆளோலை உண்டு சொன்னாயே அதை காட்டுன்னு அவர் கேட்கிறாரு. அப்ப எதையோ ஒன்னை காட்டி இவன் நம்மளை அவனோட அழைச்சிட்டு போட்டோமே அப்படின்னு ஏன் அந்த உயிர் நினைக்க கூடாது? அப்படி அந்த உயிர் நினைக்கும் அப்படிங்கிற அப்பெருமான் ஒரு தாண்டத்துல சொல்றார். என்ன சொல்றாரு? ஒரு நாள் பெருமான், ஒற்றியூர் பெருமான் பிக்ஷாட்டனராக நம்ம வீட்டு பெண் அந்த வாசலுக்கு வந்து பிச்சை ஏற்று சென்றிருக்கிறார், அன்பினை அழித்து சென்றிருக்கிறார். நாளைக்கு இந்த பக்கம் வருவேன்னு சொல்லி அவர் எல்லாம் அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறார், ஆனா வரல. அதை தோழி அறிந்து, நீ ஏண்டி இப்படி கண்டவன்ட்ட ஏமாறுற? கண்டவன்னா யாரு? நம்மால் நன்றாக காணப்பட்டவன், அவன்கிட்ட நீ ஏன் ஏமாறுற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு விடை சொல்ற அந்த பெண்ணு, நிலைப்பாடே நான் கண்டதேடி கேளாய், நிஜமா நடந்தது, நான் ஏதோ வந்து ஹலூசினேஷன், புத்தி பிரம்மத்தினால சொல்லல. அந்த பெருமான் உண்மையிலே வருவேன் என்று சொல்லி வந்தான் என்று சொன்னால் வாராதிருப்பானா? மீண்டும் வருவேன் என்று சொல்லி ஒருவன் வந்தது உண்மை என்றால் அவன் வாராதிருப்பானா? ஆகவே அந்த பெருமான் வந்தது போல் நீ நினைத்துக் கொண்டாயோ என்று தோழி கேட்பதை போல இவள் நினைத்துக் கொண்டு, பெருமான் வந்தது உண்மை, நிலைப்பாடே நான் கண்டது, சத்தியம்தான் நான் பார்த்தது. ஏடி என்றால் டேன்னு கூப்பிடுறது பெண்ணை. கேளாய், நெருநலை நண்பகல் இங்கோர் அடிகள் வந்து, நேற்று மத்தியானம் ஒரு பெருமான் வந்து கலைப்பாடும் கண்மலரும் கலக்க நோக்கி கலந்து பலியிடுவேன் அப்படின்னு பெருமான் என்ன பண்ணாரா? பார்ப்பாரை பரிசீலிப்பார் போல பார்ப்பார் பெருமான். அந்த பெண்ணினுடைய கண்ணீருக்குள்ளே தன்னுடைய கண்ணை செலுத்தி பார்க்கிறார். நங்காய், நீதான் என் மனதிற்கு மிகவும் இனியவள், ஆனா நான் இங்க நின்னுகிட்டு இருக்க முடியாது, அது உனக்கு பிரச்சனையா போயிடும். இருந்தாலும் என்னுடைய உருவத்தை உன் கண்ணிற்குள் பதித்து விட்டு போகின்றேன், நீ கண்ணை முடினாலும் என்னை காணலாம் என்று சாமி சொல்லி தன்னுடைய காட்சியை கொடுக்கிறார். கலைப்பாடும் கண்மலரும் கலக்க நோக்கி, கலைப்பாடு என்றால் சாத்திரங்களினாலே பாடுபட்டு அறியப்பட வேண்டிய தெய்வத்தினுடைய காட்சி, அந்த காட்சி என் கண்மலரிலே கலக்க நோக்கினான். எத்தனை ஆகமங்களை படித்தாலும் காண முடியாத பெருமானுடைய காட்சியை இந்த பெண் கண்ணை மூடிக்கொண்டாலும் பார்க்க முடியாது. மலருக்குள் தேர்ந்திருப்பதை போல காட்சியை கண்ணுக்குள்ளே வச்சுட்டார். கலைப்பாடும் கண்மலரும் கலக்க நோக்கி, உடனே நான் என் உயிரோடு கலந்து பலியிடுவேன். பலி என்றால் உணவு. சாமிக்கு அவர் சக்கரை பொங்கல் வீட்டில் பண்ணியிருந்த கொண்டு அவருடைய பிக்ஷா பாத்திரத்தில் போடுறா. அந்த சக்கரை பொங்கலில் நெய்யும் வெல்லமும் பருப்பும் பாலும் மட்டுமா கலந்திருக்கு, இந்த பெண்ணினுடைய அன்பும் உயிரும் உள்ளமும் உணர்வும் கலந்திருக்கு. கலந்து பலியிடுவேன். அதை வாங்கிட்டு என்ன சொன்னாரு? நாளைக்கு இதே நேரத்தில் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வரவே இல்லை. எங்கும் காணேன் சலப்பாடே, சலம் என்றால் வஞ்சனை, பெருமான் என்னை வஞ்சித்தானா அப்படின்னு இவளே கேட்டுக்கிறா. அவன் வந்தது உண்மை, அவன் என் உயிரிலே கலந்தது உண்மை, என்னிடம் பலி பெற்றது உண்மை, அவருடைய காட்சி என்னுடைய உள்ளத்திலே பதித்தது உண்மை, ஆனால் அவன் மீண்டும் வரேன்னு சொல்லிட்டு வரல. அவன் என்னை ஏமாற்றியதாக நினைத்துக் கொள்ளலாம், ஆனால் அவன் இவ்வாறு என்னை ஏமாற்றியதை மறந்து போய் ஒரு நாள் வருவான். எப்படி? அந்த பெருமான் என்னை ஏமாற்றியதை மறந்து ஒரு நாள் வருவான். அப்பொழுது அந்த பெருமான் பலருக்கும் அருள் செய்திருப்பதனால என்னை மறக்கலாம், ஆனால் நான் அந்த பெருமானிடம் மட்டும்தானே அருளை பெற்றிருக்கிறேன், என்னால் அவனை மறக்க முடியுமா? கடவுளுக்கு, கடவுள் பல உயிர்களுக்கும் தலைவன், ஆனா உயிருக்கு ஒரு கடவுள் தானே, உயிருக்கு ஒரு தலைவன் தான். ஆகவே இந்த உயிர் கடவுளை மறக்க விரும்பாது. அப்ப என்ன சொல்ற? சலப்பாடே, அவன் வஞ்சனை செய்தானா? அவன் என்னை வஞ்சித்திருந்தாலும் என்றைக்குமே ஒருவன் தன்னை வஞ்சித்துக் கொள்ளாது பிறரை வஞ்சிக்க முடியாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. நான் உங்களை ஏமாத்தணும்னா முதல்ல நான் என்ன ஏமாத்தின்னு தான் உங்களை ஏமாத்தணும். ஆகவே அந்த பெருமான் தன் என்னை வஞ்சித்திருந்தானோ அவன் அதனை மறந்து போய் ஒரு நாள் இங்கு வருவான். சலப்பாடே இனி ஒரு நாள் காண்பேனாகில் தன் ஆகத்து என் ஆகம் ஒடுங்கும் வண்ணம் உழைப்பாடே படத்தழுவி போகலொட்டேன் ஒற்றியூர் உறைந்திங்கே திரிவானையே. அப்படி பெருமான் ஒரு நாள் என்னை ஏமாற்றியதை மறந்து மீண்டும் என் இல்லத்தின் வாசலுக்கு வருவான். வந்தால் நான் என்ன பண்ணுவேன், நெருப்பிலே விழுந்த வெண்ணையை போல அவனை ஓடி போய் கழுத்தோடு கட்டி கொள்வேன். என்ன சொல்றாய்வ? சலப்பாடே இனியொரு நாள் காண்பேனாகில் தன் ஆகத்து என் ஆகம் ஒடுங்கும் வண்ணம் உலைப்பாடே பட தழுவி, உலையிலே பட்ட நெருப்பு படுகின்ற பாடு பட தழுவி, உலையிலே பட்ட வெண்ணை என்ன பாடுபடும், அதை எடுக்க வருமா? அது போல அவன் மார்போடு நான் சேர்ந்து கொள்வேன். சேர்ந்து கொண்டு சொல்வேன், இங்க பாரியா நீ எங்க வேணா போ, ஒற்றியூரிலே உறைந்து கொண்டு உலகமெல்லாம் சுற்றுகின்றாய். ஒற்றியூர் உறைந்து இங்கே திரிவான். அப்ப நீ ஒற்றியூர்ல இருந்துகிட்டு உலகமெல்லாம் சுத்துறியே, நீ எங்க வேணா சுத்து, ஆனா என்னை விட்டுட்டு சுத்தாத, என்னை இழுத்துக்கிட்டு சுத்து. அப்படி அப்பர் பாடி இருக்கிறார். அப்படி சலப்பாடே இனியொரு நாள் காண்பேனாகில் தன் ஆகத்து என் ஆகம் ஒடுங்கும் வண்ணம் உழைப்பாடே பட தழுவி போகல் ஒட்டேன். போகல் ஒட்டேன் என்றால் பிரிந்து போகல் ஒட்டேன். அவனை எங்கும் போகல் ஒட்டேன்னு கிடையாது, எங்கு சென்றாலும் என்னோடு சேர்ந்துதான் சொல்லணும். பிரிந்து போகல் ஒட்டேன் ஒற்றியூர் உறைந்து இங்கே திரிவானையே. அங்க இருந்துகிட்டு நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து ஏமாத்துறாரு அந்த பெருமானை, அவன் வஞ்சியாத வண்ணம் அவனோடு இரண்டரை கலப்பேன் என்று சொன்னால் பெருமானுடைய தலைமைப்பாட்டை உணர்ந்து அவனோடு இரண்டரை கலப்பதற்கு உயிரானது இயங்கும். எப்படியாவது என்ன சேர்த்துக்கையாங்கிறதுக்காகத்தான் ஒரு வீட்டிற்கு வாயில் இருப்பதை போல அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வுனால இதை கேட்குது. அது என்ன கேட்குது? சிவஞான போதம்ங்கிறது நீங்க எனக்கு தெளிவா சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அடிமை என்று இவர் சொல்றார். அந்த சொல்லும் போதே தங்களை பிரிய விரும்பவில்லை, தாங்கள் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில்தான் அதை சொல்லுகின்றார் என்பதை நுண்மையாக உணர வேண்டும். அப்படியா, சிவஞான போதம்னா என்ன அப்படின்னு சுவாமி சொல்றார். என்றலுமே சிவமேது ஞானம் ஏது இங்கு இலங்கியிடும் போதம் ஏது இயம்பு வீரேல். இந்த மூன்றையும் என்ன என்று தெளிவாக நீங்கள் சொன்னால் அன்று வட நீழலில் வந்து இருந்தார் நீரே. அன்றைக்கு பிரம்ம மானசகுமாரர்களுக்கு சனக்கர் முதலியவர்களுக்கு கைலாயத்தினுடைய தாழ்வரையில் இருக்கின்ற வடவிருஷம், வட்டம் என்றால் ஆழம், கல்லால மரம், அந்த வடமரத்தின் கீழே இருந்த பெருமான் நீர்தான், சந்தேகமே இல்லை. இந்த சிவஞான போதத்தை தெளிவாக சொல்லிவிட்டால் நீர்தான் தட்சிணாமூர்த்தி, சந்தேகம் இல்லை. அன்று வட நீழலில் வந்து இருந்தார் நீரே, அடியேனும் உமக்கு அடிமையாவேன், நான் உங்களுக்கு மீளா அடிமையாவேன். என்ன பெருமான் சொல்றார்? நின்ற சிவம் ஒன்று என்று சொன்னார். சிவம் என்பது இந்த உலகத்திலே நிலைத்து நிற்கின்ற ஒன்றாகிய பொருள். இந்த உலகத்திலே காட்சிக்கு வருகின்ற எல்லா பொருளும் நிற்பது போல் தோன்றி மறையக்கூடிய பொருள்கள், அவற்றின் தன்மை மாறிக்கொண்டே இருக்கும். உலகம் என்பது எப்பொழுதுமே என்ன பண்ணும், சேஞ்சிங் யூனிவர்ஸ். பால் கறந்த போது நல்ல பாலா இருக்கு, கறந்த பசும்பாலா இருந்தா ஒரு நாலஞ்சு மணி நேரம் சும்மா வச்சிருக்கலாம் காய்ச்சாம, காய்ச்சினா கொஞ்ச நேரம் உயிர் வாழும். அது எத்தனை நாளுக்கு அப்படியே கறந்த நிலையில இருக்கும்? நாம குழந்தையா பிறந்து வளர்ந்து வரோம், இந்த சரீரம் எப்பொழுதும் அப்படியே இருக்குதா? இந்த உடம்புக்குள்ள எத்தனை ஆயிரக்கணக்கான செல்லு தோன்றி மடிகின்றன. அப்ப தோற்றம் நிலைபேறு மரணம், தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு அப்படிங்கிற இலக்கணப்படி எல்லா பொருளும் இயங்குகின்றன. உலகம் இயங்கிக் கொண்டே இருக்குது, நிலைத்து இல்லை. அந்த இயக்கம் என்பது அதுக்கு எப்படி இருக்குது, இளமை என்றும் முதுமை என்றும் மூப்பு என்றும் மரணம் என்றும் இப்படி போய்கொண்டே இருக்குது. நோய்வாய்ப்படுதல், உயிர்குற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது. அது ஜடப்பொருளிடத்திலே இருக்கு, ஜடப்பொருளும் தோன்றி அழிகின்றன என்று பார்க்கின்றோம். அப்பொழுது ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள், தோற்றம் நிலைபேறு இறுதி என்ற மூன்று அவத்தைகள் இல்லாத ஒரு பொருள், ஆதியும் அந்தமும் ஆகின்ற பொருள், ஈரும் முதலும் இல்லாத பொருள் என்று ஒரு பொருள் உண்டு என்று சொன்னால் அது சிவம். ஒன்று என்று சொல்லப்படுவது சிவம் சொன்னார். நின்ற சிவம் ஒன்று என்று சொன்னார். நின்ற என்று சொன்னால் அழியாது நின்ற என்ற பொருள் வருது. வான்கெட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண்கெடினும் தான் கெட்டல் இன்றி சலிப்பெரியா தன்மையன், அதான் சிவம். பார்க்கிற ஆகாசம் ஒரு நாள் இல்லாம போயிடும். சூரியன் டெய்லி உதிக்கிறார். சூரியனை பற்றி என்ன சொல்றார்கள் விஞ்ஞானிகள், சூரியன் என்பது ஒரு பெரிய ஹீலியம் கேஸ் கோளம், எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சில லட்சம் ஆண்டுகளுக்கு கழிச்சு பாத்தீங்கன்னா சூரியன் சின்னதா போயிடும், சில கோடி ஆண்டுகள் கழிச்சு சூரியனே இல்லாம போயிடும், எரிந்து அவிந்து போகும் நம்ம கண்ணால பாக்குற சூரியன். ஆனால் இதே போல பல சூரியர்கள் பல கேலக்சிகள் இருக்கின்றன, சாமி அத்தனை படைச்சு வச்சிருக்கிறார். ஆனால் தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, எந்த ஒரு பொருளும் தோன்றி மறையும் என்று பார்க்கின்ற.
4: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

வணக்கம் ஆசிரியர் துவனேசனர்களே, வணக்கம் நேயர்களே. உங்களை மீண்டும் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக இந்த காலை பொழுதிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாங்கள் இந்த கேள்விகளுக்கு புகுவதற்கு முன்னால் ஒரு சில விளக்கங்களை, ஒரு எங்களுடைய சர்க்குலர் பெருமான், இவர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், 2ஆம் குலோத்துங்க சோழன் என்று சொல்லப்படுகின்ற அனபாய சோழனுடைய மன்னனுடைய சபையிலே அமைச்சராக இருந்தவர். அப்பொழுது அவர் எங்களுடைய சைவ அடியார்கள் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றையும் ஆவணப்படுத்தி அதை திருத்தொண்டர் புராணம் என்ற பெயரிலே அதை பாடியருடைய இந்த அனபாய சோழனுடைய காலத்திலே இது நடந்தது. எங்களுடைய நான் நினைக்கின்றேன் இந்த சைவ சமயத்தினடும் தமிழ் மக்களினதும் வரலாற்று காலத்திலே இது ஒரு எழுந்த ஒரு காப்பியம். சொல்லுவார்கள், தமிழ் மொழியிலே இருந்து மூல நூலாக எழுந்தது. உதாரணமாக ராமாயணம் இருக்கின்றது தமிழிலே, மகாபாரதம் இருக்கின்றது, கம்பனுடைய ராமாயணம் நிறைய கவிச்சுவை உள்ள அருமையான பொக்கிஷம். அப்படி இருந்தாலும் இந்த ராமாயணம் மகாபாரதம் போன்ற இலக்கியங்கள் எல்லாம் வடமொழி மூல இலக்கியங்களில் இருந்துதான் எங்களுக்கு தமிழிலே பின்னர் பாடப்படுகின்றன. கம்பனே சொல்லுகின்றான், தீப பாடையில் என்று சொல்லி முன்னர் வட பாஷையிலே சமஸ்கிருத மொழியிலே இருந்த மொழியை இன்றைக்கு நான் புகழ்கின்றேன் என்று கம்பர் தன்னுடைய ராமாயணத்திலே சொல்லுகின்றேன். ஆனால் தமிழிலேயே மூலமாக எழுந்த புராணம் இந்த திருத்தொண்டர் புராணம். இந்த திருத்தொண்டர் புராணத்தை இன்னொரு பெயர் சொல்லுவார்கள், பெரிய புராணம். அது என்ன பெரிய புராணம், அவ்வளவு பெரிய புராணமா இது? எங்களுக்கு தெரியும், புராணங்கள் வந்து வடமொழியிலே இருக்கின்ற இந்த சைவ சமயத்துக்குரிய புராணங்கள் 18. அந்த 18 புராணங்களிலேயே மிகவும் பெரிய புராணம் ஸ்காந்த புராணம். 400,000 கிரந்தங்கள் பாடல்களுக்கு மேலே கொண்டது. அதன் ஒரு பகுதியைத்தான் கச்சியப்ப சிவாச்சாரியர் காஞ்சிபுரத்திலே குமரகோட்டத்திலே இருந்த கச்சியப்ப சிவாச்சாரியர் அதை தமிழிலே கந்த புராணமாக பாடினார். அது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரியாக அப்படி பார்த்தால் இது பெரிய புராணம் இல்லை. கந்த புராணமே பெருசு, கச்சியப்பாடிய கந்த புராணம் அதை விட பெருசு. அப்பொழுது இதை மட்டும் ஏன் பெரிய புராணம் என்று சொல்லுகின்றோம்? 18 புராணங்கள் இருக்கின்றன, அவை பெரிதாக இருக்கின்றன. தமிழிலே இருக்கின்ற கந்த புராணம் பெரிதாக இருக்கின்றது. அப்பொழுது ஏன் இந்த திருத்தொண்டர் புராணத்துக்கு மட்டும் பெரிய புராணம் என்று பெயர் என்று வினைவரு? அப்ப அந்த பெரிய புராணம் என்பதுனால் ஔவையாருடைய வாக்கிலே ஒரு முறை முருகன் கேட்கின்றான், ஔவையே அரியது எது பெரியது எது என்றெல்லாம் கேட்கின்றான். அப்ப அந்த வாக்கிலே அவர் சொல்லுகின்றார், அந்த ஔவையாருடைய வாக்கிலே அவர் சொல்லுகின்றார், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அந்த தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று சொல்லுகின்றார். அவர் கேட்கும் பொழுது பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. இந்த புவனம் பெரிசு, அண்ட சராசரங்கள் இந்த புவனம் பெரிது, புவனம் வந்து நான்முகன் படைத்த படைப்பு. நான்முகனோ கரியமால் உந்தியில் உதித்தோ, கரிய நான்முகன் எங்கே இருந்து வந்தான்? கரிய நரமுடைய விஷ்ணுனுடைய உந்தித்தானத்தில் இருந்து உதித்தவன். கரியமாலோ அலகடல் துயின்றோன், அவன் எங்கே இருக்கின்றான்? அலகடலே துயில் கொண்டிருக்கின்றான். அலகடல் குறுமுனி அங்கையில் அடக்கம், அந்த அலை கடலையே தன்னுடைய கையிலே உள்ளங்கையிலே எடுத்து தீர்த்தம் பருகுவது போல ஒரு முறை அகத்திய முனிவர் பருகினார் என்று புராண வரலாறு சொல்லுகின்றது. குறுமுனி என்று சொல்லப்படுகின்ற அகஸ்தியர், ஏன் குறுமுனி என்ற அவர் குள்ளமா? அப்ப அலை கடலோ குறுமுனி அங்கையில் அடக்கம், குறுமுனியோ சிறு கலசத்தில் பிறந்தோம். அவர் வந்து குடமுனி என்று பெயர். இந்த காலத்திலே நாங்கள் டெஸ்டியூப் பேபி என்று சொல்லுகின்றோம் இல்லையா, அதே மாதிரியாக அந்த காலத்திலே பிறந்த டெஸ்டியூப் பேபி தான் அகத்தியர். அப்ப அந்த டெஸ்டியூப் குடம் என்று சொல்லுவார்கள், குடம் ஒரு பாத்திரம், பாத்திரத்திலே வந்து பிறந்தது. அப்ப இந்த டெஸ்டியூப் பேபியிலே பிறந்தபடியினாலே அவருக்கு குடமுனி என்று பெயர். அப்ப அவரை வந்து இந்த குடம் வந்து ஆக்கப்பட்டது புவியிலே இருந்து எடுக்கப்பட்ட மண். அப்ப சிறு கலசத்தில் பிறந்தோம், கலசமோ புவியில் சிறுமண், புவியில் எடுக்கப்பட்ட சிறுமன். புவியோ அரவினுக்கு ஒருதலை

0: மற்ற மட்டும் மைய நீக்கல் அந்த கிராவிட்டியோடோ அந்த சென்ட்ரிஃபியூகல் அதுல வந்து அந்த அந்த கிராவிடேஷனல் போர்ஸ் ஒன்று இருக்கின்றது, சுழற்சி விசையும் ஒன்று இருக்கின்றது. அப்ப இந்த ரெண்டும் ஒன்று கொண்டு எதிராக சுழற்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது புவி அந்த நிலையிலே சுழண்டு கொண்டு இருக்கின்றது. அப்ப இந்த புவியை ஒரு உருண்டையாக எடுத்து பார்த்தால் அந்த உருண்டையினுடைய மேல் பரப்பிலே நீங்கள் இப்படி இந்த கோடாக போடலாம். அந்த விசை
1: ஒரு சரி
0: நேர்கோடாக, அதாவது இந்த வட்டத்தின் பரிதிக்காக அந்த பரிதியோடு அணைந்து நேர்கோடுகளை போட்டுக் கொண்டு வாருங்கள். அந்த விசைக்கு அம்புக்குறி போடுற மாதிரி நேர்கோடுகளை போட்டுக்கொண்டு வந்தால் உங்களுக்கு ஆயுரந்தரை நாகம் அழகாக வரும். அதுதான் புவியை தாங்கி நிற்கிற தன்மை, அந்த போர்சஸ். அதுதான் ஆதிசேஷன் என்று சொல்லுகிறது. அப்ப புவியோ அரவினுக்கு ஒரு தலை பேரம், அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். இந்த அரவு வந்து உமையவள் பார்வதியினுடைய சிறுவிரல் மோதிரம். உமையோ இரவர் பாகத்து ஒடுக்கம். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய சைவத்திலே சொல்லுவார்கள், பாகம் பெண்ணொரு வானாய் போற்றி. இறைவன் வந்து மாதொரு பாகன், அர்த்தநாரீஸ்வரன். அர்த்த என்றால் பாதி, அர்த்த சாமம் என்றால் பாதி சாமன் நடுச்சாமம். அர்த்த நாரி, நாரி என்றால் பெண், ஈஸ்வரன் இறைவன். அப்ப பாதி பெண் பாதி ஆணாக உடைய இறைவன். அப்ப இடது பாகத்திலே நாங்கள் அம்பாளை பார்க்கின்றோம். அப்ப இந்த சொல்லுவார்கள், இந்த டியூவல் போர்சஸ், ஆபரேஷன் ஆஃப் டியூவல் போர்சஸ் இன் தி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் இன் தி வேர்ல்ட் வந்து பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிரஸ்ட் இன் அர்த்தநாரீஸ்வர போர்ஸ். அப்ப இந்த சொல்லுவார்கள், அந்த அந்த அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் இருக்கின்ற பொழுது அந்த உரிமை வந்து இறைவருடைய பாகத்திலே ஒடுக்கம். உமையோ இறைவர் பாகத்தொடுக்கம். இறைவர் எங்கே இருக்கிறார், இறைவர் எங்கே இருக்கிறார் என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. உள்ளுக்கு இருக்கிறார், வெளியே இருக்கிறார், கடவுள் என்று சொல்லுகின்றோம். எல்லாவற்றையும் கடந்து ஆல் பர்வர்சி, ஆல் பர்வர்சி தென் பியாண்ட், அதான் கடல். உள் வித்தின் ஆல், அதான் உள். இந்த கடந்தும் உள்ளாகவும் இருக்கின்ற இறைவன் சிறப்பாக இருக்கின்ற இடம் என்று கேட்டால் தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம். அடியவர்களுடைய உள்ளத்திலே இறைவன் இருக்கின்றார். உள்ளம் என்றால் என்னென்று கேட்டால் உள்ளுக்கு இருப்பது உள்ளம், உள்ளே இருப்பது உள்ளம். அப்ப உள்ளே இருப்பது என்றால் மனசும் உள்ளந்தான், புத்தியும் உள்ளந்தான், எங்களுக்கு இருக்கிற கான்சியஸ் அல்லது சித்தமும் உள்ளந்தான். அதற்குள்ளே இருக்கிற நான் என்ற செல்ஃப் இருக்கிறது தானே, அதுவும் உள்ளந்தான். அதைவிட ஆழமாக எங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆன்மாவும் உள்ளந்தான். சம்பந்த சுவாமிகள் என் உள்ளங் கவர் கல்வன் என்கின்ற பொழுது அவர் மனதை கவர்ந்த கல்வனா, அவர் புத்தியை கவர்ந்த கல்வனா, அவர் சித்தத்தை கவர்ந்த கல்வனா, அவருடைய செல்ஃப் என்கின்ற நான் அந்த கவரை லாஸ்ட் மை செல்ஃப் என்று சொல்லுவோமே, அப்படி அந்த கவர்ந்த கல்வனா என்று பார்த்தால் அதிலும் ஆழமாக அவருடைய உயிர் ஆன்மாவிலே ஆன்மாவை கவர்ந்த கல்வன், அதற்குரியவன் தான் வரும். அப்ப இந்த எல்லாவற்றுக்கும் பொருந்தும் அது. அப்ப இறைவனோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. தொண்டர்களுடைய பெருமையை சொல்லுவது மிகவும் பெரிது. தொண்டர்கள் மிகவும் பெரியவர்கள், இறைவனை விட பெரியவர்கள் தொண்டர்கள் என்று வருகின்றது. ஆனபடியினாலதான் இந்த திருத்தொண்டர் புராணத்துக்கு பெரிய புராணம் என்று தமிழ்ல பேர். இதை வந்து அந்த நபாய்ச்சோடு என்ன செய்தான்டா, அதுக்கு முந்தி எங்களுடைய திருமுறைகளை, சைவத்தில் இருக்கிற திருமுறைகளை 11 வகுத்திருந்தார்கள். ஏன் 11 வகுத்தார்கள், எங்களுக்கு 11 மந்திரங்கள் இருக்கின்றன. தீட்சை பெற்றவர்களுக்கு தெரியும், பஞ்ச பிரம்ம மந்திரங்களும் அதை விட 6 ஷடாங்க மந்திரங்கள் பண்ண அந்த 11 மந்திரங்கள் இருக்கின்றன. மந்திரங்கள் 16 என்பதனால அவர் இந்த திருமுறைகளை 11 வகுத்தார். இந்த திருமுறைகளிலேயும் தேவாரங்கள் முதல் 7 திருமுறைகள்ல வரும். சம்பந்தர் பாடிய தேவாரங்கள் வந்து 1, 2, 3 திருமுறைக்கு வரும். அப்பர் சுவாமிகள் பாடிய தேவாரங்கள் 4, 5, 6 திருமுறைக்கு வரும். சுந்தரர் பாடிய திருமுறை பாடல்கள் வந்து 7 திருமுறைக்கு வரும். ஏன் 7 திருமுறையாக வகுத்தார் என்றால், மந்திரங்களின் கோடி 7 முடிவிலைகளுடைய மந்திரங்கள் இருக்கின்றன. நமஹா, ஸ்வாஹா, ஸ்வஸ்தா, பட், ஹும்பட், இப்படி 7 விதமான முடிவுகள். கோடி என்றால் முடிவு, அதை சொல்லுகின்ற மந்திரங்கள் இருக்கின்றன. மந்திரங்களின் முடிவு 7 இருப்பதனாலே அவர் வந்து இப்படி 7 தேவாரங்களாக வகுத்து, 7 திருமுறைகளாக தேவாரங்களை வகுத்தார். இது வகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இந்த பணியை தொடங்கியவன் ராஜராஜ சோழன், அந்த பணியை நிறைவு செய்து வைத்தவன் அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன். இது நடந்தது 10 11 இதெல்லாம் நடக்கின்றது. அப்ப இந்த வகுக்கப்பட்ட இந்த 11 திருமுறைகளிலே இந்த சேக்கிழார் சுவாமிகள் பாடிய திருத்தொண்டர் புராணத்தை 12 திருமுறையாக வைத்தார்கள். அது

0: சைவர்கள் நம்முடைய அடிப்படை நூல்கள் தன்னிரண்டு திருமுறைகள். இந்த சிறுக்கலையா சுவாமிகள் வந்து என்ன செய்தார் என்றால், வரலாற்று ரீதியாக இந்த வரலாறுகளை ஆவணப்படுத்தினர். அவர் அந்த மன்னனுக்கு அமைச்சராக இருந்தபடியினாலே அவருக்கு ஈஸி அக்சஸ் இருந்தது. உதாரணமாக கண்ணப்ப நாயனுடைய வரலாற்றை பாடுகின்ற பொழுது, அவர் கண்ணப்ப நாயனார் இருந்த உடுப்பி என்ற இடத்துல எல்லாம் போய் பார்த்து அந்த இடத்திலே அந்த வேடுவர்களுடைய வாக்கை அப்படியே சித்தரிக்கின்றது. அங்கே நாய்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, மிருகங்களுடைய தோள்கள் காய்ந்து கொண்டிருக்கின்றன, இறைச்சிகள் பதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்படி அந்த அந்த அந்தந்த சமூகத்தினுடைய மக்களுடைய அந்தந்த வாழ்க்கை முறைகளையும் அச்சொட்டாக எடுத்து காட்டிய பெருமை இந்த சிறுக்கலையா சுவாமிகளுக்கு உடையது. அவருடைய அனிவர்சரிடே நாளைக்கு இருக்கின்றது. அதே மாதிரியாக எண்ணூறு நாயனாருடைய 63 நாயனார்கள் ஒருவரான நமிநந்தி அடிகளுடைய குருபூஜை தினம் நாம நாளைக்கு வருகின்றது. இந்த நமிநந்தி அடிகள் என்ன செய்தார் என்றால், திருவாரூர் கோயிலிலே போய் வழிபடுகின்றேன், இந்த கோவிலுக்கு விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வருகின்றது. மாலை பொழுதாக வந்தவுடன் இந்த கோவிலுக்கு விளக்கேற்ற வேண்டுமே என்று போட்டு ஒரு அயல்ல இருக்கிற வீட்டுல போய் எண்ணெய் இருக்குமா நெய் இருக்குமா என்று கேட்கின்றேன். அவர்கள் சமணர்கள், அவர்கள் எல்லாமாக சொன்னார்கள், உம்முடைய இறைவன் தானே கையிலேயே நெருப்பு வச்சு கொண்டு இருக்கிறார். நடராஜ பெருமானுடைய திருக்கரத்திலே, இடது பக்க கரத்திலே, இந்திய கரத்திலே அக்னி இருக்கின்றது. அப்ப அவருக்கு ஒரு விளக்கு வேணுமா, புறம்பாக வேணுமென்றால் அந்த தண்ணியை ஊத்தி எரியும் பாப்பம் என்று சொல்லுகிறார்கள். அவர் திருக்குளத்து திருவாரூர் திருக்குளத்து நீரை எடுத்து முகந்து அதை அதை கொண்டு போய் அந்த விட்டு அந்த விளக்குகளை விட்டு எரிக்கின்ற பொழுது தீபம் எரிந்தது, விடிய விடிய எரிந்தது. இது நமிநந்தி அலைகளுடைய வரலாறு. அவருடைய அனிவசரிடையும் நாளைய தினம் வருகின்றது. இந்த விளக்கு ஏற்றுகின்றது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். தீப மங்கள ஜோதி நமோ நம என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த விளக்கை ஏற்றி வழிபடுவதனாலே நிறைய நன்மைகள் இருக்கின்றன. விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். பொதுவாக பெண்களுக்கு தெரியும், இறைவனுக்கு நாங்கள் 3 கண்கள் என்று சொல்லுகின்றோம். முக்கண்ணன், திரிநேத்ரன் என்றவனுக்கு பெயர். முக்கண்ணன், திரி என்றால் 3, நேத்திரம் என்றால் கண். அப்ப இந்த இறைவன் முக்கண்ணுடைய இறைவனுக்கு சொல்லுவார்கள், இறைவனுக்கு சூரியன் 2 சுடர்களா, 3 சுடர்கள். சூரியன் வலதுகள், சந்திரன் இடதுகள், அக்னி நெட்டிக்கண் என்று சொல்லுவார்கள். இந்த 3 கண்களாலும் இறைவன் நாங்கள் செய்வது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார். இறைவன் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கின்றார். பகலிலே நாங்கள் செய்கின்ற உலக காரியங்கள் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருப்பது சூரியன். சிறப்பதிகாரத்திலே கண்ணகி போய், கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு போகின்றனர். மதுரையிலே கோவலன் கண்ணகியுடைய சிலம்பை விற்பதற்காக போகின்றான். போகின்ற இடத்திலே அங்கே இருக்கின்ற பொற்கொல்லன் ஒருவன், இந்த சிலம்பை இவன் திருடினான் என்று அண்ணனிடம் பொய்க்குற்றன் சாட்ட, மன்னனும் அவனை ஆராயாது இவன் கள்வன் என்று சொல்லி அவனை சிரச்சேதம் செய்து விட்டார்கள். கொலையுண்டான் கோவலன், அநியாயமாக மதுரையிலே கொலையுண்டான். கண்ணகி இதை அறிந்து அங்கு போய் அழுது அரட்டி அவனுடைய உடலை தன்னுடைய மடியிலே கிடத்தி அழுகின்ற பொழுது கேட்கின்றாள், சூரியனே என் கணவன் கள்வனோ? பார்த்தீர்கள் என்றால் அந்த சூரியன் சாட்சியாக இருக்கின்றன. உலக காரியங்கள், பகலிலே நடக்கின்ற உலக காரியங்கள் எல்லாவற்றுக்கும் சாட்சி சூரியன். இது சிலப்பதிகாரத்தில் இது வெளிப்பட்டிருக்கு. அந்த கண்ணகிக்கு சூரிய தேவனே சொல்லுகின்றான், உன் கணவன் கள்வன் அல்லன். அதுக்கு பிறகுதான் அவள் போகின்றான் மன்னனிடம் நீதி கேட்பதற்கு. இரண்டாவதாக, இரவிலே நடைபெறுகின்ற உலக காரியங்கள் அனைவருக்கும் சாட்சியாக இருப்பது சந்திரன். மூன்றாவதாக, இந்த உலக காரியங்கள் எல்லாத்துக்கும் சூரிய சந்திரன் இருப்பது போல இறையுடன் தெய்வ சம்பந்தமான, ஆன்மீக சம்பந்தமான, மங்களமான எல்லா இறை சம்பந்தமான காரியங்களுக்கும் சாட்சியாக இருப்பது அக்னி. நாங்கள் அக்னி சாட்சியாகத்தான் திருமணம் செய்கின்றோம். நாங்கள் அக்னி சாட்சியாகத்தான் திருமணம் செய்கின்றோம். அதே மாதிரியாக ஒரு மங்கள விளக்கேற்றித்தான் ஒரு நிகழ்வை துவங்குகின்றோம். ஒரு கல்யாண வீடன்றான், அல்லது ஒரு அரங்கேற்றம் என்றான், புத்தக வழி விடான், முதல் என்ன செய்கின்றோம்?
1: இந்த முக்கியமான நிகழ்வுகளிலே
0: முதல் வேலை மங்கள விளக்கேற்றல். இந்த மங்கள விளக்கேற்றல பொதுவாக கவனிக்க வேண்டும். பல இடங்களிலே இப்ப விழாக்களை நடக்கிறது என்று கேட்டால், குளிக்க போய் சேறு பூசுவது மாதிரி பல பேர் செருப்பு அணிந்து சப்பாத்தணிந்து மங்கள விளக்கு ஏற்றுகின்றார்கள்.
1: அது ஒரு அறியாமையாயம் இருக்கலாம்.
0: செய்யாம விடலாம், இது செய்து சேர்
1: உசப்படலாம்.
0: இந்த விளக்கு ஏற்றுகின்ற பொழுது நீங்கள் இறையை அங்கே எழுந்தருள பண்ணுகின்றீர்கள், அவருக்கு முதல் வணக்கம் செய்கின்றீர்கள், அதான் மங்கள விளக்கு ஏற்றல். அவரை அங்கு ஆவாகனம் பண்ணுகிறீர்கள், அவரை சாட்சியாக வைத்து செய்கின்றீர்கள். அந்த நிகழ்வும் அந்த நிகழ்வு அவருக்கு அர்ப்பணமாகின்றது. அந்த நிகழ்விலே போய் செருப்பணிந்து கொண்டு செய்ய வேண்டிய வேலை. இரண்டாவது, இந்த மங்கள விளக்கு ஏற்றுவதற்கு பலர் செய்கின்ற வேலை, சமூகத்திலே இருக்கிற பணம் படைத்தவர்கள், அந்தஸ்திலே இருக்கிறவர்கள், அவர்களை கொண்டு வந்து வைத்து மங்கள விளக்கு ஏற்றுவார்கள்.
1: இன்னொரு இந்த முழுகு திரிய கொண்டு போய் ஏற்றுகிறேன்,
0: அதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இந்த என்ன சொல்றது, இது வந்து சொல்லுவார்கள் சமூகத்திலே, இப்ப பெரியவர்களை கொண்டே அங்க வச்சு முதலாவது அது பரவாயில்லை. ஆனால் இந்த விளக்கு ஏற்றுகின்ற பொழுது, ஐந்து திரியோ ஏழு திரியோ ஏற்றுகின்ற பொழுது, ஒரு நல்ல ஒரு ஆத்மி ஒரு பண்பான ஒரு பெரியவரை வைத்து முதல் விளக்கு ஏற்றுங்கள். முதல் விளக்கு ஒரு பண்பான ஒரு பெரியவரை வைத்து ஏற்ற வேண்டும், அதுதான் முறை. நாங்கள் மற்றவர்களுக்கு பூஜை செய்கின்ற மாதிரி ஆக்களுக்கு விட்டு விளக்கு ஏற்றப்படாது. ஒரு நல்லவர் பெரியவர் சபைகள் இருக்கின்ற பொழுது, அதுக்கு முன்னாலே ஒரு அந்த இவர் வைத்தியராக இருக்கின்றார், இவர் சட்டத்தரணியாக இருக்கின்றார், இவர் அரசியல்வாதியாக இருக்கின்றார், அவர்களை கூப்பிட்டு ஏற்றுகின்ற பொழுது ஒரு கூச்சம் வருகின்றது இல்லையா? அவ்வளவு பெரிய பெரியவர்கள் இருக்கின்ற பொழுது இவர்கள் போய் ஏற்றுவதற்கு, இந்த அப்படியே முதல் அந்த அவையிலே இருக்கின்ற ஒரு பெரியவரை நல்லவரை வைத்து அதை தொடக்கி வைத்தால் இது மிகவும் நல்ல நிகழ்வாக அது அமையும். அது முக்கியம், அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது உண்டு. மற்றது இந்த இது மட்டுமல்ல, நாங்கள் விளக்கு இல்லாமல் சாப்பிடுவதில்லை. ஆர்வனாளுடைய சைவவினாவுடைய எடுத்து பார்த்தா தெரியும், விளக்கு அவிழ்ந்தால் உணவை மூடி வைத்திருந்து சாப்பிடாம இருந்து வந்தவர்கள் தான் சாப்பிடுவோம். அது இருக்கிறது. விளக்கு இல்லாமல் படிப்பதில்லை, லைட் இல்லாம படிக்கலாதானே. நல்ல காரியங்கள் இந்த இறை நூல்களை படிக்கின்ற பொழுது, அது இன்னொரு முக்கியமான விஷயம். நாங்கள் இந்த திருப்பெல்லாம் முற்றோதர்கள் நடக்கின்றன, திருவாசக முற்றோதர்கள் திருமுறைகள் படிப்பது, அந்த படிக்கின்ற பொழுதும் விளக்கை ஏற்றி போட்டு படிக்க வேண்டும். அதுவே முக்கியம். அது என்ன, இறை காரியங்கள் எல்லாத்துக்கும் அது முக்கியம். அது மட்டுமல்ல, அபலக்கிரியைகள்ல கூட அப்படித்தானே, இறந்த உடன் தலைமாட்டிலே குத்து விளக்கு ஏற்றி வைக்கின்றோம் இல்லையா? அதுவும் இறை காரியம் தான். அபரக்கிரியைகள் எல்லாருலயும் அது இருக்கின்றது. ஆண் பெண் சேர்வதற்கு கூட ஒரு தீபம் இருக்க வேண்டும், இது எங்களுடைய விதி. முதலிரவு வைக்கின்ற பொழுது, சாந்தி முகூர்த்தம் வைக்கின்ற பொழுது அதிலே ஒரு விளக்கம் வைத்தார்கள் அங்கே. இந்த தீபம் இருக்க வேண்டும், சாட்சி இருக்க வேண்டும், இது எங்களுடைய இது. அந்த முச்சுடர்களினாலே இறைவன் இருக்கின்றான். அவனுடைய அந்த விளக்கிலே நாங்கள் அந்த இறைவனுடைய ஜோதியை நாங்கள் காணுகின்றோம், இறைவனுடைய இருப்பை நாங்கள் காணுகின்றோம். ஆனால் அப்படின்னாலே இந்த திருவிளக்கு ஏற்றுதல் மிக முக்கியமான ஒன்று. வீட்டிலே கன பேர் விளக்கு ஏற்றுவதில்லை, என்னென்று சொன்னால் இங்கே நெருப்பு பிடித்த விளக்கு
1: அந்த இதெல்லாம்
0: அந்த பயங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த அவதானமாக இருக்க வேண்டும், அது முக்கியம். ஆனாலும் ஒவ்வொருவரும் வீட்டிலே ஒரு சில நிமிடங்களாவது விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த விளக்கிலே இருக்கிற ஜோதியிலே நாங்கள் இறைவனுடைய ஜோதியைத்தான் நாங்கள் காண்கின்றோம். இந்த கடவு உபநிஷத்துல சொல்லுவார்கள், அதை பின்பற்றியே அனைத்தும் பிரகாசிக்கின்றன. இறையை பின்பற்றித்தான் அனைத்தும் பிரகாசிக்கின்றன, அவன் ஒளியாலேயே அனைத்தும் விளங்குகின்றன. எங்களுக்கு தெரியும் சந்திரனுக்கு சுய ஒளி இல்லை, சூரியனிடமிருந்து ஒளி வருகின்றது. விஞ்ஞானம் சொல்லுகின்றது சூரியனுக்கு சுய ஒளி உண்டு. ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த சந்திர சூரிய நட்சத்திரங்கள் அக்னி எல்லாவற்றுக்கும் தோற்றமாகவும் இருப்பாகவும் அவற்றின் இயக்கத்துக்கு காரணமாகவும் அவற்றின் ஒளிக்கு ஒளி கொடுப்பவனாம் இருப்பவன் இறைவன். அந்த ஒளியிலே நாங்கள் இறைவனை காணுகின்றோம். வீட்டிலே தீபம் ஏற்றி வழிபடுவது மங்களமான ஒரு விஷயம். இன்னொன்னு சொன்னோம், நாங்கள் இந்த வீட்டுல வந்து இந்த நிறைவு மங்களம் என்று சொல்லுகின்ற பொழுது மூன்று இந்த வீட்டை நிறைவாக வைத்திருக்கவன். நீங்கள் எவ்வளவு தளபாடங்களை வேண்டி போட்டாலும் வீட்டை நிரப்ப முடியாது, எவ்வளவு அலங்காரங்கள் செய்தும் வீட்டை நிரப்ப முடியாது. நீங்கள் வீட்டிலே ஒளியால் நிரப்பலாம், விளக்கு ஏற்றி விளக்கு போட்டு ஒளியாறு நிரப்பலாம் உண்டு. இரண்டாவது, இறைவனுக்கு சுகந்த தூபம் ஒரு சாம்பிராணி பூசி புகையோ அல்லது தசாங்கமோ போட்டு அந்த சுகந்த வாசனையாலும் நிரப்பலாம். இரண்டாவது, மூன்றாவது ஒளி சத்தம் தாளம் போட்டு இறைவனை பாடுதல், விசையோடுகிறவனை பாடுதல், இவருடைய மந்திரங்கள் நாமங்களை திருப்பி திருப்பி சொல்லுதல், ஓம் சிவாய நம்ம சொல்றதோ அல்லது அவருடைய நாமத்தை சொல்லுவதோ அது வரும். இப்ப எல்லாம் இந்த வைப்ரேஷன் இருக்கின்றது, நீங்கள் எலக்ட்ரிக்கல்லயே போட்டு விடலாம். நாங்கள் சொல்லுவதுதான் கூட பலன், அது முக்கியமானது. அதனால அந்த வைப்ரேஷன்ல அதுல காயத்ரி மந்திரமோ ஓம் நம சிவாய ஓம் சரவண பவாய அது மீண்டும் மீண்டும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நிலையால இந்த மூன்றாலே தான் நீங்கள் ஒரு இல்லத்தை நிரப்ப முடியும். நான்காவது ஏதாவது இருந்தா சொல்லுங்கள், நான் பார்க்கிறேன். அதாவது ஒளி, ஒளி மற்றது இந்த சுகந்த வாசனை. அதுல இந்த ஒளியை ஏற்றி வைப்பது மிகவும் முக்கியமான பங்கு. கட்டாயமாக நிச்சயமாக வீட்டிலே ஒரு சின்ன விளக்கண்டாலம் வைத்து நெய் வைத்து, நெய் இங்கே இலகுவாக கிடைக்கின்றது, அப்படி இல்லாவிட்டால் நல்லெண்ணெய் பாவிக்கலாம், அப்படியான இதுல வைத்து திரி வைத்து அந்த விளக்கை ஏற்றி ஒரு சில நிமிடங்கள் என்றாலும் அதை வழிபட வேண்டும், பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். கீழே ஒரு தட்டம் வைத்து அதிலே விளக்கு வைக்க வேண்டும், எண்ணெய் கசியாமல், மேலே நெருப்பு பிடிக்காமல், முக்கியமாக அந்த கேட்டின் திரைச்சீல மற்ற பேப்பர்கள் அதுகள் அதிலே படாமல் கவனமாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு எட்டாத இடத்திலே இருக்க வேண்டும், இதை கவனித்து பாதுகாப்புடன் அதே நேரம் இறையை நேர்ந்து வழிபட்டால் இந்த இல்லம் மங்களமாகும். இந்த ஹோம் பிகம் வெரி ஆஸ்பிஷியஸ், வில் பி பிளெஸ்ட், அங்கே அந்த ஹாப்பினஸ் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், தம்பதிகள் சந்தோஷமாக வளர்கிறார்கள், பிள்ளைகள் நன்றாக வளர்வார்கள், நோய் நொடி துன்பங்கள் அது எல்லாருக்கும் வந்தாலும் கூட அதை தாங்குகின்ற மனம், அது இலகுவிலே போகின்ற தன்மையும் அந்த இல்லங்களுக்கு இருக்கும். இல்லங்களுக்கு ஒளியேற்ற வேண்டும். இந்த நவிநந்தி அடியாருடைய குருபூஷை நாளிலே அவற்றை நினைவு கொண்டு அடுத்ததாக இந்த திங்கட்கிழமை, இது ரெண்டு குருபூஷையும் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை சோமாசிமார நாயனாருடைய குருபூஷை. சோமாசிமார என்பவர் சுந்தரர் காலத்திலே வாழ்ந்தவர், சுந்தரருக்கு அணுக்கமாக இருந்தவர். சோமாசிமாரனுடைய வரலாற்றை பள்ளி ஒன்றை என்று கேட்டால் இறைவனே அவர் ஒரு யாகம் செய்ய யோசிக்கின்றார். இது பெரிய புராணத்தில் இல்லாத வரலாறு. யாகம் செய்கின்ற பொழுது அவர் சுந்தரரை வேண்ட இறைவனை வருவதாக ஒப்புக்கொள்ளுகின்றார். அப்பொழுது அந்த மத்தியான நேரம் யாகம் நடந்து கொண்டிருக்குது. இறைவன் ஒரு தாள் விழிகுலத்தோன் மாதிரியாக வருகின்றார், ஒரு புலையன் வடிவிலே அவர் வருகின்றார். வருகின்ற பொழுது இறைவன் இறைவி எல்லாரும் வருகின்றார்கள். அர்ஜுனுடைய காலத்திலே பார்த்தோம் அவர் அப்படி வந்தார், வீரனாக வந்தேன். இங்கே புலியனாக வருகின்ற பொழுது இவர்கள் யாகம் செய்து கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய அவருடைய அருகுக்கு அவர்கள் இறைவன் என்று தெரியவில்லை, எழுந்து ஓடுகின்றார்கள். யாகசாலைக்கு இப்படி ஒருத்தர் வந்து விட்டார்கள், இறைவனுடைய படிப்பினை ஓடுகின்றார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சொல்லுகிறார் இது இறைவன் என்று அவருக்கு உணர்த்த அவர் வணந்து வழிபடுகின்றார். இன்றைக்கும் அந்த இடத்திலே அந்த தலத்திலே மத்தியான நேரம் அந்த எழுந்து ஓடிய பிராமணர்களுடைய வம்சம் இருக்கிறார்கள் இல்லையா, மத்தியான நேரம் அவர்கள் தீண்டத்தகாதவர்கள், அவர்களை அந்த கருமங்கள்ல இருந்து விலக்கி வைக்கிறார். அந்த சம்பிரதாயம் அந்த இடத்துல இருக்கின்றது. அப்ப இந்த இறைவன் வந்து இதே மாதிரியாக சங்கராச்சாரியாருக்கும் வந்திருக்கின்றார் காசியில். சங்கராச்சாரியார் மிகப்பெரியவர், படித்தவர், வேதாந்த தத்துவத்தை நிறுவியவர். அவர் காசியிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இறைவன் ஒரு புலையனாக எதிரே வருகின்ற, அவருடைய கல்குடம் நாய்கள் பக்கத்திலே நாலு நாய்களா, நான்கு வேதங்களும் நான்கு நாய்களாக இறைவி அவர் வீட்டு பெண்ணாக வருகின்றார். இந்த சங்கராச்சாரியார் வந்திருக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், விலகு விலகு என்று சொல்லாதவர் கேட்கின்றார், என்னத்தை விலக சொல்லுகின்றாய், சைதன்யத்திலிருந்து சைதன்யத்தை விலக சொல்லுகின்றாயா, உடலில் இருந்து உடல், இது என்னுடைய உடம்பு, இது உன்னுடைய உடம்பு, ரெண்டு உடம்பும் பஞ்சபூதங்களினாலே ஆனது, சரியாத வித்தியாசம் இருக்குதா, அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா, இல்லத்தானே, அது இந்த உடம்புல இருந்து அந்த உடம்பு விலக சொல்றியா, ஆன்மா சைதன்யம் என்றது ஆன்மா, உன்னுடைய ஆன்மாவும் என்னுடைய ஆன்மாவும் ஒன்று, ஆன்மா ஒன்று தான் வேதாந்த சத்துவம் சொல்லுகிறது, ஒன்று இதுல இருந்து அதை விலக சொல்றான்னு சொல்லி அந்த இறைவன் கேட்கிறார். இந்த சங்கராச்சாரியார் அப்பதான் மானுஷ பஞ்சகம் என்று அற்புதமான அஞ்சு சுலோகங்கள் படிக்கிறார், அதுல சொல்லுகிறார், அவர்கள் எந்த இந்த குல வேறுபாடு இல்லாமல் யாராக இருந்தாலும் அவர்கள் எனக்கு குருதான், ஞானம் கொண்டவன் யாராக இருந்தார். இது சயத்துல இந்து மதத்துல வந்த ரெவல்யூஷன் அந்த காலத்து இதுல. இப்ப எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுடைய இந்த மேற்கத்திய சம கலாச்சாரத்தில் கூட அடிமைகள் இருந்திருக்கின்றார்கள், அடிமை வியாபாரிகள். அது மாதிரி எங்களுடைய அந்த ஜாதி வேறுபாடு இருக்கின்ற பொழுது இந்த ஜாதியை வைத்துக்கோ விட இந்த ஞானம் பெரிது, அவர்கள் எந்த ஜாதியில் இருந்தாலும் அவர்களை மதிக்க வேண்டும், ஞானத்தக்கே முதலிடம் என்ற கருத்து இங்கேயும் இருக்கின்றது, அங்கேயும் இருக்கின்றது. இந்த சோமாசனாருடைய குரு பூஜை வந்து திங்கட்கிழமை வருகின்றது.
1: நன்றி டாக்டர். இங்கே ஒரு நெடுநேரமாக ஒரு இணைப்பில் இருக்கிறார் ஒரு அடியவர், கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, உங்களுடைய வணக்கம்.
0: வணக்கம்.
1: போய்விட்டார் கூட இன்னொரு நினைக்கிறேன். வணக்கம், அவர் திரும்பி வருவார்கள், பார்க்கலாம். சரி, நீங்கள் பிறத்தியா? அப்ப நாங்கள் இப்பொழுது மூன்று நாயன்மார்களுடைய சேர்க்கலாருடைய அந்த பெரும் பேற்றை பற்றி உண்மையிலேயே எங்களுடைய இந்த சைவ நாயன்மார்களுடைய வரலாறுகளை ஆவணப்படுத்திய பெருமை சேர்க்கலாரை சேரும். அது ஒரு மிக மகத்தான ஒரு பணி என்றுதான் நான்
0: நினைக்கிறேன். ஆவணப்படுத்தினதல்ல, ஆவணப்படுத்த வைத்தது இறைவன். அவருக்கு உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்கின்ற, உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க அவர் உலகெல்லாம் உணர்ந்த உதற்கரியவன் என்று சொல்லி இந்த புராணத்தை பாடுகின்றார். இந்த கோயில்களிலேயே பஞ்சபுராணம் பாடுகின்றவர் திராவிட வேதம் அல்லது பஞ்சபுராணம் பாடுகின்ற பொழுது திருவாரம் ஒரு பாடல், திருவாசகம் ஒரு பாடல், திருவிசைப்பா ஒரு பாடல், திருப்பல்லாண்டு ஒரு பாடல், புராணம் ஒரு பாடல். பல பேர் கந்த புராணத்திலே பாடுவாங்க. வான்முகள் வளாது வேக அல்லது கோடமாமன்யதன்னை அப்படி கந்த, அது அல்ல. திருமுறைகள் இருந்தான் பாட வேண்டும், அது பெரிய புராண பாடலாக இருக்க வேண்டும். இது எல்லாரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய வழிகள். ஆலயங்களிலே அந்த திருமுறைகள் ஒருவர்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டால்
1: இங்கே ஒரு நேர்வர் வந்து வணக்கம் வணக்கம். அதுல ஏதோ குறைபாடு இருக்கிறது போல இருக்கு, அவருடைய தொடர்பில் என்னவோ தெரியவில்லை. இப்பொழுது டாக்டர், நாங்கள் இங்கே ஒரு கேள்வி இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உயிர் எப்போது உடலுக்குள் வருகிறது? கடந்த நிகழ்ச்சி ஒன்றில் தாங்கள் வானலத்தில் இருந்து மழை ஊடாக தாவரங்களுக்குள் போய் அவற்றை உண்ணும் போது ஆணின் விந்துக்குள் நுழைந்து உறவின் போது பெண்ணுக்குள் கருவுக்குள் செல்வதாக கூறினீர்கள். நீங்கள் கூறியதை அவர் மிகவும் கவனமாக கேட்டிருக்கிறார். அப்படியானால் பெண்ணின் கருமுட்டைக்கு உயிர் இல்லையா? அப்படியானால் விந்துவுக்கு ஒரு உயிர், பெண்ணின் முட்டைக்கு ஒரு உயிர், இரண்டு உயிரா? மற்றொரு ஞானி குழந்தை பிறந்து வெளியே வரும்போது உயிர் நுழைகிறது என்கிறார். இதை தயவு செய்து விளக்கம். நான் என்னோடு திரும்பவும் அதை வாசிக்கிறேன்,
0: நான் விளங்கப்படுத்துகிறேன். அதை நான் விளங்கப்படுத்துகிறேன். அதை அப்ப இந்த விடயத்திலே பார்த்து கொண்டால் எல்லாருக்கும் வந்து அவர் சொன்ன கேட்டால் நாங்கள் முந்தி சொன்னதை சொன்னார். உயிர் வருகின்ற பாதை, உயிர் வருகின்ற
1: ஆசிரியர்கள்,
0: உயிர் வருகின்ற பாதையை பற்றி.
1: ஹலோ,
2: ஒளி பொறி மற்றது எந்த வீட்டுக்கு ஒளித்தம் கொடுக்கிறது?
1: தூபம்,
0: தூபம், சாம்பிராணி, நறுமணம், அந்த இதை பொறுத்தது. கொஞ்சம்
2: பொறி நிறுத்துகிறது, ஆனால்
0: விளங்கவில்லை. நீங்க சொல்வது புரியவில்லை அம்மா.
2: நான் விளக்கேற்றுகிறேன்.
0: ஓமோம்.
2: அதே நேரம் ஊர்வத்தி சங்கம் நறுமணத்தில் ஏற்றும் பொழுது வீட்டில் உள்ளவர்கள் தங்களுக்கு அது பிடிக்க இல்லாத.
0: நீங்கள் ஒளியேற்றுவதே பெரிய விஷயம் தானே? அதனோட அதே மிகவும் பெரிய விஷயம். இந்த மூன்று இருக்கின்றது, அந்த மூன்றிலே ஏழு மாணவர்கள் மூன்றையும் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இறைவனுடைய பாடல்களை பாடுவது, தாளம் போட்டு பாடுவது, இந்த தாளம், இந்த சத்தம், கையாலே தட்டி தாளம் போடுகின்ற பொழுதும் அந்த தாளத்தினாலே, தாளம் அந்த எழுதினாலே எம்முடைய வினைகள் எம்மை விட்டு விலகுகின்றன. அந்த ஓல்ட் நெகட்டிவ் thoughts and negative energies in the surroundings, எங்களை சுத்தி இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை சக்திகளும் மெம்மை விட்டு விலகி ஓடுகின்றன இந்த ஓசையினாலே, கையை தட்டி தாளத்தினாலே. அவர்கள் அவற்றை செய்யலாம். அதனால மற்றவர்களுடைய சௌகரியத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அது இடைஞ்சலாக இருந்தால் அதற்கு ஆறுதலாக இருந்து செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
0: அந்த இணைப்பு
1: தூரத்திலிருந்து வருகிறது,
0: தெளிவாக இல்லை.
1: தூரத்திலிருந்து வருகிறது, அதான் தெளிவாக இல்லை என்று நினைக்கிறேன்.
0: நாங்கள் இதை தொடருவோம் அடுத்தது.
1: ஹலோ, இணைப்பு தூரத்திலிருந்து
0: வருகிறது. இணைப்புகளுக்காக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை இடையூறு செய்யாமல் நாங்கள் நிகழ்ச்சியை சொந்து செல்லுவோம். இணைப்புகள் வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதுதான் முறை. அடுத்ததாக
1: இவருடைய கேள்விக்கு நாங்கள்
0: அதுதான் இந்த கேள்வியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
1: திருப்பி அந்த கேள்வியை நான் வாசிக்கலாம்.
0: நான் அதை
3: விளங்கப்படுத்துகின்றேன்.
0: ஐயா தயவு செய்து கொஞ்சம் இதுல இடையூறை நிறுத்தி நாங்கள் முதல் இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும்.
4: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: మహాదేవే సంకీర్తనే సాధిక్యం శివ భక్తి దుర్యజనత సాంగస్య సంభాషణే సాలోక్యం చరాచరాత్మకమను ధ్యానే భవానీ పదే సాయుజ్యం మమ సిద్ధమత్ర భవతి స్వామిన్ కృతార్థోస్మ్యహం సత్పాదాంబుజమర్చయామి పరమం స్వాం సిద్ధయామ్యన్వహం స్వామీశం శరణం వ్రజామి వచస స్వామేవ యాచే విభో భిక్షామ్యేతి చాక్షుషీం సకరుణాం దివ్యైర్ స్థిరం ప్రార్థితాం శంభో లోకధురో మదీయ మనస సౌఖ్యోపదేశం కురు. శివానందారు 28-29 శ్లోకంగా போன வாரம் 28வது ஸ்லோகம் பார்த்தோம். பகவான தியானம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தினால ஞானம் வந்து ஞானத்தினால முக்தி அடைகிறதுங்கிறது ராஜபாட்டை. அதுல சாயுஜ முக்தி அப்படிங்கிறது முக்கியமான முக்தின்னு சொன்னோம். மற்ற மூன்று முக்திகள் இருக்கு. இது அந்த லோகத்துக்கு போறது, அந்த லோகத்தினுடைய வாசம், அது ஒரு முக்தி. சாலோக்கியம்னு பேரு. லோகத்துல இருந்தாலும் பகவானுக்கு சமீபமா இருக்கிறதுங்கிறது அடுத்ததான முக்தி, சாமீபியம்னு பேரு. சாலோக்கியம் சாமீபியம், அந்த ரெண்டுக்கும் மேல இன்னொன்னு இருக்கு சாரூபியம். பகவானுக்கு என்ன ரூபம் இருக்கோ என்ன வசதி இருக்கோ அத்தனையும் இங்கேயும் இருக்கு. இப்படி சாரூபியம் அப்படின்னு மூணு முக்தியை சொன்னோம். இந்த மூணு முக்தியும் எப்படின்னா ஞானம் இன்னும் வராத நிலையில இருக்கிற முக்தி. ஞானம் வந்தவரே இவருக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லாமல் சைத்தன்ய ஸ்வரூபமாகவே ஆகிடுவார். வாளுக்கு மறுபடியும் இந்த லோகத்துல பிறவிங்கிறது கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு முக்தி. இந்த நாலு முக்தியும், இதுல முக்கியமான முக்தி எது? சாயுஜ்யம்ங்கிற முக்தி. அதுவும் கடைசாச்சுங்கிற சித்தமத்ர பவதி சுவாமின் கிருபார்த்தம். அது சித்தமத்ரா, நியாயமா முக்திங்கிறதே சித்தம் தான். நித்திய சுத்த நித்திய புத்த நித்திய முக்த, முக்தமானது. ஏன் புதுசாக வறுமையானால் அது ஒரு நாள் கழிஞ்சு போயிடும். முன்னாடியே எப்பொழுதும் இருக்கக்கூடியதான முக்தி நிலைச்சு நிற்குமே தவிர, ஒரு காலத்துல வந்ததுன்னா ஒரு காலத்துல அழிய வேண்டியதுதான். ஏன்னா அது நேச்சுரல் ரூல். ஜாதஸ்தி த்ருவோ மிருத்யு, த்ருவம் ஜென்ம மிருதஸ்தி. அப்ப முக்தி முன்னாலேயே எனக்கு இருக்குமே ஆனால் நான் ஏன் அனுபவிக்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அனுபவிக்காம இருக்கிறதுக்கு நம்ம பிராரப்த கர்மா தகரம், பிராரப்த கர்மா பிரதிபந்தகமாக இருக்க. அந்த பிராரப்த கர்மா, இந்த கர்மாக்கள் எல்லாம் நீங்க பண்ணினதால சிவோபாசனத்தினால போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஞானம் வந்தது, அந்த ஞானத்தினால முக்தி வந்தாச்சு. ஆகையால் கிருதார்த்தோஸ்மியம், கிருதார்த்தான செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சுன்னு அர்த்தம். ஒரு மானிட பிறவியில மனுஷனுக்கு எதற்காக இந்த பிறவியை கொடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோமையானால், அவன் தன்னை அறிந்து கொண்டு முக்தி பெறுவதற்காகத்தான். வேற ஒரு சமமும் இல்லை. ஸ்ருதி சொல்றது ஆத்மாவாதே திரட்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ. இதற்காகத்தான் உங்களுக்கு பிறவியே கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றவைகள்லாம் இருக்க, சொர்க்கமோய் ஜேதா, கிராமக்காம ஓய் சேதா, பசுக்காம ஓய் சேதா, உங்களுக்கு இந்தந்த ஆசை இருக்குமையானால் அந்த ஆசைக்காக யாகம் பண்ணுங்க. மற்றவைகள்லாம் ஆசை உங்களுக்கு வந்ததுனால வேதமானது இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இது பண்ணுங்கன்னு சொல்றது. ஆனா இது மட்டும் என்னன்ன, ஒரு ஆசையும் ஒண்ணும் சொல்லாம இல்லையே அடைஞ்சு ஆகணும், ஆத்மாவை அறிந்து ஆகணும் அப்படின்னு நிச்சயமாக சொல்றது. ஆகையால் மனிதன் அவன் பிறக்கும் பொழுது அவனுக்கு பகவான் கொடுத்ததான ஒரே காரியம், உன்னை நீ அறி அப்படி. அப்ப தன்னை தான் அறியணும் என கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கே, அதை முடிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் என்னாச்சு? கிருதார்த்தோஸ்மியம், கிருதார்த்தனாக ஆகிவிட்டேன் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை சொல்ற. சாரூபியம் தவ ஜீவ தவ பூஜனே சிவமகாதேவே சங்கீர்த்தனே சாமீபியம் சிவபக்தி துரியஜனதா சங்கத்ய சம்பாஷணே சாலோக்கியம் சாலோக்கியந்தராச்சராத்மகதனுத்யானே பவானி பதே சாயுஜ்யம் மம சித்தமத்ர பவதி ஸ்வாமிம் கிருதார்த்தோஸ்மியம். தங்களை பூஜை பண்றதுனாலையும், மகாதேவா மகாதேவா எனக்கூடியதான நாமாக்களை சொல்றதுனாலையும், சிவபக்தி இருக்கக்கூடியதான மகான்கள் யாரு இருக்காரோ அவர்களோட சாங்கத்தியம் வச்சண்டத்தினாலையும் மான்களுடைய சாங்கத்தியம் இருக்கிறதுல அது எல்லாத்தையும் பண்ணும். முக்கியமாக நம்ம மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களை அதோட இல்லாம கவலைகள்லாம் அகற்று நீங்க நல்ல வழிக்கு வரும்படி பண்ணும். அது உன்னாலதான் பண்ண முடியும். அந்த மகான்களுடைய சாங்கத்தில் சத்சங்கம்னு ஒண்ணு இருக்க பத்தல, அதான் நம்மளுடைய வழிய மாற்ற முடியும். அது இல்லாத போனால் போன ஜென்மாவில எப்படி இருந்ததோ அப்படியே அந்த வழியிலேயே போயிட்டு இருப்போம். நல்ல வழியில திரும்பணும், ஆத்ம தத்துவத்தை அறியணும் அப்படின்னு சொன்னோமேயானா அந்த மகான்களுடைய சங்கம் வேணும். அதனால்தான் நாராயணத்துல சொல்லும் பொழுதும் மகத்தேவா துவாரமாக புறத்தார் அப்படிங்கிற கபிலோபாட்சியாரத்துல சொல்லும் பொழுது தேவகூட்டின்னு தன்னுடைய அம்மாவுக்கு கபிலராக பிறந்த ஆத்ம தத்துவத்தை எடுத்து சொல்லும் பொழுது முக்கிய உபதேசம் மகத்தேவா துவாராவாக புறத்தார். ஒரு மனிதன் முன்னுக்கு வரணும் மகான்களுடைய தேவை பண்ணணும். அந்த தேவையும் பண்ணிருக்கேன். சராசராத்மகமாக இருக்கக்கூடியதான தங்களுடைய இந்த சரீரத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கேன். பகவானுடைய மூர்த்தி தியானம் எப்பொழுதும் அவர் பினாகபாணியாகவும் கையில சிசூரத்தை வச்சிருந்தும் ரிஷபாரூடனாகவும் பார்வதி சபேந்தராகவும் இருக்கக்கூடிய திவ்ய மூர்த்தியை பார்த்துருக்கேன். சாயுஜ்யமும் கணக்காச்சப்பா ஏன் பவதி சுவாமின் கிருதார்த்தோஜம் இப்படி கிருதார்த்தமாகிவிட்டேன் அப்படின்னு பகவத் தியானத்தினாலேயே ஒரு மனுஷன் தெய்வம் ஜென்மாவில செய்ய வேண்டியது செஞ்சாச்சு அப்படின்னு விசேஷமான ஒரு சொல்பத்தை சொன்னார். அதற்கு பிறகு பகவானிடத்துல சாட்சுஷ தீட்சையை இங்க கேட்கிறோம், பிரார்த்தனை பண்ற தீட்சைகள் பல விதம். அதுல கூர்ம தீட்சை இப்படிப்பட்ட தீட்சைகள்லாம் இருக்கு. ஆனா பகவானுடைய கடைப்பண் பார்வை நம்ம மேல விழும். அது இதையே ஆச்சாரியர் சௌந்தர்ல சொல்லும் போது திருஷா திராகியா தரதடுத்த நீரோத்பலருஷா கடக்கன் பார்வையால என்ன பாருங்கன்னு பிரார்த்தனை பண்ற. என்ன பார்த்ததுனால உங்களை கொண்டு நஷ்டம் இல்லை, ஆனா அந்த பார்வை என் மேல விழுந்ததுனால எனக்கு அத்தியதிகமான ஒரு லாபம் இருக்குங்கிற அபிப்பிராயத்தை அங்க சொன்னார். இங்கிருக்கிறப்ப அந்த பகவானுடைய பார்வைக்காக தேவதைகள் எல்லாம் காத்துட்டு இருக்கணும். தேவதைகளுக்கு ஏன் பார்வை வேணும்? அவளுக்கு அந்த போர்ட்டு நிலைச்சு நிக்கணும். தர்வதா சொல்வதாலும் இந்திரன் சந்திரன் அர்ஜுனன் யவன் ரோமன் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அவ பதவிச்சாலே அது அது அப்படியே நிக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் இந்த பக்கம் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா தலை எடுத்துருவார். இந்த உலகம் இருக்கே, இந்த உலகமானது கரெக்டா நடந்துட்டு போகணும். கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆச்சுனாலும் இந்த உலகத்தினுடைய வியவஸ்தா கிட்ட போயிடும். அதுக்காக என்ன பண்ணாலும் அத்தியந்தம் பயத்தை உண்டு பண்றா போல வஜ்ராயத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடியதான இந்திரன் பார்த்ததுமே எப்படி சாதாரண மனிதர்கள் தான் நடுங்குவாளோ அப்படி இந்திரன் உட்பட நடுங்குறானா அந்த பரமாத்மாவின் பயஜனகத்துவமும் இருக்கு, அபயப்பிரதாத்திருவமும் இருக்கு. அப்படி அந்த பரமேஸ்வரன் இடத்துல சொல்லும் போதே பரமேஸ்வர உங்களுடைய பார்வை எங்க மேல வேணும், நாங்க சௌக்கியமா இருக்கணும், நாங்க எப்பொழுதும் சாந்தமான எங்க செயலை பண்ணக்கூடியதான நிலையில நாங்க இருக்கணும். ஒழுங்கா எங்களை பண்ண வைக்கணும். நீங்க நாம ஏதோ அதை பண்றோம் இது பண்றோம் நினைக்கிறோம். ஆயிரம் காயத்ரி பண்ணினேன்னா நீங்க பண்ணல, பண்ண வச்சா தருவா. உங்களிடத்துல சங்கல்பம் இருந்தது, தன் மேமன சிவசங்கல்பம் மனுஷன் என்னக்கணும், பகவானே என்ன காப்பாத்து என்ன நல்ல கர்மா பண்ணவைன்னு சொல்லணும். அவ்வளவுதான், நான் பண்றேன்னு சொல்ல முடியாது. நீங்க யார் பண்றதுக்கு? ஒரு கருவி தானே. இந்த சரீரங்கிறது ஒரு கருவி, மனசுங்கிறது ஒரு கருவி. அது சொல்லும் பொழுதே அந்த கர்மம். நாம என்ன பண்ணணும்? பகவான் இடத்துல என்னால கர்மாவை பண்ணவை நல்லவர்களே இந்த தூண்டி கொண்டது அப்படின்னு சொல்றது. ஆகையால் சிவசங்கல்பம்னு இது. நல்ல சங்கல்பம் நம்ம மனசுல இருக்கணும். எப்பொழுதும் நல்ல சங்கல்பம் இருக்கணும் ஏனால் நம்ம வழியில நல்ல வழியிலேயே இருந்தோம். நல்ல வழியில இருந்தோம் ஏன்னா நல்ல பலன் வரப்போறது. இதான் வழி. ஆகையால் அந்த தேவதைகள் உட்பட எல்லோரும் பிரார்த்திக்கிறாராம் பரமேஸ்வரனுக்குல பரமேஸ்வரா எங்களை பாருங்கோ எங்களை பாருங்கோ. அவளே பிரார்த்திக்கக்கூடியதான் அந்த உயர்ந்ததான ஒரு பார்வை என் மேலையும் விழட்டும். அந்த பார்வை வேற விழுந்ததையானால் கிருதார்த்தமாகி விடலாம், வேற ஒன்றும் வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றார். வெறுமனா உங்க பாரு என்ன பாரு என்ன பாருங்கிறதுல என்ன பார்க்கறதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டேள் அப்படின்னு நம்ம கேட்கலாமோ. நான் எப்பொழுதும் உனக்கு தாசனா இருக்கேனப்பா அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். ஏ பரமேஸ்வர, உங்களுடைய பாதங்களை நான் எப்பொழுதும் பூஜை பண்ணிட்டே இருக்கேன். துளசி இது பில்வகங்களை எடுத்துண்டு தும்ப புஷ்பங்களை எடுத்துண்டு அதனால பூஜை பண்ணிட்டு இருக்கேன். உங்களை கட்டாலே ரொம்ப பிடிக்குமாமே. என்ன குணாதீதனாகணும் மனுஷன், குணாதீதனாகவே முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டதாகணும். இந்த முக்குணங்களும் பரமாத்மாவுக்கு சமர்ப்பணம் பண்றான். மூணு பில்வதளங்கள்னால ஒவ்வொரு பில்வதளத்திலையும் மூணு மூணு இலை இருக்கும். அது என்ன? தத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், மூணு குணங்களும் சொல்றது. மூணு குணங்களோட சேர்ந்து அந்த தத்துவ தேவங்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன். ஆகையால் நாம் குணாதீதனாகணும். மூணு குணங்களும் என்ன பார்க்கப்பட திரைகுண்ய விஷயா வேதா நித்ரை குண்யோக அர்ஜுனா. வேதங்கள் எல்லாம் இதை அடையணும் அதை அடையணும் அதை அடையணும்னு சொல்லிட்டு இருக்கேன். மூணு குணங்களை கொள்ளதால இருக்கக்கூடியதான விஷயங்களைத்தான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது. இந்த ஆசையங்கள் எனக்கு போகணும், என் மனசு வந்து கம்ப்ளீட்டா ஒழிஞ்சு போகணும். அதுக்கு நீங்க தான் உதவணும். ஏன்னா மனசுக்கு வினால ஆசைப்பட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கொண்டே இருக்க. ஆகையால் குணங்களுக்கு அப்பாற்பட்டதான் ஆகணுங்கிறதுக்காகத்தான் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அந்த பூஜை பண்ணும்பொழுது நமஹா நமஹான்னு சொல்லி எல்லாத்தையும் தவறப்படம் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ பூஜை பண்றதுன்னா ஒரு பத்து நிமிஷம் பூஜை பண்ணிவிட்டு அவ்வளவுதானே, இல்ல ஒரு மணி நேரம் பூஜை பண்ணிட்டு மீதி 23 மணி நேரம் வேற ஏதோ ஊர் ரொம்ப சுத்திட்டு இருக்கேடா. இல்ல அப்படி இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கேன், கூடிய மட்டும் உங்களையே தியானம் பண்ணிட்டு இருக்கேன். பரமம் துவாம் சிந்தையம் என்வரம் அன்வரம் எப்பொழுதும் துவாம் சிந்தையாவே உங்களையே நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப பகவான் நம்ம மனசு பகவானுக்கு அர்ப்பணம் பட்டு பகவானையே நினைக்கிறதுங்கிறது ரொம்ப உயர்ந்ததான ஒரு தத்துவம். ஏன்னா மனிதனானவன் தன் மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறா, மனசு நிக்க மாட்டேங்குது, அது எங்கெங்கயோ போறது. அப்ப என்ன பண்ணணும், அந்த மனசுக்கு பகவான் என கூடியதான தத்துவத்தை கொடுத்து அங்கேயே நிக்க வச்சிருந்தா இந்த மனசு வேற எங்கேயும் போடாது. மன்மனாபவ மத்தோ மத்தியாதி மாம் நமஸ்குருங்கிற அப்படி நான் உங்களையே சிந்தை பண்ணிட்டே இருக்கேன், உங்களையே நினைச்சிட்டு இருக்கேன். என் மனசுல வேற இன்னொரு பொருளை வரும் போதாத நான் பார்த்துட்டு இருக்கேன். பரமம் துவாம் சிந்தையாம் என் மனம். ரொம்ப உயர்ந்தவர் நீங்க. பரமான ஒரு சொரூபத்தை கொடுக்கிறவர் பரமர். பரமம் துவாம் சிந்தையாம் என் மனம் துவாமீகம் சரணம் ரஜாமி. இதற்கு மேல வேறு எங்க நான் போவேன்? யாருக்கு அடக்கலை அடையவும் உங்களுக்கு அடக்கலை அடைய முடியும். உங்க இடத்துல தான் நான் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்ள முடியும். ஏன்னா பிதாசி நோக்கிய படைச்சவர் உள்ள தாங்கள் படைச்சது மட்டுமல்ல காப்பாத்தி கொண்டே இருக்கு. அதோட இல்லாமல் கடைசியில் என்ன இடத்துல உங்க இடத்துல எங்களை எல்லாம் சேர்த்துக்கிறேன். அப்படி உபாதான காரணமா இருக்கக்கூடியதான தங்கள் இடத்துல தவிர வேற எங்கே போவேன்? இன்னொரு தெய்வத்தை நான் நினைக்கவே இல்லை. சுவாமி சிந்தையா சுவாமி ஈசம் சரணம் ரஜாமி. ஏ தாங்கள் ஈச ஈச ஐஸ்வர்யே ஐஸ்வர்யத்தை சமக்ரஸ்ய ஞானத்தை யசசஸ்ரிய. இவைகள்லாம் பரிபூர்ணமான ஆறு குணங்களும் பரிபூர்ணமாக அவரிடத்துல இருக்கிறதாதான் நாம் அவரை பகவான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான எல்லாம் வல்லவரான பரமேஸ்வரன் சரணம் ரஜாமி. இந்த சரணம் ரஜாமின்னு பார்க்கணும். சரணம்னு சொன்னா நம்ம சரணாகதிங்கிறோம், சுலபமா சொல்லப்படுவோம் சரணாகதி. சரணாகதிங்கிற தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சரணாகதின்னு என்ன? நமஸ்காரம் பண்ணினா சரணாகதின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாம் மீது சொன்னா சரணாகதின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, சரணாகதின்னு முக்கியமான சரணாகதி என்ன? நம்ம அகங்காரத்தை பகவான் கொடுத்துரும். மீது எல்லாம் பண்ணிமில்லாத அகங்காரத்தை மட்டும் கொடுக்க முடியாது மனுஷனால. என்ன பண்ற, நான் இன்னைக்கு காலம்பரையில இருந்து ஒரு 10 நமஸ்காரம் பண்ணினேன் பகவானுக்குங்கிறான். யார் பண்ணினா நான் பண்ணினேங்கிறான். நான் எங்க போச்சு, நான் பகவானுக்கு அது பண்ணினேன் இது பண்ணினேங்கிறான். மறுபடியும் நான் இருக்க, நீங்க நானும் விடல, நானை மட்டும் பத்திரமா வச்சுட்டு நான் காசு கொடுத்து அபிஷேகம் பண்ணினேன், அர்ச்சனை பண்ணினேன், அவருக்கு வஸ்திரத்தை சாத்துறேன், கந்தத்தை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன் கொடுத்தேன் நீங்க சொல்லிட்டு இருக்க. ஆகையா என்னாச்சு, நான் எனக்குரியதான எண்ணத்தை மட்டும் நீங்க கொடுக்கறது இல்ல. அதுதான் சரணாகதின்னா என்ன அர்த்தம், ஆத்மதிக்ஷேப கார்பண்யே சத்விதா சரணாகதி. சரணாகதி தத்துவம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சரணாகதி தத்துவத்துல சொல்லும் பொழுது மீதி எல்லாத்தையும் விட்டாலும் கடைசியில நான் எனக்குரியதான எண்ணமும் பகவானுக்கு சமர்ப்பணம். அதான் நிஜமான சரணாகதி. இப்ப நான் எனக்குரியதான எண்ணத்தை நீங்க சமர்ப்பணம் பண்ணினீங்களே, யாரும் செய்ததெல்லாம் அவரே அவரே செய்து கொண்டார். அவர் அவருடைய செயலை அவரே செய்து கொண்டார். அதற்கு நான் ஒரு கருவியாக இருந்தேன் எனக்குரியதான எண்ணம் நமக்கு வரணும். அது வருமா வரதா, அது ஞானம் இருந்தா என்ன வரும். நான் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், அவளை கஷ்டப்பட்டேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அது பண்ணினேன், இது பண்ணினேன் அப்படின்னு இந்த நான் எனக்கூடியதான எண்ணம் போகாத வரைக்கும் சரணாகதே போகலை. அந்த இண்டிவிஜுவாலிட்டி அது நம்மளை விட்டு போகணும். நான் தனியா இருக்கேன், நான் பகவானுக்கு பண்ணினேன் எனக்குடைய இந்த நான் எனக்குடியதான எண்ணம் போயிடுத்த அப்புறம் பகவானை தவிர ரெண்டாவது பதார்த்தம் இல்லை. ஆகையால் அதற்காகத்தான் சொல்றார், சுவாமீசம் சரணம் பிரஜாமி என்ன காப்பாத்துக்கோ என்ன காப்பாத்துக்கோ அப்படின்னு தங்களையே நான் யாஜனம் பண்ணிட்டு இருக்கேன். சுவாமீஸ்வரா வீட்சாமே திச, தங்களுடைய பார்வையை எங்க மேல ஒழுங்கா அந்த சாட்சுஷ தீட்சை ஏற்படட்டும். அந்த கடக்கன் பார்வை என்ன விழுந்தவையானால் அந்த பார்வை என்ன, அது உங்களிடத்துல இருக்கிற கண்ணுக்கு சூரியன் சந்திரன் நெருப்புன்னு மூணு கண்கள். இந்த சூரியனோ சந்திரனோ என்ன பண்ணிவிடுறா, நம்ம இடத்துல இருக்கக்கூடியதான பாபங்களை எல்லாம் எரிச்சு விடுறான். ஞானாக்கிரி மூணாவது கண்ணை திறந்தாலும் இருக்கங்களா எல்லாமே போயிடும். அதனால இந்த கண்ணோட பார்வை இப்ப ஞானம் வரும்பொழுது அந்த கண்ணால பார்க்கலாம். இதுவே அந்த சரீரத்திலேயே எங்களுக்கு ஒரு அபிமானமும் இல்லை. கருணையோடு கூடியதான ஒரு பார்வை, அந்த பகவனுடைய பார்வை இருக்க எப்பொழுதும் நித்திய கருணையோடு இருக்கிறவன். உலகம்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறவன், உலகத்துல இருக்கக்கூடியதான ஜனங்கள் சௌக்கியமா ஆனந்தமா இருக்கணும்னு பார்வை. ஏன் தான் ஆனந்தமா இருக்க, எப்பொழுதுமே ஆனந்தமாகத்தாலும் இருக்கார் அவர். எது இது வேணும் அது வேணும் எனக்கூடியதான எண்ணம் கிடையாதவருக்கு எப்பொழுதும் கூத்தாடிட்டு இருக்க. எப்பொழுது தன்னை மறந்து கூத்தாடுறாரோ, தான் எங்க இருக்கேன்னு தெரியாம கூத்தாடுறாரோ, அப்ப என்ன அர்த்தம், ஆனந்த கனமா இருக்காருன்னு அர்த்தம். டான்ஸ் ஆடுறது வந்து உடம்புல சந்தோஷம் இல்லாதவதான் நடக்காது. அப்ப என்ன ஆச்சு, ஆனந்த வடிவமாக தான் இருக்க, தான் ஆனந்தமா இருக்கும் பொழுது ஆனந்தமாக பார்த்தேன், ஏன்னா அந்த பார்வையும் ஆனந்தமாக இருக்கும். அந்த கருணையோடு இருக்கக்கூடியதான பார்வை மேல எழுந்தது ஏன்னா நான் தவிக்க மாட்டேன். கருணையோடு கூடி இருக்கக்கூடிய இந்த பார்வை என் மேல கொடுங்க. திவ்யை சிரம் பிரார்த்திதாம், திவ்யை ஹீச்சிரை பிரார்த்திதாம். தேவதைகள் எல்லாம் ரொம்ப நேரமா அதை கேட்டுட்டே இருக்க. ஏ நமக்கு பாக்கறா போல இருக்க பரமேஸ்வரன், அவர் அந்தர்முகமான இருக்க. கண்ணு நம்மளை பாக்கிற மாதிரி இருக்க, ஆனா அவருடைய கண்ணு உள்ளூர இருக்கு, உள்ள பாக்கற அந்தர்முகத்தமாக சுதுர்லபா. நம்மளை பாக்கிற மாதிரிதான் இருக்க, ஆனா அவருடைய பார்வை எங்க இருக்க, உள்ள இருக்க, உள்ள இதயத்துல ஆனந்தமான அந்த ஸ்வரூபத்துல இருக்க. ஆகையால் ஒரு தடவை என்ன பாருங்களேன், ஏ தேவதைகள் எல்லாரும் எதை பிரார்த்திக்கிறாரோ அவ்வளவு வசதியான ஒரு தத்துவம். எந்த பார்வை பட்ட மாத்திரத்தினால என் மனசுல எத்தனையோ கோடி ஜென்மாக்கள்ல பண்ணியிருந்தான பாபங்கள்ல ஒரு கடத்துல அழிஞ்சு போயிடும். அதோடு மட்டும் இல்லாமல் என் மனசுக்கு ஞானம் உண்டா, ஞானம் சாதாரணமாக உண்டாகிறது இல்ல. பகுநாம் ஜென்மனாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே, பல பிறவைகள்ல அது பண்ணணும், இது பண்ணணும், எங்க பண்ணணும், யாகம் பண்ணணும், வேதத்தை படிக்கணும், நாலு பேருக்கு தொண்டு பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணி பண்ணி இந்த புண்ணியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். அப்படிப்பட்டதா அந்த ஞானம் நான் வரணுமே ஆனால் அதுக்கு இடையூறா இருக்கக்கூடியது, அந்த எல்லா விதமான பிரதிபந்தமும் போகணும். அதுக்கு உங்க பார்வை ஒண்ணுதான், இதுக்குதான் சாட்சுஷி தீட்சிதாகுது. அந்த கண் பார்வையினாலேயே குருவானவர் நம்மளை எடுத்துடுவார், நமக்குள்ள இருக்கிற பாபங்களை அகற்று விடுவார். இதுதான் தீட்சாது வேறு. அந்த தீட்சையை கொடுக்கக்கூடியவங்க குருன்னு பேரு. அப்ப நான் குருவா சம்போ லோக குரு பாருங்க, அந்த தீட்சையை கேட்கிறேன், தீட்சையை கொடுக்கிறவன் யாரு லோக குரு, நீங்க லோக குருவா இருக்க, நீங்க கொடுக்க முடியுமா? ஏன் கொடுங்க சம்போ லோக குரு. இங்க பகவானுக்கு சம்போன்னு கூப்பிடுவார், சம்பவதி இது சம்பவம். அவரை நினைச்ச மாத்திரத்தினால உங்க மனசுல நல்லது ஏற்படுது. சங்கரகாம நல்லத பண்றவர், பார்த்த பிறகு நமக்கு நல்லத பண்ணி கொண்டு வந்து கொடுக்கிறவர். இங்கே சம்பவத்தை சம்பவதி நினைச்ச மாத்திரத்தினாலே உங்களுக்கு நல்லது ஏற்படுறது. அப்படிப்பட்டதான குருவா இருக்கிறே லோக குரு. குகாரோ அந்தகாரஸ்ய ருகாரஸ் தன்னிரோதகா அந்தகாரம் நிரோதித்வா குரு நித்தியதே. குருங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? குருனா அந்தகாரம், ருனா ரம் ரம் வன்யாத்மனே அப்படின்னு ரம்னு சொன்னா நெருப்பு, இருட்ட போக்கக்கூடியது நெருப்பின் ஒளி. சோ நமக்குள்ள இருக்கக்கூடிய கிட்ட சேர்த்து நம்மள நமக்கு தெரியாத விஷயங்களை, ரொம்ப கஷ்டமான விஷயங்களை பகு சுலபமாக நமக்கு சொல்லி கொடுத்து பேச்சுவார்த்தையே சொல்லி கொடுத்து நமக்கு வரும்படி பண்ணிவிடுற. அதனால்தான் குருவனுடைய கௌரவம். சாஸ்திரங்கள்ல புஸ்தகத்துல இருக்கிறத பார்த்து இல்லையானால் ரொம்ப கஷ்டம், அதை அடையிறது கஷ்டம். புஸ்தகத்துல இருக்கு, ஆனா எப்படி பண்ணணும்னு தெரியறது ரொம்ப கஷ்டம். ஏன் இப்படி பண்ணணும்னு தெரியாது, இது எந்த சந்தர்ப்பத்துல பண்ணணும்னு தெரியாது. கர்மாக்கள்லாம் எவ்வளவு இருக்கு, ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்பொழுது பண்ணணும், எதற்காக பண்ணணும், இப்படிப்பட்டதான கேள்விகள் நமக்கு வந்து அதை வாக்கின்றே இருக்கும். ஆனா அத்தனை கர்மாக்களும் தான் பண்ணி ஆசிர்வதித்த சாஸ்திரார்த்தமும் சுயமாச்சாரே ஸ்தாபயத்தி தான் அனுஷ்டானம் பண்றார். அனுஷ்டானம் பண்ணது எப்படி அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுக்கறதுல நம்மளை அனுஷ்டானம் பண்ணும்படி பண்ணிவிடுற அந்த வார்த்தை இருக்க, நீங்க இது பண்ணுங்கோ அது பண்ணுங்கோ ஜெபம் பண்ணுங்கோ ஹோமம் பண்ணுங்கோ அப்படின்னு நான் அதுதான் சொல்லி சொல்லி நம்மளை அனுஷ்டானம் பண்ணும்படி பண்ணிவிடுறாரு. எப்படி நீங்க அனுஷ்டானம் பண்றோ, இந்த வாசனை ஏறெடுத்து இந்த வழக்கம் வந்தாச்சு, வழக்கம் வந்தவரை அதை விட்டு இன்னொன்னுக்கு போக மாட்டேன். அதனால சுயம் ஆச்சாரிய ஸ்தாபயத்தி சிஷ்யர்களை ஆச்சாரத்தில் நிக்க வைக்கிறார். அப்படி சமாச்சாரியம் பிரச்சதேங்கிறது அவருக்கு ஆச்சாரியம்னு பேரு. அப்படிப்பட்டதான லோக குருவா இருக்கிற என் மனதில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான காரியத்தையும் போக்கடிக்கிறே சம்போ லோக குரு. மதிய மனசோபதேசம் குரு, நான் பிரார்த்திக்கலாம் உள்ளதா, என் மனசுல என் மனசுக்கு சௌக்கியோபதேசத்தை கொடுங்கம். இது பாட்டு கொந்தளிச்சுண்டே இருக்கும். எப்படிப்பட்டவனா இருந்த போதிலும், என்னை அடைந்தவனா இருந்த போதிலும் எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற ஆசை குறையவே இல்லை. எவ்வளவு காசு வந்தாலும் போறோம்னு சொல்றதில்லை, எவ்வளவு வசதிகள் வந்தாலும் இன்ன விட இன்னும் வேணும் தான் நினைக்கிறான் மனுஷன். ஏன்னா என்னை விட இன்னொருத்தருக்கு அவனுக்கு அதிகமா காணப்படுறது, அவனுக்கு வசதி ஜாஸ்தியாவோ காசு ஜாஸ்தியாகவோ உலகத்தில் இருக்கிற மனுஷனா அங்கேத்தான் போனா நம்மளை கவனிக்க மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு எல்லோருக்கும். அதோடு இல்லாமல் நமக்கு சௌக்கியமா இருக்கமையானா சௌக்கியம் இல்லாதவர்களும் வாழ்க்கையில வசதி இல்லாதவர்களையும் கண்டா நமக்கு ஒரு ஏளனம். காசு இருக்கிறவனுக்கு காசு இல்லாதவனை கண்டா ஒரு ஏளனம், ஒரு குறைச்சலான ஒரு எண்ணம். இந்த எண்ணம் தான் நம்மளை தொந்தரவுபடுத்துறது. நம்ம கிட்ட ஏதோ காசு இருக்க போகிறோம், ஆனா என்னத்தை நம்ம பார்க்கும் போது ஒரு மாதிரி பாக்குறோம், அவன்கிட்ட என்ன இருக்கு, அவன் சாதாரண மனுஷன் இப்படி என்ன நினைக்கிறான். ஆனா ஒண்ணுமே அமைச்சோம்னா எல்லோருடைய மனசுலயும் பரமாத்மா இருக்கார், அவர் டிஸ்டிங்விஷ் பண்ணல, நீங்க வேற நான் வேற அவன் வேற அவள் வேறன்னு பார்க்கல. எல்லோரிடத்திலையும் பரமாத்மா பரிபூர்ணமாக இருக்கார், ஆனா நம்ம மனுஷியாய் அந்த பரமாத்மா அவரை பார்க்கல. பரமாத்மா இருக்கக்கூடியதான் அந்த சரீரத்தை பார்த்தோம், அவருடைய பொசிஷனை பார்த்தோம், அவருடைய நிலையை கண்டோம், அதை பத்தி தான் நம்ம எடை போடுறோம் மனுஷியால. இதனால்தான் மனுஷியாளுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த ஊர்ல ஒரே ஒருத்தரதான் இருக்கே, வேற யாருமே இல்லையுமே உங்களுக்கு கவலை கவலை இருக்காது. லோகத்துல போய் பார்த்ததுனே வெளியில வந்ததுன்னே ஒருத்தர் மாதிரி என்ன வேணாம் அப்படின்னு கேட்கிறார். இத கண்டாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க இடத்துல சௌக்கியமா இருக்குமே, ஏன்னா உங்களை கண்டா அவளுக்கு வயிற்றுத்தல், உங்களுக்கு கட்டமா இருந்தா வேணாம் எனக்குங்கிற என்ன தான் பண்றது. எப்படி இருந்தாலும் பக்கத்து அட்டம் பக்கத்துல ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும் இல்லையா. இந்த மனசுல துன்பம் இருக்கு. இது இல்லாம சாரீரகமான துன்பங்கள், மற்ற மனுஷனால வரக்கூடியதான துன்பங்கள், எதிர்பாராத்தனால வரக்கூடியதான துன்பங்கள், இதற்கு மேல ஒரு துன்பம் ஒண்ணு இருக்கு. நாளைக்கு நான் எனக்கு என்ன ஆகுமோ, 50 லட்சம் கையில வச்சிருந்ததும் பேப்பர்ல படித்த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் 13%ங்கிறான். அழியப்பா, ஒரு 10 வருஷத்துல 50 லட்சத்துல 5 லட்சம் தான் வேல்யூ இருக்கும் போதுக்கே நான் என்ன பண்ணேன். 10 வருஷம் நீங்க உயிரோட இருக்காது யார் சொன்ன முதல்ல. அந்தியஸ்வாசா கிமய மகவா உபாந்தேயத்திய அஸ்வசந்தியா, இது கடைசி மூச்சோ கடைசி மூச்சோ முன் மூச்சோ யாருக்கு தெரியும். இருந்தாலும் இவன் கவலைப்படுறான், என்ன ஆகுமோ. இத்தனை நாள் உங்களை காப்பாத்துற பகவான் இன்னொரு 10 வருஷமோ நீங்க இருக்கிற வரைக்கும் காப்பாற்ற மாட்டாரா? பெரிய வேட்டினவன் தஞ்சலத்தை ஒருத்துவாங்கிறான். இதுல ஏன் நம்ப மாட்டேங்கிறது, இந்த மனசனுடைய சுவாவம் அது. எப்பவும் என்ன பண்றது, ஒரு வேலையும் இல்லாம கவலைப்படுறதுங்கிற ஒரு வேலையை வச்சுட்டு இருக்க. அதுக்காக மனுஷன் ஜாகிரதையா இருக்க வேண்டியதுதான், ஆனா அனாவசியமாக கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. என்னுடைய மனத்துக்கு சௌக்கியோபதேசம் கொள்ளுதான், எப்படி சௌக்கியமா இருப்பேனோ, எப்படி சுகமா இருப்பேனோ, மனசு நிறைவோடு இருப்பேனோ அந்த வழியை சொல்லுங்க.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. தர்க்க சங்கிரம் மூலம் பார்த்தாச்சு. இப்போ டீக்கா பாக்குறோம். டீக்கான்னு சொல்லி சொன்னா கமெண்ட்ரி, விளக்க உரை. அந்த விளக்க உரை பல விளக்க விளக்குறைன்னு இந்த தர்க்க சங்கரத்துக்கு எழுதப்பட்டதற்கு தீபிகா அப்படின்ட்டு அன்னம்பட்டரே, இந்த தர்க்க சங்கிரகத்தை எழுதின அன்னம்பட்டரே எழுதியிருக்கார் தீபிகா அப்படின்ட்டு. இன்னொரு பதகிருத்தியம் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறது. பதகிருத்தியம் அப்படிங்கிறது புதசிங்கர் அப்படிங்கறதுனால எழுதப்பட்டது. சந்திரஜ சிங்கர் அப்படின்னு இருக்கும். சந்திரஜ சிங்கர் அப்படிங்கிறது புதசிங் அப்படின்னு அர்த்தம். சொல்றேன் பாக்கலாம். அடுத்தது நியாயபோதினி. இந்த நியாயபோதினியும் ரொம்ப விசேஷமான ஒரு டீக்கா, கொஞ்சம் அட்வான்ஸ்டு டீக்கா இந்த நியாயபோதினி. இதை தவிர கிரணாவலி முதலிய டீக்காலாம் இருக்கு. தீபிகாக்கு மேல கிரணாவலி அப்படிங்கிற டீக்காலாம் இருக்கு, ரொம்ப விசேஷமான டீக்கா. தீபிகாக்கு மேல எழுதப்பட்ட கிரணாவலி அப்படிங்கிறது வந்து இங்க எழுதியிருக்கும் வல்லப பரம்பரையில இருந்த ஸ்ரீ கிருஷ்ண வல்லபாச்சாரியார் அப்படிங்கிற ஒருத்தர்னால எழுதப்பட்டது அப்படின்ட்டு இதுக்கு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. இது இந்த டீக்கா எழுதினவர் தான், தர்க்க சங்கிரகத்துக்கு எழுதின இதே இவரே தான் நியாயபோதினி அப்படின்னு. இதுக்கு அடுத்த டெக்ஸ்ட் நியாயபோதினிங்கிறவங்க, நியாயம் சித்தாந்த முக்தாவலி அப்படின்ட்டு இதுக்கு அடுத்த டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்க்கும் டீக்கா எழுதியிருக்கார். ஆனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கிருஷ்ண வல்லபாச்சாரியார் அப்படிங்கிறவர் வல்லப மதத்தை சார்ந்தவர். இவர் காசியில ஒரு பெரிய வித்வான், ஏழ பிராமணர் இருந்தாரு. அவர் எழுதின டீக்காவை அவருக்கு பணமுட இருந்ததுனால அதை காசு கொடுத்து வாங்கி அதை தன் பேர்ல மாத்திட்டார் அப்படின்ட்டு. அதனால இந்த ரெண்டு டீக்காலையும், இந்த கிரணாவலியில ரெண்டு இடத்துலயும், நியாய முக்தாவலிக்கும் தர்க்க சங்கரத்துக்கும் ரெண்டுத்துக்கும் இந்த ஃப்ரண்ட் ஏரியாவும் கடைசி ஏரியாலையும் கொஞ்சம் அந்த வல்லபாச்சாரியார அந்த விஷ்ணுவை கொண்டு வந்துருவாங்க. நிதாய ஹிருதி விஸ்வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இருக்கீங்க. அண்ணம் பட்டர் ரொம்ப தெளிவா இருக்காரு. விஸ்வேஷம் அப்படின்னா ஈஸ்வரர், விஸ்வத்துக்கு ஈஸ்வரர் சிவன். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, தார்க்கிகர்களோட மதத்துல அவங்க தார்க்கிகர் கடவுள் வந்து ஈஸ்வரன் சிவன் தான், சாம்பமூர்த்தி. அப்படி அந்த ஈஸ்வரனை தான் இங்க வணங்குறார். இது தெளிவா இருக்கு, பார்க்கும்போது படிக்கும்போது ரொம்ப தெளிவா இருக்கு. இருந்தாலும் அந்த விஸ்வேஷம் அப்படிங்கிறத மாத்தி சாம்பமூர்த்தி அம்பாயாக சக அப்படின்னு சொல்லிட்டு, அம்பா அப்படிங்கிறது லக்ஷ்மி, லக்ஷ்மி இறுதி ஸ்ரீ, அந்த லக்ஷ்மி யார்கிட்ட யாரோட இருக்காலோ அப்படிப்பட்ட விஷ்ணு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவார். இங்கேயும் சரி அங்கேயும் சரி, இங்கேயாவது பரவாயில்ல, கொஞ்சம் விஸ்வேஷம் அப்படிங்கிறது வந்து ஈஸ்வரன் அப்படிங்கிறது சிவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு விஷ்ணுவுக்கும் அர்த்தம் எடுத்துக்கலாம், விஷ்ணுவும் அர்த்தம் எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஈஸ்வரன் ஈஷன்றதுக்கு அர்த்தத்துமே ஈஷ ஈஷ்ட இட் ஈட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷவாசி உபநிஷத்துல ஆரம்பிக்கிறார் பகவான் பாஷிக்காரர். ஈஷ்டம்னா யார் ஆட்சி செய்வாரோ, ஆட்சி செய்வார் விஷ்ணுன்னு எடுத்துக்கலாம் இல்ல சிவன் எடுத்துக்கலாம். இங்க ரொம்ப தெளிவா இருக்கு, இங்க கன்ஃபியூஸ் பண்றது கூட தெளிவா கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நியாய சித்தாந்த முக்தாவளியில வலையீ கிருத்த வாசுகிஹி அப்படின்னு இருக்கும், அவளையீ வலையீ கிருத்தி அப்படின்ட்டு பாம்ப கையில வளையல் மாதிரி போட்டுருக்காரு அப்படின்ட்டு திருநீலகண்டரத்தான் அங்க குறிக்கிறது, சிவனைத்தான் குறிக்கிறது. இருந்தாலும் அதை இழுத்து பிடிச்சு ஒட்டிடுவாரு. சமஸ்கிருத ஞானமும் சாஸ்திர ஞானமும் இருந்திருக்கு, இல்லாம இல்ல, பட் இந்த டீக்காவ எழுதுற அளவுக்கு இருந்ததா அப்படிங்கறது கொஞ்சம் கேள்விக்குறி. அதனால இந்த டீக்கா இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஏழை பிராமணர்களுடைய நிலை காட்சியில இருந்து இந்த மாதிரி டீக்கா எழுதி விற்கிற அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இருக்கு. இந்த காலத்துல என்ன பிஹெச்டி தீசிஸ் வாங்கி எழுதி வச்சுட்டு இருப்பாங்க, அந்த காலத்துல இந்த மாதிரி டெக்ஸ்ட் எழுதி வச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த காலத்துல பிஹெச்டி தீசிஸ் எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, பைசா கொண்டு போய் கொடுத்துட்டா போதும், அவரே உங்களுக்கு தீசிஸ் எழுதி அதை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கையில கொடுத்துட்டு அதுக்கு என்னென்ன கேள்வி வரும் அப்படின்றதையும் எழுதி கொடுத்துருவாரு. முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு அந்த கதை நடந்துருக்கு காசி. அப்படி வலி கிருத வாசுகி அப்படின்ற மாதிரி இங்க நிதாய கிருதி விஸ்வேஷம் அப்படின்ட்டு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பதக்கிருத்தியங்கிற டீக்காவை பார்க்க போறோம். ஏன்னா தீபிகா எத்தியப்பி அன்னம்பட்டரால் எழுதப்பட்டதா இருந்தாலும் அதிக பிரமாணிகமா இருக்கும், பிரமாண நிலையில பிராமணிக்க தன்மை வந்து அதிகமான பிரமாணத்தன்மை. தான் நான் எழுதின டீக்ல நான் என்ன எழுத்து எழுதியிருக்கேனோ அதுல நான் டீக்கா எழுதுறதா பிரமாணத்தன்மை அதிகமா இருக்கும். நான் என்ன சொல்ல விரும்பினோ அதை நான் விளக்க முடியும். அதனால தீபிகா தான் கொஞ்சம் நியாயமா இருக்கணும் எடுத்து எடுத்து படிக்கிறதுக்கு. இருந்தாலும் சரளத்துல இனிமையில பதக்கிருத்தியம் ரொம்ப உச்சகட்டமா சிரேஷ்டமா இருக்கு. அதனால பதக்கிருத்தியங்கிற டீக்காவையே நம்ம பார்ப்போம். அப்போ நிதாய ஹிருதி விஸ்வேஷம் அப்படிங்கிறாரு. ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்ற மாதிரியான மங்களாச்சரணம் ஆரம்பிச்சு எழுதுறாரு. நமஸ்காராத்மக மங்களாச்சரணம், மங்களாச்சரணத்தோட விதையெல்லாம் நம்ம வந்து மூலத்திலேயே பார்த்தோம். இங்கே நமஸ்காராத்மக வஞ்சல மங்களாச்சரணமா இவங்க செய்யறாங்க. தார்க்கிகர்கள் ஈஸ்வரனை ஒத்துக்கிறவங்க, ஈஸ்வரவாதிகள் இவங்க. இந்த ஈஸ்வரனை நிரூபிக்கிறதுக்கு சித் அங்குராதிகம் சகர்த்திருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் கொடுப்பாங்க. இந்த சித் அங்குராதிகம்னு சொல்லி சொன்னா செடி கொடி இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த முளை விட்டு வர்றது இல்ல, அது சக்கர்த்திருக்கம், ஒரு கர்த்தா கூடியதா இருக்கு, ஒரு செயல் உரியவர் கூறிய செயல் உடையவர் செயல் புரிபவர் கூடியதா இருக்கு. யாரோ ஒருத்தர்னால்தான் இது உண்டாருது. அதனால இதுக்கு ஒரு ஆதாரமான ஒருத்தர் கட்டுப்படுத்தவர் ஒருத்தர் இருக்கணும், அவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தர்க்கத்தினால ஒரு 8-9 தர்க்கம் கொடுப்பாங்க ஈஸ்வரனை நிரூபிக்கிறதுக்கு. தர்க்கத்தினால ஈஸ்வரன் நிரூபிச்சிருவாங்க. அதனாலதான் வந்து ஒரு ஃபேமஸ் ஒரு கங்கேஷநாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரிசா அந்த பெங்கால் ஒரிசா அந்த ஏரியாலதான் நிறைய தார்க்கிகர்கள் வந்திருக்காங்க. நவத்வீபம், நவத்வீபம்னு சொல்லப்படுறது பெங்கால் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன தீவு. அந்த தீவுல வந்து பெரிய பெரிய தார்க்கிகர்கள் வந்திருக்காங்க. ஒரு 7 மாடி கட்டிடம், அந்த 7 மாடி கட்டிடத்துல ஒரு ஒரு மாடியிலயும் நீங்க போகணும்னு சொல்லி சொன்னா முன்னாடி மாடியில பாஸ் பண்ணிருக்கணும். 7வது மாடியில போகணும்னு சொல்லி சொன்னா 7வது மாடியில வித்வான் அவர் வந்து கங்கேஷநாதர் ஜாதான் நினைக்கிறேன், அவர் வந்து என்ன பண்ணுவாரு, செஸ் விளையாடிட்டு இருப்பார், சதுரங்கம் விளையாடிட்டு இருப்பார். அவர் பாட்டு தனியா விளையாடிட்டு இருப்பாரு. செஸ் விளையாடுறதுக்கு பயங்கர புத்தி வேணும், கான்சென்ட்ரேஷன் வேணும். அவர் பாட்டு விளையாடிட்டு இருப்பார். அந்த இடத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ணணும், அவரை டிஸ்டர்ப் பண்ணினாதான் அவர் வந்து உங்களுக்கு கத்துக் கொடுப்பாரு. டிஸ்டர்ப் பண்றதுக்கு கேள்வி என்னன்னா திரவியத்துவம் என்ன அப்படின்ற மாதிரி ஏதோ கேள்வி கேட்டு அவரை கன்ஃபியூஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரிலாம் சாஸ்திர பதத்தி இருந்திருக்கு அந்த ஏரியால. ஓ, இதுலயே ஒரு பெரிய தாத்திகர் வந்து அவரோட அவரை வந்து தன்னோட ஒரு சன்னியாசி வந்து தன்னுடைய கீழ் எடுத்து தன்னுடைய சிஷ்யரை

வரலையே, எடுத்துட்டு போகலையே கனல் கொண்டு வரத்துக்கு. சரி அங்கேருந்து ஏதாவது கொண்டு வருவானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜி பார்த்துட்டு இருக்காரு. அவன் அங்கேருந்து திரும்பி வரான், எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, கீழே இருந்த மணலை கொஞ்சம் கையில அள்ளி அதுல நாலு கனலை வாங்கிட்டு வந்துட்டான். அதை பார்த்த உடனே புரிஞ்சு போயிடுது, இவன் வந்து நல்ல பெரிய தாக்கிக்கனா வருவான். இவ்வளவு அந்த இன்ஸ்டன்டேனியஸ் புத்தி, அந்த புத்தி சாத்துரியம் இருக்கணும். நமக்கு முன்னாடி கொஞ்சம் புத்தி தேஜஸா இருந்தது, கொஞ்சம் ஷார்ப்பா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா தர்க்கத்துல இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஆகும். அப்போ அதை பார்த்துட்டு உடனே அம்மா கிட்ட கேட்கிறார், இவனை எனக்கு கொடுத்துருங்கோ, நான் உனக்கு பெரிய வித்வான் ஆக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு கொண்டு போய் வித்வான் ஆக்குறாரு, பெரிய வித்வான், காட்டி வித்வான் ஆறாரு. அவர் இதுக்கு போறாரு, எங்க ஒரிசாவோட கோயில் பூரி ஜெகந்நாதருக்கு போறாரு. அந்த காலத்துல வந்து பூரி ஜெகந்நாதர் கோயில் வந்து மூடி இருக்கு, ஒரு ஒரு கதவு வந்து பர்மனண்டா அடைச்சிருக்கு. அந்த கதவு திறக்க முடியல, நிறைய முயற்சி பண்ணியும். அதனால இவர் போகும்போது தாழ்த்திரவா அப்படின்லாம் பாட்டெல்லாம் பாடல. என்ன, நம்மளுடைய சைவ சித்தாந்த முறைப்படி சின்ன அப்பரும் சின்ன குழந்தை அவரும் ஞான சம்பந்தரும் பாட்டு பாடி கதவு திறப்பாங்க. ஒருத்தர் வந்து இந்த கதவை திறக்கிறேன், நான் அந்த கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பத்து பாட்டு, இன்னொருத்தருக்கு ஒரே பாட்டு. இவர் உடனே குழந்தை வந்து ஒரே பாட்டுல அவருக்கு கதவு திறந்துட்டா, அப்ப அவரோட பாட்டு தான் மென்மையான பாட்டா இருந்திருக்கணும் அப்படின்னு இவர் சண்டை போடுறாரு சிவன் கிட்ட. அப்ப அவர் சொல்றாரு, எப்படி இல்ல, உன் பாட்டு ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையா இருந்தது, அதனாலதான் பத்து பாட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, என் பாட்டு நாராசமா இருந்திருக்குமா இருக்கும், உடனே கதவை திறந்துட்டாரு அப்படின்னு அவங்களுடைய தன்னடக்கத்தை காமிக்கிறது. அந்த மாதிரி இவர் போய் பாட்டெல்லாம் பாடல. இவர் சொன்னாரு, இவர் தார்க்கிக்கர் என்ன பாட்டு பாடுவாரு, போய் சொன்னாரு, கல்பனாதி நாசாதி நாசாதி நாத்த கங்கநாத் கங்கேஷநாதன் என் பேரு, கல்பனைக்கு நாதனான நாதன் நீ இருந்தா உன்னுடைய நாதன் நானு. எப்படி அப்படின்னு கேட்டா, நீ இருக்கிறதே நான் சித்தம் பண்ணியிருக்கேன், தர்க்கத்துல நான் சித்தம் பண்ணியிருக்கேன், ஒன்பது தர்க்கம் கொடுத்து நாங்க சித்தம் பண்ணியிருக்கேன். இப்போ ஒழுங்கா மரியாதை நீ கதவு திறக்கலன்னு சொன்னா எனக்கு அசித்தம்னவும் தெரியும், ஈஸ்வரன் இல்லைன்னு ஒன்பது இல்லை பத்து தர்க்கம் கொடுத்து நான் சித்தம் பண்ணுவேன் அப்படின்னு உடனே உடனே கதவு திறந்துடுறதுதான் மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படி நிதாய ஸ்ருதி நிஷ்பேஷம், அப்படிப்பட்ட ஈஸ்வரனை தார்க்கிகருடைய ஈஸ்வரன் இதுதான், தார்க்கிகருடைய ஈஸ்வரன் இப்படிப்பட்டதான். இவங்க ஈஸ்வரனை ஒத்துக்கிறவங்களா இருந்தாலும், வைதிக தர்மசாஸ்திரத்துல ஈஸ்வரனை ஒத்துக்கிறவாதிகளா இருந்தாலும், இவங்க இந்த மாதிரி தர்க்க சம்பந்தப்பட்ட, அதாவது ரஷ்யால சொல்லுவான், வாட் இஸ் மைண்ட் அப்படின்னா நோ மேட்டர் அப்படின்மா, வாட் இஸ் மேட்டர் அப்படின்னு கேட்டா, அப்ப மேட்டர் நான் என்னதுன்னு கேட்டா நெவர் மைண்ட் அப்படின்வான், முடிஞ்சு போச்சு. அதை காட்டிலும் ஈஸ்வரன் சம்பந்தப்பட்டதா அவங்க ஒரு அனெக்டோட் ஒரு ஒரு ஒரு லைன் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, ப்ரே காட் ரோ டு ஷோர் அப்படிமா, நடுக்கடல மாட்டின்ட்ட என்ன பண்ணு, கடவுளை வணங்கு, கடவுளை வணங்குறதுல ஒரு தப்பு இல்லை, ஆனா படகு துடுப்பியும் போடு, அதுதான் முக்கியம், கடவுளை வணங்குறது மாத்திரம் இல்லை படகு துடுப்பியும் போடு, அப்பதான் நீ வந்து சேருவே அப்படின்மா. அப்போ ஈஸ்வரனை நான் நம்பினாலும் என்னுடைய செய்முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறவங்க இவங்க தார்க்கிகர்கள். அப்படிப்பட்ட தார்க்கிகர்கள் என்ன, அந்த தார்க்கிகர்கள் சிரேஷ்டமான அன்னம்பட்டர் என்ன பண்றாரு, சிரேஷ்டமான அன்னம்பட்டர் எப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே மூலத்துல கடைசி ஸ்லோகத்தை பார்த்துட்டோம், விதுஷா அன்னம்பட்டேன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு, வித்வானான அன்னம்பட்டனான என்னால் செய்யப்பட்டது இந்த தர்க்க சங்கிரகம் அப்படிங்கிறாரு. இப்போ அது மாத்திரம் இல்லாம ரெண்டு சித்தாந்தத்தை, வைசேஷிக சித்தாந்தத்தையும் நியாய சித்தாந்தத்தையும் எடுத்து கிச்சடி பண்ணி அதை ஒரு தனி சித்தாந்தமா நம்ம கொடுக்கிறார். சிரேஷ்டமானவர் தான், தர்க்கத்துல ரொம்ப புத்திசாலி தான், சந்தேகமே வேண்டாம். அப்படிப்பட்ட அவர் சொல்றாரு, நிதாய ஹிருதி விஸ்வேஷம், ஹிருதயத்துல அந்த விஸ்வேஷன் வச்சு, விதாய குருவந்தனம், குரு நமஸ்காரத்தையும் செஞ்சுட்டு, பாலானாம் சுகபோதாய, பாலர்கள் கஷ்டம் இல்லாம சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு, கிரியத்தே தர்க்க சங்கராக, இந்த தர்க்க சங்கரம் இங்க இருக்கிற கிரந்தத்தை என்னால் செய்யப்படுகிறது, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, பதக்கிருத்தியம் பார்ப்போம். ஸ்ரீ கணேசம் நமஸ்கிருத்ய பார்வதி சங்கரம் பரம் மயா சந்திரஜ சிங்கேன கிரியதே பதக்கிருத்யகம் யஸ்மாத் இதமஹம் மன்யே பாலானாம் உபகாரகம் தஸ்மாத் ஹிதகரம் வாக்கியம் வக்தவ்யம் விதுஷா சதா. கடைசியில வித்வானான என்னால் அப்படின்னு சொல்லி கடைசியில சொல்லிண்டார் அண்ணம்பட்டர். பதக்கிருத்தியம் எழுதுற சந்திரஜ சிங்கர் புதசிங்கர் என்ன சொல்றாரு, விதுஷாம சதா வித்வான்களால் எப்பொழுதும் செய்யப்பட வேண்டும். என்ன செய்யப்பட வேண்டும், ஹிதகரம் வாக்கியம் வக்தவ்யம் தஸ்மாத், ஹிதகரம் வாக்கியம் இனிமையான, மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதான வாக்கியம். இனிமையான வாக்கியம்னு சொல்லி சொன்னா நிறைய, நான் உங்களுக்கு அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் இதுதான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய நல்லா பேசிட்டு கடைசியில எப்பா இதெல்லாம் பண்றேன்னு சொன்னிச்சு நம்ப
வார்த்தை நீ சந்தோஷமா இருந்தியா அவ்வளவு நேரம் அதுதான்.

0: அவ்வளவு அதுக்குதான் பண்ணேன் அப்படின்னு அந்த மாதிரி வெறும்ன பிரயோஜனம் இல்லாத நல்ல வார்த்தைகளா பேசுறது இல்லாம பிரயோஜனம் தரக்கூடியதான நன்மை பயக்கக்கூடியதான வார்த்தைகள் பேசுறது அதுதான் வித்வான்களுடைய லட்சணம். அதனால அடுத்தவங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய வார்த்தைகளா நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஸ்ரீ கணேசம் நமஸ்கிருத்திய, ஃபர்ஸ்ட் கணேசர் எல்லா விக்னத்தையும் தடையையும் நீக்கிறவர் அப்படிங்கிறதுனால விக்னராஜர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தடைகளின் அரசன் விக்னராஜன் சொல்லி சொன்னா தடைகளின் அரசன். மத்தியம பகலோபசமாசம்ங்கிற சமாசத்தினால இங்க தடைகளை நீக்கும் அரசன் அப்படின்னு அர்த்தம் வரும். விக்னத்தை நாசம் செய்யும் நாசம் ராஜன், தடைகளை நாசம் செய்யும் நாதன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அந்த நடு பதமானது லோபமானதுனால மத்தியம பத லோபசமாசம்ங்கிற சமாசத்தை நம்ம இங்க ஏற்றணும். விக்னராஜன், இப்படிப்பட்ட விக்னராஜனை நமஸ்காரம் பண்றார். எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கிரந்தமானது முழுமையா பிரச்சனை இல்லாம முடியணும் ஒண்ணு. ரெண்டாவது, எழுதி முடிச்ச உடனே பெட்டியில தூக்கி வைக்கிறதுக்கு இல்ல, இந்த கிரந்தமானது பிரச்சனையம் அடையணும், பிரச்சாரம் அடையணும், எல்லாருமே இந்த கிரந்தத்தை படிக்கணும். எல்லாரும் இந்த கிரந்தத்தை படிக்கிறதுக்கு, இந்த கிரந்தமானது எல்லாரும் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு நிலையை அடையணும், எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு நிலையை அடையணும். அதனால ஸ்ரீ கணேசம் நமஸ்கிருத்திய, கணேஸ்வரன் நமஸ்காரம் செஞ்சுட்டு, கணேஸ்வரன் மாத்திரம் இல்ல அவங்க அப்பா அம்மாவையும் நமஸ்காரம் பண்றேன், பார்வதி சங்கரம் பரம், பார்வதி சங்கரனையும் நமஸ்காரம் பண்றேன். சாம்ப மூர்த்தியை, அம்பா கூடியதான மூர்த்தி ஈஸ்வரனை நான் நமஸ்காரம் பண்றேன். யாரு யாரு நமஸ்காரம் பண்றா அப்படின்னு கேட்டா, மயா சந்திரஜ சிங்கேன நமஸ்காரம் பண்றது, சந்திரஜ சிங்கன் என்னால் செய்யப்படுகிற நமஸ்காரம். சந்திரஜன் சந்திரஜன் அப்படின்னு சொல்லி சந்திரனுடைய ஜன், சந்திரா ஜாத்தன் சந்திரஜன் அப்படின்னு அர்த்தம் வரும். சந்திரனிலிருந்து தோன்றியவன், சந்திரனிலிருந்து தோன்றியவன் யாரு, புதன். அப்படி புத சிங்கர் அப்படின்னு அவர் பேர் வரணும். பத்மஜா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, பத்மாத் ஜாதக பத்மஜா, பத்மம் அப்படின்னு சொல்லி சொன்னா சேரு, சேற்றிலிருந்து முளைத்தது அப்படிங்கிற தாமரை உபலட்சம். அது மாதிரி சந்திரனிலிருந்து தோன்றியவர் புத சிங்கர் அப்படின்னு அர்த்தம் வரணும். நீ புதன் சிங்கரான என்னால் கிரிய தேபதகிருத்தியம் செய்யப்படுகிறது. இந்த பதகிருத்தியம் சொல்லப்படுற இந்த டீக்காவானது, இந்த விளக்குறையானது, விளக்க உரை என்னால செய்யப்படுறது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஏன் இதை நான் செய்யணும், இப்ப நிறைய டீக்கா இருக்குப்பா, ஏன்பா நீ ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்டா, எஸ்மா இதமகம் மண்யே, எதனால அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்தத்துக்கு எதனால இந்த டீக்கா எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் இந்த மாதிரி நினைக்கிறேன். என்ன நினைக்கிற, பாலானா உபகாரகம், பாலர்கள் தர்க்க சாஸ்திரத்தை படிக்காம இருக்கிறவங்க அவங்களுக்கு உபகாரமா ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். ஏன் உபகாரம் செய்யணும் அவங்களுக்கு, அவங்களுக்கு செய்யறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டா, தஸ்மா ஹிதகரம் வாக்கியம் பக்தவ்யம் விதுஷா சதா, பாலர்களுக்கு தெரியாதவங்களுக்கு விஷயத்த ரொம்ப இனிமையா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறதான் வித்வான்களுடைய சிறப்பு. வித்வான் யார சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எவன் ஒருத்தன் ஞானத்தை அடைஞ்ச அந்த ஞானத்தை தெளிவா இன்னொருத்தருக்கு கொடுக்கறானோ அவன் தான் வித்வான். அப்படிப்பட்ட வித்வானுடைய செயல் எப்படி இருக்கணும், அடுத்தவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாவே இருக்கணும். அதனால நான் வித்வான் வந்து எல்லா வித்வான்களும் இந்த மாதிரி நன்மை பயக்கக்கூடியதாக செய்யணும் அப்படிங்கறதுனால நானும் அதே மாதிரி செய்யறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சரி, விஸ்வேஷம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. விஸ்வேஷம்னா யாரு அப்படின்னா, ஜெகத்கர்த்தாரம் ஸ்ரீ சாம்பமூர்த்தியும் அம்பாயாக சக சாம்ப, அம்பாயாக சைதா அப்படிங்கிறது சாம்ப, சாம்பமூர்த்தி எஸ் எஸ் சக சாம்பமூர்த்தி அவர் தான் ஈஸ்வரன். அம்பானா யாரு, ஜெகத்பாலனகத்ரி தேவி, அவ கூட இருக்கிறவர் மூர்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஒரு திவ்யமான சொரூபம், மூர்த்தின்னு சொல்லி சொன்னா திவ்யஸ்வரூபன் அப்படின்னு அர்த்தம். அப்படி திவ்யஸ்வரூபனான ஈஸ்வரன் ஹிருதி, ஹிருதின்னு சொல்லி சொன்னா மனசி, மனசுல என்னுடைய இதயத்துல, நிதாய நிதா நிதராம் தாரயித்வா, நிதாய நிதராம் தாரயித்வா, நிரந்தரமாக தாங்கி, இதயத்தில் ஈஸ்வரனை அம்பாகூடியவரான ஈஸ்வரனை சாம்பமூர்த்தியை நிரந்தரமாக தாங்கி, குருவந்தனம் ச விதாய, குருவந்தனத்தையும் செய்து, விதாய அப்படின்னா கிருத்வா அப்படின்னு அர்த்தம், செய்து அப்படின்னு அர்த்தம். அப்போ குரு வணக்கத்தையும் நான் செய்து ஈஸ்வரனுக்கு, குருன்னு சொல்லி சொன்னா யாரு, யார் இந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணினாங்களோ அந்த அவர், சாஸ்திரத்தை உபதேசம் பண்றவர் குரு. அப்படி அந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணவரானவரை நான் நமஸ்காரம் பண்ணி, பாலேட்டி, பாலன்னா யாரு, அப்படின்னு கேட்டா குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குழந்தை என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அத்ர அதீத வியாக்கரண காவிய கோஷ அனதீத நியாய சாஸ்திரோ பாலக. யாரு காவிய கோஷம் மத்த சாஸ்திரத்தை எல்லாத்தையும் படிச்சிருப்பான், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அனதீத நியாய சாஸ்திர, யாரு நியாய சாஸ்திரத்தை படிக்கிறையோ அவங்கதான் பாலர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அனதீத இங்கதான் தர்க்கத்தை ஆரம்பிக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மூலத்தை படிக்கும் போதே தர்க்கத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் மூணு தோஷம் பார்க்கணும் நம்ம. உத்தேசம், லட்சணா, பரீட்சா, இதுதான் தர்க்கத்துடைய சாஸ்திர தர்க்க சாஸ்திரத்துடைய ஆதாரமே. நாம என்னத்தை சொல்ல நினைக்கிறோமோ அது உத்தேசம். அந்த உத்தேசத்துக்கு ஒரு லட்சணம் கொடுக்கணும், ஒரு டெபினேஷன் கொடுக்கணும். அந்த டெபினேஷன் சரியா இருக்கா இல்லையான்னு பாக்குறது பரீட்சா. இந்த பரீட்சா நிலையில மூணு தப்பு வரக்கூடாது. முதல் தப்பு அவ்வியாப்தி, ரெண்டாவது தப்பு அதிவியாப்தி, மூணாவது தப்பு அசம்பவம். இந்த மூணு தோஷமும் இல்லாததான லட்சணமா இருக்கணும். அப்படிப்பட்ட லட்சணம் தான் சரியான லட்சணம். அப்படி அவ்வியாப்தி, அதிவியாப்தி, அசம்பவம். அவ்வியாப்தின்னு சொல்லி சொன்னா நீங்க என்னத்த சொல்ல போறீங்களோ அந்த சொல்றது முழுமை அடையாம அதுக்கு முன்னாடியே நின்றுன்றது. உதாரணத்துக்கு மாடுன்னா என்னன்னா வெள்ளை நிறம் உள்ளதுன்னு சொல்லி சொல்றது. மாடு செகப்பா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், வெள்ளை நிறம் உள்ளது மாடுன்னு சொல்லி சொன்னா அவ்வியாப்தி. அதிவியாப்தின்னு சொல்லி சொன்னா மாடு என்னதுன்னு கேட்டா நாலு கால் உள்ளது இல்ல ரெண்டு கொம்பு உடையது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நாலு கால் உடையது நாய் கூட ஆடும் கூட. நீங்க சொன்னது குறிக்க நினைச்சது மாட்டை, ஆனா அது போனது ஆடு மாடு நாய் குதிரைய எல்லா மிருகங்களுக்கும். சரி, அதனால அசம்பவம். மூணாவது தோஷம் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க குறிக்கிற நினைக்கிற எதிரியோ மாடு. மாடை நீங்க குறிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா மாடை தவிர மத்த எல்லாத்தையும் குறிக்கிறதா இருக்கு. மாட்டை குறிக்கிறது அப்படின்னா மாடு ஒரு குழம்புடையது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. மாடு ரெண்டு குழம்புடையது ஏகசத்துவம்னு சொல்லி சொன்னீங்கன்னா மாடு ஒரு குழம்புடையது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அசம்பவ தோஷம். இந்த தோஷத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கிரிக்கெட்ல பாருங்க, பால் நீங்க போடுறீங்க, பால் வந்து ஸ்டெம்ப் கிட்ட போகணும், பேட்ஸ்மேன் கிட்ட போகணும். இப்போ பால் போடும்போது பால் பேட்ஸ்மேன் கிட்ட போகாம நடுவுலயே விழுந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. நடுவுலயே விழுந்து அது உருண்டு ஓடுறது, அவர் போய் ரீச்சே பண்ணல. இது அவ்வியாப்தி அப்படிங்கிற தோஷம். அதாவது வியாப்தி போய் சேரணும், எங்க போய் சேரணும், பேட்ஸ்மேன் கிட்ட, ஆனா போறது நடு பிச்சுல வந்து நின்றுறது, இது அவ்வியாப்தி. அதிவியாப்தி அப்படிங்கிறது நீங்க போட வேண்டியது ஸ்டெம்ப நோக்கி, ஆனா போனது தலைக்கு மேல, நோ பால், தலைக்கு மேல ஹை பிச் பால போட்டீங்க இல்ல தலைக்கு மேல போயிடுச்சு ஸ்ட்ரைட்டா. அப்போ இது அதிவியாப்தி. மூணாவது அசம்பவம், நீங்க போட வேண்டியது முன்னாடி ஆனா போறது பால் பின்னாடி, இதுக்கு இது அசம்பவம். இந்த மாதிரி விளக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இது அவ்வியாப்தி, அதிவியாப்தி, அசம்பவம்னு சொல்லி சொன்னா நமக்கு தெரிஞ்ச பாஷையில நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி. ஏன்னா மாடு ஆடுன்னு சொல்லி சொன்னா மாடை மாடை கூட அது ஒரு குழம்புடையதா ரெண்டு குழம்புடையதா பார்த்தது இல்லை நம்ம சரியா, பட் நமக்கு தெரியும் கிரிக்கெட்னா என்னன்ட்டு சாதாரணமா புரிஞ்சுக்கிறதுக்கோசரம். அப்படி இங்க என்ன இந்த மாதிரி மூணு தோஷம் இருக்கா இல்லையான்னு பாக்கணும் நம்ம, பரீட்சா பண்ணணும். இந்த லட்சணத்துக்கு என்ன லட்சணம் இங்க பண்ணிருக்கோம் அப்படின்னா பாலன் அப்படின்னா யாருன்னு பண்ணிருக்கோம். பாலன்னா யாரு? அனதீத காவிய கோஷாதி, அதீத காவிய கோஷாதி, அனதீத நியாய சாஸ்திரம். யாரோ அவன் தான் பாலன். அனதீத காவிய கோஷம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? வெறும் லட்சணம் வந்து பாலன்னா யாரு? அதீதன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? அனதீத நியாய சாஸ்திர பாலக அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமே. நியாய சாஸ்திரத்தை மாத்திரமே படி, நியாய சாஸ்திரத்தை படிக்காதவன் மட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் தான் பாலன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா முடிஞ்சு போயிடுமே. அப்படின்னா வியாசாதவ் அதிவியாப்தி வாரணாய அனதீத இதி. முதல்ல அதீத காவிய கோஷ அப்படிங்கறத மாத்திரம் சொல்றேன், அனதீதவ சொல்லவே இல்லை. பாலன் யாரு? அதீத காவிய கோஷ அப்படின்னு சொல்லி சொல்றேன். யாசர் சாஸ்திரம் எல்லாத்தையும் படிச்சிருக்கார், பாலன் அவரும் ஆயிடுவார். அதனால அனதீத நியாய சாஸ்திரம் சொல்ல வேண்டியிருக்கு. சரி, இப்போ அனதீதன் மாத்திரம் சொன்னா போதுமே, அதீத சொல்ல வேண்டாமே. அதாவது படிக்காதவர் மாத்திரம் சொன்னா போதுமே, படிச்சவர் பத்தி பேச வேண்டாமே, என்னத்தை படிச்சான்னு பத்தி சொல்லணும், அது வேண்டாமே. வெறும் படிக்காதவன் அப்படிங்கறத மாத்திரம் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்தனந்தையே அதிப்பிரசக்தி வாரணாய் அதீத வியாக்கரணி. படிக்காதவன், நியாய சாஸ்திரத்தை படிக்காதவன் அவன் தான் பாலன் அப்படின்னு சொல்லி சொன்னா தெளிவா இருக்க புரிஞ்சிருது. தர்க்கம்னா இதுதான் புரிஞ்சுக்கோங்க. பானை தன்மை உள்ள பானை அப்படிங்கறத சொல்றதுக்கு காரணம் என்ன? அதுதான் நீரை நமக்கு பிடிச்சு வைக்க முடியும். அந்த மாதிரி வெறும் சாஸ்திரத்தை படிச்சவன் அப்படின்னு படிக்காதவன் சொல்லி சொன்னா போதுமே அப்படின்னு கேட்டா போதும், இப்படிதான் தோன்றது. நியாய சாஸ்திரத்தை படிக்காதவன் பாலன் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி சொன்னா அது இல்ல. இந்த சாஸ்திரத்தை மத்த சாஸ்திரத்தை படிச்சவன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா ஸ்தனந்தையே தாய் கிட்ட பால் குடிச்சுட்டு இருக்கிற அந்த குழந்தை கூட சாஸ்திரம் படிக்கல, நியாய சாஸ்திரம் படிக்கல, காவிய கோஷத்தையும் படிக்கல. இப்போ அந்த குழந்தையும் பாலன் தான், அந்த இடத்துல லட்சணம் போயிடும். அதனால என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, ஸ்தனந்தை அதிப்பிரசக்தி வாரணாய அரீத வியாக்கரணி, மத்த சாஸ்திரத்தெல்லாம் படிச்சவன், வியாக்கரண சாஸ்திரத்தெல்லாம் படிச்சவன், குழந்தை பால் குடிக்கிற குழந்தை இன்னும் சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிக்கல, அதனால அங்க போகல. அதுக்குத்தான் அந்த வார்த்தையை கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ட்டு ப்ரிசைஸா நாம எந்த விஷயத்த குறிக்கணுமோ அதை மாத்திரம் குறிக்கிறதுக்கு தர்க்க சாஸ்திரமானது உதவிகரமா இருக்கு. எல்லா சாஸ்திரகாரங்களும், வேதாந்திகளும் சரி, மற்ற சாஸ்திரக்கார பூர்வமீமாசிகளும் சரி, எல்லாருமே நியாய சாஸ்திரத்தை கையில வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சொன்னத ஒரு விஷயத்த தெளிவா சொல்றதுக்கு நியாயசாஸ்திரம் ரொம்ப உதவிகரமா இருக்கு. இப்போ முதல் பாலன் அப்படிங்கறத சொல்லியாச்சு. சுகேதி, சுகி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, சுகேன அனாயாசேன போதாய பதார்த்த தத்துவ ஞான இத்தியர்த்தம். கஷ்டம் இல்லாம புரிஞ்சுக்கிறதுக்கு, எதை புரிஞ்சுக்கிறதுக்கு, கஷ்டம் இல்லாம புரிஞ்சுக்கணும்னா என்னத்தை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா உலகத்துல புரிஞ்சுக்க வேண்டிய கஷ்டத்தை கைமல் தண்டியோ அல்லது கல்லாது உலகளவுன்னு சொல்லியிருக்கு. அப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இந்த உலகத்துல. நீ எதை சொல்ல போற, கஷ்டம் இல்லாம எதை நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, பதார்த்த தத்துவ ஞான இத்தியர்த்த, பதார்த்த தத்துவ ஞானத்தை, இந்த பதார்த்தங்கள் ஏழு பதார்த்தங்கள், இந்த ஏழு பதார்த்தங்கள்ல உலகமே அடங்கி போயிடும் அப்படிங்கிற இந்த தத்துவ ஞானத்துக்கோசரம் தான். ஏன் இந்த தத்துவ ஞானத்துக்காக அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த தத்துவ ஞானத்தை நம்ம ஒரு விஷயத்த கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சோம்னா நமக்கு மோட்சம். ஏன்னா ஒரு விஷயத்த நம்மளால இந்த மாதிரி ஒரு வகையறையால அடக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் நமக்கு பிரச்சனை, பயம். வகையறையில நம்ம அடக்கிட்டோம்னு சொல்லிக்கலாம், இந்த வகைப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து மோட்சம். அதனால இந்த வகை அப்படின்னு சொல்லிட்டு அதை வகைப்படுத்துறதுக்கு நாம இந்த தத்துவ ஜானத்தை அடைய வேண்டியது இருக்கு. தர்க்கியந்தே பிரமிதி கிரியன் விஷய கிரியந்தே தர்க்காக, தர்க்க சங்கிரகம்னா என்ன, தர்க்க சங்கிரகம் அப்படிங்கிறதுக்கு இங்க விளக்கம் கொடுக்கிறாரு. இதனால்தான் இதெல்லாம் நான் மூலத்தை தொடவே இல்லை. தர்க்க சங்கிரகம்னா என்ன, தர்க்கியந்தே பிரமிதி விஷய கிரியந்தே, தர்க்கியந்தே தர்க்கியந்தி தர்க்காக, தர்க்கியந்தேனா பிரமிதி விஷய கிரியந்தே, பிரமிதி பிரமாணத்தினால் பிரமாண ஞானமானதை நமக்கு அடைவிக்கிறது, அதுதான் தர்க்கம். பிரமாண ஞானத்தினால எந்த விஷயத்தை அடைவிக்கிறது அப்படின்னு கேட்டா, திரவியாதி பதார்த்தாக, திரவியாதி பதார்த்தத்தை நமக்கு பிரமாணம் மூலியமாக அடைவிக்கிறது. தேஷாம் சங்கிரக, அதனுடைய சங்கிரகம்னு சொல்லி சொன்னா சேர்க்கை கூட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சங்கிரக அப்படின்னா சங்கேபீன உத்தேச லட்சணா பரீட்சா எஸ்பின் சகந்த, சுருக்கமாக எந்த இடத்துல உத்தேசம் லட்சணா பரீட்சான்னு இந்த மூணு விஷயமும் இருக்கோ அதுதான் சங்கிரகம். சுருக்கமாக எந்த இடத்துல உத்தேசம் லட்சணா பரீட்சாவானது செய்யப்பட்டிருக்கோ தர்க்க சாஸ்திரத்தை பத்தி அதுதான் தர்க்க சங்கிரகம். நான் மாத்திரேன வஸ்து சங்கீர்த்தனம் உத்தேச, உத்தேசம் லட்சண பரீட்சா, உத்தேச லட்சண பரீட்சா திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. உத்தேசம்னா என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதான் அதுக்கு லட்சணம் இதுதான். உத்தேசங்கிறது லட்சணம் என்ன, நாம மாத்திரேன வஸ்து சங்கீர்த்தனம் யதா திரவியம் குண இதி. உத்தேசம்னா சும்மா பேரை மாத்திரம் சொல்றது, திரவியம் குணம் அப்படின்னு வெறும் பேரை சொல்லியிருக்கிறது. திரவியம்னா என்ன அப்படின்னு அடுத்த நிலைக்கு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது பேரு அசாதாரண தர்மனோ லட்சண லட்சணம், அதனுடைய விசேஷ தர்மம், மத்ததுலேருந்து பிரித்து காட்டக்கூடிய தர்மம் தான் லட்சணம். அசாதாரணம்னா விசேஷம், அசாதாரண சாதாரணமற்றது அப்படின்னா விசேஷம். அந்த தர்மம் என்னது, தன்மை, அப்படிப்பட்ட தன்மை தான் லட்சணம். மற்றதுலேருந்து பிரித்து காட்டக்கூடியதான ஒரு தன்மை எதுல இருக்கோ அந்த விஷயத்த குறிக்கிறதான் லட்சணம். மாடுன்னு சொல்லி சொன்னா ஏகசஃபவத்துவம் இல்லை, ஆள் அது அதோடைய ஒரு குழம்புடையதுன்னு சொல்ல முடியாது, கொம்புடையதுன்னு சொல்ல முடியாது, காலுடையதுன்னு சொல்ல முடியாது. இப்ப எதன்னு சொல்றது அப்படின்னா ஆடு தசை உடையது, தொங்குற மாதிரி ஒரு சதை இருக்கும், அந்த தொங்குற சதை ஆடு தசைன்னு சொல்றது. ஆடும் தசைன்னு சொல்லணும் இல்லாட்டி, ஏன்னா ஆடு தசைன்னா ஆடோட தசை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வந்துடும். அதனால ஆடும் தசை, ஆடும் தசை இருக்கிறது தான் மாடு. அந்த சதை கீழே தொங்கின்னு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறது மாடு. சேவல்னா மேல கொண்டை இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி லட்சணம் கொடுக்கணும். அப்படி எது இந்த நாம எதை குறிக்க போறோமோ அது கரெக்டா ஃபிட் ஆகுதோ அந்த மாதிரியான விசேஷமான தரம் ஆடும் தசை வேற எதுக்கும் இல்லை, அதனால அது மாடு அப்படின்னு ஆயிடுறது. சரி, ஒட்டகச்சிவிங்கினா எது கழுத்து நீண்டு இருக்கிறதோ, வேற எதுவும் கழுத்து நீண்டு இல்ல, அதனால ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கினா கழுத்து நீண்டு இருக்கு அப்படின்னா ஒன்னும் ஒட்டகச்சிவிங்கி, இன்னொன்னு அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு மிருகம் இருக்குமா இருக்கும். அப்போ ஒட்டகச்சிவிங்கில இருந்து ஏன்னா ரெண்டு, ஒன்னு புள்ளி வச்சது இன்னொன்னு புள்ளி இல்லாத, ரெண்டு வகையா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒட்டகச்சிவிங்கன்னா புள்ளி உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அப்போ மற்ற விஷயத்திலிருந்து இதை பிரிச்சு காட்டும். சரி, இதுதான் லட்சணம். மற்றதுல இருந்து பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு விசேஷமான தர்மம் அதுக்கு இருக்கிறது, அது பேர் லட்சணம். திருப்பதியில யாரையா தேடணும்னா மொட்டை அடிச்சிருப்பாருன்னு சொல்றது இல்ல விஷயம். அவர் எப்படி இருப்பார், அவருடைய அங்க அடையாளம் இங்க ஒரு மறு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் விசேஷமா இருக்கு. இங்க மறு மாத்திரம் இல்ல, அவர் கொஞ்சம் விந்தி விந்தி நடப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னும் கொஞ்சம் விசேஷம். அப்ப ரெண்டு விஷயம் பிரிச்சு காமிச்சிட்டீங்க. ரெண்டு விஷயம் ஒரே ஆறுல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா ஒரு தார்க்கிகம் வந்து இதுல போறோம், ஒரு மீட்டிங், தார்க்கிகர்களோட மீட்டிங் ஒன்று நடக்கிறது. அவனோட ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வரணும், அவன் மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு இந்த பிளெயின்ல போறதுன்னா கொஞ்சம் பயம், எப்பவுமே ட்ரெயின்ல தான் போவான். ஆனா என்ன ஆறுது, நாளைக்கு மீட்டிங்கு இன்னைக்கு அவன் புறப்பட்டு ஆகணும், அந்த மீட்டிங் அவன் போயே ஆகணும், அங்க இவனை வந்து பெருமைப்படுத்துறாங்க, அதனால இவன் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சரி அப்படின்னு எப்படியோ வந்துடுறான். கொஞ்சம் தைரியத்தை பண்ணிட்டு பிளைட்ல வந்து ஏறி உட்காந்துடுறான். பக்கத்திலேயே பக்கத்து சீட்டுக்காரர் இன்னொரு தார்க்கிகர், ரெண்டு பேரும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். அவர் பாக்குறாரு, என்னையா நீ பிளைட்ல எப்படி வந்த, நீ பயப்படுவாச்சே பிளைட் வந்தா, எப்படி நீ வந்த அப்படின்னு ஒன்னு, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரச்சனை இல்ல, கொஞ்சம் அப்படி யோசிச்சு தர்க்கத்தை போட்டேன் சரியா வந்துடுச்சு அப்படின்னா. தர்க்கத்தை போட்டேன் எப்படி என்னன்னா, எனக்கு பிளைட்ல போற பயம் என்னன்னா அந்த பாம்பு வச்சிருவாங்க பிளைட்ல, அதுதான் எனக்கு பயம், அதனால்தான் நான் வர்றது இல்லை அப்படின்னா. இப்ப என்ன தர்க்கத்தை இங்க வச்ச அப்படின்னா, ஒரே பிளைட்ல ரெண்டு பாம்பு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல அப்படின்மா. எப்படியா ரெண்டு பாம்பு இருக்க முடியும் ஒரே பிளைட்ல, அதைத்தான் நானும் சொன்னேன், எனக்கு புரியலையே அப்படின்னா, ஒரு பாம்பு நான் வச்சிருக்கேன், இன்னொரு பாம்பு இந்த பிளைட்ல வர்றது, ஒரே பிளைட்ல ரெண்டு பாம்பு இருக்கிறது ரொம்ப துர்லபம், அதனால நான் தைரியமா வந்துட்டேன், என் பாக்கெட்ல ஒரு பாம்பு இருக்கு அப்படின்மா. தர்க்கம் அது. அப்படி இந்த மாதிரி விஷயமா விஷயத்தை வந்து பிரிச்சு காட்டுறது அசாதாரண தர்மம், அதை பிரிச்சு காட்டி நம்ம கொண்டு வர்றது அது பேரு லட்சணம். சரி, அடுத்தது இங்கே கந்தவத்வம் பிருத்திவியாக, பிருத்திவினா என்னது, எது வாசனை உடையதோ அதுதான் பிருத்வி அப்படின்னு சொல்லிட்டு பிருத்திவிக்கு லட்சணம் கொடுக்குறோம். அடுத்தது லட்சியத்தசிய லட்சணம் சம்பவத்தினவா இத்தி விசாரக பரீட்சா, நாம எதை குறிக்கிறோமோ குறிக்க போறோமோ அந்த குறிக்க போனது அந்த லட்சணத்தின் மூலியமாக குறிக்கப்படுகிறதா இல்லையா அப்படிங்கறதான் பரீட்சா. நாம எதை சொல்ல போறோமோ அந்த சொல்ல போறத சரியா சொல்லிட்டோமா இல்லையா அப்படிங்கிற விசாரம் பண்றதுதான் பரீட்சா. அத்திர உத்தேசிய பட்ச ஜானம் ஃபலம், லட்சணசிய இத்தர பேத ஜானம் பரீட்சாயாக லட்சணே அதி தோஷ பரிகார இது மந்தவியம். அப்போ இதுக்கு பிரயோஜனம் என்ன, என தெரியும் நமக்கு பிரயோஜனம் உத்தேசிய மந்தோபி பிரவர்த்தை, இங்கேயும் அந்த நியாயம் வரும். ஒரு பிரயோஜனம் இல்லாம ஒருத்தரும் இந்த லட்சணா பரீட்சாலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். உத்தேசம் லட்சணா பரீட்சா எது பண்ணணும், உத்தேசம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பக்ஷ ஜானம் பலம், பக்ஷத்துடைய அறிவு நமக்கு பலம். பக்ஷம்னா என்ன, எந்த இடத்துல சந்திக்த சாத்தியம் இருக்கோ, சாத்தியமானது சந்தேகத்திற்கு இடமாக இருக்கோ அதுக்கு பேர் பக்ஷம். சந்திக்த சாத்தியவான் பக்ஷ, அங்க படிச்சோம் மூலத்துல, அதுக்குதான் மூலம் போக வேண்டியது இருக்கு, இல்லாட்டி இந்த இடத்துல ஒண்ணுமே புரியாது நமக்கு. சந்திக்த சாத்தியவான் பக்ஷ, பக்ஷம்னா சந்தேகத்துக்கு இடமான சாத்தியம் உடையது பக்ஷம். மலையில நெகம் நெருப்பு இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கு, அதனால மலை பட்சம் ஆயிடுறது. நெருப்பு சமையல் நிச்சயமா இருக்கு, அதனால நிச்சய சாத்தியவான் நிச்சித சாத்தியவான் சபக்ஷ, அது சபக்ஷம்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி கடல்ல இல்லாட்டி சமுத்திரத்துல இல்லாட்டி நம்மளுடைய ஏரியில நிச்சயமா நெருப்பு இருக்காது, அந்த மாதிரி நிச்சய சாத்திய அபாவான் நிச்சய நிச்சயமா சாத்தியமானது இல்லாத இருக்கிற இடம் பேரு விபக்ஷ. நிச்சித சாத்திய அபாவான் விபக்ஷ, நிச்சித சாத்தியவான் சபக்ஷ, சந்திக்த சாத்தியவான் பக்ஷ அப்படின்ற நிலை பிரகாரம் பக்ஷம் என்ன, சந்தேகத்திற்கு இடமான சாத்தியம் உடையது. இங்க சாத்தியம் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கிற இடத்துக்கு பேர் பக்ஷம். அப்படிப்பட்ட பக்ஷம் அதோட அறிவு நமக்கு உண்டாகும், எதுனால உத்தேசம்னால. சரி, லட்சணத்தினால என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இத்தர பேத ஞானம், லட்சணத்தினால மத்ததிலிருந்து பிரிச்சு அடையக்கூடிய ஞானம், மத்ததை நாம எதை குறிக்கிறோமோ அதுல இருந்து விளக்கிறதோட ஞானமானது நமக்கு உண்டாருது. அடுத்தது பரீட்சையோட லட்சணம் என்ன அப்படின்னா, பரீட்சை லட்சணம் லட்சணே தோஷ பரிகார, லட்சணம் என்ன பண்றோமோ அந்த லட்சணத்துடைய தோஷங்கள் என்ன இருக்கோ அந்த தோஷத்தை நீக்கிறது தான் பரீட்சையோட பலன். பரீட்சை பண்றதுக்கு பிரயோஜனம் என்ன, லட்சணம் சரியா இருக்கா இல்லையா, சரியா இல்லைன்னா ஏன் சரியா இல்ல, அந்த சரியை எப்படி திருத்துறது அப்படிங்கறத பாக்குறதுதான் பரீட்சையோட பிரயோஜனம். அப்படி மூலத்தினுடைய பிரயோஜனம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நமஸ்காரம். நமஸ்காரம் அப்படின்றதுக்கு மங்கள மங்களத்திற்கு நமஸ்காராத்மக மங்களம்னு சொல்லி சொன்ன. நமஸ்காரம்னா என்ன அப்படின்னா சுவ அபகர்ஷ போத அனுகூல வியாபார நமஸ்கார இல்ல ஸ்வ அவதிக உத்கர்ஷ்ணவத்தையா ஞாபனம் வா நமஸ்காரம்னு சொல்லி சொன்னா நான் தாழ்ந்தவன் அப்படிங்கிற புத்திய வச்சுண்டு செய்யக்கூடிய ஒரு செயல். இல்லாட்டி என்னை காட்டில் நீ உயர்ந்தவன் அப்படிங்கிற புத்திய தூண்டக்கூடியதான ஒரு செயல், இதுக்கு பேர் தான் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சிஷ்டாச்சாரத்தினால நமக்கு அடியப்பட்டது. சிஷ்டாச்சாரம்னு சொல்லி சொன்னா பெரியவர்களான செய்யப்பட்ட முறை, அதை நம்ம கடைபிடிக்கிறதா இருக்கு. அதனாலதான் மங்களாச்சாரத்தை செய்யணும். மங்களாச்சாரத்தை பண்றதுனால சமாப்தி காலம் காமோ மங்களம் ஆச்சரியத்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சமாப்தி செய்ய ஒரு கிரந்தத்தை முடிய ஆசையுடையவன் மங்களத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால மங்களாச்சாரத்தை செய்யணும். இந்த மங்களாச்சாரத்தை குறித்து நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நான் அங்கேயும் சொல்லிட்டேன். வந்து கிரணாவளி முதலிய கிரந்தங்கள் எல்லாம் வந்து மங்களாச்சரணம் இல்லாமலே முடிஞ்சிருக்கு. பல கிரந்தங்கள் மங்களாச்சரணம் பண்ணியே முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் அப்பூர்வம், முன்னாடி அவங்க செஞ்ச புண்ணியத்தினாலேயோ இல்லாட்டி முன்னாடி செஞ்ச கிரந்தத்துக்கு வெளியில செஞ்ச மங்களாச்சரணத்தினாலேயோ இல்ல போன ஜென்மத்துல செஞ்ச மங்களாச்சரணத்தினாலேயும் பதில் எல்லாம் கொடுத்தாச்சு. போஜனாதோ சரி போஜனாதோ விபிச்சார வாரணாய அலௌகிகேதி அலௌகிக அபிகீத சிஷ்டாச்சார விஷயத்வாத் அப்படின்னு சொல்லி சொல்றது. மங்களம் எதுக்கு? மங்களம் வேத போதித கர்த்தவியதாக்கம் அலௌகிக அபிகீத சிஷ்டாச்சார விஷயத்வாத் அப்படின்னு சொல்லி சொல்றது. அலௌகிக அபிகீத சிஷ்டாச்சார விஷயத்வாத் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பரம்பரையினால செய்யப்பட்ட தடையில்லாம செய்யப்பட்ட ஒரு முறை, அதனால நாமளும் அதை செய்யணும் அப்படின்ட்டு. ஏன் அலௌகிக்கன்னு சொல்லி சொல்லணும்? சாப்பாடும் லௌகிகம், அந்த சாப்பாடு முதலிய விஷயத்துல பிரவர்த்தியானது போயிடக்கூடாது அப்படின்னுட்டு. சரி ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

0: அரணவாதீவதை சொல்றே. சிவஞான போதத்தை நம்முடைய அறிவு செல்லுகின்ற அளவுக்கு ஆண்டோருடைய திருப்பாதங்களை பிடித்துக் கொண்டு உரை காண வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்று கேட்டால் நம்முடைய முயற்சியும் வேண்டும், ஆனால் இந்த சிந்தனையும் வேண்டும். ஆனால் அந்த சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? திருவள்ளுவர் சொன்னார், இழுக்கல் உடையுடி ஊற்றுக்கோலத்தே ஒழுக்கமுடைய ஆர்வாய் சொல். ஒரு பனிச்சறுக்கின் மீது ஏறும் பொழுது அது வலிக்கிவிடும். அது வலிக்காமல் இருக்கும் பொருட்டு ஒரு பெரிய ஊன்றுகோலை வைத்துக் கொண்டுதான் அந்த மவுண்டனியரிங் போவாங்க. அதுபோலத்தான் நாம் ஞானவர்களை படிக்கும் பொழுது சில முக்கியமான இடங்களிலே ஞானிகள் எவ்வாறு பொருள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டு அதன் வழியாக சிந்திக்க வேண்டுமே ஒழிய நமக்கு என்ன தோணுகிறது என்று அப்படி சிந்திக்க கூடாது. அதற்காக தான் இதையெல்லாம் சிவஞான போதம் நூல்களை எல்லாம் தக்க பிரமாண உரையாசிரியர்களை வைத்துக் கொண்டு நல்ல குருநாதரிடத்திலே அவற்றை பாடம் கேட்க வேண்டும். அது அந்த காலத்து முதல் அதுதான் பாடம் கேட்டல். அதுபோல பாடம் கேட்டு தெளிய வேண்டிய ஒரு நூல் தான் சிவஞான போதம் என்பது. ஆகையினாலதான் நாம் வந்து அப்படி இருந்தாலும் முழுமையாக அதனுடைய நுட்பங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. இருந்த போதிலும் கூட அது ஒரு உயர்ந்த நூல், அதை நம்முடைய புல்லறிவினாலே அணுகிவிடக் கூடாது என்கின்ற ஒரு வரம்பு முதல் நமக்கு தெரியும். என ஞானிகள் எல்லாம் தவறடி உனைந்த தலைமையோனே பெரிய தவசிகள் எல்லாம் அவருடைய திருவடிகளை தரையிலே சூடிக்கொள்வார்கள் சொல்லும் பொழுது மெய்கண்ட தேவநாயனாருடைய திருவடிகளை தவசிகளே தவர்களே தங்களுடைய திருவடியில் சூடிக்கொள்வார்களாம். ஆகவே அந்த பாயிரத்தில் படித்த மலர்தலை உலகின் மாயிருமைய பரல்புகள் ஞாயிறு படரின் அல்லலை அல்லலை காண்டல் செல்லா கண்போல் இந்திய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்ணீருள் தீர்ந்து மயரற நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோம். வெண்ணெய் புடல் சூழ் வெண்ணெய் சுவேதவனன் பொய் கண்ட அகன்ற மெய் கண்ட தேவன் பவநனி வன்பகை கடந்த தவறடி முனைந்த தலைமையோனே. சிறப்பு பாயிரத்துக்கே ஒரு பெரிய எக்கச்சக்கமான பக்கங்கள் எழுதிக்கிறார் சிவஞான முனிவர். சிறப்பு பாயிரம் சிவஞானவர்களுடைய சிறப்பு பாயிரம். அப்படி அந்த மெய்கண்டாரை பற்றி ஞானிகளே அணுகுவதற்கு பயப்படுகிறார்கள் என்று சொன்னார். நாம் வந்து ஏதோ நம்முடைய அறிவுக்கு அது புறனாகிவிட்டது என்று சொல்லிவிட முடியாது. அதற்காக சிந்திக்காம இருக்க முடியாது. ஆகவே சிந்தனை வேண்டும். ஆனால் சிந்தனை என்பது எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய திருவடியை பிடித்துக் கொண்டு சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அது வழுக்கி விடாமல் இருக்கும். இல்லை என்றால் மேலே ஒரு அடி ஏறினால் ஏறாட்டிலும் பரவாயில்லை, ஒரு நாலடி சறுக்காமல் இருந்தா போதும். ரெண்டு இருக்கு இல்லையா, மேலே ஏறுவது வேற இருக்கிற நிலையில இருந்தாலும் பரவாயில்லை. ஆகவே தவறா நான் அடிக்கடி சொல்றேன், நாட் அண்டர்ஸ்டாண்டிங் எ சப்ஜெக்ட் இஸ் நாட் எ சின், பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட் இஸ் எ சின். அதோட அவற்றை நாம் இது நம்முடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணிட்டு கூட என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது ஆனாசூத்திர இப்பொழுது ஒரு இரண்டாவது பகுதியில நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். ஐயாவர்கள் பரமநாதன் அவர்கள் திருவாசகத்தை சொன்னாலே அவர்களுக்கு சிவபிரகா சுவாமிகள் சொன்னதை அவர்கிட்டதான் நான் பாக்குறேன். வேதம் ஓதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சு நெக்குருகி நிற்பவர் காண்கிலே திருவாசகம் இங்கு ஒருதால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்து உகக்கண்கள் தொடுமணர் கேணியில் சுரந்தி நீர் வாய மெய்மயிர் பொடிப்ப விதிர் விதிர்ப்பு எய்தி அன்பர் ஆகுணர் அன்றி மன்பதை உலகின் மற்றையறிகளே. துறைமுக சிவபிரகாஷ் சுவாமிகளுடைய பாடல் நால்வர் நான்மணி மாலை அப்படி சொல்வ. அதுபோல அதே போலதான் மாணிக்க வாசகருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா அழுது அடி அடைந்த அன்பன். மாணிக்க வாசகர் அழுதே சாய்ச்சிதா காரியத்தை, அழுதால் உன்னை பெறலாமே என்று அந்த மாணிக்கவாச சுவாமிகள் பல இடங்கள்ல, அதாவது அங்க அப்படிதான் வரும். ஞானத்தினுடைய அந்த உயர்நிலைக்கு போகும்போது நம்முடைய புண்மையும் இறைவனுடைய பெருமையும் தெரிந்து கொண்டே போகும்போது அந்த உருக்கம் தன்னால வந்துடும். நமக்காக இறைவன் செய்த இதுவரை அவன் செய்திருக்கின்ற கருணையை உணர்வது இருக்கு பாருங்க, அதான் செய்ய நன்றி அறிதல். அதாவது இறைவனை ஏன் வணங்க வேண்டும் என்று சொன்னால், முதல்ல இறைவன் இதுவரை நமக்கு செய்த உபகாரத்தை நினைச்சு முதல்ல சொல்லணும் நன்றி. அப்புறம்தான் நீ கேட்டு செய்யாத வேற இருக்கு நிறையா. இறைவனா எத்தனையோ விண்ணப்பத்தை வைக்கிறோம், எல்லாம் அவர் செவி சாய்க்கிறது இல்ல. ஆனா இறைவனை வணங்கணும். இன்னைக்கெல்லாம் சிந்திக்கிறோம் அப்படிதான், நான் இறைவன் இருந்து எனக்கு ஒண்ணும் கவனிக்கல, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், கோயிலுக்கு போனேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், இறைவன் என்ன ஒண்ணு கையர் எடுத்தும் பாக்கல, கடவுள் நம்பிக்கை எனக்கு குறைஞ்சு கொண்டு வருகிறது எல்லாம் சொல்றாங்க. ஆனா இறைவன் இதுவரை நமக்கு செய்த உபகாரம் என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோமா? அதான் செய்ய நன்றி. அது அந்த மூளை இருந்தாலே முற்றத்தையே விட்டவர், அது திருவந்தி அதை சொன்ன, மூளை இருந்தாலே முற்றத்தையே விட்டவர் சால பெரியர் என்று உந்தி வர, தவற்றி தலைவர் என்று உந்தி வர. நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னா, அந்த கேவலங்கிற ஒரு மூலையில கிடந்தோம், அந்த மூலையில கிடந்தவரை முற்றத்துல விட்டுருக்கார். இப்பொழுது அதான் அதனுடைய என்ன கருத்து என்றால், கேவலத்துல இருந்த ஆன்மாவை சகலத்துல விட்டுருக்காருன்னு அர்த்தம். அதான் ஞானிகளுடைய பரிபாஷை, மூளை இருந்தாரை முற்றத்தே விட்டவர் சால பெரியர் என்று உந்தீவர, தவற்றி தலைவர் என்று உந்தீவர. அப்ப முதல்ல நம்முடைய அறிவு இச்சை செயல்கள் எல்லாம் விளங்காமல் நாம் வந்து கேவல நிலையிலே கிடந்த நிலையிலே இருந்து நம்முடைய அறிவை விளக்குவதற்காக தனு கரண போன போகங்களை கொடுத்து இந்த உலகத்துல கண்ணை திறந்து விட்டுருக்காரே, அதுவே அவருக்கு நாம் வந்து ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஆகவே செய் நன்றி, செய்த நன்றி, செய்கின்ற நன்றி, செய்ய போகிற நன்றி, செய் நன்றி என்று வினைத்தொகையில வச்சார் இல்லையா திருவள்ளுவர் நாயனார், அப்படி வச்சார். ஆகவே இறைவன் நமக்கு செய்த நன்றி இருக்கேன், செய்த நன்றி என்னன்னு தெரியாம இருக்கிறோம் அப்படிதானே. கடவுளை அதை தெரிஞ்சா கடவுள் ஏன்னு சொல்ல மாட்டான். உண்மையை தெரிந்தால் இறைவன் நமக்கு இதுவரை செய்த உபகாரம், அந்த செய்த உபகாரத்தை நினைத்தாலே அவருடைய பெருமையும் நம்முடைய சிறுமையும் தன்னால விளங்கும். ஆறாம் சூத்திரம் வரைக்கும் நம்ம சிந்திச்சோம். ஆறாம் சூத்திரத்தோட என்ன முடியுது, பொது அதிகாரம். இப்ப ஏழாம் சூத்திரம் வந்து சிறப்பு அதிகாரம். இப்போ இந்த இடத்துல என்ன சிந்திக்கணும்னா, பொது அதிகாரம்னா என்ன, சிறப்பு அதிகாரம்னா என்ன, நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க பொது சிறப்பு என்பது என்னவென்றால், இந்த முப்பொருள்களுடைய சிறப்பு இயல்பை அறிவதுதான் சிறப்பு அதிகாரம். சிறப்பு அதிகாரம் ஏழாம் யுகத்தில் இருந்து அதிகாரம் மாறும், மொத்தம் ரெண்டு அதிகாரம். சிவஞான போதம் ரெண்டு அதிகாரத்தை உடையது. முதல் ஆறு சூத்திரங்கள் பொது அதிகாரம், பின்னாடி வரக்கூடிய ஆறு சூத்திரங்கள் சிறப்பு அதிகாரம். இந்த பொது அதிகாரம் சிறப்பு அதிகாரம் என்றால் என்ன என்ற என்ன விளக்கம் சொன்னாங்க என்றால், அந்த மூன்று பொருளுடைய பொது இயல்பை அறிவது பொது அதிகாரம், சிறப்பு இயல்பை அறிவது சிறப்பு அதிகாரம். அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா, அது என்னது பொது இயல்புனா என்ன, சிறப்பு இயல்புனா என்ன, ஒரு சந்தேகம் வந்து அதுக்கு அருமையான சாமி விளக்குன. சாமி விளக்கும் போது ஒன்று சொன்னாரு, அது அவருடைய நடையிலேயே சொல்றேன், இலக்கண முகத்தானும் அளவை முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் என இருதிறத்தான் உணரப்படுவது பொது இயல்பு. அதாவது அளவை முகத்தானும் இலக்கண முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல் சிந்தித்த என்று இருவகையாக உணர்வதுதான் பொது இயல்பு. சிறப்பு இயல்புன்னா என்னன்னு கேட்டாரு, சாதன முகத்தானும் பயன்முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்ட என நான்கு வகையாக உணர்வது சிறப்பு. அது வேணும் உங்களுக்கு பாடியத்தில் சொல்ற விளக்கம் தான் அது. அதாவது பொது இயல்பு, பொது இயல்பு என்பது அளவை முகத்தானும் இலக்கண முகத்தானும் ஒரு பொருளுடைய இயல்பு என்ன, அந்த பொருளை எப்படி அறிவது? அளவை, அளவைனா தர்க்கம் சயின்ஸ் எல்லாம் அடங்கிடுது. அளவைனா சயின்ஸும் அடங்கிடும், தர்க்கமும் அடங்கிடும். அளவை முகத்தானும் இலக்கண முகத்தானும், இலக்கணம் கிராமர் அர்த்தம் இல்லைங்க, இலக்கணம் என்றால் லட்சணம், அந்த இயல்பு, அவற்றை அறிந்து அறிவது பொது இயல்பு. சிந்திக்கிறோம், ஒரு பொருளை கேட்கிறோம், அப்புறம் அதை பற்றி சிந்திக்கிறோம், நம்ம என்ன பண்றோம், அதோட மங்களம் பாடி முடிச்சிடும். ஆனா என்ன பண்றது இல்ல, சாதனைங்கிற ஒதுக்கு நம்ம போறது இல்ல. சாதனை, அவர் சொன்ன சாதனை நம்ம செய்ய தயாராகிறோமா? ஆகவே சாதன முகத்தானும் பயன்முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை என நான்கு வகையால் உணரப்படுவது சிறப்பியல்பு. அப்ப என்ன தெரியுது, இன்னொரு விதமா சொல்ல போனா, யோக காட்சியிலேயும் ஞான காட்சியிலேயும் அறிவது சிறப்பியல்பு. பொதுவாக நம்முடைய காட்சி, இந்த காட்சி என்பதற்கு அறிவுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. தமிழ்ல காட்சி என்றால் ஷோ அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் இல்ல, காட்சி என்பதற்கு அறிவுன்னே ஒரு அர்த்தம் உண்டு தமிழ்ல. அதுல மாசரு காட்சியவர் இல்லையா, திருக்குறள் வருது இல்லையா, எல்லாம் திருக்குறள் ஆண்டு காட்ட காட்சி என்பதற்கு அறிவினே பொருள் உண்டு. அவை இந்த காட்சி வந்து நான்கு வகைப்படும் என்று சொல்வார்கள். அளவையில வாயிற்காக குறிச்சுக்கிடுங்க, வாயிற் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. அதாவது இந்த மெய்வாய் கண்மூக்கு செவியினால நம்ம அறிகிறோம்ல, அதான் வாயிற் காட்சி. இந்த அஞ்சு வாசல், இந்த அஞ்சு வாசல் வழியாக அறிகிறோம், அதான் வாயிற் காட்சி. மெய் வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து இந்திரியங்களினாலே அறிவது வாயிற் காட்சி. அதுக்கு அடுத்தது மானத காட்சி. இந்த ஐம்பொறிக்கும் அப்பாற்பட்டு மனதிலே இந்த மனம் என்கின்ற ஒரு கருவியை பயன்படுத்திக் கொண்டு அறிவது இருக்குல்ல, அதான் மானத காட்சி. தன்வேதனை காட்சி என்பது ஒரு பொருளை அறிந்து அதனால ஒரு இன்பத்தின்ப உணர்வு அடைகிறோம் இல்லையா, அது தன்வேதனை காட்சி. நம்ம பார்க்கிறோம், எப்பயுமே ஒரு செய்தியை படிக்கிறோம், பேப்பர்ல ஒரு ஆக்சிடென்ட்னு படிக்கிறோம், உடனே நம்ம என்ன பண்ண போறோம், ஆக்சிடென்ட் படிக்கிறோம், அது என்னென்ன இந்த ஊர்ல நடந்து என்னன்னு பாக்கிறோம், பார்த்துட்டு கொண்டா காப்பியை கொண்டான்னு சாப்பிட்டுறோம், அவ்வளவுதான், அப்படி படிக்கும். ஆனா அடுத்த நியூஸ் வருது, உங்க பையன் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான்னு சொன்னா அப்ப என்ன பண்றேன், அப்ப என்ன வருது, அதனால ஒரு இன்ப துன்ப உணர்வு வருது பாத்தீங்களா. முதல்ல பேப்பர்ல ஆக்சிடென்ட் படிக்கும் போது என்ன வரல, செய்தியா படிச்சோம், ஆனா உள்ளத்துல வந்து ஏதாவது ஒரு அனுபவம் வந்துச்சா, ஏனோ ஆயிரம் ஆக்சிடென்ட் வருது, ஆனா என்னுடைய மகன் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தா என்ன பண்றேன், அப்போ அப்ப என்ன பண்ணுது, அப்ப வர்ற காட்சி என்னது, தன்வேதனை காட்சி, இன்ப துன்ப உணர்வு வந்தது பாத்தீங்களா. அதுக்கப்புறம் யோக காட்சி. இந்த யோக காட்சிங்கிறது என்னதுன்னு கேட்டா, இந்த மலங்களை எல்லாம் வாட்டி சமாதி நிலையிலே இருந்து அறிவது, இதுதான் சமாதின்னு பேர். யோகத்து யோகத்தினுடைய கடைசி முடிவு தான் சமாதி. அதுல ஒரு இடத்துல இருந்து கொண்டே மூவிடத்து முக்காலத்து பொருள்களை அறியக்கூடிய தன்மை வரும். நம்முடைய சில சித்தர்களை பற்றி பல செய்திகள் நம்ம படிக்கிறோம், யோக சுவாமிகளை பற்றிய பல செய்திகள் படிக்கிறோம். அவர் ஒரு இடத்துல இருக்கிறார், இன்னொரு இடத்துல அவருக்கு தெரியுது. அது சித்தியார்ல சொல்லுவார், நான் சொல்ல விளக்கமா எங்க இருக்குன்னா, சிவஞான சித்தியார் அளவையில் இருக்கு, சமாதியான் வளங்கள் வாட்டி பொருந்திய தேச கால இயல்பகல் பொருள்கள் எல்லாம் இருந்துணர்கின்ற ஞானம் யோக நற்காண்டலாமே. சித்தியால சொல்ற யோக காட்சின்னா என்னென்ன, பொருந்திய தேச கால இயல்பகல் பொருள்கள் எல்லாம், தேசம்னா இடம், இந்த இடத்தாலும் காலத்தாலும் இப்ப நான் வாழ்கின்ற காலம்னு ஒண்ணு இருக்குது, இப்ப 1943 நான் பிறந்தேன், அது ஒரு கால எல்லை. அதற்கு முன்னாடி நடந்த ஒரு செய்திய, நான் பிறப்பதற்கு முன்னாடி நடந்த ஒரு செய்திய அப்படி யோக காட்சியில அறியது. அதான் தேசம் காலம் இவற்றாலே எந்த எல்லைக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அறிவதற்கு பாருங்க, பொருந்திய தேச கால இயல் வகல் பொருள்கள் எல்லாம் இருந்துணர்கின்ற ஞானம் யோகனர் காண்டலாமே. சமாதியான் மரங்கள் வாட்டி பொருந்திய தேச கால இயல் பகல் பொருள்கள் எல்லாம் சிவஞான சித்தியாண்டதான் வருது, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க அரு அந்த பாட்டு வந்து அருந்து இன்பம் ஆரம்பிக்கும், அருந்து இன்ப துன்பம் உள்ள தருவினுக்கு அராகமாதி தருந்த இன்ப வேதனையாங்காட்சி. இந்த நான்கு காட்சியில வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. அந்த யோக காட்சியிலே நாம் யோகம் என்ற மூன்றாவது படியில நுழையும் போதுதான் நமக்கு என்ன உண்டாகுது, ஒரு புது அனுபவம் உண்டாகுது. யோகம் நிலைக்கு போகும்போது அது செயல் சித்தாந்தம் என்ன சொல்லணும்னா, யோகம் என்பது உன்னுடைய முயற்சியினால் வருவது இல்லை, அது சிவயோகம். மற்றபடி யோகா கிளாஸ் நடக்குது, அது வேற விஷயம். யோகான்னா ஒன்றுபடுதல் அப்படின்னு அர்த்தம், ஒன்றி இருந்து நினைவீங்கள். அருமையான தமிழ்ல சொன்னார் யோகம் என்பதற்கு, தமிழ் சொன்னார் அப்பர் சுவாமிகள், ஒன்றி இருந்து நினைவீங்கள். யோகம்னா கூடுதல், யோகிங், இங்கிலீஷ்ல யோகிங் பேரு, YOKING, யோகிங். இப்ப என்னன்னு கேட்டா எது எதோட கூடுது அப்படின்னு, அந்த நுகத்தடி தான் அதுக்கு யோக்குங்கிறதுக்கு அப்படியே ஒரு அர்த்தம் உண்டு, யோக். அதுபோல அந்த பொருந்துவது, அதாவது ஆன்மாவானது சிவத்தோடு போய் பொருந்துவதுதான் யோகம். யோகம்னா ஒன்றுபடுதல். ஒன்றுபடுதல் சொன்ன உடனே என்ன வருது, எது எதோட ஒன்றுபடுகிறது அடுத்த கேள்வி வருது இல்லையா, எது எதோட ஒன்றுபடுகிறது என்றா ஆன்மா சிவத்தோடு ஒன்றுபடுதல், அதுதான் யோகம்ங்கிற நிலை. ஆகவே யோக காட்சியில வந்து யோக காட்சியினாலேயும் நிட்டையினாலேயும் நாம் வந்து ஒரு பொருளோட இயல்பை உணர்கிறோம் அல்லவா, அதுதான் என்னது சிறப்பு இயல்பு. ஒரே பொருளை யோகத்தினாலேயும் ஞானத்தினாலேயும் அதே பொருளை தான் பாக்குறோம். ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஒரு ஒரு பாக்டீரியாவையோ ஒரு வைரஸையோ அல்லது ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்ஸையோ நம்முடைய நேக்கட் ஐக்கு தெரியல, ஆனா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது தெரியுது. அதே போலதான் யோக காட்சியில பார்க்கும்போது சில புது அனுபவங்கள், சில புது காட்சியெல்லாம் நமக்கு கிடைக்குது. அந்த யோக காட்சி வந்து எதை அறிகிறோமோ, ஒரு பொருளோட கடவுளை மட்டும் சொல்லவங்க அதான் விஷயம், சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பதி பசு பாசம், இந்த மூன்று பொருளுக்குமே ரெண்டு இயல்பு உண்டு, ஒன்னு பொது இயல்பு சிறப்பு இயல்பு. மூன்று பொருள்கள் சித்தாந்தம் சொல்லக்கூடிய மூன்று பொருள்களுக்கும் ரெண்டு இயல்பு உண்டு, கடவுளுக்கும் சிறப்பு இயல்பு பொது இயல்பு உண்டு, ஆன்மாக்களுக்கும் சிறப்பு இயல்பு பொது இயல்பு உண்டு, பசுவுக்கும் சிறப்பு இயல்பு பொது இயல்பு உண்டு, மூணு பொருளுக்கு ரெண்டு இயல்பு உண்டு. அப்போ சிறப்பு இந்த அதிகாரத்துக்கு என்ன சிறப்புன்னா, அது சிறப்பதிகாரம் என்பதற்கு என்ன பொருள் என்றால், அந்த சிறப்பு இயல்புகளை அறிவதுதான் சிறப்பதிகாரம். கடவுளுக்கு மட்டும் இல்லை, இந்த மூன்று பொருளுடைய சிறப்பு இயல்பு, அதான் சொன்னாங்க சுரூப லட்சணம். பொது இயல்பை தர்க்க சாஸ்திரத்தை சான்ஸ்கிரிட்ல என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, ஸ்தடத்த லட்சணம் என்பது பொது இயல்பு, ஸ்தடத்தம். இப்ப இந்த உலகத்தை நீங்க அறியறீங்க, ஆனா ஞானம் பெற்ற பிறகு உலகத்தை நம்ம பாக்குறது இருக்கு இல்லையா, அது என்ன இயல்பு? ஞானம் வருவதை வரைக்கும் இந்த உலகத்தை பார்த்தது பொது இயல்பை பார்த்தோம். இந்த உலகத்தோட சிறப்பு இயல்புன்னு ஒண்ணு இருக்கே, அது எப்ப பாப்பீங்க? ஞானம் வந்த பிறகு தெரியும். அதனால இந்த உலகம் வந்து எதிலிருந்து வந்ததுங்கிற ஒரு பொருள் நமக்கு தெரியாம இருக்காரு. இந்த உலகம் வந்து எப்படி வந்தது, மாயிலிருந்து வந்தது என்று அறிவதுன்னு ஒரு நிலை வருது இல்லையா. ஆகவே அவரு சுவாமி அது விளக்கம் சொன்னார். என்ன விளக்கம் சொன்னார்னா, பொது இயல்புனா என்ன, சிறப்பு இயல்புனா என்ன, ஒரு டெபினேஷன் கொடுத்தார். டெபினேஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்பதான் சொன்னார், அளவை முகத்தானும் இலக்கண முகத்தானும் அறியப்படுவது பொது இயல்பு, சாதன முகத்தானும் பயன்முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் இட்ட என நான்கு வகையால் உணர்வது சிறப்பு இயல்பு. பொது இயல்பு சிறப்பு இயல்புன்னு அதான் அர்த்தம். இந்த சிறப்பு அதிகாரம்னு சொல்லலாம், அது உண்மை அதிகாரம்னு சொல்லலாம். அது ஏழாம் யுகத்திலிருந்து உண்மை அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம், சிறப்பு அதிகாரம்னு சொல்லலாம். இப்ப ஒரு பொருளோட சிறப்பு இயல்புங்கிறது எப்ப தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்று வந்து நிம்மல அவத்தைகளை அடையும் போது தெரியும் அப்படி சொல்லலாம். அதாவது சுத்த அவத்தைகள் அல்லது நிம்மல அவத்தைகள். இல்ல இன்னொரு விதமா சொல்ல போனா, எப்பொழுது இந்த ஐந்து அவத்தையில மூலாதாரம் சுவாதிஷ்டானம்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிலைக்கு திரும்ப போகாம இருக்கணும். அந்த திரும்ப போகாம இருக்கக்கூடிய நிலைதான் அப்பதான் சுத்தாவத்தைகளை ஆரம்பிக்குது. அதாவது அதுக்கு என்ன சுத்தாவத்தைகள், இப்ப ஜாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம்னு சொன்னோம் இல்லையா, ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் படிச்சோம் இல்லையா. இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அந்த யோகம் என்ற நிலைக்கு நாம் உள்ள போகும்போது அங்க என்ன ஆயிருமா, அது அந்த இந்த அங்க ஒரு அஞ்சு அவத்தை உண்டு. அதுக்குதான் என்ன பேரு, நிம்மல அவத்தைகள் அல்லது சுத்தா அவத்தைகள். அப்ப சிறப்பதிகாரத்துக்கு இன்னொரு விதமாக சொல்லலாம், அதாவது நிம்மல அவத்தைகளை இந்த ஆன்மா அடையும் பொழுது இந்த முப்பொருள்களின் சிறப்பு இயல்புகளை நாம் உணர்கிறோம். அந்த நிம்மல அவத்தைகளுக்கு போகும்போது அந்த குண்டலினி என்று சொல்லக்கூடிய சக்தி எப்படி இருக்கும்னா, அதை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். இருதயம், கண்டம், நாக்கின் அடி, புருவ நடு, பிரம்மதந்திரம். அப்ப அதுல மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அப்படி பார்த்தோம் இல்லையா. நிம்மல அவத்தைகளை அடையும் பொழுது இந்த அவத்தைகள் எப்படி இருக்கும்னா, அதுல அஞ்சு அவத்தை வரணும் இல்லையா. ஒன்னு இருதயம், ரெண்டாவது கண்டம் கழுத்து, மூணாவது நாக்கின் அடி நாக்கு அடி நாக்கு, நாலாவது புருவ நடு, அஞ்சாவது பிரம்மரந்திரம். பிரம்மரந்திரம் பிரம்மரந்திரம் கொண்டு நிற்கிடங்கள்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு, இருள் மாசு போக்க வந்த அருள் வாசக வேந்தர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: மேலே தொடரும் அவரை வணங்கும் முன்னே ஒன்று சொன்ன ஒரு வார்த்தை, அத்துவா வார்த்தைகளை கேட்டு தயவு பண்ணி மிரள வேண்டாம். பொருள் வழி, அதற்கு பொருள் வழி என்பது நாம் வினை ஈட்டுவதற்கு அவை உறுதுணையாக இருந்து நம்மை வினைக்குடியிலே தள்ளுகின்றன. அதை இரண்டாக பிரித்தார்கள் பெரியோர்கள், இரண்டு தொகுப்பாக, சொல்லுலகம் பொருளுலகம் என்று. சொல்லுலகம் என்பது எழுத்து, எழுத்தாலான சொல், சொற்களாலான தொடர் என தெரியும். எழுத்து, சொல், தொடர், அதை வடமொழியில் சொல்லும் பொழுது வண்ணம், மதம், மந்திரம் என்பார்கள். பொருளுலகம் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்திருக்கும் பஞ்ச கலை. கலையிலே இடம்பெறுகின்ற தத்துவம், தத்துவங்களிலே இடம்பெறுகின்ற புவனங்கள், இவை பொருளுலகம் என்பார்கள். கலை என்பது அசுத்தமாயை சுத்தமாயினுடைய விரிந்த ஒரு பகுதி. அதிலிருந்துதான் தத்துவங்கள் தோன்றும், அவற்றிலிருந்துதான் புவனங்கள் தோன்றும். இந்த புவனங்களிலே சதிக்கின்ற உயிர் தத்துவங்களுடைய உடலை, தத்துவங்களால் ஆன உடலை கொண்டு தத்துவ ரூபியாக மனத்தால் மொழியால் உடம்பால் வினையை ஈட்டும். அந்த வினையை ஈட்டு அதற்கு அடிப்படையாக இருப்பவை எடுத்து சொல் தொடர் தத்துவம் புவனம் கலை இவற்றை அத்துவா என்று சொல்வது வழக்கம். இந்த ஆறு வழிகளும் ஆறு அத்துவாக்களும் அடங்கி ஒடுங்கி என்ற இடம் திருப்பெருந்தூர். நான் உங்களுக்கு முன்னால் ஒரு நல்வாக்கு சொல்கின்றேன். ஒரு முறை திருப்பெருந்தூரை சென்று அடிகள் பெருமானை வழிபட்டு வந்தால் நாம் செல்லும் போது ஆறு பாவ மூட்டைகளோடு செல்வோம். செய்யும் போது வினையினுடைய பேர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஆகாமியம், பக்குவமாகும் போது சஞ்சிதம், பலனுக்கு வரும்போது பிராரதம். இது தமிழ்ல சொன்னா ஏறும் வினை தொல்வினை ஏன்ற வினை ஏறும் வினை ஆகாமி. அப்ப செய்யும் போது புண்ணிய பாவம் நல்வினை தீவினால் விளைவு. அது பக்குவமாகும் போது சஞ்சிதம், பலனுக்கு வரும்போது சஞ்சிதத்தை தொல்வினை என்பார். பிராரதம் அது ஏன்ற வினை. இந்த உடம்பு முகந்து கொண்டு வந்த வினை, அதை அனுபவிச்சுத்தான் கழிக்கணும் என்பது விதி. ஆனால் விதி விலக்கும் உண்டு. இந்த பாரதம் வரும்போது பல விதமா வந்து தாக்கும். ஆதி பௌதிகமாக, அதாவது பூதப்பொருள்களாக மின்னல் இடி பூகம் எரிமலை. ஆதி ஆன்மீகமாக கள்வர் பகைவர் நாய் பாம்பு போன்றவற்றால். ஆதி தெய்வீகமாக இன்ன காரணம் என்று அறியாமல் தெய்வத்தாலே. ஆக மூன்று பெரிய மூட்டை ஆகாமியம் சஞ்சீதம் பாரதம். மூன்று சிறிய மூட்டை ஆதி பௌதிகம் ஆதி ஆன்மீகம் ஆதி தெய்வீகம். இந்த ஆறு மூட்டையோடு ஒரு முறை பெருந்துரை செல்வோம். நந்திகேஸ்வர மாணிக்க வாசகருடைய இடம் குருமூல தானம் என்று சொல்ல மூல குருவாக அவர்தான் இருக்கின்றார். இங்கே குருந்த மரத்திலே பார்த்தோமே அது திருமூல தானம் என்று சொல்லப்படும். பிறகு முதலாம் பிரகாரத்திலே முதல் சுற்றிலே இருப்பார் சுந்தரபாண்டிய மண்டபத்திலே, அது அருள் மூல தானம். குருமூலட்டானத்திலே பாவ மூட்டையை வைத்துவிட்டு திருமூலட்டானத்திலே ஞானத்தை பெற்று அருள் மூலட்டானத்திலே அருளையும் ஆனந்தத்தையும் பெற்று திரும்பி வரலாம். ஒன்றை உறுதிபட சொல்லிவிடலாம், இனி பிறப்பிருக்காது. ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்து சொல்ல ஒண்ணாத வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் கவலைகளுக்கும் பிணிகளுக்கும் பீடைகளுக்கும் ஆளாகி வருகின்ற இந்த அல்லல் வாழ்க்கை நம்ம விட்டு அகலும் அடிகள் பெருமான் அடிமலரிலே வீழ்ந்து அரற்றும் போது. இப்பொழுது இந்த மண்டபங்களை பற்றி பின்னாலே வருவோம். பொதுவாக சொன்னா புரிஞ்சுக்கிட்டா போறோம். நம்ம சுவாமியுடைய வாக்கை கேட்கணும். இப்ப நம்ம மீண்டும் அந்த வடமேற்கு பிரகாரத்துக்கு வந்துட்டோம். இப்ப தேவர்கள் எல்லாம் சூழ்ந்துள்ளார்கள், முனிவர்கள் சூழ்ந்துள்ளார்கள், பூத கணங்கள் இருக்கின்றன, யோகிகள் இருக்கின்றார்கள், அந்தனர்கள் இருக்கின்றார்கள். இப்போது இவர்கள் எல்லாம் பார்க்க அண்ணலாராகிய பெருமானாருக்கும் அடிகளாராகிய பெரியாருக்கும் இடையிலே ஒரு உரையாடல். ஆத்மநாத கடவுள் கேட்கின்றார், அவர் வாக்கு பாருங்க, அழுது அடி அடைந்த அன்ப வேண்டுகோள் எவ்வளவு வாஞ்சே அவருக்கு அந்த வார்த்தை. சாமிக்கு அவர் மேல அவ்வளவு ஆசை, இவருக்கு சாமி மேல அவ்வளவு ஆசை. அழுது அடி அடைந்த அன்ப வேண்டுவோக்கே என்ன வேணா கேட்கலாம். கோடி ரூபாயா உடனே கிடைக்கும், இந்திர பதவியா உடனே கிடைக்கும், திருமலை அங்க இருக்காரு அவர் பதவியை பறிச்சு இவர் கொடுத்துருவார், என்ன வேணா கொடுப்பார். அவர் கேட்கலையே கேட்கிறார். அடிகள் பதில் சொல்றாங்க, விண்ணோர் முழுமுதலே வேயத்தோர் உமை பங்கரே. வேயின மூங்கில், மூங்கிலை போன்ற தோலை உடைய உமையாளுடைய பங்கிலே இருப்பவரே. சாமி என்ன கேட்டார், வேண்டுவரை தானே கேட்க சொன்னார். இவர் சொல்றாரு பதில், வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் விண்ணும் வேண்டேன் பிறப்பு இறப்பு சிவம் வேண்டா தமிழ் நான் சென்று தீண்டேன். சிவத்தை புறக்கணிச்சவங்களை நானும் புறக்கணிச்சவங்க, இதுதான் சைவ நெறி. பிரிபுரணம் சொல்லும் நோக்கிட விதியிலா, சாத்திரம் சொல்லும் ஆதி மாமரை ஓதி அதன் பயன் ஒன்றும் அறியாத வேதியர் சொல் மெய் என்று மேவாதே. வேதியரா வேடம் படிச்சவரா சாமியை கும்பிடுறாரான்னு பாரு, கும்பிட்டா ஏத்துக்கும். கும்பிடாட்டி அவங்களை தூக்கி எறி. இதுதான் சைவன் பொது நீக்கி வழிபட வேண்டும் அல்லவா சொல்றாருங்க. சிவம் வேண்டாதமை நானும் சென்று தீண்டேன், சென்று சேர்ந்தேன் திரு பெருந்துறை மண்ணு இறைத்தாள். இன்னும் புறத்துல போவேனா இல்ல போகிறதுக்கு உங்களைதான் அனுமதிப்பேனா? உங்க திருவடியை போச்சு. குருநாதர் திருவடி மேல அவ்வளவு ஆசை இருக்கு. குருநாதர் திருவடியில ஏன்னா இங்க இருக்கிறவர் அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருகுரனாகி ஆட்கொண்ட கோலம் அல்லவா ஞானதேசிக வடிவம். ஈஸ்வரருக்கு சிரிப்பு வருது, புன்முறுவல் கூப்பிடுற, மதவுரா அழகா கூப்பிடுற. நான் வினவியது உனக்கு சரியா திருச்செவியில விடவில்லையோ? நான் என்ன வேண்டுகிறாய் என்று கேட்டேன், நீ என்ன வேண்டாம் என்று சொன்ன? அந்த ஊர்ந்து மேலே கேட்க அப்படிங்கிறார் சாமி. இவர் சொல்ற உறவு செய்து என்னை உய்யக்கொண்ட பிரானே, எனக்கு ஆதி உறவு நீ காட்டினியே, எவ்வளவு பெரிய விஷயம். ஆதி உறவு அவர் சாமி தானே. ஊழி முதல்வராய் என்ற ஒருவரே திரும்பி சொல்றார் பதில். குற்றாலை வேண்டேன் திருப்பி அதுதான் சொல்றாரு, வேண்டாததான் சொல்றாரு. ஊர் வேண்டேன், எனக்கு ஊர்லாம் வேண்டாம், பேர் வேண்டேன். எனக்கு அவர் பேர் எங்கேயுமே இல்லை, இல்லாந்து போனா என்ன? அவர் வாசகத்துக்கே அவர் பேரு தான் வைக்கிறாங்க, மணி வாசகம். அவர் சொல்ல மறுத்தார், அத்துணை பேரும் அவர் திருநாமத்தை சிரத்திலே பொறுத்தார் இல்லையா? குற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன்,

செங்குண்ட பெருமான். முடி மேல போற கற்பனம் இனி அமையும் லோனிங்கோ. ஞான கல்வி நம்மன் திருவடியில கிடைக்கும். முடிக்கிறார் இப்ப வர கேக்குற, இப்ப கேட்க போற. குற்றால தமந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவும் மனம் போல ஈங்கெடுத்த அடிமை பசு போல கதற வேண்டும், உன்னை நோக்கி அழ வேண்டும். கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டவனே சொல்ற ஈசன் பதில் சொல்ற. நன்று நன்று. ஊர் வேண்டாம் என்றாய், பேர் வேண்டாம் என்றாய், உற்றார் வேண்டாம் என்றாய், கற்றார் வேண்டாம் என்றாய். ஆனால் தாயை கண்ட பசு போல கசிந்து உருக வேண்டும் என்று வேண்டினையே. நன்று நன்று. மேலே தொடர் சாமி. அடுத்தபடி சொல்ற சாமி எல்லாம் வலை போடுறாங்க ஆச்சாரியார். பெருமானே வேதங்கள் ஐயா என ஒங்கி ஆழ்ந்த நுண்ணியனை விண்ணும் மண்ணும் எல்லாம் கலந்து முன்னே நின்று அமுது செய்தவரே, எது வேண்டும் எது வேண்டாம் நான் என்ன உனக்கு சொல்றது? எல்லாம் அறிந்த சர்வஜ்ஞத்துவ ஞானமுடைய உனக்கு தெரியாதா?

வேண்டி இல்லை பணி கொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய் சொல்றாரு. பாருங்க சுத்தமா கொண்டு போற, நீ எனக்கு எதை அருள் பண்ணையோ அதைத்தான் நான் வேண்டுவேன். கவனிங்கோ, நான் வேண்டுவதை குடியில உங்ககிட்ட பிடிவாதம் பிடிக்க மாட்டேன். நீ கொடுத்ததை வேண்டும் பண்ண என் மனதை நான் மாற்றிப்பேன். எனக்கு பிடிச்சது கிடைக்கல, நான் கிடைச்சதையே பிடிச்சிட்டு இருப்பேன். இந்த மாதிரி நீங்க எங்கனாவது பார்க்க முடியும். அது மேல சொல்றாரு, வேண்டும் பரிசு ஒன்று கிடைச்சே முடிகிறார். என்ன தெரியுமா, உன் திருவடியில விருப்பம் ஒண்ணுதானே வேணும் முடிகிறார். மேல போற பொய்யுருள் கடிந்த வெற்றுடரே, அந்த அன்பு விளக்கற எப்படிப்பட்ட அன்புங்கிறதுக்காக, அன்பு வேணும் அன்பு வேணும்னா அந்த அன்பு என்ன செய்யும் அதை தெரிஞ்சுக்க வேண்டும் அல்லவா. பொன்னம்பலத்து முழுமுதல் போகம் வேண்டி வேண்டியிலே புறந்தராதி இன்பம், போகம் வேண்டாம், புறந்தரம் இருக்கிறார் இந்திரன் அந்த இன்பம் வேண்டாம், திருமால் இருக்கார் அந்த இன்பம் வேண்டாம். போகம் வேண்டி வேண்டியிலே புறந்தராதி இன்பம், ஏகனின் கடல் இணையலாது திருவடியை தவிர எதுவும் வேண்டாம். அப்ப அந்த அன்பு எப்படி இருக்கும் சொல்ற, ஆகம் விண்டு கம்பம் வந்து உடம்பு துடிக்கணும். ஆகம் விண்டு, ஆகம்னா உடம்பு, விண்டுனா துடித்து உடம்பு துடிக்கணும். கம்பம் வந்து நடுக்கம் வரணும், உடம்பு நடுங்கணும் ஒண்ணு நினைச்சு, உடம்பு துடிக்கணும் ஒண்ணு நினைச்சு. குஞ்சி அஞ்சலிக்கே குஞ்சின சிரம், அஞ்சலின கை குவித்த நிலை, தலைக்கு மேல கை குவித்து இருக்கணும், உடம்பு துடிக்கணும் நடுங்கணும், வேற எதுவும் வேண்டாம். மேல சொல்ற, அண்ட முதல் ஆயினவரே அந்த முதல் அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே பட அடியாக்கின்றும் ஆரூரம் அந்த அரசே சீரார் திருவையாரா. ஐய நின்னதல்லதில்லை மற்றோ பற்று வஞ்சனே, அவர் பெரிய ஞானி அல்லவா, ஆகவே நாம செய்யற தவறெல்லாம் அவர் செஞ்ச மாதிரி ஏத்தி பாடுறார். அதாவது குழந்தையுடைய சுமை தாய் தம் தோளிலே சுமந்து வருவது போல, நாம் அவரை கும்பிட்டோம் ஒரே காரணத்திற்காக, அத்துணை பிழைகளையும் பாவங்களையும் குற்றங்களையும் புரிந்த என் போலியோர் குற்றத்தை ஏற்றி பாடுகிறார் என்ற பெறான் அழிகிறார். ஐயன் இன்னதல்லதில்லை மற்றோர் பற்று வந்தனே அவர் சொல்றார். அவர் அன்பை இப்ப நாம பேசும்போது என்ன சொல்றோம், நாங்க ரொம்ப விஷயமா பூஜை பண்றோம், ரொம்ப அன்பா பூஜை பண்ணுவோம், இந்த போறோம் இதெல்லாம் நாங்க தான் மாட்டோம், இங்க இந்த ஃபேன் ஓடுறது எங்களாலதான், இந்த டியூப் லைட் இதுதான் இன்றைக்கு நிலை சொல்றாரு. அவங்ககிட்ட அன்புன்னு சொன்னா கபடம், நான் வஞ்ச நெஞ்சுங்கிற இது மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நாம சாமிட்டு சொல்லியிருப்போமா, நம்ம உள்ளத்துல இருக்கிற வஞ்சனைய பெருமானிடத்தில் உருமுறை. ஐய நின்னதல்லதில்லை மற்றோர் பற்று வஞ்சனே, நான் சொல்ல வேண்டியது அவர் சொல்றார், நான் பொய்மையே அவர் சொல்றார். மைக்கல் அந்த நீ பங்க வந்து நான் கடற்கனே மெய்கால்

0: உண்மை என்பவருடைய அன்பு எனக்கு வேண்டும். முன்னாலும் தேவக்கு மேலாய வேதியரே மானந்த நோக்கிதான் வந்தரே வேண்டும் நின் கடற்க நன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே அன்பு கொண்டு நாகினேன் அருள் நீ பூண்டு கொண்டு அடியேனேன் போற்றி போற்றி என்றும் என்றும் ஒரு அதிசயம் அடைந்து பார்க்கணும். மத்த ஆச்சாரியர் எல்லாம் இந்த பிறப்பு வேண்டாம் பிறப்பரு பிறப்பருன்னு கேட்கிறாங்க. பிள்ளையார் அரசுகள் நம்பிக்கை என்ன கேக்குற திரும்ப திரும்ப வணங்கறதுக்கு பிறப்பு கொடு. ஆண்டு கொண்டு அடியேனே ஆவ என்று அருள் நீ மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே நான் பிறக்கணும் சாகணும் சாகணும் பிறக்கணும் உன்னை திரும்ப திரும்ப வணங்கணும் இப்படி ஒரு தலையன்பா. ஆகவே அவர் அறிவார் சிவம்னு சொல்றான். இப்ப முடிக்க போறார் வேண்டுதல் எல்லாம் ஒன்றை திரட்டின அங்கும் இங்குமா சொல்லப்பட்டவற்றையெல்லாம் ஒரு சேர நிரல்பட கோத்து இப்போது விண்ணப்பம் செய்ய இருக்கின்றார். இதுதான் கவனிக்க வேண்டிய விண்ணப்பம். சாமியை துதிக்கிறார். பன்னீர் பணிந்திரைந்த பாவங்கள் பற்றறுப்பவரே கவனிங்கோ நுட்பமா இருக்கு. ஒவ்வொரு தொடரும் நுட்பம் பண்ணுதல் மீள மீள சொல்லுதல் மீள மீள பெருமாப்புகளை சொல்லி பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பற்றறுப்பவர் கவனிங்கோ. அப்ப பாவங்கள் பற்று அறுபட வேண்டும் என்று சொன்னால் இறைஞ்ச வேண்டும் பண்ணி இறைஞ்ச வேண்டும் மீண்டும் மீண்டும் பண்ணி பண்ணி பேசி பேசி இறைஞ்ச வேண்டும். பந்த மறுத்து என்னை அண்டு கொண்ட பாண்டி பிரான் விண்ணப்பத்தை வைக்கிறார். பாட வேண்டும் போற்றி யாரே சாமி பாடி உன்னதான் எப்படி நைந்து நைந்து உருகி உருகி நெக்கு நெக்கு எத்தனை சொற்கள் வினையற்றங்கள் குவித்து வரப்படுகின்றன. நெய்ய வேண்டும் உருக வேண்டும் நிகழ வேண்டும் சாமி கேட்கிறது அவ்வளவுதானா. ஆட வேண்டும் போட்டி கவனிங்க முக்கரணம் வந்துருச்சு. பாடுவது வாயின் தொழில் நைந்து நைந்து உருகி உருகி நெகுதல் மனத்தின் தொழில் ஆடுதல் உடம்பின் தொழில் மன வாக்கு காய மூன்றுக்கு வேலை கொடுக்கிறார். அம்பரத்தாடு பாடி ஆடிட்ட வேற என்ன வேணும் கலப்போது கூடவே நான் போற்றி சொல்ல நம்ம எல்லாம் உடம்புன்னு நினைக்கிறோம். விழா கொண்டாடுறோம் பிறந்த நாள் விழா அது ஒரு பெருமையை நினைச்சுக்கிறோம். சீ வாழ்ந்து ஈ மொய்த்து அழுக்குடு திரியும் சிறு குடி இது இத்தை ஒரு பொருளின கருதி மயங்கி நிற்கிறோம். ஆகவேதான் அரசுகள் சொன்னார்கள் மால் கொடுத்து அவி வைத்தார் மாமரை காடனார் அருவருக்கத்தக்க பொருள்களால் உள்ளே நிரப்பப்பட்டு வெளியே அழகிய கோலம் போல நம்மை மயக்குகின்ற உடம்பு சொல்ற புழுக்கூடு நீக்கேனை போற்று. நம்ம எல்லாம் ரொம்ப நாள் வாழணும்னு கேட்போம். எனக்கு 100 வயசு தான் ஆறுது 100 வயசு தான் ஆறுது இன்னொரு 50 வருஷமாவது வாழணும் யோசிச்சு பாருங்க. 80 வயசு ஒரு அம்மா அம்மான்னு கூப்பிட்டா கோபம் வந்துடும். ஏண்டா எனக்கு என்ன அவ்வளவு வயசு ஆயிடுச்சு 80 போய் அக்கான்னு கூப்பிட வேண்டாம். யோசிச்சு பார்த்தோம்னா நம்முடைய மல மயக்கம் எப்படியெல்லாம் நம்ம விரட்டி அந்த குடியில தள்ளுதுன்னு தெரியும். யாரேனும் கல்யாணத்தை அன்னைக்கு மாயம் இது மண்ணாவது தின்னும் பாடுவாங்களா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். ரெண்டு பேரும் சொன்னதும் ஒண்ணுதான் திருஞான சம்பந்தன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழினார். எப்ப பெண்ணின் நல்லகளாலும் நல்லாளுடன் பெருந்தகை இருந்த போது அவரை கும்பிட்டே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அப்படி வாழலைன்னா வாழ்வாவது மண் தான் மண்ணாவது திண்ணிச்சு பார்த்து ஏதோ ஆச்சாரியர் பேதம் மாதிரி நினைக்க வேண்டாம். ஞானம் ஒன்றுதானே அதை உடைச்சு ரெண்டு ஆக்க முடியாது. ஆகவே தானே பிள்ளையார் வளம் வந்து பெற்ற கனிய உருக பெறாது போயினார். ஞானம் ஒன்றுதான் அதுவே மெய்ஞானம் அதுவே சிவஞானம் அதுவே தத்துவ ஞானம் அதுவே அனுபூதி ஞானம் சிவானுபூதியில திளைக்க வைக்கும் ஞானம். அது நூலால வராது இறைவர் தாளால வரும். நூலால வருவது அபர ஞானம். இதையும் சாத்திரம் சொன்னது மருவி விடும் உயர்ஞானம் இரண்டாம் மாறா மலமகள அகலாத மண்ணு போத திருவுருள் ஒன்று ஒன்று அதனை தெளிய ஓதும் சிவாகமம் என்று உலகறிய செப்பும் நூலே. ரெண்டு ஞானத்தை பெற்று ஞான சம்பந்தம் இவரும் அறிவார் சிவமே ஆனவர்.
1: ஆச்சாரியர் எல்லாம் அப்படித்தான், ஆச்சாரியர் எல்லாமே அறிவால் சிவமானவர்கள். இப்ப சொல்ற புழுக்கூடு நீக்கனை போற்றி பொய்யலாம் சாமி இப்ப வரம் கொடுக்க போற நிறைய கேட்டுட்டார்ல, வரம் கொடுக்கிறேன். மணி மணியான வன் தமிழ் மின் மலர் வார்த்தைகளால் நம்மை வாயார நவீந்தனை உளமாற மகிழ்ந்தோம், உனக்கு தீட்சா நாமம் விடுகிறோம். பழுதியில்லாத சொல்மணியினை பத்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினால் உரை தொடுத்து அலங்கள் அழுது சாத்து மெய்யன்பனே உனக்கு அகமகிழ்ந்து நாம் வழிவிலான பேர் மாணிக்க வாசகன் என்றே வாய்மொழிந்தோ. இந்த தேவர்கள் எல்லாம் நீங்கள் இட்ட கரகோஷம் போல் செய்கிறார். சாமி மேல கேட்கிறார், இனி நம்மை பாடுவோம் என்று சொன்னாயே எதனை பாடுவாய்? தேனையும் பாலையும் கண்ணனையும் ஒத்து இனிய கோலவனை திருப்பெருந்துறை இருக்கிறடா தானே செழுமலர் குருந்தம் ஏவிய இந்த குருந்தத்தெல்லாம் இருக்காங்க. ஸ்ரீரமலனே என்ன பாடுவாங்க கேட்ட, தேன்மேக மாமலர் கொன்றை பாடி சிவபூரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி புள்ளை பாடி மாங்கீதை பாடி வலக்கையேந்தும் உனக மாமரு சோளம் பாடி உம்பரும் இம்பரும் உய அங்கே போனகமாகனு பாடி ஒட்டிருக்கும் எடுத்து நாமே ஒன்று சொல்லலாம். திருஞான சம்பந்த சுவாமிகள் தமிழ் செய்த தவம் நிரம்பும் வண்ணம் படிகம் பாடி திருநெறிய தமிழ் வந்து என்ற ஒன்றை ஒரு நெறியாக பெருநெறியாக அறுநெறியாக தந்தருளினார் என்றார். அதிகை பெருமானார் வழிபாட்டையே விளையாட்டாக மாற்றிவிட்டார். வழிபட சொன்னார் வரமாட்டார், இவர் விளையாட கூப்பிட்டார். பாருங்கள் எல்லாம் பொன்னூசல் அம்மானி திருவந்தியா திருச்சுன்னு எல்லாம் சாயந்தரம் முடிச்சு விளையாடிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றார், நீங்கள் செய்தது விளையாட்டன்று, நீங்கள் செய்தது வழிபாடு என ஒரு புதிய உத்தியை சைவத்திலே புகுத்தியவர் அடிகளார். விளையாடும் போதே வழிபாடு வழிபட வழிபாட்டை செய் என்று சொன்ன பெருந்தகையார். அவர் பெருமாள் இப்படி பாடியவுடனே பெருமான் கேட்கின்றார், கொன்றையாகிய நமது திருப்பள்ளி தாமத்தையும் இருப்பிடமாகிய சிவபுரத்தையும் படைக்கலமாகிய மனுமுதலை ஆயுதங்களையும் நாம் ஊர்ந்து வரும் வாகனமாகிய ஆண் ஏற்றையும் அண்டர்வாத நாம் தாங்கிய நீல கண்டத்தையும் பாடினாய். இம்மத்திலே அமையப் போவது நீ பாடுவது பெருமானே. அள்ளி கமலத்து அயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோணும் சொல்லிப்பறவும் நாமத்தானே சொல்லும் பொருளும் இறந்து சுடரே அடியோம் கண்ணாறு வந்து நின்று அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அந்தமில் அமுது அயந்தலை கொண்டு சென்றாடல் பாடி அருக்கம் ஏறி பறித்தல் பாடி கயந்தனை கொன்றோடி போர்த்தல் பாடி காலனை காலா உதைத்தல் பாடி எய்தல் பாடி ஏழை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நாடி ஆடி நாதற்கு மேல சொல்ற வாழ்ந்த நெஞ்சைந்து வானோர்க்கு அமுதமி வல்லலே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே மாதாவும் பாகத்து என்றையே வரும் துயரம் தீர்க்கும் மருந்தே வட்ட மல்லர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியம் பாடி சித்தர்கள் வாதம் தன் கிள்ளை பாடி சித்தம் பலத்தின் செல்வம் பாடி கட்டிய மாதூன கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கையில் அறவம் பாடி இந்த பாடல ஒன்று கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. கட்டிய மாசுன கச்சை பாடி கங்கணம் கவித்த உன்கை பாடிங்கிற கவனிக்கணும். கவித்த கைன்னு சொல்றார், பாம்ப கங்கணமா கட்டின கைன்னு சொல்றார். அந்த கவித்த கையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நடேச பெருமானுடைய திருமேனியில அந்த வீசியத்தகரம் இடப்பக்கம் இடப்பக்கமா வந்து கீழக்கிற தூக்கிய பாதத்தை காட்டும். கௌனிங்கம் வலக்கரம் அபயஹஸ்தமா இருந்து தூக்கிய பாதத்தை பாத்தியா, பார்த்த அளவுல உனக்கு அபயம் அபயம் அபயம். அதனால் அது தனியா சிறப்பித்து விதந்தெடுத்து ஓதுகிறார் மெஞ்ஞான வள்ளலாகிய திருவாரூர் பெருமானார். மேலும் சொல்றார், ஐயனே உன்னுடைய வீர செயல்களை பாடுவேன், அடியங்களை எளிவந்து ஆட்கொண்டருடைய தீர செயல்களை பாடுவேன், தில்லை மாநகரை பாடுவேன், தில்லைகள் செம்பன் அம்பலத்தை பாடுவேன், அம்பலத்துள்ளி அம்மையோடு ஆடுகின்ற நாடகத்தை பாடுவேன், வேத பொருளை பாடுவேன், நீ வேத பொருள் ஆகும் விதங்களை பாடுவேன், சோதி திறம் பாடுவேன், சூழ்கொன்றை தார் பாடுவேன், ஆதி திறம் பாடுவேன், அந்தம் ஆமாறு பாடுவேன், வேதித்து எம்மை வளர்த்தெடுத்தாலே அன்னை பெய்வனை அவள் பாதத்திறமும் பாடும். அடிகளை மேற்கொண்டு விழுவுகிறார் ஐயன். பாட வேண்டும் பாட வேண்டும் என்று பல முறை சொல்லுகிறாயே, ஏன்? முக்கியமான ஒரு இடம் சொல்ற, தேவர்கள் கூட தனிநன்மை வாழ்த்துகிறார்கள், அந்த வாழ்த்திலிருந்து உனது வாழ்த்து எந்த விதத்திலே வேறுபட்டது? ஈசன் கேட்கிறார், சொல்ற, வாழ்த்துவதோ வானவர்கள் தாம் மனம் நின்பா தாக்குவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் வேண்டி. அவர்கள் வாழ்த்துவது உண்மைதான், அவர்கள் நிலை உயர்வுக்காக வாழ்த்துகிறார்கள். ஆனால் நான் சொல்கிறார், சூழ்த்த மதுகர மரணம் மதுகரம் உரலும் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவானே. ஓ, பிறப்பெருக்குத்தான் பாடுகின்றாயோ? இல்லையனே, மேலும் சொல்லுகிறேன், மூவரும் முப்பத்து மூவரும் மற்றும் இந்த தேவரும் காணா சிவபெருமானே மாவேறி குதிரை ஏறி மா குதிரை வையகத்தே வந்து இந்த வார்கரர்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும். உன்னை வந்திக்க ஆரம்பித்த உடனேயே, உன்னை சிந்திக்க ஆரம்பித்த உடனேயே என் உள்ளும் புறமும் இன்பத்திலே திளைக்கும். மாறிலாத மகிழ்ச்சியிலே எனது காயமும் ஆன்மாவும் மலரும் என்கின்றார். இன்பமாக இருக்கிறது அல்லவா? இன்னொரு சான்றும் பார்க்கலாம். கழுக்குன்ற பதியத்திலே சொன்னார், பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான். சில பேர் சொல்றாங்க, என்னையா பாடிக்கிட்டே இருக்கீங்க இப்படி சோம்பேறி மாதிரி, வாங்கையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறோம். நுட்பங்கள் தெரியாமைதான் காரணம். நமது சகோதரர்கள் தான் சைவ சகோதரர்கள், அவர் தெரியாமையினால கேட்கிறார். சொல்றார், பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு, கவனிங்கோ, நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து. மேலையும் வரும், முதல்ல இன்பத்தை சொன்ன, அவ்வளவு விரைவில் இன்பம் வரும் என்பதற்காக துன்பம் துடைக்கப்படுவதை இரண்டாம் இடத்தில் வச்சார். இன்ப வெள்ளம் வரும்போது துன்ப சகதி தானாக எப்போ அவரை பேசுவோம். மேலும் சொல்ற, பெருமானே பரமானந்த வெள்ளம் பணிக்கு நம்பியனை உன்னை பாடுதல் அல்லால் வேறு கைமாறு ஏதும் உள்ளதோ? நீ வேதமும் வேள்வியும் ஆயினவன், ஆதியும் அந்தமும் ஆயினவன், பாதியும் முற்றும் ஆயினவன் என்று முடிக்கிறார். பெருமாள் முக்கியமான வினாவை எழுப்புறார். எல்லாம் சரி, அயன் தலை கொய்தது, சூரியன் பல் தகர்த்தது, காலனை காலால் உதைத்தது, காமனை நெற்றி கனலால் காய்ந்தது, சந்திரனை தாளால் தேய்த்தது, இவையெல்லாம் பிறருக்கு துன்பம் தரும் செய்கைகள் அல்லவோ? இது வீரச் செயல் என்றாய், அரு கருணை என்றாய், எவ்வாறு அமைதி கூறுகிறார்கள் சொல்றாங்க. காத்தாட்கொள்ளும் குருமணியே கருணை மா கடவே, இப்படி வினவலாமா? காமன் உடல் உயிர் காலன், அவர் கேட்டதெல்லாம் அவர் பாட்டா சொல்றார். பல் காய் கதிரோ நாமகள் நாசி சிரம் பிரமன் கரம் எரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா. அங்க வந்து முத்த அழுக்குடைய ஆடைய பாறையில மோதி ஒழித்து தோய்த்து அழுக்கை அகற்றுவது போல முதலில் காலம் தொட்டு அனாதிகாலமாய் உயிரை பிடித்து வேறு இடற்குழியிலே தள்ளுகின்ற அந்த மூலமலத்தை அறுக்கவே இந்த திருவிளையாடல் நிகழ்ந்தன என்று முடித்தார். இன்னும் சொல்றார், அதனால அவர்கள் தூய்மை பெற்றார்கள். பயணங்கள் மாயாவோடு செய்தான் நயனங்கள் உன்னுடைய நாயகனையே தண்டித்தால் சயம் என்றோ வானவர்கள். கவனிங்கோ, இங்க தண்டிக்கப்பட்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். தண்டித்தவர்கள் தண்டித்த ஈசன் வெற்றி பெற்றானா என்பது தெரியாது. ஆனால் தண்டிக்கப்பட்டவர்கள் உடல் உறுப்பு ஒறுக்கப்பட்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்கிறார். கவனியில் அதனால ஒரு பழமொழி எழுந்தது, குட்டுப்பட்டாலும் மோதிரக்கரத்தால் குட்டுப்பட வேண்டும். ஆக ஈசனாலே தண்டிக்கப்பட்டவர்கள் உண்மையிலே வெற்றி பெற்றவர்கள் தான். ஆகவேதான் அடிகள் பெருமானவருடைய வாழ்விலே பார்க்கிறோம், அவர் பாண்டிய மன்னனால் பலமுறை உருக்கப்பட்டவர். அந்த செயல் ஈசருக்கு பாண்டிய மன்னன் வெறுப்பு ஏற்படுத்தியது. ஆனாலும் அடிகள் அதை ஒரு இடத்திலே கூட சொல்லல, தாம் அடிபட்டத ஈஸ்வர் ஒரே ஒரு அடிபட்டார் பிரம்படி. இவர் பலமுறை அடிபட்டத சொல்லல அடிகளார், ஈசனார் ஒரு முறை அடிபட்டத சொல்றார். புன் சுமந்த புண்ணியனி வேட்சி பார்த்தோம்னா நம்ம எல்லாம் எவ்வளவு கீழே இருக்கோம்னு தெரியும். சில பேர் வரும்போது என்ன போல அதைப்படித்தான் வரும்போதே முணுமுடுத்திடுவோம், என்னையா படியேறி வரணுமா, முடியவே இல்லையே, எல்லாத்திலையும் புலம்பல் முணுமுணுப்பு. ஏன்னா சைவ திறத்துல விருப்பத்தோடு செய்ய வேண்டும் என்பது விதி. எப்ப வருமோ தெரியல எனக்கெல்லாம், எத்தனை காலம் பிறப்பெடுத்து வரணுமோ தெரியல. அடிகள் பெருமான் திருவடியை கும்பிட, அவரை கும்பிட உங்களை எல்லாம் நம்பிட வேண்டும். ஆகவே உங்களை நம்பி வணங்குகிறேன், அடிகள் பெருமான் திருவடியை வணங்குவது. இப்ப முடிக்கிறார் இவருடைய இந்த சம்பாஷண உரையாடல் முடிய போகுது. முடிச்சு காட்டார், முடித்தது முடித்தல் என்பது ஒரு உத்தி, எல்லாத்தையும் திரட்டி சொல்ல. உள்ளுக்கு ஒரு மருந்தும் வேத விழுப்பொருளும் கண்ணுக்கு இனியானும் ஆன உன்னை கசிந்து பாடுவேன். நாளவே விண்ணே பிறவே அறிவறிய உன் கோலம் அடியங்களை ஆட்கொண்டொருளி கோதாட்டும் சீலம் பாடுவேன். வானே நிலனே பிறவே அறிவறிய நீ தானே வந்து எம்மை தலை அழித்து ஆட்கொண்டு அருளும் வான் வார் கடல் பாடுவோம். ஆனந்தமூர்த்தியே ஆதியே ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதியே மறந்தும் நின் கடல் நான் மரபாவண்ணம் நல்கிய அத்திறம் பாடுவேன். தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் திருக்கட்சி திரு ஏகம்பன் செம்பன் கோவில் பாடுவேன். நேசனுடைய அடியவர்கள் கவுனிங்கோ யார வாழ்த்துறாரு, எல்லா அடியாரையும் சொல்லலையே நேசன். அப்ப அடியாருக்கு அது சிறப்பு அடை என்ன, அன்போடுதான் இருக்கு, அன்போடுதான் அடியார் இருக்கணும். நேசனுடைய அடியவர்கள் வாழ்த்தார் வாழ்த்துவது மாணிக்க வாசக வள்ளலா, மாய குரம்பை நீங்க நமக்கு வழிவைத்த வாதவூர் வள்ளலா சொல்ற. நேசனுடைய அடியவர்கள் இன்று நிலாவுக என்று வாழ்த்துவேன், தொய்வின்றி பாடுவேன், தொழுது பாடுவேன், தொடர்ந்து பாடுவேன், துதித்து பாடுவேன். அண்ணலே அடியேன் உன் அடி உரை அடி உரை அடி உரை என்று முடிக்கின்றார் அரகர முழக்கமடி.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்தது. பண்டு செய்த பழவினையின் பயன். திருக்குறுந்தொகை 5 திருமுறை, திருச்சிற்றம்பலம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஒன்பதாம் திருமுறை திரு இசைப்பா சேந்தனார் அருளி செய்த ஏகநாயகனே ஒரு பாடல். அதனைத் தொடர்ந்து சேந்தனார் அருளி செய்த ஒன்பதாம் திருமுறையின் பிற்பகுதியாகிய திருப்பல்லாண்டிலிருந்தும் ஒரு பாடல்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திரு ஆலவாய் பாண்டி 14 தலங்களுள் முதன்மை பெற்று திகழ்வது திரு ஆலவாய். மதுரை, கூடல், கடம்பவனம் என்பன வேறு பெயர்கள். முத்தித்தலங்களுள் ஒன்று. 6 ஆதாரத்தலங்கள் கடந்து அப்பால் உள்ள துவாதசாந்தம் எனப்பெறும் நிலைக்கு உரிய தானமாக கருதப்படும் தலம் திரு ஆலவாய். நான்மாடக்கூடல் நற்றமிழ்ச்சங்கம் இருந்த தொன்னகர் என்பது உலகு அறியும். கண்ணுதற் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பசுந்தமிழ் ஆய்ந்த பதி. சங்கப்புலவர்கள் கோயிலில் இறைவன் இறையனாராக காட்சி தரும் அற்புத கோலம் காணலாம். ஆலம் தரித்தலிங்கம், ஆலவாய் சொக்கலிங்கம், மூலமாய் எங்கும் முளைத்தலிங்கம் என்று போற்றப்பெறும் சொக்கலிங்கப் பெருமானின் புகழ் சொல்லி முடியாது. அன்னை மீனாட்சியின் அழகை, அவளது அருள் வழங்கு நிலையை ஆதிசேடனும் புனைந்துரைக்க வண்ணுமோ? ஒண்ணாது. நாளும் அதிகாலையில் சிவகலைகள் எழுந்து அவ்வத்தலங்களில் அமைந்து அருள் பாலிக்க மூலமாய் முளைத்து எழும் பதி ஆலவாய். அதனால்தான் முளைத்தான எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்றார் போலும் அப்பரடிகள். குறிஞான சம்பந்தர் குமரகுருபரர் வரலாற்று தொடர்பு உடைய தலம். மூர்த்தி நாயனார், நின்றசேர் நெடுமாறர், மங்கையர்க்கு அரசியார், குலச்சிறையார் பெருந்தொண்டாற்றிய பெருநகர். திருவாலவாய் திருநகருக்கு எழுந்தருளிய ஞான போனகராம் ஞான சம்பந்த பெருமான் மங்கையர்க்கு அரசி என்று எடுத்து எண் திசை பரவும் ஆலவாய் இதுவே என்று பாடிய திருப்பதிகம் பண் புறநேர்மை.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நமஸ். சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருப்புக்குழியூர் அவிநாசி தலத்தின் மகிமைகளை வடமொழியில் உள்ள காந்தபுராணத்தில் சிவமான்மிய காண்டத்தில் 60 அத்தியாயங்களுக்கு மேற்பட்ட பகுதி விரிவாக கூறுகின்றது. இதை தமிழில் 1021 செய்யுள்கள் கொண்டதாக அவிநாசி தலபுராணம் என்ற பெயரில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இளையான் கவிராயர் என்பவர் இயற்றியுள்ளார். இதில் கடவுள் வாழ்த்து முதல் சுந்தரர் சேர்க்கும் ஈராக 13 சருக்கங்களை

0: இருக்க காண்கின்றோம். முதலாவதாக உமாதேவியார் பூஜித்து வலபாகம் பெற்ற சேர்க்கம் அமையப்பெற்றுள்ளது. ஊழிக்காலத்தில் சிவபெருமான் சம்ஹார தாண்டவம் என்று சொல்லக்கூடிய பிரளய தாண்டவத்தை செய்து யாவும் அழிந்த பிறகு அம்மையாரை நோக்கி இனி நாம் அக்னி தாண்டவம் செய்ய இருக்கிறோம், நீ பிரணவ வடிவமாக தோன்றுவாய் என்று கூறி எங்கும் அக்னி பிழம்பாக தோன்ற செய்து அதனை ஜலப்பிரளயத்தோடு தன்னுள்ளே சுவரச் செய்யவும் அந்த அக்னி தாண்டவத்தை யாரும் காண்பாரில்லாது தாமே மகிழ்ந்து ஆடியருளினார். பிறகு ஆன்மாக்களுக்கு அருள் புரியும் பொருட்டு காசியம்பதி விஸ்வநாதர் என்ற திருநாமத்தோடு சிவலிங்க திருமேனியாக காட்சியளித்தார். அங்கு உமாதேவியார் சிவபெருமானை பூஜித்து தங்களது சம்ஹார தாண்டவ காலத்தில் பிரிந்திருந்த அடியாள் சிறு நாட்கள் தவம் புரிய எண்ணியுள்ளேன், அதற்கேற்ற தலத்தை அருள் செய்வீர்களாக என்று வேண்டினாள். இறைவனும் அதற்கு மகிழ்ந்து நாம் சம்ஹார தாண்டவம் செய்யும் காலத்தில் திருமால் பிரம்மன் இந்திரன் 33 கோடி தேவர்கள் யாவரும் நம்மிடம் ஓடி வந்து புக்கு ஒளிந்ததாக இருக்கும் ஸ்தானம் தென் திசையில் உள்ள திருப்புக்குழியூர் அவிநாசி என்ற தலமாகும், நீ அதனை அடைந்து தவம் செய்வாயாக என்று விடை கொடுத்து அனுப்பினார். இறைவியும் தென்திசையினை நோக்கி புறப்பட்டு திருப்புக்குழியூர் அவிநாசியின் கண் எழுந்தருளி காஞ்சி மாவடி போல திகழக்கூடிய ஒரு மாமரத்தின் கீழிருந்து சிவயோக நிஷ்டை செய்து தவம் செய்தலானால் காசி தலத்தின் மூலலிங்கத்திலிருந்து ஒரு வேர் முளைத்து தெற்கில் வெகு தூரம் வந்து அதன் கொழுந்தாக முளைத்தெழுந்தது. அதுவே அவிநாசி லிங்கமாகும். அவருடன் கங்காதேவியும் மூலத்தானத்தின் அருகில் கிணறு வடிவில் வந்து அமைந்தாள். காவலாக காலபேரவரும் வந்து அமர்ந்தார். உமாதேவியார் தவத்தை முடித்துவிட்டு சிவாகம் விதிப்படி அவிநாசி அப்பரை பூஜித்து வணங்கலாயினாள். அதற்கு மகிழ்ந்த பெருமான் எழுந்தருளி நீ எமது வலபாகத்தில் எழுந்தருள்வாயாக என்று அருள் செய்தார். அம்பிகையும் கருணாம்பிகையாக இறைவனுக்கு வலபாகத்தில் சன்னதி கொண்டு அருளினாள். இந்த மனக்காட்சியை திருமால் பிரம்மன் முதலிய தேவர்கள் தரிசித்து வணங்கினர். முன்னொரு காலத்தில் திருமாலும் பிரம்மனும் சிவபெருமானை தரிசிப்பதற்காக கைலிமலைக்கு சென்று அங்கு உள்ள ஒரு சோலையில் தங்கினார்கள். அப்பொழுது அவர்களுக்கிடையில் இறைவனுடைய அடிமுடியினை கண்டிருப்பதென்றோ நமக்கு பெருமையை கொடுக்கக்கூடியது என்று பேசத் தொடங்கி அந்த பேச்சே நம்மில் யார் உயர்ந்தவர் என்று கர்வப்படக்கூடிய எண்ணமாக முடிந்தது. முடியினை நான் காண்கின்றேன் என்று பிரம்மன் கூறினான். வெள்ளைப்பன்றி உருவம் கொண்டு திருமால் இறைவனது பாதங்களை நோக்கிச் சென்றார். பிரம்மன் அன்னவடிவு கொண்டு யுவதி பிழம்பாக காட்சியளித்த பெருமானுடைய திருமுடியை காண வானில் மேல்மேலும் பறந்தும் களைத்தவராக திரும்பும்பொழுது பூலோகத்தில் வாமமுனிவர் என்ற ஒரு சிவபிராமணர் சிவலிங்கமூர்த்தியின் திருமுடியில் ஒரு தாழம்பூவை சார்த்து வழிபட்டார். அது நிர்மால்யமாக விழுந்து வருவது கண்டு அதனிடம் தன் வரலாற்றை கூறினார். அப்பொழுது அந்த தாழம்பூ பிரம்மனை நோக்கி பிரையணி முடியினை கண்பது யாவருக்கும் ஆகாது எனவும் கூறியது. ஆனால் பிரம்மனோ கண்டதாக ஒரு பொய் உரைக்கும்படியாக தாழம்பூவை வேண்டிக் கொண்டான். அதற்கு அத்தாழம்பூவும் சம்மதித்து திருமாலிடம் வந்தான். திருமால் யான் இறைவனுடைய திருவடியை கண்டினேன் என்று கூறினார். ஆனால் பிரம்மனோ நான் திருமுடியை கண்டதற்கு இந்த தாழம்பூவே சாட்சி என்று கூறினார். அப்பொழுது அந்த ஜோதியிலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டு நீ பொய் போன்றபடியால் உனக்கு பூலோகத்தில் கோயில் பூஜைகள் ஆகியன இல்லாமல் போக என்று தவித்துவிட்டு இதற்கு உடனாக பொய் உரைத்த தாழம்பூவும் எனது பூஜைக்கு ஆகாமல் போக என்று சாபமிட்டார். சிவபெருமான் திருமாலை நோக்கி, காசிக்கு சமமான அவிநாசி என்ற தலத்தில் என்னை பூஜித்தால் இந்த குற்றம் நீங்கும் என்று அருள் செய்தார். பிறகு பிரம்மதேவனும் தான் பெற்ற சாபத்தை எண்ணி வருந்தியவனாக அவிநாசி தலத்தை வந்து அடைந்தான். அங்கு திருக்குளம் உண்டாக்கி பஞ்ச வில்வ மரத்தடியில் மேடையிட்டு அதன்கண் சிவபெருமானை சிவாகம் விதிப்படி 100 ஆண்டுகள் பூஜை செய்து வரலானான். என் பழியை பொறுத்தருள்வாயாக என்று இவனை இறைவனை மனதார வணங்கினான். அதற்கு மகிழ்ந்த இறைவன் பிரம்மனை நோக்கி, உன் சாபத்தை போக்கி உனக்கு மீண்டும் படைத்தல் தொகுதிகளை அளித்தோம். இத்தாழம்பூ பாரிவு தேவியாருக்கு சூடிக்கொள்வதற்கு அமையும், அதுவே நமக்கும் மகிழ்வை தருவது என்று அருள் புரிந்தார். பிரம்மனும் அவிநாசியப்பரின் ஆலயத்திற்கு திருப்பணிகள் பல செய்து தனது பெயரால் பிரம்மோத்சவம் செய்தான். சித்திரை மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் ரிஷபக்குடியினை உயர்த்தி பூர்வ நட்சத்திரத்தில் திருத்தேர் விழாவை நடத்தி சுவாதி நட்சத்திரத்தன்று சிங்க தீர்த்தத்தில் தீர்த்தம் கொடுத்து கொடியிறக்கினான். இவ்வாறாக 11 நாட்கள் விழாவினை விரிவாக செய்தான். இறைவனை பலவாறு துதித்த பிறகு, எம்பெருமானே, தேவரீர் மேலும் எக்காலத்தும் இத்தலத்தில் எழுந்து வெளியிருத்தல் வேண்டும் என்று வரம் வேண்டினான். இறைவனும் அவ்வாறே ஆக என்று அருளினார். பிறிதொரு காலத்தில் தேவேந்திரன் சொர்க்கபோகத்தில் ஆழ்ந்திருந்தபோது அவனது ஐராவதம் என்ற வெள்ளையானையும் மத மயக்கத்தால் மயங்கி பூலோகத்திற்கு வந்து மலைச்சாரல்கள் பலவற்றில் தெரியலாயிற்று. இவ்வாறு தனது யானை பூலோகத்தில் தெரிவதைக் கண்டு இதனை அறியாதிருந்த இந்திரனிடம் தேவர்கள் ஓடி வந்து அசுரர்கள் படையெடுத்து வருவதை முறையிட்டார்கள். அப்போது ஐராவதம் எங்கே என்று கேட்கும்பொழுது, நெடுநாட்களாக அது இங்கு இல்லை என்று பதில் சொன்னார்கள். இந்திரன் மிகவும் கோபம் கொண்டு யானையினுடைய இருப்பிடத்தை உணர்ந்தான். அதில் கோபம் கொண்டு இந்த ஐராவதம் பூமியில் உள்ள காட்டு யானைகளோடு சஞ்சரித்து தன் பெருமை கடும்படியாக அலைய கடவது என்று சாபமிட்டான். இதை ஒரு கந்தர்வன் மூலமாக ஐராவதம் அறிந்தது. அப்பொழுது சோர்வடைந்த அந்த ஐராவதத்தை நாரத முனிவர் கண்டார். இதனால் கவலை கொள்ளாதே, நேருவின் தெற்கில் எண்ணிறைந்த சிவஸ்தலங்கள் உள்ளன, அவற்றுள் முக்தி தரக்கூடிய ஸ்தலமான அவிநாசியை அடைந்து நீ பூஜை செய்து சாபவீக்கம் பெறுவாயாக என்று எழுதினார். வெள்ளையானையும் நாரதரை வணங்கி திருப்புக்குடியூர் அவிநாசி தலத்திற்கு வந்து சேர்ந்தது. நள்ளாற்றில் தனது 4 கொம்புகளாலும் குத்தி ஐராவது துறை என்ற ஒரு துறையை ஏற்படுத்தி அதில் ஸ்நானம் செய்து காசி கங்கை கிணற்று நீரை துதுக்கியில் முகந்து கொண்டு போய் அவிநாசிநாதருக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருந்தது. இவ்வாறு 12 ஆண்டுகள் புதித்து வரும்போது ஒரு நாள் மூலலிங்கத்திற்கு அருகில் ஈசான பாகத்தில் ஐராவது லிங்கம் என்ற ஒரு சிவலிங்கத்தையும் ஸ்தாபித்து பூஜித்து வந்தது. பெருமான் யானையுடைய பூஜைக்கு மகிழ்ந்து இந்திரனையும் இங்கு வரும்படியாக திருவுளம் கொண்டார். அப்போது இந்திரனும் இங்கு வந்து அவிநாசியப்பரையும் அவரை வெள்ளையானை தொழுது நின்ற நிலையையும் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தவனாக அதனை மனமோந்து ஏற்றுக்கொண்டான். அதை தன் மத்தகத்தை தன் கையால் தடவும் போது அதன் சாபம் நீங்கி நின்றதையும் அறிந்தான். அப்பொழுது அந்த யானையை பார்த்து, உன்னால் அடியனுக்கு இந்த அவிநாசியப்பருடைய தரிசனம் கிடைத்தது என்று மனமகிழ்ந்து சொன்னான். பிறகு அவிநாசியப்பரையும் கருணாம்பிகையும் துதித்துவிட்டு தனது வெள்ளையானையோடு தேவலோகத்துக்கு ஏறிச் சென்றான் என்று புராணம் குறிப்பிடுகிறது. இலங்கையில் அசுரகுலத்தில் பிறந்த ஒரு தாடகை என்ற அரக்கி ஒரு வனத்தை அடைந்தாள். அங்கு பிரம்மனை நோக்கி கடுமையான தவங்கள் செயலுற்றாள். அப்பொழுது பிரம்மதேவன், நீ அவிநாசி தலத்தை அடைந்து தவம் செய்தலே முறையானது என்று கூறிவிட்டு மறைந்துவிட்டான். அதன்படி தாடகையும் அவிநாசி அடைந்து காசிகங்கையில் ஸ்நானம் செய்து அவிநாசி அப்பருக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதித்து வந்தாள். அப்பொழுது அத்தாடகை, அடியனுக்கு ஒரு புத்திரன் வரும்படியாக அருள வேண்டும் என்று பணிந்தாள். பெருமானும் பலம் கொண்ட ஒரு புதல்வனை பெறுவாயாக என்று வேண்டினாள். அப்பொழுது பெருமானும், நீ கருவூர் ஆணிலை என்ற தலத்திற்கு சென்று சிறிது காலம் வசித்திருப்பாயாக என்று சொன்னார். அவளும் அவிநாசிக்கு கீழ்ப்பக்கத்தில் உள்ள திருமுருகன் பூண்டி முருகநாதரை பணிந்துவிட்டு கரூர் ஆணிலை ஆலயத்தை அடைந்து பசுபதீஸ்வரரை வழிபட்டு வரும் நாளில் அவளுக்கு மாரீசன் என்ற ஒரு ஆண்மகு பிறந்தது. அவளும் அதனால் மிகவும் மகிழ்ந்து இறைவனை பலவாறு துதித்துவிட்டு தனது இருப்பிடத்துக்கு சென்றாள் என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. துவாபர யுகத்தின் இறுதியில் நாகலோகத்தில் 1000 தலைகளை உடைய ஆதிசேஷன் என்னும் நாகஅரசனுக்கும் அவனுடைய மனைவி சுமதி என்பவளுக்கும் பிறந்தவள் நாககன்னி என்பவள். அவள் பல கலைகளையும் கற்றறிந்தவர்களாக வளர்ந்து வரும் காலத்தில் நாககன்னியானவள், நான் அரிய தவம் செய்ய விருப்பம் கொண்டுள்ளேன், அதன் பின்னரே நான் தகுந்த அரசனை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினாள். கிளத்வாரத்தின் வழியாக பூமிக்கு வந்த நாககன்னிகை திருவுருள் துணையால் திருப்புக்குடியூர் அவிநாசி காசிகங்கை கோபத்தின் வழியாக வந்து சேர்ந்தாள். அவிநாசி அப்பரை தரிசித்து விட்டு வணங்கி அங்கேயே தங்கி இறைவனை வழிபட்டு வந்தாள். இந்த தவத்தை 21 மாதம் செய்து வருவேன் என்று உறுதி கொண்டாள். இதனிடையே ஹரித்வஜன் என்ற அரசன், பல கலைகளையும் அறிந்தவன், துறவு பூண்டு தவம் செய்யும் எண்ணத்துடன் பல ஆறுகளிலும் நீராடி பல சிவஸ்தலங்களையும் தரிசித்து வரலானான். அப்பொழுது அகத்திய முனிவரை தரிசிக்கும்போது அவர் திருப்புக்குடியூர் அவிநாசியை சென்று அடைந்து வணங்கினால் அநேக சித்திகளை பெற்று இறுதியில் முக்தியையும் தரலாம் என்றார். ஹரித்வஜ மன்னனும் பலரை விசாரித்தபடியாக விரைந்து வந்து திருப்புக்குழு அவிநாசி தலத்திற்கு வந்து சேர்ந்தான். அப்பொழுது நாககன்னிகையை அங்கு கண்டபோது அவள் எதுவும் பேசாமல் இருந்தாள். தவக்கோலம் பூண்ட இவளிடம் நாம் மேலும் பேசக்கூடாது என்று தன்னை திருத்திக் கொண்ட அந்த அரசன் சுவாமியை சன்னிதியை அடைந்து மனமுருகி துதித்து நின்றான். அப்பொழுது நாககன்னிகையினுடைய விரதமும் பூர்த்தியாயிற்று. அப்பொழுது பெருமான் சிவலிங்கத்திலிருந்து தோன்றி இருவரையும் நோக்கி, நீங்கள் இருவரும் கிளத்வாரத்தின் வழியாக நாகலோகம் சென்று ஆயுசேஷனுக்கு முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டு மீண்டும் இங்கே வாருங்கள் என்று அருள் செய்து மறைந்தார். அதன்படி கிளத்வாரம் சென்று இருவரும் ஆயுசேஷனுக்கு முன் மனம் செய்து கொண்டு அங்கு 8 நாட்கள் இருந்துவிட்டு 9 நாள் இந்த திருமணத்தை கூட்டுவித்த அவிநாசி அப்பருடைய திருத்தலத்தை மீண்டும் அடைய வேண்டும் என்று எண்ணினார்கள். மறுநாள் கண்விழித்து பார்த்தால் திருப்புக்குடியூர் தலத்தில் இருப்பதை கண்டார்கள். இறைவனை பூஜித்துவிட்டு பல வகையான ரத்னாபரணங்களையும் செய்து வைத்தார்கள். அவிநாசி அப்பருடைய சன்னிதிக்கு வடகிழக்கில் நாககன்னிகை தீர்த்தம் என்று ஒன்று உண்டாக்கி பல அந்தணர்களை குடியேற்றி ஆதரித்து இறைவருக்கு சித்திரை திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்தி வைத்தார்கள். இறுதியில் அவிநாசி பெருமானோட திருவடியை சேர்ந்து பேரின்பமுற்றார்கள் என்று ஒரு வரலாறு பரபுராணத்தில் குறிப்பிடப்படுகின்றது. மேருவின் தென்புறம் மாளவ தேசத்தில் வியாதன் என்ற ஒரு வேடர் தலைவன் இருந்தான். அவன் 3 பெண்களை மணந்திருந்தான். இம்மூவரும் புத்திர பேரின்றி இருந்தார்கள். பல தலங்களையும் அவன் தரிசித்துக் கொண்டு வேடர் கூட்டத்தோடு வரும்பொழுது நாரத முனிவரை கண்டான். அப்பொழுது அவர் அவனது முற்பிறப்பை பற்றியும் அதில் அவன் செய்த தவறுகளை பற்றியும் விளக்கிவிட்டு, இதற்கு தீர்வாக நீ தெற்கில் சென்று திருப்புக்கொடியூர் தரிசித்தால் அங்கு அவிநாசி அப்பருடைய அருளால் நன்மை பெறுவாள் என்று அருளி செய்தார். அதேபோல அவனும் அவிநாசி அப்பருடைய ஆலயத்திற்கு வந்து சேர்ந்து 10 பசுக்களை வைத்து அவற்றின் பாலை கறந்து பங்குனி அமாவாசை முதற்கொண்டு பெருமானுக்கு காலை நண்பகல் மாலை ஆகிய 3 காலங்களிலும் அபிஷேகம் செய்து கொண்டு காய் கனி கிழங்குகளை உண்டு 1 மாதம் உபவாசத்தோடு சித்திரை மாத அமாவாசை என்று அந்த 10 பசுக்களையும் அந்தணர்களுக்கு தானம் அளித்தால் வேண்டிய வரம் பெறலாம் என்று சொல்லிவிட்டு அவர் கைரியை நோக்கி சென்றார். நாரதருடைய வழிகாட்டுதலின்படி அவிநாசி தலத்தை வந்தடைந்தான் வேட மன்னன். அவர் கூறியவாறே பசுக்களை பாதுகாத்து வந்தான். அவற்றின் பாலால் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ண செய்தான். பெருமானை துதித்து அடியனுக்கு நல்ல புதவனை அளித்திருளல் வேண்டும் என்று வேண்டினான். ஒரு நாள் இரவு யாதனுடைய கனவில் பெருமான் தோன்றி, நீ இதற்காக வருத்தப்பட வேண்டாம், உனது 3 மனைவிமார்களும் 3 புதல்வர்களை பெற நாம் உனக்கு வரம் தந்தோம். அவர்களுக்கு காலகண்டன், விடகண்டன், நீலகண்டன் என்று பெயரிடுவாயாக என்று அருளி செய்தார். அதேபோல 3 மனைவிகளும் 3 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். குழந்தைகள் 3 தக்க வயதில் பல கலைகளை கற்று பிறகு தகுந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு வேடன் அரசுரிமையும் வழங்கினான். அதன் பிறகு எல்லாவற்றையும் துறந்து நகரத்திற்கு வெளியே சென்று மீண்டும் அவிநாசி தலத்தை வந்து அடைந்தான். சிவனடியார்களுடைய பாதத்தூளிகள் பெற்ற இந்த அவிநாசி திருத்தலத்தை அங்க பிரதர்ஷனம் செய்து கொண்டு மகாமண்டபத்துக்குள் சென்று வாரணாசி குழுந்தாக திகழ்ந்த பெருமானை பல பலவாக துதி செய்து ஆனந்த கூத்தாடினான். அவ்வாறு 3 ஆண்டுகள் செய்து வரலானான். தைப்பூச விழாவாகிய நாளில் பெருமானுக்கு 5 இதழ்களை கொண்ட வில்வங்களால் அர்ச்சனை செய்வித்து தரிசித்தான். விஷவாகன காட்சியில் சிவபெருமானை தரிசித்துக் கொண்டு பக்தி பெருக்கால் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் உடனே செல்லும்பொழுது சோர்வடைந்து திருவீதியிலே விழுந்து இறைவன் திருவடி நிலை அடைந்து விட்டான். அதனை கண்ட தேவர்கள் மலர் மாறி விழுந்தார்கள். இவ்வாறு அந்த வேடன் நற்கதி பெற்ற வரலாறு குறிப்பிடப்படுகின்றது. இதே போல சங்ககண்ணன் என்ற ஒரு வேடனுடைய பக்தியையும் அவன் நற்கதி பெற்றதையும் இன்னொரு படலும் குறிப்பிடுகின்றது. கோடதேசத்தில் உள்ள ஒரு நகரத்தில் ஹரித கோத்திரத்தில் வந்த ஒரு ஏழை பிராமணன் தனது பிதிரு சிராதத்துக்காக வைத்திருந்த அரிசி, பயறு, காய், கிழங்கு முதலிய பொருள்களை மற்றொருவன் திருடி கொண்டு போய் தனது விருப்பத்திற்கேற்ப அவற்றை செலவு செய்ததை அறிந்தான். இவன் முன் செய்த குற்றங்களுக்கு இவனது பகைவர்கள் இவனை வாளால் வெட்ட விட்டுண்டே இருந்தான். அவன் உயிரை யமதூரர்கள் கொண்டு போய் நரக குழியில் தள்ளி வைத்தார்கள். அதனால் இவன் மீண்டும் வேடர் குலத்தில் ஒரு மகனாக பிறக்க செய்தார்கள். அவனுக்கு சங்ககண்ணன் என்ற பெயரிட்டு அழைத்தார்கள். அவன் பாவமே வடிவம் கொண்டவனாக, உயிர்களை வதைப்பவனாக இளமை முதலே இருந்து வந்தான். காட்டு வழிகளில் சந்தித்துக் கொண்டு வழிப்பறி செய்து வந்தான். காசி யாத்திரை செய்து வந்த ஒரு பிராமணனின் கைப்பொருளை பறித்துக் கொண்டு அவனை கொன்றான். ஒரு நாள் காசி கங்கை நீர் நிரம்பிய சொம்புகளை காவடியில் கட்டிக்கொண்டு தோளை சுமந்து வரும் கூட்டத்தாரில் பிரிந்து ஒரு வயோதிக பிராமணன் தனியே வரும்போது அவனை வழிமறித்து அடித்து காவடி முதல பொருள்களை பறித்துக் கொண்டு காட்டுக்குள் ஓடி அங்கு உணவு இருந்தபோது தாகம் தாங்க முடியாமல் காவடியில் உள்ள கங்கை நீரை தாகம் தணிவதற்காக குடித்தான். பிறகு யாத்திரை செய்வோர் யாரும் இல்லாமையால் சங்ககண்ணன் தேவாலயங்களில் சுவாமியின் திருவாபரணங்களை திருடும் கொடிய எண்ணத்தோடு காவி உடை தரித்து ஊது உத்ராசம் அடைந்து காவடி தூக்கி கொண்டு கங்காதீர்த்தத்தோடு செல்பவர்களோடும் கூடி காஞ்சிபுரம் உள்ள தலங்களுக்கு சென்றான். ஆங்காங்கே திருவாபரணங்களை தங்குகளால் களவாட முடியவில்லை. பிறகு பவானி நதியால் சூழப்பட்ட வடபரிகாரம் என்ற பகுதியில் உள்ள பல தலங்களையும் திருமுருகன் பூண்டி என்ற தலத்தையும் கடந்து திருப்புக்குடி அவிநாசிக்கு வந்து சேர்ந்தான். அப்போது அந்த பாதகன் அன்பர்கள் பெருமானுடைய பெருமைகளை பலவாறு பேசுவதை கேட்டான். அவர்கள் கொண்டு வந்த கங்கா தீர்த்த அபிஷேகத்தை கண்ணுற்றான். இங்கே திருடுவதற்கு என்ன இருக்கிறது என்று கருதலாயினான். சுவாமிக்கு சாத்திய ரத்னாபரணங்களை திருட எண்ணினான். அங்கு இரவு காலத்தில் தங்கிவிட்டு விடீர் காலத்தில் ஐராவதத்துறையில் மூழ்கி விபூதி தரித்து கொண்டு கோவிலுக்குள் செல்பவர்களோடு சென்றான். அங்கு சாத்தப்பட்டிருந்த திருவாபரணங்களை கண்டான். ஆடகல்லானுடைய தூக்கிய திருவடியில் அணிவிக்கப் பெற்றிருந்த நாகரத்ன கற்களை பதித்திருந்த ஒரு பொற்சிலம்பை கவர எண்ணினான். ஆனால் சமயம் வாய்க்காமல் போனவே வில்வ மரத்தடியில் வேறு ஒன்றும் செய்ய முடியாதவனாகி ஆடலானுடைய திருவடியையும் அதில் அணிய பெற்றிருந்த சிலம்பையும் இடைவிடாடு நினைத்து கொண்டிருந்தான். அந்த சமயம் அவிநாசியில் திருவாதிரை நாள். பெருமானை தரிசிப்பதற்காக முனிவர் கூட்டங்களோடு விஸ்வாமித்திரர், வாமதேவர், கோதமர், சௌனகர், கண்வர் ஆகிய ரிஷிகள் அங்கு வந்து நடராஜ பெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை தரிசித்துவிட்டு பஞ்ச வில்வ மரத்தடியில் வந்து மௌனமாக பஞ்சாட்சர ஜபம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சங்ககரனுடைய மனத்தில் நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் புரிவதைக் கண்டு பலவாறு துதித்தார்கள். அவனுடைய பழைய நிலையையும் உணர்ந்தார்கள். இது அவிநாசி தலம் அல்லவா? இவனை பரிசுத்தம் அடை செய்வது பெருமானுடைய கருணை அல்லவா என்று ஆச்சரியம் கொண்டார்கள். சங்ககணனும் இத்தனை நாட்களாக சதா நினைத்துக் கொண்டிருந்த கொடிய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்க பெற்றவனாக விளங்கினான். இவ்வாறு 5 நாட்களும் சிலம்பை திருட முடியாமல் இருந்தும் அந்த தலத்திலேயே சுற்றி கொண்டிருந்தான். இறுதியில் ஒரு நாள் மாலை அவன் உயிர் துறந்தான். அப்போது சிவகணங்கள் அவனை கைலைக்கு விமானத்தை ஏற்றிக்கொண்டு சென்றார்கள். அங்கு தேவ வாத்தியங்கள் முழங்கலாயின. ஹரஹர என்ற ஒலியும் கேட்டது. பெருமானும் அவனை நோக்கி புன்முறுவல் செய்தார். தேவர்கள் இது என்ன ஆச்சரியம் என்று வினவினார்கள். அப்பொழுது இங்கு கங்காதீர்த்தத்தை குடித்தபடியாலும் அவிநாசி தலத்தை அடைந்தபடியாலும் எமது திருவடி சிலம்பை இடையறாது சிந்தையில் கொண்டபடியாலும் திருவாதிரை நாள் வில்வ மரத்தடியில் இருந்து விஸ்வாமித்திரர் போன்ற தபசிகளைக் கண்டு வணங்கியபடியாலும் புனிதமடைந்து விட்டான். இவனுக்கு சாமீப பதவியை அளித்தோம் என்று பெருமான் கூறினார். அவனும் சாமீப பதவி கொண்டு சிவகணங்களோடு அமர்ந்திருந்தான் என்று தலபுராணம் கூறுகிறது.
1: ஓம் நமசிவாய்.
2: யு ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நேற்று 7வது திருவிளையாடலில் எது வரைக்கும் நம்ம பார்த்தோம்? குண்டோதரன் திருமண விருந்தையும் சாப்பிட்டுட்டு பசிக்குது பசிக்குதுன்னு ஊரெல்லாம் சுற்றின கதை பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு 8வது திருவிளையாடலில் அவனுடைய பசி அடங்க போகிறத நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளவு சாப்பிட்டானே இந்த குண்டோதரன், அவன் வயிறு எப்படி இருந்தது தெரியுமா? தூறி எடுத்த கிணறு மாதிரி பள்ளமா இருந்ததான். தூறி எடுத்த கிணறுன்னா உங்க யாருக்காவது தெரியுமா? கிணறை நீங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பைப்பு தண்ணி தான், டேப் வாட்டர் தான் யூஸ் பண்றீங்க இல்லையா? கிணத்துல எல்லாம் யாரும் போய் பக்கெட் விட்டு தண்ணி அள்ளி யூஸ் பண்றதெல்லாம் கிடையாது, அதனால உங்களுக்கு தெரியாது. ஆனா கிணறு நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. இந்த கிணறு, ஏதாவது ஒரு கிணறு, பழைய கிணறு யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அது மேலே இந்த டஸ்ட் எல்லாம் விழுந்து தண்ணியே தெரியாத அளவுக்கு வெறும் ட்ரையாக டஸ்ட்டு கிடக்கும். குப்பை, இலை, சருகுகள் அந்த மாதிரி ஏதோ விழுந்து தண்ணியே இல்லாத அளவுக்கு ஆகிடும். இப்போது திருப்பி அந்த கிணறு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த தூசி குப்பை எல்லாத்தையும் அள்ளுவாங்க. அள்ளினா அது எப்படி இருக்கும்? ஹாலோவாக இருக்கும். உள்ள ஒரு சிலிண்டர் வந்து அப்படியே நீளமான ஒரு சிலிண்டர் ஆட்டம் உள்ள பள்ளமாக இருக்கும். இவ்வளவு சாப்பிட்ட இந்த குண்டோதரனுடைய வயறு அந்த மாதிரி பள்ளமாக இருந்துதான். இப்போது நீங்கள் என்னைக்காவது நிறையா சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா, சாப்பாடு எங்கே நீங்கள் சாப்பிட்றீங்க? ஸ்நாக்ஸ் தான் நிறைய சாப்பிட்றீங்க இல்லையா? உங்கள் அம்மாக்கள் எல்லாம் எவ்வளோ வருத்தப்படுறாங்க, அவங்க சமைக்கிற சாப்பாடை சாப்பிடாம சும்மா ஸ்நாக்ஸாக சாப்பிட்றீங்கன்னு. சரி, என்னைக்காவது நீங்கள் நிறைய சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகி நீங்கள் போட்டிருக்கிற ஸ்கர்ட்டோ இல்லை பேண்ட்டோட பட்டனோ டைட் ஆகும்ல? இந்த குண்டோதரன் எவ்வளோ சாப்பிட்ருக்கான். அவன் கட்டி இருந்த வேஷ்டி டைட் ஆகி திரும்ப அவிழ்த்து கட்டினான்னு நினச்சிங்களா? அதுதான் இல்லை. ஒன்றுமே சாப்பிடாம பசியில் வாடினவன் வயிறு எப்படி ஒட்டி போயிருக்குமோ அந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாமல் அவன் வயிறு ஒட்டி போயிருந்துதான். பசி பசின குண்டோதரன் பசி பொறுக்க முடியாமல் அழுதானான். இனிமே சாப்பிட ஒன்றுமே மதுரையில் இல்லைன்னதும் ஈசன் கிட்ட ஓடி வந்த குண்டோதரன், ஐயனே, எரியிற நெருப்புல நெய் ஊத்துனது மாதிரி ஆயிடுச்சு இவங்க போட்ட அற்ப உணவு. என்னால பசி பொறுக்கவே முடியல. எனக்கு சாப்பிடுறதுக்கும் ஒண்ணுமே இல்ல. எனக்கு சாப்பாடு கொடுக்க ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு கெஞ்சினானான். இத கேட்டுக்கிட்டு இருந்த மீனாட்சி அம்மை, அடாப்பாவி, இவன் சாப்பிட்டது அற்ப உணவுன்னு சொல்றானே, தானிய கிடங்கே காலி ஆயிடுச்சு, இவன் அற்ப உணவுன்னு சொல்றானே அப்படின்னு வாயடைச்சு போயிட்டாங்களாம். அவங்களுக்கு இன்னொரு பெரிய பயம் என்ன தெரியுமா? இந்த ஒரு பூதமே இவ்வளோ பயங்கரமா சாப்பிடுதே, இன்னும் கைலாயத்துல இருக்கிற மற்ற பூதங்கள் எப்படியெல்லாம் சாப்பிடுமோ தெரியலையே, ஈசன் இந்த பூதங்களை எல்லாம் வச்சு எப்படி சமாளிக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு வியந்து போனாங்களாம் அம்மை. இந்த பூதத்தை ஈசன் என்ன செய்ய போறாரு அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. ஏன்னா இப்போ எல்லாரும் சரண்டர் ஆயிட்டாங்க இல்லையா பெருமான் கிட்ட, பெருமானை தயவு செய்து காப்பாத்துங்கன்னு. இனி பெருமான் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவாருன்னு தெரியும். இவர் இதை எப்படி சால்வ் பண்ண போறாரு அப்படின்னு எல்லாரும் கூடி நின்று வேடிக்கை பார்த்தாங்களாம். சிவபெருமான் மனசுல அன்னபூரணி தாயார். அன்னபூரணி யாரு? பற்றாமல் வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறவங்க அன்னபூரணி. நமக்கு வந்து வீடுகளில் தானியங்கள் நிறைஞ்சிருக்கணும்னா அன்னபூரணி தாயாருடைய கடாட்சம் வேணும். அன்னபூரணி தாயார நினைச்சாங்களாம். உடனே இந்த குண்டோதரன் நின்றுட்டு இருந்த இடத்துல அந்த தரையில வந்து நாலு பெரிய குழிகள் தோன்றுச்சாமா, நாலு பெரிய குழிகள் தோன்றுச்சாமா. அந்த குழிகளில் தயிர் சாதம் ஃபுல்லாக நிரம்பிச்சான். இப்போது ரொம்ப ஹீட்டு கிளம்பிடுச்சு அப்படின்னா சம்மர் சீசன்லலாம் அம்மா என்ன சொல்லுவாங்க? கர்டு ரைஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அந்த கர்டு தான் ஹீட்டை வந்து தணிக்கும். அந்த மாதிரி இப்போது குண்டோதரன் வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குது? வடமுகாக்கினி பொறி, சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த பொறி. அதனுடைய ஹீட்டை தணிக்கணும், அதுதான் அந்த பசியை தூண்டி விடுது. அந்த ஹீட்டை தணிக்கணும்னா தயிர் சாதம் தான் சாப்பிடணும். அதனால தயிர் சாத குழி அந்த நாலு குழிலையும் தயிர் சாதம் ஃபில் ஆச்சோம். சிவபெருமான் குண்டோதரனை பார்த்து அந்த நாலு தயிர் சாத குழிகளில் இருந்த சாதத்தை சாப்பிட சொன்னாரோ. கொடுமையான பசியில குண்டோதரன் இருக்கான். குட்டு குடுன்னு ஓடி போய் ஆவலா அந்த நாலு குழியில இருந்த சாதத்தையும் அப்படியே ஒரே கையில ஒரு ஒரு கையில ஒரு குழியில இருக்கிற சாதத்தை ஒரு கையில அள்ளுறது அப்படியே நாலு வாயில அள்ளி போட்டான். இப்போ பசி அடங்கிடுச்சு. ஆனா என்னாச்சு தெரியுமா, வாலு போய் கத்தி வந்த கதையா இப்போ பசி போய் பெருந்தாகம் வந்துருச்சு. நிறைய சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும், அது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன, கர்டு சாப்பிட்டாலே நிறைய தண்ணி தாகம் எடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி இப்போ பசி போயிடுச்சு, ஆனா பெரிய தாகம் ஏற்பட்டுருச்சு. இப்போ குண்டோதரன் சமையல் கட்டுக்குள்ள ஓடுறான். அங்க பெரிய பெரிய அண்டால வந்து குடிநீர் வச்சிருக்காங்க, ட்ரிங்கிங் வாட்டர். அதை போய் அண்டால இருக்கிற தண்ணியை பூரா அண்டாவோட அப்படி அப்படியே குடிக்கிறான். காரணமா தீருமா இந்த தாகம்? தீரலை. அதில் இருக்கிற எல்லா தண்ணிய குடிச்சும் குண்டோதரனுக்கு தாகம் தீரவே இல்லை. குண்டோதரன் என்ன பண்றதுன்னு பார்த்தான். வெளியில ஓடி வந்தான். வந்த குடி தண்ணீருக்கு ஒரு கிணறு ஒன்று இருந்திருக்கு. அந்த கிணத்துக்குள்ள வாளிய உள்ள விட்டு தண்ணிய சேந்தி சேந்தி குடிக்கிறான். 15, 20, 30 பக்கெட், 100 பக்கெட், 200 பக்கெட், எல்லா பக்கெட் பக்கெட்டா குடிச்சும் என்னாச்சு, கிணத்துக்குள்ள இருந்த தண்ணி தீந்து போச்சு. ஆனா குண்டோதரனுடைய தாகம் தீரவே இல்லை. போச்சுடா, இனி அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு சுத்தி இருந்தவங்க எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. குண்டோதரனுக்கு தாகம் தீரல, தாகம் தாகம் தண்ணி தண்ணின்னு அலையறோம். சுத்தி இருந்தவங்க கிட்ட உங்க ஊர்ல ஏரி குளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டானான். அவங்க ஏரிய காமிக்கிறதுக்கு போனாங்களாம். அவங்க கூடவே ஓடி போய் இந்த ஏரியில அப்படியே ஏதோ இந்த சாசர் சிலர் எல்லாம் வந்து காஃபியும் காஃபி வந்து கப் அண்ட் சாசர்ல கொடுப்பாங்க. எதுக்கு கொடுப்பாங்க, அந்த கப்புல இருக்கிற காஃபி ட்ரெஸ்ல சிந்திடக்கூடாது அப்படின்றதுக்காக கீழே ஒரு சப்போர்ட்டுக்காக அந்த சாசர் கொடுப்பாங்க. பட் நிறைய பேர் அது ரொம்ப சூடா இருந்ததுன்னா, ஓ இதை ஊத்தி குடுக்கறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க போல் இருக்கு, ஊத்தி குடிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு அந்த சாசர்ல அந்த காஃபியோ டீயோ ஊத்திட்டு இப்படி சிப் பண்ணி உறிஞ்சி குடிப்பாங்க இல்லையா. அது மாதிரி இவன் என்ன பண்ணானா, குண்டோதரன் என்ன பண்ணானா, இந்த ஏரியில இருந்த தண்ணிய ஏதோ சாசர் கப்புல இருந்து உறிஞ்சி குடிக்கிற மாதிரி அப்படியே உறிஞ்சி குடிச்சிட்டானா. குடிச்சு அப்பயாவது தாகம் தீருதா? இல்ல. அடுத்து குளம் எங்க இருக்குன்ட்டு கேட்டு ஓடுறான். இப்படி ஏரி குளம் நதி ஒன்னையும் ஓடுறது இல்ல, எல்லாத்தையும் குடிச்சு தீர்ந்துட்டான். மதுரை இப்ப என்னாச்சு தெரியுமா, முதல்ல சாப்பாடு தானியங்கள் தான் இல்லாம இருந்தது, இப்ப தண்ணியும் இல்லாம போயிடுச்சு. ஊர் மக்கள் அலறிட்டாங்க. அச்சோ, இது என்னடா இவ்வளவு வேதனையா இருக்கே அப்படின்னு. திரும்பவும் குண்டோதரன், இது ஈசனால தான் தீர்க்க முடியும் அப்படின்ட்டு ஈசன் கிட்ட ஓடி வந்தானான். இதை முதல்ல செஞ்சிருக்கலாம்ல இந்த குண்டோதரன், ஓடி வந்துட்டானான். வந்து, ஐயனே உங்க திருமணத்தை பார்க்க சந்தோஷமா வந்த எனக்கு இது என்ன சோதனை, முதல்ல ரொம்ப பசிச்சு, இப்போ தாகம் அடங்கவே மாட்டேங்குது அப்படின்னு முறையிட்டானான். ஈசன் சிரிச்சுக்கிட்டே தன் ஜடாமுடியிலிருந்து கங்கையை எடுத்து விட்டாரோ. அவருடைய ஜடையில என்னெல்லாம் இருக்கும் பாத்திருக்கீங்களா, பிறை நிலா இருக்கும், அப்புறம் கங்கை இருக்கும் இல்லையா, அந்த கங்கைய எடுத்து விட்டாரோ. கங்கை நீர் ஈசனுடைய ஜடையிலிருந்து அப்படியே குதிச்சு கீழே வருதான். வரும்போது ஈசன் வந்து குண்டோதரனை பார்த்து வை கை அப்படின்னாராம். உடனே குண்டோதரன் தன்னுடைய ரெண்டு கையையும் கரெக்டா உழற தண்ணி அப்படியே பிடிச்சு அள்ளி அள்ளி குடிச்சானாம். இத குடிச்சதுக்கு அப்புறம்தான் குண்டோதரனுடைய தாகம் தீந்துச்சு. மதுரையில ஓடுற வைகை ஆறு இப்படித்தான் உருவாச்சான். தாகம் தீர்ந்த குண்டோதரன் மீனாட்சி அம்மையும் சோமசுந்தர கடவுளையும் தொழுது வணங்கி தன்னை காப்பாத்தினதுக்காக நன்றி சொன்னாராம். சரி, இவ்வளோ விசேஷமான முறையில் உருவான வைகைக்கு இன்னும் சில பெயர்கள் இருக்கு தெரியுமா? சிவகங்கை, வேகவதி, சிவஞான நதி அப்படின்னு பல பெயர்கள் உண்டு. குண்டோதரன் பசி தீர்த்த இந்த குண்டோதரன் தாகம் தீர்த்த இந்த வைகை ஈசனே பேர் வச்ச நதி இல்லையா? அதனால் இந்த கதையை படிக்கிறவங்களுக்கு பல புண்ணிய நதியில் நீராடின பலனும் கிடைக்கும். ஈசன் ஒவ்வொருத்தரையும் பக்குவப்படுத்த எவ்வளோ வேடிக்கையாக விளையாடுறார் பார்த்தீங்களா? இறைவனுடைய கருணையை எங்கள் சைவ சித்தாந்த ஆசிரியர் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்த இறைவன் எவ்வளோ வேடிக்கையாக விளையாடுறார் பார்த்தீங்களா? இறைவனுடைய கருணையை எங்கள் சைவ சித்தாந்த ஆசிரியர் கோமதி நாயகம் ஐயா விளக்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவார்? நம்ம ஒவ்வொருவரும் சிறந்த இறைவன் அளவில்லாத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாராம். வேற யாராவது இருந்தா சே என்ன ஆன்மா இவன், இவனை எப்படித்தான் திருத்துறது அப்படின்னு ஒரு கட்டத்தில் வெறுத்தே போயிடுவாங்களாம், கைவிட்டுருவாங்களாம். ஆனால் சிவபெருமான் பொறுமையாக திரும்ப திரும்ப சான்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லுவார். அவர் சொல்ற இன்னொரு விஷயம், அடிக்கடி அவர் சொல்ற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அசுரர்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட தான் வரம் வாங்குவாங்களாம். அசுரர்கள் வரம் வாங்குறதே அட்டகாசம் செய்யத்தான். ஆனா பல கோடி ஆண்டுகள் கடுமையா தவம் செஞ்சதுனால சரி போனா போகட்டும் அப்படின்னு அசுரர்களுக்கு கூட கருணை காமிச்சு கேட்ட வரத்தை கொடுத்துருவாராம். இப்படி உயிர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறதுனாலதான் சுந்தர அவரை பித்தா பிறை சூடி பித்தா அப்படின்னு கூப்பிட்டாராம். இப்போ உங்க இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? இப்போ உங்க யார்கிட்டயாவது ஒரு பென்னோ ஒரு பென்சிலோ உங்க ஃப்ரெண்டு பாரோ பண்ணிட்டு திருப்பி கொடுக்கலன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க அதே ஃப்ரெண்டுக்கு உங்க திங்ஸ் எதையாவது கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்கல்ல. அப்படி ஒருவேளை மறுபடியும் நீங்க கொடுத்து அந்த ஃப்ரெண்டு அதை மறுபடியும் திருப்பி கொடுக்கலன்னா உங்களை எல்லாரும் என்ன கேட்பாங்க? லூசா நீ, அந்த ஃப்ரெண்டு தான் போரோ பண்ணுற திங்ஸ் எதையுமே திருப்பி கொடுக்கறது இல்லையே, அப்புறம் ஏன் நீ அவனுக்கு திருப்பி திருப்பி உன்னோட திங்ஸ் எல்லாம் தூக்கி கொடுக்குற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? நமக்கு திருப்பி திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுனால தான் சிவபெருமான பித்தன்னே சொல்கிறாங்க அப்படின்னு எங்கள் ஆசிரியர் ஐயா சொல்லுவார். சரி, இதோட எட்டாவது திருவிளையாடல் முடிஞ்சு போகுது. எட்டாவது திருவிளையாடல் என்ன? அன்னக்குழி வைகை ஆறு உருவாகுது. இந்த எட்டாவது திருவிளையாடலை பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் என்ன கிடைக்கும் தெரியுமா? பசி தாகம் போன்ற தொல்லைகள் ஏற்படாது. சிலரை பார்த்தீங்கன்னா அந்த டான்னு மணி அடித்தா சாப்பிட்டாகணும், பசி வந்து அவங்களால தாங்கவே முடியாது. 9 மணிக்கு காலையில் 7 மணிக்கு காஃபியோ டீயோ வேணும், 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும், 12:30 மணிக்கெல்லாம் லஞ்ச் வேணும், திருப்பி சாயங்காலம் 3 மணிக்கு காஃபி வேணும். டைம் டேபிள் போட்டால் மாதிரி சிலர் வந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடலன்னா அவங்களுக்கு பசியே தாங்காது. இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த டைமுக்கு சாப்பிடலன்னா அவங்களால பசியே தாங்க முடியாது. இன்னும் சிலர் இருக்காங்க, ஆள் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, பசி தாங்க முடியாமல் தலை சுற்றி மயக்கமே போட்டுருவாங்க. அவங்கனா இந்த மாதிரி ஆட்கள் வந்து பக்தி இருக்கும் ஆனால் விரதம் இருக்கணும், இல்லை ஒரு கோயிலுக்கு போகணும்னா உடனே பயப்படுவாங்க. ஐயோ, நம்ம போனால் டைமுக்கு சாப்பிட முடியாது, நமக்கு இதெல்லாம் ஒத்து வராதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பசின்ற அந்த ஒரு பிரச்சனையினாலேயே அவங்க நிறைய விஷயங்களை தள்ளி போடுவாங்க, தவிர்த்துருவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த எட்டாம் திருவிளையாடலை தினமும் படித்தாலோ கேட்டாலோ அதிகப்படியான பசி தாகம் மாதிரி உபாதைகள் ஒழிஞ்சு நிம்மதியாக இருப்பாங்களாம். இவங்களுக்கு எட்டாவது திருவிளையாடல். இப்போ எட்டாவது திருவிளையாடல் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு உங்களுக்கு நான் 9வது திருவிளையாடல் சொல்ல போகிறேன், சரியா?
1: ஓம் நமசிவாய. You are listening to shaivam.org radio. the 24/7 spiritual channel from shivam.org. தனதத்தன் தங்கள் குடிக்கு புனிதவதியார் ஒரே மகளாராக இருக்கும் காரணத்தால் தம்மை பிரிந்து நாகப்பட்டினத்திற்கு அவர் போகாமல் கணவனுடனே காரைக்காலிலேயே இருந்து இல்லறம் நடத்த தம் இல்லத்தின் அருகே அழகிய மாளிகை ஒன்றை அமைத்தார். தன் மகளை மனம் செய்து கொடுத்ததனால் மகிழ்ச்சி மீதூற இருக்கும் தனதத்தன் தம்பால் உள்ள அளவற்ற செல்வங்களை கொடுக்க ஏற்ற ஒப்பற்ற பெருஞ்சிறப்பினை உடைய நிதிபதியின் மகனாகிய பரமதத்தனும் மிக்க பெருவிருப்பினால் அம்மனையில் தங்கி தம் குல மரபிற்கு ஏற்ப வாணிபம் புரிந்து அத்துறையில் மேன்மை பெற்று விளங்கினான். அவ்விடத்து அவன் தன் இல்வாழ்க்கைக்கு அரிய துணையாக விளங்குகின்ற அழகிய கூந்தலை உடைய புனிதவதியார்தாமும் கண்டு எந்தை என்று இறைஞ்சி கைப்பணியான் செய்யேனேல் அண்டம்பெறினும் அதுவேண்டே துண்டஞ்சேர் விண்ணாளும் திங்களாய் மிக்குலகம் ஏழி நிற்கும் கண்ணாளா ஈது என் கருத்து என்பாராய். விடையேறும் வித்தகரின் திருவடிக்கீழ் மீதூர்ந்த அன்பு பெருந்திய பெருவிருப்பு இடையராது நாளும் பெருக மனையறத்தின் மாண்பு வழுவாது அதனை செய்து வருவார் ஆகினார். எவ்வுயிர்களும் விரும்புதற்கு உரிய சிவபெருமானின் அடியவர்கள் தம் இல்லத்திற்கு வரின் அவர்களுக்கு நல்ல திருவமுதினை அளித்தும் செம்பொன்னும் நவமணிகளும் வளமான சிறந்த ஆடைகளும் முதலான பொருள்களை தகுதியறிந்து தம் அன்பினால் தொடர்ந்து அவ்வடியவருக்கு கொடுத்தும் தேவர்க்குத் தலைவனாகிய சிவபெருமான் திருவடியின் கீழ் வைத்த உணர்வு மேன்மேலும் பெருகுமாறு ஒழுகி வரும் நாள்களில் ஒரு நாள் பரமதத்தனிடம் அவனை காண வந்த சிலர் அரியதாக கிடைத்த இரு மாங்கனிகளை கொடுக்க அவற்றை பெற்றுக்கொண்ட அவன் அவர் விரும்பும் பொருட்களை நிறைவேற்றிக் கொடுத்து பின் இம்மாங்கனிகள் இரண்டையும் இல்லத்தில் கொடுத்து வைக்குமாறு பணியாளிடம் கூறினார். இடம் புனிதவதியார் இல்லம்.
2: அம்மா, அம்மா,
3: இதோ வருகிறேன்.
2: அம்மா, இந்த இரண்டு மாங்கனிகளையும் ஐயா தங்களிடம் கொடுத்து வருமாறு கூறினார்.
3: அப்படியா? சரி, கொடுங்கள்.
2: வருகிறேன் அம்மா.
3: ஆகட்டும்.

0: வரவேண்டும் அடியவரே, வரவேண்டும். தங்களை வணங்குகிறேன். எங்கள் இல்லத்திற்கு தாங்கள் எழுந்தருளியது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது.
1: தாயே, அடியேன் பல தலங்களுக்கு சென்று கங்கையை சடையில் சூடிய எம் தலைவராம் சிவபெருமானை வணங்கி வருகிறேன். வரும் வழியில் தாங்கள் சிவனடியார்களுக்கு திரு அமுது அளித்து போற்றும் பண்பினை அறிந்து அடியேனும் இங்கு வந்தேன். அடியேனுக்கு மிகவும் பசியாக இருக்கிறது.
0: சிவசிவ, ஆனேற்றையுடைய எம் இறைவனின் அடியவரே தேடிப் பெறுதற்கரிய விருந்தாக இங்கு வருவாரானால் இதன் மேலும் பெறத்தக்கதொரு பேறு இல்லை. அடியவரே, தாங்கள் இங்கு எழுந்தருளி திருவமுது செய்ய இசைந்தது அடியேன் செய்த தவம். இவ்வாசனத்தில் அமர்ந்தருளுங்கள். சிவசிவ, தற்சமயம் அடியவர் திருவமுது செய்வதற்கு சோறு மட்டுமே உள்ளது. கரியமுது இன்னும் செய்யவில்லையே. அதனை செய்ய முற்பட்டால் பசியுடன் இருக்கும் அடியவர் திருவமுது செய்ய காலம் தாழ்த்த நேரிடும். சிவசிவா, நம் கணவர் அளித்த இரண்டு மாங்கனிகளில் ஒன்றை கொண்டு திருவமுது செய்துவிடலாம்.

0: அம்மையே, மிகுந்த பசியோடு இருந்த எனக்கு சுவைமிக்க இனிய திருவமுதினை அளித்தீர்கள்.
1: சிவசிவ, கரைக்கண்டன் அடியவர்களுக்கு திருவமுது செய்வித்தல் தானே இம்மண்ணில் பிறந்தோர் பெறும் பயன். அப்பயனை இன்று அடியேனுக்கு தாங்கள் அருளி செய்தீர்கள்.
0: சிவபெருமான் திருவருள் தங்களுக்கு நிறைந்து இருக்கட்டும். சிவாய நமம், சிவாய நமம், சிவாய நமம்.
1: சிவசிவம்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களை, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை: 131 பாடல் முதல். வழங்குபவர்: சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: திருச்சிற்றம்பலம். சேர்ந்தறியா கையான் பெற்றவுள்ளே, சேர்ந்தவர்க்கு செல்வத்தை வழங்கும் வள்ளல், கூர்ந்த மதியுடையார்கள் போற்றும் தெய்வம், கொடுவினைகள் வாராமே தடுக்கும் வீரன், சார்ந்தவரை தானாக்கும் சமர்த்தன், மற்றோர் சரியில்லா தனித்தலைவன், வானோர் வாழ வார்ந்த நஞ்சு அயின்றவன்றான் மகளும் நல்ல மாணிக்க விநாயகனே, போற்றி போற்றி. உத்தமன் உமையாளோடு உயிர்தோறும் ஒழித்து நின்ற அத்தனை ரகசியத்தை அம்பலமாக செய்தார். வித்தக வியாக்கிரபாத மிகு பதஞ்சலி முனிவன் எத்தனை சமர்த்தர் என்று எண்ணினால் விடுபேரே. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை, அதிர்ச்சா சிவமாம் தெய்வத்தின் மேல், தெய்வம் இல்லனோ நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தர செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம்.

திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதயே பதஞ்சலி வியாக்கரபாதால் திருவடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவபுண்ணிய தெளிவு விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே 131வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவுருள் ஊட்டியுள்ளது. மனிதனுக்கு உயர்வு தருவது உபதேசம். உபதேசம் என்றால் ஞானோபதேசம். உபதேசத்தினாலதான் உயர்வு பெறுகிறான். ஞானோபதேசத்தை பெறவில்லையானால் தாழ்வை பெறுகிறான். அந்த உபதேசம் பண்ணுகின்றவன் ஞானாசிரியன். ஞானாசிரியன் எப்படி பண்ணுகிறான் என்றால், ஞான நூல்களை கற்று, ஞானாசிரியரிடத்திலே பாடம் கேட்டு, அந்த ஞான நூல்களும் அந்த ஞானாசிரியர் வாக்கியமும் சிவ வாக்கியமே, சிவ வாக்கியமே. அந்த சிவ வாக்கியத்தை உபதேசத்தை கேட்டான்னா அந்த உபதேசத்தினால சிவ பாக்கியத்தை பெறுகிறான். சிவ வாக்கியத்தை கேட்டான்னா சிவ வாக்கியத்தினாலே சிவ பாக்கியத்தை பெறும். சிவ வாக்கியம் என்றால் திருவருள், பாக்கியம் என்றால் செல்வம், சிவ வாக்கியம் என்றால் திருவருள் செல்வம், அருள் செல்வத்தை பெறுகிறான். அதனாலே உபதேசம் என்பது அவசியமானது, அவசியமாகும். உபதேசம் இல்லாமல் ஒருவனும் உயர முடியாது. அதனாலதான் அருணகிரிநாதர் உபதேச மந்திர பொருளாலே உனை நான் என இந்த அருள் பெறுவேனும். உபதேச மந்திர பொருள், ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுகிறது பொருள், என்ன பொருள், மந்திர பொருள், மந்திர பொருள். அதன் மூலமாக உன்னை நினைந்து உணர்ந்து அருள் பெறுவேனும். அந்த உபதேசம் இல்லையானால் அவனுக்கும் நமக்கும் தொடர்பு கிடையாது. சிவனோடு தொடர்பு வைத்து வைக்கின்றவர் ஆச்சாரியன். சிவனுக்கும் நமக்கும் தொடர்பு பிடித்து வைக்கின்றோம். சிவனுக்கும் நமக்கும் எவ்வளவு தூரம், அளவில்லாத தூரம். என்ன காரணம்னா, நினையாதவர்களுக்கு தூரம், நினைக்கின்றவர்களுக்கு பக்கம். நினையாதவர்களுக்கு தூரம், நினைக்கின்றவர்களுக்கு பக்கம். எங்கே இருக்கிறான் சிவன்? தூரமா? உள்ளதான் இருக்கிறான். உள்ளதான் இருக்கிற பல பேருக்கு தூரமாக இருக்கிறார். அது திருமூலர் சொன்னார், சிவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை. சிவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை. ஒன்னாத்தான் இருக்கிறா. சிவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது, தெள்ள தெளிந்தார்க்கு சிவன். அவர் தான் சொல்றாரு, சிவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை. சிவனார் சிவனாரே அறிகில, பக்கத்திலேயே இருந்து கூட அறியவில்லை. பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் தனக்கும் பகையா இருந்தா ஒருத்தனுக்கு ஒரு தொடர்பு இருக்காருல்ல. வேற பேர் வெளியூருக்கார இவனுக்கு அவனுக்கும் பகை இருக்குதுன்னு தெரியாதவன் புதுசா வந்தவன் பக்கத்து வீட்டுக்காரர் பேரை சொல்லி காட்டான்னா அந்த ஆளுக்கு நமக்கு ரொம்ப தூரம் இல்லாது. அந்த ஆளுக்கு நமக்கும் ரொம்ப தூரம், பக்கத்து வீடுதான் ஆனா தூரம். அது போல சீவனார் சிவனாரை அறிகிறார். சீவனார் சிவனாரை அறிந்தவன் சீவனார் சிவனாயிட்டு இருப்பார். அறிகின்றவரையிலும் தூரம், அறிந்தால் பக்கம். அறிகின்றவரையிலும் தூரம், அறிந்தால் பக்கம். எதனால்?

நிற்கும் நன்னிலை நிற்கப்பெற்றார், நிற்கும் நன்னிலை நிற்கப்பெற்றார். அருள் வர்க்கம் அன்றே மனிதர் அன்றே ஐயா என்பது தாய்மான ஒரு பாடல். அதனால ஞானாசிரியனுடைய உபதேசத்தை கேட்டு அதன் மூலமாக ஞானத்தை பெறுதல், ஞானத்தை பெறுதலுக்கு இந்த மனித பிறவிதான் பொருத்தமானது. அந்த மனித பிறவியில ஞானோபதேசத்தை பெற்று விட்டான்னா அவை எல்லாம் பெற்று விட்டான். எல்லாம் பெற்றும் லாபம் அங்கில்லை, திருமூலர் தான், எல்லாம் பெற்று லாபம் அங்கில்லை, எல்லாம் பெற்று லாபம் அங்கில்லை, எல்லாம் தருகின்ற சிவனை அறியவில்லையாயின், சிவனை அறியவில்லையாயின் எல்லாம் பெற்றும் லாபம் அங்கு. உலக பொருள் அத்தனையும் பெற்றாலும் உயிருக்கு உரிய தராது, சிவனை பெற்றால்தான் உயிருக்குரியது. சிவனை எப்படி பெறுவது என்று கேட்டால் அதான் சிவ வாக்கியத்தினாலே. அது சிவ வாக்கியம் யாரு சொல்லுவான்னா ஆச்சாரியன், ஞானாசிரியன். மனித பிறவியில ஞானாசிரியனை பெற்று விட்டான்னா அவன் எல்லாமே பெற்றவன், ஞானாசிரியனை பெறவில்லையானால் ஒன்றும் பெறாதவன். அதனால மனித பிறவிக்கு முக்கியமானது உயர்வு தருவது ஞானோபதேசம் தான். அந்த ஞானோபதேசம் அந்த ஞான நூல்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது, ஞான நூல்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது. அது சொல்லுகிறவன் எப்படி இருக்கணும்னா தினந்தோறும் சிவபூஷம் பண்றவனா இருக்கணும், முறைப்படி ஆகம விதிப்படி. இப்ப நான் பேசுறேன்னா நான் சிவபூஷை பண்ணாம தீட்சை இல்லாம பேசினேன்னு வச்சுக்க, அதுக்கு பவர் இல்லை. அது எது மாதிரின்னா அதிகாரம் இல்லாதவன் கையெழுத்து போடுறாப்புல, அதிகாரம் உள்ளவன் கையெழுத்து போட்டான்னா அதுக்கு பவர், அதிகாரம் இல்லாதவன் கையெழுத்து போட்டான்னா போலி செல்லாது. அது போல இப்ப நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். எப்படி அதிகாரம்னா 72லயே சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, மூணு தீட்சை 1972ல், அதுல ஒரு 28, இதுல ஒரு 21, 49 வருஷமா பூசை பண்றேன், 49 வருஷமா சிவபூஷை அக்கினி காரியம். 72லயே நிர்வாண தீட்சை, கல்யாணத்துக்கு முந்தைய நிர்வாண தீட்சை. எதுக்கு சொல்றேன்னா ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் உணர பேதையரில் பேதையரில்ங்கிறார். தான் ஓதி உணர வேணும், பிறருக்கு உபதேசம் பண்ணிட்டு தான் கடைபிடிக்கவில்லையானால் அவன்கிட்ட கேட்டவனுக்கும் பலன் இல்லை. அதனால 72லயே நிர்வாண தீட்சை. அதனால இப்ப நான் சொல்றதுக்கு தகுதி எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்குறான், ஞானோபதேசம் பண்றதுக்கு தகுதியே ஆண்டவன் தந்திருக்கிறான், விளக்குதா? அதனால எங்க குருநாதர் பெரிய கடல், எங்க குருநாதர் பெரிய கடல், வடமொழி தென்மொழி ஞானத்துல பெரிய கடல். நீங்க பாத்துருக்கீங்களா? பார்த்ததில் பெரிய கடல். அவர்கிட்ட உபதேசம் பெற்று அதுக்கு மேல ஞானம் உள்ள நிறைய படிச்சு அதன் மூலமா இப்ப உங்களுக்கு பேசுறேன், விளங்குதா? அதனால உங்களுக்கு பலன் அதிகம், இத்தனை பவர் எல்லாம் உங்களுக்கு வருது, இத்தனை பவர் எல்லாம் வருது. ஆகவே இதுல முக்கியமா தானத்தை பத்தி சொல்றாரு, நிறைய தானத்தை பத்தி. அது அடியார்களுக்கு கொடுக்கறோம், அடியார்களுக்கு கொடுக்கறனா சிறப்பு, சிறப்பு. வரியார்கொன்று ஈவதே ஈகை என்றார் போல, அடியாருக்கு கொடுப்பதுதான் தானமே, அல்லாதவர்களுக்கு கொடுப்பது ஈயம், அடியார்களுக்கு கொடுப்பத தானம். சிவனடியார்களுக்கு சிவபக்தர்களுக்கு செய்வதுதான் சிறப்பு. அதுல ஒவ்வொரு பொருளா சொல்லிட்டு வராரு. இந்த 131வது பாட்டுல புலித்தோல் மான்தோல் கொடு போராடையம்பர் என்கிறார். அது ஆசனத்துக்கு புலித்தோல் மான்தோல் போட்டு பூஜை பண்ற ஒரு முறை இருக்கு. ஆயினும் கூட அது கூட கொஞ்சம் புறம்பு, ஏன்னா ஒரு பிராணியினுடைய தோல், அது நாங்கள்லாம் உபயோகப்படுத்துறது இல்லை, ஆனா அது வழக்கத்துல இருக்கு. ஆனா புலித்தோல் மாந்தோல் உட்கார்ந்து பூஜை பண்றவளை பார்த்துருக்குறோம். ஆனாலும் ஒரு பிராணியினுடைய சருமத்தினுடைய ஒரு தோல். அதனால பலகையில, ஆமா, மாம்பலகை முதலான பலகையில இருந்து செய்வது, பலாப்பலகை, மாம்பலகை, இந்த மாதிரி பலகையில இருந்து செய்வது விசேடம். அதனால புளித்தூள் கொடுத்தாலும் புண்ணியம்னு சொல்றாரு. அது வழக்கத்துல இருக்கு, நூல்கள்ல இருக்கு, ஆனாலும் அது ஓரளவு கொஞ்சம் புறம்புதாகும். அதுக்கு மேல சிவனடியாருக்கு அண்ணன் ஊட்டு ஊரடையும் போல, முதல்ல முன்னாடியும் சொல்லி இருக்கிறாரு, இதுல ஒரு மாதிரியா சொல்றாரு. அண்ணன் ஊட்டுதல், ஊட்டுதல் என்றால் இதுல நம்ம பெரிய புராணத்துல பல இடங்கள்ல ஊட்டுதல் தான் வரும். ஆனா ஊட்டுதல்னா யாருக்கு ஊட்டுறது? பிள்ளைக்கு ஊட்டுவோம், சிறு குழந்தைக்கு தானே ஊட்டுவோம், சிறு குழந்தைக்கு தானே ஊட்டுறதுன்னு, பிள்ளைக்கு சோறு ஊட்டுட்டியான்னு கேட்போம். இந்த மாதிரி தாத்தாவுக்கு சோறு ஊட்டிட்டியான்னு கேட்பாங்களா, மாமாவுக்கு சோறு ஊட்டினியான்னு கேட்பாங்களா, பிள்ளைக்கு சோறு ஊட்டுட்டியான்னு கேட்கறது வழக்கம், விளங்குதா? இந்த மாதிரி மாமாவுக்கு சோறு ஊட்டினியா அப்படின்னா கேட்பாங்க, மாமாவுக்கு சாப்பாடு ஊட்டியான்னு கேட்பாங்க, அப்படித்தானே கேட்பாங்க.

0: ஊட்டுதல் ஊட்டுதல்னு சொல்றாரு, சேர்க்கலாருன்னு சொல்றாரு, இவருன்னு சொல்றாரு. அது என்ன காரணம் அப்படின்னா, பிள்ளைக்கு எப்படி உபசாரம் பண்ணி பிரியமாக ஊட்டுவோமோ அது போல அடியாருக்கு ஊட்டுகள், அடியாருக்கு ஊட்டுகள். அதே அவ்வை பாட்டி ஏ பாண்டியன் கேட்டான், 4 கோடி கவி பாட முடியுமான்னா, 4 கோடி 4 கோடி பாட்டு, 4 கோடி பாட்டு பாட முடியுமான்னா, பாடுறேன்னா பாடுறேன்னா. அவ என்ன பண்ணா தெரியுமா, மதியாதார் முற்றம் மதித்து ஒரு கார் சென்று மிதியாமை கோடி வரும், 1 கோடி தீர்ந்து போச்சு. மதியாதார் முற்றம் வீடு, மதியாதார் முற்றம் மதித்தூரு கால் சென்று மிதியாமை கோடி, உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி வரும். உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில், இதுல ஊட்டாதார்னு வருது இல்ல, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் ஜாதத்தை வச்சுப்பிட்டு அவ வாட்டில் ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு தான் வச்சுக்க, சாப்பிடவே மனசு வராது. ஜாதம் பையுமானு கேட்க உனக்கு வெக்கமா இருக்கும், புதுசா வந்தவனுக்கு வீட்டுக்காரனுக்கு வெக்கம் இருக்காது, வீட்டுக்காரன் வெக்கமா இருக்க கூடாது, வெக்கத்தெல்லாம் குற்றம் விளங்குதா. இப்ப புதுசா விருந்துக்கு போனவன் என்ன பண்ணுவேன், அவ பாட்டு 1 இட்லி 2 இட்லியை வச்சு போட்டு அந்த பக்கம் போயிட்டான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன் அவன், தானா எந்திரிச்சு போக முடியாது. அதுதான் சொல்றாரு, உண்ணீர் உண்ணீர் என்று உட்டாதார் தம்மனையில் உண்ணாமையை கூடியும், கோடி கொடுத்தும் குடிப்பறந்தார் தம்மோடு கூடுவதே கூடியும். பொருள் நிறைய பொருளை கொடுத்து கூட நல்ல குடியிலே பறந்த நல்ல தன்மையுடையவர்களோடு சேருவதே கூடி வரும். இன்னொரு கோடி 3 கோடி ஆச்சா, கோடி கொடுத்தாலும் கோடி கொடுத்தாலும் தன்னுடையனா கோடாமை கோடி வரும். சொன்ன வார்த்தையே தவறாமல் பொதுக்கோடி, இப்படி 4 கோடி. இப்ப 4 கோடி பாடியாச்சுப்பா, 4 கோடி பாட்டு பாடியாச்சு. அது போல அதுல உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில், அதனால உபசாரம் உபசாரம் உபசாரம், அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா. அதனால அடியார்களுக்கு நல்ல உபசாரம் பண்ணணும். அது வந்து இதுல சொல்றாரு விவேக சிந்தாமணியிலே, முப்பளம் உடுபாலன்னும் முகம் கெடுத்து இடுவாராயில், முப்பளம் உடுபாலன்னும் முகம் கடுத்து இடுவாராயில் கப்பிய பசியனோடு கடும் பசி ஆகுந்தானே. முதல்ல சொல்றாரு, உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை வேசி, உப்பில்லா குளிர்ட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை வேசி, உப்பில்லா குளிர்ட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பளம் பலா வாழைமா முப்பழம் உடுவாளன்னு முகம் கடுத்துடுவாராயில் கப்பிய பசியனோடு கடும் பசியாகும் என்பது. அதனாலதான் இதுல ஊட்டுகள்னு சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, கூற்றை வென்ற குலகன் அடியறை, யமனை சங்காரம் பண்ணியவனாகிய சௌருமானுடைய அடியாரை போற்றி, போற்றினா அவங்களை வார்த்தையினாலே போற்றி, மலராலே போற்றி, போற்றி அன்னம் பொலிபுற ஊட்டினோர் ஆற்றுமோர் கற்பம் 1000 கோடி மேல் வீற்று இருப்பர் உருத்திரன் வைப்பர். 1000 கோடி கற்பத்துக்கு மேல உருத்திர லோகத்துல இருப்பாரலாம். சிவனடியாருல ஊட்டினவர், அன்னம் ஊட்டினவர். அதான் இப்ப ஊட்டத்துல சொன்னான்ல, கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஆமா, சாப்பாடு ஓடும் போது ரொம்ப சாக்கிரதையா தான் அமர்நீதி நாயனர் ராத்தி சொன்னான்ல, அடியார்கள் செய்த உபசாரத்துல நாங்க தவறு இல்லாம செய்திருந்தோமானால் இந்த தராசு நேரானி கிட்ட சொன்னார்ல, அதனால அதிகாரிகளுக்கு சாப்பாடு போ சாக்கிரதையா இருக்கணும், கவனமா பண்ணணும். மூதையை சிவல் ஓகன் முதற்பதி, போதுகாலா அநேகம் ஓப்பூரி, ஏதமில் சிவன் போன்றங்கு செந்தவன் நீதி மன்னவராகி நிலத்தராய். அதனாலே இப்ப அடியாரர்களுக்கு சாப்பாடு போடுறாங்கல்ல, போடுகின்றவர்கள் தீட்சை சிவபூஷை உடையவர்களா இருந்தா அவர் நேரா சிவலோகத்திலே இருப்பார்களாம். இப்ப பூஷை சிவதீட்சை இல்லாதவர்கள் அடியாருக்கு சாப்பாடு போடுறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்களா, உருத்திர லோகத்துக்கு போவாங்களா, மறுபடியும் வந்து பறப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு சிவதீட்சை சிவபூஷை இல்லாமையினால இங்க வந்து பறந்தா அரசராக பறப்பார்களாம். அடியவருக்கு சாப்பாடு போட்டதுனாலே அரசராக பறப்பார்கள். சித்தி மூல சிந்தி மூல திமிர இருவினை பந்த வீடு என்பது மூலவாசம். அதான் அப்படி பிறந்தால் அவர் அரசராக பறந்தால் அவர்களுக்கு என்னமா இருக்கும்னா, தவத்திலேயே சிவத்திலேயே எண்ணம் இருக்குமா. இப்ப அரசனா பிறந்தா என்னமா இருக்கும், சுகபோகத்தை அனுபவிக்கிறதானே என்ன வரும், அரசனா பிறந்தா இருக்கிற சுகபோகங்களை அனுபவிக்கவும் அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கம்பீரமா இருக்கவும் தானே நினைப்பான், அப்படித்தான் நினைப்பான். முன்னப்பிறவியில தவஞ்சியாதவன், பொது தர்மத்தை செய்தவன் கூட அரசனாக பிறக்கலாம், அவன் அப்படி இருப்பான் சுகபோகங்களை அனுபவிப்பதில். சிவபுண்ணியத்தை செய்தவன் அரசனாக பிறந்தா சேரமான் பெருமாளை போல இருப்போம், சேரமான் பெருமாள் அரசர் தானே, அரசர் தானே. அவங்க பரம்பரையில இருந்த அரசன் காட்டுக்கு தவம் தூக்கு போட்டான், தொடுத்து போட்டான். அதன் பிறகு அந்த பரம்பரையில வேற அரசர் இல்லை, அவர் பங்காளி. இவர் இவர் வந்து திருவஞ்சகலத்துல சுவாமிக்கு பணி செய்துக்கிட்டு இருந்தாரு, பூப்பறிக்கு கட்டி போடும். மந்திரிகள்லாம் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க வம்சத்துல இருந்த அரசர் காட்டுக்கு தவத்துக்கு போயிட்டாரு, நீங்க தான் அரசாடுறதுக்கு உரிமையுடையவங்க, அதனால நீங்க வந்து அபிஷேகம் பண்ணி கொண்டு ராஜ்யத்தை ஆளவணும்னு சொன்னாங்க. அப்படி சொன்னா என்ன பண்ணணும், என்ன செய்யணும் சொன்னா? நீங்க வந்து ராச பதவி ஏற்றுங்கன்னு சொன்னா என்ன பண்ணணும் சொன்னா சொல்லணும், உடனே போகணும், உடனே போகணும் இல்ல? அவருக்கு அந்த ஓரம் தெரியல. என்ன சொன்னாரு தெரியுமா, நான் சாமிய கேட்கறேன், அவர் உத்தரவு கொடுத்தாருன்னா நான் வந்து ஏத்துக்கிறேன். என்ற ராச பதவிக்கு போய் சாமியவா கேட்கணும், ராசபதியை வாங்கிட்டா அப்புறம் சாமிக்கு நல்லா கூட செய்யலாம் அபிஷேகம், நல்லா வழங்குதா? அதனாலே அப்படி சொல்லல அவரு, நான் சாமியை உத்தரவு கேட்கறேன், சாமி உத்தரவு கொடுத்தா வந்து அந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னாராம். சாமியை போய், பெருமானே நான் செய்யற உன்னுடைய பணிக்கு இடையூறு இல்லாம ராஜ்யத்தை நடத்துவதற்கு எனக்கு புத்தியும் ஆற்றலும் தந்தாயானால் அந்த ராசபதவியை ஏற்றுக்கொள்கிறேன், உன்னுடைய பணிக்கு இடையூறா இருந்தா அந்த பதவி வேண்டாம் அப்படின்னு இப்படி கண்ணை மூடி கும்பிட்டு பார்த்தாரு. கிரீடம் முன்னாடி இருந்துச்சு, ஜெகமான் பெருமாளுக்கு சிவபெருமானே கிரீடம். அப்படி கண்ணை மூடி கும்பிட்டாருப்பா, ராஜாவுக்கு வேண்டிய அடையாளம் எல்லாம் முன்னாள், அவருக்கு முன்னால ராஜ கிரீடம், அவர் தான் வண்ணான்கால விழுந்து கும்பிட்டாரு அந்த உவர்மன்னக்கள். எதுக்கு சொல்றேன்னா, முன்னே சிவபுண்ணியத்தை செய்தபடியினாலே இப்ப அரசனாக பிறந்தும் அந்த சிவ புத்தியில பண்ணு புத்தியத்திலிருந்து சிவ பக்தியிலிருந்து மாறவில்லை, நல்லா விளங்குதா? அதனாலே என்ன சொல்றாரு, இப்ப அவங்க சிவனடியாருக்கு அன்ன ஊட்டினவர்கள் சிவ தீட்சை சிவ பூசை இல்லாதவர்களாக இருந்தால் அந்த ஊட்டியதனாலே சிவரோகத்து போவார்கள், மறுபடி பூமியில பிறப்பார்கள், பிறந்தால் எப்படி இருப்பாரோ அரசராக இருப்பார்கள், நீதிமன்னவராகி நிலத்தராய். அதுக்கு மேலே அந்த புண்ணியத்தினாலே, எந்த புண்ணியத்தினாலே, சிவனடியாருக்கு அன்ன ஊட்டிய புண்ணியத்தினாலே அவர்களுக்கு சிந்தி மூல திமிரம் இருவனை, மூல திமிரம் என்கிற ஆணவமலம் இருவனையாகிய கண்மமலமும் சிந்தி, ஆணவமலமும் கண்மமலமும் சிந்தி போய், சிந்தி போயினா அழிந்து போய், ஆணவமலமும் கண்மமலமும் சிந்தி போயே பந்த வீடு என்பது மூலபாசமும் எந்தை பாதத்து இணங்குவர், அதனால பந்தமாகிய மாயாமலமும் போயே அதுக்கு மேலே எந்தை பாதத்து இணங்குவர், அதுக்கு மேல சிவபெருமானுடைய திருவடியிலேயே அவர்களுக்கு அண்ணன் இருக்குவான், சிவனடியாருக்கு அண்ணன் ஊட்டியது. நீங்க லேசா நினைச்சப்படாதீ, மாகேஸ்வர பூசையை லேசா நினைச்சிடாதீ, நல்ல அன்போடு நான் சொன்ன மாதிரி பயபக்தியோடு ஒருத்தருக்காவது சிவபூசக்காரனுக்கு சாப்பாடு போட்டா அதனுடைய புண்ணிய அளவு சொல்ல முடியாது, நல்ல விளங்குதா? அதனால நீங்க முடிஞ்ச வரையில அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளை ஏற்படுத்தி கொண்டு ஒருத்தராவது ரெண்டு பேருக்காவது அப்படி சிவபூசை பாத பூசையை பண்ணி அண்ணன் ஊட்டும், நல்ல விளங்குதா? ஆமையா, கேட்டதுனால ஒரு பலன் கிடைச்சது, கேட்டதுனால ஒரு பலன் கிடைச்சது, அப்படின்னா இது செய்தாலே பலன், இந்த காரியத்தை செய்தாலே. அதனாலே பந்தம் வீடென்பது மூலபாசமும் எந்தை வாதத்தை இணங்குவர் ஏகமாய் அந்தமில் குறவன் திருவானையா. அது அடுத்த அப்புறம் சொன்னாரு பாரு, இந்த பிறவியில பறந்து அவர்கள் சிவனை சேருவார்கள், அது எப்படி சேருவார்கள் என்றால், நான் முன்னே சொன்ன மாதிரி சொல்றாரு பாரு கரெக்டா, குறவன் திருவானையால். குறவன் என்றால் ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தினாரி, குறவன் திருவானையால் எழுதுகிறார். இந்த பிறவியில அவர்கள் ஆச்சாரியத்தில் தீட்சையை பெற்று மந்திரோபதேசம் ஞானோபதத்தை பெற்று அதன் மூலமாக சிவனை சேருவார்கள். இப்படி ஆச்சாரியனுடைய அனுக்கிரகம் எல்லாமே சிவனை சேர முடியும், நல்ல விளங்குதா? தென்புலத்தவர் நாளில் திருவமுது அன்பினர் சிவபத்தர் கருத்திடில் துன்பகன்று பிதிர்கள் சுகந்தடி இன்பினர் சிவலோகத்து இருப்பறை. தென்புலத்தார் பிதிர்கள் தினம், பிதிர்கள் தினம்னா திவசம் வருதல்லவா, சிரார்த்தம், நம்முடைய முன்னோர்கள் காலமான நாள் இருக்கே அதுக்கு சிரார்த்தம் திவசம் என்று பெயர். அந்த நாளிலே சிவனடியார்களுக்கு திருமுது ஊட்டினால் பிதிர்கள் வேறு இடங்களிலே தாழ்ந்த இடங்களில் இருந்தாலும் அவர்கள் சொர்க்கத்து போவார். பிதிர்தனத்திலே, பிதிர்தனத்திலே சிரார்த்தம் திவசமாகிய அந்த தினத்திலே அடியாருக்கு திருவமுது படைத்தார். அது சிவரகசியத்திலே அந்த சிவனடியார்கள் ஒருவர் வீட்டுக்கு வந்தா அவனுடைய முன்னோர்கள் எல்லாம் கூத்தாடுவார்களாம், நமக்கு நல்ல காலம் வந்துருச்சு, நமக்கு நல்ல கதி கிடைக்கும். சிவனடியார்கள் வந்தால் ஐயோ அடியார்கள் பெருமை அளவு சொல்ல முடியாது, அடியார்கள் பெருமை அளவு சொல்ல முடியாது. அதனால் நீங்க அடியார்களா இருக்கிறீர்களா, அந்த அடியார்கள் தன்மையிலிருந்து மாறப்படாது. இவ்வளவு பெருமை நமக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த பெருமையை காப்பாற்றணும். தன்மையினாலும் குணத்தினாலும் வசனத்தினாலும், தன்மையினாலும் குணத்தினாலும் வசனத்தினாலும் செய்கையினாலும் தவத்தினாலும் அடியார்களாயிருக்கின்றவர்கள் இந்த பெருமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். பணம் வச்சிருக்கிறவன் எப்படி இருக்கணும்? தனக்கு பாதுகாப்பான ஆளோட இருக்கணும். பணம் வச்சிருக்கிறவன் பாதுகாப்பான ஆளோட இருக்கணும். பணக்காரன் ஆள் வச்சிருக்கிறான்ல, பணக்கார ஆள் வச்சிருக்கிறான்ல, அதே போல அடியார்கள் பணம் உடையவர்கள், செல்வம் உடையவர்கள், அருள் செல்வம் உடையவர்கள். இப்ப பணம் இல்லையனா ஏழை, தனம் இல்லையனா ஏழை, தவம் இல்லையனாலும் ஏழை. தனம் உள்ளவன் பாதுகாப்பாக ஆள வைத்திருப்பான், அதே போல தவம் உடையவனும் தவம் செதந்து போகாம வேற வேறு பறிச்சுக்கிட்டு போகாம சுத்தி ஆள் வச்சிருக்கணும். அதான் அடியார் கூட்டத்தோட சேர்த்து அப்படி சொல்லு. அப்படி சுத்தியே அடியார் இருந்தா நம்முடைய தவத்துக்கு சிதைவு வராது, நம்முடைய தவத்தை கெடுக்க மாட்டார்கள். தவத்தை அவர்களும் தவத்தை பற்றி சிந்திக்க நாமும் சிந்திக்க சிவனை பேச சிரிப்பார், கழிப்பார், தியானிப்பார், திரண்டு திரண்டு ஒன்று வார்த்தை வெறிப்பார், கேட்பார், மெச்சுவார் என்று எல்லாரும் ஒரே கட்சி, ஒரே கட்சி. அப்படி தவம் இல்லாதவனு சேர்ந்தோம்னா அவன்கிட்ட இந்த ஞானத்தை பேச முடியாது, நம்மகிட்ட இருக்க தவம் குறைஞ்சு போகும். அதனாலதான் பக்தரோடு இணங்கு அல்லாதாரோடு இணங்கற்கு, பக்தரோடு இணங்குக அல்லாதாரோட. அதே இந்த இணங்கிற வாக்கியத்தை திருவாசகத்திலிருந்து எடுத்திருக்கிறாரு. இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து, அடியார்னு இருப்பாங்க வெறு அடியாரா இருப்பாங்க, சீருகின்ற அடியார்களாக இருப்பார்கள். சீருகின்ற அடியார்களாக இருக்கப்படாது, சீரடியாராக இருக்கும். சீரடியார் வேறு, சீருகின்ற அடியார் வேறு. நல்ல புரியுதா? வணங்கத்தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து, சீரடியார் நல்ல வழங்குதா? அது இதுல கூட திருவம்பாவோட சொல்றாரு, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை பெருமைக்கும் பேர்த்துமை பெற்றியனை உன்னை பெறானாக பெற்ற உன் சீரடியும். அந்த சீரடியங்க அங்க வார்த்தை உன்னை பெறானாக, உன்னை தலைவனாக பெற்ற அடியார்கள் மாத்திரம் சொல்ல, நாங்க நல்ல அடியார்கள் சாமி, அதனால எங்களுக்கு நல்ல கணவனா பார்த்து உனக்கிட்ட பத்தி உள்ளவனா பார்த்து எங்களுக்கு அமைச்சு வையின்னு கேட்குது அந்த பொண்கள். இதெல்லாம் எப்படி திருவாசக வாக்கியம்? அதனாலே இப்படி தென் புலத்தவர்கள் புதிர்கள் தனங்களிலே அடியார்களுக்கு திருவமுது படைத்தால் பிதற்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள். பிதற்கள் சொர்க்கம், இங்க நம்ம செய்யற காரியத்தினாலே முன்னோர்களுக்கு நன்மை கிடைக்குது, தீமை கிடைக்குது. நம்ம அக்கிரமத்தை பண்ணோம்னா முன்னோர்களுக்கு நரகம் கிடைக்குது. தென்புலத்தவர் நாளில் திருவமுது அன்பினர் சிவ பத்தற்கு அரித்தடில் துன்பகன்று பிதற்கள் சுகந்தடி இன்பினர் சிவலோக திருப்பறை. அதனாலே சிவபக்தர்கள் அவனும் சிவபக்தனா இருந்து திருவமுது ஊட்டினானா பிதற்கள் சிவலோகத்து போகிறார். சிவனடியார ஸ்நானம் செய்தி போரடையும் போலம், ஸ்நானம் ஸ்நானம் குளிக்கிறது, அதுக்கு வேண்டிய ஒரு பாஷா ஆரம்ப போறது பண்ணுவோம். இன்னொன்னுக்கு அப்படி சொல்றாருப்ப, சிவனடியார குளிக்க வச்சா ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்க, அங்க போனா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வீடு மாதிரி பண்ண முடியாது அல்லவா, அவங்க வேண்டி ஏற்பாடு பண்ணி ஸ்நானத்துக்கு போகிறது உபச்சாரம் பண்ணான்னு வச்சுக்கோ, அதுக்கு பலம். அதே மாதிரி முத்தன் வேத முதல்வன் சிவனவன் பத்தர்வாதம் பணிந்தவர் கண்பினால் சுத்த ஞானம் செய்வித்திடும் தூயவர் பத்தியார் செய்த பாவங்கள் போன்றுமே. அவர்கள் ஸ்நானம் பண்ண வைத்தவர்களுக்கு அவர்களுக்கு முன்னே செய்த பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சிருமா.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு முருகநாயனார் புராணம். வழங்குபவர் புளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இந்த

கருத்துள் இருத்துவார்.

உன்னை வருது.

மலர்த்தலை வண்டு உறங்கும் பூ.

சித்தும் பார்வதி கடலாகிய அம்பலவானுடைய பெருந்தருமையினாலே பெரிய புராணத்திலே இருந்து முருகநாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பெரிய புராணத்திலே வருகின்ற நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான திருப்பணியை செய்து அதன் மூலமாக அருளை பெற்றவர்கள். பொருளை பெறுவதற்கு ஒரு தொழில் செய்வது போல அருளை பெறுவதற்கும் ஒரு தொழில் செய்கிறோம். பொருளை பெறுவதற்கு ஒரு தொழிலும் செய்யாதவனுக்கு பொருள் சேராது. சோம்பர் என்பவர் தேம்பி திரிவர். பணம் சேரணும்னா ஏதாவது தொழில் பண்ணாதான் ஆகணும். ஒண்ணுமே செய்யாம பணம் சேரா. அதனால வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு தொழிலை செய்து பொருளை சேர்ப்பது போல அவரவருக்கு என்ற வகையிலே தொழிலை செய்து அதன் மூலமாக அவளை சொல்லு. மனுஷனா பிறந்தவ ரெண்டையும் பெற வேணும், பொருளையும் பெறணும் அருளையும் பெறணும். பொருளை பத்தி நல்லா தெரியும், அருளை பத்தி தெரியாது. அருள்னா என்னன்னு தெரியாது அல்லவா, பொருள் நன்றாக தெரியும். அப்படி அருளை பெறுவதற்காக இந்த நாயன்மார்கள் பல வகையான திருப்பணிகளை செய்து, திருப்பணினா சிவனுக்கு உகந்த பிரியமான ஒரு காரியத்தை செய்யும், அதன் மூலமாக அருளை பெற்று நம்ம போல மனிதராக மனிதர் வயிற்றில் பிறந்தவர்கள்தான் நாயன்மார்கள். அவர்கள் இப்ப தெய்வமாக இருக்கிறார்கள். நம்ம போல மனுஷனா பிறந்தவன் நல்ல பணத்தை செலவு பண்ணி அதிக ஓட்டு வாங்கிட்டான்னு மந்திரி ஆயிடுறாங்க. அது போல வந்து நல்ல கைத்தறியும் சொல்ல இங்க வந்து செய்து அதன் மூலமாக சிவமாக தெய்வமாக மனிதன் தெய்வமாகவும் உயரலாம், மிருகமாகவும் போகலாம், மேலையும் போலாம் கீழையும் போகலாம். அது அவரவர் செய்கின்ற செயலை பொறுத்தது. உயர்ந்த செயலை செய்தால் உயர்ந்து விடுகிறார், தாழ்ந்த செயலை செய்தால் தாழ்ந்து விடுகிறார். அப்படி உயர்ந்த செயல் என்ன வந்து கேட்டால் அது சிவனை நோக்கி செய்கின்ற செயல், சிவனுக்கு சிவாலயத்துக்கு சிவந்தியாருக்கு செய்கின்ற செயல்கள். உயர்ந்த செயல்களில் எல்லாம் உயர்ந்த செயல்கள், உயர்ந்த செயல்களில் எல்லாம் உயர்ந்த செயல். அப்படிப்பட்ட உயர்ந்த செயல்கள் பல சிவருமானுக்கு செய்கின்ற பணி பல. கோயிலை கூட்டுதல் உயர்ந்தது, கோயிலை கூட்டுதல் உயர்ந்தது. அந்த கோயிலை கூட்டுகிற விளக்குமாறு திருவாறு அதுக்கு திருவலகு திருவாலகு அந்த திருங்கிற அடைமொழியோடு சேர்த்துதான் அதை சொல்லப்படுவோம். நம்ம வீட்டு இருக்கிற விளக்குமாற்ற திருவலகு எடுத்துக்கான சொல்வது இல்லை, அது விளக்குமாறுதான். விளக்குமாறு விளக்கும் விளக்குதல்னா தூய்மை கொடுத்துதல், தூய்மைப்படுத்துகின்ற மாறு மாறுங்கிறத அதுக்கு பெயரு. விளக்குதல்னா துளிப்பெயர்னு பெயரு. விளக்குதல்னா இப்ப பாத்திரத்தை விளக்குதல், விளக்குதல் அல்ல குண்டலானா போட்டா போச்சு. இது மத்தளதான பாத்திரத்தை நன்றாக விளக்கு விளக்குதல். அதே போல இடத்தை விளக்குதல், இடத்தை விளக்குதனாலே தூய்மைப்படுத்துவதனால அது விளக்கு வாரணும். அது கோயில் இருந்துச்சுன்னா அது திருவாரங்கிறது. கோயில் இருக்கிற அந்த விளக்கு மாத்தே வந்து அந்த விளக்கு மாத்த எடுன்னு சொல்லப்படாது, சொன்னா குத்தம் சௌர்வம் பூஜிக்குவாரு. திருவாரங்கன்னு சொல்லணும், இருக்கின்ற இடத்த போல அதுக்கு பவர். அது இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற நாய்க்கு ரசிகர் சூப்பர் ஸ்டார் வீட்டுல இருக்கிற நாய்க்கு எவ்வளவு வித்தியாசம். நாய்னா நம்ம வீட்டுல இருக்கிற நாய்க்கு மரியாதையே கிடையாது. அந்த நாய் ஏசி கார்ல போயிருக்குதா, மத்த வீட்டு நாய் மாதிரி அதை ஒண்ணும் சொல்ல முடியாது. அதனாலே அப்படி சுவாமி ஆலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நூலுக்கும் அவ்வளவு உயர்வு, அவ்வளவு உயர்வு பெரும். அதனாலே கோயிலை கூட்டுதல்,
கோயிலே விளக்குதல், பூவமிடுதல், கோலமிடுதல், அதற்கு மேல மலர் வரித்து கட்டி சாத்துதல் ஆகிய பல வகையான பணிகள் சிவாலயத்திலே செய்யக்கூடிய திருப்பணி உண்டு. அந்த பணியிலே எது இயலுமோ அதை செய்து அருளை பெறலாம். அதனாலே இந்த நாயனார் என்ன பணி செய்தார், எந்த ஊர்ல இருந்தாரு, எப்படி அருள் பெற்றார் என்பதுதான் இந்த வரலாறு. மனிதன் பார்க்கும் போது அறிவு இல்லாமல் தான் பறக்கிறான், பறக்கும்போது அறிவு இருக்குதா, அப்புறம் வர வர வர கல்வியினாலும் கேள்வியினாலும் அறிவுடைய பெரியோர் சேர்க்கையினாலும் அறிவு உண்டாது. அறிவு கடையில வாங்குறது, அறிவு கடையில வாங்குறது பின்ன எங்கே வருவது என்று கேட்டால், அறிவுள்ள பெரியோர்கள் மூலமாகவும் அறிவை தருகின்ற நூல்களின் மூலமாகவும் அறிவு உண்டாகும். சில பேருக்கு ஆயுதங்களில் அறிவு இல்லாமையும் வருது, ஆயுதங்களில் கூட அறிவு இல்லாமையும். அதனாலே அப்படி நல்ல நூல்களின் மூலமாக, நல்ல செயல்களின் மூலமாக மனிதன் தெய்வம் ஆகணும். மனிதன் தெய்வம் ஆகணும், இன்ன மேல வந்து மனுஷனா பறக்கப்படாது, மனிதன் தெய்வம் ஆகாது. அதற்கு அது சம்பந்தமான செயலை செய்தால் தெய்வம் ஆகணும், வேற ஒண்ணுமே. இப்ப பெரிய புராணம் கேட்கிறீங்கன்னா இதுக்கு தனி மார்க்கு உண்டு. இத்தனை நாள் பெரிய புராணம் கேட்டாரு, இத்தனை நாள் கந்த புராணம் கேட்டாரு என்று மாறு மூன்று வருது, அதுக்கு தனிப்பலன், அது சந்தேகம். அப்படி இந்த நாயனாருக்கு முருக நாயனாரு, முருக நாயனார் சாமி முருகன் ஒரு சாமி இருக்குது அல்லவா, அதனால இவருக்கு முருக நாயனார்னு வேறு. இவர் அவதாரம் பண்ணி திருப்பணி செய்து கொண்டிருந்த ஊர் திருப்புகரூர், திருப்புகரூர் பத்து நாள் உற்சவம். இப்ப அப்பர் சுவாமி உற்சவம் திருப்புகரூர் தான் அப்பர் சுவாமி சிவபெருமானோடு கடந்தது, திருவாரூர் பக்கத்தில் இருக்கிறது. சுந்தரபுர சுவாமிகளுக்கு அங்கதான் செங்கல்ல தங்கமாக்கி கொடுத்தார், செங்கல்ல தங்கமாக்கி கொடுத்தார். பங்குனி மாதத்துல உத்தரவிழாவுக்கு பணம் வேணும்னு போய் அங்கே சுவாமிய பாடிட்டு அப்படி படுத்திருந்தாரு, செங்கல்ல தலைக்கு வச்சு துண்டை விரிச்சு போட்டு படுத்திருந்தாரு. அப்படி படுத்துட்டு எந்திரிச்சு துண்டை உதறனா செங்கல் தங்கம் வரும். அப்புறம் அதை எடுத்து வந்து உத்தரவிழாவுக்கு பிரமாதமா மாகேஸ்வரர் குசு முதலான காரியங்கள் எல்லாம் நடந்ததாக வரலாறு அது பின்னாடி வரும். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்த அற்புதமானதெல்லாம் திரு

அப்படித்தான் தேவாரத்துல கடைசியா அப்படி பண்ணலாம். அப்படி சோழ நாட்டில் இருக்கின்ற தலம் பொன்னி நதி பாய்கின்ற வடம்பையும் இந்த காவி பாய் அந்த ஊர்ல மெய்யன்பர்கள் சிவனடியார்கள் இருக்கின்றார்களா? அந்த சிவனடியார்களுடைய நெற்றியிலே திருநீர் நிறைய இருக்கிறதா? திருநீர் நிறைய இருந்த வன்மையா இருக்குதா? அது எது போல இருக்குதுன்னா அவங்களுடைய மனம் போல அந்த திருநீர் இருக்குதுன்னா அவருடைய மனம் எப்படி தூய்மையாக சுத்தமாக இருக்குமோ அது போல அவருடைய நெற்றியிலே திருநீர் மனம் தூய்மையா இருக்க ஒன்று இருக்கின்ற குறிப்பை சொல்லுவோம். மனம் தூய்மையா நெற்றியிலே விபூதி பூஷனா போதாது, உள்ளமும் அது மாதிரி இருக்கணும். திருக்குள்ள திறப்புல மாஜியில்லாத மனிதர்கள் மேனி மேல் பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள். இந்த நீர் எப்படி வெண்மையாக இருக்குதோ அது மாதிரி மனமும் வெள்ளையாக தூய்மையாக கெட்ட எண்ணம் இல்லாமல் இருக்கு. அதான் இங்க சொல்றார் நாமமோ

மலர் மேல் காமன் மதுவும் ஜெரை கொண்டும் களங்கம் இன்றி விளங்கும். அதனாலே அவர்கள் அணிந்திருக்கின்ற திருநீர்த்தினுடைய ஒளியினாலே அந்த ஊர்லே இரவு என்பது இல்லையினார். இரவுனா ராத்திரி இல்லையா இருந்தது. அப்படி அந்த வெண்ணீர் துப்படும் உண்டு. பொய்கையிலே இருக்கின்ற மலர்கள், அந்த மலர்களிலிருந்து தேன் குடிகிறது. தேன் மலர்களிலிருந்து தேன் குடிகிறது. அதற்கு மேலே வந்து அங்க இருக்கின்ற அந்த பச்சிசாரிகளும் இனிமையாக பாடுகிறது. தேன் போல பாடுகிறோம். பச்சிசாரிகள் குயில் பாடும் அல்லவா? குயில் பாடும், மயில் என்ன பண்ணும்? பாடும். குயில் பாடும், மயில் அதற்கு மேல இன்னும் சொல்றாரு. அந்த பொய்கை குளங்களிலே தாமரை, அந்த தாமரையில இருக்கின்ற மலர், அந்த தாமரையில வண்டுகள் வந்து பாடும். தேனை உண்பதற்காக வந்து பாடும். அப்படி பாடும்போது அது முறுக்கு உடைந்து, அந்த தாமரை முறுக்கு உடைந்து காலையில அது வந்து தேன் உண்டு. இந்த பாட்டை கேட்டு, வண்டு பாடின பாட்டை கேட்டு அந்த தாமரை மலர் கண்ணீர் விடுவது போல. அதே போல அந்த ஊரிலே மெய்யன்பர்கள் திருமுறைய பாட, அதை கேட்டு மெய்யன்பர்கள் கண்ணீர் விடுகிறார். திருமுறைய பாட, அதை கேட்டு மனம் முழுகி கண்ணீர்.

மனுஷனுக்கு வரப்பிரசாதம் உள்ளதான இருக்குது, வெளியிருந்தாவது உள்ளதான.

சுவாமியின் உயர்

பைரவின்னு அம்பாளுக்கு பைரவி, சுவாமி பைரவன்னு அம்பாளுக்கு பைரவி.

0: வைரவி வேறு, இது திருவாகரன் வேறு. இதுல சுவாமி தனக்கு செய்த பேரருளை சொல்லி பேரருளை நினைந்து வயந்து கொள்கிறார். தமக்கு செய்த அச்சயத்தை அவளை சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டுக் கொள்வார். யாரு? மாணிக்கவாசகர். அதனாலே இப்படி திருமுறைகளை அந்த ஊரிலே திருப்பூல் ஊரிலே மெய்யன்பர்கள் பாட அதை கேட்ட மெய்யன்பர்கள் உருகுகிறார். அந்த ஊர்ல இருக்கின்ற தாமரையிலே வண்டு பாட அது தேர்ந்துரிகிறது. இங்க அன்பர் பாட அன்பர்கள் கண்ணீர் துரிகிறார்கள்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Rig Veda Panjarutram Vilakkavurai Vazhangupavar Thiru Subramani Sharma. Om Namah Shivaya.
3: Shrinath Mrugya Charanat Vidhi Mrugya Chudat ஸ்ரீபுண்டரீகநிலையாத் ஸ்ருததுக்கநாசாத் ஸ்ரீமத்குஹஸ்ய ஜனகாத் சுகடத்தராஜாத் ஸ்ரீஷாத் பரம் கிமபி தத்வமஹம் ந ஜானே. ஓம் நம சிவாய. அன்பர்களுக்கு நமஸ்காரம். நாம் ருத்ரம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்று மிகவும் முக்கியமான ஒரு நாள், ருத்ர பசுபதி நாயனாருடைய குரு பூஜை. என்ன விசேஷம் இவருக்கு இருக்கிற எல்லா நாயன்மார்கள்லையும் அப்படின்னா, ருத்ர பசுபதி நாயனார் ருத்ரத்தை மட்டுமே ஜபம் செய்து இறைவனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமானவர். அவரை பற்றி சொல்லும்பொழுது, தெள்ளு தன்புணல் கழுத்துள வாயிடை செறிய உள்ளுறப்புக்கு நின்றுகை உச்சிமேர் குவித்து தள்ளு வெண்டிரை கங்கை நீர் ததும்பிய சடையார் கொள்ளும் அன்பினில் உருத்திரம் குறிப்பொடு பயின்றார் அப்படின்னு சொல்றது திருமுறை. இந்த ருத்ரத்தை மட்டுமே பாராயணம் செய்து ஒரு நாளில் ஒரு நொடி கூட வீண் செய்யாமல் ருத்ரத்தை மீண்டும் மீண்டும் மீண்டும் பாராயணம் செய்து இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமானவர் ருத்ர பசுபதி நாயனார். அவருடைய குரு பூஜை புரட்டாசி அஸ்வினி. இன்றைக்கு அவருடைய குரு பூஜை. சைவத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குரு அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியம். படப்பை சித்தர்னு ஒருத்தர் ரொம்ப பிரபலமாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புண்டு. அவர் கூட என்ன சொல்லுவார்னா, வெட்டவழி பரம்பரையை சேர்ந்தவன் நான் அப்படின்னு சொல்லுவார். ஏகாம்பரேஸ்வரருடைய தியானத்திலேயே இருந்து அவர் யோகம் சித்திச்சு ஞானமடைந்த ஒரு பெரிய மகான். குரு இல்லாமல் நான் ஞானம் அடைஞ்சேன் அப்படின்னு யாருமே என்றைக்குமே சொல்கிறதில்லை. அவர் என்ன சொல்லுவார், என்ன பரம்பரையை நான் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா, வெட்டவழி பரம்பரையை சேர்ந்தவன் நான். குரு பரம்பரைங்கிறது சைவத்தில் ரொம்ப முக்கியம். எதுக்குமே ரொம்ப முக்கியம், சாக்தத்துக்கும் முக்கியம், கௌமாரத்துக்கும் முக்கியம். ஆனால் சைவத்தில் ரொம்பவே குரு பரம்பரையை போற்றி புகழ்ந்து பாதுகாத்து நாம் வருகின்றோம். இன்று அவருடைய குரு பூஜை. அதனால் அவரை இன்னைக்கு நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நாமளும் ருத்ரத்தை பயில்கிறோம். அதனால் அவரை மனசில் வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தினால மேல்கொண்டிருக்கிற ரெக்குகளுக்கு உண்டான அர்த்தத்தை நாம் பார்க்கலாம்.

0: हेळो अस्य तु सुमतिमिद्वयमस्यावृणीमहे. இதற்கு இதனுடைய அர்த்தம் துவேஷம் அப்படின்னா ஒளிர்கின்றவனும், சோதியே சுடரே சூழ் ஒளிவிளக்கே. மணிவாசகர் ஒளி ரூபமாகத்தான் பகவானை வந்து எல்லா மகான்களுமே பார்க்கிறார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலார். இந்த ஒளிக்கு ஏன் இவ்வளோ முக்கியம்? காயத்ரி மந்திரமும் ஒளியை பற்றி தான் சொல்கிறது. எது இந்த மூ உலகத்துக்கும் பிரகாசம் தரதோ, எல்லா அனைத்து உலகங்களுக்கும் எது விசேஷமான ஒளியை பாய்ச்சுகிறதோ, அந்த ஒளியை நான் தியானிக்கிறேன். ஒளியை திரும்ப திரும்ப ஒளியை பற்றி சொல்ல வேண்டிய காரணம், மக்கள் என்ன நினைத்துக்கிறார்கள் அப்படின்னா, நான் வந்து இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், நான் பல ஜென்மாக்களாக பாவம் பண்ணதுனால தான் இந்த ஜென்மா பிறந்திருக்கேன், பல ஜென்மத்தின் உண்டான கர்ம வினைகள் என்னை தொடர்கின்றன, இறைவன் அனுகிரகத்திற்கு நான் எப்போ பாத்திரம் ஆவேனோ அப்படின்னு வருத்தப்படுறான். ஒளிக்கே உரிய ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, ஒரு குகை இருக்குது. அந்த குகை வந்து பல நூற்றாண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக இருட்டாகவே இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன தீக்குச்சியை வச்சு வெளிச்சமாக ஏற்றினோம் அப்படின்னா அந்த இருட்டு போகிறதுக்கு இன்னும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகணும்னு அவசியம் இல்லை. எப்போ அந்த ஒளி வந்ததோ அந்த க்ஷணம், அந்த நொடி, அந்த கண இருள் அகன்று அந்த இடமே ஒளி வெள்ளமாக மாறுகிறது. அப்படிப்பட்டது தான் இந்த பரபிரம்மத்தினுடைய தன்மை. நாம் நம்மை குறைத்து மதிப்பிட்டு கொண்டோ, நான் பாவி என்றோ, நான் அதமன் என்றோ அப்படி நினச்சிக்கிறது மகாபெரிய முட்டாள்தனம். இதெல்லாம் நாம் கேட்டதுக்கு அப்புறமும் நம்ம அப்படி நினச்சிக்கிறோமே ஆனால், ஒரு க்ஷணம் சிவா அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னால் போகிறோம். வேதங்களுக்கு ஹிருதயமாக இருக்கக்கூடியது யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதத்துக்கு ஹிருதயம் ஸ்ரீ ருத்ர அணுவாக்கம். அந்த ருத்ர அணுவாக்கத்துக்கு ஹிருதயம் பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சரத்துக்கு ஹிருதயமாக இருக்கக்கூடியது சிவங்கிற மந்திரம், ரெண்டே ரெண்டு எழுத்து. அதையும் திருமூலர் திருமந்திரத்தில் நாயோட்டு மந்திரம் ஷி அப்படிங்கிறதே உன்னை கடத்தேத்திடும் அப்படிங்கிறார். அந்த ரெண்டு எழுத்து, அந்த ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து, அந்த அஞ்சு அக்ஷரங்கள், அதனுடைய விரிவாக்கம் தான் இந்த மொத்த வேதமும், இந்த மொத்த வாழ்க்கையினுடைய சாராம்சமும் அதுதான். அதை நோக்கி தான் நாம் பயணிச்சுட்டுருக்கோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சுவாமி தன்னை நமக்கு காமிச்சுக்கிண்டே வர்றார். இந்த ஒளிர்கின்றவனே ஒளி ரூபமாக சுவாமியை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், அவனை பார்த்த அந்த க்ஷணத்தில் அது எவ்வளோ கன இருளாக இருந்தாலும், அது எப்படியாப்பட்ட எத்தனை வருஷங்களாக இருண்டு கிடந்த இடமாக இருந்தாலும், அது ஒளியை பெறுகிறதோ, எப்படி இருளை அது விட்டு விடுகின்றதோ, அதுபோல் நம்ம அஜ்ஞான இருளில் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையான்னு சொல்லுவது போலே, அஜ்ஞான இருள் அகன்று நமக்கு ஞான ஒளி பிறக்கிறது. அதனால் ஞானமடைந்த எல்லா மகான்களுமே பகவான ஒளி ரூபமாக ஜோதி ஸ்வரூபமாகவே வழிபடுவதில் ஒரு அலாதியான ஈடுபாடினை காண்பிக்கிறார்கள். வேதமும் இங்கே துவேஷம் ஒளிர்கின்றவனும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த ரிக்க. யக்ஞ சாதம் வேள்வியை முடிக்கிறவனும், வேள்வியை முடிக்கிறவனும்னு ஏன் சொல்கிறது? வேள்வியை பரிபாலிக்கின்றவர் தானே பரமேஸ்வரன். வேள்வியை நடத்துகின்றவனே காதபதிம் மேதபதிம் படித்தோம் இல்லையா நம்ம முதல் இருக்குல்ல, முதல் சூக்தத்தில் யக்ஞத்துக்கு சுவாமியாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. யக்ஞத்துக்கு பதியாக இருக்கக்கூடியவன் தான் அந்த யக்ஞத்தினால் அடையக்கூடிய வஸ்துவை எவன் ஒருவன் தருகின்றானோ அவன் முடித்து வைக்கிறவன் ஆகிறான். அந்த யக்ஞத்தினால் எதை நாம் அடைய போகிறோம், அதை முடித்து வைக்கிறவன் யார், அதுக்கு பரமான ரிசல்ட் என்ன, அவன்தானே அந்த ரிசல்ட். யக்ஞ சாதம் வேள்வியை முடிக்கிறவனும், அந்த வேள்வியை முடிக்கின்றவன் எப்படி பலனை கொடுத்து, பலன் யாரு, அவனே தான் பலன். அவனே வர வேறொரு பலன் நமக்கு வேணுமா? அப்போ வேள்வியை முடித்து வைக்கிறவன் இதுதான் அர்த்தம், வேள்வியை முடித்து வைக்கிறவன். வங்கும் அப்படின்னா வளைந்து போகக்கூடிய தன்மை. இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. பகவான் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கார் இல்லையா. இப்போ கல்லால நாயனார் இருக்கார், எனக்கு புஷ்பத்தால் தான் அர்ச்சனை பண்ணணும்னு இல்லை, பக்தி இருந்ததே ஆனால் நீ கல்லால் அடித்தாலும் அதை நான் ரொம்ப அன்போடு ஏற்றுக்கிறேன், பகவான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கார். நீ எனக்கு செங்கலால் கல்லால் கருங்கல்லால் தான் கோவில் கட்டணும்னு சொல்லலை. பூசலார் நாயனார் தன்னுடைய ஹிருதயத்திலேயே கோவில் கட்டுகிறார். சுவாமி எழுந்தருளிலேயே அங்கே இப்படி பக்தர்களுக்கு வளைந்த போக்கை உடையவனுமாகிய பரமேஸ்வரன் நமக்கெல்லாம் சிற்றறிவு தான், இருக்கிறதுலையே பேரறிவு அவன் ஒருத்தனுக்கு தான். எந்த ஒரு நோட்ஸும் இல்லாமல், எந்த ஒரு புஸ்தகம் இல்லாமல், ஒரு ஒரு ஜீவராசியும் போன ஜென்மத்தில் என்னவாக இருந்தது, அடுத்த ஜென்மத்தில் என்னவாக இருக்க போகிறது, இந்த ஜென்மத்தில் இன்றைக்கி என்ன நடக்கிறது, நாளைக்கு என்ன நடக்க போகிறது, நேற்றுக்கு என்ன இவன் பண்ணினான், இதனால் நாளைக்கு இது நடக்கிறதுன்னு ஒரு நோட்ஸ் இல்லாமல் 82 லட்சம் கோடி ஜீவராசிகளுக்கும் கணக்கு பார்க்குறானே, அது அத்தனையும் தனக்கு உள்ளங்கை எப்படி தெரியுது, உள்ளங்கை நெல்லிக்கனியாக அவனுக்கு தெரிகிறதே, அவன் தான் பேரறிவை உடையவன். அதனால் கவிம் அப்படிங்கிற பதத்தை போடுறது பேரறிவை உடையவனும் ஆகிய ருத்ரம் ருத்ர பரமேஸ்வரனை. வயம் நாங்கள் அவசே நிஹ்வயாமகே வாவான் அழைக்கிறோம். இப்படிப்பட்ட ருத்ர பரமேஸ்வரனை, ஒளியே வடிவமாகியவனை, வேள்விக்கு பதிலாக வேள்வியின் முடிவாக இருக்கக்கூடியவனை, வளைந்த போக்கை உடையவனை, பேரறிவை உடையவனை, இதையெல்லாம் படைத்த அந்த ருத்ரனை நாங்கள் ரொம்ப அன்போடு வாப்பா அப்படின்னு அழைக்கின்றோம். இதில் அடுத்த வரியில் வந்து தெய்வியம் அப்படின்னு சொல்கிறது. தெய்வியம்னா தேவ சம்பந்தமாகிய, தேவ சம்பந்தம் உள்ள. ஹேளஹா அப்படின்னா ஓ ஒரு பொய்க்கோபம் அப்படின்னு வச்சுக்கலாம். கோபம், பொய்க்கோபம், அது வந்து கோபம்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா பரபிரம்மத்துக்கு வந்து கோபம் வந்தது அப்படின்னு சொன்னால் கேட்குறதுக்கு எங்கேயோ தற்றாப்பில் இருக்கும். ஒரு பொய்க்கோபம், ஒரு முனிவு, ஒரு கோபம். ஹேளஹா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கோபம். எங்களிடத்துலேருந்து ரொம்ப தூரமாக அந்த கோபத்தை எடுத்துகிட்டு போயிடு. எங்களுக்கு வந்து தேவ கோபம் எங்களுக்கு வேண்டாம். தேவ கோபம் எப்படி ஏற்படும்? நாம் ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதனால் ஒரு தேவ கோபம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு சந்தேகம் நமக்கு வருது. நேத்திக்கே நம்ம சொன்னது போல் பயமும் சந்தேகமும் ஒரு வியாதி. அந்த வியாதியை நீக்கிறவர் ருத்ர பரமேஸ்வரன். அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது, ஒரு தேவ கோபம் இருக்கோ எனக்குள்ள, எனக்கு வந்துருத்த ஒரு தேவ கோபம்னு ஒரு சந்தேகம் இருக்குங்கும்போது அந்த சந்தேகம் நிவர்த்தி பண்ணுறதுடைய வேலை யாருன்னா ருத்ர பரமேஸ்வரன். அதை என்னிலிருந்து வெகு தூரத்தில் ஏவுவாயாக. அஸ்ய தூ அஸ்மத் ஆரே அப்படின்னா என்னிடத்திலிருந்து வெகு தூரத்தில், அஸ்ய தூ ஏவுவாயாக. அப்படிப்பட்ட இந்த மகாதேவனுடைய, அஸ்ய அப்படின்னா இந்த மகாதேவனுடைய, சுமதி மித் அருளையே ஆவரணி மகே, நாங்கள் வேண்டுகின்றோம். பல்வகை நல்ல குணங்களை கொண்ட ருத்ர பரமேஸ்வரனை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அன்போடு வான் அழைக்கிறோம். என் மேல் அவன் கோபப்படாமல் இருக்க வேண்டும். அவனுடைய அருளே எங்களுக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாலாவது இருக்கு சொல்றது. அஞ்சாவது இருக்கு. திவோவராஹம ருஷம் க பர்தினம் துவேஷம் ரூபம் நம சாநிஹ்வயாமஹே ஹஸ்தே விப்ரத் பேஷ ஜாவார்யா நிஷர்மவர்மச் சர்தி ரஸ்மபியம் யம் சத். இதில் என்ன சொல்கிறது அப்படின்னா, நல்ல ஆற்றலை உடையவனும், விளக்கமுடையவனும், சடைமுடியை உடையவனும், மீண்டும் இங்கே துவேஷம்னு சொல்கிறது சோதி வடிவானவனும், இப்படியான ரூபத்தை தரித்த ருத்ர பரமேஸ்வரன், நமசா வணக்கத்தால் நாங்கள் வந்து வணங்குகிறோம். எங்களுடைய நமஸ்காரத்தினால் அவனை நாங்கள் வணங்குகிறோம். நிஹ்வயாமகே, இங்கேயும் நிஹ்வயாமகேன்னு கூப்பிடுறது, இனிது அழைக்கின்றோம், நாங்கள் அவனை வாவென்று அழைக்கின்றோம். ஹஸ்தே, அந்த ருத்ர பரமேஸ்வரனுடைய திருக்கரத்தில், வாரியாணி எல்லோரும் விரும்பக்கூடிய பேஷஜா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பேஷஜா, பிஷக்கு, டாக்டரு, மருந்துன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. பேஷஜா பிணி நீக்குதற்கு உரிவைகளான அந்த மருந்துகளை உடையவரும் எனக்கு கொடுக்கணும். சர்ம வர்மங்கிற இதெல்லாம் வருது இல்லையா, சர்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட சர்மதாயை நமஹ. அம்பாளுக்கு வந்து அடிக்ஷனாக பக்தர்கள் கேட்குறத கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிக்ஷன் சர்மதாயை நமஹாங்கிறதுக்கு அர்த்தம். இங்கே வந்து எப்படி இதை அர்த்தம் பண்ணுறார் அப்படின்னா, பிணியின்மையாகிய ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கணும். சர்திஹி அப்படின்னா வீட்டை, யம்சத்து அருள்வாயாக. யாருக்கு? அஸ்மபியம், எங்களுக்கு. ஆக ஜோதி உருவாகிய இறைவன், வேதத்தினுடைய முடியில் மின்னுகிற ருத்ர பரமேஸ்வரன், எங்களுடைய நமஸ்காரத்தினால் நாங்கள் அவனை வழிபடுகின்றோம். அதனால் அவன் கையினால், அதாவது அவனிடத்திலிருந்து இந்த சம்சாரங்கிற பிணி நீங்குவதற்கு உண்டான மருந்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, வீட்டை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து எங்களுக்கு அருளட்டும். சம்சாரங்கிற பிணியை நீக்கணும்னு நான் சொல்கிறேன், அப்புறம் சுகம் வீடுன்னு சொல்கிறேன். சனாதன தர்மம் இப்படியாக நமக்கு வழிவகை செய்திருக்கிறது. தர்ம அர்த்த காம மோக்ஷம், டைரக்டாக மோக்ஷம்னு சொல்லாமல் முதல்ல தர்மத்தை பண்ணு, தர்மத்தை பண்ணி அர்த்தத்தை சம்பாதி, அர்த்தத்தை சம்பாதிச்சு பின் உன்னுடைய காமனைகளை பூர்த்தி செய், உன் காமனைகளை பூர்த்தி செய்து பின்பு மோக்ஷத்துக்கு தானே கொண்டு போய் சேர்க்கும். நான் இவற்றில் உழலுவதால், தர்மாங்கிறதும் ஒரு கர்மா தானே, ஒரு நல்ல காரியம், புண்ணியங்கிறதும் ஒரு கர்மா தானே, அகர்மா கிடையாதே, ஒரு கர்மா தானே செய்கிறோம், அதுக்கும் ஒரு பலன் உண்டே, நிஷ்கர்மர்களாக நாம் ஆகிவிடுறதில்லையே. அர்த்தம் சம்பாதிக்கிறோம் இன்றைக்கி அப்படின்னா, அந்த அர்த்தம் சம்பாதிக்கிறதுக்கு நாம் ஏதோ ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்கிறதே, ஒரு பணம் சம்பாதிப்பதற்கு. அப்படி இருக்கும்பொழுது அதில் உண்டான எந்த ஒரு விஷயமும் நம்மை தொற்றி கொள்ளாமல், நம்மை பற்றி கொள்ளாமல் இருப்பதற்கு அருளக்கூடிய ஒருவர் அந்த ருத்ர பரமேஸ்வரன் தான். இதை எல்லாத்தையும் கொடுத்து வீடு பேரையும் கொடுப்பவர் ருத்ர பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து, இந்த ருக்கினுடைய கருத்து. மேற்கொண்டு இருக்கிறத வரும் நாட்களில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

பெருமானை சிந்தித்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மந்திர உச்சாடனம், அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு அபிஷேகம்லாம் செஞ்சு அந்த வேவ்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, அந்த பெருமானுடைய சாந்தி நித்தியத்தினாலேயும் அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லா இடத்துலையும் கூட இங்கே சாயநிச்சியில் அங்கே இருப்பாங்க, அவங்களுடைய அனுகிரகத்தாலும் நாம் இந்த கருவிகள்லேருந்து நாம் நீங்குவதற்கு அவர்களெல்லாம் துணை நிற்கிறாங்க, துணை நிற்கிறாங்க. ஆக நாம் அதுக்கு போதிய அளவு கொடுக்கறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறாங்க, நிறைய உச்சாடனம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும், பைய நடந்து செல்லணும், பைய நட அதுக்கு தேவை அவகாசம் அங்கே கொடுக்கணும், விடுங்குதாமா. அப்போ இந்த கர்ப்ப கிரகத்துக்கு போகும் பொழுது எப்படி இருக்கணும், ஆன்மா இந்த தத்துவங்களிலிருந்து விடுபட்ட ஆன்மாவா சுத்தான்மாவா இருக்கணும். அதான் சட்டையை கலத்துறது, ஓ கலத்தியாச்சேன்னு வெளியிலிருந்தே கட்டி பக்கத்தில் வச்சுக்கிடணும், இது அதல்ல. இந்த சட்டையை கலத்துவது என்பது என்னது, இந்த சரீர உணவிலிருந்து விடுபடுதல், சரீர உணர்விலிருந்து விடுபடுதல். அதுக்கு நாம் அந்த மந்திரத்தை சொல்கிறது இங்கே அந்த இடத்துல இருக்க விசேஷம், அங்கே இருக்கக்கூடிய மற்ற தேவர்களுடைய அனுக்கிரகம் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு உதவுகிறது. இதனால் நாம் இந்த பூஜையில் முதல்ல லயாங்கத்தை முதல்ல செஞ்சு கொடுக்கணும். ஏன், நாம் தத்துவங்களை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நமக்கு தத்துவங்களை எப்படி வருது, முதல்ல அதிகாரம், அப்புறம் போகம், அதுக்கப்புறம்தான் லயம், இப்படிதானே அமைஞ்சிருக்கு, அப்படிதானே அமைஞ்சிருக்கு. ஆனால் அங்கே பூசையில் எப்படி வச்சிருக்கு, லயத்தை தான் முதல்ல வைக்கிறோம், அதுக்கப்புறம் போகத்தை வச்சிருக்கோம். நாம் அங்கே தத்துவங்களை எப்படி வைக்கிறோம், போகத்தை முதல்ல வைக்கிறோம், அதுக்கப்புறம் தான் லயம், அப்படிதானே இருக்கு, அப்படிதானமா இருக்கு. சிவ தத்துவம் சக்தி தத்துவம்லாம் இதெல்லாம் லய தத்துவங்கள், சதாசிவம் போக தத்துவம், இந்த சுத்தபித்தை மகேஸ்வரமெல்லாம் இப்படிதானே இருக்கு. ஏன் இங்கே மாறி இருக்கு, இதையே மாறி வைக்கிறோம், மாறி இருக்கா இல்லையா, நல்லா சொல்லிட்டீங்க, சூப்பராக சொல்லிட்டீங்க. அது உலகத்திலிருந்து நாம் பாசத்திலிருந்து விடுபடுறது, படிப்படியாக கீழேருந்து விடுபட்டு போகிறோம். இங்கே இது சிவபோகம், அது உலக போகம், இது சிவபோகமானபடியால் நாம் லயித்தாலின்றி போகத்தை அனுபவிக்க முடியாது, புரியுதாமா. நாம் முதல்ல போகிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்னா அதில் அறிதல், அதுக்கப்புறம் அழுந்துதல்னு இருக்கு, அழுதல் அதுக்கப்புறம் அழுந்துதும் லயப்படுறோம் அந்த பொருளோடு. இங்கே அப்படி இல்லை, லயப்பட்டாதான் போகமே விளையும், நாம் பெருமானோடு லயப்பட்டாதான் என்ன விளையும், போகமே விளையும். அதனால நாம் என்ன வச்சுருக்கோம் முதல்ல, அப்போது நாம் இந்த சரீரத்தோடு கூடியிருந்து செய்கிறோம், சரீரத்தோடு இருந்தாலும் நாம் அந்த சரீரத்திலிருந்து விடுபடணும். இந்த சிவபூஜை செய்யும்போது என்ன செய்யணும், சரீரத்திலிருந்து விடுபடணும். அதனால நாம் என்ன செய்கிறோம், முதல்ல இந்த பூஜை செய்து செய்து நாம் அவனோடு லயப்பட்ட பின்னால் தான் என்ன விளையும், போகும். அதனால இந்த பூஜையில் இரண்டாவது நாம் போகாத்த வைக்கிறோம். இங்கே இந்த போகாங்கத்தில் நாம் அஞ்சு திருமுடிகள்லையும் அவனுடைய அந்த பெருமானுடைய அஞ்சு முகத்திலையும் ஓம்ஹாம் ஈசானமூர்த்திய நமக, ஓம்ஹாம் சத்புருஷ பக்தராய நமக, ஓம்ஹாம் அகோரஹிருதியாய நமக, ஓம்ஹாம் வாமதேவ குய்யாய நமக, ஓம்ஹாம் சத்யோஜாத மூர்த்திய நமக என்ற அஞ்சு முகத்துக்கும் அர்ச்சனை செய்து கொண்டு இப்போ இந்த ஈசான முகத்தில் ஓம்ஹாம் நேத்ரப்யோ நமக என்ற நேத்திரத்தையும்

ஓம் காம் இறுதியாய நம என இருதயத்தையும், ஈசானத்தில் அக்னி திக்கில வந்து இருதயத்தையும், ஈசான திக்கில ஓம் காம் சிரசிய நம என சிரசியும், நிறுதி திக்கில ஓம் காம் சிமாய நம என சிகையையும், வாயு திக்கில ஓம் காம் கவசாய நம என சர்வ அங்கத்தையும், இதையெல்லாம் பிரகாசம் பொருந்த கவசத்தை அர்ச்சித்து கொண்டு, அதுக்கப்புறம் பின் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு என்ற இந்த நாலு பக்கத்திலையும் அஸ்திராய நமக என அர்ச்சித்து, நாலு பக்கத்திலையும் அஸ்திரத்தை அர்ச்சித்து அதுக்கு அர்க்கியம் கொடுத்து அந்த அஞ்சு முடியிலையும் தேனு முத்திரை கொடுக்கணும். அதான் போகம். காமதேனுன்னா என்னது? காமதேனு முத்திரை காமிக்கமா இல்லையாமா? தேனு முத்திரைங்கிறது என்னது? காமதேனுங்கிறது தலைக்குறை. காமதேனு முத்திரை காமிக்கிறோம் எதுக்கு? எதுக்குமா? தேனு முத்திரை கொடுக்கிறது அந்த பெருமானிடத்தில் நமக்கு எவ்வளவு காமம் விளைந்ததோ அவ்வளவு தேன். புரியுதாமா? நமக்கு எவ்வளவு காமம், எவ்வளவு பக்தி. காமம்ங்கிறது என்னது? அங்கே இச்சை அல்லது பக்தி. எவ்வளவு விளைந்ததோ அதற்கு தகுந்தாப்புல அங்கே போகும். அதை குறிக்கிறது தான் அங்கே காமதேனு. அதனால தான் அந்த அம்மையை சிவகாமிங்கிறோம். அதனால் என்ன சொல்கிறோம்? சிவகாமி. அதனால் இந்த இதில் இந்த ஆறு அங்கங்களுக்கும் இப்படி தேனு முத்திரை கொடுத்து, நமஸ்வார முத்திரை கொடுத்து, நமஸ்கார முத்திரை கொடுக்கறதுங்கிறது இந்த இன்பம் அவனோடு கூடுவதால் வருவது. நமஸ்கார முத்திரையில் என்னதெல்லாம் இருக்கு? ரெண்டு இருக்கா இல்லையா? எதெல்லாம் இருக்கு? ஒன்று சிவம், இன்னொன்று ஆன்மா. சிவமும் ஆன்மாவும் அது ரெண்டும் பொருந்திருக்கு, ரெண்டும் பொருந்திருக்கு. அது பொருந்திருக்கு. அப்போ அவனோடு நாம் பொருந்தி ஏகனாகி அத்திவிதமாக இருந்தாதான். அது அத்திவிதம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? இங்கே இந்த ரெண்டு கை பொருந்திருக்குன்னு சொல்றதுனால நாம் இந்த ஐக்கியவாதம், அந்த சுத்த சைவம், அப்புறம் சிவாத்திவிதம், இவங்களை எல்லாத்தையும் நீக்கிறோம் முக்கியில். எதனால அப்படின்னா, இந்த ரெண்டு கையும் பொருந்திருக்கிறதுனால முக்கிய அடைஞ்சாலும் ஆன்மா ஆன்மாதான், சிவம் சிவன்தான். இது அவாக ஐக்கியமாகினாலும் இவன் இவனாகத்தான் இருப்பான். ஐக்கியம்னா பிரிக்க முடியாத வந்துடுறது இல்லையா? இங்கே ஆன்மா ஆன்மாவாக தான் இருக்கும். ஆன்மா முக்தி அடைஞ்சாலும் எப்படி இருக்கும்? ஆன்மாவாக தான் இருக்கும். அவன் உணர்த்தினாதான் உணரும், ஒன்று ஒன்றா தான் உணரும். அது மாறவே மாறாது. அது நமக்கு திருக்கட்டுப்படியாரில் சொன்னது போல, முக்தி அடைந்தாலும் மரப்புள்ளூரி அம்மரந்தான் ஆகிடுமோ. மரத்தில் இருக்கிற அந்த புல்லூர் ஒட்டுண்ணிகள்லாம் எதாகாது? அந்த மூல மரமாக ஆகாது. அது தரக்கூடியது இது தராது. எனவே அவற்றினுடைய சாற்றை உண்டு வாழலாம், அவனோடு சேர்ந்து வாழலாமே தவிர, இது அது தருடைய பழத்தையோ காயையோ கனியையோ இது என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியவே முடியாது. ஏன்னா நமக்கு நம்ம சைவ சித்தாந்தத்தில் இறைவன் நமக்கு, நாம் முதல்ல இறைவனை அடைவதற்கு தவம் செய்கிறோம். தவம் செய்தால் நமக்கு கிடைக்கிற ஞானம் என்ன? என்னையா தவம் செஞ்சாலே விவேகம் எங்க வருது? வந்துருமாமா? வந்துருமா வராதா சொல்லுங்கம்மா. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கீங்களா? நமக்கு தவம் செய்ததால கிடைக்கக்கூடிய அறிவு, தவம் செஞ்சா அறிவுல தானே அது பக்குவம் தருதுன்னு பார்த்தோம். அந்த அறிவு என்ன அப்படின்னா சாதன ஞானம். அது என்ன ஞானம்? சாதன ஞானம். இறைவன் வந்து நமக்கு உபதேசிக்கிற ஞானம் அது விவேக ஞானம். அந்த அவன் அதாவது பகையும் உறவு இதுன்னு காட்டுறது தான் இல்லையா?
வேறுபடுத்தி காட்டுவதுதான் விவேகம். அதை அறிவதற்கான தகுதியை பெறுவதுதான் சாதனம், சாதனத்தால பெற்றது. அப்போ அவன் சொன்னபடி நின்று சாதனத்தில் நின்று சாதித்து பெறுகின்ற சாத்திய ஞானம் தான் உண்மை ஞானம் இல்லையாம. அந்த ஞானம் என்ன ஞானம்? அவனுடைய கருணையை உணர்வதற்கு தேவையான ஞானம் மட்டும்தான். அவனுடைய ஞானம் முழுதும் கிடையாது, அவனுடைய ஞானம் முழுதும் கிடையாது. அந்த ஞானம் என்னது? அவன் நமக்கு செய்கிற உபகாரத்தை அறியக்கூடிய அளவுக்கு உள்ள ஞானம். புரியுதாமா? அவனுக்கு உள்ள எல்லா ஞானமும் இல்லை, எல்லா ஞானமும் இல்லை. அப்போ நமக்கு அந்த பேரின்பத்தை நுகர்வதற்கு என்ன எவ்வளவு ஞானம் வேணுமோ அதைத்தான் கொடுக்குறான். அதுக்கு மேலே அவன் கொடுப்பதில்லை. ஏன் கொடுத்தா குறைஞ்சா போயிரும்? ஆமாம், குறைஞ்சிதான் போயிரும். என்ன குறை? இதை கொண்டு வேற இதை அறிய தலைப்பட்டால் என்ன ஆகும், என்ன ஆகுமா? இதை கொண்டு இந்த ஞானத்தை கொண்டு வேற ஒன்று அறிய முற்பட்டா என்ன ஆகும்? இந்த சிவஞானம் போயிரும், அந்த சிவஞானம் போயிரும். விளங்குதா? அதனால அந்த பெருமான் எதை தர்றாரு? அவரை, அவனுடைய கருணையை உணர்ந்து கொள்வதற்கு என்ன ஞானம் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் தருகிறார். அதனால இந்த ஆன்மா பெறுகிற ஞானம் சமுத்திர கலச ஞானம் தான். என்ன ஞானம்? சமுத்திர கலச ஞானம். அப்போ அவன் சமுத்திரம் போன்றவன், அவனுடைய ஞானம். நாம முக்தி பெற்றவர் பெறுகிற ஞானம் என்னது? அதுல ஒரு கலசம்தான். அதனால சமுத்திரமும் கலசமும் ஒரு நாளும் ஒன்றாகாது. அதனால இந்த இதுல அந்த நமஸ்கார முத்திரையில அதை காட்டுறார். ஆன்மா முக்தி அடைஞ்சாலும் எப்படி இருக்கும்? அது ஆன்மாவா தான் இருக்கும், சிவம் சிவமா தான் இருக்கும். இவன் ஒரு காலம் அந்த சிவமாக ஆக மாட்டான். அவனுடைய இலக்கணம் வேற, நம்முடைய இலக்கணம் வேற. அதனால அதை கொடுத்து இவையெல்லாம் சிவத்திறன் கூடியதாக ஏகாக்கர சிந்தை பண்ணி அப்புறம் அந்த புஷ்பத்தால அவனை அர்ச்சிக்கிறோம். இந்த பூசனையில நாம என்னெல்லாம் செய்கிறோம்? முதல்ல அவனை நமாந்தமாக அர்ச்சிக்கிறோம், அப்புறம் சுவாகான்னு சொல்லி அர்க்கியம் கொடுக்கிறோம், அப்புறம் தேரு முத்திரை முடியணும், நமஸ்கார முத்திரைய அவனுடைய அங்கங்கள்ல இல்லையா, அவனுடைய அஞ்சு முகங்கள்ல என்ன முகம்? தேனு முத்திரை கொடுக்குறோம். அவனுடைய அங்கங்களுக்கு நமஸ்கார முத்திரை கொடுக்குறோம். அப்புறம் நமாந்தமாக கடைசியில் ஒரு அர்ச்சனையை பண்ணுகிறோம். இதுதான் நாம் இந்த பூசையில் செய்வது. இதை பூசித்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? மனோன்மணி பூசை, மனோன்மணி பூசைக்கு செல்கிறோம். எனவே இந்த இதில் நாம் அந்த லாயாங்கம் முடித்து போகாங்கம் முடித்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? மனோன்மணி பூஜையை செய்கிறோம். மனோன்மணி பூஜையை செய்து அதுக்கப்புறம் அந்த மனோன்மணியை செய்கிறோம், பெருமானோடு ஏகீகரணம் பண்ணுகிறோம், அவரோட ஒன்றாக்கி பெருமானோடு ஒன்றாக்குறோம். அதனால் இந்த மனோன்மணி சில ஓம் ஸ்ரீம் க்ரீம் மனோன்மணி ஆசனாய நமக என்று அந்த பெருமானுக்கு அந்த இடது பக்கத்தில் மனோன்மணியை பூசித்து அவர் ஆவாகனம் பண்ணி கொண்டு அந்த சரஸ்வதி லட்சுமி தேவியை இரு கண்களாக கொண்டு ஜபமாலை நீரோற்பலம் அபயம் வரதம் என்ற கைகளை உடைய பரஞானம் அபயானம் என்று சொல்லக்கூடிய கொங்கைகளை உடையவளாகவும் அந்த தேவியை நாம தியானித்து ஓம் க்ரீம் மனோன்மணி மூர்த்தியே நமக என அர்ச்சித்து ஓம் க்ரீம் மனோன்மணியே நமக என ஆவாகனம் செய்து ஸ்தாபனம் சன்னிதானம் சன்னிரோதனம் முத்திரைகளெல்லாம் காட்டிக்கொண்டு ஓம் க்ரீம் மனோன்மணியே சுவாகா என்று அர்க்கியம் கொடுக்குறோம். ஆவாகனம் செஞ்சுட்டு அர்க்கியம் கொடுக்குறோம். அப்புறம் தூப தீபம் காட்டி அந்த நிவேதனம் பெருமானுக்கு கொடுத்த நிவேதனத்தை கொடுத்து அவர் அந்த அஸ்திராய நமக என்று பானியம் கொடுத்து ஆசமன அர்க்கியமெல்லாம் கொடுத்து அதர சுத்தி பண்ணி அப்புறம்
அந்த தாம்பூலம் முகபாசம் எல்லாம் கொடுத்து பின் சுவாமிக்கு அந்த பாத்தியம் ஆசமனார்க்கியம் கொடுத்து சிவாயன புஷ்பம் சாத்தி அந்த கை மணியில அஸ்தராய நம என ஒரு புஷ்பத்தை அந்த மணி அந்த மணி நாம ஜொலிக்கும் பொழுது மணியை வந்து எப்போதும் என்ன செய்யக்கூடாது, இடது கையாலே எடுக்கவே கூடாது அந்த மணியை. ஆமாம், வலது கேட்டு தான் எப்போதும் எடுக்கணும். அதனால் இந்த அது புஷ்பத்தை போட்டு அதை எடுக்கணும். அதுக்கு இந்த மணியை வந்து எந்தெந்த இடத்துல எத்தனை முறை அடிக்கணும்னா சொல்லியிருக்கு, கணக்கு இருக்கு. அது அபி அதை அந்த மணி அடிக்கிறத வச்சு என்ன நடக்குன்னு புரிந்து கொள்ளணும். அதில் இந்த மணி என்பது ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு பொருளாக நம்ம இதில் கருதப்படுகிறது. அதனால் அந்த மணியை நாம் அந்த அட்டசங்காரமெல்லாம் பண்ணி தான் புஷ்பத்தெல்லாம் போட்டு தான் அதை எடுக்கணுங்கிறாரு. அதை எடுத்து இந்த பூசையில் அஸ்திராயனமேன அஸ்திரம்லாம் சாத்தி மணி அடிக்கணும். தூபதீபங்களுக்கு நிரீச்சனும் திக்கு பந்தனம் அவகுண்டனமெல்லாம் பண்ணி ஓம் சிவாய சுவாகா என தூபத்தை அந்த நாசிக்கும் தீபத்தை நேத்திரத்துக்கும் காட்டி அப்புறம் இந்த அந்த தூபம் என்பது நமக்கு வாசனா மலம், தீபம் என்பது ஞானம். இப்போ தூபத்தை முதல்ல காட்டி தீபத்தை காட்டு, வாசனாமலம் நீங்கி ஞானம் விளங்குவதாக அர்த்தம். இது நமக்கு திருக்கோயிலில் அப்படின்னா இந்த இதை செய்கிறாரு சிவாச்சாரியார். சிவாச்சாரியார் அவர் நமக்கு நாம் அவரை எப்படி கருதுகிறோம் அப்படின்னா நம்ம சர்வ ஞானோத்திரத்தில் சொன்ன மாதிரி அந்த சிவாச்சாரியாரை மந்த்ரான்மா, அவர் என்ன சொல்கிறோம் மந்த்ரான்மா தத்துவான்மா அப்படி வரிசையாக சொல்கிறோமா இல்லையா. அதில் இந்த சிவாச்சாரியரை மந்த்ரான்மா அந்த ஆறு ஆன்மாக்களில் அந்த மந்த்ரான்மானா குரு, மந்த்ரான்னா என்ன குரு, அந்த இருட்டை நீக்கி நமக்கு சிவத்தை காட்டக்கூடியவர் அவர் தான் யார் இந்த சிவாச்சாரின்னு வச்சுக்கிடுதோம். இப்போ நமக்கு இந்த ஞான சம்பந்த பெருமானே நீங்கள் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகளில் அவரை சுப்பிரமணிய பெருமானாகவே சொல்லுவார். ஆனாலும் இவர் நமக்கு நல்லா தெரியும், இவரெல்லாம் அணுபக்கம், அவங்கெல்லாம் சம்பு பக்கம் இல்லையா. அவர் எதனால் அப்படி சொல்கிறாரு, அவர் கந்த சார்பம் பெற்றவர் தான் இருந்தாலும் நாம் எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவர் அந்த பெருமானை போல அந்த சுப்பிரமணிய பெருமான் தகப்பன் சுவாமியாக இருந்தது போல இவர் தன்னுடைய தந்தைக்கு சிவத்தை காட்டினார் என்பதனால் அப்படி சொல்கிறது ஒரு வழக்கு இல்லையா. அதுபோல் இங்கே நமக்கு சிவத்தை காட்டுறவரை குருவாக, அப்போ அவர் சிவத்தை காட்டினவரை நாம் குருன்னு சொல்கிறோமா இல்லையா இல்லையம்மா. யார் குருவை சிவத்தை காட்டுறாங்களோ அவங்க தான் குரு. அந்த முறையில் நாம் இவரை குருவாக கொள்கிறோம், யாரை அந்த சிவாச்சாரியார். அதனால் இங்கே இந்த இதெல்லாம் செய்து நாம் அந்த மணி அடித்து சிவாய சுவகான தூபதீபம் எல்லாம் காட்டி பின் ஆசமணம் அர்க்கியமெல்லாம் கொடுத்து அஸ்திராய நமக என கந்த புஷ்பம் அருக அட்சயதெல்லாம் சாத்தி ஓம் சர்வ தத்பாதிபதியே சிவாய நமக என்று அந்த பவித்திர சமர்ப்பணம் அது அந்த புஷ்பத்தை தனியாக எடுத்து வைத்து கொண்டு அப்புறம் மணியை அந்த சட்டசங்காரம் பண்ணி எடுத்து இந்த ஜபமாலையே நாம் நீரிச்சனம் புரோச்சனம் தாடலெல்லாம் செய்து அவற்றை எடுத்துக்கொண்டு இந்த கையில் இடது கையில் புஷ்பத்தையும் வலது கையில் இதையும் எடுத்துக்கொண்டு அதை நாம் 108 தடவை மூலமந்திரத்தை நாம் அதில் சொல்லி அதுக்கப்புறம் அந்த
ஓம் ஹாம் குய்யாதி குய்யகோசம் துஷ்கிருதம் ஜபம் யச்சிந்தி கர்மகே தேவசா துஷ்கிருதம் துஷ்கிருதம் தன்வேசுவேத சிசுவேசங்கர அப்படின்னு சொல்லி இந்த பெருமான் நமக்கு அறிவு செயல் இவற்றையெல்லாம் விளக்குபவர் இவர் தான். இங்கே இந்த பூசணையில் இது எல்லாமா இருந்து இதெல்லாம் செய்தவர் யார்? அந்த பெருமான் தான் என்று சொல்லி ஓம் சிவோ தாதா, ஓம் ஹாம் சிவோ தாதா, அவர் தான் தாதா, எல்லாத்துக்கும் பெரியவர் அவரே. சிவோ போக்தா, எனக்கு எந்த போகமோ அது உலக போகமோ சிவபோகமோ, எனக்கு எந்த போகமானாலும் அதை கொடுப்பவர் யாரு? இந்த பெருமானே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன ஒன்று ஒன்றா சொல்கிறது இல்லையா, எல்லாத்தையும் கொடுக்குறவர் அவர் தான். சிவோ சர்வம் எது இகத இதம், எனக்கு எந்த நன்மை வந்தாலும் இது யார் மூலம் வந்தது? இந்த பெருமான் மூலம் வந்ததே. இது ஜகத்துங்கிறது இந்த உயிர்களை குறிக்கிறது. இந்த உயிர்களுக்கு என்ன நன்மை வந்தாலும் அதெல்லாம் யார் மூலம் வருவது? இந்த பெருமான் மூலம் வருவது என்று சொல்லி கொண்டு அப்போது இந்த ஜபம் கர்மம் தியானம் எல்லாத்தையும் பெருமான் இடத்துல சமர்ப்பிக்கிறது. அதை நாம் இதெல்லாம் கையை வச்சு இதில் இந்த கைக்கு மாற்றிக்கொண்டு விசேஷார்க்கியத்தில் வயசுவாகனம் மூணு தடவை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் இங்கே வச்சு உரு ஜபித்து அப்புறம் இந்த பெருமானுடைய இந்த பீடத்தை வலம் மூணு தடவை வலம் வந்து அப்புறம் அந்த காலை ஒரு காலை மடித்து அமர்ந்து கொண்டு என்ன செய்யறது பெருமானுக்கு அந்த புஷ்பத்தை சாத்துறது. அந்த புஷ்பத்தை அந்த பவித்திர சமர்ப்பணம் அது நாம் இது முடியாத காலத்தில் பூஜை செய்ய முடியாத காலத்தில் அதை தக்க ஒருவரை கொண்டு செய்தாலும் அந்த பவித்திர சமர்ப்பணம் என்பது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. அதை நீங்கள் வெட்டில் இருந்தீங்கன்னா மானசீகமாகவோ இல்லைன்னா முடியும்னா அந்த நேரத்தில் மட்டுமாவது அந்த பூவை எடுத்து நாம் என்ன செய்யணும், அதை பெருமானுக்கு சமர்ப்பித்தால்தான் நமக்கு அந்த பூஜை செய்த பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே அப்படி நாம் அதை சேர்த்து அதுக்கப்புறம் அந்த ஐந்து முகங்களுக்கும் நாம் மூர்த்தி ஆசனம் மூர்த்தி மூர்த்திமானன் சொல்லிக்கொண்டு அந்த பவாதி நாம அர்ச்சனையை சொல்கிறோம். அந்த பவாதி நாம அர்ச்சனையை சொன்னால் அது ஒரு கால பூசணி போல, ஒரு கால பூசணி போல நமக்கு உள்ளபடி பார்த்தா ஆறு காலமும் நாம் என்ன செய்யணும், பெருமானே அர்ச்சிக்கணும் இல்லையா. அதான் நமக்கு எப்போது நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் நீ சொல்கிறாரா இல்லையா. அது இப்போ நம்ம கைலைக்கு போகிறாங்கன்னா அந்த கைலை புனிதர் மூணு தடவை போனால் புனிதர், மணி மாமணி புனிதர்னு சொல்கிறோமா இல்லையா, அதெல்லாம் இதான். இந்த புனிதர் இப்போது நாம் இந்த 60 வயசான என்ன செய்கிறோம், சஸ்யப்தம் பூர்த்தி செய்கிறோம், அதுக்கப்புறம் சதாபிஷேகம் பண்ணுறாங்களா இல்லையா. சஸ்யப்த பூர்த்தி அது முடிச்சாச்சுனாலே அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அது வனப்பிரஸ்தம் போல அதுக்கப்புறம் கணவனும் மனைவி என்ன ஆகிடுறாங்க, நண்பர்கள் போலாகி ரெண்டு பேரும் அது யோகத்தினுடைய ஆரம்ப நிலை. அதிலிருந்து ரெண்டு பேரும் அவங்க உலக போகத்தை விட்டு ஞான மார்க்கத்தில் செல்வதாக அப்படி அவர்கள் செய்து அது 80 வயசாயிட்டுதுன்னா 20 வருஷம் பயிற்சி ஆயிடுதா இல்லையா. 12 வருஷம் நீங்கள் யோக நூலை படித்தாரு, அதை யோகத்தில் ரொம்ப ஒன்றுக்கும் யோகமே வராதவனுக்கு சொல்லக்கூடியது தான் அந்த மந்திர யோகம்ங்கிறது. அதில் அந்த குருநாதர் அந்த யோகத்தில் முன்னேற்றமில்லாத மாணவனுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி இதை 12 வருகாலம் குறிப்பிட்ட நேரத்தில் வெறுமனே இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டுரு அப்படின்னு சொல்வார். அதை ஒழுங்காக செஞ்சாமனா அவனுக்கு தானா யோகம் வந்துடும் அப்படிங்கிறார். அப்போ இந்த மந்திரராஜம்னு சொல்லக்கூடிய பஞ்சாக்கரத்தை சொல்லி இந்த 20 வருஷம் இந்த பூசணியை நீங்கள் தொடர்ந்து விடாது அந்த இருதய சுத்தியோடு நாம் செய்து வந்தால் நமக்கு என்ன வந்துருங்கிறாரு, சதா அபிஷேகம் செய்யக்கூடிய நிலை பெருமானே. நமக்கு அந்த 20 வருஷம் பயிற்சியில் நமக்கு எப்போ போனாலும் எது செஞ்சாலும் உள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குமா, எப்போதும்
இங்க என்ன வேலைலாம் செஞ்சுட்டு இருப்பீங்க, சமையலே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உள்ள என்ன நடக்கும், பெருமானே உள்ள அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நிலை வரும் இல்லையா. அதுதான் நமக்கு அந்த சதாபிஷேகம். அது நமக்கு ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறாரா இல்லையா, அந்த திருமுதுகுன்றம் பதிகத்தில் சொல்றாரா, இது ஆயிரம் பெரியங்க, ஆயிரம் பெரியங்கிறது ஆயிரம் பெரிய பார்க்கறதுல பெருமை இல்லை சொல்றாரு. அது கதிராயிரம் உடைய அவனோடு, கதிராயிரம் உடைய அவனோடு முளை மாமதிதவளும் உயர் முதுகுண்டு அடைவோமே அப்படின்னு சொல்றாரா இல்லையா. விளையாததோர் பரிசில் வரு பசுபாச வேதனை உன் தலையாயின தவிர அவ்வருள் தலைவன் அது சார்பாம் இல்லையா. அந்த பாட்டில் தானே சொல்றாரு, கதிர் ஆயிரம் என்பது இறைவனுடைய சக்தி கலைகள். அத தன்னுடைய சக்தி கலைகளை ஆயிரம் பாகமா, ஆயிரம் என்பது இங்க எண்ணற்ற எண்ணிலேயே குறித்தது. எனவே அவனுடைய ஞானத்தை நமக்கு எப்படி கொடுக்கறானா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறது தான் கதிர் ஆயிரம். அப்படி கொடுத்து முளைமதியை மாமதி ஆக்குகிறான். முளைமதி என்பது இங்க அமாவாசை, அப்படி இருக்கிறவன மாமதி பௌர்ணமியா ஆக்கி அந்த முதுகுண்டுல தவளை செய்கிறான். முதுகுண்டுல தவளை செய்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அது போல இந்த பூசையிலேயே அதுதான் சொல்றாரு நாம. அதனால அந்த பாபாதி நாமத்தை கொண்டு என்ன செய்யறோம், மூணு காலம் இல்லட்டா ஆறு காலம், அஞ்சு தடவை சொல்றதும் இருக்கு, இன்னும் ரெண்டு தடவை செய்யறதும் இருக்கு. என்ன செஞ்சா என்ன அர்த்தம், அத்தனை காலம் செஞ்சதா அர்த்தம். அப்படி செய்து கொண்டு நாம அந்த பெருமானே பஞ்சபுராணம் எல்லாம் பாடி அவனுக்கு அந்த மலரை சாத்தி அவனை சங்கார முத்திரையில் நாம் என்ன செய்கிறோம், இதயத்தில் ஒடுக்கிக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பரிபாத தேவதைகள் மகா கணபதி அவங்க இவங்களெல்லாம் அந்த புஷ்பம் சாத்தி அந்த பராமுகார்க்கியம் அதை சொல்லி இந்தார்க்கியம் விஷாசார்க்கியத்தை சொல்லி கொடுக்கறது, பராமார்க்கிய அப்படின்னு சொல்லி சுவாகா சுவாகான்னு சொல்லி கொடுக்கறது. அப்படி கொடுத்தா அது பராமுகார்க்கியம்னு கருதப்படும். சொல்லி கொடுத்து அவங்கள ஒடுக்கிறோம், அது திவ்ய முத்திரையில் ஒடுக்கிறோம். இவரை சங்கார முத்திரையில் ஒடுக்கிறோம், மற்றவங்களெல்லாம் திவ்ய முத்திரையில் ஒடுக்கொண்டு அதுக்கப்புறம் நாம் இந்த கருணியாசம் அங்கனியாசம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சண்டேஸ்வரரை ஆவாகனம் பண்ணி கொண்டு அவருக்கு ஆவாகனம் ஸ்தாபனம் சன்னிதானம் சன்னிரோதனம் எல்லாம் செய்து அவருக்கு இதே போல இந்த அர்க்கியம் அர்ச்சனை அப்புறம் அர்க்கியம் அபிஷேகம் இதெல்லாம் செய்து அப்புறம் பெருமானுக்கு நிவேதித்ததை அவருடைய நிர்மாலியத்தை இவருக்கு பெருமானுக்கு செலுத்தி அவரை அலங்கரித்து அதுக்கப்புறம் அவருடைய அந்த பெருமானுக்கு கொடுத்த நைவேத்தியத்தை அதில் ஒரு அஞ்சில் ஒரு பாகத்தை இவருக்கு கொடுத்து இந்த பாகத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இதை நாம் சாப்பிடக்கூடாது, பெருமானுக்கு உள்ளது மட்டும்தான். எது மீனுக்கோ பசுக்களுக்கோ கொடுக்கப்பட வேண்டியது, பெருமானுக்கு உள்ளது தான் நம்ம சாப்பிட்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அதனால் இந்த பெருமானுக்கு அதை சார்த்தி அந்த அகோரம் சொல்லி 108 தவிர பெருமானுக்கு அகோரம் அகோர ஜபம் என்பது அந்த நாம் இந்த பூசை நிலை செய்த அறியாமல் செய்த பிழைகளை நீக்கும் பொருட்டு அதை அந்த அகோரத்தை மந்திரத்தை சொல்லி அது பெருமன் அகோராயம்னு இருக்குது. அது பெரிய சுலோகமும் இருக்குது, அது ஞான தீட்சை உள்ளவங்களுக்கு வேற இவங்களுக்கு வேறன்னு தனி மந்திரமாக இருக்குது. அந்த மந்திரத்தை நாம் 108 முறை ஜெபித்து படையப்படி நாம் என்ன செய்கிறோம், இவங்களை இவரையும் ஒடுக்கி கொண்டு இந்த இதில் என்ன குறை செய்திருந்தாலும் பிழை பொறுக்கும்படி வேண்டி அவரை ஒடுக்கி கொண்டு அதுக்கப்புறம் இந்த அர்க்கியங்களையெல்லாம் ஒடுக்கி அர்க்கியங்களெல்லாம் ஒடுக்கி கொண்டு அதுக்கப்புறம் அந்த தானத்தை எல்லாத்தையும் சுத்தம் செய்து அதுக்கு புரோஷித்து அதையும் ஒடுக்கி கொண்டு நாம் என்ன செய்கிறோம், அந்த பூசணையை நிறைவு செய்கிறோம். இதை நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள், இது அதனோட சுருக்கம், இது ஒரு விரிவு வேறு தனியாக இருக்குது, அதை நீங்கள் பின்னால் தெரிந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ முதல்ல சுருக்கமாக செய்கிறதுக்கு உங்களுக்கு
குறைஞ்சபட்சம் ரெண்டரை மணி நேரம் ஆயிரும். இதில் நீங்கள் அந்த கட்டங்கட்டமாக போட்டு எழுதியிருக்கணா இல்லையா, அதை மொத்தம் மந்திர ராஜம்னு சொல்லக்கூடிய பஞ்சாக்கரத்தை சொல்லி இந்த 20 வருஷம் இந்த பூசணியை நீங்கள் தொடர்ந்து விடாது அந்த இருதய சுத்தியோட நாம் செய்து வந்தால் நமக்கு என்ன வந்துருங்கிறாரு, சதா அபிஷேகம் செய்யக்கூடிய நிலை பெருமானே நமக்கு அந்த 20 வருஷம் பயிற்சியில். நமக்கு எப்போ போனாலும் எது செஞ்சாலும் உள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குமா, எப்போதும் இங்கே என்ன வேலைனாலும் செஞ்சுட்டு இருப்பீங்க, சமையலே பண்ணிக்கிட்டு இருக்கலாம், சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உள்ளே என்ன நடக்கும், பெருமானே உள்ள அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நிலை வரும் இல்லையா. அதுதான் நமக்கு அந்த சதாபிஷேகம். அது நமக்கு ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறாரா இல்லையா, அந்த திருமுதுகுன்றம் பதிகத்தில் சொல்கிறாரா, இது 1000 பெரியங்க 1000 பெரியங்கிறது 1000 பெரிய பார்க்கறதுல பெருமை இல்லை அப்படி சொல்கிறாரு. அது கதிராயிரம் உடைய அவனோடு, கதிராயிரம் உடைய அவனோடு முளை மாமதிதவளும் உயர் முதுகுன்று அடைவோமே அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா. விளையாதது ஒரு பரிசில் வருது, பசுபாச வேதனை உன் தலையாயின தவிர அவ்வருள் தலைவன் அது சார்பாம் இல்லையா. அந்த பாட்டில் தானே சொல்கிறாரு, கதிர் ஆயிரம் என்பது இறைவனுடைய சக்தி கலைகள், அதை தன்னுடைய சக்தி கலைகளை 1000 பாகமாக, 1000 என்பது இங்கே எண்ணற்ற எண்ணிலேயே குறித்தது. எனவே அவனுடைய ஞானத்தை நமக்கு எப்படி கொடுக்கறானா, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது தான் கதிர் 1000. அப்படி கொடுத்து முளைமதியை மாமதி ஆக்குகிறான். முளைமதி என்பது இங்கே அமாவாசை, அப்படி இருக்கிறவனே மாமதி பௌர்ணமியா ஆக்கி அந்த முதுகுண்டில் தவளை செய்கிறான்ங்கிறார். முதுகுண்டில் தவளை செய்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோல இந்த பூசையிலையும் அதுதான் சொல்கிறார் நாம. அதனால அந்த பவாதி நாமத்தை கொண்டு என்ன செய்கிறோம், 3 காலம் இல்லட்டா 6 காலம், 5 தடவை சொல்கிறதும் இருக்குது, இன்னும் 2 தடவை செய்கிறதும் இருக்குது. இல்லை செஞ்சால் என்ன அர்த்தம், அத்தனை காலம் செஞ்சதா அர்த்தம். அப்படி செய்து கொண்டு நாம் அந்த பெருமானே பஞ்சபுராணமெல்லாம் பாடி அவனுக்கு அந்த மலரை சாத்தி அவனை சங்கார முத்திரையில் நாம் என்ன செய்கிறோம், இதயத்தில் ஒடுக்கிக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பரிவாத தேவதைகள் மகா கணபதி அவங்க இவங்களெல்லாம் அந்த புஷ்பம் சாத்தி அந்த பராமுகார்க்கியம் அதை சொல்லி இந்த விஷாரிக்கியத்தை சொல்லி கொடுக்கறது, பராமார்க்கிய அப்படின்னு சொல்லி சுவாகா சுவாகான்னு சொல்லி கொடுக்கறது. அப்படி கொடுத்தா அது பராமுகர்க்கியம்னு கருதப்படும், சொல்லி கொடுத்து அவங்கள ஒடுக்கிறோம். அது திவ்ய முத்திரையில் ஒடுக்கிறோம், இவரை சங்கார முத்திரையில் ஒடுக்கிறோம், மற்றவங்களெல்லாம் திவ்ய முத்திரையில் ஒடுக்கொண்டு அதுக்கப்புறம் நாம் இந்த கரணியாசம் கன்னியாசமெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சண்டேஸ்வரரை ஆவாகனம் பண்ணி கொண்டு அவருக்கு ஆவாகனம் ஸ்தாபனம் சன்னிதானம் சன்னிரோதனம் எல்லாம் செய்து அவருக்கு இதே போல் இந்த அர்க்கியம் அர்ச்சனை அப்புறம் அர்க்கியம் அபிஷேகம் இதெல்லாம் செய்து அப்புறம் பெருமானுக்கு நிவேதித்ததை அவருடைய நிர்மாலியத்தை இவருக்கு பெருமானுக்கு செலுத்தி அவரை அலங்கரித்து அதுக்கப்புறம் அவருடைய அந்த பெருமானுக்கு கொடுத்த நைவேத்தியத்தை அதில் 1/5 பாகத்தை இவருக்கு கொடுத்து இந்த பாகத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இதை நாம் சாப்பிடக்கூடாது. பெருமானுக்கு உள்ளது மட்டும்தான், எது மீனுக்கோ பசுக்களுக்கோ கொடுக்கப்பட வேண்டியது, பெருமானுக்கு உள்ளது தான் நம்ம சாப்பிட்றதுக்கு அதிகாரம் இருக்குது. அதனால் இந்த பெருமானுக்கு அதை சாத்தி அந்த அகோரம் சொல்லி 108 தவிர பெருமானுக்கு அகோரம் அகோர ஜபம் என்பது அந்த நாம் இந்த பூசணியில் செய்த அறியாமல் செய்த பிழைகளை நீக்கும் பொருட்டு அதை அந்த அகோரத்தை மந்திரத்தை சொல்லி அது பெருமன் அகோராயம்னு இருக்குது. அது பெரிய சுலோகமும் இருக்குது, அது ஞான தீட்சை உள்ளவங்களுக்கு வேறு இவங்களுக்கு வேறுன்னு தனி மந்திரமாக இருக்குது. அந்த மந்திரத்தை நாம் 108 முறை ஜெபித்து படையப்படி நாம் என்ன செய்கிறோம், இவங்களை இவரையும் ஒடுக்கி கொண்டு இந்த இதில் என்ன குறை செய்திருந்தாலும் பிழை பொறுக்கும்படி வேண்டி அவரை ஒடுக்கி கொண்டு அதுக்கப்புறம் இந்த அர்க்கியங்களையெல்லாம்
ஒடுக்கி அர்க்கங்களெல்லாம் ஒடுக்கி கொண்டு அதுக்கப்புறம் அந்த தானத்தை எல்லாத்தையும் சுத்தம் செய்து அதுக்கு புரோஷித்து அதையும் ஒடுக்கி கொண்டு நாம் என்ன செய்கிறோம், அந்த பூசணையை நிறைவு செய்கிறோம். இது நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள். இது அதனோட சுருக்கம், இதோட விரிவு வேறு தனியாக இருக்குது. அதை நீங்கள் பின்னால் தெரிந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ முதல்ல சுருக்கமாக செய்கிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டரை மணி நேரம் ஆயிரும். இதில் நீங்கள் அந்த கட்டம் கட்டமாக போட்டு எழுதியிருக்கணா இல்லையா, அதை மொத்தம் என்ன செய்யணும்னால மனனம் பண்ணிக்கணும். என்ன மாதிரி இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்காமலே அதை செய்யலாம். இந்த சடங்குகளை இவ்வளவு விரிவாக வச்சிருக்கு. இதன் நோக்கம் என்னென்னா நம்முடைய இந்த ஞான இந்திரியங்கள் புறத்து செல்லாமல் ஒடுக்குதல் பொருட்டு, புறத்து செல்லாமல் ஒடுக்குதல் பொருட்டு தான். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா அகபூசை தான். இந்த அகபூசையில் நாம் நிலைப்பதற்கு கருவியாக தான் எதை வச்சுருக்குறாங்க, புறப்பூசை. புரியுதாம்மா? அதனால் நீங்கள் இதை முதல்ல செய்யுங்க. எதுக்கு செய்கிறது அப்படின்னா நாம் நம்ம கவனத்தை வெளியில் சிதற விடாமல் முதல்ல செஞ்சு பாருங்க. ஏன்னா இந்த பூசையில் நீங்கள் ஐயா நீங்கள் கொடுத்துருந்தாங்களா இல்லையா, இந்த பட்டுசாமி ஓதுவாருடையது, அதை ஒன்று செஞ்சு அதை சன்னிதானத்துக்கு நம்ம தர்மபுர சன்னிதானம் அவங்க பார்த்தாங்க. இது மகிழ்ச்சியை தெரில மலைவி தருதுன்ட்டாங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குது, பார்த்தாலே முடியாது அப்படின்னு. அதனால் இது கொஞ்சம் சுருக்கணுமே, இவ்வளோ பெருசு இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுதான் நாங்கள் அதில் உள்ளதுன்னு அவருக்கு தெரியும், இதைத்தான் செஞ்சுருக்கேன்னு. அவங்க சுடுத்த சொன்னது இது என்னென்னா இவ்வளவு இதை பார்த்துட்டு அவர் நல்லா தான் செஞ்சுருக்கிறாரு, ஆனால் அதை பார்த்து என்ன சொல்லிட்டாரு, இது ஒரு மலைவி தருகிறதுன்ட்டாரு. அப்போ ரொம்ப இதை பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டம்னுலாம் நினச்சிடுவான். ஏன்னா அது உள்ளபடி முதல்ல நினச்சது நம்ம தெக்குமடத்து சாமியை வச்சு அதை செய்ய சொல்லிடணும்னு தான் நினச்சது. அது அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவங்க தெரியலே அப்படின்னு சொன்னால் அவங்க தான் அத்தாரிக்கி. வேறு அதை மாதிரி ரொம்ப விவரம் தெரிஞ்ச ஆள் வேறு யாருமே கிடையாது. அவரை வச்சு நமக்கு செய்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லிதான் இருந்தது, கிடைக்கலை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: இந்த முதல் மூன்று நூற்பாக்களும் பிரமாண இயல், பிரமாண இயல். இனி நாம் அடுத்த இயல் இலக்கண இயல். அடுத்த மூன்று நூற்பாக்கள், 4, 5, 6 நூற்பாக்கள் இலக்கண இயல். எவற்றினுடைய இலக்கணம்? பதியினுடைய இலக்கணம், பசுவினுடைய இலக்கணம், பாசத்தினுடைய இலக்கணம். பதியினுடைய இலக்கணத்தை சொல்லுவது இதுல வரிசையில சொல்லுவோம். 4வது நூற்பா பசுவினுடைய இலக்கணத்தை சொல்லுவது, பசுவாகிய உயிரினுடைய இலக்கணத்தை கூறுவது 4. 5வது நூற்பா பாசத்தினுடைய இலக்கணம், 6வது பதியினுடைய இலக்கணம். 4, 5, 6 பசு, பாசம், பதி என்ற முறையிலே அமைத்திருக்கிறார். இப்போ 4வது நூற்பாவிலே, அதாவது 3வது நூற்பாவிலே என்ன சொன்னார்? பசுவை பற்றி தானே சொன்னார். 3வது நூற்பாவிலே பசுவினுடைய உண்மையை நிறுவினார் பிரமாணத்தினாலே. அதனுடைய தொடர்ச்சியாக, 3வது நூற்பாவினுடைய தொடர்ச்சியாக அந்த பசுவாகிய ஆன்மாவினுடைய இலக்கணத்தை கூறுகிறார். சைவ சித்தாந்தத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் 2 இயல்புகள் கூறப்படும். பொது இயல்பு, இன்னொன்று உண்மை இயல்பு. பொது இயல்பு, உண்மை இயல்பு, அதை திருவருள் பயனிலேயே அறிந்திருப்பீர்கள். பொது இயல்பு, உண்மை இயல்பு. பொது இயல்பை தடத்த இலக்கணம் என்பார்கள். பொது இயல்பு தடத்த இலக்கணம், உண்மை இயல்பு சொரூப இலக்கணம். பொது இயல்பு என்றால், பொது இயல்பு என்றால் என்ன? ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளினுடைய சார்பினால் வருகிற இயல்பு. ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளினுடைய சார்பினால், சேர்க்கையினால் உண்டாகிற இயல்பு, அதுதான் பொது இயல்பு. அதுக்கு என்ன உதாரணம்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பார்த்திருக்கிறோமே. நீருக்கு, தண்ணீருக்கு நெருப்பு என்ற நெருப்பினுடைய சார்பினாலே, சேர்க்கையினாலே உண்டாகிற இயல்பு சூடு, அதுதான் பொது இயல்பு. நீருக்கு சூடு என்பது பொது இயல்பு. இது விளங்குறது இல்லையா? பொது இயல்பு ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளினுடைய சார்பினாலே வருகிற இயல்பு. இப்ப இதையே இங்கே நமக்கு பொருத்தி பார்ப்போம், நமக்கு பொருத்தி பார்க்கலாமே. நமக்கு இப்போது சார்பு எது? இப்ப ஐம்பொறிகளோடு சார்ந்திருக்கிறோம், ஐம்பொறிகளை சார்ந்து இருக்கிறோம். இந்த ஐம்பொறிகளினுடைய சார்பினாலே நமக்கு என்ன இயல்பு உண்டாகியிருக்கிறது? அறிவு, சிற்றறிவு. சிற்றறிவு உண்டாகியிருக்கிறது. இந்த சிற்றறிவு என்பது என்ன நமக்கு? பொது இயல்பு. சிற்றறிவு என்பது நமக்கு பொது இயல்பு. இந்த பொது இயல்பு எது வரைக்கும் இருக்கும்? சார்பு இருக்கிற வரைக்கும் தான் பொது இயல்பும் இருக்கும். சார்பு நீங்கினால் பொது இயல்பும் நீங்கிவிடும். நெருப்பு இருக்கிற வரைதான் சூடு இருக்கும். நெருப்பு நீங்கினால் சூடும் தணிந்து விடும். அதுபோல நமக்கு இந்த சிற்றறிவு ஐம்பொறிகள் இருக்கிற வரைதான். ஐம்பொறிகளினுடைய தொடர்பு நீங்கினால், சிற்றறிவு நீங்கி உயிர் விரிந்த அறிவை, வியாபக அறிவை பெறும். இப்ப ஞானிகள் எல்லாம், யோகிகள் எல்லாம் எப்படி அந்த முக்காலத்தையும் சொல்லுகிறார்களே, எப்படி முடிகிறது என்றால் அவர்கள் வியாபக அறிவை பெற்று நிற்கிறார்கள். அது முடியும், வியாபக அறிவை பெறலாம். எனவே சிற்றறிவு என்பது நமக்கு இயற்கை அறிவு இல்லை, இது செயற்கை அறிவு. அந்த வியாபக அறிவு எப்போது வரும் என்றால் எட்டாம் சூத்திரத்துக்கு பிறகுதான் வரும். எனவே இது பொது இயல்பு. இந்த உடம்பினுடைய சேர்க்கையினாலே நமக்கு வருகிற இன்னொரு பொது இயல்பு என்ன? உடம்பினுடைய சார்பினாலே உறக்கம் என்பது பொது இயல்புதான். உறக்கம் அது உடம்பினால தானே வருது. ஆன்மாவுக்கு உறக்கம் எல்லாம் கிடையாது. இந்த உடம்போடு கூடியிருப்பதுனாலே தான் உறக்கம் கனவெல்லாம் வருது. இதெல்லாம் பொது இயல்பு. இப்ப இறப்பு பிறப்பு அதுவும் நமக்கு பொது இயல்பு தான். இறப்பு பிறப்பு என்பது உடம்பினுடைய சார்பினாலே வருகிற செயற்கையான இயல்புகள். இறப்பு பிறப்பு இப்படி எத்தனையோ பொது இயல்புகள். இப்போது எல்லாம் கட்டுநிலை. சுருக்கமாக சொன்னால் கட்டுநிலையே நமக்கு பொது இயல்பு தான். கட்டுநிலை நமக்கு பொது இயல்பு. முத்தி நிலை தான் நமக்கு உண்மையான இயல்பு, முத்தி நிலை. எனவே இது பொது இயல்பு. அடுத்து உண்மை இயல்பு என்றால் அது அந்தந்த பொருளுக்குரிய இயற்கையான இயல்பான தன்மைதான் உண்மை இயல்பு. அந்தந்த பொருளுக்கு உரிய இயற்கையிலே உள்ள தன்மை உண்மை இயல்பு. நீருக்குரிய உண்மையான இயல்பு குளிர்ச்சி தன்மை, அதாவது பிற பொருளை சாராமல் இயற்கையிலே இருக்கிற தன்மைதான் உண்மை இயல்பு. அப்படியானால் ஆன்மாவுக்கு உரிய அந்த உண்மை இயல்பு இப்போது சொன்னதை போல, ஆமா, இறப்பு பிறப்பு என்பது இல்லாமல் சிற்றறிவு நீங்கி இறைவனை சார்ந்து ஒரு நிலையாக இருத்தல், ஒரு நிலையாக இருத்தல். இப்போது இறந்து பிறந்தல்லவோ அல்லல் படுகிறோம். போக்குவரவு புரிந்து நாம் பல நிலைகளை அடைகிறோம். அதான் வள்ளுவர் சொன்னாரே, பேரா இயற்கை தரும், பேரா இயற்கை ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். அதுதான் உண்மை இயல்பு. அதாவது அதாவது திருவள்ள பயனில் என்ன சொல்றாரு, தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார, தன்னிலைமை அவனுடைய தன்மையை ஆன்மா பெறுதல். அவனுடைய தன்மை என்ன? இறைவனுடைய தன்மை என்றும் ஒரு தன்மையாக மாறாத தன்மைதான். இறைவனைப் போல உயிரும் மாறாத தன்மையோடு பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருத்தல், ஆனந்தத்திலே திளைத்தல், அதையெல்லாம் பின்னாலே நாம் பார்க்கலாம். நான்காவது நுற்பாவை பார்க்க போகிறோம். அதாவது உலகப் பொருள்களை பற்றிய அறிவு நமக்கு எப்படி உண்டாகிறது? உலகப் பொருள்களை பற்றிய அறிவு நமக்கு எப்படி உண்டாகிறது? இறைவனை பற்றிய அறிவு எப்போது நமக்கு உண்டாகிறது, எப்படி உண்டாகிறது என்பதை எட்டாம் உறுப்பாவிலேயே தான் பார்க்க போவோம். அது இறைவனை பற்றிய அறிவு. இப்போது நாம் பார்க்க போவது உலகத்தை பற்றிய அறிவு எப்படி உண்டாகிறது என்றால், நம்முடைய கருவி கரணங்களால் நமக்கு உண்டாகிறது. இந்த கருவி கரணங்களால் உலகத்தை பற்றிய அறிவு பெறலாமே தவிர இறைவனை பற்றிய அறிவை பெற முடியாது. அதற்கு வேற வழி. உலகத்தை பற்றிய அறிவை மட்டும்தான் இந்த கருவி கரணங்கள் நமக்கு தரும். இறைவனை பற்றிய அறிவை தரமாட்டா. கருவி கரணங்கள் என்பவை நம்முடைய ஐம்பொறிகள், அந்த கரணங்கள் முதலியவை. ஐம்பொறிகள் நமது உடம்பின் புறத்திலே நிற்கின்றவை, அவை புறக்கருவிகள். ஐம்பொறிகள் புறக்கருவிகள், உடம்புக்கு உடம்பிலே புறத்திலே அமைந்திருப்பவை. அந்த கரணங்கள் என்பவை உடம்பின் அகத்திலே அமைந்திருக்கின்ற நுட்பமான கருவிகள். இந்த புறக்கருவிகள் அகக்கருவிகள் இரண்டினாலும்தான் நாம் உலக அறிவை பெறுகிறோம். உலகப் பொருள்களை எப்படி அறிகிறோம் என்றால், உலகப் பொருள்களுடைய குணங்களைத்தான் நாம் அறிகிறோம். உலகப் பொருள்களை குணங்களாகத்தான் அறிகிறோம். உலகப் பொருள் அனைத்தையும் குணங்களாகத்தான் அறிகிறோம். குணங்கள் என்றால் எவை? அந்த ஐந்து: ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் என்ற ஐந்து குணங்களாகத்தான் உலகப் பொருள்களை நாம் அறிந்து அனுபவிக்கிறோம். குணங்கள், இந்த குணங்களை முதலிலே பொறிகள்தான் முதலிலே குணங்களை அறிகின்றன. நீங்கள் வருவதற்கு முன்னாலே இங்கே பாடம் தொடங்கி ஆகிவிட்டது. பொறிகள், பொறிகள் என்றால் வடமொழியில இந்திரியங்கள், ஐந்து இந்திரியங்கள். இந்திரியங்கள் என்றால் எவை? அறிகின்ற ஆற்றல்கள், அறிகின்ற ஆற்றல்கள் தான் இந்திரியங்கள். அவை புலப்படாதவை, அவை தத்துவங்கள், புலப்படாதவை இந்திரியங்கள், பொறிகள். ஆக பொறிகள் என்ற உடனே நமக்கு நினைவு கூறுவது இந்த, ஆமா, நமக்கு புறத்திலே தெரிகிற கண், காது, மூக்கு, இதைத்தான் பொறிகள் என்று நினைக்கிறோம். அது தவறு. இவை பொறிகள் அல்ல. பொறிகளுக்கு இடமாக இருப்பவை இந்திரியங்களுக்கு இடமாக உறுப்பாக இருக்கின்றவை. உறுப்புகளே இந்திரியங்கள் அல்ல. இந்த எனவே செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு என்ற ஐந்து இந்திரியங்கள். இந்த ஐந்து இந்திரியங்களும் ஒவ்வொரு குணத்தைத்தான் சென்று பற்றும், ஒவ்வொரு குணமாகத்தான் அறியும். செவி என்ற இந்திரியம் ஓசை என்ற குணத்தை மட்டும்தான் அறியும். குணத்திற்கு என்ன பெயர் நான் போட்டிருக்கிறேன்? குணத்திற்கு என்ன பெயர்? புலன். புலன், புலன் என்ற பெயர். புலன் என்றால் என்ன பொருள்? புலப்படுவது, அவ்வளவுதான். புலப்படுவது புலன். ஆக செவிக்கு புலப்படுவது இந்த ஓசை, புலன். அல்லது இன்னொரு பெயரும் உண்டு, விடயம். புலன் அல்லது விடயம் எல்லாம் ஒரு பொருள் தான். விடயம் என்றால் விஷயம், விஷயம் விடயம். எனவே குணம் என்றாலும் புலன் என்றாலும் விடயம் என்றாலும் ஒன்றுதான். எனவே பொருள்களை குணங்களாகத்தான் இந்திரியங்கள் பற்றுகின்றன. மேலும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு புலனை மட்டும்தான் அறியும், ஒவ்வொரு புலனை மட்டும்தான் அறியும். இன்னொரு செய்தி, இந்திரியங்கள் புலன்களை பொதுவாகத்தான் அறியும், பொதுவாகத்தான் அறியும். பொதுவாக அறியும் என்றால் என்ன பொருள்? பொதுவாக அறிதல். அறிதலிலே ரெண்டு வகை: சிறப்பாக அறிதல், பொதுவாக அறிதல். சிறப்பாக அறிதல் என்றால், இப்ப ஓசையை எடுத்துக்கொண்டால், இது மணி ஓசை, இது மணி ஓசை என்று அறிவது சிறப்பான அறிவு, அது சிறப்பாக அறிதல். அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு ஓசை என்று மட்டும் அறிவது பொதுவாக அறிதல். இப்படி ஒவ்வொரு புலனுக்கும் இந்த பொதுவாக அறிதல், சிறப்பாக அறிதல். இந்திரியங்கள் பொதுவாக அறியும் என்றால், இந்த செவி என்ற இந்திரியம் இது ஒரு ஓசை என்று மட்டும்தான் அறியும். இன்ன ஓசை என்று அதற்கு அறிய முடியாது. அதே போல ஊறு என்றால் இது ஒரு ஊறு என்ற அளவிலே அறியுமே தவிர, அதை சிறப்பாக சொரசொரப்பு, வள்ளுவழுப்பு என்றெல்லாம் பாகுபடுத்தி அறியாது இந்திரியம். அதே போல ஒளி என்றால் உருவம், மூன்றாவது ஒளி என்றால் உருவம், இது ஒரு உருவம் என்று மட்டும்தான் கண் அறியுமே தவிர, இது இன்ன உருவம், இன்ன வடிவம் என்று கண்ணுக்கு தெரியாது, கண் என்ற இந்திரியத்துக்கு தெரியாது. அதே போல மற்ற இந்திரியங்கள், எனவே இந்திரியங்கள் பொதுவாக அறியும். அப்படி பொதுவாக அறிந்த அந்த செய்தி புறத்திலிருந்து இந்திரியங்கள் மூலமாக உள்ளே செல்லுகின்றன. இந்த பொது அறிவு முதலிலே உண்டாவது பொது அறிவு, அதை குறித்துக் கொள்ளுங்கள். இந்திரியங்களால் ஏற்படுவது பொது அறிவு. அவ்வாறு பொதுவாக அறியப்பட்ட அந்த புலன் அல்லது அந்த விடயம் உள்ளே அனுப்பப்படுகிறது இந்திரியங்கள் மூலமாக. எனவே இந்திரியங்களுக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? இந்திரியங்களுக்கு இன்னொரு பெயர் வாயில். இந்திரியங்கள் வாயில்கள், இவைதான் வாசல்கள். இந்திரியங்கள் தான் வாசல்கள். உலகத்தை பற்றிய அறிவு பெறுவதற்கு முதலாவது வாயில் இந்த இந்திரியங்கள், வாயில்கள். இந்த வாயில்கள் மூலமாக பொருளினுடைய குணங்கள் உள்ளே செல்லுகின்றன. அதை பற்றுவது முதலிலே மனம். மனம் என்ற அகக்கருவி அந்த கரணம்தான் முதலிலே அந்த புலனை பற்றுகிறது. இந்திரியங்களை கடந்து அந்த கரணங்களை அடைகின்றன புலன்கள். முதலிலே பற்றுவது மனம். மனமானது அந்த புலனை பற்றி இது இதுவாக இருக்கலாமா அதுவாக இருக்கலாமா என்று ஐயப்படும், ஐயுற்று ஐயப்படும். எனவே மனத்தினுடைய தொழில் என்ன என்றால் புலனை பற்றுதலும் ஐயுறுதலும், புலனை பற்றுதலும் ஐயுறுதலும், சந்தேகம் கொள்ளுதல். எனவே முதலிலே நிகழ்வது பொதுவான அறிவு. இப்போது மனத்தினாலே உண்டாவது என்ன அறிவு? ஐய ஐய அறிவு. பொதுவாக அறிந்த பின்னர் ஐயமாக அறிதல் நிகழ்கிறது. எனவே நாம் எதை அறிந்தாலும் அதிலே மூன்று நிலைகள் இருக்கின்றன. எதை அறிந்தாலும் முதலிலே பொதுவாக அறிதல், பிறகு ஐயமாக அறிதல், பிறகு தெளிவாக அறிதல். அந்த மூன்று நிலைகள் ஒவ்வொரு அறிவிலையும் நிகழ்கின்றன. ஆனால் பார்த்த உடனேதான் நமக்கு நிச்சயமாக தெரிகிறதே, ஒரு தெளிவு காட்சி உண்டாகிறதே என்றால் அவ்வளவு விரைவாக இந்த மூன்று காட்சிகளும் நிகழ்ந்து முடிந்து விடுகின்றன. அவ்வளவு விரைவாக பார்த்த உடனே புது காட்சி, ஐயக்காட்சி, தெளிவு காட்சி எல்லாமே உண்டாகி விடுகிறது. எனவே ஐயக்காட்சி என்ற இரண்டாவது நிலை மனத்தினாலே ஏற்படுவது. அவ்வாறு மனம் ஐயுற்று நிற்க அதன் பின்னர் அகங்காரம் என்ற அகக்கருவி, அகங்காரம் அதனுடைய தொழில் என்ன என்றால் இது இந்த விடயம் என்ன, இது என்ன புலன் என்பதை அறிவேன் என்ற எழுச்சியை கொடுக்கும். இந்த புலனை இன்னது என்று அறிய வேண்டும் என்ற ஊக்கத்தை உண்டாக்குவது அகங்காரம். அது ஊக்கத்தை தரும், அறிவதிலே ஊக்கத்தை தருகிறது. அதன் பின்னர் புத்தி என்ற இந்திரியந்தான் முடிவாக இது இன்ன விடயம், இது இன்ன புலன், இது இன்ன ஓசை, இது இன்ன ஊரு, இது இன்ன மனம் என்று தெளிவாக நிச்சயித்து முடிவு செய்யும். அது புத்தியினுடைய தொழில். புத்தியினுடைய தொழில் நிச்சயித்தல், மனத்தினுடைய தொழில் ஐயுறுதல், அகங்காரத்தினுடைய தொழில் எழுச்சியை கொடுத்தல், புத்தியினுடைய தொழில் நிச்சயித்தல். அவ்வாறு நிச்சயித்த பிறகு கடைசியாக சித்தம், சித்தம் என்ற அகக்கருவி. அவ்வாறு புத்தியினால் நிச்சயிக்கப்பட்டவற்றையெல்லாம் தன்னிடத்திலே பதிவு செய்து கொள்ளும் சித்தம், மெமரி. அது தன்னிடத்திலே பதிவு செய்து அதை பற்றியே பலகாலம் அது சிந்தனை செய்யும். அந்த தன்னிடத்தில் பதிவாகிய அந்த நினைவுகளை மீண்டும் சிந்திக்கும். அப்படி சிந்திக்கின்ற போதுதான் அந்த சித்தம். இந்த நான்கு கருவிகளிலே எது முக்கியமான கருவி? நான்கு கருவிகளிலே மனமா, புத்தியா, சித்தமா, பட்டிமன்றமா, இது எது முக்கியமான கருவி? ஆமா, நாலுக்கு மேல சொல்ல முடியாது, நாலு தான். சித்தம் எதனாலே? சரி, இது ஐம்பொறிகளிலே எது முக்கியமானது? ஐம்பொறிகளிலே எதனாலே? கண் எதனால? எதனாலே என்றால் அந்த ஐம்பொறிகளிலே மற்ற பொறிகள் எல்லாம் தன்னிடத்திலே அந்த புலன் வந்தால்தான் அறியும். ஆனால் கண் சென்று அந்த புலன் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலே சென்று அறியும் கண். மற்றவையெல்லாம் நின்று நின்ற இடத்திலே நின்றுதான் அறியும். ஓசை காதுக்கு வந்தால்தான் இந்த செவி என்ற இந்திரியம் அறியும். அதே போல மூக்கு வாய் முதலிய இந்திரியங்கள் தம்மிடம் வந்த புலன்களை மட்டும்தான் அறியும். ஆனால் கண் என்ற இந்திரியம் சென்று அறியும், ஏனையவை நின்று அறியும். அதுதான் வேறுபாடு. எனவே கண் இந்திரியம் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இப்ப அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த தில்லை தரிசனத்தில் எப்படி கண்டார்? ஐந்து பேரறிவும். ஆமா, அந்த ஐந்து பொறிகளில் எதை சொல்லுகிறார்? கண்ணை சொல்லுகிறார். ஐந்து பேரறிவும் கண்களை குள்ள, காதே குள்ளன்னு சொல்லலையே, கண்களே குள்ள. அடுத்து அளப்பரும் கரணங்கள் நான்கும், அந்த கரணங்கள் அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக சித்தமாக சித்தம். பிறகு என்ன சொல்லுகிறார்? குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக. எனவே முக்குணங்களில் எது சிறந்தது? சாத்விகம். எனவே சித்தம்தான். ஏன் அந்த சித்தம் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது? சித்தம் அறிந்தவற்றை மீள மீள சிந்திப்பதனால்தான் ஆன்மா அதிலே அழுந்த முடிகிறது. கேசரி கொடுக்கிறார்கள் என்றால் அதனுடைய அந்த இனிப்பை நாக்கு நாவிலே பட்டு அதனுடைய இனிப்பை என்ன அருமை என்ன சுவை என்று அதை பற்றி நினைக்க நினைக்கத்தான் நமக்கு அதன் மீது இன்பம் ஒரு விருப்பம் உண்டாகிறது. ஆக நினைவு அழுந்துதல், ஆன்மா அழுந்துதல் அப்போதுதான் நிகழும். சித்தத்தினாலே

0: ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.
1: ஒரு கோட்டன்.

இன்றைக்கு தத்துவங்கள், தத்துவங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். நேற்று மாயை பற்றிய விளக்கத்தை கண்டோம். நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் உலகிற்கோர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சக்தியாய் புவன போக தனு கரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றி. இது என்ன மாயை? அசுத்த மாயையினுடைய இலக்கணம். இதுல ஒரு சொல்லை எடுத்து விட்டால் சுத்த மாயைக்கும் இந்த பாட்டு பொருந்தும். ஒரு சொல்லை மட்டும் எடுத்து விடாங்க. எந்த சொல்லை? ஆமா, கடைசி கடைசியில உள்ள மயக்கமும் செய்யும் என்பதை எடுத்து விட்டால் அது சுத்த மாயைக்கும் பொருந்தும். அதுதான் வேறுபாடு. சுத்த மாயைக்கும் அசுத்த மாயைக்கும் வேறுபாடு. அந்த மயக்கமும் செய்யும் என்பதில் உள்ள அந்த உண்மை, அந்த உண்மை அதனுடைய பொருள், உண்மைக்கு பொருள் அது மயக்குவது மாயைக்கு உரிய இயற்கை அன்று. அது இயல்பு அல்ல மாயைக்கு. மயக்கு அது செயற்கை என்பதுதான் பொருள். மயக்கமும் மயக்கம் செய்யும் என்று சொல்லவில்லை, மயக்கமும் செய்யும் என்பதனாலே அது மாயைக்கு உரிய இயல்பு அன்று. முன்னாலே கூட ஒரு பாட்டுல பார்ப்போம். தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல்லாற்றின் வந்திடாவிடின் என்ன செய்கிறார்கள் வளாரினால் உருக்கி தீய பந்தமும் இடுவர். தீய பந்தமும் இடுவர் என்றால் அப்படியெல்லாம் செய்வது தாய் தந்தையருக்கு இயல்பு இல்லை, இயல்பு இல்லை. அவர்களுடைய இயல்பு அன்பு பாராட்டுவதுதானே. பார்த்திடின் பரிவே எல்லாம். எனவே பரிவு அன்புதான் பெற்றோர்களுக்கு உரிய இயல்பு. இப்படி செய்வது இயல்பு அல்ல என்பதை உணர்த்துவதற்காக பந்தமும் இடுவர் என்று உண்மை சேர்த்து சொல்லுவார். அப்படிப்பட்ட இடங்கள். அதுபோல இங்கே மாயை பற்றி கூறுகிற போது மயக்கமும் செய்யும் என்று கூறியதனாலே மயக்கம் செய்வது மாயைக்கு இயற்கையன்று என்பது விளங்குகிறது. அந்த மாயையிலிருந்து 31 தத்துவங்கள் எப்படி தோன்றுகின்றன என்பதை இனி சொல்ல போகிறார். இப்ப அசுத்த மாயை அது சுத்த மாயையின் உள்ளாக அடங்கியிருப்பது. சுத்த மாயைக்கு உள்ளே அடங்கி நிற்பதுதான் அசுத்த மாயை. அதாவது ஆணவ மலத்தோடு கலந்திருக்கிற அசுத்த மாயை. சுத்தமான அந்த மாயை மேலே அசுத்த மாயையை தனக்குள்ளே அடக்கிக் கொண்டு மேலே விரிந்து நிற்கிறது. அது சுத்த மாயை. இந்த அசுத்த மாயையும் மிக விரிவான ஒரு பொருள் தான், எங்கு விரிந்திருக்கிற பொருள். இந்த அசுத்த மாயையினுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் இறைவன் பயன்படுத்துகிறான். உலகமாக தோன்றச் செய்வதற்கு அசுத்த மாயையினுடைய ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு இறைவன் செயல்படுத்துகிறான். ஒரு பகுதியை அசுத்த மாயை முழுவதும் காரியப்படவில்லை. அது எது போல என்றால், அதற்கு ஒரு ஓமை சொல்லலாம். அந்த பானை வணைகின்றவன்

0: அந்த களிமண் எடுப்பதற்கு வயலுக்கு போய் வயலில் உள்ள எல்லா மண்ணையும் எடுத்து கொண்டு வருகிறான். வயலில் ஒரு பகுதியை தோண்டி தனக்கு வேண்டிய அளவுக்கு மட்டும் அந்த களிமண்ணை எடுத்து கொண்டு வந்து பக்குவப்படுத்துகிறான், பிசைகிறான், தண்ணீர் ஊற்றி பிசைந்து தகுதிப்படுத்துகிறான். அதே போலத்தான் இறைவன் அசுத்தமாயினுடைய ஒரு பகுதியை உலகமாக்குவதற்கு தகுதிப்படுத்துகிறான், ஒரு பகுதியை. அந்த பகுதிக்கு பெயர் தான் மாயை, மாயா தத்துவம். இந்த அசுத்த மாயைக்கும் மாயா தத்துவத்துக்கும் என்ன வேறுபாடு என்றால், தத்துவம் என்பது இதுதான், அது தத்துவம் அல்ல. அசுத்த மாயை தத்துவம் அன்று, மாயைதான் தத்துவம், தத்துவமாக எண்ணப்படுகிறது. எண்ணிக்கையில மாயா தத்துவம் தான் வரும். தத்துவம் என்றால் என்ன பொருள்? ஒன்றிலிருந்து தோன்றுவது, வருவது, காரியப்படுவது. காரியப்படுவது தத்துவம். சைவ சித்தாந்தத்தில் மாயை என்றாலே எதை குறிக்கும்? அசுத்த மாயை, மேலே இருக்கிற அசுத்த மாயை தான் மாயை. இது மாயா தத்துவம், அது மேலே இருப்பது மாயை, அதனுடைய ஒரு பகுதி மாயா தத்துவம். இந்த மாயா தத்துவத்திலிருந்து இறைவன் தோற்றுவிக்கின்ற காரியங்கள் ஏழு. முதலாவதாக தோன்றுவது காலம், காலம் என்ற தத்துவம், கால தத்துவம். அந்த காலம் என்பது ஏன் முதலிலே தோன்ற வேண்டும் என்றால், எந்த தொழில் நிகழ்வதற்கும் முதலிலே காலம், காலம் இருந்தால்தான் எதுவுமே, எந்த செயலுமே நடைபெறும். எனவே எந்த தத்துவங்கள் தோன்ற வேண்டுமானாலும் முதலிலே காலம் என்பது அமைய வேண்டும். எனவே முதலிலே காலம் தோன்றுகிறது, காலத்தை தோற்றுவிக்கிறான். அப்படியானால் காலம் தோன்றுவதும் ஒரு செயல்தானே, அதற்கும் காலம் வேண்டாமா? கால தத்துவம் தோன்றுவதும் ஒரு செயல்தானே, அதற்கு காலம் வேண்டாமா? கேட்க வேண்டாமா நீங்க? அதற்கு என்ன விடை? ஆக நம்முடைய செயல்களுக்கு அது தேவை, நம்முடைய எந்த செயலுக்கும் காலம் வேண்டும். ஆனால் இறைவன், அவன் கால காலம், காலத்தையெல்லாம் கடந்த பெருமான், அவனுக்கு எதற்கு காலம்? எனவே இறைவன் காலமின்றியே காலத்தை தோற்றுவிப்பான். முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருளே, ஆக காலத்தால் எதது முந்தியதோ அந்த பொருளுக்கெல்லாம் முன்னே இருக்கிறவன், எல்லா பொருள்களுக்கும் முன்னே இருக்கிறவன். எனவே காலத்திற்கும் முன்னாலே அவன் இருக்கிறான், அவன் தோற்றுவிக்கிறான் காலத்தை. அதாவது இறைவனுடைய சக்தி இப்படி தோற்றுவிக்கிறது. எல்லாம் இறைவனுடைய ஆணை, ஆணை என்று அடிக்கடி சொல்கிறார் அல்லவா, இறைவனுடைய ஆணை காலத்தை முதலிலே தோற்றுவிக்கும். இந்த காலம் மூன்றாக பாகுபடும், மூன்று வகைப்படும், தெரியும் உங்களுக்கு. பிறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறப்பு, நிகழ்வு, எதிர்வு மூன்று. எது பல பகுதிகளாக அவயவ பகுப்பு உடையதோ அதற்கு என்ன உண்டு? அது தோன்றி எழியக்கூடிய காரியக்கூறு. எனவே ஜடமாயும் பலவாயும் இருந்தால் அதற்கு தோற்றம் உண்டு, அழிவு உண்டு. எனவே காலம் என்பது ஜடப்பொருள், அது இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்று பல வகைப்படுவதனாலே கால தத்துவத்திற்கு தோற்றம் உண்டு, அழிவு உண்டு. இந்த மூன்று காலங்கள் என்ன செய்கின்றன, இவற்றினுடைய வேலை என்ன? இறந்த காலம் என்ன செயலை செய்கிறது? இறந்த காலம் என்றால், இறந்த காலத்தினுடைய வேலை கண்மத்தை, அதாவது உயிர்கள் நுகர்கின்ற அந்த கண்மத்தை முடித்து முடிவுக்கு கொண்டு வருவது இறந்த காலம். முற்றுவிப்பது, எந்த செயலையும் எந்த தொழிலையும் முற்றுவிப்பது இறந்த காலம். ஆக இவ்வளவு காலத்துக்கு இவன் இந்த கண்மத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த இது. எனவே அந்த கண்மத்தை அனுபவித்து முடிக்க வைக்கிறது இந்த இறந்த காலம். நிகழ்காலம், அது அந்த கண்மத்தை உயிர்கள் நுகர வைக்கிறது நிகழ்காலம். எதிர்காலம் இந்த உயிர்கள் கண்மத்தினுடைய பயனை எதிர்நோக்கும்படியாக செய்கிறது, எதிர்பார்ப்பை உண்டாக்குகிறது எதிர்காலம். எனவே உலகத்திலே நடக்கின்ற எல்லா செயல்களுக்கும் காலம்தான், காலம்தான் சொல்ல போனால் செயலை தோற்றுவிக்கிறது, நிகழ வைக்கிறது, முடித்து வைக்கிறது. இதையெல்லாம் பார்க்கிற போது நமக்கு என்ன தெரிகிறது, காலமே கடவுள் என்று சொல்லலாம் என்றுதான் அப்படி சொல்லுகிறவன் ஒரு நான் பார்த்தோம் இந்த முதல் நூற்பாவில். காலமே கடவுள் என்று சொல்லுகிற ஆசாமியை மறுத்தாரே, எத்தனாவது பாட்டுல தொடக்கத்திலே இருக்கு, அந்த உலகாயுதனை மறுக்கிற இடத்துல தொடக்கத்திலே இருக்கும் முதல் நூற்பாவில் காலமே கடவுளாக கண்டனம் என்று தொடங்கும். காலமே கடவுளாக கண்டனம் தொழிலுக்கு எண்ணில், அதே எப்படி மறுக்கிறார், காலமோ அறிவின்றார் ஆயினும் காரியங்கள் காலமே தரவே காண்டும். காலம்தான் காரியத்தை நிகழ வைக்கிறது. காரணன் விதியினுக்கு இறைவனுடைய செயலுக்கு காலமும் கடவுள் ஏவலால் துணை காரணம். எனவே காலம் என்பது இறைவனுடைய செயலுக்கு ஒரு துணை காரணமாக அமைகிறதே தவிர காலமே தலைமை பொருள் அல்ல என்று சொன்னதை பார்த்தோம். இப்போ எல்லா காலத்திலும் எல்லா செயல்களும் நடக்காது. இப்போ சில வகையான பயிர்கள் குறிப்பிட்ட காலம் வந்தால்தான் வளரும் இல்லையா, அல்லது மரத்திலே அந்த மரமானது குறிப்பிட்ட காலத்திலே தான் பூக்கும் காய்க்கும் பழுக்கும், மற்ற காலங்களிலே அப்படி செய்யாது. எனவே அது அதற்கு காலம் வர வேண்டும், ஔவையார் பாடியிருக்கிறார். அடுத்து முயன்றாலும் ஆகுநாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆக தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. ஆக பருவம் வர வேண்டும், பருவம் வந்தா தான் உங்களுக்கும் அது விளங்கும். ஆமா, அதான் பக்குவங்க, பக்குவம் என்பது அதுதான். எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் எல்லாம் விளங்கி விடாது, அந்த காலம் வர வேண்டும், தகுதி வர வேண்டும். எனவே காலம் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு கருவி ஆன்மாக்களுக்கு. இப்படி காலம் மூன்றாக பாகுபட்டு செயல்படுகிறது. இது முதலாவது அசுத்தமாயிலிருந்து தோன்றுகிற முதலாவது தத்துவம். அடுத்து அந்த மாயா தத்துவத்திலிருந்து இரண்டாவது தத்துவம் தோன்றுகிறது, அது நியதி. நியதி தத்துவம், இந்த நியதி தத்துவம் என்ன செய்கிறது, அவரவர் அனுபவிக்கின்ற கர்மத்தை நியமிக்கிறது, வரையறுக்கிறது. நியமித்தல் என்றால் என்ன, நியமித்தல், இந்த பதவியில இவரை நியமித்தல் என்ன பொருள், அந்த பதவி அவருக்கே உரியது என்று நிர்ணயித்து கொடுத்த. அதுபோல இந்த உயிருக்கு இந்த வினைப்பயன் உரியது என்று வரையறுத்து நியமித்து கொடுக்கிற தொழிலை இந்த கருவி செய்கிறது, நியதி தத்துவம். இந்த அதாவது ஒருவர் செய்த தீவினை பயன் இன்னொருவரை சாராத வகையில, அவரவர் செய்த அந்த நல்வினையோ தீவினையோ அவற்றின் பயனை அவரவர் நுகரும்படியாக வைக்கிறது நியதி தத்துவம். அவரவர் கண்மத்தை அவரவர்தான் அனுபவிக்க வேண்டும் என்ற நியதி. அப்படி நியமிப்பது இறைவன்தானே, இறைவன்தானே அல்லது இறைவனுடைய சக்தி தானே அப்படி அவரவர் கண்மத்தை அவரவருக்கு ஊட்டுகிறது. அப்படி சொல்லாமல் இந்த நீதி தத்துவம் செய்வதாக ஏன் சொல்லுகிறார்கள், அப்படியானால் இறைவனுக்கு இந்த நீதி தத்துவம் தேவையா என்று கேட்டால், அசுத்த மாயையிலே இறைவனுடைய சக்தி நேராக தொழிற்படாது, நேராக தொழிற்படாது. இப்போ இறைவனுடைய சக்திக்கு என்ன பேரு? திரோதான சக்தி. அந்த திரோதான சக்தி ஆன்மாக்களிடத்திலே நேராக செயல்படாது, மும்மலங்களின் வழியாகத்தான் செயல்படும். மலங்களை கொண்டுதான் ஆன்மாக்களை செயற்படுத்துகிறது. ஆனால் மலம் நீங்கிய ஆன்மாக்களை எப்படி செயல்படுத்தும் என்றால், அப்போது மலம் நீங்கிய தூய அந்த பக்குவ ஆன்மாக்களை இறைவனுடைய சக்தி நேராக செயல்படுத்தும். எனவே திரோதான சக்தி மலங்களின் வழியாக செயல்படுத்தும், அருட்சக்தி நேராக ஆன்மாவிடத்திலே செயல்படும். எனவே இங்கே இந்த அசுத்த மாயையை செயல்படுத்துகிற இறைவனுடைய சக்தி நியதியை கருவியாக கொண்டு அது வழியாக செயல்படுகிறது. ஆகவே இறைவனுடைய சக்திக்கு நியதி என்பது ஒரு கருவி. அந்த நியதி தானாக செய்யவில்லை. மேலும் இந்த கட்டு நிலையிலே இறைவனுடைய சக்தியானது தனித்து நில்லாது, அதற்கு ஒரு உதாரணம் கூட சொன்ன முன்னால, நெருப்பானது தனியாக நின்று செயல்படாது. ஒரு பொருளை பற்றி நின்றுதான் செயல்படும் நெருப்பு. அதே போல சிவசக்தியும் இந்த நியதி தத்துவத்தை கருவியாக பற்றி அது வழியாகத்தான் செயல்படும். காலம் நியதி. எனவே கண்மத்தை காலம் என்ன செய்கிறது? கண்மத்தை காலம் அளவுபடுத்துகிறது. இத்தனை காலத்திற்கு இந்த கண்மத்தை அனுபவிக்க வேண்டும். காலத்தை அளவுபடுத்துகிறது காலதத்துவம். நமக்கு வருகின்ற துன்பத்தையோ இன்பத்தையோ நாம் நினைத்தபடியெல்லாம் மாற்ற முடியாது. துன்பத்தை அனுபவிக்கிற காலத்தை குறைத்து கொள்ளவும் முடியாது, இன்பத்தை அனுபவிக்கிற காலத்தை மிகுதிப்படுத்தவும் நம்மால் முடியாது. அந்த அளவுபடுத்துவது கால தத்துவம். இந்த ரெண்டும், இந்த முக்கியமான இரண்டு தொழில்களை செய்கின்றன. பிறகு மூன்றாவதாக கலை. அதுவும் மாயா தத்துவத்திலிருந்து நேராக வருகிற ஒரு கருவி கலை. இப்போது ரெண்டு கருவிகள் ஆயத்தமாக இருக்கின்றன, செயல்படவில்லை. முதலே கொடுத்திருக்கிறார் அந்த கண்மத்தை. இந்த ரெண்டும் கண்மத்தை அளவுபடுத்தியும் வரையறைப்படுத்தியும் நிற்கின்ற செயல்களை புரிவதற்கு இவை ஆயத்தமாக இருக்கின்றன. இனி என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆன்மாவினுடைய ஞான சக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி இந்த மூன்றும் ஆணவ மலத்தினால் மூடப்பட்டு கிடக்கின்றன. அந்த நிலையிலிருந்து அந்த ஆணவ மலத்தை நீக்கி அந்த உயிர்களுடைய சக்தியை எழுப்ப வேண்டும். ஞான சக்தியை, கிரியாசக்தியை, இச்சாசக்தியை அந்த ஆணவ மலத்திலிருந்து சிறிது நீக்கி செயல்படுத்த வேண்டும். இது அதாவது கேவல நிலையிலிருந்து உயிர்களை இறைவன் எடுத்து இந்த கருவிகளை கொடுக்கின்ற முதல் நிலை. இப்போதுதான் கேவல நிலையிலிருந்து உயிர்களை எடுத்து அவற்றுக்கு உடம்பையும் கருவிகளையும் கொடுக்கின்ற நிலைதான் இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கேவல நிலையில அறிவொன்றும் இல்லாமல் அந்த ஆணவ இருளாலே முழுதும் மூடப்பட்டு தன்னையும் அறியாமல் அறிவு முழுதும் விளங்காமல் கிடந்த அந்த ஆன்மாக்களுக்கு இப்போது இறைவன் முதலிலே உடம்பை கொடுக்கிறான். அந்த உடம்புக்கு தான் காரண சரீரம் என்ற பெயர். முதலாவது சரீரம் காரண சரீரம். அதுதான் எது என்றால், காரண சரீரம் மாயா தத்துவம். மாயா தத்துவம் தான் காரண சரீரம். முதன் முதலாக அந்த ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இந்த மாயா தத்துவத்தை, அந்த காரண சரீரத்தை சேர்ப்பிக்கிறான். அந்த சரீரத்தில் இந்த கருவிகளையெல்லாம் படைத்து கொடுக்கிறான். அந்த காரண சரீரத்துக்கு தான் இன்னொரு பெயர் ஆனந்தமய கோசம். ஆனந்தமய கோசம் என்பது, கோசம் என்றால் உரை, மூடுகிற உரை. கோசம் உடம்பே ஒரு உரைதானே நமக்கு. ஏன் ஆனந்தமய கோசம் என்று பெயர் வைத்தார்கள் என்றால், அது இத்தனை காலம் அது எங்கே கிடந்தது? இருளிலே கிடந்தது, துன்பத்திலேயே கிடந்தது. அந்த துன்பத்திலேயே அழிந்து கிடந்த அந்த உயிர் இப்போது முதன் முதலாக இந்த மாயையினுடைய தொடர்பு ஏற்பட்டவுடனே, மாயினுடைய தன்மை என்ன? ஒளி, ஒளித்தன்மை உடையது, விளக்கம் கொடுப்பது. எனவே இந்த மாயா தத்துவம் என்ற அந்த ஒளி கிடைத்த உடனே இருளிலிருந்து மெல்ல ஒளியை பார்க்கிறது. அந்த ஒளி வந்தவுடனே அதற்கு ஒரு சிறிய ஆனந்தம் உண்டாகிறது அந்த ஆன்மாவுக்கு. ஒரு இருட்டு அறையிலே பலகாலம் அடைபட்டு கிடந்தவன், அந்த மேலே உயரத்துல ஒரு சின்ன பலகனி வழியாக வெளிச்சம் உள்ளே புகுமானால், காற்று புகுமானால் அவனுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இதுவரை புழுங்கியே வாடியவன், வருந்தியவன் இப்போது அந்த ஒரு மகிழ்ச்சி அடைவான் அல்லவா? அதுபோல ஆன்மாவுக்கு இப்போது ஒரு மகிழ்ச்சி நிலை, ஆனந்த நிலை. எனவே காரண சரீரம் கிடைத்தவுடனே மகிழ்கிறான். ஆதலால் ஆனந்தமய கோசம் என்ற பெயர். காலம் நியதி கலை. இந்த கலை என்பது, அதாவது சொன்னேன் அல்லவா, ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, இந்த மூன்றையும் விளக்குவதற்கு மூன்று கருவிகள் வேண்டும். ஞானசக்தியை தூண்டுவதற்கும், கிரியாசக்தியை தூண்டி எழுப்புவதற்கும், இச்சாசக்தியை எழுப்புவதற்கும் தனித்தனியாக மூன்று கருவிகள் வேண்டும். அவற்றை இப்போது கொடுக்க போகிறோம். அதிலே ஒரு கருவிதான் கலை. கலை என்பது இதனுடைய வேலை என்ன என்றால், இந்த கலை என்ற தத்துவம் கலா தத்துவம், கலா தத்துவம் என்பார்கள். இந்த தத்துவம் ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை, செயலாற்றலை எழுப்புகிறது. அதாவது ஆணவ மலத்தை சிறிது நீக்கி மறைந்திருந்த, மறைந்து கிடந்த ஆன்மாவினுடைய கிரியாசக்தியை எழுப்புகிறது கலை. இங்கே ஒரு சந்தேகம் வர வேண்டும். அறிவுடைய ஆன்மாவுக்கு முதலிலே எழுப்ப வேண்டியது அறிவைத்தானே, ஞான சக்தியை அல்லவா எழுப்ப வேண்டும்? அதை விட்டுவிட்டு கிரியாசக்தியை முதலிலே எழுப்புவது என்ன காரணம் என்ற சந்தேகம் வர வேண்டும் இல்லையா? அதற்கு என்ன விடை? அந்த ஞானசக்தி, அதான் முதலே சொன்னேன் அல்லவா, எந்த செயல் நிகழ்வதற்கும் முதலிலே அந்த கிரியாசக்தி, அந்த செயலாற்றல். அறிதலும் ஒரு செயல்தானே, ஞானசக்தி அறிவதும் ஒரு தொழில், ஒரு செயல். எனவே முதலிலே செயலாற்றலை எழுப்பிய பிறகுதான் அறிதலாகிய ஞான சக்தியை எழுப்புகிறார். எனவே முதலிலே கிரியாசக்தியை எழுப்புகிற கலை தோன்றுகிறது.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு தடுத்தாட்கொண்ட புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தடுத்தாட்கொண்ட புராணத்தில் தில்லையிலே இருக்கிறோம். தில்லையிலே நமக்காக நம்முடைய சுந்தர பெருமான் அது இருக்க இங்கே கூத்த பெருமானை கண்டு கழித்தவாறு இருக்கிறார். தென்னிலாமலம்பரேன்யாய் உந்தன் திருநடம் குண்டிரப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதானந்தமாம் என்று கண்ணிலானந்த அறிவினிய சொரிய கைமல உச்சி மேற்குவித்து பண்ணினால் நீதி அறிவரும் படியும் பாடினார் பரவினார் பண்டார் என்று கேட்கிறார் பெருமான். அவர் அப்படியே தன்னை அப்படியே முழுமையாக பெருமான் திருவடியிலே ஆட்படுத்தி அந்த கூத்த பெருமானையே கண்டு கொண்டிருக்கார். ஆகவே அப்படி கண்டு கொண்டிருந்த நம்முடைய பெருமான் சுந்தரர் இப்ப என்ன செய்ய போறார்? தடுத்து முன்னாண்ட தொண்டனார் முன்பு தனிப்பெரும் தாண்டவம் புரிய எடுத்த சேவடியார் அருளினால் தரளம் எரிபுணல் மரிதிரை பொன்னி மடுத்த நீர் வண்ண பண்ணை ஆரூரில் வருக நம்பால் என வானில் அடுத்த போதினில் வந்தெழுந்ததோர் நாதம் கேட்டலும் அது உணர்ந்தெழுந்தாது. எனவே இவ்வாறு வந்து அவர் தில்லையில இருந்து பெருமானை நல்ல உண்டி மனம் உண்டி நல்ல அப்படியே வழிபாடு செய்து நிறைவுபடுகும் போது பெருமான் என்ன சொல்கிறாராம்? திருவாரூருக்கு வருக என்று பண்ணுகிறார். யாரே சுந்தரர் திருவாரூருக்கு வருக. எனவே தில்லை பெருமான் திருவாரூருக்கு வருக என்று அந்த அருள் செய்ய நம்முடைய சுந்தரர் அது திருச்செடி மறுத்தார். மறுத்துவிட்டு என்ன செய்தார்? அவ்வளவுதான், உடனே அது உணர்ந்தெழுந்தார் என செல்லுக என்று சொல்வது யார்? பெருமான். அதுக்கு மேல இருக்குதா? அதுக்கு மேல ஆணை யாராவது சொல்ல முடியுமா பெருமானை விட? அதனால அவ்வளவுதான், உடனேயே பிறப்பாராம். ஆடுகின்றவர் பேரருளினால் நிகழ்ந்த அப்பனி சென்னி மேற்கொண்டு சூடும் கரங்கள் சூடுதம் கரங்கள் அஞ்சலி கொண்டு தொழுந்தொரும் குறவிடை கொண்டு என சரி அந்த ஆரூருக்கு வருகை என்று அழைக்கிறார். ஆனால் இங்கே பிள்ளையினுடைய காட்சியை கண்டு கொண்டிருக்கிற நிலை இனி நமக்கு இப்பொழுது வாய்க்காது. ஏன்னா அங்கே திருவாரூர் போனான்னு சொல்லிட்டு இங்கேயும் பெருமானி பெருமானி நீட்டு இங்கு வந்து என்னவா நினைப்பிறவி சாராமி நல்ல புலப்பிறந்து கட்டடிக்க வல்லவன் அல்லவா என்று சொல்லி இங்கேயும் கூத்த பெருமானை வணங்கி விட்டு அப்படியே புறப்படுறாராம். இங்கே திருவாரூருக்கு அல்லவா கோபுரனை நிலையம் கோந்து நீடுவான் பணிய உயர்ந்த பொன் வரை போல் நிலை ஏழு கோபுரம் கடந்து கோபுரத்தை எல்லாம் கடந்து வந்து நின்று கோபுரத்தை நிலமுறப் பணிந்து நெடுந்தெரு வீதியை வணங்கி பார்த்தீங்கன்னா நாம் உள்ளே இருக்கிற பெருமானைத்தான் வணங்குறோம். ஆனால் இவர்கள் கோபுரத்தையும் வணங்கி அந்த வீதியையும் வணங்குகிறாராம். வீதியும் வணங்குகிறாராம். அப்போ அவ்வாறு வணங்கி நெடுந்தெரு வீதியை வணங்கி மண்டலார் செல்வ மருகினூடேகி மன்னிய திருப்பதி அதனில் தென்திசை வாயில் கடந்து முன்போந்து தென்திசை வாயில் கடந்து பார்த்தீங்களா எந்த கோபுரத்து வழியாக வந்தார்னா தென்திசை வாயில் வழியாக வருகிறார் என்று சொன்னார் இல்லை. கடந்து முன்போந்து கேட்படுத்து திருவெல்லை இறங்கி அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே தில்லை இப்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் மீண்டும் வருக வணக்கம்னு போட்டிருப்பான். ஏன்னா அது அந்த எல்லையை தெரிஞ்சிட்டு அந்த மாதிரியெல்லாம் அப்போல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் இந்த எல்லை கடந்த போது பெருமானி மீண்டும் உன்னுடைய திருவதி எனக்கு எப்படும் காட்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கடந்து முன் போந்து ஏற்படு திருவில்லை இறங்கி கொண்டைவார் தடையான் அருளையே நினைவார் கொள்ளிட திருநதி கடந்தார் கொள்ளம் கடந்தாராம். அப்போல்லாம் ஏது பாலம் அதனால எங்கேயாவது ஒரு பக்கம் அப்படியே தண்ணி அந்த கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுல அப்படியே கொஞ்சம் மேலே பேசியதான் அப்படி எடுத்துக்கிட்டு அப்படி தான் போயிருக்கோம். இப்போ இருக்கிற வசதியும் வாய்ப்பு இருக்குமானால் எவ்வளவோ. எனவே கொள்ளிடத்தின் நதி கடந்தார் புறந்தருவார் பொத்திசைப்ப குடி முன்னூர் அணிமாதர் அறம் பயந்தால் திருமுலைப்பால் அமுதுண்டு வளர்ந்தவர்தாம் திறந்தருளும் பெரும்பேறு பெற்றதென முற்றுலையில் திறந்தபோல் கழுமலமாம் திருப்பதியை சென்றணிந்தார் போறவர்கள் சீர்காழி. சீர்காழியில் ஞானசம்பந்த பெருமான் என இவருக்கு முந்தியவர். இவர் வந்து எட்டாம் நூற்றாண்டு ஞானசம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டு. அதனால் அங்கே அவர் அந்த தாய் பெருமாட்டினுடைய அந்த ஞானம் கலந்த பாலை உண்ட இடம் அது. அதனால ஞானசம்பந்த திருவதாரம் செய்த இடமும் அது. அதனால என்ன செய்தாராம்? அங்கே சென்றாராம். சென்ற பிள்ளையார் அவதாரம் செய்த பெரும்புகரி உள்ளும் நான் நிதி ஏன் என்று ஊர் எல்லை புறம் வணங்கி வள்ளலார் வளமாக வரும் பொழுதில் சரிங்களா அந்த சீர்காழியும் வந்த உடனே ஊருக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைச்சேன். காரணம் என்னென்னா ஞானசம்பந்தர் திருவதி பட்ட இடத்துல நம்முடைய அடிப்படுறதா சிவசிவர் என்று சொல்லிட்டு அந்த சீர்காழியினுடைய எல்லை ஊர் எல்லை அப்படி வளர்ந்தார். இவ்வளவு அந்த மாதிரி அந்த முன்னைய அன்பர் தெரிஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனால் உள்ள ஊருக்குள்ளது அவருடைய திருவடி பட்டணத்தில் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ஊர் எல்லையில் அப்படியே சீர்காழியே வளம் வரலாம். வந்தால் இங்கே அமுதுண்டு வளர்ந்தவர் தாம் திறந்தருளும் பெரும்பேறு பெற்றதென திருப்பதியை சென்றடைந்தார் பிள்ளையார் திருவதாரம் செய்த பெரும்புகளை உள்ளும் நான் மதியேன் என்று ஊரெல்லை புறம்பணங்கி வள்ளலார் வளமாக வரும் பொழுதில் மங்கையிடம் கொள்ளுமால் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தருள வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் தந்தார் என்பது போல இவர் வந்து அந்த ஞானசம்பந்தர் உள்ள அந்த மாதிரி திருவடி பண்றதுல போக வேணாம் கருதி அவர் எல்ல வந்தார். ஆனா காளிப்பெருமான் அருமையா காளிப்பெருமான் உண்மையினோடு கூட காட்சி கொடுத்தார். அதனால எதிர்காட்சி கொடுத்தருள மண்டிய பேரண்டினால் வந்துண்ட நின்றிறஞ்சி செந்திரை வேளையில் நிறந்த திருத்தோணி புறத்தாரை கண்டு கொண்டேன் கைலையினில் வீட்டிருந்தபடியென்று பந்தரும் இன்னிதை பயின்ற திருப்பதியும் பாடினார். இல்லை இங்கேதான் அடிப்படையாக சொல்றது. இவ்வளவு தூரமெல்லாம் அந்த மாதிரி ஊருக்குள்ள போகாம எல்லையிலேயே போய் எல்லையில இருந்து இம்மாதிரி வணங்க இப்படிலாம் இருக்குன்னு சொல்லுற பொழுது இதுக்கெல்லாம் என்ன சார் அடிப்படையா என்ன ஆதாரம் என்று கல்லூரி பையனால் கேட்பாங்க. என்னதான் ஆதாரம் இருக்கலாம் என்று அதுதான் இங்க சொல்லுகிறார். மண்டிய பேரன்பினால் வந்தொண்ட நின்றிறஞ்சி தென்திரை வேலை வேலையில் மிதந்த திருத்தோணி புறத்தாரி கண்டு கொண்டேன் கைலையினில் இருந்தபடி என்று பண்டரும் இன்னிசை பயின்ற திருப்பதியும் பாடினார். சரிங்களா, அந்த அப்படி வளம் வருகின்ற பொழுதே பெருமான் காட்சி கொடுக்கும் போது இந்த அருமையான திருப்பதியத்தை பாடின அந்த திருப்பதியம் தான் நமக்கு சேக்கராடிவார் வரலாறு எழுதுவதற்கு காரணமாயிட்டு என்ன கண்டு கொண்டேன் கைலையினில் இருந்தபடி அது திருத்தோணி புறத்தாரை கைலையில எப்படி இருப்பாரோ ஏன்னா இது கைலையில் இருந்தபடின்னு சொல்றாருனார். அந்த பழைய வாசனை இது எங்கிருந்து வந்தார், கைலாயத்திலிருந்துல வந்திருக்காரு. அதனால அந்த கைலையினில் கண்டுகொண்டபடி இருந்து இங்கே நான் பாடினேன் திருப்பதி அந்த திருப்பதியம் தான் காரணமாயிட்டு எது அந்த ஊழலை வளமாக வந்து பாடினார் என்றிருப்பதனால அந்த திருப்பதியம் தான் காரணமாயிட்டு. இருக்கோலம் இடும் பெருமான் எதிர் நின்றும் எழுந்தருட வெறுக்கோடு அது நீங்க ஆரூர் மேல் சில விரும்பி பெருக்கோதம் சூர்புடவ பெரும்பதியை வணங்கி போய் திருக்கோலக்கா வணங்கி செந்தமிழ் மாலைகள் பாடி அப்பா சீர்காழி திருக்கோலக்கா திருக்கோலக்கா பண்ணலாம் திருக்கோல. ஆனா அப்பதான் இப்போ மாதிரிலாம் வழி ஏது ஐயோ நம்ம ஒத்தடி பாதையா இருக்கும் அல்லது வண்டி பாதையா இருக்கும் அவ்வளவுதான், இது தவிர வேற ஒன்றும் வழி கிடையாது. ஐயா திருக்கோலக்கானா சரி சாமி இது இப்படி இப்படி இங்க இருந்து இப்படி போறீங்கன்னா கொஞ்சம் சாட்சி போங்க திருக்கோலக்கா இருக்கும்னாரு. இருக்கோலம் இடும் பெருமான் எதிர்நின்றும் எழுந்து அதானே ஆமாம் வெறுக்கோடு அது நீங்க ஆரூர் நீர் செல விரும்பி பெருக்கோலம் சொல்வரவ பெரும்பதியை வணங்கி போய் திருக்கோலக்கா வணங்கி செந்தமிழ் மாலைகள் பாடி திருக்கோலக்கா சென்று அவர் வணங்கினார் என்று சொன்னார். அங்கிருந்தவாறு தேனார்க்கு மலச்சோலை திருப்புன்கூர் நம்பர்வால் ஆனாப்பேர் அன்புமிக அடிபணிந்து நந்தனார் சொல்லியிருந்த அல்லவா அடிபணிந்து தமிழ் பாடி அதுக்கெல்லாம் தமிழ் இருக்கான்னு தெரியல. ஏன்னா சுந்தர தேவன் ரொம்ப குறைவு தான், 101 பதியம் தான் கிடைச்சிருக்கு. அதனால பல பதியம் நமக்கு கிடைக்காது சுந்தரன். அதனால அந்த அந்த திருப்பொன்கூர் நம்பர்பால் ஆண் ஆப்பேர் அன்புமிக அடிபணிந்து தமிழ் பாடி மான் ஆர்க்கும் கருதலத்தார் மகிழ்ந்த இடம் பல வணங்கி அங்கிருந்தவாறு பல பல இடங்கள் எங்கே திருக்கோவில் இருக்கோ அந்த கருத்தில் போய் ஒரு வளமாக வந்து வணங்கித்தான் போவார். அது அவருடைய பழக்கம், அந்த நாயன்மாருடைய பழக்கம். அதனால் வணங்கி கானார்க்கு மலத்தலஞ்சூர் காவிரியின் கரையணிந்தார் காவிரிக்கரை அல்லவா. எனவே மாயூரம் வந்துட்டு அல்லவா. பம்புலா மலர்லைய மணிகொழித்து வந்திலியும் கைம்பொன்வார் கரைப்பொன்னி பயில் தீர்த்தம் படிந்தாடி கம்பிரான் மயிலாடுதுறை வணங்கி காவில் சீர் அம்பர் மாகாலத்தில் அமர்ந்தது சேக்கலா பெருமான் அடுத்துவிட்டார் அல்லவா. அமர்ந்த பிரான் அடிபணிந்தார் மின்னார் செஞ்சடை எண்ணல் விரும்பு திருப்போலூரை முன்னாக பணிந்தேத்தி. பாருங்க இங்க ரொம்ப வேகம் வேகம் கொடுத்தாண்ட வேந்தன் இன்னைக்கு சரிங்களா. மயிலாடுதுறை அம்பர் மாகாலம் திருப்புகலூர் போயிட்டாராம். திருப்புகலூரை முன்னாக பணிந்தேத்தி முதல் வந்தார் அணிந்து பொன்னாறு முத்தெரியம் புலி முன்னூர் அணிவார்வன் தென்னாவலூராளி திருவாரூர் சென்றணிந்தார். என பெருமான் இது வாவென் அழைத்த இடம் திருவாரூர். அதனால இடைப்பட்ட பதிகள் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வணங்கிட்டு போனாரு தவிர நோக்கம் திருவாரூர் செல்ல முடியும். ஏன்னா பெருமானுடைய ஆணையினால் அது பண்ண திருவாரூர் சென்றணிந்தார். தேராறும் நெடுவீதி திருவாரூர் வாழ்வார்க்கு அருமையா வீதி நல்ல அகலமா இருக்கும் அல்லதா. பஞ்சமூர்த்தியும் சேர்ந்து வரலாம் திருவாரூர்ல திருவாரூர் போது ஏன்னா அவ்வளவு அகலமா இருக்கும். அது மாதிரி அந்த திருவாரூர் சென்று நீர் ஆறும் நிலவணிந்தார் ஆரூரன் ஆமழை தேராறும் நெடுவீதி திருவாரூர் வாழ்வார்க்கு ஆராத காதலின் நம் ஆரூரன் நாம் அழைக்க வாரானின்றான் அவனை மகிழ்ந்து எதிர்கொள்வீர் என்று நீராரம் தடைமுடிமே நிலவணிந்தார் அருள் செய்தார். என்ன திருவாரூர் எல்லைக்கு வந்துட்டு இருக்காராம். வந்த உடனே திருவாரூர் பெருமான் என்ன செய்தாராம் அங்க இருக்கிற அந்த அடியோரத்துல அப்பா நம்ம ஆரூரன் வந்து கொண்டிருக்கிறான் அதனால நீ போய் எதிர்கொண்டு அழைச்சிட்டு வாங்க அடியவர்களை இவ்வளவெல்லாம் ஆட்கொள்ளுகிறார். அதனாலதான் பாலவர் சொல்லும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புயல் அளவில்லை கலக்க வேண்டாம் அது மாதிரி இப்ப அறிவர்களுக்கு அருள் செய்கின்ற திறத்தை நீங்க இப்படித்தான் அருள்வான்னு சொல்ல முடியாது. அது அந்த திருக்கருணை. அதனால திருவாரூர் வருகின்றவரை இங்க இருக்கிற அன்பர்கள் திருவாரூர் அன்பர்களுக்கு சொல்லி எதிர்கொண்டழைத்த என்கிறான். இப்படி எதிர்கொண்டழைத்தேன்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், உடனே அங்கிருந்த பெருமக்கள் உடனே போயினார்கள். அதுதான் நம்பிரான் அருள் செய்ய திருத்தொண்டர் அது சாற்றி எம்பிரானார் அருள்தான் இருந்தபடி சிறுவானால் நம்பிரான் ஆவார் அவரன்றே. அவங்க பார்த்தாங்க திருவாரூர் பெருமானே நம்ம எதிர்கொள்ள முடியாத செய்து விட்டார். அப்ப நமக்கு தலைவர் யாருனாரு? திருவாரூர் பெருமான் மட்டுமல்ல சுந்தரரும் நம்முடைய தலைவர் தான் என்று கருதிய அந்த அடியவர்கள் உம்ப நாடிந்ததனை எதிர்கொள்ள உடன் இருந்தார். உடனே எதிர்கொள்வதற்காக பற்றலாம். மாளிகைகள் மண்டபங்கள் மருந்து பெரும் கொண்டு நெருங்க தாலி நெடும் தோரணமும் தழைக்க தலைக்கமுகம் குழை துணையும் நீரிலைய கதிரிகளும் நிறைந்த பசும் பொற்றமும் ஒளி நெடுமணி விளக்கும் உயர் வாயில் துணைத்தார். அப்படி போக தான் ஒரு நாலு பேர் முன்ன எங்கே வரவேற்க போறாங்க. ஆனா இங்க இருக்க முடியப்பா இது போட்டு பந்தல் போட்டு இங்கே வந்து தோரணம் கட்டு அங்கே விளக்குகள் அமைய என்று சொல்லிட்டு இங்கே வீதியில் அழகும் செய்ய சொல்லி தானும் வரவேற்பதற்கு முன்ன போறாங்க. சோதி மணி வேதிகள் தூணருஞ்சாந்தனி நீவி கோதில் பொறி பொச்சுண்ணும் குளிந்தரள மணி மணி பரப்பி தாதிபர் பூன் தொடைமாலை தன்பந்தர்களும் சமைத்து வீதிகள் நுண்துகள் அடங்க விரைப்பணி நீர் மிக தெளிந்தார் சிரிக்கிற. ஏன்னா அப்பெல்லாம் வந்து தார் ரோடு இந்த ரோடு ஒரு ரோடு முடியாது, எல்லாம் மண்ணு அறுத்த ரோடு தான். அதனால உடனே நல்ல நிறையப்பா பாலியில் தண்ணி எடுத்து நல்லா தெளித்து அப்படியே பழமாக இருக்கட்டும், எனவே காலில் அந்த புழுதிப்படாமல் இருக்கணும் என்று சொல்லி செஞ்சாரலாம். மங்கள கீதம் பாட மழை நிகர்த்து உரியம் முழங்க வெங்கையற்கர் முற்றிடையார் தெற்றி தொறும் நடம்பயில நங்கள் விடான் திருவாரூர் நகர்வாழ்வார் நம்பியே முன் கொங்கையில் நீள் திருவாயில் புறம் உறவன் எதிர்கொண்டார். இப்படிலாம் இருக்க அந்தந்த வீட்டுக்காரங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா யாரோ பாருங்க நம்ம ஊரில் நம்ம ஊருக்கு சுந்தரெல்லாம் அவர் இங்கே வரும்படியாக நம்முடைய திருவாரூர் பெருமானி கழித்தாராங்கன்னு குறிப்பிட்ட தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களெல்லாம் அனுமதிக்கப்பட்டாரலாம். ஊர்க்காரங்களாம் இப்படியெல்லாம் வந்து எதிர்கொள்ள வந்து எதிர்கொண்டு வணங்குவார் முன் வன் தொண்டர் அஞ்சலி கூப்பி வந்து சிந்தை கழிப்புற வீதியோடு செல்வார் திரு தொண்டர் தம்மை நோக்கி. அப்படியே வணங்கிட்டவர்கள் இவர் என்ன செய்தார்ன்னு கேட்டால் வெறும் அந்த அவங்கெல்லாம் கீழே வணங்கினார்கள். இவர் அப்படியே கைகூப்பி வணங்கினார் வணங்கிட்டு அப்போ தான் பாடுகிறாராம். இங்கே திருவாரூரில் அந்த ஊர் எல்லைக்கு உள்ளே போக மற்றவர்களெல்லாம் எதிர்கொள்ள அப்பொழுது பாடிய பாட்டு எது? எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேள்வி. அருமையான அது எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கொள்ளி. ஆனால் எப்படி சொல்லிக்கிறேன் இந்த முன்னர் இந்த திருமறைகளை சேர்க்கிறார் போல் படித்து கொள்ளு காண்பதற்கு நம்மால முடியாது. இந்த தொடர்தான் அவருக்கு அந்த இந்த மாதிரி வர்றாரு. எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளிர்ந்த போது திருவாரூர் கோயிலுக்குள்ள போகல, ஏன்னா ஆரூர் என்று சொல்லுகிறார். அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளிர்ந்து அங்கே இருக்கிற அடிவதை நோக்கி கேட்கிறார். அப்படியான நிச்சயம் எங்கே பண்ணும் கோயிலுக்குள் பாடியா பாடாமல் அந்த ஊருக்குள் சென்ற போதே பாடியது என்பது. அதனால திருமுறைகளுக்கு பொருள் காண முடியாதுன்னு சொன்னால் இதுவும் திருமுறை தான் இருந்தாலும் அந்த பதினோரு கேட்கிறார் போல் உடைக்காங்க என்று அந்த பெருமான் ஆசீர்வாதம் தரும். என்ன நமக்கு என்ன செய்யும் எந்த எந்த இருப்பது இருக்கிறது ஆறுவது ஆறு கல்லூரிக்காரெல்லாம் இந்த பாடல் அந்த தெருவில் செல்லுகின்ற பொழுது அருளியது என்பது அருமையாக இருக்கிறது. கூட பதிப்பில் இருந்தாலும் அப்படியே என்ன சுந்தர தேவரெல்லாம் பதிப்பு சொன்னாங்க. இது மாதிரி ஒரு குறிப்பு போட்டு சொன்னேன். நூறு ஆன்மா சுந்தர தேவாரம் படிக்கும்போது ஒரு சைபர் அடிங்க பத்து ஆன்மா அதுதான் தேவாரத்தில் வரல எல்லாரும் காட்சி தரணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களும் சுந்தர தேவாரம் அது நூறு பாட்டு தான் இருக்குது நமக்கு சின்ன இருக்கிறதே திருமுறையில் ஆகும். சுந்தர தேவாரம் தான் ரொம்ப குறைவான பதிவு நீங்கள் கிடைக்கிறது. அதே ஆறு நீங்கள் இந்த மாதிரி திருத்தமாக இருக்குது நூறு ஆன்மா அந்த சுந்தர தேவாரம் வந்துச்சுன்னா பத்து ஆன்மா வாழ்க்கை அந்த மாதிரி பதிப்பு வரணும். தந்தை இசைப்பதியங்கள் பாடித்தம் பெருமான் திருவாயில் சார்ந்தார். இது இப்போ இதை கேட்டுட்டே அப்படியே உள்ள நுழையலாம். வானுடனேல் திருவாயில் நோக்கி மண்ணுற ஐந்துருப்பால் வணங்கி உள்ள சென்று அப்படியே கீழே விழுந்து வணங்கினாராம். ஐந்து உறுப்பால் வணங்கி பேருரை கற்பக வாசமாலை தேவாசிரியம் தொழுதிருங்கி சிவசிவ தேவாசிரிய மண்டபம்னு அங்கே இருக்கு. அது நீங்கள் எப்படி கேட்டீங்கன்னா நாங்கள் நம்ம மடமே எங்கே இருக்கணும் கேட்டால் செப்பு தன்மையாதீன மடம் தெற்கு கோபுரத்துக்கு இருக்கு. அதனால நாங்கள் என்ன கேட்டால் நுழைஞ்சி உள்ள போனால் அந்த தெற்கு கோபுரம் வியாழக்கிழமை தோறும் திருவாரூர் திருமணம்னு சொல்லி மகாசன்னானவர்கள் நடித்திருக்கிறதுனால திருவாரூர் வியாழக்கிழமை தோறும் அதனால அப்படி இந்த வாயில் இறங்கும் போது ஆனால் செங்கல்லாம் சரியா இருக்காது, இருந்தாலும் அதெல்லாம் மெதுவாக காலை வச்சு இறங்கணும். சரிங்களா, நேராக தேவாசிரிய மண்டபம் வந்துருக்கேன். நுழையும் போதே அந்த தேவாசிரியம் மண்டபம் அப்படி வந்து இப்படி திருவிழா வரும். நுழைஞ்சா நேராக விநாயகர் பெருமாள் அப்படி வணங்கிட்டு அப்படியே நம்ம இப்படி வளமாக அப்படி வந்தோம்னு சொன்னால் உள்ளே போனோம்னா புட்டிடம் கொண்டார் அப்பர் சுவாமியார் பாடப்பட்டது. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா துர்காம்பார். அப்புறம் அப்படியே வளமாக வந்து உள்ளே சென்று உள்ளே கமலாம்பாள் உள்ள ரொம்ப, அதாவது அந்த இந்த கோபுரத்துக்கு இருக்கும் மேல் கோபுரத்துக்கு இருக்கக்கூடிய குழந்தை இருக்கும், அங்கே போய் கமலாம்பாள் அம்பா மாலை வணங்கி அப்புறம் வெளியில் வந்து உள்ளே வழிபோனா மேதா தட்சிணாமூர்த்தி வடக்கிழமை அல்லவா குருவாரம் தட்சிணாமூர்த்திக்கு அங்கே தான் ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி நீங்கள் போய் திருநீரே அந்த குருக்கள் கொடுக்குறதே கஷ்டம் தான், ஏன்னா அர்ச்சனை அவ்வளோ அர்ச்சனை இருக்கும். அதில் நாங்கள் தட்சிணாமூர்த்தி வரணும் வணங்கிட்டு அப்படியே போகும்போது முன்ன கமலாம்பாள் பார்த்தோம், இப்போ நீலாம்பாள் இன்னொரு அம்மை அதனால் அந்த நீலாம்பாளை வணங்கிட்டு அப்புறம்னா உள்ளே போனேன். உள்ளே நேராக போனால் புத்திரம் கொண்டாரு வணங்கி வழிபாடாக்கிட்டு அப்படியே வளமாக அப்படியே சொன்னேன். நம்முடைய தியாகராஜாவுக்கு சரியாக 6 மணிக்கு சரியாக 6 அந்த 6 மணிக்கு நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா அந்த இதுக்குள்ளே கதவுக்குள்ளே பின்னாடியே நிற்கணும். அது உள்ளே நுழைஞ்சிட்டு சொன்னால் தொடங்கி உட்காந்துட்டோம்னா சரியாக 6 மணி நேரம் அருமையாக அந்த தியாகராஜாவுக்கு வழிபாடு. ஓதாமூர்த்திகள் 12 புராணமும் பாடுகிற இடம் அங்கே, வேறு நான் இங்கேயும் பார்க்கலாம். பாடிவிட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்க, ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் எல்லாரும் சொல்கிறாங்க. 108 சொல்லி அந்த தியாகராஜாவுக்கு தரிசனம் பண்ணி வந்தோம்னா சரிய மணி 6:50 7 ஒரு மலை பெருமாள் நேரம் தெரிவாங்கலாம் சொல்லிட்டு 8 குறைச்சா பெருமுறை வந்தார். 6 பெருமாள் நீங்கள் கட்சியாக சிலாரத்துலாம் வந்துட்டு போகலாம், படங்கள்ல இருந்திருந்து பல மலத்திலேயே இருந்தது. எந்த வானும் ஊனும் உயிரும் உருக்கும் அவன் உருக்கும் அன்பால் உச்சி குவித்த செயலும் திருமாளிகை வாயில் சென்றார். அந்த பிறகு புற்றிடம் கொண்ட புராதனை பூங்கோயில் மேய பிராணி யாருக்கும் பட்டிடமாய பரம்பொருளை பார்த்ததி பாகனை பங்கையத்தால் அர்ச்சனை செய்ய அருள் புரிந்த அன்னலை மண்விசை விழுந்திணஞ்சி நற்றவள் நாவலர் போன் உடம்பால் நன்மையின் தன்மையை பெற்றார். எனவே பெருமானை இந்த உடம்பினுடைய பயனாக அது மாதிரி வளம் வரவும் வணங்கவும் அணியான பயனை பெற்றாராம். அன்பு பெருக உருகி உள்ளம் அலைய அட்டாங்க பஞ்சாங்கமாக முன்பு முறையினால் வணங்கி, அட்டாங்கம்னா 8 உறுப்பு பஞ்சாங்கம்னா 5 உறுப்பு, பெண்பாளார் 5 உறுப்புகளை தான் வணங்குவாங்க. மார்பகம் அந்த தரையில பரப்பறாரு அவங்களுக்கு, நமக்கு அப்படி இல்லை. அத்தாங்கம் 8 உறுப்பும் பரவலாம், ஏன்னா எவ்வளோ நெறியாக வச்சுருக்காங்க தெரியல. அதனால் அவர்கள் வணங்குகிற வணக்கம் 5 உறுப்புகள் தான், நாம் வணங்குறதுனால 5 உறுப்புலையும் வணங்கி 8 உறுப்புலையும் வணங்கி. இப்படியாக இந்த மாதிரி வணங்கி அட்டாங்க பஞ்சாங்கமாக முன்பு முறைமையினால் வணங்கி முடிவிழா காதல் முதிர ஓங்கி நண்புலன் ஆகிய 5 இந்த 5 என்ன அர்த்தம், 5 பேரறிவும் கண்களே கொள்ள என்பது பொருள். ஏன்னா அது அந்த அந்த சொல்லுக்கு என்ன பொருள் கேட்டால் அது திருமொழி மனசில் வந்திருக்கிறது. அதனால் நண்புலன் ஆகிய 5 அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்குன்னு கேட்டால் 5 பேரறிவும் கண்களையே கொள்ள என்பது அதுக்கு பொருள். இது 12 அது 8 12 8 உரையாக நாயகன் தேவடி எழுதப்பெற்ற இன்ப வெள்ளத்திலே மூழ்கி நின்றே இன்னிசை வந்தவன் மாலை பாட அருமையாக பாடல் பாடலாம். வாழிய மாமரை வாழிய மாமரை புற்றிடம் கொள் மன்னவனார் அருளால்வோர் வாக்கு தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம். இப்படி தந்தது ஆட்கொண்டது அவருக்கு தான் பெருமாள் இப்படிலாம் வணங்கினாராம். வணங்கினேன் அப்பா உனக்கு நான் தோழமையாக தந்தோம், மற்றவர்களுக்கு எல்லாம் ஆண்டவன் அடியவர் என்ற அமைப்பு, இவருக்கு மட்டும் அல்லவா தோழராகவும் இருக்கிறார். அதனால் தோழராகவும் இருக்கிறாருன்னு சொல்லணும். ஏன் பள்ளங்கள் அப்படியே உமக்கே ஆளாய் பிறரை என்றுலாம் பாடுறாங்க. வீழாடிமை உமக்கே ஆளாய் என்றுலாம் பாடுறாங்க. அதனால பெருமான் நம்ம தன்னுக்கு தோழமையாக தந்தனம் என்று சொன்னாலும் இவர் அந்த தோழமையாக நடந்து கொண்ட இடம் சில இடங்கள்லாம் இருக்குது, பின்னால் படிக்க போகிறோம். தூது போய் சொல்கிறதெல்லாம் தோழமையினால் தான் போல சொன்னது. அதனால் ஆனால் வணங்குவது அடிவர் அடிவராகவே தான் வணங்கிட்டு. அதனால் தோழமையாக நம்மை ஆக உனக்கு நம்மை தந்தனம் நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்றினி கொண்ட கோலம் என்றும் புனிந்து நின் வேட்கை தீர வாழி மண்மேல் விளையாடுவாய் என்று ஆரூர கேட்கழந்ததன்றே. அதனால இவர் வந்து திருமணம் ஆன போதுதான் கருத்தார் பண்ணிட்டார். ஏன்னா சிவாச்சாரியார் பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணி அது நடக்கலை. ஏன், இவருக்காக ரெண்டு பொண்ணு இருக்குது, ஒரு பெண்ணு திருவாரூர், இன்னொரு பொண்ணு திருவத்தியூர். ரெண்டு பெண்ணு ஏற்கனவே தவம் செய்து காத்திருக்கும் போது இவருக்கு திடீர்னு அங்கே திருமணம் ஆகுமா, அதெல்லாம் கருத்தார் பண்ணுவோம். அதெல்லாம் அதெல்லாம் பண்ணி பார்த்துக்கோம். எனவே இப்போ மண் நீர் விளையாடுவாய், எனவே நீ அந்த நீ வந்து அந்த இப்போ பார்த்தாலும் இந்த மாப்பிள கோலத்தோடு இருப்ப, சரிங்களா, அதே நிலைமையில இருந்து நீ வணங்கிடுவா அப்படின்னு வணங்கிவா என்று சொன்னார். எழுந்ததென்றே கேட்க விரும்பி வந்தொண்டர் என்றும் கேடிலாதானே இறங்கி இறங்கி நின்றே. ஆட்கொண்ட வந்த மறையவனே, ஆர் ஊரமந்த அருமணியே, வாட்கையல் கொண்ட கண் மங்கை பங்கா, மற்ற உன் பெரிய கருணையன்றே, நாட்கமலப்பாதம் பதம் தந்து இன்று நாயினேனை பொருளாக என்றார். உடனே சொன்ன பெருமானி, சாதாரண இதனாக இருக்கிற அரியனுக்கு இவ்வளவெல்லாம் தந்து இவ்வளவெல்லாம் திறப்பி தந்து நாட்டுகிறீர்களே என்று சொல்லி அந்த கனிவோடு பணிவோடு கருவினாராம் என்று பல முறையால் வணங்கி எய்திய உள்ள கழிப்பினோடும் வென்று அடல்விடை போல் நடந்து வீதி விளங்க பெருமான் முன்பு சென்று தொழுது துதித்து வாழ்ந்து திருமாளிகை வளம் செய்து போந்தார். அப்படிங்களா, எப்படி வணங்கணுங்கிறத அப்படியே சொல்லிவிடாது. அந்தந்த மூர்த்திக்கு முன்னாலேயும் தொழுது, ஆனால் வளமாகவும் வந்து அப்படி வணங்கணுங்க. இப்படி எல்லாம் அன்று முதல் அடியார்கள் எல்லாம் தம்பிரான் தோழரென்றே அறிந்தார். இந்த தோழமையாக தந்தனம் என்று பெருமானே திருவாக்கு சொன்னதுனால இவருக்கு இனிமேல் என்ன பேர்னு கேட்டாரு சுந்தரர். அதெல்லாம் பண்ணுறேன், தம்பிரான் தோழர் என்று சொல்லிட்டாங்க, பெருமானுக்கு தோழர். இப்படி எல்லாம் ஒரு பெரும் சிறப்பு இவருக்கு அமைந்தது. மை வளர்க்கந்தர் அருளினாலே வந்தமிழ் நாவலர் தம்பெருமான் சைவ விடங்கின் அணி புனைந்து காந்தமும் மாலையும் தாரும் ஆகி மெய்வளர் கோலமெல்லாம் பொழிய மிக்க விழுத்தவ வேந்தர் என்ன தெய்வ மணி புற்றுளாரை பாடி இழைந்து மயிலோடும் செல்லா என்றார். அதனால அதிலிருந்து என்ன கேட்டா, கொஞ்சம் தோழமையாக தந்தனும் சொல்கின்ற பொழுது நீங்க சிவபெருமானுக்கு தோழமையாக இருக்கும் எப்படி இருக்கணும், நல்ல பஞ்சவத்தமெல்லாம் கட்டிக்கிட்டு நல்ல பெரிய அருமையான துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி இருக்கணும், இல்லைன்னா அவருக்கு தோழமையா இருக்குன்னு சொல்லும்போது தன்னை கொஞ்சம் தகுதியை உயர்த்திக்கணும்ல. அதனாலதான் அப்படி சொன்னதுலாம் மேலே போட்டுக்கிட்டு தோழமையாக வந்தேன். எனவே நின்றார் இதற்கு முன் எல்லையில்லா திருநகர் இதனுள் வந்து மதுர் பெரும் கையிலை ஆதி முதல்வர்தம் தங்கி நாட்கு பொது கடிந்து உரிமை செய்யும் பூங்குடர் தேடிமாறில் கதிர்த்து பூங் ஏந்து கொண்டு கமலனை அவதரித்தால் சிவ சிவ. இப்போ என்ன, சுந்தரர் திருவாரூரில் வந்து வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ வரலாறு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே கைலாயத்தில் ரெண்டு பெண்கள் விரும்பினாங்கல்ல, அப்படி விரும்பின பெண்கள் ரெண்டு பேரையும் மீண்டும் இந்த பிறவியில் நீ அது மாதிரி வந்து கணவனாக இருந்து வாழணும் என்று பெருமான் அருள் செய்தார். அதனாலே இப்போ அந்த அந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண் திருவாரூரில் தோன்றிட்டான். அதனால் இப்போ அந்த அந்த வரலாற்றையும் சொல்கிறார். திருவாரூரில் அவருக்கு என்ன பேர்னு கேட்டால் பறவையா. அதுவும் பாருங்க, இந்த நம்ம தர்மியாஜன மடத்துக்கு அந்த கோபுரத்துக்கு நடுக்கிற பறவையாக இருந்தது. அதனால் நீங்கள் கோவில் பொழுதே அந்த இதை பேர் பார்த்து கூத்து உப்பு தேவையான கதிர் கதிர் மணி பிறந்ததென்ன உடுத்திர கனிகை மாறாம் பதியலார் குளத்தில் தோன்றி. பாருங்க எந்த குளத்தில் தோற்றுவித்தார் அந்த பெண்ணு, பதியலார் குளம். அது என்ன பதியலாக, தனக்குன்னு ஒரு கணவன் இல்லாத பாரம்பரியம். அப்படின்னு என்ன அர்த்தம், தனக்குன்னு ஒரு கணவன் இல்லாதவராக இருப்பது என்பது என்ன அர்த்தம், அந்த காலத்தில்னு கேட்டால் பரப்பெயர்னு பேர். ஆனால் அந்த அந்த அமைப்பில் பிறந்தாங்களே தவிர இவர் அப்படி அல்ல. அந்த தோன்றியது என்னமோ அந்த மரபு, அது எதனால் தோன்றினாங்க இப்படிப்பட்ட பெரியவருக்கு இதெல்லாம் மாதிரி வினாதினாக நமக்கு கிட்ட சொல்ல முடியல. ஏன் இனியே ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, ஆட்பாளவர் குரலும் வண்ணமும் ஆதிமாண்டும் கேட்பான் செய்யல் அழகில்லை கலர்த்த வேண்டா, அது சுனிய நம்ம தீர்ப்பு. இப்படி எல்லாம் பெருமான் ஆட்கொள்வதற்குரிய காரணம் காரியமெல்லாம் நீ நானும் எண்ணி பயனில்லப்பா, அது பெருமான் கருணை அப்படின்றது. அதனால் நீங்கள் பண்ண என்ன பண்ணுறது, எனவே இப்படி தோன்றினாராம். தோடி அணி ஆள் சாற்றி பறவினர் காப்பு போற்றி பயில்வரும் சுத்தம் திங்கள் திரவிய பருவந்தோறும் விழாவும் எடுப்பமிக்கோர் பரவலர் மங்கை இங்கு வந்தனர் என்று சிந்தை நரவர மகிழ்ச்சி உங்க தலனை பருவம் சேர்ந்தார். பாருங்க பறவையார் தோன்றினார்னு 132 பாட்டில் சொன்னார். இப்போ 133 பாட்டில் என்னாச்சுன்னா, 3 வயதுக்கு பின், ஒரே பாட்டில் 3 வயதுக்கு பின் தலனை போட்டு நடக்கிறான். அப்புறம் பாருங்க, மாநிலம் பிணையோ என்ன, மாநிலம் பிணையோ. பார்த்தா ஒரு கால் அந்த மான் குட்டி தான் அப்படி இருக்கும், ஏன்னா அப்படி இருக்கும், நல்லா இருக்கும். பார்த்தா அந்த சின்ன மானா இருக்கும்போது இருக்கும் அது மாதிரி, இது ரொம்ப விளையாடுவாங்க. தெய்வ வளரில முகையோ, நல்ல தெய்வத்தன்மை வாழ்ந்த முத்தா என்று தெரியல. வாச தேன் இளம் பதமோ, தேனுடைய அருமையான அந்த தொய்வோ. வேலை திரை இளம் பவளவல்லி, காணிலம் கொடியோ, நல்ல கடற்கரையில் இருக்கையான பவள கொடியோ என்று. திங்கள் கதிரிலம் கொடுந்தோ, திங்கள் சூரியன் இருக்கிற சந்திரன் இருக்காரு, அதிலிருந்து வருகின்ற கொடுந்தாக இருக்குமோ. காமன் தான் இளம் பருவம் கற்கும் தனி இளம் தனுவோ. மன்மதன் இருக்கிறான், அவன் வந்து கையில வில்லெல்லாம் வைத்துக் கொண்டு ஆடவருக்கு சென்றிருக்கு இன்பத்தை ஊட்டி கொண்டிருக்கிறானே, அவன் கையில் இருக்கிற வில்லோ தெரியலப்பா என்றெல்லாம் சொல்லி, நாடுவின் பொற்பு வாய்ப்பு நாடும் நாள் வளர்ந்து பொங்க, ஆடுவன் கடங்கும் பந்தும் அம்மனை ஊசல் என்ன, பாடுவின் இசையும் என்ன. மூன்று வயது ஆச்சினாரே, இப்ப என்ன கேட்டினாரே, பந்து இருந்து கடங்கு இதெல்லாம் விளையாடுதுனார். அப்ப என்ன இருக்கான், 12 வயதுக்கு பத்து வயதுக்கு பிறகு 10 வயது ஆயிடுச்சு. பாடும் இன்னிசையும் தங்கள் பனிமலை வள்ளிபாதம், கூடுமன் முருகப்பாடும் கொள்கையோர் குறிக்கும் தோன்ற, நல்ல அருமையாக பாடும், நல்ல ஆடும், அந்த மாதிரிலாம் ரொம்ப மற்ற அந்த கலைகளெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கலாம். பிள்ளமை பருவம் மீதாம், தேதமை பருவம் நீங்கி, அள்ளுதற்கமைந்த பொற்பால் அனங்கண்மை தனங்கன் ஈட்டம், கொள்ளுமை குயர்வ போன்ற கொங்கை கோங்கரும்பை வீழ்ப்ப, உள்ளமை தன்மை முன்னே உண்மையும் தோன்ற வைப்பார். பாருங்க, அதெல்லாம் நம்மளுடைய பாருங்க, பிள்ளை பருவம், குழந்தை பருவம், அப்புறம் பேதமை பருவம், அப்புறம் பெருமை பருவம். பெருமை பருவங்கிறது ஏறத்தால 8-9 10 வயசுக்குள்ள. அப்புறம் மங்கை பருவம், அது 11-16 வரைக்கும். அப்புறம் அறிவை தெரிவை தேரலம் என்று அப்படிலாம் பெண்பாளாருக்கு வச்சுருக்காங்க, ஆண்பாளாருக்கு அந்த பருவம்லாம் வகுக்கல. அதனால பெண்பாளாருக்கு தான் அந்த மாதிரி அந்த படிப்படியாக என்னென்ன பருவம் என்னென்ன பருவம் என்றெல்லாம் சொல்லி வளர்ந்துருக்கு. அப்படி சொல்ல தோண்ட உயிப்பார் உள்ளமை பாங்கியர் மருந்து சூழ, படநொழி மருந்து சூழ, தேங்கமல் குடலின் வாசம் திசையெல்லாம் சென்று சூழ, ஓங்கு பூங்குயில் உள்ளார் ஒருவரை அன்பினோடும், பூங்கல் வணங்க என்றும் போதுவார் ஒரு நாள் போந்தார். அப்படி தினமும் மாலை ஆச்சுன்னு சொல்லி நேராக கோயிலுக்கு போய் அது வணங்கிட்டு அந்த பாப்பா வரும், பக்கத்திலேயே அந்த வீடு அதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி வரும்போது ஒரு நாள், அப்படி வணங்கி வருகின்ற நாளில் ஒரு நாள், அணிதீளம் படிகள் பார்வென்று அடிப்படுத்து அடிப்படுத்தனம் என்று ஆற்ப, மணிகிழர் காஞ்சியல்குள் வரியற உலகை வென்ற, துணிவு கொண்டாற்ப மஞ்சு சுரிகுடற் கழிய, பின் மின்னும் பணியும் என்றினவண்டாற்ப, பறவையார் போதும் போதில். கொஞ்சம் இந்த மங்கை பருவம் வந்ததா, அதனால் அவருடைய கூந்தலாம் மலர் வச்சு அதில் ரெண்டு வண்டுகள் எல்லாம் வைக்க, இப்படியெல்லாம் இருந்து அந்த உள்ள கோயிலுக்குள்ளே அந்த பாப்பா போயிட்டாங்க. போதும் போதில் புத்திடம் விரும்பினாரி போற்றினர் தொழில் செல்வார், பற்றிய சுற்றிய பரிசனங்கள் சூழ ஆளுடைய நம்பி. அதுக்கு முன்னே இவர் என்னன்னு கேட்டால், நம்முடைய சுந்தர பெருமான் திருவாரூரில் இருந்ததுனால அங்கே பெருமானையெல்லாம் வணங்கி வச்சு அதே கோயிலுக்குள்ளே இருக்காராம். வரும்போது அந்த தொண்டரோடு வராலாம். நற்பெரும் பான்மை கூட்ட நகை பொதிந்து இளங்கு செவ்வாய், விற்புரை முதலின் வேர்க்கண் விளங்கிழையவரை கண்டார். அது மாதிரி அவர் வணங்கி அப்படி வர, இந்த பாப்பாவும் அப்படி வணங்கி கொண்டு அப்படி போற இளைஞர் பார்க்கும்போது இரண்டு பேரும் பார்த்தாங்க. சுந்தரருக்கு அப்படியே இது மாதிரி ஒரு பெண் எதுக்குமே, ஏன்னா அதெல்லாம் முன்னே தொடர்புனால அப்படி ஏற்பட்டது சரிங்களா. இதை வைத்துக்கொண்டு ஐயா கோவிலிலேயே கூட சுந்தரர் இந்த மாதிரிலாம் ஒரு பெண்ணை கண்டு விரும்பினார், அதனால் நாமும் என்று ஆரம்பிக்கின்றது. அது வந்து முன்னே தொடர்பு, அது அறிவில் வந்தது. அதெல்லாம் தம்பியை கேட்டால் தெரியும் எப்படி இந்த மாதிரி சந்திப்பு வந்ததுன்னு கேட்டாரு. ரொம்ப அருமையான, வடகடலிட்ட ஒரு நுகத் தொடுதலை, தென்கடலிட்ட ஒரு கழி சென்று கோத்தார் போலவும். பெரியனார் கலவியில் இருக்குது இதெல்லாம். இப்போ வங்காள விரிவுடா குடலில் ஒரு நகைத்தெறியை போடுறது, இது வண்டி நகைத்தெறி இருக்குல்ல போடுறது. இங்கே அரபிக்கடலில் ரெண்டு கடமுடையை போடுறது. இது என்னன்னு கேட்டால் அல்ல இல்லை, அப்படி அடித்து அடித்து அடித்து அடித்து இப்படி வரும். இது இந்த மாதிரி அப்படி அடித்து அடித்து அடித்து வரும். தெற்கு என்ன இருக்குது, என்ன இருக்குது, இந்து மாதத்தில் இருக்குது. இந்த இந்து மாதத்தில் வரும்போது இது அந்த அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே வர, இந்த முளகுச்சி அடிச்சுட்டு வர வர அப்படி பொதுக்கணும், இதில் போடும் இதில் போடும். அப்படி போனால் எப்படியோ அது போன்றதுன்னு. ஏன்னா இதுவே தொழிலா, இதுவே தமிழன் வாழ்ந்தான்னு சொல்லக்கூடாது. சிவே சிவே ஐயா உங்கள் தமிழன் தமிழன் நீங்களும் இப்படி தானே அப்படின்னு ரொம்ப ரொம்ப ரேர். அதான் சொன்னேன், அரபிக்கடலில் போட்ட ஒரு நோக்கடியை இங்கே வங்காள விரிவுகளாக போட்ட ரெண்டு கடமுடையும், இது எத்தனை நாள் ஆகும் அப்படியே தண்ணி ஆளாக வர,
4: தெற்கு மாநில இந்து மாதம் தர வருகின்ற பொழுது இந்த அந்த நோத்தடியில் இந்த மலை உச்சி பொழுது தான் இப்படி அதான் வடகடலிட்ட ஒரு நுகர்த்தோர்களை தென்கடலிட்ட ஒரு கடி சென்று கோத்தார் போலவும் இன்னொன்று சொன்னார். வெங்கதிர்கனலியும் தன்கதிர் மரியமும் தம்கதி வடிவி கலை பெய்த எரியனார் கலைவில்லை சாமி, வேறு எந்த நூல் இல்லை, எரியனார் கலைவில்லை தான். வெங்கதிர்கனலியும் தன்கதிர் மரியமும் தம்கதி வடிவி தலை பெய்தார் போலவும் என்ன, சூரியன் இருப்பது எங்கே கீழ் திசை, சந்திரன் இருப்பது எங்கே மேல் திசை, இந்த ரெண்டு வெங்கதிர்கனலையும் தங்கதிர்மதியும் தங்கதி வழுவி அல்லவா, அது மேற்கிறது அப்படியே பரப்பிட்டு பரப்பிட்டு வந்துதான், இது கிடைக்கிறது அப்படியே பரப்பிட்டு வந்துதான், அது ரெண்டும் சேர்ந்தால் எப்படியோ அது போலவும் இவ்வாறு சந்திப்பர். இறையனார் கலவியன்னு ஒரு நூல் அதில்தான் சொல்லியிருக்காரு, அதுக்கு அதில் ஞாபகத்துக்கு வந்து இல்லை இல்லைன்னா இறையனார் கலவியனு இப்போ எத்தனை ஆண்டாங்க நிலத்திலாம் பாலாச்சு தலை 75 ஆண்டுகளுக்கு மேலே 4 நூற்றாண்டுக்கு மேலே ஆச்சு இறையனார் கலவியன் பேசுகிறேன். ஆகவே அது போன்றது இதுவே தவிர இதே வேலையா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, மறந்துடக்கூடாது. இந்தியா இந்த மாதிரி ஆகுமானாரு அது என்ன இதெல்லாம் 10,000 ஆண்டு 20,000 ஆண்டுக்குள்ள வேணா ஒரு காலத்துல இது மாதிரி நடக்கலாம், எது இந்த மாதிரி அந்த அங்க போட்ட அந்த நகை தெரியும் இங்க போட்ட அந்த மலை வச்சு சேர்றதும் அது மாதிரி சூரியனும் சந்திரனும் ரெண்டு ஒன்று சேர்றதும் எத்தனையோ யுகத்துக்கு ஒரு தருங்க. அது போல சுந்தர யுகத்துல 8வது நூற்றாண்டு வந்தது, இது சொல்லுன்னா வேற மாதிரி நினைச்சுக்குவாங்க. அதனால விளங்கிடைய வரை கண்டார் அப்படி வருகின்ற பொழுது சுந்தரரும் வணங்கி அப்படி வருகிறார், இந்த பாப்பாவும் அப்படி வணங்கி வருகிறது, அப்ப நேரா சந்திக்க முடியாத சந்திப்பு அந்த உள்ள நடந்துதான். உடனே இவருக்கு அந்த பழைய தொடர்பு ஆனதுனால உடனே அந்த பெண்ணை பத்தி வர்ணிக்கிறார். யாரு சுந்தரர், கற்பகத்தின் பூங்கொங்கோன்னு அந்த கற்பகதருங்கிறாங்களே அதில் இருக்கிற ஒரு கலையா அப்படி இருக்குமோ, கற்பகத்தின் பூங்கொங்கோ இல்லை இல்லை காமந்தன் பெருவாழ்வோ மன்மதனுக்கு யார் மனைவி, ரவி. ஒரு கால அந்த மன்மதன் மனைவியாக இருக்கிற ரவியோ இதை செய்ய தெரியல பெருவாழ்வோ. இது வந்து எல்லா புலவரும் பாடுவாங்க, ஜெயிக்கிறார் என்று சொன்னீங்க ஒரு இலக்கியம், பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ அதை சேர்க்கிறார் தவிர இந்த சொல்வார். ஒரு கால் நான் செய்த புண்ணியமும் அந்த பெண் செய்த புண்ணியமும் ஒரு கால் அந்த புண்ணியத்தினுடைய பயனாக கூடுகிறதோ, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ விற்குவளை மதிப்பூத்த வீரை கொடியோ. எப்படி இருக்கு அந்த பொண்ணு, விற்குவளை வில் போல புருவம் இருக்குது, குவளை போல கண் இருக்குது, புயல் சுமுண்ட விற்குவளை பவள மலர் மதிப்பூத்த, புயல்னா மேகம், மேகத்தை சுமந்து கொண்டு இருக்கும்படியான ரெண்டு குவளை பூவும் ஒவ்வொரு பவள மலரும் இருந்தா எப்படியோன்னாரு. இது மாதிரி ஒரு குறி உண்ட உலகத்துல கிடையாது, எங்க இருக்குது இதெல்லாம் உலகியல்ல இல்லாத வரணும் அதிசய வர்ணனை எப்படி இருக்கும், அது புயல் சுமந்து நல்ல மேகமான அப்படியே தழுவி இருக்கிறான் மேலே இருக்க முடியான அதுக்காக தவழ்ந்து இருக்கிற விற்குவளை, எது கூளை பூவில் மேலே அப்படியே மேகம் தவழ்ந்து இருக்கிறான், புயல் சுமந்த குவளை பூ, அது அந்த கூளை பூவானது பவள மலர்வா, அந்த கூளையானது இப்போ என்னென்ன கண் அந்த பவளம் போல அந்த சிவப்பாக இருக்குதான் பவள மலர், அதோடு கூட மதி மதி என்னென்ன நெற்றி மதி பூத்த வீரை கொடியோ, கொடினா தெரியும் பூங்கொடி, இந்த பூங்கொடியில் என்ன தெரியும் என்ன இருக்கும் உலகத்தில் இருக்கிற பூங்கொடியில் அது எந்த பூங்கொடியாக இருக்குதோ அந்த கொடியினுடைய தலை இருக்கும் அரும்பு இருக்கும் பூ இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இல்லைவா. இந்த கொடியில் என்ன இருக்குது, புயல் சுமந்த கொடி, எனவே புயல் என்பது அந்த தலையில் இருக்கிற கூந்தல், கூந்தல் சுமந்த கொடி இல்லை. இனி அடுத்து விற்குவளை குவளை பூத்திருக்கிற கொடினாரு, அப்ப என்ன அர்த்தம், இரண்டு கண்களை உடைய கொடி. இனி என்ன பவள மலர், உடம்பெல்லாம் சக்கத்திலேன்னு இருக்குது பவளமான மலர், அப்புறம் மதி பூத்த நெற்றி ரொம்ப அருமையா சந்திரன் மாதிரி அப்படி வளைஞ்சிருக்கிறார் அல்ல மதி பூத்த அப்படிப்பட்ட ஒரு கொடியோ.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: தன்னுடைய பெருநிலையினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கருணை எப்போதும் உடையவன். ஆனால் உயிர்களை நிலையை பார்த்தால் அந்த உயிர்களோ சிவபிரானுடைய அந்த மேன்மைகளையெல்லாம்

உயிர்கள் பெறுவதற்கு ஆணவம் தடையாக உள்ளது. அந்த ஆணவ தடையை நீக்கி நம்முடைய பெருநிலையினை உயிர்களுக்கு வழங்குவோம் என்று ஈடில்லாத கருணையோடு விளங்குகின்றான் சிவன். இப்ப நமக்கு உதவுவதற்கு பல அமைப்புகள் உலகத்தில் இருக்கலாம், ஆனா சில அடிப்படை தகுதியிலாக அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் உதவி செய்வோம் அப்படி சொல்வதற்கு தான் எல்லாரும் இருக்கின்றார்கள். ஆனால் சிவபெருமான் ஒருவனே தான் சொன்னார், தாயில் சிறந்த தயாவான தத்துவனே என்று சொன்னார். எந்த ஆன்மாவாக இருந்தாலும் சரி, உன்னிடம் ஒரு தகுதியும் இல்லை என்றாலும் படிப்படியாக, ஏனென்றால் படிமுறையில் அறிவு வளம் பெறுவது ஆன்மாவாகிய உன்னுடைய இயல்பு. எனவே எந்த படிமுறையில் உன்னை வளர்த்தால் நீ வளர்வாயோ அந்த படிமுறையில் உன்னை வளர்த்து உன்னையும் சிவனடியாராக்கி உனக்கும் வீடுவேறு தருவேன் என்று ஒவ்வொரு உயிரையும் அந்த நோக்கோடு பார்க்கின்ற பெருங்கருணை சிவபெருமானுக்கே உரியது. ஆகவே அந்த உயிர்களை ஈடேற்றும் பொருட்டு எவையும் ஆக்கி அழித்து ஆசுடன் அடங்க போக்கி அந்த உயிர்களுக்கெல்லாம் போகா புகழாக விளங்குகின்றான் என்று நான்காவது குரட்பாவிலே அருளினார்கள். அப்படி அந்த அவனுடைய ஐந்தொழிலுக்கு உட்பட்டு வினைப்போகங்களை நுகர்ந்து உயிர்கள் வருவதனாலே அந்த உயிர்களுக்கு பக்குவம் தோன்றி அவை சிவநெறியை கடைபிடித்து நின்று சிவ வழிபாடு செய்யும் பொழுது அந்த வழிபாட்டை ஏற்றருளும் பொருட்டு அருவத்திருமேனி, உருவத்திருமேனி, அருவுருவத்திருமேனி போன்ற திருமேனிகளையும் தாங்குகின்றான் என்ற கருத்தை ஐந்தாவது குரட்பாவிலே சொன்னார்கள். ஆறாவது குரட்பாவிலே எப்படி இப்படி அருவம் உருவம் நினைந்த திருமேனிகளை எல்லாம் அவனால் எப்படி கொள்ள முடிகின்றது என்று சொன்னால், அவன் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன், தானாகவே அறியும் இயற்கை அறிவுடையவன். ஆகையினாலே அவனால் அந்த வல்லமை அவனிடம் இருப்பதனாலே ஒருவன் உருவத்தை கொடுத்தால்தான் பெற முடியும் என்ற நிலை நம்மை போன்ற அந்த நிலை அவனுக்கு இல்லை. ஆகையினாலே நினைந்த திருமேனிகளை கொள்வான். இந்த திருமேனிகளை தாங்கி அடியார்களுக்கு வரமருளி அடியார்களிடத்தில்தான் அவன் நீங்காமல் தன்னை உணர்த்தி விளங்குகின்றான். ஏனையோருக்கு உணர முடியாத நிலையிலே இருக்கின்றான். ஆனால் எல்லா பொருள்களும் கலந்துதான் இருக்கின்றான். அடியாரிடத்தில் இருக்கின்றான் மற்ற இடத்தில் இல்லாமல் இல்லை, எல்லா பொருளும் இருக்கின்றான். எப்படி இருக்கின்றான்? நீரிலே வெப்பம் போல இருக்கின்றான். இருந்தாலும் தன்னுடைய தன்மையிலே எந்த மாற்றமும் உனக்கு இல்லை. எந்த பொருளில் கலந்திருந்தாலும் அந்த பொருளின் தன்மையினை தான் அடையாமல் தன் தனித்தன்மை மாறாமல் விளங்குகின்றான். எல்லா பொருள்களும் இருந்தாலும் அடியார்களுக்கு மட்டும் அவன் இன்பம் செய்கின்றான் என்றால் அடியார்கள் அவனை சார்ந்து இருக்கின்றனர். ஆகவே சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையினாலே அவர்கள் அந்த சிவமான் தன்மையினை பெற்று இன்பத்தை அடைகின்றனர். தன்னை சார்ந்தவர்கள் தானே வேண்டும் என்று நிற்பவர்கள் வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் விண்ணும் மண்ணும், வேண்டேன் திறப்பிறப்பு, சிவம் வேண்டார்தமை நாளும் தீண்டேன், சென்று சேர்ந்தேன் திருப்பெருந்துறை இறைதாள், சென்று சேர்ந்தேன் திருப்பெருந்துறை இறைதாள் பூண்டேன், இனி புறம்போகேன் புறம்போகல் ஒட்டேனே என்று சிவச்சார்வை தவிர வேறு ஒன்றையும் வேண்டேன் என்று அந்த அடியார்கள் இருப்பதனாலே அவர்களுக்கு தன்னை தருகின்றான் பேரின்பத்தை ஊட்டுகின்றான். ஏனையவர்கள் அவனை சாராமையினாலே அந்த பேரின்பத்தை பெறாமல் இருக்கின்றார்கள். ஆகவே அவனுக்கு ஓரவஞ்சனை கிடையாது. ஏனையோரையும் அவர்கள் தன்னை சாரும் பக்குவம் பெறும் பொருட்டு வினைப்போகங்களை ஊட்டி வளர்த்துத்தான் வருகின்றான் என்ற கருத்துக்கள் எல்லாம் ஒன்பது குரட்பாக்களிலே தெரிந்து கொண்டோமே இத்தனை கருத்துக்களையும். அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? பதிப்பொருள் ஒருவன் இருக்கின்றான், அவன் பரங்கரணை உள்ளவன், அவன் சிவபெருமான் என்று நாம் அறிந்து கொண்டோம். நம்மை விட்டு நீங்காமல் இருக்கின்றான் என்றும் அறிந்து கொண்டோம். எனவே அவனை வழிபடுவதுதான், அந்த வழிபாடாகிய செயல்முறையிலே இறங்க வேண்டியதுதான் இனி நாம் செய்ய வேண்டியது என்ற விழிப்புணர்வினை பத்தாவது குரட்பாவிலே வைத்து மிகச்சிறந்த உபதேசத்தை அருளிச்சு. உண்ணும் உளது ஐயம் இலது உணர்வாய் ஓவாது மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து என்று அருளுகின்றார். எவ்வாறு இதை கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றால், உணர்வாய் ஓவாது மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து உளது ஐயம் இலது உண்ணும். அதாவது உணர்வாய் ஓவாது என்றால் ஞானமயமாய், உணர்வாய் ஞானமயமாய், ஓவாது நீங்காது நீங்காமல்,
போவாது என்றால்

0: இருக்காமல் சிவபெருமான் எப்படி இருக்கின்றார்? நம்ம இடத்திலே ஞானமயமாய் இருக்கின்றார். நம்மை விட்டு எப்போதும் நீங்காமல் இருக்கின்றார். எப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கின்றார்? நம்முடைய பிறவியாகிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கின்றார். அப்படி பிறவி நோயை தீர்க்கின்ற அந்த மருந்து பிறவி நோயின்னு நினைக்கிறோம், அந்த பக்குவம் வந்தவர்களுக்குத்தான் சொல்கின்றார். பிறவியை தீர்க்கும் மருந்துன்னு சிவபெருமான் வந்து சொன்னதுனால, அப்ப சிவபெருமான் பிறவியை தீர்ப்பவன், சிவபெருமான் மருந்து அப்படின்னா அந்த பிறவி நோய் என்பது தானே பெறப்படும். ஏன்னா மருந்து எதை தீர்க்கும்? நோயைத்தான் தீர்க்கும். சிவபெருமான மருந்துன்னு சொல்லியாச்சு, அவன் பிறவியை தீர்ப்பான்னு சொல்லியாச்சு. அப்ப பிறவி நோய், அப்போ இது யாருக்கு சொன்னது? எப்படிப்பட்டவர்களுக்கு சொன்னது? இந்த சாத்திரம் பிறவியை வந்து நோயின்னு உணர்ந்தவர்களுக்கு சொன்னது. பிறவி ஆகா, இதை விட இன்பம் வேற என்ன இருக்கு? எத்தனை ஓடி இன்பம் வைத்தாய், இதுக்கு மேல என்ன இன்பம் இருக்கு அப்படின்னு நினைச்சவனுக்கு சொன்னால், அதான் நம்முடைய குருமூர்த்திகளும் மூணாவது பட்டத்து அருள் திரு அம்பலவான தேசிக சுவாமிகளும் மிக அருமையாக சொன்னார்கள். நம்முடைய சன்மார்க்க சித்தியார்களே சொன்னார்கள், பிறவியை பந்தம் என்று உணர்ந்து சிவபெருமான் திருவடிப்பேற்றை நாடுபவர்களுக்கு இந்த சன்மார்க்க சித்தியார்ங்கிற நூலை சொல்லியிருக்கின்றேன். உலகமே கதி, அதை தவிர வேற ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்பவர்களுக்கு இந்த நூல் முரண்பாடாகத்தான் தோன்றும் என்று அவர்களே சொல்லி முடிக்கின்றார்கள். அதுபோலத்தான் பிறவியிலிருந்து உய்ய வேண்டும். இப்ப நமக்கு ஒரு நோய் இருக்குன்னு தெரிந்து விட்டா உடனே நாம என்ன நினைப்போம்? அந்த நோயை தீர்க்கும் மருந்து எது? அந்த மருந்து எங்கு சென்றால் கிடைக்கும்? என்ன செலவு பண்ணி எங்க போனாலும் சரி, அந்த மருந்தை எப்படியாவது நாம வாங்கிவிட வேண்டும். ஏன்னா அந்த மருந்து கட்டாயமா அந்த நோயை தீர்த்திடும். அந்த மருந்து கிடைத்தாலொழி இந்த நோய் தீரவே தீராது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டுனா கண்டிப்பா எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அந்த மருந்தை பெற வேண்டும் நினைப்போம். பிறவி அப்படிப்பட்ட நோய் தான், வேறு எதனாலும் தீராது, சிவத்தால் மட்டுமே தீரும். அப்படிப்பட்ட நோய் பிறவின்ற நோய். அப்ப இந்த பிறவி நோய்க்கு சிவபெருமான் ஒருவனே மருந்து. அந்த மருந்தாகிய சிவபெருமான் அதில் உள்ள சிறப்பு என்ன? இங்க இல்லாமோ போய் அறுதி முயன்று பெற வேண்டிய மருந்து இல்ல, அந்த மருந்தாகிய சிவபெருமான் நமக்கு உள்ளேயே இருக்கின்றது. பிறவி நோய் என்பதை உணர்ந்தாயல்லவா, அந்த நோய்க்கு ஒரே மருந்தாகிய சிவபெருமான் உன் உடனேயே இருக்கின்றார் என்று உபதேசிக்கின்றார். உணர்வாய் இருக்கின்றார். எங்களுடைய என்னுடைய இருக்காரா எனக்கு தெரியலே. உனக்கு அறிவு விளங்குகின்றது அல்லவா? உன்னுடைய அறிவு எப்படிப்பட்டது? அவன் உணர்த்தினால் மட்டுமே விளங்கக்கூடிய அறிவு, இல்லது விளங்காது. அது எப்படி என்று சொன்னால், இப்போது பொருள்கள் கண்ணுக்கு தெரிகின்றன என்றால் அப்ப வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம். விளக்கொழி இருந்து அது வெளிச்சத்தை தந்து காட்டினாலொழிய கண்ணால் காண முடியாது. அப்ப பொருள்களை பார்க்கணும்னாலே அந்த இடத்துல வெளிச்சம் இருப்பது உண்மை உறுதியாகின்றது. வெளிச்சம் இல்லாட்டா அப்படி பொருள் தெரியாது. அது மாதிரி அவன் அறிவுக்கறிவாக இருந்து விளக்காவிட்டால் நமக்கு இந்த அறிவு சிந்தனை எதுவுமே இருக்காது. ஆனால் அறிவு நிகழ்கின்றது, சிந்தனை நிகழ்கின்றது, எனவே அறிவிலே அவன் கடந்திருக்கின்றான் என்பது உறுதியாகின்றது. அப்படி அறிவோடு அறிவாக கடந்திருக்கின்ற அந்த பரம்பொருளே இந்த பிறவியாகிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்து. ஆகையினாலே அவன் ஞானமயமாக நம்மை விட்டு நீங்காமல் இருக்கின்றான். இது உண்மை. உணர்வாய் ஓவாது மண்ணுபவம் தீர்க்கும் மருந்து உள்ளது. இந்த சிவபெரும்பொருள் உள்ளது, நீங்காத ஞானமாக உள்ளது, பிறவியாகிய நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக உள்ளது. ஐயமில்லது, இதிலே சந்தேகமே இல்லை. சிவபெருமான் நம் அறிவிலே நீங்காத ஞானமாக இருக்கின்றாரா இல்லையா என்ற சந்தேகத்துக்கே இடமில்லை, இருக்கின்றார். உண்ணும் ஆகவே அவ்வாறு இருக்கின்ற அந்த சிவபெரும்பொருளை சிந்தியுங்கள், சிவசிந்தனை செய்யுங்கள். உண்ணும் இரண்டு சொல்லி, உண்ணும் என்றால் சிந்தியுங்கள், நினையுங்கள், வழிபடுங்கள். ஞானமயமாய் பிரிப்பின்றி நின்று தொன்று தொட்டு வருகின்ற இந்த பிறவியாகிய பிணியினை போக்கவல்ல ஓர் அருமருந்தான் தன்மையுடையவன் சிவபெருமான். அதற்கு ஐயமில்லை. அந்த சிவபெருமானை இடைவிடாத அன்புடன் நினைப்பீராக என்று சிறந்ததொரு உபதேசத்தினை நாமெல்லாம் உய்யும் பொருட்டு நம்முடைய திருவருட்பயன் ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள், நம்முடைய திருக்கைராய பரம்பரை சந்தான புரவர் மிக கருணையோடு இந்த மெய்யுபதேசத்தை நமக்கு அருளியிருக்கின்றார்கள். ஆக இந்த உபதேசத்தோடு இந்த 13 நிலை அதிகாரம் நிறைவடைகின்றது. மிகச்சிறப்பான முறையிலே பதியினுடைய மேன்மைகளை எல்லாம் எடுத்துரைத்து இந்த 10வது குரட்பாவை நாம சிந்திப்பதற்காகவே இப்போது 9 குரட்பாக்களின் கருத்தையும் தொகுத்து பார்த்தோம். ஆகையினாலே இந்த 13 நிலையின் அதிகாரத்தின் மூலமாக சிவபிரான் எங்கும் நிறைந்து நீக்கமர விளங்குகின்றார். எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் தலைமையாக விளங்குவது போல அந்த சிவபெருமான் தன்னுடைய மேம்பட்ட இயல்பினை உயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கருணையை நின்றும் நீங்காமல் இருக்கின்றார். உயிர்கள் அதை உணராமல் இருந்தாலும் அந்த உயிர்களை முத்தொழிற்படுத்தி பக்குவத்தை ஏற்படுத்தி அந்த உயிர்களுக்கு தன் இன்பத்தை வழங்குகின்றார். பக்குவம் அந்த உயிர்கள் தன்னை வழிபடும் பொருட்டு உருவம் அருவுருவம் அருவம் முதலிய திருமேனிகளை தாங்குகின்றார். அடியார்களுக்கு தன் பேரின்ப நிலையினை வழங்குகின்றார். ஏனையோருக்கு வினைப்போகங்களை ஊட்டி அவர்களையும் பக்குவப்படுத்தி அடியார் ஆக்குகின்றார். அப்படிப்பட்ட இந்த சிவபெருமான் நம்மிடம் நீங்காத ஞானமாக இருக்கின்றார். பிறவியை தீர்க்கும் மருந்தாக இருக்கின்றார். ஆகவே அந்த சிவபெருமானை நாம் சிந்திக்க வேண்டும் என்பது இந்த 13 நிலையினுடைய தொகுப்பான கருத்து என்று கூறலாம். ஆக இவ்வாறு முப்பொருள்களுள்ளே தலைமை பொருளாக ஒப்புயர்வற்ற ஓங்கிய பொருளாக விளங்கக்கூடிய பதிப்பொருளை பற்றி விளக்கிய ஆசிரியர் இனி 2வது அதிகாரத்திலே எதனை எடுத்துக்கொள்கின்றார் என்றால், இந்த பதிப்பொருளுக்கு அடிமையாக விளங்கக்கூடிய உயிர்களை பற்றி விளக்குவதற்கு 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறார். இந்த பதிப்பொருள் தரக்கூடிய பேரின்பத்தினை அனுபவிப்பதற்கு உரிய உயிர்களை பற்றி எடுத்துக்கொள்கிறார். ஆகையினாலே இந்த அதிகாரத்திற்கும் இந்த அதிகாரத்திற்கும் உள்ள தொடர்பு குறித்து தலைவனை பற்றி சொன்னார். அடுத்தால அந்த தலைவனை சார்ந்து அவன் தருகின்ற இன்பத்தை அடையக்கூடிய உயிர்களை பற்றி சொல்கின்றார். அதாவது பலவாய உயிர்களது முறைமை உயிர் அவை நிலை என்ற அதிகாரத்திற்கு நிரம்ப அழகை தேசியர் விளக்குகின்றார். உயிர் அவை நிலை அதாவது பலவாய உயிர்களது முறைமை இதனை பன்மை வாசகப்படுத்திய அதனால் 11 என்பது தானே கொண்டு கிடந்தது. உயிர் அவை என்று சொன்னதனாலே உயிர்கள் பல என்பது பெறப்பட்டது. ஆகினாலே போன பாடலே சொன்ன 11 பதியின் இயல்பு கூறி பசுக்கள் இயல்பு கூறிற்று ஆகலான் மேலே அதிகாரத்தினோடு இதற்கு இயல்புடைத்து எனக் கொள்க என்று கூறிய உரையாசிரியர் உயிர்களுடைய பல்வேறு பெயர்களை சொல்கின்றார். சைவ சித்தாந்த சாத்திரங்களிலே ஆகமங்களிலே அவற்றின் வழிவந்த நூல்களிலே உயிர்களுக்கு பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன. பசு, சேதனன், புற்களன், சீவன், அணு, ஆன்மா என்பன ஒரு பொருட்கிழவி. முதற் குரட்பாவிலே உயிர்களை பற்றி சொல்லும் பொழுது எப்படி அரசன் ஓரிடத்திலே இருக்க அவனுடைய ஆணையானது அவனுடைய அதிகார வரம்புக்குட்பட்ட தேசமெங்கும் அவனுடைய ஆணை செல்வது போல உயிர் அவை நிலை என்ற அந்த அதிகார தலைப்பு மேலே இருக்க அந்த உயிர் அவை நிலை என்ற அந்த அதிகாரத்திற்கு உரிய செய்திகள் 10 குரட்பாக்களிலும் பரவி கிடக்கின்றன. இந்த உயிரவை நிலை என்பது அதிகாரம் என்றால் அதுல வர்ற ஒவ்வொரு குரட்பாவும் உயிர்களை பற்றி தான் விளக்கி சொல்லும். அந்த இயல்பு சிறிதும் மாறாமல் ஒவ்வொரு அதிகாரத்தையும் சிறப்பாக வைத்திருக்கும். இதை முதல் குரட்பா என்ன சொல்கிறது என்றால், உயிர்கள் எண்ணற்றவை என்ற சைவ சித்தாந்த கருத்தை எடுத்துச் சொல்கின்றது. உயிர்கள் எண்ணற்றவை, பதிப்பொருள் ஒன்றுதான், ஆனால் பசுவாகிய உயிர்கள் எண்ணற்றவை, எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய உயிர்கள் இருக்கின்றன. ஆகையினாலே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை என்று கூறியது. உயிர்கள்னு சொல்லும் பொழுது அந்த உயிர் என்ற சொல்லை நேரடியாக சொல்லவில்லை, துறந்தோர் துறப்போர் தொகை என்று சொன்னார். துறந்தோர் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை துறந்து இறைவனுடைய திருவடியை எய்தியவர்கள், அதாவது முத்தி பெற்றவர்கள். துறப்போர் என்றால் முத்தினிலை பெறுவதற்கு உரியவர்கள். அப்ப இன்னும் முத்தி பெறவில்லை, பிறவியிலே இருக்கின்றார்கள், முத்தி பெறவில்லை. ஆகவே முத்தி பெறாதவர்கள் என்று சொல்லாமல் முத்தி பெற இருப்பவர்கள் என்று சொல்லிய அந்த பாங்கு மிகவும் உணர்ந்து போற்றுதற்குரியதான். முத்தி பெற்றவர்களை துறந்தோர் என்று சொல்லிவிட்டார். புறப்போர் என்று சொல்லும் பொழுது இவர்களும் இந்த பிறவியை கடந்து முத்தி பெறுவார்கள் என்று சொல்வதன் மூலம் இன்னும் பெறவில்லை என்பதை குறிப்பாக உணர்வித்தார். ஆகவே துறந்தோர் துறப்போர் தொகை, முத்தி பெற்ற உயிர்கள், முத்தி பெற இருக்கின்ற உயிர்கள், இந்த உயிர்களுடைய தொகை எண்ணிக்கையானது எப்படிப்பட்டது என்றால் பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும். எத்தனையோ உயிர்கள் பிறவியிலே வாழ்கின்றனவே, இவை எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கும் இதுவரைக்கும் அதையும் எண்ணி சொல்ல முடியாது. இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்கப் போகின்றதோ அதையும் சொல்ல முடியாது. ஆகவே எப்படி இவைனா எண்ணி சொல்ல முடியாதோ அதுபோல உயிர்களின் எண்ணிக்கையும் எண்ணி சொல்லக்கூடிய அளவிலே இல்லை என்று சிறப்பாக கூறும் வள்ளுவரும் கூறுவார், துறந்தோர் பெருமை துணை கூறின் வையத்தை இறந்தோரை எண்ணிக்கொண்டற்று என்று சொல்வார். துறவிகளுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே பிறந்து இறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கணக்கெடுத்து சொல்ல முடியுமா? அதை மாதிரி அதே போல இங்கே சொன்னார், நாம பிறவி எடுத்த காலத்தையும் பிறவி எடுக்க இருக்கின்ற காலத்தையும் சொல்ல முடியுமா? எழுகடர் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் கண்ணகிரிப்பது. கடற்கரையில் உள்ள மண்ணை ஒவ்வொரு துகளா எண்ணி சொல்ல முடியாது. அதை விட அதிகம் அடியன் எடுத்த பிறப்புகள் என்று அருணகிரி பெருமான் சொல்லுவார். அதுபோல எடுத்த பிறவிகளும் எடுக்க இருக்கின்ற பிறவிகளும் எப்படி எண்ணி அடங்காதவா இருக்கின்றனவோ அதுபோல உயிர்களும் எண்ணி சொல்ல முடியாது. உயிர்களுடைய உயிர்கள் எண்ணற்றவை என்பதை அந்த உயிர்கள் எடுக்கிற பிறவையே எடுத்துக்காட்டா சொல்லி சொல்லியிருக்கிற பாங்கு மிகச் சிறப்பானது. நான் கவி நயம் கவிநயம்பட தத்துவ கருத்துடைய கூட கவிநயத்துக்குன்னு இதெல்லாம் படிக்காம கவிநயம் வேண்டும்னு இதெல்லாமோ காலத்தை போக்கிட வேண்டாம். எல்லா கவிநயமும் இங்கேயும் இருக்கின்றது என்று காட்டுகிறேன். ஆக இப்படி எண்ணற்ற உயிர்களாக இருக்கின்றனவே இந்த எண்ணற்ற உயிர்கள் மூன்று வகைப்படும் என்று அடுத்தார் போல சொல்கின்றார். எப்படி மூன்று வகையாக இருக்கின்றார்கள்? திரிமலத்தார் ஒன்றதனி சென்றார்கள் அன்றி ஒரு மலத்தாராயும் உலர். அதாவது இந்த உயிர்கள் எப்படி மூவகைப்படுகின்றனர் என்று சொன்னால், திரிமலத்தார் அதாவது மும்மலம் உடையவர்கள் ஒன்று அதனை சென்றார்கள், இந்த மும்மலத்தில் ஒரு மலம் நீங்கியவர்கள் அப்ப இருமலம் உடையவர்கள் பொருள். அன்றி ஒரு மலத்தாராயும் உலர், அவை மட்டுமே இல்லாமல் ஒருமலம் உடையோர் என்றும் இருக்கின்றார்கள். உயிர்கள் எண்ணற்றவை, ஆனால் மூன்று வகைக்குள்ளே எல்லா உயிர்களும் அடங்கி விடுகின்றன. இன்னும் மூன்று வகை என்று சொன்னால், மும்மலமுடையோர், இருமலமுடையோர், ஒருமலமுடையோர். மும்மலமுடையோர் தான் திருமலத்தார் என்று சொன்னார். இருமலமுடையவர்களே ஒன்று அதனை சென்றார்கள், அதாவது மும்மலங்கள்ல ஒரு மலம் நீங்கியவர்கள். அன்றி ஒரு மலத்தாராயும் உலர், அது மட்டுமே அன்றி ஒரே ஒரு மலம் மட்டும் உடையவர்கள் என்று இவ்வாறு மூன்று வகையாக இருக்கின்றார்கள் என்று கூறினார். இப்படி மூன்று வகையாக உயிர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அப்போ அந்த மும்மலம் உடையவர்கள் சரி, அவர்களுக்கு மூன்று மலமுமே உள்ளது. இருமலம் உடையவர்களுக்கு எந்த மலம் நீங்கி இருக்கின்றது? ஒருமலம் உடையவர்களுக்கு எந்த இரண்டு மலங்கள் நீங்கி இருக்கின்றன என்பது தெரிய வேண்டும் அல்லவா? அதைத்தான் அடுத்த பாடலே சொல்கின்றார். மூன்று திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள். அந்த ஆணவம் என்ற சொல்லாட்சியை நேரடியாக பயன்படுத்தாமல் அதனை அதற்கு ஒத்த சொல்லாட்சிகளை கொண்டு விளக்குவது இந்த நூலாசிரியருடைய தனிச்சிறப்பு. மூன்று திறத்துள்ளாரும், அதாவது ஒருமலமுடையார், இருமலமுடையார், மும்மலமுடையார் என்ற அந்த மூன்று வகையில் உள்ளவர்களும் மூலமலத்து உள்ளார்கள். மூலமலமாகிய ஆணவமலச்சார்பை உடையவர்கள். ஆகவே எந்த ஆன்மாவுக்கும் ஆணவமலச்சார்பு நீங்கி இருக்கிற யாருக்கு? பெத்தான்மாக்கள் நீங்கி இருந்தா அது முக்கிய முக்தி நிலையில் இருக்கிறதா பொருள். ஆணவம் இல்லைன்னா வேற எந்த மலமுமே இருக்காது. ஆகவே மலச்சார்புடைய ஆன்மாக்களுக்கு ஆணவமலம் நீங்கி இருப்பதில்லை, ஆணவமலம் நிச்சயமா உண்டு. அப்ப இருமலமுடையோருக்கு ஆணவமும் கண்மமும் உள்ளது, மாயை தான் நீங்கி இருக்கின்றது, மாயை மலம் தான். ஒருமலமுடையோருக்கு கண்மமும் மாயை நீங்கி இருக்கின்றது, ஆணவம் உள்ளது. ஆகவே மூவகை ஆன்மாக்களும் மூலமலமாகிய ஆணவமலச்சார்பினை உடையவர்கள். தோன்றலர் தொத்துள்ளார் துணை, தொத்துள்ளார் துணை தோன்றலர், அதாவது துணை உள்ளார் தொத்து தோன்றலர் என்று கொள்ள வேண்டும். துணை என்பது இங்கு மாயாமலத்தை குறித்தது. மாயாமல சார்பு உடையவர்களுக்கு ஆணவமல பந்தம் இருப்பதே அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப இருமலமுடையோர் ஒருமலமுடையோர்லாம் சிறந்த பக்குவிகள். தமக்கு ஆணவமல தடை உள்ளது என்பதை நன்கு உணர்ந்தவர்கள். தடையை உணர்ந்ததுனால அதிலிருந்து நீங்குவதற்குண்டான முயற்சிகள் அவர்கள் மிகவும் ஆர்வமாக ஈடுபடுவார்கள். ஆனா மும்மலமுடைய சகலான்மாக்களாகிய நாமெல்லாம் இந்த மூன்றாவது மலமாகிய மாயாமல சார்பினால உலகத்தையே பார்த்து மகிழ்ந்துட்டு இருக்க முடிய நம்மிடம் ஆணவ மலமாகிய ஒரு தடை உள்ளது, அது நமக்கு பெரும் தடை என்ற உணர்ச்சி நமக்கு ஏற்படவில்லை. துணை உள்ளார் தொத்து தோன்றலர், துணை என்பது மாயாமலம், மாயாமல சார்பு உடையவர்கள் தொத்து தோன்றலர், தம்மை தொத்தி இருக்கின்ற அந்த ஆணவ மல சார்பினை தோன்றலர், உணராமல் இருக்கின்றார்கள். இம்மூன்று திறத்து ஆன்மாக்களும் மூலமலமாகிய ஆணவத்தால் பிணிக்கப்பட்டவர்களே, அவர்கள் மாயை என்னும் துணையினை உடைய சகலர், தாம் கட்டுற்றவர் என்னும் தன்மை தமக்கு தெரிதல் இலர், தாம் ஆணவமாகிய மூலமலம் உடையவர்கள் என்று இந்த மும்மலமுடைய ஆன்மாக்கள் உணர்வதில்லை, அந்த மாயையின் மயக்கத்தில் அப்படியே இருக்கின்றார்கள் என்று கூறினார். வேறு வாயாக கூட்டிச் சொல்வார்களும் இருக்கின்றார்கள். அடுத்த பாடலே சொல்கின்றார்கள், சரி இப்படி ஆன்மாக்கள் எண்ணற்றவை, அவை மூன்று வகையாக இருக்கின்றார்கள், ஆணவம் கண்மம் மாயை என மும்மலம் உடையவர்கள் இவர்கள் சகலர், ஆணவம் கண்மம் என்ற இருமலம் மட்டுமே உடையவர்கள் இவர்கள் பிரளயாகலர், ஆணவமலம் என்ற ஒரு மலம் மட்டுமே உடையவர்கள் விஞ்ஞானகலர். சரி எண்ணற்ற ஆன்மாக்களும் இப்படி மூன்று வகையிலே சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர் இருக்கின்றார்கள். சரி இந்த ஆன்மாக்களுக்கு அறிவு உள்ளதா, செயல் திறன் உள்ளதா என்று அடுத்தார் போல ஐயங்கள் எழுகின்றன. அந்த ஆன்மாக்களுடைய செயல் திறன் எப்படிப்பட்டது, இவை தாமே செயல்படக்கூடியவையா என்ன? சிவபெருமானை பற்றி சொல்லும் போது எவையும் ஆக்கி அழித்து ஆசுடன் அடங்க போக்குகின்றான்னு, எல்லா உலகங்களையும் தோற்றுவித்து காத்து ஒடுக்கக்கூடிய பெருந்தொழிலை செய்கின்ற அளவிற்கு பேராற்றல் பொருந்தியவன் சிவபெருமானை சொன்னாரே போன அதிகாரத்தில். சரி சிவபெருமான் அப்படிப்பட்ட செயல்வன்மை உடையவனாக இருக்கின்றான். இப்ப இந்த அதிகாரத்தில் சொல்கின்ற உயிர்கள், இந்த உயிர்களுடைய செயல்திறன் எப்படிப்பட்டது? மனித உயிர்களை வைத்துக் கொண்டு சிறப்பாக நமக்கு சொல்றோம் என்னெல்லாம் சாதிச்சாயா மனிதன், அவன் சாதிப்பதற்கு என்ன இருக்கின்றது, எல்லை வரம்புகளை எல்லாம் தாண்டி கொண்டு தன்னுடைய சாதனைகளுக்கு எந்த எல்லையே இல்லை, முடிவே இல்லை, எல்லாவற்றையும் செய்வேன் அப்படின்னா பேசுறது என்ன? இறந்தவனை தான் உயிர்ப்பிக்க வைக்க முடியல, வேற எல்லாம் செஞ்சாச்சு, அதையும் செய்யும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படி அப்படின்னு பேசிட்டு வரணும். ஆனா நம்முடைய பரம சிவஞானி ஆகிய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் உயிர்களுடைய செயல்வன்மைக்கு அருமையாக ஒரு விளக்கம் கொடுத்துள்ளார்கள். இந்த 14வது குரட்பாவில் உயிர்களுக்கு செயல்திறனா ரொம்ப வேடிக்கையா இருக்கின்றது என்று சொல்கின்றார். கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கியிடும் திண்டிரலுக்கு என்னோ செயல். உயிர்களுக்கு செயல்னு ஒண்ணு இருக்கின்றதா? உயிர்களை திண்டிரல் என்று சொன்ன, தின்திரல் என்று சொன்னால் உறுதியான வெற்றியினர், தின்திரல்னா உறுதியான வெற்றி. இந்த இடத்துல அந்த அப்படிப்பட்ட உறுதியான வெற்றி சிறப்பை உடைய உயிர் அப்படின்னு அந்த அன்மொழி தொகையா வரும். இப்ப தேன்மொழி வந்தாள் அப்படின்னு சொல்றோம், அப்ப தேன்மொழிங்கிறது என்னது? தேனை போன்ற இனிமையான குரல் தான் அர்த்தம். ஆனா தேன்மொழி வந்தாள்னு சொல்றதுனால என்ன அர்த்தம் வந்துருது? தேனை போல இனிமையாக மொழி பேசக்கூடியவள் வந்தாள் அப்படின்னு அங்க பொருள் வந்துருது. அத மாதிரி திண்டிரல் அப்படின்னு சொன்னா அது சிறந்த வெற்றின்னு தான் அதுக்கு நேர் பொருள். ஆனா இங்க பாட்டுல வந்து சிறந்த வெற்றி பாட்டினை உடைய உயிர், சிறந்த வெற்றியினை உடைய உயிர், இது இகழ்ச்சியாக சொன்னது. ஏன்னா நாமெல்லாம் உயிர் சாதிக்கின்றது வெற்றி பெறுகிறதுன்னு சொல்றோமே, அதனால இகழ்ச்சியாக சொல்கின்ற உறுதியான வெற்றியினை உடைய உயிர்களுக்கு செயல் உடையது, செயல்திறன் உடையது சொல்றீங்களே, அது எப்படி பொருந்தும்? கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கிடும், நனவு நிலையிலே தான் பலகாலம் அறிந்து வந்த பொருள்களை கனவில் காணும் பொழுது முரண்பட காணுகின்றன இந்த உயிர்கள். அப்படிப்பட்ட ஒரு பொருளை பார்த்தேன், இப்படிப்பட்ட ஒரு பொருளை பார்த்தேன், மிருகங்கள் பறந்தனன்னு பார்த்தேன். அவருக்கு ஒருத்தன் சொல்றான் வானம் கீழையும் பூமி மேலையும் இருக்கு அப்படி கனவு கண்டான். ஆக அன்றாடம் பார்த்து வருகின்ற பொருள்களையே அவற்றின் இயல்புக்கு மாறாக கனவிலே பார்த்து கலங்கி வருகின்ற இந்த உயிர்களுக்கு, இந்த சிறந்த வெற்றியினை உடைய உயிர்களுக்கு என்று இகழ்ச்சியாக சொல்கின்றான். இவர்களுக்கு என்ன செயல்வன்மை இருக்க முடியும்? அப்ப நனவில் கருவிகள்லாம் சரியா வேலை செய்தன, அதனால ஒழுங்கா அறிஞ்சான். கனவுல கொஞ்சம் செயல்படக்கூடிய கருவிகள் குறைஞ்சு போன உடனே எல்லாம் முன்னுக்கு பின் முரணாக காண்கின்றான். அப்ப இவன் சார்ந்திருக்கின்ற கருவிகள் ஒழுங்காயிருந்தா இவனுக்கு அறிவு விளங்கும், செயல் விளங்கும். ஆகவே இவன் சுதந்திரமான செயல்திறனை உடையவன் அல்ல. அப்ப இவனுக்கு கருவிகளை தந்தவன் யார்? அவனுக்கு அல்லவா அந்த சிறப்பு? இல்லையா. ஆகையினாலே நாம வந்து பிறவி எடுத்ததன் வரலாறு என்ன, ஒருவன் நமக்கு இந்த பிறவியை வழங்காவிட்டால் முதல்ல இந்த பிறவிக்குள்ள நம்ம வந்திருக்க முடியுமா, நாம பிறந்திருக்கின்றோம் வளர்ந்து வருகின்றோம் இப்படித்தான் பலரும் பிறந்து வளர்ந்து வருகின்றார்கள் என்ற இந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கே நமக்கு பல ஆண்டுகள் செலவழிந்து விடுகின்றன. ஆகையினாலே இந்த பிறவிக்குள் நாம திட்டமிட்டு நுழையவில்லை. ஒருவன் கருணையோடு வழங்கியிருப்பதனாலே இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த உடல், இந்த உடலில் உள்ள கருவிகள் எல்லாம் அவையெல்லாம் இருந்து விட்டு போகட்டும் நம்ம அனுபவிச்சதுனால வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும். நாமளும் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், நானாகவே சுதந்திரமாக செஞ்சேன், யாருடைய துணையும் எனக்கு இல்லை, இறைவன் அதெல்லாம் நான் ஏற்றுக்கிட தேவையில்லை, எல்லாம் நான் செய்யறதுதான் சொன்னால், உன் கருவிகள் கொஞ்சம் தம்முடைய செயல் திறனை குன்றினால் நனவுல பார்த்ததையே கனவுல வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இல்ல கருவிகள் இன்னும் பழுதுபட்டா நனவு நிலையிலே என்னவா பைத்தியம் முடிச்ச நிலையை அடையும். எத்தனையோ சாதனையாளர்கள் எப்படிப்பட்ட நிலை வேண்டாமோ அடைந்திருக்கின்றார்கள். அப்படியே அடையாமல் இருந்தாலும் அவர்களும் இறுதியிலே இறப்பு என்ற ஒன்றை தான் அடைகின்றார்கள். அதுக்கப்புறம் யாரு என்ன பிறவி யாருக்கு தெரியும். ஆகையினாலே இந்த எண்ணற்ற உயிர்கள் மூவகைப்படுகின்றன. அவை எப்படி இருக்கின்றன என்றால், தானாக செயல்படக்கூடிய செயல்திறன் இல்லாதவை. மேலும் இவை அறிவுடையவையா, தானாக அறியக்கூடிய அறிவாது இருக்கா, அதுவும் இல்லைன்னா அது ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னா அதை அருமையாக விளக்குகின்றார்கள். தானாக அறியும் அறிவு உயிர்களுக்கு இருந்தால் ஏன் இந்த உயிர்கள் பொறிகளின் துணை கொண்டு அறிய வேண்டும், கண்ணு வேண்டாம் மூக்கு வேண்டாம் வாய் வேண்டாம் ஐம்பொறிகள் எதுவும் வேண்டாம், இது வந்து உயிராக அறியட்டுமே. அப்ப தன்னுடைய அறிவுக்கு பொறிகளை சார்ந்திருக்கின்றன. அந்த பொறிகள் சரியாக செம்மையாக இருந்தால்தான் அந்த அறிவு அந்த உயிருக்கு ஏற்படுகின்றது. கண் செம்மையா இருக்கணும் அப்பதான் காட்சி அறிவு உயிர்களுக்கு ஒழுங்காக நடக்கும், காது செம்மையாக இருந்தாதான் கேள்வி அறிவு. ஆக பொறிகளை சார்ந்து பொறிகள் எந்த அளவுக்கு.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 4.
1: இல்லாமல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். நவாசகம் கடந்த தேவர் எழுதிய உண்மை விளக்கம். உண்மை விளக்கத்தின் நூலுக்குள்ளே ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய உரையோடு இந்த நூலுக்குள்ளே நுழைகிறோம். முதல் பாடல் காப்புச் செய்யலாக பாடுகிறார். வெண்பாவாலே எழுதப்பட்ட அமைப்பிலே எழுதப்பட்ட நூல், 84 பாடல்கள். அதிலே காப்புச் செய்யலை விட்டால் 53 பாடல்கள். எப்பவும் பாடல்கள் எண்ணுகிற பொழுது காப்புச் செய்யலை விட்டு எண்ணுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆகவே 53 பாடல்கள், அதிலே நாங்கள் காப்புச் செய்யல் படித்து விட்டோம். நாங்கள் ஒரு தரம் படிக்கிற பொழுதும் அந்த பாடலை திருப்பி திருப்பி வாசிச்சு விட்டு போவோம். ஏனென்றால் அந்த கேட்க கேட்க அது மனதில் நின்று. ஆகவே முதல்ல காப்புச் செய்யலை வாசிங்க.
2: வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்திலிற தந்திமுக தொந்தி வயிற் தைங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம்.
1: ஆகமங்களுக்கு முரண்பாடில்லாமல் அது சொல்லுகிற ஞான மார்க்கத்தை இந்த உண்மை நூல் விளக்கம் என்கிற நூலிலே சொல்வதற்கு மேற்குறிப்பிட்ட அடையாளங்களுடையதாகிய விநாயகரை நம்முடைய புத்தியில் மனதில் பதிப்போம் என்பது முதல் பாட்டுக்கான பொதுவான விளக்கம். விரிவான விளக்கமும் படித்து முடித்திருக்கோம். இனி இரண்டாவது பாடல். இரண்டாவது பாடல் என்பது நூலிலே முதல் பாடல். மாணவர் ஆசிரியரிடம் தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லுகிறார். வகுப்பு ஆரம்பமாகிறது. ஆசிரியர் மாணவனிடம் தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லுகிற பாடல்.
2: பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள்.
1: இந்த பாடலேதான் நாங்கள் இடையிலே நிற்கிறோம். போதானந்த பொருளாம் மெய்காட்டும் என்பதிலே சச்சிதானந்த வடிவம் சொல்லப்படுகிறது இறைவனுக்கு. போதம் என்பது அறிவு, அதாவது சித்து. ஆனந்தம் என்பது அதிலே வார்த்தையாகவே வருகிறது. மெய்காட்டுதல் உள்பொருள். ஆகவே சித்தாகவும் சத்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய சிவனே குரு என்று போற்றி அவரை சொல்கிறார். போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை வைக்கிறார் என்றால், நான் கேட்கப் போகிற சுத்த வினாக்களுக்கு நீர் பதில் சொல்ல வேண்டும் என்கிறார். நேற்று விட்ட இடத்துல இருந்து வாசிக்க
2: தொடங்குவோம். அடுத்து பதிஞானம் படிக்கலாம். பதிஞானம். முதல்வனது அருளின் உண்மையை அவ்வான்மா உளங்கொள்ளுமாறு ஆச்சாரியர் பின்வருமாறு அறிவுறுத்துவார். இத்தனை நாள் வரையில் பிறப்பு இறப்பிற்பட்டு இடர்பாடு உற்று வந்த நீ பதி ஆவாயோ? பாசத்தோடு கூடிய நீ பசு ஆவாய். உன்னை பாசத்தில் நின்றும் நீக்கி எடுத்து உனது வியாபக அறிவை விளக்கிய முதற்பொருள் தூய அருளே ஆகும் என்பதை உணர்வாயாக என்று உணர்த்துவார். இங்கனம் ஞானாசிரியர் உணர்த்த அவ்வான்மா அதனை சிந்தித்து தன்னுள்ளே ஊன்றி நோக்கிய போது தன் அறிவிற்கு அறிவாய் நிற்கும் பதிப்பொருளினது அறிவாகிய திருவருள் அதற்கு புலப்படும். அதுவே பதிஞானம் எனப்படும். அந்த பதிஞானமாகிய பேருணர்வில் ஆன்ம உணர்வு அடங்கி தன் முனைப்பின்றி நிற்பின் அவ்வருளுக்கு முதலாகிய சிவம் பேரின்பப் பொருளாய் அனுபவப்படும்.
1: இதுல ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள். ஆன்மாவுக்கு ஒரு அறிவு உண்டு. அதைத்தான் நாங்கள் பசுஞானம் என்று இதுவரை நேரமும் பேசினோம். இந்த பசுஞானத்திலே இருந்து அடுத்த படிக்கு ஞான தேசிகன் வந்து ஆன்மாவை அழைத்துச் செல்வான். குருவினுடைய அருள் இல்லாமல் அந்த சம்பவம் நிகழாது. அது மிக ஆணித்தரமான செய்தி. அதுதான் நம்முடைய சமய வழிபாட்டிலே குரு லிங்க சங்கமம் என்று மூன்றாக பிரித்துக் கொள்கிறார். அதிலே குரு முதலிடத்திலே இருக்கிறார். யார் குருவாக வருவார் என்றால், நாங்கள் குருவை தடுக்கவில்லை. ஒரு ஆன்மா பக்குவப்பட்ட உடனே இறைவன் வேற ஏதாவது ஒரு ஆன்மாவுக்குள்ளே தன்னை பதிய செய்து குருவாக வந்து இந்த ஆன்மாவை அடுத்த நிலைக்கு தள்ளுவான். அடுத்த நிலைக்கு தள்ளுகிறது என்றால் என்ன என்றால், நீ ஒரு உயிர், உனக்குயிராகவும் ஒரு உயிர் இருக்கிறது. உயிருக்கு உயிர் என்ற சொல் நாங்கள் பிரயோகிக்கிறோம் அல்லவா, அது இந்த தத்துவங்கள்ல இருந்து வந்த சொற்பிரயோகம் தான். அதாவது உயிர் என்பது காணும் பொருள் என்று நினைக்கிறோம், உயிருக்கு உள்ளே உயிர் ஒன்று இருந்து அதை காட்டுகிறது. அந்த உயிர் என்று ஒன்று இருக்கிறது என்பது முதலிலே பசுஞானம் வந்தவுடனே தான் தான் உயிர் என்று அந்த உயிர் நினைக்கும். ஆன்ம தரிசனம் கிடைத்தவுடனே ஆன்மா தான் தான் உயிர் என்று நினைக்கும். இல்லை, உனக்குள்ளே ஒரு உயிர் இருந்துதான் உனக்கு இவற்றை எல்லாம் காட்டுகிறது என்பதை ஞான தேசிகன் தன்னுடைய அருளாலே ஆன்ம பக்குவத்துக்கேற்ப அதற்கு உணர்த்துவான். அப்படி உணர்த்திய பிறகுதான் தெரியும், ஓஹோ இது எனக்கும் அப்பாற்பட்ட ஒரு அறிவு இருக்கிறது, அதுதான் பசுஞானம் என்று தெரியும். அந்த பசுஞானத்தின் பயப்பட்டு போய் பதிஞானத்தின் பயப்பட்டு போய் பசு மகிழ்ந்து இருக்கும். இதுல ஒரு கேள்வி வரும், அப்போ பதிஞானம் வந்த உடனே பசுஞானம் என்ன ஆகிறது? நமக்கு ஆன்மாவுக்கென்று ஒரு ஞானம் இருக்கிறது என்று சொன்னேன். இப்போ இறைவன் உள்ளிருக்கிறான் என்பது குருவாலே உணர்த்தப்பட்ட உடனே பதிஞானம் மேலெழுகிறது. அப்போ இருக்கிற ஞானம் இருந்துதானே ஆக வேண்டும், அது இல்லாமல் போக முடியாது. ஆன்மாவினுடைய பசுஞானம் என்ன ஆகும் என்றால், அது உள் போய் அமிழ்ந்து விடுமே தவிர முனைத்து நிற்காது. அதற்கு என்ன உதாரணம் என்றால், இருளாக இருக்கிற பொழுது நீங்கள் ஒரு விளக்கேற்றுகிறீர்கள், அந்த நேரம் விளக்கு வெளிச்சம் தரும். பிறகு காலையிலே சூரியன் உதித்து பிரகாசம் உண்டான பிறகு அந்த வெளிச்சின் விளக்கினுடைய வெளிச்சம் இருக்கும், ஆனால் அது தேவைப்படாது. என்ன ஆயிரம் என்று கேட்டால், அந்த பெரிய வெளிச்சத்துக்குள்ளே இந்த வெளிச்சம் கரைந்து போய் அது தேவையற்ற ஒன்றாக மாறி பெரிய வெளிச்சம்தான் வெளிச்சமாக நிற்கும். அதுபோல ஆன்மாவினுடைய அந்த பசுஞானம் என்பது பதிஞானம் பெருந்திரைக்கும் வெளிச்சம். பதிஞானம் வந்த பிறகு இந்த பசுஞானம் என்பது தேவையற்று போய் அந்த பிரகாசத்துக்குள்ளே இது அடங்கி போய்விடும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பிரகாசம் எல்லாவற்றையும் தனக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளும், அதைத்தான் நாங்கள் பதிஞானம் என்று சொல்கிறோம். இப்ப திருப்பி ஒரு தரம் வாசிங்க.
2: பதிஞானம் முதல்வனது அருளின் உண்மையை அவ்வான்மா உளங்கொள்ளுமாறு ஆச்சாரியர் பின்வருமாறு அறிவுறுத்துவார். இத்தனை நாள் வரையில் பிறப்பு இறப்பிற்பட்டு இடர்பாடு உற்று வந்த நீ பதியாவாயோ? பாசத்தோடு கூடிய நீ பசு ஆவாய். உன்னை பாசத்தின் நின்றும் நீக்கி எடுத்து உனது வியாபக அறிவை விளக்கிய முதற்பொருள் தூய அருளே ஆகும் என்பதை உணர்வாயாக என்று உணர்த்துவார்.
1: மேலபோ
2: இங்கனம் ஞானாசிரியர் உணர்த்த அவ்வான்மா அதனை சிந்தித்து தன்னுள்ளே ஊன்றி நோக்கிய போது தன் அறிவிற்கு அறிவாய் நிற்கும் பதிப்பொருளினது அறிவாகிய திருவருள் அதற்கு புலப்படும். அதுவே பதிஞானம் எனப்படுவது.
1: இதுல ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், என்ன இதில் சொல்லுகிறார் என்றால், குரு வந்து சொல்லுகிறார் கப்பால்பட்ட ஒரு ஞானம் இருக்கிறது என்று அதை உணர்த்துவார். உணர்த்த பசு தனக்குள்ளே இருக்கிறதாகிய அந்த ஞானத்தை தேட தலைப்படும். தேட தலைப்படுகிற பொழுது அந்த ஞானம் அதுக்கு கைவரப்பெறும். கைவரப்பட்ட உடனே அந்த பதிஞானத்துக்குள்ளே புகுந்து தன்னை கரைத்து கொள்ளும் இந்த ஆன்ம ஞானம். இது என்ன என்றால், விளக்கப்படுத்துறதுக்காக இதை படிப்படியாக சொல்லி இருக்கிறார்கள். இப்படி முதல் குரு வந்து விளங்கப்படுத்துவார், சரி, பிறகு பதிஞானம் என்று அந்த உணர்வு வந்தவுடனே பசுஞானத்தின் பசு அதை உணர்ந்து அதை கரைகிறதெல்லாம் ஒரே நேரத்திலே நிற்கிற சம்பவம். குரு வந்து விளக்கம் பண்ணின உடனே இப்ப பின்னாலே ஒரு நாலஞ்சு இடமா சொல்லுற, அதெல்லாம் டக்கென்று நிகழும். சூரிய வெளிச்சத்துக்குள்ளே விளக்கு வெளிச்சம் கரைவது போல பிற படிப்படியாக சூரிய வெளிச்சம் வந்தது, விது வெளிச்சம் வந்தது, இப்படி படிப்படியாக நாங்கள் வார்த்தைகளுக்கு சொல்கிறோமே தவிர அனுபவம் ஏற்பட்ட உடனே உள்ளே பசுஞானம் பதிஞானமாக கரைந்து ஒன்றாக கலந்து அந்த நேரம் இப்ப விளக்கு சூரியன் வந்த பிறகு விளக்கு வெளிச்சம் அங்கே என்றால் இருக்கிறது, அது தேவையற்று அந்த வெளிச்சத்துக்குள்ளேயே கரைந்து போய்விடுகிறது. நான் அதை கொள்ள தொடருங்கள்.
2: இங்கனம் ஞானாசிரியர் உணர்த்த அவ்வான்மா அதனை சிந்தித்து தன்னுள்ளே ஊந்தி நோக்கிய போது தன் அறிவிற்கு அறிவாய் நிற்கும் பதிப்பொருளினது அறிவாகிய திருவருள் அதற்கு புலப்படும். அதுவே பதிஞானம் எனப்படுவது.
1: ஞானத்தை திருவருள் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் திருவருள். இறைவனுடைய பதிஞானம் என்பது நமக்கு இப்போ இருக்கிற இந்த புற அறிவு அல்லது ஆன்ம அறிவு போல ஒரு அறிவு அல்ல, அது திருவருள் கலப்பு. அது மொத்த பிரகாசத்துக்குள்ளே நம்மை உள்ளே விழுங்கிவிடும்.
2: அதுவே பதிஞானம் எனப்படுவது. அந்த பதிஞானமாகிய பேருணர்வில் ஆன்ம உணர்வு அடங்கி தன் முனைப்பிந்து நிற்பின் அவ்வருளுக்கு முதலாகிய சிவம் பேரின்பப் பொருளாய் அனுபவப்படும்.
1: எப்பொழுது இது தன் முனைப்பை நீக்குகிறதோ அதற்கு பிறகு அந்த பசஞானம் பதிஞானம் என்பது ஆன்ம அனுபவமாக மாறும். பதிஞானம் ஆன்ம அனுபவமாக மாறுவதற்கான முதல் தகுதி என்னவென்றால் தன்முனைப்பு நீங்கிவிட வேண்டும். நான் அதை காணுகிறேன் என்ற நினைப்பே தவறு. நீங்கள் பக்தி நெறியிலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், நான் கும்பிடுகிறேன், நான் இறைவனை வழிபடுகிறேன், நான் இறைவனை தேடுகிறேன், குருவை தேடுகிறேன், இதெல்லாம் நாங்கள் பண்ணுகிற முயற்சி. இதுல என்ன ஒரு குறை இருக்கிறது என்றால், நான் இதுவரையும் சொன்ன இந்த வழிபாட்டு முறையிலே நான் என்ற ஒன்று, தேடப்படுகிற பொருள் என்ற ஒன்று, தேடுதல் ஆகிய செயல் என்ற ஒன்று, மூன்று இருக்கிறது. நான் தேடுகிறேன், பதியை தேடுகிறேன், தேடுகிறேன். அப்போ நான் என்ற ஒன்று, தேடப்படுகிற பொருள் என்று, தேடுதல் ஆகிய செயல் என்று என்ற மூன்று இருக்கிறது. எங்கே இது நீங்குகிறதோ அன்றைக்கு பதிஞானம் மொழிகள். பதிஞானத்திலே இது ஒன்றும் இல்லை. இறைவனோடு கலந்து விடுகிற சூழ்நிலை வருகிற பொழுது நான் வழிபடுகிறேன் என்ற பேச்சே இல்லை. நானே அதுவாகிற பொழுது வழிபடுதல் என்பது இல்லை. இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைத்த இன்பம் எல்லாம் நாங்கள் தேடிய இன்பம். அங்கே பேரின்பத்துக்கும் இந்த இன்பத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இன்பத்தை தேடுகிறோம். இங்கே சிற்றின்பத்திலே அங்கே நாமே இன்பமயமாக மாறுகிறோம். வார்த்தைகளாலே இந்த அனுபவத்தை இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் நாமே இன்பமாக மாறுகிறோம் என்பதை எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டால், அது நீங்கள் அந்த அந்த அனுபவத்தை கேட்டது தானாக தெரியும். அவ்வளவுதான் அதற்கு சொல்லக்கூடிய பதில். எங்களுக்கு என்னவென்றால், இந்த படிப்பு இந்த பாசஞானத்திலே ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு என்னவென்றால், எல்லாம் வார்த்தைகளாலே விளங்கப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்று நினைக்கிறோம். உப்பு வறுக்கும், சீனி இனிக்கும், இதெல்லாம் அது ஒரு அனுபவம் தானே. அதை எப்படி வார்த்தைக்குள்ளே கொண்டு வந்தோம்? அனுபவங்களை எல்லாம் வார்த்தைக்குள்ளே கொண்டு வந்து எங்களுக்கு என்ன நினைப்பு என்றால், இந்த அனுபவமும் வார்த்தைக்குள்ளே அடங்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் பேரின்பத்தை பொறுத்தளவிலே எங்கே வார்த்தை இறக்கிறதோ அங்கேதான் அனுபவம் ஆரம்பமாக. சும்மா இரு சொல் அற என்றாலுமே அம்மா அனுபூதி பிறந்ததுவே. வார்த்தை சாகிற இடத்திலே அனுபவம் ஆரம்பமாகும் பேரின்பத்திலே. ஆகவே இந்த வார்த்தை ஒரு பெரிய விஷயம், அதை சொல்லிவிட்டோம். அது ஞானிகள் அப்ப சொல்லி இருக்கிறார்களே, அப்பர் மாணிக்க வாசர் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அது அவர்கள் சொல்லவில்லை. நமக்கு நம்முடைய தேடல் பாதைக்கு அடையாளங்கள் பண்ணுவதற்காக அவர்களுக்குள்ளே இருந்து பசுஞானமே சில குறிப்புகளை தந்திருக்கிறது என்று எடுக்க வேண்டும். அவர்கள் தங்கள் அனுபவத்தை வார்த்தைப்படுத்தினார்கள் என்று நினைக்கப்படாது. பசு பதியே நம்மை போன்றவர்கள் தேடி வருவார்கள் என்பதற்காக சில குறிப்புகளை அவர்கள் மூலம் தருகிறார். திருமுறைகளுக்கும் மற்ற பாடல்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அது பதிவாக்கு. அந்த திருமுறைகளை போன்றவை எல்லாம் பதிவாக்கு. திருமுறையாகட்டும், எந்த ஞான மார்க்கத்திலே வரக்கூடிய செய்திகள் எல்லாம், அதாவது சைவத்திலே நாங்கள் திருமுறைகள் என்கிறோம். அவர் ஆழ்வார்கள் ஆழ்வார்களை சொல்வார்கள், இன்னொரு ஞானத்திலே இன்னொருவரை நபியை சொல்வார்கள். அது மற்ற ஆன்மாக்களுக்கு பாதையை அடையாளப்படுத்துவதற்காக பதியே அவர்களூடாக சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். பதிக்கேன் இந்த வேண்டாத வேலை ஏன் சொல்ல வேண்டும், அவருக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லையே என்று கேட்டால், தேடி வருகிறவனுக்கு நீ வருகிற பாதை சரி என்று காட்ட வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது அல்லவா? ஆகவே இவர்கள் மூலமாக சில வார்த்தைகளோடு சில செய்திகளை சொல்கிறான். ஆனால் உண்மை அனுபவம் என்னவென்றால், பசு அனுபவத்திலே இருந்து பரிஞானம் பெறுகிற பொழுது அது வார்த்தையாலே சொல்ல முடியாத நிலை வந்தது. அதைத்தான் அருணகிரிநாதர் சும்மா இரு சொல் அற என்று சொல்லுகிறார். பேசாமல் இரு, வார்த்தை சாகட்டும், வார்த்தை சாகுற பொழுது அனுபவம் எழுந்துவிடும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறனோ?
2: மேற்கூறிய பூவகை ஞானங்களில் பாச ஞானமும் பசு ஞானமும் நிலையில்லாத உணர்வுகளாய் கழிவன, ஆதலின் பொய் எனப்படும். இறைவனது ஞானமாகிய பதிஞானமே நிலைபற்ற உணர்வு, ஆதலின் மெய்யுணர்வு எனப்படும்.
1: பாசஞானம் பாருங்க, இந்த உலகியல் அறிவு என்பது ஆன்ம ஞானம் வந்தோம்னா அது இல்லாமல் போகுது. ஒன்று, தோற்றமும் மறைவும் உள்ளதாக இருந்தால் அது நிலை பெற்றது அல்ல. அதுபோல ஆன்ம ஞானம் வருகிறது, இதைவிட உயர்ந்தது வருகிறது. பதிஞானம் வந்தோடனே ஆன்மஞானமும் இல்லாமல் போகிறது. ஆகவே அதற்கும் தோற்றம் மறைவும் உள்ளது. ஆகவே அதுவும் நிலை இல்லாதது. பதிஞானம் வந்தால் வந்ததுதான். ஆகவே அதுதான் நிலையான அறிவு. அந்த அறிவை பெறுவதுதான் இந்த நாங்கள் படிக்கிற முயற்சி ஊடாக நாம் தேடுகிற விஷயம்.
2: அதுவே மெய்ப்பொருளாகிய சிவத்தை காட்ட வல்லது. சேமையில் உள்ள சூரியனை அதன் கண் உள்ள ஒளியே நமது கண்ணிற்கு காட்டி நிற்கும். அதுபோல அறியவாராத இறைவனை அவனது அருளொளி ஆகிய பதிஞானமே காட்ட வல்லதாகும்.
1: மாணிக்கவாசகர் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்றார். அவன் காட்டினாலே ஒழிய காட்ட, சூரியனை நீங்கள் பார்க்க வேண்டும். எதனாலே பார்க்கிறீர்கள்? சூரியன் தருகிற ஒளியை கொண்டுதான் பார்க்க முடியும். அதுபோல இறைவனை காண்பதற்கு இறைவனையே கருணை செய்ய வேண்டும். அந்த கருணை தான் இறைவனை உங்களுக்கு காட்டும்.
2: ஏனைய ஞானங்களால் அவனை அறிய ஒண்ணாது. அத்தகைய பதிஞானத்தை ஆன்ம உணர்வில் விளங்க செய்து பதியாகிய சிவத்தை காட்டுபவரே.
1: ஒரு எண்ணம் வருது, சொல்லிடுறேன், பிறகு வாசிங்க. வேற ஞானங்களால் அவனை காட்ட ஒண்ணாது, காண முடியாது. அப்ப என்ன தெரிகிறது? இப்ப நாங்க படிக்கிற படிப்பு வேணும் என்று தெரிகிறது. இந்த படிப்பு என்ன செய்ய வேணும் என்றால், அவனை காண வேணும் என்ற பசியை தூண்டுவதற்காகத்தான் இந்த படிப்பு. அவனை காண்பதற்கான படிப்பு அல்ல. தத்துவம் என்றால் நாங்கள் பல பேர் நினைக்கிறோம் இறைவனை கண்டு கொள்ளலாமே, அப்படி அல்ல. காண வேணும் என்ற பசியை இப்ப பாருங்க, புத்திசாலித்தனமாக சொல்லிக் கொண்டு போகிறார்கள். சூரியனை காண சூரியனுடைய ஒளியே வேணும் என்பது போல இறைவனை காண்க இறைவனுடைய அருளே வேண்டும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த படிப்பு படிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அருள் எனக்கு வேணும் வேணும் என்று பிச்சை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு இடம் வருகிற பொழுது சகிக்க முடியாமல் அவன் அந்த பிச்சையை போட்டு விடுவான். போட்ட உடனே நாங்களும் பணக்காரராய்.
2: என்ன
1: நடக்கிறது என்றால், பெரும்பாலும் சித்தாந்தம் படித்தவர்கள் எல்லாரும் எனக்கு இது விளங்கி விட்டது, எனக்கு அது விளங்கி விட்டது, நான் இறைவனை பதி என்றால் என்ன என்று சொல்வேன், பாசம் என்றால் என்ன என்று சொல்வேன், சுஞான சித்தியார்ல என்ன இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது. ஒரு பிரயோசனமும் கிடையாது. இது எனக்கான விளக்கமே தவிர மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கான விளக்கம் அல்ல. முதல் நான் அந்த ஒளியை பெற்றுவிட்டால் பிறகு தானாக என்னூடாக செய்தி சொல்லப்பட வேண்டியிருந்தால் இறைவன் சொல்ல வைப்பான். இதையே நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இது புத்தியினுடைய அதி உச்ச கூர்மையிலே வருகிற பாடம். தத்துவம் என்பது நான் சொன்னேனே, இப்ப பாசஞானம் எல்லாரும் அது அதுக்கு தகுதிப்பாடு உண்டு. ஒருத்தன் 10 வகுப்பு படிக்கிறான், ஒருத்தன் பிஏ படிக்கிறான், ஒருத்தன் எம்ஏ படிக்கிறான், பிஹெச்டி படிக்கிறான், இன்னும் படித்துக்கொண்டே போகிறான். அதற்கே தகுதிப்பாடுகள் உண்டு. ஆனால் அது வெறும் பொய்யறிவு படிக்கும். இந்த பதிஞானம் பெறுவது என்பதற்கான தகுதிப்பாடு என்பது மிகப்பெரியது. அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வாசிங்க, நான் நினைச்சதை ஏதோ விட்டுட்டேன்.
2: சரி. ஏனைய ஞானங்களால் அவனை அறிய ஒண்ணாது. அத்தகைய பதிஞானத்தை ஆன்ம உணர்வில் விளங்க செய்து பதியாகிய சிவத்தை காட்டுபவரே ஞானகுரு ஆவார்.
1: ஞானகுருவினுடைய வேலை அந்த ஒளியை நம்முடைய ஆத்மாவிலே பதிவிப்பார். ஞானகுரு என்றால் யார் என்று கேட்டால் சிவனே தான். அவன் எனக்காக ஒரு சிறு வடிவம் கொண்டு வந்து என்னை தூண்டுகிறான். எனக்காக வந்த ஒரு வடிவம் அவ்வளவுதான். ஆனா அதனாலதான் இவர் பாருங்க மணிகண்ட தேவரை சொல்கிற பொழுது குருவே என்று கடவுளிய சிவனே என்றுதான் பாடுகிறான் முதல் பாட்டு. ஆகவே சிவன் வந்து அவருக்கு தூண்டுதல் செய்தான்.
2: ஞான நெறியில் நிகழும் இவ் அனுபவ படிமுறைகளை எல்லாம் இந்நூலாசிரியர் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய் கண்டாய் என்ற அடிகளில் சுருங்க சொல்லி விளங்க வைத்துள்ளமை காணலாம்.
1: உங்களுக்கு புரியும் இந்த பாட்டுக்குள்ளேயே இந்த விஷயங்கள் எல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறது. பொய்காட்டி என்கிற பொழுது முதலிலே நாங்கள் பாசஞானத்தை ஒரு பெரிய நாங்கள்லாம் கட்டிக்காரர்கள் பிஹெச்டி முடிச்சோம் அது முடிச்சோம் இது முடிச்சோம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் அப்பாலே ஒரு பசுஞானம் இருக்கிறது தெரிஞ்சோடனே இவ்வளவும் பொய்யாக போய்விடும். ஆகவே பொய்யை காட்டி பொய்யை அகற்றி பிறகு பதிஞானத்தை தருகிறார். பதிஞானத்துக்கு பெயர் தான் இந்த போதானந்த பொருள் முதல் பொருளாம் மெய். அது உள்பொருளாகவும் அறிவு பொருளாகவும் ஆனந்த பொருளாகவும் இருக்கிறது. அதை காட்டி என்று இந்த வார்த்தைகளுக்குள்ளே இவ்வளவு நேரமும் நாங்கள் படித்த செய்திகள் அடங்கி இருக்கிறது என்கிறார் உரையாசி.
2: மெய்யுணர்வை முற்ற பெற்ற மெய்கண்ட தேவராகிய முதற்குறவர் தம்மை அடைந்த பக்குவ மாணாக்கருக்கு மேற்கூறிய படிமுறையிலே ஞானத்தை உணர்த்தி ஆட்கொண்டார் என்பதை அவர்தம் மாணக்கராகிய மனவாசகம் கடந்தாரின் இவ்வாக்கினால் நாம் நன்கு அறியலாம்.
1: இது இந்த உரையாசிரியருடைய கருத்து. இறைவன் இவர் மனவாசகம் கடந்த தேவரை எப்படி ஆட்கொண்டு இந்த செய்திகளை அவருக்கு உணர்த்துகிறார். உண்மையிலே இந்த அவளத்தையும் திருப்பி ஒரு தரம் வாசிங்க.
2: மெய்யுணர்வை முற்ற பெற்ற மெய்கண்ட தேவராகிய முதற்குறவர் தம்மை அடைந்த பக்குவ மாணாக்கருக்கு மேற்கூறிய படிமுறையிலே ஞானத்தை உணர்த்தி ஆட்கொண்டார் என்பதை அவர்தம் மாணாக்கராகிய மனவாசகம் கடந்தாரின் இவ்வாக்கினால் நாம் நன்கு அறியலாம்.
1: என்னவென்றால் இந்த இவர்களை சந்தானாச்சாரியர்கள் என்று சொல்கிற வழக்கம். சமயாச்சாரியார்கள் தான் நால்வர் பெருமக்கள். சந்தானாச்சாரியார்கள் தான் நாங்கள் சொல்லுகிற மெய்கண்ட தேவர் அருணதி சிவாச்சாரியார் உமாவதி சிவாச்சாரியார் போன்றவர்களை சந்தானாச்சாரியர். இந்த சந்தான ஆச்சாரியார்களை ரெண்டு பகுதிகளாக பிரித்து அகச்சந்தனாச்சாரியர்கள் புறச்சந்தானாச்சாரியார்கள் என்று. புறச்சந்தானாச்சாரியர்கள் தான் இந்த மெய்கண்ட தேவர் போன்றவர்கள். இவர்களுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது என்றால் அகச்சந்தானாச்சாரியர்கள் இவருக்கு கொடுத்தார்கள். அவர்கள் நாலு பேர் இருக்கிறார்கள். எனக்கு அந்த பெயர்கள் உடனே வரவில்லை. சனானந்த முனிவர் அந்த சிவபெருமானிடம் பாடம் கேட்டவர்கள் அவர்கள் அந்த நாலு பேர். அது நான் பெயரை வேண்டாத புத்தகத்துல வரும். அதிலே ஒருவர் தான் ஒரு நாள் ஆகையா வழியாக போகிற பொழுது கீழே மெய்கண்ட தேவரை பார்த்து விட்டு இந்த குழந்தைக்கு இந்த ஞானம் தரக்கூடிய தகுதி இருக்கிறது என்று அவர் வந்து உபதேசம் பண்ணிவிட்டு போகிறார்.
3: நந்தி தேவர் சனத்குமாரர்
1: சொல்லுங்க.
3: பரஞ்சோதி மாமுனிவர்.
1: பரஞ்சோதி மாமுனிவர் தான் இவருக்கு உபதேசிக்கிறார். என்ன ஆச்சரியம் என்றால் சிவபெருமானிடம் ஞானம் பற்றிய பாடம் கேட்க போனார்கள் இந்த நாடு பேர். சிவபெருமானிடம் அவர் அதனாலே சிவபெருமான் தான் முதல் குரு. அதனால் அவர் தென் திசையாக பார்த்து உட்கார்ந்து பாடம் சொன்னார். அதனாலே தான் அவருக்கு தட்சணாமூர்த்தி என்று பெயர். தட்சணம் என்றால் தட்சணம் என்றால் தென் திசை நோக்கி உட்கார்ந்து பாடம் சொல்கிறார். உயர்ந்தவருடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சிவபெருமான் தென் திசையை உட்கார்ந்தார் என்றால் தென் திசை நோக்க ஞானம் பிறக்கும் என்பது போல ஏதோ நம் பெரியவர்கள் முடிவு செய்தார்கள். தென் திசை பார்த்து சிவபெருமான் வந்து உட்கார்ந்தார். இந்த சீடர்கள் நால்வர் வந்து உட்கார்ந்தார்கள். நாலு பேரும் வந்து உட்கார்ந்த உடனே கிட்டத்தட்ட பல மணி நேரம் வகுப்பு நடந்திருக்கும். நான் விளையாட்டாக சொல்லுகிறேன் அங்கெங்கே காலம் நடந்திருக்கும். நான் நினைக்கிறேன் தேவர்கள் சூட இருந்து என்ன பாடம் படிக்க சிவபெருமானே பாடம் வந்து உட்கார்ந்திருக்கிறார் இவர்கள் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்க கூடி இருப்பார்கள். இதெல்லாம் என் கற்பனை. பார்த்தால் சிவபெருமானும் பேசவில்லை இவரும் பேசவர்களும் பேசவில்லை. சும்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார்கள். சிவபெருமான் ஒரு குறியீடு மட்டும் இப்படி காட்டினார் முத்திரை அவ்வளவுதான். ரொம்ப நேரத்துக்கு பிறகு நான் நினைக்கிறேன் மாணவர்களை பத்து விழுந்ததா என்று கேட்டிருப்பார். அவர்கள் விழுந்தது என்றார்கள். எல்லாரும் போய்விட்டார்கள். இந்த சுற்றி இருந்தவனுக்கும் ஒன்றும் விளங்க இல்லை. இதனால ஒரு பாடம் நடத்த இல்லை, கேள்வி கேட்க இல்லை, பதில் சொல்ல இல்லை என்று எல்லாரும் வியந்தார்கள். அது என்னென்றால் அனுபவமாக அறிவை தானம் பண்ணிவிட்டார். அறிவை வார்த்தைகளாக தானப்படுத்தத்தான் இந்த சத்த திட்டம் எல்லாம் தேவை. இப்ப நாம பண்ற வேலை அனுபவமாக பண்ணுகிற தகுதி இருந்து விட்டால் ஒரு ஆசிரியன் அனுபவத்தை அப்படியே கொடையாக கொடுத்து விட்டான். அனுபவத்தை கொடையாக கொடுத்து விட்டால் பேச்சுக்கு அங்கு இடமே இல்லை. இந்த தகுதி இல்லாதபடியால்தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அதை புரிந்து கொள்ளுங்க. பேசுறது படிக்கிறது எல்லாம் வார்த்தை. அவர் அனுபவத்தையே கொடுக்கக்கூடியவர் அனுபவத்தையே கொடுத்தார். அனுபவத்தையே வாங்கக்கூடியவர்கள் அனுபவத்தையே வாங்கி கொண்டார். இந்த சின்மித்துறைக்கு இப்ப எல்லாம் பல பேர் சித்தாந்தம் படித்தவர்கள் பல விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. சின்மத்துறை என்றா என்ன என்று சொன்னால் சொல்வார்கள், இது மும்மலம், இந்த ஆன்மா இந்த நாலாவது விரல் இந்த மும்மலத்தோடு தான் சேர்ந்து நிற்கும். இந்த பக்கத்துல பெரிய விரல், இது தனியே சிவம். இந்த மலத்தோடு இருந்த ஆன்மா எப்போ சிவத்தை அடைகிறதோ அப்பொழுது இந்த மும்மலத்தை விட்டு பிரிந்துவிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா தெரியுதுங்களா? உங்களுக்கு கை இந்த மும்மலத்தோடு தான் இது இருந்தது. சிவத்தை சேர்ந்தவனே இது தனியே வந்து விட்டது, மும்மலம் தனியே போய்விட்டது. இதுதான் சின்முத்திரைக்கு விளக்கம் என்பார்கள். ஆனால் நான் அது நல்ல விளக்கமாகத்தான் இருக்கிறது, நான் அதையும் ஒத்துக்கொள்றது இல்லை. இது நம்மளாலேயே செய்ய முடியுமா? சிவபெருமானத்துக்கு செய்வான். இப்ப நான் சொல்லிவிட்டேன் அல்லவா சின்முத்திரைக்கு விளக்கம். அப்ப சின்முத்திரை விளக்கு நானே சொல்ல முடியுமா? இருந்தா இதை சொல்லத்த சிவபெருமான். இது ஒரு குறியீடு. இந்த குறியீட்டுக்கூடாக அனுபவம் சிவபெருமானை தானம் செய்யப்பட்டது. அவ்வளவுதான் நம்மளே சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் இது நாம பிறகு விளக்கம் சொல்லிக் கொடுத்ததுல நம்ம புத்தி வேலை. இது பசுஞானம் பாசஞானம். இறைவன் கொடுத்த பதவி ஞானம் என்பது இந்த முத்திரையிலே அவர்களுக்கு எல்லாம் வழங்கிவிட்டது. அவர்களிலே ஒருவர் இந்த பூமி ஆகாயம் வழியாக பூமியிலே போகும்போது மெய்கண்டரை கண்டார். மெய்கண்டரை கண்டு இந்த பிள்ளைக்கு இந்த ஞானம் கொடுக்கப்பட வேண்டிய தகுதி இருக்கிறது என்று தெரிவித்து அவருக்கு போற வழியிலே உபதேசம் பண்ணிட்டு போகிறார். அவருக்கு குரு அவர்தான். நந்திதேவர் சிவபெருமானோடையே இருக்கிறவர். நந்திதேவருக்கு தான் முதல் உபதேசம் இழந்ததாக சொல்வார். அவர்தான் இந்த எப்பவும் பாருங்க, நல்ல ஆட்களோடு இருந்தால் பக்கத்துல இருக்கிறதாலே பல அறிவு வந்தது. நந்திதேவருக்கு அந்த அறிவு. இதுல ஒன்று, நந்தி என்றால் நான் யார் என்று முன்பு சொல்லியிருக்கேன், அறம். அறம் தான் நந்தி. இப்போ என்ன ஆயிட்டு என்று கேட்டால் அறம்தான் இந்த ஞானத்தை முதல் உள்வாங்குகிறது. பிறகு அது ஒவ்வொருவருக்கு உபதேசித்து உபதேசித்து உபதேசித்து பிறகு மெய்கண்ட தேவர் வரை வந்துவிட்டது. மெய்கண்ட தேவருக்கு இந்த ஞானம் வருகிற பொழுது வயது மூன்று. நம்ம சைவத்திலே இது ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க. சமயாச்சாரியாரிலையும் பெரியவராகிய ஞான சம்பந்தர் அறிவு பெறுகிற பொழுது வயசு மூன்று. சந்தானாச்சாரியர்லையும் மெய்கண்ட தேவருக்கு இந்த ஞானம் பெறுகிற பொழுது வயது மூன்று. ஆகவே இந்த வயது முதலியவை எல்லாம் உடம்புக்கானவையே தவிர அறிவுக்கானவோ ஆன்மாவுக்கானவையோ அல்ல. தகுதி உள்ள ஆன்மாவை கண்டவுடனே சொல்லுகிறார், அவரை குருவாக பெற்றவன் தான் இந்த மனவாசகர். இப்பொழுது நாங்கள் மனவாசகங்கள் தேவரை குருவாக பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் நான் ஒரு விளையாட்டு போல சொன்னாலும் ஒரு நூலைய படிக்கிற பொழுது அப்படி நினைச்சுதான் படிக்க வேண்டும். மனவாசகம் கடந்த தேவரை மனதிலே நினைச்சு தியானம் பண்ணி எனக்கு இந்த நூலினுடைய அறிவு வர வேணும் என்று பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பண்ணுகிற பொழுது நாம் மறைமுகமாக மெய்கண்டருடைய ஞானத்தை பெறும். அப்பொழுது மறைமுகமாக மேலே இருந்து வந்த சந்தானாச்சாரியுடைய அருளை பெறுவோம். அதனூடாக சிவபெருமானுடைய அருளை பெறும். இதுதான் இந்த கல்வி கற்கிற முரடி. அதை சொல்றதுக்காக நீங்கள் தொடரும்.
2: போதானந்த பொருளாம் மெய், இறைவனது உண்மை இயல்பை போதம் ஆனந்தம் மெய் என்ற மூன்று சொற்களால் குறிப்பிட்டார் ஆசிரியர். இவற்றுள் மெய் என்பது நிலைத்து நிற்பது, அதாவது என்றும் மாறுதல் இன்றி ஒரு தன்மைத்தாய் நிலைத்து நிற்பது. இது வடமொழியில்
1: சொல்லுங்க
2: சத்து எனப்படும். நிலைத்து நிற்பது சத்து ஆதலின் நிலையில்லாதது அசத்து எனப்படும்.
1: உங்களுக்கு நாங்க திருக்குறளையே படிச்சிருக்கிறோம். வடமொழியிலே ஒரு சொல்லுக்கு முன்னாலே ஆ என்று எடுத்து வந்தால் அதற்கு மூன்று பொருள் வரும். ஒன்று இன்மை, அடுத்தது அண்மை, அடுத்தது அறுதலை. இங்கே மறுதலை பொருள் எடுக்கிறோம். அ சத்து என்றால் உள்பொருள், அசத்து என்றால் இல்பொருள்.
2: சத்து என்பது தமிழில் மெய் எனப்படுதலின், அசத்து என்பது பொய் என்று சொல்லப்படும்.
1: இவர் எங்க கொண்டு வர்றாருன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? போதானந்த பொருளாம் மெய்காட்டம் என்றதுல இந்த மெய் வருகிறதே, இந்த மெய் என்பது சத்தை குறிக்கிற வார்த்தை என்பதை சொல்ல வருகிறார்.
2: மாற்றம் அல்லது ஒரு நிலையில் நிலையில் நில்லாத தன்மை என்பது பிற பொருளால் வருவது, பிற பொருளின் வசப்படுவதால் வருவது. காட்டாக ஆன்மா,
1: காட்டாக என்றால் இவர் இவருடைய ஒரு வழக்கம் துறை ஆசிரியர் எடுத்து காட்டாக என்பதை சுருக்குகிறார். இவர் புரோ என்கிறீர்களே அது போல.
2: ஆன்மா பிற பொருளாகிய உடம்பின் வசப்படுவதால் அது பல மாற்றங்களுக்கு உட்படுகிறது. பசித்தும் நோயுற்றும் மெலிந்தும் மூத்தும் இவ்வாறு பலவிதமான மாற்றங்களை அடைவதற்கு காரணம் அஃது உடம்பின் வசப்பட்டிருப்பதுதான். ஆன்மா மாறி மாறி பிறந்தும் இறந்தும் இன்ப துன்பங்களை மீள மீள அடைந்தும் பல மாற்றங்களை எய்துவதற்கு காரணம் பிற பொருள்களாகிய மும்மலங்களோடு கூடி அவற்றின் வசப்பட்டிருப்பதே ஆகும். இறைவன் எல்லா பொருள்களிலும் கலந்திருப்பவனே ஆயினும் அவன் அவற்றில் சிறிதும் தோயாது, அவற்றின் வசப்படாது, தனித்தே நிற்பான்.
1: இதுதான் அவனுடைய சிறப்பு. அதனாலேதான் சொன்னார்கள் ஒன்றாயும் வேறாயும் நிற்பான். எங்களுக்கு ஒன்றான பொருளே வேறாக தெரியாது, வேறான பொருளே ஒன்றாக தெரியாது. அது எப்படி அவன் இருக்கிறான் என்றால் அது உனக்கு புரியாது, அது அவனுடைய இயற்கை. இதுதான் பதில். ஓ, நீங்கள் நினைப்பீர்கள் கேள்விகளுக்கு தப்புறதற்காக இப்படி பதில் சொல்லிவிட்டு போகிறார் இயற்கை என்றால், அப்படி இல்லை. ஒன்றும் ஒன்றும் ரெண்டு என்று ஏன் முடிவெடுத்தீர்கள், எப்படி முடிவெடுத்தீர்கள்? ஒன்றும் ஒன்றும் ரெண்டு என்று ஒரு கணக்கு படிக்கிறோம், அதே நாம விளக்கங்கள் பின்னுக்கு சொல்லிக் கொள்கிறோம். ஒரு கல்லை எடுத்துக்காட்டி இன்னொரு கல்லை எடுத்துக்காட்டி ரெண்டு என்று சொல்லுவதெல்லாம் வேறே. ஒன்றும் ஒன்றும் ரெண்டு என்றால் அதை ஒத்துக்கொண்டுதான் மேலே படிக்கிறவன், கணிதம் படிக்கிறவன்

0: தெரியாது, நான் ஒத்துக்கொண்டுட்டேன். பிறகு அதை பயிற்சி பண்ணி கொண்டு போகிற பொழுது அது சரிதான் என்று தெரியாது. ஆகவே எந்த கல்வியிலும் முதல் நிலையிலே எடுகோள் என்று சொல்கிறோமே, அது இயற்கையை விளங்கிக் கொள்கிற தன்மை. சித்தாந்தம் போன்ற தத்துவங்கள்லையும் சில விஷயங்களே முதல்ல ஒத்துக்கொள்ளும், ஒத்துக்கொண்டுதான் படிக்க வேண்டும். படிக்க படிக்க படிக்க அந்த ஒத்துக்கொண்டது சரி என்பது தெரியவர்.
1: இறைவன் எல்லா பொருள்களிலும் கலந்திருப்பவனே ஆயினும் அவன் அவற்றில் சிறிதும் தோயாது, அவற்றின் வசப்படாது, தனித்தே நிற்பான். அவன் தன் வயமின்றி பிற பொருளின் வயப்பட்டு அதற்கேற்ப நடக்க வேண்டியவனாய் இருப்பின் அவன் அனைத்துலகங்களையும் அனைத்து உயிர்களையும் எங்கனம் ஆளுதல் கூடும்? எனவே அவன் குறைவற்ற தன்வயம் உடையவன் என்பது தெளிவு.
0: எல்லாம் அவன் பயப்படுமே தவிர அவன் எல்லாவற்றிலும் பயப்பட்டது போல இருந்தாலும் பயப்படாமல் இருப்பான். அப்படிப்பட்டவன் தான் ஆட்சி செய்ய முடியும். இது நிர்வாகத்துக்கும் பொருந்தும். ஒரு நிர்வாக உலகியலாகவும் இதெல்லாம் எல்லா நிர்வாகத்துக்கும் முதல் நிர்வாகம் இறைவனுடைய நிர்வாகத்தை வைத்துதான் நாங்கள் நிர்வாக கல்வி எல்லாம் பின்னாலே கொண்டு வருகிறோம். அந்த நிர்வாகத்தை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும், நிர்வாகத்தினுடைய தலையிலே இருக்கிறவன் எல்லா பகுதியிலும் தோயவும் வேணும், அதுல இருந்து விடுபட்டு நிற்கவும் தெரிந்திருக்க வேண்டும். அவன் தான் நிர்வாகி. சில பேர் ஆபீஸிலே போய் நான் இல்லாவிட்டால் ஆபீஸ் நடக்காது என்றார். அவர் ஒரு தோல்வியான நிர்வாகி. அவர் எல்லா விஷயமும் அவராலே செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும், ஆனால் அவர் ஒன்றும் செய்யாமலே எல்லாம் நடக்க வேண்டும். இதுதான் இறைவன் பண்ணுகிறான். எல்லாவற்றிலையும் அவன் எல்லாம் அவனோடு தோய்கிறது, ஆனால் அந்த தோய்தலிலிருந்து விடுபட்டு நிற்கக்கூடியவன்றபடியால் தான் இந்த பிரபஞ்சத்தை அவன் ஆட்கொள்ளுகிறான்.
1: எனவே அவன் குறைவற்ற தன்வயம் உடையவன் என்பது தெளிவு. அவன் தன்வயம் உடையவன் என்பது பெறப்படவே பிற பொருளால் வரும் மாற்றம் இல்லாதவன் என்பதும் தானே விளங்கும். இவ்வாறு என்றும் ஒரு பெற்றியனாய் நிற்பவன் என்ற பொருளிலேயே இறைவனை மெய்ப்பொருள் என்று
0: உங்களுக்கு தெரியும். ஒரு பெற்றியன் ஒரு தன்மையன், அதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெற்றியனா என்றால் என்ன என்று குழம்பக்கூடாது, ஒரு தன்மையனாய் இருப்பவனா.
1: இவ்வாறு என்றும் ஒரு பெற்றியனாய் நிற்பவன் என்ற பொருளிலேயே இறைவனை மெய்ப்பொருள் என்றும் செம்பொருள் என்றும் நூல்கள் குறிப்பிடுகின்றன. இனி இறைவனுக்குரிய மற்றொரு இயல்பாக மனவாசகம் கடந்தார் குறிப்பிடுவது போதம் என்பது. போதம் என்பது அறிவு. இறைவனது அறிவு சித்தறிவு ஆகாது, பேரறிவாய் நிற்பது. சித்தறிவு என்பது குறைபாடுடைய அறிவு. ஒரு பொருளை அறியும் இடத்து அப்பொருளில் அழுந்தி விடுதல், அவ்வாறு ஒன்றில் அழுந்தும் போது மற்றொன்றினை அறிய மாட்டாது நிற்றல், அதனால் ஒவ்வொன்றாகவே அறிதல், ஒன்றனையும் தொடர்ச்சியாக அறிந்து நில்லாது விட்டு விட்டு அறிதல், அறிந்ததனை மறத்தல், தானாக அறியாது அறிவிக்கவே அறிதல் என்னும் இக்குறைபாடுகள் எல்லாம் உயிர்களின் அறிவுக்கு உண்டு. இப்படிப்பட்ட குறைபாடு ஒன்றும் இல்லாத அறிவு இறைவன் ஒருவனுக்கே உரியது.
0: நீங்கள் வாசித்த ஒவ்வொரு வரியும் நாங்கள் விளங்க வேணும். இப்போ நீங்கள் கடைசியாக சொல்லுகிறீர்களே, இந்த போத அறிவுக்கு சொன்ன விளக்கங்கள் எல்லாம் ஒன்றாக விளங்க வேணும். இன்றைக்கு இந்த அளவிலே நிறுத்துவோம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: திருச்சிற்றம்பலம் Shaivam.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திருவுந்தியாரும் திருக்கழுற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: சிவனேய செல்வர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். திருவுந்தியார் திருக்களிட்டுப்படியார் என்ற ஞான சாத்திரத்தை சிந்தனை செய்வதற்கு திருவருள் பாலித்துள்ளது. இது மெய்கண்ட சாத்திரத்துள் முதன்மையாக வைத்து போற்றப்படினும் திருவுந்தியாரும் திருக்களிட்டுப்படியாரும் ஆகமங்களின் ஞானபாதத்தை பற்றி பேசுவது. ஆகமங்களின் ஞானபாதம், ஞானபாதத்தை பற்றி பேசுவது. அதாவது சிவஞான போதத்தின் உண்மை பகுதி, சிறப்பு பகுதியை பற்றி பேசுவதுதான் இந்த திருவுந்தியாரும் திரு களிற்று படியாரும். அதனால முதல்ல மலங்களின் இருப்பு, மலங்களின் இயல்பு இதெல்லாம் தெரிந்து, அப்புறம் சாதனத்தில் ஆன்மா நின்று அதன் பயனை அனுபவிக்கும். இதில் அந்த பின்னிரண்டு பகுதி தான் இங்கு திருவுந்தியாரிலும் திருக்களிட்டுப்படியாரிலும் பேசப்படுகிறது. ஆனால் ஞானபாதத்தை பற்றி பேசுவதுதான் இந்த இரு நூல்களும். இரு நூல்களுக்கும் இடையே என்ன தொடர்பு என்றால், திருவுந்தியாருக்கு உரை செய்வது போல் உள்ளது திருக்களிட்டுப்படியார், உரை நூலாக இருப்பது போல் அமைந்துள்ளது திருக்களிட்டுப்படியார். திருவுந்தியாருக்கு உரை நூலாக அமைவது திருக்களிட்டுப்படியார். திருவுந்தியாரின் ஞானாசிரியர் யாருன்னா, திருவுந்தியாரை ஏற்றிய திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார். திருவியலூர் உய்யவந்த தேவ நாயனார். திருக்களிட்டுப்படியாரின் ஆசிரியர், இது திருவுந்தியாரின் ஆசிரியர். திருவுந்தியாரை ஏற்றிய ஆசிரியர் யாருன்னா, திருவியலூர் உய்யவந்த தேவ நாயனார். திருக்களிட்டுப்படியாரின் ஆசிரியர், திருக்களிட்டுப்படியாரின் ஆசிரியர் திருக்கடவுர் உய்யவந்த தேவ நாயனார். திருக்கடவுர் உய்யவந்த தேவ நாயனார். இவர்கள் இருவருக்கும் என்ன உறவு முறை என்றால், திருவியலூர் உய்யவந்த தேவ நாயனாருடைய மாணவர், அதை எழுதிக்கிடுங்க, ஏன்னா ஒரு பாடலே அது தனியாக வரும். அதனால திருவியலூர் உய்யவந்த தேவ நாயனாருடைய மாணவர் திருவியலூர் ஆளவந்தார், ஆளவந்தார் தேவ நாயனார் அவருடைய மாணவர். அவர்தான் யாருன்னா, திருக்கடவோர் உய்யவந்த தேவ நாயனார். திருவியலூர் உய்யவந்த தேவ நாயனாருடைய மாணவர், திருவியலூர் ஆளவந்தார், இவங்க ரெண்டுவருக்கும் ஒரே ஊர் தான். அப்புறம் இவருடைய மாணவர் யாரு, திருக்கடவுர் உய்யவந்த தேவ நாயனார். இவரு திருக்களிட்டுப்படியாரின் ஆசிரியர், இவரு திருவுந்தியாரினுடைய ஆசிரியர். இந்த திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் வடநாட்டார் என்று சொல்லப்படுகிறது. வந்து இருந்த இடம் இது திருவியலூர். வடநாட்டாராக இருந்து வந்து தங்கிய இடம், இருந்த இடம்தான் எனது திருவியலூர். அவர் தான் திருவுந்தியார். இவர் நூல் ஒன்று உபதேசம் தான். அவருடைய மாணவர் ஆள வந்தார், அவர் அவருடைய உபதேசத்தை பெற்றவர் தான் யாரு, திருக்கடவுர் உய்யவந்த தேவனா. இந்த திருவியலூர் ஆள வந்தார் என்ன பண்றார், தன்னுடைய குருவின் நாமத்தையே தன்னுடைய மாணாக்கருக்கு வைத்தார். அதான் ரெண்டு பேரும் உய்யவந்தார் சொல்ற. ஆசிரியர் தன்னுடைய மாணாக்கனுக்கு தன்னுடைய ஆசிரியருடைய நாமத்தையே சூட்டினார். அதனாலதான் ரெண்டும் என்ன வந்துருது, உய்யவந்த தேவ நாயனார். முழுக்க எழுதிருங்க, திருவியலூர் உய்யவந்த தேவ நாயனார். அதனால திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் தன் ஆசிரியர் உபதேசித்தவாறு அவருடைய ஆசிரியருடைய நூலான திருவுந்தியாருக்கு உரை செய்யும் முகமாக திருக்களிற்றுப்படியாரை ஏற்றினார். இப்ப ரெண்டு நூலுக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னு தெரியணும். தன்னுடைய நேரடி ஆசிரியருக்கு உரை எழுதல, அவருடைய ஆசிரியர் இயற்றிய நூலுக்கு இவர் உரை எழுதினார். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, அந்த திருக்கழிற்றுப்படியார் அந்த பெயர் காரணத்தை சொல்வார்கள். இவர் தன் நூலை ஆக்கி திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் அந்த நூலை ஆக்கி தில்லை சிற்றம்பலத்தில் திருக்கழிற்றுப்படியில் வைக்கிறார். ரெண்டு பக்கம் திருக்கழிற்றுப்படி தெரியும் இல்லையா, அந்த திருக்களிரானது ரெண்டு பக்கம் யானை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த திருக்களிரானது அந்த நூலை தன்னுடைய துதிக்கையால் எடுத்து பெருமானுடைய திருவடிகளில் கொண்டு வைத்ததாம். இப்போ எவ்வளவு சிறப்பு பாருங்க அந்த நூலுக்கு. அதனால அந்த நூலுக்கு ஆண்டோர்களெல்லாம் திருக்களிற்றுப்படியார் என்ற பெயரை சூட்டியதாக சொல்லப்படுகிறது. அப்போ அது அவ்வளவு பெருமானுடைய திருவடியை திருவடியில் வைத்து சமர்ப்பிக்கப்பட்ட நூலாக, அது இவர் கொண்டு வைக்கல. அந்த யானையே என்ன பண்ணுச்சு, கல்லுக்கு கல்யாணை கரும்புருத்திய படலை மாதிரி இங்க என்ன நிகழ்வு நடந்தது, அந்த யானையே உயிர் பெற்று எழுந்து அந்த நூலை எடுத்து பெருமானுடைய திருவடிகளில் வைத்ததனால இந்த நூலுக்கு திருக்களிற்றுப்படியார் என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. நூலின் அமைப்பை பார்த்தால் திருவுந்தியார் 45 கலித்தாழிசைன்னு சொல்லுவாங்க யாப்புல, அதனுடைய யாப்பு என்னன்னா கலித்தாழிசை. திருக்களிற்றுப்படியா 100 வெண்பாக்களை உடையது, அது வெண்பா யாப்பினால் ஆனது. இது கலித்தாழிசை பாக்களினால் ஆனது. திருக்களிற்றுப்படியா 100 வெண்பாக்களினால் ஆனது. அப்ப இந்த 45 பாடல்களுக்கு அவர் எத்தனை உரை எத்தனை பாடல்கள்ல செய்திருக்கிறார், 100 பாடல்கள்ல செய்திருக்கிறார். அது அவ்வளவும் வெண்பா, 100 பாடல்களும் வெண்பா யாப்பினால் ஆனது. 45 பாடல்களுக்கு 100 பாடல்களில் உரை சொல்லப்பட்டுள்ளது. நாம் வந்து இரண்டையும் இணைத்தே சிந்தனை செய்வோம். ஏன்னா இவர் சொன்னதுக்கு உரையா அங்க அவர் கழிற்றுப்படியில என்ன பாடல்கள் வருது, அப்படி இணைந்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு அதனுடைய உரையாக இது வருகிறது என்பது நமக்கு தெரிய முடியும். அதனால ஒரு உந்தியார் பாடலுக்கு தொடர்பான திருக்களிற்றுப்படியார் பாடல்கள், அப்புறம் அடுத்த உந்தியார் பாடல் அதற்கு தொடர்பான திருக்களிற்றுப்படியார் பாடல்கள், அப்படி நாம பார்க்கலாம். அதனால தனித்தனியா தான் இருக்கு இல்லையா உங்களுக்கு. அப்ப அந்த பாடல்களை ஒரு முதல் வரியை மட்டும் குறித்து கொள்ளுங்கள், அல்லது ஒன்னா சேர்த்து இருந்தாதான் அந்த பாடலை பார்க்க முடியும், அல்லது அந்த பாடலை முழுக்க எழுதினாலும் சரிதான். சேர்த்து இல்ல ரெண்டையும் இணைத்து இருக்கக்கூடிய புஸ்தகம் வச்சிருந்தா ரொம்ப எளிதாக இருக்கும். முதல்ல திருவுந்தியாருடைய முதல் பாடலை பார்ப்போம். அப்ப இது வந்து குருவின் வருகையில இருந்தே பாடல் ஆரம்பிக்கும். நம்ம ஞானபாதம்னு பார்த்தோம் இல்லையா, குருவின் வருகையிலிருந்து பாடலை ஆரம்பிக்கிறார். அத முதல் பாடலை பார்ப்போம். களம் என்றால் வடிவம், களம் களம் என்றால் வடிவம், அகலம் என்றால் வடிவமற்றது, அகலம் சகலம், சகலம் என்றால் வடிவம் உடையது, சகலம் என்றால் வடிவம் உடையது, அகலம் என்றால் வடிவம் அற்றது. பெருமான் தன்னுடைய சொரூப நிலையில் எப்படி இருக்கிறார், அகலமாயிருக்கிறார், வடிவம் அற்றவராக இருக்கிறார். பெருமான் சொரூப நிலையில் எப்படி இருக்கிறார், அகலமாக இருக்கிறார். அல்லது அகலமாயிருப்பது பெருமானின் சொரூப வடிவம், சொரூப இயல்பு. அகலமாயிருப்பது பெருமானின் சொரூப இயல்பு. அவன் என்ன பண்ணுகிறான், இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்காக என்ன செய்யறான், இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் எல்லாம் ஒருங்கிய நிகழப்பெற்ற இதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியா மலமளமள என்று நிகழ்ந்துவிடும் இல்லையா. அப்படிப்பட்ட ஆன்மாக்கள், பக்குவப்பட்ட ஆன்மாக்களிடத்து அவன் எப்படி வருகிறான், ஞான குருவாய் வருகிறான். அப்ப ஞான குருவா வரணும்னா இந்த ஆன்மா எப்படி இருக்கணும், இருவினை ஒப்பு எய்திய ஆன்மாவாக இருக்கணும். இருவினை ஒப்பு எய்துதெல்லாம் அவ்வளவு எளிதான காரியம், எளிதாரியமே அல்ல இல்லையா. இன்பத்திலேயாவது துள்ளாம இருக்கலாம், துன்பத்தை கண்டா துவளாம இருக்கிற ஆன்மாவை பார்க்கவே முடியாது. அந்த நிலைக்கு வந்தாதான் என்ன ஆகும், இருவினை பக்கம் இருவினை ஒப்புக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம். அதனால அது எளிதில் அடையக்கூடிய காரியம் இல்லை. அப்படிப்பட்ட இருவினை ஒப்பு, அதனால் மலம் தன் சக்தி நின்றும் தேய்தல், அதனால் திருவருள் சக்தி அந்த ஆன்மாவில் பதிதல். சத்தினிபாதம்னா, சத்தினிபாதம்னா என்னது, இதுவரை திரோதான சக்தியாக இருந்து நம்மை வளர்த்து வந்த அந்த திரோதான சக்தியே இப்ப எதாக மாறுதல், அருள் சக்தியாக மாறுதல். ஒரு பெரிய மாற்றம், அது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா. திரோதான சக்தியா இருந்து இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி கொடுத்து கொடுத்து, அதான் அடித்து அடித்து அப்படிங்கிறார். அப்புறம் அக்காரம் தீட்டுதல் திருவருள் சக்தியாக மாறுதல். அடித்து அடித்து திருத்துதல் திரோதான சக்தி. அப்புறம் அந்த ஆன்மா பக்குவம் அடைந்தபின் அக்காரம், அக்காரம்னா இனிப்பு இல்லையா, அக்காரை அப்படின்னு கூட ஒரு இனிப்பு பலகாரத்துக்கு சொல்லுவோம் இல்லையா. அக்காரம் என்றால் இனிப்பு, அதை தீட்டுதல் யாரே, திருவருள் சக்தி. ஆக இவதான், இந்த தாய் தான். எப்படி ஒரு குழந்தை பக்குவப்படாத போது, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அது செய்த தவறுகளுக்காக அதை அடித்து இல்லையா, சாப்பாடு கூட சில வீட்டில் அந்த காலத்தில் கொடுக்க மாட்டாங்க. ஏன், அது தவறுதலை உணர்ந்து திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக. சின்ன வயசுலனா எளிதாக திருந்திடும். அப்படியெல்லாம் திருத்தி திருத்தி அப்புறம் பின்னாடி அவன் பெரிய ஆளாகி பெரிய ஒரு அதிகாரி ஆகி வந்தான்னா அதே தாய் தான், அதே மகன் தான். ஆனால் இப்போ அவளுடைய போக்கு எப்படி இருக்கும், அவன் நான் நடத்துகிற முறை எப்படி இருக்கும், முழுக்க முழுக்க மாற்றமாயிரும். இப்ப அடிப்பாளா, மாட்டான். ஏன், முன்னாடி பக்குவம் இல்லை, இப்போ பக்குவம் பெற்றாச்சு. அதே மாதிரிதான், அதே தாய் தான். முதல்ல எப்படி இருந்தா, திரோதான சக்தியா இருந்தா, பக்குவம் அடைந்தபின் அவளே என்னதா மாறுகிறா, அருள் சக்தியாக மாறுகிறாள். ஆக அந்த சத்தினிபாதம் எல்லாம் வாய்க்க பெற்றபின் யார் வரா, ஞான குரு வருகிறார். அப்படாதான் அந்த ஞான குருவின் உபதேசத்தை இந்த ஆன்மா உற்று கேட்கும் இல்லையா. இல்லாவிட்டால் அந்த குழந்தை கையில பொற்கிண்ணத்தை கொடுத்தா அது என்ன பண்ணும், அந்த அளவு தூக்கி எல்லா ஜாமானோட ஜாமான அதையும் தூக்கி வீசி எரிஞ்சிட்டு வந்துடும். ஏன்னா அதுக்கு பொற்கிண்ணத்தினுடைய அருமை தெரியாது. பக்குவம் இல்லாம வந்தாம்னா அந்த எப்படி ஆயிரும், மழக்க இலங்கு பொற்கிண்ணம் என்று அலால் அரிய என்று உனை கருதுகின்றே. இந்த ஓமைய மணிவாசகர் தான் சொல்றார். மழக்க இலங்கு, மழக்கைனா அந்த சின்ன குழந்தை, மழக்க இலங்கு பொற்கிண்ணம் போலதான் நினைப்பனே தவிர நீ அரிய என்று உனை கருதுகின்றே. அதுதான் காரணம், பக்குவம் இல்லாம இருக்கிற நிலையில அவன் வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம். ஏ, நம்மளும் எத்தனையோ சாத்திர வகுப்புகளையெல்லாம் கேட்கிறோம் இல்லையா, படித்துக்கொண்டே இருக்கிறோம். ஞானம் வரணுமே, ஞானம் அவன் வரமாட்டானா ஞான குருவா என்றால் நம்ம சோதிச்சு பார்க்கணும். இருவினை ஒப்பு நமக்கு வந்தாச்சா, அதை முதல்ல பார்க்கணும். அதனால அதெல்லாம் கைகூடிய பின் தான் அவன் என்னதான் வரான், ஞான குருவாக வருகிறான். அதுவும் எப்படி வரான், அகலமாக இருந்த அவன் சகலமாக வருகிறான், வடிவம் தாங்கி வருகிறான், மானுட சட்டை தாங்கி வருகிறான். இப்படி வந்து என்ன செய்கிறான், தான் தானாக செய்கிறான். தானாதல்ங்கிறது எங்க நம்ம சாத்திர நூல்ல பார்த்திருக்கோம்? உண்மை விளக்கத்துல கடைசி கேள்வி என்னது, தான் ஏது, ஆறாறு தத்துவம் ஏதுன்னு வரிசையா கேட்டே வரல வரலையா, அதுல கடைசி கேள்வி என்ன கேள்வி, தான் ஏது. தான் ஏதுனா முத்தி, முத்தி நிலை என்றால் என்ன, அப்படிதான் அர்த்தம் இல்லையா. அதான் தானாதல், சிவமாதல், பேரின்பம் நுகர்வு, முத்தி பேரு என்றால் என்ன. தானாதல் என்பது சிவமாதல், தானாதல் சிவமாதல், பேரின்பம் அனுபவித்தல். தானாதல்களுக்கு பொருள் அதை எழுதிக்கிடுங்க, அது நம்ம செய்யுள்ள வரக்கூடியது. தானாதல் என்றால் சிவமாதல், பேரின்பத்தை நுகர்தல், பேரின்பத்தை அனுபவித்தல். பேரின்பத்தை சாதாரணமா அனுபவிக்க முடியுமா? இப்போ மாயை உதரப்பட வேண்டும். பேரின்ப நுகர்வு அனுபவிக்கணும்னா என்னெல்லாம் நடந்திருக்கணும், மாயை உதரப்பட வேண்டும், வல்வினை சுடப்பட வேண்டும், வல்வினை சுடப்பட வேண்டும், மலத்தின் வலிமை அமுக்கப்பட வேண்டும், மலத்தின் ஆணவ மலத்தின் வல்வினை சுடப்பட வேண்டும், மலத்தின் வலிமை அமுக்கப்பட வேண்டும். முயலகன ஒரு மிதி மிதிச்சா நடராஜ பெருமான், அது என்னது, ஆணவ மலத்தை அமுக்குதல். அப்புறம் அருளால் எடுக்கப்பட வேண்டும், அருளால் எடுக்கப்படல் வேண்டும், அதுதான் சத்தினிபாதம்ங்கிறது, அருளால் எடுக்கப்பட வேண்டும். அருளால் எடுக்கப்படுதல் தான் குரு வருதல். அப்ப இவையெல்லாம் நிகழணும்னா யார் வந்தாதான் முடியும், ஞானகுரு வரணும், ஞானகுரு வரணும். இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா, மாயை இதனை உதறி மல்வினையை சுட்டு, மலம் உண்மை விளக்கத்துல உள்ள பாடல் இல்லையா, மலம் சாயாமிக்கு அருள் தான் எடுத்து இல்லையா. ஆக அப்ப ஞானகுரு வந்தாதான் இதெல்லாம் நிகழ முடியும் இல்லையா, அவன்தான் வல்வினையை சுட்டு எரிக்க முடியும். சஞ்சித வினை அவனுடைய நயன தீட்சையால் சுட்டு எரிக்கப்படும். ஞானகுரு அவனுடைய நயன தீட்சையில தான் என்ன பண்ண முடியும், சஞ்சித வினையெல்லாம், ஏன்னா மொத்த மொத்தமா இருக்கும், அதை கழிச்சுலாம் அதை அனுபவிச்செல்லாம் கழிக்க முடியாது. பெரிய வினை மொத்தமா அப்படியே என்ன பண்ணிடுவார், எரிச்சிருவார். ஆக இந்த மாதிரி இதுக்கெல்லாம் உட்பட்ட பிறகுதான் அவன் தான் தானாக செய்வான். தன்னை இந்த ஆன்மாவிடம், இந்த ஆன்மா தன்னை முழுதும் அனுபவிக்குமாறு கொடுத்து விடுவான். இந்த ஆன்மா தன்னை முழுவதுமாக அனுபவிக்கும். முழுவதுமாக அவனை அனுபவித்தல் என்றால் அவன் தரக்கூடிய அந்த பேரின்பத்தில் அழுந்துதல், அழுந்துமாறு செய்வான். அதான் நமது அருளாளர்கள்லாம் அந்த பேரின்பத்தை, அதுல ஒரு இன்பம், அந்த ரொம்ப நிலைத்த இன்பம். மாணிக்க வாசகர் வந்து குருவாகி வந்த அந்த பெருமானை திருப்பெருந்துறையில காண்றார், தரிசிக்கிறார். அப்போ அவர் பெற்ற இன்பத்தை சொல்லும் பொழுது ஐம்புலன்களுக்கும் புலப்படாத இன்பத்தில் ஆழ்ந்தாராம். அந்த ஞானகுரு தரிசனத்தை பற்றி வாதூரடிகள் புராணத்துல சொல்லும் பொழுது சொல்றார், ஐம்புலன்களுக்கும் புலப்படாத இன்பம். அது சாதாரண நம்ம ஐம்புலன்களால் நுகரக்கூடிய இன்பம் எல்லாம் அந்த சிற்றின்பங்கள் தான், உலகியல் இன்பங்கள் தான். அதனால அவனை அனுபவிக்கிற இன்பம் இந்த ஐம்புலன்களுக்கு இன்னது என்று சொல்ல முடியாது இல்லையா. அதனால அப்படிப்பட்ட இன்பத்தை அனுபவித்தல் தான் தான் தானாக செய்தல். மணிவாசகர் பெருமாட்ட ஒரு கேட்கிறார், அப்பா நீ பெரிய கெட்டிக்காரன் இல்லையா, பெரிய சதுர்த்தன். பொதுவாக பண்டமாற்று செய்வாங்க. பண்டமாற்று செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, கொடுக்கிற பொருளுக்கு சரி நிகராக, அதில் வியாபாரிகளுக்கு நல்லா தெரியும். சும்மா யாருமே வியாபாரிகள் ஏமாந்தே போக மாட்டாங்க. அதனால அதற்கு சரியான பொருளை வாங்கி அதற்கு சரியான பொருளை பெற்றுக்கொள்வார்கள். பெற்றுக்கொள்வதற்கு சரியான பொருளை தான் கொடுப்பாங்க. கொடுக்கிற பொருளும் வாங்குற பொருளும் எப்படி இருக்கும், சரியானது முறையில் இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணுறார், தன்னையே தந்தார். தன்னை தந்து என்னை கொண்ட பொன்னார்மணியேயும் வரலையா, தந்தது முந்தன்னை கொண்டது என்ன பண்ணிட்ட என்னை. திருமந்திரத்தில் சொல்வார், பொன்னால் பிரயோசனம் பொன்படைத்தாருக்கு உண்டு இல்லையா. பொண்ணை வச்சிருக்கவங்களுக்கு என்னது, தங்கத்தினால உள்ள பிரயோசனத்தை அவங்க அனுபவிக்கலாம். ஆனால் என்னால் பிரயோசனம் உனக்கு ஏதும் உண்டோ அப்படிம்பார். என்ன நம்ம வச்சா அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, என்னால் பிரயோசனம் உனக்கு ஏதும் உண்டா அப்படிம்பார். அதுபடி தந்தது தன்னை கொண்டது என்னை. நீ உன்னை தந்ததினால் நான் எனக்கு என்ன கிடைச்சது, அந்தமிலா ஆனந்தம் பெற்று. என்ன வாங்கிக்கிட்டு நீ என்ன பண்ண, அந்தமிலா ஆனந்தம் பெற்றேன். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்வலோ சதுர. யாருப்பா இதுல கெட்டிக்கார, சங்கரா ஆர்வலோ சதுர. அந்தமிலா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பாள். என்ன வச்சு நீ என்ன பெற்றாய் இல்லையா, அது அவனுடைய கருணை இல்லையா. ஒன்னுக்கும் பற்றாத நாயனை அந்த வாங்கிக்கிட்டு உன்னையே தந்து விட்டாய். அதுதான் தான் தானாக செய்தல், தன்னையே தருதல். அதுதான் தன்னை தந்த எண்ணாரமுதை என்கிறார் புணர்ச்சி பத்துல. தன்னை தந்த எண்ணாரமுதை அப்படிம்பார். அதுல சாத்திரங்கள்லயும் நிறைய சொல்றாங்க. சித்தியார்ல ஒரு பாடல், இந்தனத்தில் எரி என்று தொடங்கும். 303வது அத இதெல்லாம் அந்த இதை குறிச்சுக்கிடுங்க. சங்கர ஆர்வலோ சதுர, அது என்ன, தந்தது உன் தன்னை, தந்தது உன் தன்னை அந்த பாடல். அதுதான் தான் தானாக செய்தல், தன்னை தருதல்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கர்ப்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: மாய கர்மங்களை இறைவன் முதற்காரண நிலை காரண நிலையில கூட்டுவதில்லை. இது கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணும். நேற்று போட்ட படத்தை அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இறைவனுடைய பெரிய வியாபகம், அந்த பெரிய வியாபகத்தில் ஆன்மா ஒரு சிறு பகுதியில் இருக்கு, இன்னொரு பகுதியில் மாயை இருக்கு. இந்த மாயையை தன் அப்படியே மாயையாக இறைவன் கூட்டுவதில்லை. என்ன செய்கிறான், அதை காரியப்படுத்தி மாயையாத்தான், காரிய மாயையாத்தான் கூட்டான். இது எந்த மாயை, நீங்கள்லாம் சைவ சித்தாந்தம் பேசிக் கிளாஸ் பல முறை படித்து அட்வான்ஸ் கிளாஸ் சில முறை படிச்சுட்டு பார்த்துருக்கீங்க. இது சொல்லுங்க, அதான் ஏன் மாயினுடைய காரியம் என்னன்னா தனுக்கிறனை போகணும். எந்த மாயை, கருவிகளை உருவாக்குறதுக்கு மூலமா இருக்கிற பொருளுக்கு பேர் தான் மாயை. அது எங்க இருக்குதுன்னு தான் கேட்குறேன். அஸ்தமாயினுடைய ரொம்ப முக்கியமான இடம் ஐயா. இறைவன் மாயையை நேரடியா போட்டுவதில்லை, மாயையை காரியப்படுத்தி மாயினுடைய முதல் காரியம் என்ன? அஸ்தமாயினுடைய முதல் காரியம் எந்த மாயை? காலம் நீதி கலை வித்தை அனாதன் புருடன் வர மாயை. எண்ணிக்கையில கடைசி ஏழாவதா இருக்கும், ஆனா தோற்றத்துல முதன்மையுடையது என்ன? முதல்ல தோன்றுவதே மாயைதான். அதிலிருந்துதான் காலம் நீதி கலை, கலையிலிருந்து வித்தை, வித்திலிருந்து அராகம், கலையிலிருந்து மீண்டும் பிரகிருதி, அடுத்து குணம், அப்புறம் புத்தி, அப்புறம் ஆங்காரம். அந்த ஆங்காரம் மூன்றாவது விரிவடைந்து சாத்விக ராசத தாமத ஆங்காரம். சாத்விகத்துல மனமும் ஞானேந்திரி அஞ்சு, ராசதத்துல நன்மேந்திரி அஞ்சு, தாமதத்துல தன்மாத்திரைகள், அதுலேருந்து பூதங்கள். இந்த சாட்ல பாத்தீங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் மூலமா இருக்கிறது எதே? நம்ம அதுவும் காரியமாயும். அது எதை நீங்க அது ஒரு தத்துவமா தான் வச்சுக்கிறேன். ஏன்னா அதான் முதல் உடம்பு, நமக்கு இறைவன் கூட்டுற முதல் கருவி அதான். என்ன கருவி? அந்த அஸ்தமாய்க்கும் அந்த மாய்க்கு என்ன வேறுபாடு? அஸ்தமாய்க்கும் அதுக்கு என்ன வேறுபாடு? அது வேற பேருங்க ஐயா. விந்து வைந்தோங்கிறதெல்லாம் அதுக்கு வச்சிருக்கிற பேரு. இறைவன் நேரடியா செயல்படுத்துறது சுத்தமாய்க்கான், அஸ்தமாய் கிடையாது. அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வச்சிருவாரு. இறைவன் நான் சுத்தமாயிலே கேள்வி கேட்டேன். அனந்த தேவரும் அல்ல, அனந்த தேவர் இந்த மாய, அதாவது அஸ்தமாய செயல்படுத்தி காலம் நேரி அது செயல். மாயனுடைய செயல் என்னன்னு கேட்டதான் மயக்கம். சரி, இதெல்லாம் கொஞ்சம் நுட்பமான இடங்க, பொதுவாக படிக்கும்போது விளங்காது. தனித்தனியா கொஞ்சம் செயல்பாடுகளை எல்லாம் படிச்சுக்கும்போது தான் தெரியும். இப்ப அந்த அஸ்தமாய் இருக்கு பாருங்க, அது இந்த குயவன் வண்டி வண்டியா கொண்டு வந்து போட்டிருப்பான் மண்ணு. என்ன இப்ப சொல்றது? அது முதல்ல சொல்லிருக்கலாம்ல, ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்லையா? அந்த மாயை காரியத்துக்கு ஆகாதுங்க. குப்பை மாதிரி கொட்டி வச்சிருக்கிற மண்ணு வந்து காரியத்துக்கு ஆகாது. அது என்ன செய்யறாரு? இறைவன் வந்து படைக்க போற ஆன்மாக்களினுடைய வினையின் தன்மையை பாக்குறாரு. அதுக்கு தக்கவாறு அந்த மாயிலிருந்து ஒரு சிறு பகுதி எடுத்து போட்டு அதை பக்குவப்படுத்துறாரு. இப்ப குயவன் எப்படி பக்குவப்படுத்துவான்? தண்ணி ஊத்தி மிதி மிதி மிதிச்சு, அதாவது கல்லு இதெல்லாம் தெளிச்சு எடுத்துட்டு தண்ணி ஊத்தி மிதி மிதி மிதிச்சு அதை பக்குவப்படுத்துவான். என்ன பக்குவப்படுத்தல்? என்னன்னா ஒரு காரியத்துக்கு ஆகிற மாதிரி மாற்றுவது. இப்ப அந்த மண்ணை அப்படியே பானை செய்ய முடியுமா? அதனால போட்டு மிதிச்சு பக்குவப்பட்டு கொஞ்ச நாள் ஊறி ரெண்டு நாள் ஊற வச்சு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் தெரியும். அப்புறம் எடுத்து தான் அதையும் மறுபடியும் ஒரு தடவை மிதிச்சு கிதிச்சு எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ரிவ்யூ ஒன்று எடுத்து வந்து எத்தனை ஒன்றை வச்சு அப்படியே எடுத்துட்டு வருவோம். அது ஒரு பானை ஆகுது இல்லையா? அப்போ ஒரு காரியத்துக்கு பயன்படுற மாதிரி அந்த மூலமாயை செய்யணும், அஸ்தமாயை. அப்படி செய்யும்போது அதுவும் ஒரு தத்துவமா நமக்கு உடம்பா கூட்டுறாரு. எந்த இடத்துல கூட்டுறாரு? முதல் உடம்புன்னு நம்ம சொல்றோம்ல, கருணையினால் உடம்பு கொடுத்தா, கருணையினால் உடம்பு கொடுத்தா அந்த உடம்பு தான் அந்த மாயில ஒரு சிறு பகுதியை கூட்டுவது. அதை கூட்டின உடனே தான் ஆன்மாவுக்கு இருட்டில் கிடந்தவனுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் கிடைச்சது போல ஒரு செயல் நிகழ்ந்தது. இதுதான் அதான் ஃபர்ஸ்ட் கூட்டப்பட்டது. அதில் இருந்துதான் காலம் நீதி கலை வித்தை அராமம் என்ற தத்துவங்கள்லாம் தனித்தனியா தோன்றுது. அதுல காலம் நீதி கலை தனியா தோன்றும், கலையிலிருந்து வித்தை, வித்தையிலிருந்து அராமம். இந்த இது என்ன ஞாபகம்? இந்த தத்துவங்கள் ஒன்று வந்து தோன்றுவதற்கு மட்டும் துணை செய்வதில்லை, ஆன்மாவுக்கு நேரடியா கருவியா நின்று துணை செய்யும். இதை சொல்லுவோம்னா நான் இந்த வகுப்பு மூடி வச்சுட்டு 36 தத்துவங்களை சொல்றோம். அவைகள்லாம் தனித்தனியாவும் நம்மோடு கூட்டப்படுது. எப்படி மாயங்கள் ஒண்ணு கூட்டினாரோ அதே போல காலத்துல ஒரு சிறு பகுதி, நீதியில ஒரு சிறு பகுதி, என்ன வித்தையில ஒரு சிறு பகுதி, இதெல்லாம் கூட்டும் போதுதான் நமக்கு அந்த அஞ்சு சேர்ந்து கஞ்சுகம் என்ற ஒரு பெயர் ஒரு உடம்பாவே வரும். அது ஒன்றை அறிவி அறிந்த அறிந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு மென்மையான தகுதியும் உண்டாக்குது. அது குருடங்கிற தத்துவமா மாறும். இப்படி இந்த தத்துவங்களை படிக்கும் போது ஐயா நமக்கு இதை அனுபவப்படுத்தி பார்க்கணும். நம்ம அறிவுல ஏன்னா அத்தனை நம்ம இடத்துல இருக்குது, அதனுடைய செயல்பாடு நம்ம இடத்துல இருக்குதுங்கிறத பார்க்கும்போதுதான் நம்ம சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு இறைவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாருங்கிறது தெரியும். சரி. எனவே அந்த மாயையை இறைவன் நேரடியா கூட்டுதல, அதை காரியப்படுத்தித்தான் நம்மோடு கூட்டுறார். இதோட நிறுத்திக்கிறார். அதே போலதான் வினையும் மூலகன்மமா கூட்டுவதில்லை, காரிய வினை ஆக்கித்தான் நம்ம கூட்டுறாரு. அப்புறம் நாம் அதை மேலும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். நல்வினை தீவினை என்றும், அப்புறம் மனம் மொழி மெய்களின் மனதால் செய்யக்கூடிய வினை, மனம் வாக்கு மனம் இதெல்லாம் தனித்தனியா செய்யக்கூடிய வினை, அதுல நல்வினை தீவினை என்று பல்வேறு பிரிவுகளா நாம தான் வளர்த்துக்கிறோம். இப்படி மூன்று பந்தம் வந்தவாறு என்ன என்ற கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். ஒருவாறு பதில சொல்லிட்டோம். எதுக்காக இதை கூட்டுற மாய கர்மங்களை எதுக்காக கூட்டுற? பக்குவம்ங்கிறது பொது சொல்லுமா? இப்ப மாய கர்மங்களை இறைவன் எதுக்காக கூட்டுற? ஆணோமலத்தினுடைய வலிமையை குறைக்கவும், ஆன்மாவின் அறிவு விரிவடைவதற்குமாக மலத்தின் வலியை குறைக்கவும், ஆன்மாவின் அறிவு விரிவடைவதற்கும் ஆகவே சிவம் ஆன்மாக்களுக்கு மாயை கண்மங்களை சேர்க்கிறது. இதையும் மறந்துடக்கூடாது, இதையே மறந்துடக்கூடாது. இதுக்கு முன்னால ஒரு சின்ன போனஸ் செய்தி. இப்ப இறைவன் யாவையும் சூரியம் சத்தியதேர் சத்துக்கு முன்னால எந்த பொருளும் முனைத்து நிற்காது அப்படிங்கிறான். அசத்து பொருள்கள் தான் இவையெல்லாம், எது மாயகன்மங்கள் எல்லாம் அசத்து பொருள்கள் தான். அப்ப இறைவனுக்கு முன்னால நிக்காத பொருளை அவர் எப்படி காரியப்படுத்துவார், எப்படி நம்மளோட கூட்டுவார்? அவருக்கு முன்னால் நிக்காது அப்படிங்கிறோம், அப்புறம் அவரை முன்னால இருக்கிற பொருளையே எடுத்து கொடுக்க முடியாது, முன்னால நிக்காத பொருள் எப்படி? அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடங்க ஐயா. அதாவது அங்க முளைத்து நில்லாது அப்படின்னா முன்னால நிக்காதுன்னு அர்த்தம் அல்ல. ஏன்னா இறைவனுடைய வியாபகத்தை விட்டு போட்டு வேற ஒரு இடம் இல்லை போய் நிக்கிறதுக்கு. அப்ப அதுக்கு பொருள் என்ன, தாற்பரிய பொருள் என்னன்னு கேட்டா அது வந்து விளங்கி தோன்றாது. விளங்கி தோன்றாதுன்னு என்ன பொண்ணு வேண்டாங்க, ஒருத்தர் புதுமையான ஒரு ட்ரெஸ் அணிஞ்சிட்டு ஒருத்தர் வர்றாருன்னு வைங்க, ஒரு லேடி வர்றாங்க இல்ல ஜென்ஸ் வர்றாங்க, என்ன எல்லாருடைய கவனம் அங்க போகும். அப்ப அந்த ஆடை என்ன பண்ணுச்சு, எல்லாருடைய கவனத்தை ஈர்க்குது. அது மாதிரி ஒன்றால ஈர்க்கப்பட மாட்டார் இறைவன், இந்த அசத்து பொருள்களால ஈர்க்கப்பட மாட்டார், அதை அறிந்து அனுபவிக்க மாட்டார்ன்னு அர்த்தம். அறிய மாட்டான்னு அர்த்தம் அல்ல, அறியலேன்னா செயல்படுத்த முடியுமா? எந்த ஆன்மாவுக்கு எப்படி உடம்பு கொடுக்கணும், எப்படி செயல்படுத்தணும், எத்தனை பிரிவு கொடுக்கணும், எத்தனை பிரிவுல என்னென்ன அனுபவிக்கணுங்கிறதெல்லாம் அறிந்துதான் செய்ய முடியும். அறிதல் என்பது நம்மை போல அழுந்தி அறிகின்ற நிலையில் பொதுவாக அறிகின்ற நிலை மட்டும்தான். எனவே நமக்கு ஆன்மாவுக்கு வந்து ஆணவமலத்தினுடைய வலியை குறைப்பதற்கும், ஆன்மாவினுடைய அறிவு விரிவடைவதற்கும், இந்த அறிவு அதாவது இன்னொன்னு ஞாபகத்தில் வச்சுப்போம், அறிவு வளருதுன்னு சொல்லக்கூடாதுங்க. ஏன் வளர்ந்த பொருள் ஒரு நாள் தேயும். எனவே அறிவு வளர்ந்துடல விரிவடையுது, ஆமா விளக்கம் பெறுகிறது. ஏன் விளக்கம் பெற முடியாம தடுத்துட்டு இருக்கிற ஒரு தடை பொருள் இருக்குது, மலம் ஆன்மா அறிவினுடைய வியாபகத்தை தடை செய்து நிற்குது. அதனாலதான் சொன்னேன், சுத்தமடைந்த நிலையில் ஆன்மாவுக்கு வடிவம் என்னங்கிறப்போ உருவம் அல்ல, அருவம் அல்ல, அருவுருவம் அல்ல, வியாபகம் பறந்து விரிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையை அடைகிறது. எனவே அந்த பறந்து விரிந்து நிற்கக்கூடிய நிலையை அடைய முடியாமல் தடை செய்து நிற்கின்ற பொருள் எது? மலம். அந்த மலத்தை தான் இறைவன் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா படிநிலையில அந்த மலத்தை தான் நீக்கிறார். இன்னும் சொல்ல போனா மலத்தை நீக்குவதாலும் மலத்தினுடைய ஆற்றலை தான் நீக்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் நுட்பமான இடம், அதெல்லாம் பின்னால எப்பாவது வாய்ப்பு கிடைக்கும் சொல்லுவோம். ஏன்னா அந்த மலம் நீங்குதுன்னா மலத்துக்கு நித்தியத்தன்மை சொல்ல முடியாது. அதனால இறைவனுடைய ஆற்றல் தான் நமக்கு பயன்படுது, இறைவன் பயன்படுறதில் இல்லை. இப்ப நாம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோமே, சூரிய வெளிச்சம், சூரியன் பயன்படுறா சூரிய வெளிச்சமா? அதுபோல சூரியனுடைய ஆற்றல் தான் நமக்கு பயன்படுது, அதுபோல சிவத்தினுடைய ஆற்றல் ஆகிய திருவருள் தான் நமக்கு பயன்படும். அதே போலத்தை மலத்தினுடைய ஆற்றல் தான் நம்ம அறிவு மறைக்கும். அதே போலத்தான் அந்த ஆற்றல் தான் குறையுது, இருட்டு மறைக்க நம்ம அறிவை மறைக்கிற ஒரு சிறு ஆற்றல், அந்த எந்த ஆன்மா தூய்மை அடையுதோ அந்த ஆன்மாவுக்கு அந்த ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கிட்டு வந்து தன்னுடைய மூலத்துல போய் ஒடுங்கும். இதெல்லாம் நுட்பமான பகுதி, அதெல்லாம் பின்னால வாய்ப்பு கிடைக்கும் போது படிக்கலாம். நல்ல நினைவுல வச்சுக்கலாம், மும்மலம் உடைய சகலருக்கு அவர் போன்ற வடிவம் தாங்கித்தான் இறைவன் வருவார், தம்முதல் குருவுமாய். எனவே சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு இறைவன் குருவடிவம் தாங்கி வந்து அருள் செய்வான். இது ஃபர்ஸ்ட் படிநிலை. அடுத்து இந்த நோக்கத்தோடு குருநாதரை தரிசனம் பண்றவங்க யாருக்கு? இறைவன் தான் குருநாதரா வந்திருக்கிறார் என்ற நோக்கத்தோடு தரிசனம் பண்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்னாரு? சுத்தாத்வீத முக்தி நிலை கிடைக்கும். அது அந்த அந்த தொடர் எங்க இருக்குது பாட்டுல? கண்ணுதலும் கண்டக்கதையும் கரந்தருளி மண்ணிடையின் மாக்கள் மலமகத்தும் வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான். இது வந்து சிவம் தான் குருவடிவம் தாங்கி வருதுங்கிறது. அப்படி தாங்கி வந்த பெருமானை எப்படி பார்க்கணும்? வேறின்மை கைகண்டா உள்ளத்துக்கண். எனவே சிவமே குருவடிவத்துல வந்திருக்கு என்று கருதுகின்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்? வேறின்மை. அவருடைய அறிவிலே சிவம் அத்திவிதமாக கலந்து நிற்கின்ற நிலையும் தோன்றும். ஆன்மறிவிலே சிவமே விளங்கி தோன்றும், வைகண்டால் விளங்கி தோன்ற மாட்டார். அருள் அந்த சிவத்துக்கு அப்படித்தான் அவர் காட்சி கிடைச்சிருக்கு. சோ அந்த பாடல். அடுத்த பாடல், கண்ணகர் ஞாலத்து கதிரவன் தானென வெண்ணை தோன்றிய மெய்கண்ட தேவ காரா கிரக கலியாழ்வேனை என் பேரா இன்பத்து இருப்பிய வெறுமை. இதுல என்ன செய்தி? அது மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோ. மண்ணுலகத்துல தோன்றிய சூரியம் போன்றவர் யாரு? மெய்கண்டா. என்ன வேறுபாடு அப்படின்னா, பௌதீக சூரியன் பௌதீக இருளை நீக்குகின்றான், இவர் ஞான சூரியன். அதனால ஆன்ம அறிவில் இருக்கக்கூடிய அறியாமைக்கு காரணமான ஆணவமலை இருளை நீக்குகிறார். இதுதான் ரெண்டு. கண்ணகல் ஞானத்து கதிரவன் தானன வெண்ணை தோன்றிய மெய்கண்ட தேவை. அதுக்கு அடுத்த பகுதி, காராக்கிரக கலியாழ்வேனை நின் பேரா இன்பத்து இருத்திய பெருமை. இந்த காராக்கிரக கலிங்கிறது நம்ம கலினா துன்பம், கிரகம்னா வீடு, காராக்கிரகம்னா இருள் வீடு. இருள் வீட்டுல இருக்கிறது எவ்வளவு துன்பமானதோ அதே போல ஆணவமலமாகிய இருள் வீட்டுல துன்பப்பட்டு இருந்த என்னை என்னுடைய திருவடி இன்பத்துல என்ன அழுத்து பேரா இன்பத்து இருத்திய பெருமை, இருத்துதல் அழுந்தி அனுபவிக்குமாறு செய்த பெருமானே என்ற பெருமை. பெருமானே என்ன வினவல் ஆனேன், வினவல் ஆனாது உடையேன். அந்த ஆனாதுங்கிற சொல்லுக்கு அருமையான பொருள் சொன்னோம், ரெண்டு பொருள் சொன்னோம். என்ன? ஒரு வினா கேட்பது, அந்த வினாவுக்கு குருநாதர் ஒரு விடை சொல்றது, அந்த விடையை ஏற்றுக்கொள்ள மறுபடியும் கேட்கறது. இப்படியே வினா மேல் வினா வளர்ந்து கொண்டே மென்மேலும் போவதைத்தான் இங்க ஆனாது என்றார். இன்னொரு பதில் என்ன, இன்னொரு ஆன்சர் என்ன சொன்ன? வினவ வேண்டும் என்ற எண்ணம் வருது, பிறகு குருநாதர் ஏதாவது நினைப்பாரோ அப்படிங்கிற ஐயம் வருது. அதனால என்ன ஆகுது, ஏதாவது நம்ம தப்பா கிப்பா கேட்டுருவோமோ, கேட்கக்கூடாது கேள்வி எக்கு தப்பா கேட்டு நம்ம அறியாமையை காட்டிடுவோம்னு பயம் வருது. அப்புறம் அடங்குறாரு கொஞ்சம், மறுபடியும் இல்லை இல்லை கேட்டே பார்ப்போம் அப்படின்னு இப்படி வினவுதலும் எண்ணம் எழுவுதலும் அது அடங்குதலுமாக அதைத்தான் என்ன சொல்றாரு, ஆனாது என்றார். இந்த மாதிரி இடங்கள்ல நல்லா நினைவு வச்சுக்கணும். அப்புறம் கேள்வி என்ன கேட்டாரு, எனதுளம் நீங்கா நிலைமை ஊங்கும் உளையால் அறிவின்மை மலம் திருமணி. பெருமானே ஊங்கும் ஊங்கு இந்த சொல்லுக்கு என்ன சொன்னோம், முற்பட்ட இந்த சகல நிலைக்கு முற்பட்ட கேவல நிலையில நீங்க கூடயே இருந்தீங்க. என்ன அப்போ எனக்கு நீங்க என் கூடயே இருக்கிறப்போ எனக்கு அறியாமை எப்படி வந்தது அப்படின்னு கேள்வி கேட்கிறப்போ அவர் என்ன சொன்னாரு, மலம் பிரிவின்மை. அப்பா நீ மலத்தோடு பிரியாம இருந்ததுனால உனக்கு அறியாம வந்தது. அப்ப இவர் என்ன செய்யறாரு, டக்குன்னு அதையும் புடிச்சுக்கிறாரு. அப்ப நான் மலத்தோடு இருக்கிறப்போ நீங்க வந்து என் கூட இல்லைன்னு ஆயிரும், ஓராளினை உணர்த்தும். அப்ப நீங்க நான் மலத்தை பிடிச்சிட்டு இருக்கிறப்ப நீங்க தனியா போய் நின்றுட்டீங்களா அப்படிங்கிறார். ஓராளினை உணர்த்தும், இல்லப்பா நான் கூடத்தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, அப்ப நீங்க கூட இருக்கும் போதே விராய நிந்தனையில் என் கூட இருக்கும் போதே இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா இது ஒரு ஆச்சரியமான செயல். என்ன, தாங்கள் எங்கோட இருக்கிறீங்க எனக்கு அறியாமை நிகழுது, எனக்கு அறியாமை நிகழும் போதே நீங்க அதை பார்த்துட்டு இருக்கீங்க, இது ஒரு ஆச்சரியமான திப்பியமான செயல் அல்லவா என்கின்றார். அதுக்கு என்ன பதில் சொன்னாரு, இதுல என்னப்பா உனக்கு திப்பிய தெய்வ அதிசயம் தோணுது அப்படிங்கிறப்போ என்ன சொல்றாரு, பொய்ப்பகை ஆகாய் சுத்தன் அமலன் சோதி நாயகன் என்ற பெயரெல்லாம் உங்களுக்கு பொருந்தாதே சாமிங்கிறார். அது மட்டும் இல்லை, அதனால சரி வேறா நின்று இந்த மாதிரி எல்லாம் சொல்றானே ஒட்டுக்கா நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு, சுத்தன் அமலன் சோதி நாயகன் பரம்பரன் முத்தன் என்ற பெயர் முடியா. அதுல அந்த அந்த அந்த இடத்துல ஒரு செய்தி சொன்னேன், ஆணவமல இருளுக்கும் நம்ம அந்த திருவருள் ஒளிக்கும் ஆணவமல இருளுக்குள்ள ஒரு ஒரு நிலையை தெளிவா பணம் பிரிச்சு காட்டுச்சு. எப்படி திருவருள் ஒளி எப்படிப்பட்டது? நீடும் ஒளி நிறை இருள், அதை மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. அதாவது இறைவனும் மலமும் நம்ம கூடையே இருந்தாலும், எப்ப தொன்மையில எப்போ இருந்தாலும், கூடவே இருந்தாலும், ஆன்மா அறிவில திருவருள் வினாடிக்கு வினாடி அதிகமாயிட்டே தான் வரும். அதே போல மலம், மலத்தினுடைய ஆற்றல் வினாடிக்கு வினாடி குறைந்துட்டு தான் வரும். அதைத்தான் நீடும் ஒளியும் நிறை இருளும் என்று சொல்ல வச்சு சொன்னோம். அதை ரொம்ப முக்கியமான இடம், நினைவு வச்சுக்கணும். சரி, இப்போ கூட இருந்த அந்த மாதிரி எல்லாம் பேர் பொருந்தாது அப்படின்னு சொல்றப்போ வேறு நீங்கள் உணர்த்தின் வியாபகம் இல்லை, இல்லைப்பா உனக்கு வேறையா இருந்தேன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வியாபகத்தன்மைக்கு இழுக்கு வந்துடும். அது கூட பரவாயில்ல, எனக்கு வீடு பேர் கிடைக்காது, அதுவும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு பெருநிலை பேர் தாண்டவும் உங்களுக்கு பொருந்தாதே. ஏன்னா உடனாய் இருக்கிறதுனால பொய் பகை சுத்தன் அமலன் முதலிய பேர்கள்லாம் பொருந்தாது. வேறு நீங்க உணர்த்தினா வியாபகம் இல்லை, வீடு பேர் இல்லை, ஊன நடனம் பொருந்தாது. அப்போ நீங்க வேறோ உடனோ விளம்பல் வேண்டும். நீங்க எப்படி நின்னீங்க விளம்புதல் என்ற சொல்லுக்கு என்ன சொன்ன? ஒரு முறைக்கு பல முறை மேலும் மேலும். அப்புறம் என்ன சொல்ல? சீரியருடல் சிறுமியெடுத்தால் சாமி கோவிச்சுக்காதீங்க, எனக்கு அறிவில்லை முனைப்பு, தற்போதத்தினால் நான் கேள்வி கேட்டேங்கிற. அப்புறம் அவருக்கு அதுக்கு பதில் சொல்லும் போது அறியாது கூறினாய் அபக்குவ பக்குவ குறிபார்த்து அறிவினும். ரொம்ப முக்கியமான இடம். எப்படி குரு முதலாய் குருவாக வந்து அபக்குவ குறிபார்த்தது, அதாவது அபக்குவ குறிபார்ப்பது கேவலத்துல மலத்தோடு மலமா கிடக்கிறப்ப அங்க அபக்குவம் என்ன? அறிவித்தாலும் அறியாமை, கருவி கொடுத்தாலும் கருவி பற்ற முடியாமை. அந்த குறிபார்த்து அருளினம் அருளுதல் என்பது திருவருள் நோக்கம் செய்வது. அங்க திருவருள் நோக்கம் செய்து பற்றுமாறு செய்தார், அறிவித்தால் அறியுமாறு செய்தார். அடுத்த ஸ்டேட் அபக்குவ பக்குவ குறிபார்த்து அருளுதல் என்பதே சகலத்துக்கு வந்த பிறகு நம்ம வினைகள்லாம் செஞ்சு நம்முடைய அறிவில் இறைவனை ஒப்பும் சொல்லக்கூடிய நிலை வரும்போது குருவடிவம் தாங்கி வந்து உண்மை ஞானத்தை உணர்த்து. அதுதான் பக்குவ பக்குவ குறிபார்த்தம். சரி, பக்குவம் அதனால் பயன் நீ வருணேன், மிகுத்தகு பக்குவம் வேண்டின் பயனிலே நின்னால். பக்குவம் தான் உங்களை கூட்டிகிட்டு வருது அப்படின்னா உங்களால் பிரயோஜனம் இல்லை, பக்குவமே போதுமே. ஆனால் இல்லைப்பா நான் வர்றதுக்கே பக்குவம் தான் காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்குவம்னால் பயன் நீ வருணேனா என்ன ஆயிடும்? நின்னு பருவம் நிகழ்த்தாதானே அப்படின்னு உங்களை பருவம் கண்ட்ரோல் பண்ணதா? பண்ண முடியாதே. அது மட்டும் இல்லை, தன்ன ஒரு பாரிலே என்பதும் கருமே. ஏன்னா மூன்று பொருள்களையும் அவனுக்கு பொருள் இணையான பொருள் வேறு இல்லை என்று அந்த வினாவை கேட்டு முடிச்சதாரு. அப்புறம் மறுபடியும் ஒரு ஐயம் இருக்குது. என்னப்பானா, இப்போ இருக்கிறது மூணு பொருள், மும்மலம் சடம் அணு மூப்பு இணைமையில் நீ நின்மலன் பருவம் நிகழ்த்தியது யாருக்கும். இதில் மலம் சடம் ஆன்மாவுக்கும் மூப்பு இளமை இல்லை, அப்புறம் நீங்களும் நின்மலன், எனவே உங்களுக்கும் பருவம் வேண்டியதில்லை, வேறு யாருக்கு பருவம் அப்படிங்கிறப்ப தான் அதுக்கு பதில் என்று சொல்லார். உணர்வெளி நீக்கத்தை ஓரியது. அந்த உணர்வெளி நீக்கங்கிற சொல்லுக்கு பொருள் ரொம்ப முக்கியம். உணர்வு எழுதலையும் அதற்கு ஏதுவாகிய மலம் நீங்குதலையும். எனவே எழுதல் என்பது சித்து பொருள் இடத்துல, நீங்குதல் என்பது அசித்து பொருள் இடத்துல. அப்படி நீங்க கூறுனா என்ன ஆகுது அப்படின்னா, இணையில் ஆயினை என்பதை அறியேன். எனவே நீங்கள் இணையில் மூன்று பொருள்களை இணையில்லாத பொருள் என்று சொல்வது அறியேன். ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னா, எழுதல்னா தானே எழுதல், ஸோ தானே அறிவு விளங்கும், மலம் தானே நீங்கும் ஆயிடும். அப்புறம் இன்னொன்று, யானே நீங்கினும் தானே நீங்கினும் போனே வேண்டாம், நானே வேண்டான்னு நீங்கினாலும் சரி, இல்லை என்னுடைய இடத்துல ஞானம் பிரகாசிக்கிறதுனால மலம் என்னை விட்டு நீங்கினாலும் உங்களுக்கு வேலையெல்லாம் போகுமே, போனே வேண்டாம் அப்படிங்கிறது தான். போனே வேண்டாம், கூறல் வேண்டும். என்ன கூறல் வேண்டும்? மாட்டினுடைய பிற்பகுதி அந்த இதில் பக்குவத்தை பற்றி சொல்லிட்டு வந்து கடைசியாக பதில் சொல்லும்போது முக்கியமாக ஒரு அஞ்சாறு செய்திகளை சொல்லி அந்த என்ன காரணத்தினாலும் அபக்குவத்தில் தாங்கள் அறிவித்தாலும் அறிய மாட்டேன், பக்குவம் வந்தாலும் நானே அறிவேனே, தாங்கள் வேண்டியதிலேயே பக்குவம் என்பதை காட்டில் தாங்கள் தாழ்ச்சி உடையவர், பக்குவம் யாருக்கு நிகழும், உணர்வுகளை நீக்கமே பக்குவமா, உணர்விடும் நிலையில் மலத்தை நானே நீங்கிக் கொள்வேனே அல்லது தானே நீங்குமா, இதற்கு தாங்கள் ஒரு பொருளாக முத்தல் வேண்டுமான்னு இத்தனை கேள்வி கேட்டது எதனால் அப்படின்னா, பக்குவம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ளாதனால் தான். ஸோ அதை விளங்கி கொண்ட பிறகு அவருக்கு எப்படி பதில் கிடைக்கிறது? அபக்குவத்தில் தாங்கள் அறிவித்தால் அறிய மாட்டேன், அங்கே அபக்குவத்தில் அறிவிப்பதில்லை, கருவிகளை கொடுத்தால் பற்றுகின்ற நிலையை அருள் நோக்கம்தான் செய்கிறார். பக்குவம் வந்த பொழுது நானே அறிவேன்னா, பக்குவம் என்பது அறிவித்தால் அறிந்து கொள்கின்ற நிலைதான் ஒழிய அதற்கு மேற்பட்ட நிலை அல்ல, தானே அறிகின்ற நிலை அல்ல. பக்குவம் என்பதை காட்டிலும் தாங்கள் தாழ்ச்சி உடையவர் என்பதை எப்படி சொன்னோம்? ஒரு செயல் செய்யும் போது கருவியும் காலமும் இடத்தையும் கொண்டுதான் செய்வோம். அதற்காக கருவி காரியத்தை செய்யறவனுக்கு முதன்மை இல்லைன்னு அர்த்தமா? இப்போ குயவன் இருக்கான், மண்ணை பிசைஞ்சு தண்டு சக்கரங்களுடைய துணையோடு தான் பானையிட்டான். அதுக்காக தண்டு சக்கரம் உயர்ந்தது இல்லை மண் உயர்ந்தது குயவன் தாழ்ந்தவன் சொல்ல முடியுமா? எனவே இந்த மூன்றும் தான். எனவே பக்குவம் காலம் கருதி நிகழ்ந்தாலும் பக்குவத்தை விட தாழ்ந்த பொருளாக மாட்டார் சிவம். பக்குவம் யாருக்கு நிகழ்ந்தது அப்படிங்கிறப்போ, மலம் நீங்குதல் என்ன, மலம் நீங்கும் நிலை உண்டாதலே பக்குவம். ஆன்மாவுக்கு அறிவித்தால் அறிகின்ற நிலை உண்டாவதுதான் பக்குவம். உணர்வெழு நீக்கம் என்பது அது பக்குவ நிலையினுடைய அடையாளம் தானே ஒழிய பக்குவம் அல்ல. பக்குவ நிலையினுடைய அடையாளம் மலம் தானே தன்னை நீக்கிக் கொள்ளாது. அப்படி நீக்கிக் கொள்ளும்னா அது மலத்துல கிடந்திருக்காது. அதே மாதிரிலாம் மலம் தானே நீங்கும்னா அந்த மலம் ஆன்மாவோட நானாதிய உடனாக இருந்திருக்காரு. இப்படி அந்த வினாக்களுக்கெல்லாம் முன்னின்று சொல்லு. இதே இதுதான் சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற மிக முக்கியமான பகுதியை ஆராய்ச்சி பண்ணது. அதனால் இந்த 20 என்ற நூலே வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய தத்துவ ஞானத்தினுடைய திறனாய்வு. அப்புறம் ஆசிரியர் கடைசியாக என்ன சொன்னாரு, நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லப்பா, திருமுறையில் 2 சிந்திச்சு பாரு, உனக்கு முழு பதிலும் கிடைக்கும் என்று சொல்லி அந்த பகுதி என்னங்க, காண்பானாரோல் காட்டாக்கால் எனும் மாண்புரை உணர்ந்திலை மன்ற. இங்க நிறுத்தணும். பாண்டியன் கேட்ப கிழக்கு மெய் ஞானத்தின் ஆற்றாளருக்கு அருள் என்பதை அறிய. எனவே இந்த பாடல நமக்கு திருவருள் வழி நின்று ஆராய்ச்சி, அதாவது திருவருள் வழியில நிற்கணும் ஒழிய வீணான ஆராய்ச்சி தேவையில்லை. நீ ஞான சம்பந்தம் ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கார், எடுத்து ஏதுக்களால் மிக்கு சோதிக்க வேண்டாம், சோதிக்க வேண்டாம்னு சொல்ல, நல்லா ஞாபகத்தில் வச்சிருக்கா. ரொம்ப போட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அதை எப்படி இதை எப்படின்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஏற்றுக்கொண்டால் போதுமானது. யார் ஏற்றுக்கொள்வாங்கிறப்பதான் ஆணவம் கண்மமாய் என்ற மும்மலங்களும் நீங்குகின்ற பக்குவம் வரவங்க தான் குருநாதர் சொல்லதை அப்படியே வேதவாக்கா ஏற்றுக்கொள்வார்கள் என்று இந்த பகுதியை நிறைவு செய்யும். 3 பாட்டு. ஆமா, அறியாது இது உங்களுக்கு தெரியும், இதை ஒண்ணு விளக்கவே வேண்டியதில்லை. ஆமா, இது திருவாசக பாட்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவனே அமுதே அடி நாயினே அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது, அறிவிலாமை அன்றே ஆண்டது, ஆண்டனால் அறிவனோ அல்லனோ அருள் செய். எனவே நான் அறிவுடையவனா அல்லவனா என்பதற்கு என்ன பதில் சொன்னாரு? என்ன பேரு குறிமாறு கொள்ளாமல் கூறு. ஆமா, சதசத்து சத்தின்பான் என்று அசத்தி நீங்குவதனால சதசத்து என்று பேரு. எனவே ஆன்மா சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும், ஆனா ஆன்மா சத்தும் வந்து அசத்தும் வந்து தனித்த பொருள், அதை மறந்துடக்கூடாது. சத்துடன் நின்று அசத்தி நீங்கும் தன்மையால் சதசத்தாமே, இதான் வேத வாக்கு நமக்கு என்ன இலக்கணம், என்ன உயிருக்கு இலக்கணம் என்னங்க, சத்துடன் நின்று அசத்தி நீங்கும் தன்மையால் சதசத்தாமே. அடுத்து கடைசியா பார்த்த பாட்டு 3 மலங்களினுடைய குணங்களை விரிவாக சொல்லுது. இந்த ஒரு பாட்டு ரொம்ப விரிவானது ஐயா, ஒரு குறைஞ்சது ஒரு 3 படித்தா வேணா இதை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு செய்தியுடைய பாட்டு. இதில் அந்த மலங்களினுடைய செயலை எல்லாம் சொல்லிட்டு வந்து மலங்கள் எல்லாம் எவ்வாறு வந்து பொருந்தியதுன்னு ஒரு கேள்வி கேட்டு அவரே விட சொல்லிடுறாரு, இப்படி இருக்குமா இப்படி இருக்கான்னு எல்லா 4 வகையான விடையும் சொல்லி, இந்த 4 பொருந்தாது இதுக்கு மேல் ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லும்போது தான் ஆன மலம் சகஜம். சகஜம் என்ற சொல்லுக்கு எப்பொழுதும் உடன் இருப்பது, தோல்வியும் சொல்லக்கூடாது. அதுல குணமும் சகஜமா இருக்கும் குற்றமும் சகஜமா இருக்கும். எனவே அந்த குற்றம் நீங்கும் குணம் நீங்காது. எனவே ஆணவமலம் எப்படி வந்ததுன்னு கேட்கறதுக்கு, வந்ததில்லை இருந்தது. அந்த கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், உடனே அது வல்லையா இருந்தது. எனவே அது குற்றமாக இருந்தது, குணமாக இல்லை. குணமா இருந்தா போகாது, அப்படி போனா உயிரும் போயிடும். எனவே அந்த மற்ற ரெண்டு மலத்துக்கு என்ன சொன்னோம், மாய கண்மங்கள் இறைவன் கூட்டு வைத்தது. எதுக்காக? ஆணவ மலத்தினுடைய ஆற்றலை குறைப்பதற்காக மாய கண்மங்கள் கூட்டு வைக்கப்பட்டன என்று இந்த 3 மலங்களும் வந்தவாறு எவ்வாறு என்பதை சந்திச்சது. நான் நான் ஒரு 6 வாட்ஸ் ஃபாலோஸ் எப்படி சிந்திச்சலாம் நினைச்சேன். ஆனால் இதுக்கும் மேலே வேகமாக ஒன்றும் ஒன்றும் மனசில் நிற்காதுங்கிறதுனால ஏதோ நினைக்கிறேன். இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன செய்தி சொல்லி நிறைய பண்ணிடுறேன். அதாவது எதுக்குங்க இந்த 4 வாட் நடத்துனீங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது ஒவ்வொரு ஞான நூல்கள்லையும் ஒரு இப்போ இந்த மாதிரி சிந்தனை வேற எந்த நூல்லையாவது இருக்கா? வேற எந்த நூல் நாங்கள் படிச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியிருக்குங்காதீங்க. சிவஞான போதும் படிச்சிருக்கீங்க, சிவஞான சித்தியார் படிச்சிருக்கீங்க, சிவபிரகாசம் படிச்சிருக்கீங்க. சரி பரவாயில்ல, எப்படியோ நீங்கள் மற்ற நூல்களுக்கு இதுக்குள்ள வேறுபாட்டு பாருங்க. அப்புறம் இந்த நூல் வந்து ரொம்ப நுணுக்கமான இடங்களை எடுத்து வினா விடையாக மாற்றிருக்குது. அதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, வினாக்கள் மட்டும்தான் கேட்கப்பட்டிருக்கு, விடை இல்லை. எனவே அந்த விடைக்காகவாவது நம்ம மற்ற நூல்களை தேடுவோம் இல்லையா? அப்போ இந்த நூலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், சைவ சித்தாந்த தத்துவ ஞானத்தில் மிக நுட்பமான சில இடங்களை எடுத்து அதை எப்படியெல்லாம் ஆய்வு செய்யலாம் பாருங்க, வந்த மாதிரி எந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவரே 4 மெத்தடையும் கொடுத்து 4 பொருந்தாதுன்னு காட்டிட்டு அதுக்கு மேலே நீயா முடிவு செஞ்சுக்கோன்னு விட்டுறார்.
4: ஓம் நமஸ் சிவாயா. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமஸ் சிவாயா.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கழிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

மனம் வந்து போகலாம். ஏனென்றால் சிந்தனைகள் இந்த வேலை மற்ற எல்லா நிலைகளிலும் சிந்தனைகள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது சைவசமய தொழில் மற்றும் சிந்தனைகள் அடிப்படையோடு நின்று கூடாது என்ற ஒரு வேலை நோக்கம், மிக அருமையான நோக்கம். இதனை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை தேவைப்படுவது நிறம் இருக்கின்றதுதான் கூட வேண்டும். அது நம்முடைய ஐயா அவர்கள் திருநாள் பாடியத்திலே அவர்கள் சிறப்பு பாடியத்துக்கு

இரண்டு காரணங்களாகிய வேதான போதும் சினாசியா சுகப்பிரகாசமாகிய உங்களெல்லாம் தற்பவர்களுக்கு ஏற்படும் ஐயங்களை தெளிவுவதற்கு இந்த நூல் மிகவும் பயன்படும். ஆக நிதான நுண்ணறிவு சிறந்து விளங்குகின்ற வகையிலே இந்த நூலாக அமைந்துள்ளது. நுண்ணறிவுக்கு ஒரு சுருக்கமான அறிமுகத்தை முன்னால் கூறலாம். உருவாவுடைய ஆட்சியிலே குரு முதல்வராக இருந்தவர்கள் அவர்கள் நமக்கு வாய்ப்பு அதுதான் உருவாவுடைய ஆட்சியை

பதினான்காம் நூற்றாண்டிலே மூன்றாவது குமாரசிங்க அப்புறம் பேசுகிற மாதிரி ஒரு மருத்துவ பெற்ற

சம்பராசம் வந்தாலும் வர வேண்டியது. இந்த உறவுகள் நாயனார் அவர்கள்

மூன்று சீர்கள் கொண்டாடி சிந்தனை என்பார்கள், நான்கு சீர்கள் கொண்டாடினை அளவழி என்பார்கள்.

படிநிலையில மிகுந்த அறிவு படிநிலை. ஆசையை விருத்தம்னா படிநிலை அறிவுதான் பாடப்பட்டிருப்பாரு. ஆக ஆறு அறிவுகள் தொடங்கி எத்தனை அறிவுகள் இருந்தாலும் அது படிநிலை தான்.

இருக்கிறதா எழுத்துன்னு ஆசிரியர் இருப்பாங்க. ஆசிரியர் இருக்கிறதா இருந்து ஆசிரியப்பா நமக்கு தெரியாது இல்லை தீர்த்துக்கிறாக திருவாக்கிறது போட்டிக்கிறவர்கள் அவர்களாலே ஆசிரியப்பா தான். ஆசிரியப்பாளைய ஒரு எண்ணம் தான் ஆசிரியர் விருத்தம் ஆசிரியப்பாளைய ஒரு எண்ணம் தான்

நான்கு பாத்திரம் வந்து செல்வா ஆசிரியப்பா கல்பா அப்படின்னு நான்கு பாத்திரம் வரம்பு செய்கின்றன. அது கொஞ்சம் மடைப்போக்கும் இருப்பதற்காக பாடிகளும் வைத்திருக்கிறார் என்று நம்முடைய காலத்துடைய தமிழ் அதை பிரசாத தமிழ் வந்து அல்லாது அதில் ஆசிரியப்பாவுடைய இனங்கள் ஒன்றுதான் ஆசிரியர் விருத்தம். அந்த ஆசிரியர் விருத்தில வந்து ஆறு ஏழு எட்டு சீர்கள் கொண்ட ஒரு பாடல் தான் பெரும்பான்மை. அதற்கு மேலே 12 சீர்கள் ஒரு பாடலும் உண்டு, 14 சீர்கள் ஒரு பாடலும் உண்டு. நம்ம தாய்மாரத்தினுடைய பாடல்கள்னா

அதனால ரொம்ப இனிமையா உடனே அப்படியே ஆசிரியர்க்கா போய் பாட முடிஞ்சு அந்த மாதிரி ஒரு இனிமையும் அதோடு பதினாறு அதிகப்பா என்று நமக்கு முகமாக அரிய விஷாந்த நுட்பங்களையும் அதே சமயத்தில் சிறந்த புராண செய்திகளையும் ஒரு இடத்தில் பார்த்ததாகி அரிய விஷாந்த நுட்பங்களையும் சிறந்த புராண செய்திகளையும் ஆங்காங்கு வைத்து பாடிக்கின்றார்கள். அவருடைய ஒவ்வொரு வாரம் குருவை தான் குறித்து முடித்துள்ளது. ஒவ்வொரு வாரம் குருவைதான் குருவிடம் முன்னிலையாக பேசுகிறார். அம்போவையெல்லாம் மூலம் பெற்றேன் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த மாதிரி எனக்கு அண்டங்கள் தான் சித்தாந்தத்தில் ஏற்பட்டது, அதெல்லாம் என்று குருவை போட்டிருந்தார்கள். ஞானத்தை இருவரையுமே எனக்கு அறிவிக்கின்றார் என்றே சொல்லியிருக்கிறார். அகத்தாண்டாக இருக்கிறது.

தத்துவங்கிறது மூன்று வகையாக என்று கூட சொன்னார்கள். ஆன்ம தத்துவம், வித்யாதத்துவம், சிவத்துவம் சொன்னார். வேறு வேறுகளாக சொன்னார்கள். கோபிய நாதர், கோபேஸ்வர நாதர், பிரேரக நாதர் சொன்னார்கள் அல்லவா. இந்த ஆன்ம தத்துவம் 24 சொன்னார்கள், வித்யாதத்துவம் 7 சொன்னார்கள், சிவத்துவம் 5.

புண்டரீகத்தில் இருந்த வல்லறை என்று அப்பெருமான். நான்காம் திருமலை திரு குருதி கருமம், நான்காம் திருமலை திரு குருதி கருமம், நல்லரை கடக்க வேண்டும் என்று காயந்தங்கள் இக்காயந்தங்கள் எழுதியிருக்கிறார். காயங்கள் உலகம் காயந்தங்கள் புண்டரீகத்தில் இருந்த வல்லறை இருக்கின்றார். அந்த இருப்பதை அவருடைய வல்லத்தன்மை காட்டுகிறார். தத்துவங்களையெல்லாம் கடந்த பொருள் நம்முடைய பூஜையை ஏற்றினவர்கள் அறுப்பதற்காக வேண்டி நம்முடைய உள்ளத்தை தத்துவ ஆசனம் கொண்டு எழுந்துவிடுகின்றார் என்றால் நம்ம உள்ளத்தை ஏன் ஒரு ஆலயம் அமைக்கணும் இல்லையா? அமைத்து அதை ஏன் எழுந்துவிடும்? நம்ம விழிப்புணர்வு என்ற ஒரே நோக்கம் தான். அதனால எவ்வளவு வல்லலா இருக்கின்றார் பார்த்துக்கிறான் என்று அப்பொழுது இந்த அடிப்படையில் தான் சின்ன எழுதுகிறது கலையை எவ்வளவு புரிஞ்சு எழுதுவார்கள் இல்லையா? சரியான போதத்திலும் சிசியாரையும் ரெண்டு நூல்களிலே ஒன்பதாம் சூத்திரத்திலே இந்த

அனுபவத்தினை உலகுடையனாயினால் தன்னுடைய குரு மூலமாக பெற்றிருக்கிறார். முதல் பாதமாக சொல்கிறார் அரசாங்கத்திற்கு நேரடி சீரர் அரசாங்கத்திலே நேரடியாக இருக்கிறார். நமச்சிவாய முதிகள் நம்முடைய சந்தான குரல்களே நான்காம் அவராக குரல்களில் உமாபதிவாரர்கள் வந்திருக்கிறார் இல்லையா, புத்தாண்டு அட்டகம் வருகிறது. அவருடைய சீரருக்கும் சீரருக்கும் சீரர் அவர்தான் அவ்வளவு இருக்கும். இப்போ மெய்கண்டாவும் உமாபதிவும் இல்லை, இதில் ரெண்டு சீரர்கள் இருக்கிறார்கள். அதாவது இருக்கிறோம் அது மாதிரிதான் ஏழு சீரர்கள் தான் உமாபதிவுக்கு நமஸ்காரம் இருக்குது. ஆக நம்முடைய சந்தான குரல்கள் ரொம்ப நெருக்கமானவர்கள் நமச்சாய முதிகள். அவர்களுடைய நேரடி சீரர் அவர்களுக்கு நேரடியாக ஆகவே அந்த அந்த பாத்திரங்களே நாம் வந்து செய்திகளாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் அனுபவமாக தெரிந்து இந்த பாடலை பாடிக்கின்றார். இதே தாமரை இதே தாமரை எப்படி அமைந்துள்ளது, என்னென்ன தத்துவங்கள் அந்த தாமரையின் எந்தெந்த அவயவர்களாக இருக்கின்றன சொல்லும்போது
நாடகத்துவம் வந்து கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சீக்கிரமாக இருக்கின்றது என்று சொல்வார்கள். ரொம்ப விரிவாக வேகமாக இருந்திருக்கின்றார்கள். இந்த முறையில தான் நம்ம நெய்வேத தாக்கத்தை சொல்லப்பட்டுள்ளன. கொஞ்சம் வேதப்படங்கள் இருக்கின்ற ஆர்வங்கள் இருக்கிறார்கள். அது ரொம்ப விரிவான செய்தியில் அங்கே போகிறது போகவில்லை. அதனால் நெய்வேத தாக்கங்கள் எப்படி சொல்லுதோ அதே முறையில் இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தத்துவ தாமரை எதிலே தோன்றியுள்ளது? தாமரை கிடங்கிலிருந்து தோன்றும் இல்லையா? அதே மாதிரி இந்த தத்துவ தாமரை தோன்றுவதற்கு ஒரு கிழங்கு இருக்கிறது. சரி, கிழங்கை கிடக்கும் சும்மா எல்லாருமே சும்மா இருக்காது. அது அது சேர்த்து சேர்த்துக்குள்ளதான் கிடங்கு, சேர்த்து முயற்சி தாமரை சொல்லுவோம். சேர்த்திலிருந்து நேரடியாக மறைக்கிறேன், கிழங்கிலிருந்து தான் தாமரை வைக்கிறது. ஆனால் கிழக்கு எடுத்து வைக்கு சேர்த்து முறை இருக்கு.

முதற்காரணமாகிய மாயை கிழங்காக உதவி அதில் இருந்தால் இந்த தத்துவ

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 49 படலம் முதல் 42 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இந்த வரகுண பண்டினுடைய ஆட்சியில அந்த மதுரையில பெருமாருக்கு தொண்டு செய்கின்ற பத்திரன் என்ற பெயர் கொண்ட ஒரு பாணன் இருந்தார். பாணன் என்பது தமிழ் சொல், பத்திரன் என்பது வடமொழி சொல். அவர் பேர் பத்ரன், அவருடைய தொழில் பாணன். பாணன் தானா பண், பண்ணினை ஆள்பவன் பாணன். பண் என்பது இனிமை, அது ஆகுபெயராக இனிமையை உண்டாக்கின்ற இசைக்கு வந்திருக்கு. இசையிலே வல்லவர், இசைநூறு புலவர், கையிலே வீணை வைத்துக்கொண்டு அதை மீட்டிக்கொண்டே பாடுகின்ற அந்த தொழிலினை தன்னுடைய குலத்தொழிலாக கொண்டவர். பெருமானுக்கு மரபு வழி தொண்டு செய்பவர். அவள் தாத்தாவும் இந்த சொக்கநாத பெருமானுக்கு தொண்டு செஞ்சிருக்கார், அவள் அப்பா தொண்டு செஞ்சிருக்கிறார், அவர் தொண்டு செய்கிறார், அவர் பிள்ளை தொண்டு செய்யும், மரபுப்படி தொண்டு செய்கிறவா, மாலை கட்டி கொடுக்குறவா மாதிரி யாழ் வாசிக்கிறவா. அந்த காலத்தில் அவர் பெருமானுக்கும் தொண்டு செய்கிறார், மன்னனுக்கும் தொண்டு செய்கிறார். மன்னனுடைய அரசவையிலையும் அவர் வந்து வீணை மிட்டி பாடுவார். இந்த நேரத்தில் ஹேமநாதன் என்று வடநாட்டிலிருந்து ஒரு விரலிசை பாணன், நல்ல சங்கீதம் படித்த ஒரு புலவர் வந்தார். வந்து அரசனுடைய அரசவையிலே தன்னுடைய வித்வத்தெல்லாம் காட்டினார். அவர் நல்ல புலவர், நன்றாக பாடினார். உடனே மன்னன் அவருக்கு தனியாக வீடு கொடுத்து, நீங்கள் மதுரையில் இருக்கும் வரையிலும் இந்த வீட்டில் நீங்கள் வசிக்கலாம், உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் அரசாங்கம் செஞ்சு கொடுக்கும், நீங்கள் பெருமானை பாடுங்கள், அரசவைக்கும் வந்து பாடுங்கள் அப்படின்னு அவருக்கு சொன்னார். அவன் தன்னுடைய கர்வத்தினால, உங்கள் மதுரையில் வந்து என்ன மாதிரி பாடுறவங்க யாராவது இருந்தால் என்னோட போட்டி போட வர சொல்லுங்கள், யாரும் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு போய் உட்காந்துக்கிட்டார். மன்னனுக்கு இது உறுத்தி கொண்டே இருந்தது. மதுரை வந்து பெருமானுடைய அருளை பெற்ற ஒரு ஊர், இங்கு இல்லாதது எங்கும் இல்லை என்று நாம் நம்புகின்றோம். இப்போ இந்த ஏமநாதனுக்கு இணையான ஒரு இசைப்புலவன் இங்கு இல்லை என்பது மதுரைக்கு ஒரு குற்றமாக முடியும், பழியாக முடியும். அந்த பழி வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய அரசவையிலும் கோயிலிலும் தொண்டு செய்கின்ற பத்திரனாரை அழைத்து, உங்களால் ஏமநாதனோடு கூட போட்டி போட்டு இசைவாதிலே வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். கேட்டபோது பத்திரர் சொன்னார், பெருமானுடைய அருள் துணை கொண்டு தாங்கள் சொல்வதை நான் செய்கின்றேன். சொக்கநாத பெருமானுக்கு அனுகிரகம் பண்ணினார் என்று சொன்னால் அவரால் முடியாது இல்லை, நான் வந்து உள்ளவாறு செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர பெருமான்ட்டு போய் விண்ணப்பித்தார். ஐயனே, அடியேற்கு இன்று நான் அருள் துணை செய்யல் வேண்டும், பெருமானே எனக்கு நீ இன்று துணையாக இருக்க வேண்டும், நாளைக்கு நான் அந்த ஏமநாதரன் கூட இசைவாதிற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பெருமான் என்ன பண்ணார், நீ ஒன்றும் அஞ்சாதே, நாளைக்கு வாதம் என்று ஒன்று இருந்தால் நீ செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அன்றைக்கு மாலையே பெருமான் என்ன பண்ணார், விறகு விற்கின்ற ஒரு ஆளாக காட்டிலே வந்து மரங்களை வெட்டி அதை அடுக்கி வீட்டுக்கு வந்து வீட்டு வாசலில் வந்து உப்பு விற்கிற மாதிரி புளி விற்கிற மாதிரி விறகு வாங்கலையான்னு கேட்டுண்டு, விறகு விற்கிற ஒரு ஆளாக விறகு பொதியை தலையிலே சுமந்து, இடையிலே வந்து கரிய ஒரு கந்தை, கந்தையினா கிழிந்த ஆடை இல்லை, இடுப்பிலிருந்து முழங்கால் வரையும் இருக்கின்ற ஆடைக்கு கந்தையின் பேர். அதுக்கு மேலே ஆடை தேவையில்லை. இந்த வேலைக்காரர்கள் சிப்பந்திகள் கீழ்ஜாதி மக்கள்லாம் முழங்காலுக்கு கீழே ஆடை அணிய மாட்டார்கள். இந்த பட்டு பீதாம்பரம் கட்டதெல்லாம் கொஞ்சம் மேலே இருக்கிற ஆளுங்க தான். அந்த அதேமாரி இவர் வேலைக்காரன் வேஷத்தில் வரார். கரிய உருவம், நெற்றியில் வீரவை அரும்பிக் கொண்டே இருக்கிறது, அரும்புகின்ற வீரவையெல்லாம் கீழே எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறார். தலையில் சுமக்க முடியாத ஒரு விறகு பொதி, இதோடு கூட சாதாரண விறகு வெட்டி ஒரு விறகு விற்பவனுக்கு இல்லாத ஒரு கருவி விட்ட இருக்கு. அது என்னன்னு கேட்டால், ஒரு வீணையை கட்டி தொங்க போட்டிருக்கிறார் இடது தோளில், அது ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம் இருக்கு. அப்படி பெருமான் சொக்கநாத பெருமானே வருகின்றார். வந்து மதுரையினுடைய வீதிகள் தோறும் முதல்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விறகு விற்கிறார். திடீர்னு எங்கேருந்தோ யாரோ வந்தார்னு தெரியாமல் எல்லாரும், அதாவது அம்மா அந்த விறகு விற்கிற நாங்கள் பார்த்தோமே நாலு பேர் சொல்லணும் இல்லையோ, அதுக்காக எல்லா வீதிக்கும் போய் விறகெல்லாம் விற்கிறார். விறகு விற்கும்போது, இது இந்த விறகு சாதாரண விறகு இல்லை, இந்த சாதாரண விறகு விலைக்கே உங்களுக்கு தரேன், ஆனால் சமைக்கும்போது சந்தன வாசனை வரும் அப்படின்னு சொல்லி விறகெல்லாம் விற்றுக்கிட்டே வரார். வந்து இரவு நேரம் வரப்போகின்றது. அப்போ ஏமநாதன் தங்கியிருக்கிற வீட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்தார். சொக்கா, என்ன இப்படி நீ கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறியே, இந்த வயசான காலத்தில் எனக்கு என்ன வயசுன்னு யாருக்குமே தெரியாது, அந்த அளவு உடம்புல தோலெல்லாம் சுருங்கி போய் மூத்துருக்கு. இந்த வயசில் ஏன் ஒரு வயத்தை கழுவுறதுக்கு நான் இன்னைக்கும் விறகு வெட்டித்தான் ஆகணுங்கிற நிலைமையில என்னை வச்சிருக்கிறீங்க, இது உனக்கு அடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து என்ன கொட்டாய் வர்றதுக்கு முன்னாடி என்ன கொசு தட்டின்ட்டு தூக்கம் வரமாட்டேங்கிறது, சரி ரெண்டு பாட்டு பாடுவோம் அப்படின்னு அழகாக ஒரு பாட்டு பாடுறது. கந்தரனை போன்ற குரலில் ஒரு பாட்டு பண்ணோன்னு சங்கீதத்துக்கு யார் தான் மயங்க மாட்டா, சங்கீதம் தெரிஞ்சவன் நிச்சயமாக மயங்குவான். அவன் உள்ளேந்து வந்தான் ஏமநாதன், கிழவரே நீங்கள் யார் நன்னா பாடுறீங்களே யாருன்னு கேட்டார். அவர் சொன்னார், நானா இந்த ஊரில் என்னுடைய குருநாதர் இருக்கார் பத்திரன்னு பேர், அவருடைய ஸ்கூலில் சேர்ந்து படித்து சங்கீதம் படிக்கணும் தான் எனக்கு ஆசை. ஆனால் போய் சேர்ந்தா அவர் என்ன சொன்னார், வந்து இந்த வயசுக்கு அப்புறம் உனக்கு சங்கீதம் வராது, உன் குரலும் வந்து சுருதி சேர மாட்டேங்கிறது, அதனால வந்து நீ இதுக்கெல்லாம் ஆசைப்படாத, நீ வந்து சின்ன பசங்களெல்லாம் கெடுத்துருவ, இனிமேல் இந்த பக்கம் உன்னை பார்த்தேன்னா எனக்கு கோவம் வரும்னு தள்ளி விட்டார். ஒரு ஸ்கூலில் சேரணும்னா ஒரு வயசு இருக்குது, 10 வயசு 12 வயசு பசங்களோட 50 வயசு கிழவனை சேர்த்துக்க முடியுமா, சேர்த்துக்க முடியாது அப்படின்னு என்னை வந்து தள்ளி விட்டார். நானும் என்ன பண்ணுவேன், வெளியில் நிற்பேன், இந்த பசங்களுக்கெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்கும்போது வெளியில் நின்றுட்டு கேட்டுப்பேன், அதை வச்சுட்டு கொஞ்சம் பாடுவேன் அப்படின்னு சொன்னார். எங்க நீ பாடு அப்படின்னு கேட்டோடனே அந்த குருநாதருடைய வணங்கினார். அவர் என்ன வணங்குற, அவர் தான் உன்னை சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, அவர் என்ன சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம், இருந்தாலும் அவர் அருளால் தான் எனக்கு வித்தை வந்தது, அதனால அவர் எனக்கு குருநாதர். அவர் என்ன விலக்கியிருக்கலாம், இருந்தாலும் அவர்கிட்ட தான் படிக்க போனேன், அவர் பாடுறதை கேட்டு தான் பாடுறேன். அதனால பண்டரு விபஞ்சி பான பத்திரன் அடிமை நான், சொக்கநாத பெருமான் சொல்றார், வீணையோடு பாடுகின்ற பானபத்தன் இருக்கானே அவருக்கு நான் அடிமைங்கிறார். இப்படி சாமி சொல்லலாமா, பின்னாடி அவர் உருகிறார். அவர் சொல்லும்போது சொல்றார், நான் ஒன்றும் டூப்பில் சொல்லலப்பா, அடிமைனா என்ன அர்த்தம், உன் பாட்டுக்கு நான் அடிமை, உன் அன்புக்கு நான் அடிமை, நீ அன்றாடம் வந்து அர்த்த ஜாமத்தில் பாடலை, நீ ஒரு நாள் பாடலைன்னா எனக்கு உறக்கம் வரமாட்டேங்குது, அப்போ நான் உன் பாட்டுக்கு அடிமை தானே என்று பெருமான் சொன்னாரா. என்று யார் சொன்னார்னா, பிரம்ம விஷ்ணுக்கள் முதற்கொண்டு எல்லா தெய்வங்களையும் தனக்கு அடிமையாக கொண்டிருக்கிற பெருமான் இந்த பானபத்திரனுக்கு தன்னை அடிமை என்று சொல்லிக்கொண்டான் ஏமநாதன் முன்பாக. திருவாசத்தில் ஒரு பாடல், கானார் புலித்தோல் உடை தலையூன் காடுபதி ஆனால் அவனுக்குங்கு ஆட்படுவார் ஆரேடி அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குறா இன்னொரு பொண்ணுக்கிட்ட, சுவாமி காட்டில் திரிகிற புலியினுடைய தோலை இடுப்பில் கட்டின்னு இருக்கார், ஒரு நல்ல வஸ்திரம் கட்டிக்கல, அவர் வந்து ஒரு உடஞ்ச பிரம்மாவுடைய மண்ட ஓட்டில் பிக்ஷை வாங்கி சாப்பிட்றார், ஒரு நல்ல பிளேட்டு வச்சுக்கல கையில், அப்புறம் அவர் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிறார், ஒரு நல்ல சந்தனம் பூசிக்கல, இப்படிப்பட்ட சுவாமி அவர் வாழ்றது கூட ஒரு நல்ல வீட்டில் வாழலை, யாரும் வந்து வந்தால் அப்புறம் திரும்பி பார்க்காம போ அப்படின்னு சொல்லி ஓடி வராளே அந்த சுருகாட்டில் தான் அவர் நித்தியவாசம் பண்ணுறார். இந்த சுவாமிக்கு யார் அடிமை செய்வா அப்படின்னு ஒரு பெண்ணு கேட்குறா, அந்த கவலை உனக்கு வேண்டாம், என் பெருமானுக்கு யார் அடிமைப்படுவார் என்ற கவலை உனக்கு வேண்டாம், வானாடர் கோவும் ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானாடர் கோவும் வழியடியார் சாடலோ, பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்திரனும் அவனுக்கு வழியடிமை. வழியடிமைன்னா என்ன, அவர்கள் எத்தனை பிரிவு எடுத்தாலும் அடிமை, அந்த போஸ்ட்டுக்கு யார் வந்தாலும் அடிமை, யார் பிரம்மாவாக இருந்தாலும் எங்கள் சொக்கேசருக்கு அடிமை தான், யார் விஷ்ணுவாக இருந்தாலும் எங்கள் சொக்கநாதருக்கு அடிமை தான் என்று சொல்கிறார் திருவாசகத்தில். அப்படிப்பட்ட பெருமான் அங்கே ஏமநாதன் கேட்கவும் பாடுறார். எப்படி பாடுறார் அப்படின்னா, பாடுபோகும்போது என்னென்ன குற்றம் இருக்கக்கூடாதோ அந்த குற்றங்களை களைகின்றார். இந்த காலத்தில் எல்லாரும் பாடுறா, தலையை ஆட்டி ஆட்டி பாடுறா, வயிறு குழிய பாடுறா, மிடரு விம்ம பாடுற, அப்படிலாம் பாடக்கூடாதான், வயிறு குழியக்கூடாது, முகத்தில் அடறா மாதிரி அந்த ஸ்டைல் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து புருவம் ஏறக்கூடாது, தலை அசையக்கூடாது, கண் ஆடக்கூடாது, கழுத்து வீங்கக்கூடாது, வாய் வந்து புலி சிங்கமெல்லாம் கொட்டா விடுற மாதிரி ஆறுன்னு திறக்கக்கூடாது, பல்லு தெரியக்கூடாது பாடும்போது. இவன் பாடவே இல்லை, இவன் ஏதோ ஒரு ஓவியம் போல் உட்காந்துருக்கான், பின்னாடி யாரோ கேசட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிற மாதிரி இருக்கணும் பாடும்போது, யாரால முடியும், லட்சண புஸ்தகத்தில் சொன்ன மாதிரி பாடுறதுக்கு ஒரு ஆள் கூட இன்னைக்கு கிடையாது, சொக்கநாதர் அதை மாதிரி பாடி காமிச்சாராம். அப்படி பாடும்போது குரல் எப்பொழுதுமே புல்லாங்குடல் போல் இனிமையாக இருக்கணும், வீணை போல் இனிமையாக இருக்கணும், அந்த குரலில் குரல் குற்றங்கள் இருக்கக்கூடாது, என்ன மாதிரி தொண்டை கட்டி இருக்கக்கூடாது, வெள்ளோசை வரக்கூடாது, வெறுப்படிக்கிற ஓசை வரக்கூடாது, காகுழின்னு பேர், கட்ட குரலில் பாடக்கூடாது, மூக்கால் பாடக்கூடாது, வெடிகுரலில் பாடக்கூடாது, பாலையும் தேனையும் கலந்து ஊத்துறா மாதிரி இருக்கணும், புல்லாங்குழல் ஊதுறா மாதிரி இருக்கணும், அப்படி பாடணும். அப்புறம் அந்த பாடும்போது ஒரு ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கும் போது என்ன எஃபெக்ட் வருது, அதுபோல் மலை அருவிகள் கொட்டும்போது ஏற்படுகின்ற இனிய ஒலி, மத்தளம் வாசிக்கும் போது ஏற்படுகின்ற இனிய ஒலி, பம் பம் பம் பம் பம் பம் பம்னு அடிக்கிறாங்கல்ல, காந்தாரம் பஞ்சமம் ஷட்ஜம்ங்கிற மூன்று சுரங்கள் தான் மத்தளத்தில், அந்த காந்தாரம் வந்து மேகம் போல முழங்கும், அந்த பஞ்சமஸ்வரம் வந்து மயில் அகவுது போல இருக்கும், அந்த முழவொலி போல வரணும். அப்புறம் தாமரைகள் பூத்திருக்கிற தடாகத்தில் காற்று போச்சுன்னா அந்த தாமரை மொட்டு ஒன்னோட ஒன்று இடிச்சுட்டு ஏற்படுற ஒலி, வலம்புரி சங்கு அதுலேருந்து வருகின்ற ஓம்ங்கிற ஒலி, சங்க காதில் வச்சுட்டோம்னா ஓம்னு கேட்கும். மூங்கில் இலை, மூங்கில் காட்டில் மூங்கில் இலையை வந்து கீழே கொட்டினதாக உதிர்ந்ததுன்னா அந்த சருகு பூமியில் உதிர்ற ஒலி, இதை போன்ற இதை மந்திர ஸ்தாயில் ஏற்படும் இந்த ஒலி கீழே பாடும்போது. இப்படிப்பட்ட ஒலிகள் மட்டும் கேட்கும்படியாக குடலோசை போல பாடணும். இப்படி அவர் பாடுறார். முல்லைப்பண் என்று சொல்லப்படுகின்ற சாதாரிப்பண் அந்த பண்ணில் பாடுறார். தேவகாந்தாரிங்கிற ராகம்னு சொல்கிறாங்க. அவர் மதுரேஸ்வருடைய பெருமையை பாடுறார். என்ன பாடுறார்னா, பெருமானே நீ அந்த பிரம்மாவுக்கு பிரம்மாவினால் அறியப்படாது நீ, என் மனதிலே எவ்வாறு குடிகொண்டாய்? வேதங்களாலும் தேடப்படுகின்ற நீ, என்னுடைய பணியை எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றாய்? நீலவண்ணனாகின்ற திருமால் உன் திருவாயில் திருக்கோயில் வாயிலே நின்று உருடைய அருளுக்காக காத்திருக்க, நீ வந்து எவ்வாறு எங்கள் இல்லந்தோறும் எழுந்தொருளி எங்களுக்கு காட்சி தருகின்றாய்? ரிஷப வாகனத்தில் வீட்டு வாசலுக்கு வரைய, விஷ்ணு உன்னுடைய கைலாசத்தில் வீட்டு வாசலில் நின்றுண்டு உன் காட்சிக்காக வெயிட் பண்ணுற, அதே நேரத்தில் மதுரையில் எங்கள் வீட்டு வாசலுக்கு நீ வரைய, உன்னுடைய கருணையை நான் எவ்வாறு சொல்வது என்று ஒரு பாடலில் பாடுறார். அப்படி பாடினோம். அப்படி அந்த பாட்டை அவர் பாடும்பொழுது காற்று நிற்கிறது, காற்றுல அசைற மரங்கள்லாம் நிற்கின்றன, கடலில் அலையானது நிற்கின்றது, அருவி பெய்கின்ற அருவி நிற்கின்றது, பசுமாட்டினுடைய காம்பிலே ஊட்டி கொண்டிருக்கின்ற கன்றுக்குட்டி அந்த பால் அதனுடைய கபோலம் இந்த நெற்றி வழியாக ஒழுகுது, அந்த காம்பை கடிக்கிறதுக்கு எண்ணம் இல்லாமல் காதால் இந்த காதை நீட்டி இந்த சங்கீதத்தை கேட்டுட்டு அப்படியே நிற்கிறது. புலியும் மானும் சேர்ந்து உன்னோட ஒன்று கன்னத்தை உரசிக்கிறது. இது புலின்னு இந்த மானுக்கு தெரியல, இது மான் நம்மளை அடித்து தப்பிடலாதுன்னு இந்த புலிக்கு தெரியல. அந்த சங்கீதத்தில் மயங்கி என்ன பண்ணுது, எனக்கு அரிக்குது நீ சொரிஞ்சு விடுன்னு ரெண்டும் உன்னோட ஒன்று சேர்ந்து. அப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பெருமானுடைய இசையிலே கட்டுண்டு கிடப்பதை அந்த ஏமநாதன் பார்த்தான். பிரம்மா அந்த பெருமானுடைய பாடலை கேட்டு தான் அமர்ந்திருக்கின்ற தாமரையை விட்டுவிட்டு பெருமானுடைய திருவடி தாமரைக்கு வந்து விட்டானான். திருமால் தான் படுத்திருக்கிற அந்த பார்க்கடலை விட்டுவிட்டு பெருமானுடைய சங்கீத கடலில் விழுந்துட்டானான் அப்படின்னு சொல்றார். போதுளான் பரமன் பாத போதுளானான் வேலை மீதுளான் பரமானந்த வேலை மீதுள்ளானான் தாதுளாம் கமலக்கண் போல் சதமகன் உடலமெல்லாம் காதுளே நல்லேன் என்றான் கண்ணுளான் கானம் கேட்டு. இந்திரன் வந்தானா, பெருமானே முனிவன் கொடுத்த சாபத்தை நீங்க எனக்காக மாத்தி உன் உடம்பு முழுக்க கண்ணாக இருக்கட்டும் அப்படின்னு எனக்கு அனுகிரகம் பண்ணேள், காதாக இருக்கட்டும் அனுகிரகம் பண்ணிக்க கூடாது சுவாமி, உங்க பாட்டை கேட்டுட்டு இருப்பேனே, என் உடம்பு முழுக்க கண்ணா இருக்கணும் அப்படிங்கிறத அந்த வரத்தை மாற்றி இனிமே காதாக இருக்கணும்னு வரம் கொடுத்துருங்க, அப்பதான் இந்த பாட்டை ரசிக்க முடியும், முழுக்க தூக்க முடியும் என்று சொல்லி அவன் வேண்டினானான். இவ்வாறு பெருமான் பாடுகின்ற அந்த இசையினுடைய அற்புதத்தை கேட்டு அந்த ஏமாநாதன் என்ன செய்தான், உனக்கு சங்கீதமே சுட்டு போட்டாலும் வராதுன்னு கழுத்து பிடிச்சி தள்ளப்பட்ட ஒரு கிழவன் இந்த பத்திரன் என்ற ஒரு பாடனுடைய பாடலை ஒட்டு கேட்டு இப்படி பாடுறான்னா அந்த வாதாட்ட குட்டு வாங்கிட்டு படித்த ஒத்தம் எப்படி பாடுவான்? ஒட்டு கேட்டவன் பாட்டே எப்படி இருக்குன்னா குட்டு வாங்கி படித்தவன் பாட்டு எப்படி இருக்கும்? குட்டு வாங்கினான்னு அர்த்தம், பாடப்பட குட் அப்படின்னு குட்டு வாங்கி என்று சொல்லி இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டு ஓடிவிட்டான். ஆகவே காலையில் பார்த்தா அவனை வீட்டில் காணும், அவனுடைய சீடர்களையும் காணும், ஒற்றர்கள் மூலம் பார்த்தா அவர்கள்லாம் வந்து தேரேறி அவங்க ஊருக்கு ஓடி போயிட்டுருக்காங்க என்று பார்க்குறோம். அப்போ பெருமான் பத்ரனுடைய கனவிலே வந்து உனக்கு நான் அடிமை என்று சொல்லி இவ்வாறு இந்த லீலையை செய்தேன்னு சொன்ன உடனே பெருமானை இவ்வாறு நீங்கள் சொல்லலாமா என்று அவருடைய பெருங்குடன் நினைத்து பாணனாகின்ற பத்ரனார் பெருமான் திருவடியில் விழுந்து புலம்புகின்றார். பரகுணபாண்டியனை அறிந்து பெருமானே உங்களுடைய இசைக்கு இறங்கி இவ்வாறு உங்களை காத்திருக்கிறார் என்று சொன்னால் எங்களுக்கு நீங்களே பெருமானை போல என்று சொல்லி அந்த பத்ரனாருக்கு நிறையா வந்து மானியங்கள்லாம் கொடுத்துட்டு ஒரு விண்ணப்ப செய்தாரா, இனிமேல் தெய்வீக புலவராகின்ற நீர் மனிதனாகின்ற எனக்கு தொண்டு செய்யக்கூடாது, ஆகவே உங்களுக்கு வந்து இனிமேல் அரசாங்க உத்தியோகம் கிடையாது, நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணும், இன்று தொட்டு உமக்கு வேதநாதனை பாடலே கடன், சொக்கநாதருக்கு மட்டும்தான் நீங்கள் பாட்டு பாடணும், நீங்கள் இனிமேல் இன்னொரு கச்சேரின்னு ஊருக்கு போகக்கூடாது, இந்த அரசன் கூப்பிட்டான்னு இங்கே எங்கே போகக்கூடாது, ஆறு காலம் சொக்கநாத பெருமானுக்கு தான் நீங்கள் பாடணும், வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது, என்ன காரணம்னா அப்படிப்பட்ட தகுதி கொண்டவர் நீங்கள் என்று சொல்லி அவரை விடுவித்தான் என்பது அந்த லீலை. அடுத்தது திருமுகம் கொடுத்தது. மன்னனை வார வந்து இவரை விடுச்சுட்டார். ஆனால் மன்னன் கொடுத்த மானியம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வந்தது. இவர் பெருமானுக்கு மட்டும் தொண்டு செய்கிறார், கோயிலேருந்து ஏதோ பிரசாதம் கொடுக்குறாங்க, அது இவருடைய பெரிய சம்சாரத்துக்கு பத்தலை. சம்சாரம்னா குடும்பம், வீட்டில் மனைவியும் மக்களும் நிறையா இருக்காங்க, அப்ப அத்துணை பேருக்கும் வந்து உணவிடுவதற்கு இவர் சிரமப்பட்டார். ஆனால் அந்த சிரமத்தை காட்டிக்கொள்ளாமல் தான் வந்து சில பகல் உணவு மாறியும் நீரினை மட்டும் அருந்தியும் சொக்கநாத பெருமானுடைய காலங்கள் தவறாமல் அவர் திருமுன்பு வந்து அந்த பாடல்களை, வேத மந்திரத்தினுடைய பொருளை அடக்கியிருக்கின்ற பலவிதமான கீர்த்தனங்களை தானே இயற்றி பாடிக்கொண்டிருந்தார் பத்ரிநாத். பெருமான் நினைப்பதான பண்ணார், இவரை வந்து காக்க வேண்டும் என்பதற்காக மன்னனுடைய கருவூலத்திலிருந்து அவன் அறியாமல் சிறு சிறிதாக அங்கிருக்கின்ற பொருள்களை எல்லாம் இவர் கொண்டு கொடுத்தார். ஒரு வெள்ளி சொம்பு, ஒரு தங்க உத்ரணி, ஒரு ஆபரணம், ஒரு பட்டு வஸ்திரம், இதே மாதிரி ஒரேடியாக எடுக்காமல் ஒன்று ஒன்று ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு நாள் காணா போகும், அதை காணா போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4-5 மாதம் ஆகும். இப்படி பெருமானே திருடினார். பெருமானே என்ன பண்ணார், வரகனுடைய பொருள்கள் எல்லாம் கவர்ந்து பத்ரனு கொடுத்து வந்தார். கொடுத்துட்டு வந்துட்டு பத்ரா தொடர்ந்து இது மாதிரி செய்ய முடியாதுனால அவனுக்கு வந்து சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தால் என்ன, அவனுடைய கருவூலத்தை நன்றாக பூட்டி அந்த மீன லட்சணை முத்திரை போட்டு தான் அவன் அன்றான வைக்கிறான். நான் யாருக்கும் தெரியாமல் அதிலிருந்து பொருள் எடுக்கின்றேன். அப்பொழுது எவ்வாறு திருடு போகின்றது ஆராய்ந்து பார்த்து அந்த காவல்காரர்களை அவன் தண்டிப்பான், அப்பாவிகளை தண்டிக்கக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், உனக்கு பெரும்பொருள் தரும்படியாக நான் அவனுக்கு கடிதம் தருகின்றேன். எனக்கு ஒரு நண்பன் இருக்கின்றான், உன்னை போல் என்னிடத்திலே அன்பன். அவன் திருவஞ்சைக்களத்திலே இருக்கின்ற நம்மை வழிபட்டு கொண்டு கொடுங்கோளூர் என்ற வஞ்சி மாநகரத்தை தலைவராக கொண்டு சிற நாட்டை ஆண்டு வருகின்றான் சிறந்த சிவபக்தன். அவனுடைய நாட்டிலே யாவும் யாரும் கழற்றின அறிகின்ற ஒரு தவப்பெருமையை என் மூலம் அவன் பெற்றான். சேரமான் என்ற அவனுக்கு பெயர். அவனுக்கு ஒரு கடிதாஸ் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அந்த திருமூர்த்தி கொண்டு நீ அவனிடம் கொடுத்தா என்று சொன்னால் உனக்கு நினைவு நிரம்ப நிதி கொடுத்து அனுப்புவான், நீ அதை வைத்துக்கொண்டு 2 நாள் வாழலாம் என்று பெருமான் சொன்னார். அந்த கடலிற்றிவார் யார் அப்படின்னு கேட்டால், பெருமா கோதை என்ற பிள்ளை திருநாமத்தோடு அவர் கொடுங்கோளூரிலே அரச வம்சத்திலே பிறந்தார். கொடுங்கோளூர் என்று தற்காலத்திலே பெயர், அது சங்க காலத்திலே வஞ்சி என்று அதற்கு பெயர். வஞ்சி என்ற நகரம் சிலருடைய தலைநகரம். அவர் அந்த ஊருடைய ஒரு எல்லையிலேயே அங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் திருவஞ்சைக்களம் என்று ஒரு திவ்யமான க்ஷேத்திரம் இருக்கு. அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற பெருமானுக்கு சிறுவனாக இருக்கும்பொழுதே எல்லா விதமான தொண்டுகளையும் செய்து வந்தார். அப்படி இருக்கும்போது கொடுங்கோளூரிலே மன்னராக இருந்தவர், அவர் இனி இந்த அரசாட்சி எனக்கு வேண்டாம், நான் காட்டிற்கு சென்று தவம் செய்து இறைவனை அடைய வேண்டும் என்று சொல்லி அரசாட்சியை நீத்து விட்டு தவம் செய்வதற்காக காட்டுக்கு போயிட்டார். மந்திரிமார்கள் பார்த்தார்கள், நம் நாட்டிற்கு ஒரு மன்னன் வேண்டுமே என்று சொல்லி இந்த நாட்டை ஆள்வது யாருன்னு பார்த்தாங்க. அந்த சேர நாட்டில் மருமக்கள் தாயம் என்று ஒரு முறை இருக்கு. அதாவது அரசாட்சி என்பது மாமனிடமிருந்து மருமகனுக்கு வரும். தாயம் என்றால் உரிமை. ஏனைய நாடுகளில் அரசாட்சி என்பது தகப்பன்றிருந்து பிள்ளைக்கு போகும், ஆனால் சேர நாட்டில் மாமாட்டேருந்து மருமகனுக்கு வரும். அது வந்து அந்த மருமகன் எங்கே இருக்கிறான்னு பார்க்கும்போது அவர் திருவஞ்சைக்களத்தில் பெருமானுக்கு மலர் பறித்து மாலையை கட்டி கொடுத்துட்டு பெருமானுக்கு அபிஷேகத்தை தீர்த்தம் கொடுத்துட்டு இந்த திருப்பணிகளெலாம் செய்த பிறகு அவர் சிறந்த தமிழ் கவிஞர். பெருமானுடைய சந்நிதியில் இருந்து உள்ளம் ஒன்றுபட்டு கண்களிலே நீர் வார ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு பாடுவாராம் தமிழில் சேரமான் பெருமாள். அது சேர்க்கலார் சொல்கிறார் திருவிழப்பணத்துக்கு வெளியில் இருக்கிற செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன், சேர்த்து பார்த்துருவோம் அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்ன பொழுது திருத்தொண்டிற்கு இடையூறு அரசாட்சி, ஆகவே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு மறுத்தார். உங்களை தவிர யாரும் இல்லையே நாட்டை ஆள்வதற்கு, ஒருவன் தன்னுடைய கடமையை மறுக்கலாமா, இது வந்து ஒப்புரவு இல்லையா, பொது நலன் இல்லையா, உங்களுக்கு ஒரு நலன், உங்களுக்கு ஒரு சம்பளம் வருதுன்னா வேண்டாங்களா, ஊருக்கு ஒரு தொண்டு செய்யணுங்கும் போது வேண்டான்னு சொல்ல முடியும் என்று அவர்கள் விண்ணப்பித்த பிறகு இந்த அரசாட்சியை இறைவனுக்கு செய்கின்ற தொண்டிற்கு இடையூறு இல்லாமல் செய்ய முடியுமா என்பதை பெருமானுடைய திருவுள்ளத்தை இடையறிந்து கேட்கின்றேன் என்று சொல்லி பெருமான்கிட்ட போய் விண்ணப்பித்தார். பெருமான் சொன்னார், நீ அரசனாக அரசாட்சியை ஏற்றுக்கொள், என்னை அன்றாடம் பூசித்துவா, என்னுடைய பூசைக்கு உன்னுடைய அரசாட்சி இடையூறு இல்லாமல் உனக்கு தண்டாத விரலும் தாவாத குடையும் தருகின்றோம். என்னென்னா யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் நீ கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட செல்வம் இருக்கும், உங்கள்கிட்ட பெரிய வீரமும் வீரச்செருக்கும் இருக்கும், உன்னிடம் போரிட்டு யாராலும் வெற்றி பெற முடியாது. அதனால்தான் வான வரம்பர்கள்னு சேரர்களுக்கு பேர். சேர நாட்டை இன்று வரை யாரும் அடிமைப்படுத்தினதில்லை, அது மலைநாடு, அங்கே போய் சண்டை போட்டுட்டு வெளில வர முடியாது என்று பார்க்கணும். சேரர்களுக்கு அந்த சிறப்பு உண்டு. அப்போ வீரமும் கொடையும் உனக்கு இருக்கும் என்று சொல்லி பெருமான் அவருக்கு பெருஞ்செல்வத்தையும் அந்த சேரமானுக்கென்றே கையிலே இருக்கின்ற தன்னுடைய பூதகணங்களை ஒரு படையாகவும் செய்து கொடுத்தார். அதை கொண்டு அதுக்குன்னு இன்னொரு வரம் கொடுக்குறார், உன்னுடைய நாட்டிலே உயர்தினை அக்னியாக இருக்கின்ற எல்லா உயிரினங்களும், உயர்தினா நம்ம மனுஷா, அக்னினா விலங்குகள், மாடு ஆடு பூனை கழுதை குரங்கு எல்லாம், யாருக்கும் ஒரு சிரமம் இருக்குன்னா அவர்கள் முறையிட்டால் உனக்கு அந்த சிரமப்பட்டு ராஜாட்ட சொல்லணும்னு நினைச்சாலே உன் மனசுல தெரிஞ்சிடும், அவருடைய துன்பத்தை நீ போக்கலாம். இப்போ தான் நாயா கல்லால் அடிச்சுட்டான், அது வலிச்சு அழுதுன்னா ராஜாவுக்கு தெரிஞ்சிடும், அது போய் சொல்ல வேண்டாம் இவன் என்ன கல்லால் அடிச்சான்னு சொல்ல வேண்டாம், ராஜாவுக்கு தெரிஞ்சிடும். உடனே காவலாளி அவனை கையை பிடிச்சி கட்டின்னு வந்துடுவா. நாயை பார்த்து கேட்பார், இவனை விட்டுருலாமா, மன்னிச்சு விட்டுருலாமான்னு கேட்பார். நாய் சொல்லும், விட்டுடுங்கோமோ, அதான் அவனுக்கு புத்தி வரும். அது போல இருக்கிறதுனால அவர் ஊரில் போலீஸ்காரனுக்கே வேலை இல்லை. என்ன, எங்கு குற்றம் நிகழ்ந்தாலும் யார் முறையிட்டாலும் அவருக்கு தெரியும். எல்லாமே அரசனை மறைத்து ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுனால மக்கள்லாம் நெறிப்படி வாழ்ந்தார்கள். அந்த சேரமான் அடியார்களுக்கு அடியனாக இருக்கிறான். அவருடைய பெருமையை பார்க்கும்போது அவன் முடிசூட்டி கொள்கின்றான், முடிசூட்டி கொண்டு நகரவலம் வருகின்றான் யானை மீது. அப்படி வரும்போது ஏத்தா மாதிரி ஒருத்த வந்துட்டு இருக்கான், ஒரு வண்ணான் வந்துட்டு இருக்கான். அவர் என்ன பண்ணுறார், மலையில் சில பகுதிகளில் உவர் மண் கிடைக்கும், வெளுக்கிற மண், அந்த மண்ணை மூட்டையாக கட்டி, வண்ணான் இல்லையா அவருக்கு தேவைப்படும், மூட்டையாக கட்டி தலையில் வச்சுட்டு வரார். மலையாள தேசத்தில் அடிக்கடி மழை பெய்யும், மழை பெஞ்சு உடனே வெயில் அடிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சு அந்த மூட்டையில் இருக்கிற மண் கொஞ்சம் கரைஞ்சி இவன் உடம்பு முழுக்க ஒட்டிண்டு, அது அப்புறம் வெயில் அடித்து காத்தடிச்சு உடம்பு முழுக்க விபூதிட்டதை போல் அடுத்த வெள்ள வெளியேறு முழு நீரும் பூசிய முன்னோர் போல இருக்கிறார். அதை பார்த்த உடனே ராஜா யானையிலேருந்து கீழே குதிக்கிறார், குதித்து ஏற்ற மாதிரி ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்குறார். உடனே அந்த வண்ணான் பயந்து போயிட்டான், நான் சாதாரண வண்ணான், என்னை போய் வந்து ஒரு பக்தர் நினச்சின்னு நீங்கள் வந்து வணங்கலாமா என்று, இந்த அபராதம் எனக்கெல்லாம் வந்துடும் அப்படின்னு அவன் சொல்லி பயப்படுறான். பயப்பட வேண்டாம், நீ அடி வண்ணான்னு சொன்னால் நான் அடிச்சேரன், நீ சாதாரண வண்ணன்னா சாதாரண சேரன், அவ்வளோதானே. நீ வந்து சிவபக்தருடைய வேஷத்தை இன்னைக்கு நினைவூட்டினாய், வேஷத்தை வணங்குவதுதான் எனக்கு கடமை. நீ சிவபக்தனா நான் சோதனை பண்ணி பார்க்க வேண்டியதில்லை, அந்த வேஷத்தையே வணங்குவது எனக்கு கடமை. இப்போ கோயிலில் ஒரு பூ இருக்குது, நமக்கு நிர்மால்யம்னு தோணுதுன்னா அதை எடுத்து ஒத்திண்டு அந்த குப்பை தொட்டியில் போடணும் ஜாகிரதையாக, யார் கல்லையும் படாமல். அப்படி எடுத்து நம்ம கையில் ஒத்திக்கிறோம், பக்கத்தில் ஒருத்த வந்து கிண்டல் பண்ணுறான், ஏய் இது அவ முன்னாடி போறாளே அந்த பொண்ணு தலையிலேருந்து விழுந்துதுரா, அதை போய் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறேன். அதனால தப்பு இல்லை, நிர்மால்யங்கிற எண்ணத்தினால ஒத்திக்கொண்டேன். நிர்மால்யங்கிற எண்ணம் வந்தப்பறம் ஒத்திக்காமல் இருக்கக்கூடாதே இல்லையா? அப்போ வேடத்தை வணங்க வேண்டும், முழுநீர் பூசிய முனிவன்கிற எண்ணம் வந்ததுனால வணங்கினார், ஆகவே வருந்தாது ஏகம் என்று சொன்னார். அந்த அளவுக்கு சிறந்த பக்திமானவர் சேரமான். அவர்கிட்ட தான் இவர் வந்து லெட்டர் கொடுக்குறார். என்ன லெட்டர் கொடுக்குறார், சுவாமி மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். சுவாமியே தன் கைப்பட எழுதின பாடல். ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் சப்ஜெக்ட், விடுனர் பெருனர் பொருள், இது மூணு இருக்கு. விடுனர் நாலு அடிகள், பெருனர் நாலு அடிகள், பொருள் நாலு அடிகள், அழகாக எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தை எழுதுகின்ற நான் யார் தெரியுமா, மதிமலி புரிசை மாடக்கூடல் பதி. பெரிய மாடி வீடுகள் இருக்கும் மதுரையில், சந்திரன் வந்து தங்குற மாதிரி, திங்கள் வந்து தங்குகின்ற அளவுக்கு உயரமான மாடி வீடுகள் கொண்டிருக்கின்ற மதுரை மாநகரம். அந்த மதுரை மாநகரத்திலே விளவளேர்னு இருக்கிற சிறுகளோடு கூடிய அன்னங்கள், பறந்து வந்து பயில்கின்ற சோலைகளோடு கூடியது ஆலவாய் என்ற அந்த திருக்கோயில், அங்கு இருக்கின்ற பெருமான் யாம் திரு ஆலவாய் சொக்கப்பெருமான் எழுதுகின்றேன், ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் உனக்கு இந்த கடிதத்தை வரைகின்றேன். பருவ கொண்மு படியின பாவலர்க்கு உரிமையின் வழங்கி ஒளிதிகள் குருமா மதிபரே குலவிய குடைக்கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க. சேரலன் வந்து சொல்றார், பெருனர் யார், கார்காலத்து மேகம் எவ்வாறு இடையராது பொழிந்து கொண்டே இருக்குமோ, மழை பெஞ்சுட்டே இருக்கும், மழை இல்லை அதனால கொடை இல்லாமல் வெளியில் போகிறேன்னு ஐப்பசி மாதம் யாரும் போக முடியாது, பத்து அடி நடந்தவுடனே மழை வந்துடும், அதனால சூரியன் தெரிஞ்சால் கூட கொடையை பிடிச்சிருந்தான் போனோம், அரை மணி நேரத்தில் மழை வந்துடும், பருவத்தில் வருகின்ற மழை பெஞ்சுட்டே இருக்கும். அதை போல் சேரமான கொடுத்துட்டே இருப்பார். நாமெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் கொடுப்போம், பர்த்டேனா ஒரு ட்ரீட் கொடுப்போம், வெட்டிங் டேனா ஒரு பார்ட்டி வைப்போம், என்றைக்கோ ஒரு நாள் கோயிலுக்கு போவோம், என்றைக்கோ ஒரு நாள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவோம், நீங்கள்லாம் இல்லை, பொதுவாக சொல்கிறேன், என்றைக்குமே டெய்லியே பண்ணிருக்கவளுக்கு கார்காலத்து மேகம் போல எப்போதுமே கொடுத்துட்டு இருப்பார். அதை போல வரையாது வழங்குவார், கார்காலத்து மேகம் அளந்து கொட்டாது, அதுபோல் வரவாளுக்கு அவ 10 ரூபாய் இவர் கொடுப்பார் நினச்சின்னு வந்தால் 100 ரூபாய் கொடுத்துருவார், அப்படி கொடுக்கக்கூடியவர். பருவ கொண்மு படியன உரிமையின் உதவி அப்படின்னார். என்ன உரிமைன்னு கேட்டால், சேரமான் கொடுத்து கொடுத்து அவருக்கு ஒரு உரிமை இருக்குது, அவர்கிட்ட வாங்கினவர் இன்றைக்கி சொல்கிறார், இன்றைக்கி நான் 108 வாங்கிக்கிறேன், நீங்கள் தர வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி நீ சொல்லலாம், டெய்லி நான் தானே கொடுத்துருக்கேன், எங்கிட்ட தான் வாங்கிக்கணும், அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அது கொடுப்பவனுடைய உரிமை. டெய்லி அவர்கிட்ட ஒருத்தர் வாங்கிட்டு இருக்கிறார். சேர்மான் சொன்னார் நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். அவர் சொல்லுவார், அது எப்படி நீங்கள் சொல்லலாம், இன்னி வரையும் நீங்கள் அதே மாதிரி சொன்னதில்லை, நான் வந்த போதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா இல்லையா, இப்போ கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அது வாங்குவருடைய உரிமை. இப்படி சேர்மான் இரண்டு விதமான உரிமையினாலும் கொடுத்து கொண்டே இருப்பார். அவன் வாங்கி வாங்கி அவனுக்கு ஒரு உரிமை இருக்கு, அவன் மறுக்க முடியாது. கொடுத்து கொடுத்து இவருக்கு ஒரு உரிமை இருக்கு, அவன் மாட்டேன்னு சொல்ல முடியாது, வாங்கிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. உரிமையின் உரிமையின் உதவி ஒளித்திகள் குருமா மதிபுரை குலவிய குடை கீழ் சிறுமா உகைக்கும் சேரலன். விளவிளேர்னு இருக்கிற அந்த வெண்கொற்ற குடை, அதன் கீழ் அமர்ந்தபடி உயரமான ஒரு குதிரை மீது ஏறி வருகின்ற சேரலன் காண்க சொன்னாரு, உங்ககிட்ட நான் ஒரு ஆளை அனுப்புறேன், அந்த ஆள் வந்து உன்னை பார்க்க வரான், அவ்வளவுதான், உன்னை கேட்க வரல, அந்த ஆள் உன்னை பார்க்க வரான், ஆனால் பார்க்கத்தான் நான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீனு அவனை பார்த்துட்டு போயிட்டுவான்னு சொல்லக்கூடாது. நீ அவனுக்கு என்ன பண்ணணும், நிறையா கொடுத்து அனுப்பணும், அவன் உன்னை கேட்க மாட்டான், நீ அவனுக்கு நிறையா கொடுத்து அனுப்பணும். எவ்வளோ கொடுத்து அனுப்பணும்னா, சேரமான் கொடுத்தான் அப்படின்னு நாலு பேர் சொல்கிற மாதிரி கொடுக்கணும்ப்பா, யாரோ கொடுத்தான்ங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உலகத்தில் சேரமான போல யாராலையும் கொடுக்க முடியாது. ஆகவே இவர் வந்து மூட்டை மூட்டையாக கொடுங்கோளூர்லேருந்து குதிரை மேலேயும் யானை மேலேயும் செல்வத்தை ஏற்றி கொண்டு வந்து மதுரைக்கு வரத பார்த்தா, இவ்வளவு வரிசை வரிசையாக பெரிய கியூவாக வந்துட்டே இருக்கு, எத்தனை 100 யானை வருது, 1000 குதிரை வருது, எல்லாத்துலேயும் தங்க மூட்டை இருக்குது, இதை பார்த்தா சேரமான்ட்டேருந்து வாங்கிட்டு வரார் அப்படின்னு நாலு பேர் சொல்லணும். ஏன்னா அப்படி கொடுக்கக்கூடியவன் நீ ஒருவன் தான், நாம் உமக்கு கொடுத்த பொருளுக்கு ஏற்ப நீ அவனுக்கு கொடுக்கணும் என்று சொல்கிறார். பண்பால் யாழ்பயில் பான பத்திரன், முதல்ல வர்றவன் யாருன்னு சொல்லணும். இவன் தன்னுடைய குலத்தொழில் யாழ் பயில்கின்ற பத்திரன், இவனுடைய பெயர் பத்திரன், இவனுடைய குலத்தொழில் யாழ் பயில்வது. ஆனால் யாழ் பயில்கின்றவர் எத்தனையோ பேர் இருக்காங்க, அத்தனை பேரும் இவனுக்கு இணையானவர்களா? தன் போல் என்பால் அன்பன், இவனுடைய அன்பன் எனக்கு நெருங்கியவன். உலகத்தில் எத்தனையோ பேர் வீண வாசிக்கலாம், எல்லாரும் எனக்கு நெருங்கினவர்கள் இல்லை. இவன் எவ்வளவு நெருங்கினவன் சொன்னால், நீ எப்படி நெருங்கியிருக்கின்றாயோ அந்த அளவுக்கு நெருங்கியவன். அப்போ நீ எனக்கு ஒரு கண் என்றால் இவனுக்கு எனக்கு இன்னொரு கண். ஒருவர் தன்னுடைய இரண்டு கண்களிலே வேற்றுமை பார்ப்பதில்லை, அதுபோல் உனக்கும் அவனுக்கும் நான் வேற்றுமை பார்க்கல. தன் போல் என்பால் அன்பன், தன் பால் காண்பது கருதி போந்தனன். அவன் வந்து அழுக்கு கந்தை ஆடையோடு வரலாம், நீ பெரிய பட்டு பீதாம்பரத்தோட ரத்தன கிரீடத்தோடு இருக்கலாம், ஆனால் அவன் உன்னிடம் இறப்பதற்கு வரவில்லை. நான் ஏற்பது இகழ்ச்சி, என்றிருந்தாலும் கொடுப்பு தான் சிறப்பு. ஆகவே அவன் வாய் திறந்து கேட்பதற்கு வாய்ப்பில்லாமல் நீ கொடுக்க வேண்டும். கேட்டோம் என்ற குற்றம் அவனுக்கு நிகழாத வண்ணம் கொடுத்தோம் என்ற சிறப்பு மட்டும் உனக்கு பெற வேண்டும். தன் காண்பது கருதி பொந்தனன் மான்பொருள் கொடுத்து வர விடுப்பதுவே. அவன் ரொம்ப நல்லா பாடுவான், ரொம்ப நல்லா வீணை வாசிப்பான், அதுக்காக ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு போங்கன்னு அவனை வற்புறுத்தாத. அவனுக்கு பணத்தை கொடுத்து உடனே இங்கே அனுப்பிச்சிடணும். அவன் இல்லாமல் எனக்கு தூக்கம் வராது, அவன் தான் டெய்லி அர்த்தஜாம பண்ணி பண்ணுறான் என்று பெருமான் எழுதினார். ஒரு கடிதாசை இவ்வளோ சின்னதாக இவ்வளோ விஷயங்களை மனதில் ஆணி அடித்தார் போல நம்மளால் பாட முடியுமா? மான்பொருள் கொடுத்து வர விடுப்பது என்ற அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு இவர் போகிறார். திருவஞ்சக்கிழத்தில் தங்குகின்றார், பெருமானை வழிபடுகின்றார். இறைவன் கனவிலே சென்று சேரமானுக்கு இவ்வாறு திருமுகம் தாங்கி பானபத்திரர் வருகின்றார் என்று உணர்த்தினார். உடனே சேரமான் உடம்பு புல்லரித்தது, கண்ணீர் பெருக்கினான், ஆனந்த மயிர்கூச்செறிந்தான். பெருமானை வழிபட்டு நேரே ஓடி வருகின்றான். திருவஞ்சக்கிழத்திலே வந்து தங்கியிருக்கின்ற பானபத்திரரே யானை மீது ஏற்றி தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்கின்றான். அவருடைய திருவடிகளை விளக்குகின்றான், அவருடைய திருக்கரங்களுக்கு தண்ணீர் தருகின்றான். ஆர்க்யம்னு பேர், கை அலம்பி விடுறது. அப்புறம் பருவதற்கு நீர் அளித்தல் ஆசமனியம். பிறகு அவருக்கு வந்து வஸ்திரம் அணிவித்து அவருக்கு வந்து மலரிட்டு அவருடைய திருவடிகளை வணங்கி அவருக்கு சந்தன முதலிய உபச்சாரங்கள் செய்து அவருக்கு திருவமுது ஊட்டி அப்புறம் அன்று வரையிலும் தன்னுடைய கருவூரத்தில் இருக்கின்ற அத்துணை செல்வங்களையும் மூட்டை மூட்டையாக கட்டி எடுத்துட்டு வந்துட்டான் சேரமான். அத்தனையும் அவருக்கு முன்னாடி விரித்து காட்டுறான். இந்த மூட்டை முழுக்க மாணிக்கம், இந்த மூட்டை முழுக்க மரகதம், இது முழுக்க நீளம், இதெல்லாம் வைரம், இது வைடூரியம், இது முழுக்க காஷ்மீர் ஷால், அப்புறம் உண்ணத்தகுந்த பொருள்கள்லாம் அரேபியன் டேட்ஸ், இதெல்லாம் சீட்லெஸ் டேட்ஸ், இது உயர்ந்த தேன், காஷ்மீரத்து தேன் அப்படின்னு எல்லாத்தையும் காமிச்சு, இதெல்லாம் வந்து பாண்டிய நாட்டு முத்துக்கள் தான், ஆனால் எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு எங்கள் ஊரில் தான் இருக்குது, உங்கள் ஊரில் சாதாரணமாக தான் கிடைக்கும், நம்ம ஊரில் விளையிற முத்து எக்ஸ்போர்ட்டாக இங்கே வந்திருக்கு. எல்லாத்தையும் காட்டிட்டு அப்புறம் உயிருள்ள தனங்கள், குதிரைகள், மாடுகள், யானைகள், அப்புறம் வாகனங்கள், இதெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும், இந்த அரசாட்சியும் எடுத்துக்கொள்ளணும் என்று சேரமான் சொன்னானா. உடனே பத்திர சொன்னார், எல்லாத்தையும் பார்த்தார். அப்பா எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லாம் நைவேத்தியம் ஆகிடுது. அதாவது நம்ம வீட்டுக்கு அடையாளர்கள் வரும்போது மாகேஸ்வர பூஜை எப்படி பண்ணணும்னு ஒரு விதி இருக்குது. சமைச்ச அத்தனையும் அவர்கள் பார்க்கும் வண்ணம் முதல்ல செய்யணும். அதுக்கு தான் பாவாடை மீது வந்து அதை ஏற்றி கட்டுதுன்னு பேர். ஒத்தனால அவ்வளோ சாப்பாடு சாப்பிட முடியாது, ஆனால் அந்த அடியார்கள் அத்தனையும் பார்த்துருள வேண்டும். அவள் வேண்டியதான் சாப்பிடுவாள். ஆனால் சமைச்சதை முழுக்க ஒரு டேபிளில் வெண் துகில் விரித்து அது மேலே கொட்டியோ அந்த பாத்திரத்தில் கொட்டாமலோ திறந்து வைத்து அவளுடைய வீக்ஷண்யம் பண்ணணும். அதான் மகேஸ்வர பூஜை விதி. பகலாக இருந்தாலும் விளக்கேற்றி வைக்கணும், பகல் விளக்குன்னு. அதை பார்த்தோன்னே அவள் அப்புறம் அவள் உட்காரும்பொழுது அவள் திருவிடிகளை விளக்கி விட்டு பரிகலம் கொடுத்து பரிகலம் திருத்தி அதில் வந்து அவளுக்கு பரமாறணும். பரிகலத்துக்கும் ஆசனம் உண்டு. அதாவது டேபிள் சாப்பாடுனா இந்த உயரத்தில் டேபிள் சாப்பாடு கிடையாது. அவள் அமர்ந்திருப்பா பூமியில், அங்கே வந்து ஒரு ஆசனம் கொடுத்துருக்கு. இலைக்கும் ஒரு ஆசனம் உண்டு, ஒரு மரத்தால் ஆகிய ஆசனம். அது உண்ண தகுந்த உயரத்தில் இருக்கும், பரிகல ஆசனம்னு பேர். அப்படி தான் தரையில் இலையை போட்டு சாப்பாடு போடுறது இல்லை விதி. அப்படி வந்து பண்ணியிருக்கா பழங்காலத்தில், பகல் விளக்கு ஏற்றி வைத்து பண்ணியிருக்கா. அதுபோல் இவருக்கு எல்லா செல்வத்தையும் நிவேதனம் பண்ணிட்டார் அவர். அவர் சொன்னார், இங்கே பாரு, நீ உன்னால் கொடுக்க முடிஞ்சதை கொடுத்த, என்னால் எடுக்க முடிஞ்சதை எடுத்துக்கிறேன். ஆனால் கடவுள் உனக்கு கொடுத்த அரசாட்சியை நீ இன்னொருத்தருக்கு தரக்கூடாது, அது உனக்கு தான் வச்சுக்கணும். நீ அதை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை சிவனே ஆழ்வாயாக. உன்னை போல ஒரு சிறந்த பக்தனை எனக்கு இறைவன் சேர்த்து விட்டாரே, நட்பு ஏற்படுத்தி விட்டாரே, அதுக்கு அந்த சுக்கராத பெருமானுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னால் முடிந்த செல்வத்தை எல்லாம் நிறைய எடுத்துக்கிறாரு. ஏன்னா நிறையா எடுத்துக்கலன்னா அவன் வருத்தப்படுவான். நிறைய செல்வத்தை முகந்து செல்லவில்லை என்றால் சேரன் வருத்தப்படுவான். சேரனுக்கு என்ன, இவரை அனுப்பிச்சுட்டு கொடுங்கலூர் வெளியில் வந்து போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிகிட்டே வந்துகிட்டே இருக்கிறாரு. இந்த பானபத்திரத்தை பிரிந்து இருப்பதற்கு அவருக்கு மனசு இல்லை. வந்துட்டு இருக்கிற பானபத்திரம் என்ன சொல்கிறாரு, சேரமான பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்க என்று. அவ்வளவு சிறந்த அடியவன் சேரமான் என்று பார்க்கின்றோம். அவருடைய பெருமையெல்லாம் பெரிய புராணத்தில் நம்ம பறக்க காண்கின்றோம். இந்த திருமுகம் இவ்வாறு பெருமான் கொடுத்துள்ளினார். அதன் மூலம் தன்னுடைய பத்ரனை மிகுந்த செல்வந்தனாக அவர் செய்தார்.
3: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

அருணாச்சல பாரதியார் என்று சொல்லக்கூடியவர் ஒரு சின்ன கதையை இங்கே கொண்டு வந்துட்டார். எப்படிலாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சண்டையே முட்டி விட்டுறான் முருகப்பெருமான். யாருகிட்ட? ரெண்டு அந்த சிவனுடைய இரு பத்தினிகளுக்கு நடுவில் சண்டையே முட்டி விட்டான். என்ன பண்ணுறாங்க இங்கே கைலாசத்தில் முருகப்பெருமான்? எப்படி இருக்கு நீங்கள் நம்ம அப்படியே மனக்கண்ணால் யோசித்து பாருங்கள். ஆறு முகம், பன்னிரெண்டு கை, ஒரு வயது குழந்தையாக இருக்கிறான், சக்கச்சவேல் என்ற மேனியோடு இருக்கிறான். பரமேஸ்வரனும் சக்கச்சவேல் அப்படி மேனியோட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். கட்டிய ஆள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அங்கே விளவிளேர் என்று இருக்கக்கூடிய கைலையன் கிரி, அங்கே ஒரு பக்கம் பார்த்தா மலைமகள் என்று சொல்லப்படக்கூடிய அம்பிகை, இன்னொரு பக்கத்தில் அலைமாது, இங்கே அலைமாதுன்னு சொல்லக்கூடியது கங்கை. ஒரு பக்கம் கங்கை, இன்னொரு பக்கம் அதான் கங்கா நதி பால கிருபாகரணை என்று சொல்லும்படியாக கங்கை நதியினுடைய பாலன் இல்லையா, அவளுக்கும் குழந்தையாக அருணகிரிநாதர் படுவார். ஒருத்தர் அங்கே என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் என் பக்கத்தில் வா என் பக்கத்தில் வான்ட்டு. இதெல்லாம் பெரிய பிரச்சனை. இவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டில், இது அம்மா அப்பா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நாத்தனார் மாமியார் மாமனார் அவங்க இவங்க எல்லாரும் வரும்பொழுது எல்லாரும் என்கிட்ட தான் குழந்தை, அப்பா அம்மா விட்டுருவாங்க, அப்பா அம்மாவும் குழந்தையே வரவிட மாட்டாங்க. நீ என்கிட்ட வா என்கிட்ட வா, நான் குழந்தை அப்பா மாட்ட போகுமா, விரையாட்ட வரும் பாட்டி தாத்தா நாத்தனார்மா அவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு பண்ணுறா அலிச்சாட்டியம் இருக்கே அடேயப்பா, பெரிய அங்கே பெரிய பிரச்சனைகளுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். இங்கே என்ன பிரச்சனை என்ன, அங்கமிசை வருகன மலைமாதும் அலைமாதும் அன்புடன் அழைக்க அப்படியே ஒரு கதை கொண்டு வர. ஒரு பக்கம் அம்பிகை என்ன பண்ற, கருத்த உருவத்தோடு இருக்கக்கூடிய அம்பிகை, இது சிவப்பு என்ன அம்பாள் சிவப்பா இருந்தா அதுக்கு என்னன்ட்டு நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். கருத்த உருவத்தோடு இருக்கக்கூடிய அம்பிகை அப்படி அங்கிருந்து ஒரு பக்கத்துல இருந்து பரமேஸ்வரனுக்கு, ஒரு பக்கம் பார்வதி, ஒரு பக்கம் கங்கா தேவி, இப்ப கூப்பிடறா முருகா என்டவாடா அப்படின்னு கூப்பிடுறா. அங்கிருந்து கங்கா தேவி, முருகா நீ என்டவாடா அப்படின்ற, ஏய் நான் தானே உங்க அம்மா, நான் தானே உன்னை சேர்த்தேன், ஆறு முகத்தோடு இருக்கக்கூடியது பண்ணது நான் தானே, நீ ஏன்டவா அப்படின்றா. இங்க கங்கா நதி சொல்லுகிற, முதல்ல பிறந்ததே நீ ஏன்ட தானடா, நான் தானடா உன்னை சரவண பொய்கையிலே கொண்டு போய் சேர்த்தேன், தீப்பொறியா வந்த பொழுது நான் தானடா கொண்டு போய் சேர்த்தேன், நீ ஏன்டவா. இப்ப ஒவ்வொருத்தரும் இந்த பாரு, நான் யார் தெரியுமா, ஹிமவான் மகள், எங்க அப்பா பெரிய ராஜா, நான் இது கொடுப்பேன் அது கொடுப்பேன், எங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணுவார், எங்க அம்மா மேனை என்ன தெரியுமா பண்ணுவா, இவ சொல்றா டேய் நான் அதுக்கு மேல இருந்து வந்தவ, நானும் அவங்க அக்கா தான், அவளுக்கு அக்கா, எனக்கும் அவர் அப்பா அம்மா தான், நான் அதே தான் நானும் தருவேன், நீ ஏன்டவா அப்படின்ற. இந்த பார், நீ என்னிடத்துல வந்தா நான் என்ன கொடுப்பேன், இவ நீ என்னிடத்துல வந்தா, இங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அழைக்கிறார்களாம். பரமேஸ்வரன் பார்த்தார், இது எதுக்கு பிரச்சனை, நம்ம கூப்பிட்டா ரெண்டு பேரும் நம்ம மேலே பாய்வாங்க. இந்த வீட்டில நம்ம புத்திசாலியான கணவங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மாமியார் மருமகளும் ஏதாவது பேசும்போது நடுவில் புகுந்தாங்கன்னா இவர் தலையை உருட்டிடுவாங்க, புருஷங்கார தலைய மனைவியும் சரி பிள்ளை தலைய அம்மாவும் சரி உருட்டிடுவாங்க, முதல்ல பேசாத இருந்துடணும், அதுதான் சாணக்கியத்தனம். ரொம்ப பிரச்சனை. இதெல்லாம் வீட்டு அனுபவமானு கேட்காதீங்க, எல்லா இடத்துலையும் தான் நம்ம பார்க்கறோமே. அது என்ன ஆகும்னா, இவங்க ஒரு பக்கம் பேசுவாங்க, ஒரு இன்னொரு பக்கம் மனைவி பேசுவா, அம்மா மனைவி ரெண்டு பக்கத்துலயும் மாட்டிக்கணும். இங்க என்னடா, ரெண்டு மனைவி பக்கத்துல இவர் நடுவில் மாட்டின்ட்டார், இவர் ஏதாவது முருகா நீ வேண்டாம், நாங்க ரெண்டு பேரும் தான் கூப்பிட்டு இருக்கல, நீங்க என்ன கூப்பிடுறதுன்னா பார்த்த, இவர் பேசாத இருக்கிறாராம். இவர் வந்து இவங்க கூப்பிட்டா நம்ம பிரச்சனை, நமக்கு பிரச்சனை வரும், நம்ம கூப்பிடாம கண்ணாலேயே கூப்பிடுறார். சிவபெருமான் ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு இருந்தா சரி, இவர் மூணு கண்ணாலையும் கூப்பிடுறார். என்ன பண்றார், அழையாது ஆர்வமோடு நோக்குப்பூ இருக்கும் ஐயன், என்ன செய்கின்றார்களாம், ஆர்வத்தோடு நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஐயன் சிவபெருமான் கரத்தன்மி அவன் பக்கத்துல போயிட்டார். இப்ப கடைசியில் ஏன்னா ரெண்டு பேரும் கூப்பிட்டா இது எதுக்கு பிரச்சனை, ரெண்டு பேரும் நாமா நீவா நீவான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத விட கூப்பிடாம பார்த்துட்டு இருக்கிறாராம். சிவன் பக்கத்துல போய் கரத்து அண்ணி இளநை இளநகை செய் நின்னை அப்படியே சிரித்து கொண்டிருக்கிறான் முருகப்பெருமான். அப்ப என்ன பண்ணணும்னா, எங்கை மேல் வந்து மடிமேற் குலவம் அறிவுள்ள ஏந்தல் இவ் அன்னைமார்கள் இருவரில் நினக்கு ஆசை யார் மீது கூறுகன. இவர் சும்மா இல்லை, இவர் அடுத்த பிரச்சனை, இவர் ஏதாவது சும்மா இருந்தா தாங்க, இவர் அப்படியே அப்பப்போ ஏதாவது திருவிளையாடல் பண்ணுவார் இல்லையா, இப்ப அந்த திருவிளையாடல் இவர் சொல்றாராம், இந்த என் பையன் மடிமேல உட்கார்ந்துருக்கிற முருகப்பெருமானே, இந்த ரெண்டு அம்மாக்கள்ல உனக்கு யார் ரொம்ப, யார் மேல ரொம்ப ஆசை, இருவரில் நினக்கு ஆசை யார் மீது கூறுகன, எம்பிரான் யான் சொல்வதன் சங்கையில்லாது அரண் மாதாவின் மேல் என முருகப்பெருமான் விளையாடுறார். என்ன அவர் வந்து பார்க்கிறோம், இந்த தமிழ்ல
இந்த தமிழ் மரபுல ஒன்று உண்டு, இவன் தான் தமிழுக்கு நாயகன், இவன் மகா பண்டிதன், ஞான பண்டிதன் என்று முருகப்பெருமானை சொல்லுவார்கள். அதுக்கு கதைகளெல்லாம் தமிழில் தான் உண்டு. தேவலோகத்தில் இருந்த பொழுது இது பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம் இங்கேயே பார்த்துடலாமே. அங்கே என்ன பண்ணாரா, யாருக்கு தாம்பூலம், அதாவது பண்டி வித்வத் தாம்பூலம் யாருக்கு கொடுக்கறது அப்படின்ட்டு தேவசபையில் ஒரு கேள்வி வந்துதான். தாம்பூலம் வைத்திருக்கிறார்கள், மண்ணில் முருகப்பெருமான் கூப்பிட்டாரா, அந்த தாம்பூலத்தை எடுத்து நானே வித்வான், நானே பண்டிதன் என்று எடுத்துக்கொண்டாராம். வேற யாரும் பேசல. என்ன கேட்டா, இவர் தான் வித்வான், இவர் தான் பண்டிதர், எல்லாம் அறிந்தவனாக இருக்கின்ற காரணத்தினாலே சரஸ்வதிக்கும் உபதேசம் செய்தான், ஔவைக்கு உபதேசம் செய்தான், அகஸ்தியருக்கு உபதேசம் செய்தான், இதுக்கு மேல அப்பாவுக்கே உபதேசம் செய்தான். இவ்வளவு தெரிந்தவன் ஞான பண்டிதாக இருக்கிறது இவங்களை சமாளிக்க தெரியாதா? அவன் சொன்னா, சங்கை இல்லாத சந்தேகமே இல்லை. யாருக்கு மேல தெரியும்? அரண்மாதாவின் மேல். ஒரு வார்த்தை போட்டான், இங்கேதான் விளையாடுகிறார் சோனாசல பாரதியார். அரண்மாதாவின் மேல் என்ன, இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்களாம், தாய்மாரும் யான் யானன சமர் செய்ய, ரெண்டு அம்மாவும் அவன் என்னத்தான் சொன்னான் என்னத்தான் சொன்னான்னு அடிச்சுக்கிட்டாங்களாம். சமர் செய்யன சண்டையே போட்டுக்கிட்டாங்கன்னா இந்த இடத்துல. நல்ல வேளை என்ன சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லலை. சமர் செய்ய இரு அருகன் பன்னீராயிரம் என தலைவரை கண்டு கழிகூற, கங்கை மகன், அம்பிகை மகன், பரமன் மகன், எங்கள் கந்தநாயகன் வருகவேன்னா ஏன் சண்டை போட்டுக்கிட்டாங்க? இவர் கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இவர் சமாளிச்சுட்டார். இங்கே பாரதியார் யார், சோனாஜல பாரதியார் சமாளிச்சுட்டார். அரண்மாதாவின் மேல் என, உனக்கு ஆசை யார் மேலடா அப்படின்னு சொன்னா, அரண்மாதாவின் மேல்னு சொன்னானா. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அரண்கிற வார்த்தைக்கு தமிழ்ல இங்கே போடும் பொழுது ரெண்டு விதமான பொருள் உண்டு. எல்லாருக்கும் தெரியும் அரண்னா தர்மம்னு அர்த்தம். அம்பாளுக்கு பேர் தர்ம சம்பர்தினி, அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு பேரு. இந்த தர்ம சம்பர்தினியாக இருக்கிற காரணத்தினாலே பார்வதியை சொன்னானா அரண்மாதாவின் மேல் அப்படின்னு சொன்ன காரணத்தினால பார்வதியை சொன்னானா? பார்வதி சொல்ற, நான் தான் தர்ம சம்பர்தினி, என்னத்தான் சொன்னான்னு கங்கை சொன்னாலாம் கிடையாது. அரண்மாதான்னா அரல்னு சொன்னா தமிழ்ல இன்னொரு பொருள் நீர்னு பொருள். கங்கா மாதா யாரு, நீருக்கெல்லாம் மாதாவாக, அதாவது தண்ணீருக்கெல்லாம் மாதாவாக இருக்கக்கூடியது யாருன்னா நான் தான். என்னத்தான் எல்லாரும் கங்கா மாதான்னு சொல்லுகிறார்கள், அதனால முருகப்பெருமான் எம்மேலதான் ஆசை ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னான். இல்ல இல்ல எம்மேலதான் சொன்னான், இல்ல எம்மேலதான் சொன்னான். இதுல இன்னொன்னு நம்ம பார்க்கலாம், அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்கட்டும். இந்த அரனுக்கும் அரலுக்கும் சொல்லும் பொழுது தண்ணி மாதிரி தான் தர்மம் ஓடி போயிடுச்சு போல இருக்கு. தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர்ன்னு பாடுவார். இப்போ தர்மம்ங்கிறது தண்ணி மாதிரி இருந்தால் ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது போல இருக்கு. நம்ம அதை எவாப்பரேட் ஆவியாக பண்ணிட்டோம், தர்மம் எங்கே இருக்குன்னு தேடி பார்க்குற மாதிரி பண்ணிட்டோம். அது இருக்கட்டும். இந்த ரெண்டு பேரும் சமர் செய்ய இவர் அங்கே அழகாக வார்த்தை போட்டார். இந்த இரண்டு கண்களினாலே ஆனந்தமாக பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறான். நான் கழி கூற யாரு, கங்கை மகன், அம்பிகை மகன், பரமன் மகன், எங்கள் கந்த நாயகன் வருகவே. ரொம்ப அழகான வார்த்தை போட்டார். கந்தமல நந்தமன சுந்தர மிகுந்தமன கம்பை கம்பை வாழ் குகன் வருகவே என்று சொல்லி இந்த முருகப்பெருமான நீ வாடான்னு சொல்லி ரெண்டு பேரிடத்திலையும் அந்த சமாதானப்படுத்துகிறாராம். அதே குமரகுருபர ரொம்ப அழகா இதை பாடுவார். வைத்தீஸ்வரம் கோயில இருக்கக்கூடிய கந்தபுரி வைத்தீஸ்வரம் கோயில இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ்னு சொல்லி, எல்லாரும் வைத்தீஸ்வரன் கோயில் யாரும் தெரியாம இருக்காது. முத்துக்குமார சுவாமி அங்கே வந்து பவரோக வைத்தியநாத பெருமாளாக அங்கே இருக்கிறார். வைத்தியநாதன் உள்ள இருக்கிறவருக்கு பேரு. இங்கே முத்துக்குமார சுவாமியாக இருக்கக்கூடியவர், அவருக்கு முக்கியம் என்னடான்னா அங்கே இருக்கக்கூடிய மருந்து. இவர் எல்லா ரோகத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியவர். செவ்வாய்க்கு உகந்த ஸ்தலம் என்றெல்லாம் எல்லாரும் சொல்லுவார்கள். எல்லாரும் போய் வந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். போகாதவங்க போகலாம், ஏன்னா ஒரே ஸ்ட்ரெச். சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், திருப்பொன்கூர் இதெல்லாம் ஒரே சமயத்தில் அப்படியே முடித்து கொண்டு வரலாம். ரொம்ப எளிதாக ஒரே நாளில் பண்ணக்கூடிய யாத்திரைகள் இருக்கட்டும். இவன் என்ன எப்படியெல்லாம் விளையாடுறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்கிறார் இந்த இடத்துல குமரகுருபரர். இவர் என்ன பண்ணா, என்னைக்குமே அப்பா அம்மாவுக்கு இந்த குழந்தை வந்து அப்படி தன் மீது மோதினா அப்படி அங்கமெல்லாம் புழகித்து ஆனந்தம் வரும் பாருங்க, அப்படியே அப்பா அற்புதமான ஆனந்தம். இந்த பாடலெல்லாம் படிக்கும் பொழுது நானும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேங்க. எங்கே ஆவி

அப்படியே வாயிலே இருந்து தேன் ஊறுவதை போலவே, ஏன்னா அதே நிறம் தானே, சிவப்பு நிறம், அப்படியே எச்சலானது ஒழுகுகிறது. இவனுடைய நிறத்தோடு அந்த எச்சல் ஒழுகும் போது என்ன நிறத்தோட வருமா என்ன? அது தண்ணீர் தானே. அது வரும் பொழுது இவனுடைய மேனியினுடைய நிறம் பெற்று அப்படியே சிவந்த நிறமாக தேன் மாதிரி வருகிறது. எங்கே வருகிறதுன்னா, அம்பிகை மடியிலே போட்டு கொண்டிருக்கிறானா? இவனுடைய ஒரு முகமா இருந்தா பரவாயில்ல, ஒரு முகத்திலே இருக்கும் பொழுது இந்த குழந்தை சொல்லு விடுறது நம்ம மடியை நினைச்சிரும். இது ஆறு முகத்துல இருந்து விழுந்தா எப்படி இருக்கும்? அம்பிகை மடியில போட்டுருக்கா, இந்த குழந்தை முகத்தை திருப்பினாலே நமக்கு ஆனந்தம். இந்த ஆறு முகமும் இருந்த திருப்பவே வேண்டாம், அப்படியே இருந்தாலே போதும், பரமானந்தமா இருக்கும். இந்த குழந்தை அப்படியே மடியை நினைக்கிறதா, அம்பிகையினுடைய மடியை நினைக்கிறதா, மடியை நினைக்கிறதோட மட்டும் விடல, எப்படி நினைச்சான், மளவு முதிர் கனிவாய் பசும் தேரல் வெண்துகிர் மடித்தல நினைப்ப அம்மை மணிவயிறு குளிர தவழ்ந்து ஏறி, அப்படியே மடியில நினைச்சு அதை தவழ்ந்து ஏறுகிறான். எங்க போறான்? இதுல இன்னும் எவ்வளவோ இதுல அழகு உண்டு. நமக்கு நேரமின்மையின் காரணத்தினால் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான். அப்படி கனிவாய்னர், கனிந்திருக்கக்கூடிய வாய், எப்படிப்பட்ட அந்த தொண்டை அப்படின்னா தொண்டைக்கான்னு கன்னடத்துல சொல்லுவாங்க. அந்த பழம் எப்படி இருக்குமோ, அந்த பழத்தினுடைய அந்த தொண்டைங்கிறது தமிழ் வார்த்தை. அதை வந்து இப்ப கன்னடத்துல தான் அது பயன், இது நாம கோவக்கான்னு சொல்லுவோம், தமிழ்ல வந்து கோவக்காய் அப்படின்னு சொல்லுவோம், அதை தொண்டைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டை அமுது, அந்த தொண்டை அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் வார்த்தை, அதுக்கு பேர் தொண்டை பழம்னு சொல்லக்கூடியது உண்டு. அந்த பழுத்த சிவந்த அதரங்கள் அதிலே இருந்து பசும் தேரல் வெண்துகில் மடித்தல நினைப்ப, அப்படியே மடியில அவன் படுத்து கொண்டிருக்கிறான். மடியில அவனுடைய ஜொல்லு, அதான் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த தேன், அந்த உமிழ்நீரானது நினைக்கின்றதான். அப்படியே அம்மாவுக்கு வந்து வயிறு குளிர்ந்து போச்சு. பெற்றால் தான் பிள்ளையா, இவ பெக்கல இல்லையா, பெற்றிருந்தா இன்னும் எவ்வளவு எவ்வளவெல்லாம் அதிகர்விதா, இன்னும் அதிகர்விதா இருப்பா. இப்ப இதுவே அதிகர்விதா கோஜென்ம பூபு, அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், இன்னும் இன்னும் அதிகர்விதாவா இருப்பா அந்த அம்பிகை. இப்போ மணி வயிறு குளிர குளிர இருக்கிறத அப்படியே பார்த்துட்டு இருக்கா, தவழ்ந்து எங்கே ஏறினான்னா, பெரிய மார்போடு இறைவன் சிவபெருமான் பக்கத்துல அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மேல ஏறி டான்ஸ் ஆடுறானா, என்ன டான்ஸ்னா குறவை கூத்து ஆடினான். எம்பிரான் மார்பினில் குறவையாடி அப்படி போய் மேல அப்படி அப்படியே இருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னொன்னும் பார்க்கலாம், இந்த இறைவன் மார்பில ஏறணும்னா இது என்ன மலை மேல ஏறுற மாதிரியா இருக்கும், படுத்துட்டு இருக்காருன்னு தோணணும். இது வந்து இது எப்ப சரியா இருக்கும்னா, பகவான் படுத்துட்டு இருக்கார், அம்பிகை தலை மடியில தலை வச்சுன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா அம்பிகை பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன சார் இது, இது என்ன ரங்கநாதரா அப்படின்னு கேட்கலாம். ஆனா சிவபெருமான் படுத்துட்டு இருக்கக்கூடிய இடம் உண்டு, சுருட்டிப்பள்ளின்னு பேரு, ஆந்திரால இருக்கிறது, திருப்பதி போற வழி, ஸ்ரீபெரும்புதூர், அதாவது சென்னையில இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியா நீங்க போனா போகலாம், சுருட்டிப்பள்ளின்னு பேரு. அங்கே சிவபெருமான் அம்பிகையினுடைய மடியிலே தலை வைத்து படுத்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு அழகா இருப்பாங்க ரெண்டு பேரும், போய் பார்க்கணும். நீங்களா சின்ன கோயில், அருமையா அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அம்பிகை தனியாக, சிவனுக்கும் அம்பிகைக்கும் சந்நிதி உண்டு. அதை தவிர இவர் வந்து வசிஷ்டராலே பூஜை பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறார். அங்கே சிவபெருமான் அம்பிகையும் கொள்ளை அழகு, அங்கே போய் பார்க்கணும் எல்லாருமே. இங்க தனியா ஒரு சந்நிதி உண்டு, அதுதான் முக்கியமானதே. அதாவது அம்பிகையினுடைய மடியிலே அசந்து போய் படுத்துட்டு இருக்காரு. ஏன் இவர் விடமுண்டாராம், விடமுண்ட கண்டர், அம்பிகை பிடிச்சாலாம், அந்த ஆயாசத்துல விஷம் உண்ட உடனே அது அந்த அயற்சி இருக்கும் இல்லையா, அந்த அயற்சியில அப்படியே படுத்து கொண்டிருக்கிறாராம். தேவாதி தேவர்கள் எல்லாம் சுற்றி நிற்க அப்படி படுத்துட்டு இருக்கார். இந்த கோலம் இருந்தா தான் இந்த பாட்டுக்கு பொருத்தமா இருக்கும். இவர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார், நின்றுட்டு இருக்கிறாருன்னா இவர் என்ன அப்படியே இந்த இதுக்கு போற மாதிரி மலையேறுற மாதிரி இவர் மலையேறுவாரா என்ன? மவுண்டனியரிங் கிடையாது, இங்க முருகப்பெருமான் மலையேறல, அங்கே டான்ஸ் ஆடுறார். டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், யோசிச்சு பாருங்க. டான்ஸ் ஆடுறதுக்கு என்ன வேணும், நடனம் ஆட வேண்டும் என்றால் ஒரு மேடை வேணும். இவரே நடமாடி, யாரு அப்பாவே ஒரு பெரிய கூத்தாடி, அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம இருக்குது இல்லையா, கூத்தாடுகிறது, அதுக்கு அரங்கமைங்க, அவருக்கு சிதம்பரம்ங்கிற அந்த கோயில் அரங்கமாச்சு, அவருக்கு டான்ஸ் மேடையாச்சு, அங்க ஸ்டேஜ் ஆச்சு. இங்க என்ன ஸ்டேஜ்னா இவருடைய மார்புதான் ஸ்டேஜ் ஆச்சு, அதனால படுத்துட்டு இருக்காருங்கிறதா இங்க பொருத்தமா இருக்கும். அம்பிகை பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறா, ஒருவேளை இவர் அங்கே கூட ஆடி இருக்கலாம், இங்க சுருட்டி பள்ளியில கூட ஆடி இருக்கலாம், யாருக்கு தெரியும்.

0: இங்க மார்பினில் குறவையாடி குறவை கூத்து ஆடுகிறானா எம்பெருமான். குறவையாடி அது மட்டும் இல்ல, என்ன இருக்கிறது பக்கத்துல, ஒரு கரத்திலே டமருகத்தை ஏந்தி கொண்டிருக்கிறான் சிவபெருமான், மற்றொரு கரத்திலே நெருப்பை வைத்துக் கொண்டிருக்கிறான். அதாவது வலக்கரத்திலே டமருகம், இடக்கரத்திலே நெருப்பு. நீங்க நடராஜனுடைய உருவத்தை பார்த்தா தெரியும். வலக்கரம் எதுக்காக? இது வந்து உற்பத்தி, அதாவது படைத்தல் தொழிலை சுட்டி காட்டும், அழித்தல் தொழிலை, சம்ஹார தொழிலை சுட்டி காட்டும் இந்த நெருப்பு. தலைமையில என்ன வைத்துக் கொண்டிருக்கிறான்? ஏராளமா இருக்கு, ஒன்னா ரெண்டா, அவர் ஒரு பெரிய காடே வச்சிருக்கார். காட்டம்பிரான் என்று சொல்லும்படியாக சடை காடாக இங்க இருக்கிறது. அதுல ஆறு இருக்கு, பாம்பு இருக்கு, வன்னியும் மத்தமும் மதிபொதி சடையினன் அப்படின்னு சொல்ற மாதிரி வன்னி பூ இருக்கிறது, ஊமத்தம் பூ இருக்கிறது, எருக்கம் பூ இருக்கிறது, பாம்பு மண்டை ஓடு நிலா எல்லாம் இருக்கிறது அவன் தலைமையில. இதுதான் இல்லை, எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறான் தன்னுடைய தலை மீது. இந்த சிவருமான் அப்படி படுத்துருக்கான்னு வைக்கலாம், இதான் சரியா இருக்கும். இதை அப்படியே மனக்கண்ணில் கொண்டு வாருங்கள். அம்மா மடியிலிருந்து போய் அப்பா மார்பு மேல ஏறி நின்று ஆடுகிறான். இது எல்லா வீட்லையும் நடக்கிறது தானேங்க. ஆனா எல்லா அப்பாவுக்கும் நாலு கையா இருக்கு, எல்லா அப்பாவுக்கும் ஜடையா இருக்கு. இங்க இருக்கே என்ன பண்றோம்னா, முளவு முதிர் துடியினில் சிறு பறை முழக்கி, வலக்கரத்தில் இருக்கக்கூடிய டமருகம் இருக்கிறத அதுல போய் அடிக்கிறான், டகா டகான்னு அடிக்கிறான். இந்த டமருகத்திலே இருந்துதான் ஐயோ என்று சொல்லக்கூடிய அந்த சப்தங்கள் மூலமாக வந்துதான் ஐலவுன்னு. இதெல்லாம் மகேந்திராணி சூத்திரங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த சூத்திரங்கள் எல்லாம் இங்க இருந்துதான் வந்தது. ஐவுனு கஜ ஜட தபரு என்றெல்லாம் ஏராளமான சூத்திரங்கள், மாகேஸ்வர சூத்திரங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த மாகேஸ்வர சூத்திரங்கள் டமருகத்துல இருந்து வந்துதான். இந்த டமருகத்தை இவன் அடிக்கிறான், என்ன செய்கிறான், நானே படைப்பு தொழிலுக்கும் நான் காரணக்கர்த்தா. இங்க வேற ஒண்ணும் கிடையாது. இங்க குமரகுருவர் எல்லாத்தையும் அப்படி சொல்லி காட்டுகிறார். முளவு முதிர் துடியினர் சிறுபறை முழக்கி, சிறுபறை முழக்கினா இவனுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல, அவர் கஷ்டப்பட்டு சென்று போறா என்னமோ சிவபெருமான். இவனடா நான் சின்ன பறை முழக்கி பின்னாடி பார்க்க போறோம், பறை முழக்க வேண்டும் என்று இந்த சிறுபறை, அதாவது மூணு வருஷத்துல பண்ணக்கூடியது இவன் இந்த இப்ப ஆடுகிறான். சிறுபறை முழக்கி ஆனால் மோலி நீர் பெய்த வித்து, இடக்கரத்துல பார்த்தா என்ன இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது. அதை என்ன பண்ணானா, மோலி நீர் பெய்து அவித்து அதை வந்து அணைச்சிட்டோம். எந்த நீரை வச்சு அமைச்சான, மௌலினா மௌலின்னு அர்த்தம், மௌலினா ஜடாமுடி, ஜடாமுடியில இருக்கக்கூடிய கங்கை நீரை எடுத்து நெருப்பு அணைச்சிட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம். இங்க அழித்தலே கிடையாது, சம்ஹாரமே கிடையாது, எல்லாம் நான் வெறும் காத்தல் தொழிலை மட்டுமே செய்யக்கூடியவன். இதுல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் நம்ம முருகாங்கிற நாமத்துல நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாம வைபவம் வரும் பொழுது இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இந்த மோலி நீர் பெய்து அனலை அவித்து, அடுத்தது என்ன பண்ணான்னா, மேல என்ன இருக்கிறது பார்த்தான். அப்படியே என்னடா அது, சடமேல என்ன இருக்கு, இப்பதான் பிறை சந்திரன் இருக்கிறது. அது மட்டும் இருக்கா, இல்ல வேற என்ன இருக்கிறது, பாம்பு இருக்கு. இந்த பாம்பு வந்து என்ன பண்ணும், நம்ம தான் சொல்லுவோம் இல்லையா, சந்திர கிரகணம் சொல்லுவோம். இதை பாம்பு ராகு கேதுக்களானது இதை பிடிக்கிறது, சூரிய சந்திரர்களை பிடிக்கின்றன, முழு மதியை தான் பிடிக்கும். இது என்னடா, இது வந்து பிறை நிலவு, அதனால பாம்பு சாப்பிடல அப்படியே கடந்துதான். அது என்ன சாப்பிடாம இருக்கிறது, நான் சொல்றேன் சாப்பிடு. என்ன பண்ணா, முளை மதியை நிழி அறவின் வாய் மடுத்து, நீ என்ன சாப்பிட மாட்டேன்னு சொல்றது, நான் அது என்ன முழு நிலாவைத்தான் நீ சாப்பிடுவிய, பிறை நிலாவை நீ சாப்பிடணும், எடுத்து வாய்க்குள்ள திணிக்கிறானா, அது என்ன பண்ணும் பாவம், அது வாய் வாயிலே சாப்பிடுகிறது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு உருவத்துல பார்க்கும் பொழுது சிவபெருமானுக்கு மான் உண்டு, கரத்திலே மான் உண்டு. அந்த மானிலை என்ன செய்கிறான்னா, இந்த மானானது நம்முடைய மனத்துக்கு சமான இடக்கரத்திலே மானும் உண்டு. இந்த மான் வைத்துக் கொண்டிருக்கிறான் இறைவன், இந்த மானுக்கு ஊட்டுகிறான். எதை ஊட்டுகிறான், வன்னியும் மத்தமும் மதிபொதி சடையினன், அதுல அருகும் இருக்கிறது, அருகையும் மேல வைத்துக் கொண்டிருக்கிறான். எல்லாத்தையும் கடவுள் எல்லாத்தையும் தலைமையில வச்சுட்டு இருக்கிறான். நம்ம தலைக்கு உள்ளேயும் வச்சுக்க மாட்டேங்கிறோம், தலைக்கு மேலையும் ஒண்ணு வச்சுக்க மாட்டேங்கிறோம், அது என்னன்னு தெரியல. சரி இருக்கட்டும். இளமானின் முது பசிக்கு அருகறுத்தி, ரொம்ப பசி, அது பசி முத்தி போய் அது இன்னமே சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு பேசாது இருக்கிறது, அவ்வளவுதான். அதுக்கு இறைவனுடைய தலையிலே இருக்கக்கூடிய அருகை அறுத்தி சாப்பிட வைத்து, அது மட்டும் கிடையாது, விளவு முதிர் செம்மேனி வெண்ணீர் தூளல மிக புழுதி ஆட்டையர்ந்து. இதனாலதான் சொன்னேன் சிவபெருமான் படுத்துட்டு இருக்கணும்னு. ஏன், அந்த செம்மேனியிலே விபூதி பூசி இருக்கிறார்கள் இல்லையா, முழு நீர் பூசிய முனிவனாக இவர் தானே இருக்கிறார், அப்படியே முழுவதுமாக அவர் விபூதி பூசி இருக்கிறார். உத்தூலனம் செய்த உண்மையனே என்று மாணிக்க வாசகர் பாடுவார். அது மாதிரி உத்தூளி தொழிலும் உண்மையனாக சிவபெருமான் இருக்கிறார், நீரணி பவள குன்றமாக இருக்கிறார். அதை என்ன பண்ணுகிறானா, அங்க போய் அப்படியே புழுதி, இதுதான் புழுதி, எது இந்த விபூதி இறைவனுடைய மார்பிலே உருவத்திலே இருக்கக்கூடிய விபூதியை இவனுடைய துகைந்து ஆடி வெண்ணீர் தூளல மிகப்புழுதி அட்டையர்ந்த அப்பா அசந்து போயாச்சு. இப்ப என்ன பண்ணது, வேர்வை சொட்டுகிறது, புழுதியா இருக்கு. இதை என்ன பண்ணணும், குளிக்கணுமா இல்லையா? குளிக்கிறதுக்கு என்ன பண்ணா, கங்கை தான் தலைமையில வச்சிருக்கிறாரு, கங்கைக்குள்ள விழு. கங்கைக்குள்ள விழுந்து இந்த விபூதியெல்லாம், இந்த விபூதியாகின்ற இந்த புழுதி, அந்த தூளெல்லாம் போகும்படியாக விரிசடை காட்டி நின்று இரு விழிகள் சேப்ப, சேப்பன சிவப்புன்னு அர்த்தம். இந்த ரெண்டு விழிகள், ரெண்டு விழிகள் அங்க இவனுக்கு 18 விழிகள், அந்த ரெண்டு விழிகள் நான் இரண்டு விழிகள் அப்படியே உள்ள புகுந்து சிவக்கும்படியாக முழு குளவு முதிர் செவ்வி பெருங்கழிவரச் சிறு குறும்பு செய்தவன் வருகவே. இதெல்லாம் இவனுக்கு சிறு குறும்புன்னு, ஏன் ஸ்காந்தத்துல அவ்வளவு விஷயம் சொல்லப்படுகிறது, இதெல்லாம் இவனை வச்சு சொல்லுகிறோம். ஸ்காந்தத்துல இந்த பிரபஞ்சத்தையே ஒரு வழிபண்ணிட்டான் முருகப்பெருமான் வரும், அதையும் பார்க்கலாம். சிறு குறும்பு செய்தவன் வருகவே குறவு கமல் தரு கந்த புரியில் அருள் குடிகொண்ட குமர குருபரன் வருகவே என்று அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய பாடுவர். இதையே பகலிக்கூத்தர் சொல்லும் பொழுது இந்தவர் அவர் ஒரு விதமா சொல்லுவார், இந்த பாடுற நீ வரல, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், அதனால இப்ப வரணும். ஏன் தவர் இந்த அரங்கான் வந்து ரொம்ப இறுகி போயிருக்கு, ஏன் குழந்தை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா பெருசாயிடுச்சா, அரங்கான் வந்து கெட்டியாயிடுச்சு, அதான் டைட் ஆயிடுச்சு, நான் வேற அரங்கான் பூட்ட மாட்டேன், மகர குண்டலத்தை என்ன பண்ண மாட்டேன், நான் வந்து உனக்கு மகர குண்டலம் இந்த குலையெல்லாம் போட மாட்டேன், அது மட்டும் கிடையாது திலகம் தீட்ட மாட்டேன், இல்லைன்னா இப்போ மொட்டையா வெத்து நெத்தியா இருக்கும். இப்ப ரொம்ப பேர் அப்படித்தானே இருக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது, ஏன் எப்பவுமே திலகம் இருக்க வேண்டும் இல்லையா, இந்த திலகத்தை நான் தீட்டமாக மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ, அது மட்டும் இல்ல கண்ணுக்கு மையெழுத மாட்டேன், உன்னுடைய காலுக்கு சிலம்பு பூட்ட மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ, அப்படியே எல்லாம் சொல்லுகிறார். இதுல ஒரு விசித்திரம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒன்னு கால்ல இருந்து தலைக்கு போயிருக்கணும், இல்ல தலையில இருந்து காலுக்கு வந்திருக்கணும். இவர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார், நான் இருகும் அரங்கான் இனி பூட்டேன், இலங்கு மகர குண்டலத்தை எடுத்து குலையின் மீது அணியேன், இனி உன் முகத்துக்கு ஏற்க ஒரு சிறுகும் சிறுகும் திலகம் தனை தீட்டேன். இவர் இடுப்பிலிருந்து தலைக்கு போயிட்டு அங்கிருந்து காலுக்கு வர, முருகு முளைப்பால் இனி தூட்டேன், முகம் பார்த்திருந்து முடிவுகிறேன், முருகா வருக சிவசமய முதல்வா வருக, திரை கொளிந்து மருகும் அலைவாய் கரை சேர்த்த மதலை சிறுவா வருகவே. இல்லையே இப்படி சொல்றார், கவனிக்கலாம், இதையே இப்படி சொல்றார், அது என்ன அரங்கண்ணிலிருந்து மேற போறார் அப்படின்னு கேட்டா அதுக்கும் பொருள் உண்டு. இவர் விஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது இந்த இவருடைய உதரத்துக்கு மேல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் உதரத்தோடு இந்த உலகங்கள் இருக்கின்றன, மேக கூட்டங்கள் எல்லாம் நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் அங்கேயே இருந்து விடுகின்றன, அவ்வளவுதான். இவருக்கு இடுப்புக்கு அரங்கான் பூட்டின மாதிரி உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் இருந்ததுன்னு அதுவும் பின்னாடி பார்க்க போகிறோம். அதனால நான் உலகத்துல இருக்கிறேன் எனக்கு என்ன தெரியும், அதுதான் தெரியும். அது மட்டும் கிடையாது, இந்த நாபி கமலத்துக்கு உள்ள உன்னுடைய வயிற்றுக்கு உள்ளே உலகங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நான் மட்டும் எங்க இருப்பேன், எனக்கு தெரிஞ்சது முதல்ல என்ன வயிறு தான் தெரியும், அதனால இடுப்பு தான் எனக்கு தெரிகிறது, அதுக்கப்புறம் தான் மற்றது தெரிகிறதுன்னு போகலாம். அதே மாதிரி மயிலம் முருகன் பிள்ளை தமிழ்ல சொல்லும் பொழுது பல கதை எங்கெங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்கிறான் என்று சொல்லுவார், நீ அங்கெல்லாம் இருக்கிற என்கிட்ட வரக்கூடாதா, மதுரம் புலியின் அருணகிரி வாக்கினிடத்தும், வாக்கு அருணகிரின்னு எப்படி வந்தது, முருகப்பெருமான் வாக்கானான் அவருக்கு, அவன் இனிதிர் திளைத்த அனுபூதியினும் மறைச்சிகரத்தும், இதுல எல்லாம் முருகப்பெருமான் இருக்கிறான், முளைத்த பவள இளங்கிளையின் முளையே வருக வருகவே, முழுதும் மயிலாசலம் முகந்த முருகா வருக வருகவேன்னு மயிலாசலம் முருகம் பிள்ளைத்தமிழ்ல ரொம்ப அழகாக இதை பாடுகிறார்கள். இருக்கட்டும், ஏன்னா ஏராளமாக உண்டு. இது மட்டுமல்ல, இதே இது அடுத்ததுலையும் சொல்லுவார், இந்த சிவபெருமானோட எப்படிலாம் இது பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது இதுல இன்னொரு அப்படியே கொண்டு வருகிறார், எப்படி வருகிறான் முருகப்பெருமான் அப்படிங்கறத குமரகுரு ஒருவர் பாடுவார். தலையிலே சிவபெருமான் பிறைமதியை வைத்திருக்கிறார், முழுமதி வைக்கல, பிறைமதி வைத்திருக்கிறார். சரி, இப்ப பிறமதி வைத்த பொழுது இவன் முருகப்பெருமான் என்ன பண்ணானா, அந்த பிறைமதியை அங்கிருந்து எடுத்தான். அம்பிகை மார்பிலே ஆரம் அணிந்து கொண்டிருக்கிறாள், அது இன்னொரு பாதி மாதிரி இருக்கு, மேலே ஒரு பாதி வளைவா, இது இன்னொரு பாதி இது இருக்கிறது, ரெண்டையும் சேர்த்தான், இவ பார்த்தா முழு மதி மாதிரி இருக்கிறது. இப்போ பிறை மதி முழு மதி மாதிரி இருக்கிறது, அப்போ மேலே இருக்கக்கூடிய பாம்பு பார்த்ததான் அடேயப்பா முழு மதி வந்தது, நான் அதை பிடிக்கிறேன்னு சொல்லி பாம்பு பிடிக்க வந்ததுதான், இவன் பாம்பை பார்த்தான், பாம்பு எப்படி இருக்கிறதுனா காந்தல் பூ போல இருக்கிறதான். இவன் மேலே இவனுடைய தலை மீது அணிந்து கொண்டிருக்கக்கூடியவனுக்கு காந்தல் பூ உண்டு. காந்தல் பூ நீங்க பார்த்திருப்பீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நீர் இருக்கக்கூடிய பகுதிகளில் வரும். தமிழிலே பல இடங்களில் பாடப்பட்ட பூ இது. அதை பெண்களுடைய விரலுக்கு சொல்லுவார்கள். மேலே இது ஒரு மூணு பகுதி இருக்கும், அப்படியே நிஜமாவே ஒரு கையை அப்படி குவித்து கொண்ட மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். விரல மேலே கொண்டு வந்து இப்படி கையை நீட்டி விரல மேலே அப்படி தூக்கி வச்சு காமிச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். கீழே இல்லை, விரல் மேலே ஆகாய நோக்கி இருக்கணும். அப்ப மேல நெகத்துல நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், மருதாணி போட்டிருக்கிற மாதிரி சிவப்பா இருக்கும். அடுத்த பகுதி கொஞ்சம் மஞ்சளா இருக்கும். கீழே பச்சையா தண்டு இருக்கும். இப்படி நம்முடைய கையில அப்படி மேல அது கை மாதிரியே இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த காந்தல் பூ தலையில சுட்டி கொண்டு இருக்கிறான். ஐயே இன்னைக்கு அம்மா எங்க அம்மா பூ வைக்கல, இந்த பாம்பை பார்த்த உடனே காந்தல் பூ மாதிரி இருக்கிறதா அந்த சிவப்பு பாம்பு, இது காந்தல் பூன்னு நினைச்சு அதை தலையிலே சுட்டி கொள்வதற்காக போகிறானா. அது பாம்பு பயந்து போய் அது ஓடுகிறது. ஓடின உடனே அங்க மேல என்ன இருக்கிறது, மேல நகுதலை அப்படின்னு சொல்ற மாதிரி, அதாவது மண்டையோடு மேல வச்சு பகவான் எல்லாம் வச்சிருக்கிறான், தலைக்கு மேல மண்டையோடும் வச்சிருக்கிறான். மண்டையோடு என்னமோ சிரிக்கிறது. சிரித்த உடனே இவருக்கு கோபம் தான், ஏண்டா என்னது மண்டையோட என்ன பார்த்து சிரிக்கிறியா, பிரம்மாவுக்கு என்ன கதியாச்சுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு தன்னுடைய உதட்டை கடிக்கிறானா முருகப்பெருமான். கட்டுண்ட படர்சனை காட்டம்பிரான் வைத்த கலைமதியோடு ஐயனி அக்கௌரி திருமுடியின்னத்தில் அகமிட்டிழைத்த கதிர் இளம் பிறையிணைப்ப தெட்டுண்ட பொன் முழு திங்களன்றே அக்கருஞ்செழுமணி சூட்டுமோட்டு செம்பாம்பு பைபிரித்தாடுதலும். இதை பார்க்க பாம்பு அந்த முழுவதி என்று நினைத்து வர ஓடினின் சிறு நறுங் குஞ்சிக்கு இடும் மட்டுண்ட பைங்குலை காந்தனென்று அணைய அம்மாசுனம் வெகுண்டு ஓடலம். மாசுனம்னா பாம்பு நடத்தம். இந்த காந்தல் பூவு நினைச்சு அதை பிடிக்க போக அந்த மாசுனமான பாம்பு பயந்து போய் ஓட மணிமுடியின் நகுதலையை மற்றமை நகைத்தியான் மலரவன் தலை நீ முனம் குட்டுண்டது அறியாய்கொள் என பிரம்மனுக்கு என்னாச்சுன்னு தெரியாத உனக்கு என இதழ் அதுக்கும் குமர நாயகன் அப்படியே உதட்ட வந்து கடிக்கிறானா குமர நாய இதழ் அதுக்கும் அப்படியே ஒதுக்கி அந்த இதழ் கடிக்கிறானா இதழ் அதுக்கும் குமார நாயகன் வருகவே குறவு கமிழ் தரு கந்தபுரியில் அருள் குடிகொண்ட குமரகுருபரா வருகவே என்று சொல்லும்படியாக இவனை பல பேர் பாடியிருக்கிறார்கள். முருகப்பெருமானை வா வா என்று அழைக்க நம்ம கூப்பிடுறது இல்லையா, ஏன் கூப்பிடணும், நம்முடைய மனத்திலே வந்து ஆட கூப்பிடணும். இந்த பாட்டெல்லாம் பாடும் பொழுது எனக்கு இன்னொரு கருத்தும் வரும், ரெண்டு விஷயம் யோசிக்கலாம். நம்ம வேலை வேலைன்னு ஓடுகிறோம், இல்லைன்னா அவங்க எனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு குழந்தைய விட்டுடுறோம். குழந்தைய விடுறது இல்லை, அதை அனுமதிக்கிறதுக்கு எப்போ கிடைக்கும், நம்ம என்ன வருஷா வருஷம் குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்க, அவங்கவுங்க இப்போ பார்த்தா குழந்தையே பெற்றுக்க மாட்டான். முதல்ல என்னன்னா இரண்டுக்கு மேல் எப்போதும் வேண்டாம்னா, இப்போ ஒன்று பெற்றால் ஒளிமயம்னு வந்தாங்க, இனிமேல் நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தை அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கேரளாலாம் ஜீரோ ரேட்டு வரப்போகிறது இப்போ அப்படின்னு பாப்புலேஷன் க்ரோத்துன்ட்டு அவங்க பேப்பர்லலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ போனால் கடைசியில் நம்ம தான் இருப்போம், கணவனும் மனைவியும் தான் இப்போ இருப்போம். குழந்தைகளினுடைய திருவிளையாடலாம் எப்போ பார்க்கறது, நம்மால் எப்போ அனுபவிக்க முடியும், காசு வரும் வேலை இருக்கும் அந்த சமயத்தில் பார்க்கணும். அதே சமயத்தில் இந்த குழந்தைகள் விளையாட்டையும் நம்ம கவனிக்கணும், இல்லைன்னு சொன்னால் பிரயோஜனமே கிடையாது. அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய பகுதியை நம்ம இழக்கிறோம் என்று தோன்றுகிறது. இது பொதுவான ஒரு விஷயம். ஏன்னா இந்த காசு காசுன்னு ஓடி ஓடி நம்ம கடைசியில் எதுக்காக காசு சம்பாதிக்கிறோமோ அதுவே போயிடுது, எந்த பிரயோஜனத்துக்காக இதெல்லாம் பண்ணுறோமோ அதுவே கடைசியில் போயிடுறது. ஸோ நம்ம அதையும் பண்ணணும். இது வந்து லௌகீகமான விஷயம். ஆனால் அதை விட முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, இறைவனை நம்ம முதலே பார்த்தோம், குழந்தையாக அனுபவிக்கக்கூடிய விஷயம் இருக்கிறதே. குழந்தையின் இடத்துல நம்ம பார்த்தோம் அச்சம் முடியாது, அதாவது பயம் இருக்கக்கூடாது, அருவறுப்பு இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா குழந்தைகளின் இடத்துல ஆனந்தத்தை அடைய முடியாது, எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ குழந்தை அதுவாக நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். நம்ம குழந்தையாக மாறிடணும். குழந்தையோட இருக்கும் பொழுது எல்லாரும் குழந்தையாக மாறிடுறோம். இந்த குழந்தையாக மாறும் பொழுது தான் இறைவன் என்கின்ற தன்மை, அந்த இறைத்தன்மை. அதனால தான் இந்த குழந்தையின் முகத்தை குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலேயே நம்ம சொல்லுகிறோம். இந்த குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலன்னா என்ன, இந்த மூணும் இருக்கக்கூடாது. அதாவது அச்சயமோ அச்சமோ அதாவது பயமோ வெறுப்போ அருவறுப்போ அல்லது எதிர்பார்ப்போ இருக்கக்கூடாது. இது இல்லாமல் இருந்தால் குழந்தை வந்து ஓடி வந்து நம்ம இடத்துல சேரும். இந்த குழந்தை மாதிரி தான் இறைவனிடத்துல ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு பயபக்தி இருக்கக்கூடாது. அதாவது பயம் இருக்கக்கூடாது, பக்தி இருக்கலாம், அது அன்பு. பயம் இருக்கக்கூடாது,
1: அருவெருப்பு இருக்கக்கூடாது, இது என்ன பண்ணுமோ அது என்ன பண்ணுமோன்ட்டு. அதே மாதிரி அவனிடத்துல எதிர்பார்ப்பு, இதை குடு அதை குடுன்னு இருக்கக்கூடாது. அவன் என்னடாச்சுன்னு விட்டொடித்து இங்க வருகிறான். ஏன்
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாயனம். Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
1: ஸ்ரீ சிவ மகாபுராண மகாத்மியத்திலே அத்தியாயம் 4 அந்தனர் கூறுகிறார், பெண்மணியே, மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய சமயம் இது. ஏனெனில் இறைவனது திருவருளாலே சிவபுராணத்தில் வைராக்கியத்தை தரக்கூடிய இக்கதையை கேட்டு உன் மனம் திருந்தியது. அந்தன மாதரசியே, பயப்படாதே, சிவ பரம்பொருளையே சரணம் பற்று. அவரது கருணையால் பாவங்கள் அனைத்தும் சடுதியில் அழிந்து ஒழியும். பகவான் ஸ்ரீ பரமசிவனது புகழ்வாடும் திருக்கதைகளை கூறுகிறேன், கேள். அதனால் என்றென்றும் அழியாத இன்பத்தை தரும் உத்தம கதி அந்த மோட்சம் கிடைக்கும். ஸ்ரீ சிவனாரது திருக்கதையை கேட்டதுமே பச்சாதாபம் கொண்ட உன் மனம் தூய்மை பெற்றது. மேலும் உலகியல் இன்பங்களில் வெறுப்படைந்து விட்டது. பாவம் செய்தவர்களுக்கு கழிவிறக்கம் கொள்வதே சிறந்த கழுவாயாகும். அனைத்து பாவங்களும் கழிய ஒரே வழி கழிவிறக்கம் கொள்வதுதான் என்பது சான்றோர்களின் கொள்கை. அதுதான் பாவத்தை துடைப்பது. பாவமும் தூய்மையாவது அதனால்தான். கழிவிறக்கம் கொள்பவரே உண்மையில் பாவங்களுக்கு கழுவாய் செய்பவர். ஏனெனில் பாவங்கள் தீர சான்றோர்கள் கூறும் அனைத்து பிராயச்சித்தங்களும் பச்சாதாபப்படுதலானேயே பெறப்பட்டு விடுகின்றன. வேதத்தில் கூறியுள்ளபடி பாவத்திற்கான பிராயச்சித்தங்களை முறைப்படி செய்து பாவத்தின் பயத்தை நீக்கிக் கொண்டவன் ஆனாலும் தான் செய்த தவறான செயல்களுக்காக பச்சாதாபம் படாதவனாகி அவனுக்கு அநேகமாக நற்கதி கிடைக்காது. ஆனால் எவன் தான் செய்த தீச்செயல்களுக்காக மனதார பச்சாதாபம் கொள்கிறானோ அவன் நிச்சயமாக உயர்ந்த கதியை அடைகிறான் என்பதில் இன்னியும் ஐயமில்லை. இச்சிவபுராணத்தை சிரவணம் செய்வதால் ஏற்படும் மன தூய்மை போல் வேறு எந்தவோ உபாயத்தாலும் ஏற்படாது. கண்ணாடியை துடைத்தால் அதில் நம் பிம்பம் தெளிவாக தெரிகிறது. அதே போல இச்சிவபுராண கதைகளை கேட்பதால் மனம் மிகவும் தூய்மை பெறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மனிதர்களின் தூய்மையான இதயத்தில் அல்லவா ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர்கள் குடிகொள்கிறார்கள். அதனால் தூய மனம் கொண்ட மனிதன் ஸ்ரீ சாம்ப சதாசிவனது திருவடிகளை அடைகிறான். சிறந்த இக்கதைகளை கேட்பதே அனைத்து மனிதர்களுக்கும் நலம் பெறுவதற்கான தொடக்கம். விதையில் இருந்து பல கிளைகள் கொண்ட மரம் வளர்வது போல இச்சிவபுராணத்தை கேட்பதில் இருந்தே நலன்கள் அனைத்தும் பல்கி பெருகும். ஆகவே சாஸ்திரங்களில் கூறியபடி முறை தப்பாது இதை கேட்க வேண்டும், போற்றி உகக்க வேண்டும். உலகியல் தடைகள் என்னும் நோய்க்கு இது கண்கண்ட மருந்து. சிவகதைகளை கேட்பது, சிந்திப்பது, பின் அப்படியே மனத்தில் இருத்திக் கொள்வது, இதனால் முழுமையான மன தூய்மை கிட்டும். மனம் தூய்மை பெறவே ஸ்ரீ சிவபரம்பொருளின் பக்தி காதல், ஞானம், வைராக்கியம் என்னும் தன் இரு புதல்வர்களுடன் நிச்சயமாக மனதில் குடிபுகுவாள். அதன்பின் பகவானது இன்னருளால் திவ்யமான முக்தி கிட்டும் என்பதில் ஐயமே கிடையாது. எவனுக்கு இந்த முக்தி கிடைக்கவில்லையோ அவன் விலங்காவான். ஏனெனில் அவனது மனம் மாயையின் வரையில் சிக்குண்டு அலைகிறது. உலகியல் தடைகளில் இருந்து அவன் நிச்சயமாக விடுதலை பெற மாட்டான். ஆகவே அந்தணனின் மனைவியே, நீ உலகியல் விஷயங்களில் இருந்து மனதை திருப்பி பக்தியோடு சிவபெருமானின் பாவனமான சரித்திரங்களை கேள். அதனால் உன் மனம் தூய்மை பெறும், உனக்கு முக்தி கிட்டும். தூய்மையான மனதுடன் சிவபெருமானின் திருவடி தாமரைகளை சிந்தித்து வந்திப்பவன் இந்த ஒரு பிறவியிலேயே முக்தியை பெறுவான். இதுவே உண்மை என நான் உறுதிபட கூறுவேன். சூதபுராணிகர் கூறுகிறார், சௌனக முனிவரே, பரம சிவபக்தரான அந்தனர் இவ்வாறு கூறிவிட்டு வாய் பொத்தியிருந்தார். அவர் மனமோ கருணையால் உருகி நின்றது. மன தூய்மை கொண்ட பெரியவர் பகவான் ஸ்ரீ சிவனது தியானத்திலேயே மூழ்கிவிட்டார். பிந்துகனின் மனைவியான சஞ்சுலாவும் மனதளவிலே தெளிவடைந்தார். அந்தனரின் உபதேசத்தை கேட்டு அவளது கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. மகிழ்ந்த மனத்தினால் அவள் கதை கூறிய அந்த அந்தனரது திருவடிகளில் விழுந்து வணங்கி இரு கைகளையும் கொப்பிக்கொண்டு, ஐயன்மீர், இன்றுதான் நான் பிறந்த பயன் எய்தினேன் என்று நாட்டழுதழுக்க கூறி தன் பாவங்களுக்காக வருந்தி வைராக்கியமடைந்த சிரோமணியான அவ்வந்தனமாது எழுந்திருந்து சிவன் அடியாரான அவ்வந்தனரிடம் மேலும் கூறலானாள். சஞ்சுலா கூறுகிறாள், தேவரீர் சிறந்த சிவபக்தரான தாங்கள் மிகவும் புண்ணியம் செய்தவர், உண்மை தத்துவத்தை உணர்ந்தவர், பிறருக்கு உதவுவதிலேயே ஆசை கொண்டிருப்பதால் சான்றோர்கள் மத்தியில் புகழுக்கு பாத்திரமாக விளங்குகிறீர்கள். ஐயா பெரியவரே, நரகம் எனும் பெருங்கடலில் வீழ்ந்து மூழ்கிக் கொண்டிருக்கும் என்னை கைதூக்கி கரையேற்ற வேண்டுகிறேன். உண்மை பொருளான சிவத்தை பற்றிய பொருள் புரிந்த அழகிய கதைகளை கேட்பதால் என் மனம் உலகியல் விஷயங்களிலிருந்து முற்றுமாக வைராக்கியத்தை அடைந்தது. ஆகவே இப்பொழுது என் மனம் அச்சிவபுராணத்தை முழுவதுமாக கேட்க மிகுந்த ஆவல் கொண்டுள்ளது. சூதர் கூறுகிறார், சௌனக முனிவரே, இவ்வாறு இரு கைகள் கூப்பி வணங்கிய சஞ்சுலா அவரது திருவருள் பெற்று சிவபுருமானம் சிவபுராணம் கேட்க வேண்டும் என்கின்ற அவாவில் அவருக்கு பணிவிடைகள் செய்து கொண்டு அங்கேயே தங்கலானாள். சிவனே சிற்றல்வர்களில் சிறந்தவரான அவ்வந்தனரும் அங்கேயே அவளுக்கு சிவபுராண கதைகளை கூறலானார். இவ்வாறு அந்த கோகர்ண க்ஷேத்திரத்தில் ஞான வைராக்கியங்களை பெருக்கி பக்தியில் முக்தியை தரும் உயரிய அச்சிவபுராணத்தை சிவனடியாரான அவ்வந்தனர் கூற சஞ்சுலா கேட்கலானாள். அதனால் பிறவி பயன் பெற்றதாக நினைத்தார். அவளது சித்தமும் வெகு விரைவில் தூய்மை பெற்றது. இறையருளால் அவளது இதயத்தில் பகவானது சகுன திருமேனி தோன்றலாயிற்று. சிவனையே நினைக்கும் உயர்ந்த எண்ணம் ஏற்பட்டது. அதனால் அவள் சச்சித் ஆனந்தமயனான ஸ்ரீ சிவபரம்பொருளின் சொரூபத்தையே எப்பொழுதும் நினைந்து உருகலானாள். ஞான வைராக்கிய பக்திகள் கைவரப்பெற்ற சஞ்சுலா காலம் வரவே எவ்வித துன்பம் இன்றி இவ்வுடலை நீத்தாள். இதற்குள் புறமெரித்த பரமனது அருளால் வெகு விரைவில் ஒரு விமானம் அங்கு வந்து சேர்ந்தது. அதில் சிவகணங்களும் மங்களங்கள் அளிக்கும் அழகிய பொருட்களும் நிறைந்திருந்தன. சஞ்சுலாவை அவ்விமானத்தில் ஏற்றி அமர்த்தி கொண்ட சிவகணங்கள் அவளை கையிலே கொண்டு சேர்த்தனர். அவளது மும்மலங்களும் சம்பலாயின. தேவர் உடல் பெற்று அழகு மிளிர நின்றாள். தலையிலே அரைவட்ட வடிவான முகுடம் சந்திரன் போல் ஒளிர்ந்தது. உடலிலே அழகிற்கு அழகு செய்யும் பொன்னகைகள். சிவனது ஆலயமான கைலையை அடைந்த அவள் முன்னைப் பழம்பொருட்கும் முன்னைப் பழம்பொருளான முக்கண்ண பரமனை கண்டாள். தேவதேவர்களெல்லாம் அவருக்கு பணிவிடை புரிகின்றனர். ஸ்ரீ மகாகணபதி, பிருங்கி முனிவர், நந்திகேஸ்வரர், வீரபத்ரர் முதலானோர் மிக்க பணிவும் பக்தியும் கொண்டு அவருக்கு சேவை புரிய காத்து நிற்கின்றனர். ஆதி அந்தமில்லா அருட்பெருஞ்சோதியான அவரது திருமேனி 1000 கோடி சூரியர்கள் ஒரே சமயத்தில் தோன்றியது போல் ஒளிர்கிறது. திருக்கழுத்தில் ஆலகால விஷத்தின் நீல ஒளி, 5 திருமுகங்கள், ஒவ்வொன்றிலும் முக்கண்கள், தரையிலே அரை வட்ட வடிவான சந்திரன், சந்திரசூடன் என்பது அவர் பெயர் அல்லவா? மின்னல் கூட்டமோ என்னுமாறு ஒளிரும் ஸ்ரீ பார்வதி பிராட்டி இடதுபுறம் இருக்கிறாள். பார்வதி காந்தனான இறைவனது கற்பூரம் போல் விழுத்த திருமேனி முழுவதும் விபூதி என்னும் திருநீற்று பூச்சு, அறையில் வெண் பட்டாடை. இவ்வாறு விளங்கும் பகவான் ஸ்ரீ சங்கரனை கண்ட அந்தன மாதரசி சஞ்சுலா மகிழ்ச்சி கடலில் திளைத்தாள். அன்பு பொங்க பொறுமை இழந்த அவள் பகவானை திரும்ப திரும்ப வீழ்ந்து வணங்கி காதலாகி கசிந்து உருகி மகிழ்ச்சி பொங்க இரு கைகளையும் குப்பிய வண்ணம் வினயமாய் நின்றாள். உடல் மயிர் கூச்சரிய அவளது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் இடையீரின்றி பெருகியது. அப்பொழுது இறைவனும் இறைவியும் மிக்க கருணையோடு அவளை தங்கள் அருகில் அழைத்து கடாட்சித்தனர். திவ்ய திருமேனியோடு விளங்கும் பிந்துகனின் மனைவியான சஞ்சுலாவை பார்வதி பிராட்டி தன் அணுக்கத் தோழியாக நியமித்துக் கொண்டாள். ஆனந்தமே நிறைந்து ஒளிமயமாய் விளங்கும் அத்திருக்கையிலையில் சஞ்சுலா என்ற அப்பெண்மணி நிரந்தர வாசத்தை பெற்றாள். அனைத்து லனன்களும் நிறைந்து அழிவற்ற ஆனந்த அனுபவத்தையும் பெற்றாள். 5 சூதர் கூறுகிறார், சௌனகரே, ஒரு சமயம் ஆனந்த கடலில் மூழ்கிய சஞ்சுலா பார்வதி பிராட்டியின் அருகில் சென்று திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி இரு கைகளையும் கூப்பி நின்று துதிக்கலானாள். சஞ்சுலா துதிக்கிறாள், மலைமகளே, முருக கடவுளின் திருத்தாயே, உமையே, மானிடர்கள் எப்பொழுதும் தங்களையே சேவிக்கிறார்கள். அனைத்து நலன்களையும் வாரி வழங்கும் சாம்பவியே, பரபிரம்ம சுரூபிணியே, பிரம்மா விஷ்ணு முதலிய தேவதைகள் எல்லோரும் தங்களைத்தானே துதித்து போற்றுகின்றனர். சகுணத்தவளாகவும் நிர்குணத்தவளாகவும் விளங்கும் தாங்களே அணுவுக்கு அணுவாகவும் சச்சித் ஆனந்தமயமாகவும் விளங்கும் ஆதியான பிரகிருதி சக்தி, மூலகங்களையும் படைத்து காத்து அடித்தலை செய்யும் முக்குணங்களுக்கும் தலைவி, பிரம்மா விஷ்ணு மகேசன் ஆகிய முத்தேவர்களுக்கும் இருப்பிடமாக ஆகி அவர்களை அவர்களது நிலையில் இருத்தியருளும் ஆதியான பராசக்தியும் தாங்கள் அல்லவா? சூதர் கூறுகிறார், சௌனக முனிவரே, உயர்ந்த கதியை பெற்ற சஞ்சுலா மகேசன் மனைவியான உமாதேவியை இவ்வாறு துதித்து போற்றி கண்களில் நீர் பெருக தலைவணங்கி நிற்கவே, கருணையே வடிவான அடியார்க்கு எளியவளான பரமசிவனின் காதலியான பார்வதி பிராட்டி அன்போடு அவளை அருகில் அழைத்து கூறலானாள். ஸ்ரீ பார்வதி தேவி கூறுகிறார், தோழியே சஞ்சுலா, நீ இப்பொழுது என்னை துதித்ததை கேட்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், உனக்கு கொடுக்க கூடாத வரமும் உண்டோ? சஞ்சுலா கேட்கிறாள், மலையரசன் திருமகளே, பாவங்களை தொலைப்பவளே, என் கணவனான விந்துகன் இப்பொழுது எங்கிருக்கிறாரோ? அவருக்கு என்ன கதி கிடைத்ததோ தெரியவில்லை. ஏழைகளுக்கு இறங்கும் மங்கள ரூபிணியே, நான் என் கணவருடன் சேர்வதற்கான உபாயத்தை செய்யுங்கள். இறைவியே, உலக நாயகியே, என் பதி ஒரு நான்காம் வர்ணத்து தாசியிடம் மையல் கொண்டு பாவக்குழியில் விழுந்து எனக்கு முன் இறந்து போனார். அவர் இப்பொழுது எக்கதியை அடைந்தாரோ தெரியவில்லை. ஸ்ரீ பார்வதி கூறுகிறாள், குழந்தாய், உன் கணவனான விந்துகன் பெரும் பாவி. அவன் மனமோ தவறான பாதையிலேயே ஈடுபட்டிருந்தது. வேசியின் வலையில் வீழ்ந்த அந்த மூடன் எண்ணற்ற வருடங்கள் நரகத்தில் பலவாறான யாதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்துவிட்டு மீதமுள்ள பாவங்களை அனுபவிப்பதற்காக இப்பொழுது விந்திய மலைச்சாரலில் பிசாசாக இருந்து பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருகிறான். அங்கு அத்தீயவன் காற்றையே உணவாக கொண்டு பல துன்பங்களை அனுபவிக்கிறான். சூத புராணிகர் கூறுகிறார், சௌனக முனிவரே, தன் கணவன் படும் இன்னல்களை பார்வதி பிராட்டி கூற கேட்ட கற்பரசி சஞ்சுலா மிகவும் துக்கித்தாள். பின் மனதில் தைரியத்தை வருவித்துக் கொண்டு லோகமாதாவான பிராட்டியை வணங்கி வருத்தத்தோடு கேட்கலானாள். சஞ்சுலா கேட்கிறாள், தாயே, மகேஸ்வரியே, என் மேல் கருணை கொண்டு தீச்செயல்களையே புரியும் கொடியவரான என் கணவரை கரியேற்றி வையுங்கள். கெடுமனம் படைத்த பாவியான என் கணவர் நற்கதியை அடைவதற்கான உபாயம்தான் என்ன? வேண்டி கேட்கிறேன், சீக்கிரம் கூறுங்கள். ஸ்ரீ பார்வதி தேவி கூறுகிறாள், சிவபுராணத்தில் கூறிய புண்ணிய கதைகளை உன் கணவன் மனதார கேட்பானாகி தீய கதியிலிருந்து நற்கதி பெற முடியும். அமுதமென இனிமையாக கூறிய ஸ்ரீ பார்வதி தேவியின் சொற்களை கேட்ட சஞ்சுலா மிகுந்த மரியாதையோடு இருகை கூப்பி தலை வணங்கி தன் கணவன் பாவம் தொலைந்து நற்கதி பெறுவதற்காக ஸ்ரீ பார்வதி பிராட்டியிடம், தாயே, என் கணவர் ஸ்ரீ சிவபுராணத்தை கேட்பதற்காக ஆவண செய்யுங்கள் என்று திரும்ப திரும்ப மன்றாடி விண்ணப்பித்துக் கொண்டார். இதைக் கண்ட ஏழைக்கு இறங்கும் கருணை உள்ளம் கொண்ட ஸ்ரீ கௌரி தேவி ஸ்ரீ சிவபெருமானின் புகழ் பாடும் தும்புரு என்னும் கந்தர்வராஜனை அழைத்து மகிழ்ச்சியோடு கூறலானார். தும்புரு, ஸ்ரீ சிவபெருமானிடம் உனக்கு மிகுந்த பக்தி உள்ளதல்லவா? நீ என் உளமறிந்து நான் நினைக்கும் காரியங்களை செய்பவன் அல்லவா? இப்பொழுது நான் உன்னிடம் ஒன்று சொல்லுகிறேன். நீ என் தோழியோடு சீக்கிரமாக விந்திய மலைக்குச் செல். அங்கு பயங்கரமான ஒரு கோரப்பிசாசு உள்ளது. அதன் விவரங்களை ஆரம்பம் முதல் முழுமையாக கூறுகிறேன் கேள். முற்பிறவியில் அப்பிசாசு விந்துகன் என்னும் அந்தணன், என் தோழியான சஞ்சுலாவின் கணவன். ஆனால் கொடியவனான அவன் தாசி லோலனாக ஆகிவிட்டான். ஸ்நானம் சந்தியாவந்தனம் முதலிய நித்திய கர்மானுஷ்டானங்களை விடுத்து தூய்மை கட்டு சினத்திற்கு ஆட்பட்டு நற்புத்தி இழந்து செய்வது எது தவிர்ப்பது எது என்ற அறிவையும் இழந்தான். சாப்பிடக்கூடாத இவளை சாப்பிடுவது, சாது மகான்களிடம் பகை கொள்வது, பெறக்கூடாத எழிந்த பொருட்களை தானமாக பெறுவது என்பன போன்றவைகளே இவனது இயல்பான கர்மமாயின. கைகளில் ஆயுதமேந்தி பிறரை இம்சித்தல், இடது கையால் உணவு உட்கொள்ளல், எளியவர்களுக்கு தீங்கிழைத்தல், பிறர் வீட்டுக்கு தீயிடல், சண்டாளர்களிடம் காதல் கொள்ளுதல், வேசியின் வழிச்செல்லுதல் என்று தீமைகளே உருவானவன். தன் மனைவியை ஒதுக்கி தீயோர் சேர்க்கையிலேயே ஆனந்தம் கொண்டான். மரணம் வரை தீச் செயல்களையே புரிந்தவன். காலம் முடிந்து தன் பாவச் செயல்களுக்காக யமனது சம்யமினி பட்டணத்தில் பலவாறான நரக யாதனைகளை அனுபவித்த தீயவனான அந்த ஜீவன் இப்பொழுதும் விந்திய மலைச்சாரலில் பிசாசாக தன் பாவத்தின் பயனை அனுபவித்து வருகிறான். நீ அங்கு சென்று வலுவில் அப்பிசாசின் எதிரில் ஸ்ரீ சிவபுராணத்தை விரித்து கூறு. புண்ணியமான அப்புராணம் பாவங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியது என்றோ? அதை கேட்பதே உயர்ந்ததான புண்ணிய கர்மமாகும். அதனால் அவனது மனம் விரைவிலேயே பாவங்களை ஒழித்து தூய்மை பெறும். ஆகவே அவனது பிரேத பிறவியான பிசாசு பிறவி நீங்கும். தீய கதி நீங்கியதும் விந்துகன் என்னும் அப்பிசாசை என் கட்டளைப்படி ஒரு விமானத்தில் ஏற்றிக்கொண்டு ஸ்ரீ சிவபுரானது அருகில் அழைத்துச் செல். சூதர் கூறுகிறார், சௌனக மகரிஷியே, உலக நாயகியான ஸ்ரீ உமாதேவி இவ்வாறு கட்டளையிடவே கந்தர்வ மன்னனான தும்புரு தன் பாக்கியத்தை நினைந்து மனதார பெருமகிழ்ச்சி கொண்டான். பின் நாரதரது அன்பு தோழனான தும்புரு அந்த பிசாசின் மனைவியான கற்பரசி சஞ்சுராவையும் விமானத்தில் அழைத்து கொண்டு வேகமாக பிந்துகனான பிசாசு அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் விந்திய மலைச்சாரலை அடைந்தான். அங்கு அவர்கள் அந்த பிசாசை கண்டனர். பெருத்த உடல், பெருத்த முகவாய்க்கட்டை, சில சமயம் சிரிக்கிறது, சில சமயம் அழுகிறது, சில சமயம் எழும்பி குதிக்கிறது. அதன் உடலோ மிகவும் விகாரமாக இருந்தது. பகவான் ஸ்ரீ சிவரானது புகழ்பாடும் பலசாலியான தும்புரு பயங்கரமாக இருக்கும் அப்பிசாசை கயிற்றினால் இருக கட்டினார். பின் ஸ்ரீ சிவபுராணத்தை கூறுவதற்காக தீர்மானித்து கோலாகலமாக உள்ள ஓரிடத்தை நிச்சயித்து அங்கு மண்டபம் முதலியவனற்றை அமைத்தான். இதற்குள் பிசாசை கடைத்தேற்றுவதற்காக ஸ்ரீ பார்வதி தேவியின் கட்டளைப்படி உத்தமமான ஸ்ரீ சிவபுராண கதைகளை கூறுவதற்காக தும்புரு விந்தியமலைச்சாரலுக்கு வந்துள்ளார் என்ற செய்தி உலகெங்கும் வெகு விரைவில் பரவிவிட்டது. பின் என்ன, தேவர்ஷிகள் கதை கேட்பதற்காக கூட்டம் கூட்டமாக அங்கு வந்து குழுவினர். சிவபுராணம் கேட்பதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அங்கு வந்து குழுமிய மக்கள் கூட்டம் உலகிற்கு ஓர் அற்புதமான நயனை செய்வதற்கென்றே வந்து கூடினரோ என்ன மாதிரி இருந்தது. பாசத்தால் பிணைக்கப்பட்ட விந்துகன் என்னும் அந்த பிசாசை ஓரிருக்கையில் அமர்த்தி கையில் வீணையை எடுத்து வீட்டிக்கொண்டே ஸ்ரீ கௌரிபதியான ஸ்ரீ பரமசிவனது திருக்கதிகளை கூற ஆரம்பித்து முதலில் வித்யேஸ்வர சம்ஹிதையில் இருந்து தொடங்கி ஏழாவதான வாயு சம்ஹிதை வரை அதன் மகாத்மியத்தோடு ஸ்ரீ சிவபுராண கதைகளை மிக தெளிவாக வர்ணித்தான் தும்புரு. ஏழு சம்ஹிதைகளோடு கூடிய அச்சிவபுராணத்தை மிகுந்த ஈடுபாடுடன் கேட்ட மக்கள் அனைவரும் தாம் பிறந்த பயன் பெற்றதாக மகிழ்ந்தனர். புண்ணியமான அச்சிவபுராணத்தை கேட்ட அந்த பிசாசும் தன் பாவம் நீங்கி பிசாசு உடலை நீத்து தெய்வீக திருவேணியை பெற்றது. உடல் வெண்ணிறம் பெற்றது. வெண்ணிற ஆடையையும் ஆடவர்க்கு உரிய அடிகலன்களும் மெளித முக்கண்ணனான ஸ்ரீ சந்திரசூடனது சாரூபியத்தை அடைந்தது. இவ்வாறு திவ்யதேகம் பெற்ற பாக்கியசாலியான பிந்துகன் தன் அன்பு மனைவியான சஞ்சுராவுடன் பார்வதிபதியான ஸ்ரீ சிவபரம்பொருளின் கல்யாண குணங்களை பாடலானான். அவனது மனைவியும் இவ்வாறு திவ்யமான திருமேனியோடு விளங்குவது கண்டு தேவரிஷிகள் அனைவரும் மிக்க வியப்பெய்தினர். அவர்கள் மனம் மகிழ்ச்சியில் திளைத்தது. பகவானது அற்புதமான சரித்திரத்தை கேட்ட அவர்கள் பிறவி பயன் பெற்றவர்களாக பகவானது குணநலன்களை காதலாகி கசிந்து பாடிக்கொண்டே தங்கள் இருப்பிடம் சென்றனர். திவ்ய திருமேனி பெற்ற விந்துகனும் அழகிய விமானத்தில் தன் மனைவியோடு விண்வெளியில் இன்றும் விளங்கி வருகிறான். பின் அவன் தன் மனைவியோடு தும்புருவுடன் பகவானது கல்யாண குணங்களை பாடிக்கொண்டே கைலி சென்றான். பிரானும் பிராட்டியும் அவர்களை கொண்டாடி தம் அணுக்க தொண்டர்கள் ஆக்கிக் கொண்டனர். சஞ்சுலா ஸ்ரீ பார்வதி பிராட்டியின் தோழியானாள். ஒளியே வடிவாகி ஆனந்த வெள்ளமிடும் பழமையான அத்திருக்கையிலையில் வாசம் செய்யும் பாக்கியம் பெற்ற அத்தம்பதிகள் இன்பத்தின் எல்லையிலேயே இருந்தனர். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: அருட்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது மகா மாயா சுத்தி பரம்பொருளாகிய சிவபெருமானது திருவருளை வேண்டுகையில் அதற்கு இடையூறாக வரும் மாயையை தூய்மை செய்யும் விதமாக மகா மாயா சுத்தி என்னும் உட்கருவினை கொண்டு மாணிக்க வாசக பெருமான் அருட்பத்து என்னும் இத்திருப்பதிகத்தினை அருளிச் செய்துள்ளார். இது 10 பாடல்களை கொண்டது.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: பிரணவ சுரூபியாக உள்ளவர் விநாயகப் பெருமான். அது எப்படி சொன்னா, பிரணவம் வந்து இப்ப எப்படி இல்லாம எழுதுறாங்க, இப்படி மூணு போட்டு இப்படி ஒரு வால் போடுறாங்க. இப்போ எல்லாம் வடநாட்டு சம்பிரதாயம், ஓ மூணு போடுவா இப்படி வாழ் ஒரு குற்று. ஓ தமிழில் நாம் ஓவனாக போட்டு வைக்கிறோம், கிரந்தத்தில் இப்படி ஊனா மாதிரி போட்டு வரும். எது சரி, எதுயா சரி? செந்தில்நாதையர்னு உத்தர், போன தலைமுறையில் இருந்தவர், யாழ்ப்பாணத்துக்காரர், நிறைய நூல்கள் எழுதியிருக்கார் சித்தாந்த சார்பாக. வியாசர் பிரம்மசூத்திரம் செய்தார், அவருக்கு ராமானு சங்கரர், பத்வர், ராமானுஜர் மூணு பேர் பாஷன் செய்திருக்கிறார்கள் என உலகம் முறை சொல்லிட்டு. ஆனால் சைவபரமாக ஒருவர் பாஷன் செய்திருக்கார்னு ஒருத்தருக்கும் சொல்ல தெரியாது. அதை மறைச்சாச்சு, இருட்டடிப்பு செய்தாச்சு. நீலகண்டர்ங்கிற ஒருவர் பிரம்மசூத்திரருக்கு சைவ பாஷ்யம் செய்யணும். அரை தமிழ் மொழிபெயர்த்த பெருமான் செந்தினாரையும். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா? எனக்கு தெரியாது, பழனி சிவாச்சாரிய சொல்லி தெரியும். புஸ்தகம் கிடையாது, அவர் நீலகண்ட பாஷ்யமே கிடைச்சா தேவையில்லைன்னு ஊர் ஊரா அலையிற புஸ்தகம் இல்லை. கடைசியில் ஒரு ஜெர்மன் காண்ட இந்த புஸ்தகம் இருக்கு, அவன்கிட்ட வாங்கணும், துட்டு இல்லை. மிஞ்சி போனால் அந்த காலம் மிஞ்சி போனால் 2 ரூபா இருக்கும் அந்த புஸ்தகம், 1 ரூபா இல்லை. என்ன செய்யறது? நீ காசியை போயிருக்க, அனை பேர் போயிருப்பேன், எங்கே எங்கே இருக்கு இன்றைக்கு படி, எத்தனை படி இருக்கு ஏறும்? கீழே கங்கையில் இறங்கி ஒரு குடம் தண்ணியை எடுத்துக்கொண்டு இத்தனை படியும் ஏறி கொண்டு ஒரு குடம் தண்ணி விட்டால் ஒரு சல்லி கொடுப்பான். சுமந்தார் அப்படி தண்ணி சுமந்து சுமந்து அந்த ரூபாயை தயார் பண்ணி அந்த நீலகண்ட பாஷத்தை வாங்கி அதை தமிழ் மொழி எடுத்து அச்சேற்றினார். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். அப்பேற்பட்ட அந்த செந்தில்நாதையர் எழுதுகிறார், இப்பிரணவம் எப்படி இருக்கணும்? கிரந்த லிபியில் இருக்கிற பிரணவம்தான் சரி என்று அவருடைய கருத்தில் ஆகமங்களில் இந்த கொட்டேஷன்ஸ் நிறைய கொடுத்து பிரணவத்திருமா இருக்கிறது தான் சரின்னு சொல்ல. இப்போ நீங்கள் பாருங்க, கணபதி அப்படி இந்த கையிலேருந்து வளர்த்து இப்படி வளர்ச்சி விடுந்தா அப்படியே தும்பிக்கையில் வந்து வளர்ச்சி செய்யும். பிரணவ ஸ்வரூபி கணபதி ஆனரும் இது அவர் தான் அதை ஆனத்தோடு சொல்கிறார். நீலகண்டர் வந்து பாஷ்யம் செய்தார், அந்த பாஷ்யத்துக்கு பாஷ்யம் செய்தார் அப்பை தீட்சர் சிவார்க்கமணி தீபிகைன்னு, பாடியத்திற்கு பாடியம் அப்படி போச போசம் அவ்வளவு ஆகமங்கள்லேருந்தும் ஒரு நிமிஷத்துக்குலேருந்தும் கொட்டேஷன்ஸ் கொடுத்து சங்கரரை துவ துவன்னு துவைச்சிருக்காங்க. மத்தூர் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், நீலகண்டர் ஒரு பக்கம், துவைச்சு எடுத்திருக்காங்க. இப்படி விநாயகர் பிரணவஸ்வரூபி என்பது தான் நம்முடைய சித்தாந்த கருத்து. அடுத்து சபாநாயகர் வாழ்த்து, சங்கேந்து மலர்குழங்கை உத்தேழும் அரைக்கோமம் தழல் கால் சூலம் அங்கேந்தும் அம்மானும் தத்தமது தொழிற்தலை நின்று ஆற்றச் செய்தோர் பங்கேந்தும் பெருமாட்டி விழிகழிப்ப இரு முனிவர் பணிந்து போற்ற கொங்கேந்து மணிமன்றுள் குடித்தருளும் பெருவாழ்வை குறித்து வாழ்வா சங்கேந்து மலர்குழந்தை புத்தேழும் மறைக்கோவும் தழல் கால் சூலங் அங்கென்று அம்மான் தத்தமறு தொழில் தலைவரின் செய்தோர். அதாவது நடராஜ பெருமான் என்னென்னு கையில் வச்சிருக்காருங்கிற சொல்றார். அவரவர்கள் தொழிலை அவரவர்கள் செய்வதற்கு ஆணை பிறப்பிப்பவர் பிரம்மா சிருஷ்டி தொழில் செய்கிறார், விஷ்ணு காப்பாற்றுறார், ருத்ரன் அழிக்கிறார். இன்னும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சாங்க ஒவ்வொருத்தர் ஒன்று போர்ட்போலியோ எத்தனையோ இருக்கு, அவ்வளோ கொடுத்துட்டாங்க. இதை செய்ய வைக்கிறது யார்? நம்ம சபாநாயகர். அவர்கள் ஆணை ஒன்றுன்னா இவர்கள் செய்கிறார்கள், இவருக்கு சுதந்திரம் கிடையாது. விஷ்ணுவுக்கோ பிரம்மாவுக்கோ சுதந்திரம் கிடையாது, அவர் சொல்லி செய்கிறாங்கதான். இந்த போர்ட்போலியோ உனக்கு ஒழுங்காக செய்யிட்டுதான். அப்படி தத்தமது தொழிற்தலை நின்று ஆற்றச் செய்தோர் பங்கேந்தும் பெருமாட்டி விடிகழிப்ப எம்பெருமாட்டி சந்தோஷம் அடையும் வண்ணம் இரு முனிவர் பணிந்து போற்ற கொங்கேந்து மணிமன்றில் குளித்தரும் பெருவாழ்வை குறித்து வாழ்வோம். இந்த பெருமன்றம் சிதம்பரம் கொங்கேந்து மணி மன்றுள் குளித்தரும், குளிக்கணும் குளிக்கிறார் தமிழ் ஆர்டர் நம்ம வந்து குளித்தரும் பெருவாழ்வை குறித்து வாழ்வா என்று சொல்லி சபாநாயகரை வணங்கிக் கொடுக்கிறார். அடுத்துதான் ஸ்தலவே மூர்த்தி கூறார் திருவேகம்பர். தனந்த பெரும் துயர்கடல் மீ கூறுதலினால் மலை பயந்த தரளமூரற் கணங்குழையாள் குறிபூசை முடிவளவும் தறியாமல் இடையே கம்பை அணங்கி அனைத்தனவிடுத்து வழிந்து இருகத்தழுவிக்கொள்ள அமையாக்காலின் மணந்தருளை குறிபுண்ட ஒரு மாவிப் பெருமானை வணக்கம் செய்வான். எம்பெருமாட்டு ஒரு சமயம் எம்பெருமானுடைய கண்ணை பொத்திட்டார், விளையாட்டாயிடும் உலகமான அப்படியே நின்று வச்சு இருள் கொண்டு வச்சு அப்புறம் கையெழுத்தான் இப்படி பண்ணிவிட்டியேன்னு சொல்லி அவருக்கு ஒரு சாபம் கொடுக்குறார். பூலோகத்தில் பிறந்து தவம் செய்து மீண்டும் வா. அப்படி வந்துதான் காஞ்சிபுரத்தில் கம்பை நதிக்கரையில் வந்து தவம் செய்கிறார். கம்பை நதியிலே வந்து தவம் செய்ய சுபபூஜை செய்து கொண்டிருக்கிறார். புராணங்களில் எல்லா சுவாமியும் சுபூஜை பெறாதவர், விநாயகர் சுபூஜை பண்ணார், முருகன் சுபூஜை பண்ணார், எல்லாரும் அம்பாலும் சூஜ மன்னினார். நெல்லையப்பூர் கோயிலில் அந்த விழாக்கள் அமைத்திருக்கும் முறை நம்ம அழகு. அந்த கால பிரித்த சைவம் ஆட்கள் பார்த்து பார்த்து செய்திருக்காங்க. திருக்கல்யாணம் வச்சு ஐப்பசி திருக்கல்யாணம் ஒன்பதாம் நாள் ரதம் முடிஞ்ச உடனே ராத்திரி ஒன்றும் ஜோலி இல்லை, அதுக்கு ஒரு ஆள் ஒரு விழா வேணும்னு வச்சார். அம்பாள் சூபூஜைக்கு வரம் போகிறாள்னு சொன்னார். அம்பாள் அன்னைக்கு என்ன பண்ணுறா, அம்பாள் இரவு கையில் தாம்பாளத்து புஷ்பங்கள்லாம் எடுத்துக்கொண்டு நேர மூலஸ்தானம் போய் சூரமான பூஜை பண்ணுறார். எதுக்கு? ஆனால் நாளைக்கு நான் தவம் போக போகிறேன், அதுக்கு அனுமதி வேண்டும். இப்படி நிறைய அதில் அம்பாள் பூஜை பண்ணது நிறைய ஒவ்வொரு புராணத்திலும் நிறைய இருக்கு. அந்த மாதிரி கம்பை நதிக்கரையில் இருந்து மணலை குவித்து வைத்து பூஜை செய்கிறார். சூரமான் கொஞ்சம் விளையாட்டு காட்டணும் விளையாட்டும் கம்பை நதியில் வெள்ளத்தை வருத்தினார். வெள்ளம் வந்து மணலை அடித்து போகிற அளவுக்கு வந்தது. ஐயோ நான் வைத்திருக்கிற சிவலிங்கம் அடிந்து வருதுன்னு அப்படியே அணைச்சு கட்டுறார். அணைச்சு கட்டும்போது அப்படியே மார்வதிலை பதிகிறது, அதை மாற்றணும். அப்படி அவளால் அனைத்து கட்டப்பட்ட ஏகாம்பரநாதர் ஆங்கிறதான் இங்கே புரி பூசை முடியளவும் தெரியாமல் பூஜை முடிகிறளவு குறுக்கல் அவர் அணிந்தார். இடையே கம்பை அணங்கி அணங்கிணைந்தன விடுத்து வலிந்து இருகத்தழுவி கொள்ள அமையாக்காதல் மனந்தருணி அப்படி செய்து அம்பாள் மணம் திருமணம் செய்து கொண்டார். குறி பூண்ட ஒரு மாவி பெருமானை வணக்கம் செய்வான் ஏகாம்பரநாதர் வணங்குகிறேன். அது காமாட்சி அம்மை. ஊன் பிழிற்று மழுவாழி கலவிதனில் உன்னாரென்றோர்ந்து நஞ்சன் தான் பிழிற்றும் பாப்பனியை நீப்பவுங்கார் வண்டினங்கள் தடைந்து மூசன் தேன் பிழித்து நடுங்கடுக்கை தெரியலைப்பாம் என மருண்ட தெரியல் நாரும் கான் பிழிற்றன் திருண்டனையும் காமகோட்ட துமையை கருத்து வைப்பான். அடுத்து இவர் சொல்லி அதுக்கப்புறம் தான் விகட சக்கர விநாயகருக்கே வர. விகட சக்கர விநாயக கடவுள் அந்த தலத்தினுடைய விநாயகருக்கு விகடசக்கரன் பெயர். விடி மலர் பூசனை உணர்த்தி யாரு திருமால் திருமால் திருநெடுமால் பெரும் ஆழி மீள வாங்கி வடியொழுகா சலந்தரன்மை குருதிபடி முடைநாற்றம் மாறுமாற்றால். அந்த சலந்தராசனம் மேலே இவர் ஏறினார் தேவனார்னு தங்க இந்த சக்கரத்தை பலிக்கல. இருந்தாலும் அவர் மார்பில் பற்று தம் கட்டு வந்து இல்லையா அசுசி ஆயிடுச்சுன்னு சொல்லி கம்பை நதியில் அலம்பி வச்சுட்டாரன் விநாயகப்பனும். அந்த சக்கரத்தை வாங்கினாரு அசுத்தமான சக்கரம் மார்பு ரத்தம்லாம் மாட்டேங்குன்னு சொல்லி கழுவி வச்சுட்டாரன். அதைத்தாங்க சொல்கிறார் சலந்தரன் மைக்குருதிபடி முளை நாற்றம் மாறுமாற்றால் பொழி மொழி மதனி விரையேற்றி விகட நடப்பூசை கொண்டு புனிதாய் நல்கி படித புறன் தாதையினும் புகழ் படைத்த தகப்பனார் விட புகழ் படைத்தவரா தாதையினும் புகழ் படைத்த மதமாவை பணித செய்வா. எல்லாம் மதத்தை வச்சுதான் இவர் தான் சொல்றார். அடுத்து வைரவர். இந்த பாடத்தை நாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். வைரவருக்கு தோற்ற அழகாய் ஒரு உத்தரவு செய்திருக்கார். எளியவரை வலியவர் வாட்டின் வலியவரை இருநீர் வைப்பின் அழியுறத் தெய்வம் வாட்டும் என முறை கமைய அன்றே தெளியுமா வலியை செற்றோர் செகுத்துரி கவயம் போர்த்த வலியுளர் கச்சி காவல் வைரவர் கண்பு செய்வான். எளியவரை வலியவர் வாட்டான் இதை அனுபவத்தை நிறைய பார்த்துருக்கேன். சாதுக்குள்ள போய் இம்சம் பண்ணுவான். நம்ம யாரு கேட்குறது ஊரில் பெரிய ரவுடி தாதா அவனை யாரும் கேட்க முடியாது. அவன் எங்கள் மாதிரி சாதுக்கள்கிட்ட வந்து விளையாடுறான். கடைசி என்னாச்சுன்னா அதாவது சிவார்ப்பணங்கிற ஒரு பதம் இது பொருள் தானே. நம்மை யாரோரோ துன்புறுத்துகிறார்களோ அல்லது யார் இன்பம் அனுபவிக்கிறார் அப்போ சிவார்ப்பணம்னு சொல்லணும். எனக்கும் சொல்லக்கூடாது நீங்கள் நமஸ்காரம் பண்ணாலும் எனக்கு இல்லை சிவார்ப்பணம் அந்த மீனாட்சி சுந்தரேசுக்கு போய்டும் ராவணம். அதே மாதிரி நீங்கள் துன்பம் அடைத்தால் சிவார்ப்பணம்னு சொல்லிட்டு வரும் பன்மடங்கு வேலை செய்யும். நீ கம்போட்டு திருப்பி அடிக்க வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். எனக்கு அப்படி அனுபவம் உண்டு. எங்கிட்ட ஒருத்தன் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். நான் என்ன செய்ய முடியும் மீனாட்சி சுந்தரேஷன் நீ தான் பார்க்கணும் சிவார்ப்பணம். அவனுக்கு என்னெல்லாம் இடையூறு வந்து அவ்வளோ வந்து கடைசம் அவமானப்பட்டு போனான். சிவார்ப்பணத்துக்கு அவ்வளோ பவர். அதனால் அதைத்தான் எளியவரை வலியவர் வாட்டேன் வலியவர் இருநீர் வைப்பின் எரு அழியற தெய்வம் மாற்றம் தெய்வம் பார்த்துக்கணும் அவன் பார்த்துமா. என்னுடைய வீடு ஒரு விட்டத்தை அபகரிச்சுக்கிட்டான் ஒரு ஆதா என்னால் அவன்கிட்ட போய் வாங்க முடியாது. எல்லாரும் மாட்டிக்கிட்டே வசமாக மாட்டிக்கிட்டே பொருள் போச்சு நான் சொல்லிட்டேன். சிவார்ப்பணம் அவன் மீனாட்சி சுந்தரத்தை சொல்லியாச்சு. என்னுடைய பொருள் அவளுக்கு கொடுக்கணும்னு நினச்சா கொடுப்பா இல்லாட வேண்டாம் போ நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணாங்க போங்க இங்கே ஒன்று சொல்லுவான் அங்கே ஒன்று சொல்லுவான் சண்டை இட்டு விடுவான். கடைசியில் என்னாச்சு அவனே வந்து நமஸ்காரம் பண்ணி இந்த பொருளை வச்சுக்கிடும்போது அந்த அளவுக்கு அவனுக்கு சூழ்நிலையை உருவாக்கிட்டார். உருவாக்கி பெருபுறம் மூக்கில் வர வச்சு இத்தோடு ஐயர் தொலைஞ்சாரு நாங்கள் நினச்சிட்டோம். எல்லாரும் மூக்கில் அவன் வந்து கஜகஜ பராதி தொடைகளோடு வர வந்து கிழவனும் நமஸ்காரம் பண்ணி இந்த ஆச்சு கொடுத்து போகிறான். இவர் என்ன மந்திரம் ஜெபம் பண்ணாரே கேட்டா, நீங்க என்ன மந்திரம் ஜெபம் பண்ணீங்க? ஒரு மந்திரம் ஜெபம் பண்ணார அந்த பதத்துக்கு தான் இருக்கு. இந்த பதத்துக்கு அதுதான் பொருள். எளியவரை வலியவர் வாட்டும், வலியவரை 200 வைப்பின் அழியற தெய்வம் வாட்டும். ஏன்னா முறைக்கமையவென்று தெளியுமா வலி மாவலியை செற்றோ சகுத்துரி கவயம் போற்ற வலியுலர் கச்சு காவல் வைரவர் அன்பு செய்வான். மகாபலி சக்கரவர்த்தி தவம் செய்தான். ஜாம்பாடு தவம் செய்வான். இந்த விஷ்ணுவுக்கு என்ன வந்தது? பேசாமல் இருக்க முடியாது. அதாவது இந்த யாகம் செய்து இவன் பூர்த்தி அடைஞ்சிட்டான்னா இவனுக்கு நம்மளுடைய போஸ்ட்டை கொடுக்க வேண்டி வந்துடும், நம்ம போஸ்ட்டுக்கு ஆபத்து வந்துடும். என்ன செய்யணும்? கவுக்கடையாக அவனை க்ளோஸ் பண்ணணும். எதுக்கு நின்று போர் பண்ணிய முடியாது சொல்லி மூணடி மண்ண கேட்டு அவனை நாசப்படுத்தினா இல்லையா? அவனை விஷ்ணுவை வழுக்கி கொண்டவர் வைரவ கொண்டவர்.

இந்த சிவபெருமான் முன்னால படுத்திருக்கவர் நந்தி அல்ல, அவர் ரிஷபதேவர். எவனா நந்தின்னு சொன்னா நான் அவளை ஆளாம். இந்த கோபுர வாசல்ல வடக்க பார்த்து நின்று கொண்டிருப்பார் திருநந்தி தேவர், கையில சாட்ட வச்சிருப்பார். எதுக்குன்னா அவருடைய பெர்மிஷன் வாங்கிட்டான் உள்ள போகணும். ஆலய தரிசனத்தில் நுழையும் போது அதிகார நந்தியை வணங்கி உள்ள போகலாமான்னு கேட்டு, இல்லைன்னா சாட்டை சுட்டி சுண்டி கொடுத்துவார். நான் இத்தனை போய்க்கு சார் சுண்டி இழுக்கல ஒன்றும் கிடைச்ச கதை விடாதுங்க ஆன்னு சொல்லலாம். வச்சிருப்பார் ஒரு நாளைக்கு அன்னைக்கு இழுத்துருவார், அப்போ தெரியும். ஆ இன்னைக்கு உடனே தெரியாது. ஆ சொன்னேன்ல எளியவரை வலியவர் பார்த்தேன்னு, ஆனால் வச்சுட்டு ஒரு நாள் ஆ ஒரு நாளைக்கு பார்த்துக்கலன்னு. அதனால் அவர்தான் நந்தி, நந்திகேஸ்வரர் அதிகார நந்தி என்று சொன்னார். திருநந்தி தேவர் மரபு அதுல இருந்தா வரும், இந்த விஷபரத்தில் என்ன வரல. திருநந்தி தேவரத்தில் இருந்தால் மரபு வருது சொன்னா சிவஞானபுரம் வந்ததுல எப்படி வந்தது? திருநந்தி தேவர் மூலமாகத்தானே வந்தது, அவர் மூலமாகத்தான் வந்தது திருநந்தி தேவரும். அதைத்தான் இங்க அருங் அங்கணன் கையிலை காக்கும் அகங்கடிக்கும் திருக்கைதாய்த்தவரம் காத்துக்கிட்டு இருக்காரு. நங்குரு மரபிற்கெல்லாம் முதற், நம்முடைய குருவர்க்கெல்லாம் முதல் குரு யார்னா திருநந்தி தேவர் தான். நங்குரு மரபிற்கெல்லாம் முதற்குரு நாதனாகி பங்கையன் துளமம் நாரும் வேத்துரப்படை பொறுத்த சௌக்கச்சிருக்கார். செங்கை எம்பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்று. இந்த பிரதோஷத்தில் எனக்கு ஒரு சந்தை, நீங்களாம் எனக்கு நிவர்த்தி பண்ணணும். பிரதோஷத்தில் சிவபெருமானம் வணங்கணும்னு பார்த்து கேட்குறேன். இந்த படத்துக்கு ரிஷபத்துக்கும் பிரதோஷத்துக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியவே இல்லை. இதை போட்டு பாடாபாடு படுத்துறான் பிரதோஷத்தில். பிரதோஷத்தை சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், தோத்திரங்கள்லாம்னு சொல்லணும் நான் சொல்லியிருக்கு. கீழப்பத்துக்கு ரிஷபரை போட்டு பாடாபாடு அதுக்கு நாணயத்தில் அதில் ஒட்டி, இவனுக்கு நாணயம் தேவை, நாணயம் போச்சு இல்லை, அதனால் எல்லாரையும் கொண்டு ஒட்டுங்க ஒட்டுங்க ஒட்டா சொல்லி அதெல்லாம் எடுத்து பையன் போட்டு போயிட்டா. எங்கள் ஊரில் ஒரு ஐயங்கா இருக்கான், அவனுக்கு இன்றைக்கி ஜிலேபி போகணும்னு தோணிச்சுனா சொல்லி யாரா தலையை தள்ளி இன்றைக்கி ஜிலேபி மாலை போடுங்கம்மா, அவன் ஜிலேபியெல்லாம் கோச்ச மாலை கொண்டு போட்டான். இதுவாரெல்லாம் காட்டி ஒரு ஜிலேபி மட்டும் கை கொடுத்து போயிட்டான்னு நினச்சினா, நீ இது ஜிலேபியில விட்டு கொண்டு விடுவான். இப்படி ஜிலேபி மாலை லட்டு மாலை ஆனால் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான். அது மாதிரி இந்த ரிஷபத்தேவரை நாணயத்தை ஒட்ட சொல்லி நாணயத்தை பிறம் கொண்டு போயிடும். சிவபெருமானுக்குத்தான் வழிபாடு பண்ணான்னு சொல்லிடு. அது மாதிரி செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி ஆனது காசினை நின்றும் போந்து கம்பதாம் அருளப் பெற்றி மாசிலா கச்சி மூதூர் மன்னி வீற்றிருந்து பூமேல் ஆசிலா தமிழ் பரப்பி அறந்தமிழ் குறவு பூண்ட தேசினான் மலையம்பற்பி குறுமணி சுருத்தாள் போற்றி. அகத்திய முனிவரை வரங்கிறார் இவர். போய் ஏன் இப்போ அகத்திய முனிவர் வரங்கிறார்? ஏன்னா இவருடைய பாரம்பரியம், சிவஞான சுவாமியுடைய பாரம்பரியத்தில் அகத்த முனிவரத்திலிருந்து பாடம் கேட்ட பரம்பரை. அகத்திய முனிவரத்தில் இவா முன்னோர்கள் பாடம் கேட்டு அப்படியே கேட்டு கேட்டு வந்த பாரம்பரியானனால இவர் அகத்திய முனிவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வணக்கத்தை வைத்தார். அடுத்த சஞ்ஞான சம்பந்தர் பரசமய கோளறியை பலரா வாயனை பூங்கழன சூழ்ந்த சிவபுரத்து திருஞான சம்பந்த பெருமானை தேயமெல்லாம் குறவீட தமிழ் வேதம் எரித்தலும் கவுனிதங் குலதீபத்தை விரைவி எம்மை ஆளுடைய வெஞ்சி மலர் விலங்களித்தை விரும்பி வாழ்வான். இந்த திருஞான சம்பந்தருடைய சிலையை பாடும் அவர் இப்படி வச்சுக்க திருக்கோபுரத்தை தோணிபுரத்தை காட்டக்காக இப்படி இருக்காங்க. சீர்காழியில் அப்படி இல்லை. ஏன்னா அங்கே மாத்திரம் பார்த்தா அங்கே இப்படி காட்டுறாங்க இல்லையா? நம்பூர்லாம் இப்படி இருக்கு, இங்கே வந்து அங்கே காட்டுறாரு. இங்கே தானே காட்டா இருந்தோ தோணி ஒருத்தனும் காட்டினார் இல்லையா? யாரா அழிச்சானே அந்த காட்டினாரு. அதனால தான்

0: அப்படி மற்ற இடத்துல பரசமய கோளரியை பாலரா வாயனை பரசமய கோளரன் சமண மதத்தை கடுமையாக எதிர்த்தவர். அவருடைய காலத்தை சமணம் கொண்டு விட்டு எறிந்தது. அவர் அழைக்கி சைவத்தனை நிலைநாட்டியவர். அதனால் பரசமய கோளரியும் அவர் பேர் பாலரா வாயன். பூம்பழனம் சூண்ட சிவபுரத்து திருநாள் சிவராம் சீனாழிக்கு சிநாசனம் வந்தார். பெருமானை தேயமெல்லாம் குறவிட தேசமெல்லாம் அவரை புகழ்ந்து பாடுகிறது. ஏன் தமிழ் வேதம் விரித்தொருளும் கௌமணியர் தமிழ் வேதத்தை விரித்து செய்தார். தங்குல தீபத்தை விரவி எமை உடைய ஆழைய வென்றிமல் விளங்கழிற்றை விரும்பி வாழ்வான். நாவுக்கரசர் இடையரா பேரன்பம் இரண்டாம் சொல்லிட்டு நான் திருநாவுக்கரசர் அப்படியே வர்ணிச்சு இடையரா பேரன்பம் மழை வாரம் இணை விழியும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பறித்தணிஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகை ஞானப்பாடல் துடையரா செவ்வாயும் சிவவேடப் பொதிவழகம் துரித்து வாழ்வான். துறவுக்கு சமயத்தர் ரெண்டு பேர் இலக்கணம். ஒருவர் நாவுக்கரசர் என்னவர் சிவஞான சுவாமி. துணியில் காட்சி முனிவர் நாகர் சொல்லுவது துறவு என்பதற்கு இலக்கணமாக இருந்தவர் சிவஞான சுவாமிகள். இப்போ துறவு செயற்கையாக இருக்கு. அப்போ இயற்கையாகவே துறவு இருந்தது. அதுதான் நாவுக்கரசரும் ஒருவர். அதான் என்ன சொல்கிறார் நடையரா பெருந்துறவும் சூரமான் திருவடிக்கே பறித்தணஞ்சும் அவர் நெஞ்ச போ சூரமான் திருவடிகளாக இருக்கு. ஞானப்பாடல் துடையரா செவ்வாயும் சிவவிடப் பொலிவும் துரித்து வாழ்வான். சுந்தரமூர்த்தி நாயனார். ஒரு மனத்தை சிதைவி செய்து வல்வழக்கிட்டு ஆழ்கொண்ட உவனை கொண்டே இருமனத்தை கொண்டரடி பணிகொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமன சீர்திரு தொண்டத்தொகை விரித்த பேரருளின் பெருமான் என்றும் திருமணக் கோலப் பெருமாள் மறைப்பெருமாள் எமது குல தெய்வமாமார். ஒரு மனத்தை செலவு செய்தார். அப்போ ரெண்டு கல்யாணம் பண்ணிவிட்டார். சோர்வான் தூது போய் பண்ணிவிட்டார்ல. மொத கல்யாணத்தை நிறுத்தினார். அப்புறம் ரெண்டு கல்யாணம் செய்து வச்சார். ஒரு மனத்தை சிதைவு செய்து வல் வழக்கிட்டு ஆக்கொண்டு அவனை கொண்டே இருமனத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லான் சுந்தரன் எல்லாம் உய்ய பெரு மன சீர்திருத்தொண்ட தொகை விரித்தன். சீர்தொண்டத்தொகை விரித்து சுந்தரனுடைய அவதாரம் எதற்கு ஆனால் திருத்தொண்ட தொகைக்கு தான். மற்றெல்லாம் அடிஷன் தான். பெருமானின் திருமணக் கோல பெருமான் எப்போதும் திருமண கோலத்துடையே இருக்கக்கூடியவன் அவரை வழங்குவான். பெருந்துறையில் சிவபெருமான் அருதலும் பெருங்கருணை போ பெற்றி நோக்கி கலந்து கரைந்து திருக்கண்ணீர் மழைவார துரிய நிலை கடந்து போந்து திருப்புறம் சிவபோகத்து குழந்தேற்றல் வாய்மடுத்து தேக்கி செம்மான் இருத்தரும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகளை வணக்கம் செய்வார். மணிவாசகர் திருவிழா அடுத்த அறுபத்து மூவர் தத்து மூலையில் மூன்றும் தளதள முத்த மூரல் முகித்த நிராமய சித்து மூர்த்திதன் தாழினை சேரரு பத்து மூவர் பதமரர் போற்றுவா. சேக்கலார் அவருக்கு தோத்தனிக்கிறார். ரொம்ப அழகா இருக்கு. இந்த சிவஞான சுவாமி தோத்தனம்தான் நம்மளுடைய வழக்கத்தில் வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம அழகா இருக்குங்கிறனால தூக்கு சீர்திரு தொண்ட தொகை விதி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பரி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னை இருத்துவான். அப்போ பொதுவாக திருக்கூட்டம் எல்லாரும் பேயன்ன புறச்சமய பிணக்கு நூல் வழியனைத்தும் பிழையேன்றி வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த வழிசேறி அதீத வாழ்வில் போயன்மை அஞ்சடுத்தும் திருநீரம் கண்டிகையும் பொருளாக கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் பணிந்திரஞ்சும் பெரும்பேறு ஆண் வச்சேன். 63 ஒரே பாடலை கொண்டு வச்சான். திருநீரும் கண்டிகையும் அதான் பொருளாக கொண்டவர்கள். அடுத்து பஞ்சாக்கர தேசிகர். இதைத்தான் நாம் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கோம். திருமடத்திலையும் இதைத்தான் சொல்கிறான். கைலாய பரம்பரைய சிவஞான போத நெறி காட்டும் பயில் வாய்மை மைகண்டான் சந்ததிக்கு ஓர் மெஞ்ஞான பானுபாகி குயிலாரும் பொழி திருவாரூரைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி வாழ்க. திருக்கைலாய பரம்பரை அதன் மூலமாக வந்த சிவஞான போதனை காட்டினார் வைகண்ணை வெண்ணை பெருமான். எண்ணெய் பயில்வாய் மெய்கண்டான். அந்த மெய்கண்டானுடைய சந்ததிக்கு ஒரு ஞான பானுவாக வந்தவர் யார்? பஞ்சாக்கிரதேசன். குயிலாரும் பொழி திருவாவுடுரைவாள் திருவாவுடையிலே உரைகிறவர் நமச்சிவாய தேவன் செயலாறு மரபுடையவன் செயலாறு திருக்கையாய பரம்பரை திருமரபு நூடி வாழ்க. அப்போ அவருடைய குரு தீக்ஷா குரு பின் வேலப்ப தேசிகர் யார் சொல்ற இந்த பாடல்தான் அவருக்கு தீக்ஷா குரு அப்படின்னு இதை வச்சு தான் கதையை கொண்டு போகிறோம் தவிர எழுத்துல ஒன்றும் இல்லை. எவ்வவர் கோட்படு பொருளும் அஞ்செழுத்தின் அழைக்கி அவற்றின் இயல்பு காட்டு மைவகை அஞ்சவத்தையினும் நிற்குமுறை ஓதுமுறை விளங்க தேற்று அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோகத்து அழுந்தி நாயேன் செய்வினையும் கை கொண்ட வேலப்ப தேசிகந்தாள் சென்னி சேர்ப்பான். எவ்வவர் கோட்படு பொருளும் யாரார் என்ன சொன்னாலும் அத்தனை இந்த அஞ்செழுத்துலாம் இருக்குங்கிறவர் அதை வளைத்து சொல்லியிருக்கார் வேலப்பதேசன். அஞ்செழுத்துள் அடக்கி அவற்றின் இயல்பு காட்டு அஞ்செழுத்துடைய இயல்பு என்ன என்கிறவர் தான் காட்டினார். செய்வகை அஞ்சவத்தையினும் நிற்கும் முறை ஐந்தவத்தையில் எப்படி நிற்கணும் தங்கள் நிற்கும் முறை ஓதுமுறை விளங்கச் சேச்சு அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து ஐந்தெழுத்தினுடைய உள்ளே இருக்கின்ற ரகசியங்களையும் சொல்லி சுவபோகத்தில் அழுத்தி சுவபோகத்தில் அழுத்தி நாயேன் செய்வினையும் கை கொண்ட வேலப்பதேசன். சுஞாசு பின்னால் பாஷ்யத்தை சொல்கிறார் ஐந்தெழுத்து பற்றி ரொம்ப விரிவாக சொல்கிறார். ஆமாம், அதைத்தான் இங்கே முதல்ல சொல்கிறார். அதாவது நிற்குமுறை ஓதுமுறை என்னங்கிறத அவரை சொல்கிறார். அதை பின்வேல பிரதேசம் எனக்கு உணர்த்தினார்ங்கிறத தான் சொன்னார். மறை நான்கும் பயின்று ஒழுகி இட்டிகளும் பல இயற்றி மல்லல் ஞானத் திறவாத புகழ் படைத்தும் ஈசனிடத்து அன்பிலரை வண்ணா என்னாறு உள்ளம் புறம்போதி கொலைபயன்று மதுமாந்தும் கொடும்பாப புலையரேனும் அரவானன் திருவணிக்கில் அன்பினரேல் அவர் எம்மை அடிகொள்வான். மறை நான்கும் பயின்றொழுகி வேதம்லாம் படித்தாச்சு, இஷ்டி யாகங்கள்லாம் செய்தாச்சு, கடைசியில் தான் நான் ஈசனிடத்து அன்பில்லை. ஈசனத்து அன்பில்லாமல் செய்த எந்த யாகமும் பயன் பெறாது. இப்போ எல்லாம் யாகங்கள் செய்தாலும் இந்திரனை நோக்கி செய்தாலும் அவர்களை நோக்கி செய்தாலும் முடிவில் ஈசனை நோக்கி தான் அது இருக்கணும். அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? பல நிஷ்பலன், பலன் கிடையாது. அதைத்தான் இந்த மறைஞ்சாண்டு பயந்து என்ன பிரயோஜனம்? இஷ்டிகள் யாகங்கள்லாம் செய்து என்ன பிரயோஜனம்? ஞான திறவார புகழ் படைத்தும் என்ன பிரயோஜனம்? ஈசனிடத்தில் அன்பில்லை அன்பினரை எண்ணாறு உள்ளம் புறம் ஓதி புறம் சொல்கிறது. புறம் சொல்வது மகாபாவம். அதே சொல்லி பாவங்களை பற்றி சொல்ல முறை நாம் அதைத்தான் செய்யணும். பொழுது போலனா அதைத்தான் சொல்லி உட்காந்துருக்கோம். ஆமாம், புறம் சொல்லவே கூடாது. புறம் ஓதி கொலை பயின்று மதுமாந்தன் குடும்பாவ புலையரேனும். இப்போ அதுதான் எல்லாம் நடக்குது இல்லைன்னா புலையரேனும் அறவாணம் திருவடிக்கு அன்பராகி இன்னொரு படுக்கோம்ல ஆ உறுத்தி தின்னும் புலையரேனும் நின்னடியவருக்கு அன்பராகி அவர் நாம் வணங்கும் கடவுளாரேன். நான் இப்போ அந்த ஜாதி அது செய்யலை. அதாவது என்னன்னா எவ்வளோ முன்னேற்றம் அடையணும். எங்கள் ஊரில் அருந்ததியர்கள் இப்போ நான் சின்ன குழந்தையில் மாலை போட்டு உரித்து சாடுவாங்க பார்த்துருக்கேன். சுற்றி எல்லாரும் உட்காந்து பசுவை எவ்வளோ பாவம். அந்த குரான் இன்னைக்கு பார்க்குறேன் காலையில் பசு தொட்டு கொண்டு போகிறேன் எவ்வளோ முன்னேறி ஆவுருத்து சின்னம் புலையர் அவன் இன்னைக்கு பசுவை தொட்டுக்க மாட்டா ஆத்தி வாங்கி கொடுத்துட்டு போகிறான் அவ்வளோ முன்னேறி. ஆவுருத்து சின்னம் குலையரினும் நின் அடியவருக்கு அன்பராக அவர் நாமும் வழங்குகிறாரு கடவுளார்கள். அதைத்தான் இங்கே புறம் ஓதி கொலை பயின்று மறுமாந்தும் கொடும்பாப புலையரேனும் அறவாணன் திருவடிக்கு அன்பினரே அவர் எம்மை கொள்ளார். அதனால அவனுக்கு அன்பு இல்லைன்னா சொன்னால் அந்த யாகம் பிரயோஜனம் இல்லை. அவனிடத்திலே அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. விபூதி போட்டு குந்திராட்சம் போட்டும் சிவருமானை வணங்காதவர்கள் பிரயோஜனம் இல்லை. இந்த நூல் செய்வதற்கு என்ன காரணம் சொல்லணும். அதாவது பாஷ்யத்தில் சொல்கிறார் ஒரு பக்கம் சொல்கிறார் சிவஞான போதம் எதுக்காக செய்யணும். ஒரு நூல் செய்தால் அதுக்கு ஒரு காரணம் வேணும். அது அவர் அந்த ஆசிரியர் சொல்லணும். அதை சொல்கிறார் பொருவில் கச்சியம் புராணம் மண் தமிழினில் புகழ் என்று இருநிலம் புகழ் மணிமதிர் கச்சி ஏகம்பர் திருவருள் கூறிய ஆண்டவர் கூறிய சிறப்பால் உரிமை உற்றிடம் ஆசையான உரைத்திடல் உற்றேன். பொருவில் கச்சி புராணம் மண் தமிழின் புகழ் என்று சொன்னாராம். யார் சொன்னாராம்? இருநிலம் புகழ் மணிமதிர் கச்சி ஏகம்பர் அவரே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி கஞ்சிபுராணத்தை செய்ப்பான் என்று சொன்னார். திருவள் குறியொன்றான் அவர் கூறிய சிறப்பால் உரிமை பெற்று எழுதும் கட்சி ஏகம்பரை கிட்ட வந்து சொன்னார் காஞ்சிபுராணத்தை செய்யலாம். இப்படி நூசதற்கு சாராம அவையடக்கம் என்று சொல்வார். அது நாலு பாடல் நல்ல விரிவான பாடல்கள். அது அதாவது இவ்வளோ பெரிய சிறந்த ஞானி அவையடக்கம் சொல்லணும் அவசியம் இல்லை. எப்பேற்பட்டவனும் அவையடக்கம் வேணும். அவையடக்கம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இப்போ அதே கிடையாது. அதாவது நான் சொன்னேன் ஆடம்பரம் தான் நம்ம முக்கியம். நம்ம ஜடாவிடா தான் வரணும். பின்னால் பத்து பேர் வரணும் ஆங்கணும் ஓங்கணும் அப்படின்னு சொன்னால் தான் அவர் பிரிய மனுஷன். நாம் மாதிரி சின்ன தோளை போட்டு நாம் மாதிரி நடனும் ஆண்டுவாங்க. அதனால் அவையடக்கம் இல்லாமல் வந்தால் தான் இந்த காலத்தை மதிப்பு. நீ அவையடக்கத்தை வந்தானா தள்ளி உட்காருன்றுவான். ஆனால் அப்படி இல்லை. அவையடக்கம்தான் வேணும். அதுதான் கை கொடுக்கும் கடைசி வரலாம். இது ஒரு நேரத்தை கை கழுவிடும். ஆமாம். அதனால் அவையடக்கம் எப்படி வேணுங்கிறத சுவாமி சொல்லாமல் செய்து காட்டியிருக்கார். அதை மிக விரிவாக நான்கு பாடங்கள் சொல்கிறாரு. அதை விரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறதுனால அடுத்த நாட்களிலே அதை பார்ப்போம் என்று சொல்லி சாஞ்சி புராணம் விரிவுரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். கொஞ்சம் புராணம் கொஞ்சம் டல் மாதிரி தெரியும். இப்போ போக போக விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா விஷயம் நிறைய இருக்குது. சித்தாந்த விஷயங்களும் வேத உபநிஷத் கருத்துக்களும் நிறைய இருக்குது. காஞ்சி புராணத்தை ரத்னவேல் சார் என்ன ஏன் சொல்ல சொன்னாருங்கிறதுக்கு 1990s தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள்லாம் சொல்கிற விட நீங்கள் சொல்கிறா நல்லா இருக்கும்னு சொன்னார். ஏன் இப்படி சொல்கிறாருன்னு நினச்சி காஞ்சி புராணத்தை புரட்டும் போது தான் தெரியும். நிறைய வேதத்துல விஷயங்கள் உபநிடத்துல விஷயங்கள் சித்தாந்த கற்றுக்கெல்லாம் நிறையா சொல்கிறார். அதை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி இதுவரையில் கேட்டவங்க அனைவருக்கும் என் ஆன்மார்த்தமூர்த்தியாக அங்கயத்தன் அழகிய சொக்கரிஞ்ச பெருமான் எல்லா நலன்களையும் கொடுப்பாராக சொல்லி இந்த நிலை செய்கிறேன். நன்றி வணக்கம். நம பார்வதி பதயே
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை இறைவனை காணுதல். தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அப்ப பெருமான் இந்த உயிர் தனக்கு ஆட்பட மறுப்பதை ஒரு குற்றமாக கருதுவதில்லை. அதை கணக்கிலே எடுத்துக்க மாட்டார், அதை பிரச்சனையே பண்ண மாட்டார், அவர் ஆட்கொண்டு விடுவார், அவ்வளவுதான். அப்பொழுது இவர் நெஞ்சினாலே நேசம் செய்வதை கணக்கில் எடுத்துக்கொண்டு உடம்பினால் வணங்காதிருப்பதை அவர் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. மண்டிய அன்பு மண்டிய நெஞ்சினில் வணங்கி வணங்கார் போல மந்திரியார் மேன்மையுடன் வந்து நின்றார். தலையை உயர்த்தி வந்து நின்றுகிட்டாராம் சாமி முன்னாடி நின்றுகிட்டார் என்று அவர் ஆட்கொள்ளப்பட்ட நிலையே வந்து இந்த நூல் சொல்லுது. ஆனா ஏனைய நூல்கள் அவ்வாறு சொல்லல. இப்ப இந்த நூல்ல சொல்லப்பட்ட கருத்தப்படி நான் சொல்லிட்டு வரேன். திருவிழா பிரணத்தில் அப்படி சொல்லல. அவர் வந்தவுடனேயே அடியற்ற மரம் போல பெருமான குருநாதனுடைய காலில் விழுந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும், பிறவி அறுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்படி இருக்கு மற்ற புராணங்கள்லாம். பாருருவாய பிறப்பு அற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல ஆறுருவாய என் ஆறுமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய என் திருவுருள் காட்டி என்னையும் உய்யக்கொண்டருளே என்று விண்ணப்பித்து பெருமான் திருவடியிலே விழுந்து வணங்கினார்னு மற்ற புராணங்கள் சொல்லுது. எது கரெக்ட்னு இப்ப நம்ம ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். இப்படியும் இருந்திருக்கலாம், குற்றம் கிடையாது. ஏன்னா இப்படி நிகழ்ந்தாலும் கடவுள் ஆட்கொள்வான். அதனால்தான் இவர் இதை படைந்தவரும் தீர்ந்த நல்ல ஞானிதான். அதனால இப்படியே அமைஞ்சிருக்கலாம், இதுவும் கரெக்டா தான் இருக்குங்கிறதுனாலதான் அவர் அப்படி பாடியிருக்கிறார். அதனால அது அப்படி கரெக்டுன்னே எடுத்துக்கிடுவோம், எடுத்துருப்போம். தன்னை உடம்பால் வணங்காததை ஒரு குற்றமாக கடவுள் கருதவில்லை. என்ன காரணம்? சாக்கிய நாயனார் உடம்பால் வணங்காததை குற்றமாக கடவுள் கருதினாரா? உள்ளத்தால் ஒன்றுபட்டதற்கு வீடுபெற அளிக்கல. எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசீர் சங்கரன்றால் மறவாமை பொருள். சாக்கியநாயனார் உடம்பால் வணங்கல்ல, பெருமான வணங்கலையே, உடம்பால் வணங்கலையே, ஆனால் உள்ளத்தினால் ஒன்றுபட்டு மெய்யன்பினால் உருகினார் என்று பார்க்கின்றோம். அதை பெருமான் கணக்கில் எடுத்துக்கொண்டார். பெருமான் எப்படி இருக்கிறார்? உருத்திர நல் திருமணியை இலங்கு காதில் ருத்ராட்சமணி. ருத்ராட்சம் என்பது பெருமான் இந்த உயிர்களை காப்பதற்கு நாம் வேதாதி சாத்திரங்களை படைத்திருக்கிறோம். மெய்யடியார்களை உலகத்திலே உலவ விட்டிருக்கிறோம். மெய்யடியார்களுக்கெல்லாம் ஈஸ்வர கோடிகள்னு பேராம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், இறைவனை உணர்ந்த உயிர் இந்த உலகத்திலே வாழ விரும்பாது. உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பருதன் தருளு பற்றி அப்படின்னு நம்ம குருநாதர் கேட்கிறார். இந்த உடம்புலேருந்து என்ன பிரிச்சுடேன், தரிக்கிலேன் காய வாழ்க்கையை சங்கரா போற்றின்னு கேட்கிறார். ஞானமே வடிவாகின்ற ஆளுடைய பிள்ளையாரும் இந்த உடம்பு வாழ்க்கை வேண்டான்னு கேட்டிருக்கிறார். துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மயல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய், பிணிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னையே. இந்த உடம்பிலிருந்து என்னை பிரித்தால் யார் உன்னை குத்தம் சொல்ல போறா அப்படின்னா அர்த்தம், எனக்கு இந்த உடம்பை தரிக்கணுங்கிற எண்ணம் இல்ல, என் உயிரை எடுத்துக்கேன்னு அர்த்தம். அதுதான் அதுக்கு அர்த்தம். இந்த உடம்பிலிருந்து என் உயிரை நீ பிரித்தால் உன்னை யார் குத்தம் சொல்ல போறாங்க? இந்த உடம்பிலே இந்த உயிரை நீ புகுத்திய பொழுது உன்னை யாராவது குத்தம் சொன்னாங்களா? நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியவன் இல்லையே. யூ ஆர் நாட் ஆன்சரபிள் டு எனி ஒன். யாருக்காவது சாமி கணக்கு கட்டணுமா? யார் கேள்விக்காவது சாமி பதில் சொல்லணுமா? தேவையில்லை. அவர் சர்வ சுதந்திரர். அவருடைய ஃப்ரீடம் சுதந்திரத்துக்கு ஒரு எல்லை கிடையாது. யாருக்கும் அவர் ஜவாப்தாரி கிடையாது, பதில் சொல்ல வேண்டியவர் இல்லை அப்படின்னு அர்த்தம். இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னையன்னு அது அர்த்தம். ஆகவே சிவஞானத்தை பெற்றவர்கள் வந்து ஒரு நல்ல தெளிவான சாத்துக்குடி ஜூஸை பருகும் பொழுது அது சாத்துக்குடி கொட்டை வந்துகிட்டே இருக்கு. அதுல பருகுபவனுக்கு அந்த ஜூஸை பருகும்போது ஒரு துன்பம் விளையும். அதுபோல ஜீவன் முக்தி நிலையில் இருக்கிறவன் இந்த உடம்பிலே உயிர் இருக்கும் பொழுதும் முக்தி இன்பத்தை உணர்ந்தாலும் கூட உடம்பு என்ற அந்த கோது இருக்கும், அதுல பிசுறு. அந்த சுவை நீரை பருகும் பொழுது கொட்டையை வருவதை போல அது அவனுக்கு சிரமமாக இருக்கும். அப்ப அவன் எதை பருக விரும்புவான்? கோதிலா அமுதினை பருக விரும்புவான். உடம்பு ஒரு தடையா இருக்கு பூர்ணமான ஞானத்திற்கு. ஆகவே உடம்பு நீக்கத்தை அவன் வேண்டுவான். ஆனா இறைவன் அதற்கு ஒத்துக்கொள்வதில்லை. தன்னை உணர்ந்த அடியார்கள் உணர்ந்த அளவிலேயே உயிர் பிரியுமா? பரமஹம்சர் சொல்றார், சிவஞான நிட்டை கைகூடினால் அதீதத்திற்கு இந்த உயிர் சென்றால் புலன்கள் ஒடுங்கி உடம்பு வந்து கட்ட போல ஆயிடும், உயிர் பரசிவத்தோட இரண்டரை கலந்து நின்றுடும். அப்ப இறைவனே அதை மீண்டும் அதிகத்திலிருந்து துரியத்திற்கு கீழே அனுப்பி உடம்பிலே வாழ வைக்கின்றான். அவ்வாறு வாழ்கின்ற நிலையிலே அந்த உயிர் வந்து நனவில் சுழுத்தி போன்ற நிலைகளிலே இருந்து உலகிற்கு குருநாதனா விளங்கும் என்று சாத்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த உயிர்களுக்கு ஈஸ்வர கோடிகள்னு பேரு. அந்த ஈஸ்வர கோடிகள் இருக்கிறார்கள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, திருவாசகத்துல சொல்றாரு, வணங்க தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து நான் வாழ்த்துவதற்கு அவனுடைய நீண்ட கடலை வைத்து அவன் நீண்ட கடலை வாழ்த்துவதற்கு எனக்கு வாயினை வைத்து ரெண்டு விதமாக அர்த்தம் வருது. அவனை வணங்குவதற்கு என் தலையை வைத்து, இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து. வைத்துனா என்ன அர்த்தம்? நில உலகிலே வாழ வைத்து. சீரடியார் கூட்டம் நிலவிலே வாழ்வதற்கு காரணம் இல்லை. என்ன, அவருடைய சஞ்சிதமான வினையினை பெருமான் தீட்சையினாலே போக்கி விடுகின்றான். அவர்கள் வினையினை இட்டுவதில்லை. ஆகவே பெருமானை உணர்ந்த அளவிலேயே அவர்கள் உடம்பினை உகுத்து பெருமான் திருவிழிலே இரண்டரை கலப்பதற்கு தகுதி படைத்தவர்கள். இருந்தாலும் ஆளுடைய பிள்ளையார் போன்றவர்களை பெருமான் நில உலகிலே விட்டு வைத்திருக்கிறான். எதற்காக விட்டு வைத்திருக்கிறான்னா, ஏனைய உயிர்கள் இந்த சிவஞானிகளை வணங்கி வழிபட்டு உய்ய வேண்டும் என்பதற்காக விட்டு வைத்திருக்கிறான். இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்துனா விட்டு வைத்து. அப்படி பெருமான் வேதாதி பிரமாண நூல்களை படைத்தான். தன்னை தன் உண்மையை உணர்ந்திருக்கின்ற ஞானிகளை உலகிலே வாழ வைத்திருக்கிறான். இந்த இரண்டு வழிகளை வைத்திருந்தும் உயிர்கள் பெருமானிடத்திலே முனைப்போடு வந்து சேர்வதில்லை என்ற காரணத்தினாலே பெருமான் அழுகின்றான். தன் கருணையினால அன்பினால சாமி என்ன பண்றாரு? கண்ணீர் சிந்துகின்றார். அந்த சிந்தப்பட்ட கண்ணீரானது ருத்ராட்ச மணியாக விளைகின்றது. ருத்ராட்ச மணி என்பது ருத்ராட்சம் என்ற மரம், அந்த மரத்தினுடைய கனியினுடைய விதை. அப்ப அந்த கண்ணீர் துளியிலிருந்து ருத்ராட்சம் மரம் விளைகிறது. அதனால கண்ணீர் துளி தான் அந்த ருத்ராட்ச மணியா தெரியுது. அந்த ருத்ராட்ச மணியை ஏன் அணிய வேண்டும் என்றால், அதை அணியும் பொழுது பெருமான் நம்மிடம் கருணை கட்டுகின்ற ஒரு பெருமான் உண்டு. நாம தான் அவனை மறந்து உலகிலே ஈடுபடுகின்றோமே தவிர அவன் நம்மை மறக்காது. எப்படா இவன் நம்மள்கிட்ட மாட்டுவான், இவனுக்கு அன்பு செய்யலாம், அருள் செய்யலாம், கருணை செய்யலாம், திருவடியை கொடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த நினைவினை தருவதற்காக தான் ருத்ராட்சாணியனும். அந்த ருத்ராட்சத்தை எல்லா திருமேனியிலே பல இடங்களிலும் அணிந்து வைத்திருக்கிறார் இந்த குருநாதர் அப்படின்னு சொன்னார். உருத்திரனல் திருமணியை இலங்கு காதில் விளங்குகின்ற பிரகாசமான காதுல ரெண்டு மணி குண்டலமா தொங்குது. ஒன் சிரத்தில் ஒளி என்றால் ஞானம். எல்லா ஞானமும் அந்த குருநாதனுடைய மண்டையில இருக்கு. அத்தனை புஸ்தங்களுடைய ஞானம் இருக்கு, அதுல கலை ஞானம் இருக்கு. அந்த ஒளிமயமான சிரசில ஒரு சிரமாலை அணிந்திருக்கிறார் ஆத்மநாத குருநாதர். கந்தரத்தில், கந்தரம் என்றால் கழுத்து, திரு கழுத்திலே அந்த கண்ட சரமாக ருத்ராட்சம் அணிந்திருக்கின்றார். ஒளிகொள் மார்பில் பிரகாசிக்கின்ற மார்பகத்திலே பல மாலைகளை தொங்க விட்டிருக்கின்றார். கரத்தில், கரத்திலே மேலும் மணிக்கட்டிலும் அந்த ருத்ராட்ச மாலைகளை அணிந்திருக்கின்றார். அணிந்து இலகு திருமுண்டம் அங்கி கண்கரந்த நன்னுதன் மேல் கவினச்சாத்தி. திருமுண்டம் என்றால் திரிபுன்றம் என்ற வடமொழிச்சொல் மருவி தமிழிலே திருமுண்டம்னு வருது. திருமுண்டம் திட்டமாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. நெற்றியிலே முப்பட்டையாக விபூதி அணிய வேண்டும். அந்த முப்பட்டை என்பது எல்லாத்தையும் குறிக்குது. மூன்று வேதங்கள், மூன்று அனுபவ நிலைகள், மூன்று அவத்தைகள், பதிபசுபாசம் என்ற மூப்பொருள்கள், மூ உலகங்கள். உலகம் எல்லாமே மூன்று மூன்றா இருப்பதனால திரிபுரம் என்று உலகத்திற்கு பெயர். இதன் வடிவமாக அம்பாள் இருப்பதனால அவளுக்கு திரிபுரா என்று பெயர். இந்த மூன்றினை கடந்து நாலாவதாக இருக்கின்ற பெருமானுக்கு துரியன் என்று பெயர். துரியம் என்றால் நாலாவது அர்த்தம், துரிய சிவம் என்று பார்க்கின்றோம். இந்த மூன்று மூன்று பட்டையாக திருநீர் அணிவதனால இந்த உலகமானது மூன்றாக இருக்கின்றது. எல்லா மூன்றும் அதில் அடங்கிடுது. சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்காவது அது எழுதி காட்ட ஒண்ணாதது. எழுதி காட்டக்கூடியது இது மூன்று தான், சரியை கிரியை யோகம் என்று பார்க்கின்றோம். அந்த மூன்று மூன்றா இருக்கின்ற அனைத்தையும் நினைந்து முப்பட்டையாக திருநீற்றை அணிய வேண்டும் பெருமானுடைய திருவுருளுக்காக. அது முக்தி தருகின்ற நீர். அந்த திரு அந்த முப்பட்டையாக தன்னுடைய அக்னிக்கண்ணை மறைத்திருக்கின்ற நெற்றியிலே பெருமான் அணிந்திருக்கின்றான். ஆக்னேயமாகின்ற நெருப்பினை கக்கின்ற ஒரு கண் இருக்கு பெருமானுடைய நெற்றியிலே, நெற்றி நடுவிலே புருவ மத்தியிலே இருக்கு. அது தாமரை மொட்டு போல இருக்கு. அதன் கீழ் இருக்கின்ற இரண்டு கண்களும் மலர்ந்த தாமரை போல இருக்கின்றன. தாமரை மலர் போல் இரண்டு கண்கள், தாமரையினுடைய மொட்டு போல ஒரு கண்ணு. அந்த நெற்றி கண்ணை மறைத்து முப்பட்டையாக பெருமான் திருநீர் அணிந்திருக்கின்றான். அந்த திருநீர் எப்படி இருக்குதுன்னா கவின சாத்திருக்கின்றான். அழகுக்கு அழகு செய்வதாக நெற்றியே அழகாக இருக்குது. அந்த அழகு போதாது என்று சொல்லி அதில் முப்பட்டையாக திருநீர் அணிந்திருக்கின்றான். திருத்திகழும் வேதியனார் அம்பொன் மேனி திகழ்வது கண்டு அகமகிழ்வார். இவ்வாறு திரு என்றால் கண்டார் மனத்தை பிணிக்கின்ற தன்மை. பார்த்தா திரும்பி பார்க்கணுங்கிற எண்ணத்தை எது உண்டாக்குகின்றதோ அது திரு சௌபாகியம். ஒரு முறை பார்த்தால் போதும் நினைக்கக்கூடாது. மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்குகின்ற தன்மைக்கு திருன்னு பேரு. திருவளர் தாமரை, தாமரை பூவை பார்த்தா திரும்பவும் பார்க்கணும்னு தோணும், குழந்தைய பார்த்தா திரும்பவும் பார்க்கணும்னு தோணும், முழு நிலவை பார்த்தா திரும்பவும் பார்க்கணும்னு தோணும், சமுத்திரத்தை பார்த்தாலும் திரும்பவும் பார்க்கணும்னு தோணும். இதெல்லாம் நம்முடைய கவலையை போக்குகின்ற கருவிகள், அதான் திரு இருக்கின்ற இடங்கள் என்று பார்க்கின்றோம். பெருமானுடைய திருத்திகளும் வேதிய கோலம், அந்தன கோலம், ஆசிரிய கோலம், அந்த அம்பொன் மேனி. சாமி எப்படி இருக்கிறாரு? நம்ம மாதிரி கறிக்கட்ட மாதிரி இருக்கிறாரா? தங்கத்தை உருக்கின மாதிரி இருக்கிறார். தங்கத்துல செஞ்ச அணிகலன் மாதிரி கூட இல்ல அவர். தங்கத்தை உருக்கும் போது பாத்திருக்கீங்களா? பட்டறைக்கு போய் செம்பு வெள்ளி எல்லாம் உருக்கும் போதே கண்ணு கூசும். தங்கத்தை உருக்கினா நிக்க முடியாது. பொன்னை அழித்தனன் மேனி புகழில் திகழும் அழகன். அழித்தல்னா உருக்குதல். பொன்னை உருக்கும் போது என்ன ஒளியோ அதுதான் பெருமானுடைய திருமேனி ஒளி. அம்பொன் மேனி திகழ்வது கண்டு அகமகிழ்வார் நம்முடைய குருநாதர் திருவாதிரிகள். அகமகிழ்ந்தார் மந்திரியார், மனம் மகிழ்ந்தார். செங்கை மீது பொருத்தமுறும் புத்தகம் ஏது ஐயா என்ன? பெருமானுடைய வலது திருக்கரத்திலே சின்முத்திரை அணிந்திருக்கிறார், இடது திருக்கரத்திலே நான்கு விரல்களினாலே ஒரு ஏட்டுச் சுவடையை பிடித்துக் கொண்டிருக்கிறார், ஒரு நூல் வச்சிருக்கிறார். தங்களுடைய சிவந்த கையிலே தாங்கியிருக்கின்ற நூல் ஏது ஐயா? அது என்ன நூல் என்று கேட்டார். அவ்வாறு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, பொய்மையிலா சிவஞான போதம் என்றார். என்ன மாற்றம் உண்டேல் சொல்றார் அவர், தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, துயரம் மனைவாழ்க்கை, மாற்றம் உண்டேல் வஞ்சம் உண்டு. வாயை திறந்து பேசினா நம்ம அறியாமலே யாரையாவது ஒருத்தர் நம்ம ஏமாத்திருவோம், நம்ம அறியாமலே போய் வந்துடும். ரகுகுலத்து அரசர்கள்லாம் ரொம்ப குறைவா பேசுவார்களாம். காளிதாச கவிஞர் சொல்றார், ஏன் குறைவா பேசுவாங்க? எனர்ஜியை சேவ் பண்ணிக்கிறாங்களா? இல்ல பேச்சு வராதா? ஒழுங்க அதிகமா பேசினா பொய் வந்துருமோன்னு பயமா? பொய்னா என்ன? ஒருவனை ஏமாற்றுவது மட்டும்தான் பொய்ங்கிறது இல்ல, முழு உண்மைக்கு சற்று மாறுபாடா இருந்தா அதுவும் பொய் தான். எதை போலன்னா, பெண்கள் சாரியை வாங்கிக்கிறாங்க, சேலை வாங்குறாங்க, அந்த சேலைக்கு மேட்சா ஒரு பிளவுஸ் விட்டு வாங்கணும். இவங்களால கடைக்கு போக முடியல, இந்த புடவை கலரை நல்லா பாத்துக்குங்க, இதுக்கு மேட்சா ஒரு பிளவுஸ் விட்டு எடுத்துட்டு வாங்கன்னு வீட்டுக்காரர் அனுப்பிச்சிடுறாங்க. அது மட்டி தானே. அது போய் இது சகப்பு புடவை, அங்க போய் சொல்லி அதே மாதிரி சகப்புப்பா ஒரு பிளவுஸ் விட்டு கொடுறோம்னா ஏதோ ஒரு பிளவுஸ் விட்டு கொடுத்துட்றான். அதை கொடுத்து அதை கொண்டு வந்தா அது மேட்ச் ஆகுமா? சகப்புலயே 50 சகப்பு வச்சிருக்கிறான். அப்ப எது 100க்கு 100 பொருந்துதோ அதுதானே உண்மை. உண்மை என்பது ஒன்று, மற்றது எல்லாம் பொய் அப்படின்னு சாத்திரம் சொல்லுது. உண்மை என்பது ஒன்றாதான் இருக்க முடியும். ஒரு சிகப்பு கலர் சேலைக்கு ஒரு சிகப்பு கலர் பிளவுஸ் தான் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும், மீதி எல்லாம் மேட்ச் ஆகாது. அது யாருக்கு தெரியும்? புடவை எடுத்துட்டு போகாமலே அதை கண்டுபிடிச்சு கொண்டு வர திறமை உங்களுக்கு உண்டு, ஆனா மற்றவங்களுக்கு கிடையாது, கடைக்காரனுக்கு கூட கிடையாது. அவன் வச்சு வச்சு பார்த்து தான் கொடுப்பான் அப்படின்னு பார்க்கணும். அது போல நம்ம பேசும்பொழுது உண்மைக்கு சற்றே புறம்பாக பலமும் வந்துவிடும் என்பதனால பேச்சினை பெரியோர்கள் குறைத்து பேசினார்கள். சிவஞான போதம் என்ற நூல் இருக்கின்றது, ரௌரவ ஆகமத்தில் இருக்கின்ற 12 சூத்திரங்கள் சுருக்கமா எல்லா சிவஞானத்தையும் சொல்லுது, எல்லா தத்துவ ஞானத்தையும் சொல்லுது. அது சுருக்கமா சொல்லுது பொய் கலவாத நூல் என்று சொல்கின்றார். பொய்மையிலா சிவஞான போதம் 100க்கு 100 உண்மைதான். சிவஞான போதத்திற்கு என்ன பெருமைனா, சிவஞான போதம் சித்தாந்தத்தை தான் சொல்லுதுன்னு பல உரைகள் இருக்கின்றன, சிவஞான போதம் வேதாந்தத்தை தான் சொல்லுதுன்னு சிலர் உரை எழுதுகின்றார்கள். யாருமே சிவஞான போதம் சொல்றது தப்புன்னு இதுவரையும் கண்டிக்கல. ஆகவே யாராலும் மறுக்கப்படாத நூல் என்ற மகிமை சிவஞான போதத்துக்கு உண்டு. யாருமே சிவஞான போதத்தை மறுத்ததில்லை. அது என்னுடைய கருத்து தான் சொல்லுதுன்னு வளைப்பார்களே தவிர சிவஞான போதம் சொல்றது தப்புன்னு யாரும் சொன்னதில்லை. அதான் பொய்மையிலா சிவஞான போதம் அப்படின்னு சொன்னார். சொன்னலுமே இவர் கேட்கிறாரு, சிவஞான போதம்னு சொன்னீங்க ஐயா, சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்று நான் தெளிவாக உணரும் வண்ணம் எனக்கு தாங்கள் விளக்கி அருள்வீர்கள் என்றால் நான் உங்களுக்கு உடனேயே அடிமையாவேன் அப்படின்னு சொல்றேன். இது என்ன வியாபாரமா? இப்படி ஒரு சீனை வந்து இந்த ஆசிரியர் வைக்கிறாரேன்னு நான் நினைச்சது உண்டு. ஆனால் இதுல ஒரு குற்றமும் இல்லை. என்னன்னா, ஆட்பட விரும்புகின்ற உயிர், ஆட்பட விரும்புகின்ற உயிர் அதனுடைய பக்குவத்தை நன்னா அறிஞ்சு வச்சிருக்கிறாரு அந்த ஆண்டவர் என்பதனால அது ஆட்பட விரும்பித்தான் இதெல்லாம் சொல்லுது. அது எதை சொன்னாலும் அது குற்றமாகாது. அந்த பக்குவம் என்பது இத இந்த ஆசிரியர் செம்மையா பாடிருக்கிறாருன்னு உணரும் போதுதான் நமக்கு தெரியும். சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன தெளிவா நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்களே எனக்கு ஆசிரியர், நான் உங்களுக்கு அடிமையாக்கி விடுகின்றேன் அப்படின்னு சொல்லலாமா? அப்பூதரிகள் வீட்டுக்கு அப்பரபிரம்மன் எழுந்துள்ளிருக்கின்றார். தாங்கள் என்ன கருதி இங்கு எழுந்துள்ளீர்கள்? அவர் கேட்கிறார். அப்படி வருது பெரிய புராணத்தில். அப்படி கேட்கலாமா? அப்பூதரிகள் வந்து உள்ளத்தாலும் உணர்ச்சியினாலும் பார்ப்பதற்கு முன்பே அந்த குருநாதருக்கு முழுவதும் அடிமையானவர். அவர் ஒன்றும் புறத்தே இருந்து பேசலையே, அடிமைப்பட்டவர் தானே ஏற்கனவே. ஆகவே தங்களுடைய நோக்கம் என்ன? தங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையாது, அதை செய்வதிலே காலதாமதம் இருக்கக்கூடாது என்று விரைவுகிறது அந்த வார்த்தை. ஹவு ஐ கேன் பி யூஸ்ஃபுல் டு யூ, ஐ வாண்ட் டு பி யூஸ்ஃபுல் டு யூ இம்மீடியட்லி. நேரம் கடத்தக்கூடாது. தங்கள் எண்ணப்படி நான் உடனடியாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால அந்த எண்ணத்திலே இந்த வார்த்தைகள் விளைகின்றன. எந்த வார்த்தைகள் விளைகின்றன? தாங்கள் என்ன கருதி இந்த இல்லத்திற்கு எழுந்துள்ளீர்கள் வார்த்தை வருது. தாங்களுக்கு நான் எவ்வாறு பயன்பட வேண்டும்? காலதாமதமின்றி தங்கள் எண்ணத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அவர் அப்பருவமான இந்த அறிந்த பிறகு சொல்ற வார்த்தை. அல்லது ஒரு அடியார் எழுந்துள்ளினாலே எது கருதி வந்தீர்கள்னு நம்ம கேட்கக்கூடாது. அப்ப அப்படி கேட்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு இதுதான் பொருள். என்ன கேட்பவனுடைய தகுதி கருதி அதுக்கு பொருள் சொல்லணும். அதுபோல திருவாதிரிகள் அடிமைப்படக்கூடாதுங்கிற எண்ணத்துல கேட்கல. இந்த தெளிவு வந்து விட்டால் நான் உங்களுக்கு மீளா அடிமை அப்படின்னு சொல்றார். ஆடோரை இருக்குன்னு சாமி சொன்னார், இருந்தா காட்டு பாப்பன்னு இவர் சொல்றார். இவர் விடைக்கிறார், இருந்தாலும் இவர் மனம் அவரிடம் சென்று விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளம் சொல்லுது இந்த பெருமானை நம்மால் பிரிய முடியாது. நம்பியாருடைய உள்ள சொல்லுது, நம்பியாருடைய உணர்ச்சிக்கு இந்த பெருமானை விட்டு நம்மால் பிரிய முடியாது. எதையோ சொல்லி இவன் அவனோட நம்மளை அழைச்சிட்டு போட்டோம், அந்த ஓலையை தான் காட்டுட்டுமே அப்படின்னு ஏன் அர்த்தம் வச்சுக்கூடாது? ஆளோலை உண்டு என்று சொன்னாயே அதை காட்டுன்னு அவர் கேட்கிறாரு. அப்ப எதையோ உன்னை காட்டி இவன் நம்மள அவனோட அழைச்சிட்டு போட்டோமே அப்படின்னு ஏன் அந்த உயிர் நினைக்க கூடாது? அப்படி அந்த உயிர் நினைக்கும் அப்படிங்கிறத அப்பருமான் ஒரு தாண்டத்துல சொல்றார். என்ன சொல்றாரு? ஒரு நாள் பெருமான், ஒற்றியூர் பெருமான் பிக்ஷாட்டனராக நம்ம வீட்டு பெண் அந்த வாசலுக்கு வந்து பிச்சை ஏற்று சென்றிருக்கிறார், அன்பினை அழித்து சென்றிருக்கிறார். நாளைக்கு இந்த பக்கம் வருவேன்னு சொல்லி அவர் எல்லாம் அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறார், ஆனா வரல. அதை தோழி அறிந்து, நீ ஏண்டி இப்படி கண்டவன்ட்ட ஏமாறுற? கண்டவன்னா யாரு? நம்மால் நன்றாக காணப்பட்டவன், அவன்கிட்ட நீ ஏன் ஏமாறுற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு விடை சொல்ற அந்த பெண்ணு, நிலைப்பாடே நான் கண்டதேடி கேளாய். நிஜமா நடந்தது, நான் ஏதோ வந்து ஹலூசினேஷன், புத்தி பிரம்மத்தினால சொல்லல. அந்த பெருமான் உண்மையிலே வருவேன் என்று சொல்லி வந்தான் என்று சொன்னால் வாராதிருப்பானா? மீண்டும் வருவேன் என்று சொல்லி ஒருவன் வந்தது உண்மை என்றால் அவன் வாராதிருப்பானா? ஆகவே அந்த பெருமான் வந்தது போல் நீ நினைத்துக் கொண்டாயோ என்று தோழி கேட்பதை போல இவள் நினைத்துக் கொண்டு, பெருமான் வந்தது உண்மை, நிலைப்பாடே நான் கண்டது, சத்தியம்தான் நான் பார்த்தது. ஏடி என்றால் டேன்னு கூப்பிடுறது பெண்ணை. கேளாய், நெருநலை நண்பகல் இங்கோர் அடிகள் வந்து, நேற்று மத்தியானம் ஒரு பெருமான் வந்து கலைப்பாடும் கண்மலரும் கலக்க நோக்கி கலந்து பலியிடுவேன் சொன்னார். பெருமான் என்ன பண்ணாரா? பார்ப்பாரை பரிசீலிப்பார் போல பார்ப்பார். பெருமான் அந்த பெண்ணுடைய கண்ணிற்குள்ளே தன்னுடைய கண்ணை செலுத்தி பார்க்கிறார். நங்காய், நீதான் என் மனதிற்கு மிகவும் இனியவள், ஆனா நான் இங்க நின்னுகிட்டு இருக்க முடியாது, அது உனக்கு பிரச்சனையா போயிடும். இருந்தாலும் என்னுடைய உருவத்தை உன் கண்ணிற்குள் பதித்து விட்டு போகின்றேன், நீ கண்ணை முடினாலும் என்னை காணலாம் என்று சாமி சொல்லி தன்னுடைய காட்சியை கொடுக்கிறார். கலைப்பாடும் கண்மலரும் கலக்க நோக்கி. கலைப்பாடு என்றால் சாத்திரங்களினாலே பாடுபட்டு அறியப்பட வேண்டிய தெய்வத்தினுடைய காட்சி. அந்த காட்சி என் கண்மலரிலே கலக்க நோக்கினான். எத்தனை ஆகமங்களை படித்தாலும் காண முடியாத பெருமானுடைய காட்சியை இந்த பெண் கண்ணை மூடிக்கொண்டாலும் பார்க்க முடியாது. மலருக்குள் தேர்ந்திருப்பதை போல காட்சியை கண்ணுக்குள்ள வச்சுட்டார். கலைப்பாடும் கண்மலரும் கலக்க நோக்கி, உடனே நான் என் உயிரோடு கலந்து பலியிடுவேன். பலி என்றால் உணவு. சாமிக்கு அவ சக்கர பொங்கல் வீட்டில் பண்ணியிருந்த கொண்டு அவருடைய பிக்ஷா பாத்திரத்தில் போடுற அந்த சக்கர பொங்கல்ல நெய்யும் வெல்லமும் பருப்பும் பாலும் மட்டுமா கலந்திருக்கு? இந்த பெண்ணினுடைய அன்பும் உயிரும் உள்ளமும் உணர்வும் கலந்திருக்கு. கலந்து பலியிடுவேன். அதை வாங்கிட்டு என்ன சொன்னாரு? நாளைக்கு இதே நேரத்தில் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வரவே இல்லை. எங்கும் காணேன் சலப்பாடே. சலம் என்றால் வஞ்சனை. பெருமான் என்னை வஞ்சித்தானா அப்படின்னு இவளே கேட்டுக்கிறார். அவன் வந்தது உண்மை, அவன் என் உயிரிலே கலந்தது உண்மை, என்னிடம் பலி பெற்றது உண்மை, அவருடைய காட்சி என்னுடைய உள்ளத்திலே பதித்தது உண்மை, ஆனால் அவன் மீண்டும் வரேன்னு சொல்லிட்டு வரல. அவன் என்னை ஏமாற்றியதாக நினைத்துக் கொள்ளலாம், ஆனால் அவன் இவ்வாறு என்னை ஏமாற்றியதை மறந்து போய் ஒரு நாள் வருவான். எப்படி அந்த பெருமான் என்னை ஏமாற்றியதை மறந்து ஒரு நாள் வருவான். அப்பொழுது அந்த பெருமான் பலருக்கும் அருள் செய்திருப்பதனால என்னை மறக்கலாம், ஆனால் நான் அந்த பெருமானிடம் மட்டும்தானே அருளை பெற்றிருக்கிறேன், என்னால் அவனை மறக்க முடியுமா? கடவுளுக்கு, கடவுள் பல உயிர்களுக்கும் தலைவன், ஆனால் உயிருக்கு ஒரு கடவுள் தானே, உயிருக்கு ஒரு தலைவன் தான். ஆகவே இந்த உயிர் கடவுளை மறக்க விரும்பாது. அப்ப என்ன சொல்ற, சலப்பாடு அவன் வஞ்சனை செய்தானா, அவன் என்னை வஞ்சித்திருந்தாலும் என்றைக்குமே ஒருவன் தன்னை வஞ்சித்துக் கொள்ளாது பிறரை வஞ்சிக்க முடியாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. நான் உங்களை ஏமாத்தணும்னா முதல்ல நான் என்ன ஏமாத்தின்னு தான் உங்களை ஏமாத்தணும். ஆகவே அந்த பெருமான் தன் என்னை வஞ்சித்திருந்தாலும் அவன் அதனை மறந்து போய் ஒரு நாள் இங்கு வருவான். சலப்பாடே இனி ஒரு நாள் காண்பேனாகில் தன் ஆகத்து என் ஆகம் ஒடுங்கும் வண்ணம் உழைப்பாடே படத்தழுவி போகலொட்டேன் ஒற்றியூர் உறைந்திங்கே திரிவானையே. அப்படி பெருமான் ஒரு நாள் என்னை ஏமாற்றியதை மறந்து மீண்டும் என் இல்லத்தின் வாசலுக்கு வருவான். வந்தால் நான் என்ன பண்ணுவேன், நெருப்பிலே விழுந்த வெண்ணையைப் போல அவனை ஓடி போய் கழுத்தோடு கட்டி கொள்வேன். என்ன சொல்றாய், சலப்பாடே இனியொரு நாள் காண்பேனாகில் தன் ஆகத்து என் ஆகம் ஒடுங்கும் வண்ணம் உலைப்பாடே பட தழுவி, உலையிலே பட்ட நெருப்பு படுகின்ற பாடு பட தழுவி, உலையிலே பட்ட வெண்ணை என்ன பாடுபடும், அதை எடுக்க வருமா? அது போல அவன் மார்போடு நான் சேர்ந்து கொள்வேன். சேர்ந்து கொண்டு சொல்வேன், இங்க பாரியா நீ எங்க வேணா போ, ஒற்றியூரிலே உறைந்து கொண்டு உலகமெல்லாம் சுற்றுகின்றாய். ஒற்றியூர் உறைந்து இங்கே தெரிவான். அப்ப நீ ஒற்றியூர்ல இருந்துகிட்டு உலகமெல்லாம் சுத்துறியே, நீ எங்க வேணா சுத்து, ஆனா என்னை விட்டுட்டு சுத்தாத, என்னை இழுத்துக்கிட்டு சுத்து. அப்படி அப்பர் பாடி இருக்கிறார். அப்படி சலப்பாடே இனியூர் நாள் காண்பேனாகில் தன் ஆகத்து என் ஆகம் ஒடுங்கும் வண்ணம் உழைப்பாடே பட தழுவி போகல் ஒட்டேன். போகல் ஒட்டேன் என்றால் பிரிந்து போகல் ஒட்டேன். அவனை எங்கும் போகல் ஒட்டேன்ங்கிறது கிடையாது, எங்கு சென்றாலும் என்னோடு சேர்ந்துதான் சொல்லணும். பிரிந்து போகலொட்டேன் ஒற்றியூர் உறைந்து இங்கே திரிவானையே. அங்க இருந்துகிட்டு நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து ஏமாத்துறாரே அந்த பெருமானை, அவன் வஞ்சியாத வண்ணம் அவனோடு இரண்டரை கலப்பேன் என்று சொன்னால், பெருமானுடைய தலைமைப்பாட்டை உணர்ந்து அவனோடு இரண்டரை கலப்பதற்கு உயிரானது ஏங்கும். எப்படியாவது என்னை சேர்த்துக்கையாங்கிறதுக்காகத்தான் ஒரு வீட்டிற்கு வாயில் இருப்பதை போல அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வுனால இதை கேட்குது. அது என்ன கேட்குது, சிவஞான போதம்ங்கிறது நீங்க எனக்கு தெளிவா சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அடிமை என்று இவர் சொல்றார். அந்த சொல்லும் போதே தங்களை பிரிய விரும்பவில்லை, தாங்கள் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில்தான் அதை சொல்லுகின்றார் என்பதை உண்மையாக உணர வேண்டும். அப்படியா, சிவஞான போதம்னா என்ன அப்படின்னு சுவாமி சொல்றார். என்றலுமே சிவமேது ஞானம் ஏது இங்கு இலங்கியிடும் போதம் ஏது இயம்பு வீரேல். இந்த மூன்றையும் என்ன என்று தெளிவாக நீங்கள் சொன்னால் அன்று வட நீழலில் வந்து இருந்தார் நீரே. அன்றைக்கு பிரம்ம மானச குமாரர்களுக்கு, சனக்கர முதலியவர்களுக்கு கைலாயத்தினுடைய தாழ்வரையில் இருக்கின்ற வடவிருஷம், வட்டம் என்றால் ஆழம், கல்லால மரம், அந்த வடமரத்தின் கீழே இருந்த பெருமான் நீர்தான், சந்தேகமே இல்லை. இந்த சிவஞான போதத்தை தெளிவாக சொல்லிவிட்டால் நீர்தான் தட்சிணாமூர்த்தி, சந்தேகம் இல்லை. அன்று வட நீழலில் வந்து இருந்தார் நீரே, அடியேனும் உமக்கு அடிமையாவேன், நான் உங்களுக்கு மீளா அடிமையாவேன். என்ன பெருமான் சொல்றார், நின்ற சிவம் ஒன்று என்று சொன்னார். சிவம் என்பது இந்த உலகத்திலே நிலைத்து நிற்கின்ற ஒன்றாகிய பொருள். இந்த உலகத்திலே காட்சிக்கு வருகின்ற எல்லா பொருளும் நிற்பது போல் தோன்றி மறையக்கூடிய பொருள்கள், அவற்றின் தன்மை மாறிக்கொண்டே இருக்கும். உலகம் என்பது எப்பொழுதுமே என்ன பண்ணும், சேஞ்சிங் யூனிவர்ஸ். பால் கறந்த போது நல்ல பாலா இருக்கு, கறந்த பசும்பாலா இருந்தா ஒரு 4-5 மணி நேரம் சும்மா வச்சிருக்கலாம் காய்ச்சாம, காய்ச்சினா கொஞ்ச நேரம் உயிர் வாழும். அது எத்தனை நாளுக்கு அப்படியே கறந்த நிலையில இருக்கும். நாம குழந்தையா பிறந்து வளர்ந்து வரோம், இந்த சரீரம் எப்பொழுதும் அப்படியே இருக்குதா? இந்த உடம்புக்குள்ள எத்தனை ஆயிரக்கணக்கான செல்லு தோன்றி மடிகின்றன. அப்ப தோற்றம் நிலைபேறு மரணம், தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு அப்படிங்கிற இலக்கணப்படி எல்லா பொருளும் இயங்குகின்றன. உலகம் இயங்கிக் கொண்டே இருக்குது, நிலைத்து இல்லை. அந்த இயக்கம் என்பது அதுக்கு எப்படி இருக்குது, இளமை என்றும் முதுமை என்றும் மூப்பு என்றும் மரணம் என்றும் இப்படி போய்கொண்டே இருக்குது. நோய்வாய்ப்படுதல், உயிர் குற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது. அது ஜடப்பொருளிடத்திலே இருக்கு, ஜடப்பொருளும் தோன்றி அழிகின்றன என்று பார்க்கின்றோம். அப்பொழுது ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள், தோற்றம் நிலைபேறு இறுதி என்ற மூன்று அவத்தைகள் இல்லாத ஒரு பொருள், ஆதியும் அந்தமும் ஆகின்ற பொருள், ஈரும் முதலும் இல்லாத பொருள் என்று ஒரு பொருள் உண்டு என்று சொன்னால் அது சிவம். ஒன்று என்று சொல்லப்படுவது சிவம் சொன்னார். நின்ற சிவம் ஒன்று என்று சொன்னார். நின்ற என்று சொன்னால் அழியாது நின்ற என்ற பொருள் வருது. வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டல் இன்றி சலிப்பெரியா தன்மையன், அதான் சிவம். பார்க்கிற ஆகாசம் ஒரு நாள் இல்லாம போயிடும். சூரியன் டெய்லி உதிக்கிறார். சூரியனை பற்றி என்ன சொல்றார்கள் விஞ்ஞானிகள், சூரியன் என்பது ஒரு பெரிய ஹீலியம் கேஸ் கோளம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சில லட்சம் ஆண்டுகளுக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா சூரியன் சின்னதா போயிடும். சில கோடி ஆண்டுகள் கழிச்சு சூரியனை இல்லாம போயிடும், எரிந்து அவிந்து போகும் நம்ம கண்ணால பார்க்கிற சூரியன். ஆனால் இதே போல பல சூரியர்கள் பல கேலக்சிகள் இருக்கின்றன. சாமி அத்தனை படைச்சு வச்சிருக்கிறார். ஆனால் தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, எந்த ஒரு பொருளும் தோன்றி மறையும் என்று பார்க்கின்ற.
4: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
4: ஓம் நமசிவாய்.

0: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் ஆசிரியர் துவனேஸ்வரர்களே, வணக்கம் நேயர்களே. உங்களை மீண்டும் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியூடாக இந்த காலை பொழுதிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாங்கள் இந்த கேள்விகளுக்கு புகுவதற்கு முன்னால் ஒரு சில விளக்கங்களை, ஒரு எங்களுடைய சர்க்குலர் பெருமான், இவர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், 2ஆம் குலோத்துங்க சோழன் என்று சொல்லப்படுகின்ற அனபாய சோழனுடைய மன்னனுடைய சபையிலே அமைச்சராக இருந்தவர். அப்பொழுது அவர் எங்களுடைய சைவ அடியார்கள் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றையும் ஆவணப்படுத்தி அதை திருத்தொண்டர் புராணம் என்ற பெயரிலே அதை பாடியருடைய இந்த அனபாய சோழனுடைய காலத்திலே இது நடந்தது. எங்களுடைய நான் நினைக்கின்றேன் இந்த சைவ சமயத்தினடும் தமிழ் மக்களினதும் வரலாற்று காலத்திலே இது ஒரு எழுந்த ஒரு காப்பியம். சொல்லுவார்கள், தமிழ் மொழியிலே இருந்து மூல நூலாக எழுந்தது. உதாரணமாக ராமாயணம் இருக்கின்றது தமிழிலே, மகாபாரதம் இருக்கின்றது, கம்பனுடைய ராமாயணம் நிறைய கவிச்சுவை உள்ள அருமையான பொக்கிஷம். அப்படி இருந்தாலும் இந்த ராமாயணம் மகாபாரதம் போன்ற இலக்கியங்கள் எல்லாம் வடமொழி மூல இலக்கியங்களில் இருந்துதான் எங்களுக்கு தமிழிலே பின்னர் பாடப்படுகின்றன. கம்பனே சொல்லுகின்றான், தீப பாடையில் என்று சொல்லி முன்னர் வட பாஷையிலே சமஸ்கிருத மொழியிலே இருந்த மொழியை இன்றைக்கு நான் புகழ்கின்றேன் என்று கம்பர் தன்னுடைய ராமாயணத்திலே சொல்லுகின்றேன். ஆனால் தமிழிலேயே மூலமாக எழுந்த புராணம் இந்த திருத்தொண்டர் புராணம். இந்த திருத்தொண்டர் புராணத்தை இன்னொரு பெயர் சொல்லுவார்கள், பெரிய புராணம். அது என்ன பெரிய புராணம், அவ்வளவு பெரிய புராணமா இது? எங்களுக்கு தெரியும், புராணங்கள் வந்து வடமொழியிலே இருக்கின்ற சைவ சமயத்துக்குரிய புராணங்கள் 18. அந்த 18 புராணங்களிலேயே மிகவும் பெரிய புராணம் ஸ்காந்த புராணம். 400,000 கிரந்தங்கள் பாடல்களுக்கு மேலே கொண்டது. அதன் ஒரு பகுதியைத்தான் கச்சியப்ப சிவாச்சாரியர் காஞ்சிபுரத்திலே குமரகோட்டத்திலே இருந்த கச்சியப்ப சிவாச்சாரியர் அதை தமிழிலே கந்த புராணமாக பாடினார். அது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரியாக அப்படி பார்த்தால் இது பெரிய புராணம் இல்லை. கந்த புராணமே பெருசு, கச்சியப்பர் பாடிய கந்த புராணம் அதை விட பெருது. அப்பொழுது இதை மட்டும் ஏன் பெரிய புராணம் என்று சொல்லுகின்றோம்? 18 புராணங்கள் இருக்கின்றன, அவை பெரிதாக இருக்கின்றன. தமிழில் இருக்கின்ற கந்த புராணம் பெரிதாக இருக்கின்றது. அப்பொழுது ஏன் இந்த திருத்தொண்டர் புராணத்துக்கு மட்டும் பெரிய புராணம் என்று பெயர் என்ற வினை வருகின்றது? அப்ப அந்த பெரிய புராணம் என்பதுனா ஔவையாருடைய வாக்கிலே ஒரு முறை முருகன் கேட்கின்றான், அவையே அரியது எது பெரியது எது என்றெல்லாம் கேட்கின்றான். அப்ப அப்ப அந்த வாக்கிலே அவர் சொல்லுகின்றார், அந்த ஔவையாருடைய வாக்கிலே அவர் சொல்லுகின்றார், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அந்த தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று சொல்லுகின்றார். அவர் கேட்கும் பொழுது பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. புவனம் பெரிசு, அண்ட சராசரங்கள் இந்த புவனம் பெரிது, புவனம் வந்து நான்முகன் படைத்த படைப்பு. நான்முகனோ கரியமால் உந்தியில் உதித்தோ, நான்முகன் எங்கே இருந்து வந்தான்? கரிய நரமுடைய விஷ்ணுனுடைய உந்தித்தானத்தில் இருந்து உதித்தவன். கரியமாலோ அலகடல் துயின்றோன், அவன் எங்கே இருக்கின்றான்? அலகடலே துயில் கொண்டிருக்கின்றான். அலகடல் குறுமுனி அங்கையில் அடக்கம், அந்த அலை கடலையே தன்னுடைய கையிலே உள்ளங்கையிலே எடுத்து தீர்த்தம் பருகுவது போல ஒரு முறை அகத்திய முனிவர் பருகினார் என்று புராண வரலாறு சொல்லுகின்றது. குறுமுனி என்று சொல்லப்படுகின்ற அகஸ்தியர், ஏன் குறுமுனி என்றால் அவர் உள்ளமான. அப்ப அலைகடலோ குறுமுனி அங்கையில் அடக்கம், குறுமுனியோ சிறு கலசத்தில் பிறந்தோம். அவர் வந்து குடமுனி என்று பெயர். இந்த காலத்திலே நாங்கள் டெஸ்ட் டியூப் பேபி என்று சொல்லுகின்றோம் இல்லையா, அதே மாதிரியாக அந்த காலத்திலே பிறந்த டெஸ்ட் டியூப் பேபி தான் அகத்தியர். அப்ப அந்த டெஸ்ட் குடம் என்று சொல்லுவார்கள், குடம் ஒரு பாத்திரம், பாத்திரத்திலே வந்து பிறந்தது. அப்ப இந்த டெஸ்ட் டியூப் பேபியிலே பிறந்தபடியினாலே அவருக்கு குடமுனி என்று பெயர். அப்ப அவரை வந்து இந்த குடம் வந்து ஆக்கப்பட்டது புவியிலே இருந்து எடுக்கப்பட்ட மண். அப்ப சிறு கலசத்தில் பிறந்தோம், கலசமோ புவியில் சிறுமண், புவியில் எடுக்கப்பட்ட சிறுமன். புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம், இந்த புவியை ஒரு ஆதிசேஷன், ஆதிசேஷன் என்கின்ற 1000 தலை நாகம் இந்த புவியை தாங்குவதாக எமது மரபிலே இருக்கின்றது. பல பேர் கேட்பார்கள், இந்த விஞ்ஞான உலகத்திலே வைத்தியர்களானது வந்திருந்து இந்த புவியை ஆதிசேஷன் என்ற ஆயிரம் தலை நாகம் தாங்குகின்றது என்று சொல்லுகிறாரே, இது என்ன புதினமாயிருக்கின்றது
0: கேட்டேன்.
1: இந்த புவியிலே அந்த புவியின் நிலையை எடுத்து பார்த்தால், ஏன் இந்த புவி அப்படி அந்த நிலையிலே இருக்கின்றது? அந்த நிலையில இருக்குன்னு ரெண்டு போர்சஸ் இருக்கு, ரெண்டு மைய நோக்க விசை, மற்றது மைய நீக்க விசை. அந்த கிராவிட்டியோ அந்த சென்ட்ரிஃபியூகல், அதுல வந்து அந்த அந்த கிராவிடேஷனல் போர்ஸ் ஒன்று இருக்கின்றது, சுழற்சி விசையும் ஒன்று இருக்கின்றது. அப்ப இந்த ரெண்டும் ஒன்று கொண்டு எதிராக சுழற்பட்டுக் கொண்டு இருக்கின்ற பொழுது புவி அந்த நிலையிலே சுழண்டு கொண்டு இருக்கின்றது. அப்ப இந்த புவியை ஒரு உருண்டையாக எடுத்து பார்த்தால், அந்த உருண்டையினுடைய மேல் பரப்பிலே நீங்கள் இப்படி இந்த கோடாக போடலாம், அந்த விசை
0: ஒரு
1: நேர்கோடாக, அதாவது இந்த வட்டத்தின் பரிதிக்காக அந்த பரிதியோடு அணைந்து நேர்கோடுகளை போட்டுக் கொண்டு வாருங்கள். அந்த விசை கம்புக்குறி போடுற மாதிரி நேர்கோடுகளை போட்டுக்கொண்டு வந்தால் உங்களுக்கு ஆயிரம் தலை நாகம் அழகாக வரும். அதுதான் அந்த புவியை தாங்கி நிற்கிற தன்மை, அந்த போர்சஸ், அதுதான் ஆதிசேஷன் என்று சொல்லுகிறது. அப்ப புவியோ அரவினுக்கு ஒரு தலை பேரம், அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். இந்த அரவு வந்து உமையவள் பார்வையினுடைய சிறுவிரல் மோதிரம். உமையோ இரவர் பாகத்து ஒடுக்கம், எங்களுக்கு தெரியும் எங்களுடைய சைவத்திலே சொல்லுவார்கள், பாகம் பெண்ணுரு வானாய் போற்றி. இறைவன் வந்து மாதொரு பாகன், நாரீஸ்வரன். அர்த்த என்றால் பாதி, அர்த்த சாமம் என்றால் பாதி சாமன், நடுச்சாமம். அர்த்த நாரி, நாரி என்றால் பெண், ஈஸ்வரன் இறைவன். அப்ப பாதி பெண் பாதி ஆணாக உடைய இறைவன். அப்ப இடது பாகத்திலே நாங்கள் அம்பாளை பார்க்கின்றோம். அப்ப இந்த சொல்லுவார்கள், இந்த டியூவல் போர்சஸ், ஆபரேஷன் ஆஃப் டியூவல் போர்சஸ் இன் த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இன் த வேர்ல்ட் வந்து பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிரஸ்ட் இன் அர்த்தநாரீஸ்வர ஃபோர்ஸ். அப்ப இந்த சொல்லுவார்கள், அந்த அந்த அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் இருக்கின்ற பொழுது அந்த உரிமை வந்து இறைவருடைய பாகத்திலே ஒடுக்கம். உமையோ இறைவர் பாகத்தொடுக்கம். இறைவர் எங்கே இருக்கிறார், இறைவர் எங்கே இருக்கிறார் என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. உள்ளுக்கு இருக்கிறார், வெளியில இருக்கிறார், கடவுள் என்று சொல்லுகின்றோம். எல்லாவற்றையும் கடந்து ஆல் பர்வர்சி, ஆல் பர்வர்சி தென் பியாண்ட், அதான் கடல். உள் within all, அதான் உள். இந்த கடந்தும் உள்ளாகவும் இருக்கின்ற இறைவன் சிறப்பாக இருக்கின்ற இடம் என்னென்று கேட்டால், தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம். அடியவர்களுடைய உள்ளத்திலே இறைவன் இருக்கின்றார். உள்ளம் என்றால் என்னென்று கேட்டால், உள்ளுக்கு இருப்பது உள்ளம், உள்ளே இருப்பது உள்ளம். அப்ப உள்ளே இருப்பது என்றால் மனசும் உள்ளந்தான், புத்தியும் உள்ளந்தான், எங்களுக்கு இருக்கிற கான்சியஸ் அல்லது சித்தமும் உள்ளந்தான். அதற்குள்ளே இருக்கிற நான் என்ற செல்ஃப் இருக்கிறது தானே, அதுவும் உள்ளந்தான். அதை விட ஆழமாக எங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் உள்ளந்தான். சம்பந்த சுவாமிகள், என் உள்ளங் கவர் கல்வன் என்கின்ற பொழுது, அவர் மனதை கவர்ந்த கல்வனா, அவர் புத்தியை கவர்ந்த கல்வனா, அவர் சித்தத்தை கவர்ந்த கல்வனா, அவருடைய செல்ஃப் என்கின்ற நான் அந்த கவரை லாஸ்ட் மை செல்ஃப் என்று சொல்லுவோமே, அப்படி அந்த கவர்ந்த கல்வனா என்று பார்த்தால், அதிலும் ஆழமாக அவருடைய உயிர் ஆன்மாவிலே ஆன்மாவை கவர்ந்த கல்வன், அதற்குரியவன் தான் வரும். அப்ப இந்த எல்லாவற்றுக்கும் பொருந்தும் அது. அப்ப இறைவனோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. தொண்டர்களுடைய பெருமையை சொல்லுவது மிகவும் பெரிது, தொண்டர்கள் மிகவும் பெரியவர்கள், இறைவனை விட பெரியவர்கள் தொண்டர்கள் என்று வருகின்றது. ஆனபடியினாலதான் இந்த திருத்தொண்டர் புராணத்துக்கு பெரிய புராணம் என்று தமிழ்ல பேர். இது வந்து அந்த அனபாயத்தோடு என்ன செய்தான்டா, அதுக்கு முந்தி எங்களுடைய திருமுறைகளை, சைவத்தில் இருக்கிற திருமுறைகளை 11 வகுத்திருந்தார்கள். ஏன் 11 வகுத்தார்கள்? எங்களுக்கு 11 மந்திரங்கள் இருக்கின்றன, தீர்ச்சவித்தவர்களுக்கு தெரியும். பஞ்ச பிரம்ம மந்திரங்களும் அதை விட 6 ஷடாங்க மந்திரங்கள் பண்ண அந்த 11 மந்திரங்கள் இருக்கின்றன. மந்திரங்கள் 16 என்பதனால அவர் இந்த திருமுறைகளை 11 வகுத்தார். இந்த திருமுறைகளிலேயும் தேவாரங்கள் முதல் 7 திருமுறைகள்ல வரும். சம்பந்தர் பாடிய தேவாரங்கள் வந்து 1, 2, 3 திருமுறைக்கு வரும். அப்பர் சுவாமிகள் பாடிய தேவாரங்கள் 4, 5, 6 திருமுறைக்கு வரும். சுந்தரர் பாடிய திருமுறை பாடல்கள் வந்து 7 திருமுறைக்கு வரும். ஏன் 7 திருமுறையாக வகுத்தார் என்றால், மந்திரங்களின் கோடி 7 முடிவிலைகளுடைய மந்திரங்கள் இருக்கின்றன. நமஹா, ஸ்வாஹா, ஸ்வஸ்தா, பட், ஹும்பட், இப்படி 7 விதமான முடிவுகள். கோடி என்றால் முடிவு, அதை சொல்லுகின்ற மந்திரங்கள் இருக்கின்றன. மந்திரங்களின் முடிவு ஏழாக இருப்பதனாலே அவர் வந்து இப்படி ஏழு தேவாரங்களாக ஏழு திருமுறைகளாக தேவாரங்களை வகுத்தார். வகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இந்த பணியை தொடங்கியவன் ராஜராஜ சோழன், அந்த பணியை நிறைவு செய்து வைத்தவன் அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன். இது நடந்தது 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டுல இதெல்லாம் நடக்கின்றது. அப்ப இந்த வகுக்கப்பட்ட இந்த 11 திருமுறைகளிலே இந்த சேக்கிழார் சுவாமிகள் பாடிய திருத்தொண்டர் புராணத்தை 12ஆம் திருமுறையாக வைத்தார்கள். அதனால சைவர்கள் அடிப்படை நூல்கள் 12 திருமுறைகள். இந்த சேக்கிழார் சுவாமிகள் வந்து என்ன செய்தார் என்றால், வரலாற்று ரீதியாக இந்த வரலாறுகளை ஆவணப்படுத்தினர். அவர் அந்த மன்னனுக்கு அமைச்சராக இருந்தபடியினாலே அவருக்கு ஈஸி அக்சஸ் இருந்தது. உதாரணமாக கண்ணப்ப நாயனுடைய வரலாற்றை பாடுகின்ற பொழுது, அவர் கண்ணப்ப நாயனார் இருந்த உடுப்பி என்ற இடத்துல எல்லாம் போய் பார்த்து அந்த இடத்திலே அந்த வேடுவர்களுடைய வாக்கை அப்படியே சித்தரிக்கின்றது. அங்கே நாய்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, மிருகங்களுடைய தோள்கள் காய்ந்து கொண்டிருக்கின்றன, இறைச்சிகள் பதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்படி அந்த அந்த அந்தந்த சமூகத்தினுடைய மக்களுடைய அந்தந்த வாழ்க்கை முறைகளையும் அச்சொட்டாக எடுத்து காட்டிய பெருமை இந்த சேக்கிழார் சுவாமிகளுக்குரியது. அவருடைய அனிவர்சரிடே நாளைக்கு இருக்கின்றது. அதே மாதிரியாக இன்னொரு நாயனாருடைய 63 நாயனார்கள் ஒருவரான நமிநந்தி அடிகளுடைய குருபூஜை தினம் நாளைக்கு வருகின்றது. இந்த நமிநந்தி அடிகள் என்ன செய்தார் என்றால், திருவாரூர் கோயிலிலே போய் வழிபடுகின்ற இந்த கோவிலுக்கு விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வருகின்றது. மாலை பொழுதாக வந்தவுடன் இந்த கோவிலுக்கு விளக்கேற்ற வேண்டுமே என்று போட்டு ஒரு அயல்ல இருக்கிற வீட்டுல போய் எண்ணெய் இருக்குமா நெய் இருக்குமா என்று கேட்கின்றார். அவர்கள் சமணர்கள், அவர்கள் எல்லாமாக சொன்னார்கள், உம்முடைய இறைவன் தானே கையிலேயே நெருப்பு வச்சு கொண்டு இருக்கிறார். நடராஜ பெருமானுடைய திருக்கரத்திலே, இடது பக்க கரத்திலே, இந்திய கரத்திலே அக்னி இருக்கின்றது. அப்ப அவருக்கு ஒரு விளக்கு வேணுமா, குறும்பாக வேணுமென்றால் அந்த தண்ணியை ஊத்தி எரியும் பாப்பம் என்று சொல்லுகிறார்கள். அவர் திருக்குளத்து திருவாரூர் திருக்குளத்து நீரை எடுத்து முகந்து அதை அதை கொண்டு போய் அந்த விட்டு அந்த விளக்குகளை விட்டு எரிக்கின்ற பொழுது தீபம் எரிந்தது, விடிய விடிய எரிந்தது. இது நமிநந்தி அலிகளுடைய வரலாறு. அவருடைய அனிவசரிடையும் நாளைய தினம் வருகின்றது. இந்த விளக்கு ஏற்றுகின்றது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். தீப மங்கள ஜோதி நமோ நம என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த விளக்கை ஏற்றி வழிபடுவதனாலே நிறைய நன்மைகள் இருக்கின்றன. விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். பொதுவாக பெண்களுக்கு தெரியும், இறைவனுக்கு நாங்கள் 3 கண்கள் என்று சொல்லுகின்றோம். முக்கண்ணன், திரிநேத்ரன் என்றவனுக்கு பெயர். முக்கண்ணன், திரி என்றால் 3, நேத்திரம் என்றால் கண். அப்ப இந்த இறைவன் முக்கண்ணுடைய இறைவனுக்கு சொல்லுவார்கள், இறைவனுக்கு சூரியன் 2 சுடர்களா, 3 சுடர்கள். சூரியன் வலது கண், சந்திரன் இடது கண், அக்னி நெட்டிக்கண் என்று சொல்லுவார்கள். இந்த 3 கண்களாலும் இறைவன் நாங்கள் செய்வது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார். இறைவன் சர்வத் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கின்றார். பகலிலே நாங்கள் செய்கின்ற உலக காரியங்கள் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருப்பது சூரியன். சிறப்பதிகாரத்திலே கண்ணகி போய், கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு போகின்றனர். மதுரையிலே கோவலன் கண்ணகியுடைய சிலம்பை விற்பதற்காக போகின்றான். போகின்ற இடத்திலே அங்கே இருக்கின்ற பொற்கொல்லன் ஒருவன், இந்த சிலம்பை இவன் திருடினான் என்று அண்ணனிடம் பொய்க்குற்றம் சாட்ட, மன்னனும் அவனை ஆராயாது இவன் கள்வன் என்று சொல்லி அவனை சிரச்சேதம் செய்து விட்டார்கள். கொலையுண்டான் கோவலன், அநியாயமாக மதுரையிலே கொலையுண்டான். கண்ணகியிலே அறிந்து அங்கு போய்

0: சம்பந்தமான எல்லா இறை சம்பந்தமான காரியங்களுக்கும் சாட்சியாக இருப்பது அக்கினி. நாங்கள் அக்கினி சாட்சியாகத்தான் திருமணம் செய்கின்றோம். நாங்கள் அக்னி சாட்சியாகத்தான் திருமணம் செய்கின்றோம். அதே மாதிரியாக ஒரு மங்கள விளக்கேற்றித்தான் ஒரு நிகழ்வை துவங்குகின்றோம். ஒரு கல்யாண வீடன்றான் அல்லது ஒரு அரங்கேற்றம் என்றான் புத்தக வழி விடான் முதல் என்ன செய்கின்றோம்?
1: இந்த முக்கியமான
0: நிகழ்வுகளிலே முதல் வேலை மங்கள விளக்கேற்றல். இந்த மங்கள விளக்கேற்றல பொதுவாக கவனிக்க வேண்டும். பல இடங்களில் இப்ப விழாக்களை நடக்கிறது என்று கேட்டால் குளிக்க போய் சேறு பூசுவது மாதிரி பல பேர் செருப்பு அணிந்து சப்பாத்தணிந்து மங்கள விளக்கு ஏற்றுகின்றார்கள்.
1: அது ஒரு அறியாமையாயம் இருக்கலாம்,
0: செய்யாம விடலாம். இது செய்து சேறு
1: பூசப்படாது.
0: இந்த விளக்கு ஏற்றுகின்ற பொழுது நீங்கள் இறையை அங்கே எழுந்தருள பண்ணுகின்றீர்கள். அவருக்கு முதல் வணக்கம் செய்கின்றீர்கள், அதான் மங்கள விளக்கேற்றல். அவரை அங்கு ஆவாகனம் பண்ணுகிறீர்கள், அவரை சாட்சியாக வைத்து செய்கின்றீர்கள். அந்த நிகழ்வும் அந்த நிகழ்வு அவருக்கு அர்ப்பணமாகின்றது. அந்த நிகழ்விலே போய் செருப்பணிந்து கொண்டு செய்ய வேண்டிய வேலை. இரண்டாவது, இந்த மங்கள விளக்கேற்றுவதற்கு பலர் செய்கின்ற வேலை, சமூகத்திலே இருக்கிற பணம் படைத்தவர்கள், அந்தஸ்திலே இருக்கிறவர்கள், அவர்களை கொண்டு வந்து வைத்து மங்கள விளக்கு ஏற்றுவார்கள்.
1: இன்னொரு இந்த முழுகுதிரியை கொண்டு போய் ஏற்றுகிறேன்,
0: அது ஒரு பிரச்சனை இல்லை.
1: அதுல பிரச்சனை,
0: ஆனால் இந்த சொல்றது இது வந்து சொல்லுவார்கள் சமூகத்திலே, இது இப்ப பெரியவர்களை கொண்டே அங்க வச்சு முதலாவது அது பரவாயில்லை. ஆனால் இந்த விளக்கு ஏற்றுகின்ற பொழுது 5 திரியோ 7 திரியோ ஏற்றுகின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு ஆத்மி ஒரு பண்பான ஒரு பெரியவரை வைத்து முதல் விளக்கை ஏற்றுங்கள். முதல் விளக்கு ஒரு பண்பான ஒரு பெரியவரை வைத்து ஏற்ற வேண்டும். அதுதான் முறை. நாங்கள் மற்றவர்களுக்கு பூஜை செய்கின்ற மாதிரி ஆக்களை கூப்பிட்டு விளக்கு ஏற்றப்படாது. ஒரு நல்லவர் பெரியவர் சபைகள்ல இருக்கின்ற பொழுது அதுக்கு முன்னால ஒரு அந்த இவர் வைத்தியராக இருக்கின்றார், இவர் சட்டத்தரணியாக இருக்கின்றார், இவர் அரசியல்வாதியாக இருக்கின்றார், அவர்களை கூப்பிட்டு ஏற்றுகின்ற பொழுது ஒரு கூச்சம் வருகின்றது இல்லையா? அவ்வளவு பெரிய பெரியவர்கள் இருக்கின்ற பொழுது இவர்கள் போய் ஒரு பெரியவரை நல்லவரை வைத்து அதை தொடக்கி வைத்தால் இது மிகவும் நல்ல நிகழ்வாக அது அமையும். அது முக்கியம். அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது உண்டு. மற்றது இந்த இது மட்டுமல்ல, நாங்கள் விளக்கு இல்லாமல்
1: சாப்பிடுவதில்லை.
0: சைவபினாவுடைய எடுத்து பார்த்தா தெரியும், விளக்கு அவிந்தால் உணவை மூடி வைத்திருந்து சாப்பிடாக இருந்து வந்தவரைதான் சாப்பிடுவோம். அது இருக்கிறது. விளக்கு இல்லாமல் படிப்பதில்லை, லைட் இல்லாம படிக்கலாதானே. நல்ல காரியங்கள் இந்த இறை நூல்களை படிக்கின்ற பொழுது அது இன்னொரு முக்கியமான விஷயம். நாங்கள் இந்த திருப்பெல்லாம் முற்றோதர்கள் நடக்கின்றன, திருவாசக முற்றோதர்கள் திருமுறைகள் படிப்பது, அந்த படிக்கின்ற பொழுதும் விளக்கை ஏற்றி போட்டு படிக்க வேண்டும். அதுவே முக்கியம். அது என்ன இறை காரியங்கள் எல்லாத்துக்கும் அது முக்கியம். அது மட்டுமல்ல, அபிலக்கிரியர்கள் கூட அப்படித்தானே, இறந்து உடன் தலைமாட்டிலே குத்து விளக்கு ஏற்றி வைக்கின்றோம் இல்லையா? அதுவும் இறை காரியம் தான். அபலக்கிரியர்கள் எல்லாருக்கும் அது இருக்கின்றது. ஆண் பெண் சேர்வதற்கு கூட ஒரு தீபம் இருக்க வேண்டும். இது எங்களுடைய விதி. முதலிரவு வைக்கின்ற பொழுது, சாந்தி முகூர்த்தம் வைக்கின்ற பொழுது அதிலே ஒரு விளக்கம் வைப்பார்கள். அங்கே அந்த தீபம் இருக்க வேண்டும், சாட்சி இருக்க வேண்டும். இது எங்களுடைய இது. அந்த முச்சுடர்களினாலே இறைவன் இருக்கின்றான். அவனுடைய அந்த விளக்கிலே நாங்கள் அந்த இறைவனுடைய ஜோதியை நாங்கள் காணுகின்றோம், இறைவனுடைய இருப்பை நாங்கள் காணுகின்றோம். ஆனால் அப்படினாலே இந்த திருவிளக்கு ஏற்றுதல் மிக முக்கியமான ஒன்று. வீட்டிலே கன பேர் விளக்கு ஏற்றுவதில்லை. என்னென்று சொன்னால் இங்கே நெருப்பு பிடித்து விடும்
1: அந்த இதெல்லாம்
0: அந்த பயங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனாலும் கூட இந்த அவதானமாக இருக்க வேண்டும், அது முக்கியம். ஆனாலும் ஒவ்வொருவரும் வீட்டிலே ஒரு சில நிமிடங்களாவது விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த விளக்கில் இருக்கிற ஜோதியிலே நாங்கள் இறைவனுடைய சோதியைத்தான் நாங்கள் காண்கின்றோம். இந்த கடவு உபநிஷத்துல சொல்லுவார்கள், அதை பின்பற்றியே அனைத்தும் பிரகாசிக்கின்றன. இறையை பின்பற்றித்தான் அனைத்தும் பிரகாசிக்கின்றன, அவன் ஒளியாலேயே அனைத்தும் விளங்குகின்றன. எங்களுக்கு தெரியும் சந்திரனுக்கு சுய ஒளி இல்லை, சூரியனுடன் ஒளி வருகின்றது. விஞ்ஞானம் சொல்லுகின்றது சூரியனுக்கு சுய ஒளி உண்டு. ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த சந்திர சூரிய நட்சத்திரங்கள் அக்னி எல்லாவற்றுக்கும் தோற்றமாகவும் இருப்பாகவும் அவற்றின் இயக்கத்துக்கு காரணமாகவும் அவற்றின் ஒளிக்கு ஒளி கொடுப்பவனாம் இருப்பவன் இறைவன். அந்த ஒளியிலே நாங்கள் இறைவனை காணுகின்றோம். அவை வீட்டிலே தீபம் ஏற்றி வழிபடுவது மங்களமான ஒரு விஷயம். இன்னொன்னு சொன்னோம், நாங்கள் இந்த வீட்டுல வந்து இந்த நிறைவு மங்களம் என்று சொல்லுகின்ற பொழுது மூன்று இந்த வீட்டை நிறைவாக வைத்திருக்கவன். நீங்கள் எவ்வளவு தளபாடங்களை வேண்டி போட்டாலும் வீட்டை நிரப்ப முடியாது, எவ்வளவு அலங்காரங்கள் செய்தும் வீட்டை நிரப்ப முடியாது. நீங்கள் வீட்டிலே ஒளியால் நிரப்பலாம், விளக்கு ஏற்றி விளக்கு போட்டு ஒளி

0: ஆறு நிரப்பலாம் உண்டு. இரண்டாவது இறைவனுக்கு சுகந்த தூபம், ஒரு சாம்பிராணி பூசி ஊகையோ அல்லது தசாங்கமோ போட்டு அந்த சுகந்த வாசனையால் நிரப்பலாம். இரண்டாவது. மூன்றாவது ஒலி சத்தம், தாளம் போட்டு இறைவனை பாடுதல், விசையோடு இறைவனை பாடுதல், இவருடைய மந்திரங்கள் நாமங்களை திருப்பி திருப்பி சொல்லுதல், ஓம் சிவாயினு சொல்றதோ அல்லது அவருடைய நாமத்தை சொல்லுவதோ அது வரும். இப்ப எல்லாம் இந்த வைப்ரேஷன் இருக்கின்றது, நீங்கள் எலக்ட்ரிக்கல்லயே போட்டு விடலாம். நாங்கள் சொல்லுவதுதான் கூட பலன், அது முக்கியமானது. அதனால அந்த வைப்ரேஷன்ல அதுல காயத்ரி மந்திரமோ ஓம் நம சிவாய ஓம் சரவண பவாய அது மீண்டும் மீண்டும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நிலையால இந்த மூன்றாடை தான் நீங்கள் ஒரு இல்லத்தை நிரப்ப முடியும். நான்காவது ஏதாவது இருந்தா சொல்லுங்கள், நான் பார்க்கிறேன். அதாவது ஒளி ஒளி மற்றது இந்த சுகந்த வாசனை. அதுல இந்த ஒளியை ஏற்றி வைப்பது மிகவும் முக்கியமான பங்கு. கட்டாயமாக நிச்சயமாக வீட்டிலே ஒரு சின்ன விளக்கண்டாலம் வைத்து நெய் வைத்து, நெய்யுங்க இலகுவாக கிடைக்கின்றது, அப்படி இல்லாவிட்டால் நல்லெண்ணெய் பாவிக்கலாம், அப்படியான இதுல வைத்து திரி வைத்து அந்த விளக்கை ஏற்றி ஒரு சில நிமிடங்கள் என்றாலும் அதை வழிபட வேண்டும், பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். கீழே ஒரு தட்டம் வைத்து அதில் விளக்கு வைக்க வேண்டும், எண்ணெய் கசியாமல், மேலே நெருப்பு பிடிக்காமல், முக்கியமாக அந்த கேட்டின் திரச்சியில பேப்பர்கள் அதுகள் அதிலே படாமல் கவனமாக இருக்க வேண்டும், பிள்ளைகளை கேட்டாத இடத்துல இருக்க வேண்டும், இதை கவனித்து பாதுகாப்புடன் அதே நேரம் இறையை நேர்ந்து வழிபட்டால் இந்த இல்லம் மங்களமாகும். இந்த ஹோம் பிகம் வெரி ஆஸ்பிஷியஸ், வில் பி பிளெஸ்ட், அங்கே அந்த ஹாப்பினஸ் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், தம்பதிகள் சந்தோஷமாக வளர்கிறார்கள், பிள்ளைகள் நன்றாக வளர்வார்கள், நோய் நொடி துன்பங்கள் அது எல்லாருக்கும் வந்தாலும் கூட அதை தாங்குகின்ற மனம், அது இலகுவிலே போகின்ற தன்மையும் அந்த இல்லங்களுக்கு இருக்கும். இல்லங்களுக்கு ஒளியேற்ற வேண்டும். இந்த நமிநந்தி அடியாருடைய குருபூஷ நாளிலே அவற்றை நினைவு கொண்டு அடுத்ததாக இந்த திங்கட்கிழமை, இது ரெண்டு குருபூஷையும் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை சோமாசி மாறனாயனாருடைய குருபூஷை. சோமாசி மாறன் என்பவர் சுந்தரர் காலத்திலே வாழ்ந்தவர், சுந்தரருக்கு அணுக்கமாக இருந்தவர். சோமாசிமாரனுடைய வரலாற்றை பள்ளி உண்டு என்று கேட்டால் இறைவனே அவர் ஒரு யாகம் செய்ய யோசிக்கின்றார். இது பெரிய புராணத்தில் இல்லாத வரலாறு. யாகம் செய்கின்ற பொழுது அவர் சுந்தரரை வேண்ட இறைவனை வருவதாக ஒப்புக்கொள்ளுகின்றார். அப்பொழுது அந்த மத்தியான நேரம் யாகம் நடந்து கொண்டிருக்குது. இறைவன் ஒரு தாள் இழிகுலத்தோன் மாதிரியாக வருகின்றார், ஒரு புலையன் வடிவிலே அவர் வருகின்றார். வருகின்ற பொழுது இறைவன் இறைவி எல்லாரும் வருகின்றார்கள். அர்ஜுனுடைய காலத்திலே பார்த்தோம் அவர் அப்படி வந்தார், புயனாக வந்தேன். இங்கே புயனாக வருகின்ற பொழுது இவர்கள் யாகம் செய்து கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய அவருடைய அருகுக்கு அவர்கள் இறைவன் என்று தெரியவில்லை, எழுந்து ஓடுகின்றார்கள். யாகசாலைக்கு இப்படி ஒருவர் வந்து விட்டார்கள், இறைவனுடைய படிப்பினை ஓடுகின்றார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது இறைவன் என்று அவருக்கு உணர்த்த அவர் வணந்து வழிபடுகின்ற. இன்றைக்கும் அந்த இடத்திலே அந்த தலத்திலே மத்தியான நேரம் அந்த எழுந்து ஓடிய பிராமணர்களுடைய வம்சம் இருக்கிறார்கள் இல்லையா, மத்தியான நேரம் அவர்கள் தீண்டத்தகாதவர்கள், அவர்களை அந்த கருமங்கள்ல இருந்து விலக்கி வைக்கிறார்கள். அந்த சம்பிரதாயம் அந்த இடத்துல இருக்கின்றது. அப்ப இந்த இறைவன் வந்து இதே மாதிரியாக சங்கராச்சாரியாருக்கும் வந்திருக்கின்றார் காசியில். சங்கராச்சாரியார் மிகப்பெரியவர், படித்தவர், வேதாந்த தத்துவத்தை நிறுவியவர். அவர் காசியிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இறைவன் ஒரு புலையனாக எதிரே வருகின்ற. அவருடைய கல்குடம் நாய்கள் பக்கத்திலே நாலு நாய்களா, நான்கு வேதங்களும் நான்கு நாய்களாக இறைவி அவர் வீட்டு பெண்ணாக வருகின்றார். சங்கராச்சாரியார் வந்திருக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், விலகு விலகு என்று சொல்லாதவர் கேட்கின்றார், என்னத்தை விலக சொல்லுகின்றாய், சைதன்யத்திலிருந்து சைதன்யத்தை விலக சொல்லுகின்றாயா, உடலில் இருந்து உடலை விலக, இது என்னுடைய உடம்பு, இது உன்னுடைய உடம்பு, ரெண்டு உடம்பும் பஞ்சபூதங்களினாலே ஆனது, சரியாத வித்தியாசம் இருக்குதா, அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா, இல்லத்தானே, அது இந்த உடம்புல இருந்து அந்த உடம்பு விலக சொல்றியா, ஆன்மா சைதன்யம் என்றது ஆன்மா, உன்னுடைய ஆன்மாவும் என்னுடைய ஆன்மாவும் ஒன்று, ஆன்மா ஒன்றுதான் வேதாந்த சத்துவம் சொல்லுங்க, ஒன்று இதுல இருந்து அதை விலக சொல்றான்னு சொல்லி அந்த இறைவன் கேட்கிறார். இந்த சங்கராச்சாரியார் அப்பதான் மானுஷ பஞ்சகம் என்று அற்புதமான அஞ்சு சுலோகங்கள் படிக்கிறார். அதுல சொல்லுகிறார், அவர்கள் எந்த இந்த குல வேறுபாடு இல்லாமல் யாராக இருந்தாலும் அவர்கள் எனக்கு குருதான், ஞானம் கொண்டவன் யாராக இருந்தார். இது சையத்துல இந்து மதத்துல வந்த ரெவல்யூஷன் அந்த காலத்து இதுல. இப்ப எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுடைய இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் கூட அடிமைகள் இருந்திருக்கின்றார்கள், அடிமை வியாபாரம். அது மாதிரி அங்கே அந்த ஜாதி வேறுபாடு இருக்கின்ற பொழுது இந்த ஜாதியை வைத்துக்கோ விட இந்த ஞானம் பெரிது. அவர்கள் எந்த ஜாதியில் இருந்தாலும் அவர்களை மதிக்க வேண்டும், ஞானத்துக்கே முதலிடம் என்ற கருத்து இங்கேயும் இருக்கின்றது, அங்கேயும் இருக்கின்றது. இந்த சோமாசனாருடைய குரு பூஜை வந்து திங்கட்கிழமை வருகின்றது.
1: நன்றி டாக்டர். இங்கே ஒரு நெடுநேரமாக ஒரு இணைப்பில் இருக்கிறார் ஒரு அடியவர் கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். ஹலோ, உங்களுடைய வணக்கம்.
0: வணக்கம்,
2: போய்விட்டார் கூட, இன்னொரு நினைக்கிறேன். வணக்கம், அவர் திரும்பி வருவார்கள், பார்க்கலாம். சரி, நீங்கள் பிரத்யா. அப்ப நாங்கள் இப்பொழுது மூன்று நான்மார்கள் சேர்க்கலாருடைய அந்த பெரும் பேற்றை பற்றி உண்மையிலேயே எங்களுடைய இந்த சைவ நாயன்மார்களுடைய வரலாறுகளை ஆவணப்படுத்திய பெருமை சேர்க்கலாரை சாரம். அது ஒரு மிக மகத்தான ஒரு பணி என்றுதான் நான்
0: நினைக்கிறேன். ஆவணப்படுத்தினதல்ல, ஆவணப்படுத்த வைத்தது இறைவன். அவருக்கு உலகெல்லாம் என்று அடியெடுத்துக் கொடுக்கின்ற, உலகெல்லாம் என்று அடியெடுத்துக் கொடுக்க, உலகெல்லாம் உணர்ந்த உதற்கரியவன் என்று சொல்லி இந்த புராணத்தை பாடுகின்றனர். இந்த கோயில்களிலேயே பஞ்சபுராணம் பாடுகின்றவர் திராவிட வேதம் அல்லது பஞ்சபுராணம் பாடுகின்ற பொழுது தேவாரம் ஒரு பாடல், திருவாசகம் ஒரு பாடல், திருவிசைப்பா ஒரு பாடல், திருப்பல்லாண்டு ஒரு பாடல், புராணம் ஒரு பாடல். பல பேர் கந்த புராணத்திலே
2: பாடுவார்கள்,
0: வளாது வைக அல்லது கோடமாமன்யதன்னை அப்படி கந்த. அது அல்ல, திருமுறைகள் இருந்தான் பாட வேண்டும், அது பெரிய புராண பாடலாக இருக்க வேண்டும். இது எல்லாரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆலயங்களிலே அந்த திருமுறைகள் ஓதுபவர்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டார்.
2: இங்கே ஒரு நேர்வர் வந்து வணக்கம். வணக்கம், அதுல ஏதோ குறைபாடு இருக்கிறது போன்ற அவருடைய தொடர்பில் என்னவோ தெரியவில்லை. இப்பொழுது டாக்டர், நாங்கள் இங்கே ஒரு கேள்வி இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உயிர் எப்போது உடலுக்குள் வருகிறது? கடந்த நிகழ்ச்சி ஒன்றில் தாங்கள் வானலத்தில் இருந்து மழை ஊடாக தாவரங்களுக்குள் போய் அவற்றை உண்ணும் போது ஆணின் விந்துக்குள் நுழைந்து உறவின் போது பெண்ணுக்குள் கருவுக்குள் செல்வதாக கூறினீர்கள். நீங்கள் கூறியதை அவர் மிகவும் கவனமாக கேட்டிருக்கிறார். அப்படியானால் பெண்ணின் கருமுட்டைக்கு உயிர் இல்லையா? அப்படியானால் விந்துவுக்கு ஒரு உயிர், பெண்ணின் முட்டைக்கு ஒரு உயிர், இரண்டு உயிரா? மற்றொரு ஞானி குழந்தை பிறந்து வெளியே வரும்போது உயிர் நுழைகிறது என்கிறார். இதை தயவு செய்து விளக்கம். நான் என்னோடு திரும்பவும் அதை வாசிக்கிறேன்,
0: நான் விளங்கப்படுத்துகிறேன். அப்ப இந்த விடயத்திலே பார்த்தவென்றால் எல்லாருக்கும் வந்து அவர் சொன்னது கேட்டால், நாங்கள் முந்தி சொன்னதை சொன்னார், உயிர் வருகின்ற பாதை, உயிர் வருகின்ற
2: ஆசிரியர்,
0: உயிர் வருகின்ற பாதையை பற்றி.
2: ஹலோ,
3: நான் திருவதி பாலசிங்கம் கவிக்கும்.
0: சொல்லுங்க
3: டாக்டர். அவர்களுக்கும் திருச்சி செய்ய அறிவர்களுக்கும் காலை வணக்கம்.
2: காலை வணக்கம்.
3: சொன்னீங்கள் ஒளி ஒளி, மற்றது எந்த வீட்டுக்கு ஒளித்து கொடுக்கிறது?
2: தூபம்,
0: தூபம், சாம்பிராணி, நறுமணம், அந்த இதை பொறுத்தது. கொஞ்சம் அந்த இடையூறு
3: ஒளி நிறுத்துகிறது. ஆனால் ஊதுபத்தி அதை கொடுத்தாங்க, அதை கொடுத்த வேண்டாம் என்று சொல்கிறார். என்ன தெரியாது,
0: விளங்கவில்லை. நீங்க சொல்வது விளங்கவில்லை.
3: ஊதுபத்தி
0: நீங்க சொல்வது புரியவில்லை அம்மா.
3: நான் விளக்கு ஏற்றுகிறேன்.
0: ஓமோம்.
3: அதே நேரம் ஊதுபத்தி சசாங்கம் நறுமணத்தில் ஏற்றும் பொழுது வீட்டுல உள்ளவர்கள் தங்களுக்கு அது பிடிக்கல.
0: நீங்கள் ஒளியேற்றுவதே பெரிய விஷயம் தானே, அதனோட அதே மிகவும் பெரிய விஷயம். இந்த மூன்று இருக்கின்றது, அந்த மூன்றிலே ஏழு மாணவர்கள் மூன்றையும் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இறைவனுடைய பாடல்களை பாடுவது, தாளம் போட்டு பாடுவது, இந்த தாளம், இந்த சத்தம், கையாலே தட்டி தாளம் போடுகின்ற பொழுதும் அந்த தாளத்தினாலே, தாளம் அந்த எழுதினாலே எம்முடைய வினைகள் எம்மை விட்டு விலகுகின்றன. அந்த ஓல்ட் நெகட்டிவ் தோட்ஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸ் இந்த சரௌண்டிங்ஸ், எங்களை சுத்தி இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை சக்திகளும் எம்மை விட்டு விலகி ஓடுகின்றன இந்த ஓசையினாலே, கையை தட்டி தாளத்தினாலே. அவர்கள் அவற்றை செய்யலாம். அதனால மற்றவர்களுடைய சௌகரியத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அது இடைஞ்சலாக இருந்தால் அதற்கு ஆறுதலாக இருந்து செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
0: அந்த இணைப்பு
2: தூரத்திலிருந்து வருகிறது,
0: தெளிவாக இல்லை.
2: தூரத்திலிருந்து வருகிறது, அதான் நாங்கள் தெளிவாக இல்லை என்று நினைக்கிறேன்.
0: நாங்கள் இதை தொடருவோம் அடுத்ததாக.
2: ஹலோ.
0: இணைப்புகளுக்காக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை இடையூறு செய்யாமல் நாங்கள் நிகழ்ச்சியை சொன்ன செல்லுவோம். இணைப்புகள் வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதுதான் முறை. அடுத்ததாக
1: இவருடைய கேள்விக்கு நாங்கள் வருவோம்.
0: அதுதான் இந்த கேள்வியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
1: திருப்பி அந்த கேள்வியை நான் வாசிக்கலாம்.
0: நான் அதை விளங்கப்படுத்துகின்றேன் ஐயா, தயவு செய்து கொஞ்சம் இதுல இடையூறை நிறுத்தி நாங்கள் முதல் இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும்.
4: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ಸಂಕೀರ್ತನೆ ಸಾಮೀಪ್ಯಂ ಶಿವಭಕ್ತಿ ದುರ್ಯಜನತಾ ಸಾಂಗಸ್ಯ ಸಂಭಾಷಣೆ ಸಾಲೋಕ್ಯಂ ಚರಾಚರಾತ್ಮಕನುಧ್ಯಾನೆ ಭವಾನೀ ಪದೇ ಸಾಯುಜ್ಯಂ ಮಮ ಸಿದ್ಧಮತ್ರ ಭವತಿ ಸ್ವಾಮಿನ್ ಕೃತಾರ್ಥೋಸ್ಮ್ಯಹಂ ಸತ್ಪಾದಾಂಬುಜಮಚ್ಚಯಾಮಿ ಪರಮಂ ಸ್ವಾಂ ಚಿಂತಯಾಮ್ಯನ್ವಹಂ ಸ್ವಾಮೀಶಂ ಶರಣಂ ವ್ರಜಾಮಿ ವಚಸ ಸ್ವಮೇವ ಯಾಸೇ ವಿಭೋ ಭೀಕ್ಷಾಮೇತಿ ಸಚಾಕ್ಷುಷೀಂ ಸಕರುಣಾಂ ದಿವ್ಯೈರ್ಸ್ಥಿರಂ ಪ್ರಾರ್ಥಿತಾಂ ಶಂಭೋ ಲೋಕಧುರೋ ಮದೀಯ ಮನಸ ಸೌಖ್ಯೋಪದೇಶಂ ಗುರು. ಶಿವಾನಂದರಲ್ಲಿ 28-29 ಶ್ಲೋಕಗಳು. போன வாரம் 28வது ஸ்லோகம் பார்த்தோம். பகவான தியானம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தினால ஞானம் வந்து ஞானத்தினால முக்தி அடைகிறதுங்கிறது ராஜபாட்டை. அதுல சாயுஜ முக்தி அப்படிங்கிறது முக்கியமான முக்தின்னு சொன்னோம். மற்ற மூன்று முக்திகள் இருக்கு. இது அந்த லோகத்துக்கு போறது, அந்த லோகத்தினுடைய வாசம், அது ஒரு முக்தி. சாலோக்கியம்னு பேரு. லோகத்துல இருந்தாலும் பகவானுக்கு சமீபமா இருக்கிறதுங்கிறது அடுத்ததான முக்தி, சாமீபியம்னு பேரு. சாலோக்கியம் சாமீபியம், அந்த ரெண்டுக்கும் மேல இன்னொன்னு இருக்கு சாரூபியம். பகவானுக்கு என்ன ரூபம் இருக்கோ என்ன வசதிகள் இருக்கோ அத்தனையும் இங்கேயும் இருக்கு. இப்படி சாரூபியம் அப்படின்னு மூணு முக்தியை சொன்னோம். இந்த மூணு முக்தியும் எப்படின்னா ஞானம் இன்னும் வராத நிலையில இருக்கிற முக்தி. ஞானம் வந்தவரே இவருக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லாமல் சைத்தன்ய ஸ்வரூபமாகவே ஆகிடுவார். வாளுக்கு மறுபடியும் இந்த லோகத்துல பிறவிங்கிறது கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு முக்தி. இந்த நாலு முக்தியும், இதுல முக்கியமான முக்தி எது? சாயுஜ்யம்ங்கிற முக்தி. அதுவும் கரைச்சாச்சுங்கிற சித்தமத்ர பவதி சுவாமி கிருபார்த்தம். அது சித்தமத்ரா, நியாயமா முக்திங்கிறதே சித்தம் தான். நித்திய சுத்த நித்திய புத்த நித்திய முக்த, முக்தமானது. ஏன் புதுசாக வறுமையானால் அது ஒரு நாள் கழிஞ்சு போயிடும். முன்னாடியே எப்பொழுதும் இருக்கக்கூடியதான முக்தி நிலைச்சு நிற்குமே தவிர, ஒரு காலத்துல வந்ததுன்னா ஒரு காலத்துல அழிய வேண்டியதுதான். ஏன்னா அது நேச்சுரல் ரூல். ஜாதஸ்தி த்ருவம் மிருத்யு, த்ருவம் ஜென்ம மிருதஸ்தி. அப்ப முக்தி முன்னாலேயே எனக்கு இருக்குமையானால் நான் ஏன் அனுபவிக்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அனுபவிக்காம இருக்கிறதுக்கு நம்ம பிராரப்த கர்மா தகரம், பிராரப்த கர்மா பிரதிபந்தகமாக இருக்க. அந்த பிராரப்த கர்மா, இந்த கர்மாக்கள் எல்லாம் நீங்க பண்ணினதான சிவோபாசனத்தினால போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஞானம் வந்தது, அந்த ஞானத்தினால முக்தி வந்தாச்சு. ஆகையால் கிருதார்த்தோஸ்மியம், கிருதார்த்தான செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சுன்னு அர்த்தம். ஒரு மானிட பிறவியில மனுஷனுக்கு எதற்காக இந்த பிறவியை கொடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோமையானால், அவன் தன்னை அறிந்து கொண்டு முக்தி பெறுவதற்காகத்தான். வேற ஒரு சமமும் இல்லை. ஸ்ருதி சொல்றது ஆத்மாவாதே திரட்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோன்னு இல்லையா. இதற்காகத்தான் உங்களுக்கு பிறவியே கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற வகைகள்லாம் இருக்கு. சொர்க்க காமோய் ஜேதா, கிராம காம ஹோய் சேதா, பசு காம ஹோய் சேதா. உங்களுக்கு இந்தந்த ஆசை இருக்குமையானால் அந்த ஆசைக்காக யாகம் பண்ணுங்க. மற்றவைகள்லாம் ஆசை உங்களுக்கு வந்ததுனால வேதமானது இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இது பண்ணும்போன்னு சொல்றது. ஆனா இது மட்டும் என்னென்ன, ஒரு ஆசையும் ஒண்ணும் சொல்லாம இல்லையா அடைஞ்சு ஆகணும், ஆத்மாவை அறிந்து ஆகணும் அப்படின்னு நிச்சயமாக சொல்றது. ஆகையால் மனிதன் அவன் பிறக்கும் பொழுது அவனுக்கு பகவான் கொடுத்ததான ஒரே காரியம், உன்னை நீ அறி அப்படி. அப்ப தன்னை தான் அறியணும் என கொடுக்கதான ஒரு ஸ்வரூபம் இருக்கு, அதை முடிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் என்னாச்சு? கிருதார்த்தோஸ்மியம், கிருதார்த்தனாக ஆகிவிட்டேன் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை சொல்ற. சாரூபியம் தவ ஜீவ தவ பூஜை சிவமகாதேவே சங்கீர்த்தனே சாமீபியம் சிவபக்தி துரிய ஜனதா சங்கத் சாங்கத்ய சம்பாஷரே சாலோக்கியம் சாலோக்கியந்தராஜராத்மகதனுத்யானே பவானிபதே சாயுஜ்யம் மம சித்தமத்ர பவதி ஸ்வாமிம் கிருதார்த்தோஸ்மியம். தங்களை பூஜை பண்றதுனாலையும், மகாதேவா மகாதேவா எனக்கூடியதான நாமாக்களை சொல்றதுனாலையும், சிவபக்தி இருக்கக்கூடியதான மகான்கள் யாரு இருக்காளோ அவளோட சாங்கத்தியம் வச்சண்டத்தினாலையும் மகான்களுடைய சாங்கத்தியம் இருக்கிறதுல அது எல்லாத்தையும் பண்ணும். முக்கியமாக நம்ம மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களை அதோட இல்லாம கவலைகள்லாம் அகற்று நீங்க நல்ல வழிக்கு வரும்படி பண்ணும். அது உன்னாலதான் பண்ண முடியும். அந்த மகான்களுடைய சாங்கத்தின் சத்சங்கம்னு ஒண்ணு இருக்க பத்தல அதான் நம்மளுடைய வழிய மாத்த முடியும். அது இல்லாத போனால் போன ஜென்மாவில எப்படி இருந்ததோ அப்படியே அந்த வழியிலேயே போயிட்டு இருப்போம். நல்ல வழியில திரும்பலும் ஆத்ம தத்துவத்தை அறியணும் அப்படின்னு சொன்னமையானா அந்த மகான்களுடைய சங்கம் விடும். அதனால்தான் நாராயணத்துல சொல்லும் பொழுதும் மகத்தேவா துவாரமாக புறத்தார் அப்படிங்கிற கபிலோபாட்சியாரத்துல சொல்லும் பொழுது தேவகூட்டின்னு தன்னுடைய அம்மாவுக்கு கபிலராக பிறந்த ஆத்ம தத்துவத்தை எடுத்து சொல்லும் பொழுது முக்கிய உபதேசம் மகத்தேவா துவாராவாக புறத்தார். ஒரு மனிதன் முன்னுக்கு வரணே மகான்களுடைய சேவை பண்ணணும். அந்த சேவையும் பண்ணிருக்கேன். இருக்கக்கூடியதான தங்களுடைய இந்த சரீரத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கேன். பகவானுடைய மூர்த்தி தியானம் எப்பொழுதும் அவர் பினாகபாணியாகவும் கையில திரிசூலத்தை வச்சிருந்தும் ரிஷபாரூடனாகவும் பார்வதி சதேசராகவும் இருக்கக்கூடிய திவ்ய மூர்த்தியை பார்த்துருக்கேன். சாயுஜ்யம் கிடக்காச்சப்பா ஏன் பவதி சுவாமி கிருதார்த்தோஜம் இப்படி கிருதார்த்தமாகிவிட்டேன் அப்படின்னு பகவத்யானத்தினாலேயே ஒரு மனுஷன் தெய்வம் ஜென்மாவில செய்ய வேண்டியது செஞ்சாச்சு அப்படின்னு விசேஷமான ஒரு சொல்பத்தை சொன்னார். அதற்கு பிறகு பகவானிடத்துல சாட்சுஷ தீட்சையை இங்க கேட்கிறோம், பிரார்த்தனை பண்ற தீட்சைகள் பலவிதம். அதுல கூர்ம தீட்சை இப்படிப்பட்ட தீட்சைகள்லாம் இருக்கு. ஆனா பகவானுடைய கடைப்பன் பார்வை நம்ம மேல விடும். அது இதே ஆச்சாரியர் சௌந்தர்ல சொல்லும்போது திருஷா திராகியா தரதடுத்த நீரோத்பதா தீனம் என்ன நபய கிருபையா மாமப்பி சிவே அனை நாயன் தன்யோ பவதி நசதே அநிதிகதா வரேவா அருமேவா சமகர நிபாதோ ஹிமகரா அப்படின்னு அம்மா உங்க கடக்கன் பார்வையால என்ன பாருங்கோன்னு பிரார்த்தனை பண்ற. என்ன பார்த்ததுனால உங்களை கொண்டு நஷ்டம் இல்லை, ஆனா அந்த பார்வை என்ன விழுந்ததுனால எனக்கு அத்தியதிகமான ஒரு லாபம் இருக்குங்கிற அபிப்பிராயத்தை அங்க சொன்னார். இங்க என்ன சொல்ற, அந்த பகவானுடைய பார்வைக்காக தேவதைகள்லாம் காத்துட்டு இருக்கலாம். தேவதைகளுக்கு ஏன் பார்வை வேணும், அவளுக்கு அந்த போர்த்து நிலைச்சு நிக்கணும். சர்வதா சர்வகாலமும் இந்திரன் சந்திரன் அர்ஜுனன் யமன் ரோமன் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அவ பதவிச்சாலே அது அப்படியே நிக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் இந்த பக்கம் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா தலை எடுத்துருவார். இந்த உலகம் இருக்கே, இந்த உலகமானது கரெக்டா நடந்துட்டு போகணும். கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் அஞ்சுனால இந்த உலகத்துடைய வியவஸ்தா கிட்ட போயிடும். அதுக்காக என்ன பண்ணாலும் அத்தியந்தம் பயத்தை உண்டு பண்றா போல வஜ்ராயுத கையில வச்சுட்டு இருக்கக்கூடியதான இந்திரன் பார்த்ததுமே எப்படி சாதாரண மனிதர்கள் தான் நடுங்குவாளோ அப்படி இந்திரன் உட்பட நடுங்குறானா அந்த பரமாத்மாவின் இடத்துல. ஆகையால் பயஜனகத்துவமும் இருக்கு, அபயப்பிரதாத்திருவமும் இருக்கு. அப்படி அந்த பரமேஸ்வரன் இடத்துல சொல்லும் போது பரமேஸ்வர உங்களுடைய பார்வை எங்க மேல வேணும், நாங்க சௌக்கியமா இருக்கணும், நாங்க எப்பொழுதும் சாந்தமான எங்க செயலை பண்ணக்கூடியதான நிலையில நாங்க இருக்கணும். ஒழுங்காக எங்களை பண்ண வைக்கணும். நீங்க நாம ஏதோ அதை பண்றோம் இது பண்றோம் நினைக்கிறோம். ஆயிரம் காயத்ரி பண்ணினேன்னா நீங்க பண்ணல, பண்ண வச்சா தரலாம். உங்களுக்குள்ள சங்கல்பம் இருந்தது, தன் மேமன சிவசங்கல்பம் மனுஷன் என்னக்கணும், பகவானே என்ன காப்பாத்து என்ன நல்ல கர்மா பண்ணவைன்னு சொல்லணும். அவ்வளவுதான், நான் பண்றேன்னு சொல்ல முடியாது. நீங்க யார் பண்றதுக்கு, ஒரு கருவி தானே. இந்த சரீரங்கிறது ஒரு கருவி, மனசுங்கிறது ஒரு கருவி. அது சொல்லும் பொழுதே அந்த கர்மம் நாம என்ன பண்ணணும், பகவான் இடத்துல என்னால கர்மாவை பண்ணவை நல்லவர்களே இந்த தூண்டி கொண்டது அப்படின்னு சொல்றது. ஆகையால் சிவசங்கல்பம்னு இது, நல்ல சங்கல்பம் நம்ம மனசுல இருக்கணும். எப்பொழுதும் நல்ல சங்கல்பம் இருக்கணும், ஏன்னா நம்ம வழியில நல்ல வழியிலே இருந்தோம், நல்ல வழியில இருந்தோம், ஏன்னா நல்ல பலம் வர போறது, இதுதான் வழி. ஆகையால் அந்த தேவதைகள் உட்பட எல்லோரும் பிரார்த்திக்கிறாராம் பரமேஸ்வரத்துல, பரமேஸ்வரா எங்களை பாருங்கோ, எங்களை பாருங்கோ. அவளே பிரார்த்திக்கக்கூடியதான் அந்த உயர்ந்ததான ஒரு பார்வை என் மேலையும் விழட்டும். அந்த பார்வை வேற விழுந்ததையானால் கிருதார்த்தமாகி விடலாம், வேற ஒன்றும் வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றார். வெறுமனா உங்க பாரு என்ன பாரு என்ன பாருங்கிறதுல என்ன பார்க்கறதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு அப்படின்னு நம்ம கேட்கலாமோ இல்லையா? நான் எப்பொழுதும் உங்களுக்கு தாசனா இருக்கேனப்பா அப்படின்னு பிரார்த்திக்கிற சொற்பதாமி. ஏ பரமேஸ்வர, உங்களுடைய பாதங்களை நான் எப்பவும் பூஜை பண்ணிட்டே இருக்கேன். துளசி இது வில்வகங்களை எடுத்துட்டு தும்ப புஷ்பங்களை எடுத்துட்டு அதனால பூஜை பண்ணிட்டு இருக்கேன். உங்களை கட்டாலே ரொம்ப பிடிக்குமாமே. ஏன்னா குணாதீதனா ஆகணும் மனுஷன், குணாதீதனாகவேனா முக்குணங்களை காப்பாற்பட்டதாகணும். இந்த முக்குணங்களும் பகவாத்மாவுக்கு சமர்ப்பணம் பண்றான். மூணு வில்வதளங்கள்னால ஒவ்வொரு வில்வதளத்திலையும் மூணு மூணு இலை இருக்கும். அது என்ன? தத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், மூணு குணங்களும் சொல்றது. மூணு குணங்களோட சேர்ந்து அந்த தத்துவ தேவங்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன். ஆகையால் நான் குணாதீசனாக மூணு குணங்களும் என்ன பார்க்கப்பட. திரை குண்ய விட்டயா வேதா நித்ரை குண்யோக அர்ஜுனா. வேதங்கள் எல்லாம் இதடையணும் அதையணும் அதை அடையணும்னு சொல்லிட்டு இருக்கேன். மூணு குணங்களை கொள்ளதால இருக்கக்கூடியதான விஷயங்களைத்தான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது. இந்த ஆசையங்கள் எனக்கு போகணும், என் மனசுல இருந்து கம்ப்ளீட்டா ஒழிஞ்சு போகணும், அதுக்கு நீங்க தான் உதவணும். ஏன்னா மனசுக்கு வினால ஆசைப்பட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கொண்டே இருக்க. ஆகையால் குணங்களுக்கு அப்பாற்பட்டவனா ஆகணுங்கிறதுக்காகத்தான் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அந்த பூஜை பண்ணும்பொழுது நமஹா நமஹான்னு சொல்லி எல்லாத்தையும் தவறப்படம் பண்ணிட்டு இருக்கேன். ஆகையால் பரம்புஜமத்தையாமி பரமம் துவாம் சிந்தையாம் என்வம். ஏதோ பூஜை பண்றதுன்னா ஒரு பத்து நிமிஷம் பூஜை பண்ணிவிட்டு அவ்வளவுதானே, இல்ல ஒரு மணி நேரம் பூஜை பண்ணிட்டு மீதி 23 மணி நேரம் வேற ஏதோ ஊர் ரொம்ப சுத்திட்டு இருக்கேடா? இல்ல அப்படி இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கூடிய மட்டும் உங்களையே தியானம் பண்ணிட்டு இருக்கேன். பரமம் துவாம் சிந்தையம் என்வம் அன்வகம் எப்பொழுதும் துவாம் சிந்தையாவே உங்களையே நினைச்சுட்டு இருக்கேன். இப்ப பகவான் நம்ம மனசு பகவானுக்கு அர்ப்பணம் பட்டு பகவானையே நினைக்கிறதுங்கிறது ரொம்ப உயர்ந்ததான ஒரு தத்துவம். ஏன்னா மனிதனானவன் தன் மனச கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறா, மனசு நிக்க மாட்டேங்குது, அது எங்கெங்கயோ போறது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த மனசுக்கு பகவான் என கொடுக்கிறான தத்துவத்தை கொடுத்து அங்கேயே நிக்க வச்சிருந்தா இந்த மனசு வேற எங்கேயும் போடாது. மன்மனாபவ மத்தோ மத்தியாதி மாம் நமஸ்குருங்கிற அப்படி நான் உங்களையே சிந்தை பண்ணிட்டே இருக்கேன், உங்களையே நினைச்சிட்டு இருக்கேன். என் மனசுல வேற இன்னொரு பொருளை வரும் போதாத நான் பார்த்துட்டு இருக்கேன். பரமம் துவாம் சிந்தையாம் என் மனம். ரொம்ப உயர்ந்தவர் நீங்க. பரமான ஒரு ஸ்வரூபத்தை கொடுக்கிறவர் பரமர். பரமம் துவாம் சிந்தையாம் என் மனம் துவாமீகம் சரணம் ரஜாமி. இதற்கு மேல வேறு எங்க நான் போவேன்? யாருக்கு அடக்கலை அடையவும் உங்களிடத்துலதான் அடக்கலை அடைய முடியும். உங்களிடத்துலதான் நான் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்ள முடியும். ஏன்னா பிதாசி நோக்கிய படைத்தவர் உலகத்தை தாங்கள் படைச்சது மட்டுமல்ல காப்பாத்தி கொண்டே இருக்கு. அதோட இல்லாமல் கடைசியில் என்னிடத்துல உங்க இடத்துல எங்களை எல்லாம் சேர்த்துக்கிறேன். அப்படி உபாதான காரணமா இருக்கக்கூடியதான தங்கள் இடத்துல தவிர வேற எங்கே போவேன்? இன்னொரு தெய்வத்தை நான் நினைக்கவே சிந்தையா சுவாமி சரணம் ரஜாமி. ஏ தாங்கள் ஈசர், ஈசா ஐஸ்வர்யே, ஐஸ்வர்யத்தை சமக்ரத்தை ஞானத்தை யசஸ்ரிய இவைகள்லாம் பரிபூர்ணமான ஆறு குணங்களும் பரிபூர்ணமாக அவரிடத்துல இருக்கிறதாதான் நாம் அவரை பரவான்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான இந்த எல்லாம் வல்லவரான பரமேஸ்வரன் சரணம் ரஜாமி. இந்த சரணம் ரஜாமின்னு பார்க்கணும். சரணம்னு சொன்னா நம்ம சரணாகதிங்கிறோம், சுலகமா சொல்லப்படுவோம் சரணாகதி. சரணாகதிங்கிற தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சரணாகதி நல்லா நமஸ்காரம் பண்ணினா சரணாகதின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாம் மீது சொன்னா சரணாகதின்னு நினைச்சிருந்தோம். இல்ல, சரணாகதின்னு முக்கியமான சரணாகதின்னா நம்ம அகங்காரத்தை பகவான் கொடுத்துடும். மீது எல்லாம் பண்ணிமில்லாத அகங்காரத்தை மட்டும் கொடுக்க முடியாது மனுஷனால. என்ன பண்ற? நான் இன்னைக்கு காலம்பரையில ஒரு 10 நமஸ்காரம் பண்ணினேன் பகவானுக்குங்கிறான். யார் பண்ணினா நான் பண்ணினேங்கிறான். நான் எங்க போச்சு, நான் பகவானுக்கு அது பண்ணினேன் இது பண்ணினேங்கிறான். மறுபடியும் நான் இருக்க, நீங்க நானும் விடல, நானை மட்டும் பத்திரமா வச்சுட்டு நான் காசு கொடுத்து அபிஷேகம் பண்ணினேன், அர்ச்சனை பண்ணினேன், அவருக்கு வஸ்திரத்தை சாத்துறேன், கந்தத்தை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன் கொடுத்தேன் நீங்க சொல்லிட்டு இருக்க. ஆகையா என்னாச்சு, நான் என்ன கூறியதான எண்ணத்தை மட்டும் நீங்க கொடுக்கறது இல்ல. அதுதான் சரணாகதின்னா என்ன அர்த்தம், ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே சத்விதா சரணாகதி. சரணாகதி தத்துவம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சரணாகதி தத்துவத்துல சொல்லும் பொழுது மீதி எல்லாத்தையும் விட்டாலும் கடைசியில நான் என்ன கூறியதான எண்ணமும் பகவானுக்கு சமர்ப்பணம். அதான் நிஜமான சரணாகதி. இப்ப நான் என்ன கூறியதான எண்ணத்தை நீங்க சமர்ப்பணம் பண்ணினீங்களா, யாரால் செய்ததெல்லாம் அவரே அவரே செய்து கொண்டார். அவர் அவருடைய செயலை அவரே செய்து கொண்டால் அதற்கு நான் ஒரு கருவியாக இருந்தேன் எனக்கூடியதான எண்ணம் நமக்கு வரணும். அது வருமா வருதா, அது ஞானம் இருந்தா என்ன வரும். நான் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், அவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அது பண்ணினேன், இது பண்ணினேன் அப்படின்னு இந்த நான் எனக்கூடியதான எண்ணம் போகாத வரைக்கும் சரணாகதே போகலை. அந்த இண்டிவிஜுவாலிட்டி அது நம்மளை விட்டு போகணும். நான் தனியாக இருக்கேன், நான் பகவானுக்கு பண்ணினேன் எனக்குழிந்த நான் எனக்குழிந்தான் எண்ணம் போயிடுத்து அப்புறம் பகவானை தவிர ரெண்டா அதுபதார்த்தம் இல்லை. ஆகையால் அதற்காகத்தான் சொல்றார், சுவாதீசம் சரணம் பிரஜாமி வசதா சுவாமே வயசே பிரபோ. அதோட இல்ல வசதா வாக்குனால சுவாமே வயசே பிரபோ, ஹே பரமேஸ்வரா என்ன காப்பாத்துக்கோ, என்ன காப்பாத்துக்கோ அப்படின்னு தங்களையே நான் யாதனம் பண்ணிட்டு இருக்கேன். சுவாமே வயசே பிரபோ வீட்சாமே திஜ சாட்சுரின் தகருணாம், ஹே பரமேஸ்வர வீட்சாமே திஜ, தங்களுடைய பார்வையே எங்க மேல விழுந்தா அந்த சாட்சுஷ தீட்சை ஏற்படட்டும். அந்த கடக்கன் பார்வை என்ன விழுந்தவையானால் அந்த பார்வை என்ன, அது உங்களிடத்தில் இருக்கிற கண்ணுக்கு சூரியன் சந்திரன் நெருப்புன்னு மூணு கண்கள். இந்த சூரியனோ சந்திரனோ என்ன பண்ணிவிடுறா, நம்மளிடத்துல இருக்கக்கூடியதான பாபங்களை எல்லாம் எரிச்சு விடுறான். ஞானாக்கிரி மூணாவது கண்ண திறந்தாலும் இருக்கிறவங்களா எல்லாமே போயிடும். அதனால இந்த கண்ணோட பார்வை இப்ப ஞானம் வரும்பொழுது அந்த கண்ணால பாக்கலாம். இதுவே அந்த தெரியலத்திலையும் எங்களுக்கு ஒரு அபிமானமும் இல்லை. ஆனா வீட்சாமே பொருட்காட்சு கருணாம், கருணையோடு கூடியதான ஒரு பார்வை. அந்த பகவனுடைய பார்வை இருக்க எப்பொழுதும் நித்திய கருணையோடு இருக்கிறவன், உலகம்தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறவன், உலகத்துல இருக்கக்கூடியதான ஜனங்கள் சௌக்கியமா ஆனந்தமா இருக்கணும்னு பார்வை. ஏன் தான் ஆனந்தமா இருக்க, எப்பொழுதுமே ஆனந்தமாகத்தாலே இருக்கார் அவர். எதுவும் இது வேணும் அது வேணும் எனக்கூடியதான எண்ணம் கிடையாது அவருக்கு. எப்பொழுதும் கூத்தாடின்னு இருக்க, எப்பொழுது தன்னை மறந்து கூத்தாடுறாரோ, தான் எங்கே இருக்கேன்னு தெரியாம கூத்தாடுறாரோ, அப்ப என்ன அர்த்தம், ஆனந்த கரமா இருக்காருன்னு அர்த்தம். டான்ஸ் ஆடுறது மட்டும் உடம்புல சந்தோஷம் இல்லாதப்பதான் நடக்காது. அப்ப என்ன ஆச்சு, ஆனந்த வடிவமாக தான் இருக்க, தான் ஆனந்தமா இருக்கும் பொழுது ஆனந்தமாக பார்த்தேன்னா அந்த பார்வையும் ஆனந்தமாக இருக்கும். அந்த கருணையோடு இருக்கக்கூடியதான பார்வை மேல மேல இருந்ததையெல்லாம் நான் தவிர்க்க மாட்டேன். கருணையோடு கூடியிருக்க கூடிய இந்த பார்வை என் மேல கொடுங்க. திவ்யை சிரம் பிரார்த்திதாம், திவ்யை சிறை பிரார்த்திதாம், தேவதைகள் எல்லாம் ரொம்ப நேரமா அது கேட்டுட்டே இருக்க. ஏ நமக்கு பாக்கறா போல இருக்க பரமேஸ்வரன், அவர் அந்தர்முகமானா இருக்க, கண்ணு நம்மளை பாக்கிற மாதிரி இருக்க, ஆனா அவருடைய கண்ணு உள்ளூர இருக்கு, உள்ள பாக்கற அந்தர்முகமாகர்முகா நம்மளை பாக்கிற மாதிரிதான் இருக்க, ஆனா அவருடைய பார்வை எங்க இருக்க, உள்ள இருக்க, உள்ள இதயத்துல ஆனந்தமான அந்த ஸ்வரூபத்துல இருக்க. ஆகையா ஒரு தர என்ன பாருங்களேன், ஏ தேவதைகள் எல்லாரும் எதை பிரார்த்திக்கிறாரோ அவ்வளவு வசதியான ஒரு தத்துவம். எந்த பார்வை பட்ட மாத்திரத்தினால என் மனசுல எத்தனையோ கோடி ஜென்மாக்கள்ல பண்ணியிருந்தான பாபங்கள்ல ஒரு கடத்துல அழிஞ்சு போயிடும். அதோட மட்டும் இல்லாமல் என் மனசுக்கு ஞானம் உண்டா, ஞானம் சாதாரணமாக உண்டாகிறது இல்ல. பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே. இப்ப பல பிறவைகள்ல அது பண்ணணும், இது பண்ணணும், எங்க பண்ணணும், யாகம் பண்ணணும், வேதத்தை படிக்கணும், நாலு பேருக்கு தொண்டு பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணி பண்ணி இந்த புண்ணியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். அப்படிப்பட்டதா அந்த ஞானம் நான் வரணுமே ஆனால் அதுக்கு இடையூறா இருக்கக்கூடியது, அந்த எல்லா விதமான பிரதிபந்தமும் போகணும். அதுக்கு உங்க பார்வை ஒண்ணுதான், இதுக்குதான் சாட்சுஷி ஜீவிச்சாருது. அந்த கண் பார்வையினாலேயே குருவானவர் நம்மளை எடுத்துடுவார், நமக்குள்ள இருக்கிற பாபங்களை அகற்று விடுவார். இதான் தீட்சாரு பேரு. அந்த தீட்சையை கொடுக்கக்கூடியவங்க குரு பேரு. அப்ப நான் குருவா சம்போ லோக குரு பார்த்தேன். அந்த தீட்சையை கேட்கிறேன், தீட்சையை கொடுக்கிறவங்க யாரு லோக குரு? நீங்க லோக குருவா இருக்க, நீங்க கொடுக்க முடியும். ஏன் கொடுங்க சம்போ லோக குரு. இங்க பகவானுக்கு சம்போன்னு கூப்பிடுறார். சம்பவதி இது சம்பவம். அவரை நினைச்ச மாத்திரத்தினால உங்க மனசுல நல்லது ஏற்படுது. சங்கரகாம நல்லத பண்றவர், பார்த்த பிறகு நமக்கு நல்லத பண்ணி கொண்டு வந்து கொடுக்கிறவர். இங்கே சம்பவத்த சம்பவதி, நினைச்ச மாத்திரத்தினாலே உங்களுக்கு நல்லது ஏற்படுறது. அப்படிப்பட்டதான குருவா இருக்கிறே லோக குரு. குகாரோ கெண்டகாரஸ்ய ருகார தன்னிரோதகா அந்தகாரம் நிரோதித்வா குரு நித்தியதே. குருங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? குருனா அந்தகாரம், ருனா ரம் ரம் வன்யாத்மனே அப்படின்னு ரம்னு சொன்னா நெருப்பு, இருட்ட போக்கக்கூடியது நெருப்பின் ஒளி. சோ நமக்குள்ள இருக்கக்கூடிய கிட்ட சேர்த்து நம்மளை நமக்கு தெரியாத விஷயங்களை, ரொம்ப கஷ்டமான விஷயங்களை பகு சுலபமாக நமக்கு சொல்லி கொடுத்து பேச்சுவார்த்தையே சொல்லி கொடுத்து நமக்கு வரும்படி பண்ணிவிடுற. அதனால்தான் குருவனுடைய கௌரவம். சாஸ்திரங்கள்ல புஸ்தகத்துல இருக்கிறத பார்த்து அடையானால் ரொம்ப கஷ்டம், அதை அடையிறது கஷ்டம். புஸ்தகத்துல இருக்க ஆனா எப்படி பண்ணணும்னு தெரியறது ரொம்ப கஷ்டம். ஏன் இப்படி பண்ணணும்னு தெரியாது, இது எந்த சந்தர்ப்பத்துல பண்ணணும்னு தெரியாது. கர்மாக்கள்லாம் எவ்வளவு இருக்க, ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்பொழுது பண்ணணும், எதற்காக பண்ணணும், இப்படிப்பட்டதான கேள்விகள் நமக்கு வந்து அதை வாக்கின்றே இருக்கும். ஆனா அத்தனை கர்மாக்களும் தான் பண்ணி ஆசிர்வதித்த சாஸ்திரார்த்தம் சுயமாக தான் அனுஷ்டானம் பண்றார். அனுஷ்டானம் பண்ணது எப்படி அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுக்கறதுல நம்மளை அனுஷ்டானம் பண்ணும்படி பண்ணிவிடுற. அந்த வார்த்தை இருக்க நீங்க இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க அப்படின்னு நாலு தடவை சொல்லி சொல்லி நம்மளை அனுஷ்டானம் பண்ணும்படி பண்ணிவிடுறாரு. எப்படி நீங்க அனுஷ்டானம் பண்றோ, இந்த வாசனை ஏறெடுத்து இந்த வழக்கம் வந்தார், வழக்கம் வந்தவரை அதை விட்டு இன்னொன்னுக்கு போக மாட்டேன். அதனால சுயம் ஆச்சாரிய ஸ்தாபயத்தி சிஷியர்களை ஆச்சாரத்தோ நிக்க வைக்கிறார். அப்படி சமாச்சாரியம் பிரச்சதேங்கிறது அவருக்கு ஆச்சாரியம்னு பேரு. அப்படிப்பட்டதான லோக குருவா இருக்கிற, என் மனதில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான காரியத்தையும் போக்களிக்கிறே சம்போ லோக குரு. மதிய மனசோபலேசம் குரு. நான் பிரார்த்திக்கலாம் உள்ளதா, என் மனசுல என் மனசுக்கு சௌக்கியோபதேசத்தை கொடுங்க. இது பாட்டு கொந்தளிச்சுண்டே இருப்பாங்க. எப்படிப்பட்டவனா இருந்த போதிலும், என்னிலைய அடைந்தவனா இருந்த போதிலும் எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற ஆசை குறையவே இல்லை. எவ்வளவு காசு வந்தாலும் போறோம்னு சொல்றதில்லை. எவ்வளவு வசதிகள் வந்தாலும் இன்ன விட இன்னும் வேணும் தான் நினைக்கிறான் மனுஷன். ஏன்னா என்னை விட இன்னொருத்தருக்கு அவனுக்கு அதிகமா காணப்படுறது. அவனுக்கு வசதி ஜாஸ்தியாவோ காசு ஜாஸ்தியாகவோ உலகத்தில் இருக்கிற மனுஷனா அங்கேத்தான் போனா நம்மளை கவனிக்க மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு எல்லோருக்கும். அதோடு இல்லாமல் நமக்கு சௌக்கியமா இருக்கமையான சௌக்கியம் இல்லாதவர்களும் வாழ்க்கையில வசதி இல்லாதவர்களையும் கண்டா நமக்கு ஒரு ஹேளனம். காசு இருக்கிறவருக்கு காசு இல்லாதவனை கண்டா ஒரு ஹேளனம், ஒரு குறைச்சலான ஒரு எண்ணம். இந்த எண்ணம் தான் நம்மளை தொந்தரவுபடுத்துறது. நம்ம ஏதோ காசு இருக்க போகிறோம், ஆனா என்னத்தை நம்ம பார்க்கும் போது ஒரு மாதிரி பாக்குறோம். அவன்கிட்ட என்ன இருக்கு, அவன் சாதாரண மனுஷன் இப்படி என்ன நினைக்கிறான். ஆனா ஒண்ணு ஞாபகத்துனா எல்லோருடைய மனசுலயும் பரமாத்மா இருக்க, அவர் டிஸ்டிங்விஷ் பண்ணல. நீங்க வேற, நான் வேற, அவன் வேற, அவள் வேறன்னு பார்க்கல. எல்லோரிடத்திலையும் பரமாத்மா பரிபூர்ணமாக இருக்க. ஆனா நம்ம மனுஷியாய் அந்த பரமாத்மாவை பார்க்கல. பரமாத்மா இருக்கக்கூடியதான் அந்த சரீரத்தை பார்த்தோம், அவருடைய பொசிஷனை பார்த்தோம், அவருடைய நிலையை கண்டோம். அதை பத்தி தான் நம்ம எடை போடுறோம் மனுஷியால. இதனால்தான் மனுஷியாளுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க இந்த ஊர்ல ஒரே ஒருத்தவரா இருக்கே வேற யாருமே இல்லையுமே உங்களுக்கு கவலை கவலை இருக்காது. லோகத்துல போய் பார்த்ததுனே வெளியில வந்ததுன்னே ஒருத்தர் மாதிரி என்ன வேணாம் அப்படின்னு கேட்கிறார். இத கண்டாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க அதுல சௌக்கியமா இருக்குமே என்றால் உங்களை கண்டா அவளுக்கு வயிற்றுத்தல், உங்களுக்கு கட்டமா இருந்தா வேணாம் எனக்குங்கிறேன். என்ன தான் பண்றது, எப்படி இருந்தாலும் பக்கத்து அக்கம் பக்கத்துல ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும் இல்லையா. இந்த மனசுல துன்பம் இருக்கு. இது இல்லாம சாரீரகமான துன்பங்கள், மற்ற மனுஷனால வரக்கூடியதான துன்பங்கள், எதிர்பாராத்தனால வரக்கூடியதான துன்பங்கள், இதற்கு மேல ஒரு துன்பம் ஒன்னு இருக்கு. நாளைக்கு நான் எனக்கு என்ன ஆகுமோ, 50 லட்சம் கையில வச்சிருந்தோம் பேப்பர்ல படிச்சா ரேட் ஆஃப் இன்ஃபிளேஷன் 13%ங்கிறான் அழியப்பா. ஒரு 10 வருஷத்துலயே 50 லட்சத்துல 5 லட்சம் தான் வேல்யூ இருக்கும் போதுக்கே நான் என்ன பண்ணேன். 10 வருஷம் நீங்க உயிரோட இருக்காது யார் சொன்ன முதல் அந்தியஸ்வாசகிமயமகவா உபாந்தேயத்திய அஸ்வசந்தியா. இது கடைசி மூச்சோ கடைசி மூச்சோ முன் மூச்சோ யாருக்கு தெரியும். இருந்தாலும் இவன் கவலைப்படுறான் என்ன ஆகமோ என்ன ஆகமோ. இத்தனை நாள் உங்களை காப்பாத்துற பகவான் இன்னொரு 10 வருஷமோ நீங்க இருக்கிற வரைக்கும் காப்பாற்ற மாட்டாரா? பெரிய வேட்டைனவன் தஞ்சலத்தை ஓட்டுவாங்கிறான். இதுல ஏன் நம்ப மாட்டேங்கிறது, இந்த மனசுடைய சுவாவம் அது எப்பவும் என்ன பண்றது, ஒரு வேலையும் இல்லாம கவலைப்படுறதுங்கிற ஒரு வேலையை வச்சுட்டு இருக்க. அதுக்காக மனுஷன் ஜாகிரதையா இருக்க வேண்டியதுதான், ஆனா அனாவசியமாக கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆகையால் பகவான் இருக்க சரணாகத்தை அடையணும். அந்த பகவான் கேட்கிறோம், மதிய மனசை சௌக்கியோபதேசம் குரு. ஹே பரமேஸ்வரா, என்னுடைய மனசுக்கு சௌக்கியோபதேசம் குரு. நான் எப்படி சௌக்கியமா இருப்பேனோ, எப்படி சுகமா இருப்பேனோ,
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குருவந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. தர்க்க சங்கிரம் மூலம் பார்த்தாச்சு. இப்போ டீக்கா பாக்குறோம். டீக்கான்னு சொல்லி சொன்னா கமெண்ட்ரி, விளக்க உரை. அந்த விளக்க உரை பல விளக்க விளக்குறைன்னு இந்த தர்க்க சங்கிரத்துக்கு எழுதப்பட்டதற்கு தீபிகா அப்படின்னுட்டு அன்னம்பட்டரே, இந்த தர்க்க சங்கிரகத்தை எழுதின அன்னம்பட்டரே எழுதியிருக்கார் தீபிகா அப்படின்னுட்டு. இன்னொரு பதகிருத்தியம் அப்படின்ட்டு எழுதியிருக்குது. பதகிருத்தியம் அப்படிங்கிறது புதசிங்கர் அப்படிங்கறதுனால எழுதப்பட்டது. சந்திரஜ சிங்கர் அப்படிங்க இருக்கும். சந்திரஜ சிங்கர் அப்படிங்கிறது புதசிங் அப்படின்னு அர்த்தம். சொல்றேன் பார்க்கலாம். அடுத்தது நியாயபோதினி. இந்த நியாயபோதினியும் ரொம்ப விசேஷமான ஒரு டீக்கா, கொஞ்சம் அட்வான்ஸ்டு டீக்கா இந்த நியாயபோதினி. இதை தவிர கிரணாவலி முதலிய டீக்காலாம் இருக்கு. தீபிகாக்கு மேல திருணாவளி அப்படிங்கிற டீக்கா தான் இருக்கு, ரொம்ப விசேஷமான டீக்கா. தீபிகாக்கு மேல எழுதப்பட்ட கிரணாவளி அப்படிங்கிறது வந்து இங்க எழுதியிருக்கும் வல்லப பரம்பரையில இருந்த ஸ்ரீ கிருஷ்ண வல்லபாச்சாரியார் அப்படிங்கிற ஒருத்தரனால எழுதப்பட்டது அப்படின்ட்டு இது கதை ஒண்ணு சொல்லுவாங்க. இது இந்த டீக்கா எழுதினவர் தான் தர்க்க சங்கிரகத்துக்கு எழுதின இதே இவரே தான் நியாயபோதினி அப்படின்னு. இதுக்கு அடுத்த டெக்ஸ்ட் நியாயபோதினிங்கிறவங்க, நியாயம் சித்தாந்த முக்தாவளி அப்படின்ட்டு இதுக்கு அடுத்த டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்க்கும் டீக்கா எழுதியிருக்காரு. ஆனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கிருஷ்ண வல்லபாச்சாரியார் அப்படிங்கிறவர் வல்லப மதத்தை சார்ந்தவர். இவர் காசியில ஒரு பெரிய வித்வான், ஏழை பிராமணர் இருந்தாரு. அவர் எழுதின டீக்காவை அவருக்கு பணமுடை இருந்ததுனால அதை காசு கொடுத்து வாங்கி அதை தன் பேர்ல மாத்திட்டார் அப்படின்ட்டு. அதனால இந்த ரெண்டு டீக்கால், இந்த கிரணாவளியில ரெண்டு இடத்துலயும், நியாய நியாய முக்தாவளிக்கும் தர்க்க சங்கிரத்துக்கும் ரெண்டுத்துக்கும் இந்த ஃப்ரண்ட் ஏரியாவும் கடைசி ஏரியாலையும் கொஞ்சம் அந்த வல்லபாச்சாரியார அந்த விஷ்ணுவை கொண்டு வந்துருவாங்க. நிதாய ஹிருதி விஸ்வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இருக்கீங்க. அண்ணம்பட்டர் ரொம்ப தெளிவா இருக்காரு. விஸ்வேஷம் அப்படின்னா ஈஸ்வரர், விஸ்வத்துக்கு ஈஸ்வரர் சிவன். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, தார்க்கிகர்களோட மதத்துல அவங்க தார்க்கிகர் கடவுள் வந்து ஈஸ்வரன் சிவன் தான், சாம்பமூர்த்தி. அப்படி அந்த ஈஸ்வரனை தான் இங்க வணங்குறார். இது தெளிவா இருக்கு, பார்க்கும்போது படிக்கும்போது ரொம்ப தெளிவா இருக்கு. இருந்தாலும் அந்த விஸ்வேஷம் அப்படிங்கிறத மாத்தி சாம்பமூர்த்தி அம்பாயாக சக அப்படின்னு சொல்லிட்டு, அம்பா அப்படிங்கிறது லக்ஷ்மி, லக்ஷ்மி ஸ்ரீ, அந்த லக்ஷ்மி யார்ட்ட யாரோட இருக்காலோ அப்படிப்பட்ட விஷ்ணு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவார். இங்கேயும் சரி அங்கேயும் சரி, இங்கேயாவது பரவாயில்ல, கொஞ்சம் விஸ்வேஷம் அப்படிங்கிறது வந்து ஈஸ்வரன் அப்படிங்கிறது சிவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு விஷ்ணுவுக்கும் அர்த்தம் எடுத்துக்கலாம், விஷ்ணுவும் அர்த்தம் எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஈஸ்வரன் ஈஷ ஈஷன்றதுக்கு அர்த்தத்துமே ஈஷ ஈஷ்ட இட்டி ஈட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷவாசி உபநிஷத்துல ஆரம்பிக்கிறார் பகவான் பாஷிக்காரர். ஈஷ்ட அப்படின்னா யார் ஆட்சி செய்வதோ, ஆட்சி செய்வார் விஷ்ணுன்னு எடுத்துக்கலாம் இல்ல சிவன் எடுத்துக்கலாம். இங்க ரொம்ப தெளிவா இருக்கு, இங்க கன்ஃபியூஸ் பண்றது கூட தெளிவா கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா நியாய சித்தாந்த முக்தாவளியில வலையீகிருத்த வாசுகிஹி அப்படின்னு இருக்கும், அவளையும் வலையீகிருத்தி அப்படின்ட்டு பாம்ப கையில வளையல் மாதிரி போட்டுருக்காரு அப்படின்ட்டு திருநீலகண்டரத்தான் அங்க குறிக்கிறது, சிவனைத்தான் குறிக்கிறது. இருந்தாலும் அதை இழுத்து பிடிச்சு ஒட்டிடுவாரு. சமஸ்கிருத ஞானமும் சாஸ்திர ஞானமும் இருந்திருக்கு, இல்லாம இல்ல, பட் இந்த டீக்காவை எழுதுற அளவுக்கு இருந்ததா அப்படிங்கறது கொஞ்சம் கேள்விக்குறி. அதனால இந்த டீக்கா இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஏழை பிராமணர்களுடைய நிலை காட்சியில இருந்து இந்த மாதிரி டீக்கா எழுதி விற்கிற அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இருக்கு. இந்த காலத்துல என்ன பிஹெச்டி தீசிஸ் எழுதி வச்சுருப்பாங்க, அந்த காலத்துல இந்த மாதிரி டெக்ஸ்ட் எழுதி வச்சுருந்தாங்கன்னா இந்த காலத்துல பிஹெச்டி தீசிஸ் எழுதி வச்சுருப்பாங்க. நீங்க ஒன்னும் இல்ல, பைசா கொண்டு போய் கொடுத்தா போதும், அவரே உங்களுக்கு தீசிஸ் எழுதி அதை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கையில கொடுத்துட்டு அதுக்கு என்னென்ன கேள்வி வரும் அப்படின்றதையும் எழுதி கொடுத்துருவாரு. முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு அந்த கதை நடந்திருக்கு காசி. அப்படி வலியுறுத்த வாசுகிஹி அப்படின்ற மாதிரி இங்க நிதாய கிருதி விஸ்வேஷம் அப்படின்ட்டு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பதக்கிருத்தியங்கிற டீக்காவை பார்க்க போறோம். ஏன்னா தீபிகா எத்தியப்பி அண்ணம்பட்டரால எழுதப்பட்டதா இருந்தாலும் அதிக பிரமாணிகமா இருக்கும், பிரமாண நிலையில பிராமணிக்க தன்மை வந்து அதிகமான பிரமாண தன்மை. தான் நான் எழுதின டீக் ஒர்க்ல நான் என்ன எழுத்து எழுதியிருக்கேனோ அதுல நான் டீக்கா எழுதுறதா பிரமாணத்தன்மை அதிகமா இருக்கும். நான் என்ன சொல்ல விரும்பினோ அதை நான் விளக்க முடியும். அதனால தீபிகா தான் கொஞ்சம் நியாயமா இருக்கணும் எடுத்து எடுத்து படிக்கிறதுக்கு. இருந்தாலும் சரளத்துல இனிமையில பதக்கிருத்தியம் ரொம்ப உச்சகட்டமா சிரேஷ்டமா இருக்கு. அதனால பதக்கிருத்தியங்கிற டீக்காவிய நம்ம பார்ப்போம். அப்போ நிதாய ஹிருதி விஸ்வேஷம் அப்படிங்கிறாரு. ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்ற மாதிரியான மங்களாச்சரணம் ஆரம்பிச்சு எழுதுறாரு. நமஸ்காராத்மக மங்களாச்சரணம், மங்களாச்சரணத்தோட விதையெல்லாம் நம்ம வந்து மூலத்திலே பார்த்தோம். இங்கே நமஸ்காராத்மக வஞ்சல் மங்களாச்சரணமா இவங்க செய்யறாங்க. தார்க்கிகர்கள் ஈஸ்வரனை ஒத்துக்கிறவங்க, ஈஸ்வரவாதிகள் இவங்க. இந்த ஈஸ்வரனை நிரூபிக்கிறதுக்கு சித் அங்குராதிகம் சகர்த்திருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் கொடுப்பாங்க. இந்த சித் அங்குராதிகம்னு சொல்லி சொன்னா செடி கொடி இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த முளை விட்டு வர்றது இல்லை, அது சக்கர்த்திருக்கம், ஒரு கர்த்தா கூடியதா இருக்கு, ஒரு செயல் உரியவர் கூறிய செயல் உடையவர் செயல் புரிபவர் கூடியதா இருக்கு. யாரோ ஒருத்தர்னால தான் இது உண்டாருது. அதனால இதுக்கு ஒரு ஆதாரமான ஒருத்தர் கட்டுப்படுத்தவர் ஒருத்தர் இருக்கணும், அவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தர்க்கத்தினால ஒரு 8-9 தர்க்கம் கொடுப்பாங்க ஈஸ்வரனை நிரூபிக்கிறதுக்கு. தர்க்கத்தினால ஈஸ்வரன் நிரூபிச்சுவாங்க. அதனாலதான் வந்து ஒரு ஃபேமஸ் ஒரு கங்கேஷநாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரிசா அந்த பெங்கால் ஒரிசா அந்த ஏரியால தான் நிறைய தார்க்கிகர்கள் வந்திருக்காங்க. நவத்வீபம், நவத்வீபம்னு சொல்லப்படுறது பெங்கால் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன தீவு. அந்த தீவுல வந்து பெரிய பெரிய தார்க்கிகர்கள் வந்திருக்காங்க. ஒரு 7 மாடி கட்டிடம், அந்த 7 மாடி கட்டிடத்துல ஒரு ஒரு மாடியிலயும் நீங்க போகணும்னு சொல்லி சொன்னா முன்னாடி மாடியில பாஸ் பண்ணிருக்கணும். 7வது மாடியில போகணும்னு சொல்லி சொன்னா 7வது மாடியில வித்வான் அவர் வந்து கங்கேஷநாதர் ஜாதான் நினைக்கிறேன், அவர் வந்து என்ன பண்ணுவாரு, செஸ் விளையாடி இருப்பார், சதுரங்கம் விளையாடிட்டு இருப்பார். அவர் பாட்டு தனியா விளையாடிட்டு இருப்பாரு. செஸ் விளையாடுறதுக்கு பயங்கர புத்தி வேணும், கான்சென்ட்ரேஷன் வேணும். அவர் பாட்டு விளையாடிட்டு இருப்பார். அந்த இடத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ணணும். அவரை டிஸ்டர்ப் பண்ணினாதான் அவர் வந்து உங்களுக்கு கத்துக் கொடுப்பாரு. டிஸ்டர்ப் பண்றதுக்கு கேள்வி என்னன்னா திரவியத்துவம் என்ன அப்படின்ற மாதிரி ஏதோ கேள்வி கேட்டு அவரை கன்ஃபியூஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரிலாம் சாஸ்திர பதத்தி இருந்திருக்கு அந்த ஏரியால. ஓ, இதுலயே ஒரு பெரிய தாத்திகர் வந்து அவரோட அவரை வந்து தன்னோட ஒரு சன்னியாசி வந்து தன்னுடைய கீழே எடுத்து தன்னுடைய சிஷ்யரை எடுத்து கொண்டு போய் நவ தீபத்தை படிக்க வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதை இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டுனா, அவர் பார்த்தாரு ஒரு வீட்டுல பிக்ஷாக்கு போய் கேட்கிறாரு. பிக்ஷா எல்லாம் ரொம்ப சாதாரணமா எல்லா இடத்தையும் கொடுப்பாங்க அந்த காலத்துல. சன்னியாசி வந்தா சன்னியாசிக்கு முதல் மரியாதை கொடுத்து அவருக்கு சாப்பாடு உணவு படைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. அப்போ அவர் வந்திருக்காரு. அன்னைக்கு தேதிக்கு அடுப்பெல்லாம் அணைச்சிருவாங்க, அணைச்சு முடிச்சாச்சு, சமையல் முடிஞ்சு போச்சு, அணைச்சு முடிச்சாச்சு. குழந்தை விளையாடி விளையாடிருக்கு. சன்னியாசி வந்துட்டாரு அந்த சமயத்துல, அவருக்கு சமைச்சு போடணுமே அப்படின்ற உடனே அம்மா உடனே பையனை கூப்பிடுறா, தம்பி கொஞ்சம் போய் பக்கத்து வீட்டுல நெருப்பு வாங்கிட்டு வா, கணல் வாங்கிட்டு வா அப்படின்னு உடனே, சரிமா அதோ வந்துட்டோமா அப்படின்னு ஓடுறான். அப்படி விளையாடின்றதான் அப்படியே ஓடுறான். ஓடின உடனே என்ன இந்த பையன் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வரலையே, எடுத்துட்டு போகலையே கணல் கொண்டு வரத்துக்கு, சரி அங்கேருந்து ஏதாவது கொண்டு வருவானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜி பார்த்துட்டு இருக்க. அவன் அங்கேருந்து திரும்பி வரான். எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, கீழே இருந்த மணலை கொஞ்சம் கையில அள்ளி அதுல நாலு கணலை வாங்கிட்டு வந்துட்டான். அதை பார்த்த உடனே புரிஞ்சு போயிடுது, இவன் வந்து நல்ல பெரிய தாக்கிக்கனா வருவான். இவ்வளவு அந்த இன்ஸ்டன்டேனியஸ் புத்தி, அந்த புத்தி சாத்துரியம் இருக்கணும். நமக்கு முன்னாடி கொஞ்சம் புத்தி தேஜஸா இருந்தா கொஞ்சம் ஷார்ப்பா இருந்ததுன்னு சொல்லி சொன்னான். தர்க்கத்துல இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஆகும். அப்போ அதை பார்த்துட்டு உடனே அம்மா கிட்ட கேட்கிற, இவனை எனக்கு கொடுத்துருங்கோ, நான் உனக்கு பெரிய வித்வான் ஆக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு கொண்டு போய் வித்வான் ஆக்குறாரு. பெரிய வித்வான், காட்டி வித்வான் ஆறாரு. அவர் இதுக்கு போறாரு, எங்க ஒரிசாவோட கோயில் பூரி ஜெகந்நாதருக்கு போறாரு. அந்த காலத்துல வந்து பூரி ஜெகந்நாதர் கோயில் வந்து மூடி இருக்கு. ஒரு கதவு வந்து பர்மனண்டா அடைச்சிருக்கு. அந்த கதவை திறக்க முடியல, நிறைய முயற்சி பண்ணியும். அதனால இவர் போகும்போது தாழ்த்திரவாய் அப்படின்லாம் பாட்டெல்லாம் பாடல. என்ன, நம்மளுடைய சைவ சித்தாந்த முறைப்படி சின்ன அப்பரும் சின்ன குழந்தை அவரும் ஞான சம்பந்தரும் பாட்டு பாடி கதவை திறப்பாங்க. ஒருத்தர் வந்து இந்த கதவை திறக்கிறேன், நான் அந்த கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பத்து பாட்டு, இன்னொருத்தருக்கு ஒரே பாட்டு. இவர் உடனே குழந்தை வந்து ஒரே பாட்டுல அவருக்கு கதவை திறந்துட்டா, அப்ப அவரோட பாட்டு தான் மேன்மையான பாட்டா இருந்திருக்கணும் அப்படின்னு இவர் சண்டை போடுறாரு சிவன் கிட்ட. அப்ப அவரு சொல்றாரு, எப்படி இல்ல, உன் பாட்டு ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையா இருந்தது, அதனாலதான் பத்து பாட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, என் பாட்டு நாராசமா இருந்திருக்குமா இருக்கும், உடனே கதவை திறந்துட்டாரு அப்படின்னு அவங்களுடைய தன்னடக்கத்தை காமிக்கிறது. அந்த மாதிரி இவர் போய் பாட்டெல்லாம் பாடல. இவர் சொன்னாரு, இவர் தார்க்கிக்கர் என்ன பாட்டு பாடுவாரு, போய் சொன்னார், கல்பனாதி நாசாதி நாசாதி நாத்த கங்கநாத் கங்கேஷநாதன் என் பேரு, கல்பனைக்கு நாதனான நாதன் நீ இருந்தா உன்னுடைய நாதன் நானு. எப்படி அப்படின்னு கேட்டா, நீ இருக்கிறதே நான் சித்தம் பண்ணிருக்கேன், தர்க்கத்துல நான் சித்தம் பண்ணியிருக்கேன், ஒன்பது தர்க்கம் கொடுத்து நாங்க சித்தம் பண்ணியிருக்கேன். இப்போ ஒழுங்கா மரியாதை நீ கதவை திறக்கலன்னு சொன்னா எனக்கு அசித்தம்னவும் தெரியும், ஈஸ்வரன் இல்லைன்னு ஒன்பது இல்லை பத்து தர்க்கம் கொடுத்து நான் சித்தம் பண்ணுவேன் அப்படின்னு உடனே உடனே கதவை திறந்துடுறதுதான் மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படி நிதாய ஸ்ருதி விஸ்வேஷம், அப்படிப்பட்ட ஈஸ்வரனை தார்க்கிகருடைய ஈஸ்வரன் இதுதான், தார்க்கிகளோட ஈஸ்வரன் இப்படிப்பட்டதான். இவர்கள் ஈஸ்வரனை ஒத்துக்கிறவங்களா இருந்தாலும், வைதிக தர்மசாஸ்திரத்துல ஈஸ்வரன் ஒத்துக்கிற வாதிகளா இருந்தாலும், இவங்க இந்த மாதிரி தர்க்க சம்பந்தப்பட்ட, அதாவது ரஷ்யால சொல்லுவான் வாட் இஸ் மைண்ட் அப்படின்னா நோ மேட்டர் அப்படின்மா. வாட் இஸ் மேட்டர் அப்படின்னு கேட்டா, அப்ப மேட்டர் நான் என்னதுன்னு கேட்டா நெவர் மைண்ட் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. அதை காட்டிலும் ஈஸ்வரன் சம்பந்தப்பட்டதான் அவங்க ஒரு அனெக்டோட் ஒரு லைன் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, ப்ரே காட் ரோ டு ஷோர் அப்படின்மா. நடுக்கடல மாட்டின்ட்ட என்ன பண்ண, கடவுளை வணங்கு, கடவுளை வணங்குறதுல ஒரு தப்பு இல்லை, ஆனா படகு துடுப்பியும் போடு, அதுதான் முக்கியம். கடவுளை வணங்குறது மாத்திரம் இல்ல, படகு துடுப்பியும் போடு, அப்பதான் நீ வந்து சேருவே அப்படின்மா. அப்போ ஈஸ்வரனை நான் நம்பினாலும் என்னுடைய சுயமுயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிற வந்து இவங்க தார்க்கிகர்கள். அப்படிப்பட்ட தார்க்கிகர்கள் என்ன, அந்த தார்க்கிகர்கள்ல சிரேஷ்டமான அன்னம்பட்டர் என்ன பண்றாரு, சிரேஷ்டமான அன்னம்பட்டர் எப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே மூலத்துல கடைசி ஸ்லோகத்தை பார்த்துட்டோம், விதுஷா அன்னம்பட்டேன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு, வித்வானான அன்னம்பட்டனான என்னால் செய்யப்பட்டது இந்த தர்க்க சங்கிரகம் அப்படிங்கிறாரு. இப்போ அது மாத்திரம் இல்லாம ரெண்டு சித்தாந்தத்தை, வைசேஷிக சித்தாந்தத்தையும் நியாய சித்தாந்தத்தையும் எடுத்து கிச்சடி பண்ணி அதை ஒரு தனி சித்தாந்தமா நம்ம கொடுக்கறாரு. சிரேஷ்டமானவர் தான், தர்க்கத்துல ரொம்ப புத்திசாலி தான், சந்தேகமே வேண்டாம். அப்படிப்பட்ட அவர் சொல்றாரு, நிதாய ஹிருதி விஸ்வேஷம், ஹிருதயத்துல அந்த விஸ்வேஷன் வச்சு, விதாய குரு வந்தனம், குரு நமஸ்காரத்தையும் செஞ்சுட்டு, பாலானாம் சுகபோதாய, பாலர்கள் கஷ்டம் இல்லாம சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு, கிரியேட்டே தர்க்க சங்கராக, இந்த தர்க்க சங்கரம் இங்க இருக்கிற கிரந்தத்தை என்னால் செய்யப்படுகிறது, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, பதக்கிருத்தியம் பார்ப்போம். ஸ்ரீ கணேசம் நமஸ்கிருத்ய பார்வதி சங்கரம் பரம் மயா சந்திரஜ சிங்கேன கிரியதே பதக்கிருத்யகம் யஸ்மாத் இதமஹம் மன்யே பாலானாம் உபகாரகம் தஸ்மாத் ஹிதகரம் வாக்கியம் வக்தவ்யம் விதுஷா சதா. கடைசியில வித்வானான என்னால் அப்படின்னு சொல்லி கடைசியில சொல்லிண்டார் அண்ணம்பட்டர். பதக்கிருத்தியம் எழுதுற சந்திரஜசிங்கர் புதசிங்கர் என்ன சொல்றாரு, விதுஷா சதா வித்வான்களால் எப்பொழுதும் செய்யப்பட வேண்டும். என்ன செய்யப்பட வேண்டும், ஹிதகரம் வாக்கியம் வக்தவ்யம் தஸ்மாத் ஹிதகரம் வாக்கியம், இனிமையான மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதான வாக்கியம். இனிமையான வாக்கியம்னு சொல்லி சொன்னா நிறைய நான் உங்களுக்கு அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் இதுதான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய நல்ல நல்லா பேசிட்டு கடைசியில எப்பா இதெல்லாம் பண்றேன்னு சொன்னா வார்த்தை நீ சந்தோஷமா இருந்தியா அவ்வளவு நேரம் அதுதான் அவ்வளவு அதுக்குதான் பண்ண அப்படின்னு அந்த மாதிரி வெறும் பிரயோஜனம் இல்லாத நல்ல வார்த்தைகளா பேசுறது இல்லாம பிரயோஜனம் தரக்கூடியதான நன்மை பயக்கக்கூடியதான வார்த்தைகள் பேசுறது அதுதான் வித்வான்களுடைய லட்சணம். அதனால அடுத்தவங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய வார்த்தைகளா நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஸ்ரீ கணேசம் நமஸ்கிருத்ய, ஃபர்ஸ்ட் கணேசர் எல்லா விக்னத்தையும் தடையையும் நீக்கிறவர் அப்படிங்கிறதுனால விக்னராஜர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தடைகளின் அரசன் விக்னராஜன் சொல்லி சொன்னா தடைகளின் அரசன். மத்தியம பதலோபசமாசம் சமாசத்தினால இங்க தடைகளை நீக்கும் அரசன் அப்படின்னு அர்த்தம் வரும். விக்னத்தை நாசம் செய்யும் நாசம் ராஜன், தடைகளை நாசம் செய்யும் நாதன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அந்த நடு பதமானது லோபமானதுனால மத்தியம பத லோபசமாசம் சமாசத்தை நம்ம இங்கே இருக்கணும். விக்னராஜன் இப்படிப்பட்ட விக்னராஜனை நமஸ்காரம் பண்றார். எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த கிரந்தமானது முழுமையா பிரச்சனை இல்லாம முடியணும் ஒண்ணு, ரெண்டாவது எழுதி முடிச்ச உடனே பெட்டியில தூக்கிட்டு வைக்கிறதுக்கு இல்ல, இந்த கிரந்தமானது பிரச்சனையம் அடையணும் பிரச்சாரம் அடையணும், எல்லாருமே இந்த கிரந்தத்தை படிக்கணும், எல்லாரும் இந்த கிரந்தத்தை படிக்கிறதுக்கு இந்த கிரந்தமானது எல்லாரும் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு நிலையை அடையணும், எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு நிலையை அடையணும். அதனால ஸ்ரீ கணேசம் நமஸ்கிருத்ய கணேஸ்வரன் நமஸ்காரம் செஞ்சுட்டு, கணேஸ்வரன் மாத்திரம் இல்ல அவங்க அப்பா அம்மாவையும் நமஸ்காரம் பண்றேன், பார்வதி சங்கரம் பரம் பார்வதி சங்கரனையும் நமஸ்காரம் பண்றேன். சாம்ப மூர்த்தியை அம்பா கூடியதான மூர்த்தி ஈஸ்வரனை நான் நமஸ்காரம் பண்றேன். யாரு யாரு நமஸ்காரம் பண்றா அப்படின்னு கேட்டா மயா சந்திரஜ சிங்கேன நமஸ்காரம் பண்றது சந்திரஜ சிங்கேன் என்னால் செய்யப்படுகிற நமஸ்காரம். சந்திரஜன் சந்திரஜன் அப்படின்னு சொல்லி சந்திரனுடைய ஜன் சந்திரா ஜாத்தன் சந்திரஜன் அப்படின்னு அர்த்தம் வரும். சந்திரனிலிருந்து தோன்றியவன், சந்திரனிலிருந்து தோன்றியவன் யாரு புதன், அப்படி புதசிங்கர் அப்படின்னு அவர் பேர் வரணும். பத்மஜா அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, பத்மாத் ஜாதக பத்மஜா, பத்மம் அப்படின்னு சொல்லி சொன்னா சேரு, சேற்றிலிருந்து முளைத்தது அப்படிங்கிற தாமரை உபலட்சணம். அந்த மாதிரி சந்திரிலிருந்து தோன்றியவர் புதசிங்கர் அப்படின்னு அர்த்தம் வரணும். நீ புதசிங்கரான என்னால் கிரியதே பதக்கிருத்தியம் செய்யப்படுகிறது, இந்த பதக்கிருத்தியம் சொல்லப்படுற இந்த டீக்காவானது இந்த விளக்குறையானது விளக்குறை என்னால செய்யப்படுறது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏன் இதை நான் செய்யணும், இப்ப நிறைய டீக்கா இருக்குப்பா ஏன்பா நீ ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்டா, எஸ்மா இதமகம் மன்யே எதனால அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்தத்துக்கு எதனால இந்த டீக்கா எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் இந்த மாதிரி நினைக்கிறேன். என்ன நினைக்கிற, பாலானா உபகாரகம், பாலர்கள் தர்க்க சாஸ்திரத்தை படிக்காம இருக்கிறவங்க அவங்களுக்கு உபகாரமா ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். ஏன் உபகாரம் செய்யணும் அவங்களுக்கு, அவங்களுக்கு செய்யறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டா, தஸ்மா விதகரம் வாக்கியம் பக்தம் விதுஷா சதா, பாலர்களுக்கு தெரியாதவங்களுக்கு விஷயத்த ரொம்ப இனிமையா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறதான் வித்வான்களுடைய சிறப்பு. வித்வான் யார சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எவன் ஒருத்தன் ஞானத்தை அடைஞ்ச அந்த ஞானத்தை தெளிவா இன்னொருத்தருக்கு கொடுக்கறானோ அவன் தான் வித்வான். அப்படிப்பட்ட வித்வானுடைய செயல் எப்படி இருக்கணும், அடுத்தவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாவே இருக்கணும். அதனால நான் வித்வான் வந்து எல்லா வித்வான்களும் இந்த மாதிரி நன்மை பயக்கக்கூடியதாக செய்யணும் அப்படிங்கறதுனால நானும் அதே மாதிரி செய்யறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சரி, விஸ்வேஷம் விதாய ஹிருதி விஸ்வேஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. விஸ்வேஷம்னா யாரு அப்படின்னா, ஜெகத்கர்த்தாரம் ஸ்ரீ சாம்பமூர்த்தி அம்பாயாக சக சாம்ப அம்பாயாக சைதா அப்படிங்கிறது சாம்பர்.

நிதராம் தாரயித்வா, நிதாய நிதராம் தாரயித்வா, நிரந்தரமாக தாங்கி, இதயத்தில் ஈஸ்வரனை அம்பாகூடியவரான ஈஸ்வரனை சாம்பமூர்த்தியை நிரந்தரமாக தாங்கி, குரு வந்தனம் ச விதாய, குரு வந்தனத்தையும் செய்து, விதாய அப்படின்னா கிருத்வா அப்படின்னு அர்த்தம், செய்து அர்த்தம். அப்போ குரு வணக்கத்தையும் நான் செய்து ஈஸ்வரனுக்கு, குருன்னு சொல்லி சொன்னா யாரு, யார் இந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணினாங்களோ அந்த அவர், சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணவர் குரு. அப்படி அந்த சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணவரானவரை நான் நமஸ்காரம் பண்ணி, பாலிதி, பாலன்னா யாரு அப்படின்னு கேட்டா குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த குழந்தை என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அத்ர அதீத வியாக்கரண காவிய கோஷ அனதீத நியாயசாஸ்திரோ பாலக, யாரு காவிய கோஷம் மற்ற சாஸ்திரத்தை எல்லாத்தையும் படிச்சிருப்பான், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அனதீத நியாய சாஸ்திர, யாரு நியாயசாஸ்திரத்தை படிக்கிறையோ அவங்கதான் பாலர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அனதீத இங்கதான் தர்க்கத்தை ஆரம்பிக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மூலத்தை படிக்கும் போதே தர்க்கத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் மூணு தோஷம் பார்க்கணும் நம்ம, உத்தேசம் லட்சணா பரீட்சா, இதுதான் தர்க்கத்துடைய சாஸ்திர தர்க்கசாஸ்திரத்துடைய ஆதாரமே. நாம என்னத்த சொல்ல நினைக்கிறோமோ அது உத்தேசம், அந்த உத்தேசத்துக்கு ஒரு லட்சணம் கொடுக்கணும், ஒரு டெபினிஷன் கொடுக்கணும், அந்த டெபினிஷன் சரியா இருக்கா இல்லையான்னு பாக்குறது பரீட்சா. இந்த பரீட்சா நிலையில மூணு தப்பு வரக்கூடாது, முதல் தப்பு அவ்வியாப்தி, ரெண்டாவது தப்பு அதிவியாப்தி, மூணாவது தப்பு அசம்பவம். இந்த மூணு தோஷமும் இல்லாததான லட்சணமா இருக்கணும், அப்படிப்பட்ட லட்சணம் தான் சரியான லட்சணம். அப்படி அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம், அவ்வியாப்தின்னு சொல்லி சொன்னா நீங்க என்னத்த சொல்ல போறீங்களோ அந்த சொல்றது முழுமை அடையாம அதுக்கு முன்னாடியே நின்றுன்றது. உதாரணத்துக்கு மாடுன்னா என்னன்னா வெள்ளை நிறம் உள்ளதுன்னு சொல்லி சொல்றது, மாடு செகப்பா இருக்கலாம் கருப்பா இருக்கலாம், வெள்ளை நிறம் உள்ளது மாடுன்னு சொல்லி சொன்னா அவ்வியாப்தி. அதிவியாப்தின்னு சொல்லி சொன்னா மாடு என்னதுன்னு கேட்டா நாலு கால் உள்ளது இல்ல ரெண்டு கொம்பு உடையது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நாலு கால் உடையது நாய்க்கூட ஆடும் கூட, நீங்க சொன்னது குறிக்க நினைச்சது மாட்டை, ஆனா அது போனது ஆடு மாடு நாய் குதிரைய எல்லா மிருகங்களுக்கும். சரி, அதனால அசம்பவம். மூணாவது தோஷம் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க குறிக்கிற நினைக்கிற எதையோ மாடு, மாடை நீங்க குறிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா மாடை தவிர மத்த எல்லாத்தையும் குறிக்கிறதா இருக்கு, மாட்டை குறிக்கிறது. அப்படின்னா மாடு ஒரு குழம்புடையது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, மாடு ரெண்டு குழம்புடையது ஏகசத்வம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, மாடு ஒரு குழம்புடையது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அசம்பவ தோஷம். இந்த தோஷத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கிரிக்கெட்ல பாருங்க, பால் நீங்க போடுறீங்க, பால் வந்து ஸ்டெம்ப் கிட்ட போகணும், பேட்ஸ்மேன் கிட்ட போகணும். இப்போ பால் போடும்போது பால் பேட்ஸ்மேன் கிட்ட போகாம நடுவுலயே விழுந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, நடுவுலயே விழுந்து அது உருண்டு ஓடுறது, அவரை போய் ரீச்சே பண்ணல, இது அவ்வியாப்தி அப்படிங்கிற தோஷம். அதாவது வியாப்தி போய் சேரணும், எங்க போய் சேரணும், பேட்ஸ்மேன் கிட்ட, ஆனா போறது நடு பிச்சுல வந்து நின்றுறது, இது அவ்வியாப்தி. அதிவியாப்தி அப்படிங்கிறது நீங்க போட வேண்டியது ஸ்டெம்ப நோக்கி, ஆனா போனது தலைக்கு மேல, நோ பால், தலைக்கு மேல ஹை பிச் பால போட்டீங்க இல்ல தலைக்கு மேல போயிடுச்சு ஸ்ட்ரைட்டா, அப்போ இது அதிவியாப்தி. மூணாவது அசம்பவம், நீங்க போட வேண்டியது முன்னாடி ஆனா போறது பால் பின்னாடி, இதுக்கு பேரு அசம்பவம். இந்த மாதிரி விளக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்கு, இது அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம் சொல்லி சொன்னா நமக்கு தெரிஞ்ச பாஷையில நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி. ஏன்னா மாடு ஆடுன்னு சொல்லி சொன்னா மாடை கூட அது ஒரு குழம்புடையதா ரெண்டு குழம்புடையதா பார்த்தது இல்லை நம்ம சரியா, பட் நமக்கு தெரியும் கிரிக்கெட் என்னன்னு சாதாரணமா புரிஞ்சுக்கிறதுக்கோசரம். அப்படி இங்க என்ன, இந்த மாதிரி மூணு தோஷம் இருக்கா இல்லையான்னு பாக்கணும் நம்ம, பரீட்சா பண்ணணும் இந்த லட்சணத்துக்கு. என்ன லட்சணம் இங்க பண்ணிருக்கோம் அப்படின்னா, பாலன் அப்படின்னா யாருன்னு பண்ணிருக்கோம். பாலன்னா யாரு, அனதீத காவிய கோஷாதி, அதீத காவிய கோஷாதி, அனதீத நியாயசாஸ்திரம், யாரோ அவன் தான் பாலன். அனதீத காவிய கோஷம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, வெறும் லட்சணம் வந்து பாலன்னா யாரு, அதீதன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, அனதீத நியாயசாஸ்திர பாலக அப்படின்னு சொல்லி சொன்னா போதுமே. நியாயசாஸ்திரத்தை மாத்திரமே படி, நியாயசாஸ்திரத்தை படிக்காதவன் மட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் தான் பாலன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முடிஞ்சு போயிடுமே. அப்படின்னா யாசாதவ் அதிவியாப்தி வாரணாய அனதீத இதி, முதல்ல அதீத காவிய கோஷ அப்படிங்கறத மாத்திரம் சொல்றேன், அனதீதவ சொல்லவே இல்லை. பாலன் யாரு, அதீத காவிய கோஷ அப்படின்னு சொல்லி சொல்றேன். யாசர் சாஸ்திரம் எல்லாத்தையும் படிச்சிருக்கார், பாலன் அவரும் ஆயிடுவார், அதனால அனதீத நியாயசாஸ்திரம் சொல்ல வேண்டியிருக்கு. சரி, இப்போ அனதீதன் மாத்திரம் சொன்னா போதுமே, அதீத சொல்ல வேண்டாமே, அதாவது படிக்காதவர் மாத்திரம் சொன்னா போதுமே, படிச்சவரை பத்தி பேச வேண்டாமே, என்னத்தை படிச்சான்னு பத்தி சொல்லணும்,

0: அது வேண்டாமே, வெறும் படிக்காதவன் அப்படிங்கறத மாத்திரம் சொல்லலாமே அப்படின்னு சொல்லி சொன்னா, ஸ்தனந்தயே அதிப்பிரசக்தி வாரணாய் அதீத வியாக்கரணி. படிக்காதவன், நியாயசாஸ்திரத்தை படிக்காதவன் அவன் தான் பாலன் அப்படின்னு சொல்லி சொன்னா தெளிவா இருக்கு, நமக்கு புரிஞ்சிருது. தர்க்கம்னா இதுதான், புரிஞ்சுக்கோங்க. பானை தன்மை உள்ள பானை அப்படிங்கறத சொல்றதுக்கு காரணம் என்ன? அதுதான் நீரை நமக்கு பிடிச்சு வைக்க முடியும். அந்த மாதிரி வெறும் சாஸ்திரத்தை படிச்சவன் அப்படின்னு படிக்காதவன் சொல்லி சொன்னா போதுமே அப்படின்னு கேட்டா போதும், இப்படிதான் தோன்றது. நியாயசாஸ்திரத்தை படிக்காதவன் பாலன் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி சொன்னா அது இல்ல. இந்த சாஸ்திரத்தை மற்ற சாஸ்திரத்தை படிச்சவன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, ஸ்தனந்தையே தாய் கிட்ட பால் குடிச்சுட்டு இருக்கிற அந்த குழந்தை கூட சாஸ்திரம் படிக்கல, நியாயசாஸ்திரம் படிக்கல, காவிய கோஷத்தையும் படிக்கல. இப்போ அந்த குழந்தையும் பாலன் தான், அந்த இடத்துல லட்சணம் போயிடும். அதனால என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, ஸ்தனந்தை அதிப்பிரசக்தி வாரணாய அரீத வியாக்கரணி. மத்த சாஸ்திரத்தெல்லாம் படிச்சவன், வியாக்கரண சாஸ்திரத்தெல்லாம் படிச்சவன் குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை இன்னும் சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிக்கல, அதனால அங்க போகல. அதுக்குத்தான் அந்த வார்த்தையை கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ட்டு ப்ரிசைஸா நாம எந்த விஷயத்த குறிக்கணுமோ அதை மாத்திரம் குறிக்கிறதுக்கு தர்க்க சாஸ்திரமானது உதவிகரமா இருக்கு. எல்லா சாஸ்திரக்காரங்களும், வேதாந்திகளும் சரி, மற்ற சாஸ்திரக்காரன் பூர்வ மீமாசிகளும் சரி, எல்லாருமே நியாயசாஸ்திரத்தை கையில வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சொன்னத ஒரு விஷயத்த தெளிவா சொல்றதுக்கு நியாயசாஸ்திரம் ரொம்ப உதவிகரமா இருக்கு. இப்போ முதல் பாலன் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. சுகேதி, சுகேன அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, சுகேன அனாயாசேன போதாய பதார்த்த தத்துவ ஞானாய இத்தியர்த்தம். கஷ்டமில்லாம புரிஞ்சுக்கிறதுக்கு, எதை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமில்லாம புரிஞ்சுக்கணும்னா என்னத்த புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா உலகத்துல புரிஞ்சுக்க வேண்டிய கஷ்டத்தை கைமல்லண்டி அளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லியிருக்கு. அப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இந்த உலகத்துல. நீ எதை சொல்ல போற, கஷ்டம் இல்லாம எதை நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, பதார்த்த தத்துவ ஞானாய இத்தியர்த்தம். பதார்த்த தத்துவ ஞானத்தை, இந்த பதார்த்தங்கள் ஏழு பதார்த்தங்கள், இந்த ஏழு பதார்த்தங்கள்ல உலகமே அடங்கி போயிடும் அப்படிங்கிற இந்த தத்துவ ஞானத்துக்கோசரம் தான். ஏன் இந்த தத்துவ ஜானத்துக்காக அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த தத்துவ ஜானத்தை நம்ம ஒரு விஷயத்த கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சோம்னா நமக்கு மோட்சம். ஏன்னா ஒரு விஷயத்த நம்மளால இந்த மாதிரி ஒரு வகையறையால அடக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் நமக்கு பிரச்சனை, பயம். வகையறையில நம்ம அடக்கிட்டோம்னு சொல்லிக்கலாம், இந்த வகைப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து மோட்சம். அதனால இந்த வகை அப்படின்னு சொல்லிட்டு அதை வகைப்படுத்துறதுக்கு நாம இந்த தத்துவ ஜானத்தை அடைய வேண்டியது இருக்கு. தர்க்கியந்தே பிரமிதி கிரியன் விஷய கிரியந்தே தர்க்காக. தர்க்க சங்கிரகம்னா என்ன? தர்க்க சங்கிரகம் அப்படிங்கிறதுக்கு இங்க விளக்கம் கொடுக்கிறாரு. இதனால்தான் இதெல்லாம் நான் மூலத்தை தொடவே இல்லை. தர்க்க சங்கிரகம்னா என்ன? தர்க்கியந்தே பிரமிதி விஷய கிரியந்தே. தர்க்கியந்தே தர்க்கியந்தி தர்க்காக. தர்க்கியந்தேனா பிரமிதி விஷய கிரியந்தே. பிரமிதி பிரமாணத்தினால் பிரமாண ஞானமானதை நமக்கு அடைவிக்கிறது, அதுதான் தர்க்கம். பிரமாண ஜானத்தினால எந்த விஷயத்தை அடைவிக்கிறது அப்படின்னு கேட்டா, திரவியாதி பதார்த்தாக. திரவியாதி பதார்த்தத்தை நமக்கு பிரமாணம் மூலியமாக அடைவிக்கிறது. தேஷாம் சங்கிரக, அதனுடைய சங்கிரகம்னு சொல்லி சொன்னா சேர்க்கை கூட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சங்கிரக அப்படின்னா சங்கேபீன உத்தேச லட்சணா பரீட்சா எஸ்பின் சகந்த. சுருக்கமாக எந்த இடத்துல உத்தேசம் லட்சணா பரீட்சான்னு இந்த மூணு விஷயமும் இருக்கோ அதுதான் சங்கிரகம். சுருக்கமாக எந்த இடத்துல உத்தேசம் லட்சணா பரீட்சாவானது செய்யப்பட்டிருக்கோ தர்க்க சாஸ்திரத்தை பத்தி, அதுதான் தர்க்க சங்கிரகம். நான் மாத்திரேன வஸ்து சங்கீர்த்தனம் உத்தேச. உத்தேச லட்சணா பரீட்சா, உத்தேச லட்சணா பரீட்சா திருப்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கீங்க. உத்தேசம்னா என்ன வஸ்து சொல்லுங்க, அதுக்கு லட்சணம் இதுதான். உத்தேசங்கிறது லட்சணம் என்ன? நாம மாத்திரேன வஸ்து சங்கீர்த்தனம் யதா திரவியம் குணைதி. உத்தேசம்னா சும்மா பேரை மாத்திரம் சொல்றது. திரவியம் குணம் அப்படின்னு வெறும் பேரை சொல்லியிருக்கிறது. திரவியம்னா என்ன அப்படின்னு அடுத்த நிலைக்கு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது பேரு அசாதாரண தர்மனோ லட்சணம். லட்சணம் அதனுடைய விசேஷ தர்மம், மத்ததுல இருந்து பிரித்து காட்டக்கூடிய தர்மம் தான் லட்சணம். அசாதாரணம்னா விசேஷம், அசாதாரண சாதாரணமற்றது அப்படின்னா விசேஷம். அந்த தர்மம் என்னது? தன்மை. அப்படிப்பட்ட தன்மை தான் லட்சணம். மற்றதிலிருந்து பிரித்து காட்டக்கூடியதான ஒரு தன்மை எதுல இருக்கோ அந்த விஷயத்த குறிக்கிறது தான் லட்சணம். மாடுன்னு சொல்லி சொன்னா ஏகசபத்துவம் இல்ல, அது அதோடைய ஒரு குழம்புடையதுன்னு சொல்ல முடியாது, கொம்புடையதுன்னு சொல்ல முடியாது, காலுடையதுன்னு சொல்ல முடியாது. இப்ப எதனத்து சொல்றது அப்படின்னா, ஆடு தசை உடையது, தொங்குற மாதிரி ஒரு சதை இருக்கும், அந்த தொங்குற சதை ஆடு தசைன்னு சொல்றது. ஆடும் தசைன்னு சொல்லணும் இல்லாட்டி, ஏன்னா ஆடு தசைன்னா ஆடோட தசை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வந்துடும். அதனால ஆடும் தசை, ஆடும் தசை இருக்கிறது தான் மாடு. இந்த சதை கீழே தொங்கிட்டு பாருங்க அந்த மாதிரி இருக்கிறது மாடு. சேவல்னா மேல கொண்டை இருக்கிற மாதிரி அந்த மாதிரி லட்சணம் கொடுக்கணும் நீங்க. அப்படி எது இந்த நாம எதை குறிக்க போறோமோ அது கரெக்டா ஃபிட் ஆகுதோ அந்த மாதிரியான விசேஷமான ஆணும் தசை வேற எதுக்கும் இல்லை. அதனால அது மாடு அப்படின்னு ஆயிடுறது. சரி, ஒட்டகச்சிவிங்கினா எது கழுத்து நீண்டு இருக்கிறதோ, வேற எதுவும் கழுத்து நீண்டு இல்ல, அதனால ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கினா கழுத்து நீண்டு இருக்கு அப்படின்னா ஒன்னும் ஒட்டகச்சிவிங்கி, இன்னொன்னு அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு மிருகம் இருக்குமா இருக்கும். அப்போ ஒட்டகச்சிவிங்கில இருந்து ஏன்னா ரெண்டு, ஒன்னு புள்ளி வச்சது இன்னொன்னு புள்ளி இல்லாத ரெண்டு வகையா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒட்டகச்சிவிங்கினா புள்ளி உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அப்போ மத்த விஷயத்திலிருந்து இதை பிரிச்சு காட்டும். சரி, இதுதான் லட்சணம். மத்ததுல இருந்து பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு விசேஷமான தர்மம் அதுக்கு இருக்கிறது, அது பேர் லட்சணம். திருப்பதியில யாரையா தேடணும்னா மொட்டை அடிச்சிருப்பாருன்னு சொல்றது இல்ல விஷயம். அவர் எப்படி இருப்பார், அவருடைய அங்காடையாளம் இங்க ஒரு மறு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் விசேஷமா இருக்கு. இங்க மறு மாத்திரம் இல்ல, அவர் கொஞ்சம் விந்தி விந்தி நடப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னும் கொஞ்சம் விசேஷம். அப்ப ரெண்டு விஷயத்தை பிரிச்சு காமிச்சிட்டீங்க. ரெண்டு விஷயம் ஒரே ஆறுல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா ஒரு தார்க்கிகம் வந்து இதுல போறான், ஒரு மீட்டிங், தார்க்கிகர்களோட மீட்டிங் ஒன்று நடக்கிறது. அவனோட ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வரணும், அவன் மெட்ராஸ்ல இருந்து டெல்லிக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு இந்த பிளெயின்ல போறதுன்னா கொஞ்சம் பயம், எப்பவுமே ட்ரெயின்ல தான் போவான். ஆனா என்ன ஆறுது, நாளைக்கு மீட்டிங்கு இன்னைக்கு அவன் புறப்பட்டாகணும், அந்த மீட்டிங் அவன் போயே ஆகணும், அங்க இவனை வந்து பெருமைப்படுத்துறாங்க, அதனால இவன் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சரி அப்படின்னு எப்படியோ வந்துடுறான். கொஞ்சம் தைரியத்தை பண்ணிட்டு பிளைட்ல வந்து ஏறி உட்காந்துடுறான். பக்கத்துலயே பக்கத்து சீட்டுக்காரர் இன்னொரு தார்க்கிக்கர், ரெண்டு பேரும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். அவர் பாக்குறாரு, என்னையா நீ பிளைட்ல எப்படி வந்த, நீ பயப்படுவாச்சே பிளைட் வந்தா எப்படி நீ வந்த அப்படின்னு ஒன்னு. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல, கொஞ்சம் போய் யோசிச்சு தர்க்கத்தை போட்டேன், சரியா வந்துடுச்சு அப்படின்னா. தர்க்கத்தை போட்டேன் எப்படி என்னன்னா, எனக்கு பிளைட்ல போற பயம் என்னன்னா அந்த பாம்பு வச்சிருவாங்க பிளைட்ல, அதுதான் எனக்கு பயம், அதனால்தான் நான் வர்றது இல்லை அப்படின்னா. இப்ப என்ன தர்க்கத்தை இங்க வச்ச அப்படின்னா, ஒரே பிளைட்ல ரெண்டு பாம்பு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல அப்படிமா, எப்படி ரெண்டு பாம்பு இருக்க முடியும் ஒரே பிளைட்ல, அதைத்தான் நானும் சொன்னேன். எனக்கு புரியலையே அப்படின்னா, ஒரு பாம்பு நான் வச்சிருக்கேன், இன்னொரு பாம்பு இந்த பிளைட்ல வர்றது, ஒரே பிளைட்ல ரெண்டு பாம்பு இருக்கிறது ரொம்ப துர்லபம், அதனால நான் தைரியமா வந்துட்டேன், என் பாக்கெட்ல ஒரு பாம்பு இருக்கு அப்படிமா, தர்க்கம் அது. அப்படி இந்த மாதிரி விஷயமா விஷயத்த வந்து பிரிச்சு காட்டுறது அசாதாரண தர்மம், அதை பிரிச்சு காட்டி நம்ம கொண்டு வரதுக்கு அது பேரு லட்சணம். சரி, அடுத்தது இங்கே கந்தவத்வம் பிருத்வியாக. பிருத்வினா என்னது, எது வாசனை உடையதோ அதுதான் பிருத்வி அப்படின்னு சொல்லிட்டு பிருத்விக்கு லட்சணம் கொடுக்கிறோம். அடுத்தது லட்சிதஸ்ய லட்சணம் சம்பவத்தினவாய் தீ விசாரக பரீட்சா. நாம எதை குறிக்கிறோமோ குறிக்க போறோமோ அந்த குறிக்க போனது அந்த லட்சணத்து மூலியமாக குறிக்கப்படுகிறதா இல்லையா அப்படிங்கறதா பரீட்சா. நாம எதை சொல்ல போறோமோ அந்த சொல்ல போறத சரியா சொல்லிட்டோமா இல்லையா அப்படிங்கிற விசாரம் பண்றதுதான் பரீட்சா. அத்திர உத்தேசிய பக்ஷ ஜானம் ஃபலம், லட்சணசிய இத்தர பேத ஜானம் பரீட்சாயாக லட்சணே அதி தோஷ பரிகார இது மந்தவியம். அப்போ இதுக்கு பிரயோஜனம் என்ன என தெரியும், நமக்கு பிரயோஜனம் உத்தேசிய மந்தோபி பிரவர்த்தை, இங்கேயும் அந்த நியாயம் வரும். ஒரு பிரயோஜனம் இல்லாம ஒருத்தனும் இந்த லட்சணா பரீட்சாலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். உத்தேசம் லட்சணா பரீட்சா எது பண்ணணும், உத்தேசம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா பக்ஷ ஜானம் பலம், பக்ஷத்துடைய அறிவு நமக்கு பலம். பக்ஷம்னா என்ன, எந்த இடத்துல சந்திக்த சாத்தியம் இருக்கோ, சாத்தியமானது சந்தேகத்தின் கீழமாக இருக்கோ அதுக்கு பேர் பக்ஷம். சந்திக்த சாத்தியவான் பக்ஷ, அங்க படிச்சோம் மூலத்துல, அதுக்குதான் மூலம் போக வேண்டியது இருக்கு, இல்லாட்டி இந்த இடத்துல ஒண்ணுமே புரியாது நமக்கு. சந்திக்த சாத்தியவான் பக்ஷ, பக்ஷம்னா சந்தேகத்துக்கு இடமான சாத்தியமுடையது பக்ஷம். மலையில நெகம் நெருப்பு இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கு, அதனால மலை பட்சம் ஆயிடுறது. நெருப்பு சமையல் நிச்சயமா இருக்கு, அதனால நிச்சய சாத்தியவான் நிச்சித சாத்தியவான் சபக்ஷ, அது சபக்ஷம்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி கடல்ல இல்லாட்டி சமுத்திரத்துல இல்லாட்டி நம்மளுடைய ஏரியில நிச்சயமா நெருப்பு இருக்காது, அந்த மாதிரி நிச்சய சாத்திய அபாவான் நிச்சயமா சாத்தியமானது இல்லாத இருக்கிற இடம் பேரு விபக்ஷ. நிச்சித சாத்திய பாவான் விபக்ஷ, நிச்சித சாத்தியவான் சபக்ஷ, சந்திக்த சாத்தியவான் பக்ஷ அப்படின்ற நிலை பிரகாரம் பக்ஷம் என்ன, சந்திக்கத்திற்கு இடமான சாத்தியமுடையது. இங்க சாத்தியம் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கிற இடத்துக்கு பேர் பக்ஷம். அப்படிப்பட்ட பக்ஷம் அதோட அறிவு நமக்கு உண்டாகும், எதுனால உத்தேசம்னால. சரி, லட்சணத்தினால என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இத்தர பேத ஞானம், லட்சணத்தினால மத்ததிலிருந்து பிரிச்சு அடையக்கூடிய ஞானம். மத்தத நாம எதை குறிக்கிறோமோ அதுல இருந்து விளக்கிறதோட ஞானமானது நமக்கு உண்டாகுது. அடுத்தது பரீட்சையோட லட்சணம் என்ன அப்படின்னா, பரீட்சையோட லட்சணம் லட்சணே தோஷ பரிகாரக. லட்சணம் என்ன பண்றோமோ அந்த லட்சணத்துடைய தோஷங்கள் என்ன இருக்கோ அந்த தோஷத்தை நீக்கிறது தான் பரீட்சையோட பலன். பரீட்சை பண்றதுக்கு பிரயோஜனம் என்ன, லட்சணம் சரியா இருக்கா இல்லையா, சரியா இல்லைன்னா ஏன் சரியா இல்ல, அந்த சரியை எப்படி திருத்துறது அப்படிங்கறத பாக்குறதுதான் பரீட்சையோட பிரயோஜனம். அப்படி மூணுத்தினுடைய பிரயோஜனம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நமஸ்காரம் அப்படின்றதுக்கு மங்களத்துக்கு நமஸ்காராத்மக மங்களம் சொல்லி சொன்னா, நமஸ்காரம்னா என்ன அப்படின்னா ஸ்வ அபகர்ஷ போத அனுகூல வியாபார நமஸ்கார இல்ல ஸ்வ அவதிக உத்கர்ஷ்ணவத்தையா ஞாபனம் வா. நமஸ்காரம்னு சொல்லி சொன்னா நான் தாழ்ந்தவன் அப்படிங்கிற புத்திய வச்சுட்டு செய்யக்கூடிய ஒரு செயல், இல்லாட்டி என்னை காட்டில் நீ உயர்ந்தவன் அப்படிங்கிற புத்திய தூண்டக்கூடியதான ஒரு செயல், இதுக்கு பேர் தான் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சிஷ்டாச்சாரத்தினால நமக்கு அடியப்பட்டது. சிஷ்டாச்சாரம்னு சொல்லி சொன்னா பெரியவர்களால செய்யப்பட்ட முறை, அதை நம்ம கடைபிடிக்கிறதா இருக்கு. அதனாலதான் மங்களாச்சாரத்தை செய்யணும். மங்களாச்சாரத்தை பண்றதுனால சமாப்தி காலம் காமோ மங்களம் ஆச்சரியத்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சமாப்தி செய்யும் ஒரு கிரந்தத்தை முடிய ஆசையுடையவன் மங்களத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால மங்களாச்சாரத்தை செய்யறோம். இந்த மங்களாச்சாரத்தை குறித்து நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நான் அங்கேயும் சொல்லிட்டேன். வந்து கிரணாவலி முதலிய கிரந்தங்கள் எல்லாம் வந்து மங்களாச்சாரணம் இல்லாமலே முடிஞ்சிருக்கு. பல கிரந்தங்கள் மங்களாச்சாரணம் பண்ணியே முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் அப்பூர்வம், முன்னாடி அவங்க செஞ்ச புண்ணியத்தினாலேயோ இல்லாட்டி முன்னாடி செஞ்ச கிரந்தத்துக்கு வெளியில செஞ்ச மங்களாச்சரணத்தினாலேயோ இல்ல போன ஜென்மத்துல செஞ்ச மங்களாச்சரணத்தினாலேயும் பதில் எல்லாம் கொடுத்தாச்சு. போஜனாதோ சரி, போஜனாதோ விபிச்சார வாரணாய அலௌகிகேதி அலௌகிக அபிகீத சிஷ்டாச்சார விஷயத்வாத் அப்படின்னு சொல்லி சொல்றது. மங்களம் எதுக்கு, மங்களம் வேத போதித கர்த்தவியதாக்கம் அலௌகிக அபிகீத சிஷ்டாச்சார விஷயத்துவாத் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அலௌகிக அபிகீத சிஷ்டாச்சார விஷயத்துவாத் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பரம்பரையினால செய்யப்பட்ட தடை இல்லாம செய்யப்பட்ட ஒரு முறை, அதனால நாமளும் அதை செய்யணும் அப்படின்ட்டு. ஏன் அலௌகிக்கன்னு சொல்லி சொல்லணும், சாப்பாடும் லௌகிகம், அந்த சாப்பாடு முதலிய விஷயத்துல பிரவர்த்தியானது போயிடக்கூடாது அப்படின்னுட்டு. சரி பாப்போம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: சிவனே சொல்றே, சிவஞான போதத்தை நம்முடைய அறிவு செல்லுகின்ற அளவுக்கு ஆண்டோருடைய திருப்பாதங்களை பிடித்துக் கொண்டு உரை காண வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்று கேட்டால், நம்முடைய முயற்சியும் வேண்டும், ஆனால் இந்த சிந்தனையும் வேண்டும். ஆனால் அந்த சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? திருவள்ளுவர் சொன்னார், இழுக்கல் உடையுடி ஊற்றுக்கோலத்தே ஒழுக்கமுடைய ஆடுவாய்ச்சல். ஒரு பனிச்சறுக்கின் மீது ஏறும் பொழுது அது வலிக்கிவிடும். அது வலிக்காமல் இருக்கும் பொருட்டு ஒரு பெரிய ஊன்றுகோலை வைத்துக் கொண்டுதான் அந்த மவுண்டனியரிங் போவாங்க. அதுபோலத்தான் நாம் ஞானங்களை படிக்கும் பொழுது சில முக்கியமான இடங்களிலே ஞானிகள் எவ்வாறு பொருள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டு அதன் வழியாக சிந்திக்க வேண்டுமே ஒழிய நமக்கு என்ன தோணுகிறது என்று அப்படி சிந்திக்கக்கூடாது. அதற்காக தான் இதையெல்லாம் சிவஞான போதம் போன்ற நூல்களை எல்லாம் தக்க பிரமாண உரையாசிரியர்களை வைத்துக் கொண்டு நல்ல குருநாதரிடத்திலே அவற்றை பாடம் கேட்க வேண்டும். அது அந்த காலத்து முறை அதுதான் பாடம் கேட்டல். அதுபோல பாடம் கேட்டு தெளிய வேண்டிய ஒரு நூல் தான் சிவஞான போதம் என்பது. ஆகையினாலதான் நாம் வந்து அப்படி இருந்தாலும் முழுமையாக அதனுடைய நுட்பங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. இருந்த போதிலும் கூட அது ஒரு உயர்ந்த நூல், அதை நம்முடைய புல்லறிவினாலே அணுகிவிடக் கூடாது என்கின்ற ஒரு வரம்பு முதல் நமக்கு தெரியும். ஏன்னா ஞானிகள் எல்லாம் தவறடி புனைந்த தலைமையோனே, பெரிய தவசிகள் எல்லாம் அவருடைய திருவடிகளை தலையிலே சூடிக்கொள்வார்கள் சொல்லும் பொழுது மெய்கண்ட தேவநாயனாருடைய திருவடிகளை தவசிகளே தவறுகளே தங்களுடைய திருவடியில் சூடிக்கொள்வார்களாம். ஆகவே அந்த பாயிரத்தில் படித்த மலர்தலை உலகின் மாயிரொழுதுமைய பரல்புகள் ஞாயிறு படரின் நல்லதை அல்லதை காண்டல் செல்லா கண்போல் இந்திய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்ணீருள் தீர்ந்து மயரற நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோம். பெண்ணை புடல் சூழ் வெண்ணெய் சுவேதவனன் பொய் கண்ட அகன்ற மெய் கண்ட தேவன் பவநனி வன்பகை கடந்த தவறடி முனைந்த தலைமையோனே. சிறப்பு பாயிரத்துக்கே ஒரு பெரிய எக்கச்சக்கமான பக்கங்கள் எழுதிக்கிறார் சிவஞான முனிவர். சிறப்பு பாயிரம் சிவஞான சிறப்பு பாயிரம். அப்படி அந்த மெய்கண்டாரை பற்றி ஞானிகளே அணுகுவதற்கு பயப்படுகிறார்கள் என்று சொன்னார், நாம் வந்து ஏதோ நம்முடைய அறிவுக்கு அது புறனாகிவிட்டது என்று சொல்லிவிட முடியாது. அதற்காக சிந்திக்காம இருக்க முடியாது. ஆகவே சிந்தனை வேண்டும். ஆனா சிந்தனை என்பது எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய திருவடியை பிடித்துக் கொண்டு சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அது வழுக்கி விடாமல் இருக்கும். இல்லை என்றால் மேலே ஒரு அடி ஏறினால் ஏறாட்டிலும் பரவாயில்லை, ஒரு நாலடி சறுக்காம இருந்தா போதும். ரெண்டு இருக்கு இல்லையா, மேலே ஏறுவது வேற, இருக்கிற நிலையில இருந்தாலும் பரவாயில்லை. ஆகவே தவறா நான் அடிக்கடி சொல்லுவேன், நாட் அண்டர்ஸ்டாண்டிங் எ சப்ஜெக்ட் இஸ் நாட் எ சின், பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட் இஸ் அ சின். அதோட அவற்றை நாம் ஏதோ நம்முடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணிட்டு கூட என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது ஆனாசூத்திர இப்பொழுது ஒரு இரண்டாவது பகுதியில நம்ம கால் எடுத்து வைக்கிறோம். ஐயா அவர்கள் பரமநாதன் அவர்கள் அவர்கள் இந்த திருவாசகத்தை சொன்னாலே அவர்களுக்கு சிவபிரகாஷ் சுவாமிகள் சொன்னது அவர்கிட்ட தான் நான் பாக்குறேன். வேதம் ஓதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சு நெக்குருகி நிற்பவர் காண்கிலேன், திருவாசகம் இங்கு ஒருதால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்து உகக்கண்கள் தொடுமணர் கேணியில் சுரந்தி நீர் வாய மெய்மையில் பொடிப்ப விதிர் விதிர்ப்பு எய்தி அன்பர் ஆகுணர் அன்றி மன்பதை உலகின் மற்றையறிகளே. துறைமுகம் சிவபிரகாஷ் சுவாமியுடைய பாடல் நால்வர் நான்மணி மாலை அப்படி சொல்வேன். அதுபோல அதே போலதான் மாணிக்க வாசகருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா அழுது அடி அடைந்த அன்பன். மாணிக்க வாசகர் அழுதே சாட்சியா காரியத்தை, அழுதால் உன்னை பெறலாமே என்று அந்த மாணிக்கவாச சுவாமிகள் பல இடங்கள்ல, அதாவது அங்க அப்படிதான் வரும். ஞானத்தினுடைய அந்த உயர்நிலைக்கு போகும்போது நம்முடைய புண்மையும் இறைவனுடைய பெருமையும் தெரிந்து கொண்டே போகும்போது அந்த உருக்கம் தன்னால வந்துடும். நமக்காக இறைவன் செய்த இதுவரை அவன் செய்திருக்கின்ற கருணையை உணர்வது இருக்கு பாருங்க, அதான் செய்ய நன்றி அறிதல். அதாவது இறைவனை ஏன் வணங்க வேண்டும் என்று சொன்னால், முதல்ல இறைவன் இதுவரை நமக்கு செய்த உபகாரத்தை நினைச்சு முதல்ல சொல்ல நன்றி. அப்புறம்தான் நீ கேட்டு செய்யாத வேற இருக்கு நிறைய. இறைவனோட எத்தனையோ விண்ணப்பத்தை வைக்கிறான், எல்லாம் அவர் செவி சாய்க்கிறது இல்ல. ஆனா இறைவனை வணங்கணும். இன்னைக்கெல்லாம் சிந்திக்கிறோம் அப்படிதான், நான் இறைவன் இருந்து எனக்கு ஒண்ணும் கவனிக்கல, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், கோயிலுக்கு போனேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், இறைவன் என்ன ஒண்ணு கையர் எடுத்தும் பாக்கல, கடவுள் நம்பிக்கை எனக்கு குறைஞ்சு கொண்டு வருகிறதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இறைவன் இதுவரை நமக்கு செய்த உபகாரம் என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோமா, அதான் செய்ய நன்றி. அது அந்த மூளை இருந்தாலே முற்றத்தை விட்டவர், அது வந்து அதை சொன்ன மூளை இருந்தாலே முற்றத்தை விட்டவர் சால பெரியர் என்று உந்தி வர தவற்றி தலைவர் என்று உந்தி வர. நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னா அந்த கேவலங்கிற ஒரு மூலையில கிடந்தோம், அந்த மூலையில கிடந்தவர் முற்றத்துல விட்டுருக்கார். இப்பொழுது அதான் அது என்ன கருத்து என்றால், கேவலத்துல இருந்த ஆன்மாவை சகலத்துல விட்டுருக்காருன்னு அர்த்தம். அதான் ஞானிகளுடைய பரிபாஷை, மூளை இருந்தாரை முற்றத்தே விட்டவர் சால பெரியர் என்று உந்தியவர தவற்றி தலைவர் என்று உந்தியவர. அப்ப முதல்ல நம்முடைய அறிவு இச்சை செயல்கள் எல்லாம் விளங்காமல் நாம் வந்து கேவல நிலையிலே கிடந்த நிலையிலே இருந்து நம்முடைய அறிவை விளக்குவதற்காக தனு கரண போன போகங்களை கொடுத்து இந்த உலகத்துல கண்ணை திறந்து விட்டுருக்காரு. அதுவே அவருக்கு நாம் வந்து ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஆகவே செய்ய நன்றி, செய்த நன்றி, செய்கின்ற நன்றி, செய்ய போகிற நன்றி, செய்ய நன்றி என்று வினைத்தொகையில வச்சார் இல்லையா திருவள்ளுவர் நாயனார் அப்படி வச்சார். ஆகவே இறைவன் நமக்கு செய்த நன்றி இருக்கேன், செய்த நன்றி என்னன்னு தெரியாம இருக்கிறோம் அப்படிதானே. கடவுளை அதை தெரிஞ்சா கடவுள் ஏன் சொல்ல மாட்டான். உண்மையை தெரிந்தால் இறைவன் நமக்கு இதுவரை செய்த உபகாரம், அந்த செய்த உபகாரத்தை நினைத்தாலே அவருடைய பெருமையும் நம்முடைய சிறுமையும் தன்னால விளங்கும். ஆறாம் சூத்திரம் வரைக்கும் நம்ம சிந்திச்சோம். ஆறாம் சூத்திரத்தோட என்ன முடியுது, பொது அதிகாரம். இப்ப ஏழாம் சூத்திரம் வந்து சிறப்பு அதிகாரம். இப்போ இந்த இடத்துல என்ன சிந்திக்கணும்னா, பொது அதிகாரம்னா என்ன, சிறப்பு அதிகாரம்னா என்ன, நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க பொது சிறப்பு என்பது என்னவென்றால், இந்த முப்பொருள்களுடைய சிறப்பு இயல்பை அறிவதுதான் சிறப்பதிகாரம். சிறப்பு அதிகாரம் ஏழாம் யுகத்திலிருந்து அதிகாரம் ஆறு, மொத்தம் ரெண்டு அதிகாரம். சிவஞான மோதம் ரெண்டு அதிகாரத்தை உடையது. முதல் ஆறு சூத்திரங்கள் பொது அதிகாரம், பின்னாடி வரக்கூடிய ஆறு சூத்திரங்கள் சிறப்பு அதிகாரம். இந்த பொது அதிகாரம் சிறப்பு அதிகாரம் என்றால் என்ன என்றால், என்ன விளக்கம் சொன்னாங்க என்றால், அந்த மூன்று பொருளுடைய பொது இயல்பை அறிவது பொது அதிகாரம், சிறப்பு இயல்பை அறிவது சிறப்பு அதிகாரம். அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா, அது என்னது பொது இயல்புனா என்ன, சிறப்பு இயல்புனா என்ன, ஒரு சந்தேகம் வந்து அதுக்கு அருமையாக சாமி விளக்குனார். சாமி விளக்கும் போது ஒன்று சொன்னாரு, அவருடைய நடையிலேயே சொல்றேன், இலக்கண முகத்தானும் அளவை முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் என இருதிறத்தான் உணரப்படுவது பொது இயல்பு. அதாவது அளவை முகத்தானும் இலக்கண முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் என்று இருவகையாக உணர்வதுதான் பொது இயல்பு. சிறப்பு இயல்புன்னா என்னன்னு கேட்டாரு, சாதன முகத்தானும் பயன்முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்ட என நான்கு வகையாக உணர்றது சிறப்பு. அது வேணுமா உங்களுக்கு பாடியத்தில் சொல்ல விளக்கம் தான் அது. அதாவது பொது இயல்பு, பொது இயல்பு என்பது அளவை முகத்தானும் இலக்கண முகத்தானும் ஒரு இயல்பு என்ன, அந்த பொருளை எப்படி அறிவது? அளவை, அளவைன்னா தர்க்கம் சயின்ஸ் எல்லாம் அடங்கிடுது. அளவை என்றால் சயின்ஸும் அடங்கிடும், தர்க்கமும் அடங்கிடும். அளவை முகத்தானும் இலக்கண முகத்தானும், இலக்கணம் கிராமர் அர்த்தம் இல்லை, இலக்கணம் என்றால் லட்சணம், அந்த இயல்பு, அவற்றை அறிந்து அறிவது பொது இயல்பு. சிந்திக்கிறோம், ஒரு பொருளை கேட்கிறோம், அப்புறம் அதை பற்றி சிந்திக்கிறோம், நம்ம என்ன பண்றோம், அதோட மங்களம் பாடி முடிச்சிடும். ஆனா என்ன பண்றது இல்ல, சாதனைங்கிற ஒதுக்கு நம்ம போறது இல்ல. சாதனை, அவர் சொன்ன சாதனை நம்ம செய்ய தயாராகிறோமா? ஆகவே சாதன முகத்தானும் பயன்முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை என நான்கு வகையால் உணரப்படுவது சிறப்பியல்பு. அப்ப என்ன தெரியுது, இன்னொரு விதமா சொல்ல போனா, யோக காட்சியிலேயும் ஞான காட்சியிலேயும் அறிவது சிறப்பியல்பு. பொதுவாக நம்முடைய காட்சி, இந்த காட்சி என்பதற்கு அறிவுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. தமிழ்ல காட்சி என்றால் ஷோ அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் இல்ல, காட்சி என்பதற்கு அறிவுமே ஒரு அர்த்தம் உண்டு தமிழ்ல. அதெல்லாம் மாசரு காட்சியவர் இல்லையா, திருக்குறள் வருது இல்லையா, அதெல்லாம் திருக்குறள் ஆண்டு காட்ட காட்சி என்பதற்கு அறிவினே பொருள் உண்டு. அவை இந்த காட்சி வந்து நான்கு வகைப்படும் என்று சொல்வார்கள். அளவையில வாயிற்கு, அதான் குறிச்சுக்கிடுங்க, வாயிற் காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. அதாவது இந்த மெய்வாய் கண்மூக்கு செவியினால நம்ம அறிகிறோம்ல, அதான் வாயிற்காட்சி. இந்த அஞ்சு வாசல், இந்த அஞ்சு வாசல் வழியாக அறிகிறோம், அதான் வாயிற்காட்சி. மெய் வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து இந்திரியங்களினாலே அறிவது வாயிற்காட்சி. அதுக்கு அடுத்தது மானத காட்சி. இந்த ஐம்பொறிக்கும் அப்பாற்பட்டு மனதிலே இந்த மனம் என்கின்ற ஒரு கருவியை பயன்படுத்திக் கொண்டு அறிவதற்கு, அதான் மானத காட்சி. தன்வேதனை காட்சி என்பது ஒரு பொருளை அறிந்து அதனால ஒரு இன்பத்தின்ப உணர்வு அடைகிறோம் இல்லையா, அது தன்வேதனை காட்சி. நம்ம பார்க்கிறோம், எப்பயுமே ஒரு செய்தியை படிக்கிறோம், பேப்பர்ல ஒரு ஆக்சிடென்ட் படிக்கிறோம், உடனே நம்ம என்ன பண்ண போறோம், ஆக்சிடென்ட் படிக்கிறோம், அது என்னென்ன இந்த ஊர்ல நடந்து என்னன்னு பாக்கிறோம், பார்த்துட்டு கொண்டா காஃபியை கொண்டான்னு சாப்பிட்டுறோம், அவ்வளவுதான், அப்படி படிக்கும். ஆனா அடுத்த நியூஸ் வருது, உங்க பையன் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான்னு சொன்னா அப்ப என்ன பண்றேன், அப்ப என்ன வருது, அதனால ஒரு இன்ப துன்ப உணர்வு வருது பாத்தீங்களா. முதல்ல பேப்பர்ல ஆக்சிடென்ட் படிக்கும் போது என்ன வரல, செய்தியா படிச்சோம், ஆனா உடனே உள்ளத்துல வந்து ஏதாவது ஒரு அனுபவம் வந்துச்சா, ஏனோ ஆயிரம் ஆக்சிடென்ட் வருது, ஆனா என்னுடைய மகன் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தா என்ன பண்றேன், அப்போ அப்ப என்ன பண்ணுது, அப்ப வர்ற காட்சி என்னது, தன்வேதனை காட்சி. இன்ப துன்ப உணர்வு வந்தது பாத்தீங்களா. அதுக்கப்புறம் யோக காட்சி. இந்த யோக காட்சிங்கிறது என்னதுன்னு கேட்டா, இந்த மலங்களை எல்லாம் வாட்டி சமாதி நிலையிலே இருந்து அறிவது, இதுதான் சமாதியின் பேர். யோகத்தினுடைய கடைசி முடிவு தான் சமாதி. அதுல ஒரு இடத்துல இருந்து கொண்டே மூவிடத்து முக்காலத்து பொருளை அறியக்கூடிய தன்மை வரும். நம்முடைய சில சித்தர்களை பற்றி பல செய்திகள் நம்ம படிக்கிறோம், யோக சுவாமிகளை பற்றிய பல செய்திகள் படிக்கிறோம். அவர் ஒரு இடத்துல இருக்கிறார், இன்னொரு இடத்துல அவருக்கு தெரியுது. அது அது சித்தியார்ல சொல்லுவார், நான் சொல்ல விளக்கமா எங்க இருக்குன்னா, சிவஞான சித்தியார் அளவையில் இருக்கு. சமாதியான் வளங்கள் வாட்டி பொருந்திய தேச கால இயல்பகல் பொருள்கள் எல்லாம் இருந்துணர்கின்ற ஞானம் யோகனர் காண்டலாமே. சித்தியால சொல்ற யோக காட்சின்னா என்னென்ன, பொருந்திய தேச கால இயல்பகல் பொருள்கள் எல்லாம், தேசம்னா இடம், இந்த இடத்தாலும் காலத்தாலும் இப்ப நான் வாழ்கின்ற காலம்னு ஒண்ணு இருக்குது, இப்ப 1943 நான் பிறந்தேன், அது ஒரு கால எல்லை. அதற்கு முன்னாடி நடந்த ஒரு செய்திய, நான் பிறப்பதற்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தியை அப்படி யோக காட்சியில அறியது. அதான் தேசம் காலம் இவற்றாலே எந்த எல்லைக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அறிவதற்கு பாருங்க, பொருந்திய தேச கால இயல் வகல் பொருள்கள் எல்லாம் இருந்துணர்கின்ற ஞானம் யோகனர் காண்டலாமே. சமாதியான் மரங்கள் வாட்டி பொருந்திய தேச கால இயல் பகல் பொருள்கள் எல்லாம் சிவஞான சித்தியா இருந்தா தான் வருது, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க அது அந்த பாட்டு வந்து அருந்து இன்பம் ஆரம்பிக்கும், அருந்து இன்ப துன்பம் உள்ள தருவினுக்கு அராகமாதி தருந்த இன்ப வேதையாங்காட்சி. இந்த நான்கு காட்சியில வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. அந்த யோக காட்சியிலே நாம் யோகம் என்ற மூன்றாவது படியில நுழையும் போதுதான் நமக்கு என்ன உண்டாகுது, ஒரு புது அனுபவம் உண்டாகுது. யோகம் நிலைக்கு போகும்போது அது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லணும்னா, யோகம் என்பது உன்னுடைய முயற்சியினால் வருவது இல்லை, அது சிவ யோகம். மற்றபடி யோகா கிளாஸ் நடக்குது அது வேற விஷயம். யோகான்னா ஒன்றுபடுதல் அப்படின்னு அர்த்தம், ஒன்றி இருந்து நினைவீங்கள் அப்படியான தமிழ்ல சொன்னார். யோகம் என்பதற்கு தமிழ் சொன்னார் அப்பர் சுவாமிகள், ஒன்றி இருந்து நினைவீங்கள். யோகம்னா கூடுதல், யோகிங், இங்கிலீஷ்ல யோகிங் பேரு, YOKING யோகிங். இப்ப என்னன்னு கேட்டா எது எதோட கூடுது அப்படின்னு, அந்த நுகத்தடி தான் அதுக்கு யோக்குங்கிறதுக்கு அப்படியே ஒரு அர்த்தம் உண்டு, யோக். அதுபோல அந்த பொருந்துவது, அதாவது ஆன்மாவானது சிவத்தோடு போய் பொருந்துவதுதான் யோகம். யோகம்னா ஒன்றுபடுதல், ஒன்றுபடுதல் சொன்ன உடனே என்ன வருது, எது எதோட ஒன்றுபடுகிறது அடுத்த கேள்வி வருது இல்லையா, எது எதோட ஒன்றுபடுகிறது என்றா ஆன்மா சிவத்தோடு ஒன்றுபடுதல், அதுதான் யோகம்ங்கிற நிலை. ஆகவே யோக காட்சியில வந்து யோக காட்சியினாலேயும் நிட்டையினாலேயும் நாம் வந்து ஒரு பொருளோட இயல்பை உணர்கிறோம் அல்லவா, அதுதான் என்னது சிறப்பு இயல்பு. ஒரே பொருளை யோகத்தினாலேயும் ஞானத்தினாலேயும் அதே பொருளை தான் பார்க்கிறோம். ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஒரு ஒரு பாக்டீரியாவையோ ஒரு வைரஸையோ அல்லது ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்ஸையோ நம்முடைய நேக்கடைக்கு தெரியல, ஆனா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது தெரியுது. அதே போலதான் யோக காட்சியில பார்க்கும்போது சில புது அனுபவங்கள், சில புது காட்சியெல்லாம் நமக்கு கிடைக்குது. அந்த யோக காட்சி வந்து எதை அறிகிறோமோ, ஒரு பொருளோட கடவுளை மட்டும் சொல்ல அவங்க அதான் விஷயம், சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பதி பசு பாசம் இந்த மூன்று பொருளுக்குமே ரெண்டு இயல்பு உண்டு, ஒன்னு பொது இயல்பு சிறப்பு இயல்பு. மூன்று பொருள்கள் சித்தாந்தம் சொல்லக்கூடிய மூன்று பொருள்களுக்கும் ரெண்டு இயல்பு உண்டு, கடவுளுக்கும் சிறப்பு இயல்பு பொது இயல்பு உண்டு, ஆன்மாக்களுக்கும் சிறப்பு இயல்பு பொது இயல்பு உண்டு, பசுவுக்கும் சிறப்பு இயல்பு பொது இயல்பு உண்டு, மூணு பொருளுக்கு ரெண்டு இயல்பு உண்டு. அப்போ சிறப்பு இந்த அதிகாரத்துக்கு என்ன சிறப்புன்னா, அது சிறப்பதிகாரம் என்பதற்கு என்ன பொருள் என்றால், அந்த சிறப்பு இயல்புகளை அறிவதுதான் சிறப்பதிகாரம். கடவுளுக்கு மட்டும் இல்லை, இந்த மூன்று பொருளுடைய சிறப்பு இயல்பு அதான் சொன்னாங்க சுரூப லட்சணம். பொது இயல்பு தர்க்க சாஸ்திரத்தை சான்ஸ்கிரிட்ல என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, ஸ்தடத்த லட்சணம் என்பது பொது இயல்பு, ஸ்தடத்தம். இப்ப இந்த உலகத்தை நீங்க அறியறீங்க, ஆனா ஞானம் பெற்ற பிறகு உலகத்தை நம்ம பாக்குறது இருக்கு இல்லையா, அது என்ன இயல்பு? ஞானம் வருவதை வரைக்கும் இந்த உலகத்தை பார்த்தது பொது இயல்பை பார்த்தோம். இந்த உலகத்தோட சிறப்பு இயல்புன்னு ஒண்ணு இருக்கே, அது எப்ப பாப்பீங்க? ஞானம் வந்த பிறகு தெரியும். அதனால இந்த உலகம் வந்து எதிலிருந்து வந்ததுங்கிற ஒரு பொருள் நமக்கு தெரியாம இருக்காரு. இந்த உலகம் வந்து எப்படி வந்தது, மாயிலிருந்து வந்தது என்று அறிவதுன்னு ஒரு நிலை வருது இல்லையா. ஆகவே அவருடைய சுவாமி அதை விளக்கம் சொன்னார். என்ன விளக்கம் சொன்னார்னா, பொது இயல்புனா என்ன, சிறப்பு இயல்புனா என்ன, ஒரு டெபினிஷன் கொடுத்தார். டெபினிஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்பதான் சொன்னார், அளவை முகத்தானும் இலக்கண முகத்தானும் அறியப்படுவது பொது இயல்பு, சாதன முகத்தானும் பயன்முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் இட்ட என நான்கு வகையால் உணர்வது சிறப்பு இயல்பு. பொது இயல்பு சிறப்பு இயல்புன்னு அதான் அர்த்தம். இந்த சிறப்பு அதிகாரம்னு சொல்லலாம், அது உண்மை அதிகாரம்னு சொல்லலாம். அது ஏழாம் யுகத்திலிருந்து உண்மை அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம், சிறப்பு அதிகாரம்னு சொல்லலாம். இப்ப ஒரு பொருளோட சிறப்பு இயல்புங்கிறது எப்ப தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்று வந்து நிம்மத அவத்தைகளை அடையும் போது தெரியும் அப்படி சொல்லலாம். அதாவது சுத்த அவத்தைகள் அல்லது நிம்மல அவத்தைகள். இல்ல இன்னொரு விதமா சொல்ல போனா, எப்பொழுது இந்த ஐந்து அவத்தையில மூலாதாரம் சுவாதிஷ்டானம்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிலைக்கு திரும்ப போகாம இருக்கணும். அந்த திரும்ப போகாம இருக்கக்கூடிய நிலைதான் அப்பதான் சுத்தாவத்தைகள் ஆரம்பிக்குது. அதாவது அதுக்கு என்ன சுத்தாவத்தைகள், இப்ப ஜாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் சொன்னோம் இல்லையா, ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் படிச்சோம் இல்லையா. இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அந்த யோகம் என்ற நிலைக்கு நான் உள்ள போகும்போது அங்க என்ன ஆயிருமா, அது அந்த இந்த அங்க ஒரு அஞ்சு அவத்தை உண்டு. அதுக்குதான் என்ன பேரு, நிம்மல அவத்தைகள் அல்லது சுத்தாவத்தைகள். அப்ப சிறப்பதிகாரத்துக்கு இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், அதாவது நிம்மல அவத்தைகளை இந்த ஆன்மா அடையும் பொழுது இந்த முப்பொருள்களின் சிறப்பு இயல்புகளை நாம் உணர்கிறோம். அந்த நிம்மல அவத்தைகளுக்கு போகும்போது அந்த குண்டலினி என்று சொல்லக்கூடிய சக்தி எப்படி இருக்கும்னா, அதை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். இருதயம், கண்டம், நாக்கி நடி, புருவ நடு, பிரம்மலந்திரம். அப்ப அதுல மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அப்படி பார்த்தோம் இல்லையா. நிம்மல அவத்தைகளை அடையும் பொழுது இந்த அவத்தைகள் எப்படி இருக்கும்னா, அதுல அஞ்சு அவத்தை வரணும் இல்லையா. ஒன்னு இருதயம், ரெண்டாவது கண்டம் கழுத்து, மூணாவது நாக்கின் அடி நாக்கு அடி நாக்கு, நாலாவது புருவ நடு, அஞ்சாவது பிரம்மரந்திரம். பிரம்மரந்திரம் பிரம்மரந்திரம் கொண்டு நிற்கிடங்கள்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு, இருள் மாசு போக்க வந்த அருள் வாசக வேந்தர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தொடரும் அவரை வணங்கி முன்னே ஒன்று சொன்ன ஒரு வார்த்தை, அத்துவா வார்த்தைகளை கேட்டு தயவு பண்ணி மிரள வேண்டாம். பொருள் வழி, அதற்கு பொருள் வழி என்பது நாம் வினை ஈட்டுவதற்கு அவை உறுதுணையாக இருந்து நம்மை வினைக்குடியிலே தள்ளுகின்றன. அதை இரண்டாக பிரித்தார்கள் பெரியோர்கள், இரண்டு தொகுப்பாக, சொல்லுலகம் பொருளுலகம் என்று. சொல்லுலகம் என்பது எழுத்து, எழுத்தாலான சொல், சொற்களாலான தொடர் என தெரியும். எழுத்து, சொல், தொடர், அதை வடமொழியில் சொல்லும் பொழுது வண்ணம், மதம், மந்திரம் என்பார்கள். பொருளுலகம், எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்திருக்கும் பஞ்ச கலை, கலையிலே இடம்பெறுகின்ற தத்துவம், தத்துவங்களிலே இடம்பெறுகின்ற புவனங்கள், இவை பொருளுலகம் என்பார். கலை என்பது அசுத்தமாயை சுத்தமாயினுடைய விரிந்த ஒரு பகுதி. அதிலிருந்துதான் தத்துவங்கள் தோன்றும், அவற்றிலிருந்துதான் புவனங்கள் தோன்றும். இந்த புவனங்களிலே சலிக்கின்ற உயிர் தத்துவங்களுடைய உடலை, தத்துவங்களால் ஆன உடலை கொண்டு தத்துவ ரூபியாக மனத்தால் மொழியால் உடம்பால் வினையை ஈட்டும். அந்த வினையை ஈட்டு அதற்கு அடிப்படையாக இருப்பவை எடுத்து சொல் தொடர் தத்துவம் புவனம் கலை இவற்றை அத்துவா என்று சொல்வது வழக்கம். இந்த ஆறு வழிகளும் ஆறு அத்துவாக்களும் அடங்கி ஒடுங்குகின்ற இடம் திருப்பெருந்தூர். நான் உங்களுக்கு முன்னால் ஒரு நல்வாக்கு சொல்கின்றேன். ஒரு முறை திருப்பெருந்துறை சென்று அடிகள் பெருமானை வழிபட்டு வந்தால் நாம் செல்லும் போது ஆறு பாவ மூட்டைகளோடு செல்வோம். செய்யும் போது வினையினுடைய பேர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஆகாமியம், பக்குவமாகும் போது சஞ்சிதம், பலனுக்கு வரும்போது பிராரதம். இது தமிழ்ல சொன்னா ஏறும் வினை தொல்வினை ஏன்ற வினை. ஏறும் வினை ஆகாமி. அப்ப செய்யும் போது புண்ணிய பாவம் நல்வினை தீவினை நல்ல விளைவு. அது பக்குவமாகும் போது சஞ்சீதம், பலனுக்கு வரும்போது சஞ்சீதத்தை தொல்வினை என்பார். பிராரதம் அது ஏன்ற வினை. இந்த உடம்பு முகந்து கொண்டு வந்த வினை, அதை அனுபவிச்சுத்தான் கழிக்கணும் என்பது விதி. ஆனால் விதி விலக்கும் உண்டு. இந்த பாரதம் வரும்போது பல விதமா வந்து தான், ஆதி பௌதிகமாக அதாவது பூதப்பொருள்களாக மின்னல் இடி பூகம் எரிமலை, ஆதி ஆன்மீகமாக கழ்வர் பகைவர் நாய் பாம்பு போன்றவற்றால், ஆதி தெய்வீகமாக இன்ன காரணம் என்று அறியாமல் தெய்வத்தாலே. ஆக மூன்று பெரிய மூட்டை ஆகாமியம் சஞ்சீதம் பாரத்தம், மூன்று சிறிய மூட்டை ஆதி பௌதிகம் ஆதி ஆன்மீகம் ஆதி தெய்வீகம். இந்த ஆறு மூட்டையோடு ஒரு முறை பெருந்துரை செல்வோம். நந்திகேஸ்வர மாணிக்க வாசகருடைய இடம் குருமூல டானம் என்று சொல்ல மூல குருவாக அவர்தான் இருக்கின்றார். இங்கே குருந்த மரத்திலே பார்த்தோமே அது திருமூல டானம் என்று சொல்லப்படும். பிறகு முதலாம் பிரகாரத்திலே முதல் சுற்றிலே இருப்பார் சுந்தரபாண்டிய மண்டபத்திலே, அது அருள் மூலட்டானம். குருமூலட்டானத்திலே பாவ மூட்டையை வைத்துவிட்டு திருமூலட்டானத்திலே ஞானத்தை பெற்று அருள் மூலட்டானத்திலே அருளையும் ஆனந்தத்தையும் பெற்று திரும்பி வரலாம். ஒன்றை உறுதிபட சொல்லிவிடலாம், இனி பிறப்பிருக்காது. ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்து சொல்ல ஒண்ணாத வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் கவலைகளுக்கும் பிணிகளுக்கும் பீடைகளுக்கும் ஆளாகி வருகின்ற இந்த அல்லல் வாழ்க்கை நம்ம விட்டு அகலும் அடிகள் பெருமான் அடிமலரிலே வீழ்ந்து அரற்றும் போது. இப்பொழுது இந்த மண்டபங்களை பற்றி பின்னாலே வருவோம். பொதுவாக சொன்னா புரிஞ்சுட்டா போறோம். நம்ம சாமியுடைய வாக்கை கேட்கணும். இப்ப நம்ம மீண்டும் அந்த வடமேற்கு பிரகாரத்துக்கு வந்துட்டோம். இப்ப தேவர்கள் எல்லாம் சூழ்ந்துள்ளார்கள், முனிவர்கள் சூழ்ந்துள்ளார்கள், பூத கணங்கள் இருக்கின்றன, யோகிகள் இருக்கின்றார்கள், அந்தனர்கள் இருக்கின்றார்கள். இப்போது இவரெல்லாம் பார்க்க அண்ணலாராகிய பெருமானாருக்கும் அடிகளாராகிய பெரியாருக்கும் இடையிலே ஒரு உரையாடல். ஆத்மநாத கடவுள் கேட்கின்றார், அவர் வாக்கு பாருங்க, அழுது அடி அடைந்த அன்ப வேண்டுகோள் எவ்வளவு வாஞ்சையா வருது அந்த வார்த்தை. சாமிக்கு அவர் மேல் அவ்வளவு ஆசை, இவருக்கு சாமி மேல அவ்வளவு ஆசை. அழுது அடி அடைந்த அன்ப வேண்டுவோக்கு என்ன வேணா கேட்கலாம், கோடி ரூபாயா உடனே கிடைக்கும், இந்திர பதவியா உடனே கிடைக்கும், திருமால அங்க இருக்கார் அவர் பதவியை பிரிச்சு இவர் கொடுத்துருவார், என்ன வேணா கொடுப்பார். அவர் கேட்கலையே கேட்கிறார், அடிகள் பதில் சொல்றாங்க, விண்ணோர் முழு முதலே வேயத்தோர் உமை பங்கரே, வேயின மூங்கி உங்களை போன்ற தோலை உடைய உமையாளுடைய பங்கிலே இருப்பவரே. சாமி என்ன கேட்டார், வேண்டுவரை தானே கேட்க சொன்னார். இவர் சொல்றாரு பதில், வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன்.

சென்று தீண்டேன். சிவத்தை புறக்கணிச்சவங்களை நானும் புறக்கணிச்சவங்க. இதுதான் சைவ நெறி. பிரிவுரன் சொல்லும் நோக்கிட விதியிலா. சாத்திரம் சொல்லும் ஆதி மாமரை ஓதி அதன் பயன் ஒன்றும் அறியாத வேதியர் சொல் மெய் என்று மேவாதே. வேதியரா, வேதம் படிச்சவரா, சாமிய கும்பிடுறாரான்னு பாரு. கும்பிட்டா ஏத்துக்கும், கும்பிடாட்டி அவங்களை தூக்கியது. இதுதான் சைவன் பொது நீக்கி வழிபட வேண்டும் அல்லவா சொல்றாருங்க. சிவம் வேண்டாதமை நானும் சென்று தீண்டேன், சென்று சேர்ந்தேன் திரு பெருந்துறை மண்ணு இறைத்தாள். இன்னும் புறத்துல போவேனா இல்ல போகிறதுக்கு உங்களை தான் அனுமதிப்பேனா? உங்க திருவடியை போயிச்சு. குருநாதர் திருவடி மேல அவ்வளவு ஆசை இருக்கு. குருநாதர் திருவடியில ஏன்னா இங்க இருக்கிறவர் அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி ஆட்கொண்ட கோலம் அல்லவா ஞான தேசிக வடிவம். ஈசருக்கு சிரிப்பு வருது, புன்முறுவல் கூப்பிடுற, வதவுறார், அழகா கூப்பிடுற. நான் வினங்கியது உனக்கு சரியா திருச்செவியில விடவில்லையோ? நான் என்ன வேண்டுகிறாய் என்று கேட்டேன், நீ என்ன வேண்டாம் என்று சொன்ன. அந்த ஊர்ந்து மேலே கேட்க அப்படிங்கிறார் சாமி. இவர் சொல்ற உறவு செய்து என்னை உயர்கொண்ட பிரானே. எனக்கு ஆதி உறவு நீ காட்டினியே, எவ்வளவு பெரிய விஷயம். ஆதி உறவு அவர் சாமி தானே. ஊழி முதல்வராய் என்ற ஒருவரே திரும்பி சொல்றார் பதில். இல்லாந்து போனா என்ன? அவர் வாசகத்துக்கே அவர் பேரு தான் வைக்கிறாங்க, மணி வாசகம். அவர் சொல்ல மறுத்தார், அத்துணை பேரும் அவர் திருநாமத்தை சிரத்திலே பொறுத்தார் இல்லையா? உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டும். அடுத்தது சொல்றவர் உற்றாரையான் வேண்டேன். கற்றார் என்பது பசுவும் கற்றோரை குறிப்பது. பதினூறாகிய சிவாகமும் கற்றவர்கள் உறுதுணை. அந்த சிவஞான சித்தியார் சொல்லும் படிப்பது சிவாகம். பதினூறு தான் படிக்கணும், வீணா வாழ்க்கையை கழிச்சு கற்க வேண்டாதவனவற்றை கற்று. அது அடிய சுந்தரமுன் சாமியில் சொல்லுவார், கல்லே நல்லேன் என் புகழ் அடிமை கல்லாதே பல கற்றேன். அடிமையை கற்க வேண்டிய ஞானங்களை பயிலாது வீணே காலத்தை போக்கினேனே என்கிறார் வள்ளல் வந்துண்ட பெருமாள். மேல போற கற்பனம் இனி அமையும் லோனிங்கோ. ஞான கல்வி நம்பன் திருவடியில கிடைக்கும். முடிக்கிறார் இப்ப வரம் கேட்கிறார். இப்ப கேட்க போறார், குற்றால தமந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல ஈங்கெடுத்த அடிமை பசு போல கதற வேண்டும், உன்னை நோக்கி அழ வேண்டும். கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டவனே. ஈசன் பதில் சொல்ற, நன்று நன்று. ஊர் வேண்டாம் என்றாய், பேர் வேண்டாம் என்றாய், உற்றார் வேண்டாம் என்றாய், கற்றார் வேண்டாம் என்றாய். ஆனால் தாயை கண்ட பசு போல கசிந்து உருக வேண்டும் என்று வேண்டினையே. நன்று நன்று. மேலே தொடர் சாமி. அடுத்தபடி சொல்ல, சாமி இவங்க எல்லாம் வலை போடுறாங்க. ஆச்சாரியார் பெருமானே, வேதங்கள் ஐயா என ஒங்கி ஆழ்ந்த நுண்ணியனை விண்ணும் மண்ணும் எல்லாம் கலந்து முன்னே நின்று அமுது செய்தவரே, எது வேண்டும் எது வேண்டாம் நான் என்ன உனக்கு சொல்றது? எல்லாம் அறிந்த சர்வஜ்ஞத்துவ ஞானமுடைய உனக்கு தெரியாதா?

அறியேன். வேண்டி இல்லை பணி கொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய். சொல்றாரு பாருங்க, சுத்தமா கொண்டு போற. நீ எனக்கு எதை அருள் பண்ணையோ அதைத்தான் நான் வேண்டுவேன். கவனிங்கோ, நான் வேண்டுவதை குடியும் உங்ககிட்ட பிடிவாதம் பிடிக்க மாட்டேன். நீ கொடுத்ததை வேண்டும் பண்ண என் மனதை நான் மாற்றிப்பேன். எனக்கு பிடிச்சது கிடைக்கல, நான் கிடைச்சதையே பிடிச்சிட்டு இருப்பேன். இந்த மாதிரி இன்னைக்கு எங்கனாவது பார்க்க முடியுமா? அது மேல சொல்ற வேண்டும் பரிசு ஒன்று கடைசியே முடிகிறார். என்ன தெரியுமா? உன் திருவடியில விருப்பம் ஒண்ணுதானே வேணும் முடிகிறார். மேல போற பொய்யுருள் கடிந்த வெற்றுடரே, அந்த அன்பு விளக்கற எப்படிப்பட்ட அன்புங்கிறதுக்காக. அன்பு வேணும், அன்பு வேணும்னா அந்த அன்பு என்ன செய்யும் அதை தெரிஞ்சுக்க வேண்டும் அல்லவா? பொன்னம்பலத்து முழுமுதல் போகம் வேண்டி வேண்டியிலே புறந்தராதி இன்பம். போகம் வேண்டாம், புறந்தரம் இருக்கிறார் இந்திரன் அந்த இன்பம் வேண்டாம், திருமால் இருக்கார் அந்த இன்பம் வேண்டாம். போகம் வேண்டி வேண்டியிலே புறந்தராதி இன்பமும் ஏகனின் கடல் இணையலாது திருவடியை தவிர எதுவும் வேண்டாம். அப்ப அந்த அன்பு எப்படி இருக்கும் சொல்ற? ஆகம் விண்டு கம்பம் வந்து உடம்பு துடிக்கணும். ஆகம் விண்டு, ஆகம்னா உடம்பு, விண்டுனா துடித்து உடம்பு துடிக்கணும். கம்பம் வந்து நடுக்கம் வரணும். உடம்பு நடுக்கணும் ஒண்ணு நினைச்சு, உடம்பு துடிக்கணும் ஒண்ணு நினைச்சு. குஞ்சி அஞ்சலிக்கே குஞ்சின சிரம், அஞ்சலின கை குவித்த நிலை, தலைக்கு மேல கை குவித்து இருக்கணும், உடம்பு துடிக்கணும், நடுங்கணும், வேற எதுவும் வேண்டாம். மேல சொல்ற அண்ட முதல் ஆயினவரே, அந்த முதல் அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே பட அடியாக்கின்றும் ஆரூரம் அந்த அரசே சீரா திருவையாரா. ஐய நின்னதல்லதில்லை மற்றோ பற்று வஞ்சனேன். அவர் பெரிய ஞானி அல்லவா? ஆகவே நாம செய்யற தவறுலாம் அவர் செஞ்ச மாதிரி ஏத்தி பாடுறார். அதாவது குழந்தையுடைய சுமையை தாய் தம் தோளிலே சுமந்து வருவது போல நாம் அவரை கும்பிட்டோம் ஒரே காரணத்திற்காக, அத்துணை பிழைகளையும் பாவங்களையும் குற்றங்களையும் புரிந்த என் போலியோர் குற்றத்தை ஏற்றி பாடுகிறார் என்ற பெறான் அழிகிறார். ஐய நின்னதல்லதில்லை மற்றோர் பற்று வந்தனே. அவர் சொல்றார் அவர் அன்பை. இப்ப நம்ம பேசும்போது என்ன சொல்றோம்? நாங்க ரொம்ப வருஷமா பூஜை பண்றோம், ரொம்ப அன்பா பூஜை பண்ணுவோம். இந்த போறோம் இதெல்லாம் நாங்க தான் மாட்டோம். இங்க இந்த ஃபேன் ஓடுறது எங்களாலதான், அந்த டியூப்லைட் இதுதான் இன்றைக்கு நிலை சொல்றாரு. அவங்ககிட்ட அன்புன்னு சொன்னா கபடம். நான் வஞ்ச நெஞ்சுங்கிற இது மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நாம சாமிட்டு சொல்லியிருப்போமா? நம்ம உள்ளத்துல இருக்கிற வஞ்சனைய பெருமானத்தில் உருமுறை ஐய நின்னதல்லதில்லை மற்றோ பற்று வஞ்சனே. நான் சொல்ல வேண்டியது அவர் சொல்றார், நான் பொய்மையன் அவர் சொல்றார். மைக்கால் அந்த நீ பங்க வந்து நம் கடற்கனே, மெய்கால் அந்த அன்பரம்பு எனக்குமாக வேண்டுமே. உண்மை என்பவருடைய அன்பு எனக்கு வேண்டும். முன்னாலும் தேவருக்கு மேலாக வேதியரே, ஒருபடி மானந்த நோக்கி நம் வந்தரே. வேண்டும் நின் கடற்கனன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே, ஆண்டு கொண்டு நாகினேனே ஆவென்று அருளுணி, பூண்டு கொண்டு அடியேனேன் போற்றி போற்றி என்றும் என்றும். ஒரு அதிசயம் அடைந்து பாருங்க. மத்த ஆச்சாரியர் எல்லாம் இந்த பிறப்பு வேண்டாம், பிறப்பாரு பிறப்பாருன்னு கேட்கறாங்க. பிள்ளையார் அரசுகள் நம்பிக்கை இவர் என்ன நான் கேட்கிறார், திரும்ப திரும்ப வணங்கறதுக்கு பிறப்பு கொடு, ஆண்டு கொண்டு அடியேனேனே ஆவ என்று அருளுணி, மாண்டே மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே. நான் பிறக்கணும் சாகணும், சாகணும் பிறக்கணும், உன்னை திரும்ப திரும்ப வணங்கணும். இப்படி ஒரு தலையன்பா. ஆகவே அவர் அறிவார் சிவம்னு சொல்றான். இப்ப முடிக்க போறார் வேண்டுதல் எல்லாம். ஒன்ற திரட்டின அங்கும் இங்குமா சொல்லப்பட்டவற்றையெல்லாம் ஒரு சேர நிரல்பட கோத்து இப்போது விண்ணப்பம் செய்ய இருக்கின்றார். இதுதான் கவனிக்க வேண்டிய விண்ணப்பம். சாமியை துரிக்கிறார். பண்ணி பணிந்திரைந்த பாவங்கள் பற்றறுப்பவரே. கவனிங்கோ, நுட்பமா இருக்கு. ஒவ்வொரு தொடரும் நுட்பம். பண்ணுதல் மீள மீள சொல்லுதல், மீள மீள பெருமாப்புகளை சொல்லி பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பற்றறுப்பவர். கவனிங்கோ, அப்ப பாவங்கள் பற்று அறுபட வேண்டும் என்று சொன்னால் இறைஞ்ச வேண்டும்,
பண்ணி இறைஞ்ச வேண்டும், மீண்டும் மீண்டும் பண்ணி பண்ணி பேசி பேசி இறைஞ்ச வேண்டும். அந்த மறுத்து என்னை அண்டு கொண்ட பாண்டி பிரான் விண்ணப்பத்தை வைக்கிறார். பாட வேண்டும் போற்றி யாரே நின்னையே பாடி உள்ளா எப்படி நைந்து நைந்து உருகி உருகி நெக்கு நெக்கு எத்தனை சொற்கள் வினையச்சங்கள் குவித்து வரப்படுகின்றன. நெய்ய வேண்டும், உருக வேண்டும், நிகழ வேண்டும். சாமி கேட்கிறது அவ்வளவுதான. ஆட வேண்டும் கவனிங்க, முக்கரணம் வந்துருச்சு. பாடுவது வாயின் தொழில், நைந்து நைந்து உருகி உருகி நெகுதல் மனத்தின் தொழில், ஆடுதல் உடம்பின் தொழில், மன வாக்கு காயம் மூன்றுக்கு வேலை கொடுக்கிறார். அம்பரத்தாடு பாடி ஆடிட்ட வேற என்ன வேணும்? கூடவே சொல்ல நம்ம எல்லாம் உடம்புன்னு நினைக்கிறோம், விழா கொண்டாடுறோம், பிறந்த நாள் விழா, அது ஒரு பெருமையை நினைச்சுக்கிறோம். சீ வாழ்ந்து ஈ மொய்த்து அழுக்குடு திரியும் சிறு குடி இது இத்தை ஒரு பொருளின கருதி மயங்கி நிற்கிறோம். ஆகவேதான் அரசுகள் சொன்னார்கள், மால் கொடுத்து அவி வைத்தார் மாமரை காடனார். அருவருக்கத்தக்க பொருள்களால் உள்ளே நிரப்பப்பட்டு வெளியே அழகிய கோலம் போல நம்மை மயக்குகின்ற உடம்பு சொல்ல புழுக்கூடு நீக்கேனை போற்று. நம்ம எல்லாம் ரொம்ப நாள் வாழணும்னு கேட்போம். எனக்கு 100 வயசு தான் ஆறுது, 100 வயசு தான் ஆறுது, இன்னொரு 50 வருஷமாவது வாழணும். யோசிச்சு பாருங்க, 80 வயசு ஒரு அம்மா, அம்மா கூட்ட போகணும்.